0: எனக்கு அறிவை கொடுத்து பிறகு அதனுடைய பலனை கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்று அவர் புலம்பல் அதிகமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த பாடல்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கும் வைராக்கியம் வருவதற்கு உறுதுணையாக அமையும். அதில் தான் ஒரு சில பாடல்களை நாம் எடுத்து பார்த்தோம். அந்த பாடல்கள் தான் தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு நான் சில உதாரணம் எடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அது மேல்மேலும் மேல்மேலும் எல்லா இடத்திலும் விருந்தோடு இருக்கின்றது. எங்கெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய புலம்பலை அவர் வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற உதாரணத்துக்கு இப்பொழுது மீண்டும் ஒரு சில பாடல்கள் பார்ப்போம். அப்பொழுதுதான் அந்த சாதகனுடைய மனநிலையை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கூறுகின்றார் ஒரு இடத்தில், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். இந்த இடத்துல என்ன சொல்றார், வாழ்க்கை அனைத்தும் மயக்கம் என்று அறிந்தேன் என்றால் பொய் என்று அறிந்தேன். தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். எனக்கு இது பொய்னு தெரிந்தாச்சு. தெரியாம இருக்கும் பொழுது பொய்யை நோக்கி ஓடுவதில் தவறில்லை. ஆனால் இது எனக்கு பொய் என்று தெரிந்தும் அப்பால் ஓர் வழி பாராமல் தாழ்வு பெற்று இருந்தேன். நான் தாழ்மையுடன் இங்கேயே இருந்தேன். பிறகு மனம் நொந்து அவர் கூறுகின்றார், இது என்ன மாயம், ஊழ்வினையோ அல்லது உன் திருக்கூத்தோ? இது என்ன மாயம், இது என்னுடைய ஊழ்வினையினால என்னுடைய அறிவு எனக்கு பயன்படவில்லையா அல்லது இறைவா இது உன்னுடைய திருக்கூத்தோ? இன்னும் பாலவதிப்பட எனக்கு முடியாது. இனி நான் அவதிப்பட்டு இருக்க எனக்கு முடியாது. காரணம், அறிவு வந்து விட்டது, ஆனால் அந்த அறிவின்படி என்னால் வாழ முடியவில்லை. இது போன்ற பல பாடல்கள் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம். ஆனந்தமான பரம் என்ற இடத்தில் 9வது பாடலை இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். புத்தகத்தில் 61வது பக்கம். இந்த பாடல் மிக அழகாக அவர் வர்ணித்திருக்கின்றார். என்ன சொல்கின்றார், எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. நான் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் இதயம் ஒடுங்கவில்லை, என்னுடைய மனம் அமைதிப்படவில்லை. பிறகு எப்படித்தான் தன்னுடைய மனம் இருக்கின்றது, யான் என்னும் அகந்தை தான் எல் அளவும் மாற இல்லை. இந்த நான்கிற அகந்தை இருக்கே அது ஒரு எல் அளவும் கூட எனக்கு செல்லவில்லை. இவ்வளவு காலம் நான் சாதனையில் ஈடுபட்டிருந்தாலும் கற்றேன் கேட்டேன் அனைத்தும் செய்தேன், ஆனால் இந்த நான்கிறது எல் அளவும் மாற இல்லை. அது மட்டும் இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதிகம் வேற ஆயிருக்கு. நான் கற்றுள்ளேன் கேட்டுள்ளேன் என்று அதிகமும் ஆயிருக்கே தவிர எல்லளவும் மாறவில்லை. யாதினும் அபிமானம் என் சிந்தை மிசை குடிகொண்டது. எல்லா இடத்திலேயும் எனக்கு அபிமானம்தான் இருக்கின்றதே தவிர பிறகு எனக்குள்ள ஏதாவது நல்ல சில குணங்கள் வந்துள்ளதா என்றால் ஈகையோடு இரக்கம் என் ஜென்மத்தும் நான் அறிகிறேன். ஒரு ஈகை இரக்கம் இதெல்லாம் என்னுடைய ஜென்மத்திலும் நான் அறியவில்லை. சீலமோடு தவ விரதம் ஒரு கனவில் ஆயினும் தரிசனம் கண்டு அறியேன். சரி, நிஜ வாழ்க்கையில தான் இப்படினா கனவுலையாவது எப்பாவது நான் நல்லவனா இருப்பனான்னா அதுவும் இல்லைங்கிறார். கனவிலும் நான் ஒழுக்கமானவனாக இருக்கவில்லை. பொய்த்த மொழி அல்லால் மருந்துக்கும் மெய்மொழி புகன்றிடேன். அதாவது மருந்துக்காவது உண்மையை சொல்றதுன்னா அதுவும் கிடையாது, நான் பொய்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பொய்யையே பேசிட்டு இருக்கேன். மருந்துக்கு பேச்சுக்காவது எப்பாவது உண்மை பேசுவேனா என்றால் அதுவும் கிடையாது. பிறகு நான் என்ன பண்ணிருக்கேன், கற்றிருக்கின்றேன் கேட்டிருக்கின்றேன். ஆகவே போதிப்பது அல்லாது மற்றவங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர இறைவனுடைய அருளை நான் வாங்கவில்லை. பிறகு அடுத்த பகுதியில் சொல்றார், அனைத்து குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனி மிசை உண்டோ சொல்லாய். அனைத்து விதமான குணங்களிலும் கேடு உடையவர்கள் இந்த உலகத்துல என்ன போல யாராவது இருக்கிறார்களா? எல்லா குணக்கேடும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று தன்னை மிக மிக நொந்து கொள்கின்றார். ஒரு ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில் முதலில் என்ன செய்வான், இந்த உலகம் என்னை மோகத்துக்கு உட்படுத்துகிறது என்று உலக நிந்தனை செய்வார். தாய்மானவர் செய்துள்ளார், பொருள்கள் மற்ற போக பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவைகளை நிந்தனை செய்துள்ளார். இவ்விதம் லோக நிந்தனை முதல்ல செய்வார். பிறகு கொஞ்சம் பக்குவம் வந்தவுடனே உலகத்தை நிந்தனை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதை பார்த்து மயங்கிற என்னுடைய மனதில்தான் குறை இருக்கின்றது என்று தன்னையே நிந்தனை செய்வார். அது ஆத்ம நிந்தா என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சாதனைகளை பற்றி பாடிய பாடல்களில் லோக நிந்தா ஆத்ம நிந்தா இவைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் உலகத்தை அவர் நிந்தித்தது அதிகமாக இல்லை, தன்னையே அவர் நிந்தித்தது பல இடங்களில் இருக்கின்றது. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா அதற்கு ஒரு 50 கிளாஸை எடுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை நிந்தித்திருக்கார்னா எல்லா இடத்திலும் அது வந்து ஊடுருவி இருக்கின்றது. எனக்கு அறிவு இருக்கின்றது ஆனால் அதன்படி வாழ முடியவில்லை என்று பல இடங்களில் தன்னை நாய்க்கு கீழாக பேசி நொந்து கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் வாழ்ந்த ஒரு ஸ்டேஜ், வாழ்க்கையில ஒரு பகுதியில் அப்படி வாழ்ந்துள்ளார். இப்ப இது சாதனை. இப்ப இந்த நிலையில தான் ஒரு சாதகன் அதிக காலம் வாழ்வான். எது? விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடைகின்ற நிலை. இப்ப இந்த நிலையில தாய்மானவர் எதை உணர்ந்தார், என்னுடைய சுய முயற்சியை மட்டும் வைத்து கொண்டு நான் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அடையலாம், ஆனா இந்த மனப்பக்குவம் வைராகியம் என்று ஒன்றை அடைய என்னுடைய சுய முயற்சி போதாது, இறைவனுடைய அருளினால்தான் இது கைகூடும் என்று உணர்ந்து இறைவனுடைய அருள் எவ்வளவு தேவை என்று பல இடங்களில் பிறகு பாடுகின்றார். காக்கை வந்து கோடி கோடி காக்கை கூடி நின்றால் ஒரு கல் முன் எதிர் நிற்குமோ, அதுபோல எனக்கு எவ்வளவு வினைகள் இருந்தாலும் உன்னுடைய பக்தியின் முன் எதிர் நிற்குமோ என்று இறைவனுடைய பக்தியினுடைய தேவையை உணர்ந்து பல இடங்களில் பாடி இருக்கின்றார். இப்ப சாதனைகளை பற்றி தாய்மானவர்கள் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், முதலில் அறிவு தேவை என்று பேசிய அவர், அறிவிருந்தால் மட்டும் போதாது, அந்த அறிவு நமக்கு துணை புரிய வேண்டும் என்று வைராகியத்தினுடைய தேவை. அதற்கு உலகத்தை நிந்தித்தல், தன்னை நிந்தித்தல் இவைகளையெல்லாம் செய்து பிறகு இறைவனுடைய பக்தி தேவை என்று பேசி இருக்கின்றார். இனி அதற்கு அடுத்த சாதனையாக அவர் பேசியிருப்பது, இறைவன் எப்படி அருள் புரிவான் என்ற கேள்வி வரும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மாடை மேய்ப்பவன் மாட்டுக்கு உதவி செய்வது அல்லது அது வேறெங்காவது விழுக சென்றால் தடியில அடித்து அதை அவன் காப்பாற்றுவான். அப்படி பகவான் நம்மை குச்சி எடுத்து காப்பாற்ற மாட்டாராம். நமக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் முடிவு செய்து விட்டால் சரியான அறிவும் சரியான இணக்கத்தையும் நமக்கு கொடுப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக குருவினுடைய திருவருளை பற்றி பேசுகின்றார். எனக்கு இப்படி ஒரு குருவினுடைய அருள் கிடைத்தது, நான் இப்படி ஒரு குருவை அடைந்தேன் என்று குருவினுடைய திருவருளை பற்றி பிறகு பேசுகின்றார். எப்பொழுதுனா அந்த சத்சங்கத்தினுடைய உதவியினால்தான் நான் விவேகத்தை பெற்று பிறகு வைராகியத்தை அடைந்தேன், இறைவன் எனக்கு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுத்தான், நல்ல குருவை எனக்கு கொடுத்தார். ஒரு இடத்துல சொல்ல போறார், இந்த ஆனந்த கழிப்பிலேயே சொல்ல போறார், இறைவன் குருவை கொடுத்தார்னு சொல்றதை விட்டு இறைவனே எனக்கு குருவாக வந்தார் என்று குருவையே அவர் இறைவனாக பார்த்து வர்ணிக்கின்றார். இவ்விதம் அவர் தன்னுடைய வைராகியத்தை அடைந்ததாகவும் அதற்கு இறைவனுடைய அருள் துணை புரிந்ததாகவும் வர்ணிக்கின்றார். பிறகு அடுத்த நிலை ஒரு சாதகன் செல்ல வேண்டியது என்னவென்றால், முதலில் விவேகத்தை அடைந்து பிறகு மிக கடுமையான உழைப்புடனும் இறைவன் அருளுடனும் வைராகியத்தை அடைந்து பிறகு குருவினுடைய துணையை அடைந்து அவன் சில காலம் விசாரத்தில் ஈடுபடுகின்றான். அந்த விசாரத்தில் ஈடுபடும் பொழுது இவனுக்கு வைராகியம் பூர்த்தியாகின்றது, மன தூய்மை அடைகின்றது, அறியாமையானது நீங்குகின்றது. அப்பொழுது ஒரு சாதகன், முதலில் விஷயி போகியாக இருந்தவன் விவேகியாக மாறி, பிறகு விராகி வைராகியாக மாறி, இப்பொழுது ஞானியாக மாறுகின்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து செல்கின்ற பாதை. ஆன்மீக பயணம் எப்படி என்றால், போகியாக இருந்து பிறகு விவேகியாக மாறி, பிறகு விராகி என்றால் வைராகியாக மாறி, பிறகு ஞானியாக அவன் மாறுகின்றான். எப்பொழுது என்றால், இந்த வைராகியாக இருப்பவன் குருவின் துணை கொண்டு சாஸ்திர விசாரத்தின் மூலமாக அவனுக்கு ஞானம் வாய்க்கின்ற, அதையும் பல இடங்களில் அவர் வெளிக்காட்டுகின்றார். பிறகு ஒரு சாதகன் கடக்க வேண்டிய அடுத்த நிலை என்ன என்றால், அவனுக்கு ஞானம் வந்துவிட்டது, முதலில் இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது என்பது. முதல்ல விவேகின்னு சொன்னோம், போகியாக இருந்தவன் விவேகியாக மாறுறான்னா அப்போ அவனுக்கு இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது, இது என்னுடைய லட்சியம் அல்ல. பிறகு அந்த விவேகத்தின் துணை கொண்டு வைராகியாகின்றான். பிறகு குருவிடம் வந்து இங்கு அடையும் ஞானம் எது நிலையானது என்கின்ற பரபிரம்ம ஞானத்தை அடைகின்றான். முதல்ல இருந்த அறிவாளி விவேகி உலகம் நிலையற்றது, அது சாஸ்வதம் அல்ல, அதை நான் தேடக்கூடாது என்ற விவேகி இந்த இடத்துல. அதனாலதான் விவேகின்னு சொல்வதற்கு பதிலாக நாம் ஞானி என்று சொல்கின்றோம். பொருள் ஒன்றுதான், ஆனா இந்த இடத்துல ஞானம் பரபிரம்ம ஞானம், பரபிரம்மத்தை பற்றிய அறிவை இவன் அடைகின்றான். பிறகு இந்த இடத்திலேயும் சில காலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரபிரம்மத்தை பற்றிய அறிவை எப்படி அடைகின்றான்னா, எங்கோ ஒரு இடத்துல பரபிரம்மன் இந்த சொரூபமா அமர்ந்திருக்குங்கிற அறிவாக அவன் அடையவில்லை. எந்த சம்சாரியாக நான் இருந்தேனோ இந்த ஆத்மஸ்வரூபம்தான் அந்த பரபிரம்மன் என்ற அறிவை அடைகின்றான். ஆகவே ஞானி என்று சொல்லும் பொழுது மகா வாக்கிய ஞானி, தத்துவமசி என்ற ஞானத்தை இவன் அடைகின்றான். ஆனாலும் இங்கும் இவனுக்கு இந்த விவேகமானது அடிக்கடி நழுவி விடுகின்றது. இதற்கு முன்னாடியும் விவேகம் வந்தது, அதை நிலப்படுத்துறதுக்கு பாடுபட்டான். என்ன விவேகம் வந்தது, இந்த உலகம் நிலையற்றது, நான் நாடக்கூடாது, அது என்னுடைய பரம லட்சியம் அல்லங்கிற அறிவு வந்தது. ஆனா வைராகியமா அந்த அறிவு மாறுறதுக்கு பல காலங்கள் எடுத்தது. எந்த விவேகம், நிலையற்றது என்கின்ற விவேகம் வைராகியத்தை கொடுக்க பல காலமானது. அதே போல நான் பரம்பொருள் என்ற விவேகம் அடைய மீண்டும் பல காலங்கள் ஆகும். எப்பவுமே இந்த விவேக ரெண்டு விதமான விவேகம், ரெண்டு விதமான விவேகமும் நிஷ்டை அடைவதற்கு காலம் தேவைப்படுகிறது. முதல் விவேகம் வந்து நிலையற்றதுங்கிறது, அது நிஷ்டை அடையும் பொழுது அந்த விவேகத்தையே வைராகியம் என்று சொல்கின்றோம். விவேகம் பழுக்கும் பொழுது வைராகியம் ஆகிறது. இங்கு நான் பிரம்ம என்ற ஞானம் நிலைப்படும் பொழுது அவனை பகவான் கீதையில் ஸ்தித பிரஜ்ஞன், பரம பக்தன், குணாதீதன் என்றெல்லாம் அழைக்கின்றார். அப்ப இந்த ஞானமும் நிலை பெறணும். எந்த ஞானம், நான் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்ற அறிவும் நிலை பெற வேண்டும். அப்படி நிலை பெற்றால் அவன் ஞான நிஷ்டையை அடைகின்றான். இப்பொழுது அந்த பாதை நமக்கு புரிகின்றதல்லவா. முதலில் போகி, அந்த போகியாக இருக்கும் பொழுது தர்மம் ரொம்ப முக்கியம். தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கின்றான். தர்மத்தினுடைய விளைவாக அறிவு, விவேகம். விவேகம்ங்கிறது இந்த உலகம் நிலையற்றது, வாழ்க்கையில லட்சியம் என்ன என்பது. அந்த விவேகம் வைராகியமாக சில காலங்கள் பிடிக்கின்றது. சில சாதனைகள் செய்கின்ற அனைத்து தவமும் விவேகத்தை வைராகியமா கன்வெர்ட் பண்றது, மாற்றுவது. பிறகு இவன் குரு அருளை நாடுகின்றான், பிறகு விசாரம் செய்கின்றான், மீண்டும் ஒரு விவேகத்தை அடைகின்றான். அது ஆத்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம். பிறகு அந்த ஞானத்திலிருந்தும் வீழ்ந்து விடுகின்றான். இந்த தேகாத்ம புத்தி அவனை எடுத்து விடுகின்றது. பிறகு மீண்டும் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்கின்றான். அங்கும் சில காலம் இவன் பொறுத்திருக்க வேண்டும். பிறகு இறுதியாக ஞான நிஷ்டையை அடைகின்றான். இதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய பாதை. எங்க போறதுனாலும் நமக்கு பாதை தெரிய வேண்டும். இதுதான் ஒருவன் ஆரம்பித்து இறுதியில் வந்து சேருகின்ற பாதை. இப்ப கடைசியில எங்கு வந்து சேர்ந்துள்ளான் என்றால் ஞான நிஷ்டையை அடைந்துள்ளான். இவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கான். அதனுடைய அர்த்தம் என்னென்ன, அதே வீட்டில இருந்திருக்கலாம், ஆனா இவனுக்குள்ள இது பயணம். இது வெளிய பயணம் அல்ல, எங்கோ இமயமலைக்கு ஓடுகின்ற பயணம் அல்ல, இவனுக்குள் இவன் செய்கின்ற பயணம். எங்கோ இருக்கின்ற போகி இப்பொழுது ஞான நிஷ்டனாக ஆகி உள்ளான். அந்த ஞான நிஷ்டை ஆனதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தை பார்க்கின்றான். அப்பொழுது எப்படி இருக்கும் என்றால், அவன் இந்த உலகத்தை பார்த்து அவன் கூறுகின்றான், இந்த உலகத்தை நான் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லை. பிறகு உன்னிடத்தில் குறை இருக்கின்றதா, என்னிடத்திலும் ஒரு குறை இல்லை, நான் இனி உலகத்தையும் நிந்திக்கவில்லை, பிறகு நான் என்னையும் நிந்திக்கவில்லை, பிறகு நீ என்னதான் செய்கின்றாய், எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய உணர்வு என்ன, அதை தாயுமானவர் கூறுகின்றார். இந்த ஞான நிஷ்டையில் நான் இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து வெளிப்படுவது என்ன, அதற்கு பதில்தான் ஆனந்த கழிப்பு. ஆனந்த கழிப்பு என்றால் என்னுடைய வெளிப்பாடு இப்பொழுது ஆனந்தமாக இருக்கின்றது. என்ன ஆனந்தம்னா, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் உலகத்தையும் குறை சொல்லவில்லை, என்னையும் குறை சொல்லவில்லை, ஆகவே என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை அனைத்தும் ஆனந்தமாக இன்பமாக இருக்கின்றது, மகிழ்வுடன் இருக்கின்றது என்று ஞான நிஷ்டையை அடைந்த சமயத்தில் ஞான நிஷ்டையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற 30 பாடல்கள். இப்பொழுது நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட பாடல் ஒரு சாதகன் எந்த நிலையிலிருந்து பேசிய பாடல் என்றால், ஞான நிஷ்டையிலிருந்து பேசிய பாடல்கள் தான் இவைகள். இதே தாயுமானவர் போகத்தில் இருக்கும் போதும் பேசியிருக்கார், பிறகு விவேகியாக இருந்து சில பாடலை பாடியிருக்கார். விவேகத்திலிருந்து வைராக்கியம் வரவில்லையே என்று தன்னை நொந்து கொண்டு எத்தனையோ பாடல்கள். பிறகு இறைவனுடைய பக்தி தேவை, குருவினுடைய அருள் தேவை என்று இவர் நாடி இருக்கின்ற சமயத்தில் பல பாடல்கள். அனைத்து சாதனைகளையும் செய்து முடித்து நான் நிறைவுடன் இருக்கின்றேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று மன நிறைவை வெளிப்படுத்திய பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற பகுதியில் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடல்கள், சில பாடல்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புலப்படும் என்றால், இவர் தன்னை நிந்தித்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான். எல்லா காலத்திலையும் தன்னை கீழ்மையாக பேசி நிந்தித்து இருக்கவில்லை, ஒரு காலகட்டத்தில் அதுவும் தேவைப்பட்டுள்ளது. பிறகு இந்த காலத்தில் அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய நிறைவை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் படித்து கடைசியில எதை அடையணும்னா மன நிறைவு. அந்த நிறைவிலிருந்து தான் நிறைவடைந்துள்ளேன், பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன், அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்று இவர் இந்த பாடல்களை பாடுகின்றார். பிறகு இடையில சாதகர்களுக்கு வழிய சொல்ல போறார், நான் இப்படி அடைஞ்சதற்கு இவ்விதம் வைராகியத்தை அடைந்தது காரணம், இந்த ஆசா பிசாசெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று இங்கு பாடுகிறார். இதற்கு முன்னாடி என்ன பாடுறார், இப்ப நம்ம பார்த்தமே, அனைத்து குணக்கேடர் நான் தான், எல்லா குணத்திலும் கேடாக நான் இருக்கின்றேன் என்று தன்னையே நிந்தித்தார். பிறகு இங்க என்ன சொல்றார், என் மனசுல ஒரு ஆசையும் இல்லை, மனம் நிறைந்துள்ளது, நான் அடைந்த பேற்றை எப்படி வெளியே சொல்ல முடியும், நான் பெற்ற ஒரு நிலையை என்னால் கூற முடியாது என்று ஆனந்தத்தினுடைய உச்சியிலிருந்து இவர் பாடுகின்றார். கழிப்பு என்றால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல், மது உண்டு கழித்தான் என்று சொல்வார்கள். ஆனந்த கழிப்பு என்றால் தன்னுடைய ஆனந்தத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த நிலையிலிருந்து என்றால் ஞான நிஷ்டையை அடைந்த பின் இந்த பாடலை நமக்கு பாடியுள்ளார். தெரிந்தோ தெரியாமலேயோ புஸ்தகத்திலேயே இதை கரெக்டா கடைசியில போட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்துல போட்டா குழப்பம்தான் வரும். முதல்ல ஆனந்தத்தை சொல்லிட்டு பிறகு தன்னை நிந்திச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆகவே சரியாக இறுதியில் இது வந்துள்ளது. ஆனா மற்ற இடங்கள்ல மாறி மாறி இருக்கு. ஒரு இடத்துல நிந்திப்பார், ஒரு இடத்துல தான் மகிழ்ச்சியை அடைந்தேன்னு சொல்லுவார். அப்படி இடையில மாறி மாறி இருக்கின்றது. அதுல ஆனந்த கழிப்பு மிக அழகாக தான் என்ன நிலையை அடைந்தேன் என்று தான் வெளிப்படுத்துகின்ற நிலை. பிறகு இதை நம்ம எடுத்துக்கொண்டது எதற்கு என்றால் அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம். பிறகு இந்த நிலையில் இருப்பதுதான் மோட்சம்னு தெரிந்து கொண்டால் நமக்கும் இந்த நிலையில் வர ஒரு உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்ப இந்த முகவுரையுடன் நாம் இனி ஆனந்த கழிப்புக்கு செல்ல வேண்டும். இதில் ஏற்கனவே ஒரு கருத்தையும் பார்த்துள்ளோம், அதையும் இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இந்த தாயுமானவர் பாடல்களில் இருந்து ஒரு தத்துவத்தை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாது. ஒரு தத்துவத்தை, அதாவது துவைதம் உண்மையா அல்லது அத்வைதம் உண்மையா அல்லது முப்பொருள் உண்மையா, சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்ற உலகம் பதி பசு பாதம் இது சத்தியமா என்கின்ற தத்துவத்தை நிர்ணயிக்க இவர் எழுதவில்லை. அதை நிர்ணயிக்க என்று அதற்கென்று சில நூல்கள் இருக்கின்றன. அதனாலதான் இந்த பாடலை எல்லோரும் எடுத்துக் கொள்வார்கள். அத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், விசிஷ்டாத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், சைவ சித்தாந்திகளும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். தவறில்லை. இது ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க கூறவில்லை. பிறகு சாதகனை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறகு இனியொரு எச்சரிக்கையும் இங்கு நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் தாயுமானவர் பாடல் தத்துவத்தை நிர்ணயிக்க சொல்லாத காரணத்தினால் ஒரு முறையான உபதேசத்துக்கு பயன்படுகின்ற பாடல் அல்ல. இப்ப நாம விவேக சூடாமணின்னு ஒரு நூல் படிச்சோம். அதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு உபதேசம் டீச்சிங்க்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஒரு சிஷ்யன் அறிமுகப்படுத்துறது, குருவை அறிமுகப்படுத்துறது, கேள்விகள் கேட்பது, படிப்படியாக எடுத்து செல்வது, அப்படிப்பட்ட முறையை அதற்கென்ற நூலில் தான் நாம் பார்ப்போமே தவிர இங்க எல்லாம் அப்படி இருக்காது. கருத்துக்கள் இங்கும் அங்குமாக மாறி மாறி வர இருக்கும். ஆனாலும் நாம் ஒரு மாற்றத்துக்காக எடுத்துக்கொண்டோம். எதற்குனா இதிலிருந்து சில உற்சாகத்தை அடைவோம். பிறகு என்னுடைய திட்டமும் என்னவென்றால் இந்த ஆனந்த கழிப்பு ஒவ்வொரு செயலாக எடுத்துக்கொண்டு அதில் முதலில் அதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடுவோம். அது உங்களுக்கு புரிந்துவிடும். மிக எளிமையான தமிழ்தான். அதற்கு பிறகு அதிலிருந்து சில சொற்களை எடுத்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட கருத்துக்களை உள்ளே நாம் நுழைக்க இருக்கின்றோம். நம்ம இஷ்டம்தான். ஒரு செயலை எடுத்துட்டு 10 கிளாஸ் வேணாலும் பேசலாம் அல்லது 10 நிமிஷத்துல வேணாலும் நிறுத்தலாம். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்ய போகின்றோம்?
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த 10ஆம் திருமுறை 7ஆம் தந்திரத்தில் ஆத்மலிங்கம்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருத்தூங்கானை மாடம். இத்தலம் பெண்ணாகடம் என்றும் கடந்தை எனவும் வழங்கும். பெண் தேவகன்னியர், ஆ காமதேனு, கடம் யானை, ஐராவதம் இவர்கள் பூஜித்தமையால் பெண்ணாகடம் என்று பெயர். ஆலயத்தின் பெயர் தூங்கானை மாடம். சுவாமி சுடற்கொழுந்துநாதர், அம்மை கடந்தை நாயகி. திருத்தல மரம் சண்பகம். தீர்த்தம் கெடிலநதி. கருவறை மூர்த்தியை நாற்புறமும் வழிபடும் பாங்கில் ஆலய அமைப்பு உள்ளது. விமானம் கஜபிருஷ்டம் என்னும் அத்திப்புட்ட அமைப்பினது ஆம். திருநாவுக்கரசருக்கு சூளக்குறியும் இடவக்குறியும் பொறித்து திருவடி நீரு பூசப்பெற்ற பழம்பதி. கலிக்கம்ப நாயனார் அவதரித்து தொண்டு செய்த தலம். மேக்கண்ட தேவரின் தந்தையார் அச்சுத களப்பாளர் வாழ்ந்த தலமும் இதுவே. நந்தியம் பெருமான் கிழக்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார். சோதிலிங்க தூங்கானை மாடம் என்பது அப்பரடிகள் அருள்வாக்கு. திருமுதுகுன்றம் தொழுது மகிழ்ந்த சிறபுறக்கோன் திருஞான சம்பந்தர் திருப்பெண்ணாகடத்தை அடைந்து இறைவர்தம் திருமுன்னர் அற்புத சொன்மாலைகள் பாடி போற்றியிருந்தனர். சத்தியலோகத்தில் நான்முகனைத் தொழுது தவம் செய்தற்குரிய இடத்தை அறிவித்தருளல் வேண்டும் என்று பணித்த முனிபுங்கவர்களுக்கு தருப்பையில் நேமி சக்கரம் செய்து விடுக்க அது தங்கிய இடமே நைமிசாரண்யம் என்பது புராணம். மாதவம் செய்த தென் திசையில் தவம் செய்தற்குரிய இடம் திருத்தூங்கானை மாடம் என்கிறார் ஆளுடைய பிள்ளை. உங்களுக்குள்ள தீங்குகள் நீங்க வேண்டுமா? திருத்தூங்கானை மாடம் தொழுங்கள், வினையாவும் நீங்கும் என்று திருக்கடைக்காப்பு பாடலில் அருளிச் செய்கிறார். ஒடுங்கும் பிணிப்பிறவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
1: ஓம் நமஃ சிவாய்.

அதனை யானைவர் தலையும் என்னிடம் நந்தி மகந்தனை ஞானக்கொள்ளுள்ளது குந்தியில் வைத்து அணியை கொடுத்துக் கொண்டேன். விழிக்கு துணை மனப்பாதங்கள் நிறைவுந்தா வழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் மந்திரோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேதன் செங்கோடன் பயிலமும் விழிக்கு அருளும் அபிராமதிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதென்று எமக்க வழிவிட வழிக்கே சுழந்துவன் பாவங்களே செய்து வாழ்வர்கள் குழிக்கே கழுந்தும் கைவகம் என்ன கூட்டு எளிமை எல்லாம் அந்த இறைகள் திங்கட்கிழமை என்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அதிகாரங்களை பற்றியும் சிந்திப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி திங்கட்கிழமை என்று பிரதோஷம் என்று சொன்னால் எல்லா விதமான அல்லல்களையும் நீக்கக்கூடிய நேரம் இந்த திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில பொதுவா சந்திரனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்துல சரியா அமைகிறேன்னு சொன்னா க்ஷணத்தீட்டம் க்ஷணச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் இந்த மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்கிறான் சார், ஒரு நேரம் நல்லா இருக்கிறான் இன்னொரு நேரம் நல்லா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திரனால் ஏற்படக்கூடிய குறை. இது ஒருவருக்கு குழந்தைகளே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார் செய்வோம்? திங்கட்கிழமை என்று பிரமோஷம் இருந்தா அன்றைக்கு வந்து இறைவனாகி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த தோஷம் கிடைக்கும். ஒரு முறை தரிசனம் செஞ்சா போதுமா? ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும். உள்ளங்கோடு ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும். உள்ளங்கோடு ஒரு முறை தரிசனம் செய்தால் அந்த தீமை விளக்கிடும். திங்கட்கிழமை பிரமோஷம் வந்து அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நல்ல சிந்தனை பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இல்லை தெரியுங்களா? நாம நல்லது வேணும்னு நினைக்கிறோம், ஆனா நல்ல சிந்தனை இல்லை. நல்ல சிந்தனைனா என்ன முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல சிந்தனைனா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் நல்ல சிந்தனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனோட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு வெற்றி வரணும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு செல்வம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல

0: செல்வம் வர வேண்டும், எல்லோருக்கும் புகழ் வர வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் நற்சிந்தனை. நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. ஒரு கடை போட்டுக்கிறாங்க, அவங்க வந்து வாசல் தெரியல, என் கடைக்கு வாங்க, என் கடைக்கு வாங்க, எங்க கடைக்கு, அந்த கடைக்கு எல்லாம் போவாங்க, எங்க கடை தான் சந்த கடை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. ஒரு பொருள் வாங்க போறோம், நீங்க மத்த இடத்துல கம்மியா கூட கிடைக்குது, ஆனா அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கும் பேரு நற்சிந்தனை இல்லை. வேற ஒரு ஆளு பேசாமல கூப்பிடுறோங்க, நாங்க அவரை வச்சு பேசிக்கிறோம், அதுதான் அவங்களும் நல்லா பேச மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. அப்ப என்ன செய்யணும், எனக்கு தெரிஞ்சது நான் பேசுவேன், அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசுவாரு, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கேட்டுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பேர் நற்சிந்தனை. எல்லோரும் இந்துத்திலிருந்து நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் வருகையே பராமரி. எல்லோரும் இருக்கணும்னு நினைச்சா எல்லோருக்குள்ளையும் நீங்களும் அடங்கிடுவீங்க, நீங்க இன்பமா இருப்பீங்க. நான் மட்டும் இன்பமா இருக்கணும்னு நினைச்சா சாமி அதை ஏத்துக்கணும். அதனால நல்ல சிந்தனை வளர வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை என்று வரக்கூடிய உபோஷ தினத்துல வழிபாடு செய்யும். அண்ணன் தம்பி இருக்கா வீட்டுல ஏதோ ஒரு பொருள் திண்பண்ட வருது, தம்பி சொல்றாமா அண்ணனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா, அண்ணன் கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டா வருவான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி குட், இந்த சிந்தனை தான் உயர்ந்த சிந்தனை. அது போல இந்த இயற்கை வளங்கள் செல்வம் எல்லாவற்றையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வேணும்னு நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா கடவுள் உங்களை இந்த குடும்பத்தினுடைய தந்தை எப்படி வெறி குண்டு சொல்றாரோ அது போல நம்மளை வெறி குண்டு சொல்லுவாரு. ஒரு இடத்துல ஃபேன் வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு, அதை போட நான் போடல, சில வீட்டுல ஃபேன் நிறுத்துறா தம்பி அப்படின்னா போட்ட கழுவி நிறுத்த சொல்லு, நானா போட்டேன், குழாய கடந்து தண்ணி போயிட்டு இருக்கிறியா நிறுத்தியா? நான் கலையில அலுவலகம் செல்லும் போது ஒரு குழாய தண்ணி போயிட்டே இருக்கும், நான் ஏதாவது காலி போடாம தான் எடுத்து வச்சு போவேன். நான் சொன்னார் ஏன் சார் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இதை போய் எடுத்து வைக்கிறீங்களே, தண்ணி வீணாக சேமிக்க வேண்டும் உணவு எல்லோருக்கும் இருக்கணும், அப்பதான் தண்ணி கிடைக்கும். தண்ணி கிடைக்கும்னா என்ன நம்ம காரணம், நாம சேமிச்சோம்னா நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் கிடைக்கும். கரண்ட் கிடைக்கும், நாம அதை சேமிச்சோம்னா கரண்ட் எல்லாருக்கும் கிடைக்கும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். நாம அதை சேமிக்காம நிறையம் பண்ணிடணும்னு சொன்னா கிடைக்கும். இதுதான் நல்ல சிந்தனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பிகை திருக்கரவீரம் என்கின்ற கதம், திங்கட்கிழமை நற்சிந்தனை வளரும். அந்த அம்மா ஒரு பேர் எழுதுறீங்களா, அருள்மிகு பிரத்யக்ஷமில்லம்மை. பிரத்யட்சமா வந்துருவாளாம், யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்களுடைய உள்ளத்திற்கு பிரத்யட்சமாகிவிடுவேன் என்று சொல்கின்ற போது உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஆ அம்மா எங்க வீட்டுக்கு வரா அப்படின்னு நினைக்கிற ஒரு மகிழ்ச்சி. இந்த பிரத்யட்சம் இல்லம்மை உடனாய அவருடைய கரவீரன் அவர் பதியத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தொடரும் போது நாமளே தொடங்கிடுவோம், ஆனா இன்னைக்கு பிரத்யட்சம் இல்லம்மை பதியம் காரணமாக அருள்மிகு ரப்பகம் பாண்டனாய அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயத்துல சுவாமிய எழுப்பதும் அவர்தான், தூங்க செய்வதும் அவர்தான், சர்க்குநாதன் ஐயா வந்து இதை தொடங்கி வைக்கிறாருன்னா அவருடைய அறியும் நம்பினை அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய பாவங்கள் எல்லாம் இதோ இப்ப தூள் தூளா ஆயிடுச்சு. இங்க இருந்து இதை கேட்டவங்க அத்தனைகளுடைய பாவமும் தூள் தூளா ஆயிடுச்சு. அறியும்னா இடையில ரகரம், வல்லிய ரகரம் போட்டோம்னா அறியும் நம்பினை, நமக்குதான் நம்ம விலை தெரிஞ்சிருந்த, ஆனா இது இடையில ரகரம் அறியும் நம்பினை. இந்த காய்கறி தான் நறுக்குறதுக்கு பேர் அறிதலும் பேரு. அது போல நம்முடைய விலையை அறிஞ்சிருவாங்களாம், எப்படி அறிஞ்சிருவாங்க, அது எப்படி அறிஞ்சா தீர்க்க முடியுமோ அப்படி அறிஞ்சிருவாங்க. ஒரு சில காய்கறி தான் சொல்லும் போது சொல்லுவாங்க, இதை இப்படி போட்டா ஈஸியா நின்றுடும் அப்படிம்பாங்க. என்னுடைய தாயார் அவங்க செய்து சொல்லுவாங்க, வாழ்க்கையை தோலை செத்துட்டு போட்டீங்கன்னா ஈஸியா நின்றுடும், தோலோட போட்டீங்கன்னா வேறு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிம்பாங்க. நான் இதை புரிஞ்சுக்கும் போது எனக்கு என்ன தெரியுதான், வந்து அறியும் நம்பினைன்னு சொல்லும் போதே ஓ நம்முடைய வினையெல்லாம் வேறு தோலை நீக்கிட்டு போடலாம், அப்பதான் சீக்கிரமா அது காலியாகும். மேல்தோலோட வச்சுக்கிட்டே போட்டு நம்ம வேக வச்சதுனால நமக்கு அனுபவம் நிரம்ப கிடைச்சிட்டே இருந்தவரை ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அனுபவம் நிறைய கிடைக்குது, அந்த அனுபவத்தினால பெற்ற ஞானம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டோம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா வயிறு வலிச்சுது, கொஞ்ச நேரம் நடக்க முடியல, திணறிடும். ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே அப்ப அது நம்முடைய அறியாமை தானே, நம்முடைய வினை தானே. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒவ்வொன்றும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேனா ஆசையா இருந்துச்சா ரெண்டு உள்ள கழிட்டேன், அப்புறமா ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி நினைச்சா அது நம்முடைய வினைதானே. அந்த வினையை போகக்கூடிய ஆற்றல் இந்த பிரத்யட்சம் இன்னம்மை இன்னதாய அருள்மிகு கரவீரநாதனுக்கு உண்டு. இது திருவாரூர் கும்பகோணம் பேருந்து வழியில உள்ள காலம், திருவாரூர் கும்பகோணம் போன வழியில இருக்கக்கூடிய இந்த தலம் திருக்கரவீரம். இந்த கரவீரனாக கௌதம முனிவர் வழிபாடு செய்திருக்கிறார். 39 கோடி தேவர்களும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்தார்கள். 39 கோடி தேவர்களும் வழிபாடு செய்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. இந்த இடத்துல யாரோ ஒரு முனிவர் இருந்திருக்கலாம். அதுல இப்ப கௌதம முனிவரும் கூட காற்றால வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கலாம். இங்க எங்கேயாவது இருந்தாலும் அவர் சந்தோஷப்படுவார். நாம வழிபாடு செஞ்ச கரவீர தளத்தை இன்றைக்கு இவர் பேசுகிறார்கள். யாரெல்லாம் செல்வப்படுகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்து விடுவோம். விடிஞ்சா தை தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் எதெல்லாம் நல்லது தேவையோ அந்த நல்லதை எல்லாம் இந்த நாட்டை இறைவன் தரட்டும்ங்கிறத கௌதமர் ஆசீர்வதிக்கிட்டுவேன். கௌதமர் காத்தா இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் நான் வழிபட்ட கரவீர தளத்தை பற்றி இவர்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட வேண்டும் என்று இறைவனத்துக்கு ஒரு விண்ணப்பம் எடுத்து போடுவேன். நம் சாப்பாடு எடுத்து போடுவேன். நான் கொண்டு போய் விண்ணப்பத்தை கொடுத்தா சுவாமி பரிசீலிக்கவே மாட்டேங்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த செல்ஃபிஷ் தன்னுடைய பப்பாதாலும் தனக்கு தனக்குமே கேட்பான். ஆனா கௌதம முனிவர் எடுத்து போனா செல்ஃப்லெஸ் பர்சன். அதனால இப்ப யாருக்கோ உங்களுக்கு தான் கேட்க கூடாது, பொதுமக்களுக்காக தான் கேட்க கூடாது. அதனால அவருக்கு கூட்டு ஓடு இப்படிதான் கூட்டுவாரு. அதனால கௌதம முனிவர் கொடுத்து விடுவோம் தேவை கொண்டு போய் சொல்லுறியா அப்படின்னு. ஆனா இதை பொறுத்தவரையிலும் கற்பகத்திலும் கபாலீஸ்வரத்திலும் நாம இன்னொரு அனுப்ப அவசியமே இல்லை. நாமே போய் நின்னா போதும். போய் நின்று இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் பட்டியல்லாம் வேண்டாம். நீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். நின்னா போதும். உங்களை அப்படியே கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணி பார்த்து இதெல்லாம் தேவை இதெல்லாம் இல்லை உங்ககிட்ட இதெல்லாம் நான் தந்தவரை கொடுத்துருவாரு. இல்லை எது கொடுத்தும் தெரிய வராது. நான் தான் உங்க கூட வாங்கணும்னா அவரு உங்க கூட வந்துருவாரு. எனக்கெல்லாம் அப்படிதான். எது கொடுத்தும் சரியா வராது. ஐயா நீ வந்துறியா என்ன என்ன வழியில என்ன பிரச்சனை ஏன்னா நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது. வைத்தியக்காரன் அதனால நீயே கூட வந்து எனக்கு வழி காமிச்சு கொடுத்து நீயே வந்து அப்படின்னு கூப்பிடுறது. பிரத்யட்சம் இன்னமை உடனாய அது கரவீரனாத தலம் திருவாரூர் கும்பகோணம் போற வழிதான் துக்கம் துயரம் இதெல்லாம் நாள்பட அதிர்ச்சி வைங்களேன். நம்பிக்கையே போயிடும். எந்த சாமியம் கூட்டாலும் என் துயரம் போல சார், எந்த சாமியம் கூட்டாலும் என் துக்கம் போல சார் அப்படின்னு இதெல்லாம் நாள்பட தங்கிடும். தங்கிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்பிக்கையே சிதைச்சிடும். சில பேருடைய துக்கம்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அவருடைய மகள் நோய் வாய்ப்பட்டுட்டாங்க. அந்த நோய் குணப்படுத்த முடியாத டாக்டர் சொன்ன அது துக்கமா அப்படியே தங்கி போச்சு. எந்த டாக்டரும் கை இருக்கிறாங்க, எந்த டாக்டரும் கை இருக்கிறான்னு சொன்ன டாக்டர் வந்து மருத்துவரை விட்டுருங்க மகேஸ்வரம் பாருங்க. அது ஒரே ஒரு நாள் பிரபாதீஸ்வரம் பாக்குறாங்க. அதுக்கு உரிய காலத்துல பார்த்த உடனே அந்த நோய் நீங்குது. நீங்கிற உடனே இப்ப என்ன செய்யலாம், அவர் வேற எந்த கோயிலுமே போக முடியாது. முன்னால ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருப்பாரு, லீவுனா ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருப்பாரு. இப்ப நேரடியா வந்து கபாலீஸ்வரத்தை உட்கார்ந்துருவாரு. என்னங்க என் பெண்ணுடைய நோயை குணப்படுத்த மருத்துவர்கள், அதனால நான் எப்பெல்லாம் முடிவாக்கணும் வந்து உட்கார்ந்துருவேன். நன்றி சொல்றேன், நான் எப்படி சொல்றேன், நன்றி தான் சொல்றேன். ஐயா நன்றி, என் பெண்ணை காப்பாற்றி கொடுத்தேன், நன்றி. நாள்பட்ட துயரத்தையும் நாள்பட்ட துக்கத்தையும் ஒரு நொடிக்குள்ளாக போக்கக்கூடிய ஆற்றல் இந்த கரவீரநாதருக்கு உண்டான். பிரத்யட்சம் என்னுடைய கரவீரநாதர். அப்புறம் பாவத்தின் வழியாகத்தான் அல்லல் வருது. நாம செய்யற பாவத்தின் வழியாகத்தான் நமக்கு துன்பம் வருது. வேற எது வரும்னு நினைக்கிறீங்க? நாம ஆனா நினைச்சுட்டு இருக்கோம் வேற யாரோ நமக்கு வந்து துன்பத்தை செய்யறாங்க, வேற யாரோ நமக்கு வந்து அல்லல் தராங்க, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் உண்டு சார். எனக்கு என் ஒய்ஃபாலதான் சார் பிரச்சனை இருப்பாங்க. சில அம்மாவை கேட்டீங்கன்னா என் ஊருக்காரால்தான் பிரச்சனை இருப்பாங்க. நம்முடைய பாவமும் நம்முடைய வினையும் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கே தவிர அவங்க இல்லை. முதல்ல அவர்கள் என்று நினைக்கின்றதை முதல்ல மறந்துடணும். அவங்க இல்லை, அவங்கள வச்சு என்னுடைய வினை வேலை செய்யுது. என்னை ஒரு ஆள் இருக்காருன்னா என்னோட வினை அவர் மூலமா வேலை செய்யுது, அவ்வளவுதான். என்னுடைய வினை என்னுடைய பாவம் அந்த அல்லலை அவர்கள் மூலமாக கொண்டு வந்து தருகிறது, அவ்வளவுதான். நான் வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போறது பஸ் ஒரு கருதியா ஏற்றி விடுது, பஸ் கொண்டு போய் இறங்கி விடுது, நான் வேலை செய்யற இடத்துல. அது போல என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அல்லல்களையும் அவர் சுமந்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் உடம்புக்குரியது தான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, இது என்னுடையதுங்கிற சிந்தனை மறந்து போயிடும். அவரு கொடுத்தாரு அவரு கொடுத்தாருன்னு நம்ம அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாராவது திட்டினாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவேன். அப்பா பாவம் வந்து குறையுது, நீ வாங்கிக்கியா வாங்கிக்கோ. என் பாவத்தை யாராவது நீங்க செஞ்ச பாவத்தை நான் வாங்கிக்கிறேங்க, வாங்கிங்க. எப்படி வாங்கிக்கலாம், ஒருவர் செஞ்ச பாவத்தை இன்னொருவர் வாங்கிக்க முடியும். எப்படி சார் வாங்கிக்க முடியும், என்ன எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும்? நீங்க அவரை கொஞ்ச நேரம் திட்டீங்கன்னா அவருடைய பாவமா உங்களுக்கு
1: இப்ப என்னையா கொஞ்ச நேரம் திட்டினாங்கன்னு வைங்க, என் பாவம் தான் அவங்களுக்கு போயிடும். ரொம்ப மகிழ்ச்சி இல்ல, யாராவது திட்டினாங்கன்னா நான் ரொம்ப ஜாலியா திட்டிட்டே இருப்பேன். தந்தையா கேட்பாரு, நான் உன்னை திட்டிட்டு இல்லைடா, நீ பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன், என் பாவம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தான் வருது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற, வேலையை செய்ய மாட்டேங்கிற, சோம்பேறி தனமா இருக்கேன், திட்டலாம். அப்ப குழந்தைகள் எல்லாம் திட்டுறாமே, சில குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கும், யாரு என்ன திட்டுற, என் பாவத்தெல்லாம் நீ தான் வாங்கிக்க போற. குழந்தைகள் திட்டுறது எது தெரியுங்களா, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டுறார்கள். அவர்களுக்கு பாவம் சேராது, அப்பாவுக்கு பாவம் சேராது, அம்மாவுக்கு பாவம் சேராது, ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்காக திட்டாங்க. ஆனா அவர்களை அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டி ஏதாவது வாங்கினாலும் பாவம் சேரும். அது ஒரு ஆள் வேலையே செய்ய மாட்டேங்கிறான், நம்ம கிட்ட ஒரு அட்டண்டா இருக்காரு, வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு, அவரை திட்டக்கூடாது, திட்டம் பாவம் வந்து சொல்லுங்க, ஒழுங்கா உன் வேலையை செய், நான் அவரோட நம்பிக்கை தானே சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க உங்க வேலையை செய்ய நிறைவேற்றிக்கிறதுக்காக சொல்றீங்க. அதனால ஜாதத்துல யாரையாவது திட்டீங்கன்னா பாவம் வந்து சொல்லணும், யார் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவம் வந்து சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அல்லது பாவம் நீக்கக்கூடிய தலம், இந்த தலம் இது வந்து திருக்கர வீரம் அப்படின்னு பெயர். திருவாரூர் கும்பகோணம் திருவாரூர் போற வழியில உள்ள தலம், அருள்மிகு பிரத்யட்சம் இன்னமையுடனாய அருள்மிகு கரவீர நாதர். இதை சொன்னோம்னா துன்பம் நீங்கிடும், என்னன்னா தன்னுடைய கரங்களால் நம்முடைய துன்பங்களை நீங்கிடலாம், நம்ம கரங்களால நம்முடைய துன்பங்களை நீக்கவே முடியாது. நீங்க தெரிஞ்சிருந்ததா எப்பவும் நீக்கிருப்போமே, நீங்க தெரியாமதானே இவ்வளவு நாள் சிந்திக்கிட்டு இருக்கோம். அதனால அவருடைய கரம் கொண்டு இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதை சொல்லி, இது தேவர்களினுடைய காலை பொழுது மார்கழி மாதம் முடியுது. அப்போ தேவர்களுக்கே காலை பொழுது உணர்ந்துதான் நமக்கு எல்லாம் எப்படிப்பட்ட பொழுது பாருங்க. அதனால உஷக்காலத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா துன்பங்கள் எல்லாம் விலகிடும். மார்கழி மாசம் 30 நாளும் வழிபாடு செஞ்சீங்கன்னா துன்பம் விலகிடும். சரி இல்ல பரவாயில்ல, அருள்மிகு பிரத்யட்சம் இன்னமையுடனாய அருள்மிகு கரவீரநாதர் என்று ஒரு முறை மனசுக்குள்ள சொல்லுவோம். இந்த வினாடி நம்முடைய துன்பம் தான் தீர்ந்து போயிடுவோம். 30 நாள் வழிபாடு செய்தா என்ன பலனோ அந்த பலனை தரட்டும். தை மாதம் 1ஆம் தேதி எல்லாம் நல்லதா நடக்கும், இனிமே நடக்க போறது எல்லாம் நல்லதா நடக்கணும். இது ஏதோ புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள், பொங்கல் நல்வாழ்த்துகள் மட்டும் சொல்லல, நிஜமாவே உள்ளங்கோடு அத்துணை வீட்டிலும் பொங்கல் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் சேர்ந்து பொங்க வேண்டும் என்பதற்கு அருள்மிகு பிரத்யட்சம் இன்னமையுடனாய அருள்மிகு கரவீரநாதர் உங்கள் இடத்திலே மகிழ்வினை பொங்க செய்ய வேண்டும், இன்பத்தை பொங்க செய்ய வேண்டும். அது ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுதல். இறைவனுக்கு அந்த விண்ணப்பத்தை இறைவனுக்கு நீங்க அந்த விண்ணப்பத்தை வச்சிருக்கோம். யாரெல்லாம் இதை உண்மையாக செறிவெடுக்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலேயும் அவர்கள் உள்ளத்திலேயும் மகிழ்ச்சி பொங்கல் பொங்க வேண்டும்.

0: கரெக்டா சொல்லுவோம், இதுவரைக்கும் செஞ்ச பாவம், இதுவரைக்கும் செஞ்ச வினை அறியும் நம் வினை, இதுவரைக்கும் உள்ள வினை இதோ இதுவா அறிஞ்சு போட்டுருவாரு. காய திருப்பி வச்சு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கணும், அந்த காய கதிகமும் செய்யலாம் அப்படின்னு வீட்டுல முடிவு செய்து பொரியலுக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் நறுக்கி வச்சாச்சு. என்னுடைய தந்தையார் வந்து அப்படி போனவங்க மார்க்கெட் போனவங்க அவங்க ஒரு அரை கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தாங்க. கத்திரிக்காய பொரியலுக்கு நறுக்கி வச்சாச்சு, ஆனா அரை கிலோ கத்திரிக்காய் நறுக்காம இருக்கு. எப்ப வந்தது நறுக்கி, ஒரு கிலோ கத்திரிக்காயை நறுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த அரை கிலோ கத்திரிக்காய் இன்னும் நறுக்காம இருக்கு. அப்போ இறைவன் நம்முடைய பாவத்தையே எடுத்து நம்முடைய வினையை எடுத்து இப்ப திருத்தி சரி பண்ணி வைக்கும் போது நம்ம புதுசா ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எங்க அப்பா வாங்கிட்டு வந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அந்த வினை தங்கிடும். அது சொல்றதுக்கு பாருங்க, அறியும் நம் வினை உள்ளன. இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய வினை நான் திருத்திடுறேன், அப்ப இப்ப இனிமே சேர்த்துமா சார், இனிமே தான் சேர்த்துவோம் சேர்த்துடும். அதுதான் முக்கியம் சொல்றேன். இப்போ நாம வந்து இப்போ உள்ள வினை தசுரம் பண்ணக்குள்ளே சேர்த்துருவேன் சேர்த்துருவேன், நான் என்ன இப்படி சேர்க்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன், அங்க ஒரு ஐயா வராரு, ஆமா இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராச்சு, இந்த ப்ரொமோஷன் முடிச்ச உடனே இவரை பார்க்கணும், இவர்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கேட்கணும், அந்த ப்ரோக்ராம் வழியா எனக்கு ஏதாவது ஒரு புகழ் வரணும் செல்வம் வரணும்னு நான் நினைச்சேன். வயதுல பாவம் வந்து சேர்ந்துருச்சு, இருந்த வினையை தான் இறைவன் தீர்க்கிறான், நம்முடைய கரங்கள் அறியும் நம்பினை உள்ளன. ஆசு அற துன்பம் போயிடும், ஆனா அந்த துன்பம் ஏற்படுத்திய பாதிப்பு இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் போகவே போகாது. ஒரு ஆள் என்ன முட்டாளும் காத்துல அந்த வார்த்தை எங்கயோ கரைஞ்சு போச்சு, ஆனா அந்த வார்த்தையை காத்துல பிடிச்சு என் மனசுல இருந்து வச்சுக்கிட்டு என்ன அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அது சொன்னதே மறந்து போச்சு அந்த அம்மாவுக்கு இல்ல அந்த ஐயாவுக்கு. என்னைய பார்த்து நீ முட்டாளும் சொன்னீங்க, துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவன் இப்ப அறியும் நம்பினேன். நம்முடைய வினைய இப்போ இருந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவர் சுத்தப்படுத்துகிறாரு. இதை பேசிட்டு போது எங்க அம்மா பாத்தி அழகா சொல்றாங்க, வீடுல சில இடத்துல பாத்தீங்கன்னா நடுப்புற கும்பகோணம், நடுப்புற கும்பகோணம் வீட்டுல ஐயாவோ இல்ல வேற யாராவது இருந்தாலையோ இல்ல என்ன இன்னைக்கு வீடு பெருக்கியா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல நான் பெருக்கின அசங்க கொண்டு வந்து குப்பையை நடுவு இடத்துல போட்டுட்டாங்க, இல்ல பெருக்கி கூட்டி குமிச்சு கொடுத்த குப்பைய எடுத்துக்கிட்டு போகும்போது காத்துல பறந்து வந்து விழுந்துடும் திரும்ப நடுப்புறத்துல. இது ரெண்டு விஷயமும் நடக்கும், ஆனா இறைவன் கிளீன் பண்ணும்போது அப்படி நடக்காது. நாம சுத்தப்படுத்தினா அப்படி நடக்கலாம், இறைவன் நம்முடைய வினையை அகற்றும் போது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அகற்றுகிறான். ஆனா நம்முடைய குடும்ப ஜென்மத்து வாசனைதான் நாம திரும்ப திரும்ப வினைகளை சேர்த்துக்கிறோம். இதுதான் வேணும், அதுதான் வேணும், வேண்டாம்னு கழிச்சு போட்ட பேப்பர் இருக்குல்ல அதுல ஏதாவது காசு பணம் இருக்கும் போது கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னாங்கன்னா அப்படியா காசு பணமா இருக்கும் பாத்துறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப அந்த குப்பையில பாதி குப்பையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப முக்கியமான தேவைப்படும் அப்படின்னு பாதி குப்பையை திரும்ப உள்ள போயிடும். நிறைய பேர் வீட்டு அப்படிதான் நடந்துட்டு அது போலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போடுறோம்ல, இது வேணும் அது வேணும், அதுல கிட்டத்தட்ட 80% நமக்கு தேவையே இல்லை, 80% தேவையே இல்லை, அது வாங்கணும் இது வாங்கணும். நிரம்ப வீடுகள்ல அன்னைக்கு ஒரு ஏழை குழந்தைகள்லாம் இருக்காங்க, உங்க வீட்டுல தேவையில்லாத பாத்திரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த பாத்திரம் நல்ல துப்பு பிடிச்சு போயிருக்கு பயன்படுத்தவே இல்லை, ஆனாலும் இது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்காவது தேவைப்படும், எனக்காவது தேவைப்படும், எதுக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கணும், என்றைக்கு தேவையோ அன்றைக்கு இறைவன் தருவான் என்கின்ற நம்பிக்கை இருந்ததுதான் அதை ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. எனக்காவது தேவை, கஷ்டப்பட்டா தேவை, இந்த குழு அடிக்கடி சொல்லுவாரு, கஷ்டகாலத்துல உதவும், கஷ்டகாலத்துல உதவும்னு காசு சேர்க்காத, கஷ்டத்தை கொண்டு வருவ. பின்னால முடியாதவங்க தேவை, பின்னால என்னைக்குமே எனக்கு முடியாம போகாது, நான் நல்லா இருப்பேன்னு நினை முதல்ல அந்த தாண்ட கொண்டு வாங்க. முதல்ல நாளைக்குதான் பிள்ளைங்க குட்டிங்க சோறு ஊட்டுவோ என்னவோ தெரியல, கஞ்சி ஊட்டுவோ தெரியல, நானே என் காலில் இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கே காசு எடுத்து வைக்கிறேன். இந்த அவநம்பிக்கையில கொண்டே வராதிங்க. நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒரு நோயும் வராது, நான் காசு பணத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருப்பேன், எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். தேவைக்கு வரும், தேவைக்கு அதிகமா வர வேண்டாம். வயிறு கொள்ற அளவுக்கு சாப்பிட்டா போதும் இல்ல, சாப்பாட்டுக்கு பைசா வந்தா போதும் இல்ல, அதுக்கு மேல மேல இன்னும் தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கிறோம். இப்படியே விட்டா இல்ல சார், எனக்குதான் எங்க அப்பா ஒண்ணும் செஞ்சு வைக்கல, நான் கொஞ்சம் என் பையனுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமான்னு சேர்த்தா உன் பையனுக்கு நீங்க கொஞ்சம் பாவ முட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க. பண முட்டையோடு கொஞ்சம் பாவ முட்டையும் சேர்த்து தருந்தீர்கள் என்று பொருள். உங்க பையன் அந்த பாவத்தை அனுபவிக்கும் போது எப்பா நீ இதுக்கு இந்த வீடு வாங்கி வைக்காமலே இருந்துக்கலாம், வாங்கி வச்சு இந்த பாவ முட்டையும் இந்த சோகத்தை சொல்லும் போது முடியல. அப்படி பார்க்கும் போது என்னப்பா பரவாயில்லன்னு போகும், எதுவுமே சேர்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு சின்ன வயதுல என்னப்பா எதுவுமே சேர்த்து வைக்கல, உங்க வேலை பார்த்தவங்களும் அப்படி வாங்கியிருக்காங்க, இப்படி வாங்கியிருக்காங்க, நீ படிச்சுல நீ வாங்கிக்கோ அப்படின்னு, நீ படிச்சுல நீ வாங்கு, உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கிக்கோ, நான் பட்டியல் போடுவேன் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு. ரெண்டு வருஷம் கழிச்சு அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டேன், லைஃப் போட்டிட்டு இருக்கு, இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், நம்ம பட்டியல் போடுறது எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டியல் குறைஞ்சு, பட்டியல் இல்ல இந்த பட்டியல் குறைஞ்ச உடனே இருந்தீங்களாச்சு, இப்ப எதுவும் அப்ளிகேஷன் போடுறது எதையே கிடையாது. ஈசனா இருக்கிறாயும் சரி அப்ளிகேஷன் போடுறதே கிடையாது சார், அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சார் அந்த விருது தருவாங்க, அப்ளிகேஷனே வேண்டாம், வேற என்ன வேண்டும்? இறைவன் கருத்தில் இறைவனுடைய பாதத்திலே சேர்ந்தால் போதும், இன்னொரு பிறப்பு வேண்டாம். இதான் விண்ணப்போ இல்லையும் ஒவ்வொரு இடத்துல அந்த அவன் பார்த்தாங்க இந்த லோன் வராங்களாம், இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா, இப்ப கோல்டு இங்க ரேட்டு கம்மியா, போய் போய் மோதி மோதி வாங்கி வாங்கி என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னால தேவைன்னா பயன்படுத்தலாம், பின்னால தேவைன்னா தேவையான ஒரு சூழ்நிலையை இறைவன் கொடுக்க மாட்டான். நீ எல்லாத்தையும் அவர்களையும் உடைத்துட்டா தேவையான ஒரு சூழலே வராது. என்னைக்காவது ஒரு குழந்தை நான் காலையில பால் முடிச்சேன், மத்தியானம் பால் முடிக்கிறோம், நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு குழந்தை எடுத்து வச்சிருந்தா, ஒரு மூணு மாசம் குழந்தை எடுத்து வச்சிருந்தா இல்லையே, குடிக்க குடிக்க தாய்மையிலிருந்து சுரந்து கொண்டே இருக்கிறது இறைவனுடைய கருணை. அதுபோல நீங்க செலவு பண்ண செலவு பண்ண உங்களுக்கு தேவையான பணம் வரும், தேவையான பணம் வரும். சேர்த்து பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்க வராது, சேர்த்து வச்சா சேர்த்து வச்சா ரெண்டு விஷயம் உலகத்தோட அப்படியே சொல்லிடுறேன். ரொம்ப நாள் வாழ வைக்கும் பூமியில, ரொம்ப நாள் வாழ வைக்கும், ரெண்டு பேரும் நிறைய நாள் வாழ வைக்கும், ரொம்ப பாவம் செய்தவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும், ரொம்ப அளவுக்கு அதிகமா புண்ணியம் செய்தவர்களையும் வாழ வைக்கும், அளவுக்கு அதிகமா அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும், அளவுக்கு அதிகமா பாவம் செய்கின்றவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும். எதுக்குன்னா அவங்களை தான் அனுபவிக்க வைக்கும், வாழ வச்சு அனுபவிக்க வைக்கும், இருக்க வச்சு இருக்க வச்சு அனுப்பிக்கிறது எதுக்கு? அதனால நமக்கு ரொம்ப நாள் வாழணும் இல்லை, எவ்வளவு நாள் உயர்ந்தவங்க நல்லா இருக்கும் அவ்வளவு நாள் வாழ்ந்தா போதும். உடம்புதான் பழுது கொண்டு வாழக்கூடாது, உடம்பு பழுதுபடாம போயிடும். எது மரணம், நாயச்ச மரணம் சொல்லணும், சொர்க்கவாசல் திறந்தது, 4 மணிக்கு போய் சொர்க்கவாசல் பார்த்துட்டு வந்தாரு, 5 மணிக்கு வந்து காப்பியை குடிச்சாரு, 5:30 மணிக்கு அப்படி டக்கு தலை முடிஞ்சிடுச்சு, அப்படி ஒரு இரண்டு வரும். நம்மளே போய் சொர்க்கவாசல பார்த்து நுழைஞ்சி வெள்ள வந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியா நல்ல தரிசனம் அப்படின்னு நினைக்கும் போது இறப்பு வந்தால் அது நல்ல இறப்பு, அது புண்ணியம் செய்திருக்கிறோம்னு எப்படி வரும் யோசிப்பாரு, டயர் எப்படி வரும், புண்ணியம் செஞ்சிருந்தாலே வரும், பாவத்தையே செய்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு நல்லது வரும்? நாம நல்லதை எதிர்பார்க்கிறோம் ஆனா நல்லதை செய்யறது இல்லை. அறியும் நம்பினை உள்ள ஆசு அற குற்றம் இல்லாமல் நம்முடைய நிலைகளில் இருக்கக்கூடிய நிலைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கரவீரநாதர் இடத்துல இருக்கிறது. வரிகுள் மாமணி கண்டம், நல்ல கருத்த கண்டம் உடையவன். ஏன் இது சொல்ற தெரியுங்களா, அது முனிவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் செய்த பாவம், அதுதான் ஒன்று கலந்து அவங்களை விரட்டிட்டு வந்துச்சு. விஷம் எங்கேயாவது விரட்டிட்டு வருவான், அழகா ஒரு பையன் கேட்டான், ஆலவால விஷம் புரட்டிச்சு தேவர்களை அப்படின்னு. சார் அரக்கன் புரட்டினான்னு சொன்னா ஏத்துக்கலாம், ஒரு அகட்டி துரப்பினாலும் சொன்னா ஏத்துக்கலாம், ஒரு அசுரன் துரப்பினாலும் சொன்னா ஏத்துக்கலாம். ஆழகால விஷம் எப்படி சார் துறப்போம், ஏத்துக்க முடியலையே. நாம் தோஷத்தை பத்தி இவ்வளவு நாள் பேசி, இவ்வளவு நாள் தோஷத்தை பேசி, ஒரு சின்ன எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து விஷம் எப்படி சார் துறப்போம், ஏத்துக்க முடியலையே சார். சரி என்ன நீ கேக்குற எனக்கு கரெக்டா சொல்லு, எனக்கு நீ எப்படி புரிஞ்சுக்க. ஒரு கல்லு வந்து என்ன அடிச்சிருச்சு, ஒரு கல்லு என்ன தொடங்கிட்டு வருது, அப்போ வீசின வந்து உன்னை எடுக்கணும்ல சார். இந்த விஷம் தொடங்கணும்னு சொன்னா அதை எடுத்துக்கிட்டு வரவேன், அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு வந்த ஆண்டு உன்னை எடுக்கணும்ல. நீங்க அதெல்லாம் சொல்லணும், விஷம் தோட்டிச்சு விஷம் தோட்டிச்சுன்னு சொல்ல கூடாதுல்ல. அப்ப அதை எது எடுத்துட்டு வந்துச்சா, தேவர்களுடைய முனிவர்களுடைய வினை அதை கூட்டிட்டு வரலாம். ஆழகால விஷம் தோன்றி வரும்போது கைலாயத்தை தேவர்கள் இப்படியும் அப்படியுமாக சுற்றி வந்தார்கள் இடவலமாக. அதுதான் நம்ம இப்ப வந்து சோமசுத்த பிரபட்சணம் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஷம் எப்படிதான் தானா தொடக்கும், அதை யாரும் ஒருத்த எடுத்துட்டு வரணும்ல. அதை எடுத்துட்டு வந்தது எது, முனிவர்களினுடைய வினை, தேவர்களினுடைய வினை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த வினை நமக்கு தேவையில்லை, நம்ம வினையே நமக்கு பெருசா அறிந்தது எதுக்கு, அடுத்தவர்களுடைய வினை. அறியும் நம்பினை ஆசர வரிகொள் மாமணி போர்க்கண்டம். அப்போ தேவாதி தேவர்களினுடைய வினை துரம்பி வந்த விஷத்தையே நம்முடைய கண்டத்தில் நிறுத்தி கொண்டவர். நம்முடைய வினைய அப்படி பார்த்தா போதும், சிவபெருமான பார்த்தா போதும், நம்முடைய வினை அப்படி பஸ்பமாயிடும். கரியவன் நிகழும் கரவி வந்து, கரியவன் கருப்பான நிறமுடைய வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதுல வந்து விளக்கம் போட்டிருக்கு. ஆனா கரியவன்கிறதுக்கான விளக்கம் எங்க உள்ள சொல்றாரு, கருத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு பேர் கருதான் கரியவன். கருத்தோடுமா அடியார்கள் மக்கள் வந்தால் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தோடுதான் இறைவன் இருக்கிறான். அப்ப இத்தனை பேருக்கு அருள் செய்தார, யாரு அடியார்கள் மக்களாக வருகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படி வரவங்களுக்கு, என்னை மாதிரி வரவங்களுக்கு அப்படி அப்படி செய்யணும். சாமி யார் யாருக்கு நீங்க எப்படி போறீங்களோ அது போலதான் அருள் செய்வார். என் பாவம் கற்பதா, நீங்க எப்படி போறீங்க, நீங்க டோட்டல் சரண்டரா போனீங்கன்னா அவங்க உங்களை ஃபுல்லா காப்பாத்திடுவாரு. நீ எனக்கு 1000 ரூபாய் கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருவாரு. எனக்கு வயிறு பசிக்கிறியா, ஏதோ வயிறு நிரப்புறதுக்கு ஏதோ உணவு கொடு அப்படின்னு போனீங்கன்னா கொடுத்துருவாரு, நல்லது கொடுத்துருவாரு. இல்ல எனக்கு 1000 ரூபாய் கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாய்க்கான வினையையும் கொடுத்துருவாரு. நான் எங்க போய் எதை சாப்பிட்டு எங்க விழுந்து கிடக்குறேன்னு எனக்கே தெரியாம கிடக்கு. ஒரு கஷ்ட காலத்துல நான் போனாதான் கிடைக்கும். ஆனா திருக்கோயில் உண்டியல நான் பணத்தை போட்டுட்டேன்னா பஸ்ல எனக்கு டிக்கெட் எடுக்க காசு காலத்துல ஒருத்தர் வந்து ஐயா நான் எடுக்கிறேன் அவங்களுக்காக டிக்கெட் அப்படின்னு எடுப்பாரு. அது தேவைக்கு கரெக்டா வரும், பொய் சொல்லவே இல்லை. ஒரு நாள் காலை இருந்தாலே எழுதி பஸ்ல என்ன 11 ரூபாய் டிக்கெட்டு, 4:30 அன்னைக்கு தீபாவளி திருநாள், 4:30 ஏறுறேன், 11 ரூபாய் டிக்கெட்டு, என் கையில 50 ரூபாய் தாள் இருக்கு, 100 ரூபாய் தாள் இருக்கு, 10 ரூபாய் தாள் இருக்கு, 1 ரூபாய் தாள் இல்ல. டிக்கெட் கேட்கறேன், 50 ரூபாய் திருப்பி ஐயா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, 11 ரூபாய் சார், 11 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஐயா எங்க 50 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, எங்க சில்லறை காசு இல்ல, எடுத்துக்கிட்டு நீங்க வச்சுக்கிடுங்க மிச்சத்தை நான் வாங்கிக்கிறேன். இல்லையா எனக்கு உங்களுக்கு தெரியும் நாங்க வச்சுங்க அப்படின்னு, எனக்கு உங்களுக்கு தெரியும் இல்லாமல் மிச்சத்தை கொடுத்துட்டாரு. நான் போய் தரிசனமா முடிச்சுட்டு வந்ததுக்கு போதுல எனக்கு அவ்வளவு வரும் செய்த சாமி தெரியல, ஆனா உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த ஆழ்வுகிறார் இல்லையா, அவர் அவ்வாறு சொல்றாங்க. அது போல நீங்க போல் இறைவனத்தில் கொடுத்து விட்டால் இறைவன் வேண்டிய போது வேண்டிய அளவு வேண்டியவாறு தருவான், அந்த நம்பிக்கை வேணும். கரியவன் நிகழும் கரவீரத்து எம் பெரியவன், அதுதான் தலைவன். பெரியவன் தான் தலைவன் என்று பொருள். வீட்டுல அப்பாவுக்கு அப்புறம் அண்ணா இருந்தாலும் அதுதான் பெரியவர். அவங்க சொன்ன வார்த்தையை மீறி நீங்க போகவே கூடாது. இப்ப தம்பியினுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடக்குது, தம்பியினுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அழைப்பின வியாதி மாடியோ என் சகோதரின் மகனுக்கு என் சகோதரனுடைய மகனுக்கு திருமணம்னா அண்ணாச்சி பேரை போட்டுதான் அடிக்கணும், அண்ணன் பேரை போட்டுதான் அடிக்கணும், அண்ணன் தான் அழைக்கணும். என்னுடைய மகனுக்கு திருமணம், என்னுடைய மகனுக்கு திருமணம்னு நாங்களே தம்பியே அழைக்கிறது தவறு. தம்பியா இருந்தா அழைக்கூடாது, அண்ணாதான் அழைக்கணும். அண்ணன் அழைக்கிறதுக்கு தம்பியை அப்பண்ணமே போறோம்னு வேணா அவர் பேரை போட்டுக்கலாம். அப்போ எந்த ஒரு மரியாதையை நம்ம ட்ரெடிஷனலா நம்ம பரம்பரை கொடுத்துட்டு பாருங்க. நம்ம ஏன் அவங்க கொடுத்தாலும் நானும் தான் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் மூத்தவர்கள், அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது அவங்க கோடு பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இதுதான் செய்யணும் அப்படின்னு நம்ம அப்படிதான் செய்யணும். அதுல அவனுக்கு லாபம் அதிகம், அது பார்க்கக்கூடாது. லாபமோ நஷ்டமோ அவர்கள் சொல்படி கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா கபாலி சொல்ற மகிழ்வு பரவாயில்லையே, அண்ணா சொல்றபடி கேட்கிறான், அதனால இவனுக்கு நம்ம நல்லதை பண்ணுவோம் அவர் பண்ணுவது. அது மேபி உங்களுக்கு லாஸா கூட இருக்கலாம். என்ன சார் அது 50 ரூபா பணத்தை 25 ரூபாய் பிரிக்கணும், அவன் வந்து 10 ரூபாய் 40 ரூபாய் பிரிக்கிறானே, 40 ரூபாய் அவன் எடுத்து எனக்கு 10 ரூபாய் இருக்கான், என்ன இருந்த வாய நினைச்சாரன். அது இல்ல கொடுத்துருவோம், இந்த 50 ரூபாய் நீ வச்சுருவா, எனக்கு வேணும் போது நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், நீ ஏன் அண்ணாதான வச்சுக்கோ, என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் உங்ககிட்ட இருந்தா என்ன எங்க இருந்தா என்ன வச்சுக்கோ, நீங்க 2 நாள் கொடுத்து பாருங்க, 3வது நாள் நம்ம பக்கமே வரமாட்டாங்க. ஏ அவன் எதுவுமே கேட்க மாட்டான், என் கொடுத்து போடுவாயா அப்படின்னு சண்டையே இருக்காது. 2 பேர் போட்டாதானங்க சண்டை, வேண்டாம் ஒதுங்கிட்டோம்னா யார்கிட்ட போடுவாங்க சண்டை, வேண்டாம் ஒதுங்க உன் மனசு இல்ல சார் அதிக முடியும் சார் சார் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னா போட்டு வந்து ஈசத்து சொல்லிடுங்க, 50 ரூபாய் எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்து அதை வந்து எங்க அண்ணனே எடுத்துட்டான் 50 ரூபாயும் எனக்கு என்ன வேணுமோ நீ பாத்து செய்ய அப்படின்னு அவங்க சொல்லிடுங்க, அவர் செஞ்சு விட்டுருவாங்க, கண்டிப்பா செஞ்சு விட்டுருவாரு.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது பிக்ஷாடனார் பத்தி பார்க்க போறோம். உனக்கு தெரியுமா பிக்ஷாடனார் பத்தி, உனக்கு ஏதாவது தெரியுமா பிக்ஷாடனார்னா என்ன சொல்லு பாக்கலாம்?
3: பிக்ஷாடனார்னா பிச்சை எடுக்கிறதா?
2: ஆமா கரெக்டா சொல்லிட்ட காவியா. பிக்ஷா அப்படின்னா டு பேக், அதாவது பிக்ஷா எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பெருமான் ஒரு காலத்துல பிக்ஷாக்காரரா கையில திருவோடி ஏந்தி பிக்ஷை எடுத்தாரு.
3: பெருமான் பிச்சை எடுத்தாரா? அந்த சராசரத்துக்கே அவருதான் ராஜா, அவர் எதுக்குமா பிச்சை எடுக்கணும், எந்த காரணத்துக்காக பிச்சை எடுக்கணும்?
2: ரொம்ப கரெக்டா கேட்ட காவியா. இப்ப அதுக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்ல போறேன், சரியா?
3: சொல்லுங்கம்மா.
2: அதாவது அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்களுக்கு புக்தி புகட்டதான் பெருமான் பிச்சை எடுத்தாரு.
3: அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்க யார் அப்படி அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தது?
2: ஒரு முறை ரிஷிகள் எல்லாம் வேதம் ஓதி யாகம் செஞ்சால் போதும், இறைவனை வழிபட தேவையில்லைன்னு ஒரு மூட எண்ணத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சிவபெருமான வழிபடுறதையே விட்டுட்டாங்களாம்.
3: அச்சோ, வழிபடுறதையே விட்டுட்டாங்களா?
2: ஆமா காவியா. யாகம் செஞ்சா போதும், இறை வழிபாடுலாம் தேவையில்லை, நமக்கு தேவையான எல்லா பொருளும் யாகத்துல இருந்தே கிடைச்சிரும், அதனால இறைவனை வழிபடணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். அதாவது இப்ப விளக்கு ஏத்தினா ஒளி வரும் இல்லையா, அதுல இருந்து ஒளி கிடைக்கும், அதுக்காக யாராவது வெறும் ஒளிய வணங்காம விளக்க மட்டும் ஒட்டு வச்சு பூ வச்சு திரி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஒளி கிடைச்சிருமா, விளக்க மட்டும் வணங்கினா போதுமா? அதுல இருக்கக்கூடிய ஜோதி தானே அதுல முக்கியம். அது மாதிரி யாகம் வந்து முக்கியம்தான், அதுக்காக யாகம் மட்டுமே போதும், இறை வழிபாடு தேவையில்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு மூடத்தனம். அந்த யாகத்துக்கு காரணமா இருக்கிறதே கடவுள் தான். இப்ப அவரை வணங்கினோம் இல்லையா, அவரை வணங்குறத தாருகவனத்து முனிவர்கள் அவங்கதான் மறந்துட்டாங்க, அந்த ரிஷிகள் தான் மறந்துட்டாங்க. அவங்க இருந்த இடம் வந்து தாருகவனம், அந்த வனத்து முனிவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அதனால இறைவன் என்ன நினைச்சாரு, அவங்களுடைய மூட எண்ணத்தை மாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவிளையாடல் மூலமா ஒரு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சாரு. அப்படி என்ன பாடம் தெரியுமா? அது
3: என்ன பாடம்?
2: அதான் அந்த பிக்ஷக்காரர் ரூபம். இப்போ நீ வந்து பிக்ஷக்காரங்களெல்லாம் பாத்திருக்கியா கவியா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
3: அவங்க வந்து கையில ஒரு காலி பாத்திரத்தை வச்சிருப்பாங்க, துணி எல்லாம் நல்லவே போட மாட்டாங்க.
2: அப்புறம் பாக்க எப்படி இருப்பாங்க?
3: பாக்க ரொம்ப ஏழையா சாப்பாடு இல்லாம இருப்பாங்க.
2: அப்படி இருக்க அப்படி இருந்த பிக்ஷக்காரங்களுக்கு மத்தியில பெருமான் என்ன மாதிரி ரூபத்துல தெரியுமா வந்தாரு?
3: எந்த மாதிரி ரூபம்? பிச்சைக்காரர் ரூபம்
2: ரூபந்தான். ஆனா அவர் எப்படி வந்தார், அவருடைய திருக்கோலம் எப்படி இருந்தது பிக்ஷாடனார் வடிவத்துலனா, பிரம்ம கபாலம் அத கையில வச்சிருந்தாரு, பிரம்மனுடைய மண்டை ஓடு அதுதான் அவர் கையில வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வெண்ணிறமா திருநீர், உடம்பு பூரா வெறும் வெண்ணிறமா இருந்தது, வெள்ளையா திருநீர் பூசி இருந்தாரு. அவருடைய இடுப்புல அரங்கான் கயிறு இல்லாம மிகவும் அழகான ரூபத்தோட, அழகான ரூபத்தோட பல வகையான பாம்புகள் அணிஞ்சிருந்தாரு, பூநூல் அணிஞ்சிருந்தாரு, கருத்த கண்டம் அதாவது அவருடைய தொண்டை வந்து நீல நிறமா இருந்ததுதான், நெற்றியிலும் திருமேனியிலும் திருநீர் அணிஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் கவர்ந்திருக்கிற ஒரு அழகான தோற்றத்தோட வந்தாரு இந்த பிக்ஷாடனாருடைய ரூபம். அந்த ரூபத்தை பார்த்து அந்த அவருடைய, ஆனா அவருடைய அவர் வந்து ஆடைகளே அணியல, அவர் வந்து எந்த ஆடையும் அணியாம இருந்தாரு. அவருடைய அந்த அழகான ரூபத்தை பார்த்து இந்த ரிஷிகள் இருந்தாங்கல்ல, இந்த தாருகவனத்து முனிவர்கள், அவங்களோட பத்தினிகளான ரிஷி பத்தினிகள்லாம் அந்த அந்த ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்களாம். மயங்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமான் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி எங்க போறாரோ அவங்க கூடயே ஒவ்வொரு பத்தினியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்தினிகள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா? அவங்க ரொம்ப பதிவிரதைகளா இருந்தாங்களாம். இப்ப உனக்கு இந்த ரிஷி பத்னியுடைய பெருமையை பத்தி சொல்றேன் கேளு. அதாவது ரிஷிகள் வந்து யாகம் செய்யறாங்க, எல்லா அவங்களுக்கு சக்தி இருக்கும், தவம் செய்யறாங்க யாகம் செய்யறாங்க. ஆனா ரிஷி பத்னிகள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு முனிவர் என்ன பண்றாரா, பயங்கர தவம் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரா, வந்துட்டு இருக்கும் போது காட்டு வழியில வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கொக்கு பறக்குது, பறந்து வந்து மேல அப்படியே பறந்து போகும்போது அந்த ரிஷி மேல எச்சம் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த ரிஷி மேல தாழை போயிடுச்சு. ஓகேயா? உடனே அந்த ரிஷி என்ன பண்ணிட்டாரு, கொக்கு வந்து பாரு ஒரு மரியாதை இல்லாம நம்மள இப்படி பண்ணிருச்சுன்ற கோபத்துல அந்த கொக்கு அப்படி உத்து பார்த்தாராம் பாரு, அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலா அடிச்சான். ஆமா, அந்த ரிஷிக்கு அந்த மாதிரி இருக்கு, அவர் வந்து தவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனால அவர் அப்படியே நேரா ஒரு ரிஷி பத்தினி வீட்டுல போய் அந்த அம்மாட்ட போய் பிக்ஷை கேட்டிருக்காரு. அம்மா தாயே பிக்ஷை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த ரிஷி பத்தினி என்ன செய்யறாங்க, இது வேற ரிஷி பத்தினி, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்க கணவருக்கு என்னென்ன பணிவிடையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து இந்த வாசல்ல இருக்க அந்த ரிஷிக்கு வந்து உணவு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நாம வெளில நிக்கிறோம், இந்த அம்மா இன்னும் வராம இப்படி லேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அந்த அம்மாவை பாக்குறாராம். ஆனா அந்த அம்மாவை அவரால் எரிக்கவே முடியல, கொக்கு எரிச்ச மாதிரி கோபமா எரிக்க பார்த்தாரு, ஆனா எரிக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதை விட அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு கேட்டாங்களா. அப்படின்னா என்னையும் நீ கொக்குன்னு நினைச்சு ஈஸியா எரிச்சிடலான்னு பாத்தியா, நான் ஒரு சாதாரண கொக்கு கிடையாது, கொக்கு மாதிரி என்னை எரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவருக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுச்சான், அட்டடா நாம என்ன நினைச்சோம், இந்த அம்மாவை ஈஸியா எரிச்சிடலாம், ஒரு சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு நினைச்சிடும், ஆனா நாம கொக்க எரிச்ச அந்த ஒரு செய்தி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாங்க, நம்மள விட இவங்கதான் சிறந்த ஞானின்னு சொல்லி உடனே அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ரிஷி பத்ரி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க கணவர் வந்து கூப்பிட்டாங்களாம், இந்த அம்மா வந்து கிணத்தடியில் அப்படி தண்ணி எரிச்சிட்டு இருந்தாங்களாம், அவங்க கணவர் கூப்பிட்ட உடனே அந்த தண்ணி பக்கெட் அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்களாம் அவங்க வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த குடத்தில் இருக்கிறதுல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்களே அந்த கயிறும் அந்த தண்ணியும் அப்படியே இருந்துச்சான் கீழே விழாமல். இப்போ தண்ணி கிணறுலேருந்து இறைக்கிறோம், அது பக்கெட்லேருந்து இப்படி வருது இல்லையா, அது என்ன ஆகும், அது வந்து முழுசாக மேலே வரணும், அது இறைக்கிறதுக்குள்ள பாதியிலே விட்டுட்டு கீழே விழுந்துடும், ஆமா தானே. ஆனா அது விழுனா அப்படியே இருந்துச்சான். அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு சக்தி பாரு, அந்த மாதிரி திருப்பி வர வரைக்கும் அப்படியே இருந்துதான். இந்த மாதிரி ரிஷி பத்தினிகள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்கள மத்த பெண்கள் மாதிரி ஈஸியா ஏமாத்திட முடியாது. ஆனா அப்பேற்பட்ட ரிஷி பத்தினிகளே பெருமானோட இந்த அழகிய ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்க அப்படின்னா சிவபெருமான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு, யோசனை பண்ணிப்பாரு. பெருமான உருவம் இல்லாத லிங்கமா பார்த்தாலே நம்மால அவரோட சந்நிதியில இருந்து வெளில வர மனசு வராது. அவர் அழகான மனித ரூபத்துல வந்தா இன்னைக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா. அது போல பெருமான் பிக்ஷக்காரர் போல ஆடி பாடி கேளிக்கைகள் காட்டவும் இந்த ரிஷி பத்னிங்க எல்லாம் அவரோட அழகுல மயங்கி அந்த ஆடல் பாடல்லையும் மயங்கி அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, இத பார்த்த உடனே அவங்களோட மானமே போறாப்புல ஆயிடுச்சான். இது என்ன இது, ஒரு பிச்சைக்காரன் அதுவும் துணி கூட போடாம ரோட்ல ஆடுறான் பாடுறான், இந்த பெண்கள்லாம் அவரு பின்னாடியே போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். நம் குலத்தோட மதிப்பு மிக்க பெண்கள் இவங்க, ஆனா இவங்க செய்யறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, இவங்களை நாம தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய மானமே போயிடும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்றாங்களாம், அவங்க பத்தினிகளை கூப்பிடுறாங்களாம், ஏ போகாதீங்க அங்க எங்க போறீங்க, இங்க வாங்க அங்க போகாதீங்க, அவர் பின்னாடி போகாதீங்கன்னு கூப்பிடுறாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்தினிகள்லாம் அவங்க சொல்றது கொஞ்சம் கூட காதிலே வாங்கிக்காம பெருமான் பின்னாடியே போயிட்டே இருக்காங்களாம். போயிட்டே இருக்காங்களாம் பாரு, உடனே உங்களுக்கு ஓஹோ இவர் வந்து யாரோ ஒரு பெரிய ஆளு, இவர் வந்து நம்மளுடைய ரிஷி பத்தினிகள்லாம் இப்படி கூட்டிட்டு போறான், அவனை சும்மா விடக்கூடாது, முதல்ல இவனை வந்து தடுத்து நிறுத்தினாதான் நம்ம மனைவிகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்க தான் இந்த யாகம் எல்லாம் வளர்த்து அவங்க நிறைய வச்சிருக்காங்களே யாகத்துல கொஞ்சம் சக்தி, அந்த சில சக்திகளை வச்சு என்ன செய்யறாங்க, பேய் பிசாசு அப்புறமேட்டுக்கு பாம்பு புலி நெருப்பு அப்படின்னு ஒவ்வொரு பொருளையா என்ன பண்றாங்க, தன்னோட மந்திர தந்திரங்கள் மூலமா பிச்சாடனார் மேல ஏவி விடுறாங்க. அதெல்லாம் ஒன்னு ஒன்னா வருது. வந்த உடனே சாமியை பார்த்த உடனே அவரோட காலடியில மயங்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சாமிக்கு அது ஆபரணமா ஆயிடுது. ஆமா, ஆனா அவரை வந்து அந்த பொருட்கள்லாம் ஒண்ணுமே செய்யல, பாதிக்கவே இல்லை. உடனே இவர் என்ன செய்யறாரு, இந்த முனிவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அட்டடா நாம வந்து நம்ம யாகம்தான் முக்கியம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது இவங்களை ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு சாமி மேல பேய் பிசாசுகளை எல்லாம் ஏவி விடுறாங்க. பாம்பு பேய் பிசாசுலாம், இந்த பாம்பெல்லாம் என்ன செய்து, பாம்பு பேய் பிசாசெல்லாம் பெருமானை வணங்கி, ஏன்னா பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட வர்றா நம்ம சாமி, ஒண்ணுமே செய்யாது. உடனே பயந்து நடுங்கி சாமிகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுது. ஓகேயா, இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, போச்சுரா நாம இது வரைக்கும் என்ன நினைச்சோம்,
3: யாகம் மட்டும்தான்
2: முக்கியம் நினைச்சோம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர்கிட்ட நம்ம மனைவிகளை அடிமை ஆயிட்டாங்க, ஆனா யாகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பொருட்கள் கூட இவருக்கு அடிமை ஆயிடுச்சே. இவர் வந்து அந்த பொருட்கள்லாம் கையில கால இடுப்புல கழுத்துல எல்லாம் ஜுவல்ஸ் மாதிரி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்பதான் என்ன அவங்களுக்கு தோணுச்சான், அடடா நம்ம சிவபெருமானை புறக்கணிச்சதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம உடனே இத மாத்தி ஆகணும், நம்ம பெருமானை வணங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நினைக்க ஆரம்பிச்சோடனே சாமியை பார்த்து உடனே, பெருமானே எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த யார் இந்த பிச்சைக்காரனே தெரியல, எங்க குலப்பெண்கள்லாம் இப்படி மயக்கி கூட்டிட்டு போறான், ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க செய்ததெல்லாம் தவறு, எங்களை மன்னிச்சு எங்களையும் எங்க குலப்பெண்களை காப்பாத்துங்க, எங்களுடைய தவ ஒழுக்கத்தை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது சிவபெருமான் அப்பதான் என்ன பண்றாரு, தான் தான் அந்த பிச்சைக்காரருங்கிற வடிவத்தை அவங்களுக்கு காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆஹா வந்தது நேர்ல வந்தது சிவபெருமானேவா, நாம இத்தனை நாளா இத புரிஞ்சுக்காம இருந்துட்டமே, நம்ம செய்தது பெரிய தவறு, இறைவன் தான் சிவபெருமான் தான் மூல பரம்பொருள், அதை விட்டுட்டு இந்த மந்திர தந்திரங்கள்லாம் எதுக்குமே பலிக்காது, எதுக்குமே உதவாது, இதெல்லாம் வெறும் என்னது மாயை அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்களாம். உணர்ந்து பெருமான வணங்குறது தான் முக்கியம்னு சொல்லி நினைச்சாங்களாம். அப்ப இந்த நிர்வாண கோலத்தோட இருக்கிற நம்ம சிவபெருமான் இந்த கோலத்தோட இருக்கார் இல்லையா, அது எப்படி இருக்கா, அந்த கோலத்துக்கு பேர் என்ன தெரியுமா, திகம்பரர், திகம்பர கோலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிர்வாண கோலத்தோட 1000 சூரிய பிரகாசங்கள், 1000 சூரியர்கள் இருக்கலையா, அது போன்ற ஒரு தேஜஸோட இந்த தாருகவனத்து ரிஷிகளோட வீட்டுல நம்ம பெருமான் இருந்த கோலம் இல்லையா, அது வந்து என்னது இந்த கோலத்துக்கு பேர் வந்து திகம்பரர் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமானுக்கு வந்து உமையம்மை வந்து பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த பிரம்ம கபாலத்துல அவர் பிக்ஷை வாங்கினார் இல்லையா, அது வந்து உயிர்களுக்கு நல்லறிவை போதிக்கிறதுக்கு தான் அவருடைய இந்த வடிவம் தோன்றினது.
3: ஓ இப்ப எனக்கு புரியுதுமா, சிவபெருமான் எதுக்கு பிச்சைக்காரர் ரூபத்துல இருந்தாருன்னு.
2: உனக்கு இப்ப நல்லா புரியுதா, சரி. அப்ப இதற்கு இந்த ரூபத்துக்கு இன்னும் ஒரு பெயர் கூட இருக்கு, அந்த பெயர் என்னன்னா பாப சம்ஹார மூர்த்தி அப்படின்னு. இந்த ரூபத்தை நாம தியானிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும் சரியா, அதனால பாப சம்ஹார மூர்த்தின்னு பேர் வந்திருக்கு. இப்ப புரியுதா, பெருமான் வந்து ஏன் இந்த பிக்ஷாடன ரூபம் எடுத்தாரு அப்படிங்கறது உன்னுடைய அர்த்தம் புரியுதா உனக்கு,
3: நல்லா புரியுதுமா.
2: சரியா இப்ப நல்லா புரியுதா, அடுத்த கதைக்கு போலாமா.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: திருக்கைலாய மலையில் எம்பெருமான் திருவடிகளை எப்பொழுதும் சிந்தித்து போற்றி வழிபட்டு கொண்டிருந்த சுந்தரநாதன் பொதிகை மலையை நோக்கி வழிகொண்டு வருகின்றார். பொதிகை மலை நோக்கி வழிகொண்டு வரும் சிவயோகியார் நிலை பெற்ற திருக்கேதாரம், பெரும்புகழ் வாய்ந்த பசுபதி தேவாலம் என்னும் பதிகளை பணிந்து போற்று கங்கையாற்றில் நீராடி பிறவி பெருங்கடலில் இருந்து உயிர்களை கரையேற்றும் கண்ணுதல் பெருமான் எழுந்தருளியிருக்கும் காசி என்னும் திருப்பதியை பணிந்து போற்றி விந்திய மலை நிலைபெற்ற திருப்பருப்பத மலை பணிந்து அன்னலார் திருக்காலத்தி மலையினை வணங்கி பின் திரு ஆலங்காட்டு அப்பரை இறைஞ்சி ஏத்து மால் அயன் அரியா சிவபெருமான் மகிழ்ந்து அருளும் திரு ஏகாம்பரத்தினை வணங்கினார். காஞ்சி நகரில் வாழ்கின்ற யோக முனிவர்களை நயந்து பின் திரு அதிகை வழிபட்டு தில்லை வந்து அணைந்தார். எவ்வுலகும் உய்ய எடுத்து ஆடி அருளிய சேவடியை தில்லை பொன்மன்றினில் கண்டு வணங்கி அப்ப பேரின்ப விளைவின் ஆறாமையினாலே சிலகாலம் அங்கு தங்கியிருந்து அதன் பின் புருவில் பொன்னி திருநதியாம் காவிரியில் புனித நீராடி பசுவாக உமையம்மை தவம் செய்து தம் பெருமானை வழிபட்ட திருவாவடுதுறையை அடைகின்றார்.
6: இடம் திருவாவடுதுறை திருக்கோயில்.
7: எம்பெருமானே மாசிலா மணீஸ்வரா ஆனேற்றில் எழுந்தரும் உயிர்களுக்கெல்லாம் அருள் சுரப்பவனே பசுபதி உமையம்மை பசுவாக வந்து தவம் செய்ய பேரருள் புரிந்தவனே தேவரீரை இத்தலத்திலேயும் கண்டு வழிபடும் பெரும் பேறு பெற்றேன் எம்பிரானே. பொதிகை மலை சென்று அகத்திய மாமுனிவரை வணங்க வந்த அடியனுக்கு இத்தலத்தை விட்டு பிரிய மனம் வரவில்லையே. சிவசிவா சிவசிவா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: செந்தூர் வயற்பொழில் தேங்கடம் மின் மால் பட்டழிந்ததே

நம பார்வதி பதையே அரகர மகாதேவ சிவனையைச் செல்வர்களே, இன்றைக்கு நாம் சிவ தீட்சை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் உன்னை வலியுறுத்தது, அதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்வதனால நம்முடைய ஆயுள் நீடிக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் வலியுறுத்துது அநேகமா. ஆனா அவர்கள் சொல்லுகின்ற பிராணாயாமத்துக்கும் நாம சொல்ற பிராணாயாமத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம பிராணாயாமம் சொல்லலையா, நாமளும் சொல்றோம். என்னன்னு கேட்டா, நாம் சொல்லக்கூடிய பிராணாயாமம் சகற்ப பிராணாயாமம், அவர்கள் சொல்லக்கூடிய பிராணாயாமம் அகற்ப பிராணாயாமம். அவன் என்ன சொல்வான்னா, வாயுவை இழுக்கணும், அது பூரகம். எவ்வளவு நேரம் இழுக்கிறீங்களோ அதுல 4 மடங்கு கும்பகம். 3 நிமிஷம் இழுத்தீங்கன்னா 12 நிமிஷம் கும்பகம் பண்ணணும். அப்படியே சொல்ற நொடி தான், அவ்வளவு நேரம் இழுக்க முடியாது உங்களால. இழுக்கிறது பூரகம், உள்ள வைக்கிறது கும்பகம், விடுறது ரேசகம். அது என்ன ரேஷியோல இருக்கணும் கேட்டீங்கன்னா, 1:4:2 அப்படி இருக்கணும். இந்த 3 அது கான்கிரீட் மாதிரி, இந்த கான்கிரீட் போடுறதுக்கு அதான் ஃபார்முலா 1:4:2. 1 மடங்கு 1 சிமெண்ட் மூட, 4 மணல் மூட, அப்படி ஒரு கணக்கு. 1:4:2 அதே தான் பிராணாயாமத்துக்கும். இப்ப என்னன்னு கேட்டா, அங்கே ஒரு சிறப்பு என்ன, எல்லாரும் சொன்னாங்க பிராணாயம இயக்கங்கள் எல்லாம். ஆனா நம்ம மட்டும் என்ன சொல்றோம்னா, சிவ தீட்சையை பெற்றுக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமம் இருக்கிறது அல்லவா, அது அந்த 11 மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு செய்வது, அதாவது சம்ஹிதா மந்திரங்கள். சம்ஹிதா மந்திரங்களை நீங்கள் உச்சரித்துக் கொண்டு பிராணாயாமம் செய்தால் நிச்சயமா என்ன வராதா, ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சகற்ப பிராணாயாமம் செய்வதனால், 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சகற்ப பிராணாயாமம் செய்வதனால் இருதய நோய் வரவே வராது. 3வது பயன், பல்வேறு முத்திரைகள், மொத்தம் 64 முத்திரை இருக்கு. அந்த பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய நவீன மருத்துவம் கூறக்கூடிய பிசியோதெரப்பி அது உள்ள இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, பிசியோதெரப்பின்னு படிச்சுட்டு வர்றாங்க, பிபிடி இல்லையா. அவங்க வந்து கையாட்டு விரலாட்டு காலாட்டுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பிசியோதெரப்பி பூரா எங்க இருக்கு, முத்திரையில இருக்கு, பெரியவங்க வச்சிருக்காங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரவே வராது. அந்த 64 முத்திரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 12-13 முத்திரை தினதோறு நீங்க பண்ணுவீங்க, பழக்கத்திலே வந்துடும். அது முக்கியமாக தேனு முத்திரை. தேனு முத்திரை பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த தேனு முத்திரை பிடிச்சு வந்தாலே கை நரம்பு சம்பந்தமான எந்த வியாதிகளும் வராது. பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய மருத்துவம் கூறக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு ஆகலாம். அதுக்கப்புறம் மனச அடக்கு, அதான் உலகத்துல மன வளக்கலை அப்படிங்கிறான். மனசை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும். ஆனா மனசை உங்க கண்ட்ரோல எப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க போனீங்கன்னா அது அதிபயங்கரமா வேலை செய்யும். நாங்க நீ சும்மா கலந்தா சும்மா கலந்துட்டு இருக்கோம், இந்த தூங்குற புலி எழுப்புற மாதிரி, புரியுது உங்களுக்கு. நீங்க கான்சியஸ்னஸே இல்லாம பண்ணா மனம் உங்க சேட்டை பண்ணாது. நீங்க மனத்தை அடக்க போறேன் அடக்க போறேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது விசுருவம் எடுத்துரும். இதான் பெரியவங்க சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கணும், மனவளக்கலை. அப்போ இந்த மனம் என்பது

இந்த மனது ஒரு பாவனையை பண்ணணும். அந்த மூணும் பண்ணும் பொழுது மட்டும்தான் மனம் அடங்கும். மற்றபடி மனத்தை நீங்க மனத்தை அடக்கலாம்னு போறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிளையனை எப்படி விஸ்தரிக்கலாம், நீங்க ஐயா எப்படின்னா சிந்திக்கிறாங்களே ஒழிய நம்மளுடைய ஃபண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, யாரையும் குறை சொல்லல, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மனம் என்பது எப்ப அடங்கும் என்றால், ஆகமத்தில் விதித்த பாவனைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் அடங்கும். மனம் கட்டுப்பாடுக்குள் வந்தா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஐம்பொறிகளும் நமக்கு குற்றேவல் செய்யும். அது அருமையா சொன்னார், உரம் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் திருவள்ளுவர். ஐந்து யானைகள் உங்களிடத்துல இருக்கு, ஐந்து யானைகள். இந்த ஐந்து யானைகளும் மத யானைகள், மெய் வாய் கண் மூக்கு செவி, அஞ்சு யானை. இந்த அஞ்சு யானையும் அடக்கிற தோட்டி தான் மனம். அதனாலதான் விநாயகப் பெருமான் தோட்டி வச்சிருப்பார். விநாயகப் பெருமானுடைய கரங்கள்ல ஒரு தோட்டி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து யானைகளையும் கண்ட்ரோல் பண்ற அந்த அங்குசம் எங்கையில தான் இருக்குன்னு காட்டுறார். அந்த விநாயகப் பெருமானை பற்றி எப்படி பாவனை பண்ணணும்னா சாஸ்திரம் சொல்லுது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எப்படி பாவனை செய்ய வேண்டும். இந்த பாவனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவனை என்ன பண்ணும்னா உயிரை தூய்மை செய்யும், ரொம்ப முக்கியம். பாவனையினால பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க, பாவனைக்கு பயன் உண்டு. இந்த பாவனையினாலே மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதனால் நமக்கு ஐம்பொறிகளையும் குற்றவாளி செய்யக்கூடிய திறன் தன்னால வரும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, ரெய்கி. புதுசா கழுவ ரெய்கி அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல்றான் தொடுகலை. என்ன சொல்றான், நம்முடைய கை விரல்களினாலேயே நம்முடைய உடம்பையே பல இடங்களில் தொட்டா ஒரு சக்தி உருவாகுதுங்கிறான் இல்லையா. இந்த கான்செப்ட் புதிது அல்ல, நம்ம ஏற்கனவே பெரியவங்க சொன்னதான் ஜப்பான்ல இருந்து வந்த கலை அது ரெய்கி. ஆனா நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், அப்படி தொடுவதனால சக்தி உண்டு, ஆனால் அப்படி தொடும் பொழுது நீ சிவபெருமானுடைய மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு தொடு. ஆகவே அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சோம், நியாசம். நம்ம வச்ச பேர், அனுஷ்டானத்தில் வச்ச பேர் நியாசம். நியாசம் என்றால் நம்முடைய கை விரல்களினாலேயே நம்முடைய அங்கங்களை தொட்டுக்கொண்டு அதற்குரிய மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், நம்முடைய உடம்பிலேயே ஒரு அதி அற்புதமான சக்தி கிளர்ந்து எழும். ஆகவே இன்றைய நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய ரெய்கி, நிறைய டாக்டர் எல்லாம் தொழிலை விட்டு ரெய்கிக்கு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எம்பிபிஎஸ் போர்டு போட்டு சம்பாத்தியம் பண்ண விட ரெய்கில அதிகமா சம்பாத்தியம் வருதுங்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பாத்தியத்துக்கு வழி வந்தாச்சு. நம்ம குறை சொல்லல, மக்களுடைய அதாவது எதை சொன்னா மக்கள் கவரப்படுவார்கள் அதை சொல்கிறார்கள் அவ்வளவுதான். ஆகவே ரெய்கிக்கு நம்ம கொடுத்த பேர் என்ன, நியாசம். அந்த நியாசத்துல என்னென்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அனுஷ்டானத்துல நமக்கு வருகிறது. அடுத்தால என்னன்னு கேட்டா, இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம், இளைஞர்கள் ரகசியமா வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் தீட்சை பெற்றுக் கொண்ட பிறகு மனைவியிடத்திலே நாம இல்லற இன்பத்தை அனுபவிக்கலாமா பண்ண கூடாதான் ரகசியமா கேட்பாங்க, கிளாஸ்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெளிவாக பெரியவர் சொல்கிறார்கள், சிவ தீட்சை பெற்றுக் கொள்வது இல்லற இன்பத்திற்கு எந்த விதத்திலும் தடை இல்லை. ஞாபகத்தை துறவியாக இருந்துதான் தீட்சை செய்யணும் அனுஷ்டானம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய 63 ராயன்மார்கள் ரெண்டு பேர் தான் துறவி, எல்லாரும் இல்லறதுல இருந்தவங்க தான், மறந்துடாதீங்க. ஆகையினால இந்த 7 பயன்கள் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த அனுஷ்டானங்களை கடைபிடித்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிட்டத்தட்ட ஒரு 7 நன்மைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே உடல் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதற்கு பெரியவர்கள் அந்த முத்திரைகளையும் நியாசத்திலே வச்சிருக்கிறாங்க. இங்க தனியார் ரீக்கியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் சொல்றது இல்ல, நம்ம பெரியவர்கள் அந்த மாதிரி சொல்லித்தரல. அதனால என்னன்னு கேட்டா, முறையான ஒரு தீட்சை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம் என்பதை விளக்கி சொன்னா நமக்கு தெரியும். அடுத்தால மறுமை பயன்கள். மறுமை பயன்கள்ல ஒரு பெரிய பயன் என்னன்னு கேட்டா, நம்முடைய உயிரை. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, சார் எல்லாரும் சிவனடியாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறாங்க, சிவனடியார்கள் நேர கைலாயத்துக்கா போயிடுறாங்க பல்லக்கு வந்து அப்படின்னு கேக்குறாங்க, வெளிப்படையா கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெரியறது இல்ல, என்னன்னு கேட்டா இந்த உயிர் போகும். ஆனா அந்த உயிரை யாரு வாங்குறான்னு நமக்கு தெரியாது இல்லையா.
உயிரை

0: தாங்குவது யமன் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லது ஒரு டெத் காட்னு வச்சுக்கணும், யமன் பேர் சொல்ல இஷ்டம், டெத் காட் ஒருத்தர் இருக்கார். இப்போ தீட்சை பெற்றுக்கொண்டவருடைய உயிரை சமய தீட்சை பெற்றுக்கொண்டால் அந்த உயிரை யமன் வாங்க மாட்டான். உயிர் போகும், ஆனா அந்த உயிரை வாங்குவது யமன் அல்ல. அது ஒன்னொரு காரணம் சொன்னாங்க, சமய தீட்சை பெற்றுக்கொண்டால் அந்த உயிரை வாங்கக்கூடியவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அனந்தர் வாங்கிக் கொண்டால், விஸ்வ தீட்சை பெற்றுக் கொண்டால் அனந்த தேவர் வாங்குவார். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் சதாசிவமூர்த்தி வாங்குவார். அந்தந்த கடவுளிடத்திலே அந்தந்த உயிரை ஒப்படைக்கும் கிரியை தான் தீட்சை இறக்கிறதுங்கிறது. அது ஒரு தவறான பெயர். தீட்சை இறக்குவது என்பது நாம வைத்துக் கொண்ட ஒரு தவறான பெயர். அதுக்கு சாஸ்திரம் சொன்ன பெயர் அந்தியேஷ்டி என்பதுதான். அதுக்கு சாஸ்திரத்தை வச்ச பெயர் அந்தியேஷ்டி. அந்தியேஷ்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி யாகம் அப்படின்னு அர்த்தம். அந்தி இஷ்டி அந்தியேஷ்டி. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பான், ஒரு கேள்வினா இதெல்லாம் சாஸ்திரம் படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாஸ்திரம் படிக்க போனா என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒன்னுக்கும் அதிதேவதை சொன்னார், ஆன்ம தத்துவத்துக்கு அதிதேவதை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். உண்மை உலகத்தில் என்ன படிச்சீங்க நீங்க? ஆன்ம தத்துவம் 24க்கு அதிதெய்வம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். உங்களுக்கு விளக்கின சாட்லையும் போட்டு கொடுத்துருக்கோம், அதிதெய்வம் போட்டுருக்கோம் பாத்தீங்களா. உங்க சாட் கொடுத்தாங்களே எல்லாருக்கும் 36 தத்துவ விளக்கம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 7 தத்துவத்துக்கு அதிதெய்வம் யாரு? அனந்தர். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 5 தத்துவத்துக்கு அதிதெய்வம் யாரு? சதாசிவமூர்த்தி. ஆகவே இவர்கள் நம்முடைய உயிரை வாங்குவார்கள். மார்க்கண்டேயன் கதையினுடைய நுட்பமே அதுதான். யமனை காலால உதைச்சாருதான் சொல்றமே ஒழிய ஏன்னு சொல்றதில்ல யாரும். ஏன் உதைச்சார்னு கேட்டா அந்த உயிரை யமன் வாங்குவதற்கு அதிகாரம் இல்லை. ஹி ஹஸ் டு வெயிட், அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளாடி இவன் பண்ண, அதனாலதான் உனக்கு தண்டனை கிடைச்சு. இப்ப அடுத்தால ஒரு கேள்வி வரும், சார் உயிர் போறது நிச்சயம், யாரு வாங்குறா இல்ல சார். அங்க என்னன்னு கேட்டா, யமன் வாங்கினா நரக தண்டம் உண்டு, அதான் முக்கியம். யமன் வாங்கியாச்சுன்னா உங்க உயிரை வாங்கி எங்க அனுப்பணும்னு சாஸ்திரம் சொல்லு. அந்த வினைக்கீடாக அவனுக்கு யமனுக்கு என்ன போர்ட்போலியோ கொடுத்திருக்காரு லார்ட் யமாவுக்கு? என்னென்ன போர்ட்போலியோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உயிரை வாங்குறது ஒன்னு, ரெண்டாவது நரகலோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு அவன் தான் ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நரகலோகத்துக்கு அவன் தான் ஹெச்ஓடி. அப்புறம் தென் திசை காவலன், அட்டதிக்கு பாதகர்கள் தென் திசைக்கு அவன் தான் காவலன். இவ்வளவு போர்ட்போலியோ அவனுக்கு இருக்கு, சாதாரண ஆளு இல்ல யமன். அதனால யமனை கண்ட எல்லாருக்கும் பயப்படுறது காரணம். இந்த அரசியல்வாதி எல்லாம் யமன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவாங்க, வேற யாரும் பயப்பட மாட்டாங்க. அது வேற தர்ம தேவதை வேற, யமன் வேற. இவனுக்கும் இந்த தர்மங்கிற பட்டம் உண்டு, யம தர்மன். அப்ப என்ன தெரியுதுன்னா, யமன் வாங்காததுனால நமக்கு என்ன கிடையாது? நரக தண்டம் கிடையாது. அதான் முக்கியம், நரக தண்டம் கிடையாது. சமய தீட்சையை பெற்றுக்கொண்டாலே போதும், உங்களுக்கு என்ன கிடையாது? நரக தண்டம் கிடையாது. அப்பர் சுவாமி அரசு பண்ண வரும்போது என்ன சொன்னார்? யாமார்க்கும் குடியல்லோ. அப்புறம் என்ன சொன்னாரு? நமனை அஞ்சோம். ஏன் சொல்றாரு அப்படி? சிந்திக்கணும், தேவாலயம் சொன்னா மட்டும் காணாது. நாமார்க்கும் குடியல்லோ, நமனை அஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமார்க்கும் குடியல்லோன்னா நீ தெரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னுடைய சிட்டிசன் நினைக்காத. ஐ ஆம் த சிட்டிசன் ஆஃப் லார்ட் சிவா. அதான் நாமார்க்கும் குடியல்லோ, நமனை அஞ்சோம் அப்படியே. ஏன் போடுறாருன்னா, நான் யமனுக்கே குடிமகன் இல்ல தெரியுமா உனக்கு? யமனே உயிரை வாங்க முடியாத, நீ என்ன செய்ய முடியும் அர்த்தங்க, தூக்கி நிக்குது. யமனாலே ஒண்ணு செய்ய முடியாத, நீ என்ன செய்ய முடியும் அர்த்தங்க. அதான் நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம். ஏன் சொல்றாரு? தேவாலயம் சிந்திக்கணும் இல்லையா. ஏன்னு கேட்டா, ஒன்றுக்கொண்டு அப்படி ஏதும் பயணமாக வருகிறது. ஆகவே நரக தண்டம் நிச்சயமா இல்ல, மறுபிறப்பு வரலாம். ஆனா மறுபிறப்பு வந்ததுன்னா 24 தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவத்துல அந்த உலகங்கள்ல போய் நாம் பிறக்க மாட்டோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, பிறப்பு உண்டு, யமன் உயிரை வாங்குவதில்லை, யமன் வாங்காத நரக தண்டம் இல்லை. அது ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நம்முடைய இன்னொரு லாபம் என்னன்னு கேட்டா, 24 தத்துவத்துக்கு மேல போய் நீங்க பிறந்தீங்கன்னா யமலோகம் ஆவி உலகம் இந்த ரெண்டையும் பைபாஸ் பண்ணிடுறீங்க. ஆகவே நம்முடைய சந்ததிகள் நமக்கு பிதிர்க்கடன் ஆற்றாவிட்டாலும் ஆவி உலக துன்பங்கள் நம்மை வந்து வருத்தாது. அதாவது இன்னொரு உடம்பு பெற வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம் ஆவி உலகம். அந்த ஆவி உலகத்துல நமக்கு துன்பங்கள் உண்டு. அந்த ஆவி உலக துன்பங்கள்லையும் நரக துன்பங்கள்லையும் நமக்கு மீட்சி கொடுப்பதற்காக தான் பிதிர்க்கடன் ஆற்றோம். நாம திருவள்ளுவரே அருமை சொன்னார், தென்புலத்தானுக்கு தான் முதல் கடமை சொன்னார். இல்லறத்தானுக்கு என்ன கடமை? எதற்காக கல்யாணம் செய்து கொள்கிறாய்? இன்னைக்கு கேட்டா என்ன சொல்வான்? ஏன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பதில் சொல்வான். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஐவகை வேள்வியை ஆற்றுவதற்காக கல்யாணம் பண்ணிக்கணும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அதுல முதல் கடனை யார் சொன்னாரு? தென்புலத்தார். தென்புலத்தார் என்றால் பிதிர்கள். அந்த பிதிர்கள் என்று சொன்னால் ரெண்டு விதமான பிதிர் உண்டாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் 21 தலைமுறை வரைக்கும் பிதிர் தான், அவங்களும் பிதிர்கள். அவர்களிடத்தில் இந்த பலனை கொண்டு சேர்க்கக்கூடிய கடவுளர்களும் பிதிர் கடவுள் தான். ஆகவே அவர்களும் அந்த மூன்று வகையான பிதிர்கள் உண்டு என்று சொல்வார்கள். விசேஷ பித்திருக்கள் தனி, பிரேத பித்திருக்கள் தனி, இன்னொரு வகையான பித்திருக்கள், மூன்று வகையான பித்திருக்கள் இருக்கிறாங்க. அதான் மூவேள் சுற்றமும் முரண் உரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றினார் மாணிக்கவாச சுவாமிகள். ஆகவே ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டா, நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க பேரப்பிள்ளையும் உங்க குழந்தையும் நிச்சயமா பிதிர்கடன் ஆற்றாது, சந்தேகமே கிடையாது. ஆகவே நீங்க அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லன்னா பிதிர்கடனா எதிர்பார்த்திருக்கணும். நீங்க புத்திரன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? புத்திரன். இந்த புத்திரன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மகன் போட்டுக்கலாம். ஆனா அந்த வடமொழியில புத்திரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நரக தண்டத்திலிருந்து காப்பாற்றுபவன் அர்த்தம். இந்த சன்களுக்கு அர்த்தமே அப்படிதான் வச்சாங்க பெரியவங்க. புத்திரன் நமக்கு கேள்வி தவ புத்திரன் அப்படிங்கிறோம். ஆகவே நம்முடைய சந்ததிகள் பிதிர்கடனை செய்யாவிட்டாலும் நரக துன்பங்கள் ஆவி உலக துன்பங்கள் நம்மை வந்து வருத்தாது. அப்புறம் மூணாவது, வினைக்கீடாக பிறவி அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் 24 தத்துவங்களிலே பிறந்து அங்கேயிருந்து ஞானத்தை தலைப்படுவதற்குரிய சூழ்நிலையை அவரே ஏற்றுக் கொடுக்கிறார். சிவகுமார் ரெண்டு ரோல் எடுத்துக்கிறார். ஒன்று, அந்த 24 தத்துவத்தை வெளியில கொண்டு பிறக்க வைக்கிறார். இரண்டாவது, இன்னொரு ரோல் பண்றார். அதான் பெரிய விஷயம். அவர் என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்தே ஞானத்தை நண்ணுவதை அவரே பாத்துக்கிறார். ஏன்னா அப்பவும் ஞானம் இல்லாம மறுபடி பிறப்பு உண்டு நமக்கு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பெரியவர் சொன்னார்கள், அப்பர் சுவாமி மாதிரி பெரியவர் சொன்னார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அவங்களுக்கே தெரியலன்றாங்க. காரைக்கால் அம்மையார், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்னும் மறவாமை வேண்டும். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, அடுத்த பலன் என்ன கேட்டா, தீட்சா கிரியைகள் வழியாக மட்டும்தான் இறைவன் பாவ மன்னிப்பு வழங்குகிறார். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு என்பது செய்த பாவத்துக்கு மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புன்னு ஒண்ண வச்சுக்கிட்டே ஒரு சமயம் வளர்ந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் யார். ஒன்னே ஒண்ணுதான் பாவ மன்னிப்புங்கிற ஒண்ண வச்சு அவங்க எல்லாம். இந்த பாவ மன்னிப்புன்னு அவரு பெரிய மேல்நாட்டு அறிஞர் சொன்னா, பாவ மன்னிப்பு என்றால் என்னன்னா, அடுத்த பாவத்தை செய்வதற்கு லைசன்ஸ் அப்படின்னா. ஆனா நமக்கு என்ன வைத்தார்கள் என்றால், நம்ம ரொம்ப நம்முடைய பாவ மன்னிப்பு ரொம்ப சிம்பிள். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடணும்னாங்க. இது நடக்கக்கூடிய காரியமா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்த பாவத்தையெல்லாம் முதல்ல பட்டியல் போடணும். வாத்தியார் சொல்லி கூட பாடத்தில் எழுதுறதுக்கு நோட்ஸ் இருக்கே, நேரம் இல்லைங்கிறீங்க. இதை வேற ஒரு நோட் எழுதி சொன்ன என்ன ஆகும்? நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போடுங்க, அப்புறம் அறிக்கையிடுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் செய்ய முடியுமா நம்மளால? ஆகவே நமக்கு தீட்சையிலே அதுக்குன்னு ஒரு ரெண்டு கிரியை வச்சாங்க, அகமர்ஷனம் மார்ஜனம். மார்ஜனம் என்று கிரியை தினந்தோறும் செய்றீங்க. இன்னொன்னு அகமர்ஷனம். இந்த மார்ஜனம் என்ற கிரியையினாலே தூள தேகத்தினால செய்த பாவங்களை எல்லாம் சுவாமி மன்னிக்கிறார். அகமர்ஷனம் என்ற கிரியையினாலே சூக்கும தேகத்தினாலே செய்த பாவங்களை எல்லாம் நீக்குகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த மற்றதெல்லாம் என்ன பண்றார் சிவபெருமான், நல்வினை கேட்ட நல்ல பயன், தீவினை கேட்ட தீய பயன்களை கொடுத்து விடுகிறார். ஆனா தீட்சை பெற்றுக் கொண்டால் மட்டும் அவர் இன்னொரு பெரிய ஃபேவர் பண்றார் நமக்கு, பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு பெரிய ஒரு மன்னிப்பை நமக்கு அவர் வழங்குகிறார். அதுக்கு விதிக்கப்பட்ட ரெண்டு கிரியைகள், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதகிருதர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டா, அவர் குளித்துக் கொண்டிருந்தார் போட்டா சைபர் மார்க் தான். சேகரார் என்ன சொன்னாரு, அகமர்ஷனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அகமர்ஷன மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். சேகரார் சொல்றார், அது என்னன்னு கேட்டா, சூக்கும தேகத்தினாலே செய்த பாவங்களை மன்னிப்பர். அதான் சொன்னாரு, பாவனையினாலே மன்னிப்பு வழங்குகிறார். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி. அப்ப என்ன தெரியுது, எல்லார் பாவத்தையும் இல்ல, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு நாம் செய்கின்ற அகமர்ஷனம் மார்ஜனம் என்ற கிரியையினாலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு வழங்குகிறார் என்பதுதான் சைவம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு. ஆகையினால என்ன தெரிகிறது என்றால், நாம் சிவ தீட்சை பெற்றுக் கொண்டதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பது நாம் தெரிந்து கொண்டால் அதை கொஞ்சம் வேட்கை அதிகமாக நமக்கு வரும் இல்லையா. இதெல்லாம் சாதாரண பயன்கள் இல்லை, உலகத்துல எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய பயன்கள் இல்லை. நீங்கள் செய்த நல்வினையும் தீவினையும் தான் உங்க கூட வரப்போகுது, வேற எதுவும் வரப்போறது இல்ல. உத்தார் அருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது, குற்றாலத்துறை கூத்த நல்லால் நம குற்றார் அருளரோ. ஆகினால அந்த சிவபெருமான் ஒருவன் தான் உதவ முடியும் என்கின்ற ஒரு பெரிய கருணையை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு செய்தியை நான் சொல்லணும் நினைக்கிறேன், நேரம் இல்லை. அதாவது சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கடமைகள் என்ன, எப்பொழுதுமே என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அதிகாரம். ஒரு செயலை செய்வதற்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. அதிகாரம் என்றால் தகுதின்னு அர்த்தம், அதிகாரம்னா பவர்ங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகளினாலே வரக்கூடிய பயன்கள் என்ன, அப்புறம் நான் ஒரு பட்டியல் போட்டு இதே மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்ப ரெண்டு இது ஏற்கனவே ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு இல்லையா, தத்துவம் 36 தத்துவ விளக்கம் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் அந்த பஞ்சபூதங்களை குறியீடும் கொடுத்தாச்சு இல்லையா, அதுவும் கொடுத்தாச்சு. ஆகவே இதை ஒன்னை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். சமய தீட்சையை பெற்றுக் கொண்டால் அவனுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க, சமயி, சமயின் பேர். விசேட தீட்சையை பெற்றுக் கொண்டால் அவனுக்கு பேர் புத்திரன். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் அவனுக்கு பேர் சாதகன். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் சாதகன். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றுக் கொண்டால் ஆச்சாரியன். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டதில் 4 வகை இருக்கு. சமய தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர், விசேட தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர், நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர். இந்த 3க்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால், அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். சமய தீட்சைக்கு மந்திராதிகாரம் மட்டும்தான். சமய தீட்சையில் கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் மந்திராதிகாரம். விசேட தீட்சையிலே கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோக அதிகாரம். 3 அதிகாரம். இதற்கு நீங்க அத்தாரிட்டி எழுதிக்க வேண்டிய சிவபிரகாசம் 7. அவர் சமய தீட்சையில் என்னன்னு கேட்டா, சைவ மந்திரங்கள். சைவ மந்திரங்கள்ல மிகவும் தலையாயது 5 எழுத்து மந்திரம், உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த மந்திரம் என்ன, பஞ்சபிரம மந்திரம், பஞ்சபிரம மந்திரம். அதற்கு அடுத்த மந்திரம் சடங்க மந்திரம். அதுக்கு அடுத்த மந்திரம் பஞ்சகலா மந்திரங்கள் அப்படின்னு கிரேடிங் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். எல்லா மந்திரத்துக்கும் அதிகாரம் கிடைக்குது சமய தீட்சையில. அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு செய்தால்தான் அதற்கு பலன் இல்லையா. அத ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இந்த உயிரை தூய்மை செய்கின்ற மந்திரம் இருக்கு பாருங்க, அதுதான் நமசிவாய மந்திரம். உடம்பை தூய்மை செய்கின்ற மந்திரம் பஞ்சபிரம மந்திரம். சிவபெருமான் உங்களுடைய உடம்பை எப்பொழுது இடமாக கொள்ளுவார் கேள்வி. சிவபெருமான் எங்க இருக்காரு, உயிரில் இருக்காரா உடம்புல இருக்காரானா, உயிரில தான் இருக்காரு இல்லையா. 8:2 உருவான லிங்கத்தே நட்டம் சொன்னார் உண்மை உலகத்தில். ஆனா உடம்பு எப்பொழுது சிவபெருமான் இடமாக கொள்கிறார் தெரியுமா உங்களுக்கு, உடம்பை அவர் இடமாக கொள்வது நீங்கள் சகலீகரணம் செய்து கொள்ளும் போது மட்டும்தான். சகலீகரணம் என்று சொன்னால் பஞ்சபிரம மந்திரத்தினாலேயும் சடங்க மந்திரத்தினாலேயும் உங்களுடைய உடம்பை தூய்மை செய்து கொள்வது, அப்பொழுது மட்டும்தான் அவர் உடம்பை இடமாக கொள்வார். அதை எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இளன் இதற்கு ஓர் கைமாறே சொல்லலே. ஆகவே இதெல்லாம் கட்டாயமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஆகவே மந்திரங்களை உச்சரிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது சமய தீட்சை. உங்களுக்கு பேரு சமயின்னு வச்சான். விசேஷதீட்சை என்பது மூணு அதிகாரம், மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். ஆகவே ஒண்ணு மந்திரங்களை உச்சரிப்பதற்கு அதிகாரம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்புறம் இறைவனுக்கு 16 உபச்சாரங்கள் செய்யக்கூடிய அதிகாரம், அதான் அர்ச்சனா அதிகாரம். அர்ச்சனை என்று சொன்னால் வழிபாடு. சிவபெருமானுக்கு 16 உபசாரங்களை செய்து மந்திரம் பாவனை கிரியையினால் அவரை நாம் வழிபடுவது அர்ச்சனை என்று சொல்லப்படும். அர்ச்சனைனா ஏதோ என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்ற அது மட்டும் அர்ச்சனை நினைச்சிட்டு இருக்காதிங்க. அர்ச்சனா அதிகாரம். அப்புறம் யோக அதிகாரம். யோக அதிகாரம் என்பது என்னன்னு கேட்டா, சிவபெருமானுக்கு எந்தவித திரவியங்கள் பொருள்களையும் பயன்படுத்தாமல் பாவனையினாலே அகத்திலேயே பூஜை பண்றது, அது அக வழிபாடு அல்லது அந்தர்யாகம். அதுக்கு பேர் அந்தர்யாகம்னு பேர் சிவஞான சித்தியார். அதுல மூன்று அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது, விசேட தீட்சையில, நிர்வாண தீட்சையில மட்டும் அத்துவ சுத்தி, அதாவது 6 அத்துவாக்களை கட் பண்ணி விடுறது, அதுக்கு பேர் அத்துவ சுத்தின்னு பேர். அது நிர்வாண தீட்சையிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு நம்முடைய வினைகள் நம்மை வந்து பற்றாமல் அந்தந்த அதிதெய்வங்கள் அந்த நமக்கு செய்ய வேண்டிய அந்த ரோலாம் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. ஆகையால இதை ஒரு பட்டியல் போட்டு காட்டுறேன். அப்புறம் என்ன செய்யணும் கேட்டா, பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது ஒரு பட்டியல் போட்டு அப்புறம் நான் கொடுத்துறேன். முக்கியமாக அது ரெண்டு வரும், ஒன்னு அனுஷ்டானம், இன்னொன்னு பூஜை. அப்புறம் அக வழிபாடு. அது நான் அடுத்த நாள் வந்து நான் பூஜைங்கிற முறையில ஒன்னு பேச போறேன். இப்ப இன்னைக்கு நீங்க கேட்ட சப்ஜெக்ட் வந்து சிவ தீட்சை. நாளைக்கு நான் எடுத்துக்கொள்ள போவது சிவ பூஜை. ஆகவே தீட்சை என்பது பூஜைக்குரிய அதிகாரத்தை வாங்கிக் கொள்வது அந்த தீட்சை. அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு பாருங்க. அதுல வந்து ரெண்டு மூன்று வகையான பெரும்பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று அனுஷ்டானம், ஒன்று அக வழிபாடு, இன்னொன்று புற வழிபாடு. அது மட்டும் சுருக்கமான குறிச்சுடுங்க. தீட்சை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். எப்பொழுதுமே கடமை இல்லைன்னா அதிகாரம் தேவையில்லை. எதுக்காக அதிகாரம் கொடுக்கலாம், ஆபீஸ் இருக்கலாம், அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தான் அதிகாரம். அப்படிதான் நம்ம மகாத்மா காந்தி ஒன்று சொல்வார், ஒரு ஜனநாயகம் எப்பொழுது ஃபெயில் ஆகும் அப்படின்பார். ஜனநாயகம் எப்பொழுது தோற்று போகும், காந்தி சொன்னார் விளக்கம், ஒருவன் தன்னுடைய அதிகாரங்களை மட்டும் நினைத்துக் கொண்டு கடமைகளையும் மறக்கும் பொழுது ஜனநாயகம் ஃபெயில் ஆகும். என்ன அருமையா சொன்னார் பாத்தீங்களா, அதே அரசியலுக்கு சொன்ன அதே தான் சமயத்திற்கும். ஆகவே அதிகாரங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே நீங்கள் அந்த கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இதுவரை நாம் கேட்ட செய்திகள், ஒன்று தீட்சை என்றால் என்ன, அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இம்மை பயன்கள் என்ன, மறுமை பயன்கள் என்ன, அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதை மட்டும் விரிவாக சொல்லல நான், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே நமக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற சமயங்கள்ல எந்த ஒரு கிறிஸ்தவனும் நான் ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதே கிடையாது. யாராவது கேட்டாங்களா, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கேட்க போறது இல்ல. எனக்கு ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறானா, கேட்கறதே இல்ல. அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ பண்ணி வச்சிடறான். அது மட்டுமல்ல, ஞானஸ்தானம் பெறாத ஒருவனுடைய உடம்பை அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர்கள் பெர்மிட் பண்ணுவதில்லை இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கான். அதே போல இஸ்லாமியர்ல எடுத்துக்கொண்டால் அந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய சர்க்கம் சிஷியன் தெளிவா வச்சுதான். ஸ்மார்த்தர்கள்ட்ட உபநயனம் வைத்திருக்கிறார்கள். வைஷ்ணவர்களிடத்துல பஞ்ச சம்ஸ்காரம் வைத்திருக்கிறார்கள். ஒரு கிரீக்கு பேர். ஆனா நம்ம மட்டும்தான் சைவத்துல மட்டும்தான் ஏன்னு கேட்போம். ஏன்னா நம்ம வந்து சாக்ரடீஸையும் பின்பற்றவங்க, ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருப்போம். நான் அன்னைக்கே சொன்னேன், ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் தத்துவ ஞானி, என்ன செய்யணும்னு சொன்னா அவன் சமய ஞானி, வித்தியாசம். ஆகவே ஏன் ஏன் கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா பயனை இழந்து விடுவீர்கள். ஞானசம்பர் அருமையா சொன்னார், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. அதுக்காக சோதிக்க வேண்டாம்னு சொல்லல, மிக்கு சோதிக்க வேண்டாம். சோதிக்கணும், ஆனா சோதிக்கிறதே தொழிலாக கொண்டு வந்திருந்தால் நீங்கள் பயனை இழந்து விடுவீர்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் எத்தனையோ பிறவிகள்ல அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் கண்டறிந்த செய்திகளை நமக்கு சொன்னார்கள். ஆகவே நாம் அவர்களை பின்பற்றி சென்றால், அருமையா சொன்னார், நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே. ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம உடம்ப கொண்டு சேர்க்கக்கூடியதுக்கு நாலு பேர் வேணும். அதான் நாலு பேர் வேணும்டா எல்லாத்தையும் பகிச்சுக்காதன்னு சொல்றாங்க. மூணு பேர் வேணும் அஞ்சு பேர் வேணும்னு சொல்றது இல்லையா? அது மாதிரி பெரிய பெரியவங்க சொன்னாலும் நாலு பேர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நான் ரொம்ப நாள் யோசிக்கிறேன், மூணு பேர் சொன்னா கேட்கப்படாதா, நாலு பேர் சொன்னாதான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் பெரியவங்க சொல்லி வச்சாங்கன்னா, சைவ சமய குறவர்கள் நாலு பேர் சொல்ல கேட்கணும்னு சொன்ன பழமொழி அது. அதுக்காக வந்த பழமொழி இப்பொழுது இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாலு பேர் சொல்றதை கேளு. அது சைவ எல்லப்பனாவலர் சொன்னார். சொன்னவர் சாதாரண ஆள் இல்ல, சைவ எல்லப்பனாவலர். அவர் சொன்னார், இந்த உடம்பை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும். அப்ப நண்பர் வந்து சொல்றார், எங்க ஊர்ல எல்லாம் வண்டி வந்துச்சு, எங்க நாலு பேர் வேண்டியது இல்ல, எங்க ஊர்ல வண்டி வந்தாச்சுனர். அப்ப நான் சொன்னேன், அந்த வண்டியில தூக்கி வைக்கிறதுக்கு நாலு பேர் வேணுமா வேண்டாமான்னு, அந்த உடம்பை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு நாலு பேர் வேணும். அதே போல நம்ம உயிரை சேர்க்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சேர்க்கறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா. அந்த நால்வர்கள் தான் அவர்கள். அதான் சொன்னாரு, நால்வர் பற்றால் என் உடல் துணையேன்னு சொல்லல, என் உயிர் துணையே என்று. என்ன அந்த பாட்டில் எவ்வளவு நுட்பம் பாரு. சொன்னவர் சைவ எல்லப்பன் அவ்வளவு திருவரணை கலம்பலத்தை சொன்னார். ஆகவே அதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நான் வைத்துக் கொண்டு அந்த பயன் நமக்கு வேணும்னு சொன்னா, எப்பவுமே செயலுக்கு தான் பயன் உண்டு, சிந்தனை வெளி கொண்டு பயன் கிடையாது. அதே போல அவங்க சொல்லி நாம என்ன சார் கேட்கறதுன்னு சொன்னா அதுக்கு ஒன்னும் இல்லை. இப்ப நாம ஒரு பஸ்ல ஏற போறோம், நீங்க சிந்தனை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, இந்த டிரைவர் ரொம்ப தண்ணி போடாம தான் உட்காந்துருக்காரா சார், இவர் உண்மையிலே கொண்டு சேர்த்துருவாரா சார் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா பயன் உண்டா இல்லையா? ஏறி உட்காந்தாதான் பயன் இல்லையா? அதே போல இன்னொன்று சொல்ல பாருங்க, சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எதுவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்றதே இல்ல வாழ்க்கை, அப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, சில பேர் இருக்காங்க அடுத்தவங்களே நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிங்கன்னு வைங்க, குறிக்கோள் என்ன, சென்னை போய் சேரணும்னு. அப்ப நான் சொல்றேன், நான் அடுத்தவன் போட்ட ரோட்ல போக மாட்டேன், நான் அடுத்தவன் போட்ட கார்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சென்னை போய் சேர போறோம் இல்லையா? என்னன்னு கேட்டா, நம்பி ஏறிதான் உட்காரணும். அது போல நால்வர்களை நம்பி நீ ஏறி உட்காரணும். அது போல நாலு ரெண்டு பேரும் நாலு பேரா அமைஞ்சாங்க, சமயக்குறவர்களும் நாலு பேர் தான், சந்தான குறவர்கள் நாலு பேர் தான். ஆகவே அவர்கள் சொன்னதை செய்தால்தான் நமக்கு பலன் உண்டே ஒழிய, அவர்கள் சொன்னதை பார்த்துக்கொண்டே இருந்தால் பயன் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு அந்த நால்வர் வழியிலே நிற்க வேண்டும். இதெல்லாம் சிவாகமங்கள் நமக்கு சொன்னது. இன்னொரு இறுதியாக ஒன்று சொல்கிறேன், மாணிக்கவாசன் ரொம்ப தெளிவா சொன்னார், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேதம் ஆகம ரெண்டுமே சிவபெருமான் செய்தார். ஆனாலும் கூட வேதத்தின் வழியாக சென்றால் அவருடைய பெருமை தெரிந்து கொண்டே போவோம், அவ்வளவுதான், பயன் கிடைக்காது. போனா என்ன சொன்னாரு, வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அவர் ஆழத்தையும் பார்க்க முடியாது, அகலத்தையும் பார்க்க முடியாது, நுண்மையும் பார்க்க முடியாது. சொன்னாரு வேதங்கள் அந்த என்னன்னு கேட்டா, ஐயா என்பது அந்த ஐயா நம்ம சொல்றமே, ஐயா எனக்கு ஒரு நாள் சிறு விடுப்பு வேணும், அந்த ஐயா இல்ல, அங்க வர்ற ஐயா என்பது வியப்பு இடைச்சல். அங்க வர்ற தமிழ் இலக்கணம் என்னன்னு கேட்டா, ஐயா இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டா வியப்பு இடைச்சல். அதாவது வேதங்களுக்கு புருடனாக இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்க, அந்த அதிதெய்வங்களே ஐயான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேதத்துக்கு அதிதெய்வமே அவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உண்மையும் காண முடியாது என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா போங்கதே சொல்ல வேண்டியது இல்லை. ஆடி காத்துல அம்மியே பறக்குதுன்னா இளவம் பஞ்சு நான் என்ன செய்யணும் கேட்க முடியுமா? அதான் சொன்னார், அவனுக்கே அந்த கதினா உனக்கு என்ன கதின்னார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியன். ஆனா அதே சமயத்துல ஆகமமாகி நின்று அன்னிப்பான், நீ ஆகம நெறியிலே அவனை அணுகினால் அவன் உன்ன நெருங்கி வர்றான், வேதத்து வழியா போன நீ அவனை தேடி போன, அது முடியாது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர் நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சந்த கோவன வாங்கிய தனிப்பெரும் தொண்டர், முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழுட பீரோக்குள்ள வச்சு, அந்த பீரோ ஒரு ரூம்ல வச்சு, அதை பூட்டி அதை பூட்டி அதை பூட்டி சாவி எடுத்து வச்சிருந்தார்.
4: கோவணத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சிரு பத்திரமா வச்சிரு, நான் குளிச்சுட்டு வாரேன் குளிச்சுட்டு வாரேன். அது வரும்போது மழை துளி வந்து எதாவது நனைஞ்சு போச்சுன்னு சொன்னா இதை உடுத்திக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், பத்திரமா வச்சிருந்து போனாரு. அப்படி போனவர் என்ன பண்ணாரு, காவிரியில குளிச்சாரு, குளிச்ச உடனே மழையும் வந்துச்சு. குளிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மழையும் வந்துச்சு. அவரு என்ன பண்ணா பண்ணுவாரு, அதனால மழையும் வந்துருச்சு. அதனால மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்தாரு. நனைஞ்சுக்கிட்டே வந்த உடனே அந்த கருகுணத்தை கொண்டா முதல்ல கொடுத்தாரு, நல்லா ஈரமா போச்சு. தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி, தொண்டர் அன்பு என்னும் தூய நீராடுதல். கங்கையில குளிச்சு, கங்கை தலையில இருக்காளா, கங்கையில குளிச்சு, காவிரியில குளிச்சு, மலையில குளிச்சு, ஒண்ணுல கூட அவருக்கு திருப்தி படலையா. இந்த அன்பு என்கின்ற அமர்நிதி நாயனாருடைய அன்பு என்கின்ற தீர்த்தத்துல குளிக்கணுமா. தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி, மண்டு தன்புணை மூழ்கிய இரத்தை மாற்ற, தண்டின் மேல அதுவும் ஈரம், தண்டுல ஒரு கோவணம் ஒரு ஊர் போயிருந்தாரு அங்கேயே உடுத்திக்க, அதுவும் நினைஞ்சு வச்சு மலையில என்னப்பா பண்ணுவாரு நினைச்சு. தண்டின் மேலதும் ஈரம் நானும் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்றனர் கோவண கல்வர். சேர்க்கலா இருக்கு ரொம்ப கோபம், யார் மேல சிவருமாறு நம்ம இந்த அவனி நாயனாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து கஷ்டப்படுத்துறாரு, உரியை திருடிக்கிட்டு அவரை திருடனு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சேர்க்கலா இருக்கு கோபம் வந்துதான் கோவண கல்வர். தண்ணின் மேலதும் ஈரன் முந்தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்றனர் கோவண கல்வர். அவர் உடனே போனாரு, அவர் கொடுக்கறதுல என்ன ஆச்சேப்பாரு. உடனே போனாரு, பொட்டியை திறந்தாரு, பொட்டி இருக்குது கோவணத்தை காலம் தேடி பார்த்தாரு. அவர் பார்த்தாரு ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற நல்ல கோவணம் கொண்டாந்தார், வேற நல்ல கோவணம் கொண்டாந்தார். நல்ல கோவணத்தை கொண்டு வந்து
3: அப்படி
5: என்றால் இடப்பெறும் இடப்பெற வேண்டும் என்ற இந்த வஸ்திரங்களெல்லாம் வச்சு தெரியாது. அதுக்கு மேலே அந்த சிவபுண்ணியத்தை
3: புண்ணியத்துக்காக உடைய துன்புக்காக வந்து அவரை இப்படி ஒரு தைத்து வச்சு அதுக்கு மேலே அவரை ஜெயிக்க வச்சு வாரத்தில் ரெண்டு பேரெல்லாம் சாதாரணமான ஒரு பேர் மலர் விஷயம் காலத்தறிய வள்ளல் தலைவர்கள் வெள்ளையூர் அவரப்பழமை காட்டி உனக்கு ஆண்டு கொள்ளப்பட்டவர் காலம் உன்னை தலைமையில் வைத்து வாடும் தலைவனம் தலைமையாகும் என்று இந்த கலந்து நிறுத்தத்தை முடிக்கிறாரு. சில்லைவாளந்தன தருக்கம் முடிந்து அடுத்தா போறது இலைமொழிந்தது அதுதான் இவத்தலைவர்கள்தான். இந்த கட்டளை இப்படி பரமேஸ்வரம் யாருக்கு எப்படி அருள் பண்ணுகிறான் எப்படி செய்வார்னு சொல்ல முடியாது. அவள் பற்றி எப்படி இருக்கிறோம் அதுக்கு தகுந்தாறு போல அவர்களுக்கு வந்து அருள் பண்ணுகிறார். அவையினால் நமக்கு எல்லா சிவருமானத்துக்கும் நிறைய கிடைக்கணும் சிவருமான வரவாத புத்தி இருக்கவனும் பத்தி இருக்கவனும் பிரார்த்தித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைஞ்சிருக்கிறோம். பார்வதி
5: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நமசிவாய்.

0: சிவா எனும் அன்பாத நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். அதர்வேதம் தொடர்ச்சி வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: அது மாதிரி இப்போ எதிர்வேதம் முடிஞ்சது. அப்புறமா வந்து இப்ப வந்து சாமவேதம். சாமவேதத்துக்கு அவளை பொறுத்த வரைக்கும் ஆதித்யன் தேவதன்னு சொல்லி, அப்புறமா வந்து அக்னாயா சிவிதே சொல்றா. அப்புறமா வந்து இது என்ன இருக்கு, அதர்வேதத்துக்கு வந்து இவ வந்து தேவதை வந்து அத்தர்வான்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பிப்பாலாத சாக்கையில அவ கோபத புராணம் சொல்றது. இந்த மாதிரி நான் வந்து இதுதான் தேவதைன்னு சொல்லி, இந்த மாதிரி சன்னோ தேவி ரபிஷ்ட யாப்போ பவந்து பீதையே அப்படிங்கறத அவ சொல்லி, இந்த மாதிரி அவ பிரம்மயஜ விதி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அவளோட பிரம்மயஜ விதியில ஒரு ஓவர்வியூ. இன்னும் எத்தனையோ அனுஷ்டானம் இருக்கலாம் எனக்கு அது தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் இது ஒரு ஓவர்வியூ கிடைச்சது எனக்கு. அத மாதிரி அவளுக்கு வந்து இது கூட உண்டு. இப்போ நம்ம தான் நட்சத்திரஷ்டின்னு நம்ம வந்து பண்றோம். அதாவது இப்போ வந்து நம்ம எஜுர்வேதத்துல பிராமண பாகத்துல மூணாஷ்டகத்துல ஒன்னாம் பிரஷ்னத்துல அக்னிர் நக்பாத் கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க நட்சத்திரேஷ்டி கல்பம், அந்த நட்சத்திரேஷ்டி வருது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிரீத்தி பண்ணி அந்த நட்சத்திர தேவத்தை அதி தேவத்தை எல்லாம் வந்து பிரீத்தி பண்ணி பண்றோம். அதோட பேரலல் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நட்சத்திர எஷ்டி கல்பம் இருக்கு. ஆனா இதோட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது. அது நமக்கு வந்து இங்க அதுவும் வந்து இது கோபத பிராமணத்தை கொடுத்துருக்கு. ஆனா அது மந்திர கிரமம் வேற, அக்னியனை பார்த்து குத்திக்கா அப்படிங்கிறது அது அங்க வருது இல்ல, அது கொஞ்சம் வேற இது வேற மாதிரி வருது. அதுவும் அந்த மந்திரம் எனக்கும் இதுவா தெரியாது. அது அதனால அது பார்த்த வரைக்கும் நட்சத்திர கல்பம், அதாவது நட்சத்திரஷ்டின்னு ஒன்னா இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து இதுவும் வந்து நமக்கு பார்த்தா இங்க மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கு. அவளுக்கும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கு. இந்த மகாநாராயண உபனிஷத்து கொஞ்சம் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் ஒன்னாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அவ சொல்றான். நமக்கு கிடைச்ச அதர்வ நமக்கு இன்னைக்கு கரண்டா இருக்க எதிர்வேதத்துல இருக்கிற மகாநாராயணன், ஆரண்யகத்துல இருக்கிற மகாநாராயணனும், அங்க வந்து அதர்வேதத்துல கிடைக்கக்கூடிய மகாநாராயணனும் கிட்டத்தட்ட நம்ம வந்து டெக்ஸ்டுவலி ஒன்னா இருக்கு. இந்த மகாநாராயணத்துல அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னது, அன்றாடமா நித்திய கர்மா, த்விஜாளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய நித்திய கர்மா. சந்தியாவந்தனத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து பிரார்த்தனை, சந்தியாவந்த மந்திரங்கள், அப்புறமா வந்து எப்படி வந்து குளிக்கிறதுல இருந்து கூட அகமர்ஷன சூக்தம், இதெல்லாமே அங்க வந்து அப்படியே இது அதர்வேதத்திலயும் கிடைக்கிறது. அகமர்ஷன கிரண்யசங்கம் வரணம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி நித்தியமா குளிச்சு அப்புறமா வந்து அந்த அயக்ஷ்ம தர்ப்பணம்ங்கிறத பண்ணினாதான் அன்னைக்கு சந்தியாவந்தனத்துக்கே தகுதி இருக்கு அப்படிங்கிறது சித்தாந்தம். அதனால வந்து அது முதற்கொண்டு நித்தியகர்மாக்கள் ஆரம்பிக்கிறது. அகமர்ஷன சூக்தம்ல ஆரம்பிச்சு சந்தியாவந்தனத்தை சொல்லி அப்புறமா வந்து பரிசேஷண விதி அதையும் சொல்றது. பரிசேஷம்னா நம்ம வந்து சாப்பிடறது மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம பொதுவா வந்து சுத்திட்டு சாப்பிடுறது அப்படின்னு நம்ம வந்து காமனா நம்ம வந்து சொல்றோம். அந்த பரிசேஷண விதி எப்படி இருக்கு நமக்கு சொல்லியிருக்கு. அதே மகாநாராயணத்துல அவளுக்கும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து உபநயன விதியும் நான் சொன்னேன், அதுவும் அங்க உபநயன விதியும் இருக்கு. அதே மாதிரி இங்க மகாநாராயணத்துல அவ காமகாரிஷின்னு நம்ம நமகவும் இருக்குன்னு சொன்ன ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன் ஒரு இடத்துல. அதர்வேதம் அவதாரையா அப்படின்னு அஷ்டாவதானத்தை சொல்லும் போது அது ஒரு காமகாரிஷின்னு நம்ம உலமாக அப்படிங்கறத சொன்னார். எனக்கு டவுட் ஆகி போச்சு, இது என்னடா அது நம்ம எஜுர்வேதத்துல தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு உடனே. அப்பதான் இல்ல, அத்தர்வேதத்துலயும் ஒரு மகாநாராயணன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதுவும் அதுலயும் இது வருது போகுது. அதனால வந்து நமக்கு காமனா வந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு மகாநாராயண டெக்ஸ்ட் கிட்டத்தட்ட அங்கேயும் நாராயண சுத்தம் இருக்கு. அங்கேயும் நாராயண சுத்தம் கிடைக்கிறது, இங்கேயும் நமக்கு நாராயண சுத்தம் கிடைக்கிறது. கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஸ்வரங்கள்ல, அது எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல அந்த மகாநாராயணத்துக்கும் அந்த மகாநாராயணத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறமா வந்து இந்த இப்போ மகாநாராயணம் அது ஒரு இது முடிஞ்சது. அப்புறம் ஒரு சில நிறைய இதெல்லாம் வந்து யாகங்கள்னா அது இதுக்குன்னு தனியா சில செப்பரேட்டான யாகங்கள் இருக்கு. சில ருத்ர நீலோபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து சில யாகங்கள் இருக்கு. அது மாதிரி சில சில வெரி ஸ்பெசிபிக்கா அதர்வ வேதத்துக்குன்னு சில ஸ்பெசிபிக்கா யாகங்கள் இருக்கு. அது வந்து நிறைய இருக்கு, லிஸ்ட் பண்றதுக்கு பெருசா இருக்குது அது. ஆனா இந்த சோம யாகங்கள்லாம் அது இல்லை. காமனா வந்து சொல்ற மாதிரி சோம யாகங்கள்லாம் இங்க இல்லை. இப்போ இது அதர்வ வேதத்தை பத்தி நான் இந்த என்னென்ன வந்து ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல இதுல சில தந்திரங்களுக்கு எல்லாம் கூட அந்த அத்தரவேதத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில இதெல்லாம் வந்து அத்தரவேதத்துல இருக்கு. இது இந்த அத்தரவேதம்னு சொல்ல போனா இது இது வந்து ரிக்வேதத்துலதான் ஒன் தேர்ட் ஆஃப் த ரிக்வேதத்துல அமைஞ்சிருக்கு. அதனால நிறைய ரிக்வேத மந்திரங்கள் கூட இதுல கேரியின் ஆகும், ரிக்வேத மந்திரங்கள்லாம் கூட கேரியின் ஆகலாம் இதுல. அப்ப வந்து இதுல வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சன்னோதேவி ரபிஷ்டையா போக வந்து இதே இது ஒரு இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு ரிக்வேத மந்திரங்களும் இங்க உள்ள வரலாம். இப்ப நான் வந்து சொன்ன மாதிரி இந்த இந்த மருத்துவ ரிக்வேதத்தோட இந்த மருத்துவத்தோட விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்றேன். இதுல முக்கியமா எனக்கு கண்ணப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த பிராக்சரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து மூடுறது, அதாவது ஒரு பிராக்சர் இருந்தா இது எப்படி நம்ம வந்து பேண்டேட் மாதிரி போட்டு மூடுறது அப்படிங்கறதே இது வந்து இந்த சர்ஜிக்கல் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்க. இந்த பைப்பலாத சாக்கல நாலாம் கண்டத்துல வருது இது. அதாவது நம்ம இந்த இதெல்லாம் வந்து மஜ்ஜையெல்லாம் ஒழுங்கா சேரட்டும், மஜ்ஜைனா நம்ம வந்து சதை அந்த மாதிரி தோல் இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னா சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இதுல வருது. என்னோட நேரோ அதாவது இதெல்லாம் ஒன்னா சேரட்டும், நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் ஒன்னா சேரட்டும், சதையெல்லாம் ஒன்னா சேரட்டும், அப்புறம் எலும்பெல்லாம் ஒன்னா சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணி அப்படிங்கிற ஒரு ஓஷதி இந்த செடியை வச்சுட்டு அவ வந்து இத வந்து இந்த ஃபிராக்சரை வந்து அவ வந்து மந்திரத்தோட சொல்லி அந்த ரோஹிணி செடியை வச்சு ஒரு தட்டு கட்டி அவ வந்து இந்த இதை குணப்படுத்துற. இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து நமக்கு வந்து ஃபிராக்சர் ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துல வந்து இந்த தட்டை வந்து நம்ம போட்டு குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா அத்தரவேதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள். அப்புறமா வந்து இப்ப வந்து நம்ம சில ஜாண்டிஸ் அப்புறமா வந்து சில வியாதிகள் இதுக்கெல்லாம் வந்து காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஹெர்ப்ஸ் நம்ம கீழ்வானல்லி எல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில சில ஹெர்பல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாண்டிஸ்க்கு சொல்லியிருக்கு. அப்புறமா வந்து இதுல வந்து பேஸ் பண்ணி நிறைய வேற சில வியாதிகள்லாம் நான் சொன்ன மாதிரி யக்ஷ்மம் அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் தான், எக்ஸ்மம்னா கன்சம்ஷன் இங்கிலீஷ் சொல்லலாம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த எந்த ஓஷதியை கொடுத்தா அந்த எக்ஸ்மம்ங்கிறது குணமாகும் குணமடையும் அப்படிங்கறதே வந்து நம்ம வந்து சொல்றோம். அப்புறமா வந்து இத மாதிரி என்ன இந்த இன்னொன்று குல்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடல் புண்களுக்கு எல்லாம் குல்மம்னு பேரு, கட்டியோ அல்சரோ இதான் வந்து குல்மம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். இந்த குல்மத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்கு நிறைய, அதாவது நிறைய வந்து இந்த மாதிரி வைத்தியத்துக்கு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. சில மந்திரங்கள்லாம் வந்து இந்த மணி மந்திரம் ஔஷதம், அதாவது இந்த நம்ம சொல்றோம் இல்லையா ஜெம் ஸ்டோன்ஸ் இத வந்து கட்டினா இதுக்கு குணம் அடையும் இந்த மாதிரி நம்ம இப்ப அதை ஜோசியத்துல பயன்படுத்தலாம். அவ வந்து அது ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்டா அவ வந்து இதே ஜெம் ஸ்டோன்ஸ் அவ சொல்லியிருக்கா. சோ அத்தரவேதத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் நிறைய இருந்திருக்கு. அது மாதிரி பார்த்தா இந்த ரெஜுவினேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இது இந்த சோமத்தை வந்து நம்ம எப்படி சோமரசா இருக்கு சோமலத்தா இருக்கு. இந்த சோமங்கிறது எல்லாரும் சோமரசோ சோமமா அப்படின்னு சோமபானம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா சாராயம் குடிக்கிற மாதிரி அப்படின்னு ஆயிடுது, கல்லு குடிக்கிற மாதிரி சாராயம் குடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த இந்த இது வந்து சாராயம் குடிக்கிற மாதிரி கல்லு குடிக்கிற மாதிரி இல்ல, இது இது வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸிலரேட்டிங் ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த சோமரசைய இது வந்து நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன், ஆனா இது வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்டாக்சிகேஷன்லாம் கொடுக்கல, ஆனா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுதான் வந்து இந்த சோமலத்தை இதை வச்சு இந்த அவ ரீஜெனரேஷன் தெரப்பி நிறைய கொடுக்குறா. ரீஜெனரேஷன் தெரப்பி கொடுத்து எப்படி உள்ள பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இப்ப இந்த இவெல்லாம் ஆயுர்வேதால பஞ்சகர்மா தெரப்பி எல்லாம் பண்றாளோ இல்லை, இதான் இதை மாதிரி இந்த சோமத்தை எப்படி குடிக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து எப்படி வந்து எப்படி வந்து நம்ம ட்ரிங்க் இது பண்ணோம், அப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. எப்படியா ரீஜெனரேஷன் தேரி வருது இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுல வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆஃப் ஆயுர்வேதம், எப்படி வந்து ஒரு மனிதன் ரெஜுவினேட் பண்ணி அப்புறமா வந்து வியாதியை போக்கி இப்படிலாம் வந்து நிறைய இருக்கு இதுல அத்தரவேதம். இப்ப அடுத்தாப்புல அத்தரவேதத்துல சொன்னோம்னா இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆயிருக்கு. இப்போ இக்கலாஜிக்கல் பார்ட் இருக்கு அத்தரவேதத்துல, அதாவது இதெல்லாம் இப்ப வந்து இப்போ சுற்றுப்புற சூழல் மாசு அப்படிங்கிறோம், ஓவரா இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து ரொம்ப ஒரு சுற்றுப்புற சூழல் மாசெல்லாம் ஆகி இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அது இந்த கிளைமேட் சேஞ்ச், அது இது அந்த இதெல்லாம் சீதோஷ்ண எல்லாம் மாறுறது அப்படி அப்படிங்கிறா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இவால நிறைய ரிக்வேத அதர்வேதத்துல இந்த பூமி சூக்தம் இருக்கு. இதுவும் இதுக்கும் வந்து அதர்வ ரிஷி தான் இது வந்து இதுக்கு காரணம். இது வந்து இங்க அதர்வ ரிஷி அது முக்கியமா மாதா பூமி புத்திரோகம் பிருத்திவியாக அப்படின்னு இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பூமிங்கிற மாதாக்கு நாம வந்து வந்து புத்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த இதை சொல்றது. அப்போ வந்து அதுல அவர் சொல்றாரு, நான் உன்னை வந்து எதுக்கும் ஜீவன ஆதாரத்துக்குமே உன்னை நான் வந்து

அது சேர்த்து வரதில்ல. இது பூமி சொத்தம் பேரு. அப்புறமா வந்து இன்னொன்னு வந்து இந்த பிரம்மச்சரிய சொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிரம்மச்சரிய சொத்தத்துல எப்படி வந்து பிரம்மச்சாரி வந்து குரு எப்படி பார்க்கணும், அதாவது அவனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு அவனை வந்து ஒரு கர்ப்பத்துல வந்து உள்ள எப்படி தாய் வந்து காப்பாளோ அத மாதிரி வந்து பிரம்மச்சாரிய வந்து குரு காக்க வேண்டியது. அப்புறம் அவனோட சில இப்ப நம்ம இந்த உபநயனம் பண்றச்ச இந்த பாடம் அவர் கேட்பாரு, நீ மத்தியானம் தூங்க கூடாது வாத்தியார் அப்படின்னு பாடம் அப்படின்னு நம்மளும் வந்து சொல்றது தெரியாம சரி அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு நானே அந்த மாதிரி பண்ணதில்ல. அத மாதிரி இந்த இந்த டியூட்டிஸ் எல்லாம் சொல்லி குரு எப்படி இருக்கணும், சிஷ்யம் எப்படி இருக்கணும், பிரம்மச்சரியத்தோட மகத்துவம் என்னது, அதோட மேன்மை என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பிரம்மச்சரிய சூக்தம் அப்படிங்கறத வந்து சொல்றது. அப்புறமா வந்து நிறைய விவாக சூக்தம் இருக்கு. அகைன் இந்த விவாக சூக்தத்துல வந்து எப்படி வந்து தம்பதிகள் எப்படி இருக்கணும், கல்யாணம் எப்படி, இந்த மாதிரி அவ எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவாக சூக்தம் அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு. அது மாதிரி கால சூக்தம்ங்கிறது இருக்கு, நிறைய இந்த மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. ஸ்தம்ப சூக்தம், கால சூக்தம், இந்த மாதிரி நிறைய, நான் சொன்ன மாதிரி பூமி சூக்தம், இந்த மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு சில சூக்தாதிகள் இங்க இந்த இதுல அத்தர்வேதத்துல முக்கியமான சில முதல்ல எத்தனையோ இருக்கலாம் சூக்தங்கள், ஆனா ஃபேமஸா இதெல்லாம் தான் சில சூக்தங்கள் அத்தர்வேதத்துல. இப்போ இது வந்து நம்ம இது ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் பார்த்துக்கோம், அப்புறமா வந்து ரெஜுவினேஷன் பார்த்துக்கோம், அப்புறம் இக்கலாஜிக்கல் பார்ட் இருக்கு இதுக்கு. அது மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ அடுத்தாப்புல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வேதாந்தம். இந்த வேதாந்தம் வந்து இங்க முக்கியமா பிரதானமா மூணு உபநிஷத்து வந்து நமக்கு அத்தர்வேதத்துல கிடைக்கிறது. இன்னைக்கு சொல்ல போனோம்னா பல வேதாந்த கிரந்தங்கள் வந்து இந்த மாண்டு முண்டக உபநிஷத்தை பேஸ் பண்ணி, அதாவது மூணு உபநிஷத்து இருக்கு. இது முண்டக்கா மாண்டூக்கிய பிரஷ்ன உபநிஷத்துன்னு இருக்கு. இது சொல்ல போனா இந்த மூணு உபநிஷத்தும் ரொம்பவும் ரொம்ப ஆழமான ஒரு உபநிஷத்து. ரொம்பவும் வந்து இதுல வந்து யாகங்களை பத்தி, இப்போ தைத்திரியத்தெல்லாம் வந்து சில சில கர்மாக்களையும் பத்தி பேசுறது, ராவகந்திய பத்தி பேசுறது, சில யாகங்களை பத்தி பேசணும், சில உபநிஷ சாந்தோகியத்துலாம் நிறைய வந்து யாகத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது, அது மாதிரியே பிரசாரத்துமே இருக்கு. இதெல்லாம் வந்து யாகத்தை பத்தியே பேசாத உபநிஷத்து. இதெல்லாம் வந்து இம்பாக்ட் வந்து இந்த முண்டக்க உபநிஷத்துங்கிற உபநிஷத்துல இது எப்படி முதல்ல முண்டக்க உபநிஷத்தை எடுத்துட்டா, இத வந்து இங்க வந்து இந்த சௌனகர் அப்படிங்கிற ஒரு இவர்கிட்ட வந்து கேக்குற அந்த அந்த அந்த அவர் வந்து கேக்குற அந்த சௌனகர்ட்ட வந்து இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் போய் கேக்குறாரு ஒரு ரிஷிட்ட. இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இது பண்ணும், எதா எதா அறிஞ்சா எதா எல்லாம் அறிஞ்சதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து அவர் வந்து இந்த அத்தர்வர் அத்தர்வ ரிஷிட்ட வந்து கேக்குறாரு, இந்த அத்தர்வர்ட்ட சௌனகர் வந்து இந்த மாதிரி எதா அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அத வந்து கேட்ட உடனே அவர் வந்து இந்த மாதிரி வரிசையா சொல்லின்னு வர்றாரு. இந்த மாதிரி பிரம்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னென்ன வழியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி. அப்ப வந்து அவர் இந்த மாதிரி மனச வந்து அம்பு மாதிரி நினைச்சுக்கணும், இந்த மாதிரி வந்து உபநிஷத்தை வந்து தனுர் மாதிரி நினைச்சுக்கணும், அதை வச்சு நம்ம வந்து உபநிஷத்தை வச்சு நம்ம அந்த வில்ல வச்சு நம்ம வந்து அந்த அம்பை வந்து பிரம்மங்கிற குறியை நோக்கி நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உதாரணமா சொல்றது. அது மாதிரி எதா அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சதா, அது மாதிரி வந்து நிறைய வித்தியைகளை ரெண்டா பிரிக்கிறது. அதாவது வந்து பரோட்ச வித்தியை, அபரோக்ஷம் அப்படிங்கிறது, அதாவது எது வந்து பரமஸ்ரேயச கொடுக்கறதோ அதப்படி. இந்த இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா எதிர்வேதம் ரிக்வேதம் இதெல்லாம் வந்து பரமஸ்ரேயச கொடுக்காது, கொடுக்கணும். ஆனா வந்து உபனிஷத்துல சொல்லி இருக்கிற அந்த வித்தியை தான் நமக்கு நேரடியா, பிரம்ம வித்தியை தான் நேரடியா நமக்கு பரமஸ்ரேயச கொடுக்கறது. அதனால பரோட்ச வித்தியை அபரோக்ஷ வித்தியை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. இது ரெண்டு வித்தியை, அது அப்பர் மேல மேன்மையை தரக்கூடிய மோட்ச வித்தியை அது பிரம்ம வித்தியை. அப்புறமா வந்து மத்த வித்தியைகள், அதாவது லோகத்திலையும் லோகத்துல கொடுக்கக்கூடிய சில ஸ்ரேயச கொடுக்கக்கூடிய வித்தியைகள்லாம் இருக்கு. இது வந்து பரோட்ச வித்தியை அபரோக்ஷ வித்தியை. இது வந்து இந்த உபநிஷத்தோட முக்கியமான கருத்து. அப்புறமா முக்கியமா அந்த முண்டக்க உபநிஷத்துல முதல்ல அந்த அத்தர்வர் என்ன சொல்றாரு, இந்த யாகத்தை வந்து நம்ம வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி, இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சௌனகர்ட்ட அத்தர்வர் சொல்றாரு, இந்த யாகத்தெல்லாம் பத்தி நீ வந்து நல்லா சின்சியரா பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து சுத்தி சித்த சுத்தியா வந்து நாம வந்து உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.

அப்புறம் கொஞ்சம் தள்ளி என்ன சொல்றாரு, நீ என்னதான் யாகம் பண்ணாலும் இதெல்லாம் வந்து நிலைச்சது கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஈஸியா வந்து அழியக்கூடிய இது. அதனால பரமஸ்ரேயசான பிரம்ம வித்தையை நீ தேடு, பிரம்மத்தை தேடு, அதுதான் வந்து நிலையான ஒரு ஆனந்தத்தை தரும் அப்படிங்கறத சொல்றாரு. அது இந்த உபநிஷத்தோட இன்னொரு கான்செப்ட். அப்புறமா வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா வந்து துவா சுபர்ணாசு அப்படின்னு ரெண்டு பறவை, ஒரு பறவை வந்து மேல ஒரு கிளையில உட்காந்துருக்கு, இன்னொரு பறவை கீழே உட்காந்துருக்கு. இந்த மேல இருக்கிற பறவை எல்லாம் என்ன பண்றதோ அதை பார்த்து இந்த கீழே இருக்கிற பறவையும் பண்றது. இதுவும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்காரன் அத்வைத்தி ஒருத்தர் அவன் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், மேல இருக்கிறது பரமாத்மா ஜீவாத்மா, ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி பறவை தான் அப்படின்னு அத்வைத்தத்தை போதிக்கிற மாதிரி எடுத்துக்கிறான். இவன் விஷ்டாத்வைத்திகள் வந்து அவ வந்து பரமாத்மா, இது வந்து அவ மேல இருக்கிற பரமாத்மா, இங்க வந்து ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலயும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் வந்து நம்ம பாக்கலாம் அந்தந்த அந்த இந்த ஒரு இதுக்கு. கடைசியா வந்து இந்த இந்த உபனிஷத்தை வந்து முண்டகோ உபனிஷத் அப்படின்னு பேர் வச்சிருந்ததுல இருந்து இந்த தலையை வந்து சிரோவிரதம், அதாவது தலையை மழிச்சுண்ட சன்னியாசிகளுக்கு இந்த உபனிஷத்தை வந்து நாம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இது முக்கியமான ஒரு இது அத்தர்வேதத்துல ஒரு உபனிஷத்து, இந்த அந்த முண்டக உபனிஷத். அப்புறம் அடுத்த முக்கியமான உபனிஷத்து வந்து மாண்டோக்கிய உபனிஷத்து. இது ரொம்ப ரொம்ப குறுகிய உபனிஷத்து, இது எல்லாத்தோடையும் உபனிஷத்துலயே இதுதான் தான் ரொம்ப ஷார்டஸ்டான உபனிஷத்து. ஆனா ரொம்பவும் வந்து ஓம்காரத்தை பத்தி ரொம்ப ஆழமா போய் அதை பத்தி டீப்பா பேசுறது. அது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த அயம் இது வந்து அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிறது இத இங்க இருந்து நமக்கு வந்து இந்த அதர வேதத்துலன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மகா வாக்கியம். அதர வேத உபநிஷத்துலன்னா அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிறது கிளீனா சொல்றது. அது மாதிரி இன்னொரு வாக்கியமும் முண்டக உபநிஷத்துல நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்து நம்ம முண்டக உபநிஷத்துல பாக்கலாம். அந்த மாதிரி வந்து பிரம்மவத் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாவே ஆகிய பிரம்மமாவே ஆகிறான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல சொல்றது. இது வந்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை பத்தி முக்கியம். இந்த முண்டக உபநிஷத்துக்கு ஒரு பாஷ்யம் மாதிரி கௌடபாத காரிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நாலு காரிக்கையில நாலு சாப்டர் இருக்கு. இந்த நாலு சாப்டர்ல முதல் சாப்டர் வந்து இந்த இந்த உபநிஷத்துக்கு பாஷ்யம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்புறமா வருதெல்லாம் வேற மாதிரி கான்செப்டா இருக்கு. அவர் இந்த அஜாதிவாதம் அப்படிங்கறத வந்து இந்த உபநிஷத்தை வச்சு அவர் வந்து ஏற்படுத்துறாரு. அஜாதிவாதம் அப்படின்னா எதுக்குமே ஆக்சுவலா பிறப்பு இறப்புங்கிறதே இல்ல, நம்ம நம்மளோட மனசுலதான் எல்லாம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்பவும் ஒரு இது எக்ஸ்ட்ரீமான அத்வைதம். இந்த கௌடபாதர் யாரு அப்படின்னா கோவிந்தபாதர், அந்த கோவிந்தபாதர்ங்கிறவரோட குரு. கோவிந்தபாதர்ங்கிறது யாரு, சங்கரரோட குரு. சங்கரரோட பரமகுரு வந்து கௌடபாதர். இவர் வந்து இந்த அஜாதிவாதத்தை வந்து இந்த மாண்டோக்கிய காரிகை அப்படிங்கிற ஒரு ஒரு புஸ்தகத்தை வந்து அவர் வந்து எழுதி நிரூபிக்கிறார். இந்த மாதிரி அஜாதிவாதம் அப்படிங்கிற ரொம்பவும் ஒரு ரொம்பவும் கஷ்டமான ஒரு புஸ்தகம் அது. அது வந்து அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்மளால அது ரிலேட்டும் பண்ண முடியாது. அத்வைத சம்பிரதாயத்துல இது இந்த புஸ்தகம் இருக்கு. மாதிரி அடுத்தாப்புல வந்து பிரஷ்னோபனிஷதம் அப்படின்னு ஒரு உபனிஷதம் இதுல வருது. இந்த பிரஷ்னோபனிஷதம் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ஒரு ஆறு பேர் போற பிப்பலாதர் கிட்ட, அந்த பிப்பலாத ரிஷி அப்படின்னு வந்து ஆறு ஆறு ஸ்டூடெண்ட், சத்யகாம சத்யஷ்ட, அப்புறமா வந்து இன்னொரு பாரத்வாஜி சிறிய பேர் ஞாபகம், அந்த ஆறு ஸ்டூடெண்ட் போய் அந்த பிப்பலாதர் மகர்ஷிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதேதான் நம்ம எதை அறிஞ்சா எல்லாம் ஸ்ரேயஸு, எல்லாம் அறிஞ்சதாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அந்த ஆறு பேரும் கேட்கிற அவர் என்ன சொல்றாரு, நீ போப்பா ஒரு வருஷம் அங்க பிரம்மச்சரியா இருந்துட்டு வா, அப்புறமா வந்து அவாவா அவாவா கேள்வியை கேளுங்க, அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கு எனக்கு வந்து பதில் தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்கிறான். கடைசியில வந்து அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்னதான் கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே பரபிரம்மத்தை தவிர எதுவுமே பெருசு இல்ல, அதுதான் வந்து ஏதாவது அகம் வேத அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இத வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதிலா சுருக்கமா முடிச்சிடலாம். தீபா போல அந்த உபநிஷத்துல அதுவே அந்த உபநிஷத்துக்கே வந்து ரொம்ப அதுவே தனியா ஒரு இது ஒரு வகுப்பு மாதிரி சொல்லணும் அத. அதனால இந்த இந்த மூணுமே வந்து ரொம்பவும் வந்து அத்தர வேதத்துல ரொம்பவும் ஒரு ஆழமான உபநிஷத்துக்கள். நான் சொன்ன மாதிரி இந்த உபநிஷத்துக்கள்ல வந்து

0: எதுவுமே வந்து இது கிடையாது. யாக விஷயங்கள் பத்தி பேசுறதே கிடையாது. இந்த கர்மா எப்படி பண்ணலாம், அந்த கர்மா எப்படி பண்ணலாம், இல்லைன்னா யாகத்து மேல ஒரு உபாசனையோ கிடையாது. இப்ப வந்து இப்போ பிருஹதாரண்யக உபநிஷத்துலாம் பார்த்தா அஸ்வமேத யாகத்தை வச்சுட்டு அவ வந்து இந்த மகிமானம் அப்படிங்கிற வந்து ரெண்டு கிரகம் இருக்கும், அதாவது ரெண்டு கப்பு, இது வந்து குதிரைக்கும் அஸ்வமேத குதிரைக்கும் முன்னாடியும் வைப்பான் பின்னாடியும் வைப்பான். இதை வச்சுட்டு அந்த முதல் பிருஹதாரண்யக உபநிஷத் ஆரம்பத்திலேயே இத வச்சுட்டு அவ வந்து ஒரு ஒரு உபாசன மாதிரி சொல்றான். ஆனா இங்க வந்து ஒரு வகையில பார்த்தா யாக யங்கியங்கள் வந்து கண்டனம் பண்றதுன்னு இல்ல, அது அவ்வளவு வந்து ஸ்ரேயஸ் இல்ல, அத வந்து அது ரொம்பவும் ரொம்ப பிம்சியானது, அதாவது அது வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது, அதனால வந்து இது அதை விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கான்ட்ராஸ்டா, மத்த உபநிஷத்துக்கு எல்லாம் கான்ட்ராஸ்டா இருக்கு. இத வச்சுட்டு இந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ், இந்த மேலை நாட்டு இண்டாலஜிஸ்ட் எல்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து இவாளோட மத்த உபநிஷத்துக்கள்லாம் வந்து இவாள்லாம் ரெபல் பண்ணிட்டா, அதுக்கு எதிர்த்து இவா வந்து பண்ணி ஒரு இத புரட்சி மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயமா ஏத்துக்கல. இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் உபாசனைகள் இன்டென்ஸா இருக்கு, அதாவது ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா மத்ததெல்லாம் கலக்காம அப்படியே வந்து நமக்கு வந்து நேரடியா ஒரு ஒரு நேர் பார்மல அப்படியே கடக்கிறது நமக்கு. இது வந்து மத்ததெல்லாம் வந்து உபாசனைகள் சில கதையெல்லாம் இருக்கு, இதுல அப்படி இல்லை, நேரா கேள்வி பதில் இருக்கும், அதுக்கு நேரான பதில் இருக்கும். அதனால இந்த மூணு உபநிஷத்தும் அத்வைத சித்தாந்தத்துல ரொம்பவும் பிரபலமா கருதப்படுறது. இதவும் தவிர சில உபநிஷத்துகள்லாம் நமக்கு டெய்லி வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கணபதி அதர்வ சீரிஷ உபநிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்மார்த்தாள்னா முக்கியமா அது வந்து பத்ரம், பொதுவா அதர்வேத உபநிஷத்துகள்னா பத்ரங்கர்ணே விஷ்ணு யாம தேவாக அப்படின்ற மந்திரத்துல அது சாந்தி பாட்டமா அது வந்து எடுத்து சொன்னோம். இப்போ அது அதுவும் நம்ம வந்து இந்த உபநிஷத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணி எந்த சாக்கையை சேர்ந்ததுன்னு ஐடென்டிஃபை, எந்த வேதத்தை சேர்ந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணா, இப்போ இது இது வந்து அத்தர ரிக்வேத உபநிஷத்னா ஐத்திரிய உபநிஷத்து வந்து வாங்மே மனசி பிரதிஷ்டிதம் மனோமே வாக்கி பிரதிஷ்டிதம்னு ஆரம்பிக்கிற சாந்தி பாட்டம் நமக்கு ஐத்திரிய உபநிஷத்து ஒண்ணுதான் வந்து ரிக்வேதத்துல கிடைச்ச உபநிஷத்து. அப்புறமா அது யஜுர்வேதத்துல வந்து ஒன்னா சன்னவாமித்திர சம்வர்ணகம் ஆரம்பிக்கிறது, இல்ல பொதுவா மத்ததுன்னா சகனாவத்து சகனோ குணத்துல ஆரம்பிக்கிறது. சாம வேதத்துல வந்து ஓம் வாங் ஆப்யாயந்து மமாங்காணி பிராணச்சக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி சர்வாணி அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஆரம்பிக்குது. அதர வேதத்துல பார்த்தா அவர் காமன் ஐடென்டிட்டி பத்ரம் கர்ணேதிகி அப்படிங்கிற இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கணபதி அர்த்த சீரிஷ உபநிஷத்தும் பத்ரங்கர்ணே விஷ்ணுமியாம தேவாக ஆரம்பிச்சு நமஸ்தே கணபதையே, இது வந்து ஸ்மார்த்தாளோட ஒரு வழிபாட்டுல அது இருந்துருக்கு. இது வந்து ஆனா இது எந்த சாக்கையிலிருந்து வந்தது, யா யா எப்படி இருந்ததுங்கிறது தெரியல. இது மாதிரி இந்த அத்தர்வணி சூரிய உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கு, அது சூரிய வழிபாடை பத்தி நம்ம ஆக்சுவலா இன்னொன்று சொல்ல போனா அந்த வைதீகமா இந்த கணபதி ஹோமமே பண்றாளே, இந்த கணபதி ஹோமமே தாந்திரிகமா ஓம் ஸ்ரீம் ஹீம் கிளீம் கிளௌங் கங் கணபதே, இது வந்து ஒரு தாந்திரிக முறை இது. ஆனா வந்து வைதிக முறைய பார்த்தா இதுல வர அந்த கணபதி மந்திரம் ஏகதந்தோம் கங்கணபதே நம ஏகந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி அப்படின்னு இந்த இந்த அகர்வ கணபதி உபநிஷத்துல நமக்கு இது கிடைக்கிறது, வைதீகமான ஒரு கணபதி ஹோமம். அதுலயே சொல்றது கணபதி ஹோமம் பண்ணும்போது பொறியால இது பண்ணா என்ன அர்த்தம், என்ன கிடைக்கும் பலன், நெய்யால பண்ணா என்ன கிடைக்கும், அது மாதிரி வந்து ஒரு நாலு வேளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு நம்ம ஜபம் பண்ணா என்ன ஆகும், அப்புறம் சூரிய கிரகணத்தை ஜபம் பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி சில பலன்கள்லாம் நமக்கு அதர்வண இத்தியதர்வண வாக்கியம் இதெல்லாம் வந்து அதர்வண சொன்ன பலன் அப்படிங்கறதும் அங்க வருது, இத்தியதர்வண வாக்கியம் அப்படின்னு வருது. அது மாதிரி இங்க அதர்வ சூரிய உபநிஷத்தும் இருக்கு, அதுல வந்து இந்த சூரியன் தான் பிரதானமான தெய்வமா சொல்றது, சூரிய சூரியன்ல இருந்தான் எல்லாம் வந்தது, எல்லா தேவதைகளும் வந்தது. அது மாதிரி அங்க கணபதி அதர்வ சூரியன் சொல்லும்போது நீதான் ருத்ரன், நீதான் இந்திரன், நீதான் வாயு அக்னி எல்லாம் சொல்றது. அது மாதிரி இங்கேயும் வந்து சொல்றது, அது மாதிரி இங்கேயும் வந்து காயத்ரியும் வருது நம்ம தக்ஷர் கர்வரேண்யம் அப்படின்னு, அது மாதிரி இங்க அக்ரிணரு தித்வே அக்ஷரே அப்படின்னு வருது. இந்த மாதிரி சூரிய தித்வே அந்த மாதிரி ரெண்டு அக்ஷரம் வருது. இந்த மாதிரி இந்த சூரிய அட்டாட்சர மந்திரம் அப்படின்னு அந்த சூரிய அட்டாட்சர மந்திரத்தை பத்தி இதுலதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இந்த அதர்வ அதர்வ சூரிய உபநிஷத்துல. அது மாதிரி அதோட பலன்கள்லாம் கடைசியில அதை படிச்சா நம்ம அகரவசீரிஷ உபநிஷத்துல கணபதியில சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து என்னென்ன என்னென்ன பழங்கள்லாம் வந்து உண்டு அந்த மாதிரி அதாவது என்ன சர்வ வேத பாராயணம் புண்ணியம் லபதே, அதாவது எல்லா வேதமும் பாராயணம் பண்ண நமக்கு பலனும் இதுல இந்த மாதிரி சூரிய மந்திரங்கள் சூரிய உபநிஷத் மந்திரங்கள்ல வருது. இது வந்து ஆனா வந்து இது எங்கேருந்து எந்த சாக்கையிலன்னு வந்திருக்கு, பிராமணத்தை எந்த பிராமணத்தை அப்படிங்கறது, அதோட எந்த போர்ஷன் இது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படிங்கறது இது தெரியல. ஆனா இது வழக்கத்துல வந்து அதர்வ சீரஷோபநிஷத், அதாவது அதர்வ உபநிஷத்துக்கள்லாம் தலையா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, சிரகான தலை, அதர்வ சிரம்னா அதர்வத்துக்கே தலையாகவே இருக்கிறது அப்படிங்கிறது இங்க வந்து அந்த வருது. இப்போ இது அதர்வத்தை பத்தின விஷயம் எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இங்க வந்து பிரபலமா நான் தட்சிண தேசத்துல இங்க வந்து அனுஷ்டானத்துல இல்லை, அது தவிர நான் அதோட ரைட்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இத்தனை நாள் தெரிஞ்சினதை வச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது இந்த இந்த மொத்த ஒரு இந்த ஸ்பீச் என்ன சொல்ற இந்த ஒரு தொடர் இந்த வேதத்தை பத்தி ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் இந்த சைவம் டாட் ஆர்க சேர்ந்தவாளுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயங்களை நான் நாலு வேதத்துக்குதான் பகிர்ந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, எவ்வளவு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். தப்பு கண்டிப்பா தப்புகள் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தப்பு தெரிஞ்சா எந்த ஒரு இதுக்கும் நீங்க கமெண்ட் போட்டு அதை வந்து திருத்திக்கவும் நானும் முயற்சிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, கேட்டதுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நம சபாபிய சபாபதி பேசுவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால் அடுத்த ஆசனம் ஞானத்திற்கு நாம் சொல்கிறோம், அந்த பதி ஞானமான பக்குவத்திற்கு நாம் சொல்கிறோம். இவ்வாறு ஞானம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வைராக்கியமானது ஏற்படுகிறது. என்ன வைராக்கியம்? திடசித்தமான வைராக்கியம். அந்த திடசித்தமான வைராக்கியம் என்னவென்றால் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றே நமக்கு தோன்றா துணை, அல்லது சிவபெருமானுடைய திருப்பாதமே நமக்கு பற்று என்கின்ற அந்த திடமான வைராக்கியமானது நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இங்கே தர்மம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது, ஞானம் இல்லாமல் வைராக்கியம் ஏற்படாது. ஞானம் இல்லாதவர்களுக்கு சரண சித்தம், சரண சித்தம் என்றால் அப்பப்பொழுது மாறக்கூடிய ஒரு மனம், மாறக்கூடிய சித்தமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த வைராக்கியம் ஏற்பட்டால்தான், ஞானம் ஏற்பட்டால்தான் வைராக்கியமானது வரும் என்பதால் இந்த தர்மம் ஞானம் வைராக்கியம் என்ற இந்த மூன்று நிலைகளே தர்மத்தை கடைபிடித்து நாம் அதன் மூலியமாக சிவஞானத்தை பெற்று அந்த சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கிய திடசித்தனையோடு நாம் செல்லும் பொழுது நமக்கு நான்காவதாக கிடைக்கக்கூடியது என்னவென்றால் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்பதற்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் என்றால் நமது லௌகீக வாழ்விலே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் நாம் ஐஸ்வர்யம் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக ஒரு சிறு ஆசனத்தினுடைய அந்த தாத்பரியம். அப்போ இங்கே நம்ம வந்து அனந்தன் தர்மனை விட்டால் நாம் தர்மத்தை கடைபிடித்தால் நமக்கு சிவஞானம் ஒய்யும், சித்தியாகும். சிவஞானத்தை கண்டால் சிவருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் கிட்டும். இவ்வாறு நிலையை அடைந்தால் நமக்கு சிவருமானுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது நமக்கு கிட்டும். அப்பொழுது அந்த பத்மம் தாமரையிலே இருக்கக்கூடிய நிஷ்கல சிவனானவர் நமக்கு காட்சி தருவார், அனுகிரகம் தருவார். அதுதான் அனந்தன் தர்மன் ஞானன் வைராக்கியம் ஐஸ்வர்யம் பத்மம் பத்மபத்யே. அப்பொழுதுதான் அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியானவர் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தன்மையிலே அப்பதான் அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். அந்த இடத்துல அப்ப தியானம் பண்ணும் பொழுதுதான் சுவாமியினுடைய தியானமாக இருக்கக்கூடிய அந்த இந்துநேப பஞ்சமுகம் சொல்லி அந்த சுவாமியினுடைய ஐந்து முகமாக இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று இப்ப இந்த பாவனையை நீங்க வந்து சுவாமியை தியானம் பண்ணி பாருங்க, சுவாமி உங்களுக்கு அங்கே அப்படியே பிரத்யட்சமாகவே காட்சி தரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த இந்த அப்போ இந்த பாவனை, அதுக்கு தான் நான் சொன்னது பாவனை ரொம்ப முக்கியம். சைவாகமங்களிலே மந்திரம் கிரியை பாவனையில் பாவனை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் சுவாமி அப்பொழுது அங்கே தான் வந்து காட்சி கொடுக்கப்பார். அப்படி இந்த கடுத்தாசனம் என்கின்ற இந்த சிவபூஜையில் இந்த ஆறு ஆசனங்களுடைய தாத்பரியமானதை சைவ ஆகமம் இவ்வாறு எடுத்து கூறி அந்த பத்மத்தின் நடுவிலே சுவாமியானவர் லிங்க திருமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார், அவரை தியானிக்க வேண்டும். ஐந்து முகங்களாக, ஐந்து முகங்களை கொண்ட ஊர்தவமாக ஈசானமும் தற்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்களாக இருக்கின்றார் என்று இந்த சைவாகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு சுவாமியை பாவித்து தியானித்து அவருக்கு உண்டான பாத்தியம் ஆச்சமணிய மர்க்கியம் என்று சொல்லக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து சுவாமியை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. சைவாகமங்கள் பத்து விதமான உபச்சாரங்களை மிக பிரதானமாக கூறுகின்றன. அந்த பத்து விதமான சோடத்த உபச்சாரம் என்று பதினாறை கூறுவோம். அதிலே மிக முக்கியம் என்பதை பத்து என்று கூறுகின்றன. அது என்னவென்றால் ஆவாகனம், ஸ்தாபனம், சட்டிதானம், சட்டிரோதனம், அவகுண்டனம், தேனமுத்திர, பாத்தியம், ஆச்சமடையம், அர்க்கியம், புஷ்பதானம் என்று இந்த பத்து விதமான உபச்சாரங்கள். இதில் இந்த ஆவாகனம் ஸ்தாபனம் என்பதையெல்லாம் பொதுவாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆவாகனம் என்றால் சிவபெருமானை அந்த நம்மளுடைய பூஜையின் பொருட்டு அவரை அங்கே எழுந்தருளை செய்வது, நிலைநிறுத்த செய்வது என்று சுவாமி இந்த பூஜையை பொருட்டு சுவாமி இங்கே எழுந்தருள வேண்டும் என்பது ஆவாகனம். சுவாமி இந்த பூஜையை முடியும் வரை இங்கே இருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஸ்தாபனம். இவ்வாறு அபிமுகமாக பெற வேண்டும் என்பது சன்னிதானம், சண்டிரோதனம். தேனமுத்திரை என்பது சுவாமிக்கான விசேஷமான முத்திரை. அவருக்கு பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமணியம் என்று எவ்வாறு நமது இல்லத்திற்கு ஒரு பெரியவர் வந்தால் அவரை எவ்வாறு உபச்சரிப்போமோ அதே பாவனையில் சுவாமியை கண்ணீர் மல்க இரு கரங்களை கூப்பி இதனை பாவனையோடு உபசரித்து புஷ்பதானம் செய்ய வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றனர். இவ்வாறு சுவாமியை அர்ச்சித்து சுவாமிக்கு அருகே இருக்கக்கூடிய அம்பிகையை, உமாதேவியை, அம்பிகையையும் அர்ச்சித்து இருவரைக்கும் ஆவரண பூஜைகளை செய்து பிரதமாபரணம், துதியாபரணம், திருதியாபரணம், சுதிர்த்தாபரணம், பஞ்சமாபரணம் என்று ஐந்து ஆவரணங்கள் உள்ளன. அதிலே பிரதமாபரணம் என்பது சம்ஹிதா மந்திரங்கள், அதற்கான ஒரு தத்துவங்கள் இருக்கின்றன. அதே போல துதியாபரணம் என்ற இரண்டாம் ஆவரணத்திலே சுவாமியினுடைய இரண்டாவது ஆவரணத்திலே அனந்தாயிரமாக, சூக்ஷ்மாயிரமாக, சிவோத்தமாயிரமாக, ஏகநேத்திராயிரமாக இவாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகிடம் ஆகமம் உபதேசம் செய்த அந்த வழியில் வந்தவர்கள். சுவாமிக்கு ஸ்ரீகண்ட சிவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் அனந்தன், அனந்தன் அதுக்கப்புறம் சூக்ஷ்மன், அதற்கப்புறம் சிவோத்தமன் என்று இவாள்லாம் துதியாவரணத்தில் இருக்காங்க. இவாளுக்கு மிக சிறப்பாக வந்து ஆவாகனம் செய்யணும்னு அந்த நம்மளுடைய சைவாகமங்கள் கூறுகிறது. நம்மளுடைய சிவபூஜையிலே இவா எல்லாரையும் பிரதானமாக செய்ய வேண்டும் என்று கூறி மூன்றாவது ஆவரணங்களிலே நந்தி, மகாகாலர் என்று சொல்லக்கூடிய அந்த நந்தினேயனமாக, மகாகாலாயினமாக, பிருங்கினேயனமாக, விநாயகாயினமாக, ரிஷபாயினமாக என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது ஆவரணங்களிலே அவாளை செய்து நான்காவது ஆவரணங்களிலே நமக்கு அஷ்டதிக் பாலகர்கள் கிடையாது. எல்லோரும் அஷ்டதிக் பாலகர்கள் என்பது மற்ற சம்பிரதாயம். சைவ சம்பிரதாயம் என்பது தசதிக் பாலகர்கள், பத்து திக்குக்கும் பாலகர்கள் உண்டு. இந்திரனோடு சேர்ந்து பத்து திக் பாலகர்கள். நமக்கு சைவத்திலே தசதிக் பாலகர்களாக அவளை நான்காவது ஆவரணத்திலே பூஜை செய்து ஐந்தாவது ஆவரணமாக இருக்கக்கூடிய பஞ்சமாவரணத்திலே வஜ்ரம் சக்தி என்று சொல்லக்கூடிய தச ஆயுதங்களை பூஜை செய்து இவ்வாறு சிவபூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி பின்பு சுவாமிக்கு தூபதீப நைவேத்தியங்களை செய்து பஞ்சாட்சர உபதேசங்களை, ஜபங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றனர். பொதுவாக இந்த சிவபூஜையிலே மூன்று விதமான விஷயங்கள் உள்ளன. ஒன்று, சுவாமியை பூஜை செய்கின்றோம். இரண்டு, ஜபம் செய்கின்றோம். மூன்று, ஜபத்தை சமர்ப்பித்து அக்னிகாரியத்தை ஆத்மார்த்தமாக செய்பவர்களும் இருக்கிறார்கள், அக்னி காரியமாக செய்பவரும் ஆர்வகிக்கிறார்கள். இவ்வாறு இந்த மூன்று விஷயம் செய்வதனால் பொதுவாக ஜபேன பாபசம்சுத்தியம் என்று வாக்கியம். ஜபம் செய்வதால் என்ன ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் புசுகின்றன என்று கூறுகின்றது. பாபம் நீங்குவது என்பது வேறு, புசுங்குவது என்பது வேறு. புசுங்கினால் அந்த க்ஷணமே இதுவாகிறது. அதனாலதான் அக்னிகாரியம் செய்வதனான பலன், அதே போல ஜபம் செய்வதனால் பாபசம்சுத்தியம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் நீங்குகின்றன என்றது. அதனாலதான் சுவாமியினுடைய இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி என்று சொல்வார். எப்பொழுதும் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்வதால் என்ன பலன் என்றால் மல வாசனையானது நீங்கும். ஏனென்றால் உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருப்பது என்பதால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை நம்மளுடைய சத்சங்கத்தை மீறி சார்ந்து இருக்கும் பொழுது நம்மை அதை பற்றி கொள்ளக்கூடிய தன்மை, நம்மளுடைய ஆன்மாவை அதை பற்றி கொள்ளும். இப்பொழுது நாம் சிவபூஜை செய்து கொண்டே இருப்போம். அடுத்ததாக ஒரு வேறு ஒரு லௌகிக நிலையிலே செல்லும் பொழுது உடனே என்ன ஆகும், நம்மளுடைய ஆன்மாவானது அந்த லௌகிக நிலையை பற்றி கொள்ளும். இவ்வாறு பற்றி கொள்ளும் பொழுது அந்த பாவமானது நமக்கு ஏறும், கூடக்கூடிய தன்மை உண்டு. இவ்வாறு சிவபூஜை செய்யும் பொழுது இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்யும் பொழுது என்ன கிடைக்கின்றது என்றால், நம்மளுடைய அன்றன்று செய்த அந்த பாவங்கள் எல்லாம் சுவாமியிடம் நசுங்கி கொள்ளுகிறது. அதனால தான் ஜபேன பாபசம் சுத்தியம் என்று கூறினார்கள். அந்த வகையில் ஜபத்தை சமர்ப்பணம் செய்து இறுதியாக குரு வழிபாடு வித்யா வழிபாடு வித்யாபீட வழிபாடையும் செய்ய வேண்டும். இந்த குரு வழிபாடு என்பது நமக்கு தீட்சா குருவாக இருக்கக்கூடியவர், அந்த தீட்சா குருவை நினைத்து ஒரு பத்திரத்தை சாத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் தீட்சா குருவை நினைக்காமல் இருக்கக்கூடாது. நாம் தீட்சா குருவை நோக்கி அவரை நினைத்து ஒரு பத்திரம் சாத்த அவருக்கும் பாக்கியம், அவரால் நமக்கும் குரு பாக்கியம், குரு அனுகிரகத்தை ஏற்படக்கூடிய பாக்கியமானது ஏற்படும். அதே போல வித்யாபீட பூஜை என்று ஆகமங்களை ஆகம நூல்களை வைத்து அவ்விடத்திலே ஒரு பத்திரங்களை சாத்த வேண்டும். இவ்வாறு சாத்தி சிவோதாதா சிவோபோக்தா சிவசர்வமிதம் ஜெகது என்று கூறி இத்தகைய ஜபங்கள் பூஜைகள் அனைத்தையும் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சுவாமியிடமே மீண்டும் சமர்ப்பித்து விட வேண்டும். அந்த ஜபத்து அந்த பூஜையினால் எந்த விதமான நேரடியான பலனையும் அடியேன் எடுத்துக்கொள்ளவில்லை, அனைத்தையும் நான் சிவபெருமானிடமே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று இந்த வேண்டத்தக்க தெரியோயிடி வேண்ட முழுதும் தருவோயிடி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயிடி வேண்டும் விருப்பம் ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பம் ஒன்றோ என்று கூறுவார் பார்த்தீங்களா மாணிக்க வாசகர். அந்த போல ஆகமம் என்ன சொல்கின்றது, இது எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக என்ன சொல்றதுன்னா சிவனுக்கே அர்ப்பணம் செய்துவிடு என்றது. அப்ப இதற்கு நடுவில் நாம் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்தால் கூட அல்லது பிழைகள் இருந்தால் கூட எல்லாம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று செய்து விடுவதால் சிவோதாதா சிவபோக்தா சிவசர்மபிதம் ஜெகது என்று அந்த சுவாமியிடமே அனைத்தும் சமர்ப்பிப்பதால் நாம் ஏதேனும் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழைகளெல்லாம் சுவாமியானவர் ஏற்றுக்கொண்டு சைவ சித்தாந்தத்திலே அந்த சிவஞான போதத்தினுடைய அந்த சூத்திரம் கூறுமே ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சுவாமியோடு ஐக்கியமாகிவிட்டால் நம்மளுடைய நல்வினைகளையும் தீவனைகளையும் சுவாமி தன்னுடைய வினையாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார் என்று அந்த சிவஞான போதத்துடைய சூத்திரம் கூறும் ஏகனாகி இறைவனை நிற்பது என்று. அதுபோல இந்த சிவபூஜையில் நாம் செய்த அந்த பூத சுத்திகள் முதற்கொண்டு அனைத்தையும் செய்து பஞ்சாட்சரத்தை ஐந்தெழுத்தினை ஜபம் செய்து சிவோகாதா சிவபோக்தா என்று சுவாமியிடமே சமர்ப்பணம் செய்வதால் சுவாமியானவர் என்ன செய்கின்றார் என்றால் இதனால் ஏற்படும் நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் சுவாமி தான் பெற்றுக்கொண்டு நமக்கு சிவஞானத்தை மற்றும் உய்கின்றார் அருளுகின்றார் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் ஏன்னா இதை சமர்ப்பணம் ஏன்னா இந்த ஆகமத்தில் ஒரு வாக்கு உண்டு, அனயாசேன மரணம் விதா ஜெய்தன்யேன ஜீவனம் கிருபையாதிகமே சம்போ திவிபுக்தர சஞ்சலம் என்று சுவாமி இந்த உடம்பில் ஜீவன் இருக்கும் வரை உன்னுடைய சிவபூஜையை நான் விடக்கூடாது, இந்த சிவபூஜை இந்த உடம்பிலே ஜீவன் இருக்கும் வரை என்றும் நான் நித்தியம் யாவருக்கும் நாம் இறைவர்கோர் என்று அந்த ஒரு பச்சிலையை அடியேன் சாற்றிவிட வேண்டும். இந்த சிவபூஜையினால் என்ன கிடைக்கின்றது என்றால் முதலில் அடிமை வாழ்வுக்கே கிடைக்காது. சுவாமி சுவாமிக்கு ஒருத்தன் அடிமையாயிட்டானா அவன் வேற யாருக்கும் அடிமையாக வேண்டாம். அப்போ தரித்திரம் நீங்கும், அடிமை இல்லாத நோய் நொடி இல்லாத இந்த மூன்று வரங்களை சுவாமி சிவபூஜையால் தராராம். இது ரொம்ப முக்கியம். இதை இந்த இந்த பாவனையில் நம்ம செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த பாவனையில் நம்ம சிவபூஜை செய்யாத பொழுது நாம் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கே சுவாமிக்கு கடைசியாக ஒரு பத்திரத்தை சாத்தும் பொழுது சுவாமிகிட்ட இதை அணையே அணையேசான மரணம் விதா தைதன்யேன ஜீவனம் கிருபையா தெய்கமே சம்போ என்று இந்த பிரார்த்தனை செய்து சுவாமி உனக்கு மட்டுமே அடிமை என்று நீங்கள் அந்த பத்திரத்தை சாத்தி பாருங்க, சுவாமி வந்து வேறு யாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை சுவாமி கண்டிப்பாக தரமாட்டார். சுயம்பாக உங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சுவாமி தருவார். இதனை இந்த நிலையிலே இந்த ஆகமத்தினுடைய அந்த சிவபூஜையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே சுவாமிக்கு இதனை சமர்ப்பணம் செய்துவிட்டு சுவாமிக்கு உரிய சண்டேஸ்வரர் துணி சண்டேஸ்வரர் என்று பெயர். இப்போ ஏற்கனவே நாம் கூறினோம் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சண்டேஸ்வரருக்கு தேஜச்சண்டர் என்று பெயர், விநாயக பெருமானுக்குரிய சண்டேஸ்வரர் கும்பச்சண்டர் என்று பெயர், முருகப்பெருமானுக்குரிய சண்டேஸ்வரர் சுமித்திர சண்டர் என்று பெயர், சுவாமிக்குரியவர் துணிச்சண்டர் என்று பெயர். அப்படி துணிச்சண்டராக இருக்கக்கூடிய அந்த சண்டேஸ்வர பெருமானை அவருக்கு பத்திரங்களை சார்த்தி அர்ச்சனை செய்து சுவாமிக்கு அந்த சிவபூஜையிலே இருக்கக்கூடிய அந்த பத்திர புஷ்பங்களையும் அந்த சண்டேஸ்வருடைய ஸ்தானத்திலே ஈசானத்துக்காக இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு அந்த பாகத்திலே வைத்து பாவனையாக பூஜையினை செய்து அண்டர்விராடும் தண்டரதமக்கு அஜீவனாக்கி அனைத்தும் நாம் உண்டனவும் உடுப்பனவும் என்று சொல்வது போல சுவாமியினுடைய அந்த பாராயணத்தை செய்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியினுடைய அந்த துடிச்சண்டர்கிட்ட நம்ம இந்த ஆலயங்களிலேயும் சரி அல்லது சுபூஜிகளையும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, துடிச்சண்டர்கிட்ட போய் பெரிய அளவுக்குலாம் சத்தம் போடுறது அல்லது நம்மளுடைய ஆடையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நூலினை எடுத்து அதில் போடுறது. ஏன்னா சுவாமி சண்டேஸ்வரர் யார் அப்படின்னா, கோயிலுடைய ஈவோ தர்ம அதிகாரி அவர் யாருன்னா சண்டிகேஸ்வரர் தான். சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய பெயரிலேயே அனைத்து சாசனங்களும் செய்யப்பட்டுள்ளன, சண்டிகேஸ்வரனுடைய பெயரிலேயே அனைத்து விழாக்களும் செய்யப்பட்டுள்ளன. சுவாமியினுடைய பிரதம அதிகாரியாக இருக்கக்கூடிய அல்லது நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சண்டிகேஸ்வரர். அவர் எப்பொழுதும் சிவசிந்தை இருப்பதனால நம்மளுடைய தர்ஜினி என்கின்ற இந்த ஆட்காட்டி வரலால அப்படி மூணு தடவை லேசாக தட்டணும், அவ்வளோதான் செய்யணும். சிவபூஜையிலும் சரி ஆலயங்களிலேயும் சரி அப்படி செய்து சுவாமிகிட்ட கேட்கணும், நீலகண்டம் பதாபூஜா ரதஸ்புரித மானசகா சிவபூஜா பலம் தேகி துணிச்சண்ட நமோஸ்துதே என்று, சுவாமி என்னால் இயன்ற அளவுக்கு இந்த சிவபூஜையை நான் செய்துள்ளேன், சுவாமியினுடைய அந்த சிவபூஜா பலமானது துணிச்சண்டர் வழியாக பெற்று தர வேண்டும் என்று அந்த துணிச்சண்டரை பிரார்த்தனை செய்து, அதே போல கோபூஜை கோபூஜை செய்து கபில பூஜை என்று இது அந்த சிவபூஜா அமைப்பிலே கூறப்பட்டுள்ளோம். அவ்வாறு அந்த கபில பூஜையை செய்து அதற்கு பிறகு மாஜேஸ்வர பூஜை என்கின்ற அந்த பூஜையையும் நாம் செய்ய வேண்டும். அதாவது அன்னம்பாளிப்பு என்று கூறுவார்கள். அதாவது முற்காலத்திலே இதெல்லாம் ஒரு நியமம், இந்த நியமங்கள் நியம நியமங்கள் இந்த சிவபூஜை சண்டேஸ்வர பூஜை முடிந்து கபில பூஜையானது முடிந்து இவெல்லாம் இந்த பூஜையை அப்படியே நிர்மாணம் செய்து வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஒரு முறையான சிவபூஜையை நாம் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் என்றால் நேரமும் காலமும் சூழலும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இதனை முறையாக செய்தேன் என்றால் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். அவ்வாறு பூஜை செய்த பின்பு மதியம் வந்து அவ அந்த சிவபூஜை செய்யக்கூடியவர் அந்த ஆச்சாரியராக இருந்தாலும் சரி சீயராக இருந்தாலும் சரி தன்னுடைய இல்லத்திலே அந்த வாசலிலே வந்து யாராவது அதிதி இருக்கேலா அன்னம் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத பாவனையாக கேட்டுவிட்டு தான் போய் சாப்பிடுவாளாம். ஏன்னா தினந்தோறும் ஒரு அதிதிக்கு அன்னம் விட்டு விட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த திருமூலர் சொல்லியிருப்பார் ரொம்ப எளிமையாக, யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை என்பது சிவபூஜையை குறிக்கக்கூடியது, யாவர்க்குமாம் பசுவர்கோர் வாயுரை என்பது கபில பூஜை கோபூஜையை குறிக்கக்கூடியது, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்பது அந்த அன்னம்பாளிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மகேஸ்வர பூஜையை குறிக்கக்கூடியது, யாவருக்குமாம் இன்னுரைதானே என்பது நல் வாக்கினை குறிக்கக்கூடியது. அப்ப இப்படி இந்த சிவபூஜையை 4 வரியில் திருமூலரானவர் வகித்திருப்பார். அப்படி பழமையான காலத்தில் இந்த பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிவபூஜையை செய்த பின்பு அந்த கபில பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த கோபூஜையை செய்த பின்பு யாராவது அந்த தன்னுடைய தலைவாசலில் போய் நின்று அந்த முற்றம் இருக்கும் திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் யாராவது அதிதி இருக்கேலான்னு யாருமே இல்லை என்றாலும் சம்பிரதாய பிரகாரம் கேட்டுவிட்டு அதன் பிறகு வந்து உணவு அருந்தக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இருந்தது. அந்த வகையில் இப்படி இந்த சிவபூஜையினுடைய தத்துவமானது இருக்கு. ஆக இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒவ்வொருவரும் சிவதீட்சையானது குருவை அடைந்து ஆச்சாரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று அனைவரும் அனுஷ்டானம் சிவபூஜையை அவரவர்களுடைய காலம் சூழல் இடர் இதற்கு தகுந்தாவாறு அவசியம் செய்ய வேண்டும். அதனை சிவபூஜை செய்யாது ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மனிதராக பிறந்தவருக்கு சிவபூஜை என்பது அவசியம். காரணம் காமியாகவமானது சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நம்ம எதை கிடைத்தாலும் உடனே அது சிவார்ப்பணம்னு சொல்லிடணுமா. பீமனுடைய பீம பூஜை என்றே ஒரு பூஜை இருக்கின்றது. பீமன் என்ன பண்ணார், எதையும் பார்த்தாலும் சிவார்ப்பணம் சுவாமிக்கே அர்ப்பணம் சுவாமிக்கே அர்ப்பணம் என்று கூறுவாராம். நந்தவனத்தை பார்த்தால் நந்தவனத்தை பார்த்தாலும் உடனே சிவார்ப்பணம் என்று கூறிவிடுவாராம். அன்னசத்திரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்தா அதையும் சிவார்ப்பணம்னு சொன்னால் எல்லாமே கைலாயத்துக்கு போயிடுமா. இப்படி பீம பூஜை என்று பெயர். நம்மிடம் எது சேர்ந்தாலும் அதனை சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது நாம் அதனை உட்கொள்ள வேண்டும் அல்லது நமக்கு அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அது காமிகாகம் ஒன்று சொல்லுது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அன்னம் பானாத்தியம் ஔஷதம் என்று சொல்கிறது. உன்னிடம் பத்திரம் கிடைக்கின்றதா இலை கிடைக்கின்றதா, பத்திரம் தேயம் பலம் புஷ்பம் பழமாக இருந்தாலும் சரி புஷ்பமாக இருந்தாலும் சரி அன்னமாக இருந்தாலும் சரி அது மருந்தாக இருந்தாலும் சரி ஔஷதம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க மருந்து, அந்த மருந்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அனிவேத்ய நபுஞ்சதே பகவந்தம் சமர்ப்பணம் என்று சுவாமி கிட்ட பகவானாக இருக்கக்கூடிய பகவான் என்றால் அது ஈஸ்வரனை மட்டும் குறிக்கக்கூடியது. சதுர்வேத தாத்பரிய சங்கரகத்தில் அரதத்த சிவாச்சாரியார் கூறுவார், பகவான் என்றால் அது யாரை குறிக்கும் என்றால் ஈஸ்வரனை குறிக்கும் என்று அரதத்தர் அது கூறுவார். அப்படி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எதை கிடைத்தாலும் சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் நீ அதை உன்னோட வச்சுக்க, எதை கிடைத்தாலும் நீங்க சிவார்ப்பணம்னு சொல்லி சுவாமி கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த சிவபூஜை. அப்படி நம்ம எது இருந்தாலும் ஒரு சின்ன பணமாக இருந்தாலும் உடனே சுவாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஒரு புஷ்பமாக வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுவாமி சிவபெருமானுடைய திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கொண்டால் அது சிவபிரசாதமாக மாறிவிடுகிறது. எதுவாக இருப்பினும் அதுதான் சொல்லுது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அன்னம் பானாத்தியம் ஔஷதம், பானமாக இருந்தாலும் சரி ஔஷதம் மருந்தாக இருந்தால் கூட சுவாமியிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு உட்கொள் என்று அந்த சைவ ஆகமமானது காமிகாகமமானது கூறுகிறது. அந்த வகையிலே எதுவாக இருப்பினும் சிவபூஜையை நாம் நம்மால் இயன்றவரை செய்ய வேண்டும். 10 நிமிடத்தில் பரமன் பூஜை என்று கூட ஒரு நூலானது இருக்கிறது, பள்ளத்தூர் சிவாச்சாரியார் அவர்கள் எழுதிய நூல், அந்த 10 நிமிடத்தில் பரமன் பூஜை என்று பெயர். ஆக இதில் இத சிவபூஜையை விரிவா அப்ப இந்த மாதிரி கூறும் பொழுது சிவபூஜையை நாம் சுருக்க சொல்கின்றோமா என்றால் அவ்வாறு அல்ல. சிவபூஜையை அவரவர்கள் இயன்றவரை மிக சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சிவபூஜையை தவிர்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்த 10 நிமிடத்தில் பரமன் பூஜை ஒரு 15 நிமிடங்களில் சுவாமியை எவ்வாறு ஆத்மார்த்தமாக பூஜிப்பது, நீங்கள் இந்த 15 நிமிடங்களில் நீங்கள் அதை பூஜிக்க ஆரம்பிச்சிங்கனாவே நடகத்தால் உன்னடியார் போல் நான் நடித்து விடகத்தை விடுகின்றேன் என்ற மாணிக்க வாசகருடைய வாக்கிற்கிணங்க நம்ம ஆரம்பத்தில் இதை ஆரம்பித்தோம் என்றால் போக போக இந்த சிவபூஜையினுடைய பலன், இந்த சிவார்ச்சனையினுடைய பலன் என்ன ஆகும், நாம் முழுமையாக ஈடுபாடாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிட்டும். ஆகவே சைவர்களாகிய அனைவரும் இந்த சைவ ஆகமங்களின் முறைப்படி இந்த சிவபூஜையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் சைவ ஆகமங்களின் பிறப்படி முறையாக ஆச்சாரியரை அடைந்து அந்த சிவபூஜையை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே நமது ஒவ்வொருவருடைய சைவர்களுடைய நோக்கமாக கொண்டு அதனை செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சிவபூஜையில் முக்கியமாக நாம் கொள்ள வேண்டிய விஷயம் ஏகலிங்கம், அதாவது பல பேர் சிவபூஜா செய்யக்கூடியவர்கள் 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்வார்கள். இவ்வாறு 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது குற்றம். அவ்வாறு 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்யக்கூடாது. தங்களுடைய அன்பின் காரணமாக அல்லது ஏதேனும் அந்த லிங்கங்கள் நமக்கு கிடைத்தது, காசி சென்றேன் அல்லது மற்ற இடங்களுக்கு சென்றேன் என்று சொல்லி இந்த சிவபூஜையில் 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்வார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன்னா சைவாகமத்தில் காரணாகமம் என்ன கூறுகின்றது என்றால் ஏகலிங்கம் ததா மோக்ஷம், ஒரு லிங்கத்தை வைத்து பூஜை செய்தால் மோட்சமானது கிட்டுகின்றதாம். வியாதி ரூபம் துயம், 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் வியாதியானது நம்மை பற்றும். ஆகவே 2 லிங்கங்களை அதே போல அது 3 லிங்கங்களை வைத்து 4 லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் என்னென்ன பலன் என்று கூறுகின்றது. அந்த வகையில் ஒற்றைப்படை என்று சொல்லக்கூடிய 1, 3 என்று இவ்வாறு அந்த லிங்கங்களை வைத்து கொள்ளாமல் அந்த நமக்கு 2 லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் 3வதாக ஒரு லிங்கத்தை நாம் வைத்துக் கொண்டு 3 லிங்கங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு 1 லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது சிறப்பு அல்லது 3 லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது சிறப்பு, இவ்வாறு இதனையெல்லாம் மனசில் கொண்டு முடிந்தளவிற்கு நாம் அந்த ஆகம சம்பிரதாயங்களை பின்பற்றி அறிந்தவரையில் அந்த சிவபூஜையை செல்வதற்கு அனைவரும் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனால் மானிட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 அரண்பணிக்காக வன்றோ என்பது அருளஞ்சி சிவாச்சாரியருடைய வாக்கு. இந்த ஆன்மாவுடைய பிறப்பு என்பது மைய நோக்கம் என்னவென்றால் இந்த திருவரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயத்தினால் சிவபெருமானை அர்ச்சிப்பது ஒன்றே ஆன்மாவினுடைய மையமான பிறவி நோக்கம். அந்த பிறவி பயன் என்பது சிவபெருமானை அர்ச்சிப்பதே என்று நமது அருள்நூல்கள் எல்லாமே அதனை எடுத்து கூறுகின்றன. நம்மளது திருவள்ளுவர் திருக்குறளிலே கூட கூறுவார். அந்த வகையிலே எல்லோரும் மனதில் வாங்கி கொண்டு அடியேன் ஆற்றிய உரையில் குற்றம் இருப்பினும் பெரியோர்கள் அனைவரும் அதை அன்னம்போல் குற்றத்தை நீக்கி குணமாகிய அந்த க்ஷீரம் பாலை மற்றும் அன்னம் பெறுவது போல அந்த குணத்தை மற்றும் பெற்றுக்கொண்டு வெண்பாய் பிரார்த்தித்து நமது தர்மயாஜின குருமுதல்வர் கூறுவார், ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூஜை செய்தாய் நேசமுடன் 5 இடத்தை நீனியாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வாய் என்று கூறுவார். அந்த போல சிவபூஜை செய் என்பதை அனைவரும் வலியுறுத்தி உள்ளார்கள், அருளாளர்கள் அனைவருமே வலியுறுத்தி உள்ளார்கள். ஆகமம் முதற்கொண்டு அதன் பின் வந்த அனைத்து அருளாளர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அந்த வகையிலே அனைவரும் இந்த சிவபூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடன் பிரார்த்தித்து, வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே, மழை வழங்குக மன்னவன் ஓங்குக, பிழையில் பல்வளம் எங்கும் பெருகுக, தழைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம், பழைய வைதீக சைவம் பறக்கவே, பழைய வைதீக சைவம் பறக்கவே. சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: உயிர்களுடைய கிரியாசக்தி இறைவனுடைய கிரியாசக்தியிலே அடங்கி நிற்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் வழிபாடு. வழிபாட்டினுடைய உட்பொருள் உட்கிடை அதுதான். ஆனால் இந்த உட்பொருளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? இந்த உட்பொருளை அறிந்து வழிபடுகிறோமா? நம்முடைய தன்முனைப்பு நீங்கி நான் இறைவன் வழிபட்டவன், நான் திருவருள் வழியில் நடப்பதற்கு உரியவன் என்ற உணர்வோடு, அடிமை உணர்வோடு வழிபாட்டினை செய்தல் வேண்டும். அப்போதுதான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். ஏதோ கோயிலுக்கு போனோம், வணங்கினோம், எல்லோரும் வணங்குகிறார்கள், அவர்களோடு நாமும் சேர்ந்து வணங்குகிறோம் என்று இல்லாமல் இந்த உணர்ச்சியோடு, அதற்குத்தான் இந்த சாத்திரங்கள் நமக்கு உதவுகின்றன. வழிபாட்டினுடைய பொருள் அவன் ஆண்டவன், நான் அடிமை, ஆண்டான் அடிமை, நான் அவன் வழிபட்டவன், எனக்கு என்று எந்த அறிவும் இல்லை, எனக்கு என்று எந்த செயலும் இல்லை, எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதை காட்டுவதுதான் வழிபாடு. அதைத்தான் இந்த முதல் மங்கள வாழ்த்திலே, நல்லார் பொல்லார் இணைமலர்களை நல்லார் புனைவர். அதனால்தான் மெய்கண்டார் நாம் அப்படி வழிபடுவோம் என்று சொல்லவில்லை. யார் வழிபடுவார்கள்? அந்த உண்மையை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், பக்குவம் உடையவர்கள், ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள், இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை உணர்ந்தவர்கள். அப்படி தன்முனைப்பு இல்லாமல் அடங்கி இறைவனை வழிபடுவார்கள். ஆதலாலே நல்லார் புனைவர் என்று அவர்கள் மேல் வைத்து சொன்னார், நம்மேல் வைத்து சொல்லாமல். வணங்குவோம் என்று சொல்லவில்லையே, விநாயகரை வணங்குவோம் என்று சொல்லவில்லை, நல்லார் வணங்குவார்கள். எனவே இந்த ஞான நூலை கேட்டற்கு உரியவர்கள் அவர்கள்தான், நல்லார்தான் கேட்டற்கு உரியவர்கள். ஞான நூல்களை அவர்களாலே தான் அப்படி வணங்க முடியும், பக்குவம் வர வேண்டும். எனவே கல்லால் நிழல் மலைவு இல்லார், அதுவரை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுள் ஞானமூர்த்தி அருளிய தமக்கு அருளும் பொருட்டு நல்லார் பக்குவம் உடையவர்கள் அந்த புல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்குவார்கள், தலைமேல் சூடுவார்கள் என்பது இந்த காப்புச் செயலினுடைய பொருள். இதில் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் முடியல, மறுபடியும் பாருங்கள். இன்னொரு கல்லால் நிழல் மலைவு இல்லார் என்று பிரிக்க வேண்டாம், நேராகவே வைத்துக் கொள்ளலாமே. ஏன் சிரமப்பட்டு மலைவு இல்லார் என்று பிரித்து சங்கடப்பட வேண்டும்? கல்லால் நிழல் மலைவில்லார் அப்படியும் கொள்ளலாம் அல்லவா, அதற்கும் இடம் இருக்கிறது அல்லவா. மலைவில்லார் என்றும் பிரிக்கலாம், தவறு இல்லை. என்ன பொருள்? மலை வில்லார் என்றால் மலையை வில்லாக, எந்த மலையை? மேரு மலையை வில்லாக ஏந்தியவர் யாரு? சிவபெருமான். ஏந்தி என்ன செய்தார்? மேருமலையை வில்லாக ஏந்தி என்ன செய்தார்? முப்புறங்களை எரித்தார், வில்லை வளைத்த எரித்தார். திருவந்தியார் திருவாசகத்தில் திருவந்தியார்ல முதல் பாட்டிலே வருமே, வளைந்தது வில்லை உழைந்தது பூசல், ஆமா உழைந்தன முப்புறம் என்று உந்திவர். அவருடைய புன்சிரிப்பே அந்த முப்புறங்களையும் எரித்தது. எனவே அந்த மலையை வில்லாக ஏந்தி பகையை அழித்தார். எனவே கல்லால் நிழல் இருந்து எதை கொடுத்தார்? கல்லால் நிழலில் இருந்து ஞானத்தை கொடுத்தார். மலையை வில்லாக ஏந்தி உலக இன்பத்தை கொடுத்தார். எனவே உலக இன்பத்தையும் முத்தி இன்பத்தையும் தரக்கூடிய பெருமான் கல்லால் நிழலில் இருந்து ஞானத்தை கொடுத்து முத்தி இன்பத்தை வழங்குவார், மலையை வில்லாக வளைத்து உலகின் பகையை வென்று உலக இன்பத்தையும் தருவார். எனவே இரண்டு வகையான இன்பங்களையும், இம்மை பயனையும் முத்தி பயனையும் தரவல்ல பெருமான் சிவபெருமான் என்பதை இந்த இரண்டு அடிகளிலே உணர்த்தியிருக்கிறார். கல்லால் நிழல் மலை வில்லார் அப்படிப்பட்ட சிவபெருமான். உங்களுக்கு எந்த பொருள் விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். மலைவு இல்லார் என்று பிரித்து மயக்கத்தை நீக்கியவர் என்றும் கொள்ளலாம், அல்லது மலையை வில்லார ஏந்தி இன்பத்தை கொடுப்பவர் என்றும் கொள்ளலாம். சரி அண்ணா முடியல, இன்னொரு அடுத்த என்ன இருக்கிறது? அடுத்த சொல் அருளிய, அதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? அருளும் பொருட்டு என்று பார்த்தோம், அதுவும் கொஞ்சம் கடினமான பொருள் தான். நேராகவே கொள்ளலாமே, அருளிய என்றலன்னு அர்த்தம். கொடுத்த சிவபெருமான் தந்தருளிய, அவரை யாரை தந்தருளிய தந்தருளினார்? விநாயகரை தந்தருளினார். சிவபெருமான் தந்தருளிய பொருளார், எதற்காக தந்தருளினார் விநாயகரை? ஞான சம்பந்தர் சொல்லுகிறாரே, கடி கணபதி, அது என்ன தொடக்கம்? பிடியதன் உரு உமை கோள மிகு கரியது வடிகொடு, தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். ஆஹ், கணபதி வர அருளினன். எனவே இடர் களைவதற்காக, உயிர்களுடைய இடரை களைவதற்காக விநாயக பெருமானை தந்தருளினார் சிவபெருமான். எனவே தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் தந்தருளிய பொல்லாப்பிள்ளையாரை நல்லார் வணங்குவார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படி பல பொருள் கொள்ளும்படியாக இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாட்டை மறுபடியும் பாருங்கள். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவாரே. இப்ப தெரியாத வார்த்தை இருக்கா? தெரியாத சொல் ஒன்றும் இல்லை. அடுத்து இருப்பது அவை அடக்கம். அவை அடக்கம் இது எல்லா நூல்களிலேயும் இருக்கும். அவை அடக்கம், அவை அடக்கம் என்றால் பெரியோர்களுடைய சபைக்கு தன்னுடைய பணிவை கூறுதல், அது ஒரு சம்பிரதாயம். பெரியோர்களுக்கு தன்னுடைய பணிவை தெரிவித்தல் அவை. அவைனா சபை, அவைனா சபை, பெரியோர்களுடைய அவை, அவைக்களம், அவை. அடக்கம் அடங்கி கூறுதல், அடங்கி கூறுதல். அவையிலே ரெண்டு அவை இருக்கிறது, அவையிலே ரெண்டு வகை உண்டு. திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார், நல்ல அவை, நல்ல அறிஞர்கள் சான்றோர்கள் நிரம்பிய அவை நல்ல அவை. இன்னொரு அவை இருக்கிறது புல் அவை, ஆமா, தகுதி இல்லாதவர்களுடைய அவை தீய அவை, நல்லவை புல்லவை. அவை அறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறளிலே, அவை அறிதல். அதுல இந்த ரெண்டு வகையை சொல்லுகிறார் மெய்கண்டார். இந்த ரெண்டு அவையையும் இந்த பாட்டிலே அமைத்திருக்கிறார். நல்லவைக்கு தன்னுடைய பணிவை தெரிவித்து வணக்கம் தெரிவிக்கிறார், நல்லவைக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். அதாவது நல்லவைக்கு அடங்குகிறார், புல்லவையை அடக்குகிறார். அடங்கவில்லை, புல்லவையை அடக்குகிறார். ரெண்டும் அவை அடக்க என்ற சொல்லிலே அடங்கியிருக்கு ரெண்டு பொருளும். அவையை அவைக்கு அடங்குதல், அவையை அடக்குதல். மெய்கண்டர் இந்த ரெண்டையும் செய்கிறார், அடங்கவும் செய்கிறார் அடக்கவும் செய்கிறார். அது எப்படி, அது எல்லாராலையும் முடியுமா? நல்லவை யார் என்றால், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவாரூரிலே திரு ஆச்சரிய மண்டபத்திலே கூடியிருக்கின்ற அந்த அடியார்களை கண்டு, இவர்களுக்கு நான் என்று அடியவனாவேன் என்று நினைத்துக்கொண்டே உள்ளே போகிறார் அல்லவா. அப்போது சிவபெருமான் அவர்களுடைய பெருமையை சிவபெருமானே சொல்லுகிறார். என்ன, எப்படி சொல்லுகிறார்? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வென்றார், ஊனமேல் ஒன்றுமில்லார். அவரை நீ அடைதி அடைவாய் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட அவைதான் நல்ல அவை. அப்படிப்பட்ட அவைக்கு மெய்கண்டார் தன்னுடைய பணிவை சொல்லுகிறார். முதல் இரண்டு அடியிலே, முதல் இரண்டு வரிகளிலே அந்த அடியார்களுடைய திருக்கூட்டமாகிய அந்த அவைக்கு தன்னுடைய அடக்கத்தை பணிவை புலப்படுத்துகிறார் முதல் இரண்டு அடியிலே. பின் இரண்டு அடிகளிலே பிரசமயத்தார் கூட்டத்தை மறுத்து அவர்களை அடக்குகிறார். பின் இரண்டு அடிகளில் முதல் அடி என்ன, தம்மை உணர்ந்து. முதல்ல நானே பிரித்து காட்டுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள் எப்படி பிரிக்க வேண்டும் என்று. தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், அந்த இடத்துல தன்னை உணர்வார் என்று ஒரு ஐ சேர்த்துக் கொள்ளுங்கள். தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார். அடுத்து இரண்டாவது வரி, எம்மை உடைமையால், ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள். எம்மை உடைமையால் எமை இகழார். மறுபடியும் சொல்லுகிறேன், தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார், எம்மை உடைமையால் எமை இகழார். தம்மை உணரார் உணரார், தம்மை உணரார் உணரார். உடங்கு இயைந்து தம்மில் புணராமையால் ஆள், புணராமையால் கேளாம் புறம், கேளாம் புறம். முதல் வரியில தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார். அவர்கள் யார் என்றால், அவர்கள்தான் அடியார்கள், சைவ அடியார்கள். சைவ அடியார்களை முதல் வரியிலே குறிப்பிடுகிறார். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிவனடியார்கள், தம்மை உணர்ந்து ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பை உணர்ந்தவர்கள். ஆன்மாவாகிய தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்கள், இயல்பை உணர்ந்தவர்கள், தம்மை உணர்ந்தவர்கள் முதலிலே. அடுத்து தம்மை உணர்ந்து, அது முதலிலே, முதலிலே தன்னை உணர்ந்தவர்கள். தம்மை உணர்ந்து தமை உடைய தன், தம்மை உடைய தன் என்றால் அது இறைவன், பன் என்ற சொல் இறைவனை குறிக்கும். பன் என்றால் இறைவன். தம் முதல்ல தொடக்கத்துல தம் என்றால் யாரை குறிக்கும்? ஆன்மாக்கு. தம்மை உணர்ந்து என்ற இடத்துல தம் என்பது ஆன்மாக்களையும், தன்னை என்ற போது தன் என்பது இறைவனையும் குறிக்கும். தம்மை உணர்ந்து, தமை உடைய, தன்னை, தமை உடையன தங்களை ஆளாக உடைய, அடிமையாக உடைய இறைவன். தம்மை அடிமையாக உடைய இறைவன், அந்த இறைவனை தன்னை, அப்படிப்பட்ட இறைவனை உணர்ந்தவர்கள். எனவே சுருக்கமாக சொன்னால், ஆன்மாவாகிய தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் உணர்ந்தவர்கள் அடியவர்கள். அவர்கள்தான் சிவன் அடியவர்கள். அந்த தம்மை உணர்தல் என்றால் என்ன, தலைவனை உணர்தல் என்றால் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் நாளைக்கு தான் சொல்ல வேண்டும், நேரம் இடம் கொடுக்கவில்லை. முந்தின வகுப்பிலே சொன்னேன், இறைவனுடைய ஞானசக்திதான் ஆன்மாக்களுடைய ஞானசக்தியை செலுத்துகிறது. இறைவனுடைய இச்சாசக்திதான் ஆன்மாக்களுடைய இச்சாசக்தியை இயக்குகிறது. இறைவனுடைய கிரியாசக்திதான் ஆன்மாக்களுடைய கிரியாசக்தியை செலுத்துகிறது என்றெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு விரிவாக சொல்வதற்கு பதிலாக சுருக்கமாக எப்படி சொல்லலாம் என்றால், இறைவனுடைய சக்திதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. இறைவனுடைய சக்திதான் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். அந்த இறைவனுடைய சக்திக்கு தான் என்ன பெயர்? இன்னொரு பெயர் திருவருள். அதுதான் திருவருள். ஆக இறைவனுடைய திருவருள் தான் இந்த உலகத்தை இயக்குகிறது.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
6: இந்த வேத ஆகமங்களிலே உள்ள கரும காண்டத்தில், கரும காண்டத்தை கொண்டு ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை, கடமைகளை உணர்ந்து கொள்வது தந்திரக்கலை எனப்படும். தந்திரக்கலை. கருமகாண்டத்தை கொண்டு ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய கண்மங்களை, கருமங்களையும், கடமைகளையும், ஒழுக்கங்களையும் உணர்ந்து கொள்வது தந்திரக்கலை என. இரண்டாவதாக, உபாசனா காண்டத்தை கொண்டு மனம் மொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடும் முறையை உணர்ந்து கொள்வது உபாசனா காண்டத்தை கொண்டு மனமொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடுகின்ற முறையை தெரிந்து கொள்வது மந்திரக்கலை எனப்படும். மூன்றாவதாக, ஞான காண்டத்தை கொண்டு அந்த முப்பொருள்களுடைய இயல்பையும் உணர்வது உபதேசக்கலை எனப்படும். அந்த அளவையியலில் நாலாவது பாட்டை பாருங்களேன். நாலாவது பாட்டு காண்டல் என்று தொடங்குகிற நாலாவது பாட்டு காண்டல், அதாவது காண்டல் என்றால் காட்சி அளவை என்பது. காண்டல் எத்தனை வகைப்படு என்று பார்த்தோம். காட்சி அளவை, பாயிர் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி, அதை சொல்லுகிறார். காண்டல் வாயில் மனம், வாயில்னா வாயிற்காட்சி, மனம் என்றால் மானத காட்சி, மனம் கமா வாயில் மனம்,

பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று ரெண்டு வகை. தன் பொருட்டு, பிறர் பொருட்டு என்று இரண்டு வகைப்படும் அனுமானம். தன் பொருட்டு என்றால் தன்னளவிலே தான் தெரிந்து கொள்வது, மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஏதுவை கொண்டு தெரிந்து தான் தெரிந்து கொள்வது தன் பொருட்டு அனுமானம், அவ்வளவுதான். பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் தான் அப்படி தெரிந்து கொண்டதை பிறருக்கு எடுத்து உரைப்பது, பிறர் பொருட்டு அனுமானம். அப்போதுதான் இந்த ஐந்து உறுப்புகளை அமைத்து அவர்கள் ஏற்கும்படியாக நிறுவிக்காட்ட வேண்டும். அவர்களுக்காகத்தான் இந்த ஐந்து உறுப்புகளை உடைய அமைப்பு. தன் பொருட்டுக்கு அது தேவையில்லை. இது இப்படி இரண்டு வகைப்படும் அனுமானம். அடுத்து உரை அளவையை சொல்லுகிறார். உரை அளவையை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? மாண்ட உரை. மாண்டன் என்ன அர்த்தம்? மாட்சிமை உடைய சிறந்த மாண்டன, சிறந்த புறநானூற்றில் வரும் மாண்டையன் மனைவியோடு, நல்ல வேளை மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்கிறார். மாண்டன சிறந்தனர். மாண்ட உரை, அதாவது இந்த மூன்று அளவைகளிலேயே காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றிலேயே சிறந்தது உரை அளவைதான். மூன்றிலே தலை சிறந்தது உரை அளவைதான். மெய்கண்டார் போன்ற அருளாளர்கள் அந்த உரை அளவையிலே கூறப்பட்ட கருத்துக்களைத்தான் சிவஞான போதத்தில இந்த அனுமானம் என்ற வழி மூலமாக தந்திருக்கிறார். எனவே மற்ற அளவைகள் எல்லாம் மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்றவை. உரை அளவிலே கூறப்பட்டவைதான் முடிவானவை. அதற்கு உதவுகின்றவைதான் காட்சி அளவையும் கருதல் அளவை. எனவே காட்சி அளவையும் கருதல் அளவையும் உரை அளவைக்கு மாறாக இருக்கக்கூடாது. எனவே மாண்ட உரை மூன்று வகைப்படும். எப்படி? தந்திர, அதான் தந்திர கலை, தந்திர கமா மந்திரத்தோடு மந்திர கலை, உபதேச சொல் உபதேச கலை என மூன்றாம். எனவே தந்திர கலை என்றால் அந்த கர்மகாண்டத்தை கொண்டு நித்திய நைமித்திக காமிய கர்மங்களை தெரிந்து கொள்வது. மந்திர கலை என்றால் தெய்வங்களை வழிபடுகிற முறையை தெரிந்து கொள்ளுவது. மந்திரம் மந்திரம். உபதேசம் என்றால் உபதேச முறையில முப்பொருள் உண்மைகளை தெரிந்து கொள்வது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்லுகிறார்? பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன் தன்னியல்பு பொது என்று இரண்டாமே. இதுல என்ன சொல்லுகிறார்? பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன், அதாவது அந்த அளவைக்கு புலப்படுகின்ற பொருள்கள், அளவையினாலே அறியப்படுகிற பொருள்கள், அவற்றுக்கு என்ன பெயரு? எதிரே உள்ள பொருளுக்கு என்ன பெயர்? புலன், புலன்கள், புலன்கள். வடமொழியிலே விடயங்கள் என்பார், விஷயங்கள், விடயம். அல்லது தமிழிலே சொன்னால் புலன் என்று சொல்லுவார்கள். அந்த புலன்களைத்தான் இந்த அளவைகள் மூலமாக அறிகிறோம், உலக விடயங்களை. அந்த புலன்கள், அதாவது உலக பொருள்கள் எல்லாமே இரண்டு இயல்புகளை உடையவை என்கிறார். எல்லா பொருள்களுக்கும் இரண்டு இரண்டு இயல்புகள் உண்டு. என்ன அவை? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்பவை. அதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு.

0: அப்படி என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு தன் இனம் வேற்றினம் என்ற இரண்டு உண்டு. தன்னினம் வேற்று இனம். ஒரு ஆலமரத்திற்கு அருகில வேப்பமரம் புளிய மரம் இவையெல்லாம் நின்றால் ஆலமரத்துக்கு மற்ற மரங்கள் என்ன என வேற்று இனம் இல்ல தன்னினம். மரம் என்ற வகையில இவையெல்லாம் மரம் என்ற வகையிலே ஒரே இனம். ஆலமரம் புளிய மரம் அரச மரம் எல்லா மரமும் மரத்தன்மை உடையவை ஆதலாலே ஒரே இனம், தன் இனங்கள். தன்னினம் அந்த தன்னினம் எல்லாவற்றிலும் அமைந்திருக்கிற இயல்புதான் பொது இயல்பு. தன் இனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற இயல்பு அதுதான் பொதுத்தன்மைதான் பொது இயல்பு. இப்போ ஆலமரத்துக்கு வேற்றினம் எது? தன்னினம் மற்ற மரங்கள். வேற்று இனம் எது? அந்த ஆலமரத்துக்கு கீழே ஆடு மாடுகள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றன. ஆடு மாடுகள் எல்லாம் அவை விலங்கு இனம், வேற்றினம். அவை வேற்றினம். மனிதர்கள் தன்னினம், ஒரே இனம். மற்ற விலங்கு பறவை எல்லாம் வேற்றினம். சரி, நம்மிடமெல்லாம் உள்ள பொது இயல்பு என்ன? நம்முடைய பொது இயல்பு என்ன? அது தெரியாதா? அதான் அறியும் தன்மைதான். அறியும் தன்மை நம் அனைவரிடத்திலும் உள்ளது. அறியும் தன்மை ஓர் இனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை அதுதான் பொது இயல்பு. இப்ப இறைவனும் நாமும் ஒரே இனமா வேற்று இனமா? நமக்கு இறைவன் தன்னினமா வேற்றினமா? ரெண்டு, இந்த ரெண்டுக்கு ஆசைப்படக்கூடாது. அவர் நம் இனம்தான். அவரும் சித்து பொருள், நாமும் சித்து பொருள். சித்து என்ற ஒரே இனம். இறைவனும் உயிர்களும் ஓர் இனம். உயிர்களுக்கு, உயிர்களாகிய நமக்கு இந்த உலகம் என்பது வேற்று இனம். உலகம் என்பது ஜடம், ஜடப்பொருள் உலகம். தனு கரண புவன போகம் இவையெல்லாம் நமக்கு வேற்று இனம். உடம்பு கருவிகள் உலக சுகங்கள் உலக பொருள்கள் எல்லாமே வேற்று இனம். ஆனால் அவற்றோடு தான் நாம் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேற்று இனத்தோடு கூடியிருக்கிறோம். அதனாலதான் துன்பப்படுகிறோம். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வேற்று இனத்தை சார்ந்து இருப்பதனாலேதான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள். எனவே இன இனத்தோடு தானே சேர வேண்டும். ஆக ஆன்மா, சித்தாகிய ஆன்மா சித்தாகிய சிவத்தை சேர்கிற போதுதான் உண்மையான இன்பம், அதுதான் நிலையான இன்பம். இனம் இனத்தோட சேர வேண்டும். ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பொது இயல்பு இருக்கிறது, பொதுத்தன்மை. அவனும் அறிவுப்பொருள், நாமும் அறிவுப்பொருள். அறிவுடைமை இரண்டுக்கும் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது ஓர் இனத்தைச் சேர்ந்த எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை. அடுத்து சிறப்பு இயல்பு என்றால், சிறப்பு இயல்பு என்றால் ஒரு பொருளுக்கு மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே அமைந்திருக்கிற தன்மை. அது அந்த இனத்தைச் சேர்ந்த மற்ற பொருளிடத்தில் இருக்காது. ஓர் இனத்தைச் சேர்ந்த பிற பொருள்களிடத்திலே செல்லாமல் தன்னிடத்தில் மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே இருக்கின்ற இயல்பு சிறப்பியல்பு. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கிறது? தனித்தன்மை இருக்கிறது. அது பிற பொருள்களிடத்தில் இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை, தனிச்சிறப்பு இயல்பு உண்டு. அந்த தனித்தன்மைதான் ஒருவரை மற்றவரிடமிருந்து வேறு பிரிக்கிறது. இல்லாவிட்டால் எல்லாம் ஒன்றுதானே, பொதுத்தன்மை மட்டும் இருந்தால் எல்லாம் உண்டு. இந்த சிறப்புத்தன்மைதான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனி பொருளாக ஆக்குகிறது. சிறப்புத்தன்மை, சிறப்பியல்பு. பொது இயல்பை சாமானியம் என்பார்கள் வடமொழியிலே. சாமானியம், சிறப்பியல்பை விசேடம் என்பார். சாமானியம், விசேடம், இப்படி ஒவ்வொரு பொருளிடத்திலும் இந்த இரண்டு தன்மைகள் அமைந்திருக்கின்றன. பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் ஒவ்வொரு பொருளிடத்திலும் அமைந்திருக்கின்றன. இது இந்த இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த இரண்டு இயல்புகளும் அளவை முறையிலே சொல்லப்பட்ட இயல்புகள், அளவையிலே சொல்லப்படுகிற இயல்புகள். அளவை முறையில் சொல்லப்படுகின்ற இரண்டு இயல்புகள் இவை, பொது இயல்பு, சிறப்பியல்பு. இதேபோல சைவ சித்தாந்தத்திலே ரெண்டு இயல்புகள் சொல்லப்படும். சைவ சித்தாந்த முறையிலே இரண்டு இயல்புகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பொருளுக்கும். சித்தாந்த முறையிலே அவற்றுக்கும் இதே பெயர் தான். அதாவது பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்ற இதே பெயர் தான். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொது இயல்புக்கு என்ன பெயர், என்ன பெயரும்? ஆமா, தடத்த லட்சணம், தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம், தடத்தம் என்பார்கள். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லுகிற சிறப்பு இயல்புக்கு சொரூபம், சொரூபம் என்பார்கள். எனவே தடத்தம், சொரூபம் என்பவை வேறு, சாமானியம், விசேடம் என்பவை வேறு. இவை அளவை முறையிலே, அவை சைவ சித்தாந்த முறையிலே. அந்த பொது இயல்புகள், சிறப்பு இயல்புகள் என்றால் என்ன தெரியுமா? படித்திருப்பீர்களே, அங்கே சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொருள்களுக்கு சொல்லப்படுகிற பொது இயல்பு என்பது என்ன? நீங்க நேரா மாற்றி சொல்றீங்க. நான் கேட்டது பொது இயல்பு, தடத்த இலக்கணம், பிற பொருளினுடைய சார்பினால், பிற பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற செயற்கை தன்மைதான் பொது இயல்பு. பிற பொருள்களின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு, பிற பொருளின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு. இப்ப தண்ணீர் இருக்கிறது, அதை நெருப்பை வைத்து சூடுபடுத்தினால் அந்த தண்ணீர் வெம்மையை அடைகிறது. அந்த வெப்பம் என்ற தன்மை அந்த நீருக்கு இயற்கையா? அது நெருப்பு என்ற சார்பினாலே வந்த தன்மை. எனவே வெப்பம் என்ற தன்மை நீருக்கு இயற்கையல்ல, அது சார்பு பற்றி வந்த செயற்கை, தடத்தம். அப்படியானால் நீருக்கு உரிய சொரூபம் என்ன? நீரினுடைய சொரூபம், உண்மையான இயல்பு என்ன? ஆமா, தன்மை, குளிர்ச்சி, அதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. அப்படியானால் ஆன்மாவுக்குரிய சொரூபம் என்ன? ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன? இயற்கையான இயல்பு என்ன ஆன்மாவுக்கு? சார்ந்ததன் வண்ணமாதல் அல்ல. இப்ப நீங்க சொல்லுவது எல்லாம் அளவை முறையிலே அவன் வருகின்ற, நீங்கள் சொல்லுகிற இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் எல்லாம் அளவை முறையிலே அமைந்த சிறப்பு இயல்புகள். இது ஆன்மாவினுடைய சொரூப நிலை, வியாபக அறிவு. ஆன்மாவினுடைய இயற்கையான சொரூப நிலை வியாபக அறிவு. இப்போது சிற்றறிவாக இருக்கிறது. சிற்றறிவாக இருப்பது அதற்கு செயற்கை, தடத்தம், தடத்த நிலை. சிற்றறிவு நமக்கு உரியது அன்று. விரிந்த அறிவுதான் நமக்கு உண்மையான நிலை. அதே போல இந்த உடம்பை சார்ந்திருப்பது நமக்கு இயற்கை அல்ல, ஆனால் நமக்கு இதுதான் இயற்கையாக தெரிகிறது. உடம்போடு இருப்பதுதான் நம்முடைய இயற்கை என்று நினைக்கிறோம். இது ஆணவ மலம் தருகிற ஒரு மயக்க உணர்வு, ஆன மலத்தினாலே வருகிற மயக்கம். உடம்போட கூடியிருப்பது, உடம்பினுடைய சார்பை பெற்றிருப்பது நமக்கு இயற்கை அல்ல, இது இடையிலே வந்த செயற்கை தடத்த நிலை. இது கடைசி வரையே இருக்குமா இந்த உடம்பு? இடையிலே வந்தது, இடையிலே நீங்க கூடியது. இடையில எது இடையிலே வருகிறோ அது இடையிலே போய்விடும். நாம் அதை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்று பார்க்கிறோம், எங்க முடியுது? நமக்கு உரியது இல்லாததெல்லாம் உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எனது எனது என்று. எதுவும் நம்மோட நிற்க நில்லா. எல்லாரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள், யார் கேட்கிறார்கள்? எனவே நமக்கு உரிய சார்பு இறைவனை சார்ந்திருப்பதுதான். இந்த உலக சார்பை நீக்கி இறைவனை சார்ந்து இருப்பது, இந்த உலகத்தை சார்ந்திருப்பதனாலதான், இந்த செயற்கையான சார்பினாலதான் இறப்பு பிறப்பெல்லாம் உண்டாகிறது. ஆனால் இறைவனை சார்ந்து விட்டால் அவனைப் போல நிலைத்த தன்மை, மரணமில்லாத பெருவாழ்வு வரும். அதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இறைவனை சார்ந்து, சிவத்தை சார்ந்து சிவமாக இருப்பதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இப்படி அளவை முறையிலும் சைவ சித்தாந்த முறையிலும் இரண்டு இரண்டு இயல்புகள் பொருள்களுக்கு சொல்லப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு, அந்த அளவிலே நாம் அளவை இயலை முடித்து முதல் நூற்பாவுக்கு போக வேண்டும். ஆக முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போகத்தான் நமக்கு நேரம் இருக்கும். பாடல்தோறும் பாடல் விட பாடல்களோடு பார்ப்பதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை விடாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடையிடையே நல்ல பாடல்களை பார்க்கலாம். முதலாவது நூற்பா அந்த சிவஞான போத அமைப்பிலேயே உள்ளது. சிவஞான போதம், சிவஞான போதத்துல முதல் நூற்பாவினுடைய கருத்து என்ன? முதல் நூற்பாவினுடைய நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நிறுவுவது முதல் நூற்பா. பதிவுண்மை, அதற்கு பிரமாணம் சொல்லுவது. பதி உண்மைக்கு பிரமாணம், பதி உண்மையை கடவுள் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த பிரமாணம் உதவும்? எந்த பிரமாணம் சிறந்த பிரமாணம்? உரை அளவை. உரை அளவைதான் நமக்கு சிறந்த அளவையாக இருக்கிற கடவுளுடைய இருப்பையும் இயல்பையும் தெரிந்து கொள்வதற்கு. உரை அளவையிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுடைய இருப்பு எல்லாம். வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைதான், ஆனால் அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? வேதத்தை ஆகமத்தை எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை எது இந்த மூன்றிலே? எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை காட்சி அளவை. காட்சி அளவையினாலே கடவுளை காட்ட முடியாது, எனவே அதுவும் உதவாது. காட்சி அளவையும் பயன்படாது, உரை அளவையும் எல்லாருக்கும் உரியது ஆகாது. அப்படியானால் எஜ்ஜி இருக்கிற கருதல் அளவையைத்தான் எல்லாரும், அது ஆராய்ச்சி முறையிலே அமைந்திருப்பது. கருதல் முறைனா மேற்கோள் ஏது என்று காரண காரியத்தோடு காட்டுகிற போது ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த கருதல் என்ற முறையிலேதான் மெய்கண்டார் உள்ளிட்ட பெரியோர்கள் கடவுளுடைய இருப்பை நிறுவி காட்டி இருக்கிறார்கள். அனுமானம் என்ற முறையை கையாளுகிறார்கள் கடவுளுடைய இருப்பை உணர்த்துவதற்கு. அனுமானத்துல பொருள் மறைந்திருக்கிறது. இங்கே மறைந்திருக்கிற பொருள் எது? கடவுள். அவர் மறைந்திருக்கிற பொருள், அவருடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அனுமானத்துல மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது எது? அளவையில அந்த மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது அதனை விட்டு நீங்காதிருக்கிற அந்த ஏது என்ற அறிகுறி, அந்த விட்டு நீங்காத தொடர்பை உடைய ஏது, அது கட்டாயம் இருக்க வேண்டும். அது தெரிகிற பொருளாகவும் இருக்க வேண்டும். புகை, அது தெரிகிற பொருளாக இருக்க வேண்டும். மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காதிருக்கிற தெரிந்த பொருளை கொண்டுதான் அறிய முடியும். எனவே அதுபோல மறைந்திருக்கின்ற கடவுளை அறிவதற்கு அவரோடு விட்டு நீங்காத தொடர்பு உடையதாகவும் தெரிந்த பொருளாகவும் இருப்பது எது? நமக்கு தெரிந்த பொருளாகவும் இருக்க வேண்டும், கடவுளோடு நீங்காத தொடர்புடைய பொருளாகவும் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பொருள் எது? திருவருள் தெரியுமா? உயிர்கள் தானே தெரிய வேண்டியிருக்கு, உலகம்தான் நமக்கு நம் முன்னாலே தெரிகின்ற பொருள் உலகம். இதுதான் காணப்படுகிற பொருள். இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கு என்ன அப்படி விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? உலகத்திற்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருப்பதா தெரியலையே, அது யாருக்கு தெரியும்? சொன்னால் எல்லாரும் நம்புவார்களா? இப்ப குடத்திற்கும் செய்பவனு வனைபவனுக்கு குயவனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? குயவனுக்கு குடத்திற்கும், குயவனை இல்லாமல் செய்பவனை இல்லாமல் குடம் வருமா? எனவே அவன் நிமித்த காரணம், செய்கின்றவன் செய்கின்றவன், இது செய்யப்படுகிற பொருள். செய்யப்படு பொருள் குடம். செய்யப்பட்ட பொருளுக்கும் செய்தவனுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல உலகம் செய்யப்பட்ட பொருள், அவன் செய்தவன், அவன் கருத்தா இது காரியம், அவனால் செய்யப்பட்ட காரியம், அந்த தொடர்பு. அப்படியானால் உலகம் செய்யப்பட்டதா? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டு போனால் நாங்கள் எப்படி ஏற்பது? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை முதலிலே நீங்கள் நிறுவ வேண்டுமே. ஆம், செய்யப்பட்ட பொருள் தான், உனக்கு நிறுவிக்காட்ட முடியும். செய்யப்பட்ட பொருள் எல்லாம் எப்படி இருக்கும்? சரி, உலகம் தோண்டி நின்று அழியும் என்றால் அது அது எப்படி தெரியும்? அதாவது என்ன, இந்த செய்யப்பட்ட பொருள் எல்லாம், செய்யப்பட்ட பொருள் எல்லாம் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே பிரிக்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும். எந்த பொருளை, செய்யப்பட்ட பொருளை எடுத்து பார்த்தாலும் அவற்றை பல பகுதிகளாக பிரித்து விடலாம். அவையெல்லாம் செய்யப்பட்ட காரிய பொருள்கள். இதை மறுக்க முடியுமா? இந்த உலகமும் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடிய தன்மையை உடையது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்று பிரித்து விடலாமே. இவற்றின் சேர்க்கைதான் இந்த உலகம். இதை எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே, உலகாயதரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே. எனவே இந்த உலகம் பிரிக்கப்படக்கூடிய பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருப்பதனாலே இந்த உலகம் செய்யப்பட்டது என்று காட்டி, ஆதலால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று இந்த முறையிலே சைவ சித்தாந்தம் கடவுளுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது திருநாட்டு சிறப்பு என்ற பகுதிக்கு வருகிறோம். இப்ப நாட்டு சிறப்பு என்று மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சிக்கல் இல்லை. பிற பிற இலக்கிய பேராசிரியர்களுக்கு இருக்கிற அமைப்பான அமைப்பு நம்முடைய சேக்கடா பெருமானுக்கு பல்வேறு வகையில சில நெருக்கடிகள் உண்டு. ஏன்னா எஞ்சியவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசியது ஒவ்வொரு பெரியவர்களை பற்றி, ஜீவனை பற்றி, மணிமேகலை பற்றி, கோவலன் கண்ணியை பற்றி, ராமர் காதையை பற்றி, பாரதத்தில ஐவருடைய காதையை பற்றி என்று இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் 63 நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். இந்த 63 ஒரு நாட்டவர் அல்ல, ஒரு இனத்தவர் அல்ல, ஒரு ஊரினர் அல்ல. ஆடவர், பெண்டிர், அரசர், சிற்றரசர் என்று இப்படி எல்லாம் வணிகர், வேளாளர், கிழவர், மன்னார் போன்று இப்படி எல்லாம் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றிய வரலாற்றை சொல்கின்ற பொழுது இவர்களை எத்தனை பேரையும் அடக்கி ஆனால் ஒரு பெரும் காப்பியமாக செய்கின்ற அந்த பெரும் புலமை நடராஜ பெருமானுடைய திருவருளால் உள்ளது வாய்ப்பு. அதனால் எந்த ஒன்றிலுமே அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு இடையூறுகளை அது அவருடைய நுண்மானுடைய படம் பெருமானுடைய திருவருள் இரண்டையும் கொண்டு மிகச் செம்மையாக இருக்கிறது. இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னார். ராமாயணத்துக்கு நாட்டு சிறப்பு அயோத்தி தான். அதே போல சிலப்பதிகாரத்திற்கு பூம்புவார், காவிரி சிறப்பு தான், மணிமேகலைக்கு அடையப்படும் என்றால் அப்ப அவர்களுக்கு ஒன்று தொந்தரவு இல்லை. எடுத்துக்கொண்டு அந்த பெருமகன் பெருமானுடைய நாடு அந்த நாட்டுடைய சிறப்பு சொல்றாங்க. இந்த 63 சொல்லுகின்ற பொழுது ஒருவர் காம்பூலி நாடு நேசநாயனர், அவர் தான் வடபுலத்தவர். திருமூலர் இங்கே தென்னாட்டில் இருந்தவர் தான் என்றாலும் திருக்கையிலிக்கு அடிக்கடி சென்று வந்து வருகின்றவர். அப்படி திருக்கையிலிக்கு வந்து சென்று மீண்டும் பொதியமலைக்கு வருகின்றவர் தான் இடையில் இவ்வாறாயிற்று என்று அந்த வரலாறு மட்டும் வருகிறது. அப்புறம் இந்த காலம் வேற வேறுபாடு கோச்சங்கட் சோழனை பற்றி இருக்கிறது. அது சங்ககாலத்தவர் கோச்சங்கட் சோழன். அப்புறம் திருமூலர் அது அடுத்து வர காரைக்காலம் இப்படி எல்லாம் வருகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் அயற்புலத்தும் இருக்கின்ற தொழில் அத்தனை பேரும் இத்தனை பேருக்கும் சேர ஒரு நாட்டு சிறப்பு அமையும். அது எப்படி அமைக்கிறது? இப்ப நின்றசிய நெடுமாறுனா பாண்டி நாடு வையின்னு சொல்லணும். ஏன்னா பாண்டி நாட்டு மூர்த்தி நாயனார் பாண்டி நாடு, நின்றசிய நெடுமாறு பாண்டி நாடு. சரி, சேரமான் பெருமாள் நாயனார் அய்யடிகள் கடவுள்லாம் சேர நாடு. அவர்களுக்கு ஏற்ப சொன்னா அங்க அதை பற்றி சொல்லணும். வஞ்சி அந்த வஞ்சி நாடு மற்ற பற்றி சொல்லணும். இங்க தொண்டை நாடு எடுத்துக்கொண்டா திருக்குறிப்பு தொண்டெல்லாம் தொண்டை நாடு. இங்க பாலியாறை பற்றி இப்படி எல்லாம் சொல்லுங்க. ஆனால் எல்லாவருக்கும் நெறியாக சொன்ன அமைப்பு நம்முடைய சேர்க்கிறார். நல்ல தீர்க்கமாக எண்ணி செய்தார். சோழ நாட்டு சிறப்பு செய்தவர். ஏன் உடனே நம்முடைய மூளை என்ன பண்ணும்னு கேட்டா, நம்ம மூளை இல்ல, கொஞ்சம் விரைவாக எண்ணுகிற மூளை, அவர் சோழ நாட்டவர் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறாங்க. இத்திருநாயக்கர்கள் வாழ்ந்தேன் அது அல்ல. இந்த காப்பிய தலைவர், இது நீங்க கருத்து வேற்றுமே தெரியுது. இப்ப அண்மை காலமா தான் இந்த பாடுபடுது. அதனால காப்பிய தலைவருங்கிறது எந்தவித கருத்து வேற்றுமே இடமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமி தான். ஆகவே அந்த காப்பிய தலைவராக இருக்கின்ற பெரியவர் சுந்தரர், அவர் நடுநாட்டவராக இருந்த போதிலும் அவருடைய வாழ்வியல்ல மிக திருப்பமான மையங்கள். ஏன், திருத்தொண்ட தொகையருடையது அது ஒன்றுதான் அவருடைய வாழ்வியல மிகப்பெரிய மையமாக அமைத்தது. ஏனென்றால் அதற்காகத்தான் அவர் வந்தார் என்றே நம்முடைய மாதவம் செய்த தென்பிசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட. அப்போ கைலையிலே அந்த ரெண்டு பெண்கள் மீது அவர்கள் எத்தனையோ நாட்கள் மலபெரித்து அம்மைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர் எத்தனையோ நாட்கள் மலபெரித்து பெருமானுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்றோ ஒரு நாள் ஒரு குறிப்பு அப்படி பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னணி என்ன என்பதை சேக்கலா சொல்லுகின்ற பொழுது, மாதவம் செய்த தென்பிசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட. ஆகவே இவருடைய வரலாற்றிலே திருத்தொண்ட தொகையினுடையது மிகச் செழுமையான ஆழமான ஆணியான அந்த இடம். அந்த திருத்தொண்டகை தொகை எழுந்தது திருவாரூர் ஒன்று. இன்னொன்று, அவர் வாழ்நாளில் இரண்டு பெண்களை மணக்க நேர்ந்தது. காரணம் அந்த முன்னே இரண்டு பெண்களை ஏற்றிருந்ததுனால. அதுல பறவையார் வாழ்ந்த இடம் திருவாரூர், சங்கடியார் வாழ்ந்த இடம் திருவத்தியூர். இந்த இருவரு பெருமக்களிலும் அவர் மிகுதியாக வாழ்ந்த நாடு எது? பறவையாருடைய வாழ்ந்த காலம்னு கூட சொல்லக்கூடாது, வாழ்ந்த நாட்கள் தான் சொல்லணும், வாழ்ந்த நாட்கள் என்று தான் சொல்லணும். ஏன், பதினாறாவது ஆண்டுல திருமணம் இருக்கு, அதான் இயற்கை. பதினெட்டாவது ஆண்டுல ஒரு வீடு பேரடைகிறார். ரெண்டே ஆண்டு வாழ்ந்தது. இதுல இரண்டு முறை பேரநாட்டு பயணம், நீங்க தொண்டை நாட்டு பயணம், மற்ற பயணம் இருக்குது. இருக்கின்ற எப்படி இருக்குது? அது நீங்க கொஞ்ச நாள் இந்த கருத்தால் கொள்ளப்பட்டு தமிழாண்டோடு ஆகிருக்கணும். இப்படி எல்லாம் கூட குறைச்ச கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்ன, எஞ்சிய இடங்கள்ல இருந்ததை விட திருவாரூர்ல இருந்தது கொஞ்சம் அதிக நாள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்லாம தவிர பல ஆண்டுகள் சொல்லுவதற்கு. எஞ்சி அவருடைய இடங்கள்ல இருந்ததை விட திருவாரூரில் வாழ்ந்த காலம் சற்று அதிகம் என்று. அதனால திருவாரூர் திருமாண்டத்தில் அவருக்கு அதிக ஈடுபாடும் இருந்தது. எத்தனை நாள் திருந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொன்னது. இப்படி எல்லாம் இருப்பதனால திருவாரூர் மையம் அவருக்கு, திருவாரூர் தொண்டை நாடு. எனவேதான் திருத்தொண்ட தொகை தந்த நாடும் தொண்டர் பெருமானுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல மிகுதியான ஒரு நாட்கள் அங்கு இருந்த இடமும் அவருக்கு இருந்த ஈடுபாடும் எல்லாம் இருந்ததினாலே சோழ நாட்டினுடைய சிறப்பாக நம்முடைய நாட்டு சிறப்பை அமைத்தார். அது தவிர வேற எந்த காரணமும் எங்களுக்கு படல. நாடு சிறப்பை ஏமிச்சார் அப்படின்னு போது, இது அருமான்பூமி நாயன்மாருக்கு மேல நாட்டிய தலைவராக இருக்கிற இந்த சுந்தரரை மையமாக கொண்டு செய்ததனால் தான் இந்த நாட்டு சிறப்பு சோழ நாட்டு சிறப்பாக அமைந்தது. இன்றே வேற மாதிரி அமையும். ஆதலால் இந்த நாட்டு சிறப்பு இப்பொழுது சோழ நாட்டு சிறப்பாக அமைந்திருக்கு. ஒரு நாட்டுக்கு சிறப்புன்னு சொன்ன ரொம்ப முக்கியமானது என்ன அடிப்படைன்னா, நல்ல நீர்வளம் தான். நீர்வளம் தான் மிக முக்கியம். அதனாலதான் நம்ம கூட பெரிய வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்லுகின்ற பொழுது, ஏன்ஸ் நதியிலே, மற்ற நதியிலே, இந்த நைல் நதியிலே என்று எங்கெங்கெல்லாம் நதிக்கரை ஓரமோ அங்கதான் நாகரிகம் நன்றாக இருக்கு. தண்ணீர் இருந்தால் புறம்பூமி நீரானமையும். திருவள்ளுவர் புறம்பூமி நீரானமையும் என்று சொன்னார். நல்ல காலில் குளிச்சு மற்றபடிதான் சொன்னா முதல்ல என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆதலால் அவனுக்கு என்னன்னு தெரியுமா, அந்த நீர்வளம் மீந்திருந்தாதான் நாகரிக வளர்ச்சி எல்லாம் வரும். இன்னைக்கு நாகரிகம் உலக அரங்கில வளர்ந்திருக்குன்னு சொன்ன அந்த நதிக்கரைகள் தான் அந்த மாதிரி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் தான் இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னால் அதற்கு பின்னணி அடிப்படையாக இருப்பது நீர்வளம் என்று. நீர்வளத்துக்கு என்ன இங்கே சொன்னாரு, அருமையாக இன்றைய நிலைமை அல்ல அன்றைய நிலைமையில மிக அருமையாக காவிரி ஓடி இந்திய நிலைமையில ரொம்ப கடினப்படும். அஞ்சு தருவியா, பத்து தருவியா, பதினஞ்சு தருவியா என்று சொல்லலாம். ஏறத்தாழ சீக்கிரத்து வேற சொல்லால் சொன்னால் சூச்சை என்பதே பொருளாக நாம் கருவோம் நம்ம தலையெழுத்து. ஆனால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக மலைத்தலைய கடற்காவிரி என்று சங்க காலம் சொல்லிட்டு காவிரியை சொல்லும் போது மலையை தலையாக கொண்டு, அதாவது குடகு மலையை அது தலையாக கொண்டு தன்னுடைய இறுதியாக இருப்பது கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது. மலைத்தலைய கடற்காவிரி என்று ரொம்ப அருமையாக சங்கலைக்கன் சொல்லிட்டு. அதனால கடலையே இல்லாத காலம் தண்ணீர் அது பாட்டு வாண்டிக்கணும் காண்பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்றெல்லாம் சொன்னார். அதனால் காவிரியினுடைய வளம் மிக சிறப்பாக இருந்தது சோழ நாட்டு பெருக்கத்திற்கு மிக பெரும் காரணம். ஆதலால் இப்பொழுது நாம் நாட்டு வளம் காணுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்வளமாக இருக்கிற காவிரியின் நலமும் ஒருங்கி பார்ப்போம் என்று சொல்லி இப்படியாக உள்ளே நுழைகிறோம். இந்த நாட்டு வளத்தை முதன் முதல் தொடங்கி வைத்த பெருமை திருவள்ளுவருக்கு தான் உரிய. நான் அடிக்கடி சொல்வது போல முதல் ஞானி அவர்தான், மறந்துட முடியாது. முதல் ஞானி, முதற் புலவர் சொல்ல மாட்டேன், முதற் புலவர்னு வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனா முதல் ஞானி என்று சொன்னால் சமய தொடர்போட முதற் புலவர்னு சொன்னால் சமய தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். அதனால முதல் ஞானி நல்ல ஆழுத்தமான சமய தொழிவோடு நல்ல ஆழமான புலமின்லம் மிக்க ஒரு ஞானி முதல் ஞானி திருவள்ளுவர் தான். அதை ஒன்று மாற்றம், அவர் பொருட்பால் எடுத்துக்கொண்டு 70 அதிகாரம் பேசுகின்றவர். ஒரு நாடு எப்படி அமைய வேண்டும் என்பது அவர் தான் முதல்ல இந்த கட்டுக்கோப்பு செஞ்ச ஒன்றே அவர்தான் செய்தார். நல்ல அரசு, நல்ல அமைச்சு, இந்த இரண்டும் சூழ்ந்திருக்கிற நல்ல நாடு, நல்ல அரண், அங்க வாடுகின்ற நல்ல மக்கள், அவர்களுக்கு இருக்கிற நல்ல நட்பு. நட்புனாலதான் இப்ப பாலா போய்ச்சி வைக்கணையோ நட்பு நட்புன்னு நட்பு வேண்டுவதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா நல்ல நட்பா இருக்கணும்ன்ற 17 அதிகாரம் வைத்தார். நட்புக்காக வைத்தது 17 அதிகாரம். ஏன்னா மனிதன் வந்து கொஞ்சம் இந்த பேச பழக தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், ஏற்றுவிட்டு பிள்ளை பகுதி பிள்ளை இப்படி பழக ஆரம்பிச்சிடறான். முதல்ல அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே தெரியாது இருந்த பிள்ளை கொஞ்சம் விளையாட ஆரம்பித்த பிறகு நான் பகுதி வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டு பையனோட போறேன், அங்க விளையாட போறேன்னு போறான். நாளைக்கு அப்புறம் பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று போகின்ற பொழுது நட்பு விரிந்து போகிறது. அப்புறம் திருமணம், அது தொடர்பான நட்பு, அப்புறம் பணி, அது தொடர்பான நட்பு என்று நட்புல அவன் விரிந்து போகிற வேண்டும். அதனால் திருவள்ளுவர் எச்சரிக்கையாக நட்பு எடுத்துக் கொண்டு 17 அதிகாரம் பாடினார். தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், நட்பு அதிகவா இப்படி நல்ல நட்பு, இதையெல்லாம் கூட இருந்தால் மட்டும் போதுமா? இது கெடுக்கின்ற சில சூழல் உண்டு, அதுவும் இருக்கக்கூடாது. எது பூது கூடாது, பரப்பெயர் பிரிவு கூடாது. இது ரெண்டுமே சொன்ன இத்தனை சொன்ன நிலத்தையும் கெடுக்கிறது. அது ரெண்டையும் அருமையாக விளக்கி வாழ்கின்ற மக்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்க வேண்டும், நல்ல மான உணர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். இதற்கு
4: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: ஞானம் கெடுத்தோர் உள்ளே இறைவன் இருக்கிறான், அவன் நம்மை வழிபடுத்துகிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் சிவாய நமன் சொல்லாம எந்த ஒரு அடியோட எடுத்து வைக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னு சிவாய, ராத்திரி படுக்க போறது சிவாய், சாப்பிட போற சிவாய தான், சிவாய நம என்றுதான் சொல்லி வாழ்கிறேன். எனவே இந்த சிவாய நம என்னை காப்பாற்றும். ஞானம் தன்னை நான் கெடுக்கவில்லை. ஞானம் தன்னை கெடுத்தவர்கள் எதை கெடுத்தவர்கள்? ஞானம் நமக்கு நல்லா தெரியுது, இறைவன் தான் நம்மை இயக்குகிறான், அதான் ஞானம். வீட்டில் இருக்க பொண்டாட்டி பேர் ஞானம் இல்லை. ஞானம் என்பது இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து எம்மை இயக்குகிறான். இதான் சார் ஞானம். இதான் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கிறது. ஞானாச்சாரியர் என்ன சொல்றார்? நமக்கு தெரியாது சொல்றாரா? நம்ம தெரிந்ததை பதிவு செய்கிறார். தெரியாது அல்ல, தெரியாதுன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்முடைய இறைவன் நம்முடைய உயிரோடு திருவருளாக கூடியிருக்கிறான். அந்த திருவருளால் எழுதிய முடியும். நம்ம தப்பு செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். தப்பு செய்யாது, பற்றுதல் இல்லாது எப்படியும் இறைவன் திருவருளை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால், அதானே சொல்றார், நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இது நமது ஆணை. தேவாரத்தில் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார்கள், நீ சேர்ந்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எம்பெருமானுடைய திருவருளை சேர வேண்டும், அதையே நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைமீன்கள் உண்டமக்கு ஊனமில்லை. ஒன்றி இருந்து நினைமீன்கள், அப்ப என்ன அர்த்தம்? ஊனம் இல்லை நமக்கு. எந்த இது ஊன வாழ்வு? ஊனம் என்பது பிறப்பு, பிறப்பு இல்லை சொல்லுகிறார்கள். அப்ப ஞானம் தன்னை கெடுக்காமல் வாழ்ந்து பாருங்கள். ஞானத்தை கெடுத்தால் ஞானம் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தது. ஒரு மலை நல்லா தெரிஞ்சிருக்கிறவன் மலையை காணும் தேடினானா எப்படி இருக்கும்? மலையில இருந்துகிட்டேன் தோல்ல துண்டை போட்டு தேடினான்னு சொல்லுவோமா இல்லையா? சில பேர் பாரு, ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு ஆடை காண காணும் நானா, தோல்ல துண்டை போட்டு. எத்தனை பேரு நம்ம டூ வீலர் சாவியை தேட தெரியும். வாழ்க்கையில தேடாத உண்டா? சாவியை தேடாத நாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒண்ணு வேணாங்க, சாவிங்க, சாவிய வச்சு விட்டு நாம தெரிஞ்ச இடத்துல வச்சு விட்டு தேடி தெரிஞ்சோமா இல்லையா? தேடி திரியிறோம், தேடாத சொல்லி பாருங்க பாப்பா. நான் எதுவுமே தேடு, நான் வைத்த இடத்தில் ஒழுங்காக எடுத்து விடுவேன். இது அம்பக்குன்னு அர்த்தம். நிச்சயம் நம்ம தேடுவோம். அது போல மலையில் இருந்து கொண்டு மலையை காணும் தேடினா எப்படியோ அது மாதிரி ஞானத்தை தேடுவதுன்னார். எவ்வளவு உதாரணம் பாருங்க, மலை எவ்வளவு பெரிய மலை, அதுல ஒத்த ஏறி நின்றுட்டு இருக்கான். எங்க இங்க இருந்து மலையை காணுமேனா, அது இப்ப சொன்னாலும் தப்பு இல்ல. ஆனா மலையில இருந்துகிட்டு மலையை காணும் தேடினா தான் இங்க. மலையே காணுங்கிறது அரசியல். மலையில் இருந்து கொண்டு மலையை காணலின் தேடுனா ஞானத்தை தெரிந்து கொண்டு ஞானத்தை தேடுவது போல. அதுபோல மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் தலையில இருந்துகிட்டு எங்க நிலத்தையே காணும், எங்க வீட்டையே, வீட்டுல இருந்துகிட்டு காலைல எழுந்திரிச்சு அவர் 500 போட்டவன் எங்கயா இருக்கு எங்க வீடு அப்படின்னு நான் வச்சு. அது உண்மைதான். ஒரு தடவை கண்ணாடி சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்ணாஸ்பத்திரி போய் புதுசா கண்ணாடி மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னமா அப்படின்னு ஒரு அம்மா வந்து, என்ன கண்ணாடி நல்லா இருக்கானா? இல்ல இல்ல, இது அடுத்த வீட்டுக்கு போங்க, இது எங்க வீடு, உங்க வீடு அடுத்த வீடுதான் உங்க வீடு. அப்படி இருக்கு லட்சணமா கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். நம்ம வீடே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க எங்க வீடு கேட்டா எப்படி இருக்கும்? மண் கெடுத்தோர் வாழ்க்கையில் உண்டா இல்லையா? நாமளே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இங்க வந்துட்டேன்னு சொல்லி வர்றது உண்டு இல்லையா? மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோரும். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் மட்டும் அல்ல, வானுலகத்தில் வாடுகின்ற தேவர்கள் கூட வானத்தை தேடினால் எப்படி இருக்கும் என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட ஞானத்தை உணர்வதில்லை. என்ன அழகு பாருங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட இறைவன் தன்னை இயக்குகிறான் என்ற ஞானத்தை அறிவதில்லை. அறிய வைப்பார் இறைவன், என்னைக்காவது அறிய வச்சிருவான், அறிய வைப்பார். வான் கெடுத்தோர் என்று ஏன் சேர்த்தார் என்றால், மண்ணிலே வாழுகிற இடையிலே மலையிலே வாழுகிறவர்கள் மட்டுமல்ல, வானத்தை வாழுகிறவர்களும் கூட தன்னை இறைவன்தான் இயக்குகிறான் என்பதை அறியாது தற்பவத்தோடு வாழுகிறார்கள். அவர்கள் அத்துணை பேரும் தற்கேடர்தான், தமக்குத்தாமே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். எனவே உள்ளத்தில் இருக்கிற உயிரிலே கலந்திருக்கிற இறைவனை, இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய அந்த திருவருளை தெரியாமல் வாழ்ந்தால் மலையிலே இருந்துகிட்டு மலை கெட்டு போச்சு, மண்ணில் வீட்டில் இருந்துகிட்டு வீடு கட்டு போச்சு, வானத்தில் இருக்கிற தேவரில் தேவர் உலகத்திலிருந்து தேவர் உலகத்தை காணும் தேடினால் எப்படி இருக்குமோ அதுபோல உள்ளில் இருக்கிற ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளாது வெளியே போய் ஞானத்தை தேடினால் அதுதான் அப்படிங்கிறார். அதான் இந்த பாட்டினுடைய பொருள். அப்ப வான் மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தாம். அடுத்த பாட்டு, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடல். கள்ளத்தலைவர் கடல், இறைவனுடைய திருவருளை உணராதவர்கள் கள்ளர். கடன் என்றால் முறைமை என்பது பொருள். கடன் அப்படிங்கிற சொல்லுனா நம்ம வாங்கின கடனை சொல்லுதான் நினைக்கப்படாது. கடன் என்றால் முறைமை. கள்ளத்தலைவருடைய முறைமை என்ன என்றால், கள்ளத்தலைவர் என்று சொல்லுவது இறைவனுடைய திருவருளால் நாம் நடக்கிறோம், இறைவனுடைய திருவருளால் நாம் இந்த செயலை செய்கிறோம், இறைவனுடைய திருவருளால் வாழ்க்கை நலமாக இருக்கிறது, இறைவனுடைய திருவருளால் திருக்கோயில் சென்று வணங்குகிறோம், இறைவனுடைய திருவருளால் சித்தாந்தம் பயிலுகிறோம் என்று தெரியாதவர்கள். இவ்வளவு கள்ளமை இருக்கு. ஒருவனே ஒரு திருட்டு மட்டுமல்ல, உலக மனசுக்குள்ள எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு. எதை பார்த்தாலும் சில பேர் எடுத்துட்டு போயிருவேன், எது பார்த்தாலும் சரிதான், ஏன்னா அவனுக்கு கையை அரிக்கும், அது எடுக்கலையா நல்லா இருக்காது. சில பேர் வாழ்க்கையில பாக்குறோம்ல வந்தான, அது சில பேர் அப்படி உண்டு. சில நேரத்தில் ஒரு முறை நான் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருந்தேன், ஒரு நண்பர் என்னுடைய நெடுநாளை நண்பர் வந்தார். வந்தோடனே வாப்பா முரியேசா எப்ப வந்தா வா உட்காருன்னேன். அவன் முச்சப்பண்ணா உட்காருங்க வந்ததுனால இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு திண்ணையில வந்து உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் என் பேத்தி ஓடியாந்தா, ஓடி வந்து தாத்தான்னு முதுக கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாண்டா. அது உள்ளே போனோடனே இது உன் பேத்தியான்னு கேட்டான். ஆமாம், என்ன வயசுன்னா 2 வயசாகுது. 2 வயசில் இவ்வளோ துடிப்பா இருக்கே அப்படின்னா, துடிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போனானா அந்த பொண்ணு கீழே மேடை திண்ணையிலேருந்து கீழே வந்து கால் பிடிச்சிக்கிச்சு. ஆகாணுச்சு இந்த பய, நம்ம விளக்கம் போல இந்த பய கண்ணு வச்சான் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்தான், இவனை வீட்டுக்குள்ள வைக்கப்படாது, தோட்டத்துல போய் பேசிக்குவோம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போனேன். அங்க திருச்சி வாழை அப்பதான் வச்சிருந்தேன், நல்லா காய் வச்சு திருச்சி வாழை. ஏய் இது என்னப்பா தோட்டமா? நான் ஆமான்னு வாழையை பார்த்து, திருச்சி வாழை நல்லா இருக்கேன்னா ராத்திரி வச்ச காத்துல அதுவும் போச்சு. 10 நாள் கழிச்சு மறுபடியும் வர மாதிரி இருந்துச்சு. இவனை இங்க பார்த்தா தப்புன்னு நேரம் நானே போய், என்னப்பா சௌரியமா இருக்கியா வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்கேன், ஏன்னா என் வயக்காட்டுக்கு போகணும் வாப்பான்னு. சரி வயக்காட்டுக்கு போனேன். வயக்காட்டு வயக்க வயசு இந்த வரப்புல இருந்துட்டு, இந்த பாருப்பா இப்ப தான் விளைச்செல்லாம் பண்ணது, எவ்வளவு களை மண்டி கிடக்கு பாரு, 4-5 பயிர் தான் முளைச்சு களை தான் இப்ப மண்டி கிடக்கு. எனக்கு என்ன எப்படின்னா களையை பார்த்து ஏதாவது சொல்லுவான், களையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சேன். களையா மண்டி கிடக்குது பாருன்னு அவன் அதை பார்த்துட்டு, ஓ நிலமா இவ்வளவு கலைக்கு நலவிலே 4 முளை தெரியுதே, அதுவும் போச்சு. சில பேருக்கு இப்படி சொல்றதுனே வழக்கம் வச்சிருப்பான். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறையே சொல்லுவான். இப்ப பாருங்க கள்ளத்தலைவர், அதான் கள்ளம். மனசிற்குள் மற்றவன் அழிய வேண்டும் நாமும் அனுபவிக்கிறது இறைவன் திருவருள் என்பது அறியாமல். அதனாலதான் கள்ளத்தலைவர்னர். நம்ம பெரிய புராணம் சேக்கலா பெருமானுக்கும் சிவபெருமானுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சார். இப்போ நம்ம எல்லாம் காலேஜில் போனால் பட்டம் கொடுத்துருவாங்க. வாத்தியாருக்கு பட்டம் கொடுக்காத உண்டா? நாம் சொல்லுவோம்ல கண்ணாடி வாத்தியாரு, செவிட்டு வாத்தியாரு, நொல்லக்கண்ணு வாத்தியாரு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி வாத்தியாருக்கு வைக்கிறது. இப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான், இந்த கண்ணாடிக்காரன் வரான் பெருசு வரான் பெருசு வரான்னு சொல்லிவிட்டாங்க. அதனால நான் சின்ன நேரத்தில் இந்த மாதிரி சட்டையை போட்டு சின்னவனா தெரியுது. ஆக பெருசு பெருசுன்னு சொல்றான்னு வச்சுங்களே, அப்படி அது சொல்லுவான். சேக்கலாருக்கு இறைவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சார். அமரீந்தி நாயனார் புராணத்துல கோவணக்கள்வர் பட்டம் கொடுப்பார். கோவணக்கள்வர் உள்ளம் கவர் கள்வன் என்றார் ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் கவர் கள்வன், நாங்க அடிக்கடி அதான் சொல்லுவோம். நாங்க மயக்க பிடிச்சிட்டா உள்ளம் கவர்கள் இல்லைன்னா போக மாட்டோம். மயக்க பிடிச்சி பேசிட்டோம்னா உள்ளம் கவர் கள்வன் இல்லாம வெளியே போக மாட்டோம். எங்களை கூப்பிட்டு கையில பிடிச்சுக்கணும், ஏன்னா அவார்டு பேஜி இறங்கி போயிட்டு வாங்கன்றுவேன். கவர் கள்வன் தரணுமா இல்லையா? கவர் கவர் கவர் உள்ளம் கவர் கள்வன். அந்த உள்ளங்க அவர் கல்வன் இல்லையன்னா வெளியே போக முடியாது. அப்ப காசு தலையில தான் போக முடியாதுன்னு அர்த்தம். சேக்கிழார் கோவணக்கள்வர் என்பார். வைத்த கோவணத்தை மறைத்தார் என்பதனாலே சேக்கிழார் சிவபெருமானுக்கு கோவணக்கள்வர் என்று பெயர். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கோவணக்கள்வர் என்பார். இங்க கள்ளத்தன்மை உடையதினாலே கள்ள தலைவர் என்று உமாபதி சிவம். ஞானத்தை யார் தெரியாது வாழுகிறார்களோ, ஞான இறைவனுடைய திருவருளை தெரியாது வாழுகிறார்களோ, அவர்களுக்கு கள்ளத்தலைவர் என்று பட்டம் கொடுக்கிறார். சரி, கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு. அது எப்படின்னா, அவருடைய அவனுடைய முறைமை எப்படி இருக்குன்னா, வெள்ளத்துள் நாவற்றி, வெள்ளத்துல தண்ணி. அது உண்மைதான், பெரிய வெள்ளம் வந்தபோது சென்னையில குடிக்க தண்ணீர் கிடைக்கும், வெள்ள தண்ணியிலே தான் வீடு மிதக்குது. 2 நாட்கள் 16 மணி நேரம் 24 மணி நேரம் குடிக்க தண்ணி இல்லாம கடினப்பட்டார். வெள்ளத்துள் நாவற்றியா, வெள்ளம் இருந்தாலும் அதிலே இருக்கின்ற தண்ணீரை குடித்து நம் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்காத நிலையில் வாழ்பவர்கள். இது இங்க வெள்ளம் வந்து அசுத்தமானதுனால குடிக்க முடியல. நல்ல வெள்ளத்திலே நீந்தி கொண்டு செல்லுகிறவர்களுக்கு தாகம் என்றால் அந்த வெள்ளத்தை குடிப்பதில் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய சென்னை நகரத்தில் வந்த வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் அல்ல. அதனால வெள்ளத்தில் இருந்தாலும் அதை குடிக்க முடியல. நான் நல்ல தண்ணீரில் செல்லுகின்றவன், அடித்து செல்லுகிறவன் நாவற்றி ஆங்கு, தாகத்திற்குரிய நாவற்றி போனாலும் அந்த தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காது. யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா, யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கதர்வானையானால் அந்த தன்மை வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு, நாவற்றி இருக்கிறது ஆனால் வெள்ளத்து நீரை குடிக்க முடியவில்லை, குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, காப்பாற்ற வேண்டும், நாம் எப்படியாவது கரையேற வேண்டும் என்று உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறான். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறேன், இதை குடிச்சிட்டு நாம நீந்தலாம் நினைக்கல இல்ல, வேற யாரேனும் ஒருவர் காப்பாற்ற மாட்டார்களா என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய முயற்சியில் வாழ்வோம் என்று நினைக்கலையே, வேற ஒருவர் முயற்சியில் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். வெள்ளத்துள் நாவ் வற்றி ஆங்கு, எங்கும் விடிந்து இருளாம். நம்முடைய மாயக்கத்தை தீர்க்கக்கூடிய இருளில் அதான் இறைவனுடைய திருவருள். விடிந்து இருளாம் என்பது மிக முக்கியமான சொல். விடிந்து இருளாம், நன்றாக இறைவனுடைய திருவருளாக இருக்கிற விடிவு இருந்தும், ஏதாவது ராத்திரி தூங்கினா காலையில இருந்து வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சுன்னா எந்திரான்னு சொல்றோம். எந்திரிக்க முடியாது, இன்னும் இருட்டே போகலன்னு ஒருத்தன் கண்ணை மூடிட்டு விடிந்த பிறகும் இருள் என்று நினைத்து வாழ்வானையானால், அதான் விடிந்து இருளாம். விடிந்த பிறகும் இருளில் வாழ்வதாக நினைத்துக் கொண்டு ஒருவன் வாழ்வானையானால் விடிந்து இருளாம். அதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளாக இருக்கிற பேரொளி உள்ளத்தில் இருக்கிறது, அதனை அறியாது மீண்டும் இருளாக இருக்கிற அறியாமையில் வாழ்வது அவருடைய கடமை, அவருடைய முறைமையாகும். ரெண்டு ஓமை போடுறார், வெள்ளத்துள் நாவற்றியாங்கு ஒரு ஓமை, விடிந்து இருளாம் ஒரு ஓமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்க என்றால் வெள்ளத்து தண்ணீரை குடித்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லாதவனும், விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பவனும் கள்ளத்தலைவருடைய முறைமையாகும். எனவே தங்களுடைய ஆக்கத்திற்கு மாறாக இறைவனுடைய திருவருளை நினைக்காது நாங்களால் எல்லாவற்றையும் செய்து கொண்டுகிறோம் என்று நினைக்கக்கூடியவருடைய கடமை முறைமை இப்படிப்பட்டதாகும். எனவே கள்ளத்தலைவருடைய முறைமை எப்படி என்றால், தங்களிடத்தில் தற்பவம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இறைவனுடைய திருவருளால் வாழுகிறோம் என்ற நினைப்பில்லாது கள்ளத்தனமாக வாழுகின்றவுடைய முறைமை எதுபோன்று என்றால், வெள்ளத்து தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காமலும் விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைப்பவனும் எத்தகைய தன்மையுடையவனோ அத்தகைய தன்மையுடையது இவர்கள் நிலைமை என்பது இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்தது பரப்பமைந்து கேள்வி, ஆரவாரம் இல்லாம கேளுங்கன்னர். ஏன்னா அவர் காலத்திலே தெரியுது, உமாவது காலத்திலேயே நம்ம ஏதாவது சொன்னா யாரும் எழுத்தாப்புல கேட்கற சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பேசுற கேட்கவே மாட்டான், அவனே பேசிருப்பான். நம்ம பஸ்ல பயணம் பண்றோம்னு வச்சுங்களே, பயணம் பண்றது பக்கத்துல இருக்கவன் என்னோட கேட்க மாட்டான், இவனா ஆரம்பிச்சான்னா முடிக்கவே மாட்டான். அவ்வாறு பேசிட்டே இருப்பான், அவன் இன்னும் தொலை தொலை பேசிட்டே இருக்கான், பக்கத்துல இருக்கான் கேட்கறான் இல்லையா, இவ்வாறு பேசிட்டே இருப்பான். அதுலயும் இப்ப இந்த செல்போன் வந்துதா தொலைஞ்சது, திடீர்னு உட்கார்ந்த டே மடையாங்கிறான், நம்மளையாச்சான் சொல்றான், திரும்பி பார்த்தா காதல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான், ஓ எவனையோ மடையான்னு கூப்பிடுறான், அவ்வளவு பேர் அவன் திட்டிக்கிட்டு இருக்கான், விடாம பேசிட்டே இருக்கான், பரப்பமைந்து பரபரப்பு இல்லாமல் கேளுங்கள். அப்ப ஆழ்ந்த சிந்தனையோடு கேளுங்கனர். அப்ப சித்தாந்தம் படிக்கிறது ஏதோ ஆரவாரத்துக்காக அல்ல. அதை ஒரு ஆரம்ப சாதாரணமா ஒரு படிப்பை படிக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பரபரப்பா அது இன்னும் சொல்ல போனா உனக்கு சொன்னா தெரியும். சினிமான்னு அந்த காலத்து சினிமா தியேட்டர் இருந்தது. நாம போய் டிக்கெட் வாங்குறோம், வாங்கி நம்ம சேர்ல உட்கார்ந்தா முன்னாடி தானே தரேன், அதுதானே பாக்கணும். எந்த ஒருத்தராது மனசுல கை வச்சு சொல்லுங்க, திரும்பி பார்க்காம உட்காருவோமா? ஏன் திரும்பி பாக்குறோம்னா, இந்த படத்தை பார்க்க வந்த நம்ம தான் முட்டாளா இல்ல பின்னாடி எல்லாரும் வந்திருக்கானா? பின்னாடி கூட்டம் இருந்தா என்ன நினைப்போம்? நல்ல படம். கூட்டம் இல்லைங்க அப்ப நம்ம தான் முட்டா போயிலோ, தெரியாம வந்துட்டோமோ, நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இதான் சார் பரபரப்பு. நம்ம வந்து உட்கார்ந்தோட எத்தனை பேருக்கான், பரவாயில்ல கூட்டம் இருக்கு, நல்ல படம் தான் இருக்கு, நினைப்போமா? பரபரப்பு இன்றி கேளுங்கள். பார்க்கலர் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன். இப்படி திருவருளை விட்டுவிட்டு உலகத்து இன்பங்களை நினைப்பவர்கள், இறைவனுடைய திருவருள் நம்மிடத்திலே இருக்கு, அந்த இன்பத்தை பேரின்பத்தை பெற வேண்டும் என நினைக்காது. உலகத்திலே இருக்கக்கூடிய போகப் பொருளை எல்லாம் அனுபவித்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாரு? எப்படிப்பட்டவர்னா, அந்த காலத்துல உரியன்னு இப்ப பிரிட்ஜ் வந்துருச்சு. பிரிட்ஜில் பார்த்தா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு எழுதியிருக்கு. ஞாயிறு மட்டும் எழுதியிருக்காரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரைச்ச மாவு திங்கட்கிழமைக்குள்ளது, செவ்வாய்க்கிழமைக்குள்ளது, புதன்கிழமைக்குள்ளது பாத்திரம் பாத்திரமா வச்சிருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கு. அது அந்தந்த ஒரே அடியா எடுத்துக்கிட்டாக்கானு, ஒரே அடியா வச்ச வெளியே வச்சா தானே புளிக்கும், உள்ள வச்சா புளிக்காது. ஆனா புளிச்சா தான் இட்லி ஊற்ற முடியும். அதனால என்னோட திங்கட்கிழமைக்குன்னு எழுதி வச்சிருக்கு. எழுதி வச்சா அதை மட்டும் எடுத்து வச்சா கொஞ்ச நேரத்தில் புளிக்கும், உடனே இட்லி சொல்லும். அப்ப ஒரு நாளைக்கு தயார் பண்ணி அஞ்சு நாளைக்கு வைக்கிறது. இப்ப அந்த காலத்துல உரின்னு ஒண்ணு இருந்து ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பங்கரைக்கு பக்கத்துல உரி இருக்கு. அதுல உரிக்கு பாத்திரத்தை பத்திரப்படுத்துகிற பொருளை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் பால் தயிர உரியில வைப்பாங்க, அது ஒன்றும் இல்லைல்ல வைப்பாங்க. அதுல ஒரு பூனை போய் அந்த பூனை தாவு தாவி போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே செரிக்கையில் இருக்கிற பாத்திரத்திலேருந்து பாலை சாப்பிட வேண்டியதானே, அது உட்கார்ந்த நேரத்துல சுவத்துல கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம், எலியும் சொல்லலாம், நம்ம கரப்பாம்பூச்சின்னு வச்சுப்போம். கரப்பாம்பூச்சி அப்படி ஓடுச்சு. இந்த பூனைக்கு கீழே இருக்கிற பாலை சாப்பிடும்னு நினைக்கல, அது உடனே இந்த கரப்பாம்பூச்சியை சாப்பிடும்னு இத ஒரு இதுலேருந்து ஒரு அமுக்கு அமுக்கி ஒரே தாவு தாவி அதை பிடிக்க போனா அது ஓடி போச்சு, இந்த பாலும் கீழே கொட்டி போச்சு. அதுபோலத்தான் ஞானமாக இருக்கிற ஒன்றை விட்டுவிட்டு உலகத்திலே இருக்கிற போகப் பொருளை நீங்கள் சாப்பிட நினைத்தால் அதுவும் கிடைக்காது, இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவு அழகான உண்மை சொல்றார். பரபரப்பு அமைந்து கேள்வின், இது இறைவனுடைய திருவருளை உணர்வது. பார்க்கலன் மேல் பால் வைத்திருக்கின்ற பாத்திரம், பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த, பூசை அப்படின்னா பூனைன்னு, பூசைனா பூனை, கரப்பு கரப்பாம்பூச்சி, கரப்பருந்த நாடும் கடன், நாடும் உறமையாகும். எனவே உரியிலே இருந்த பாலை சாப்பிடாமல் அந்த பூனையானது சுவற்றிலே இருக்கிற கரப்பானை நோக்கி பாய்ந்து அதுவும் கிடா அது பறந்து போயிடும். கரப்பாம்பூச்சி அது அடிக்கிறோம், நாம எத்தனை கரப்பாம்பூச்சி அடிக்கிறோம்னு சொல்லி எத்தனை விளக்கமா சீர்த்து சொல்லியிருப்போம், கடைசியில் அது தப்பிச்சு போயிடும். நாம விளக்கு மாத்த அடிச்சு பிடிச்சுமா இருக்க வேண்டியதுதான். அப்ப கரப்பருந்து கரப்பு அருந்த நாடும், கரப்பை பிடிச்சதுன்னு கூட சொல்லல, கரப்பை உண்ணுவதற்காக நாடிய, ஆனா தோத்து போச்சு, அதனால கரப்பருந்த நாடும். நல்லா அருமையா சொல்ல அதை விரும்புதான். அப்ப உலகத்து பொருளை விரும்புகிற நாம் இந்த ஞானத்தை விரும்பாமல் இருக்கிறோமே. அப்ப இறைவன் நம்மிடத்திலே ஞானம் தருவதற்கு உடன் இருக்கிறான், அருள் தருவதற்கிறான். அந்த அருளை நாடாமல், அதை நினைக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல், இறைவனை போற்றாமல் வாழுகிறோமே. நீங்கள் பார்த்தா சில பேர்ட்ட கோயிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, உடனே ஒரு வாரமாக கோயிலில் காணும்னா என்ன சார் கோவில் பக்கமே காணும், ஒரே டென்ஷன் சார், பிஸ்னஸ் வேலை, அதனால கோயிலுக்கே வர முடியலையுமா, எவ்வளோ அநியாயம் பாருங்க. இவன் முன்னேறதுக்கு காரணமே இந்த கோயிலில் வளம் பெற்றவன், சாமி விட்டுறேன், சாமி விட்டு கோயில் இப்போ அவன் வியாபாரம் நல்லா வந்து சாலா நல்லா வந்தோடனே சாமியை பார்க்க நேரம் இல்லைங்கிறான். இவன் தான் சார் அவன், நம்ம வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா, என்ன சார் என்னால கோயில் பார்க்கணும், ஒரே வேலையா போச்சு சார் வர முடியல. அப்ப என்னமோ ஓய்வுக்கு வர இடம் தான் கோயிலா, எவ்வளவு அநியாயம். தினசரி வர வேண்டும், தினசரி விளக்கற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அருளாளர்கள் விளக்கேற்ற, சாவு வந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தலைமறை வச்சு நான் இழுத்து அடிப்பேன் எரிப்பேன் சொன்னால இல்லையா. நான் இன்னைக்கு உணவு கொண்டு போக முடியல, வயக்காட்டில் விழுந்து போச்சு, அறுத்துக்க வேண்டார் அறிவாற்றனாயினர். அதுவல்லவா வாழ்க்கை வாழ் வழிபடும் முறை. அதை விட்டுட்டு நமக்கு நேரம் கிடைக்கிற போது சாமி இன்னைக்கு என்ன கோயில் நீ ஒன்றும் நேரம் இல்லை, நான் சம்பந்தபுரம் வந்துட்டாங்க அதனால அவங்க சாப்பிடலாம் போகணும், புறப்படுற நேரத்தில் சம்மந்த அவங்கள நீங்களும் வாங்க கோயில் போகணும் அவங்களையும் கூப்பிட்டு வந்துடும். நாம் அப்படி இல்லை, சம்மந்தபுரம் வந்துருக்காங்க ஐயோ பரவாயில்ல கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கிறேன் உள்ளே வாங்க. என்ன அநியாயம், நான் கோவிலுக்கு சென்று தான் வருவேன், நீங்கள் இருங்கள் என்று சொல்லி பாருங்கள், அவர்களையும் மகிழ்ச்சி அடைவார்கள். சரி கரப்பன பார்க்கலின் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடல் அது போன்றது என்றார். கடைசி பாட்டு வர்றார். இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழமலா வெற்றுயிருக்கு வீடும் மகை. இற்றை வரையிலும் பெற்ற நிலையில் வாழுகிற இந்த வாழ்க்கை வரை உடம்பெடுத்து வாழுகிற வாழ்க்கை இற்றை வாழ்க்கை, அதான் பெற்ற நிலை. இற்றை வரை ஐந்தும் ஏதும் இயைந்தும் நமக்கு தொடர்பு இருந்தும் ஏதும் பழக்கம் இல்லை என்றால் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெத்த நிலையில், பெத்த நிலைன்னு அதுதான் சொன்ன, இறைவன் நம்மோடு இருப்பது பெத்த நிலை, இறைவனிடத்தில் நாம் போய் சேர்வது முத்தி நிலை. அப்ப பெத்த நிலையில் இறைவன் நம்மோடு இருக்கின்ற இப்பெத்த நிலையில் இயைந்தும் எழுதாப்பாரு, இற்றை வரை இயைந்தும் நம்மிடத்திலே இந்த பெத்த நிலையில் இருக்கிற வரை அவர் இறை நம்மோடு இறையர் திருவருள் இணைந்திருக்கிறது இயைந்தும். ஏதும் அதுமே தெரியாதபடி ஏதும் பழக்கம் இல்ல, கொஞ்சம் கூட அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நமக்கு கிடைத்த வருவாய்க்கு நமக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தானே அருள் தந்தான் என்று நினைக்க வேண்டாமா? வெறுமனே கடவுள் துணை அப்படின்னு எழுதினா போதுமா? நாம் நம்முடைய இறைவன் தான் நம்மை காப்பாற்றினான் என்று எண்ண வேண்டும். அப்படி இயைந்தும் ஏதும் பழக்கமல்லா வெற்றுயிர், வெறும் உடம்பை பெற்றிருக்கிற உயிர், வாழ்த்த வாயும் தாழ்த்த சன்னியும் தந்திருக்கிற இறைவனை வணங்காத வெற்று வாழ்க்கை இந்த உடம்பு வாழ்க்கை. அந்த வெற்று உயிர்க்கு வீடும் மிகை, வீடு கிடைக்காது, முத்தியே கிடைக்காது. பெத்தத்தில் நினைக்கவில்லை என்றால் முத்தி கிடைக்காது. இந்த பாட்டுக்கான பொருள், பெத்தத்தில் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை நினைக்கவில்லை என்றால் சைவத்தினுடைய அடிப்படை அதுதான், இறைவனை, இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான், அந்த இயக்குவதை நாம் அறிய வேண்டும். இற்றை வரை இயைந்தும், இயைந்துனா இருந்து வந்துக்கார், கடைசி வரை வந்துகிட்டே இருக்கார். ஏதும் பழக்கம் இல்லா, ஒரு சிறிது கூட பழக்கம் இல்லாதவளை போல வெற்றுயிருக்கு, வெறும் உயிருக்கு. எனவே ஆனா இன்னும் சொல்ல போனால் வெற்று என்பதற்கு வீண், வீணான உடம்பு என்று கூட, வீணா போதும் பயன்படாது. ஏன்னா இறந்த பிறகு ஒன்னதுக்கு பயன்படாது இல்ல, அதை வச்சுட்டு வீட்டில வச்சுட்டு வாழ முடியுமா? வாழ முடியாது. வெற்று உயிர், வீணான உயிர்க்கு வீடும் மிகை, வீடு என்ற முக்தி மிகையாகும் என்று சொல்லி இறைவனுடைய திருவருள் நம்மிடத்திலே இருக்கிறது, அதை நினைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி. எப்படி இந்த இறைவனுடைய திருவருளை அணிவிப்பது? ஆச்சாரியம் மூலமாக அருள்வை, அடுத்த அதிகாரம் அருள் உரு நிலை. இறைவனுடைய திருவருள் தான் நம்மிடத்திலே இருந்து நமக்கு சத்தினிபாதம் நிகழுகிற நேரத்தில், எல்லா இடத்திலையும் ஆச்சாரியம் வர மாட்டார், நீங்கள் எல்லாம் நினைந்து கொள்ளலாம், நாம் எல்லோரும் நினைந்து கொள்ளலாம். மாவதி சிவத்தினுடைய இந்த புத்தகத்தை கையிலே ஏந்துகிறோம் என்றால் இதுதான் ஆச்சாரியுடைய ஸ்பரிச தீட்சை. இந்த புத்தகத்தை இப்படி படிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த எழுத்து நம்மளை பார்க்கமா இல்லையா? இப்ப இந்த புத்தகத்திலிருக்க எழுத்தை நம்ம பார்க்கிறோம், எழுத்து நம்மளை பார்க்குதா இல்லையா? அதான் நயன தீட்சை. வெறுமனே இப்ப நம்ம பார்க்குதுன்னு நினைக்காதீங்க. இறைவனுடைய அடியார்கள் திருவருள் ஞானாசிரியர்கள் பாடியிருக்கிற எழுத்துக்கள் அவர்களால் தரப்பெற்ற எழுத்துக்கள்,

மட்டும் தொடருது. அப்ப எனக்கு சரஸ்வதி ஜெயி தொடரா, சரஸ்வதி தான் அந்த புத்தகம் தானே தெய்வம் நினைக்கிறமா இல்லையா, அப்ப ஏன் 365 நாள் தொடப்படாது? 365 நாள் தொடரும் சொல்றதா சைவ சித்தாந்தம். ஒரு நாள் தொடருது, தொடுவதுதான் படிப்பு தொழில், தொழில் பூஜை அது. ஞான பூஜை என்றால் நாள்தோறும் திருமுறை புத்தகங்களையும் சாத்திர புத்தகங்களையும் கையில் எடுக்க வேண்டும். நான் எடுக்காத நாள் கிடையாது, எடுக்காத நாள் கிடையாது, எப்படியும் எடுத்தா வேண்டும். எங்கேயாவது இடத்துக்கு போனா கூட எப்படி இந்த புத்தகம் தீர்ப்பு போறான், ஆனந்தவன குமூலமா வாங்குறான், அதெல்லாம் இப்ப வாங்குறதே இல்லை. அதை தொடுவதில்லை, இதை தொடுகிறோம். அப்ப இறைவனை புத்தகம் என்பது ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு கிறிஸ்டியனும் பைபிள் இல்லாத வீடு உண்டா சார்? வாழா போன சைவம் வீட்டுலதான் சார் திருமுறை இல்ல. கிறிஸ்தவ வீட்டுல நிச்சயம் பைபிள் இருக்குமா இல்லையா? உலகம் ஊரா அந்த நாடு பரவி இருக்குன்னா அதனாலதான். நம்ம சைவர் மட்டும்தான் அதெல்லாம் கோயில போய் பார்த்தா போதும், வீட்டுல என்னத்துக்குன்னு. வீட்டுல வச்சுக்கிறதே இல்லை, புஸ்தகமே வச்சுக்கிறது. புஸ்தகத்தை தான் வைத்து பூஜை பண்ண வேண்டும். பண்ணிய திருமுறை நாள்தோறும் எடுத்து ஒரு திருமுறையை, ஒரு பதிகத்தை படித்தே ஆக வேண்டும். நீங்க திருநீற்றுக்கும் திருமுறைக்கும் தீட்டு கிடையாதுங்க, திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது. செத்தவ முனியில பூஜனமா இல்லையா, பணத்திலே பூஜறான். அப்ப உடம்போடு இருக்க ஏன் பூஜைப்படாது? காலைல எழுந்திரிச்சு பல்லு விளக்கினா விளக்காட்டியும் பூஜிங்கிறார். 23 தனியா சொல்லுவார். படுக்கையிலே வச்சுங்க, படுக்க போறதும் பூசுங்க, எந்திரிச்சோன்னையும் பூசுங்க. திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது, திருநீற்று தீட்டு இல்ல. அதனாலதான் சுடுகாட்டு திருநீர் தான் சொல்றான். சமையல் அறை திட்டு திருநீர் தான் ஞான சம்பந்தம் இருக்கே, கூனை நிமித்த பயன்பட்டது. கூனை, பாண்டியனுடைய கூனை எதனால் சார் நிமிந்தது? சாம்பல் அங்கிருந்து வந்தது. நம்ம இன்னும் ரெண்டு பாட்டு படிக்கணும். அருளூர் நிலை அறியாமை உண்ணின் அருள் உருணி. அப்ப நமக்கு சத்திரிவாதம் கிடைக்க இறைவனுடைய முதல் பதியத்தின்படி, அதிகாரத்தின்படி சத்திரிவாதமாய அருள் கிடைக்கிற நிலையில் நிச்சயம் ஆச்சாரியன் வருவான். அப்ப இங்க வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அதனால்தான் இந்த ஆச்சாரியர்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை விட என்ன வேணும் சார்? இங்க போற சாப்பாட்டுக்கான முதல்ல சாப்பாடை பத்தியா பேசலாம். இதே கல்யாணத்துல போனா சாப்பாடை பத்தி பேசுவோம். இங்க வந்தோடனே ஏன் அதெல்லாம் பேசுறது இல்ல? ஏதோ பசிக்கு சாப்பிடறோம், காதுக்கு சுவை மனதுக்கு அருள். அது அந்த சத்திரிவாதம் வர்றபோது இறைவனுடைய ஆச்சாரியன் நமக்கு காட்சி தருவார். இதை விட வேற ஒன்னும் விளக்க வேண்டாம். நமக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் என்றால் தான் சித்தாந்த சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது சத்தியம், இல்லைன்னா கிடைக்காது. அப்ப இறைவன் நமக்கு திருவருள் புரிய வேண்டும் நினைக்கிற பொழுது ஆச்சாரியனை அனுப்பி வைப்பான். அறியாமை உணிந்து அழித்ததே காணும் குறியாக இனிங்காத கோ. உள்ளுக்குள் இதுவரை அறியாமையோடு கலந்திருந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரிய வடிவத்தில் எதிரே தோன்றுகிறான். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். அறியாமை உள் நின்று, அறியாமையோடு உள்ளே நின்று அளித்ததே, திருவருள் தந்ததே, காணும் குறியாகி காணுகின்ற வடிவாகி நீங்காத கோ, நீங்காத இறைவனாக இருக்கிற அரசன் தோற்றமளித்தான். அறியாமையோடு உடன் இருந்த திருவருள்தான் இப்பொழுது மானிடச் சட்டை தாங்கி இறைவன் இங்கே வந்து தோன்றினான். அப்ப அறியாமையோடு இருந்த இறைவன் நமக்கு அருள் வழங்குற நேரத்தில் தனியாக வந்து ஒரே ஒரு பாட்டு முடிச்சார். அழித்தே காணும் குறியாதி நீங்காத கோ, குறியாகி, குறியாயினா வடிவமாகி, மானுடச் சட்டை தாங்கி, மனித வடிவம் தாங்கி, நீங்காது, என்றைக்கும் நீங்காது இருந்த மன்னவன் தான் மானுடை சட்டை தாங்கி அந்த உருவத்தோடு உள்ளே இருந்த அறியாமையோடு இருந்ததுதான் இந்த ஆச்சாரிய வடிவம். இப்ப எப்படி பொருள் கொள்ளணும்? அறியாமை உள் நின்று அழித்ததே, உள்ளத்துக்குள்ளே இருந்து இதுவரை தெரியாத அஞ்ஞானத்தை தந்த கடவுள். அது எப்படி பொருள் கொள்ளணும்? அறியாமை உள் நின்று அழித்ததே, உள்ளே இருந்து நமக்கு இதுவரை அறியாமையை அஞ்ஞானத்தை தந்த கடவுள் தான். நம்ம இதுவரை அறியாம இருந்தோம், இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை அறியாம இருந்தோம். அப்ப இறைவன்னா கோயில்ல தான் இருக்கான்னு வச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தவன என்ன தெரியுது? உயிரோடு இறைவன் கலந்திருக்கான்னு தெரிஞ்சிட்டோம். எவ்வளவு மாற்றம் பாருங்க. இதுவரை இறைவன் கோயில்ல இருக்கான்னு கோயில போய் சாமிட்டு இருந்தோம். இப்ப சித்தாந்தம் படிச்சதுல இருந்து என்ன தெரியுது? கோயில்ல மட்டும் இல்லை, நம்முடைய உயிரோடு

0: கலந்திருக்கிறான். அப்ப இதுவரை அறியாமையோடு அறியாமையை தந்த அன்னைக்கு நம்ம தெரியாது இருந்தது யாரு தப்பு? அவன் தந்ததுதான். நாம தெரிஞ்சுக்கணும்னு தெரியாமலையே நமக்கு அவன்ல தன் சொல்லிருக்கணும். இப்ப சொல்றான்ல நீ போய் படியணும், இந்த கடவுளுக்கு எங்க போச்சு அப்பயும் நமக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்ப நமக்கு வினை இல்லை. இப்ப சொல்றான் நீ போய் படி, போய் படிச்சதுனால நான் உன்னோட கலந்துருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஏறக்குறைய இப்ப நம்ம இங்க இளைஞர்கள் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லாட்டி ஒரு 10 வயசுக்கு முன்னாடி போனா எல்லாம் நரச்சத்துலயாத்தான் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாம் 58 வயசுக்கு அப்புறம் வேற போக்கிடம் இல்ல, சரி கொஞ்ச நேரம் போயிருப்போமே அப்படின்னு வந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, மகிழ்ச்சியோடு எல்லோரும் வருகிறார். ஒரு 15 வருஷத்துல ஒரு பெரிய மாறுதல், பெரிய மாற்றம். திருமுறை புத்தகங்களும் திருமுறை பதிப்புகளும் எத்தனை எத்தனையோ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அறியாமை, அந்த அறியாமையை உள்ளே நின்று அளித்த கடவுள்தான், அல்லது கடவுளின் அருள்தான். காணும் குறியாகி நம்ம பார்க்கக்கூடிய மானுட சட்டையில் நீங்காது கோ நீங்காது இருந்த இறைவன் காட்சி தருகிறான். எனவே நீங்காது இருந்த இறைவன் உள்ளிந்து நமக்கு அறியாமையை தந்தவன் தான். அந்த அறியாமையை தந்த அவன்தான் இப்பொழுது மானுட சட்டை தாங்கி ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். இது முதல் பாட்டினுடைய பொருள். அடுத்த பாட்டு அகத்திருமை. அவன் தான் வரணுமா? வாத்தியார் தான் வரணுமா? கடவுள் தான் வரணுமா? ஏ, ஓ மனசுக்குள்ள இருக்கிறது தானப்பா ஆணவ மலம், ஓ உயிருக்குள்ள இருக்கிற ஆணவ மலம் உயிருக்குள்ள தானப்பா இருக்கு. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிறவனுக்கு தானே உயிர்ல இருக்கிற குற்றம் தெரியும். இப்ப நமக்கு வியாதினா வீட்டுல இருக்கிறது தானே, அடுத்ததுக்காரனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்ல. நமக்கு வியாதியே நம்ம வீட்டுக்கார்ட்ட நம்ம சொல்லுவோம், வீட்டுக்காரக்கான்னு தெரியும். அங்க நல்லா தானே ராத்திரி படுத்துருந்தீங்க, காலையில காலு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நொண்டி வைக்கலையேன்னா ஒன்னு நினைச்சனா ரெண்டி வந்ததுன்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப காது அப்ப அவளுக்கு தெரியுது வீட்டுக்காரிக்கு, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க சாப்பிட்டு. இப்ப எங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டோன்னே வந்துட்டேம்மா, மறந்துட்டேன் போர் அடிக்கிறதுக்கு. அவ சரி எப்பவுமே அவ அடிக்க மாட்டா, என் திட்டு வேணும் தெரியும். இந்த பாவச்சு நானே எங்க ஓப்பறேன் அப்படின்னு. அதனால உடனே என்னங்க போன் பண்ணலையே, போய் சேர்ந்தோட போன் பண்ணீங்க, எப்படி சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தான். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சாப்பிடுறது நல்ல சாப்பாடா, என்ன ஒழுங்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அகத்திரு நோய் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் வீட்டு நோய் தெரியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற ஆணவம் யாருக்கு தெரியும்? உள்ளத்துல இருக்கவங்க தானே தெரியும். அதனால அவன் தான் வரணும். நாம நிறுத்த முடியாது சார் நமக்கு உள்ளத்துல இருக்கிற குற்றத்தை. அகத்திரு நோய்க்கு அகத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அவன் தான் வெளியேற்ற முடியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற அறியாமைய உள்ளத்துல இருக்கவனுக்கு தான் தெரியும், அவன் வந்து நம்மளை அகற்றான். அதான் அந்த பாட்டு. அகத்திரு நோய்க்கு உள்ளினர் அன்றி வீட்டுல இருக்கிற நோய்க்கு நம்ம சொந்தக்காரங்களை தவிர. அகத்து ஒரு நோய் அப்படின்னா வீடுன்னு கொள்ளும், நீங்க ரெண்டுக்கும் பொருள் கொள்ளலாம். அகத்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கு நோய்க்கு உள்ளினர் இன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ. அது உலகத்துல இருக்கணும் தெரியுமா என்ன? வெளியில இருக்கணும் தெரியுமா என்ன? வேறு வாத்தியார் வந்து நம்முடைய அனுபவத்தை நீக்க முடியுமா என்ன? முடியாது. சகத்தவர்னா உலகத்தவர், பிற உலகத்திலே வாழுகிறவர்கள். சகத்தவரும் காண்பாரோ? காண்பார்களோ? காண மாட்டார்கள் என்பது. எனவே அருளாவையின் அழுபுரிய வந்த பொருளாதரியார் புவி. எனவே இறைவன் தான் நமக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கிறார் என்பது எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. யார் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். மணிவாசகர் அங்கிருந்து புறப்பட்டு பயணம் வர்றார், குதிரை வாங்க வந்தார். குதிரை வாங்க வந்தவருக்கு திருப்பெருந்துறையில இறைவன் ஞானாச்சரியனாக காட்சி தருகிறான். ஆனா அதே மாதிரி கண்ணப்பருக்கு இங்கிருந்து மேல ஏறுறார், குடும்பத்தேவரை பார்க்கணும். அவர் இவனுக்கு காட்சி கொடுக்கிறார், எட்டி பார்க்கிறாராம். ஜெயக்கல எழுதினார், இவன் கண்ணப்ப வரானா தின்ன வரானான்னு எட்டி பார்த்தாராம். ஏன்னா அவனுக்கு அருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் இவர். அவன் தேவரை பார்க்க வேண்டும், குடும்ப தேவரை பார்க்கணும், தேவரை பார்க்கறதுக்கு வர்றான். மலையில ஏறினா தேவரை பார்க்கலாம், மலையில இருக்கு இந்த பாடினாத்தான் தேவர் அள்ளி கொடுப்பார். அது அந்த காலத்து தேவர், பரதமலையை பாடினாத்தானே அள்ளி கொடுப்பார். அதனால அப்ப தேவரை பார்க்கறதுக்காக வர்றான். ஆனா இவரோ இவன் வந்து இவனுக்கு அருள் கொடுக்கணும், நம்ம கண்ணை கொஞ்சம் காப்பாற்றி அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இறைவன் நோக்கினான் என்று எழுதுவான், அவன்தானும் நோக்க என்று எழுதுவார். இறைவனும் நோக்கினாராம். அதனால அருளா வகையால் அருள் புரிய, அருளா இதுவரை அருளாத வகையில் இப்பொழுது அருள் புரிய வந்திருக்கிறார். இதுவரை உங்களுக்கு 65 வயசுல இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு முன்னாடி வரை அருள் கொடுக்கல, இப்ப அருள் கொடுக்காதவர் தான் இப்ப அருள் கொடுக்க வந்திருக்கார். அருளா வகையால் அருள் புரிய வந்த, இதுக்கு பொருள் வேண்டியதே இல்லை. இதுவரை அருள் கொடுக்காதவர், ஏன்னா பிறந்தோடனே அருள் கொடுக்க மாட்டார் சார். நாம கொஞ்சம் அனுபவிச்சு அவரை பாடுறோமா பேசுறோமான்னு நினைச்சுக்கிட்டு தான் வருவார். அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் யார் அறிவார். எனவே இன்னை நீதியாக நியதியாக நமக்கு இருக்கக்கூடிய அருள் பொருளாக, பொருள் யார் அறி பொருளார் அறிவார் புவி. பொருள் யாரை யாரால் அறிய முடியும்? இந்த புவியிலே இருக்கிற மக்கள் யார் அறிவார்கள்? அந்த பொருளை நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு இப்பொழுது அருள் உரிய வந்திருக்கிறார் ஆச்சாரியார் என்று எல்லாராலும் அறிய முடியாது. எவர் ஒரு சத்தினிபாதம் அடைந்தாரோ அவர்தான் அறிய முடியும். எனவே வந்திருக்கிறவர் இறைவன் தான், இறைவனே வந்தா கூட இவன் எங்க வேஷதாரிய வந்திருக்கான்னு சொல்லிடுவோம். நான் தான் சாமின்னு சொல்லி வந்தான்னு வச்சுங்க, சாமிகிட்டே நம்ம உட்கார வீட்டு வாடகை தாமோ, எங்க வீட்டை தங்குறியா வாடகை வந்து தங்கும். சாமியே வந்தாலும் அவரு தான் நமக்கு வீடே கொடுக்க போறார். அவர் கொடுப்பதற்கு வீடு நாம் சொல்லுவோம் ஆயிற்று. எனவே எட்டுப்பாட்டில் இறைவனுடைய ஆச்சாரிய வடிவம் நம் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தான் ஆச்சாரிய வடிவமாக வந்திருக்கிறான். ஆச்சாரியன் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்பதை பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: களிம்பு தோய்ந்த செம்பேன உனை மறுவும் கருமை ஊர் மலை. அந்த ஆணவத்துக்கு நிற என்னன்னா கருமேனா அளவில்லாத கருப்பு, அளவில்லாத கருப்பு. அது மாதிரி கருப்பு வேற கருமை கூர் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது. எந்த நிறத்தை பொருந்துகிறதோ பளிங்கு அந்த நிறம் ஆவது போல நீ எதை சேருகிறாயோ அந்த மயமாக நீ ஆகிவிடுகிறாய். சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆள்
3: நீரும் பாலும் போல.
2: ஆமா ஆமா, பளிங்கு வந்து எப்படி இருக்கும்? சுத்தமாக வெண்மையாக. அது பச்சை நிறத்தை சேர்ந்தால் பச்சையா, சிவப்பு நிறத்தை சேர்ந்தால் சிவப்பா, கருப்பு நிறத்தை சேர்ந்தால் கருப்பா. படிங்கு போன்றது உன் தன்மை. அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். ஆணவ மலத்தினுடைய பற்றினாலுதான் நீ பல எடுத்து. ஆணவ மலம் தான் மூலமலம், மூலமலம் மூல நோயின் வேறு. எல்லா நோய்களுக்கும் மூல நோயாக இருப்பது ஆணவ மரம். நோய் முதல் வருது, நோய் முதல், நோய் முதல்னா அதுக்கு என்ன சொல்றது லக்னத்துல என்ன வேற்றுமை சொல்றது? நோய்க்கு முதல், நோய்க்கு நல்ல ஆர்வமாக எழுகும். இது புறாவும் எல்லாம் திருமுறை சாத்திரங்கள்ல இருக்கிற சரக்கு தான், வேற ஒண்ணும் வெளியில எங்கேயும் கடையில வாங்குற சரக்கு அல்ல. எல்லாம் சாத்திர தோத்திரங்கள்ல இருக்கிற சரக்கு தான். நோய் முதல் வேறு, இது ஆணவமலம் நோய்க்கு எல்லா நோய்க்கும் முதலாக இருப்பதனால நோய் முதல். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பா செயலுங்கிறார் அல்லவா. அதனாலே ஆணவமலம் தான் மூல நோயும். அதே சுந்தரமசுவாமிகள் பொத்தின நோயும் பார். சுந்தரமசுவாமிகள் பொத்தி, உன்னை பொத்தி இருக்கிற நோய். பொத்தினா உன்னுடைய அறிவு விளங்க விடாமல் உன்னுடைய அறிவை மறைத்துக் கொண்டிருக்கின்ற நோய். அறிவை மறைத்துக் கொண்டிருப்பது ஆணவம். ஆணவங்கிறதுக்கு ஆன்மாவை சிறுமைப்படுத்துவதனாலே, அணுத்தன்மையாக சிறுமைப்படுத்துவதனால அதுக்கு ஆணவம் அளவு. ஆன்மாவை அணுத்தன்மையாக சிறுமைப்படுத்துவதனால ஆணவம் என்று. அது எத்தனை உண்மை ஒன்றாதாய், சக்தி எவ்வளவு? அநேக சக்தியுடையதாய் ஒன்றாதாய். அனே இருள் எத்தனை? ஒன்னா ரெண்டா? ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் ஆன்மாவின் ஒன்றாதாய், அநேக சக்தியுடையதாய் உடன ஆதி அன்றாதாய். ஆதி அன்றதாய்னா ஒரு காலத்துல உண்டானது அல்ல, ஆதி அன்றாதாய். ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவுக்குண்டான அறிவு தொழில் முதலானவற்றை எல்லாம் செய்ய விடாமல் நிகழ ஒட்டாமல் தடுத்து மறைத்து கெடுத்து, ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருவத்தை நிகழ்த்தி செம்பி நிற்கலிம்பு ஏய்ந்து செம்பினில் களிம்பு ஏய்ந்துன்னா செம்புல களிம்பு போல ஏய்ந்து என்று அஞ்ஞானங்காட்டு ஆணவம் ஏய்ந்து என்பது சித்தியார். என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவம் ஆணவம் வல அதிகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளே ஓட பயந்து விட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளி சூடமன்மன் எப்படி ஆணவம் மலமே வடிவம் புரிஞ்சுதா. அவரை வந்து சண்டைக்கு போயில திருத்தினார், வேலை எடுத்துட்டு போயில திருத்தினார். அது போல ஆணவமலை என்பது அறியாமையை செய்வது. அறியாமை என்று சொன்னால் தன்னை அறியாமல் இருப்பது. நாம் எப்படிப்பட்டவன், நாம் எதை அடைய போனும், நமக்கு தலைவன் யாரு, நாம் இவ அடைகின்ற துன்பத்துக்கு காரணம் என்ன, துன்பம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, எதை அறியாமல் இருக்கிறோம், எதை அறிந்து இருக்கிறோம் என்றெல்லாம் அறிய விடாமல் செய்வதுதான். அது பல கோடி ஜென்மங்கள் அந்த ஆணவமலை மீறிட்டு அந்த அறியாமையே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம அறிய தலைப்பட்டிருக்கிறோம், நம்ம அறிய தலைப்பட்டிருக்கிறோம். இது அறியாமலே இருக்கின்ற ஜென்மங்கள் எத்தனை எத்தனையோ கோடி. அதனாலே ஆணவ மலத்தினுடைய வலிமை அளவில்லாதது. என்ன காரணம்னா ஆணவ மலம் புத்தி காலத்திலயும் அழியறது இல்லை. அதான் ஒரு ஆச்சரியம். இப்ப மாயாமலம் போயிரும், கண்ணு மலமும் போயிரும், தாரகனும் போயிட்டான், சிங்கமுகாசனும் போயிட்டான், சூரபன்மே இது கடைசியில சொல்றார். புத்தி காலத்தில முப்பொருளும் எப்போதும் உள்ளது. மூன்று பொருளும் ஆன்மாவும் உள்ளது, சிவமும் உள்ளது, ஆணவ மலமும் உள்ளது. ஆனவர சுத்தமாக இல்லையானால் இது கடவுளே. அப்ப எத்தனையோ கடவுள் ஆயிரும் உலகத்துல, கடவுளா கணக்கு இல்லாத கடவுள் ஆயிரும் உண்டா இல்லையா. அதனாலே புத்தி காலத்திலேயே ஆன்மாவுக்கு ஆணவமலை உண்டு, அது வலிமை அடங்கி இருக்கும். அந்த ஆணவமலை இப்படி குறும்பெல்லாம் அங்க பண்ண முடியாது. இந்த குறும்பெல்லாம் அடங்கி போயிடும் விளக்குதா. அது புத்திக்கல சொல்லுவாரு, புத்தியில எப்படி இருக்கும்னா ஆணவமலத்துக்கு மறைக்கிறதா வேலையா. என்ன வேலை மறை? இப்ப வந்து கடவுளை தெரிய விடாமல் மறைச்சிருக்குதா, உலகத்தை காட்டிக்கிட்டு கடவுளை தெரிய விட மறைச்சு. அங்க முத்தி காலத்துல கடவுளை காட்டுமா உலகம் தெரியாமல் மறைக்கும், அதுக்கு அங்க போய் மறைக்கிறதா வேலையா. ஆனா மேல ரொம்ப சிறப்பான ஒரு பேர் வாங்கினது. உலகத்துல நல்ல பேர் வழங்குது, பேர் நல்ல வழங்குது. சரியான அனவம் முடிச்சவையா, சரியான அனவம் சொல்றாங்கல்ல, ஆணவங்கிறது நன்றாக வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பேர் வாங்கினது. அது பேர் வாங்கிருச்சு. மாயகண்ணம் வழியில பேரே இல்லப்பா. அது அது மறைமுகமா அந்த பேர்கள் ஏசாவ இருக்கும், இதுதான் பிரபலமா இருக்கு. ஆணவம் பிடிச்சவைய யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அப்படி அறியாமை என்பது ஆணவ மலம். ஆணவம் என்றாலும் அறியாமை என்றாலும் உண்டு. அறிவுடைய பொருளா இருக்கிற நம்மை அறிய விடாமல் செய்திருக்கிறோம், அதுதான் பெரியாச்சு. ஆன்மா அறிவுடையதா அறிவில்லாததா என்று கேட்டால் அறிவுடையதுதான். அறிவு உடைய இருக்கிற ஆன்மாவே அறிவு இல்லாமல் செய்திருக்க. எது போல என்று கேட்டால் கண்ணு ஒளியுடையதா ஒளி இல்லாததா, ஒளி உடையதுதான். இருளிலே தெரியலையே, இருள தெரியுதா. அப்ப கண் ஒளியை எது மறைச்சது, அதே போல ஆன்மாவனுடைய அறிவை அறிவை ஆணவ மலம் ஆகி இருந்து மறைச்சு. கண்ணு ஒளியுடையதானே இப்ப பாக்குது, எல்லாம் நல்லா தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுது. எதனால ஒளியின் மூலமாக தெரிகிறது, இருளில தெரியாமல் இருக்கிறது. அப்ப கண்ணு அறிவுடையதுதான், கண்ணு ஒளி உடையதுதான், கண் ஒளி உடையதுதான். ஒளி உடையதா இல்லையானா ஒளி உடையதான். அது இருளை சேரும் போது ஒளி இல்லாமல் இருக்கிறது, ஒளியை சேரும் போது ஒளி உடையதா. அதே போலத்தான் ஆன்மாவும் கடவுளை சிவத்தை சாரும் போது சிவமாக இருக்கிறது, இந்த ஆணவ மலத்தை சார்ந்து இருக்கும் போது மலமாக இருளாக இருக்கிறது. இருளை சேரும் போது இருளாகவும் ஒளியை சேரும் போது ஒளியாக, அறிவு பொருளை சேரும் போது அறிவுடையதாகவும் அறிவில்லாத பொருளை சேரும் போது அறிவில்லாத பொருள். அதனாலதான் மனுஷன் சேர்க்கை அவசியம். அவனோடு சேராதரான்னு சொன்னேன் கேட்டியா, சேராதரான்னு
3: சொன்னனே சமயத்துல
2: கேட்டியா, சேரிடம் அறிந்து சேராத வடந்தனிலே. அதனாலே இயல்பாக எங்க சேர்ந்திருக்குது, அக்கதான் சேர்ந்திருக்கு. எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குதுப்பா, ஒட்டி ஒட்டக்கூடாத இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னைக்கு நீ வளைஞ்சு வருவியோ அன்னைக்கு கையில இருக்கிறா சித்தாந்தம். சித்தாந்தம் கையில மும்மலம் வேறுபட்டுடைய மும்மலம் திருவாரக்க புராணம் மும்மலம் வேறுபட்டுடைய மொய்த்துயில் அம்மலர் தாழ் நிழல் அடங்கு உண்மையை அம்மலர் மலத்தாழ் நிழல். இது கடவுளே திருவடி சொன்னால் குருநாதரோட கேட்டேன் முத்திரை இப்படியா இப்படியான்னு கேட்டேன். ஐயோ இப்படித்தாங்க திருவடியில் திருவடி சுவாமியினுடைய திருவடியிலே இந்த வரது இதான் சின் முத்தர். இப்படி அல்ல, இது வந்து பொடி முத்தர். பொடி இதுதான் ஞான முத்தர். இதுக்கு ஞான முத்தரை சின் முத்தரை சொல்லுங்கதா. அதனாலே திருவடியில் அம்மலர் தாழ்நிழல் அடங்கு உண்மையை மும்மலம் வேறுபட்டொழிய முய்த்துயிரு அம்மலர் தாழ் நிழல் தாழ் நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலதுடன் சிந்தி யாதோரும். கைமலர்லயே காட்டிட்டானே தெற்கு முகமா உட்கார்ந்து இருக்கிற சாமி, தெற்கு முகமா இருக்கிற சுவாமி கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலது அலது உளம் சிந்தியாதோ. அப்படிப்பட்ட கடவுளை தவிர வேறு கடவுளை நான் இந்த என்னுடைய உள்ளம் சிந்தியாது. இந்த மாதிரி காட்டுற சாமி எந்த சாமி இருக்குது? எந்த சாமி இந்த மாதிரி முத்திரை வச்சிருக்கு விளங்குதா? ஆகையினாலே அப்படி வந்து ஆ மலத்தோடு புரிந்து இருக்கிற குடி இருக்கிற உயிரு இதை விட்டு பிரியற சாமானியம் பழக்கம் பழகிட்டா விட முடிய போட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோ விட முடியுதா? விட முடியும், அதான் பழக்கம் விளங்குதா. அதனாலேதான் இந்த பழக்கம் விட எந்த பழக்கம் இந்த பழக்கம் விட இந்த அருளை பெற்ற ஞானிகளோடு கூடுவாயா. அதுதான் பன்னிரெண்டாம் சூத்திரம். செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா, செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மரி மாலர நேய மலிந்தவர் வேடம் ஆலயம்தான் அரண் எனத்து. சீவன் முத்தர்களுக்கு இப்படி சொல்லுது சிவஞானம். சீவன் முத்தர்களுக்கு சிவன் முத்தர்னா புரியுதா? சிவன் முத்தர்னா உடம்போடுங்க அவர்கள் இருக்கும் போதே முத்தியை பெற்று விட்டவர். உலகத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க, உலகத்துல பராரத்தவரை கொஞ்சம் இந்த உடம்பு எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்னு வேணும் அவளுக்கும் உடம்பு உலகத்துல சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பூராவும் சிவத்தனத்திலே இருக்கு, சிவனத்திலேயே இருக்கு. அவங்க உடம்புக்கு வர்றதையோ மற்ற புகழையோ இகழையோ எதையும் அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க. ஆமா, ஊனிலாவிய ஒம்புதற் பொருட்டின் உண்டு உடுத்து இருந்தேனேன்னு சொல்றாருல்லவா. அஜீவன் முத்தராகிய மாணிக்கவாசர் வாக்கு, ஜீவன் முத்தராகிய மாணிக்கவாசர் அவங்களுக்கு என்ன பூராவை எங்க இருக்கான்? உலகம் அவங்களுக்கு தெரியாது, உலகம் அவங்களுக்கு அவங்கதான் ஜீவன். அப்படிப்பட்ட சீவன் முத்தர்கள் மாலரநேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொழில். அந்த சீவன் முத்தர்களும் ஆலயத்தையும் திருவேடத்தையும் தொட வேணும். அந்த சீவன் முத்தர்களே தொட வேணுமா? அது பன்னெண்டாம் சூத்திர பெரிய விரிவுரை. ஆலையினாலதான் மலத்தை கழுவுதல் என்பது எதனால் என்றால் ஞான நீரினால் கழுவிங்கிற கழுவின்னு வருதல்லவா, கழுவின்னு வருதல்லவா, எதனால கழுவுறது? இப்ப சேறு ஊட்டிக்கிச்சுனா நீரினாலே கழுவுறோம். இந்த சேறு ஊட்டிக்கிட்ட இந்த நீர்னால கழுவலாம். அந்த அனவமலமாக சேறு ஊட்டிக்கிச்சுன்னா எந்த நீர்ல கழுவ? ஞானமாகிய நீரினாலே. ஆகையினாலேதான் ஆணவமலமாகிய அழுக்கு சேறு இருளு என்றெல்லாம் அதுக்கு பெயர். இன்னும் எத்தனையோ பெயர் இருக்கு, இன்னும் எத்தனையோ அதுக்கு பெயர் இருக்கு. அதனாலே ஆணவமலமாகிய இருள் அகத்திருள்னு வேறு, அக இருள்னு வேறு. இந்த இருளுக்கு புற இருள் இருக்குது, பூத இருள் இது புற இருள். அந்த அறியாமையை செய்கின்ற ஆனாமலம் அக இருள். இந்த புற இருளுக்கு அக இருளுக்கு என்ன வித்தியாசம்னா புற இருளை விட அக இருள் வலிமை உடையது. புற இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டாது. புற இருள் தன்னை காட்டு ஒரே இருட்டு பார்க்க, இருட்டு தெரியுது பொருள் தெரியல, இருட்டு தெரியுது பொருள் தெரியல. இது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அக இருள் உருவுருளும் காட்டாது, இருள் உருவம் காட்டு, இருபொருளும் காட்டாது. இது இது ஆனா உருவுருளும் காட்டாது, இருள் உருவம் காட்டு, இருபொருளும் காட்டாது என்பது திருவொருள் பயம். ஆகையினால என்ன ஆனாமரத்தை பத்தி எல்லாம் நிறைய வரும், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் இன்னும் பின்னாடி வர சாத்திரங்கள்ல ஏராளம். ஆனா நீங்க விடாம கட்டாயமா விளங்குதா, கண்டுகிட்டவனா இதை கழிக்கிறதுக்கான வழியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். கண்டுட்டா இந்த வழியில திருட வர்றான்னு சொன்னா அதுக்கு தகுந்த அவன் சாக்கிரதையா இருக்கும். அது போல அதையினாலே இப்படி அறியாமை ஆணவம் ஒரு வாக்கியத்துல சொன்னார். அறியாமை கடவுளை அறியாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். உன்னை அறியாமல் இருக்கிறாயா, ஆணவம். உயர்ந்தது தாழ்ந்தது என்று அறியாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். நீ அடைய வேண்டியதை அடையாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். இல்லாம அதனால அதுக்கு மூலமலை என்றும் சகசமலை என்றும் ஆதிமலை என்றும் அந்த ஆணவ மலத்துக்கு பெயர். அப்படி அந்த ஆணவம் அறியாமை ஆணவம். நீ ஆன ஆன சுகதுக்கம் அறியாமை ஆணவம், நீ ஆன சுகதுக்கம் குறியாவரை என்று கொள். நீ ஆன சுகதுக்கம் வேணா கண்ம மலத்தை பத்தி சொல்லட்டுமா, கண்மமலம் உனக்கு தெரியுமா, தெரியற மாதிரி சொல்லட்டுமா, சொல்லட்டுமா சொல்லு. எப்படின்னா இப்ப சுகமா இருக்கிறியா, ஆமா ஆமா அதுதான்ப்பா நீ செஞ்ச நல்ல வேலை. துக்கமா இருக்கிறியா, ஆமா அதுதான் நீ செஞ்ச, இதான் கண்மவரம். இப்ப துக்கத்தோடவா இருக்கிற கஷ்டப்படுறியா, அது தீவனை. சுகமா இருக்கிறியா, அது நல்ல, இதான் கண்மவரம். கண்மவளத்தை நல்லா படிச்சுன்னு சொன்னார, ஆனாமலை அப்படி சொன்னார, மாயாமலை அப்படி. இப்ப கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க, துன்பம் வருதுன்னு வச்சுக்க, அதுக்கு என்ன காரணம், வினை காரணம் இந்த அடையிற துன்பம் காரியம். காரணம் இல்லாமல் வராது, விதை இல்லாமல் முளைக்காது, விதை இல்லாமல் முளை இல்லை, விதை இல்லாமல் துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த துன்பத்துக்கு காரணம் நாம் செய்யணும். முந்தி செய்வினை இம்மை கண் அழிய மூர்க்கனாயி கழிந்தன கால சுந்தரம். சுகமா இருக்கிறாயா, இருக்கிறா ஏசி பங்களா, ஏசி காரு மனைவி இந்திராணி மாறி இருக்கிறா, புள்ளகள் அரிசுரனை போல இருக்குது, பழனைகமா கிடக்குது, ஜம் இருக்காயா, அப்படின்னா என்ன காரணம், முன்னே செய்த நல்வியர் புண்டாடியா. ஐயோ புள்ளகளா, புள்ளகளா அது வினை என்பது மிக்க வலிமை. இந்த வினையை யார் செய்தது, தீது நன்றும் பிறர்தர வாரம். என்னை திறந்தோறும் கேக்குறேன், இன்னைக்கு கூட ஜாதகம் பார்த்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிற, அவன் இந்த மாதிரி ஆளு, அவன் மேல போறாம கொண்டிருக்க, அவன் எதை செஞ்சிட்டான்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆளு இன்னைக்கு கூட கேட்டான். முஸ்லிம் நீங்க சொல்லுங்க, நான் எந்த கோயிலுக்கு வேணாலும் போறேன் அப்படின்ட்டு சிவங்கோயிலுக்கு போயாரு. அதனாலே யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யானு என்று இக்கோனை ஞான எரியால் விதிப்பின் விருத்து என்று சொல்கிறார் அல்லவா. அதுபோல நாம் செய்ததுதான் நமக்கு வரும், பிறர் செய்தது நமக்கு வரவே வராது, பிறர் செய்தது நமக்கு வராது. இப்ப நம்ம வயல்ல விளைச்ச நல்லத்தான் நம்ம அறுக்க முடியும், அடுத்த வயல்ல போய் அறுத்தோம்னா என்ன, நம்ம வயல்ல விளைஞ்சத நம்ம அறுக்கலாம், அடுத்த வயல்ல விளைஞ்சது அறுக்க போமாட்டோம், போனா நம்ம வரமாட்டோம். அது போல நாம் செய்தவனதான் நமக்கு வரும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவி, அழகான வாய்க்கு அழகான வாய்க்கு. அவ்வினைக்கு இவ்வினையாம், நீ செஞ்ச அந்த வினைக்கு இந்த பலன். மறைந்திருந்து மறைந்திருந்து யானைதான் தண்ணி குடிக்குதுன்னு அம்ம போட்ட ஒரு மன்னன், யானதா தண்ணி குடிக்குதுன்னு கண்டிச்சம்பல தண்ணி மூக்கும் போது அந்த ரிஷிபுத்திரன் தண்ணி மோந்தான், தண்ணி முகக்கும் போது கொட கொட கொட கொடன்னு அதுல தண்ணி சத்துகள். யானை யானையும் மனுஷனும் தெரியாது, என்னதா இருந்தாலும் அப்படி பார்க்காம யாக்கு போடுறது, அதான் வினையனுக்கு, அதான் வினை. முன்ன செய்தவனா இப்படி புத்திய குடுத்துருச்சு, அந்தவனா இப்படி வந்துருச்சு, போட்ட போட்ட உடனே அப்புறம் பார்த்தா புத்திரம் பட்டபாடு தசரம் என்ன பாடுபட்டு இருப்பான். நான் அதுக்கு மேல அந்த தண்ணியை கொண்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட குடும்பம் சொன்னாம்பா அந்த புத்திரன்,
4: கொடுக்காம இருக்க முடியுமா?
3: கொடுக்காம
4: இருக்க முடியாது அல்லவா?
5: என்னமா கொடுக்கறது, யாருன்னு சொல்லி கொடுக்கறது?
4: அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டு இருப்பான் அந்த தசம் கொண்டு போய் கொடுத்தான். அவா எப்பா நேரம் வரலீங்க, ஆனா நேரம் ஆகி போச்சேப்பா அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்லிருக்கணும்? இல்லப்பா நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் நடந்து போய் தூரத்துல இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அதே போல நீயும் புத்திர சோகத்துல இறப்பாயா? அவனுக்கு வேணே, அவனுக்கு வேணே, அது வேணையா சொல்லி முடியுமா? வேணை வளர்ச்சிய, வேணை வளர்ச்சி சொல்லி முடியுமா? வினை விருத்தியாகி கொண்டே இருப்போம். ஜெயலாவது அதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் ஜெயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனடுத்த பின் செய்த தீவனை அதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனை ஒன்று மூண்டது என்று ஞானிகள் கருதுகிறார்கள். நான் செய்திய நல்ல காரியத்தை நான் செய்த தர்மம் பண்ணினேன் சொன்னா போச்சு. திருவருளாலே நடந்தது. ஞானசாஸ்திரம் பாடம் கேட்டேன் திருவருளாலே, கேட்டேன் திருவருளா, சொன்னேன் திருவருளா, அந்த வார்த்தை வந்துடணும், அந்த நினைவு வந்துடணும். தர்மத்தை பண்ணு வடிவேலு நினைனார் அருள்வீரர். தர்மத்தை பண்ணு வடிவேலு நினைச்சுக்கோன்னா, நான் பண்ணே நினைக்காதேன். கெடுவாய் மனநே கதிகள் கரவாது இடுவாய், ஒளிச்சு வச்சுக்காம குடு இடுவாய், வடிவேல் இறைதான் நினைவாய், அப்ப சுடுவாய் நெடுவே தனை கூடுவாய், விடுவாய் விடுவாய் வினையாவை. என்ன அழகான வாக்கி! வினை ஓட்டப்பட்டு கதிர்வேல் மறவே கந்தர் அனுபவம். அதனாலே வினை என்பது நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். மனம் வாக்கு காயம் மூன்றாலும் வினையை செய்து கொண்டே இருக்கிறோம். மனத்தால நினைக்கிறது வினை, வாக்கினால பேசுறது வினை, உடம்பால செய்யறது வினை. அதனாலதான் நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும். சாக்கிரதையா பேசுறதுல சாக்கிரதையா பேசணும். அப்படி பேசிய நல்லதும் நல்லது நினைப்பும் நல்ல செயல்களும் சிவன் அருளாலே இன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அப்படின்னா திருவருளாலே. பிறக்கும் பொழுது உடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது உடுபோவதில்லை, இடைநடுவில் குறுக்கி மிச்செல்லும் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு அஞ்சொல்லுவேன் வெற்றி இயக்கம் பண்ணி என்கிறார் அல்லவா. ஆகையினாலே வினை நீ ஆன சுகதுக்கம், சுகதுக்கம் தாப்பா வினை. கண்மவளம், வினைனா கண்மவளம், மாயாமலத்தை சொல்லி 36 தூங்கள் மாயாமலம் என்று சொல்லி, அதற்கு மேல அறியாமையை செய்வது ஆணவமலம் என்று சொல்லி, அதுக்கு மேல சுகதுக்கம் கணமலம் மும்மலத்தையும் சொல்லியாச்சு. அறியாமை ஆணவம் தீர்ந்து போச்சு. அதன் மூலமாகத்தான் எல்லாம் வர்றது. அதற்கு மேல 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். அதனாலே மாறுபடாத திருவருளின் கருணையினாலே அடியேனுக்கு இப்படி 6 தத்துவத்தையும் ஆணவ மலத்தையும் கண்ணமலத்தையும் எனக்கு நன்றாக சொன்னீர்கள். வேறாகனா இந்த மலத்திலிருந்து நான் வேறாகாமல் இருக்கிற சிஷியும் கேட்கிறேன் ஆசிரியரை. வேறாகனா இப்ப மலத்தோட தானே சேர்ந்து இருக்கிறோம். வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர், என்னை எனக்கு அறிய காட்டீர். இவை கண்டேன் உன்னறிய தேசிகரை உற்று. இப்ப தேவரீதி அருளி செய்த அந்த மும்மலங்களையும் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை அதான் தன்னை அறிதல். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடி, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அது நம்ம பெரிய ஒரு இடத்துல சேர்க்கலாது. அந்த சிவனை செஞ்சிட்டியாரை சொல்லும் போது, தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை அப்படின்னு. தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை. உள்ள உன்னை நன்றாக அறிந்து கொண்டாயானால் சிவனுக்கு நீ அடிமை செய், அறியாத வரையில அவன் அடிமையாக மாட்டான். நம்ம சரக்கு விளவுதே, நம்ம வீட்டு விளவுதே அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவேன், நம்மளே இந்த வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஒருத்தர் சம்பளத்துக்கு போடுவேன், இவன் சுதந்திரமா செய்ய முடியாது என்ன பண்ணுவேன், நன்றாக தெரிந்து கொண்டாயானால், உனக்கு சுதந்திரம் இல்லை என்று தெரிந்து கொண்டாயானால், நாம் செயல்படுவது அவனாலே என்று தெரிந்து கொண்டாயானால், அது ஆன்மா தெரிந்து கொண்டாயானால், நீ சிவனுக்கு அடிமையாகி அது தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை மெய்மையே செய்யும் உறுப்புடன் என்று சிவராசிங் செட்டியார காட்டுறாரு சேக்கலர் பூம்பாவினுடைய அப்பா. அதனாலே என்னை எனக்கு அறிய காட்டி இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உயிரின் நிலவை சொல்றாரு. இது எப்படின்னா உயிரை ஒரு வடிவமா காட்ட முடியாது, உயிர் சிவப்பு கருப்பு இவ்வளவு கனம் உள்ளது இவ்வளவு ஒசரம் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிரை சொல்ல முடியாது. இத வந்து சொல்ல வந்த மற்ற சமயவாதிகள் எல்லாமே திண்டாடி போன சைவ சித்தாதி ஆகி எப்படி சொல்றாங்கன்னா, நன்றா உரைக்க கேள், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, நல்ல சித்தின் அசித்துங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, சித்து அசித்து, சித்து அசித், சித்து சிவம் அசித்து பாசம், சித்து சிவம் அசித்து பாசம், நல்ல சித்தின் அசித்து இங்கு ஒன்றாது, அந்த சிவத்துக்கு முன்னாலே பாசம் இல்லாது, எது போல சூரியனுக்கு முன்னாலே இருள் இல்லாதது போல, சிவத்துக்கு முன்னாலே சித்துக்கு முன்னாலே அசித்து இருக்க, சித்துன்னா அறிவுடையதா இருக்கிற பேரறிவுடையதா இருக்கிற சிவத்துக்கு முன்னாலே பாசம் நிக்காது. இப்ப நமக்கு முன்னாலதான் பாசம் நிக்கிறது, சிவனுக்கு முன்னால நிக்கிறது இல்ல. அதை சொல்றாரு நன்றா உரைக்க கேட், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, சித்துக்கு முன்னாலே அசித்தாயி சிவனுக்கு முன்னாலே பாசம் நிக்காது, சூரியனுக்கு முன்னாலே இருள் நிக்காது போல, இருள் வந்து சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இருளை பார்க்க மாட்டான், இருள் வந்து சூரியனை பார்க்கலாம்னு போன முடியுமா, இருள் சூரியனை பார்த்திருக்குமா பார்க்க முடியுமா, அதுபோல பாசம் சிவனை அணுகார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாது, பதியினை போர் பசு பாசம், பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியை பசுவும் பாசமும் அடைய முடியாது, பதி அணுகில் பசு பாசம் இல்லாது, அதை சொல்லு மாணிக்க வச்சு பதி பதி மூன்றில் பதி பதி பதி பசு பாசம் எனப்பவர் மூன்றில் பதியினை சென்று அணுகா, அது சரி பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியணிகள் பசுவாகும், பதியாகிய கடவுள் வந்துட்டா பசும் இருக்காது பாசம் இருக்காது சிவபோதமும் இருக்காது, சிவனை கெடுத்துக்கிட்டு இருந்த பாசம் இருக்காது, ஒரே வருவான் ரெண்டு ஒரே பதி, நல்ல சித்தின் நல்ல சித்துங்கிறது சிவம், நல்ல சித்துங்கிறது சிவம், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, அஜித்தாகிய பாசம் நிற்காது, யாவையும் சூனியம் சத்தவிராகலில் சிவஞானம், சத்து ஆகிய சிவன் எதிர்ப்பட்ட எல்லாம் சூனியம், எது பாசம் எல்லாம் இல்லாத இடம் இல்லாம சூன்யம்னா என்ன சைத்துவரம் ஒன்றார், அசித்த சித்து அசித்தை ஓரா, சித்து வந்து அது பாசத்தை பார்க்கவே பார்க்காது, நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று வரை குன்றாமல் ஒரு இந்த இரண்டையும் சித்தையும் அசித்த இரண்டையும் உணர்வதும் அடைவதும் அறிவதும் ஆன்மாவே, ஆன்மா எப்படி இருக்கும்னு கேட்டா அது வந்து இவ்வளவு உயரம் இவ்வளவு கனம் இன்ன நிறம் சொல்ல முடியாதுப்பா, ஆன்மா வந்து சித்தோடவும் சேரும் அசித்தோடவும் சேரும், பகுத்தறியக்கூடிய அறிவுடையது, சித்தோடவும் சேரும் அசித்தோடவும் சேரும். அப்படி சித்தோடு சேரும்போது சித்தாக இருக்கு, அசித்தோடு சேரும்போது அசித்தாக இருக்கும். சத்தோடு சேரும்போது சத்தாக இருக்கு, அசத்து அசத்தினாலும் அசித்தினாலும் ஒண்ணும், சத்துனாலும் சித்தினாலும் ஒண்ணும். சத்தோடு சேரும்போது சத்தாகவும் சித்தோடு சேரும்போது சித்தாகவும் இருப்பதனால ஆன்மாவுக்கு சத சத்துன்னு, சத சத் ஆன்மாவுக்கு சத சத்தோட சேரும்போது சத்தாகவும் அசத்தோடு சேரும்போது அசத்தாகவும் சத சத்து, சத அசத்து, சத அசத்து சதசத்து, சிவசத்து சிவம் இது சதசத்து, ஆன்மா சதசத்து. அதத்தான் இங்கே அன்றே பகுத்தறிவது ஆன்மா, அறிவாக இருப்பது, அறிவாக இருப்பது ஆன்மா, அறிவாக இருப்பது ஆன்மா. அறிவில்லாத பொருளாகிய பாசத்தோடு ஊடும் போது அது அசத்தாகவும், அறிவுடையதாகிய சிவத்தோடு ஊடும் போது அறிவுடையதாகவும் இருப்பது ஆன்மா. இப்படித்தான் சொல்ல முடியும். இந்த இதுதான் ஆன்மான்னு எப்படி எடுத்துக்காட்ட முடியும். அன்றே பகுத்தறிவது ஆன்மாவை என்று மறை குன்றாமல் போதும் குறித்து இதையெல்லாம் வேதாகமங்கள் சொல்லுகிறது. உலகம் உடல் முதலிய கருவிகளும் அறிவற்றன ஆதலின் இவை கதிரவன் முன் விளக்கொளி போல விளங்கி தோன்றா. கதிரவன் போன்ற சிவபரம் பொருள் அவ்வுலகையும் உடல் முதலிய கருவிகளையும் முழுமையாக அறிவதன்றி ஒவ்வொன்றாக சுற்றி எறிய வேண்டுவதன்று. எனவே உயிர் ஒன்றே விளக்கு போன்ற உடல் முதலிய கருவிகரணங்களோடு கூடி உலகில் வாழும் போது சிற்றறிவுடையதாயும் இக்கட்டி நின்றே சிவபரம் உரை சார்ந்த பொழுது முற்றறிவுடையதாயும் விளங்கி நிற்கும். எனவே உயிர் சார்ந்ததன் வண்ணமாயது என்பது கருத்து. எதை சாருகிறதோ அதன் வண்ணமாக இருப்பது உயிர், தான் உயிர் கலகம். தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தாம் என்றறியா. தத்துவங்கள் ஒவ்வொன்றும் தன்னை அறியாது. அறியுமா? இப்ப கண்ணுக்கு கண்ணு தெரியுதா? கண்ணுக்கு கண்ணு தெரியுதா? ஒரு ஆச்சரியமா இல்ல?
6: எல்லாத்தையும் பாக்குது, உலகத்தையும் பாக்குது,
4: எல்லாம் பாக்குதுயா. அதை பார்க்க அதுக்கு தெரியும். கண்டிடுங்கண் தனைக்கானா கரணங்கான சித்தியா. கண்டிடுங்கண் தனைக்கானா, கண்ணை செலுத்துகிற உயிரை அது தெரிஞ்சிருக்குதா? ரொம்ப அருமையான தத்துவங்கள். இப்படியே எல்லா தத்துவங்களும் அதற்கு அதை தெரியாது. யாராவது கண்ண பாத்துருக்கிறானா? பார்த்தது இல்லையே. கண்ணாடி எடுத்து பார்த்தா தானே. நீயா கண்ண பாத்துருக்கியா? உன் கண்ணை நீ பாத்துருக்கிறியா? கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இதை விட உன் கண்ணை நீ பாத்துருக்கிறியா? கண்ணு எப்படி பாக்குதுன்னு உனக்கு தெரியுதா? யாரு மூலமாக பாக்குதுன்னு தெரியுதா? காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல். எது காட்டுது? உயிர் காட்டுது. காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல். உள்ளமாகி உயிருக்கு கடவுள் காட்டுகிறார். உயிருக்கு கடவுள் காட்ட உயிர் கண்ணுக்கு காட்டு. கண்ணு வந்து கடவுள் உயிர் தான் நமக்கு காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. அதே போலத்தான் உயிர் வந்து நமக்கு கடவுள் காட்டுகிறாருன்னு உயிருக்கு தெரியறது. இதனாலதான் கடவுளுக்கு வெறும் மறந்துட்டேன். தெரியல. புரிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதாரா சித்தியா? புரிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவில்தானே காது கேக்குது, ஆன்மாவினாலதானே கண்ணு தெரியுது, ஆன்மாவினால மூக்கு முகருது, வாயு பேசு எல்லாமே ஆன்மாவில். ஆன்மாவை இது அறிந்து இருக்குதா? அதே போலத்தான் நீ கடவுளை அறியும். அதத்தான் இங்க சொல்ற ஆறாறு தத்துவம், தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் எந்தறியா எத்தன்மை எண்ணில் எம்பக்கீழ் சுத்தமா ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறிலவை இவை போர்க்குள். 36 தத்துவங்களும் தம்மைத்தாம் அறிய மாட்டா. அவ்வாறு அறிய மாட்டாதது எது போலுமெனின் யாம் கூற கேட்பாய் தூய்மையான ஆறு சுவைகளும் தம்மைத்தாம் அறிய மாட்டாவாம். சொல்ல போய் தத்துவங்கள் இவை போல் இவை போல் மனவா என கருதுவாயா? இப்ப இனிப்பு இருக்குது அல்லவா? இனிப்பு தனக்கு இனிப்பு, நாம் இனிப்புன்னு இனிப்புக்கு தெரியுமா? அதை ஒருத்தன் சாப்பிட்டு பார்த்துதான் இது இனிப்பு. கசப்பு அதுவும் அப்படித்தான். அதுக்கு கசப்புன்னு அதுக்கு தெரியாது. அதை ஒருவன் உண்டு பார்த்துன்னு சொல்றான். அது போல தத்துவங்களுக்கு தன்னை தெரியாது. அதுபோல தத்துவங்கள் எல்லாம் அறிகின்றவன் ஒருவன் இருக்கிறார், அவன் தான் ஆன்மா, அறிய வைக்கின்றவன் தான் சிவன். ஆகையினாலே இப்படி வந்து தத்துவங்களு யான் இன்ன தத்துவம் என தம்மைத்தாம் அறிவதில்லை, எனவே இவை அறிவற்றன என்பதாக. தத்துவங்கள் அறிவற்றன, தத்துவங்கள் அறிவற்றன, அதான் சடப்பொருள் சொல்லு. அதற்கு மேல தத்துவங்கள் அறிதற்கு உரி உயிர் ஆறு சுவையும் அருந்தி அவைதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் என்பது. இது கசப்பு, இது இனிப்பு, இது கைப்பு, புளிப்பு என்று ஒருவன் உண்டு சொல்லுவது போல ஆறாறும் ஒன்றொன்றா ஒன்றொன்றா நாடி உணர்ந்தோதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண்பி. தத்துவங்களிலே நீ ஒன்றொன்றா அறிந்து அதிலே பொருந்தி நீ அறிகிறாயல்லவா, அந்த அறிகின்ற அறிவுதான் நீ, அந்த அறிகின்ற அறிவுதான் நீ, அறிவுதான் நீ, அறிவுதான் நீ தான் அப்படி அறிவிட்ட நீ அறிவுதான். இந்த மேலாவது என்ன அழகாச்சு. அது அடுத்த பாட்டு சொல்றாரு பாரு, குன்றா அருளாலே கூறினீர் என்படி குறைவில்லாத கருணையினாலே என்னுடைய வடிவத்தை தேவதையில் சொன்னீர்கள். பொன்றாத நுண்ணுருவம் போதிய என்னுடைய தன்மையை எனக்கு காட்டிவிட்டீர்கள் சுவாமி. தேவரீர் எப்படிப்பட்டவர்கள் அதை சொல்ல, பொன்றாத நுண்ணுருவம் போதி நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதெய்வன் அன்னி அறிவித்திடுவோம். அருக்கன் கண்ணுக்கு காட்டுறான் அல்லவா, அருக்கன் கண்ணுக்கு காட்டுறான், அருக்கன் கண்ணுக்கு காட்டான், அது போல உனக்கு உள்ளே இருந்து நான் காட்டுறப்பா. சூரியன் கண்ணுக்கு காட்டுறான் அல்லவா, சூரியன் கண்ணுக்கு காட்டுறாரா, உயிராகிய உனக்கு உள்ள இருந்து நான் காட்டுறேன். ஞான சூரியனால இப்படி இல்லை இருக்க வேலை. இதுவரையில 27 பாட்டு ஆயிருக்குன்னு வச்சு விடுவோம், 27 பாட்டு, 27 பாட்டு நம்ம பார்வதி

0: குறைவிலாது உயிரல் வாழ்க. நான்மறை அறங்களோ அங்கனற்றோ வேள் வல்க மேன்மைகள் செய்வனிதி விளங்க உலகம் இல்ல.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: காரியப்பொருளினுடைய நன்மைகளை பார்த்தோம். எந்த காரியப்பொருளுக்கும், எந்த காரியம் தோன்றுவதற்கும் மூன்று காரணங்கள் வேண்டும். மூன்று காரணங்கள் வேண்டும். அவை முதற்காரணம், இரண்டாவது துணைக்காரணம், மூன்றாவது நிமித்த காரணம். முதல் காரணம் துணைக்காரணம், நிமித்த காரணம் என்ற மூன்று காரணங்கள் எல்லா காரியத்துக்கும் வேணும். இந்த மேஜை என்ற காரியப்பொருளுக்கு முதல் காரணம் எது? மரம்தான் முதல் காரணம். எது இல்லாமல் காரியம் தோன்றாதோ, மற்ற எல்லாம் இருந்தாலும் எது இல்லாமல் காரியம் தோன்றாதோ அது முதல் காரணம். மற்ற எல்லாம் இருந்தாலும் முதல் காரணம் இல்லாமல் காரியம் வராது. இந்த மரம் இல்லாமல் தச்சன் இருந்தாலும் மற்ற கருவிகளெல்லாம் இருந்தாலும் என்ன பயன்? எனவே முதல் காரணம், அதான் பேரே முதல் காரணம். இறைவனையே முதல் என்று தானே சொல்லுகிறார்கள். முதல்வன் போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். இறைவன் தான் எல்லாருக்கும் முதன்மையானவன், அடிப்படையாக. எனவே முதல் காரணம். ரெண்டாவது காரணம் துணைக்காரணம். இந்த மேஜைக்கு எது துணைக்காரணம்? துணைக்காரணம் என்றால் கருவிகள், துணை செய்கிற கருவிகள் வேண்டும். நிமித்த காரணம் என்பது செய்பவன், அவனுடைய வேலை என்ன? முதல் காரணத்தையும் துணைக்காரணத்தையும் சேர்த்து காரியத்தை உண்டாக்குகிறான். அவன் நிமித்த காரணம். ஒரு செடி வளர்கிறது, செடிக்கு எது முதல் காரணம்? விதை. விதைதான் மரம் செடிகளுக்கெல்லாம் முதல் காரணம். விதை அது முதல் காரணம். துணைக்காரணம் தண்ணீர், காற்று, சூரிய ஒளி, உரம் என்று எத்தனையோ காரணம். துணை காரணங்கள் பல இருக்கும். முதல் காரணம் ஒன்றாகத்தான் இருக்கும். முதல் காரணம் ஒன்றுதான், துணை காரணங்கள் பல இருக்கலாம். பிறகு செடிக்கு எது நிமித்த காரணம்? தோட்டக்காரன், வீட்டுக்காரன், வளர்ப்பவன், செடியை வளர்ப்பவன் நிமித்த காரணம். அவன்தான் விதையை ஊன்றி மற்ற துணை காரணங்களையெல்லாம் சேர்த்து வளர்க்கிறான். இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூணு காரணம் தேவை. அதுபோல இந்த முதல் நூற்பாவிலே நாம் பார்த்த உலகத்திற்கு, உலகமாகிய காரியத்துக்கு எது முதல் காரணம்? மாயை. மாயை தான் முதற்காரணம். மாயை உலகத்திற்கு முதற்காரணம். தனு கரண புவன போகங்களுக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது மாயை. துணைக்காரணம் ரெண்டாவது, துணைக்காரணமாக இருப்பது உலகத்திற்கு உயிர்களுடைய வினை. உயிர்களுடைய வினைதான் துணைக்காரணம். துணைக்காரணம் நம்முடைய வினை. இப்ப நமக்கு இறைவன் உடம்பை கொடுத்திருக்கிறான் என்றால் தன் விருப்பப்படி கொடுக்கவில்லை. அந்தந்த ஆன்மாவினுடைய வினைக்கு ஏற்ப உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உடம்புக்கு நாம் தான் காரணம், நம்முடைய வினைதான் காரணம், துணை காரணம். சிலருக்கு வலுவான உடம்பு இருக்கு, சிலருக்கு மெலிவான உடம்பு, உயரமான உடம்பு, கட்டையான உடம்பு, அப்படி எத்தனையோ வகை இருக்கு. நோய் உள்ள உடம்பு சிலருக்கு, நோயற்ற உடம்பு சிலருக்கு, இதற்கெல்லாம் காரணம் வினை. அதே போல உடம்புக்கு வினை காரணம். தனு கரணம் உடம்பில் கொடுக்கப்பட்ட கருவிகள், நம்முடைய ஐம்பொறிகள். சிலருக்கு நன்றாக ஐம்பொறிகள் செயல்படுகின்றன, சிலருக்கு மந்தமாகத்தான் செயல்படுது. அதற்கென்ன செய்வது? அது அவரவருக்கு அவரவருடைய வினைதான். தனு கரணம் புவனம். புவனம்னா இந்த வாழ்கிற இடம், பெரிய உலகம் மட்டுமல்ல நமக்கு அமைகிற ஆமா இடங்கள். போகம் நுகர்ச்சி பொருள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா? ஆசைப்படலாம், கிடைக்காது. வினை இருந்தால் கிடைக்கும், வினை இருந்தால். எனவே இப்படி பார்த்தால் எல்லாவற்றுக்கும் வினைதான் காரணம். இன்னொரு துணை காரணம் இருக்கு, அது அடுத்த சூத்திரத்தை தான் சொல்லணும். ரெண்டு துணை காரணம் இருக்கிறது. ஒரு துணை காரணம் வினை, இன்னொரு காரணம் அடுத்த நூற்பாவில். அடுத்து துணை காரணம் ஆயிற்றா? நிமித்த காரணம் தெரியும் உங்களுக்கு, யாரு? இறைவன் நிமித்த காரணம். எனவே இறைவன் அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு தகுந்தபடி மாயையிலிருந்து உடம்பையும் கருவிகளையும் நுகர்பொருள்களையும் படைத்து கொடுக்கிறான் வினைக்கு ஏற்ப. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த முதல் நூற்பாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பிறகு இறைவனை அழித்தற் கடவுள் என்று பார்த்தோம். அழித்தல், அதை வடமொழியில சங்காரம், சம்ஹாரம்ங்கிறாங்க இல்லையா, சங்காரக்கடவுள், அழித்தற்கடவுள். இந்த மூன்று தொழில்களிலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களிலே எது மேலான தொழில், எது சிறந்த தொழில்? ஏன் மூன்றுமே அப்படி நீங்களா நினைத்து கொண்டீர்களா? பிற எப்படி அழித்தற் கடவுள் சிறந்தவனாவான்? அழித்தற் கடவுளை தலைமை என்றால் அவனுடைய தொழில்தானே. அதாவது மற்ற இரண்டு தொழில்களையும் தனக்குள்ளே அடக்கி இருப்பது அழித்தல் தொழில். மற்ற தொழில பாருங்க, படைத்தல் தொழில அது ஒன்று மட்டும்தான், வேற எந்த தொழிலும் சேர முடியாது. படைத்தர் கடவுள் நான் காக்கப் போகிறேன் என்றால் காத்தர் கடவுள் சும்மா இருப்பாரா? என்னுடைய அதிகாரத்தில் நீ தலையிடக்கூடாதும்பாரு. அதே போல காத்தல் கடவுள் அழிப்பேன் என்றால் அது பொருந்தாது. அவர்களுக்கு ஒவ்வொரு தொழில், ஆனால் அழித்தற் கடவுள் படைத்தலை செய்கிற போது யாரும் கேட்க மாட்டாங்க, இருந்தால் தானே கேட்க. இறைவன் அழித்தற் கடவுள் அழித்த எல்லாவற்றையும் ஒடுக்கிய பிறகு அவன்தான் படைத்தாக வேண்டியிருக்கு, வேற யாரும் இல்லை. எனவே அழித்தற் கடவுள் தான் படைத்தல் கடவுளாக இருக்கிறான். அவனே காத்தல் தொழிலையும் செய்வான். எனவே முத்தொழிலுக்கும் உரியவன் அழித்தற் கடவுள். அதனால்தான் அந்த தம்முடைய திருமுறைகளெல்லாம் இறைவனை அழித்தற் கடவுளாகத்தான் காட்டுகின்றன. சுடுகாட்டிலே ஆடுகிறான், இடுகாட்டிலே ஆடுகிறான், சுடலை பூடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், எலும்பு மாலை அணிந்திருக்கிறான். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அவன்தான் எல்லாவற்றையும் ஒடுக்குபவன், அழித்தற் கடவுள் அவன் ஒருவனே என்பதற்கு இதுதான் அடையாளங்கள். திருநீர் ஏன் அணிகிறார்கள்? திருநீர் சிவசின்னமாக ஏன் இருக்குது? அந்த முற்றலி அழிப்பை காட்டுகிற அடையாளம் நீர்.

காலத்துல எல்லாம் ஒடுங்க அவன் ஒருவன் மட்டும்தான் தொழில் புரிகிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். அது அடுத்த வரியில் என்ன சொல்லுகிறார்? தில்லையுள் கூத்தனே. அதற்கு என்ன பொருள் என்றால், அவ்வாறு ஒடுக்கிய இறைவன்தான் மீண்டும் படைத்து காக்கிறார். படைத்து காத்தல் தான் தில்லை பெருமானுடைய நடனம் குறிப்பது. தில்லையுள் கூத்தனே. இப்படி திருமுறைகளை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் அந்த திருமுறையை எப்படி உணர்வது என்பது விளங்கும். இது முதல் இதுவரை முதல் நூற்பாவினுடைய பொருளை பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு இரண்டாவது நூற்பாவுக்கு போகலாம். இப்படி முதல் நூற்பாவில் உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு. அவன் அளித்தற் கடவுளாகிய சிவபெருமான் என்பதை நிறுவிய ஆசிரியர் மெய்கண்டார். அடுத்த நூற்பாவில் இரண்டாவது நூற்பாவிலே அவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு இருக்கிறது? அவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை, உறவை எடுத்து காட்டுவது இரண்டாவது நூற்பா. இறைவன் உயிர்களுக்காக இந்த உலகத்தையும் உடம்பையும் படைத்து கொடுக்கிறானே, எதற்காக? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இல்லாமல் உதவி செய்வார்களா யாராவது? ஆக தொடர்பு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தொடர்பு? இறைவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு. இது மிக முக்கியமான ஒரு கருத்து. திருமுறைகளெல்லாம் வலியுறுத்துகிற கருத்து இந்த ஒன்றுதான். இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள உறவு, தொடர்பு. ஒரே வரியில் சொன்னால் பிரிக்க முடியாத தொடர்பு, பிரிக்க முடியாத தொடர்பு. ஒரு வரியில் ஒரு சொல்லிலே சொன்னார். ஆனால் இதுக்கு விளக்கம் நிறையா இருக்கு. பிரிப்பில்லாத தொடர்பு. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிற பெரிய பொருள். அந்த எங்கும் நிறைந்திருக்கிற பொருளுக்கு என்ன பேர்? வியாபக பொருள். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிற பொருள். வியாபகம். வியாபகம் என்றால் நிறைவு. நிறைவு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பொருள் வியாபகம். அதேபோல ஆன்மாக்களும், ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். எனவே ஆன்மான யாரு? நாம் தானே. எனவே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பொருள்? எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். என்ன நான் கதை அளக்கிறேன்னா, நம்ப முடிகிறதா? நாம் ஒவ்வொருவருமே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பெரிய பொருள். அதாவது இறைவனுக்கு அடுத்தபடியாக
பெரிய பொருள்.

0: ஒவ்வொரு உயிரும் பெரிய பொருள். எனவே நாமும் வியாபக பொருள், உயிர்களும் வியாபக பொருள் இறைவனை போல. ஆனால் இறைவனுக்கு உள்ளே அடங்கி இருக்கிற வியாபக பொருள், இறைவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற வியாபக பொருள், இறைவன் பெருவியாபகம், இறைவன் பெரு வியாபகம், உயிர்கள் அடங்கிய வியாபகம், அடங்கி இருக்கிற வியாபகம், அதான் வேறுபாடு. அடங்கிய வியாபகம், அந்த அடங்கிய வியாபகத்துக்கு ஒரு பெயர், இது வியாபியம். வியாபியம் என்றால் அடங்கிய வியாபகம். நாம் வியாபக பொருள், ஆனால் இறைவனை நோக்க வியாபிய பொருள், இறைவனை நோக்க நாம் வியாபிய பொருள். அடுத்து இன்னொரு பொருள் இருக்கிறதே, மா இது பாசம். பாசப்பொருள்கள் இருக்கின்றனவே, ஜடம், மாயை, கண்மம், ஆணவம், அவையெல்லாம் நமக்குள்ளே அடங்கியிருக்கிற வியாபக பொருள்கள். ஆன்மாவினுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற வியாபிய பொருள்கள். எனவே மாயை கண்மங்கள் ஆன்மாக்களிலே அடங்கியிருக்கிற வியாபக பொருள், அதற்கு என்ன பெயரு? அதற்கு ஒரு பெயர் வியாப்தி, வியாபியா, வியாதியா. எனவே வியாப்தி, எனவே பதி வியாபகம், பெரு வியாபகம், பசு அதற்குள்ளே அடங்கிய வியாபகம், பாசம் ஆன்மாக்களுக்குள்ளே பசுக்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம். இப்படி மூன்று பொருள்கள், மூன்று பொருள்கள் எல்லாமே வியாபகம்தான், எல்லாமே வியாபக பொருள் தான். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கிற போது இறைவன் பெரியவன், உயிர்கள் அதற்குள்ளே அடங்கியவை, அறிவற்ற ஜடமாகிய பாசம் ஆன்மாவுக்குள்ளே அடங்கியது. ஆக எல்லாமே உண்மையான பொருள்கள், புலப்படாத பொருள்கள். இதற்கு ஒரு உவமை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் விளங்கிக் கொள்வதற்காக. இந்த மூன்றையும், இந்த மூன்று எப்படி நிறைந்திருக்கின்றன ஒன்றுக்குள்ளே ஒன்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, எடுத்துக்காட்டு சொன்னா தானே விளங்கும். திருவொரு பயனில் எத்தனை எடுத்துக்காட்டு படிக்கிறீங்க? கடல், கடல் என்று சொல்லுவது இடம், கடல் என்ற இடம், கடலாகிய வெளி இடம், அந்த கடல் என்ற வெளிக்கு உள்ளே நிறைந்திருப்பது நீர், கடல் நீர், இடத்திற்குள்ளே அடங்கியிருப்பது நீர், அந்த நீரிலே அடங்கியிருப்பது உப்பு, உப்பு, உப்பு, உப்பு தன்மை இருக்குல்ல உப்பு, அது நீரிலே பொருந்தி இருக்கிறது. எனவே கடல், நீர், உப்பு என்ற மூன்று பொருள். கடலை போன்றவன் இறைவன், கடல் போல இருப்பவன் இறைவன், அதிலே நிறைந்திருக்கிற நீர் போல இருப்பவை உயிர்கள், ஆன்மாக்கள். அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பை போல இந்த பாசப்பொருள்கள் ஆன்மாவை பற்றி இருக்கின்றன. இந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதே தவிர கடலை பற்றி இருக்கிறதா? கடல் என்ற இடத்தை பற்றி இருக்கிறதா? பற்ற முடியாது. இடம் என்றால் ஸ்பேஸ், அது மிக மிக நுண்ணியது. உப்புங்கிறது பருப்பொருள். எனவே உப்பு நீரை பற்ற முடியுமே தவிர கடலை பற்ற முடியாது. அதே போல இந்த மாயை கண்மங்களாகிய பாசங்கள் எல்லாம் ஆணவம் எல்லாம் உயிரை பற்றுமே தவிர இறைவனை சார மாட்டா. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எது? கடல், இறைவன். எல்லா பொருளுக்கும் ஆதாரம் இறைவன். இறைவனிடத்திலேதான் உயிர்கள் இருக்கின்றன, பாசப்பொருள்கள் இருக்கின்றன. இறைவன் தான் ஆதாரம். ஆதலால் இறைவனை விட்டு உயிர்கள் நீங்க முடியாது, எங்கு நீங்கி போக முடியாது. அவனிடத்திலேதான் இருக்கின்றன உயிர்களிடத்திலே, இறைவனிடத்திலேதான் நாம் புகழாக புகலிடமாக கொண்டிருக்கிறோம் இறைவனை. ஆனால் இதை உணர்கிறோமா? தெரியல. எனவே இறைவன் தன்னிடம் உள்ள உயிர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தினாலே பற்றப்பட்டு துன்பப்படுவதைக் கண்டு அந்த துன்பத்திலிருந்து உயிர்களை காப்பதற்காக இந்த உலகை உடம்பை தந்திருக்கிறார். எனவே உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? நீக்க முடியாத தொடர்பு இறைவனுக்கும் உயிர்களுக்கும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம்முடைய போற்றி பகருடை சிந்தையிலே முழுவத சிவபலம் பொருளானது மறைஞான சம்பந்த மாமனியோர் என்ற திருநாமம் தாங்கி உமாவதி சிவமாகிய அந்த அருட்சீடரை ஆட்கொள்ள எழுந்துள்ளிருக்கிறது. இருந்தபடி பரசமய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த சமயங்கள் காட்டுகின்ற நிறைவின்மையை எடுத்துக் கூறி சைவத்திலே சொல்லப்பட்டுள்ள சமயம் முதல் அபிலேகம் வரை உள்ள நான்கு நீக்கைகளையும் அந்த சிவகுருவானவர் நூலாசிரியருக்கு ஏற்றி அமைதை நூலாசிரியர் நன்றியோடு குறிப்பிடுகின்றார். நயன தீக்கையாலும் பரிச தீக்கையாலும் செய்துள்ள தேர்வுகளை எல்லாம் உணர்த்தி ஞானங்களை எல்லாம் குறிப்பிட்டு பிறகு அந்த ஆணவ மலத்தை எவ்வாறு போக்கி அருளினார் என்று சொல்லும் பொழுது கதிரவன் உதிக்கும் முன்னர் எங்கும் பறந்து நிறைந்திருந்த அந்த இருளானது கதிரவன் உதித்த பின்னர் காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விடுவது போல, அதாவது ஒளியினுடைய ஆற்றலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அது அடங்கி ஒடுங்கி நான் இருந்தும் இருப்பது சரியா புலப்படாத வரைக்கு ஒடுங்கி விடுவது போல முத்தி நிலையிலே ஆணவமலமானது பொருளால் பொருள் அளவில் கெடாமல் இருந்தும் அதனுடைய மறைக்கும் சக்தி அந்த முத்தியடைந்த ஆன்மாவிடம் செயல்படாமல் அடங்கி விடுகிறது. அந்த நிலையிலே ஆதி குறையாமல் என்பார் அணுகாமல் என்று ஆதி குறையாமல் என்பார் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி சொன்னார். ரெண்டு நீதிகள் காக்கப்படுகின்றன. முத்தான்மாவுக்கு ஆணவச்சாரம் இருக்கக்கூடாது, அது ஒரு நீதி, அந்த நீதியும் காக்கப்படுகின்றது. இவரும் ஒரு நீதியை காத்திருக்காரு. அதாவது முத்தான்மாவுக்கு ஆணவச்சாரம் இருக்கக்கூடாது, அது ஒரு நீதி, என்னை அணுகாமல் இருந்ததால் அந்த நீதி காக்கப்பட்டது. அதே மாதிரி பதி பசு பாசம் முப்பொருளும் மித்தம் என்று நாம முதலிலே சொல்லியிருக்கின்றோம், அந்த நீதியும் அங்கே காக்கப்பட்டுவிட்டது. அது பொருளால் அழியாமல், இதுவும் பொருளால் அழியாமல் வந்து செயலாக ஒடுக்கணும் நல்லது. ஆக ஏற்கனவே முப்பொருளும் மித்தம்னு சொல்லிவிட்டோம் நாம, அதனால அது பொருள் அளவில் ஒடுங்கி அதே சமயத்தில் சக்தி இவரிடம் செல்லாமல் இருக்கின்றது. எனக்கும் ஞாபகம் மேன்மக்கள் எல்லாம் ஏற்றக்கூடிய சரியை கிரிய யோகங்களுக்கு உரிய பதங்களாகிய சாரயோகம் சாமியோகம் பாரயோகம் ஆகிய பதங்களை கொடுத்து அதற்கு மேலான ஞான நிலையினை ஞான நிலைக்காரர்களை உயர்த்தும் பொழுது அவர்கள் சிவஞானத்தினாலே சிவபிரானிடம் பேரன்பு கொண்டு நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த சிவஞான கண்ணை கொண்டு சிவபிரானை தரிசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நாணம் ஏற்படும், தம்மை பற்றி ஒரு நாணம் ஏற்படும். ஆன்மாவுக்கென்று செயல் கிடையாது, ஆன்மாவுக்கென்று தானாக விளங்கக்கூடிய அறிவு கிடையாது என்ற உண்மையெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் போது இது எத்தனை பிறவிகள் நம்மையே கர்த்தாவாக நினைத்து கருதி வந்தோம், இத்தனை பிறவிகள் பெற்ற நிலை கர்த்தாவாக நடத்திட்டோம். இப்போ கூட சிவதர்சனம் செய்யும் போது தன்னை ஞாதிரு என்றும் அவனை நியாயம் என்றும் பகுத்து காண்கின்றோமே என்று சொல்லி நாணி அந்த செயலுக்கும் நாணி அவனுடைய அருளிலேயே அடங்கி விடுவார். சிவதர்சனம் செய்வதில் முடிந்த விளைவு இதுதான். சிவஞான போதத்துல ஒன்பதாம் யுத்திரத்துல சிவதரிசனம், பத்தாம் யுத்திரத்துல அந்த ஆன்மா அருளில் ஒன்றி போது அதுதான் ஏகநாதம் சொல்லுவார். ஆக நாம இப்போ நம்ம வழிபாடுகள் ஒதுக்குற நேரத்தில் நம்ம சிந்தையை வந்து எவ்வளவு தூரம் நம்ம அங்கே ஒருமுகப்படுத்துறோமோ அந்த பயிற்சி உடைய முதிர்ச்சி தான் இவையெல்லாம். ஞான நிலை பெரிய நிலை இப்போ நம்மளால எட்ட முடியாத நிலையா இருக்கு, ஆனா எதனுடைய பயனாக இது கிடைத்திருக்கின்றது? ஆரம்பத்தில் செய்த வழிபாடுனாலதான். அவனுடைய அறிவிலேயே பெருமாள் எழுந்துடுறாருனா எப்போ அறிவில எழுந்துருவார்? உங்களால் யாருக்கே குறைபுடை கணிய பொன்னடு கோயிலா புகுந்து அப்போ வந்து நம்ம அறிவிலே எழுந்துள்ளதால் உடம்பே போயிருக்கிற அளவுக்கு புனிதம் ஆகுது. எதனுடைய விளைவால் இந்த பயன் கிடைத்தது? திருக்கோயில் வழிபாட்டின் விளைவாகத்தான். முதல்ல திருக்கோயில் வழிபாடு செய்தால் அப்புறம் உள்ளத்தை அவர் கோயிலாக்கி எழுந்துள்ளார். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வதே பணிந்த பின்னர் அதை செய்தால் அதன் பின் அவர் இதை செய்வார். நாம் திருக்கோயில் வழிபாட்டை செய்தால் அதன் பின் அவர் நம்முடைய உள்ளத்தை கோயிலாக எழுந்துள்ளார் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் சிவ யோகியாகிய திருமூலர் சொல்லியிருக்கின்றார். சிவ யோகியே திருக்கோயில் வழிபாடுன்னா அது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஆக இந்த பெரிய ஞான நிலைக்கு தான் காரணம் ஆரம்பத்தில் அது மேற்கொண்ட அந்த வழிபாடுகள் தான், அந்த நிலைதான் முதிர்ச்சி அடைஞ்சது பக்கம் உயிர். அதனால் பக்கம் முதிர முதிர இந்த பெருநிலையே வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெரிய ஞான நெறியை ஒன்றுக்கும் பற்றாத எளியனுக்கும் தரும் பொருட்டு ஆனால் வீணாக சொல்றார், வீணே எனக்கு தர வேண்டி என்று தாழ்வனும் தன்மை என்று சொல்கின்றார். எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன்மால் வானோர் நினைப்பினுக்கும் கூறம்போடே அணிய சுந்தரத்தா என்று சொன்னார். எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டது, நம்முடைய மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்டது, தேவர்கள் ஐந்திருமாருடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது, எம்பெருமாருடைய திருவடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தும் எல்லா பொருளிலும் கலந்தும் இருக்கின்றது. அந்த திருவடிகளை அப்படிப்பட்ட மிக மேலான திருவடிகளை அடியனுடைய குந்தலையில் வைத்து ஆட்கொண்டார் என்று சொல்கின்றார். திருவடி தீட்சை செய்த முதலே சொல்கின்றார். அதுதான் வந்து அந்த முடிவான முக்தி அங்கதான் கிடைக்கின்றது. இணையார் திருவடி என் தலைமையே வைத்ததுமே இணையான சுற்றங்கள் அத்தனையும் பிறந்துடைந்தேன். சுற்றங்கள்னா அங்க வந்து அந்த உறவு முறைகள்ல வருபவர்கள், அது இந்த உடலை வைத்து அந்த சுற்றம் வந்திருக்கும். உடலும் உடல் உள்ள கருவிகளுமே சுற்றம் தான், நெருங்கிய சுற்றம் அதுதான். நம்முடைய உடலும் இதுல உள்ள அந்த தத்துவ கூட்டங்களும் அதையே பிறந்துடைந்தேன். தத்துவ சுத்தி அடைந்து ஆன்ம சுத்தி அடைந்து வீடு வேறு அடைந்து விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருவடிகளை என் தலைமையை ஆறும்படி வந்து அருள் செய்த பேராளன் அந்த பெருந்தகையோ எனக்கு உபதேசித்த அந்த உபதேசங்களின் சாரமான ஒரு செய்தியினை இங்கே சொல்லுகிறேன் சொல்றார். என்ன அப்படின்னா, சிவச்சார்பு எனக்கு கிட்டியது, சிவத்தோடு அடியன் கடந்தே என்று சொன்னார். இதுதான் சிவமும் அந்த சிவமும் அடியேனும் பிரிந்திருந்தோமா? இல்லையா? இல்லை. அப்போ ஆன்மா சிவத்தோடு கடத்தல் என்பது எப்படி? ஆன்மாவும் சிவமும் என்றாவது பிரிந்திருந்தனவா? முத்தி நிலைன்னு சொல்றவங்க அந்த நிலையில தான் பிரிந்திருந்த அந்த சிவமும் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தனவா என்றால், அவ்வாறு இல்லை. அமையா சொல்றேன், நான் தான் வேறு, நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. சிவம் வேறாகவும் நான் வேறாகவும் பிரிந்திருந்து அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக இணைந்தோ என்ற வழக்கு இங்க இல்லை. இதுதான் ஆன்மா சிவத்தோடு கூடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுவரை ஆன்மா சிவத்தோடு பிரிந்திருந்த விட்டு பிரிஞ்சிருந்ததா? பிரிந்திருந்த ரெண்டு பொருள்கள் சேர்வது மாதிரியா முத்தியில ஆன்மா சிவத்தோடு சேர்வது என்றால், அவ்வாறு இல்லை. தான் வேறு, நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. அப்போ சிவமும் ஆன்மாவும் என்றுமே பிரிஞ்சிருக்கவில்லை, பிரிஞ்சிருந்து அப்புறம் முத்தியில சேரல. அப்போ ஆன்மா சிவத்தோடு சேர்கிறதுனா என்ன கருத்து இருக்காங்க? முந்தி என்றும் உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்திருந்து. முந்தி என்றும் உள்ளம் என்றும் நீங்காது, முந்தி தொண்டு தொட்டே அனாதியே உயிரின் அறிவை விட்டு சிவம் நீங்காமல் தான் இருந்தது. உயிரின் அறிவோடு இரண்டரை கலந்திருந்தது, பிரிப்பர கலந்திருந்தது, எப்போதுமே இன்றும் கலந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தன்னை ஒழித்துக் கொண்டு உள்ளது, தன்னை குலப்படுத்தவில்லை, ஒழித்துக் கொண்டு உள்ளது. அதனாலதான் பெருமாள் கள்வன் சொல்லுவாங்க. அந்த ஒழித்துக் கொண்டிருந்த கள்ளம் உள்ளம் என்றும் நீங்காது, அது தெரிஞ்சிருக்கல. உள்ளங்கிறது அறிவாக கொள்ள வேண்டும். ஆன்மா அறிவிலேயே என்றும் கலந்திருக்கும் பொருள் தான் சிவம். ஆனா ஒழித்திருந்து, தான் கலந்திருப்பதை காட்டிக் கொள்ளாமல் ஒழித்திருந்து, உள்ளிருந்து எல்லா செயல்களையும் நிகழ்த்தியும் எல்லாம் அந்த ஆன்மாவே செய்வது போல் காட்டிக்கொண்டு தன்னை ஒழித்துக் கொண்டிருந்தது, ஒழித்திருந்து. அதான் சிவம் அந்த ஆன்மாவாகவே நிற்றல் என்று சொல்வார்கள். அவையே தானே ஆய் இரண்டாவது சொல்றது, அவ்வுயிர்களும் தானுமாக. அதுல வந்து அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் பிரித்து கொண்டு சொல்லுவாங்க. அதுல அவையேயாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயிர் கலப்பினால் உயிர்களேயாக. ஆகவே அந்த உயிரோடு ஒற்றித்து முதல்வன் அந்த உயிரின் வழி நிற்கின்றான். தான் இருப்பதை அவன் குறப்படுத்தாம ஒழித்துக் கொண்டிருக்கின்றான். உயிர் எந்தெந்த பொருள்களாம பார்க்கின்றது, ஆனால் தனக்கு அறிவுக்கு அறிவாக உள்ள அந்த சிவத்தை மட்டும் அது காணவில்லை. எதை போல என்று சொன்னால், கண்ணானது உருவத்தை காண்கின்றது, ஆனால் உயிர் செலுத்தத்தானே கண் உருவத்தை காண்கின்றது. ஆனால் அப்படி ஒரு உருவத்தை காண்கின்ற அந்த கண்ணானது கண்ணையும் காண்பதில்லை, தனக்கு முதலாக இருக்கக்கூடிய உயிரையும் காண்பதில்லை. கண்ணுக்கு உள்ளிருந்து உயிர் செலுத்துவதனால் அந்த கண்ணால் உயிரை கண்ணையும் காண முடியவில்லை, உயிரையும் காணவில்லை. அதே நிலைமைதான் உயிர். இதில் வந்து பல விடயங்களை உலகத்தில் அறிந்திருந்தாலும் பல விஷயங்கள் தெரியும், பல அனுபவங்கள், உலக அனுபவம் அதிகம் எல்லாம் எல்லாம் இருந்தாலும் தன்னையும் அறியாமல், தனக்கு முதலாகிய அந்த சிவத்தையும் அறியாமல் தான் நம்முடைய நிலைமை இருந்து வருகின்றது. பெற்றார் மாக்களுடைய நிலைமை இதுதான். அப்போ உயிர்ப்புயிராக இருந்தும் அவர் ஒழித்திருந்தார், அதுதான் அந்த கள்ளம்னு சொல்ற. ஒழித்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் இன்று காட்டும் களவு போற்றி. இதுகாலம் அப்படி என் அறிவிலேயே தன்னை ஒழித்துக் கொண்டிருந்து இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டுகின்றார். வெளிப்படுத்தி நான் எப்படி கள்ளத்தோடு ஒழித்திருந்து பார் அப்படின்னு தன்னுடைய கள்ளத்தை இப்போது புலப்படுத்துகின்றார். சிவஞான போத உதாரணங்கள் சொல்வார். கல்வந்தான் உள்ளத்தில் கான் என்று சொல்வார். காட்டிய கண்ணே தனிக்கானா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனிக்கானா, உள்ளத்தின் கண்ணாய கல்வந்தான் உள்ளத்தில் கான் என்று ஒன்பதாம் சூத்திரத்து முதல் அதிகரணமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். ஒன்பதாம் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே இவ்வாறு ஒரு பாடல் உண்டு, கல்வன் பார். கூடவே இருந்தும் தன்னை குலப்படுத்திக் கொள்ளாமல் ஆன்மாரிலேயே ஒளிந்து கொண்டு இருக்கின்றார். அந்த அவர் தன்னுடைய கண்ணமானது வெளிப்படும்படியாக எழுந்தருள் வருகின்றார். பக்குவ சத்தினிவாதம் அந்த காலத்துல, பக்குவம் அந்த காலத்துல சத்தினிவாதத்தை ஏற்படுத்தி, இருவினை வகுப்பு அந்த காலத்துல சத்தினிவாதத்தை ஏற்படுத்தி அந்த ஆன்மா காணும் வல்லமையை பெற்றாதான் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். அல்லது அவர் ஒழித்துதான் இருக்க முடியும். தான் தகுதி வராதனால அவர் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இருவினை ஒப்பு வந்துட்டது இல்லையா, எனக்கு இன்பத்தை பத்தியோ துன்பத்தை பத்தியோ அக்கறை இல்லை, எனக்கு ஒரே நோக்கம் சிவபெருமானை அடைவதுதான். நீர்பூத்த வேணி நிலவரித்த மன்றாடும் கார்பூத்த கண்டனை யான் காணும் நாள் என்னாடோ என்பார் தாய்மார்கள். அந்த ஒன்றுதான் சிந்தனை, அந்த ஒன்றுதான் இலக்கு என்று வந்த பிறகு சிவபெருமான் வந்து தாமதப்படுத்தி தவிக்க வைக்கிறது அது எதுவுமே கிடையாது. அந்த ஒருமித்த சிந்தனை வந்துவிட்டால் எழுந்தவே விடுவார். நாயன்மார்கள் எல்லாருக்கும் எழுந்திருந்த வரலாறு நம்ம காட்டுகின்றது. இதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைகள், சும்மா வெறும் வர்ணனைகள் அல்ல. அந்த சமயத்துல அப்படி அவர் எழுந்தருளி வந்து உண்மையை உணர்த்துறார். இதுகாரும் அறிவிற்கு அறிவாக இருந்ததும் நாம் தான் போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அதான் எட்டாந்து ஐயா சொல்வார், நம்முதல் குருவாய் ஒரு உண்மை போடுவார். நம்முதல் குருவாய்னு சொன்னா போதாதா, குருவாய்பர். அப்ப அந்த உண்மையினால அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவாகவும் இருக்கிறார். ஆகவே அறிவுக்கு அறிவாகி அவ் அறிவுக்கு எட்டாம் நிலையில் சிறந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசிரிக்கே தோன்றி கந்தர்களின் சொல்கின்றது. அப்படி வந்து தன்னுடைய கள்ளத்தை இன்று காட்டுகின்றார். இதுதான் ஒழிந்திருந்தேன் கல்வன் போல உன் அறிவை ஒழிந்திருந்தேன் என்ற உண்மையை புலப்படுத்துகின்றார். அதான் தோன்றிருக்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று அருமையாக சொல்கிறார். இவ்வாறு அப்படி ஒரு வள்ளலாக தன்னை இப்படி அவர் தெரிவிக்கின்றார். அதாவது வள்ளல்ங்கும் போது என்னன்னா, தனக்கு பயன் கருதாமல் பிறருக்கு வாரி வழங்குபவர் வள்ளல். ஆன்மாவுக்கு இந்த முத்தியை தந்ததனால் சிவத்துக்கு எந்த பயனும் இல்லை, உன்னுடைய மும்மலங்களையும் விடுவித்துவிட்டேன், எனக்கு என்ன தரப்போகிறாய் அப்படின்னு அவர் கேட்க போகுது. அது எந்த படனையும் கேட்காம இருக்கணும், அவரால் தான் முடியும். ஏன்னா உயிர்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ முடியும் இல்லையா. ஒரு வியாபாரம்னா அவர்களுக்கு ஒரு லாபம் வேணும், வாடிக்கையாளருக்கும் பயன் வேண்டும், வியாபாரிகளுக்கும் பயன் வேண்டும், உலகநிலையே அப்படிதான் வாழ முடியும். ஆனா இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு லாபம் இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம தரமான பொருள் வாங்கியிருக்கோம், பொருளுடைய தரம் நமக்கு உயர்தரமா கிடைச்சிருக்கு, அது நமக்கு லாபம் வாடிக்கையாளர் நினைப்பாங்க. நம்ம வாங்கின விலையோட கொஞ்சம் கூட வச்சிருக்கோம், அது நமக்கு லாபம், அவனுக்கு ரெண்டு பக்கமும் லாபம். ஆனா ஆன்மா லாபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லாபம் வந்து அது 100% லாபம். அந்த லாபத்தை கொடுப்பவருக்கு வந்து எந்த பயனும் இல்லை, ஆனா நஷ்டமும் இல்லை. சூரியன் நமக்கு எல்லாம் அந்த ஒளி வெள்ளத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது, அதுவோரும் வாய் வழங்கி கொண்டிருக்க அது தேய்ந்து கொண்டே இருக்கின்றது, அதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனா முற்றிலும் போய் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், நம்ம இதை நேரத்துக்கு கவலைப்பட்டு வேலைகள் இருக்க வேண்டாம். கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது, அது கொடுக்க கொடுக்க அதுக்கு ஆற்றல் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனா இந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அருளை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவனுடைய அந்த அருள் தன்மை பெருந்தன்மை எல்லளவும் குறைவதில்லை. கொடுத்ததன் மூலம் அவன் பிரதி உபகாரம் எதையும் பெறுவதும் இல்லை. இந்த ஆன்ம லாபம் தான், இந்த ஆன்மாவுக்கு 100% லாபம் அதுதான். சொன்னார், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆள்களோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றே யாதினி பெற்றது ஒன்று என்பார் என்று கேட்கின்றார். ஆகவே அந்த மாதிரி அதான் வள்ளன்மை சொல்றாரு. ஒரு வார்த்தையில சொன்னார், திருவாசகத்தான் நினைச்சுதான் வல்லன்மைன்னு ஒரு சொல்ல போட்டிருக்காரு. வல்லன்மையால் தன்னை தெரிவித்து சிவம் தன்னை தெரிவிக்கின்றது, அண்ணாவாகிய என்னையும் எனக்கு தெரிவிக்கின்றது, என்னையே எனக்கு தந்த என்று தாய்மார் சுவாமி சொல்வார். தான் யாருன்னே தெரியாமதான் ஆன்மா இருந்தது, எத்தனையோ விஷயங்களை ஆன்மா தெரிஞ்சிருந்தது, ஆனால் தான் யாருன்னு தெரியவில்லை. எப்ப தெரியும்? சிவபெருமானை உணரும் போதுதான் தன்னை உணர முடியும். அதுதான் விஷயம் இருக்கு. கோயிலுக்கு போறவங்க எல்லாம் சும்மா ஏமாளிகள் இல்லை, இல்லையா? அதை விட்டு போட்டு அப்படி சிந்திக்கணும் இப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, கோயிலுக்கு போறவர்கள் தான் சிறந்த சிந்தனையாளர்கள். என்ன பெரியவர்கள் வாழ்க்கை தான் உணர்ந்தவர்கள். திருடை மது மும்மணி கோவை அது என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஊருக்கு போற ஞாபகம் வந்து தன்மையும் கண்டே காண்டலும் என்னையும் கண்டே, உன்னுடைய பெருந்தன்மையை கண்டே அது கண்டதன் பயனாக என்னையும் கண்டே, நின் பெரும் தன்மையும் கண்டே காண்டலும் என்னையும் கண்டே பிறரையும் கண்டே மற்றவர்களையும் காண்பித்தார்கள். முத்தி நிலையில பாருங்க எவ்வளவு ஞானம் கிடைப்பாங்க. சிவத்தையும் அறியலாம், நம்மையும் அறியலாம், பிறரையும் அறியலாம். பிறரையும் இப்போ எனக்கு பிறரையும் அறியுமா? எனக்கு எத்தனையோ பேர் தெரியுமே இல்லையா? மரியாதை நிறைய பேர் தெரியும், ஊர்ல நிறைய பேர் தெரியும். எப்படி தெரியும்? உடலாகத்தான் தெரியும் இல்லையா? மற்றவர்களையும் ஆன்மாக்களாகவே அறியலாம். அந்த நிலையில பிறரையும் கண்டேன் சொல்லிட்டு எப்படி முடிஞ்சிடாது பாருங்க. நின்னை காணா மாண்டர் நம்மையும் காணா தன்மையோரே, நின்னை காணா மாந்தர் யாருன்னா சிவபெருமானை அறிந்திருக்கவில்லையோ அவர்களெல்லாம் தம்மையும் அறியாதவர்கள் முடிச்சிட்டார். ஆகவே சிவசிந்தனை என்பதற்கு இடம் இல்லாமல் ஆன்மா ஞானம் வேண்டும், ஆன்மா தன்னை உணர வேண்டும் யாருனா சொல்றாங்களோ இல்லையா? அப்ப அவர்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்காங்க, பண்ணிருக்கார்கள், பட்டினத்தாரிகள் சொல்லியிருக்காங்க, இதையும் சிந்திச்சு பாருங்க என்று நாம் வந்து காட்டணும். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. என்னை காணா மாந்தர் நம்மையும் காணா தன்மையோடு. எதிர்மறைகள் சொல்லும் போதுதாங்க அது என்ன வலுப்படுது. என்ன நினைச்சிருங்க? சிவபெருமானை அறியும் போது நம்மையும் அறியலாம். இது நம்ம அறிவதற்கு இதுவும் ஒரு வழிமுறை, வேறு வழிமுறைகளும் இருக்கலாமே அப்படின்னு எண்ணுவதற்கு இடம். எதிர்மறைகள் சொல்லும் போது இது ஓய்தான் ஒரே ஒரு வழியும் முடிச்ச. என்னை காணா மாந்தர் நம்மையும் காணா தன்மையோடு போயிட்டா. சிவபெருமானை அறிவதுதான் ஆன்மா தன்னை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி. அதுவரை ஆன்மா தன்னை அறியாது. சிவபிரகாசம் போன்ற சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளன. சிவபெருமான் திருவடியில தான் கிடந்தேங்க. வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாழியுள் கிடந்த என்னை தெரிவித்தேங்க. அதனால எங்க இருக்கு? அந்த திருவடிக்குள்ளதான் இருந்திருக்கின்றே. ஆகவே சிவபெருமான் வேறாகவும் ஆன்மா வேறாகவும் இருந்து இந்த முத்தி நிலையம் வந்தவுடனே சிவபெருமான் போய் ஆன்மாட்ட சேர, ஆன்மாவும் போய் சிவபெருமான் சேர, அந்த ஆளுக்குள்ளதான் இருந்திருக்கு. அதுதான் முதல்ல சொன்ன, நான் தான் வேறு நான் வேறாய் இருந்து வந்து புனரா வழக்காக்கி. ரெண்டு பேர்ல ஆன்மா வந்து சிவபெருமானோடு சேர்ந்தாலும் சரி, சிவபெருமான் வந்து ஆன்மோடு சேர்ந்து சொன்னாலும் சரி, அது வந்து குறைபாடுடைய கருத்து. சிவபெருமான் திருவடியிலேதான் ஆன்மா இருந்திருக்கின்றது, ஆனால் ஆன்மா அதை உணரவில்லை, அந்த மத மறைப்பு உணரவிடவில்லை. ஏன் சிவ ஆன்மா வந்து பிரிந்திருந்தது சிவபெருமான் திருவடியில சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க, அல்லது சிவபெருமான் வந்து சேர்ந்தா சொன்னாங்க, ரெண்டுமே குற்றமுடைய கருத்துக்கள். என்னன்னா, சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் உண்மை விளக்கம் அருமையா சொல்லி நம்ம ஐயா அவர்கள் அதுக்கு விளக்க ஒரு விரிவாக எழுதுகிறார். சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். ஆன்மா வந்து சிவத்தை பிரிஞ்சிருந்துட்டு அப்புறம் போய் ஒன்றுதுன்னா, சிவத்தை பிரிஞ்சது எங்க இருக்க முடியும்? சிவன் தான் எங்கும் நிறைந்த பொருளாயிற்று. சிவ வியாபாரத்துக்கு அவ்வாறு ஒரு இடம் இருந்தால் அளவு ஆன்மா பிரிஞ்சிருக்க முடியும்? எங்கும் சிவம் இருக்கிறது. அப்ப அவங்க சிவத்தை விட்டு பிரிஞ்சு ஆன்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சித்தியார் ஒரு பாடல சொல்லுவார், நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே அப்படிங்குவார். சிவபெருமான் திருவடி அகன்று வேற எங்க இருக்க முடியும் நாம கேட்பார். அதனால சொன்ன, சென்று இவன் தான் ஒன்று சிவபூரணம் சிதையும். சிவபெருமான் பூரண பொருள், எங்கும் நிறைந்த பொருள் என்ற கருத்து தவறாக போய்விடும். ஆன்மா பிரிஞ்சிருந்து போய் சென்றதுதான். அன்று அவன்தான் ஒன்றுமெனில் இந்த சிவபெருமான் தான் ஆன்மாவை சேர்ந்தாரு சொன்னா அந்நியமா சிவபெருமான் ஆன்மாவோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார். இப்ப முட்டியில தான் வந்து கலக்கிறார்னு சொன்னா அது வரைக்கும் அவர் அந்நியமா இருந்தாலும் ஆயிரும். பெற்ற நிலையிலாம் சிவபெருமான் ஆன்மாவுக்கு அந்நியமா இருந்தாலும் ஆயிரும். அவர் அறிவு கருவாக ஒழுந்துலாம் இருக்கிறாரு. அபிரகத்தையே பாலி படுமை போல் மறைய நின்றுலாம் எப்ப பிரிஞ்சிருந்தா. ஆகவே அவன் வந்து ஆன்மாவோட ஒன்றினா சொன்னா அவன் அந்நியமா இருந்திருக்கான் ஆயிரும். அது சம்பந்தத்துக்கு பொருந்தா போயிரு. ஆகவே அன்று அவன் தான் ஒன்றுமெனி அந்நியமா. ஆகவே அந்த சிவபூரணத்துக்கு வங்கம் ஏற்படும். அசுவித சம்பந்தத்துக்கும் குறைபாடு வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. அதனால இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா ஆதித்தன் அந்த வெளி குற்றமர நின்றது போல் கொள் என்று சொன்ன. அதாவது படலம் படர்ந்த கண்ணானது ஆதித்தன் சன்னதியில் இருக்கின்றது. அந்த படலம் நீங்கிய துணையால் என்ன ஆகின்றது? அந்த கண் ஒளியானது வெளிப்பட்டு கதிரவன் ஒளியோடு கலக்கின்றது. படலம் நீங்குவதற்கு முன்பும் கதிரவன் சன்னதியில் தானே அந்த கண் இருந்திருக்கின்றது, தெரிந்தில்லையே. ஆனா படலத்தின் மறைப்பினால் அந்த கதிரொளியின் பயனை அந்த ஆன்மா பெற முடியாமல். ஆகவே அதனாலதான் உன்னை பிரிந்திருந்தேன் பிரிந்திருந்தேன்னு திருமுறைகள்ல பாடுறாங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா பாடுறாங்க. உள்ளதான் இருக்கிறான் இருக்கிறான், ஆனா அந்த பயனை நாம உணர முடியலையே, அதனால அது பிரிஞ்சிருக்கிற மாதிரி தானே ஆகுது. அந்த கருத்துலதான் பிரிஞ்சு விட்டேன்னு பாடுறாங்க. அதனால முதலே தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க சிவபுராணத்துல இமை பொழுதும் என்னெஞ்சு தாழ்வாழ்க்கை சொல்லிட்டாங்க. அதனால அதை நம்ம உணரணும். ஒரு பெரிய ஒரு முயற்சி வந்து எந்த பொருளையும் தேடணும்னா நமக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு இல்லையா? ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்குங்க, தேடுங்க, எங்கேயோ இருக்குங்க, அது வந்து சின்ன மனுவில் இருக்குங்க அப்படின்னா அவ்வளவு ஆர்வம் வராது. எது வருஷம் முடிஞ்சு போனோம் அங்கே எத்தனையோட இருக்கு, எங்க இருக்கு ஆகுது. மதுரைக்குள்ள இருக்குங்க, மதுரை எவ்வளவு பெரிய சிட்டி, அதுல எங்கெல்லாம் போய் நான் தேடுறது. இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்குங்கன்னா கொஞ்சம் ஆர்வம், நாலஞ்சு இடங்கள் போயிருக்கோம். போகாத இடங்கள் நிறைய இருக்க, நம்ம போற இடங்களுக்குள்ளதாங்க இருக்கு. இந்த வகுப்பு அந்த வகுப்பு வெளியே தங்கி இருக்கிறோம், இந்த இடத்துக்குள்ளதான் இந்த பொருள் ஒழிஞ்சிருக்கு தேடுங்கன்னா. அப்ப நம்ம போற இடத்துக்குள்ள இருக்குன்னா சரி, இந்த இடங்கள் கூட நமக்கு நல்ல பழகின இடம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா தேடுவோம். அதை விட இந்த
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய். ஆணவத்தின் ஏகமாய், ஆணவத்துல இருளின் அலர் விழி போல் ஆணவத்தின் ஏகமாய், இருளிலே அலர்ந்த விழியை போல ஆணவத்தோடு ஒன்றாக. ஏகம் என்றால் ஒன்று, ஆணவத்தோடு ஒன்று, ஆணவமும் இருட்டு, அந்த இருட்டில் இருட்டாக இருக்கின்ற ஒரு நிலை. அது ஒரு ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன? வல்வினையின் ஈட்டத்தால் வலிய கொடிய வினை. அது ஏன் வல்வினைன்னு சொல்றாருன்னா, நாம நினைச்சிருக்கோம் எல்லாம் என்னோட வினை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சலிச்சுக்கிறோம். வினைய அனுபவிச்சா தீந்துரும் நினைக்கிறோம், ஆனா அந்த அனுபவமே அது ஒரு வினையாக மாறுது. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த வினையை அனுபவிக்கிற போது இந்த பாவியினால எனக்கு இந்த கத்தம் வந்தது, ஆச்சா இவன் நல்லா இருப்பானா, மனசுல ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி வினையை அனுபவிக்கின்ற பொழுது ஆபீஸ்ல ஒருத்தர் நம்ம மேல இருக்க ஆளு ஒரே ஊத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான், எல்லாம் என் தலைவிதி என்ன வினை இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அது அனுபவிக்கிற போது மனசுக்குள்ள கோபம், இவன் நல்லா இருப்பானா, என் புள்ள குட்டி நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நம்மளால தண்டிக்க முடியாது, சாப்பிடுறது. இப்ப அனுபவிக்கின்ற பொழுது அதை ஒரு ஒரு உத்திர மேல சாக்கிட்டு அனுப்பிப்பது. அப்ப அது ஒரு வினையா போகுது. அந்த வினைக்கு இன்னொரு தொடர்ந்து, அப்ப வினையானது தொடர்ந்து வருகிறது. பிரவாகநாதின்னு சொல்லுவாங்க. தண்ணி மலம உற்பத்தி வர்ற தண்ணியில எந்த தண்ணி மூலம் வந்து எந்த தண்ணி பின்ன வந்துன்னு சொல்ல முடியாது. அதுபோல இந்த வினையும் தொடர்ந்து வருது. வினையை அனுபவித்தால் கழிந்து விடும் என்று சொன்னாலும் அந்த அனுபவமே இன்னொரு வினைக்கு வித்தாக அமைகிறது, இன்னொரு வினையை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. ஆனால் அந்த வல்வினை என்று சொன்னார். அந்த வல்வினையின் ஈட்டத்தால், ஈட்டம் ஈட்டம் என்றால் தேடிக்கொண்டதுன்னு அர்த்தம். ஈட்டம் தேடிக்கொண்டது. அப்ப அந்த தேடிக்கொண்ட அந்த வல்வினையின் ஈட்டத்தினால், நம்ம வினையினுடைய தேடிக்கொண்ட வினையினால நமக்கு இந்த உடம்பு வருது. இந்த உடம்புல இருக்கின்ற போது நமக்கு வந்து சில மயக்கம் உண்டாகு, அறிவு மயக்கம் உண்டாகிறது. அது எப்படி மயக்கம் உண்டாகும் நம்ம முன்னால பார்க்க போறோம். ஒன்னும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கேட்க வகுப்புல உட்காண்டிருக்கோம், உட்காண்டிருக்கும்போது பாடம் கேட்கும் போத நினைவு எங்க போனா பரவாயில்ல, தூக்கி பொத்து பொத்துன. அப்ப இது வந்து நினைவோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய நினைவு நம்ம விட்டு கழிந்து போகுது. அதுக்கு பேரு மோகம்னு சொல்றார். மோகம் என்றால் மயக்கம். அதாவது வச்சுங்களேன், இந்த மோகம் காதல் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வரும். ஒரு காதலன் காதலை வச்சு சொன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி மேல காதல் மோகம், அந்த மோகம் வந்துருச்சுன்னா அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, தன்னுடைய தகுதி தெரியாது, வேலை தெரியாது, நினைப்பு பூரா யார மோகிச்சிருக்கிறானோ அந்த மோகனா மேலதான் இருக்கும். அப்போ அந்த மயக்கம் அது வந்து சுய அறிவு, அறிவு இல்லாமல் அது அறிவு மங்கி போகுது. அது ஒண்ணு. இப்ப ரெண்டு நிலை. ஒன்னு வந்து ஆனமனத்தின் ஏகமா கிடக்கூடிய ஒரு நிலை, இன்னொன்னு வல்வினை ஈட்டத்தால் மோகமா கிடக்கூடிய நிலை. இந்த ரெண்டும் கேவல நிலை என்று சொல்றார். ரெண்டும் கேவல நிலை. கேவல நிலை என்றாலும் கூட அதுக்கு ரெண்டு பேர் உண்டு. ஒண்ணு என்னன்னா காரிய காரண கேவலம். இப்ப ஒரு சின்ன கேள்வி. இப்ப நாம ரெண்டு பார்த்தோம், என்ன ஆனமலத்தை ஏகமாய் கிடக்கூடியது ஒண்ணு, இன்னொன்னு வல்வினை ஈட்டத்தால் மோகமா கிடப்பது ஒண்ணு. இந்த ரெண்டும் கேவலம். இந்த ரெண்டுமே கேவலாவத்தை. இதுல எது காரண கேவலாவத்தை, எது காரிய கேவலாவத்தை, ஏன்னு சொல்லணும். இல்ல இப்ப நாங்க ரெண்டு பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னா இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய், இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய். இது ஒண்ணு. இன்னொன்னு வல்வினின் ஈட்டத்தால் மோகமாய். இந்த ரெண்டும் நின்றலை மகம். இப்ப எது வந்து காரண கேவலம், இன்னொன்னு காரிய கேவலம். காரணங்கிறது என்ன, பின்வரும் காரணங்களுக்கெல்லாம் முன்னால் இருப்பது காரணம், காரியங்களுக்கெல்லாம் முன் இருப்பது காரணம். அப்ப இன்னும் வந்து காரியம் ஆகல. இங்க முதல்ல சொன்னது எப்படி ஆனா அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாக இருக்குது. இன்னும் அது அது வந்து இன்னும் எந்த காரியமும் ஆகல. அப்புறம் உடம்பு வந்ததுக்கு அப்புறம், உடம்பு தானே வல்வினை செய்ய முடியும், வினை செய்து வினையின் ஈட்டத்தினால பிறப்பு வந்து உடம்பு வந்து இந்த உடம்போடு இருக்கிற போது அப்ப வந்து ஒரு கேவல நிலை ஒண்ணு வருது. அது மோகமாக இருக்கக்கூடியது, மயக்கம் அறியாமையும் வரக்கூடியது. மோகம் என்றால் அறியாமை, அறியாமை நிலை. அது வந்து காரியம். ஏன்னா அது ஒரு காரணத்தை காரியம் முதல் இருப்பது காரணம். இப்போ வல்வினை ஈட்டமாகிய செயலினால எடுத்த உடம்பு, உடம்புல பிறப்புகள், அந்த பிறப்புகள்ல மோகமாக வரக்கூடிய ஒரு அறியாமை காரணம். இந்த ரெண்டும் அது காரண கேவலத்தையும் குறிக்கும், காரிய காலத்தை குறிக்கும். இந்த மகரம் சிவாய நம என்பதற்குரிய மகரம் இருக்குது. இந்த மகரம் காரிய கேவல காரண கேவலத்தையும் குறிக்கும், காரிய கேவலத்தையும் குறிக்கும். சரி, அடுத்து பார்ப்போம். சரி, இந்த நிலையில நீடும் இருள் விளக்கில், நீடும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு, அந்த புத்தகத்துல நமக்கு வந்து சென்று அவ்விழிக்குன்னு இருக்கு இல்லையா, அத எப்படி இருக்கட்டும், சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல் ஒன்ற வரும் நகரம். பஞ்சாட்சரத்துல இந்த நகரம் எப்படி வருது, நகரத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, இருள் எப்படிப்பட்ட இருள் அப்படின்னா நீடும் இருள், நீண்ட இருள், விடுவே இல்லாத நீண்ட இருள். நமக்கு இந்த மேல அந்த அண்டார்டிக் பதில எல்லாம், அதாவது நார்வே ஸ்வீடனுக்கு அங்க கீழே தெற்க வந்து நியூசிலாந்து போல சில பகுதிகள் எல்லாம் இந்த வெயக்காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு வெயக்காலம் கொஞ்சம் மாசம் வரும் மாதிரி அவங்க குறைவு. நான் நியூசிலாந்துல போய் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அங்க என்னன்னா பகற்பொழுது அதிகமாக ராப்பொழுதும் ஆகும். பகற்பொழுது ராத்திரி 10 மணிக்கு நம்ம ஊர்ல சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், 5-6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கணும்னு சொன்னா எல்லாம் இருட்டு பண்ணிட்டு தான் தூங்கணும். அதே மாதிரி அந்த வின்டர் சமயம் வந்துருச்சுன்னா இருட்பொழுது சீக்கிரமே இருட்டாயிடும், 5-5 மணிக்கெல்லாம் இருட்டு வந்துடும். அந்த நமக்கு இலக்கியத்துல சொல்லுவாங்க, அதாவது காதலர்களை பிரிந்திருக்கூடிய காதலர்களுக்கு இரா பொழுது ஆமா நீண்டு இருக்குமா, நீடும் இரா நீண்ட, அதாவது சாதாரணமா வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் இருட்டு இருக்கணும் சொல்லலாம். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வந்துன்னா 12 மணி நேரம் வச்சுட்டாலும் கூட அடுத்த நாள் காரு 7 மணிக்கு விடுச்சிடும். அப்படி இல்லாம இது நீடும் இரா, நீண்டு இருக்கக்கூடிய இரா பொழுது. ஆனவளம் அந்த இரவுல நீடும் இருள், நீண்கின்ற இருளில், நீடும் இருள்னா நீண்டு செல்கின்ற இருளில விளக்கில், விளக்கில் அப்படின்னா விளக்கினை அந்த இல்லு இருக்கு இல்லைங்களா, அது ஓம உருவாக கொள்ளப்படும், விளக்க போல விளக்கில், விளக்கினா விளக்கினை போல. ஒன்னு சென்று அவ்விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல், ராத்திரியில ஒருத்தர் தட்டு தடுமாறிட்டு போறான், ரொம்ப தூரம் போகணும் நீண்ட ராத்திரி. அப்போ அந்த வழியில செல்றவனுக்கு பரிதாபப்பட்டு ஒருத்தன் ஒரு விளக்கு கொடுப்பதை போல, போல ஒருவர் சேர்த்த போல அந்த விழிக்கு அந்த விளக்கு சேர்த்ததை போல, நீளும் ராவில விழிக்கு ஒருவர் விளக்கினை சேர்த்ததை போல ஒன்றை வரும் நகரம், கூட சேர்ந்து வருகின்ற நகரம். நீளும் இருள விளக்கினை சென்ற, இருள சென்ற அந்த விழிக்கு ஒரு விளக்கினை ஒருவர் சேர்த்ததை போல வந்த நகரம். அப்ப விளக்கு எதுக்கு சேர்த்தது, கண்ணுக்கு, கண்ணுக்கு விளக்கினை சேர்த்தது போல விளக்கு கொடுத்தான். எப்போ, ராத்திரியில. இப்ப அந்த ஆனமலமாகிய அந்தகாரத்துல தவிக்கின்ற துன்பப்படுகின்ற உயிருக்கு இறைவன் வந்து நகரத்தை கொடுக்கிறான், திருவாதாமலமா மாயை கொடுக்கிறான். நீடும் இருளில செல்கின்ற ஒருவன் அந்த விழிக்கு ஒருவர் விளக்கினை சேர்த்ததை போல ஆனமல அந்தகாரத்தில் துன்பப்படுகின்ற ஆன்மாவுக்கு மாயையாகிய விளக்கினை இறைவன் கொடுக்கின்றான். அப்போ விளக்குக்கு இருளுக்கு பகை விளக்கு. அப்ப மாயை என்பது அது ஏன் ஆண்டவன் கொடுக்கிறான்னு சொன்னா, இருள துணையா இருக்கிறதுக்கு தான் கொடுக்கிறான். அது கண், ஏன் கண்ணுக்கு கொடுக்கிறான் அப்படின்னா கண் காணக்கூடியது, கண் காணக்கூடிய கண், கண்ணுடைய பார்வையை இருள் மறைத்துக் கொண்டிருக்கிறது, அதனால இருளுக்கு பகையாகிய விளக்கினை கொடுக்கிறான். பானமலத்துக்கு பகையாகிய இந்த மாயாமலத்தை கொடுக்கலாம். இது நல்லா தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆணவம் பாசம் என்று சொல்ற போது ஆணவம் கண்மா மாயும்னு சொல்லுவோம். இப்போ ஆணவம் மாயை கண்மம் மூன்றும் பாசம் என்றாலும் கூட ஆணவத்துக்கு பகை மாயை என்பது. மாயை ஏன் கூட்டுறான்னா இருளுக்கு இருள சென்ற கண்ணுக்கு விளக்கி தருவது போல ஆண்டவன் கொடுக்கிறான், ஏன்னா கண் பார்வையை செலுத்துவதற்கு. இப்ப அதுல வந்து அது அணுப்பட்டு அணுப்பட்டு இருவனை எப்பு மலபரிவாகம் சத்தனிபாதம் இதெல்லாம் வரும்னு சொல்லி அதனுடைய விளக்கம் எல்லாம் நீங்க வகுப்பு பார்க்கலாம். இப்ப நீளும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்தல் போல் ஒன்ற வரும் நகரம். நகரம் என்பது மாயை. வந்த வழி இப்படி வந்தபோது மூன்றும் மருவி. இப்ப மூணு இருக்குது, எந்த மூணு? யா உயிர் இருக்குது, மா மலமும் இருக்குது, அப்புறம் நா த்ரோதானமும் இருக்கிறது. மூணு இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா யா உயிர் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கலந்து இருக்கிறது தான் விரவி இருப்பது மலம் மா. அப்புறம் ஆண்டவன் சேர்த்துனது நா. அப்ப யா மா நா நாம சொல்ற போது நா மா ய என்று சொல்லலாம். நா மா ய என்ற மூன்றும் வங்காட்சரத்தில் இருக்கக்கூடிய நா மா ய என்ற மூன்றும் எழுத்துக்களும் இருக்கின்றன. சரி, அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த மூன்றும் கூடிய பொழுது யா அதாவது ந ம ய யா என்ற உயிரும் ந என்ற த்ரோதானமும் அப்புறம் அந்த யாவோடு விரவி இருக்கின்ற மகரமும் இந்த மூணு சேர்ந்த போது என்ன ஆகுதுன்னா அப்பதான் உயிரானது சில செயல்களை செய்ய தொடங்குது. ஆமாம், அது எப்படி தொடங்குதுன்னு நாம மற்ற சாதனம் பாடி, அதாவது எப்ப மாயை வந்து சேர்ந்துதோ, மாயை வந்து சேர்ந்த முதல் முதல் ஆண்டவன் கொடுக்கக்கூடிய உடம்பு. இப்ப நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் உணர்வுப்பு தான் சொல்லுவாங்க, ஆதி உற்பவம் சொல்லுவது இல்லை. ஆதி உற்பத்தை போற்றி பகருடை, போற்றி பகருடையிலதான் ஆதி உற்பவத்தை சொல்றான். இந்த சூட்சும சரீரம்னு சொல்லுவோம், அது காரண சரீரம் அது அந்த மாயோடு சேர்ந்த உடனே உயிருக்கு அந்த ஆணமல பிடிப்பினால ஒரு சலனம் உண்டாகும், மனத ஒரு சலனம் உண்டாகும். அந்த சலனம் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஏன்னா எல்லா உயிரிடத்திலையும் ஆணமல பிடிப்பு ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்திட்ட ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் என் மண்டையில ஏறது இல்ல, ஏன்னா ஆணம் பிழிப்பு நிறைய இருக்குது. சிலருக்கு கற்பூரம் போல காமிச்ச உடனே கப்புன்னு பத்திக்குது இல்லையா, அந்த மாதிரி. அது ஏன்னு சொன்னா அங்க ஆணமல பிடிப்பு கொஞ்சமா இருக்குது, நமக்கு ஆணமல பிடிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால அந்த ஆணமல மாயையை வந்து இறைவன் எதுக்கு கொடுக்கிறான், விளக்கு போல யகரத்துக்கு உயிருக்கு நன்மை செய்யும் பொருட்டு கூட்டுறான். ஆனா இந்த ஆணமல பிடிப்பினால இந்த மாய கூடிய உடனே உடம்பு வந்த உடனே சூட்சும சரீரம் வந்த உடனே மனத்துல ஒரு சலனம் உண்டாகும். அந்த சலனம் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை, அந்த பிடிப்புக்கேற்ப வேறுபடும். இந்த நம்முடைய முதல்ல தோன்றும் சித்தம்னு சொல்லுவோம். சித்தம் என்ன பண்ணும்னா சித்தம் சிந்திக்கும். அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு முதல்ல கடைசியில நமக்கு கேள்விக்கு பின்னர் கருவிகள் பார்க்க போறோம், கருவிகள் பார்க்கும்போது தெரியும் இந்த சித்தம் இருக்கிற. நீங்க சில சமயத்துல காலையில் தூங்குவோம், நாம தூங்கிறது தூக்கமும் இல்லை கனவும் இல்லை, ஆனா அந்த மனசானது கண்டபடி இங்கெங்கயோ சுத்திட்டு வரும். என்னென்னவோ நினைச்சு பார்த்தா காரண காரியமே இருக்க, கனான்னா கூட கனா கண்ட கனாவே முழுமையாக சொல்ல முடியாது, போனாலும் கூட ஏதோ முன்ன பின்ன நீக்கி போட்டாலும் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லலாம். இந்த சித்தம் இருக்க மனசு அலைவது இருக்குது, இது என்னென்ன அலையுது எங்கெங்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் செல்ஃப் ஒருத்தனுடைய அவனுடைய பண்பு என்ன என்பது அந்த சித்தம் சித்தி சிந்திக்கலையா அது காட்டி கொடுத்து விடும். நம்ம நாம எவால்வேட் பண்றதுக்கு நம்முடைய ஏன்னா நமக்கு நிலை நினைவு இருக்கும்போது நம்ம மனசு எங்காவது தப்பான வலிக்கிற இதெல்லாம் நமக்கு ஆகாது ஆகாதுன்னு நம்ம மனசார நம்மோட நினைச்சாலும் கூட நினைக்காம போனா கூட நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு பயந்துட்டாவது ஒழுங்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணும். நம்முடைய கட்டுப்படுத்தும் அந்த சித்தத்தில் இருக்கிற போது யாருடைய கட்டுப்பாடு நம்முடைய கட்டுப்பாட்டில் சித்தம் இல்ல, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது எங்கெங்க மேயுதுன்னு புடிச்சு கட்ட முடியாது, அது எந்த மேய்ஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி சித்தம் அந்த மாதிரி நிலைதான் முதல் நிலை. என்ன ஆனமலை பிடிப்பினால அந்த ஒரு மனசுல ஒரு சலனம் சித்தம் சலனம் உண்டாகும். அந்த சலனத்தை வினையாக கொண்டு ஆண்டவன் பின்னர் நமக்கு சில கருவி கரணங்களை கூட்டுவான். அது நமக்கு நீங்க போற்றி பகிர்ந்து படிக்கும் போது அந்த பகுதி ரொம்ப சுவையான பகுதி நல்லா இருக்கும். சரி இப்ப அடுத்த பாருங்க, மறுவே மூன்றும் இந்த மூணு சேர்ந்து மூணு என்ன ஏ ம என்ற மூன்றும் சேர்ந்து அப்போ அந்த மனசுல செய்த அந்த சலத்தின்காக கொடுத்த உடலில் வைத்துக்கொண்டு இருவினை செய்யும். அந்த இருவினையின் போக விதமெல்லாம் இருவினையின் போக விதம் அந்த போக அனுபவம் இப்படித்தாங்கிறது இல்லை, அது எப்படி வேணாலும் ஒரு எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதனால விதம் என்று சொன்னார். விதம் பல வகை பகவையான அனுபவங்கள் எல்லாம் உருவுடன் நின்று அனுபவிக்கணும்னா உடம்பு வேணும். அப்ப அந்த உடம்பு அந்த முன்ன சேர்ந்து வினைக்கேற்றபடியான பல விதமான உடம்புகள் உருவினையின் உருவுடன் நின்று ஆறுயிர்கள் தாம் அருந்த உயிர்கள் எல்லாம் அந்த அருவினை போகத்தை அருந்த ஐந்தும் அஞ்சு அஞ்சு என்ற தொகை என்ன இருக்குங்களே அது வந்து உடம்புக்கு பொருந்திருக்கூடிய ஐந்து சரீரங்களை குறிக்கும். ஐந்து சரீரம் இப்ப நமக்கு இருக்கலையா, இதுக்கு பேரு தூல சரீரம்னு பேரு. இது தூல சரீரம், தூல சரீரம் என்பது கண்ணுக்கு புலனாகின்ற சரீரம் தூல சரீரம். இதுக்குள்ளார இன்னொரு சரீரம் இருக்குது, அதுக்கு பேரு சூக்கும சரீரம். அதுக்குள்ளார ஒன்னு இருக்குது, அது வந்து காரண அதாவது பிராணமய கோஷம் சொல்லுவாங்க. இது வந்து அன்னமய கோஷம் உள்ளது பிராணமய கோஷம் என்று பஞ்ச கோஷங்களும் சொல்லப்படும். ஐந்தும் ஐந்து என்பது அஞ்சு உடல்கள். மாயை அது ஆண்டவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த போகத்துக்கு ஏற்ற மாயை முதல்ல மாயோடு சேர்க்கின்றான். அந்த மாயில வருவது அதுக்கு பேரு காரண சரீரம். அப்புறம் இப்ப நீங்க உண்மை விளக்கத்திலையும் திருட்பயிலையும் படிக்கின்ற போது உள்ளந்த கரணம்னு அஞ்சு சொல்லுவோம். காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு. இந்த அஞ்சும் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும். ஐந்து சரீரங்க பஞ்ச கஞ்சுகம். அப்புறம் இந்த பஞ்ச கஞ்சுகம் சேர்கின்ற பொழுது சேர்ந்த போது இதோடு பொருந்தின்ற ஆன்மாவுக்கு அது இந்த பஞ்ச கஞ்சம் வந்து பும்சத்துவ மலம் என்று சொல்லப்படும். இதை அனுபவிக்கின்ற பொழுது ஆன்மாவும் ஒரு தத்துவமாக கொள்ளப்படும், அது வந்து புருடன் என்று சொல்லப்படும். அப்புறம் இதோட மனம் புத்தி ஆங்காரம் என்ற மூணும் சேர்ந்து அஞ்சு மூணு எட்டு என்றது அது புரியட்டக சரீரம். அட்டம் அட்டம்னா எட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த கஞ்சக சரீரம் கஞ்சகத்தோடு எது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற அஞ்சோடு மனம் புத்தி ஆங்காரம் என்ற மூணு சேர்த்து எட்டு புரியட்டக சரீரம் சொல்றோம். இந்த புரியட்டக சரீரங்கள இத வந்து இதுக்கு சூக்கும சரீரம் என்பதும் ஒரு பெயர். அப்புறம் இதிலிருந்து பஞ்சபூத ஐந்து பூதங்களின் பரிணாமாகிய பஞ்சபூதம் கலப்பாகிய சரீரம் நமக்கு வருது. அது வந்து தூள

0: ரெண்டு தான், சூக்கம சரீரமா. சூக்கம சரீரங்கிறது என்ன என்றால் அந்த பஞ்ச கஞ்சுகம் அஞ்சு, எது காலம் நீதி வித்தை அராகம் என்ற அஞ்சு, அஞ்சோடு மனம் புத்தி ஆங்காரம். மனத்தையும் சொல்லலாம் சித்தமும் சொல்லலாம். அப்ப இந்த மூணு, இந்த மூணு அஞ்சு மூணு எட்டு, இதுக்கு பேரு புரியட்டக சரீரம் அல்லது சூக்கும சரீரம் என்று சொல்லப்படும். இதுல ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த சூக்கும சரீரம் இருக்க இது வந்து நமக்கு முத்தி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து வரும். நீங்க எந்த பிறப்பு எடுத்தாலும் சரி, மானுடைய ஆக்கையில பிறந்தாலும் சரி, எறும்பா பிறந்தாலும் சரி, கொசுவாக பிறந்தாலும் சரி, இது தொடர்ந்து வரும். வெறும் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, இது நுண்ணிய அளவுல இது வந்து நம்முடைய சித்தாந்த சாஸ்திரத்துல எல்லா உயிர்களும் ஒரு காலத்துல முத்தி அடைந்தே தீரும், எல்லாரும் பாஸ் பண்ணலாம், காலம்தான் வித்தியாசம். சில பேருக்கு அந்த வருஷத்திலேயே ப்ரமோஷன் கிடைச்சிடும், சில பேருக்கு உட்கார்ந்து உட்கார்ந்துதான் போகணும். ஆனா எல்லாருக்கும் டிகிரி உண்டு, எல்லாருக்கும் புத்தி பேரு உண்டு. ஆனா எனவே இந்த பஞ்ச காரண சரீரம், இந்த சூக்கும சரீரம் என்பது புத்தி அடைவதற்கு வரைக்கும் தொடர்ந்து வரும். இது சகல நிலை. காரண சரீரத்தோடு கூட இருந்தாலும் சரி, கஞ்சுக சரீரத்தோட கூட இருந்தாலும் சரி, புரியட்ட சரீரத்தோடு கூட இருந்தாலும் சரி, நம்ம போல தூள சரீரம் எப்ப மாய சம்பந்தம் வந்ததோ அப்ப அதுக்கு சகல நிலை என்பது பெயர். யானாமா வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு சகல நிலை என்பது போறோம். சரி, அப்ப ஒன்ற வரும் நகரம் வந்த வழி மருவி மூன்றும் இருவினையின் போக விதமெல்லாம் உருவுடன் நின்று ஆறுகள் தாம் அருந்த ஐந்தும் அஞ்சு ஐந்து உடல்கள். இந்த அஞ்சு உடல்களுக்கு இது வந்து ஆகமத்துல சொன்னது, இங்க சொல்ற இதுக்கு வேற பேரும் உண்டு. இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு அன்னமய கோசம்னு பேரு, சாப்பாட்டில் அடிச்ச பிண்டம். நமக்கு இந்த உடம்பு வளர்றதுக்கு எது முதற் காரணமா இருக்குன்னா சோப்படும், அது சாப்பாடு தான். அப்புறம் கஞ்சுக சரீரத்துக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு, இது அன்னமய கோஷம், உடம்பு இருக்க அன்னமய கோஷம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரியட்ட சரீரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பிராணமய கோஷம் பேரு, அது வந்து காரண சரீரத்துக்கு. அப்புறம் குணசரீரம் இருக்கு இல்லைங்களா, குணசரீரத்துக்கு மனோமய கோஷம்னு பேரு. அப்புறம் கஞ்சுக சரீரத்துக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. அப்புறம் காரண சரீரத்துக்கு ஆனந்தமய கோஷம்னு பேரு. இதெல்லாம் ஒரு காரணத்தால் வந்த பெயர். அது என்னங்கிற அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி பக்கத்துல வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்னு புஷ்பதந்தர், இன்னொன்னு ஆலால சுந்தரர். அந்த புஷ்பதர் என்ன பண்றார், சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார். ஒரு மாப்பிள்ள வராருன்னா மாப்பிள்ளைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரணும். சாதாரண ஒரு கவுன்சிலர் மினிஸ்டர்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கூட்டம் போறது, இவ்வளவு பெரிய பிரபு அவர். அவர் கூட வரும்போது அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லாம அவருடைய திருஎழுச்சி பண்ணலாமா? வேதங்களாலும் ஆகமங்கள்னாலும் புராணங்கள்னாலும் திருமுறைகளினாலும் நூற்றுக்கணக்கான பேர் அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிகிட்டே வர முடியாதான் சுவாமி புறப்பாடு இருக்கணும். அப்படி சுவாமி வரார். அப்போ சுவாமி கூட சுவாமி கேட்கும் போதெல்லாம் விபூதி எடுத்துக்கிறார் ஒருத்தர். விபூதிங்கிறத அசக்கிறது இட்டுக்கணும்னு சொல்லிருக்கு. விபூதி வந்து இட்டுன்னு வந்தால் போகாது. விபூதி எப்போல்லாம் இட்டுக்கணும், நமக்கு ஆகமங்கள் சொல்கின்றனன்னா பார்க்கக்கூடாத பார்த்துட்டா விபூதி இட்டுக்கணும், கேட்கக்கூடாத கேட்டுட்டா விபூதி இட்டுக்கணும், பேசக்கூடாத பேசிட்டா

0: விபதி இட்டுக்கணும். நினைக்கக்கூடாது நினைச்சுட்டா விபதி இட்டுக்கணும். செய்யக்கூடாது செஞ்சுட்டா விபதி இட்டுக்கணும். மலமூத்திர விசேஷங்கள் பண்ணினா வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு விபதி இட்டுக்கணும். கொட்டாவி விட்டா கவனமில்லாமல் தூங்கினா மாதிரி பாடம் கேட்டால் அது தெரியும் பொழுது அடடா இப்படி மனசு பொருந்தாமல் போயிடுத்தே என்று சொல்லி சிவசிவா என்று ஆசமரம் பண்ணி விபூதி இட்டுக்கணும். நெத்தியில் விபூதி அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுக்கணுமே ரொம்ப நேரம் ஆகிடுத்தே நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுன்ட்டு ரொம்ப நேரம் ஆகிடுத்தே நம்ம ஆசையாக விபூதி இட்டுப்போம். ஒரு தாயார் குழந்தைய கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுத்தே துணியில் தான் தூங்கின்னு இருக்கு. இவன் அடுப்பங்கரையில் பத்தால மின்ட்ருக்கா, இருந்தாலும் கரப்பாம்பூச்சி ஏறி இருக்குமோ பத்து நிமிஷம் ஆகிடுத்தே குழந்தையை பார்த்துன்னு சொல்லி ஓடி வரா. அதுபோல் பிரேமையனோட திருநீற்ற அன்புன்னு அதுக்கு பேர். விபூதியில் அன்பு வேண்டும். விபூதி ஒரு அனுஷ்டானத்துக்கு மட்டும் கருவி இல்லை. பஸ்மாங்கிறது பராவணம் ஆவது நீர் அப்படின்னு ஆலவாயான் திருநீற்றை பற்றி ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் பாடியிருக்கிறார். பரானா அம்பாள். விபூதி என்பது மீனாட்சியினுடைய சுரூபம். மீனாட்சி எப்படி சுவாமியினுடைய உடம்புல ஒட்டின்ட்டுருக்காளோ அதுபோல விபூதி பிரம்மசுரனுடைய உடம்புல ஒட்டின்ட்டுருக்கு. அதனால மீனாட்சி சுரூபம். சுவாமியும் அம்பாளையும் எப்படி பிரிக்க முடியாதோ, நெருப்பையும் சூட்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதை போலவே சுவாமியையும் இந்த விபூதியும் பிரிக்க முடியாது என்று விபூதியினால ஒருத்தருடைய பவம் மாறும், பிறவி நோய் நீங்கும். ஒருத்தனுக்கு விபூதி நல்ல புத்தியையும் நல்ல பக்தியையும் நல்ல வித்தியையும் சதாச்சாரத்தையும் கொடுக்கும். விபூதி இட்டுக்காமல் எந்த கர்மாவை பண்ணினாலும் அது நஷ்டம் என்று வேதங்கள் கூறுகின்றன. விபூதி இட்டுக்காமல் சிராதம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சில பேர் சம்பிரதாயத்தில் வச்சுட்டு இருக்கா, அவள்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறா. அப்படி பண்ணக்கூடாது. பஸ்மதாரணம் பண்ணாமல் எந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த அனுஷ்டானமும் இல்லை என்று அப்பய தீட்சிதருங்கிற பெரியவர் சொல்கிறார். வேத பிரமாணத்தை வச்சுன்னு சொல்கிறார். அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த ஊரில் ராஜாவாக மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர். அவர் சிவலீலானமும் பாடியிருக்கிறார். அப்படி சாதுக்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த விபூதியை சுவாமியை நம்ம தான் அடுக்கிட்டு இருக்கிறார். ஏன் சுவாமி இட்டுக்கிறார்னா புண்ணியர் பூசும் வெந்நீர். சுவாமியை ஏன் எடுக்கிறாருன்னா அப்பா என்ன பண்ணுறாலோ அதை குழந்தை பண்ணும், அம்மா என்ன பண்ணுறாலும் அது குழந்தை பண்ணும், சுவாமி என்ன பண்ணுறாலோ அதை நம்ம பண்ணுவோம். நாம விபூதிட்டுங்கிறதுக்காக சுவாமி விபூதிட்டுருக்காரு. இன்னொரு காரணமும் சுவாமி விபூதிட்டுருக்கார். எதுக்காகனா விபூதி இட்டுக்க மாட்டேன்னு சில பேர் பிடிவாதம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கும் விபூதிட்டு பலன் போகணுங்கிறத எடுக்கிறார். எப்படி பலன் போகும் அப்படின்னா சில குழந்தைகள் மருந்து சாப்பிட படுத்தும், அப்போ தாயார் என்ன பண்ணுவா அதுக்கு நோய் இருக்கேன்னு சொல்லி அந்த மருந்தை தான் சாப்பிட்டு தன்னுடைய பால் மூலம் அந்த மருந்து அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி பண்ணுவார். விபூதி இட்டுக்க மறுக்கிற அந்த உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமான் எல்லா ஜகத்தும் வாழ வேண்டும் என்று தானே விபூதிட்டுருக்கு. அதனால சுவாமி அடிக்கடி விபூதின்னு கேட்பார். அப்போ அந்த விபூதி எடுத்துக் கொடுக்கிறது தான் ஆலால சுந்தரர். அவர் தான் நம்பி ஆரூரராக அந்த பூமியில் அவதாரம் பண்ணி தேவாரம் பாடியவர் என்று பார்க்கின்றோம். அந்த ஆலால சுந்தரரும் கைலாசத்திலேருந்து வராது மீனாட்சி கல்யாணத்துக்கு. இன்னும் அவர் ஆலால சுந்தரராக அவர் வந்து நம்பி ஆரூராக பிறக்கலை, அவர் சைவ சிவாச்சாரியராக பிறக்கலை. கைலாசத்தில் ஆலால சுந்தரராக இருக்கார் மீனாட்சி கல்யாணத்தின் போது. சுவாமிகிட்ட சுவாமியோடு வராது இந்த மதுரைக்கு. மதுரை வந்தடைந்தான் கைலை நாதன். அந்த மதுரையில் இருக்கிற மங்கையர்கள்லாம் பெருமானுடைய அழகை பார்த்து மயங்குகிறார்கள். அவர் சொல்கிறா மீனாட்சி என்ன தபஸ் பண்ணாலோ இந்த சுந்தரேசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்று சொல்கிறார். சும்மா இருடி, இவர் என்ன தபஸ் பண்ணாரோ நம்ம ஆத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஊற்றி மாற்றி சொல்கிறார். சண்டை வேண்டாண்டி, இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு நாம் என்ன தபஸ் பண்ணியிருக்கோம் என்று சமரசம் பண்ணுறா சில பேர். அதனால் யாருக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வரல. மாப்பிள்ளை ரொம்ப அழகா, பொண்ணு ரொம்ப அழகாங்கிற முடிவு வராமல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ பரமேஸ்வரன் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு எழுந்தொழுகின்றான். எழுந்தொழும் போது காஞ்சன மாலை தோழிகளோடு வந்து பரமேஸ்வரனுக்கு பாத்தியம் அளித்து அவருடைய திருவடிகளை பொற்கலசத்திலே ஏந்திய கங்கை நீரினாலே கழுவி விட்டு வெண்பட்டினாலே துடைத்து சந்தன குங்குமங்கள்லாம் அதில் வந்து அலங்காரம் பண்ணி புஷ்பஹாரங்களை பெருமானுடைய திருவடியை சாத்தி பெருமானுடைய பாத்தியத்தினாலே தன்னை புரோட்சித்து கொண்டு அதனை பிராசனம் பண்ணி அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் அதை தெளித்து எல்லோருக்கும் கொடுத்து காஞ்சன மாலை தன் கணவன் இல்லாத குறையை நினைந்து வருந்தி அவன் செய்ய வேண்டியதை தான் செய்வாளாகி அருமையால் அடியேன் பெற்ற அணங்கினை வதுவை செய்து இத்திருநகர் திருவும் கன்னித் தேயமும் கை கொண்டுள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தானான். பெறாது நான் பெற்றிருக்கின்ற என் தவக்குடியாகின்ற மீனாட்சியை தாங்கள் கரம் பிடிக்க வேண்டும், பிடித்து கொண்டு அவளையும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களுக்கு தான், மீனாட்சி மட்டும் இல்லை, இந்த ஊர், இந்த மக்கள், இந்த தேசம் எல்லாம் உங்களுக்கு என்று அவள் சொன்னாள். உடனே சுவாமி சரி சரி என்று சொல்லலை. சுவாமி புன்முறுவல் பூத்தார். பெரிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரவர்களுக்கு ஏற்ப தங்களுடைய பாடி லாங்குவேஜ்னாலேயே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒருவரை வா என்று கூப்பிடுவதற்கு வாங்கன்னு தான் சொல்லணுங்கிறது இல்லை, புன்முறுவல் பூத்தால் போதும். ஒருவரை பார் தலை சேர்த்தால் போதும், அமர்க என்று சொல்லலாம். ரொம்ப நெருங்கியவர்களை தான் வருக என்று வாயினாலே திறந்து சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது வண்ண பனித்தன்னை வாயென்ற வான்கருணை என்று சொல்லி பரமேஸ்வரன் தன் வாயினாலே வா என்று அழைத்து அனுகிரகம் பண்ணது திருவாதவர்களுக்கு திருப்பெருந்துறையில. அப்ப அவருடைய யோகியதை எப்படிப்பட்டது? பரமேஸ்வரன் தன் கையினாக தன் வாயினால வருக வருக என்று அழைத்த பெருமை கொண்டவர். மீனாட்சிக்கு திருமண கோலம் செய்கிறார்கள். பூமி சமநிலையில இருந்தது ஈஸ்வர கிருப்பையினால. முன்பு பார்வதி கல்யாணத்தின் போது அந்த வடதிக் பாகம் கீழே போய் தெற்கு உயர்ந்த போது அகஸ்தியரை அனுப்பினார். ஆனா அகஸ்தியர் இப்ப வந்து வடக்க போகல. வடக்க போச்சுன்னா அவர் சுவாமிகிட்ட சொல்லுவார், சுவாமி ஒரு கல்யாணம் பார்க்க விடாம தெற்க அனுப்பிச்சிங்க, இப்ப இந்த கல்யாணமும் பார்க்க விடாம வடக்க அனுப்புவீங்களா அப்படின்னு அவர் கண்ணை கசுக்குவார். சுவாமி என்ன பண்ணார், அதற்கு வாய்ப்பு கொடுக்கல. தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வடக்கு உயராமல் பார்த்து கொண்டார். ஏன்னா மதுரைக்கு அத்தனை பேரும் வந்துட்டாங்க, ருத்ர கணங்கள்லேருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் வந்தபோது வடக்கு வந்து உயரணும், வடக்கு உயராமல் சுவாமி என்ன பண்ணிட்டார், சமமாகவே இரு என்று சங்கல்பித்து விட்டார். அந்த மனத்தவிசின் மீது மணாளனோடு காட்சி தருகின்றாள் மீனாட்சி. மேருமலை, அந்த மேருமலை போல இருக்க அந்த சொர்ணமயமான தவிசு இருக்கை ஊஞ்சல், அதில் ஒரு கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை ஒரு மரகத கொடி சுற்றி கொண்டிருப்பதைப் போல அம்பாள் பெருமானை பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி பிடித்து கொள்ளாது இடித்து கொண்டிருப்பதை போல் இருந்தாள். அதாவது இந்த பெண் மாப்பிள்ளை மீது ரொம்ப ஆசை, பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் எல்லோரும் பார்க்க செய்ய முடியாது, ஆகவே அந்த ஆசையை பாதி நிறைவேற்றி கொள்ளும் வண்ணம் இடித்து கொண்டிருப்பார்கள். அந்த காட்சி தான் கற்பக விருட்சத்தின் மீது காமரு பூங்கொடி சுற்றியதை போன்று மீனாட்சி சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கா. சிவசக்தி வடிவமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள். அப்பொழுது அங்கு மலையத்வஜன் இல்லாத காரணத்தினாலே மலையத்வஜன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை உமையம்மைக்கு சகோதரன் என்ற ஸ்தானம் இருப்பதனால திருமால் வந்து செய்கின்றார். திருமால் மாப்பிளைக்கு திருவடி பூஜை செய்தார். அப்ப மகிழ்ந்தாராம், இந்த பெருமாளுடைய திருவடியை தேடி வராகமாக ஆதி வராகமாக சுவேத வராகமாக 1000 சதுரியங்கள் பூமியை பிளந்து கொண்டு சென்று கஷ்டப்பட்டோமே, இந்த மீனாட்சி கல்யாணம் அப்பவே ஆயிருந்ததுன்னா ரெண்டு திருவடியும் நன்னா பார்த்து பிடிச்சு விட்டுருக்கலாமே, ரொம்ப லேட்டாலாம் சுவாமி நமக்கு இந்த திருவடியை காட்டுகின்றார் என்று சொல்லி திருமால் மகிழ்ந்தார். அப்புறம் திருமால் கன்னியாதானம் பண்றார். அத்தலை நின்ற மாயோன் அநாதி செங்கரத்து நங்கை கைத்தலம் கமலப்போது புத்ததோர் காந்தள் ஒல்லை வைத்து அருமனுவாய் ஓத கரக நீர் மாறி பெய்தான் தொத்தலரு கண்ணின் விண்ணோர் தொழுது பூமாரி பெய்தார். அப்பொழுது மாயவனாகின்ற திருமால் மகாவிஷ்ணுவானவர் பெருமாளுடைய சிவந்த கரத்திலே அம்பாளுடைய அந்த கரத்தினை வைத்து, அம்பாளுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமாளுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமாளுடைய கரம் தாமரப்பூ போல சிவப்பா இருக்கு, அம்பாளுடைய கரம் அதை விட சிவப்பா இருக்கு, செங்காந்தல் வந்த போல அம்பாள் நிறம் கருப்பாச்சே, அவள் கரம் எப்படி சிவப்பாச்சுன்னா கல்யாணத்து அன்னைக்கு வெக்கத்தினால கருப்பு பெண்ணா இருந்தாலும் சிவந்து போயிட்டாலாம், பயங்கர வெக்கம், அதனால பிறக்கும் போது கருப்பா பிறந்திருந்தாலும் இந்த வெக்கத்தெல்லாம் சக்கச்சவேல் ஆயிட்டாள், அவள் சிவந்து இருந்தாள். அவள் வைத்து வேத மந்திரங்களை சொல்லி கன்னியாதானம் பண்ணினார் திருமாலானவர் என்று அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் அந்த பஞ்ச தேவ தருக்கள்னால சொர்ணமயமான புஷ்ப விருஷ்டியினை செய்தார்கள். தேவரும் முனிவர்களும் பெருமானே வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணார்கள். பெருமானுங்க மாப்பிள்ளதான் என்ற காரணத்தினாலே இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வேத பிராமணர்களும் பெருமக்களும் என்ன பண்ணாங்க, மந்த்ராட்சத்தை எடுத்துக்கொண்டு புஷ்பத்தோடு கலந்து சந்தனத்தோடு கலந்து அவற்றை பெருமானும் பெருமாட்டியும் சிவசக்தி வடிவந்தான். அவர்கள் சாதாரணமாக கல்யாணத்திலேயே மனுஷ தம்பதிகளாக இருந்தாலும் வாழ்த்துகின்ற நாம் அவர்களே அந்த திருமண நேரத்திலே நாம் அறிந்த பெண்களாக பெண் ஆண் என்று கருதாமல் பார்வதி பரமேஸ்வராக கருதி வாழ்த்தினோம் என்று சொன்னால் கல்யாணத்துக்கு நாம் போனதனால நமக்கு ஒரு பலன். எந்த ஒரு தம்பதியையும் அந்த முகூர்த்த நேரத்தில் பார்வதி பரமேஸ்வரலாக நாம் நினச்சிக்கணும் வாழ்த்தும் பொழுது, நினைத்தால் நமக்கு ஒரு பலன் இருக்கு. கல்யாணத்துக்கு போனதுனால சிவதர்சனம் பண்ணின ஒரு பலனானது கிடைக்கின்றது. அப்ப நம்மனோர் காண தோன்றி நன்மனம் புணர ஞாலம் உம்மையும் உய்ந்ததென்ன தத்தமின் முழியலுற்றார். எல்லாரும் நாம் பெரிய பாக்கியத்தை அடைந்தோம், சாட்சாத் சுவாமி அம்பாளே இங்கு நமக்கு வந்து இவ்வாறு காட்சி கொடுக்கிறார்கள், நின்நேரம் காட்சி கொடுக்கிறார்கள், நாம் மகிழ்வண்ணம் காட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார்கள். பிறகு மதுபர்க்கம் அளித்தார்கள். அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, பாலும் பழமும் என்று சொல்றோமே மதுபர்க்கம். அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் விரதானுஷ்டானம் பண்ணியிருப்பார்கள், ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் இந்த மதுபர்க்கத்தை மட்டும் அவர்கள் பராசனம் செய்வார்கள். சுவாமி அம்பாளை பாணிகிரகணம் செய்து கொண்டான். முற்ற மங்களனான் சாத்தி முழுதுலகின்றாள் செங்கை பற்றினான் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. முதலிலே மாங்கல்ய தாரணம் செய்தான். மாங்கல்ய தாரணம் செய்வித்து அந்த அம்பாளுடைய சிவந்த திருக்கரத்தை ஒரு தாமரை முட்டினை ஒருவன் தன்னுடைய 5 வலதுகையை விரல்களுக்குள்ளும் அடக்கிக் கொள்வதை போல பிடித்துக் கொண்டான். பெருமான் பிடித்துக் கொண்டான், அவளை பாணிகிரகணம் செய்து கொண்டான். செய்து கொண்ட போது மனிதரும் தேவனானார் கண் இமையாது வாழ்த்தி. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணு கொட்டாம பார்த்து வாழ்த்தினார்களாம். அதனால வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள் நினைத்தார்களாம். கண் இமைக்காத காரணத்தினால மனிதரும் தேவரானார் கண் இமையாது வாழ்த்தி. இதுல என்ன ஒரு பெரிய பெருமை இருக்கு, இந்த கல்யாணத்தை கண்ட மனிதர்களை தேவர்களும் வணங்குகின்ற பெருமை அவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே அவர்கள் தேவரானார்கள் என்று சொல்வது அவர்களுக்கு இழுக்குதான். தேவர்களும் வணங்குகின்ற பெருநிலையை அடைந்து விட்டார்கள் மீனாட்சி கல்யாணத்தை தரிசனம் செய்த காரணத்தினால என்று பார்க்கின்றோம். ஏன்னா வேதத்திலே வருது, ருச்சம் பிராமகம் ஜனயந்தா தேவா அக்ரே ததப்ருவன் எஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே. என்ன அர்த்தம் தான் இந்த புருஷசூக்தத்துக்கு, யார் ஒருவன் ருச்சம் பிராமகம் ஜனயந்தா இந்த பிரகாசமான திவ்யமான சிவஞானம் எவனுக்கு தோன்றுகின்றதோ ஸ்புரிக்கின்றதோ அவன் வந்து அவனை பற்றி தேவர்கள் சொல்றார்கள், தஸ்ய தேவா அசன்வசே, அவன் வசமாக நாங்கள் ஆகின்றோம், ஒரு சிவஞானி வசமாக நாங்கள் ஆகின்றோம், சிவஞானத்தை பெற்றவன் இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று தேவர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னு அதுக்கு அர்த்தம், ஒருவன் மனுஷனா இருந்தாலும் சிவபக்தி பண்ணி சிவஞானத்தை அடைந்து முக்தனாகி விட்டான் என்று சொன்னால் 33 கோடி தேவர்களும் அந்த மனிதனுக்கு தொண்டு புரிவார்கள். தஸ்ய தேவா அசன்வசே. அப்ப சிவஞானம் என்பது பரமேஸ்வருடைய தரிசனத்தினால தானே கிடைக்கிறது. அப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணவர்கள்லாம் தேவர்களால் வணங்கத்தக்கவர்களாக ஆகின்றார்கள் என்று பரஞ்சோதி சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அந்த லாஜஹோமம் பண்றார். இதுல சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அந்த மணப்பெண்ணே தன் கையினால பொறியிடுவது அப்படின்னு இருக்கு, மணப்பெண் மாப்பிள்ளை கையில கொடுத்து மாப்பிள்ள ஹோமம் பண்றது அப்படின்னு இருக்கு, இந்த மைத்துனர் வந்து பெண் கையில கொடுத்து ஹோமம் பண்றது அப்படின்லாம் இருக்கு. ஆனா இந்த லாஜஹோமம் எப்படி இருந்தாலும் லாஜஹோமத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இந்த பொறியானது அந்த அக்னியில விழுந்து ஒரு புகை ஏற்படுறது, அந்த புகையில மணப்பெண் தன் முகத்தை காட்டுவாள், தன் முகம் கருக்கும்படி காட்டுவாளாம். அது காட்டுவதனால தான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். அதான் அதுக்கு பதில் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சுவாமி மீனாட்சியுடைய கையை பிடித்து கொண்டு எரிவலம் வந்தார். அப்பொழுது அக்னி தேவன் சந்தோஷப்பட்டாராம், நம்ம கையை வெட்டின பெருமான் அன்னையினுடைய கையை பிடித்துக் கொண்டு நம்மை வலம் வருகிறார், ஆகவே அவருக்கு நம்மிடம் இருந்த கோபமானது ஆறியிருக்கும் என்று சொல்லி அக்னி தேவர் மகிழ்ந்தார். பிறகு பெருமான் என்ன பண்ணார், அம்மி மிதிக்கிறதுனு ஒன்று இருக்கு, அது என்ன தாத்பரியம்னு கேட்டால், புருஷன் தன்னுடைய பத்தினியை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன், நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு இந்த புகுந்த வீட்டில் வந்து பிறந்த வீட்டை விட அதிகமாக நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, இருந்தாலும் இல்லறம் என்பது தர்மஸ்வரூபமானது, ஒரு தர்மத்துக்காக தான் நம்ம கல்யாணம் நின்றுருக்கோம். அப்போ நம்ம இந்த இல்லறத்தில் புகுவதற்கு முன்பாக நமக்கு இருந்த சலுகைகளோ லஷ்டமோ இருக்காது. நம்ம வீட்டுக்கு அதிதிகள் வருவார்கள், நாம் அன்றாடம் வைஸ்வதேவம் பண்ணணும், ஆதித்யம் பண்ணணும், நம்ம கடைசி தான் சாப்பிட முடியும், நமக்கு நிறையா அவுபாசனாதி கர்மாக்கள் இருக்குது, நம்ம வந்து சோம தீட்சை பெற வேண்டும், அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும், இதுக்கு முன்னாடி பஞ்சாட்சி உபதேசம் ஆகலைனாலும் உனக்கு இன்றைக்கி பஞ்சாட்சி உபதேசம் ஆகிடும் விவாகத்தன்னைக்கு, நாம் சிவபூஜை நான் இதுக்கு முன்னாடி சிவபூஜை எடுத்துக்கலனாலும் உன்னை கல்யாணம் பண்ணின்ற காரணத்தினால நான் நித்திய சிவபூஜை எடுத்துக்கணும், இனிமேல் நமக்கு நிறையா பொறுப்பு அதிகம், நாம் இனிமேல் பொறுமையை கடைபிடிக்கணும், நமக்கு கோபமெல்லாம் வரக்கூடாது என்பதனால நாம் இந்த கல்லை போல உறுதியாக இருக்கணும். உன்னை நான் சுகமாக வச்சுப்பேன்னு சொன்னால் கூட ஆனால் இந்த இல்லறம் என்பதே சிரமத்தை கொடுக்கக்கூடியது, பொறுப்பு அதிகம், ஆகவே நீ கல்லை போல உறுதியாக இருக்கணும். கல் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்காது, அது வந்து ரப்பர் போல இல்லை, ஆகவே இந்த வளைந்து கொடுக்கக்கூடாது, கற்பு முதலிய குணநலங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், திருடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பெண்ணுடைய காலை எடுத்து கல்லில் வைப்பார். அப்போ மீனாட்சியினுடைய வலது கால் கட்டவரலை தன்னுடைய வலது கரத்தினால தூக்கி சுவாமி வந்து இந்த அம்மி மேலே வைக்கிறார். அப்போ மீனாட்சி என்ன பண்ணா, கூசினாள், சந்தோஷப்பட்டாள். அப்படி வச்சுட்டு அருந்ததி காட்டணும், அருந்ததி என்பது கற்பு கரசி, அவள் வந்து வானத்திலே நட்சத்திர வடிவத்திலே இருக்கிறாள், அவளை பார்ப்பதற்காக அருந்ததி காட்டுறதுக்கு பகல்லையே காட்டுறாங்க, இரவில் தான் காட்டணும், அம்மியை பகல்ல மிதித்தாலும் அருந்ததி உடனே காட்டுற மாதிரி இல்லை, இரவில் தான் காட்டணும். ஆனால் அருந்ததி என்று சுவாமி கூப்பிட்டாராம், கல்யாணத்துக்கு அருந்ததி வந்திருக்கா, இன்வைட் ஆகி நேரில் வந்துட்டாளாம், இதான் அருந்ததி பார்த்துக்கோ, இந்த அருந்ததியை போல நம்ம இருக்கணும், இவள் எப்படி தன் கணவனை தெய்வமாக மதிக்கிறாள், இந்த அருந்ததி போல நம்ம இருக்கணும் என்று சொல்லி அந்த கற்பு நலனை பெருமான் சொன்னார். சுவாமி தன்னை விட்டு பிரியாத அந்த பராசக்தியை திருமணம் செய்து கொள்வது போல அப்பப்போ நடிக்கிறாரு, பார்வதி கல்யாணம் வருது, மீனாட்சி கல்யாணம் வருது, இப்படி ஏன் சுவாமி பண்ணணும் அப்படின்னு திருவாசகத்தில் கேட்டு சொல்றார் நம்ம குருநாதர். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமதி என்னேடி உலகறிய தீவேளாது ஒழிந்தன நேல் உலகனைத்தும் கலைநவீன்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் காண்சாழலோ. சுவாமி தன்னை விட்டு பிரியாத அம்பாளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, என் கூடவே இருக்கா, இப்படியே இருந்துட்டு போட்டோன்னு அவன் ஆரம்பிச்சுடுவான், உலகம் வந்து சட்டம் ஒழுங்குபடி இருக்கணும், நாலு பேருக்கு கணவன் மனைவி என்று அறிவித்து வாழ வேண்டும். ஆகவே உலகத்தில் தர்மம் நிற்க வேண்டும், கலைகள் நிற்க வேண்டும் என்பதற்காக சுவாமி என்ன பண்ணுறார், கல்யாணம் என்ற ஒரு டிவைஸ் வேண்டும், ஒரு மெக்கானிசம் வேண்டும். இன்னாருக்கு இவர் மனைவி, இன்னாருக்கு இவர் கணவர் என்று அறிந்து அவர்களை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு தைரியமாக போய் நம்ம சாப்பிடணும், அவர்கள் கொடுக்குற காப்பியை சாப்பிடணும், அங்கே சிவ பூஜை நடக்கணும், அங்கே அக்னிகாரியம் நடக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நமக்கு தீர்த்தம் போடுற அந்த ஸ்திரீ சின்னவளாக இருந்தாலும் அவளை ஜெகன் மாதாவை நம்ம பாவிக்கணும், அதேமாதிரி அவள் இருக்கணும். இப்படி லோகத்தில் தர்மம் இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், எப்பொழுதும் தன் கூட இருக்கிற பராசி தன்னை விட்டு பிரியாத பெண்ணையே அவளை பிரிந்தவளை போல் காட்டி திருமணம் செய்து கொண்டார். சாஸ்திர விதிப்படி தான் உண்டாக்கிய விதிகளை தானே அனுஷ்டானம் பண்ணினார். சரி, எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, சுவாமியே கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ண பிறகு கல்யாணம் ஏன் பண்ணிட்டார்னு வருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணார்ன்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ, அந்த கேள்வியும் பதில் சொல்றார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. எல்லாரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும், கோட்டியில் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், அதற்கு உரியவர்களாக அவர்கள் தகுதியோடு படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஜென்ரல் ரூல்னா என்னென்னா, எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும், அதுதான் சுவாமி விரும்புகிறார். அதை அந்த விருப்பத்தை காட்டுவதற்காகவும் கல்யாணம் பண்ணிட்டார். சுவாமியே கல்யாணம் பண்ணிட்டார்னா, என்னை போல என் குழந்தைகளாக நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி கல்யாணம் பண்ணிட்டார். அதில் என்ன பிரயோஜனம்னா, கல்யாணம் பண்ணிக்கலை என்றால் இவன் தகுதி இல்லாதவனாக இருந்து மோட்சத்தை யாச்சிப்பான், அதனால் இவன் பிரஷ்டாச்சாரத்தை அனுஷ்டிப்பான், தகுதி அற்றவனாக இருந்து யோகத்தில் முயல்வான். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்றால் யோகத்தில் முயல்வதற்கான தகுதி இவனை வந்து சேரும், யோகியாகவும் ஞானியாகவும் ஆவதற்கான தகுதியும் இல்லறதானுக்கு வந்து சேரும். அந்த தகுதியை வந்து அடைவதற்கு முன்பாக அது இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இவன் கெட்டு அழியக்கூடாது என்பதற்காக பெருமான் என்ன பண்ணார், சேஃபர் மெக்கானிசம், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றமும் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி, பெண்பால் உகந்திருநேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் அழிந்து போவர் என்று சொன்னார். எல்லாம் திருவாசத்தில் வருது. அப்படி பெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் சர்வசக்தர், அவர் அம்பாளோடு சேர்ந்திருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் யோகத்தில் மனசு இருக்கு என்ற காரணத்தினால, தட்சிணாமூர்த்தமாக இருக்கும்போது உலகத்தில் பிரவிருத்தியே இல்லை என்ற காரணத்தினால மன்மதனை அனுப்பித்தார்கள் தேவர்கள். ஆனால் எந்த மன்மதனை அவர் தன்னுடைய கண்ணால் எரித்தாரோ, எரித்த பிறகு எரித்த பெருமானே போய் உமையம்மையை திருமணம் செய்து கொண்டார் மன்மதனுடைய துணை இல்லாமல். ஆகவே பெருமான் விருப்பப்படி தான் எல்லாம் நிகழ்கின்றன. மன்மதனுடைய சக்தியினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றன நினைக்காதீங்க, பெருமான் மீனாட்சியோடு கொடுத்தனம்ன்றதுனால தான் பிரவிருத்தி நிகழ்கின்றது என்று பரஞ்சோதி சொல்றார். மன்மதனுடைய பிரபாவத்தினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழலை, சிருஷ்டி நிகழலை, பார்வதி பரமேஸ்வரோட அனுகிரகத்தினால தான் உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றது. இன்றைக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறதுன்னு என்ன காரணம்னா, சாமி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில ஒருவன் சாமிகிட்ட கேட்டான்னா குழந்தை பிறக்கிறது, அவ்வளோதான் விஷயம் என்று பார்க்கின்ற. அப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் சுவாமி வந்து பெரிய கருணையை செய்தார். அவர்களெல்லாம் அந்த கல்யாணத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைந்தார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பினை முடித்து கொண்டு நமது ஏனைய வெள்ளியம்பல திருக்குத்தாடிய சரித்திரம் கொண்டு பார்ப்போம். சுவாமி என்ன பண்ணார், இன்னொரு விஷயத்தை இதில் சேர்த்து சொல்லணும், மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான், மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றான். இந்த பாண்டிய மன்னர்கள் பாண்டிய ராஜாங்கம் அரசாட்சி ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ திருமணம் செய்து கொள்ளும் பொழுதோ தங்கள் கையினால் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்க வேண்டும் என்று ஒரு மரபு. அந்த மரபின்படி ஆதி கைலாசநாதனாக இருக்கின்ற சாக்ஷாத் பரமேஸ்வரன் தானே வந்திருந்தாலும் கூட அந்த சட்டத்தை மீறாமல் மீனாட்சியுடைய திருக்கரத்தை பிடித்ததோடு அல்லாமல் மதுரைக்கும் அரசனாக என்ற காரணத்தினால சுந்தரபாண்டியன் என்ற திருநாமத்தை தாங்கி இந்த ஆலவாய் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற ஊரிலே இம்மையில் நன்மை தருவார் என்ற அந்த பெருமானுடைய லிங்கத்தை தன் திருக்கரத்தினாலேயே பிரதிஷ்டை பண்ணி தானும் மீனாட்சியமாக இருந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணார். மீனாட்சி சுந்தரேஸ்வரளாக இருந்து கொண்டு இம்மையில் நன்மை தருகின்ற அந்த பெருமானை அன்றாடும் புசித்து வந்தார் பெருமான்னு பார்க்குறோம். அப்போ பெருமானுடைய ரிஷபக்கொடி மதுரையில் வந்து மீன்கொடியாக மாறிற்று. பெருமானுடைய சர்ப்பாபரணங்கள் பாம்பு அணிகலன்கள் எல்லாம் மதுரையில் இருக்கிறவரையும் தங்க ஆபரணங்களாக இருந்தன. பெருமானுடைய கொன்றை மலர் மதுரையில் அவருடைய வேப்ப மலராக ஆயிற்று. பெருமானுடைய புலியதழ் ஆடை பெருமானுடைய சுந்தரேஸ்வரனுடைய பட்டு வஸ்திரமாக ஆயிற்று. பெருமானுடைய திங்கள் அணிந்திருக்கின்ற ஜட்டாபாரமாகின்ற அந்த முடி வைரமும் மாணிக்கங்களும் மின்னுகின்ற தங்க கிரீடமாக ஆயிற்று. பெருமான் கைலநாதன் என்ற பெயரை விடுத்து சுந்தர பாண்டியன் என்ற பெயரை தாங்கினார். அம்பாளும் மீனாட்சியாக இருந்து கொண்டு நடுவில் இருக்கின்ற பெருமானை வழிபட்டு கொண்டு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய துன்பங்களை நீக்கி அறம் புரிந்து செங்கோலாட்சி புரிந்து வருகின்றார்கள் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஏன் எல்லாரும் இப்பொழுது ஸ்தோத்திரம் செய்கிறீர்கள், கதறுகிறீர்கள் என்ன? முதலே கதறி கொண்டிருக்கும் 33 கோடி தேவர்களை இப்ப நிஞ்சாத்தியா கதற ஆரம்பிச்சான். நம்ம பசங்க வந்து அடிச்சுட்டு விட்டுட்டோம்னா கத்துறது கொஞ்சமா கத்துவோம், ஏண்டா கத்திரையில ஜாஸ்தியா கத்துவோம். அது மாதிரி தான் இந்த தேவர்கள் எல்லாம் சிறு குழந்தைகளை போலவே எல்லாரும் சேர்ந்து அங்கே கதற ஆரம்பித்தார்களாம். இந்திரன் எல்லாரையும் நிறுத்தி பிரம்மா விட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே சொல்லுகிறார்களாம், இறைவா நாங்கள் இப்படி நினைத்தோம், நடக்கவில்லை, எங்களுக்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஒரு குமாரனை தர வேண்டும், உங்களுக்கு பார்வதி கல்யாணம் நடக்க வேண்டும், நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த உடனேயே அவர் சொன்னாரா, அவ்வளவுதானே, கவலைப்படாதீர்கள், பார்வதி கல்யாணம் நடக்கும், நீங்க போகலாம் அப்படின்னார். இங்க ரதிக்கு இது நடந்தது எதுவுமே தெரியாது, ஏன்னா மூர்ச்சித்து விழுந்திருந்தாய், பக்கத்துல எந்திரித்து பார்க்கிறார், ஒரு பெரிய சாம்பல் தான் இருக்கிறது. புரிந்து கொண்டாள், மன்மதன் இல்லை, மன்மதனுடைய சாம்பல் தான் இருக்கிறது. கதறுகின்றாளா அந்த இடத்துல, செம்பதுமை திருக்குமரா தமியேனுக்கு ஆறுகிறே திருமால் மைந்தா, சம்பரனுக்கு ஒரு பகைவா, இவன் பிரத்யுமனாக வந்து பிறந்தான் என்று சம்பராசுரனை கொன்றானா, அதனால சம்பரனுக்கு ஒரு பகைவா, கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா, கரும்பு வில்லை கொண்டிருக்கிறானா, கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா, அம்பவள குன்றனைய சிவன் விழியால் வெந்து உடலம் அழிவுற்றாயே. யாரோ ஒரு தன்னுடைய கணவன் இறந்து விட்டான், புலம்புறதுக்கு கூட உடல் கிடையாது அவளுக்கு, அந்த இடத்துல புலம்புவதற்கு கூட உடல் கிடையாது, நான் என்ன செய்யறது என்று தெரியவில்லையே என்று அந்த இடத்துல அவர் வெறும் சாம்பல் தான் இருக்கிறது, இதுதான் கை, இதுதான் காலு என்று கூட என்னாலே புலம்ப முடியாது, வெறும் சாம்பல் மட்டுமே இருக்கிறது, இப்படி அழிந்து பட்டாயே. இப்ப எல்லாரும் கண்ணே மூடாத தேவர்கள் எல்லாம் மூடிட்டாங்களா, இப்போ உம்பர்கள் இப்படியெல்லாம் உறங்கிட்டோம், அப்ப மட்டும் கண்ணு மூடிட்டாங்களா எல்லாரும், அயனாரும் ஓப்புற்றாரோ, பிரம்மதேவனுக்கு இப்பதான் ரொம்ப குஷியா இருக்குமே, அவனுக்கு இப்பதான் சந்தோஷம் வந்திருக்கும், ஏன் போன்னு ஒன்ன அனுச்சானே, இப்படி ஆனதே என்று சொல்லும்படியாக அவள் கதறுகின்றாளாம், என்னுடைய தவறு என்ன இருக்கிறது, மன்மதனுடைய தவறு என்ன இருக்கிறது, சிவபெருமானே எங்களை காக்க வேண்டும் என்று ஓலமிடும் பொழுது கருணாமூர்த்தியான சிவபெருமான் மனம் கனிந்தாராம். அவர் சொன்ன, மன்மதனுடைய செயல் அவனை சுட்டது, ஆனாலும் உன்னுடைய பதிவிரத்தை அந்த தன்மையானதும் உன்னுடைய துன்பமும் என்னை அசைத்தது, கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள், உன்னுடைய கணவன் உனக்கு திரும்ப கிடைப்பான், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாராம். இவள் பார்த்த, கணவன் கிடைக்கும் வரை தவம் இருப்பேன் என்று தவம் இருப்பதற்காக ரதி சென்றாள். இங்கேயோ இவர்கள் பார்த்தார்கள், நம்ம கையில ஒன்னும் ஆகல, நாம் நினைத்தோம் மன்மதனை அனுப்பி இங்கே பார்வதி கல்யாணத்தை நடத்த வைக்கலாம் என்று மன்மதன் அழிந்து விட்டான், நம் செயல் அல்ல இனி நாதன் செயல் என்று நினைத்து தேவர்கள் எல்லாம் எங்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் நாம் தவம் செய்தால் மட்டுமே முடியும் என்று அவர்களும் தவம் செய்ய செய்தார்கள். ரதி தவம் செய்கிறாய், தேவர்கள் தவம் செய்கிறார்கள், இங்கே சனகாதி முனிவருக்கு தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமான் சொன்ன, நாம் இப்பொழுது என்ன சொல்லி காட்டினோமோ அதிலேயே இருந்து எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிரும், போதும் போ, இதுக்கு மேல வேண்டாம், அனுபவம் என்பது என்ன, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் சொல்ல வேண்டாம், ஒரு க்ஷணம் சொன்னாலும் போதும், பார்த்த பார்வையே ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஞானம் வந்தது, அந்த ஞானத்திலேயே இருங்கள், நிலைத்திருங்கள் என்று தவம் செய்ய வைத்தார். அங்கே பார்வதி ஒரு புறம் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். நான் எதுக்காக எல்லாவற்றையும் சொல்லுகிறேன்னா, குமார சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் மனத்திலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தவம் எல்லாம் எப்படி வந்து சேருகிறது, இதுக்கு என்ன, எதற்காக இவ்வளவு சுட்டி காட்டுகிறார்கள் இந்த கந்தபுராணத்திலேயே என்று பார்க்க வேண்டும். இது அருணகிரிநாதர் இந்த மன்மதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார், தமிழினி தென்கால் கன்றி இளங் தென்ற காற்றிலே வந்தானாம், தீ தரு கஞ்சா கன்றை திருமகளுடைய மகன் சொன்னார், திருமாலுடைய மகள்னு சொல்ல, திரி தரு கஞ்சா கன்றை தழலே வென்றார்க்கு அன்று அற்புதமாக சிவவடிவம் காட்டும் சத்குரு பரா. தழல் எல வென்ற தழல் எழ வென்றவர் இருக்கிறாரே, அவருக்கே தன்னுடைய சிவவடிவை சுப்பிரமணியன் காட்டினான் என்று ஒரு செந்தில் திருப்பதிகத்திலே சொல்லுவார். அதே போலத்தான் நிகரில் மதன் தேர் குன்று அர் எரியில் விழும் தேர் போன்ற சிறிது நினைந்து ஆட்டம் கற்றிருவார் முன் திடமிரு அன்பால் சிந்தைக்கு அறிவிடம் சேர்த்து உம்பற்கு இடர்களையும் போர் செய்கை திரள்வேலா என்று செந்திலே இன்னொரு பாடலிலேயும் தன்னுடைய திருப்புகளிலே பாடுவார். அப்படி எம்பெருமானுக்கு சிவவடிவம் காட்டிய முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன்பாக மன்மதன் அழிந்து விடுகின்றான், எல்லாரும் தவத்திலே ஈடுபடுகின்றார்கள். எம்பெருமான் தன்னுடைய தவநிலை நீங்கியவனாக பார்வதியை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்காக பார்வதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பார்வதி உக்ரமான ஜெகை விஜயை என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழிமார்களும் சூழ்ந்திருக்க தபசோக்ரேண என்று வால்மீகி இந்த இடத்துல சொல்வார். அவ்வளவு உக்ரமான தபசை செய்து கொண்டிருக்கிறாளாம். இவர் சரியான கிழ வடிவம், பர்ணசாலைக்கு போகும் பொழுது கிழ வடிவம், ரொம்ப வயசாச்சுன்னா என்ன ஆகும்,

0: மகளிர் நயா நகையாடிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லுவார். ஏன்னு கேட்டா இந்த ஆண்களுக்கெல்லாம் முதல்ல நான் யார் தெரியுமா, எப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு யார்கிட்ட காமிக்க முடியும்? பெண்களிடத்துலதான் தன்னுடைய அழகை காண்பிக்க முடியும். வேற இடத்துல யார் காமிக்க முடியும்? அம்மாட்டியா இல்ல மற்றவர்களிடத்திலேயே, ஆண்களிடத்திலேயே கிடையாது. அவன் வயசாயிட்டா எப்படி இருக்கும்னா, அவ்வளவு வயசான தோற்றத்தோடு வாத ரோகத்தாலே பிழிக்கப்பட்டு அப்பப்போ லுக்கு லுக்கு என்று இருவிக்கொண்டு அப்படியே வருகிறாராம். ரெண்டு காலம் நடக்க முடியல, மூணாவது கால் மாதிரி தடியை பிடித்து கொண்டு வருகிறாராம். ஒரு பிராமண கிழ பிராமண வேஷத்துல வருகிறாராம். வரும் பொழுது இவர் வரவேற்று அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்து குடிக்க எல்லாம் கொடுத்து அவரால் உட்கார கூட முடியல. ஜெய விஜயை உட்கார வைத்து அவர் உட்கார்ந்தா பார்வதி நமஸ்காரம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாராம் தன்னுடைய பண்ணசாலையில. அவர் கேட்டார், ஏமா இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, லட்சுமியை விட ரொம்ப அழகா இருக்கிறேன்னு அவளை பத்தி அவ்வளவு வர்ணித்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே அப்படின்னார். உன்னுடைய அழகுக்கும் நீ செய்யக்கூடியதோ தபசு மாதிரி பர்ணசாலையில இருக்கிறதுக்கும் பொருத்தமானியே என்ன பண்றேன்னு கேட்டார். அவரை பார்த்த உடனே மனத்திலே ஏதோ ஒரு நாணம் வந்ததாம் அம்பிகைக்கு. அவளுக்கு ஏன்னு புரியல, அது ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா சொல்லப்படும், ஏன் என்று தெரியலையா. ஆனா மனத்திலே ஒரு விதமான நாணம் சேர்ந்த குழப்பம் வந்ததாம். தான் சொல்ல முடியாமல் ஜெய விஜயை பார்த்து கண்ணு காமிச்சாலாம். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, புருஷன் பேரு முருகப்பன்னு சொல்லிட்டு மனைவி பேர் சொல்ல மாட்டாளாம், புருஷன் பேரை சொல்ல மாட்டாளாம். இப்ப புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதான் நாகரீகம், அது சரியா தவறாங்கிறதுக்கெல்லாம் நான் வரல, அந்த காலத்து வழக்கத்தை சொல்லுகிறேன் அவ்வளவுதான். செஞ்சேருக்கு போகும்போது என்னங்க உங்க வீட்டுல அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். இந்த அதுதாங்க, அதுதாங்க என்னங்க, அதுதாங்க பேரா? அது இல்லைங்க, பேரை சொல்ல முடியாதுல, அங்க இருக்கு பாருங்க அதுதான் பேருன்னாராம். என்னங்க இருக்குன்னு பாக்குறாரு, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் எல்லாம் இருக்கு. முருங்கைக்காயை கொண்டு வந்து கையில் கொடுத்தாராம். என்னங்க நாராம், முருங்கைக்காய் நான் வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், முருங்கைக்காயை கொண்டு வந்து கொடுத்தாராம். என்னங்க நாராம், இதுதாங்க பேரு முருங்கைக்காய்னு பேரா? இல்லைங்க, அது கூட வருமே முருங்கைக்காய் கூட என்னங்க வரும், இல்லைங்க முருங்கைக்காயில இருந்து ஆரம்பிக்குமே, இந்த காயில இருந்து ஆரம்பிக்க பேர் தான் என்னங்க பேர்னா. அந்த முருகப்பன்னு இருக்கக்கூடிய பேரே அவர் அம்மாவால சொல்ல முடியல, சொல்லாம முருங்கைக்காய கொண்டு வந்து காமிச்சாராம். இப்ப எல்லாம் அது மாதிரி நான் சொல்லாம இருந்தா என்ன கத்தியாகுன்னு பாத்துக்குங்க. பல பேர் வைக்கிறோம் இதுக்கெல்லாம் பேர், என்ன பண்றது, எழுதி போர்டுல மாட்டி தொங்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பேர் தான் அவர் பேர்னு சொல்லலாம். அப்போ அது மாதிரி சொல்லுவது கிடையாது, நாணம் இருந்ததாம் நாயகிக்கு. ஜெய விஜயை சொல்லுகின்றார்கள், இவள் வந்து எங்களுடைய தலைவி பார்வதி, ஹிமவானுக்கும் மேனைக்கும் பிறந்தவள், பர்வதராஜ குமாரி மலைமகள், இவளுக்கு பரமேஸ்வரனை அடைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறாள் இங்கே அப்படின்னாராம். அவ்வளவுதான், சிரிக்கிறார் சிரிக்கிறார். இந்த கிழவர் சிரிப்பு தாழ முடியல, அப்படியே உடலே ஆடும்படியாக அப்படியே சிரிக்கிறாராம். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. முட்டாள்தனமாக இருக்கிறதை இவள் பண்ணக்கூடியது, சிவபெருமானை அடைய முடியுமா? யாருக்கும் அடைய முடியாதவன் சிவபெருமான், அவரை போய் அடைகிறேன் என்று சொல்லுகிறாயே, சரி அடைகிறேன்னே வச்சுக்கலாம், அடையத்தக்கவனா சிவபெருமான்? காந்தத்துல ஏராளமான ஸ்லோகங்கள் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி அவன் ஸ்மசானத்துல இருக்கக்கூடியவன், நீயோ மகாராணி மாதிரி இருக்கப்பட வேண்டியவன். நீ எங்க போய் குடித்தனம் பண்ணுவேன்? கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்ல அடை தாய்மலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி அப்படி இருக்கக்கூடியவன் இல்லையா, அவனை கொண்டு போய் சுடுகாட்டுல போய் நீ இருக்க முடியுமா? அவன் சொந்தக்காரங்க யாரு? ஒரு பொண்ணுக்கு புருஷனானவன் அழகா இருக்கணும். இந்த ஸ்காந்தத்துல ஒரு ஐந்தாறு குணங்கள் சொல்லப்படுகின்றன. புருஷன் எப்படி இருக்கணும்னா, அழகா இருக்கணும், வித்தையிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும், செல்வந்தனாக இருக்க வேண்டும், வாக்சாதுரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும், தூரத்துல இருக்கக்கூடிய செல் அந்த சொந்தக்காரங்களோடு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அடிக்கடி சொந்தக்காரங்க வந்தானா இவளுக்கு சமைச்சு போட்டே கட்டுப்படி ஆகாது, அதனால தூரத்துல இருக்கப்பட்ட சொந்தக்காரங்களோடு இருக்கணும். ஆனா சொந்தக்காரங்க இல்லாமலும் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க நல்ல தகுதியோடு இருக்கணும். இப்படி எல்லாம் தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எங்கேயாவது சேர்க்க முடியுமா? அழகனா கிடையாது. புலித்தோலும் மாந்தோலும் அவன் அணிந்து, யானைத்தோலும் புலித்தோலும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன். நீ போய் புரித்தோலும் யானைத்தோலும் அணிந்து கொள்ள முடியுமா? இந்த கோவலமான சரீரம் என்ன ஆகிறது? சரி, ஏதோ சந்தன கலபாதி சந்தனங்களை பூசிட்டு இருக்கான்னா பரவாயில்ல, அங்கே சுடுகாட்டு சாம்பலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பித்தனாக இருக்கிறான், பேயனாக இருக்கிறான். எங்க இருக்கிறான் அவன் வீடு? எங்கே? சுடுகாடு, ஸ்மசானம். சரி அது பரவாயில்ல, அவன் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எப்பேற்பட்ட சொந்தக்காரங்க? பேயி, பிசாசு, பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் தான் சொந்தக்காரன்னு உன்னால சொல்லிக்க முடியுமா? முடியாது. இப்ப அவன் அப்படி இருக்கிறான், அவனு சரியில்லை, அவனுக்கு வித்தையும் கிடையாது, என்னது அவனுக்கு உளறி கொண்டிருக்கிறான், பிச்சை எடுக்கிறான். நீ பிச்சைச்சோரத்தை நீ பகிர்ந்து கொள்ள போகிறாய, எல்லா இடத்திலையும் காப்பாளியாக அவன் சென்று கொண்டிருக்கிறான், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான், பிச்சாரணனாக நீ அதை போய் இருக்க முடியுமா? அவனை விட்டுடு. மாப்பிள்ள எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்? வயசாயிடுச்சுன்னு நினைக்காத பார்வதி, தவத்திலே சிறந்தவன், இப்ப நினைச்சாலும் கூட நான் இளமையை கொண்டு வர முடியும். என்ன மாதிரி ஒரு படித்தவன், வேத சாஸ்திரங்கள் அறிந்தவன், செல்வாக்கு உடையவன், செல்வம் உடையவன், என்ன மாதிரி இருக்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அவ்வளவுதான், சிவசிவா சிவசிவா சிவசிவா என்று காதுகளை பொத்தி கொண்டு கோபம் அடைந்தாளாம் பார்வதி. இங்க ஒன்றை கவனிக்க வேண்டும், நல்லது செய்யும் பொழுது ரெண்டு விதமான தடங்கள் வரும். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அடிப்படைய தப்பு சார், அடிப்படைய தப்பு, இந்த நோக்கம் ஜெயிக்காது, இது அடையத்தக்கது அல்ல அப்படிமாங்க. நீங்க எது பண்ணாலும் பண்ணுங்க, அப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்காத காரியம், இது நடக்காது, இது அடையத்தக்க விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்ட போடுவாங்க. ரெண்டாவது, அப்படியே பண்றேன்னு வச்சுக்கோய, ஆனா இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இதனால உனக்கு பெருமை உண்டா அப்படின்னு நம்ம கீழே தள்ளுவாங்க. முதல் விஷயம், இப்ப யாராவது ஒருத்தர் நான் கிரி பிரதட்சணம் போறேன், இப்ப அது ஒரு கிரேஸ் ஆயிட்டது, அது அடுத்த விஷயம், எல்லா இடத்துலயும் கிரி பிரதட்சணம் போகிறோம், இல்ல கைலாச யாத்திரை போகிறேன்னா, சார் போக முடியாது சார், உங்களெல்லாம் ஆகாது, அங்கே சுத்தி வரணும்னு சொன்னா பரிக்கிரமான கைலாசத்தை சுத்தி வரணும்னு சொன்னா சேர்த்தே போயிடுவீங்க, அவ்வளவு குளிர், அதெல்லாம் அவசியம் இல்லை, ஏன் போறவெல்லாம் மனுஷன் இல்லையா சார், அவன் போறான், போய் என்ன பண்ண போறீங்க, கைலாசத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போகணுமா என்ன, இங்க இருந்தா கைலாசம் வராத, கைலாசத்தை அப்ப இருக்கு திருவையாறுல காட்டி கொடுக்கலையா, நீங்க அவ்வளவு தூரம் போனாதான் ஆகுமா, இங்க பார்க்கப்படாதா, இப்படித்தான் சொல்லுவாங்க. ரெண்டு விதமான தடைகளும் வரும், இந்த தடைகளை அங்கே இறைவன் அவளுக்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம எப்படி வீழ வேண்டும், நம்முடைய நோக்கத்துல உறுதியா இருந்துட்டா மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடைய முடியும் என்று நினைத்து விட்டால் அடையும் வரை நிறுத்தக்கூடாது, ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட் என்று சொல்லுவாரே சுவாமி விவேகானந்தர், அது மாதிரி அந்த கொண்ட குறி அடையும் வரை நிறுத்தக்கூடாது, நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், அடைவது மட்டுமல்ல, இதனால என்ன பிரயோஜனம் சொன்னா அப்படி கிடையாது, இவன் பிரயோஜனத்துக்காக ஒரு குறிக்கோளை நினைத்துக் கொள்வதற்கு முன்பாக தீர்மானிக்கணும், இது அடையத்தக்கதான்னு நினைத்த பிறகு அவ்வளவுதான், அதை பற்றி எந்த விதமான மாறுபாடான கருத்துக்களும் இருக்கக்கூடாது, சென்று கொண்டே நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு விதமான இதுவும் உலகத்துல சாதாரணமா எல்லாத்துக்கும் நடக்கும். நான் டாக்டருக்கு படிக்க போறேன், இன்ஜினியருக்கு படிக்க போறேன், ஃபாரினுக்கு போக போறேன், சிஏ படிக்க போறேன், நீங்க எது பண்ணதாலும் சொல்லுங்க, இல்ல நான் ஒரு பெரிய இமயமலையில ஏற போறேன், எது பண்ணாலும் ட்ரெக்கிங் போறேன், எது பண்ணதாலும் சொல்லுங்க, வீட்டுல ஒன்னும் இல்லை, நான் தனியா பிரெஞ்சுகளோட சேர்ந்து டூர் போக போறேன் ட்ரெக்கிங்னு சொல்லி பாருங்க, பசங்களை சொல்ல சொல்லுங்க, வீட்டுல ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க, டேய் சும்மா போய் எங்கேயா கையை காலை உடச்சு வைக்காத சின்ன பையன், அதெல்லாம் வாண்டாம் அப்படிமாங்க, ஏன் இத்தனை பேர் போறானே, நான் போறானே, அவங்க அப்பா அம்மா தருதலைகள் பசங்களை விட்டா சரி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க, நீ போகாதே, நீ நல்ல பையன், நாங்க நல்ல பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்குவாங்க. இல்ல இல்ல அவங்க எல்லாம் இவன் வர்றான் அவன் வர்றான் உதாரணம் கேட்டாங்க, ஏன்டா போய் ஏதாவது பிரயோஜனமா போதா, வீட்டுல நிம்மதியா உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு நான் சமைச்சு போறேன் சாப்பிட்டு வா, சமைக்க சாப்பிட முடியாம தானே வெளியில போறேமா பையன், அது அடுத்த விஷயம், நான் சமைச்சு போடுறேன் சாப்பிட்டுக்கிட்டு நீ இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதி அங்கே எதுக்காக போய் கட்டப்படுத்திக்கிற, சாதாரணமான ஒரு டூருக்கே ஒரு ட்ரிப்புக்கே ஒரு ட்ரெக்கிங்கே இவ்வளவு சங்கடம் வரும்னா, இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய விஷயங்களிலே எப்படியெல்லாம் நமக்கு தடைகள் வரும் என்று நினைத்து பாருங்கள். அந்த தடைகளை சுட்டி காட்டுவது தான் இந்த கதை கந்த புராணத்தில். அந்த தடைகளை எல்லாம் சொல்லுகிறார் இந்த கிழவராக வந்த, கிழவேதியராக வந்த சிவபெருமான். அவ்வளவுதான், பெரிய கோபம் வந்துதான் அம்பிகைக்கு, என்ன இப்படி பேசுகின்றாரே, இப்படி பேசுவது சரியா, இந்த பிராமணனுக்கு புத்தி கிடையாது, வெளியில போச்சது முதல்ல என்ன, இவர் வெளியில் போறாரா, இந்நேரம் நான் உயிரோடு இருப்பதே தவிர நிச்சயமாக நான் வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, ஒன்று அவர் வெளியில போன இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும், இறக்க வேண்டும், என்னால இங்கு இருக்க முடியாது, முடிவினாதுரை பகவன் என் வேட்கையை முடியாது, விடுவன் எனினும் தவத்தினை விடுவேனோ, மிக இன்னும் கடிய நோன்பினை அழப்பில செய்து உயிர் கழிப்பன், எனக்கு உயிர் போனாலும் சரி, இப்ப இந்த தபசு போதாதுன்னு சொன்னா இந்த தபத்தாலே அடைய முடியாதுன்னா இன்னும் நான் தவம் செய்வேன், இன்னும் தவம் செய்து அவனை அடைய முயற்சிப்பேன், நான் உயிர் விட்டாகினும் அவனை அடைய முயற்சிப்பேனே தவிர நான் விட்டுவிட மாட்டேன், இறைவனே எனக்கு தலைவன், இந்த தவத்தை விடமாட்டேன் இப்படிலாம் பேசுகிறானே இவன் பித்தனா என்று கேட்டாராம். ஆமா பைத்தியக்காரன்னா, உன் மேல ரொம்ப பைத்தியக்காரனாக இருக்கிறேன், உன்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன், உங்க அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சாராம் வேதியல். தாங்க முடியாதவளாக பார்வதி தேவி ஓடுவதற்காக இந்த இடத்திலே என்னால இருக்க முடியாது, சிவ நிந்தனை நடந்த காரணத்தினாலேதான் தாட்சாயணியாக இருந்து அம்பிகை அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தார். இங்க மீண்டும் பார்வதியாக இருக்கும் பொழுது இந்த சிவநிந்தனையா என்று அவளுக்கு வருத்தமும் கோபமும் துக்கமும் மேலிட ஓட ஆரம்பித்தாளாம். சிரித்தாராம் பகவன். அங்கே பார்த்து கொண்டிருந்த செடிமார் கார் கீழே விழுந்து வணங்குகிறார்கள். திரும்பி பார்த்த கிள வேதியர் இல்ல, எருதின் மீது நந்தியன் பெருமான் மீது ஆரோகணித்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படியே வெள்ளி மலை மீது இன்னொரு வெள்ளி மலை அமர்ந்த மாதிரி, அல்லனா இப்படி சொல்லலாம், வெள்ளி மலை மீது ஒரு தங்க மலை அமர்ந்த மாதிரி, அந்த நீரணி பவள குன்றனே நின்ற நெற்றிக்கண்ணுடையதோர் நிறப்பே நெருப்பே வேரணி புக புவன போகனே யோக வெள்ளனே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா என்று சொல்லும்படியாக அம்பன்சை அம்பரத்தரசே, அப்படி இருக்கக்கூடிய அம்பலத்து அரசனாக இருக்கப்பட்ட குறித்த உருவமும் கவ்வை செவ்வாயில் குமஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் உடையவனாக எம்பெருமான் இங்கே நின்று கொண்டிருந்தாராம். நடு நடுங்கினாராம் அம்பிகை, விழுந்து வணங்குகின்றார். ஆஹா, நான் தவறு செய்துவிட்டேன், என்னுடைய வார்த்தைகளினாலே உங்களை நோவெடுத்தி விட்டேன், தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவள் விழுந்து விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டாராம். பகவான் சிரித்தாராம். கிடையாது, எல்லாருடைய பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் ஸ்தோத்திரமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன், ஆக அதை பற்றி நீ இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பேசுவதையும் நான் அப்படியே மறையாக வேதத்தினாலே எப்படி நீ ஸ்தோத்தரித்தார் இருக்குமோ அது மாதிரி ஸ்தோத்திரமாக நான் ஏற்றுக்கொண்டேன், கவலைப்பட வேண்டாம், உன்னை நாளை நாம் மனம் செய்து கொள்வோம், உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிடு மறைந்தார். இவர் எல்லாருமே டக்கு டக்குன்னு தான் முடிப்பார். கல்யாண மனிதானமா பிளான் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் கல்யாணம் பண்ற விஷயமே கிடையாது, நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டார். உடனே இதை பார்த்த தோடிமார்கள் எல்லாம் ஓடோடி சென்று பரதராஜனிடத்திலே வேணையிடத்திலே சொன்னார்களா, நாளை மனம் என்று சொன்னார், நாளைக்கு கல்யாணமா, இன்னைக்கு வந்தாரு சரி, இன்னமே கூட்டு சம்பிரதாயம் லௌகீகம் இதெல்லாம் இருக்கே, எப்படி பண்ண போகிறோம் என்று அப்படியே திகைத்து நிற்கின்றான். ஆனா பகவானுக்கு தெரியாத அக்ஷணம் மாத்திரத்துல இங்க கைலாசத்துல நினைத்தாராம். சப்த ரிஷிகளையும் அழைத்தார். சப்த ரிஷிகளை வந்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டு நிற்கின்றார்களாம். பகவானே, நீங்கள் என்னை அழைத்த காரணம் என்னன்னு தெரியலையே, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும், நான் எப்படி செய்வது என்று சொல்லி நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கேட்டார்களாம். ஒன்றும் இல்லை, பார்வதியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு நினைவு வந்தது. பார்த்தாச்சு பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க சம்பிரதாயமா லௌகீகமா என்ன செய்ய வேண்டுமோ போய் பொண்ணு கேட்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பொண்ணுகிட்ட பொண்ணு கேட்கணும். பொண்ணு கேட்டு அவர் முதல்லயே பரமேஸ்வரன் சொன்னார், ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா வரும், சப்த ரிஷிகளை என்ன பண்ணணும்னா அவ அவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு, சமாதானப்படுத்தணும். ஏன்னா இந்த அப்பா அம்மா எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, மாப்பிள்ளை இல்லையா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் சொன்னார், அவங்கள போய் சமாதானப்படுத்தணும், படுத்தி நாளைக்கு கல்யாணங்கிற விஷயத்த சொல்லி நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, சாதாரணமாக இருக்கப்பட்ட ஒருத்தருக்கு இந்த சின்ன பசங்களுக்கு ஆசிரியர் என்ன பண்ணுவார், அணில் அணியில் அணில் அப்படின்னா வாத்தியாருக்கு அணிலுக்கு எழுத்து கூடி படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறத, வாத்தியாருக்கு அணில்னு தெரியாது, அதனால பாருங்க சார் அவர் இப்படி படிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா, பசங்களுக்காக படிச்சு காமிச்சு கொடுப்பார். அது மாதிரி நீங்க எங்களுக்கு சொல்லித்தருகிறீர்கள் சப்த ரிஷிகளுக்கும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை சிரசிலே வகித்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு உடனடியாக இமவான் இடத்திலே சென்று அவர்கள் செல்லுகிறார்கள் அவனுடைய பட்டினத்திற்கு. அங்கே போன உடனே ஔஷதி பிரஸ்தம் என்று சொல்லும்படியாக அவனுடைய நகரம், அந்த நகரத்துல போனார்களாம். போன உடனே எல்லாருக்கும் பாத்தியம் எல்லா அருகேயும் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் செய்து காலையில் விழுந்து மேலையும் மற்ற மனைவிமார்களோடு இமவான் வணங்குகிறார். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே, இதுக்கு என்ன காயம் என்று எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் இப்படி நினைத்தால் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லும்படியாக அவர்களிடத்திலே மனம் செய்து கொடுப்பதற்காக பார்வதியை மனம் செய்து கொடுப்பதற்காக கேட்டார்களாம். அவர் சொன்னா, ஆகா இப்பேற்பட்ட விஷயம் தன்யரானே, நான் கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன், அதுக்காகத்தானே தபசுக்கே அவ போனா, கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டான்னு பின்னாடி மனைவிமான இடத்துல கேட்டாராம். இதுல ரெண்டு விஷயம் உண்டு, ஒன்று திருமணம்னு பொண்ணு கல்யாணம்னு வரும் பொழுது அல்லது எந்த கல்யாணமா இருந்தாலும் வீட்டுல கலந்துக்காம முடிவு பண்ணப்படாது. இது லௌகீகம். நான் இடுத்தேன் கவித்தேன்னு ஆம்பளையோ பொம்பளையோ ஒரு இடத்துல கணவனோ மனைவியோ அல்லது அப்பாவோ அம்மாவோ முடிவு பண்ணா அது சரியாக இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருடைய கோணமும் வித்தியாசப்படும். லௌகீகமா ரெண்டு பேரிடத்திலையும் கேட்டுக்கணும். கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்துல கேட்டு இது மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணணும். இல்ல என்ன பட்டார் பட்டார் ஆச்சு, நீ பண்ணிக்க வேணா அவசியம், நீ கல்யாணம் பண்ணி போறீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறானு கேட்பாங்க. இது லௌகீகம். இன்னொரு விஷயம் உண்டு, அது மரியாதை. அந்த லௌகீகத்திலே இன்னொன்னு, இவன் கேட்டானா எப்படி கேட்டானோ எனக்கு தெரியல, எல்லா மனைவிமாரும் தலையாட்டினாங்க, ஆனா பட்டத்தரசியான மேனை மற்றும் வாய பேசாமல் அமர்ந்திருந்தான். அருந்ததி மற்றவர்கள் எல்லாம் கேட்டார்களா, ஆமா என்ன உனக்கு கலக்கம் அப்படின்னு கேட்டாரா, இல்லே மாப்பிள்ளையனமோ நீங்க உயர்ந்தவரா சொல்லுகிறீர்கள், நான் ஒன்னும் அதுல தப்பே சொல்ல முடியாது, ஆனா கேள்விப்பட்ட விஷயங்கள் சரியாக இல்லை. காரணம் என்னன்னா அவராலே திரிபுரம் எரிபட்டது, கூற்றுவன் உதைபட்டான், அவருடைய மாமனார் தட்ச பிரஜாபதி ஆட்டுத்தலை கொண்டான். அட எவனோ அடிபட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரிபுரம் அழிந்ததுன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அல்லது கூற்றுவன் உதைபட்டான்னா நான் ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது, ஆனால் கணவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால ஏதாவது பொறுத்து கொள்ள முடியுமா, தக்ஷனுக்கு இப்படி ஆனதாமே மாமனாருக்கு இப்படி பண்ணாராமேன்னு அவருக்கு அங்கே தயக்கம் வந்துதான். உடனே அருந்ததி முதலான எல்லாரும் இந்த இடத்துல மிக அழகாக கச்சியப்பர் சொல்லுவார், எப்படிப்பட்டவர் சிவபெருமான் என்று, அவர் ஏன் தட்ச பிரஜாபதியினுடைய தலையை கிள்ளினார், அடுத்தது அடுத்தது ஜலந்தரனை எப்படி கொன்றார், கங்கையை எப்படி தலையிலே சூடிக்கொண்டான், வேமபாசகனை எப்படியெல்லாம் அவர் கொன்றார் என்று அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறார். லோக நாயகனாக ஏக நாயகனாக எவன் இருக்கிறானோ அவனைத்தான் அடைய வேண்டுமே தவிர நீ மற்ற இடத்துல நினைக்க முடியாது. மற்றவர்கள் செய்த செயலை வைத்து, மற்றவர்கள் சொல்வதை வைத்தோ, இறைவன் செய்கின்ற செயலை வைத்தோ பார்க்காதே, அதனுடைய நோக்கத்தை பார் என்று ஒவ்வொன்றிற்கும் சொல்லுகின்றார்களா. மிகச் சிறப்பாக கச்சியப்பர் இந்த இடத்துல சிவனுடைய மகிமைகளை எல்லாம் பறக்க சொல்லி செல்லுகிறார். அதை மீண்டும் நம்ம தட்ச காண்டத்துல எல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி எல்லாம் இப்படி அவனுடைய பெருமைகள் இருக்கின்றன, நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன உடனேயே சமாதானப்படுத்துகிறார்கள் அருந்ததி முதலான அத்தனை பேரும். வாக்கிலே சிறந்தவள் அருந்ததியா, அப்படி அருந்ததியினாலே சமாதானப்படுத்தப்பட்டாள் மேனை. இகுமானும் எல்லாரும் சேர்ந்து சரி என்று சொல்ல உடனடியாக வந்து சொல்லுகிறார்களா, நாளை மனத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். சரி ஒப்புக்கொண்டார்கள், எல்லாருக்கும் ஓலை அனுப்ப வேண்டாமா, எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப வேண்டாமா, மனத்தாலேயே நினைத்தாராம் பரமேஸ்வரன், அவ்வளவுதான் இன்விடேஷன். அங்க என்ன அழைப்பு, அழைப்புக்கு நினைச்சா போதும், க்ஷண மாத்திரத்திலே அந்த கைலாசம் முழுவதுமாக பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எத்தனை அண்டங்கள் உண்டோ அந்த அண்டங்களில் இருக்கக்கூடிய அத்துணை நாராயணர்கள், அத்துணை பிரம்மாக்கள், இந்திரன்கள், தேவாதி தேவர்கள், முனிவர்கள், சித்தகணங்கள், ராட்சசகணங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டாரா, யாரெல்லாம் சிவபெருமானை துதிக்கின்றார்களோ அத்தனை பேரும் கைலாசத்திலே வந்து நின்று விட்டார்களாம், அவ்வளவுதான். அங்கே அதே மாதிரி இங்கே இந்திரனானவன் அனுப்புகிறான் தேவதச்சனை அனுப்ப, ஔஷதி பிரஸ்தத்தை எல்லாம் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்களாம். எல்லாம் க்ஷண மாத்திரத்திலே, சித்த மாத்திரத்திலே, நினைத்த மாத்திரத்திலே எல்லாமே அங்கே தயார் செய்யப்பட்டு மனத்திற்காக அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். இறைவனும் கிளம்புகிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 7 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், உலகியலுக்கு மாறுபட்ட தனிப்பட்ட இயல்பான சக்தி தத்துவமே வித்யை ஆகும். சூரியன் ஒருவர்தான், ஆனால் அவருடைய ஒளியான கிரணங்கள் ஆயிரம் ஆயிரமாக திகழ்கின்றன. அதுபோலவே சிவசக்தியான வித்யை ஒன்றாக இருப்பினும் அநேக உருவங்களில் விளங்குகிறது. அந்த வித்யாசக்தியிலிருந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மற்றும் மாயை முதலிய அநேக சக்திகள் தீப்பிழம்பிலிருந்து பல பல பொறிகள் வெளியேறுவது போலவே வெளிப்பட்டுள்ளன. அதிலிருந்துதான் சதாசிவன், ஈஸ்வரன், வித்யை மற்றும் அதன் தலைவரான வித்யேஸ்வரன் முதலிய புருஷர்கள் தோன்றினர். பராத்பரையான பிரகிருதியும் அதிலிருந்து தோன்றியதுதான். மகத்தத்துவம் முதல் விசேஷம் வரையிலுமான மற்றும் பிரம்மா முதலிய மூர்த்திகள் இதனது காரியங்களே. மேலும் வேறு என்னவெல்லாம் உண்டோ அவை அனைத்தும் கூட இந்த வித்யாசக்தியின் செயல்களே. இந்த சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்தது, மிகவும் சூக்ஷ்மமானது. ஞானம் ஆனந்தம் இவற்றின் சுரூபமும் ஆனது. இவளால் தான் இளம்பரை சூடியான சிவபெருமானை சக்திமான், அதாவது திரள் உடையவர் என்கின்றனர். அதாவது சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவோபி சவதாம்யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹா, குண்டலினி சக்தி இல்லையேல் சிவனும் சவமாகிவிடுவார் என்பது சிவசூத்திரம். சிவன் வேத்தியமான அறியப்படுபவர். சக்தி ரூபிணியான இறைவி சிவை பொருளை விளக்கி காட்டும் வித்தை, அதாவது அறிவு. இந்த சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, அதாவது அறிவு, பாண்டித்யம், ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி முனிவர்கள் எழுதிய அறநெறி நூல்கள், திருதி தைரியம், ஸ்திதி இருப்பு, நிஷ்டா ஊற்றம், ஞானசக்தி மெய்யறிவு, இச்சாசக்தி விருப்பம், கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி செயல்பாடு, ஆக்ஞாசக்தி ஆளுமை, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தியை சுத்தக்கலை முதலியவனமாக விளங்குபவள். சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, ஸ்ருதி, ஸ்மிருதி, திருதி, ஸ்திதி, நிஷ்டா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி, ஆக்ஞாசக்தி, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தி சுத்த கலை முதலியனமாக விளங்குபவள். ஏனெனில் இவை அனைத்தும் சக்தியின் செயல்பாடுகள் தானே. மாயை, பிரகிருதி, ஜீவன், விகாரம் அதாவது மாறுபாடுகள், விகிருதி அதாவது மாறுபடும் பொருள்கள், சத்து அசத்து இன்னும் தென்படுபவைகளெல்லாம் இந்த சக்தி தத்துவத்தினாலேயே நிரப்பப்பட்டுள்ளன. சக்தி சுரூபிணியான இந்த சிவையான இறைவி தனது மாயையின் மூலம் அசையும் அசையாதவைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள இந்த பிரம்மாண்டத்தை எந்தவித முயற்சியும் சிரமம் இன்றி பெருமயக்கமான மோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. மேலும் விளையாட்டாகவே அவற்றை மோகத்தின் தடைகளில் இருந்து விடுதலை பெறும்படியும் செய்கிறது. 27 விதமாக உள்ள இந்த சக்தியோடு கூடித்தான் சர்வசக்தரான சிவபிரான் அனைத்து பிரபஞ்சத்திலும் வியாபித்து நிற்கிறார். இவரது திருவடிகளில் தானே முக்தி லட்சுமி வாழ்கிறாள். முன்பொரு சமயம் பிரம்மத்தை பற்றிய வாதங்களிலேயே இப்போதும் ஈடுபட்டிருந்த பல முனிவர்களது மனதில் ஓர் ஐயம் எழுந்தது. அது என்னவெனில், இப்பிரபஞ்சத்திற்கான காரணம் என்ன? நாம் யாரால் படைக்கப்பட்டோம்? நாம் வாழ்வது எதனால்? நமது பிரதிஷ்டை அதாவது நிலை எங்கு? நம்மை செலுத்துவது எது? யாருடைய சேர்க்கையால் இன்ப துன்பங்களை பெறுகிறோம்? தடுக்க முடியாத தாண்ட முடியாத இந்த வரைமுறைகளை செய்தது யார்? ஒருவேளை காலம், இயற்கை, நிச்சயமான பயன்களை தரும் கர்மங்கள் அதாவது நியதி, அல்லது திடீரென்று அதாவது எதிர்ச்சியாக தோன்றும் செயல் என்பவை இதற்கு காரணம் என்று கொள்வோமேயானால் அது யுக்திக்கு பொருத்தமாக இல்லை. 5 பெரும் பூதங்களும் ஜீவாத்மாவும் காரணமாக இருக்க முடியாது. இவைகளின் மொத்த கூட்டுறவோ அல்லது வேறதுவோ கூட காரணமாக முடியாது. ஏனெனில் முன்பு கூறிய காலம் முதலியன அனைத்தும் அச்சேதனங்கள், இரற்றவை, அறிவற்றவை. ஜீவாத்மா சைத்தன்யமான அறிவோடு கூடியிருந்தாலும் அது இன்ப துன்பங்களுக்கு அடிமையாகி அதை எதிர்க்க திரள் என்று இருத்தலால் அந்த ஜீவாத்மா இந்த ஜகத்திற்கு காரணமாக முடியாது. ஆகவே இதற்கு காரணம் யார் என்பதை நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்களுக்குள் ஆராய்ச்சி செய்தும் ஏதாவது ஒரு நிச்சயத்துக்கு வர இயலவில்லை. அப்பொழுது அவர்கள் தியான யோகத்தில் அமர்ந்து பரமேஸ்வரரின் சுரூபமாக விளங்கும் நினைக்கவும் முடியாத சக்தியை எதிரில் கண்டனர். எந்த இறைவி சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற தனது முக்குணங்களினாலேயே மறைக்கப்பட்டிருப்பினும் அவற்றிலிருந்து தனித்து விளங்கும் இறைவியை கண்டனர். இறைவரது அந்த சக்தி அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிபவள் அன்றோ? அவளது திருவருளால் அத்தடைகள் அனைத்தும் தகர்த்து எரிந்தபின் ஜீவாத்மா தனது தெய்வீக பார்வையால் அனைத்துக்கும் காரணமான அனைத்து சக்திகளும் படைத்த மகாதேவனை தரிசனம் செய்கிறான். இந்த இறைவன்தான் காலம் முதல் ஜீவாத்மா வரையிலான முன்பு கூறப்பட்ட அனைத்து காரணங்களையும் உலகம் அனைத்தையும் தனது சக்தி தத்துவத்தினால் ஆழ்கிறார். இவர் அளத்தற்கு அறியவர். இந்த இறைவரது திருவருள் இவரிடம் கொண்ட பரமயோகம் மற்றும் பக்தி யோகத்தினால் அந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீக நிலையை பெற்றனர். ஸ்ரீகிருஷ்ணா எவனொருவன் தனது இதய தாமரையில் சிவபிரானையும் அவரது சக்தியான இறைவையையும் காண்கின்றானோ அவனே சாஸ்வதமான சாந்தியை பெறுகிறான், அதாவது அழிவற்ற சாந்தியை பெறுகிறான். மற்றவருக்கு இல்லை என்பது ஸ்ருதிகளின் முடிவு. சக்தியையும் சக்திமானையும் பிரிக்கவே முடியாது. இருவருக்கும் பிரிவு இல்லை, தீயும் அதன் வெம்மையும் போல. ஆகவே அந்த இருவரது சேர்க்கையால் தான் பரமானந்தம் பெறலாகிறது. சிவபிரான் இறைவி இவர்களின் கருணை இருக்குமேயானால் முக்தி பெறுகிற விஷயத்தில் ஞானம் கர்மம் இவைகளில் எந்த ஒரு நியமமும் தேவையில்லை. அவர்கள் திருவருளால் முக்திதான் நம் கைவசம் உள்ளதே. தேவர்கள் அசுரர்கள் விலங்குகள் பறவைகள் புழுப்பூச்சிகள் ஆகியன எதுவாக இருப்பினும் இறைவரது கருணை இருக்குமேயானால் முக்தி பெறலாம். கருவில் இருக்கும் குழந்தை, அப்பொழுது பிறந்த குழந்தை, சற்று பெரிதான குழந்தை, இளைஞர், முதியோர், இறக்கப் போகிறவன், சொர்க்கத்தில் வசிப்பவன், நரகத்தில் இடர்படுவோன், தனக்கென அறநெறிமுறைகளை விடுத்தவன், அதாவது பதிதன், தர்மமே தனதுயிர் என விளங்கும் சான்றோன், படித்த அறிஞன் மற்றும் மூடன் ஆகிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, இறைவரது திருவருள் இருக்குமேயானால் அப்பொழுதே அவன் முக்தி பெறுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பரமேஸ்வரன் தனது இயல்பான கருணை திறத்தினால் தகுதியற்றவனாக இருப்பினும் அவ்வடியவனின் மும்மலங்களையும் அழித்து அவன் மேல் தன் கருணையை பொழிகிறார் என்பதிலும் ஐயமில்லை. இறைவனது திருவருளினாலேயே பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தியினாலேயே நம்மேல் இறைவருக்கு கருணை பெருகுகிறது. அந்தந்த நிலைகளின் வேறுபாட்டை உணர்ந்து அறிஞர்கள் இவ்விஷயத்தில் மயங்குவதில்லை. இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இந்த பக்தியோ ஒரே ஒரு பிறவியில் பெறுவதல்ல,

செலுத்தி கொண்டு அதன் மூலம் மெய்யறிவு பெற்ற அடியவர் மீதுதான் இறைவன் மனம் மகிழ்ந்து அருள் புரிகிறார். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரே ஆனால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அவன் அந்த ஜீவாத்மா தனது சிற்றறிவில் சிவபிரானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கின்ற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரேயானால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மா தனது சிற்றறிவில் சிவபிரானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கிற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். அவ்வாறு சிவதர்மத்தை கடைபிடிப்பதில் திரும்ப திரும்ப மனம் ஊன்றியிருப்பதால் அவனது இதயத்தில் உயர்ந்ததான பக்தி தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த பக்தியால் இறைவரது பேரருள் கிடைக்கிறது. இந்த அருளினால் அவன் பாவங்களில் இருந்து முற்றுமாக விடுதலை பெறுகிறான். பாவங்கள் முற்றுமாக அழிய பேரானந்தம் கிடைக்கிறது. எவனுக்கு சிவபரம்பொருள் மேல் கொஞ்சமாவது பக்தி ஏற்படுமோ அவன் மூன்று பிறவிகளுக்கு பின் நிச்சயம் முக்தி பெறுகிறான். அவன் திரும்பவும் தாயின் திருவயிற்றை காண மாட்டான். கருவறை வாசம் அவனுக்கு இல்லை. பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாளர்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு ஐந்தெழுத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான பக்தி, அதாவது உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே, அதாவது பக்தியே சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவதர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தவம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தவம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், திரு அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம் உறக்கச் சொல்வது, உதட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்று விதம். இவ்வாறு சிவமந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரிய விடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு. நீலகண்டரான சிவபிரான இறைவியான பார்வதி பிராட்டியிடம் எந்த ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலம் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களை சிவஞானம் ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம் தான் முக்திக்கு பரம சாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு பெருகுகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ புத்திமான், அறிவு படைத்தவன். பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாளர்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு இன்றத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவதர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தவம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயண முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தபம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம் உறக்கச் சொல்வது, உதட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்று விடம். இவ்வாறு சிவமந்திரமான திருவைந்தெழுத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரிய விடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு எனப்படுகிறது. நீலகண்டரான சிவபிரான் இறைவியான பார்வதி பிராட்டியிடம் எந்த ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலன் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம் தான் முக்திக்கு பரமசாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு விரகுகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ அறிவு படைத்தவன். ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கிறார், முனிவரே, வேதங்களின் சாரமானதும் தன்னை அண்டிய சிவனடியார்கள் முக்தி பெறுவதற்காகவும் சிவபிரான் திருவாய் வளர்ந்தருடைய சிவஞானத்தை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். சிவபிரானது பூஜை எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? பூஜை செய்வதற்கு தகுதி பெற்றவன் யார்?

0: ஞான யோகம் எவ்வாறு சித்திக்கும்? தாங்களோ உயர்ந்த விரதங்களை முறைப்படி கடைபிடிப்பவர். தாங்கள்தான் எனது சந்தேகங்களை போக்க வேண்டும். விளக்கமான பதில் கூற வேண்டுகிறேன். உபவன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, வேதங்களில் கூறப்பட்ட மெய்யறிவு பற்றிய விளக்கங்களை சிவபிரான் சுருக்கி கூறினார். அதுதான் சிவஞானம். அதில் துதியும் இல்லை, நிந்தையும் இல்லை. கேட்கும் போதே அதில் ஒரு நம்பிக்கை தோன்றும். இந்த சிவஞானமோ குருவின் திருவருளால் தான் பெறலாகும். அப்படி பெற்றால் அது எவ்வித சிரமம் என்று முக்தியை தந்துவிடும். அதை எவரும் விரித்து கூற முடியாதாகையால் சுருக்கமாக சொல்கிறேன். சத்காரிய காரணங்களோடு கூடிய இறைவனான சிவபிரான் முதலில் உலகை படைக்க எண்ணி அவ்வக்தமான, அதாவது புலப்படாத தனது நிலையிலிருந்து புலப்படும்படியாக வெக்த ரூபத்தில் தோன்றினார். அப்பொழுது ஞானமே வடிவான விஸ்வநாதரான சிவபிரான் முதலில் பிரம்மதேவரை தோற்றுவித்தார். அவர்தான் தேவர்களுக்குள் முதன்மையானவர், வேதங்களுக்கு அதிபதியும் கூட. அவ்வமயம் பிரம்மதேவர் தன் பிதாவான மகாதேவரை நோக்க, அவரும் தன் தன்னருளோடு அப்பொழுது பிறந்த பிரம்மதேவரை நோக்கினார். பிரம்மதேவின் பிரம்மதேவரை நோக்கி உலகை படைக்குமாறு கட்டளையிட்டார். ருத்ரரது கருணை பார்வை பெற்றதும் பிரம்மதேவருக்கு படைக்கும் ஆற்றல் கிட்டியது. உடனே பிரம்மதேவர் அகில உலகையும் படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மக்களை நான்கு வர்ணத்தார், நான்கு ஆசிரமத்தார் என்கிற வரமுறையையும் படைத்தார். பின் வேள்விகளுக்காக சோமனை படைத்தார். சோமனிடமிருந்து திலோகம் தோன்றியது. அதன் பின் பூமி, அக்னி, சூரியன், வேள்வியை திருவேணியாக கொண்ட விட்ணு, சச்சிதேவியின் கணவனான இந்திரன் முதலியவர்கள் தோன்றினர். இவர்கள் அனைவரும் மற்றும் உள்ள தேவர்களும் ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் நாலாவது காண்டத்தில் வரக்கூடியது, ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை ஓதி ருத்ரதேவரை துதிக்கலாயினர். அப்பொழுது மலர்ந்த திருமுகத்துடன் அங்கு தோன்றிய சிவபிரான் தனது திருவிளையாடலை தொடங்க எண்ணி அவர்கள் அனைவரது மெய்யறிவையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். அப்பொழுது மயக்கமுற்ற தேவர்கள் தாங்கள் யார் என்று வினவினர். உடனே ஸ்ரீ ருத்ரர், தேவர்களே, நான் தொன்மையானவன். முதலில் தோன்றியவனே நான் தான். இப்பொழுதும் நானே எங்கும் உள்ளேன். இனியும் நானே இருப்பேன். ஆக முக்காலங்களிலும் இருப்பவன் நானே. என்னை தவிர வேறு எவருமே இல்லை. இவ்வுலகம் அனைத்தையும் நான் தான் என் திரளால் காத்தருளுகிறேன். என்னை விட உயர்ந்தவனோ, எனக்கு சமமானவனோ எவருமே இல்லை. என்னை அறிபவனே இவ்வுலக தடைகளில் இருந்து விடலை பெறுகிறான். சோப்ரவீத் பகவான் ருத்ரோ ஹெமேக புராதனஹா ஆசம் பிரதமமேவாகம் வர்த்தாமிச்ச சுரோத்தமாக பவிஷ்யாமிச்ச மத்தோன்யோ வியதிரிக்தோன கஷ்டனா அகமேவ ஜகத் சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா. இவ்வுலகம் அனைத்தையும் நான் தான், என் திரளால் காத்தருள்கிறேன். அகமேவ ஜகத் சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா மத்தோதிக சமோ நாஸ்தி மாம்யோ வேத முச்சதே. இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீ ருத்ர பகவான் அங்கேயே மறைந்தருளினார். தேவர்களின் பார்வையிலிருந்து ஸ்ரீ ருத்ரன் மறையவே தேவர்கள் சாமவேத மந்திரங்களை கூறி துதிக்கத் தொடங்கினர். அதர்வ சீர்ஷ உபநடத்தில் கூடப்பட்டுள்ள பாசுபத விரதத்தை ஏற்று தங்கள் மேனி முழுவதும் திருநீற்றை பூசிக் கொண்டனர். இதைக் கண்ட இறைவர் தேவர்களுக்கு அருள் புரிவதற்காக மாதருபாகனாக தன் சிவகணங்கள் சூழ காட்சியளித்தார். பிராணாயாமம் முதல் சுவாசத்தை வெற்றி கொண்டு சோம்பலின்றி பாவம் தொலைத்து விளங்கும் யோகிகள் தங்கள் இதேக மதத்தில் எந்த இறைவனை காண்கின்றனரோ அந்த மகாதேவனான சிவபிரானை தேவர்கள் தங்கள் எதிரில் கண்டனர். எந்த இறைவி பகவானது இச்சைக்கேற்ப செயல் புரிகிறாரோ அந்த கண்ணழகு படைத்த பராசக்தியையும் இறைவனது இடது பாகத்தில் கண்டனர். உலகியலான தலைகளை தகர்த்தெறிந்து சிவனாரது பரமபதத்தை அடைந்த நித்திய சித்தர்களான சிவகணங்களையும் சிவபிரானை சுற்றி நிற்க கண்டனர். அப்பொழுது தேவர்கள் சிவபிரானை பற்றி வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ள உயர்ந்த துதிகளால் இறைவனையும் இறைவியையும் துதிக்கலாயினர். இருதேரும் இறைவனும் தேவர்களை தன்னருள் சுரக்கும் தனது கண்களால் கடாட்சித்து இனிமையாக கூறலானார், நான் உங்கள் யாவரையும் கண்டு மகிழ்ந்தேன் என்று. அப்பொழுது இறைவன் மகிழ்ந்திருப்பதைக் கண்ட தேவர்கள் பன்முறை வணங்கி கேட்கலானார்கள், தேவதேவரே, இவ்வூலகில் தங்களது பூஜை எவ்வகையில் இருக்க வேண்டும்? அவ்வாறு பூஜை புரிவதற்கான தகுதிகள் என்ன? தயவு செய்து இதனை தெளிவாக கூற வேண்டும். அப்பொழுது இறைவன் சற்றே புன்னகை பூத்த வண்ணம் தனது கோரமான கோடி கோடி சூரியர்கள் போல ஒளிர்வதான திருமேனியை தேவர்களுக்கு காட்டியருளினார். அத்திருமேனியோ அனைத்து நற்குணங்களும் ஒன்று சேர்ந்தது, எங்கும் ஒளிர்வது, மிக மிக சிரேஷ்டமானது. அவரை சுற்றி எண்ணகை சக்திகள், மும்மூர்த்திகள், அவரது எண்ணகை மூர்த்திகள், அதன் பிரிவுகள், கிரகங்கள், தேவர்குலாங்கள் ஆகிய அனைத்தும் இருந்தன. நான்கு திருமுகங்களும் எட்டு திருக்கரங்களும் விளங்கின. இடதுபுற திருமேனி பெண் வடிவானது. இவ்வாறான அற்புத திருமேனியைக் கண்ட தேவர்கள் வியந்தனர். சூரியன், பார்வதி பிராட்டி, சந்திரன், விண்வெளி, வாயு, தேஜஸ், நீர், நிலம் மற்றும் உள்ள அனைத்தும் சிவபிரானது திருமேனி என்பதை நன்கு அறிந்தனர். சராசரங்கள் அனைத்தும் சிவமயம்தானே. இவ்வாறு ஒருவருக்கொருவராக பேசிக்கொண்டே சூரிய தேவனை குறித்து அர்க்கியப்பிரதானம் செய்து வணங்கினர். அவ்வாறு அர்க்கியம் அளிக்கும் பொழுது அவர்கள், எவரது நிறம் சிந்தூரம் போல் சிவப்போ, எவர் அழகான மண்டலத்தில் விளங்குகிறாரோ, எவர் பொன் என ஒளிரும் திரு ஆபரணங்களை அணிந்தவரோ, எவரது கண்கள் அன்றலர்ந்த செந்தாமரையை வகுக்குமோ, எவர் தன் கைகளால் செந்தாமரையை ஏந்தியவரோ, எவர் பிரம்மதேவர் இந்திரன் ஸ்ரீமன் நாராயணன் ஆகியவர்களுக்கும் மூல காரணரோ, அந்த இறைவனுக்கு வணக்கம் என்று மனமுருக துதித்து அர்க்கியம் வழங்கினர். சிந்தூர வர்ணாய சுமண்டலாய சுவர்ண வர்ணாபரணாய துப்பியம் பத்மாப நேத்ராய சபங்கஜாய பிரம்மேந்திர நாராயண காரணாய. இவ்வாறு கூறிக்கொண்டே தேவர்கள் உயர்ந்த ரத்னங்கள் நிரம்பிய பொன், குங்குமம், தர்ப்பைப்புல், பூக்கள் முதலியன சேர்த்த நீரை பொன்வட்டிலில் ஏந்தி அவ்விறைவருக்கு அர்க்கியம் அளித்தனர். பின் இறைவா, தாங்கள் எங்கள் விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் ஆதிகாரணர் தாங்கள் அல்லவா? தாங்கள்தானே ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் சூரியன் ரூபமாக விளங்குவது. சிவகணங்கள் சூழ்ந்து காட்சி தரும் சிவபுரம் பொருளான தங்களுக்கு வணக்கம். பிரதத்த மாதாய சஹேம பாத்திரம் பிரசஸ்த மர்க்யம் பகவன் பிரசீத நம சிவாய சாந்தாய சகணா சகணாயாதிஹேதவே நம சிவாய சாந்தாய சகணாயாதிஹேதவே ருத்ராய விஷ்ணவே துப்பியம் பிரம்மணே சூரியமூர்த்தையே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதுடன் சூரிய மண்டலத்தில் சிவபிரானை முறைப்படி பூஜித்து விடுபோரை நடுப்பகல் மாலை என்கிற மூன்று வேளைகளிலும் சிவனாரை குறித்து உயர்ந்ததான அர்க்கியத்தை அளித்து வணங்குகிறானோ, செவிக்கு செஞ்சொல்லான இந்த ஸ்லோகங்களை படிக்கிறானோ, அவனுக்கு கிடைக்கக்கூடாத பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் பக்தனானால் முக்தியும் நிச்சயம். ஆகையால் தான் சிவஸ்வரூபனான சூரியனை தினமும் பூஜிக்க வேண்டும். உறுதி பொருள்களான அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற இந்த நான்கு பேரும் பெரும் பேறுகளையும் பெற வேண்டுமானால் மனம் வாக்கு காயமான உடல் மூலம் அவரை தவறாது ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு தேவர்கள் ஆராதிக்கவே சூரிய மண்டல மத்தியவர்த்தியான சிவபிரான் அனைத்து சாஸ்திரங்களிலும் சிறந்ததான சிவசாஸ்திரத்தை, அதாவது ஆகம சாஸ்திரத்தை அவர்களுக்கு அளித்துவிட்டு மறைந்தருளினார். அந்த சாஸ்திரத்தில் சிவபூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக அந்தணர்கள், கத்திரியர்கள், வைச்சர்கள் ஆகிய மூவரையும் குறிப்பிட்டுள்ளார். இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் சிவபிரானை வணங்கி தங்கள் இருப்பிடம் திரும்பினர். வெகு காலம் கழித்து அந்த ஆகம சாஸ்திரங்கள் மறைந்து போனதைக் கண்ட இறைவி, சிவனாரது இடது பாகத்தை அலங்கரிக்கும் அந்த இறைவி தன் கணவரான சிவபிரானிடம் அதை பற்றி வினவினார். அப்பொழுது சிவபிரான் வேதங்களின் சாரமான ஆகம சாஸ்திரத்தினை உபதேசித்தார். பின் அவரது திருக்கட்டளைப்படி நான், அகஸ்திய முனிவர், ததீசி முனிவர் மூவருமாக இச்சாஸ்திரத்தை உலகில் பிரச்சாரம் செய்தோம். முத்தலை சுலவேந்திய இறைவரும் ஒவ்வொரு யுகத்திலும் இந்நுலவிலகில் திருவவதாரம் செய்து தனது அணுக்கு தொண்டர்களான அடியவர்கள் முக்தி பெற வேண்டிய இந்த சிவஞானத்தை பரப்பினர். ரிபு, சத்யர், பார்கவர், அங்கிரஸ், சவிதா, மிருத்யு, இந்திரன், வசிஷ்ட முனிவர், சாரஸ்வதர், திருதாமர், திருவிருத்தர், சததேஜஸ் தர்மவே விடுவெடுத்த ஸ்ரீ நாராயணர், ஸ்வரக்ஷர், அறிஞரான அருணி, கிருதஜர், பரத்வாஜர், சிறந்த அறிஞரான கௌதமர், வாஜஸ்ரவசர், சூக்ஷ்மாயினி, திரணபிந்து, கிருஷ்ணர், சக்தி முனிவர், பராசரர், உத்திரர், ஜாதுகர்ணியர், நாராயணனேயான கிருஷ்ணத்வைபாயனரான வியாசமுனிவர் ஆகிய அனைவருமே வியாசமுனிவரது திரு அவதாரங்களே. இனி ஒவ்வொரு கல்பத்திலும் தோன்றிய வியாசர்களை வரிசையாக தெரிந்துகொள். துவாபர யுகத்தின் முடிவில் வரக்கூடிய வியாசாவதாரங்கள், யோகாச்சாரியங்களின் அவதாரங்கள் ஆகியன லிங்கபுராணத்தில் விளக்கமாக உள்ளன. பிரசித்தமான சிவனாரது சீடர்களை பற்றியும் அதில் உள்ளன. அவ்வாறான அவதாரங்களில் இறைவரது முக்கிய ரூபத்தில் இருந்து ஒளிபரிந்திய நான்கு சீடர்கள் தோன்றுகிறார்கள். பின் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்களும் அந்த சீடர்களுக்கு சீடர்களுமாக பரவிற்று. சிவபிரானது திருக்கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகும் பக்தியினால் அனுபூதி பெற்ற பாக்கியவான்கள் முக்தி பெறுகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: கைமாறு கொடுத்தல். தலைவனாகிய சிவபெருமான் குருபரனாக வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு தன் திருவடி தீட்சை அளித்ததினால் தான் பெற்ற பேரின்ப பெருவாழ்வையும், இதற்காக தன் கருணையை வெளிப்படுத்திய எம்பிரானுக்கு தம்மால் பதிலுதவி செய்ய முடியவில்லையே என இயங்கிய சுவாமிகள், பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை மறவாமல் இருத்தல் வேண்டும் என்னும் திண்மையினை மனதிலே கொண்டு இப்பாடல்கள் மூலம் தம் செய்நன்றி அறிதலை வெளிப்படுத்தியுள்ளார்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அவனுக்கும் பலவேறு, சிவனுக்கும் பலவேறு, அம்மாவுக்கும் பலவேறு, சிவருமானுக்கும் பலவேறு. பா எவ்வளவு மிகு கோடி நாம சம்புகுமார், அது போல உமாதேவிக்கும் பலவு. அதுல ஒன்று கருணாம்பிகை, அவளை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? மருங்கு அருணாலய வேணி வள்ளலார் கையாலே சிவந்த அழகிய பக்கங்களிலே தொங்குகின்ற சடையை உடையவன், செஞ்சடையா சிவருமான் சடையன், சிவருமான் சடையா என்னமாலாம் கூட வருதல்லவா, சடையப்பன் அப்பா சடையப்பன் ஆனந்த வருடலே உப்பாக உப்புத்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் சிவருமான் சடை. அப்படி சடைய தொங்குது தொங்குகின்ற வள்ளலா, வள்ளலா சிவருமான் வள்ளல், முதல்ல கூட சொன்னவா வள்ள சிவருமான் வள்ளல். தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய நஞ்சை சாப்பிட்டு இந்த இது மாதிரி சாமி வேற எங்கேயே இருக்குதா? சாவ முன்னால் தக்கன் வேடி தகுறதென்று நஞ்ச அஞ்சி நஞ்ச அஞ்சி அவ எந்த என்று அவிதா என்று நம்ம வர வரை அந்த ஆளெல்லாம் நம்ம மாதிரி தான். கஷ்டம் வந்துருச்சுன்னா அழுவோம், சோகம் வந்துச்சுன்னா சிரிப்போம், அது மாதிரி தான் தேவருமா. நஞ்சு வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ நான் அழகு இருந்தால் தேவர் மாட்டேன். அவர் நஞ்சை சாப்பிட்டாரு, கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு. அது சாப்பிட்டதோட ஒரு வகை கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு. இந்த இடத்துல நிக்கமா ஏதாச்சும் ஒரு பொருள் நமக்கு நின்னா நின்று இங்க நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ சாமி அப்படிலாம் யாருக்கும் வரக்கூடாது சாமி, இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு சிவா சொல்லவே போறோம். அதனாலே சிவபெருமான் நஞ்சையே நிறுத்தி வச்சிருக்கிறார் கண்டத்தில். தேவருக்கு வந்த கண்டத்தெல்லாம் போக்க, தேவருக்கு வந்த கண்டத்தை போக்க கண்டத்தில நஞ்சா வச்சிருக்கிறார் சிவபெருமான். கண்டம் மட்டும் நிறுத்தும், கண்டம் மட்டும், அப்புறம் முழுவதும் செவக்கும். சுண்தளல் புறைதிரு மேனியும் காட்டி, சுண்தளல் நெருப்பு போட்டு திருமேனியா. அதனால இந்த கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் நெருப்பு. சரி, அப்படிப்பட்ட வள்ளல் இடத்து இருந்தோம், இடப்பாகத்தில் இருந்தோம், இங்க வளப்பாகத்தில் இருக்கிறேன், இங்க வளப்பாகத்தில் இயல்பாக உங்களுக்கு கடப்பாகம் தான். இங்க மற்ற பாண்டி நாட்டுல இல்ல, இது உங்க நாட்டுல எப்படி இருக்குது? கரூர்ல இடப்பாகம், கூடுமுடியில இடப்பாகமா? இடப்பாகம் தான், கூடுமுடி இடப்பாகம், இந்த பேரூர்ல இடப்பாகம், பவானி அங்க
2: இடப்பாகம்,
1: பூண்டி இடப்பாகம், வெஞ்சமாபுரம் இடப்பாகம், எல்லா இடப்பாக மாதிரி நான் வளர்ப்பாங்க. அப்படியா வளர்ப்பாகத்தான இருக்காங்க? ஏன் சொல்றேன்னா, பாண்டிடாடு முழுவதும் வளர்ப்பாங்க அம்பாள், பாண்டி நாடு முழுவதும் சுவாமி வளப்பாக அம்பாள் இடப்பாங்க, சோழ நாடு முழுவதும் இடப்பாக தான் சுவாமி வளப்பாக இருப்பாரு, இடப்பாகத்துல அம்பாரு. இப்ப இந்த ஊர் கோயில்ல தான் வளப்பாகத்துல அம்பாரு, அப்படித்தானே? ஆனா அவளுக்கு உரிய பாக இடப்பாக, உரிய பாக இடப்பாக, அருணாச்சல மனத்துல ஒரு உரிய பாக இது இடப்பாக. அதனால சுவாமி அம்பா இடப்பாக தான், இடப்பாக மாதாராளோடு எந்ததும் அதுவும் போறார். ஆகவே இடத்திருந்தும் வளப்பாகத்தில், இடத்திருந்தும் இயல்பாக இருக்கிறத இடப்பாகத்துலதான், இந்த கோயில் தான் வளத்துல இருக்கலாம் அதையும் சொல்றாரு. வளப்பாகத்தில் உருங்கு அருணாலயத்துடன், வளப்பாகத்தில் எழுந்தருள் இருந்து ஒரு சேர 32 தர்மங்களும், அது ஆறுன்னு சொல்லி ஒரு குறிப்பா சொல்றாரு, கையால 32 தர்மங்களையும் செய்தாள். குமாரதேவிக்கு தர்ம சம்பர்த்தனின், தர்ம சம்பர்த்தனின் அறவளர்த்தனாயி இங்க திருவயாத்திரை இன்னும் சில ஆலயங்கள்லாம் கட்டி வரும். உமாதேவி காஞ்சிபுரத்துல பூசை பண்ணான். உமாதேவி ஒரு நாள் சிவபெருமானுக்கிட்ட விளையாட்டா கண்ணை பொத்தி விட்டான். விளையாண்டா அவங்க ரெண்டு பேரும் தானே விளையாடுங்க, அப்படி கண்ணை பொத்தி விட்டான். பொத்திரம்னு உலகம் முழுவதும் இருந்து போச்சு. முதல்ல இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டான் குமாரதேவி. ஏன்னா அவளுக்கு தெரியாது, இல்ல நம்ம மாதிரி அவளுக்கு அவளுக்கு தெரியாதுமா, அவ பேதேன்னு குமாரதேவிக்கு பேதேன்னு, பேதையால் அவளோட பெருந்தகை உள்ளது. பேதைனா சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை, சரியா பிள்ளை, இன்னும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி சொல்லியாரு போச்சா நல்லா இருக்கு, பச்சை பிள்ளை கண்ணி என்ன நிறைய சொல்லணும். அதனாலே சூரிய கண்ணன் எங்கன்னு யாரு கேட்டா அவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய கண்ணன் சொன்னார்கள். சொன்ன உடனே கண்ண புத்திட்டான். புத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து உயிர்கள் தடுமாறி போச்சு. வெகு காலம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அளவில்லாம அவங்களுக்கு காலமே கிடையாது. அவிநாசியப்பருக்கு கருணாம்பிகைக்கும் காலமே கிடையாது. காலாதீதன் காலத்தை கடந்தோம். நமக்கு தான் இரவு பகல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாமே. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சவனே அவன். காலத்தை படைச்சவன், நாளை படைச்சவன், நட்சத்திரத்தை படைச்சவனா அதனால உனக்கு காலம் கிடையாது. புத்தி விட்டா அப்புறம் புத்தனை இருந்து வச்சு உடனே ஜெனரேட்டர் போட்டுவிட்டார். ஜெனரேட்டர் தெரியுமா திறந்தாரு வெளிச்சம் வந்துச்சு. என்ன கை எடுத்து விட்டா, கை எடுத்து விட்டு பயந்து போனா, பயந்து போனா, ஐயோ சாமியுடைய கண்ணை பொத்தி விட்டோம், உலகம் இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். பயந்து கையை உதறனா பத்து விரல்ல இருந்து வைரவ துளிகள் பத்து கங்கைகளாக புறப்பட்டோம். இது கந்தபுராணத்தில் பத்து கங்கைகளாகும். அதன் பிறகு அதனால இந்த மாதிரி நான் பொத்திட்டேன், இந்த மாதிரி உயிர் தடுமாறி போச்சு சுவாமி, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வாஸ்தவா நீ உயிரை தடுமாறி விட்டு அது தோஷம், அது பாவம், அந்த பாவம் போக நீ காஞ்சிபுரத்தில் போய் நம்ம பூசை பண்ணுனாரு. காஞ்சிபுரத்தில் போய் பூஷை பண்ணார். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தா மாமரத்து வழியில பூஷை பண்ணான். அப்படி பூஷை பண்ணி அப்புறம் வெள்ளத்தை விட்டாரு, டஸ்ட் வச்சாரு, டஸ்ட் வெள்ளம் வந்தது. தொப்பையாத்துல பூஷை பண்ணிட்டு இருக்கும் மணல பூச்சி, மணல லிங்கமாக வச்சு பூஷை பண்ணான். வெள்ளம் வந்துச்சு. அப்படி வெள்ளம் வந்ததுனால சாமியை வெள்ளத்துல அடிச்சுட்டு பெருமளி அந்த வெள்ளத்தை கட்டிட்டு இப்படி இப்படி இப்படி கையில அரைச்சா உசாரமா பெருசா பண்ணிருப்பாளா இப்படி அழைச்சா. அப்படி அழைத்த போது இந்த தழும்பு முளைத்தழும்பும் கையில இருந்த வளைத்தழும்பும் சுவாமி திருமணியில பதிஞ்சு போச்சு. மணல் தானே பதிஞ்சு போச்சு. உடனே அந்த அவனை வந்தாரு ரெண்டா பதிஞ்சு போச்சு. அதனால காஞ்சிபுரத்துல சுவாமியும் அம்பாளும் தனித்தனியா கோயில் இல்ல, சாமி தான் இருக்கு, அம்பாள் கோயில் இருக்காது. எல்லா ஆலயங்களும் காஞ்சிபுரத்துல அம்பாள் கோயில் தனியா இருக்காரு. சாமி அம்பாள் ஒண்ணா ஆயிட்டாங்களா, அதனால தனியா அம்பாள் இருக்காரு, சன்னிதி கிடையாது. அப்படி அதன் பிறகு அப்புறம் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்த ஒரு பாடு உன் பூஜை என்னைக்கு முடியறது இல்லையா. அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த மாதிரி கணவனை மனைவி பூஷிக்கிற முறை இருந்தது. அந்த காலத்துல கணவனை மனைவி பூஜை பண்ணுங்கிற முறை, வணங்குற முறை, அப்பாவை புள்ள வணங்குற முறை எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்டா என்ன வேணும்னாரு, இந்த தளத்துல நான் 32 தர்மங்களையும் செய்யணும்னாரு. ஆறு உமாதேவி சொன்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா செய்யணும். அது எதுக்கு அப்படி சொன்னா, பூஷை என்பது பத்தி, 32 தர்மம் என்பது தர்மம். பத்தி இருக்கணும், தர்மமும் இருக்கணுமா? பத்தி இருக்கணும், அவளே செஞ்சு காட்டினான். பத்தியும் இருக்கணும், தர்மம் இருக்கணும். பத்தி இருந்து தர்மம் இல்லைன்னா பிரயோசனம் இல்லை. கஞ்சா போய பட்டை போட்டிருப்பேன், புத்திராட்சம் போட்டிருப்பேன், தேனா மணி அடிப்பேன், ரொம்ப பக்தமா நடிப்பேன், ஒருக்கு ஆசு தர மாட்டேன், கஞ்சா போய அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்கள? அப்படின்னா என்ன இருக்கணும், பத்தியும் இருக்கணும், தர்மமும். அதை வந்து செஞ்சு காட்டணும். அப்படின்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா அதுக்கு பொருள் வேணும் இல்ல, தர்மம் எதுவும் பணம் வேணும் இல்ல, பணம் இல்லைன்னா தர்மம் எப்படி? அதனால பணத்தை நிறைய சேர்க்கணும். பணத்தை தரைகடல் ஓடியும் தருவியும் தருங்கிற மாதிரி நிறைய பணத்தை சேர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நிறைய சேர்க்கணும். சேர்த்து என்ன பண்ணணும், தேடிய மாடு வீடு செல்வமும் தெல்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயகமா நடந்த போது கூடிய மகிழ்ச்சி கொண்டு குறைவரை கொடுத்து விட்டார். அப்படி செய்யணும், பணத்தை நிறைய தேடி சுவதர்மமா செய்யணும், நமக்கு வச்சுக்கணும். எல்லாம் செஞ்சிடாது அம்மா தாப்புல, எங்களையும் போட்டு வச்சுக்கணும் மிச்சமா. அதோட தர்மத்தையும் சிவதர்மத்தையும் தர்மம் இல்லாத வாழ்வு வாழ்வா, அரஞ்சய வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னா பால் போவது பறவைக்கடல் பசி நோய்கிட்ட பரிதான் தாளாது அறம் செய்வின் தடம் கண்ணான் மலரோனும் வீண்மேல் உரந்தான் திரு கேதாரன். அதனால அப்படி உமாதேவி 32 தர்மங்களை எஞ்சியதால் அதனால அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி வடமொழியில் தர்ம சம்பத்தி. அதனால மறு ஒருங்கு அருணாலயத்துடனார் இரு தர்மம் உயர்ந்தோங்க, தர்மமும் தர்மம் உயர்ந்தோங்க உலகமும் பாடும். இது எதுக்கு செய்தா தெரியுமா, உலகம் பாடும். அந்த தர்மம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு தெரியுமா, அது தெரியுமா யாராவது சொல்லுங்க பாருங்க. தர்மம் செய்யறதுக்கு அவர் தான் பணம் தந்தாரு, பொருள் தந்தாருன்னு வச்சுக்கோ, என்ன கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு, 2 படி நெல் வச்சு 32 தர்மங்களை பண்ணணும். 2 படி நெல்ல வச்சு 32 தர்மம் பண்ண முடியுமா, கஞ்சத்தனம் தானே அவ பண்ணுவா, அவளுக்கு அந்த ஆற்றல். 2 படி நெல் கொடுத்தார், அதை வந்து பிள்ளைகிட்ட கொடுத்தோம். பிள்ளை மாறி என்கின்ற ஒரு வர்க்கத்தை ஆற்ற கொடுத்து வேளாளர் பிள்ளைவாங்கிருக்காங்கல்ல அவற்றை கொடுத்து அதை உழவு தொழிலாளர் பெருக்கி அதை வச்சு 32 தர்மங்களையும் செய்தான் அப்படின்னு வரலாறு. அதையினாலே தர்மம் உயர்ந்தவங்க உலகம் வாழச்சினார். நெருங்கு அருணாலய நேமி நிகழ்வு வழியர், நெருங்கு அருணாலய நேமி நிலவு நிகழ்வு வழியர். அதனால உலக வாழமா நெருங்கி வருகின்ற அருணனுக்கு ஆலயமாகிய உதயகிரி என கீர்த்தி மிக்க திருப்பு கூடியவர். அதனால சூரியனுக்கு ஆலயமாகிய உதயகிரி அப்படிங்கிறார். அப்படின்னா பிரகாசம் பொருந்தியதுன்னு, பிரகாசம் பொருந்திய இந்த புக்கொழியூர்ல திருப்புக்கொழியூர், இதுக்கு புக்கொழியூர்னு பேரு, அவிநாசினும் பேரு புக்கொழியூர். தேவர்கள் எல்லாம் இந்த உலக முடிவு காலத்திலே வந்து இங்க வந்து ஒளிந்து கொண்டாடலாம், அதனால புக்கொழியூர் அப்படி ஒரு புக்கொழியூர். நிலை செய் ஞான பெருங்கருணாலய செல்வி. அதையாலே உயிர்களுக்கு நிலையை தருகின்ற, உயிர்களுக்கு நிலையை தருகின்ற ஞான பெருவி பெரிய ஞான வடிவமாக இருக்கின்ற கருணாலய செல்வி. கருணாலயம் என்று சொன்னால் கருணைக்கு இருப்பிடம், ஆலயம்னா இருப்பிடம் இல்லவா, ஆலயம்னா இருக்கிற இடம், கருணையே அவள் இடத்துல குடியிருக்குதான். அப்படி அப்படி கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமைசாரம். செருப்பு பொருந்திய சிறிய அடி, சீரடினா அது சிறிய அடி, அந்த சிறிய அடி சிறியன்னா சின்ன பிள்ளைதானே, திருவடி சின்னதா தானே இருக்கும். உமாதேவி உலகம் எல்லாம் பெற்றாள், உலகம் எல்லாம் பெற்றாள், ஆனா கண்ணியா இருக்கிறான் தாய்மார். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என போல அகிலாண்ட கூடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேசம் ஆனந்த ரூபையில தாய்மார். பெருங்கருணாலய வேணி நருங்கருணாலய வேணி வள்ளலார் இடத்திலிருந்து வளப்பாகத்தில் ஒரு கருணாலயத்துடனார் இருதரமும் உயர்ந்தோங்க உலகம் வாழ நெருங்கருணாலய நேமி நிகழ்வுகளில் புக்கொழியூர் நிலசை ஞான பெருங்கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமை சாரணம். அவளுடைய பெருமையாகிய கீர்த்தியை பாடி அவனை அடைவோமாக, சாரும் என்றால் அடைவோமாக என்று இதில் அப்பாள் தோத்திரத்தை சொல்றார். அம்பாள் வந்து சுவாமியினுடைய கருணைய அருளை வாங்கி நமக்கு சாங்ஷன் பண்றோம். சாமிக்கு நமக்கும் நடுவில் இருந்து, சுவாமிக்கு நமக்கு நடுவில் இருந்து உண்டு. இப்ப பையன் வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டா இல்ல கோவிச்சுக்கிட்டா, அப்படித்தான் இருக்க கோவிச்சுக்கிறவங்க ரொம்ப இருக்கிறேன். அப்பா கிட்ட கோவிச்சுட்டு பேச வேணா, அப்பா கிட்ட பேச மாட்டேன், நீ தானே வாங்கி கொடு எனக்கு பணம் கட்டாயம் வேணும் அப்படிமா சொல்றாங்க இல்லையா, கேள்விப்படல அம்மா கிட்ட சொல்லுவா, அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா என்ன பண்ணுவா வீட்டுக்காரன் போய் அடிப்பா, வீட்டுக்காரன் பத்தாயிரம் பணம் கேட்கறாங்க, ஏன் அவனை கேட்க சொல்லுது நீ, அது உனக்கு கேட்க மாட்டான், நீ வாங்கி கொடுக்க சொன்ன அப்படிதான் சொல்றான். அவன் எப்படியே வச்சு வாங்கி கொடுத்துருவான், அவ பேச்ச அவரு தட்ட மாட்டாரு, அப்படித்தான் உலகமே இருக்கு. அவ பேச்ச ஒரு தட்டாங்க நல்லது. அது போல உமாதேவி பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத கருணைய உயிர்கள் ஆகிய பிள்ளைகளுக்கு நம்ம நமக்கு அவரா நடுவில் இருந்து வாங்கி கொடுக்குறான். அம்மாவாலதான் அப்பாவினுடைய அருள் கிடைக்கிறது, புரியுதா என்ன, அம்மாவினாலதான் அப்பாவினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அம்மா அப்பா அம்மாவால அப்பாவினுடைய பொருள் கிடைப்பது போல அப்படி அப்படி சொல்றேன், அப்படி சொல்றேன், அம்மாவினுடைய நட்பினாலே அப்பாவிடத்திலிருந்து பொருள் வருவது போல இந்த அப்பா கிட்ட அந்த அப்பா கிட்ட வந்து அருள் வருது, பொருளும் அங்கதாங்க வருது, அருள் அங்கதான் வருது. திருவு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் போலதான், பொருள் அவன்தாங்க அருள் அவன்தான், அதனால அதை வாங்கி கொடுக்கறதாரு அம்மா, வாங்கி கொடுக்கறது அம்மா. அதனால நம்ம சைவத்துல அம்மாவையும் அப்பாவையும் வேறையா பிரிச்சு தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல, சத்திய மாத்திர வழிபாடு கிடையாது, சிவன மாத்திர வழிபாடு, சிவசக்தி ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு. நமக்கு அம்மா அப்பா ரெண்டு பேர் வேணும், ஒருத்த போதுமா ரெண்டு பேர் இருக்க, இந்த சைவத்தில்தான் இந்த உலகியலோட ஒட்டியதாக புரியுதாங்க, உலகியலோட ஒட்டிய பண்பு முறைகள் நம்ம சைவத்தில் நம்ம சாமி கிட்ட. அதனாலதான் சாமியை மலை சேர்த்தே பாடினாங்க, திருமறை ஆசிரியர் பிரிச்சே பாடணும்.

0: மாட்டார் அப்பதான். அதனால இப்படி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து தோத்திரம் பண்ணுகின்ற வணங்குகின்ற முறை நம்ம செய்யணும். அதனால இப்படி அம்பாளுக்கு தோத்திரம் சொன்னாரு, அதுக்கு மேல விநாயகருக்கு தோத்திரம் சொன்னாரு. இதுல விநாயகருக்கு தோத்திரம் முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ணாரா? சுவாமி அம்பாளையர் தோத்திரம் பண்ண மறுபடியும் விநாயகர் தோத்திரம் பண்ணி அப்புறம் முருகப்பெருமான் தோத்திரம் சொல்லுகிறான் போறேன். சுவாமி அம்பாள் அப்புறம் அடுத்தாப்புல இருக்கிற ஆளு விநாயகர் மூத்த பிள்ளையார், விநாயகர் மூத்த பிள்ளையார், சுப்பிரமணியர் இளைய பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் ஞான சம்பந்தத்திற்கும் பிள்ளையார் ஏன்னா பால் குடிச்சாரு அதனால பிள்ளையார். அதனால இப்ப விநாயகருக்கு தோத்திரம் பண்றாரு. அதை எப்படி தோத்திரம் பண்ணுன்னா அவரை பத்தி ஒரு கடைசியில ஒரு வரி தான், விநாயகரை பத்தி சொல்றது கடைசியில ஒரு வரி தான், மேல மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் அந்த புலவருடைய பெரிய ஒரு தந்திரம் சமர்த்து ஒரு சிறப்பு. விநாயகர் தோத்திரத்துல நாலு வரி, நாலு வரியில மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி, கடைசி ஒரு வரி அந்த விநாயகரை பத்தி. அது எப்படி சொல்றாருன்னா சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை இதுதான், முக்கியமான வேலை. இது இல்லைன்னு வச்சுக்கோ எல்லா ஆட்டமும் நின்னுவோம். எல்லாருடைய ஆட்டமும் என்ன அற்புத கோலம், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துடன் பொற்புடன் நடைஞ்சுகின்ற உங்களை போற்றி எல்லையில்லாத கருணையினாலே ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி, ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி ஒரு திருமேனியை எடுத்து அந்த திருமேனியை ஆடுகின்ற திருமேனியா குத்தாடுகின்ற திருமேனியா எடுத்து அம்பலத்தில் ஆடிக்கொண்டு, அது ஆடுறதுனாலதான், நான் ஆடுறதுனாலதான் நீங்கெல்லாம் ஆடுங்க, நான் ஆடலைன்னா நீங்க ஆட மாட்டீங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலம். அதனாலே அந்த உண்மையை காட்டுவதுதான் உலக திருமேனி, உலகம் இயக்கத்துக்கு காரணமாகும். அவர் ஆடுகின்ற அந்த திருவடியில வலது திருவடியை ஊன் இருக்கிறார், இடது திருவடியை தூக்கி இருக்கிறார். இடது திருவடி தான் முக்தி கொடுக்கணும், இடது திருவடி மூலமா முக்தியை கொடுக்கிறார். வலது திருவடியில மறைப்பு, மறைப்பு. வலது திருக்கரம் துக்கையில படைப்பு, வலது அபயகரம் காப்பு, இடது திருக்கரம் சங்கா. ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி முக்தி. அந்த நாலு திருக்கரமும் இரண்டு திருவடியும் சும்மா இல்ல, நமக்காக அத்தனை வேலை செய்யணும். தூக்கிய திருவடியினாலே முக்திய கொடுக்குறாரு. அந்த முக்திய கொடுக்கிற திருவடியை ஒரு திருக்கரம் காட்டு, அந்த தூக்கிய திருவடி இந்த வீசிய திருக்கரம் இந்த கையே தவிர நேரா கொஞ்சம் மூணு நேரா இருக்கும். நடராஜர் பாத்தீங்களா, கோயில் வந்து நடராஜர் கும்பிடாம போவாதீங்க. எல்லா கோயிலும் நடராஜர் இருப்பாரு, எல்லா கோயில்லையும் நடராஜர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எங்கும் சிதம்பரம், எங்கும் சிதம்பரம் வெளியிலே இருக்குது, உள்ளே இருக்கு, உள்ள எங்க இருக்குது, உள்ள எங்க இருக்கு. தில்லை மோதூர் ஆடிய திருவடி வள்ளுகிறெல்லாம் இன்றனாகி, வெளியிலேயே ஆடுறாரு உள்ளே. வெளியில ஆடனா உலகம் ஆடாது, உள்ள ஆடலைன்னா இது ஆடாது, வெளியில ஆடனா அது ஆடாது, உள்ள ஆடலைனா இது ஆடாது. ரெண்டு பக்கமும் ஆடுறாப்பா, இது ஒரு ஆச்சரியமா இல்லையா? நம்ம ஆடினா ஒரு பக்கமே ஆடுவோம், ஒழுங்கா ஆட மாட்டாங்க உண்டா இல்லையா? நம்ம ஆடினா ஒரு பக்கம் தான் ஆடுவோம், ரெண்டு பக்கம் ஆட முடியாது. அவன் ரெண்டு பக்கமும் ஆடுறா, வெளியிலயும் ஆடுறா. இல்ல தில்லை மூது ஒரு ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் என்ன இப்படி சாமி எங்க இருக்குமா? இருக்கவே இருக்கு. அப்படி ஆடுகிறானே அந்த தூக்கிய திருவடியில கலர் அணிந்திருக்கிறான். சிலம்பு, சிலம்பாடல் வாடினாம் தெள்ளையனம் குத்தாகும். அப்படி அணிந்திருக்கிறான, சேவடி எடுத்தான், ஒரு சேவடி ஊன்றி இருக்கிறார். ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறான், ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறார். தலையை தூக்கிக்கிட்டு கையில இந்த கையில வாள் வச்சுக்கிட்டு இந்த கையில கடைய வச்சுக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு இப்படி மூணு குணமா படுத்திருப்பாங்க. அவனுக்கு பேர் என்ன? முயலம். திருவாசியில தான் முயலகம் இல்லை, திருவாசியில முயலக நோகைக்கு பாடினார்களோ எனது ஒரு துணி வளருங்கள், அதனால இந்த முயலகன் அங்க கிடையாது, பாம்பு கிளம்பு வச்சிருக்கான் திருவாசியில். அதனால இந்த தூக்கி ஊன்றிய திருவடி கடையில முயலகன் இருக்கிறான். அவன் முயலகன் மலம், மல ஆணவன் கண்ணு மாயாயும் மலங்கள், மல அறிவு ஆணவ மல வடிவம் முயலகன் ராட்சன் தியாருகாவன் திருச்சி எழுதி விட்டது. அதை முதிச்சு ஆடுறாரு. நூறச்சே வடி எடுத்து வலிய முயலகன் முறிய, முயலகன் முறிய முறியன்னா அவனுடைய பலமெல்லாம் இத்து போகவே வாழ வச்சுக்கிட்டு வாழாயுத்தை வச்சுக்கிட்டு கடையை தூக்கி சாமிகிட்ட சண்டைக்கு வந்த சாமியை கொல்ல வந்தாப்பா யாரு? தாருகாவனத்து ரிஷிகள் ஏறிய அந்த ராட்சசம். தாருகாவனத்து ரிஷிகள் அந்த அக்னியில யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து முயலனை உண்டு பண்ணி நீ போய் சிவபெருமானை கொண்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது கூட்டு போயிடும் சிவபெருமானை கொல்ல முடியுமா? புளிய விட்டேன், உரிச்சு ஆடையா கட்டிக்கிட்டேன். புளி வந்துச்சு, அதை உரிச்சு ஆடையாரு. பாம்பு விட்டேன், பாம்பெல்லாம் பிடிச்சி ஆவரணமா போட்டுட்டேன். பூதங்களை விட்டா பக்கத்துல நின்னுங்கிற நமக்கு படைகளாக விட்டோம். முயலனை விட்டா நெருப்ப விட்டேன், நெருப்ப கையில எழுந்திக்கிட்டாரு. முயலகனை விட்டேன், முயலகன் முடிச்சு ஆடினார். அதான் தாருகாவனத்தில் ஆடிய அந்த ஆடனத்தான் முதல்ல மகாவிஷ்ணு கண்டார். மோகினி பண்ணாப்பு அதை கண்டுதான் அப்புறம் ஒரு நாள் அழுதா இருந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ஆதிசேடன் கண்டா, ஏன் சாமி இப்படி நின்றுகிட்டே சிவசிவா சங்கரா சிவசிவா சங்கரா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதான் மகாவிஷ்ணு. அப்பதான் ஆதிசேடன் காட்டான் ஏன் இப்படி அழுகிறா சாமி. தாருகாவனத்தில் சுவாமி நடனம் ஆடினார், அதை ஒரு கொஞ்ச நேரம் ஆடினார். அதை பார்த்து அது மாதிரி இனிமேல் எப்ப பார்க்க போறோம் அந்த நடன காட்சியே நினைச்சேன்டா, எனக்கு தூக்கம் வரடா அப்படின்னு அழுத. அதை கேட்டவுடனே நெருப்பலிட்ட வெண்ண போல உரியிட்டான். யாரு ஆதி? உனக்கு இவ்வளவு சிவபெருமான இவ்வளவு பத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுரா, உன்னை சிவபக்தியில எனக்கு தெரியாம போச்சுரா, அதனால நான் பாயா வச்சிருந்தேன், இன்னமேல உன்னை பாயா உபயோகப்படுத்த மாட்டேன், நான் வேற வேத்த வச்சுக்கிறேன், நீ போய் தவத்தை பண்ணி அந்த கூத்த பாடுறான்னு போச்சுட்டான். இது கோயில் புராணத்துல வரும். அடுத்தாப்புல கோயில் புராணம் கேளுங்க. சொல்ற நூபுற சேவடி எடுத்து வலிய முயலகன் முறிய நோன்றான் புரளாது அமுதகதிர் வேணி வைத்த அயாலே மிஞ்சி சிந்துகின்ற அமுத கதிர்களாகிய சந்திரனை வேணியில வைத்தவர். சந்திரன் சந்திரன்ல அமுதம் கூண்டு பேரு. அந்த சந்திரனை வேணினா சடையில வைத்தவர். நிலவுலாவிய நீர்மலி வேணிய வைத்த வைத்து அற்புத கூத்து இடி நின்றாள். இடி நின்றாள் அற்புத கூத்து. அந்த கூத்துக்கு பேர் என்ன? ஆதியும் முடிவுமில்ல அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிமுடன் அழுத்தி மிக்கார் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம் தெரிய வருது. அற்புத கூத்துன்னு இந்த கூத்துக்கு அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, ஞான கூத்து, தில்லை கூத்து என்றெல்லாம் பெயர். ஆகையினாரே அப்படி வெளிநின்றாடி வெளியிலே நின்றாடுறார். வெளியிலே உள்ள நின்ற சாமி அதான் அந்த பஞ்சிரி வியாக்கரவாதம். ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க பஞ்சிரி வியாக்கரவாதம் திருவுருவம் எங்க எழுந்துள்ள போகுது. ஆளுக்கு 10,000 பணம் கொடுப்போம். 10,000 பெருசா நினைக்காது. இப்போ உள்ள குட்டிக்கு அந்த காரியம் எந்த காரியமும் செய்ய மாட்டீங்களா? நடராசன் பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு திருமையில் எழுந்துள்ள பண்ணி சாமிக்கு பக்கத்துல இருக்கும். பஞ்சிரி வியாக்கரவாதம் பத்தி பல பேருக்கு தெரியலப்பா, பல பேர் சொல்லாமே போயிட்டாங்க. சொல்லி கேட்டிருக்கீங்களா? இப்ப நான் தான் கேட்கணும். உண்மையில யாரு எந்த புலவர்களோ அவங்களை பத்தி நினைவே படுத்த அவங்க இல்லையானா நடராசரே இல்லை. சிதம்பரமே ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, என்றிருந்த ஒருவன் தன்னை சீருள்ள ஊர்ல இருந்து சிறப்புள்ள பேர் வந்து தேயமெல்லாம் நாருள்ள அடியாருன்னு உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புலிமுனியும் அவர் உருவை பேசலாகும் என்பது இந்த பதஞ்சலி வியாக்கரவாதம். இதை வாங்கி படிக்கிறது வெளிநன்றாடி மாபூர நீரழ நகைத்த பெரிய உறவாகிய திரிபுரத்தை நகைத்தாரு. நெருப்பாகும் சாம்பலாக போகும்படி சிரிச்சார். சிரிச்சு சாம்பலாக இந்த மாதிரி பார்த்து சாம்பலாக சிரிச்சு சாம்பலாக புறத்தை திரிபுறத்தை சிரிச்சாருமா? அது முடிய ஏற்பாடு தரலாம் பண்ணிருந்தான். அது ஒரு புலவர் கூட கேட்டுக்கிட்டாரு இந்த சிரிப்பை முதலே சிரிக்கப்படாதா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அதுக்கு சிரிச்சா இருந்து மீபு மாபுர நீர் நகைத்த புக்கொழியோர் மிக்கொழியார் மிகுந்த பிரகாசமுடையவனாய் மிக்கொழியார் பொருந்திய மணிசூழ் செம்பூர் இப்படி ரத்தனங்கள் ஒதுக்கப்பட்ட ஒளி பொருந்திய செம்பூர் கோபுர வாயில் இந்த கோபுர அழகு பொருந்திய கோபுர வாயிலில் அமர்ந்த கோபுர வாயில் அமர்ந்த குஞ்சரத்தை குஞ்சரங்கள் தான் நாயகருவார். குஞ்சரம்னா யானை குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரங்கள் இருப்பான். நல்ல பாடு பாடு நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டில வெளியிலே வந்தது இல்லப்பா, அதுக்காக யாரும் சொன்னதே இல்லை.
1: நூபுறச் சேவடி எடுத்து வலிய முயலகன் உரியன் நோன்றி மீபுரளாத அமுதகதிர் வேணி வைத்த புதக்கூத்து வெளி நின்றாடி மாபுரனை ரணநகைத்த புக்கொழியார் முக்கொழியார் மணி சூழ்நம்பர் கோபுர வாயிலின் அமர்ந்த குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரல்கள் கேட்பா
0: என்பது சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்தேன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த தீபாவளிக்கு டிரெஸ் வாங்கினா வாழ்நாள் முழு வருகின்ற தீபாவளிக்கு டிரெஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கடையில சொன்னா, இன்னும் எந்த கடையிலும் அந்த மாதிரி சொல்லல. ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீம்பாங்க, ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீம்பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில நீங்க துணி எடுத்தீங்கன்னா இனிமே எல்லா தீபாவளிக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீயான்னு சொல்லல. ஆனால் இந்த பிறவிலே குருநாதனை பெற்று விட்டால் வரும் பிறவிகள் இல்லை, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அந்த பெருமானை அடைவதற்கு முற்பகல் அருந்தவும் செய்ய வேண்டும். அந்த பெருமானை அழைகின்ற வரையிலும் இடையராது தவம் செய்ய வேண்டும். முற்பகல் அருந்தவம் முயன்று சென்ற பிறவிகளிலே நல்ல தவம் செய்து பன்னாள் பரவி பணி செய்ய பெரும் அன்பால் சிவபுண்ணியத்தினால் நமக்கு என்ன கிடைக்குது? சிவபுண்ணியத்தினாலே நமக்கு சிவனிடத்திலே அன்பு கிடைக்குது. அதுக்காக தீட்சை. ஏன் தீட்சை வாங்கிக்கணும்? எத்தனையோ மக்கள் கோயிலுக்கு போறாங்க, அவங்க நிலை என்னவா இருக்குது? நினைச்சது நடக்கல, இல்ல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா எத்தனை நாள் கோயிலுக்கு போயிருக்கிறேன், இந்த சங்கரராமருக்கு கண்ணே கிடையாது அப்படின்னு முடிச்சுடுவாங்க ஒரே அடியா. ஆனா தீட்சை பெற்ற அடையார்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள், துன்பத்தை தாங்குவார்கள். எப்படி நடக்குது? இதுதான் ஒரு அற்புதம். நேற்று வரையும் வந்து நொட்டு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு இன்னைக்கு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இத்தனை நாள் தன்னை வளர்த்த அம்மா பாட்டைய அவருக்கு இது பிடிக்குமா? அவரு கூப்பிடுறாருமா? அவரு ஏண்டி நேற்றுக்கு தாண்டி கல்யாணம் ஆயிருக்கு, என்னடி ஆகும்? இதனால நம்ம பெத்து வளர்த்துருக்குறோம், என் பேச்ச கல்யாணம் கேட்குமாது? கேட்காது. ஏன்? அங்கு ஒரு தீட்சையாயிருக்கு, சம்ஸ்காரம் வந்திருக்கு, நம்முடையவர்ங்கிற எண்ணம் வந்திருக்குது. ஆகவே தீட்சையினால உயிருக்கு சிவம் எனக்கு உரியவன்கிற எண்ணம் வருது, எம்பெருமான் என்ற எண்ணம் வருது. எம்பெருமான் என்ற எண்ணம் வந்ததுனால அவன் குட்டினாலும் வலிக்காது. நம் தலைவனுங்கிற எண்ணம் இருக்கும் போது அந்த பெருமான் எவ்வளவு செஞ்சாலும் என்ன சொன்னான், அவர் என்ன செய்வார், நான் செய்த பாவம் வருந்துகின்றேன் என்றுதான் அந்த உயிர் நினைக்கும். கடவுளால் பாவம் அவருந்தோ அன்புதான் செய்தாரு, இதுதான் எனக்கு கொடுத்து வைக்கல என்ற நிலை. அந்த அன்பினை எவ்வாறு பெறலாம் என்று சொன்னால், பல பிறவிகளிலே சிவபுண்ணியத்தை செய்து இந்த பிறவிலே சிவகுருநாதனுடைய திருக்கரங்களினாலே தீட்சை பெறுகின்ற காரணத்தினாலே அந்த பேரன்பினை பெறலாம். அப்ப முற்பகல் அருந்தவம் முயன்று பெரும் அன்பால் தவத்தினாலே ஒரு அன்பினை பெற்றார். உற்பவம் ஒழிந்தமை, உற்பவம் என்றால் உத்து என்றால் மீண்டும் ரத்தம், பவம் என்றால் பிறத்தல், மீண்டும் மீண்டும் பிறத்தலை ஒழித்தார். அப்புறமா எத்தனையோ உயிர்கள் வடிவதை கண்டு வருந்த மாட்டார், ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வருத்தப்படுறாராம். செத்து போவதேன்னு வருத்தப்படல, செத்து போய் மீண்டும் பிறக்க போவதே தான் வருத்தப்படுறேன். செத்து போனா தப்பு கிடையாது, செத்து போயிடணும், அப்படி இல்லாம திரும்பவும் பிறக்கிறதுக்கு தானே செத்து போறான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறப்பதற்காக செத்து போக கூடாது, மீண்டும் பிறவாத நிலையிலே செத்து போகலாம். அப்படி உற்பவம் ஒழிந்தமை, மீண்டும் பிறவாது அந்த பவத்தினை ஒழித்தமை, மொழிந்து இடரொழிப்பான் அந்த திருவாசகம் பாடிய அந்த திருவாதூர் அடிகள் ஒரு பேரன்பினை பெற்று இந்த பிறவிலே பெறுதற்குரிய சிவகுருநாதனை பெற்றார். அந்த அற்புதனை பெற்று மேற்பிறவிகளை பிறந்த பிறப்பினுடன் ஒழித்தார். அந்த திருக்கதினை சொல்வதன் மூலம் நாமும் இடரொழிப்போம், இம்மை துன்பத்தை நீக்குவோம், நம்முடைய துன்பம் நீங்கும். அவருடைய திருச்சரித்தை படிப்பதனால நம்முடைய துன்பம் நீங்கும் என்று சொன்னார். அடுத்து அவையடக்கம். கொண்டலன கண்டன் அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர் செயல் சொந்த நெறி தன்னால் வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்றமுறை குற்றம் உண்டு எனினும் நன்கு இது என உள்ளுவர்கள் எல்லா. என்னுடைய பாடல்ல குற்றங்குறைகள் இருக்கலாம், நிறைய குற்றங்குறை இருக்குங்கிறதுனால தமிழ் அறிந்தவர்கள் என்னுடைய பாடலை தூக்கி எரிந்துவிட மாட்டார்கள். என்ன காரணம்? இது பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு அன்பர் செயலை சொல்ல முடிகின்ற ஒரு நூல். இதுல நல்ல விஷயம் இருக்குது. இந்த நல்ல விஷயத்தை அவன் தத்தக்கா பித்தக்கான சொல்ல தெரியாம சொன்னாங்கிற குற்றத்தினால அந்த விஷயத்தையும் புறக்கணித்து விடக்கூடாது. ஒரு மளிகை கடைக்காரன் நமக்கு கல்கண்டு கட்டித்தரான், அவனுக்கு ஒழுங்கா கட்டித்தர தெரியல, பொதிய தெரியல. உனக்கு ஒழுங்கா பொதிய தெரியல, அதனால உன் கடையில நான் கற்கண்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொதிய தெரிஞ்ச ஒருத்தா இருக்கா, அவன் கடையில கற்கண்டு கிடைக்காது, பெருங்காயம் தான் கிடைக்கும், அங்க போய் வாங்குவோமா? ஒருவனுக்கு கற்கண்டு வேண்டும் என்று சொன்னால் அதை கட்ட தெரியாத கடையில வாங்கணும். நார்கின்ற காயம் வேண்டும் என்று சொன்னால் அதை நல்லா கட்டித்தரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது போல மட்டமான பொருள் கொண்ட நூல்கள் பல இருக்கின்றன. நல்ல கவிஞர்கள் கவிதை இன்பம் ரொம்ப நல்லா பாடுறாரு, அப்படிங்கிறதுக்காக, நல்ல கவிஞருங்கிறதுக்காக மட்டமான பொருள், அந்த பொருள் கொண்ட நூல்களை படிக்கக்கூடாது. அத குறையா இருந்தாலும் உயர்ந்த விஷயத்தை சொல்கின்ற நூல்களை தான் படிக்கும். அதனால நான் தப்பு தப்பா பாடியிருந்தாலும் நீங்க அதை தள்ளிட மாட்டீங்க, தொடர்ந்து புராணம் கேட்பீங்க என்று சொல்றார். கொண்டலன கண்டன், கொண்டல் என்றால் மேகம், மேகத்தை போன்று கரியை இதழ் கொண்ட கண்டன், கழுத்தை கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய நீலகண்டனுடைய அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர். அந்த பெருமானுடைய திருவுளை பெற்று பாடினார். தேவார திருவாசக திருவுளிகளுக்கு என்ன ஏற்றம், கடவுளை கடவுள் அருளையே பாடுகின்ற ஏனைய நூல்களுக்கும் இவற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? திருமுறையில் இருக்கின்ற அத்துணை பாடல்களும் பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு பாடப்பெற்ற பாடல். பாமர மக்கள் பாடுகின்ற கீர்த்தனம் மற்ற பாடல்கள் எல்லாம் பெருமருளை பெறுவதற்காக பாடுகின்ற பாடல். மலைக்கும் மழுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உலகியல் உதாரணம் சொல்றேன். இந்த உலகியல் உதாரணங்கள் இல்லாமல் இந்த அரிய விஷயங்கள் புரியாது. பெரியவர்கள் எல்லாம் இந்த நெறியை கடைபிடித்திருக்கிறார்கள். எங்கிட்ட நீங்க குற்றம் காணாம இந்த உரிமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆடவரோட இந்த பெண்ணை இப்படி இப்படி பழகிட்டு இருக்கிறா, கல்யாணம் ஆகாத வரையணும், ஆனா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிவிடுவார். ஆனா ஒரு ஆடவனை திருமணம் கொண்டு அவனால் அருள் செய்யப்பட்டு விட்டாள், அவளுக்கு அந்த ஆடவனிடத்திலே அன்பு உறுதியாக விளைவதை போல விளையுமா? ஒரு ஆடவனுடைய அன்பினை பெற்ற பெண்ணுக்கு அவனிடத்திலே அன்பு உறுதியாக விளைவதை போல பெறாத நிலையிலே விளையாது. அது உறுதி இல்லாத அன்பு, லூஸ் சாயில், பெறாது. அதுபோல எத்தனைதான் கடவுளை பாடினாலும் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமானவன் பாடிய பாடலுக்கு பவர் கிடையாது. கடவுளுடைய அருளை பெற்ற பிறகு நாவுக்கரசு எத்தனை படிச்சிருக்கிறார், தங்களுக்கு மேலாம் தர்மசேன ஒரு பாட்டு அவர் வைத்து வழிவதற்கு முன்னாடி படிப்பாளி தானே, படிப்பாளி என்பதால் நாலு புத்தகம் எழுதிக்கலாம் இல்ல, நாலு பாட்டு பாடிருக்கலாம் இல்ல, அட சமயத்திலே பாடிருக்கலாம் இல்ல. ஏன் பாடல? கீதாஞ்சலியில ரவீந்திரநாத் தாகூர் சொல்ற, இந்த உலகத்திலே உண்மையான கவிஞர் என்பவன் கடவுளை பாடுவன் மட்டும்தான். என்ன காரணம்னா, உண்மையான கவிதை என்பது கடவுள் உணர்த்த வருவது. அதனால கடவுளை பாடுகின்றவன் ஏழையோரினும் கடவுளுக்கு நெருங்கியவன். இத்தனை உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களை உடையும் கடவுளை பாடுகின்றவன் கடவுளுக்கு நெருங்கினவன். உண்மையான கவிதை என்பது கடவுளை பாடுகின்ற கவிதை. ஆகவே பெருமானே, என்னை உன் கையில் இருக்கின்ற ஒரு புல்லாங்குழலாக கொண்டு உன் இசையினை என் மூலம் ஊது அப்படின்னு சொல்றார் முதல் கீதாஞ்சலி பாடல். என்னை உனக்கு உரியவனா ஆக்கிக்கொள், என்னை உன் கையில் இருக்கின்ற ஒரு புல்லாங்குழலாக வைத்துக் கொண்டு உன் இசையினை என் மூலம் ஊது அப்படின்னு அர்த்தம். கடவுளை பாடுபவன் கடவுளே தான் பாடுகின்றான்னு அர்த்தம். தனதுரை எனதுரையாக கடவுளை பாடுகின்ற நிலையிலே கடவுளேதான் தன்னைத்தானே பாடிக்கொள்கின்றான். அது அருள்பெற்ற நிலை. ஆகவே திருமுறை எல்லாம் கடவுளுடைய வாய்மொழி. வேதம் எப்படி கடவுளுடைய வாய்மொழியோ அதுபோல திருமுறைகள் கடவுளுடைய வாய்மொழி. அதனை பாடிய கருவிகள் இந்த பெருமக்கள் கடவுள் அருளை பெற்று பாடினார்கள் என்பதை சொல்ற. கண்டன் அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர் செயல். சரி, அப்ப கடவுளுக்கும் இந்த அடியாருக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் அருளை பெற்று விட்டார் என்ன, அடியார் என்றைக்குமே கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார். நீ தொண்டு செய்தது போதும் சாமி சொன்னா ஏத்துக்க மாட்டேன். நீ தொண்டு செய்தது போதும் வீட்டுக்கு வா, வீடுன்னா அர்த்தம், வீடுன்னா மோட்சம், வீட்டுக்கு வர. பெருமானே, தொண்டிற்கு இடையூறாக வீட்டின்பம் வேண்டாம், தொண்டுதான் வேண்டும், வீடும் வேண்டாம் விரலிலும் விளங்கிட்டான். ஆகவே பெருமான் அருளை பெற்று பாடிவார் அவர்கள் தொடர்ந்து தொண்டுபடுவார்கள். தொண்டுபடும் அன்பர், இங்கு தொண்டுபடும் அன்பர் என்று சொல்லப்பட்டவர் நம்முடைய குருநாதராகின்ற திருவாரூர் அடிகள். அந்த அன்பர் செயல் சொன்ன நெறி தன்னால் அந்த திருவாரூரடிகளுடைய வாழ்க்கையை சொல்கின்ற காரணத்தினாலே, அவருடைய செயல்களை சொல்கின்ற காரணத்தினாலே, வன் தமிழ் தெரிந்தவர், வழக்கமான தமிழை அறிந்தவர்கள். வண்தமிழ் என்பது என்ன, உயிருக்கு உறுதி தருகின்ற தமிழ் தான் வன் தமிழ். பொழுதுபோக்குக்காக படிக்கின்ற நூல்கள் வன்தமிழ் ஆக மாட்டான். நமக்கு வள்ளன்மை கொண்ட தமிழ் வேண்டும், வளப்பத்தை செய்கின்ற தமிழ், நம்முடைய வாழ்வினை அர்த்தம் உள்ளதாக ஆக்குகின்ற தமிழ், செப்பனடுகின்ற தமிழ், குற்றம் களைந்து குற்றம் கடிந்து இல்லாத குணங்களை உண்டாக்கி உயிரை சிவத்துக்கு அருகிலே கொண்டு சேர்க்கின்ற தமிழ், பழப்பமான தமிழ் என்பது குருநாதருடைய தமிழ். அந்த தமிழை தெரிந்தவர்கள் அந்த தமிழை பாடிய குருநாதருடைய கதையை சொல்கின்ற காரணத்தினாலே என் தமிழிலே குற்றம் இருந்தாலும் மன்னித்து விடுவார். மண் தமிழ் தெரிந்தவர்கள் மற்றவர்களுடைய குற்றம் உண்டு எனினும் தப்பு இருக்குது இருந்தாலும் நன்கு இது என உள்ளவர் பரவாயில்ல இதே நல்லா தான் இருக்கிறவர் குற்றத்தையே குணமாக மதிப்பார்கள். குற்றத்தை மன்னிப்பது என்பது வேறு, குற்றத்தை குணமாக கொள்வது வேறு. அன்பு இருந்தால் குற்றத்தை குணமாக கொள்ளலாம். என்னுடைய நூல்ல பிழை இருந்தாலும் நான் குருநாதர்கிட்ட அன்போடு பார்த்திருக்கிறேங்கிறதுனால இந்த பிழையே நீங்கள் வந்து கிரெடிட்டா எடுத்துக்கங்க, டெபிட்டே கிரெடிட்டா எடுத்துங்க அப்படின்ட்டார். எடுத்துக்க முடியுமா? அன்பு இருந்தால் முடியும். ஒரு பிள்ளை என்ன பண்ணிச்சு, அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த சுவிஸ் வாட்ச். ரிஸ்ட் வாட்ச் சுவிட்சர்லாண்டில் பண்ணுறது சிறப்பாக, ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச். என்ன பண்ணிடுச்சு, போட்டு உடச்சிருச்சு, கேப்பு தட்டுற மாதிரி சுற்றி எல்லாரும் தட்டிடுச்சு வச்சுங்க. அப்பா அடிக்க வந்துட்டார், ஆனால் அம்மா நிறுத்துறாங்க, சும்மா இருங்க என் பிள்ளையே அடிக்காதீங்க, பிள்ளை ரெண்டு பேருக்கும் பொதுதான், அதை தடுக்கும் போது தனக்குரிய தனக்கு இருக்கிற உரிமை சொல்லணும், உங்களுக்கு மட்டும் பிள்ளையா இருந்தால் அடிச்சுக்கோங்க, என் பிள்ளை இருந்தால் அடிக்காதுங்க, என் பிள்ளையை அடிக்காதுங்க, உங்களை பற்றி தெரியாது. இதே வயசில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னா அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கிறேன், மாமியார கிட்ட சொல்லுவாங்க. இதே வயசில் அப்பா என்ன பண்ணாங்க, அப்போ நம்மள தப்பாகவும் பிறந்திருக்கு. குற்றத்தை பொறுத்தவர் இல்லாமல் குணமாக பாராட்டுவார்கள். என் பிள்ளை என்ன நினச்சிங்க நீங்கள், இது என்ஜினியராக வரும், இந்த வாட்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும், வாட்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, உடச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது அன்பு இருந்தால் குற்றத்தை குணமாக கொள்ளலாம். அதுபோல உங்களுக்கெல்லாம் திருவாரூர்கள் அன்பு இருந்தால் இந்த நூலில் இருக்கின்ற பிழைகளை குணமாக கொள்வீர்கள். என் உரை குற்றம் உண்டனினும் நன்கு இது குணம் என்று உள்ளுவர்கள் நினைப்பார்கள், எல்லார் பரிகாசம் செய்ய மாட்டார்கள், என்னடா இவனுக்கு இது கூட தெரியல, இவெல்லாம் பாடிட்டானே என்று பரிகாசம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன. இந்த கதையை படிப்பதற்கு என்ன பலன், இந்த வளநற்கதை இயம்பினர் நகர்ந்தே சிந்தையில் நினைப்பவர் செவிப்புலம் நினைப்போர். இந்த கதையை சொல்றவங்க அதாவது என்னை பண்றவர்கள் நகர்ந்தே சிந்தையில் நினைப்பவர் விரும்பி இதை அனுசந்தானம் செய்வர்கள், கேட்டத மனசில் நினைச்சு பார்க்கிறவங்க செவிப்புலம் நினைப்போர் சொல்லும் போது ஒழுங்கா கவனத்தோடு கேட்போம் என்று காது கொடுப்பவர்கள் இவர்கள். புந்தி மகிழ புவி புறப்பர், இவர்கள் இந்த புண்ணியத்தினாலே இந்த உலகத்திலே மன்னனை போல் வாழ்வார்கள், பெரிய விஐபியா நரேந்திர மோடி மாதிரி இருக்கலாம். புந்தி மகிழ புவி புறப்பர், சரி இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் உடல் விட்டால் அந்த உலகம் தனில் அரண் சபையில் வாழ்வர், போய் சேர்ற இடத்துல சுவாமியுடைய சபை சன்னிதானத்திலே வாழ்வார்கள், சிவலோகத்தில் வாழ்வார்கள். இந்த கதையை கேட்பவர்கள் இந்த உலகத்திலே முடிசூடா மன்னர்களாக சிறப்போடு வாழ்வார்கள், உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு சிவனுடைய சிறப்போடு வாழ்வார் என்று இந்த நூலுக்கு பலன். இந்த நூல் ஏழு சக்கங்களால் ஆயிருக்கின்றது. நம்ம பார்த்தது இப்ப பாயினம் மந்திரி சருக்கம், நம்ம குருநாதர் மன்னனுக்கு மந்திரியாக தொண்டு செய்தார் அந்த மந்திரி சருக்கம். அப்புறம் தன்னுடைய குருநாதனை திருப்பெருந்துரையிலே கண்டு தீட்சை பெற்றார் திருப்பெருந்துரை சருக்கம். பிறகு நம்முடைய குருநாதரை காப்பதற்காக பெருமாள் நரிகளை குதிரையாக்கினார் அது குதிரையிட்ட சருக்கம். பிறகு அந்த குதிரைகள் பொய்க் குதிரைகள் நரிகளாக மீண்டும் போட நம்முடைய குருநாதரை அவன் துன்புறுத்த நம் குருநாதரை காப்பதற்காக வையிலே வெள்ளம் கொடுத்து அந்த வெள்ளம் அடிந்த பிறகு வையக்கீரையினை பிட்டுக்கு மண் சுமந்து இந்த ரூட்டினா அடிச்சார் சாமி அது மண் சுமந்த சருக்கம். பிறகு நம் குருநாதரை அம்பலத்திற்கு அழைத்துக் கொண்டார் அது திரு அம்பல சருக்கம். இந்த தில்லையிலே அன்றாடம் நடராஜ பெருமானை வழிபட்டுக் கொண்டு இவர் வாழ்கின்ற நாளிலே புத்தரை வாதில் வென்றார் அது புத்தரை வாதில் சருக்கம். பிறகு பெருமாளுடைய திருவிழிலே திருக்கோவையார் பாடி இரண்டரை கலந்தார், பெருமாளுடைய திருவிழிலே கலப்பதற்கு காரணமாக இருந்தது திருக்கோவையார். இந்த திருக்கோவையார் இருக்கிற 396வது பாடல்ல பெருமானை நெருக்கி பெருமானே இனி பொறுக்க முடியாது இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்து உன் திருவிழியை சேர்த்துக்கொள் என்ற விண்ணப்பம் இருக்கு, அதன்படி திருவடியை பெற்றார். அது அப்புறம் விளக்கமா சொல்றேன், நான் மறந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். அது திருவடி பெற்ற சர்க்கம். இந்த ஏழு சர்க்கங்களில் சர்க்கம் என்றால் உள்பிரிவு, ஒரு காவியத்தினுடைய உட்பிரிவுக்கு சர்க்கம் சாப்டர் என்று பேர். இப்ப நம்ம முதல் முதல் சர்க்கத்துக்கு போவோம். மந்திரி சர்க்கம் முக்கண் ஒரு நான்கு புய ஐந்து முகமுன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நன்னாடு. பாண்டிய நாட்டை பற்றி கூறுகின்றார், மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து முகங்கள் கொண்ட முன்னோன் என்றால் பிரம்ம விஷ்ணுகளுக்கு முன்னாக இருப்பவர், படைப்போன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன் கரப்பு, உலகத்தை ஒடுக்கின்ற ருத்ரனையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்பவர், அப்படிப்பட்ட முன்னோன் மும்மூர்த்திகளுக்கு முன்னிற்பவர், முந்திய முதலுடைய இறுதியுமானாய் மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார், தேவ தேவன்மை சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்தமூர்த்தி, மன்ன எம்பிரான் வருக என்னனை மாலும் நான்முக துருவன் யார் எனும் முன்ன எம்பிரான் என்னை என்று மும்மூர்த்திகளுக்கு முதலிலே இருப்பவனுக்கு முன்னோன் என்று பெயர். படைக்கிறது அளிக்கின்ற மூன்று மூர்த்திகளுக்கு முன்னால் இருக்கின்ற ஆதி கடவுள் முன்னோன் ஆதி பகவன். அவன் மூன்று கண்கள் கொண்டவன், நான்கு தோள்கள் கொண்டவன், ஐந்து முகங்கள் கொண்டவன், எல்லாம் மந்திரம். மூன்று கண்கள் புச்சுடர்கள், நான்கு தோள்கள் நான்கு வேதங்கள், ஐந்து முகங்கள் பஞ்ச பிரம்ம மந்திரங்கள். நம்ம போல மலமயமான சிறந்த சாமிக்கு கிடையாது, கண்ணு, எட்டு தோல், நான்கு தோல், பத்து தோல், இந்த மூன்று விதமாக பெருமான் காட்சி தருவார். பெருமானுக்கு சரீரம் கிடையாது, அகாயோ விகுணோ பிரம்மம்னு. பெருமானுக்கு வந்து சரீரம் கிடையாது, அவன் காட்டுவது காட்சி தான். பெருமான் ஐந்து முகங்களோடும் நான்கு தோள்களோடும் காட்சி தருவான், எட்டு தோள்களோடும் காட்சி தருவான், பத்து தோள்களோடும் கூட காட்சி தருவான். வெள்ளியம்பரத்தில் அடைகின்ற பெருமானுக்கு பத்து கரம், திலையில அடைகின்ற பெருமானுக்கு நான்கு கரம், திருவாலங்கட்டில் அடைகின்ற பெருமானுக்கு எட்டு கரம். நீங்க சொல்ற பெருமான் திருவாலங்கட்டில் ஆடுறாரு, இவர் சொல்ற பெருமான் அம்பலத்தில் ஆடுகின்றார், திலையில் ஆடுகின்றார். சொக்கன், சொக்கன் என்றால் எல்லோரையும் தன் அழகிலே சிக்க வைப்பவன். அந்த சொக்கன் என்ன சொக்குபுடி போட்ட வீட்டுக்காரர் உன தலையில தான் தாங்க தூக்கி வச்சுக்கல, என்னடி சொக்குபுடி போட்டேன். ஒருவரை மயக்குவதற்கு பயன்படுத்துகின்ற வித்தைக்கு சொக்குன்னு பேரு. சொக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, மயங்கி போயிட்டாங்க. பெருமாணத்திலே மயங்காதவர் இல்லை, அவர் பிட்டுக்கு மண் சுமக்கின்ற அந்த பேரொருள் காட்சியை கண்டு யாரும் மயங்கிருக்க மாட்டார்கள். அந்த காலத்துல முதல்ல இருக்க அத்தனை பேரும் அந்த பெருமானுடைய உருவ எடியிலே சொக்கி இருப்பார்கள். நம்ம சொல்ற பெருமான் குதிரை மீது வந்தான், அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியல, அதை தான் நான் எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். உரு அறியாது என்ற உள்ளமதே, பரிமேற்கொண்ட பாண்டியன் அவன் உருவன்று உரு அறியாது உள்ளமதே என்று பருவரை பங்கைதன் பங்கரை பாண்டாம் ஒருவரை ஒன்று விழாதவரை கடல் கோயில் இங்கி தெரிவர நின்று உருகி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை என்று உரு அறியாது. அந்த முகத்தை பார்த்தப்பறம் இன்னொன்று பார்க்கவே தோணல, இன்னொன்று கண்ணுக்கு காட்சிக்கே வரல, சிந்தனையிலே அந்த முகமே பரிமேல் வந்த அழகனுடைய முகமே இருக்கின்ற பரிமீசே வந்த வள்ளல் என்ன அந்த உருவ எழில் அவன் சொக்கன். அந்த சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திரு நன்னாடு. அந்த பெருமான் இந்த நாட்டிற்கு சிறப்பாக செய்திருக்கிறார்.

தெளிவா என்னைக்குமே பெத்த பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த நெருக்கம் பசின்னு வந்து கேட்கிற பிள்ளைக்கு சோறு போட்டாலும் அதுகிட்ட வராது. தன் வயிற்றிலே இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். அதுபோல பெருமானுக்கு பாண்டி நாடு மிக நெருங்கிய நாடு. அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பா சிலை அப்பன். இந்த மதுரையில எம்பெருமானுடைய திருவடி படாத இடமே இருக்காது என்பதை போல ஒவ்வொரு திருவிழா இங்க போனாரு அங்க போனாரு வருது. அப்ப சந்தா போயிருக்கிறார் மதுரை மாநகரத்தில். மீனாட்சிக்கு தெரிஞ்சு போறது சில, மீனாட்சிக்கு தெரியாம போறது பல என்று பார்க்கும். அந்த சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை தெரியும் நன்னாடு. விண்ணாளும் தேவருக்கு மேலாய வேதியன் மண்ணாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றான். மதுரையில மாண்புனா ரோல் மாடல். ஒரு மன்னன் நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும் என்று முன் உதாரணமாக மதுரையிலே தான் ஆண்டு காட்டினான். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற நாடு நன்னாடு பெருமைக்குரிய நாடு நன்று பெரிதாகும். அக்கடு இடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலில் வைகரவி வைகை விடனாடு. எல்லா நதிகளும் ஓரிடத்தில் தோன்றி சமுதிரத்தை நோக்கி சென்று பாய்ந்து சமுதிரத்திலே சங்கமிக்கும். இந்த வைகை மட்டும் நடுப்படியே ஒரு குட்டையா நின்றுது சமுதிரத்துக்கு முன்னாடியே, சமுதிரத்துல போய் சேரல. அதற்கு ஒரு காரணத்தை இங்கு கற்பிக்கிறார். இதுக்கு தற்குறிப்பேற்றம்னு பேர். ஒரு இயற்கை நிகழ்ச்சிக்கு காரணமாக தான் கருதுவதை ஒரு கவிஞர் அதன் மீது ஏற்றி சொல்வது, கற்பித்து சொல்வது தன் குறிப்பு ஏற்றம், தற்குறிப்பேற்றம். வடமொழியிலே உத்ரேக்ஷாலங்காரம் சொல்லுவாங்க. திருப்பரங்கரைக்கு போகும்போது அங்க இருக்கிற கொடிகள்லாம் ஆடும், வாங்க வாங்க இங்கு கிடைக்கிறவர்கள் எங்கும் கிடைக்காது, பெருமானை தரிசித்து இன்புறுங்கள் அப்படின்னு கூப்பிடும் என்று தோன்றினால் தற்குறிப்பர். அது காத்துல ஆடுது நம்மளை கூப்பிடுற மாதிரி தோணும் தற்குறிப்பர். சரி பெருமான தரிசனம் பண்றோம் பண்ணிட்டு புறப்படுறோம். கார்லயோ பஸ்லயோ ஏறி போகும்போது அதே குடி என்ன பண்ணும், போகாதீங்க போகாதீங்க என்ன அவசரம், திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு பழைய குருடி கதவத்தனடின்னு ஓடுறீங்களே, இருந்து நாலு நாள் பெருமான ஆறு காலம் தரிசனம் பண்ணிட்டு போங்க என்ன அவசரம். அதே குடி வாழ குட்ட குடி போகாதேன்னு தடுக்கும், அதே குடி வேற மாதிரி தடுக்குதுன்னு தோணுது, தற்குறிப்பு ஏற்றம். அதை போல வைகை வந்து சமுதிரத்துக்கு போகல. ஏன் போகலன்னு தெரியுமா தோணுது எனக்கு, பரம கருணை கடலாகின்ற கடவுள் அந்த கடவுளுக்கு உண்பதற்கு வேறொன்றையும் கொடுக்க தெரியாம இந்த சமுதிரக்கு உப்பு கடல், இது சிறியவர்கள் அவர்கள் சிறுமை நீங்க மாட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு போல பெருமானுக்கு அமுதத்தை ஒத்து பெருமானுக்கு உண்பதற்கு வேறொன்றும் கொடுக்க தெரியாமல் விஷத்தை கொடுத்து விட்டு நம்முடைய கடவுளுக்கு விஷத்தை கொடுத்த கடலிலே போய் நாம் சேரலாமா, உடம்பு நடுங்கும். எந்த விஷத்தினுடைய ஜாலை பட்டு தேவர்கள் எல்லாம் மேனி கருகினார்களோ, அதுக்கு முன்னாடி திருமால் வெள்ளவெளே இருந்தார் விஷ ஜாலைப்பட்டு கண்ணங்கரில் ஆயிட்டார். இது எப்படி தெரியுது, ராமாயணத்துல தெரியுது. வால்மீகி ராமாயணம் படிக்கணும் சிவபக்தி வரும். வால்மீகி ராமாயணத்தையும் வியாசதே மகாபாரதத்தையும் உள்ளபடி படித்தா சிவபக்தி வரும். கடவுள் ஒருவர், அவர் சிவனே என்ற கருத்து கொண்ட பாடல்கள் ரெண்டும். ஜாம்பவான் இருக்கிறாரு சீதையை தேடணும், அந்த பணியை நீங்க மேற்கொள்ளுங்கள்னு போய் இந்த குரங்கெல்லாம் கேக்குது ஜாம்பவான்ட ராமனுக்காக. ஜாம்பவான் சொன்னாரு எனக்கு என்ன வயசாது தெரியுமா, தெரியலையே நீங்க சொன்னாதான் தெரியும். வெளுப்பா இருந்த விஷ்ணுவை நான் பார்த்திருக்கேன், விஷ்ணு என்றால் வெளுப்பானவன் அர்த்தம், விஷ்ணு என்ற சொல்லுக்கே வெளுப்பானவன் அர்த்தம், வெளுப்பா இருந்த விஷ்ணுவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன எத்தனை வயசாவது பாத்துக்க, பார்க்கடலை கடைக்கு முன்னாடியில இருந்தே நான் இருக்கிறேன், பார்க்கடலை கடைஞ்சு அந்த விஷத்துவால பட்டுத்தானே மேனி கருகினார். பன்னனூர் தேவாரத்துல சம்பந்த பெருமர் சொல்றார் மேனி கருகினார் தேவர்கள், அது அந்த கொடிய விஷம் அப்படின்னு பண்டரி சுட்டுதான் சொல்றார். அக்கடு விடத்தை அரணுக்கு அருள்வது, பெரியவங்களுக்கு வேற ஒண்ணும் கொடுக்க தெரியாம விஷத்தை கொடுக்குதே இந்த கடல், மை கடல். மை என்றால் அறியாமை, அறியாமை நிறைந்த கடல். மை என்றால் கருமை, கரிய கடல். அது தன்னுடைய நிறத்திற்கு ஏற்ப அறியாமை நிறைந்திருக்கின்றது. அறியாமையின் நிறம் கருமை, பிளாக். அறிவின் நிறம் செம்மை, சிவப்பு, அருணா, அருண அருண நிறம். மைக்கடலில் வைகரொழி வைகை வள நாடு, அங்கு சென்று சேருதலை ஒழித்து விட்ட, அங்கு சென்று சேராத வைகை பாய்கின்ற வளநாடு இந்த பாண்டிய நாடு. நீண்ட கையிலை கிளை நிகழ்த்த அருளாலே உண்ட முனி வைத்தவள் புகந்த திருநாடு. நீண்ட கையிலைனோழி முற்றும் உயர் பொன்னுடித்தான்மலை. ஜலப்பிரளயத்துல உலகங்கள் ஒடுங்கும் போதெல்லாம் அந்த பிரளயத்தில் ஒடுங்காமல் அந்த நீருக்கு மேல் நீண்டு கொண்டே செல்லும், அதான் நீண்ட கையிலை. புழிதோருழி ஒங்கும் உயர் பொன்னிடித்தான் மலை.

0: அந்த நீண்ட கைலைக்கு இறை யார் என்று கேட்டால், அந்த வடகைலை இந்த திருத்தலத்தை சொல்றார், அந்த கையில கைலாசபதியாக இந்த பெருமான் நிகழ்த்த என்றால் கட்டளையிட. சாமி சொன்னாரு, நீ மட்டும் என் கல்யாணம் பார்க்க வேணாம், பார்க்கட்டா பரவாயில்ல, நீ தெற்க போனது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசு, எல்லா பெருமானுடைய கல்யாணத்துக்கு வாங்கலாம், காபி சாப்பிடலாம், டிபன் சாப்பிடலாம், நான் மட்டும் இந்த கல்யாணத்துல கை தளிக்க கூடாது, சாமியை தாலி கட்டுறது கூட பார்க்க கூடாது, நான் மட்டும் எட்டி போனோமா அப்படின்னு மனசு வருத்தமா இருக்கும். நீ மட்டும் கல்யாணம் பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த அருளாலையை மீறாக வருகின்றார், நிகழ்த்த அருளாலே நிகழ்த்த அருளை நிகழக்கூடாது. பொய்மை இயற்கைன்னு அர்த்தம், தமிழுக்கு மெய்மை இயற்கை, தமிழர்கள் இறைவனை காட்டும், தன்னார் தமிழிக்கும் தன் பாண்டி நாடு. இந்த பிறவி என்பது ஒரு வெப்பம், இந்த வெப்பத்திற்கு நமக்கு என்ன வேணும், இன்னும் 3-4 மாசத்துக்கு நமக்கு ஏசி வேணும். பிறவியாகின்ற வெப்பத்திற்கு தமிழினுடைய குளிர்ச்சி வேணும். தன் தமிழ், தன்னார் தமிழிக்கும் தன் பாண்டி நாடு. பிறவியாகின்ற வெப்பத்திற்கு ஞானமாகின்ற குளிர்ச்சி வேண்டும். அந்த குளிர்ச்சியை தருகின்ற தமிழ் என்பதனால நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் சொல்றார். தமிழ் என்றால் ஞான நூல் அர்த்தம். அந்த ஞான நூலை எப்படி சாமி பரப்புது, இன்னிசைனால பரப்புது. இசை இருக்கின்ற காலத்துல எல்லோரும் நாடுகின்றார்கள், அந்த இசைக்காக வந்தாலும் அவர்கள் இந்த தமிழில் இருக்கின்ற தெய்வ நலத்தினாலே ஈர்க்கப்பட்டு அறிவினை பெறுவார்கள். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். அந்த மெய்த்தமிழ் புகழ்ந்த திருநாடு. இந்த தமிழுக்கு முதல் ஆசிரியர் யார், இந்த பூமியில முதல் ஆசிரியர் அகத்திய முனிவன் தான். அவன் இலக்கணம் தான் முதல் இலக்கணம், தமிழிலே முதல் போதகாசிரியன் அகத்தியன். அந்த அகத்தியன் தமிழ் புகழ்ந்த பெருமை கொண்ட நாடு. அந்த அகத்தியனும் எங்கிருந்து தமிழை புகட்டினான் என்று கேட்டால், பொதியமலையில் இருந்து புகட்டினான். மூண்ட வகை செற்று உலகம் ஒற்றுமரசாடும் பாண்டியன் நலங்குறது பாண்டியவள நாடு. பாண்டியனுக்கு யார்த்தையும் பக கிடையாதான், எல்லாத்தையும் அன்பா இருப்பாரான். ஆனால் யாரோ ஒரு சோழன் இவரிடத்திலே பகை கொண்டு சண்டைக்கு வந்தா சோழன் ஜெயிக்க முடியாது. சொக்கராத பெருமான் என்ன பண்ணுவாரு, பாண்டியனுக்கு தான் வெற்றியை தருவார், சோழனை மடுவில் வீழ்த்துவார், சோழனை துரத்தி மடுவில் வீழ்த்தி விடுவார். ஆகவே பாண்டியன் தான் பகை பாராட்டிலிருந்து பிற தன் மீது பகை பாராட்டி வந்தாலும், இந்த நின்றுசி நெடுமாறர் எவ்வாறு நெல்வேலியிலே வடபுலத்தாரை எல்லாம் நின்றாரோ திருத்தலத்திலே சொல்லுகிறோம். அதே போல என்றைக்குமே சொக்கநாதன் அருளினாலே பாண்டியனுக்கு மூண்ட பகையினை அடக்கி ஆடுகின்ற வெற்றி உண்டு. அந்த வெற்றியாகின்ற நலம் குலர்கின்ற பாண்டிவள நாடு அந்த நாட்டிலே ஒரு ஊர். அந்த பாண்டிய நாட்டிலே வளம் மேவுகின்ற ஊர்கள் பல இருக்கின்றன. ஏதோ ஒரு ஒரு மதுரை தான் இருக்கு நினைக்காதீங்க, அந்த பாண்டிய நாட்டில எத்தனையோ பெரிய அரிய தலங்களும் வளமான ஊர்கள், திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திரு ராமேஸ்வரம், திரு ஆடாறு, திருப்பெருந்துறை, எண்ணில்லாத ஊர்கள் இருக்கின்றன பாண்டிய நாட்டில். ஆனா அத்துணை ஊர்களிலேயும் நம்முடைய குருநாதனை பெறுகின்ற பாக்கியம் கொண்ட ஒரு ஊர் இருக்கு, அதான் திருவாரூர். குருநாதனை ஈன்றெடுத்த ஊர் திருவாரூர். மேவும் ஊர் வளம் பலவும் மிகுந்துள்ள நாடு அதனுள், வளம் மேவும் ஊர் பலவும் மிகுந்துள்ள நாடு அதனுள், வளம் பொருந்திய பல ஊர்கள் இருக்கின்ற அந்த நாட்டிலே நலம் பாவும் ஊர். நலம் என்றால் நன்மை, நன்மை என்றால் புண்ணிய பலன், ஞானம், புண்ணியத்தினுடைய பலன் விளங்குகின்ற ஊர், புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர். அப்படின்னா என்ன சொன்னா, அமெரிக்கா மாதிரி புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர், சொர்க்கம் போல பூமி புண்ணியத்தை ஈட்டுகின்ற ஊர், புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர் கற்பக நாடு. அதை ஒத்து பூமியில் இருக்கின்ற ஊர் நலம் பாவும் ஊர். பூமியில ஒரு சொர்க்கம் போல இருக்கிறது திருவாதவூர். பழமறை தேர் அந்தனர்கள் அந்தனர்கள் பயின்றுள்ள ஊர். ஒரு ஊர்ல எல்லா ஜாதிக்காரர்களும் இருப்பாங்க குறைவில்லாம, ஆனால் அந்தனர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. மருந்துக்காக 2-3 பிராமணா இருக்கணும், அவங்களால என்ன பிறகு நடிச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு திருவிழல் வருது. இந்த அண்ணன்வர்கள்லாம் வெறும்னா வேதம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களால வெறுப்பதான இல்லை. ஆகவே இவங்களுக்கு கொடுக்குற ஆகாங்கிலிருந்து கொடுக்குற மானியோ சம்பளத்தை நிறுத்துன்னு ஒரு மன்னன் சொல்லிட்டான். ஆனா அவன் சிவபக்தன் தான், அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பளம் இல்லாம எத்தனை நாள் சாப்பிட முடியும். ஆகவே அவர்கள் சோழ நாட்டுக்கு போய்விட்டாரு. வைத்திய பாடல் ஒன்று இருக்குல்ல, அவர்கள் வேதம் ஓதுவதும் வேள்வி பிடிவதும் நின்று போயிட்டு இங்க வரும்படி இல்லைங்கிற காரணத்தினால. அதனால பாண்டிய நாட்டிலே மழை பெய்யவில்லை, பாண்டிய நாட்டிலே வறுமை ஏற்பட்டது, பலம் குன்றியது. மன்னன் சொக்கநாத பெருமான் முறையிடுகின்றான். ஏ இவ்வாறு ஆச்சுன்னு சொக்கநாத பெருமான் மௌனமா இருக்கிறார். உடனே அவன் உன்னாலும் உறங்காது தரையில படுத்து சத்தியாகிரகம் பண்றான். அந்த மன்னனுடைய கனவில இறைவன் எல்லாம் வல்ல சித்தராக எழுந்தருளி, மன்னா நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் 3 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்ட, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் திரும்பவும் எல்லா சப்ஜெக்டும் எழுதுற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு வேணா அந்த சிக்கிட்டு எழுதிக்கலாம். பழங்காலத்துல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் எஸ்எஸ்சி எல்லாத்தையும் எழுதணும். அது முக்கியமான சிக்கிட்டு நீ ஃபெயில் ஆகிட்ட, அண்ணன்களை நீ மதிக்க தவறி விட்ட. அவங்கெல்லாம் தண்டம் தண்டச்சோறு சும்மா வேதம் சொல்றாங்கன்னு நினைக்காத. வேதத்தினுடைய பெருமையை சொல்றார். வேதம் நமது விதி நிடதங்கள் வடிவமாகின்ற ஆணை வடிவமா இருக்கு. வேதம் நாம் எறிகின்ற வாகனமா இருக்கு. வேதம் நம்முடைய திருக்காலிலே குரலாக இருக்கின்றது. வேதம் நம்முடைய செங்கோலாக இருக்கின்றது. வேதம் நமக்கு கொற்ற குடையாக இருக்கின்றது. வேதம் நம்முடைய நாவிலே இருக்கின்றது. வேதங்களை கொண்டே நாம் உலகத்தை படைக்கின்றோம். ஆகவே அந்த வேதங்களை காப்பது என்பதே அவர்கள் உலகிற்கு செய்கின்ற உபகாரம். வேதங்களை காசட்ல வச்சு காப்பாற்றணும்னு நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் இந்த செல்லுலயே திருமுறை இருக்கிற புத்தகமே யூஸ் பண்றதில்லை. சையோம் டாட்ல எல்லா திருமுறையும் இருக்குது. இது சார்ஜ் போயிட்டா புத்தகம், இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இதுக்கு சார்ஜ் போயிட்டா புத்தகம் வேணும். இதை சட்டப்பையில வச்சுக்கிட்டு போனா எல்லாம் எடுத்துடுறான். மெட்ராஸ்ல தட்டு எடுத்துடுறாங்க எல்லாரும். ஈஸியா இருந்தா நம்ம தப்பிக்கலாம், மருந்து பிடிச்சா அடிச்சு எடுத்துருவோம். இதனால ஆபத்து தான் அழிக்கும். இதை பார்த்துட்டே இருந்தா கண்ணு வலிக்கும். இந்த புத்தகத்தை எவ்வளவு நேரம் தான் பார்த்து படிக்கும். ஆகவே காசத்துல வேதம் இருக்கும் போது நினைக்க கூடாது. வேதம் ஒதுக்கின்ற அந்த அளவுக்கு வேணும். அதுக்காக சொல்றேன், ஒரு உயிருள்ள பொருள் வேதத்தை ஓத வேண்டும். அதான் அருள். அந்த வேதியர்களை நீ மதிக்க தவறிய காரணத்தினாலே வேள்வி பயன் குன்றியது, மழையை பெய்யலன்னு சாமி சொன்னாரு. அப்புறம் தன் தவறி உணர்ந்து கொண்டான். ஆகவே எல்லாரும் வாழ்வதற்குதான் ஒரு ஊர் இருக்கு. எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு ஊர்ல இருக்கணும். அதுல அந்தனர்கள் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல அவர்கள் வந்து வேதத்தினுடைய பொருளை ஆராய்கின்ற தகுதி வாய்ந்த அந்தனர்கள் இந்த ஊரிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உங்களுடைய பொறுப்புகள் குறைவாக இருப்பதனாலே உங்களுக்கு விருப்பமான கோயில்கள் தல யாத்திரைகளுக்கு போய் வழிபட்டு அப்படி செய்யலாம். இந்த வானப்பிரசத லைஃபிலே இன்னொரு விடுமுறையும் இருக்கின்றது. அதாவது கணவன் மனைவி, நாங்கள் சில வேலைகளை பார்க்கிறோம், கணவன் மனைவி உறவும் சில வேலைகளிலே வலும் ஸ்ட்ரெயின் கூட போகும். இந்த நேரத்திலே ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு விருப்பம் என்றால் மனைவி மனைவி தனக்குரிய பிள்ளைகளுடைய போய் தங்கிக் கொள்ளலாம், கணவன் புரிந்தாக போகலாம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்கலாம் என்ற. இப்ப எல்லாம் எத்தனை விவாகரத்துகள் நாங்கள் பார்க்கிறோம் கேண்டாவிலே. ஊரிலே திருமணம் முடித்து பிள்ளைகள் கல்யாணம் செய்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கண்டவர்கள் கனடாவுக்கு வந்தவர் விவாகரத்து எடுப்பதை பார்க்கின்றோம். பொருளாதார காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஒன்றாக இருந்து வாழ முடியாத நிலைமை இருக்கிறது. அப்ப அதற்கும் குறைந்த வானப்பிரசல சொல்லி இருக்கிறது. இதுல ஒன்று சொல்வார்கள், ரெண்டு விதமான வானப்பிரசம், ஒன்று சபத்தினீகம், மற்றது விபத்தினீகம். சபத்தினீகம் என்றால் பத்தினியோடு ச என்றால் சமேதராக, விபத்தினீகம் என்றால் பத்தினியை தன்னுடைய பிள்ளைகள் அல்ல வேறோருடைய பொறுப்பிலே அவருடைய விட்டுவிட்டு பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து முடித்து விட்டது, பொறுப்பு முடிந்து விட்டது. இன்னும் இதே நாலு பேருக்குள் ரெண்டு பேரும் இருந்து பிணங்கிக் கொண்டிருக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் என்றால் அவருடைய நிலைப்படி எடுத்துக் கொள்ளலாம். அந்த இதுவும் வானப்பிரசத்தில் இருக்கின்றது. அடுத்ததுல வந்து சன்னியாசம். அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இதுல நீங்கள் உங்களுடைய ஆத்ம நிலம், உங்களுடைய ஆத்ம சிந்தனை, உங்களுடைய ஆத்ம சாதனைகளுக்காக தீவிரமாக போய் தனிமையாக இதிலே குடும்ப உறவுகள் இருந்து முற்றாக விடுபடுகிறது. இதிலே ஒரு இது வருகிறது, சன்னியாசியை பாதுகாக்கின்ற பொறுப்பு. அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தவர்களை எப்படி மற்றவர்கள் ப்ரொவைட் பண்ணி பாதுகாத்தார்களோ, இந்த சன்னியாசிக்கு ப்ரொவைட் பண்ணுகிற பொறுப்பும் சமூகத்துக்கு தான் இருக்கின்றது. அவருடைய உணவு உடை உறவுகளை பார்த்துக் கொள்ளுகின்ற பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கின்றது. அதான் ரெண்டு பேருக்குத்தான் பிச்சை எடுப்பது அதிகாரம் இருக்கின்றது. ஒன்று பிரம்மச்சாரிகள், பிச்சை எடுத்தும் கற்பனை கல் என்று சொல்லி இருக்கிறார்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தும் கற்பனைகள், இதெல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு அந்த மாணவ பருவத்திலே அது பொருந்தும், அது ஒன்று. அந்த காலத்திலேயே குருகுலத்திலே இருந்தவர்களை சில போல குரு அனுப்புவார், அவர்கள் ஊரிலே போய் பிச்சை எடுத்துக்கொண்டு வருவார்கள், தானியம் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து குரு பத்தினியிடம் கொடுத்து வருவார்கள். அப்ப அவர்களுக்குரிய பொறுப்பு சமூகத்திலே இருக்கின்றது. சன்னியாசிகளுக்கும் அதே மாதிரியாக இருந்து பிச்சை எடுக்கலாம், அந்த தன்மை இருக்கின்றது. பட்டினத்தார் பாடலிலேயே வருகின்றது, அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த இறப்பது தன்மை சொன்ன மாதிரி அறுதொழிலோர் அந்தனர்களுக்கு ஆறு தொழில், அவர்களுக்கும் இந்த இரத்தல் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் முழு நேரம் ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸிலே இருக்கும் பொழுது மாத்திரம் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், மற்றது ஈதல் என்ற ஐந்து தொழில்களுடன் இரத்தல் என்ற தொழிலும் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த எக்ஸெப்ஷன். இந்த நாலு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன. இந்த நாளை விட ஒருவருடைய வாழ்க்கையிலே வேறு ஏதாவது நிலையை சொல்ல முடியுமா? நாங்கள்
0: சொல்ல முடியாது என்றுதான்
2: சொல்ல முடியாதுதான். இதை விட ஐந்தாவது சொல்ல முடியாது. அப்ப இந்த நாலு நிலைகள் வாழ்க்கையிலே தனி மனிதனுக்கு, நாலு பகுப்புகள் சமூகத்திலே, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வரையறைகள், கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். அதை வரையறுத்து சொல்வது வருணாச்சிரம தர்மம். இது இந்துக்களுக்கு மட்டும் உரியதல்ல, பல பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பழமவாத இந்துக்களுக்கு உரியது. இப்ப எல்லாம் மாடர்ன் ஹிந்துஸ், நாங்கெல்லாம் மாடர்னாக்கள், நாங்கெல்லாம் வி டோன்ட் பிலீவ் இன் திட், வி டோன்ட் ஃபாலோ திஸ் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுப்பு இந்துக்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் என்று எல்லா நாட்டினர் இருக்கும். இது அமெரிக்காவா இருந்தால் என்ன, நீங்கள் இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துக்கும் இந்த சமூக பகுப்பு முறைகளும் இந்த தனி மனித பொறுப்பு கடமைகளும் இந்த நிலைகளும் பொருந்தும். இந்த வர்ணாச்சிரம தர்மா, திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி சொசைட்டி இன் எனி பிளேஸ் அட் எனி கிவன் டைம். ஆணவடியாத்தான் இந்த வர்ணாச்சிரம தர்மா சொல்றது இஸ் எ யூனிவர்சல் தர்மா, யூனிவர்சல் தர்மா, அதாவது உலக தர்மம் என்பது இது. ஆனால் இதுதான் மேலான தர்மம் என்பதல்ல, இதற்கு மேலானது இருக்கின்றது. இது அவரவர் கடமையை, அவரவர் வேலையை அவரவர் செய்து மற்றவர்களுக்கு தொந்தரவு. இவர்கள் இதுல பார்த்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி பெரிசாக சொல்லி இருக்காது, ஆனால் மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையை சொல்லுகின்றது. இதில் செய்கின்ற பெரிய உதவி ஒவ்வொருவரும் தன்னன் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் வாழ்வது, இது ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டிக்கு உரிய தர்மம், உலகளாவிய தர்மம். எங்கும் எப்பொழுதும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கும் பொருத்தமான தர்மம் இதுதான் வர்ணாச்சிரம தர்மம். இதுதான் இந்து மதம் சொன்ன வர்ணாச்சிரம தர்மத்தின் விளக்கம். கேள்விகள் இருக்கின்றன.
0: இங்கே நாவலருடைய கடப்பாடு என்ன என்பதையும் நீங்கள்
2: நான் சொல்லுகிறேன். அதாவது இது உலக தர்மம் என்று சொன்னோம். இதிலே வந்து ரெண்டு விஷயம், ஒன்று ஒருவருடைய நிலையை பொறுத்து அவருக்கு கனம் பண்ணுவது ஒன்று இருக்கின்றது, ரெஸ்பெக்ட் இருக்கின்றது. அதாவது சன்னியாசிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கின்றது, அது ஒரு ரெஸ்பெக்ட், அது வேறு. ஆனால் எல்லாரையும் இந்த மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். இந்த மனிதரை மனிதர் இழிவு செய்கின்ற தன்மை இருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. அது ஆதி காலத்திலேயும் இருந்திருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. இந்த வர்ணாச்சிரம தர்மத்திலே இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. ஏன்னா எல்லாரும் அந்த வாழ்க்கை நிலைக்கு, தன் நிலையிலே அதை செய்து கொண்டு வர வேண்டும். அப்ப இது ஒன்று ரெகுலேஷன்ஸ் இருக்கின்றது. அந்த ரெகுலேஷன்ஸ்ல அடுத்தது வந்து இது வந்து ஒரு கடப்பாடா, இது என்ன செய்கின்றது என்று கேட்டால் சமூகத்திலே இட் கரண்டீஸ் த ப்ரொடெக்ஷன், த ப்ரொவிஷன் அண்ட் கிவன் ஸ்டேட்டஸ். ஒருவர் ஒரு இதை பிறந்தால் பிறந்த உடனே அவருக்கு தெரியும் அவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய கடப்பாடுகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியும். அவருக்குரிய தொழில் முறைக்குரிய வகுப்புகள் அங்கேயே ஏற்கனவே அவருக்கு ப்ரொவைட். இப்போ மாதிரி நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்திலே, நாங்கள் ஏழுவல் படித்து 16-18 வயசு வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன படிக்க போகின்றோம். 18 வயது வரைக்கும் படிக்காத படிப்பெல்லாம் படித்தோம், வாழ்க்கைக்கு பிரயோசனம் இல்லாத படிப்புகளும் படித்தோம். இதிலே நாங்கள் விரயமாக்கிய காலம் எவ்வளவு, பணம் பொருட்செலவு எவ்வளவு. சொல்லுவார்கள் சில பேர் படிப்பு எப்பவும் உதவியாக இருக்கும் என்று, எல்லா படிப்பும் வாழ்க்கைக்கு உதவாது. பிறகு 18-19 வயதிலானே தெரிகின்றது நாங்கள் மருத்துவக் கல்லூரியில படிக்க போகின்றோம் என்று, அப்போதான் மருத்துவம் படிக்க துவங்குகின்றோம் இல்லையா. அப்ப இது வந்து முதலே தெரிஞ்சிருந்தால் இவ்வளவு கால நேரம் மிச்சம் இருந்திருக்கும், அது ஒன்று, அது ஒரு வழிமுறை. இரண்டாவது வந்து இந்த வழிமுறை இருக்கின்ற பொழுது ஒருவர் பிறக்கிறாருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் என்ற பிரச்சனை இல்லை, அவருக்கு அவருடைய தொழில் முறைப்படி ஒரு பொகுப்பு இருக்கின்றது, அது கொண்டு இருக்கின்றது. மற்றது அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கின்றது, சமூக தனி மனித பாதுகாப்பு, குடும்ப ரீதியான பாதுகாப்பு இருக்கின்றது. நோ ஸ்ட்ரெஸ், ஒரு மினிமம் கரண்டீட் ப்ரொஃபஷன் அண்ட் ஏர்னிங் லைவ்லிஹுட் இஸ் தேர். the minimum protection is there. அது எஜுகேஷனுக்கு, அவருடைய தொழில் முறைக்கு, வாழ்க்கை முறைக்கு, ரிசோர்ஸஸுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக சில கல்வி, சில கலை, சில நுணுக்கங்கள், the niceties of certain aspects of the education, certain arts, certain handcrafts and other things வந்து இது ஒரு ஜெனரேஷனல் டாஸ்க். இது சும்மா நாங்கள் போய் பல்கலைக்கழகத்தில் 5 வருடம் படித்து போட்டு வந்தேன், எவ்வளவு கால மருத்துவம் படிக்கின்றோம், 5 வருடத்திலிருந்து 7 வருடம் படிக்கின்றோம், சரி ஸ்பெஷலைஸ் பண்றேன்னா இன்னொரு 4-5 வருடம் போகின்றது. அதுக்கு பிறகு யாராவது அக்கறை உள்ளவர்கள் அந்தந்த நாட்டு நிலைமைகள் இருந்தால் கண்டினியூ மெடிக்கல் எடுக்கேஷன், இப்ப எல்லாம் கண்டினியூங் எடுக்கேஷன் முக்கியமானது இருக்கின்றது இல்லையா, அது போது செய்கின்றோம். கண்டினியூ மெடிக்கேஷன் இருக்கின்ற போக காலத்திலே கூட இத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுகின்றார்கள். இனி வயதாகி கொண்டு போக போக 60-70 வருகின்ற பொழுது எவ்வளவு புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும், உள்வாங்கியதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஜெனரேஷனல் டாஸ்காக எடுத்து அந்த கல்வி முறையை, வாழ்க்கை முறையை, தொழில் முறையை போதிக்கின்ற தன்மை வரலாற்று தர்மத்திலே இருக்கின்றது. இதனால் தான் இந்த கலையிலையும் சில நுண்ணங்களையும் எங்களுடைய உச்சத்தை அடைந்திருக்கின்றோம். எங்களுடைய கலை பொக்கிஷங்களை பார்த்தால் தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து, ஆவுடையார் கோயிலில் இருந்து, எங்களுடைய சித்த சித்திரங்களில் இருந்து அந்த உச்ச நிலைக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற ஓவியங்கள் போய் பார்த்தால் தெரியும், அந்த பொட்டாமரை குலதெய்வத்தை இருக்கிற ஓவியங்கள், தச்சிலை வண்ண ஓவியங்கள், அந்த ஓவியங்களை திருப்பி ரீஃபர்பிஷ், திருப்பி ரிஸ்டோர் பண்ணி காலத்து காலம் செய்து கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதுமே ஆட்கள் இல்லை. அப்ப இவர்கள் இப்போது கேரளாவிலே அவர்கள் 2-3 பேர் இருக்கிறார்களா, அந்த ஆட்களை அணுகி இருக்கிறார்கள். இதற்கு ஏனென்று சொன்னால்
3: சந்ததி வழிவந்தவர்களுடைய இது அங்க கைவிடப்பட்டு விட்டது,
2: இந்த தர்மம் குலைந்து விட்டது. இப்படி பல விதைகள் நாங்கள் அழிந்திருக்கின்றோம். எத்தனையோ வைத்தியம், எத்தனையோ கேலைகள், எத்தனையோ நுணுக்கங்கள் எல்லாம்
3: போயிட்டோம்.
2: அடுத்தது இந்த ஜெனரேஷனல் டாஸ்க் என்று சொல்றது, அதாவது அவருடைய ஃபுல் டைம் டாஸ்க் மட்டுமல்ல, சில வீடுகளிலே தொடர்ந்து 4-5 தலைமுறைகளை கூட செய்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த இவல்யூஷன், அந்த நைசிட்டிஸ் வந்து வருகின்றது. அப்ப இது எல்லாம் இந்த வர்ணாச்சரிய தர்மத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். அங்க வந்து ஒருவருக்கும் தொழில் இல்லை என்ற தன்மை இல்லை, ஒருவருக்கும் பசி இல்லை. பாரதியார் சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவின்மை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இந்த தர்மத்திலே எல்லாருக்கும் அந்த மினிமம் கரண்டீட் தன்மை இருக்கின்றது, அந்த தன்மை ஒன்று இருக்கின்றது. சிலர் கேட்டார்கள், புது புது தொழில் எல்லாம் வருகின்றது, அப்ப இவர்களை எங்கே அடக்குவது? அதுக்கு எல்லாவற்றுக்கும் கூட ப்ரொவிஷன் இருக்கு, எங்கே இருந்து அது கிடைக்கின்றது என்று. அடுத்தது கேட்பார்கள், ஒரு அடக்குமுறை, அதாவது வைத்தியருடைய மகன் தான் வைத்தியராக வரணுமோ,
3: அப்படி ஒன்று இது கிடையாது,
2: அரசருடைய மகன் தான் அரசனாக வர வேணுமோ என்றெல்லாம் கேட்டார்கள். இதெல்லாம் மினிமம் கரண்டீட், உங்களுக்கு மினிமம் இது இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய இன்க்ளைனேஷன், பர்சனல் இன்க்ளைனேஷன் வேறு விதமாக இருந்தால் அங்கே கிராஸ் ஓவர் நடக்கின்றது. அதில் இந்த விதமான தடைகள் தன்மைகள் இல்லை. உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி அளித்தவர் துரோணர், துரோணாச்சாரியார், அவர் அந்தனர். ஆனா ஆயுத பயிற்சி அளிக்கிற ஆசிரியராக இருந்திருக்கிறார், மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர். அட் தி சேம் டைம் மகாபாரத யுத்தத்திலே ஹி வாஸ் கமாண்டிங், மிலிட்டரி கமாண்டர் இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக அவருடைய மைத்துனர் கிருபர், அவரும் அரச சபையிலே இருந்து ஆலோசகராக இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக விஸ்வாமித்திரர் அரசராக இருந்தவர், அரசரை துறந்து ரிஷியாக வந்திருக்கிறார் இல்லையா. அப்ப இங்கே கிரஸிங் ஓவர்
3: நடந்திருக்கு.
2: ஜனக மகாராஜா, அவர் ராஜாவாக இருந்தும் கூட ஒரு ரிஷியாக வாழ்க்கை நடத்தி இருக்கிறார் இல்லையா, அது நடந்திருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த சான் எங்களுக்கு உபனிஷதங்கள் இருக்கின்றன, எங்களுடைய முக்கிய நூல்களிலே வேதங்கள் 4, இந்த வேதத்தின் ஆக்சிலரி டெக்ஸ்ட் பகுதி நூல்களாக 6 இருக்கின்றன, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 200 என்ற மாதிரி உபநிடதங்கள் 108. இன்றைக்கு இந்த 108 உபநிடதங்களுக்குரிய பதிப்புகள் ராமகிருஷ்ண மிதனிலே அருமையான தமிழ் மொழிபெயர்ப்புடன் கிடைக்கின்றது. அப்ப இந்தியாவுக்கு செல்பவர்கள் இந்த மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீச்சுவர கோயில் பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்திலே போய் அந்த அவர்களுடைய நூலகத்திலே இந்த நிலைகளை வலி மலிவான விலைக்கு நீங்கள் வண்டிக் கொள்ளலாம். ஒவ்வொரு புத்தகம் 40-60 ரூபாய் கிட்டத்தட்ட எங்களுக்கு காசுக்கு 1.5 டாலர். இப்படி 108 உபநிஷதங்களுக்குவே மூல சமஸ்கிருதம், அதனுடைய பதவுரை விளக்கம் எல்லாம் அண்ணா என்ற பெயருடைய ஒரு அருமையான ஆச்சாரியார் எழுதியிருக்கின்றார். வெளம் காலத்துக்கு மேலே இருந்தது. என்னுடைய பித்தியார் இந்த நூலை வாசித்துக் கொண்டிருந்த காலத்திலே எனக்கு அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கும் அது கிடைக்கின்றது. இதிலே சாந்தோக்கிய உபநிஷதம் இருக்கின்றது. உபநிஷதங்கள் 108 ஒன்று சாந்தோக்கிய உபநிஷம். அங்கே வந்து சத்திய காம ஜாபாலன் என்று சொல்லி ஒரு அவர் வருகின்றார். அவருக்கு என்ன பெயர்னு கேட்டு அவருக்கு வந்து அவர் இப்படித்தான் பையனாக இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆச்சாரியர் குருவை கௌதமர் என்கிற குருவை அணுகின்றார். அவரிடம் போய் கேட்கின்ற நீ யார், உன்னுடைய கோத்திரம் என்ன, நீ யாருடைய மகன் என்று கேட்கின்றார். இவருக்கு தந்தை பெயர் தெரியாது. அவர் திருப்பி வந்து நான் தாயிடம் கேட்டுக்கொண்டு வருகின்றேன் என்று வருகின்றார். தாயினுடைய பெயர் ஜபாலை, இவருடைய பெயர் சத்தியகாமன். அப்ப தாயிடம் வந்து தாயை கேட்கின்ற சொன்னால், மகனே நான் உன்னை பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பெற்றேன், அப்ப யார் உன்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். போய் அதையே அந்த ஆசையிடம் சொல்லுகின்றார். இப்ப தாய் சொல்லி அனுப்புகின்றார், உன்னுடைய பெயர் சத்தியகாமன், என்னுடைய பெயர் ஜபாலை, இப்ப சத்தியகாம ஜபாலன் என்று போய் சொல்லு. அப்ப இவர் போய் சொல்லுகிற இப்ப எல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, என்னுடைய தகப்பனையாருடைய பேர் போட்டு சர்நேம் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் போடுற பலமே இருக்கின்ற இல்லையா, அது மாதிரி இப்ப இவர் போய் அதை சொல்லுகின்றார். அதான் இவருக்கு பேர் சத்தியகாம ஜபாலன். அவருக்கு பூநூல் போட்டு உபனிஷதம் சொல்லிக் கொடுத்து அவர் ஒரு ரிஷியாக இருக்கின்றார், சத்தியகாம ஜபாலன் என்று. இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணன், பல பேர் யோசிப்பார்கள் ராமாயணத்தில் இருக்கிற ராவணன் இன்றைக்கெல்லாம் பல பேர் புத்தகம் எழுதி லட்சிய பண்ணி எல்லாம் சொல்லி இவன் திராவிடன், இவன் தமிழன், ஆரியரான ராவணன் வந்து இவரை கொன்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த ராவணன் யார், பிராமணன், புலஸ்திய முனிவருடைய பேரன். எங்கே இது வருகின்றது, இந்த ராவணன் சீதையை கொண்டு வந்து விட்டான் இல்லையா, அந்த விபீஷணன் வந்து அட்வைஸ் பண்ணுவார், கும்பகர்ணனும் கூட அட்வைஸ் பண்ணுவான், சொல்லுவார்கள் இப்படி வருது தகாது என்று சொல்லுவது, நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய கோத்திரத்தில் வந்தவன், இப்படி செய்யாது என்று சொல்லி அவருடைய தம்பிமாரை அட்வைஸ் பண்ணுகிறார்கள். ஒரு புலஸ்தியனுடைய பேரன், அவர் ஒரு ரிஷி, அவர் ராவணன் பிராமணன், அவன் அரசாளவில்லையா, அதுவும் அசுரத்தன்மையாக ஆளவில்லையா. இனி என்னுடைய காலத்திலே பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்திலே பார்த்தால் பரஞ்சோதி என்று சிறுத்தொண்டர், சிறுத்தொண்டர் என்பவர் தன்னுடைய பிள்ளையே காத்து கரைசை வைத்துக் கொடுத்ததாக 63 நாயன்மார் வரலாற்று இருக்கின்றது. இவர் வந்து ஒரு பிராமணர், அவருடைய மைந்தனுடைய பெயர் சீராளர். இந்த மந்தனருக்கு சடங்குகள் செய்கின்ற பொழுது அதை பற்றி விவரம் வருகின்றது. அங்கே இவர் மிலிட்டரி கமாண்டராக இருந்தார், சாளுக்கிய யுத்தத்திலேயே வாதாபி நகரை வென்று வந்தார், அங்கிருக்கிற கணபதியை வழிபாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார், கணபதீச்சரம் என்ற கோயிலை கட்டினார், அந்த வழிபாட்டை செய்தவர். அப்ப இவர் பிராமணராக இருந்து மிலிட்டரி கமாண்டராக இருந்திருக்கிறார் இல்லையா. மாணிக்க வாசு சுவாமிகள் யார், அமாத்திய பிராமண குலம், சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் பாண்டிய மன்னனுக்கு. அதே மாதிரியாக வியாசர், வியாசர் யாருடைய மகன், ஒரு மீனவப்பனுடைய மகன், மச்சகந்தி, மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் மனம், மீன் மணக்கின்ற கூட மீனவப்பனுடைய செம்படவப்பனுடைய மகன் தான் வியாச முனிவர், பராசரருடைய முனிவர் அப்படி வந்திருக்கின்றார். வால்மீகி முனிவர் யார், வேடராக இருந்தவர், வழிப்பறை கொலைத்தொழல் செய்யும் வேடராக இருந்த முனிவராக வந்தவர் இல்லையா, வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதியவர் இருக்கின்றார். நாரத முனிவர், நாரதருக்கும் இனியவர், நாருடைய தாய் பல இடங்களிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாரதர் பிறந்தார், நாரதருக்கும் கூத்திரம் தெரியாது, ரிஷியாக இருக்கவில்லையா. இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த புராண காலத்தில இருந்தே, உபனிஷத காலத்தில இருந்தே, மகாபாரத இதிகாச காலத்தில் இருந்து, எங்களுடைய நாயன்மார்கள் காலம் வரையும் இன்ற வரைக்கும் இருக்கின்றது. அப்ப இது வந்து இஸ் எ கைட் லைன் பட் நாட் ரெஸ்ட்ரிக்டிங்.
3: சரி,
2: கருதானே, அதான் அந்த வர்ணாச்சரம விளக்கம், இது உலக தர்மம்.
3: இப்ப நாயன்மார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கூட தங்களுடைய அடியார்களாகவும் தங்களோட பாட்டல் அந்த இதுகள் செய்கிறவர்களாகவும் இவர்களுக்கு பல்வேறு வகையிலே உதவிகள் செய்வர்களாலும் பல்வேறு வகையான வஸ்திராசிரத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் தங்களோட
2: நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டார். சம்பந்தருடைய வரலாற்றிலே பார்த்தால் சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார், பலரையும் அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை செய்கின்றார், அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் தலை யாத்திரை செய்கின்றார். அப்ப தலை யாத்திரை செய்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார், அவருடைய போகின்ற பொழுது அவருடன் யார் யார் பயணம் செய்கின்றார்கள், சம்பந்தருடைய பயிலே ஆரம்பத்திலே பார்த்தா தகப்பனர் தோழிலே தூக்கி கொண்டு
3: போவார்,
2: அடுத்ததாக பார்த்தால் பிறகு சிவனே அவருக்கு முத்து சிவிகை, முத்து பல்லக்கு, முத்து கூட கொடுக்கிறார், அப்ப அவருக்கு ஆக்கள் தூக்கி கொண்டு போயினார், அப்பர் சுவாமிகளே அவருடைய சிவிகை தூக்கினார். அவருடைய பாடல்களை எழுதுவதற்கு அவருடைய தாய் மாமன் சம்பந்த சரணாலயர் என்று அவர் அவருடைய உடன்பயணம் கொண்டிருப்பார், அவர் சொல்ல சொல்ல பாட்டுகளை எழுதுவார், ஒரே ஒரு பாட்டு சம்பந்தர் தன்னுடைய கையால் எழுதினது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், அது பாண்டி நாட்டிலே போய் அவர் சமணனுடன் வாதி செய்த பாடல் தன்னுடைய கையால் எழுதினது. மற்ற பாடல்கள் சம்பந்த சரணாலயர் தன்னுடைய கையால் இவருடைய தாய் மாமன் எழுதினது. அப்ப இவருக்கு டிக்டேட் பண்ண எழுதுறதுக்கு ஒரு ஆள், தூக்குறதுக்கு ஒரு ஆள், கொண்டு போறதுக்கு ஒரு ஆள், குடபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்று மிகவும் போகமாக வாழ்கின்றார்.
3: யாழ் வாசிக்கிறதுக்கு ஒரு இருந்தவர்,
2: அவருடைய யாழ் வாசிக்கிறதுக்கு இருந்தவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பாணர்கள குலத்தில் இருந்து அவர் இருக்கின்றார், பிராமணர்கள் இருக்கின்றார்கள், பல குலத்தோடு தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள். ஜாதி பாகுபாடு கிடையாது, அவர் அவர் தன்னுடைய எல்லாரும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு இருந்தவர்கள். இதை பற்றி சொல்லுவார்கள் இருந்து அவர் புகழ்கின்ற பொழுது அங்கே போய் ஒரு இடத்திலே தங்குகின்றார். தங்குகின்ற பொழுது அப்ப திருநீல நக்கர் என்ற அந்தனர் இல்லத்துக்கு போகிறார். அங்க போகிற பொழுது எல்லாரும் இருக்கின்ற பொழுது திருநீல கண்டர் இருக்கின்றார். அப்ப எல்லாருக்கும் இடம் எடுத்து கொடுக்க வரும், சின்னவரும் தானே, அப்ப இவருக்கும் இடம் தேவை என்று சொல்லுகின்றார். சொல்லுகின்றார், நின்ற வன்பரை நீலகண்ட பெரும்பாலர்க்கு இங்கு தங்கவோர் இடம் கொடுத்தருள்வீர் என்ன. அவருக்கு ஒரு இடம் கூட என்று சொல்ல நன்று மின்புற்று நன்றாக சந்தோஷப்பட்டு நடுமனை வேதியின் பாங்க சென்று, அந்த நடுமனையிலே ஒவ்வொரு நாளும் அக்னிஹோத்திரம் செய்கிற பிராமணர் அல்லவா, இடத்துக்கு சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். அந்த அந்தனர் அந்த பாணருக்கு தன்னுடைய வீட்டிலேயே அக்னிஹோத்திரம் செய்கிற வீட்டிலே நடு வீட்டிலே இடம் கொடுக்கின்றார். இது வந்து பெரிய பிராணத்திலே இருக்கின்றது. அடுத்த நாள் என்ன நடந்தது, அந்த இடத்துல அந்த அடியவர் எடுத்து தங்கினபடியினாலே அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது அது அங்கீகரிக்கும் அக்னி வலஞ்சுளித்து எழுந்து பிரகாசமாய் வந்தது. அவருடைய அக்னிஹோத்திரத்தின் போது அடுத்த பாட்டிலே இருக்கிறது, ஆங்கு வேதியில் அறாத செந்தி வலஞ்சுளி விட்டு ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர, முன்னையை விட ஒருபடி கூடுதலாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது என்று சொல்லி பெரிய புராணத்திலே இருக்கின்றது. இது அவருடைய வரலாறு. சுந்தருடைய வரலாறு, சுந்தரர் யார், ஆதிசைவ பிராமண குலம், கோயிலிலே திருமேனி தொட்டு வழிபடுகின்ற உரிமை ஆதிசைவ பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. அந்த ஆதிசைவ பிராமண சுந்தரர் எங்கே வளர்கிறார், நரசிங்க முனையர் என்ற அரசருடைய மாளிகையிலே ஒரு அரசகுமாரன் போலத்தானே வளர்கின்றார். அங்கே அவருக்கு புறம்பாக ஒரு சமையலாளும் புறம்பாக ஒரு சமையற்கட்டும் இருந்ததா
3: இல்லையே.
2: அவர் கல்யாணம் செய்த யாரை, பறவையார் சங்கிலியார் என்ற இரண்டு பெண்களை அல்லவா, ஒருவர் கணிய குலத்தில் பிறந்தவர், இன்னொருவர் வேளாள குலத்தில் பிறந்தவர். அப்ப இதுபடி எல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் சாதியை பிணக்குப்படுத்தி வைத்தது இந்த மனிதருடைய வேலை. அதே தவிர இது பேசிக்கா ஒரு பேசிக் கரண்டி அண்ட் ஒரு ஒரு தர்மத்தை டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி அதற்குரிய முறைகளை பகுத்து தந்தது. அவரவர் இன்க்ளினேஷன் படி அதிலே கிராஸ் ஓவர், அதாவது தன்னுடைய தர்மத்தை வகுத்துக் கொள்ளவும் வழிவகுத்து தந்தது. மூச்சடக்கிற அளவுக்கு மூடி வைக்கிற தர்மம் அல்ல, ஒரு ரெகுலேஷனாக வைத்ததுதான் இந்த ஜாதிய தர்மம். இதற்கு அடுத்த நிலை, இப்ப தர்மத்திலே பார்த்தால் இதற்கு அடுத்த நிலை பார்த்தால் இதுதான் அடிப்படை, இது யூனிவர்சல். அதுக்கு அப்புறமாக வருகின்றது வைதீக தர்மம், தி வேதிக் தர்மம். வர்ணாச்சிரம தர்மத்திலே பார்த்தால் ஸ்டூடெண்ட் என்றால் படிக்க வேணும், ஹில்வாளர் என்றால் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேணும், வானப்பிரசன் என்றால் தன்னுடைய உடம்பை தன்னுடைய நலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், சன்னியாசி என்றால் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்டாலிட்டிஸ் அதை பார்த்துக் கொள்ள
3: வேண்டும், பொறுப்பு.
2: அரசர் என்றால் தன்னுடைய நாட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும், வரி எப்படி விதிக்கிறது, சட்டம் எப்படி ஏற்றது, வாணிகன் எப்படி வியாபாரம் செய்யறது. இந்த மற்றவர்களுக்கு பிரியோசனமாக வாழ பண்ண சொல்றதுதான் வைதிக தர்மம், புட்டிங் அதர்ஸ் இன்டு ஃப்ரண்ட், அது வைதிக தர்மம். அது சொல்லும், சத்திரியர் என்றால் உங்களுடைய டியூட்டி வந்து நாட்டை பாதுகாத்து யுத்தத்தை செய்து நாட்டை பாதுகாத்து சட்டங்களை நிலவரப்படுத்துவதும் அல்ல, சேவைகளையும் செய்ய வேண்டும். நீ ஆதுலர் சாலை, நோயாளருக்குரிய வைத்திய சாலைகள் இருக்க வேண்டும், பொழில்கள் பூங்காக்கள் அமைக்க வேண்டும், நீர்ப்பாசனம் இருக்க வேண்டும், கழிவு நீர் வளர்கின்ற இதுகள் இருக்க வேண்டும், மற்றது வைத்தியசாலைகள் இந்த இதுகள் எல்லாம் செய்ய வேண்டிய தன்மை அரசனுக்கு உண்டு. அப்ப சர்வீஸ், அதை சொல்றதான் வைதிக தர்மம், இது செய்தால் என்னென்ன இதுகள் கிடைக்கும். அதே மாதிரியாக பிராமணருக்கு இது நூலினை படிப்பது மட்டுமல்ல, இவர் மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும், தகுந்தவர்களை நீயே சில வேலை தேடி பிடித்து கொடுக்க வேண்டும், அந்த தன்மைகளை அந்த தர்மத்தை கொடுத்தது. மற்றது ஆலய வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்ய ஊக்குவிப்பது போன்ற தர்மங்களை கொடுத்தது இந்த வர்ணாச்சிரம வர்ண தர்மத்தில் இருக்கிற அடுத்த தர்மம், இன்டலெக்சுவல் கிளாஸ். அடுத்தது வைஸ்யர் அல்லது பிசினஸ் அண்ட் ட்ரேட் ப்ரொடக்ஷன்ல மற்றவர்களுக்கு உபயோகரமான தொழில்களை தொழில் வாய்ப்புகளை கொடுத்து செய்கின்ற தன்மையை கொடுத்தது, அவர்களுடைய வெல்ஃபேர் ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதை சொல்லுகிற தன்மையை கொடுக்கிறது. அதே மாதிரியாக மற்றவர்களை முன்னிறுத்தி தொழிலாளிகள் செய்கின்ற தன்மையையும் கொடுக்கின்றது. குடும்பத்திலே வந்தால் இது நல்லாக விளங்கும். ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை படுத்துக் கொண்டு நல்லாக இருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டிலே ப்ரொவைட் பண்ணுகிறார்கள், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார். அவனுக்கு வருணாச்சிரம தர்மத்திலே அதுதான் கடமை. வைதிக தர்மத்திலே அது இல்லை. அதை விட கூடுதலா சொல்றது, உன்னுடைய மாதாவை பணிந்து வழிபட வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பிதாவை பணிந்து வழிபட வேண்டும், சேவை செய்ய வேண்டும். உன்னுடைய குருவுக்கு நீ என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறாய், சேவை செய்ய வேண்டும். குருவுக்கு தட்சிணை இருக்கின்றது, அந்த தட்சிணை என்பது பணம் கொடுப்பதல்ல, நீ என்றும் கடமைப்பட்டிருக்கின்றாய். இப்ப மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவது இருக்கின்றது, அது வருணாச்சிரம தர்மத்தில இல்லை, வைதிக தர்மத்திலதான் வருகின்றது. இல்லறத்தான் தன்னுடைய குடும்பத்தை பாக்குறான். இன்னைக்கு எல்லாரும் தான் செய்கின்றோம், எங்களோட பாட்டுல, எங்களுடைய வீட்டுல, எங்களுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். நீ உன்னை மட்டும் பார்த்தா பத்தாது, உனக்கு அஞ்சு விதமான கடமைகள், பஞ்ச ஜக்ஞங்கள் இருக்கின்றன. திருக்குறள்ல சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஒம்பல் தலை. தென்புலத்தார் பிதற்கடன் இருக்கின்றது ஐயா உனக்கு. தெய்வம் தெய்வத்தை வழிபடுகின்ற கடமை இருக்கின்றது. விருந்து விருந்தினர்களை ஓம்புகின்ற தன்மை இருக்கின்றது. ஒக்கல் உன்னுடைய சுற்றத்தவர்களை தாங்குகின்ற தன்மை இருக்கின்றது. செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல், இது தமிழர் பண்பாடு. செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல், உன்னுடைய சுற்றவர்களை போன அதோடு உன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தான் என்று அங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, துறந்தார்க்கும் துறவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறவிகளாக போனவர்களுக்கு கூட, அல்லது துறவிகளாக போனவர்களை பாதுகாப்பதும் இல்லத்தான கடமை. துறவாதவர்கள் இல்லறத்து மற்ற இல்லறத்தில் இருக்கிற மற்றவர்களை, துறவிகள் அல்லாத மற்றவர்களை பார்ப்பதும் இல்லறத்தானுடைய கடமை. இறந்தவர்கள் பிதிர்கடனை பார்ப்பதும் இல்லறத்தானுடைய கடமை. உங்களுக்கு மூன்று கடன் இருக்கின்றது. ஒன்று முனிவர் கடன். முனிவர் கடன் ரிஷிகளுக்குரிய கடன். நாங்க பிறக்கும் பொழுதே மூன்று கடனோடு பிறக்கின்றோம். இந்த முனிவர் கடன் எப்படி தீரும் என்றால், இப்படிப்பட்ட ஞான நூல்களை கேட்டல் படித்தல் படிப்பித்தலால தீரும். அந்த கடன் எல்லாருக்கும் உண்டு. இரண்டாவது தேவ கடன், தெய்வத்துக்குரிய கடன். அது ஆலய வழிபாடு மற்றது தெய்வங்களுடைய வழிபாடுகளை செய்து வர தீரும். மூன்றாவது பிதிர்கடன். பிதிர்கடன் என்பது பிதிர்களுக்குரிய கடமைகளை செய்தல், உங்களுடைய புத்திரர்களை, நல்ல புத்திரர்களை பெற்று வளர்த்து ஆளாக்குதல், உங்கள் பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக ஆளாக்குகிற தன்மை வந்து இருக்கின்றது. அந்த நன்மை நல்ல புத்திரர்களை பெற்று ஆளாக்குவது கூட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்கின்ற கடன். அப்ப மூன்று வகையான கடன்களுடன் நாங்கள் பிறக்கின்றோம். முனிவர் கடன் இந்த ஞான நூல்களை படித்தல் கேட்டல்னாலே தீரும். தெய்வ கடன் தெய்வ வழிபாட்டினாலே தீரும். பித்ருகடன் நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளர்த்து எடுத்து உருவாக்குவதிலே தீரும். இந்த மூன்று கடன்கள் இருக்கின்றன. அப்ப இந்த மூன்று விதமான இந்த விதையெல்லாம் சொல்லுவது வைதிக தர்மம். அதே மாதிரியாக ரிட்டையர்ட் லைஃப்ல போய் இருக்கின்ற பொழுதும், உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கின்ற பொழுது, எங்களுக்கு மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக சாதுக்களுடைய கூட்டத்தை கூட்டங்களை சார்தலும், அவற்றை ஒழுங்கு பண்ணுவதும், சாதுக்களை நாடி சென்று அல்லது நல்ல தலங்களை நாடி சென்று நல்ல நல்லவர்களுடன் அடியார்களுடன் சேருவதும், அவர்களை வரவழைத்து மற்றவர்களுக்கு அந்த பயனை அடைய செய்வதும் கூட அவருடைய தர்மமாக இருக்கின்றது. சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மீக நன்றி இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பெற வேண்டும் என்ற தன்மை. அதாவது வந்து சன்னியாசி தன்பாட்டிலேயே சன்னியாசம் எடுத்து தன்னுடைய தியானத்திலேயே ஆழ்ந்து விடலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதை பரப்ப வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும்தான் திருமூலர் சொல்லுகின்றார். யான் பெற்ற இன்பம் பொறுகையும் வையகம் என்ற தன்மை இருக்கின்றது. இவ்வாறு தன்னை மையமாக கொண்ட தர்மத்தை வைத்திருப்பது வர்ணாச்சிரம தர்மம். பிறரை முன்னுக்கு வைத்து மற்றவர்களுக்கும் இதை பரப்பி செய்கின்றது வைதிக தர்மம். இதுதான் வேத தர்மம் அது இருக்கின்றது.
4: உண்மையிலேயே டாக்டர், நீங்கள் மிகவும் விளக்கமாக இந்த வர்ணாசிர தர்மத்தை பற்றி கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை மிகவும் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் என்றாலும், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அவர்கள் தங்களுடைய வினாக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ரொம்ப பேர் ரமணாசிரமத்தில் போய் வெறுமனை உட்கார்ந்துட்டு வந்திருக்கா, ஒரு கேள்வியும் கேட்கல. எதற்காக? உட்கார்ந்தாலே சாந்தி சார். வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா, வரிசையா 180 கேள்வி எழுதினு வந்திருக்கார். ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்கார், காலம் எழுந்து என்ன ஆச்சுன்னு அவர் பாட்டுக்கு வந்துவிட்டார். இந்த பக்கத்தில் என்னமோ சீரியஸே கேட்கணும்னு சொன்னேன், பெரிய லிஸ்டெல்லாம் எழுதுன்னு வந்துருலேன்னு அவர் பார்த்தார். அதுக்காகத்தான் வந்தேன். அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தேன், அந்த சைலன்ஸை எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்து விட்டார். அந்த பேப்பரை அங்கே வச்சு விட்டு வந்துட்டார். இரண்டா நல்லா இருந்தால் ஆன்சர் வந்தபடி கொஸ்டன் இதுக்குன்னு. அரவிந்த ஆசிரமத்தில் போய் எத்தனை பேர் மெடிடேஷன் உட்கார்ந்துட்டு வரா, சுகம் இருக்கா இல்லையா? அங்க யாரு தபஸ் பண்றாளோ அவளிடத்துல இந்த ஒரு குணம் இருக்க. நிஜமாக ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் தபஸ் பண்ணிட்டு சாந்தமா இருந்தாரையானால் அங்க போய் நம்ம இருந்தாலே நம்ம மனசுக்கு சாந்தி ஏற்படும். ஆகையால் 4 ஆசிரமத்துக்கும் தனித்தனி நிர்பந்தங்கள், தனித்தனி ரூல்ஸ், தனித்தனி பிரயோஜனங்கள். ஆனா நீங்க சிவனை பூஜை பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் தேவை. 2 ரூபாய் எதிரபி ஜட்டிவா ததி தரா ஜட்டி வரப்பிரசனா இருக்கட்டும். ததி தரா நரோவா யக்கச்சித் பவது. இந்த மனுஷியாளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனுஷியாளாவே அந்தடரா தான் இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கப்படாதுன்னு சொல்லலையே. யக்கச்சித் பவது என்ன? உபனிஷத்தை படித்தான் சொல்றது. தத்யோயோ தேவானாம் ததா ருஷீணாம் ததா மனுஷியாணாம். யாகம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அதுக்கு என்ன சார்? அதுக்கு ரூல்ஸ் வேற. ஆனா பக்தி பண்ணணும்னா இதுக்கு ரூல்ஸ் வேற. யாரா இருந்தாலும் வரு, சிவனடியாரா இருக்கணும்னா அதுக்கு நீங்க அந்தனரா தான் இருக்கணும், ஸ்திரீயா இருக்கக்கூடாதுன்னு கேட்கப்படாதுன்னு. எல்லாரும் இருக்கலாம், பக்திக்கு எல்லாருக்கும் சமானமான அதிகாரம் உண்டு. ஆகையால் நரோவாய கச்சித் பவது பவா கிம் தேன பவதி. ஹே பவா, ஹே பரமேஸ்வரனே, பவன நம்ம சொல்லும் பொழுது என்ன? பவாய தேவாய நமஹ. முதல் நம சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு சம்சாரத்தையும் கொடுத்து சம்சாரம் வேண்டாம் நினைக்கிறவாள் அதை அகற்றி விடுற. இந்த பவாங்கிற சப்தத்துக்கு அவ்வளவு விசேஷம். அதனால பவானின்னு அம்பாளுக்கு பேர். பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். பவ அரண்ய குடாரிகா, சம்சாரம் எனக்கூடியதான காட்டை அழிப்பவள் இருக்கட்டும். அதே போல பவன் ஏன் பரமேஸ்வரனை சொல்லிட்டு இருக்கேன்? சில பேருக்கு நான் சௌக்கியமா இருக்கணும், நிறைய காசு வேணும், வசதியா இருக்கணும், ஜனங்கள்லாம் என்ன வசதியா நினைக்கணும், இப்படிங்கிற ஆசைப்படுறவாளும் இருக்காளோ இல்லையா? யாருக்கு எது தேவையோ, யாரு எதை விரும்புகிறாளோ அவளுக்கு அது கொடுத்தா தான் சந்தோஷம். எனக்கு காசு வேணும்னு நினைக்கிறவனுக்கு வைராக்கியம் கொடுத்தா சந்தோஷமா? எனக்கு வசதிகள் வேணுங்கிறவனுக்கு வசதியே கொடுக்காத பிறகு வேற ஏதோ கொடுத்தா சந்தோஷமா? கிடையாது. சின்ன குழந்தை அழறத எதுக்க? நீங்க வச்சுட்ட பேனா வேணும்னு அதுக்கு சாக்லேட் கொடுத்தா வீச்சு விடுறது, வேற எதை கொடுத்தா தூக்கி போடுறது. அதுக்கு எது வேணுமோ அதான் கொடுக்கணும். அதே போல பக்தனும் வளர்ந்துருக்கவே தவிர மனசு குழந்தை மாதிரி தான் இருக்கு. எல்லோருக்கும் அப்படித்தான். ஹட்டாத்காரமும் ஆசையோ ஒன்னும் போகல, உடம்புல டெம்பு தான் குறைஞ்சிருக்கு, மீதியெல்லாம் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப விவகாரம் என்ன? பேரன் ஏதோ வச்சுட்டு இருக்கான், தாத்தா அங்க கிட்ட போனார், அதுல பாதி உடச்சி இவர் சாப்பிட்டார், அவன் காசு மூச்சுன்னு கத்துட்டு இருக்கான், என்னடா அஜுனர்? பாட்டி வந்து வெயிற இப்படி எல்லாம் பண்ணலாமா நீங்க என்ன கொடுக்கலையேங்கிற. இப்ப இவருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப விவகாரம் என்ன? வயசாச்சு, சரீரத்துல தெம்பு குறைஞ்சிருக்கு, ஆனா குழந்தை மனப்பான்மை இவனுக்கு போகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு எது எப்பொழுது விருப்பமோ அது அவளுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கிறவருக்கு பவன்னு பேர். பரமேஸ்வரனுக்கு ஏன் பவன் சொன்னேன்? உங்களுக்கு லோகத்தில் இருக்கிற போகம் வேணுமா அதை கொடுக்கறேன், வைராக்கியம் வேணுமா அதை கொடுக்கறேன், அறிவு வேணுமா அதை கொடுக்கறேன், எல்லாத்தையும் விட்டு முக்தி வேணுமா அதையும் கொடுக்கறேன். அப்படின்னு இருக்கார். அது ஹே பவ எக்கச்சித் பவது பவ கிம் தேன பவதி. அவன் எப்படி இருந்தா என்னப்பா, பிரம்மச்சாரியா இருக்கட்டும், வாரப்பிரசனா இருக்கட்டும், இல்ல சம்ஸ்காரமே இல்லாதவனா இருக்கட்டும், நாமகரண ஜாதகமா கூட ஒன்னும் பண்ணல, பிறந்தமே இருக்கான் சார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் அனுகிரகம் பண்ணுவாட்டாரா? பக்தி இருந்தால் அனுகிரகம் பண்ணுவார். அதான் சொல்றார், பவது பவ கிம் தேன பவதி யதீயம் ஹிருத் பத்மம். ஆனா யாருடைய மனசானது ஹிருத் பத்மம், இதய தாமரை. இந்த இதய தாமரைன்னு சொல்றதுல என்ன விசேஷம் இருக்கு? இதயம் சொன்ன போறாதோ, மனசுன்னு சொன்ன போறாதோ, ஹிருத் பத்மம்ங்கிறாரே. இந்த தாமரையானது அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழுந்ததுமே தானா மலரும், அதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க, அது தானா மலரும். அதே போல சூரியனுடைய கிரணங்கள் போச்சுன்னா தானா முக்கொளித்தமா ஆயிடும். அதே மாதிரியே அந்த பகவான் நினைச்ச மாத்திரத்தினாலே நம்ம மனசு மலருமா. அதனால எதியம் ஹிருத்பத்யம் பத்மம் எதி பவத அதீனம் பசுபதே. ஹே பசுபதே, பரமேஸ்வரன் பசுபதின்னு எடையனேன்னு கூப்பிடுறாரு, பசுமாட்ட மேய்க்கிறவனேன்னு கூப்பிடுறார். எதற்காக? நாம எல்லாம் பசுக்களா இருக்கும். பசுனுடைய சுவாவம் என்ன சார்? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. மாடு இருக்கே என்ன பண்ணு, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணுதான், என்ன? ஆஹார நித்ரா பயபை துடானி சாமான்யமே தத் பசு பெர்ணராடாம். பசிச்சா சாப்பிடும், அது என்ன அவசர அவசரமா சாப்பிடும். பசுமாட்டுடைய சுவாவம் என்ன, ஒரு இடத்துல நின்று நிதானமா கிடையாது, எவ்வளவு கிடைக்கிறதோ நிறைய வயிறு நோக்கே சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு மூலையில போய் ஏகாந்தமா படுத்துக்க வேண்டியது, மறுபடியும் வயத்தில் இருக்கிறத மறுபடியும் வாய்க்க வரவழிச்சுக்கும், வரவழிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அசைவு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். நீங்களும் அப்படித்தானே? நம்ம அப்படி வயத்துல போனது வாய்க்க வரவழிக்க நமக்கு தெரியாது, ஆனா வேகமா சாப்பிடுறது மட்டும் உண்டு. எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு கழுத்து பரியந்த சாப்பிட வேண்டியது. ஏன் சார்? அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதோ? ஆனா கிடைச்சிடுத்துன்னா அது அவ்வளவு வேகமா நம்ம சாப்பிடுறோம் பார்த்தேல. இது ஒண்ணு, பசிச்சா சாப்பிடுறது, இது பசுனுடைய ஒரு குணம். தூக்கம் வந்தா தூங்கிட வேண்டியது, அதுக்கு ஏதாவது ஒரு ரூல் வேண்டாமா? சாஸ்திரம் சொல்றது சாயங்கால வேளையில தூங்காத, கால வேளையில தூங்காத, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். ராத்திரி எல்லாம் தூங்கல, இவன் படுத்துக்கிறப்ப ஒரு மணி லேட் நைட் சினிமா பார்த்துட்டு தான் படுத்துக்கிறான். ஒரு மணிக்கு படுத்துண்டா அவனுக்கு ரெண்டு மூணு மணிக்கும் சரியா வரல, நாலு மணிக்கு வருது சார் தூக்கம். எப்ப எழுந்துக்கணுமோ அப்ப தூக்கம் வருது. எட்டு மணி வரைக்கும் உலுக்கு உலுக்குற உலுக்கினாலே எழுந்துக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது இவன? இப்ப விவகாரம் என்ன, எப்ப நீங்க தூங்கப்படாதுன்னு சொல்றதோ அப்ப தூங்கி விடுறது. அதே போல சாயங்காலத்துல இங்கெங்க அலைஞ்சுண்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தூங்கிண்டு மறுபடியும் ஏழு ஏழரை மணிக்கு எழுந்துக்கிறான். சந்தியாவந்தனம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேக்குறான் பாருங்க. ஏன் நம்ம எப்ப தூங்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ அப்பதான் நமக்கு தூக்கம் வருது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சுட்டோம் கூட. ஏன் நீங்க நாலு மணி நேரம் எந்த காரியம் பண்றீங்களோ அதே காரியத்தை ஒரு மணி நேரத்துல நீங்க பண்ணலாம். காலமே அந்த பிராம முகூர்த்தம் இருக்க பார்த்தேல, காலமே நாலரை அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஏழு மணி வரைக்கும், அது வரைக்கும் நேச்சரே ஸ்டில்லா இருக்கு, சாந்தமா இருக்கிற இடத்துல நீங்க பார்த்து படிக்கிறதோ தியானம் பண்றதோ ஏதோ பண்ணீங்கன்னா நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் சொல்லியிருக்க, வேற ஏதோ உங்களை ஹிம்சப்படுத்தணும் எழுப்பணுங்கிறதுக்காக சொல்ல. அதே மாதிரி சாயங்கால சந்தர்ப்பத்துல அந்த சந்தர்ப்பம் தூங்கப்படாதுன்னா அப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கும். விவகாரம் என்ன, ஆஹார நித்ரா, அதுக்கு ஒரு ரெண்டாவது மூணாவது என்ன, பயம். பசுமாட்டுக்கு மூணாவது பயம், அது எப்பொழுதுமே தன்னை ரட்சிச்சுட்டே இருக்கணும். யாராவது கிட்ட வந்தா அந்த கொம்பை ஆட்டுறது, என்னடா என்ன ஏதோ அழிச்சு விடுவானோ கொண்டு விடுவானோ, அதுக்கு ஒரு பயம். இதை தவிர நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலைக்கு சாப்பிடுறது, பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்கி போயிடுறது, நமக்கு பயம் இல்லாம பாத்துக்கிறது, ட்ரபிள் இல்லாம பாத்து, இதை தவிர வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க? யோஜனை படி பாருங்க. அதனால பசு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். வேறொன்னு, பசு பேசல நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இன்னொரு பசுக்கு தீங்கு பண்ணல, அது நம்ம அதையும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பேர ஒண்ணும் இல்லையே. அதனாலதான் மனுஷால பசுக்கள்னு சொல்லிவிட்டேன். அந்த பசுவை காப்பாத்துறவன் எடையன் எப்படி அதை கரெக்டா அந்த சமயத்துல வேண்டியதை அதை கொடுத்து அதை எப்படி கட்டி போடுறானோ அதே மாதிரிதான் பசுபதியா பரமேஸ்வரர் இருக்கார். உங்களுக்கு அந்த பசுபாவம் உங்களை விட்டு போயிடுமையானால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? ஆனந்தமா நீங்க இருப்பாள். அதனாலதான் பசுபதே மதியதீயம் ஹிருத்பத்மம், யாருடைய இதயமானது எதி பவததீனம் பசுபதே, ஹே பரமேஸ்வர உனக்கு அதீனமாக பண்ணிவிட்டாளோ ஏனால் ததீயஸ்துவம் சம்போ பவசி, ஹே பரமேஸ்வர ததீயா துவம் பவதி, நீங்களும் அதுக்கு சமானமா ஆயிடுறேள், அவருக்கு அவனுக்கு வேண்டியவனா ஆயிடுறேள், அவன் எதெது சொல்றானோ அதை நடந்துக்கிறா போல ஆயிடுறேள். ததீயஸ்துவம் பவசி பவ பாரம் சபஹசி, அதோட மட்டும் இல்ல அவனுக்கு என்னென்ன கவலை இருக்கோ அத்தனை கவலையும் நீங்க தூக்கிட்டே இருக்க, அவன் கவலையை விட்டுவிட்டு அவன் கவலை விட்டுட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், அவனுடைய பாரம் எல்லாம் நீங்க வைத்து இருக்க, அவனுக்கு என்னென்ன வேணுமோ எந்த சமயத்தில் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு பொறுப்பை நீங்க எடுத்துட்டு இருக்க. ஆகையால் பரமேஸ்வர உங்களை தியானம் பண்றதுக்கு ஒரு ஆசிரமம் ஸ்பெசிபிக்கா வேண்டியதில்லை, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எந்நிலையில இருந்தாலும் அவன் பகவானை பஜனை பண்ணினா போரும். இப்ப கேள்விக்கு ஆன்சர் வந்தாச்சு, சிவனை பூஜை பண்றதுக்கு சிவோபாசனம் பண்றதுக்காக பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கிறதுக்காக இது வேற இருக்கு, பழைய நாள் எல்லோரும் பஞ்சாட்சரம் எடுத்துப்பா, சின்ன குழந்தையிலிருந்து பஞ்சாட்சரம், அதே போலயே வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒண்ணு உண்டு, இந்த பஞ்சாயத்தன பூஜைக்கு இந்த பஞ்சாட்சர ஜபத்தை எடுத்துப்பா. இந்த பஞ்சாட்சரம் எடுத்துக்கிறதுக்கு யார அதிகாரி? புமான்களுக்கு உண்டு, ஸ்திரீகளுக்கு உண்டு, அந்தணர்களுக்கு உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு, எல்லோருக்கும் பஞ்சாட்சரத்தில் அதிகாரம் உண்டு. நீங்க நமசிவாயனா அவங்க சிவாயன மகான்னு சொல்லுவா, அவ்வளவுதான் விஷயம் உண்டு. இந்த நமசிவாயாங்கிற ஒரு மந்திரம் ஒண்ணுதான் சாட்சாத் வேதத்திலேயே இருக்க, நம சிவாயஜ ருத்ராஜ பவாயஜ அப்படின்னு அந்த ருத்ரத்திலேயே விசேஷமாக இந்த நாமாவை அப்படியே சொல்லிவிட்டான். இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரமானது வேதத்தில் இப்படி தானா சொல்லியிருக்கோ அதே விதமாகவே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லியிருக்க, எதற்காக அவ்வளவு ஸ்புட்டமாக சொல்லியிருக்குது? எல்லா மனுஷியாளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையா இந்த மந்திரத்தை யார் தியானம் பண்றாளோ அவன் எப்படி இருந்தாலும் நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டார். ஜடிவா ததிதர நரோ வாய கச்சித் பவது பவ கிம் தேர பவதி யதீயம் ஹிருத் பத்மம் யதி பவததீரம் பசுபதே ததீயஸ்துவம் சம்போ பவசி பவ பாரஞ்ச வஹசி குஹாயாம் கேஹேவா பஹிரபி வனேவா அத்ரிசிகரே சலேவா வன்னவா வசது வசதே கிம் பத ஃபலம் சதா யஸ்யைவ அந்தக்கரணமபி சம்போ பவ பதவ பதே சிதம் சேத்யோகோசௌ சச பரமயோகி சச சுகி. அதற்கு பிறகு இன்னொரு சந்தேகம், நான் பரமேஸ்வரனை தியானம் பண்ண போறேன், நான் எங்கே இருக்கிற வீட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போகணுமா? இது ஒரு சந்தேகம் மனுஷன். வீட்டிலேயே இருந்து பகவானை தியானம் பண்ணணுமா, இல்ல மலாடி வாரத்துக்கு போகணுமா, குகையில போகணுமா, ஏகாந்தமா இருந்து தான் தியானம் பண்ணணுமா, ஆத்திலேயே இருந்து தியானம் பண்ண முடியுமா? எத்தனை சந்தேகங்கள். ஆத்திலேயே இருந்தா என்ன மனையில உட்கார்ந்து தியானம் பண்ணணுமா, இல்ல அதுக்காக தனி ஆசனம் வேணுமா, என்னென்னமோ சந்தேகங்கள். ஊஞ்சல் பலகால உட்கார்ந்துட்டே ஜபம் பண்ணலாமா, ஆடிண்டே ஜபம் பண்ணலாமாங்கிறார். அவருக்கு வசதி கேட்கிறார், கேட்கறது பதில் சொல்லணுமோ இல்லையோ, யார கேட்பள்? இது போல சந்தேகம் வந்திருக்கு, எனக்கு எப்படி கேட்கறது? நான் சாஞ்சுண்டு ஈஸ்டர்ல இருக்கேன் சார், பகவான் நாம சொல்லலாமான்னு. இல்ல இல்ல, நேரம் நின்று சமம் காய சீரம் கிரீவம் அப்படிதான் உட்கார்ந்து சொல்லணுமா? உட்கார்ந்து செப்பலாம் கொட்டிட்டு உட்கார்ந்து தான் சொல்லணுமா, இல்ல ஈஸ்ட் சேர்லயோ சேர்லயோ உட்கார்ந்து சொல்லலாமா? கால் முட்டு வலிக்கிறது சார், இப்ப ரொம்ப பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம், ஏவா என்ன பண்ணுவா, பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டேன். யார போய் கேட்கவேல், தர்மசாஸ்திரத்துல எங்க தேடுவள் நீங்க? இந்த சாதாரண கேள்விகளுக்கு தர்மசாஸ்திரத்தை தேடி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா, பெரியவரை போய் கேளுங்கோம்ப, சாஸ்திரம் வாசிச்சவா, வேதம் வாசிச்சவா, அவ எல்லாம் தெரிஞ்சவா, அவ கரெக்டா இந்த இடத்துல இருக்குமான்னு எடுத்து சொல்லிவிடுவா. அது இல்லாத போனா நமக்கு கஷ்டம். ஆச்சாரியா இப்படிப்பட்டதான சாதாரணமான கேள்விகளையும் சொல்லணும், ஏன்னா ஜனங்களுக்கு இதுதான் தேவை. பிரம்மம் அப்படி இருக்கா, சகுண பிரம்மா, நிர்குண பிரம்மா, அது சில பேருக்குத்தான். தினந்தோறும் தைனந்தினிகமான வாழ்க்கையில் டே டு டே லைஃப்ல வர கூடியதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் வேணுமா வேண்டாமா? இது சமாதானம் வரலன்னா அதனால்தான் சார் நான் பண்றது இல்லைன்ட்டான். நான் ஏன் தியானம் பண்ணல, எப்படி பண்றது எனக்கு தெரியலையேன்ட்டான். சொல்றதுக்கு ஆள் இல்ல. என்னமா இப்படி இருக்கல, பஞ்சாட்சரம் ஜபிக்கப்படாதா, சிவநாமா சொல்லப்படாத, ஸ்திரீகள் சொல்லலாமா என்ன அப்படிங்கிற, விஷ்ணுதாஸ் நாம ஸ்திரீகள் சொல்லப்படாதுன்னு யாரோ ரொம்ப கலப்பி விட்டா. என்ன விஷ்ணு ஆண் தெய்வம், அவர் போய் நம்ம சொல்லலாமா, எப்படி இருக்கு பாருங்க. சந்தேகம்னு வந்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு சமாதானம் வேணுமோ இல்லையோ, இல்லாத போனா அந்த மனசுல அரிச்சுட்டே இருக்கும். ஆச்சாரியால் பாக்குற உமக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம், என்னென்ன சந்தேகங்கள் வருதோ எல்லாத்துக்கும் நான் சமாதானம் சொல்றேன். சிவானந்த லஹரில் குஹையில உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க, இல்ல வீட்டிலேயே உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க, யாரும் வேண்டாம் சொல்லல. குஹாயம் கேஹேவா பஹிரபி, வீட்டுக்குள்ளயே வெளியில பால்கனி இருக்கா அதுல போய் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார் ஷெட் இருக்கா அதுல போய் அங்கெல்லாம் பண்ணலாமா சார்? எங்கேயாவது பண்ணுவான் பஹிரபி, எங்கேயும் பண்ணலாம். பகவானுக்கு இங்கே தான் பண்றது அங்கே தான் பண்றது இல்ல. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள பண்ணினா தானே வீட்டுக்கு புண்ணியம், வீட்டுக்கு புண்ணியம் பண்றவாளுக்கு என்ன புண்ணியம், சில பேர் நம்ம ஆத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. விவகாரம் முழுக்க என்ன, எப்படி எல்லா இடத்துலயும் எங்க இருந்தாலும் பகவான் இருக்கார். ஆகையால் எங்க உங்களுக்கு வசதியா இருக்கோ, எங்க சௌக்கியம்னு நீங்க நினைக்கிறாலோ அங்க பண்ணுங்க. குஹாயம் கேஹேவா பஹிரபி வனேவா, காட்டுல போய் பண்ணுங்க, இல்ல அத்ரிஷ கரே மலையினுடைய உச்சியில போய் பண்ணுங்க. யாரும் வேண்டாம்னா உங்களுக்கு அங்கே சக்தி இருக்கு, அங்கேதான் வசதி, போய் பண்ணுங்களேன், வேண்டாங்களேன். ஜலேவா வன்னவா ஜலேவா, ஸ்நானம் பண்ணும் பொழுது சில பேர் தபஸ் பண்ணுவாங்க ஜலத்திலேயே காயத்ரி மந்திரம். சாதாரணமாக சிராதத்துக்கு சாப்பிட்டான் என்ன பண்ணமுன்னர், அடுத்த நாள் போய் ஜபம் பண்ணணும், ஆயிரமாவது நதியில ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதுலயும் ஏகாகம் ஒத்தன்னு ஒத்தர், ஒத்தன்னு ரெண்டு பேரும் இல்ல, அது ஒரு ஔதேகமான கர்மாவில எடுத்துட்டானே, ஆனால் அவன் வந்து பதினோராவது நாள் பண்ணிவிட்டானே, ஆனால் நதியில போய் பிரவாகம் பண்ணக்கூடிய நதியில நாபி அளவுக்கோ அல்லது கழுத்தளவுக்கோ நின்று ஜலம் போறா போல நின்று காயத்ரி ஜபம் பண்ணணும், அப்பத்தான் அந்த பாபம் போகும். அதுக்காக ஜலத்துல போய் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ற, பஞ்சாக்னி வித்தியைகள் அஞ்சு நாலு பக்கத்திலையும் நெருப்பை மூட்டி வச்சுட்டு நடுவுல உட்கார்ந்து ஜபம் பண்ணுவாங்க. ஏன், இந்த சரீரத்தில் சொகுசுங்கிறது இருக்கக்கூடாது, நமக்கு சரீரத்து மேலதான் ரொம்ப ஆசை. பாருங்க ஃபேனை போட்டுண்டா சரியா இல்லைன்னு பூஜை ரூமுக்கு ஏசி போட்டுக்கிறான், இவன் இருக்கிற பரியந்தம் வெளியில வர ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டான், சுவாமிக்கு வேண்டாம் போல இருக்கு. நமக்கு கொடுத்ததே ஏசி பகவான் தான். ஆனா விவகாரம் என்னன்னா, இவன் உட்கார்ற வரைக்கும் போட்டு இருக்கட்டும், ஏதோ அதாவது பகவானுக்கிட்ட உட்காரணும்னு தோணித்தே அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். லோகத்துல பார்த்துட்டு இருக்கணும் ஐயா. அப்ப விவகாரம் என்ன, எப்படியாவது இருக்க ஜலேவாசோ, மகர்ஷிகள் எல்லாம் இந்த சரீரத்தை பொருட்படுத்தாமல் வெயிலேயே நின்று தபஸ் பண்ணினாலாம். எதற்காக, இந்த சரீரம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு ஒரு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நிர்பந்தம் வச்சுக்காத, உனக்கு எப்படி இருந்தாலும் எப்படி முடியுமோ அப்படி பண்ண வேண்டியதுதான் முக்கியம். ஜலத்துல நின்று பண்றியா பண்ணப்ப, நெருப்பு நடுவில் நிக்கிறியா பண்ணு, வசதுவா வசதே கிம் பலம், இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இங்க நிக்கணும் அப்படின்னு பகவான் எதிர்பார்க்கிற. பூமண்டலம் முழுக்க எங்க இருந்தாலும் பகவானுக்கு ஓகே தான். உமக்குத்தான் மனசுல ஒரு சந்தேகம், இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, என்னென்னமோ கவல். ஜலேவாவன் வசது வசதே கிம் பத கிம் வத பலம் சதா எஸ்யைவ அந்த கரணம் அப்படி சம்போ தவ பதே ஸ்திதம். ஆனா எல்லாமும் நீங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டல, ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டா அப்புறம் அந்த பக்தியே வராதே. இந்த பாரு மீதியெல்லாம் எப்படி போகட்டும், ஆனா ஒரு கண்டிஷன் அதை நீ விடப்படாது. என்னது, சதா எஸ் எவ அந்த கரணம், எப்பொழுதும் யாருடைய மனதானது. அப்படி சம்போ தவபதே ஸ்திதம் சேது, ஹே பரமேஸ்வர உன்னுடைய பாதத்தை விட்டு அவளுடைய மனசு இங்கு அங்கு நகராம இருக்குமையானால், அவன் காட்டில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் மன உச்சியில் இருக்கட்டும் ஜலத்தில் இருக்கட்டும், இல்ல ஆனந்தமாக உட்கார்ந்து இருக்கட்டும், நின்று ஜபம் பண்ணிட்டோம், அதை நான் சொல்லலப்பா. கண்டிஷன் ஒண்ணு, எது, உங்களுடைய மனசானது பகவானுடைய பாதத்துல இருந்துக்கணும், அதை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகப்படாது. அப்பப்பா அதை நினைக்கிறது தெரியும்னு என்னாச்சுன்னு நினைக்கிறது இது பார்க்கப்படாது. பகவானையே நினைச்சுக்கணும், அவருடைய பாதத்தையே நினைச்சுக்கணும், அங்க விட்டு மனசு வேற எங்கேயும் போகாம இருக்குமேயானால் அப்படி இருக்குமான்னு அபியாசேனது கௌந்தேய வைராக்கியதே. அது இம்பாசிபிள் இல்ல, டிபிகல்ட், வித்தியாசம் பார்க்கணும். இம்பாசிபிள்னு சொல்லாதீங்க, உங்க மனசை நிறுத்தலாம், ஆனா என்ன கொஞ்சம் பிராக்டிஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஓடி ஓடி போந்துட்டே இருக்கோம், இதை தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்ச அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு. ஒரு க்ஷணம் உன்ன நினைக்கிறளோ நீங்க இல்லையே, நாலஞ்சு பதார்த்தத்தை சைமல்டேனியா ஒரு தர டிவி பார்த்துட்டே இருக்கள், கையில தட்டு வச்சுட்டு இருக்கள், அதை சாப்பிட்டுட்டே இருக்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் பேசிட்டே இருக்கள், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோமே. மனசு ஒரு ஒருமைப்பாடா இல்லையே நமக்கு. ஒரு சமயத்துல உன்னைத்தான் பண்ணணும், எனக்குடிக்கதான் நிர்பந்தத்தை வர வச்சுங்கோ. அப்படி பண்ணினால் ஒரு பத்து நிமிஷம் பகவானை தவிர எதையும் நினைக்கிறது இல்ல, டெலிபோன் அடிச்சாலோ செல்போன் அடிச்சாலோ எதையும் பாக்கறது இல்லை, எடுக்கிறது இல்லை. அந்த பகவான் பண்ணக்கூடிய அவருக்கு பண்ணக்கூடிய அந்த பத்து நிமிஷம் தியானத்துல எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி மனசுல வச்சுங்க. முதல் நாள் அஞ்சு நிமிஷம் இருக்கும், ரெண்டாவது நாள் ரெண்டு நிமிஷம் இருக்கும், மூணாவது நாள் அதுவும் இருக்காது, கவலையே படப்படாது, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனா மனசு தானா சொன்ன பேச்சு கேட்கும். விவகாரம் என்ன?

பகவானுடைய ஸ்தோத்திரங்களை படிங்க, பகவானைய தியானம் பண்ணுங்க, பகவானுடைய பாதங்களை போட்டோவா வச்சுங்க, அதையே பார்த்துட்டு இருங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு பகவானுக்கு புட்பத்தை தொடுத்து அவருக்கு போடுங்க, ஊதுவத்தை ஏத்தி வைங்க, அவரையே உறுத்தி பார்த்துட்டு இருங்க. இப்படி பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த மனசானது இங்கேயும் எங்கேயும் அலையாம அங்கேயே இருக்கட்டும் எனக்கூடியதான எண்ணத்தை வரவழைச்சுங்க. அப்ப என்ன, எதியும் சதாய செய்வ அந்த கரணம் அபி சம்போ தவ பதே ஸ்திதம். ஹே சம்போ, பரமேஸ்வரா யார நினைச்சா நல்லது ஏற்படுமோ அவருக்கு சம்பூர்ணு பேர். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் போன ஸ்லோகத்துல பசுபதேன்னு அந்த கூட்பாட்டத்திலேயே விசேஷம் இருக்கு. ஹே சம்போ, உன்னை நினைக்கிறானோ இல்லையோ அவன் க்ஷேமமா இருப்பான், வேற ஒண்ணும் வேண்டாம். உங்களுடைய மனசுல அவருடைய பாதத்தினுடைய நினைப்பு வந்ததுன்னா க்ஷேமம் வந்தாச்சு. எப்ப வரும் என்ன அது உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வேலை பகவான நினைக்க வேண்டியது அவ்வளவுதான். மீதி கட்டங்கள்லாம் அவர் பார்த்துப்பார், எந்த சமயத்தில் அது எடுக்கணுமோ எப்படி நீங்க சௌக்கியமா இருப்போமோ அதை பார்க்க வேண்டியது அவருடைய காரியம், அது பண்ணுவார். ஆகையால் சதா எஸ் எவ அந்த கரணம் அபி சம்போ தவ பதே ஸ்திதம் தே சேத் யோகோசௌ. இதுக்குதான் யோகம்னு பேர். தியானம்னா யோகம், யோகமானது எட்டா பிரிஞ்சிருக்கா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரணா தியான சமாதி. இது அஷ்டாங்க யோகம். முதல்ல டிசிப்ளின்ஸ், யமம் நியமம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில பேசிக் டிசிப்ளின்ஸ், மாரல்ஸ். உண்மையை சொல்றது, புஸ்தத்தை படிக்கிறது, ஓரிடத்துல அசையாம இருக்கிறது, நாலு பேருக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, இப்படிப்பட்டதான பேசிக் டிசிப்ளின்ஸ் மனுஷனுக்கு இருக்க இதுக்கு யமநியமங்கள்னு பேர். அதுக்கப்புறம் ஆசனம், ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசனத்துல உட்கார்றது, அதையும் உட்காராது. குரங்கு பாத்தீங்களா, இங்க இருந்து அங்கே தாவறது, அங்கிருந்து இங்க தாவறது, ஓடிட்டே இருக்க ஒரு இடத்துல சும்மா இருக்காது, அது மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைகளாம் அப்படித்தான், குழந்தைகள் என்ன பண்ணும், பக்கத்துல குழந்தை கில்லும், அது என்னடா அது ஸ்வபாவம், அப்படி உட்காராது, இங்க இருந்து அங்கே போவோம், அங்க இருந்து இங்கே வரும், அது மாதிரிதான் நாமளும் இருந்துட்டு இருக்கோம். அதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆசனம், ஒரு இடத்துல உட்காரணும். பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், குக்குட்டாசனம், எத்தனையோ ஆசனங்கள் சொல்றான். ஏதோ ஒரு ஆசனத்தை உட்கார்ந்துட்டு இருக்கும். சுகாசனம் எப்படி இருந்தால் ஸ்திர சுகம் ஆசனம், அசையாமலும் உடம்புக்கு வலி இல்லாமலும் இருக்கிற ஆசனம் ஆசனம் அவ்வளவு. அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சு காத்த கட்டுப்படுத்தணும். ஒரு தரம் காயத்ரி மந்திரம் சொல்றதாக ஒரு மூக்கத்துல காத்த உள்ள இழுத்து, அதே ஸ்பீடுல நாலு தரம் காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உள்ள இழுத்து வச்சுண்ட, இன்னொரு மூக்கு வழியாக ரெண்டு தரம் காயத்ரி சொல்ற வரைக்கும் விடுறது. முதல்ல நிதானமா இழுத்தான், அப்பவே என்னாச்சு, ஒரு தரம் காயத்ரி சொல்றப்ப பட்டன தும்மல் வந்துருது, விட்டான் சார். நமக்கும் பிராணாயாமத்துக்கும் சரியா வரல, அப்படி வர்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராணாயாமா தஹேத்யேனான் தியானேன அனீஸ்வரான் குணான், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள் போகிவிடும் பிராணாயாமம் பண்ணிடலாம். அதுக்காக தான் சந்தியாவந்தத்திலேயே பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சது. பிராணாயாமம் பண்ணிடலாம், லங்ஸ் கிளியர் ஆகும், அது வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால பாதி வியாதிகள் போயிடும் பிராணாயாமம் பண்ற வழக்கு வராது. இப்படி பிராணாயாம, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், மனச கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து வைங்க, அங்க போகாதே, இங்க போகாதே, அதை பார்க்காதே, இதை பார்க்காதே, இது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் இத்தனை பண்ணின பிறகு தாரணா, குருட்ட இருந்து கேட்டதால வார்த்தை அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ நானும் கேட்டிருக்கேன் சார், பிரஸ்தானத்திலே பாஷி மூணு தரம் கேட்டாச்சுன்னு என்ன ஞாபகம் இருக்கிற ஒண்ணும் இல்லை, அப்படி இருக்க விடாது. கொஞ்சம் வாசதையாதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொன்னார் மனசுல ஞாபகம், சிவானந்தர் என்ன சொல்லிருக்கார், சௌந்தர்ல என்ன சொல்லிருக்கார், ஒரு நாலு எக்ஸாம்பிளாவது ஞாபகமோ இல்லையோ. இத பத்தி நீங்க மனசுல யோசனை பண்ணினால் எப்பாவது டைம் இருக்கும் பொழுது தினம்தோறும் அதுக்காக உட்காரணும் சொல்ல, கொஞ்சம் நேரம் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன கேட்டோம் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கு தாரணம் பேர். இது வரைக்கும் தான் நீங்க பண்ண வேண்டிய காரியம். இனிமேல மனசு அதுவே ப்ரூட் பண்ணிட்டு இருக்குமா, நீங்க ஹிந்து பேப்பர் வாசிக்கிறப்போ வேற எதை வாசிக்கிறப்போ இதானே அவர் சொன்னாரே அப்படின்னு ஞாபகம் வந்துன்னு வச்சுங்களேன், அதான் தியானம். என்னாகும், அந்த மனசு இதுலயே சுத்தின்னு இருக்கும் உங்களுக்கு தெரியாம. அந்த தியானமானது நின்று மனசு சமாதி ஆயிடும்.

0: இதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த யோகம் என்ன, பகவானுடைய மனச பகவானுடைய பாதங்கள்லயே உங்க மனசை நிறுத்தினேன் என அதான் சார் யோகம். இதுக்காக நீங்க யோகத்தை போய் கத்துக்க வேண்டிய யோகா மெடிடேஷன் 50,000 செலவு பண்ணி கண்ண வேண்டாம், இது போர்ன்ட்டார். ஸ்திதம் சேத் யோகோசௌ சச்ச பரம யோகி சச்ச சுகி. இப்படி யார் ஆனவன் பகவானுடைய பாத பத்மங்களில் மனசை செலுத்துகிறானோ மனசை நிறுத்துகிறானோ இதுவே மிகை உருந்ததான ஒரு யோகம். இந்த யோகம் வந்தவன் நிஜமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். குஹாயாம் கேகேவா பகிரபிவனே வத்ரிஜகரே ஜலேவாவன் நவ்வா வசது வசதே கிம் வத பலம் சதா யஸ்யைவாந்த கரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோசௌ சச பரம யோகி சச சுகி. அப்படி இன்னைக்கு எங்கே எந்த ஆசிரமத்திலேயாவது இருந்து பகவான தியானம் பண்ணலாம் ஒரு கேள்வி, அதே போலயே எங்கேயும் இருந்து பகவான தியானம் பண்ணலாம். ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்தாச்சு. நான் ஆணா இருக்கேனே, நான் பெண்ணா இருக்கேனே, சிவனை தியானம் பண்ணலாமா, நான் பிரம்மச்சாரியாச்சே தியானம் பண்ணலாமா, கிரகஸ்தனாச்சே தியானம் பண்ணலாமா, சன்னியாசி எல்லாத்தையும் விட்டார் ஓங்காரத்தான் தியானம் பண்ணு சிவனை தியானம் பண்ணலாமா, இல்லாத அது சன்னியாசின்னு அவர் பாத்துக்கிறார் உமக்கு என்ன. இருந்தாலும் நமக்கு இப்படி சந்தேகங்கள்லாம் வரும், அத்தனை சந்தேகங்களுக்கு இங்க பதில் சொல்லிருக்கார். இப்படி இந்த விசேஷமான ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுக்கு மேல் பாகத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓம் சகனாவது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org in Anniga Nuralukku Vanakkam. Neengal Kekkavirukkum Nigazhchi Aaru Asthiga Darshanangal Or Arimugam Vaagam 5 Pagudhi 2 வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
3: அப்புறமா வந்து இன்னொரு ஆட்சேபம் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, சப்தம் இப்ப பூர்வபக்ஷம், இப்ப வந்து ஒத்த வந்து ஜெய்மி வந்து என்ன நிற்கிறாருன்னா சப்தம் நித்தியம், சப்தமும் அதோட அர்த்தமும் நித்தியம். இப்ப வந்து கோ அப்படின்னு நான் சொன்னா கோனா நமக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அர்த்தம், அந்த மிருகம் அந்த பிராணி அந்த அர்த்தம் இன்னைக்குமே நித்தியம், அதுக்கு இந்த பிரிவு அந்த மாறவே மாறாதுங்கிறார். இப்ப இதுக்கு ஆட்சேபம் வந்து ஒவ்வொரு இவரே வந்து அந்த சூத்திரங்களை வந்து இவரே பூர்வபக்ஷ சூத்திரம், அதாவது இவரே இவரோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இவரே அதுக்கும் சமாதானத்தையும் தெரிகிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு அவரே சொல்ற கர்மைக்கே தத்திர தர்சனா அப்படின்னா, நம்ம சப்தத்தை உண்டு பண்றதுக்கு நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு முயற்சி போட்டாங்க, அந்த முயற்சி இன்னைக்குமே வந்து நிரந்தரம் கிடையாது, அது வந்து க்ஷணிக்கம், நம்ம சொல்லி முடிச்சிடும். இப்ப நான் ஒரு சொல்ற வார்த்தை இன்னும் ஒரு 2 செகண்ட்ல அது முடிஞ்சு போயிருது, அதனால நீங்க சொல்ற சப்தம் நித்தியம் கிடையாது, ஏன்னா அது வந்து உச்சரிக்கிற காலம் அநித்தியம், அது சொல்ப காலம் தான் இருக்கும், அதனால வந்து அது நித்தியம் கிடையாது அப்படின்றாரு. அதே மாதிரி அடுத்தாப்புல அஸ்தானாத், நீ சொன்ன வார்த்தை அடுத்த நிமிஷம் கேட்காது அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி பல ஆட்சேபங்கள் வந்து தெரிவிக்கிற மாதிரி எதிர்கட்சிக்காரன் வந்து தெரிவிக்கிற மாதிரி இவரே வந்து அந்த சூத்திரங்கள்லாம் எழுப்பி அந்த சமாதானம் எதுக்கு அதை அந்த இதையும் கிளப்பி விட்டு சந்தேகத்தையும் அதுக்கு சமாதானத்தையும் சொல்றாரு. இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் தெரிவிக்கிறார், அதாவது சொல்யூஷன் சொல்றாரு இதுக்கெல்லாம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா பதம் வந்து அதுக்கு அது இருக்காதுதான், அது அனித்தியம் தான், ஆனா முதல்ல நீ மாடுன்னு சொல்றது மாதிரி மாடுங்கிற சப்தம் வந்துருக்கணும் இல்லையோ, அது இருந்தாதானே நீ உச்சரிப்ப, திடீர்னு நீ ஒவ்வொருத்தரையும் இல்லைன்னா புது வார்த்தை கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அது மாதிரி வந்து நீ பேசிய அவட்டும் கூட அடுத்த தடவை அதுதான் மாடுன்னு சொல்ற, அது மாறி போச்சா, அப்போ அது இருக்கு, அந்த ஒரு ஒரு மிஷன் இருக்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நீ சொல்றது சப்தம் கிடையாது, ரிஷிகள்லாம் வந்து அந்த பரமே வியோமன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்தரிக்ஷத்துல அந்த ஒரு வைப்ரேஷன் எல்லாம் இருக்குமா, அததான் வந்து ரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணி மந்திரமா வந்து வெளியில விடுறா, அதுதான் நாங்க சப்த நித்தியம்ங்கிறமே தவிர நீ உச்சரிக்கிற வார்த்தையை நான் நித்தியம்னு சொல்ல வரல அப்படின்னு இவர் சமாதானம் சொல்றார் மீமாம்சா ஜெயினி சூத்திரத்துல. இப்போ இந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, இவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து வேதத்தை வந்து நித்தியம் அபௌருஷேயம், அதாவது அபௌருஷேயம் அப்படின்னா எழுதா கிழவி அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்றாங்க. இதை வந்து பகவான் கூட எழுதல, அதுதான் அங்க முக்கியமா யோசிக்கணும். இங்க வந்து நம்ம வந்து மனிதன் எழுதலன்னா அப்ப கடவுள் எழுதினாரான்னு கேட்டா அதை கூட இவாள் மீமாம்சக்காரர் வந்து ஏத்துக்க விருப்பம் இல்லை. ஏன்னா கடவுள் இன்னைக்கு ஒண்ணு எழுதலாம், அப்புறம் அடுத்த யுகத்துக்கு ஒண்ணு எழுதலாம், இல்ல யுக பாதியிலே ஒண்ணு எழுதலாம் மாத்தி. அதனால வந்து அந்த ஒரு ஆர்பிட்ரினஸ் இருக்காதனால என்னைக்குமே கான்ஸ்டன்டா ஒரு ரூல் வேணும் அப்படின்னா அது ஏற்கனவே இருந்துட்டே இருக்கணும் எப்பயுமே. அதனால அவ வந்து அந்த அபௌருஷேயம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவ வந்து நிரூபிக்க பாக்குறான். இப்ப அபௌருஷேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்தரிக்ஷங்கள்ல அந்த ஒரு அதிர்வு இருக்கு. அந்த அதிர்வு தான் வந்து ரிஷிகள்லாம் வந்து பார்த்து பார்த்துன்னா என்னது, அவ அந்த ரொம்ப உன்னதமான தப்போ நிலையில அதை வந்து அவ உணர்ந்து அவ சொல்றான். இதுதான் வந்து அவ வந்து அபௌருஷேயம், இவன் பகவானால கூட ஏற்படுத்துறது இல்ல. ஆனா நையாயிக்கா நியாயபக்ஷம் என்ன சொல்றது, இல்ல பகவான் தான் எழுதுறாரு ஒவ்வொருத்தரையும் மாத்தலாமாப்பா. அப்ப ஒரு யுகத்துல இன்னொரு யுகத்து மாத்தலாமான்னா கண்டிப்பா மாத்தலாம். ஏன்னா சட்டங்கள்லாம் இருக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற சட்டம் இன்னைக்கு இருக்கா, அதனால நீ ஏன் அந்த மாதிரி மாத்தக்கூடாது நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. அப்போ அவ ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்றான், மாறிண்டியா இருந்தா அப்புறம் எப்படி தரணும் அப்படிங்கிற மாதிரி சில அதுக்கும் சில ஆக்ஷேப சூத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீப்பா போகணும். சில இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து தர்மத்தை விரும்பணும்னு சொல்லி, தர்மம்னா தர்மம்னா என்னன்றதையும் சொல்லிடுறாரு, தர்மம்னா தர்ம ரூபம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இது செய் இது செய்யாத இதுதான் தர்மத்தோட படிவம் அப்படிங்கறத சொல்றாரு. தர்மம் வந்து ஆனா இவர் ஒரு லிமிட்டட் வியூ தான் பாக்குறாரு. ஏன்னா தர்மத்துக்கு வேல்யூஸ் இருக்கு, ஆட்டிடியூட் இருக்கு, ரிச்சுவல்ஸும் இருக்கு. இவர் வந்து வெறும் ரிச்சுவலிஸ்டிக் பார்ட்ட தான் சொல்றாரு. மெக்கானிக்கலா நீ வந்து இந்த யாகத்தை பண்ண இப்படி இருக்காத, இப்படி இரு, காலையில சந்தியாகம் பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண, வெறும் ரூல் பேஸ்டா இவர் சொல்றதுதான் இவர் இங்க தர்மம்னு எடுத்துக்கிறார். தர்ம சோதனீய ரூபம் தர்மம், தர்மத்தை வந்து நம்ம வந்து செய்ய சொல்றதுதான் அந்த வேதத்தோட ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதோட வந்து முக்கியமான குறிக்கோள் இதுதான் அப்படின்னு. அதனால அப்படியே போய் அப்புறம் வேதத்தோட முக்கியத்துவம் அப்போ ஒரு விஷயத்தையும் இது பண்றாரு. நீங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்ல போனா, இந்த ஜெய்மினி சூத்திரங்களை அடிப்படையாக வச்சுட்டு நிறைய பேர் பாஷம் எழுதுறா. முக்கியமா நம்ம சவுண்ட் ப்ராபகேஷன் இன்னைக்கு மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதை வந்து இந்த ஜெய்மினி சூத்திரம் 1வது அதிகாரம் அதுல 1வது பாதம் 13வது சூத்திரத்துக்கு அந்த சவுண்ட் ப்ராபகேஷன் பத்தி பேசியிருக்காரு. நான் சொன்னேன், அதாவது அவ வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கா இந்த அபௌருஷேயத்துவத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு. அதனால அவ ஏகப்பட்ட ஆழமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அதுல அவ வந்து வந்தது வந்து அவளுக்கு ஒரு ஆராய்ச்சி பொருளா இந்த சப்த அலைகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் வந்திருக்கு. இத வந்து நம்ம வந்து இதுல பாக்கலாம், இந்த இவரோட தந்திர வார்த்தைகள்ல இவரோட குமாரில பற்றலாம் பாக்கலாம். அது வந்து பாஷ்யம், தந்திர வார்த்தைகம் அப்படிங்கிறது ஒரு பாஷ்யம் மாதிரி மீமாம்ச சொல்றாங்க. சோ இதுல இதோட இவரோட அவுட்புட் வந்து ரொம்பவும் சயின்டிபிக்கா பார்த்தா ரொம்பவும் நிறைய இருக்கும். அத மாதிரி பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கறதோட மொழியோட அந்த பிலாசபி என்னது அப்படிங்கிறது. அது மாதிரி இப்ப நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு நவுனை சொன்னேன்னா, இப்ப பானை அப்படின்னு சொன்னேன்னா அது பானையோட ஜாத்தியை குறிக்குமா, இல்லைன்னா அந்த பானையோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸை கொண்டு வா. பானை அப்படின்னா எல்லா பானைக்கும் ஒரு ஜாத்தி இருக்கு, விதவிதமான பானை இருக்கலாம். எத்தனை பானையை பார்த்தாலும் எவ்வளவு வகையா இருந்தாலும் ஒரு பானையை பார்த்தா நம்ம பானை அப்படின்னு சொல்லிடுவோம் அதை. அப்ப பானை அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு இன்ட்ரென்சிக்கா ஜாத்திய பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு பானையோட தனிப்பட்ட இன்ஸ்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் இப்ப பானையை கொண்டா அப்படின்னு சொன்னா அந்த பானையோட ஜாத்தியை வச்சுன்னு சொல்றேன்னா, இல்ல ஒவ்வொரு பானையோட இன்ஸ்டன்ஸ் வச்சு சொன்னேன்னா அப்படிங்கறத வச்சு இவ ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் தியரியே கொண்டு வரா. இவா அவ நல்லா ஒரு இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஆனா ரொம்ப ட்ரையா இருக்கும் நமக்கு. முதல்ல அது எதுக்கு நாம அப்படி படிக்கிறோம் அப்படின்னு புரியலன்னா அதோட பிரயோஜனம் என்னங்கிறதே தெரியல அப்படின்னா அது ரொம்பவும் வந்து வரட்டா இருக்கும் அது. ஆனா இவர் சொல்றேன், அதாவது வியக்தியா ஜாதியா, ஜாதி அப்படின்னா ஜீனஸ், வியக்தினா ஸ்பீஷிஸ். அதுதான் இப்ப மாடு அப்படின்னு இருக்கு. பொதுவா மாடு அப்படின்னா நமக்கு எத்தனையோ வகையான மாடுகள் இருக்கு, கருப்பு மாடு இருக்கு, கொம்பு இருக்கு, கொம்பு இல்லாத மாடு இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆனா எதை பார்த்தாலும் நமக்கு மாடுங்கிற ஜாதி புரியுது. அந்த வியக்தி ஒரு மாடை தாமானைய மாடை கொண்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு வியக்தியை தான் கொண்டவனும், மாடுங்கிற ஜாதியை கொண்டுற முடியாது. அதனால இந்த ஒரு வகையில இந்த இதுதான் இந்த பிலாசபி ஆஃப் லாங்குவேஜோட அடிப்படை. இந்த நையாயிக்காலுக்கும் மீமாம்சக்காலுக்கும் வால்யூம் வால்யூமா இதுல சண்டை இருக்கு. இது வந்து நம்ம பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அளவுக்கு எப்படி பாஷைய பத்தின ஆராய்ச்சிகள் வந்து நம்ம ஊர்ல போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளீனா தெரியும். இப்ப அடுத்தாப்புல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, மீமாம்சா ஆச்சாரியர் ஒரு சம்பிரதாயம் எடுத்துட்டா நம்ம பார்த்தோம், யோகம்னா பதஞ்சலி வருது யாக்கியம் வருது அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பார்த்தோம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஜெய்னி வந்து அவர் தான் பிரவர்த்தகர்னு சொல்லிக்கலாம் உருவாக. அவர் வந்து இதுவே பூர்வ மீமாம்ச சூத்திரத்தை எழுதுறார். அப்புறம் சபர பாஷ்யம் இருக்கு. சபரர் தான் வந்து நமக்கு வந்து முதல் முதல்ல ரொம்ப பிராச்சீனமான பாஷ்யம் வந்து நமக்கு வந்து பூர்வ மீமாம்ச சூத்திரங்களுக்கு பாஷ்யம். அப்புறமா வந்து அடுத்தாப்புல குமரில பட்டர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் அசாம்ல இருந்திருக்கிறதா அவருக்கு ரெண்டு சிஷ்யா இருந்திருக்கா, மண்டல மிஸ்ரரும் பிரபாகரன். இந்த மண்டல மிஸ்ரர் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சவாளா இருக்கும். இப்ப சங்கரர் மண்டல மிஸ்ரர் வாதத்தோட கதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். அதுல இந்த மண்டல மிஸ்ரர் தான் வந்து லேட்டரா வந்து சங்கரரோட வாதம் பண்ணி அவர் வந்து மீமாம்சா கொள்கையை வந்து கைவிட்டு அவர் வந்து நம்ம சிருங்கேரி மடத்தோட முதல் ஆச்சாரியரா சுரேஸ்வர ஆச்சாரியரா வந்து அவர் வந்து மாறிடுறார். இவர் வந்து யாரோட சிஷ்யர் அப்படின்னா இந்த குமரி சிஷ்யர் தான் மண்டல மிஸ்ரரும் பிரபாகரரும். ஆனா பிரபாகரனுக்கும் மண்டல மிஸ்ரர் பட்டம் பார்த்தான் குரு, அவரோட குரு குமரில பட்டம். ரொம்ப சித்தாந்த தத்துவங்கள்லாம் வேதம் அந்த ஒரு சிந்தனை உண்டு. இவ இவ பிரபாகர மீமாம்சம் அப்படின்னு தனியா இருக்கு. அது மாதிரி பாட்ட மீமாம்சம் அப்படின்னு தனியா வந்து இவரோட மதம் இருக்கு. ரொம்ப வேதம் கிடையாது. ஆனா ஒரு சில அடிப்படை தத்துவங்கள்ல நான் கொஞ்சம் நிறைய அவளுக்குள்ள ஒரு வேதம் எடுத்ததான் இருக்கு. இப்ப வந்து வந்து இவளோட இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குமார பாட மீமாம்சம் அப்புறமா வந்து பிரபாகர மீமாம்சம் இவளுக்குள்ள ஒவ்வொரு கருத்துலயும் என்னென்ன பேதங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து மீமாம்சம் அப்படின்னா அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னேன்னா வேதத்தை சொல்லியிருக்கிற தர்மத்தை கரெக்டா, அதாவது ஒரு ஒரு அடிப்படையாக பண்ணணுங்கிறதுதான் இவளோட முக்கியமான குறி. அதுதான் இந்த மீமாம்ச பூர்வ மீமாம்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இவ ஆறு பிரமாணத்தை நான் சொன்ன மாதிரியா ஒத்துக்கிறேன். இவ புதுசா அனுபலப்தி அப்படிங்கறத இவ இந்த நாலு தர்சனத்தையும் இல்லாத அனுபலப்தி அப்படிங்கறத கொண்டு வரா. அது ஒண்ணும் இதோடது அனுமானத்தோட ஒரு வகைதான் அது. அப்புறமா வந்து ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றா அப்படின்னா, ஆத்மா வந்து நித்தியமானது, எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற அவன். இவ வந்து இப்ப புளூரல் ரியாலிட்டிஸ், அதாவது ஒரு வஸ்துவை வந்து அவ அத்வைதிகள்லாம் ஒரு வஸ்துதான், ஒரே வஸ்துதான் உண்மை அப்படிங்கிறா. இவாளும் சாங்கியா மாதிரி பல வகையான வந்து சத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறா. அதனால ஆத்மா ஒண்ணு, அப்புறமா வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிரகிருதி அதாவது மேட்டர் அப்படிங்கறதும் சொல்றான். அது மாதிரி என்ன சொல்றா, ஆத்மாவோட சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அது வந்து ஆத்மாவுக்கு இன்ட்ரின்சிக்கா அதோட அடிப்படையான ஒரு இது கிடையாது. அது வந்து அவ வந்து ஆத்மாவோட ஒரு குணமா எடுத்துக்கிறா அப்படிங்கறத வந்து சொல்ற. ஆத்மாவோட குணம் அது ஆத்மாவோட, இப்போ வேதாந்தத்துல ஆத்மா வந்து சேத்தன்யம் அப்படிங்கிறது அதோட அடிப்படை தன்மை, நேச்சர் ஆஃப் த ஆத்மன். ஆனா இவா வந்து என்ன சொல்றா, அது அதோட சுபாவம் கிடையாது, அதோட குணம் தான் அப்படிங்கறது சொல்ற. அது மாதிரி இவா என்ன சொல்றா, ஆத்மா வந்து தேகத்தை காட்டணும் வேற அப்படிங்கிற. அது மாதிரி இவா வந்து சொல்ற மாதிரி தேவதைகளை பத்தியோ ஈஸ்வரனை பத்தியோ மோட்சத்தை பத்தியோ ரொம்பவும் ஒன்றும் கவலைப்படல சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் ஒரு இது இருக்கு, ஆனா அதை பத்தி ரொம்பவும் ஆராய்ச்சிலாம் இல்ல. இது முக்கியமா குமரிகளும் பிரபாகரனும் பிரபாகர மீமாம்சத்தையும் இது கொஞ்சம் பேசுறாங்க. அது மாதிரி நான் சொன்னா அவளோட மோட்சம் ஒரு நெகட்டிவான மோட்சம், அதாவது ஆனந்தம் கிடையாது, ஆனா வலி வலி வலியும் கிடையாது ஆனந்தமும் கிடையாது அவளோட மோட்சத்துல. அதனால இவன் என்ன சொல்றா, நமக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா இந்திரியங்களோட கூடி இருந்தாலும் சந்தோஷம் வரும். அதுக்கு நாம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா வைதிக தர்மத்தை கடைபிடிச்சு அந்த மேல மேல இருக்கிற சொர்க்காதிகள் எல்லாம் போய் அனுபவிக்கணும் அப்படின்னு. அடுத்தாப்புல இவன் என்ன சொல்றா, வேதத்தை வந்து நித்தியம் அபௌருஷம் ஒத்துக்கிறான். அது மாதிரி உபனிஷத்துக்களை பத்தியும் கவலைப்படுறதே இல்லவா. முக்கியமா அவளுக்கு வந்து முக்கியமா வேத பாகங்கள்ல பிராமணம் தான் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமீத்தா வந்து மந்திரகாலங்க, மந்திரங்கிறதுனால அந்த கிரியா காலத்துக்கு அது வேண்டி இருக்கு அப்படின்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்திலையும் இப்ப எத்தனையா தேவதைகள் வருது, இந்திரன் இருக்கு, விஷ்ணு இருக்கு, ருத்ரன் இருக்கு, வருணன் இருக்கு. இந்த தேவதைகள்லாம் அவ வந்து ஒரு இருப்பு இருக்கிறதா அவளுக்குலாம் தெரிய அவ எடுத்துக்கிறதே இல்ல, அது இல்லவே இல்லைன்னு சொல்ற. அவ வந்து மந்திர காலத்துல தான் தேவதை அப்படிங்கறத ஒத்துக்கிறான். அதாவது மந்திர ரூபம் தான் தேவத்தை அப்படிங்கறத சொல்றான். அது இன்னைக்கு ஆக்சுவலா இந்த ஒரு தத்துவம் தான் மந்திர சாஸ்திரத்திலே நம்ம வந்து பார்க்க முடியும். மீமாம்சகா வந்து இந்திரன் இருக்கானா அப்படின்னா, இந்திரன் இப்படி சொல்லியிருக்கேன் வேதத்துல அவனை டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இல்ல இந்திரன் இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு அவன் எடுத்துக்கிறது, இந்திரனே வேணாம் மந்திரம்தான் இந்திரன் அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, யாகங்கள்ல இருந்து வர இப்போ ஒரு கேள்வி வருது, இன்னைக்கு நான் ஒரு அக்னிஷ்டவனமோ இல்ல ஒரு யாகமோ பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து 30 வயசு 35 40 வயசு ஒரு யாகம் பண்றேன், இப்ப 75 வயசு நான் போறேன், எப்படி வந்து நான் பண்ண யாகம் பண்ண காலம் ரொம்ப அனித்தியமான காலம், க்ஷீணிச்சு போற காலம், அது க்ஷீணிச்சு போறதுனால எப்படி இந்த அந்த அந்த அழிஞ்சு போற ஒரு கர்மா எப்படி வந்து எனக்கு எதிர்காலத்துல வந்து எனக்கு வந்து அந்த கர்ம பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுது. அந்த கேள்விக்கு பதிலா அவ என்ன சொல்றா, இந்த அபூர்வம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றா. இந்த அபூர்வம் எப்படி என்ன அப்படின்னா, நாம செய்யறது எங்கயோ ஒரு ஒரு நம்ம ஹார்ட் டிஸ்க்ல எங்கயோ ஸ்டோர் ஆறுது அப்படிங்கிற மாதிரி, நாளைக்கு இந்த ஸ்டோர் ஆற கர்மாக்கள் தான் நமக்கு பலனை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வா சொல்ற. அதாவது இப்ப எப்படி அப்படின்னா, ஆழவதைய போடுறோம், ஆழவதைய போட்டா நமக்கு வந்து போட்டு அந்த ஆழவதை வெடிச்சு அது முளை விட்டு என்ன வெளியில வரும், ஆனா நம்ம அதுதான் அந்த ஆழவதைய கையில வச்சுட்டே இருக்கிறதுல அந்த ஆழவதையில இருக்கிற அந்த ஒரு உள்ள இருக்கிற பொட்டன்சியல் அந்த அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு அந்த பவர் இருக்கு, அது இருந்தா போறோம். இந்த மாதிரி ஒரு பவர் தான் வந்து இந்த அபூர்வத்தை, இந்த அபூர்வத்தைங்கிறது ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி எதிர்காலத்துல இவன் வந்து பிறந்து இறக்கும் போது இவனுக்கு அந்த கர்மாக்களை அது கொடுக்கறது அப்படின்னு. இது வந்து நிரீஸ்வர மீமாம்சத்துல வருது. ஏன்னா பகவான்கிறவர் கிடையாது, பகவான்கிறது வந்து அவர் கர்ம பலன்களை கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது இவரோட ஆழமான சித்தாந்தம். சரி, அப்ப யாராவது ஒருத்தர் வேணுமே அப்படின்னா தேவையில்ல, இப்ப நம்ம வந்து இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா எதிர்காலத்துக்கு, அது மாதிரி இதுவும் இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அதுதான் அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி அவர் கான்செப்ட சொல்றான். அப்புறமா வந்து இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு நவீனமா வந்திருக்கிற மீமாம்சனா, ஈஸ்வரன் தான் கர்மபலன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரமணர் எல்லாமே அதுதான் சொல்றாரு. இப்போ ரமணரோட கிரந்தங்கள்லாம் பார்த்தா ஈஸ்வரன் தான் கர்மபலன் தான் கொடுக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அப்போ வந்து இந்த அபூர்வத்தை தேவையில்ல, அபூர்வத்தை ஈஸ்வரன் தான் இது தேவையில்லை. ஏன்னா ஈஸ்வரன் தெரியும் யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணுங்கிறது, அதனால வந்து நமக்கு வந்து இது ஈஸ்வரன் வந்தா அபூர்வத்தை தேவையில்லை, நிரீஸ்வர மீமாம்சத்துல அபூர்வம் வந்து தேவை. இது ஆனா வந்து ஒரு இன்ஜினியஸ் வே, ஒரு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு வழி. இது எப்படி நமக்கு வந்து ஈஸ்வரன் இல்லாம யோசிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து இவா வந்து முயற்சிக்கிறேன். இந்த மீமாம்சனையும் பார்த்தா நிறைய மீமாம்சா நியாயங்கள் இல்லாமல் இருக்கு, அதனால மீமாம்சையும் நியாயத்தோட அடிப்படையில நிறைய நியாயத்தோட சித்தாந்தத்தை மறுபடியும் எடுத்துக்கல, நியாயத்தோட ஒரு சில தத்துவங்கள் அதாவது பிரக்ரியைகள் நியாயங்கள் அதாவது மெத்தட்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் ஏத்துட்டு இருக்கு. ஏன்னா நியாயம் இல்லாம நீ கிட்டத்தட்ட எந்த சித்தாந்தமுமே இல்லாங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்ப வந்து இதுதான் தான் வந்து நியாயத்தோட மீமாம்சையோட பொதுவான கருத்துக்கள், அதாவது பிராபாகர பாட்ட இவா ரெண்டு பேருக்கும் பொதுவான கருத்துக்கள் இந்த இந்த நான் சொன்னதுதான். இப்போ சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு நம்ம பார்க்க பிரமாணங்கள்ல அனுபலப்தி பிரமாணம் வந்து பிரபாகரம் ஒத்துக்கிறது இல்ல, குமரில ஒத்துக்கிறாரு. இப்ப வந்து என்ன அப்படின்னா, ஆத்மானே வந்து இவா என்ன சொல்றா அப்படின்னா, பிரபாகரம் வந்து செல்ஃபிஷ், அதாவது ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் இல்ல, அதாவது ஆத்மா ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது, இங்க குமரில இருந்து ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு ஒரு திரவியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி இங்க வந்து மோட்சத்துல என்ன அப்படின்னு சொன்னா, மோட்சத்தோட தன்மை என்ன அப்படின்னா, ரெண்டுமே புண்ணிய பாபங்கள் இல்லாம போனோம், அது மாதிரி என்ன கர்மங்கள் பண்ணா அந்த புண்ணிய பாபங்கள் குறையும் அப்படின்னு தெரியணும். நான் சொன்ன மாதிரி புண்ணிய கர்மங்கள் அதாவது நம்ம வந்து காமிய கர்மங்கள் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்து பாபங்கள் செய்யறதுல இருந்து விலகிக்கணும். அப்புறமா வந்து கொஞ்சம் ஆத்மாவே என்னது அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கணும். ஆனா மத்த இதுல வந்து ஆத்மாவை பத்தி ரொம்பவும் இன்னும் பேசல, அதாவது பரமாத்மா பத்தி பேசல. அப்ப ஞானம் கேட்டீங்கன்னா ஆத்மா ஞானம் வந்தே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வார ரெண்டுல ஒண்ணா இருக்கு, ஆனா சில விஷயங்கள்லாம் வந்து வேற வேற இருக்கு. இப்போ முக்கியமான இது வந்து நம்ம இந்த ஒரு தரிசனத்தோட ஒரு அறிமுகம் பார்த்துட்டோம். இப்ப என்ன அப்படின்னா, இந்த மீமாம்சையோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்
4: மீமாம்சை எதுக்கு பயன்படுத்தினா அப்படின்னா, வேதங்கள்ல விசாரிச்சு கர்மங்கள்ல வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம குழப்பம் இல்லாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவாளோட முக்கியமான நோக்கம். அதுக்காக இவா ஒரு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன் சிஸ்டம், சயின்டிபிக்கான ஒரு வகையில அவ வந்து உருவாக்கினான். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றான், ஹெர்மியோனாட்டிக்ஸ் அப்படிங்கிறான். இதுக்கு முக்கியமா இன்னைக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ராவா நான் பார்த்தா, இந்த ஹெர்மியோனாட்டிக் சிஸ்டம் வந்து மீமாம்சையோடது டியோனோட்டிக் லாஜிக், டியான்டிக் லாஜிக்கா இன்னும் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணிருக்கானா, நம்ம பண்ணல, நம்ம நம்மளோட டூரிஸ்டா என்ன எடுத்து இந்த ஆஸ்திரியால வியன்னா யூனிவர்சிட்டிக்கான இந்த மீமாம்சையை எடுத்து அவன் ஒரு ரூல் பேஸ் மாதிரி உண்டாக்கி, அவன் வந்து இப்ப இந்த கார்வே அன்மேண்ட் கார்ஸ் அப்படின்னு எதிர்காலத்துக்கு வரப்போகுது. அதுக்கு எங்கெங்க நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஆள்ல இப்ப வந்து கொலை தாண்டது, ஒரு நாயும் தாண்டது, இப்ப இதுல எதை, ஆனா ஏதோ ஒண்ணு இடிச்சாகும், எதை இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஒரு மாரல் எத்திக்ஸ் எல்லாம் வந்து இந்த மீமாம்சை வச்சுதான் அவன் டீச் பண்ணியிருந்தான். இது இப்போ நடந்த ஒரு விஷயம், இது பிராச்சீன விஷயம் இல்ல. அத மாதிரி லௌகீகமா இன்னொரு அப்ளிகேஷன் எடுத்தா, நம்ம வந்து சட்ட ரீதியா நாளைக்கு வந்து நம்ம வந்து நிறைய மார்க்கெட்டே பத்திக்கோ அப்படின்னு இந்தியாவோட நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்காரு. நீங்க வெப்ல தேர்னாலும் நிறைய கிடைக்கும். இந்த லீகல் சிஸ்டம்ல கொஞ்சம் கஷ்டமா சிக்கலா இருக்கிற சில கேஸ்னா, இந்த பூர்வ மீமாம்சையோட ஆறு ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் இருக்கு. சார்த்தத்தியம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் லாபம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் அர்த்தத்துவம் இருக்கு, அப்புறம் குணப்பிரதானம் இருக்கு, அப்புறம் சமஞ்சசம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் இட்டத்துவம் இருக்கு. இவருக்கு நிறைய ரூல்ஸ். அதாவது இப்ப என்ன அப்படின்னா, ஒரு வாக்கு இவா வந்து மீமாம்சாக்காரா வாக்கு சாஸ்திரம், ஒரு வாக்கியத்துல இருந்து எப்படி கரெக்டா அர்த்தத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு.
5: வியாக்கரணம் வந்து நான் வந்து அங்க சொன்ன மாதிரி பல சாஸ்திரம், பல எப்படி உற்பத்தியா இருக்குங்கிறது. மீமாம்சாக்கார வந்து முக்கியமா வேத வாக்கியங்களை விசாரிக்கிறதுனால இவாளோடது வாக்கிய சாஸ்திரம். எப்படி வந்து வாக்கியங்களை வந்து கஷ்டம் இல்லாம, குழப்பம் இல்லாம, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் இல்லாம நாம அர்த்தத்தை வந்து நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறதுதான் இவாளோட முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, இவாளுக்கு வேதத்தை சொல்ற கர்மத்தை அடிபடலாம தப்பு இல்லாம பண்ணணும், இவாளுக்கு அதுதான் முக்கியம். அதனால இந்த சார்க்கிய சார்த்தக்கியம், அப்புறம் லாகவம், அப்புறம் வந்து அர்த்தைகத்துவம், அப்புறம் வந்து ஞான பிரதானம், அப்புறம் சமஞ்சசியம், விகல்பம். இப்போ சார்த்தக்கியம்னா ஒரு வாக்கியத்துல ரிப்பீட்டட் சென்டென்ஸ் இருந்தாலும் அதை இன்டர்பிரட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிலவெண்டா ஆகணும், அதுக்கு ரிடன்டன்சி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஸ்ருதியில வந்து நம்ம எந்த ஒரு பதத்தையும் ரேவன், அதாவது மது மது மது அப்படின்னு வந்து நமக்கு ஒரு மந்திரம் வருது இங்க ஆரணிக்கத்துல. இது எதுக்குடா ஒரு தடவை மதுவும் சொன்னா போறதா, மது மது மது அப்படின்னு நம்ம எதுக்கு சொன்னோம், இது வந்து பதம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா. மது அப்படிங்கிறது மூணு வகையா, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம், இத மூணுத்துக்கும் நமக்கு வந்து இனிமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது. அந்த மாதிரி நான் வந்து அந்த அர்த்தத்தை வந்து சார்த்தகமா ஆக்கிக்கணும். இப்ப இன்னொன்னு அர்த்தாப்புல லாகவம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. லாகவம் அப்படின்னா லகுவான அர்த்தம் இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு வாக்கியத்துக்கு அது சொல்ற ஒரு எது சிம்பிளஸ்ட் மீனிங்கோ, எது எளிமையானதோ அததான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இங்கிலீஷ்ல வந்து ஒக்காம்ஸ் ரேசர் அப்படிங்களா. இன்னைக்குதான் என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு எது சிம்பிளஸ்டான எக்ஸ்பிளனேஷனோ, எதுக்கு நம்ம அசம்ஷன்ஸ் நிறைய கம்மியா இருக்கோ, அததான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதே தான் இங்க லாகவம்ங்கிறதையும் சொல்றது. அது மாதிரி அர்த்தைகத்துவம், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனா அந்த ஒரு வாக்கியத்துக்கு எந்த அர்த்தம் பொருந்துமோ அததான் நாம எடுத்துக்கணும். அது மாதிரி குணப்பிரதானம் இருக்கு. குணப்பிரதானம்னா இப்ப ரெண்டு சென்டென்ஸா பிரிச்சா அடுத்த ஒரு மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்ங்கிறாலே இங்கிலீஷ்ல. இந்த சபார்டினேட் கிளாஸ் அதாவது அடுத்த ஒரு இது வந்து மெயின் கிளாஸ்க்கு விருத்தமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா வந்து நம்ம வந்து அதை வந்து சமன்மயம் பண்ணிக்கணும். இது வந்து குணப்பிரதானம். அப்புறம் சமஞ்சசியம், அதாவது ரெண்டு ஒரே ஒரே விஷயத்த ரெண்டு வாக்கியங்கள் வேற வேற மாதிரி சொல்றது அப்படின்னா அதை ரெண்டையும் நாம வந்து சமன்மயம் நமக்கு பண்ண தெரியும். இது ஏன் அப்படின்னா, வேதங்கள்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய வாக்கியங்கள் வந்து ஒரே விஷயத்த வந்து வேற வேற விதமா சொல்றது. வேற வந்து உபநிஷத்துல வந்து என்ன சொல்றது, கர்மத்தை விட்டுரு, கர்மம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கர்மகாண்டத்துல இந்த கர்மத்தை விட்டனா நீ பாப்பி அப்படிங்கிறது. இப்ப நாம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, யாருக்கு சொல்றதுங்கிற தாரதமியத்தை வச்சு நாம அதை அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறமா வந்து இப்போ விகல்பம் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு விதி இருக்கு.
4: ரெண்டு விதி ஒரே விஷயத்த பொறுத்து இருக்குன்னா முக்கியமா அது வந்து சட்டமா இருந்தா இந்த ரெண்டு விதியில சமுதாயம் எது ஏத்துக்கிறது எது இன்னைக்கு செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது.
5: அதனால இந்த ஆறு நம்ம வந்து
6: அர்த்தத்தை வந்து இன்டர்பிரேட்டிவ் ரூல்ஸ் வந்து நம்ம இருக்குது. ஆனால் அதத்தாவது இன்னும் ஆறு இருக்கு, சுத்தி லிங்கம் வாக்கியம் அப்புறமா வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரூம் இருக்கு. அந்த ரெண்டு ரூம் வச்சுட்டு சுத்தி சுத்தி லிங்கம் வாக்கியம்
4: உத்தரணம் அப்புறம் வந்து ஸ்தானம் அப்புறம் சமாக்கியம் இந்த ஆறு ரூல் இருக்கு. ஸ்ருதி அப்படின்னா டைரக்டா ஒரு வாக்கியம், ஸ்ருதியில வந்து இப்போ ஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்றது, ஸ்மிருதியில அதாவது ஸ்மிருதிக்காரனா சௌட சூத்திரம் ஒரு கர்மத்தை பண்றது, சௌட சூத்திரத்தை சொல்றது ஸ்ருதிக்கும் முரண் இருக்கு, அப்படின்னா ஸ்ருதியை தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி லிங்கம் அப்படின்னா அதை வந்து என்ன வந்து நம்ம அது சொல்றது அது இம்ப்ளைட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணணும். வாக்கியம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து நமக்கு நேர பொருள் அப்படின்னா சுத்தி இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்புறம் அப்படியும் பொருள்னா பிரகரணம் வந்து பாக்கணும். பிரகரணம்னா இப்போ ஒரு இது இருக்கு, இது எதுல சொல்லப்படுறது, ஏன்னா இதே விதி வேற பிரகரணத்தையும் வரான், ஆனா அந்த இந்த வாக்கியத்துக்கு வேற அர்த்தமா இருக்கலாம், இன்னொரு பிரகரணத்தை வர்றதுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம், அதனால நம்ம கான்டெக்ஸ்ட பாக்கணும். அப்புறம் ஸ்தானம் பாக்கணும், லொகேஷன் எந்த இடத்துல வருது அப்படிங்கறத பாக்கணும், எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு. அப்புறம் இது எதுவுமே சரியில்லையா சமாக்கியம் அப்படின்னா அந்த அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு புரியாத வார்த்தை வந்து நம்ம எப்படி பத உற்பத்தி ஆறுதுங்கிறத பார்த்து நம்ம சொல்லணும். இந்த ரெண்டு இது ஆறு அப்புறம் முன்னாடி சொன்ன ஆறு வச்சுட்டு நிறைய லீகல் கேசஸ் எல்லாம் வந்து
6: நான் நிறைய இடத்த படிச்சிருக்கேன். முக்கியமா மார்க்கண்டேயெல்லாம் வந்து நிறைய ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம் இந்த மீமாம்சை வச்சுட்டு. பொதுவாக என்ன சொல்றா அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம இன்டர்பிரேட் பண்றத இவ்வளோ வந்து முக்கியமான மேக்ஸ்வெல் ரூல் அப்படிங்கிற இன்டர்பிரேஷன். ஆனா இப்ப என்ன சொல்றா மேக்ஸ்வெல் ரூல் தான் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இங்கேயுமே சொல்லல.
4: எத்தனையோ சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி
6: சொல்றாங்க. மொத்தத்துல லீகல் இன்னைக்கு லீகல் இஷ்யூஸ்க்கும் நல்லா வந்து இது வந்து மீமாம்சை யூஸ்க்கும் நிறைய இன்டர்பிரேட் பண்றாங்க. அதனால வந்து இது முக்கியமா பைனலா நமக்கு வெளியில வரும்போது மீமாம்சை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா நாம இன்னைக்கு தேதிக்கு வைதிக கர்மாக்கள் தான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பண்றதுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க வந்து நம்ம ஒரு இதுல ஒரு
4: என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி வாக்கியா வாக்கியார்த்தத்தை நம்ம வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி கொடுத்துட்டா ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டா இந்த ஆறு ரூல்ஸ். அத்தவிர எத்தனையோ ஆயிரக்கணக்கான மீமாம்சா நியாயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஸ்ருதிய வந்து நாம வந்து கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னு. ஆனா இது ஸ்ருதியோ வேதத்தை மட்டும்தான் நாம இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து அவ லீகலாவும் பண்றா, அது மாதிரி நிறைய டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம்க்கு நாமுமே நான் பாத்திருக்கேன் இதை வந்து ரூல்ல. இப்போ ஸ்மிருதி அழைப்புல ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா இந்த நம்ம ரூலா வந்து வேதத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணதுல ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம சட்ட புஸ்தகங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்மியூனாட்டிக் சிஸ்டம் இன்டர்பிரேட்டேட்டிவ் ரூல் பேஸ்ட் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு அது ஒண்ணு. அப்புறமா வந்து நமக்கு என்ன என்ன வந்திருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் பேஸ்ட் சிஸ்டம் அதாவது இந்த சவுண்ட் வேவ்ஸ் மெக்கானிக்கல் வேவ்ஸ் எப்படி பரவுறது அப்படிங்கிற காத்துல அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியே அவரை வந்து இது சொல்றாரு. இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சமண பாஷ்யத்துல இத வந்து ஜெய்மினி சூத்திரத்தோட ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் பாதம் அது அப்புறம் 13வது சூத்திரத்துல சப்தத்தை பத்தி எப்படி வந்து பரவுறது எப்படி காத்துல பரவுறது அப்படிங்கறது சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காத்துல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்றது பிரியறது ஒண்ணு சேர்றது பிரியறது இந்த ஒண்ணு சேர்றது பிரியறது அப்படியே நகர்றது காத்துல அது போய் காதுல வந்து பட்ட உடனே நமக்கு சப்தம் கேட்கறது அப்படிங்கறது அவர் வந்து தெளிவா வந்து இங்க பாஷ்யத்துல சொல்றாரு. அவர் சொல்றத பார்த்தா நீங்க இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ங்கிற சவுண்ட அதுவும் ரொம்ப வந்து ரொம்பவும் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கு. அதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா சப்தம் வந்து டவுன் விண்டா நின்னா காத்து அடிக்கிறதுக்கு எதிரா நிக்கணும்னா நமக்கு சப்தம் நல்லா கேட்கும். நமக்கு தள்ளி காத்து போச்சுன்னா நம்மளை தாண்டி போச்சுன்னா கேட்காது. அதுலமே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா காற்று அலையோட ஒரு காத்துல அலையாதான் நமக்கு வந்து சப்தங்கள் வருது அப்படிங்கறது மாதிரி இவர் வந்து நல்லா அவ்வளவு அருமையா வந்து ஒரு பாஷை எழுதி அவர்
6: முதல்ல ஒரிஜினல் பொசிஷன் வச்சுட்டு இல்லாத என்ன அப்புறமா வந்து நமக்கு வந்து நம்ம வந்து கையை கட்டுறோம் அப்ப சட்டம் எப்படி பரவுறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி நல்லா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கார்.
4: எபிஸ்டமாலஜி பிரமாண சாஸ்திரத்துல இவா வந்து புதுவகையா இருந்து பிரமாணங்களை கொண்டு வரா, அது வேதாந்தமும் இருந்திருக்கு, அர்த்தாபத்தி அனுபலத்தி இது ரெண்டும் சொல்லியிருக்கு. அது மாதிரி நிறைய வர்ணவாதம் ஸ்போட்டவாதம்
6: என்ன பண்றான் அப்படின்னா இவா வந்து அன்விதாபிதானம் அப்படின்னு சொல்றான். நிறைய எப்படி எவ்வளவு சென்டென்ஸ் ரூல் இருந்தது அர்த்தம் கண்டுபிடிக்கிறது,
4: அதோட வார்த்தைகள்லாம் எப்படி ஒண்ணு கொண்டு சேர்ந்துக்கிறது அப்படிங்கறதுதான் அவ சொல்றான். ஏகப்பட்ட பிராபாகரன் அதுக்கு ஒரு வழி சொல்றான், அப்புறம் பாட்டர் ஒரு வழி சொல்றான். இப்ப பார்த்தா நிறைய நமக்கு வந்து அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கலனாலும் இனி வேதாந்தம் இந்த நான் சொன்ன ஆறு வகையான இன்டர்பிரேட்டேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஏத்துருக்கு, இவா சொன்ன பிரமாணங்களை ஏத்துருக்கு, அது மாதிரி நிறைய மீமாம்சா நியாயங்களையும் இவா ஏத்துருக்கு. மீமாம்சா நியாயங்கிறது கடைசியா நியாய சித்தாந்தத்துல இருந்து வந்தது, ஆனா இவா மீமாம்சக்காரா இவா என்ன பண்ணிருக்கானா அது இவாளுக்கு சம்பந்தப்படுத்தி ஒரு மாதிரி உருவாக்கி வச்சிருக்கா. ஆக வேதாந்தம் பல இடங்கள்ல இருந்து அதோட சித்தாந்த அடிப்படைக்கு பல இடங்கள்ல இருந்து அதை வந்து நம்ம உருவாக்கி அதை வந்து தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கறது சித்தாந்த அடிப்படையா எடுத்துட்டு சொல்றது. இப்ப இதுதான் வந்து மீமாம்சையோட அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு அது வழக்கு ஒழிஞ்சாலும் பல சித்தாந்தங்கள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது அடிப்படை துவைத்தம் விசிஷ்டா அத்வைத்தம் அத்வைத்தம் இது மூணுமே பூர்வ மீமாம்சா இல்லைன்னா இல்ல. அதே மாதிரி துவைத்த சித்தாந்தம் முக்கியமா நியாயத்தை அடிப்படையில கொண்டது. அதனால வந்து இந்த நம்ம பார்த்த அஞ்சு தரிசனம் நியாயம் வைசேஷிகம் சாங்கிய யோகம் மீமாம்சம் இதான். யோகம் கூட இல்ல, நியாய வைசேஷிகம் சாங்கியம் யோகம் வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் அந்த அளவுலயா இருக்கு. ஆனா இந்த பிராச்சீன அஞ்சும் அதாவது இன்னைக்கு வழக்கொழிஞ்சு நிக்கிற அஞ்சும் பார்த்தா அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு நமக்கு. அதனால இன்னைக்கு வந்து வேதாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது மீமாம்சனாலதான் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்ம நாள ஜெய்மினி வியாசரோட பிரம்மசூத்திரத்தெல்லாம் படிக்கவே முடியாது. இன்னைக்கு இதை யாரும் சங்கரரோ ராமானுஜரோ பாஷ்யமே எழுதியிருக்க முடியாது. மீமாம்சம் மட்டும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த ஒரு பாஷ்யங்களே நமக்கு வந்திருக்காது. இதுதான் இந்த மீமாம்சா தரிசனத்தோட ரொம்ப உசந்த ஒரு விஷயம். இது ரொம்ப ஆர்டிபிஷியலான ஒரு தரிசனமா நம்ம தோணும், நம்ம நமக்கு ஒன்றும் நேச்சுரலா தோணாது. ஆனா இந்த ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு யோசிக்கிற வகை நமக்கு பல வகையான அந்த சிந்தனைகளை வந்து ரொம்ப புது வகையான சிந்தனைகளையும் கொடுத்துருக்கு, ரொம்ப விஞ்ஞான பூர்வமான கருத்துக்களையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி எப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இதை கொண்டு அவ வந்து கொண்டு வந்துட்டான் சொன்ன மாதிரி இந்த அன்மேன் கார்ஸ்ல. அதனால நம்ம வந்து இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு என்னோட முயற்சி வந்து இதை பத்தி கொஞ்சம் பெருமைகளை சொல்றது, என்னால முடிஞ்சதை சொல்லிட்டேன். இவ்வளவுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம். நம்ம சபாபதி சபாபதி பேச போகணும்.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: அங்கே சுப்பிரமணியர் என்று சொன்னால் அங்கே என்ன பொருள் என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஒருத்தர் லிஸ்ட் எடுத்த ரொம்ப அதிகமாக உள்ள பெயர் என்ன, தமிழர்கள் அதிகமாக வைக்கின்ற பெயர் என்னன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண, ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு என்ன சொன்னார்னா ராமசாமி அண்ட் சுப்பிரமணியன் ஆன்சர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ராமசாமி இருக்கும் இந்த சுப்பிரமணியன் இருக்கும், இந்த ரெண்டு பேர் தான் வெரி பாப்புலர். அது சுப்பிரமணியம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம நியம், நியம்னா தன்மை, சு என்பது உபசப்தம், விசேஷ பிரம்மமாக வந்தவர் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விசேட பிரம்மமாக வந்தவர், அதான் அர்த்தம். தமிழிலே வந்து முருகன், அதாவது அவருக்குள்ள எத்தனையோ நாமங்கள்ல வடமொழி நாமங்கள்ல சிறந்தது சுப்பிரமணியன், தமிழ்ல உள்ள நாமங்கள்ல சிறந்தது முருகன், அதான் முருகாயனம் நாமங்கள் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் வந்து சிவலிங்கம் எப்படி அந்த தட்சிணாம வலம் வந்து விட்டு கோயில்ல அதுக்கப்புறம் சிவலிங்க மூர்த்தியை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாள் சன்னிதி. அங்கே ஒரு சிறப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப சுவாமி சந்நிதி அம்பாள் சன்னிதின்னு சொல்றான், அம்பாள் சந்நிதி முழு பெண் உருவமா இருக்கு, அப்ப சுவாமி சந்நிதி ஆண் உருவமா தானே இருக்கணும். சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன் என்னைக்காவது, எந்த சிவன் கோயிலையாவது அம்பாள் சன்னிதினா பெண் பெண் வடிவில் இருக்கிறார், சுவாமி சன்னிதினா ஒரு அருமையான ஆண் அழகனை போட்டு மீசையோட வச்சிருக்கலாம்ல, அங்க மட்டும் ஏன் ஆண் உருவம் இல்ல? அப்படி இல்லையே என்ன கேட்டா, அங்கேதான் சொல்லப்படுகிறது, அங்கே சிவலிங்கம் என்பது இருக்கு பாருங்க, அது வந்து அவருடைய இந்த பிரம்ம தன்மை, அது ஆண் பெண் அலி என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் அந்த சிவலிங்க திருமேனி என்பதற்கு நான் அன்றைக்கே சொன்னேன். நேற்று கூட அந்த கேள்வி வந்தது, சிவலிங்கம் என்பதற்கு அது ஒரு, அது வந்து லிங்கம் என்பது குறிங்கிற பொருள் தான், இண்டெக்ஸ் அப்படியா. அங்கே ஒரு கேள்வி வருது தமிழ்ல, ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவலிங்கம் என்பது என்ன தொகை? சொன்ன பாருங்க, ரெண்டு பெயர் சொல்ல சொல்லியாச்சுனா என்ன தொகைன்னு சொல்லியாகணும். இது அறிஞர்களுக்கு விருந்து. சிவலிங்கம் என்ன தொகை என்று கேட்டால் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, அது வேற்றுமை தொகை, சிவலிங் சிவனுக்கு லிங்கம் அப்படிதான். அதனாலதான் சேக்கலா சுவாமிகள் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, அங்க அருமையாக சொன்னார், அது எப்படி சிவலிங்கத்தை எப்படி விரிக்கணுங்கிறதுக்காக காமிச்சார் பெரிய புராணத்துல, காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம். அது நான்காம் வேற்றுமை தொகையாதான் விரிக்கணும்னு சொல்லி காட்டார், அதான் பெரிய புராணத்துக்குள்ள சிறப்பு. பெரிய புராணம் வெறும் கதை மட்டும் இல்லை, பெரிய புராணத்துக்கே இவ்வளவு சிறப்பு கொடுத்தான், இது வெறும் கதையாது, கதை இல்லை, கதையே கிடையாது. அது அப்படியே சிவ புண்ணியம் என்பது சைவத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறத விளக்குறது, அதனாலதான் நடராஜ பெருமானே சேர்த்துக்கோன்னு காரணம். நம்பி ஆண்டார் நம்பிகள் தோக்கலையே பெரிய புராணத்தை, பெரிய புராணத்தை என்ன சொன்னார், ஏன் சேர்த்தாங்க பன்னெண்டாம் திருமுறையாக, நடராஜ பெருமானே அனபாய சோழனுக்கு இதை நீ பனிரெண்டாம் திருமுறையாக சேர்த்துக்கொள் என்று ஆணை, கடவுளே அத தி ஆர்டர் ஆஃப் காட் சேர்த்திருக்கிறது, மற்றதெல்லாம் அப்படி இல்லை. பெரிய புராணத்தில் அது மாதிரி மிக சிறந்த ஒடியாசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆகவே இங்க என்னவென்றால், அது சிவபெருமானுடைய அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டை விளக்குகின்ற குறி அவ்வளவுதான். ஆனால் தட் இட்செல்ஃப் வில் நாட் பிகம் எ காட், இட் டெபிக்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் காட். தட்ஸ் ஆல். அவங்க என்ன சொன்னாங்க, அதை என்ன சொன்னாங்க, மூர்த்தி. அந்த மூர்த்தியின் வழியாக அருள் செய்வர் யாரு, மூர்த்தி மா, ரெண்டு வித்தியாசம், லைக் பாடி அண்ட் சோல், பாடி வேற ஆன்மா வேற. அதே போலத்தான் அந்த சிவலிங்கத்தில் என்ன பண்ண, அந்த கான்செப்ட் எப்படி வளர்க்கிறாங்க, எப்படி சொல்லப்படுறாங்க, லிங்கம்ங்கிற சொல்லுக்கு அந்த வடமொழி எப்படின்னு கேட்டா, லிங் என்றால் ஒடுங்குவது, கம் என்றால் தோன்றுவது, அந்த ரெண்டு வார்த்தை, இட்ஸ் எ காயினேஜ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அதுல பகுதி என்ன, இந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு பகுதி என்ன, செத்தான் தமிழ்ல, செத்தான் பகுதி என்ன, சாதான் பகுதி தமிழ்ல, புறவருக்கு விருந்து, சில விஷயங்கள் புறவர்களுக்கு விருந்து. அது தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு வந்தா இதற்கெல்லாம் அதனுடைய நோக்கமே வேற இருக்கும். ஒரு அருமையான ஒரு சொன்னார், தமிழ் பகுபத உறுப்பு இலக்கணம் என்னன்னு கேட்டார், தமிழ் தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன, அப்படி ஒரு பெரிய சர்ச்சை வந்து தமிழ் உலகத்தில். அந்த சொல்லுக்கு பகுவத உறுப்பிறக்கணும் எப்படி சொன்னா, தமி பிளஸ் இல், தமி என்றால் ஒப்பில்லாதது, இல் என்பது எழுத்து பேரு, அப்படிதான் புலவர்கள் முடிவு பண்ண, தமி என்பது பகுதி, இல் என்பது எழுத்து பேரு. இதை அருமையா விளக்குனவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர், அதாவது தமிழுக்கும் சைவத்திற்கும் தமிழ்நாடும் ஈழ நாடும் போட்டி போட்டு சந்தி பண்ணிருக்காங்க, இதுதான் நம்ம ஆச்சரியம். அரே நம்ம பார்வதி பதவே. ஆகவே அந்த மொழியிலே எப்படி செத்தான் என்ற சொல்லுக்கு சா என்பதுதான் பகுதி தமிழிலே, அதே போலதான் லிங்கம் என்ற சொல்லுக்கு பகுதி எப்படி வரும் என்றால் லிகி என்றுதான் வரும். லிகி லிகி என்றால் சித்தரிப்பது. இந்த லிங்கம் என்ற அந்த சொல் என்ன குறிக்கிறது என்பதை ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் that which depicts. லகரம் முடிக்கும் முதல்ல வந்தாலே விட முடியல, லகரம் வந்து முடிக்கும் முதல்ல வந்தாலே. ஆகவே அந்த அது எப்படி அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவம் சொல்லக்கூடிய சைவம் என்பது சித்தாந்தம் என்பது ஆகமத்திலே மறுபடி நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது என்றால் நம்முடைய ஞானிகள் நம்முடைய கொள்கைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது சைவ சித்தாந்தம் நினைச்சிடக்கூடாது. சைவ சித்தாந்தம் என்பது சிவபெருமான் ஆகமங்களிலே லிகி என்றால் சித்தரிப்பது. ஒரு கான்செப்டே உடைய டெபிக் கொண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய அந்த சைவத்தினுடைய கொள்கையை சித்தரிப்பது. அதாவது ஆகமங்கள், அதாவது சிவபெருமான் வந்து என்றைக்கு அந்த ஆகமங்களை தோற்றுவித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுதே தோற்றுவிக்கிறார். இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஆராயும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன போச்சுன்னா தமிழ்நாடாகட்டும் எல்லா நாட்டிலையுமே ஆராய்ச்சி என்ற பெயரினாலே பல தவறான கருத்துக்கள் புகுத்தப்படுகின்றன. இன்னொன்று தகுதியே இல்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், அது ஒரு பிரச்சனை. ஆராய்ச்சி என்பது யார் செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் நிரம்பிய நூல் அறிவு உள்ளவர்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும். ஆனா நீங்க எனிபடி கேன் என்டர் இன் டு ரிசர்ச், அது ஒரு அது என்னவோ ஜனநாயகத்தில் வந்த குறையா நிறையான்னு எனக்கு தெரியல. யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் சைவர்கள் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கடவுளை அனுபவித்தவர்கள் தான். கடவுளை அனுபவித்தவர்கள், கடவுளை கண்டவர்கள் வேற, அனுபவித்தவர்கள் வேற. சில பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஆனா கடவுளோட அனுபவம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் கடவுளை பற்றி அறிவது ஞானம். கடவுளை வந்து அனுபவிப்பதுதான் போதம், அதான் சிவஞான போதம் வச்சார். ஞானம் அந்த நூலுடைய பேரை பாருங்க, சிவ ஞானம்னு சொன்னாலே போதுமே. இன்னொரு இதுக்கு வார்த்தை வருது சிவஞான போதம். அந்த சிவம் என்பது அது ஒரு பொருள், ஒப்பற்ற ஒரு பொருள். அதை தெரிவது நன்றாக தெரிய குற்றம் இல்லாமல் தெரிவதற்கே அதுதான் ஞானம். அந்த குற்றம் இல்லாமல் தெரிந்தது மட்டும் போதாது, அந்த சிவத்தோடு ஒரு அனுபவத்தை நிகழ்கிறது அனுபூதி. அந்த அனுபூதியை நிகழ்த்தினால் அது வேறு தான் போதம், அதான் சிவஞான போதம். மாணிக்கவா சுவாமிகள் குருந்தமர தரியிலே சிவபெருமானை பார்த்த பொழுது சிவபெருமானுடைய கையிலே இருந்த புத்தகம் சிவஞான போதம். மாணிக்கவாச சரித்திரத்தில் குறுந்த மரத்தடியிலே சந்திக்கிற ஞானாசிரியர் எப்படி இருக்கு அந்த காட்சியெல்லாம் மட்டுமில்ல ஞாபகப்படுத்தணும். மட்டுவில் காணா வேப்பிள்ளை அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்களெல்லாம் அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி இருந்ததோ அந்த அளவுக்கு வடமொழியிலையும் பயிற்சி. அது மட்டும் இல்ல இலக்கிய பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. எப்பொழுதுமே சமயத்தை முடிவு செய்யும் பொழுது மொழி பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. அதனாலதான் சிவஞானபோதத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை முதல் சூத்திரத்துக்கு என்ன எழுதினாரு, புலவர் என்பனார் புலவர், அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். சாமி என்ன எழுதினாரு, இந்த இடத்துல மெய்கண்டார் புலவர் என்று சொன்னது தமிழ் படிச்ச புலவர் இல்லை, அது தெரிஞ்சுக்கோன. இந்த இடத்துல புலவர்னா தமிழ் படிச்ச புலவர்னு அர்த்தம் பண்ணிடாத. அந்த இடத்துல புலவர்னா என்ன அர்த்தம், அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை சொன்னார். ஈண்டு புலவர் என்றது அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை. ஏன்னா அளவை நூலின், அதாவது நான் வந்து இப்ப நான் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு தியரியை சொல்ல போறேன்னா கேட்கறவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணுமே. எப்பொழுதுமே ஒரு கலையை பற்றி சொல்ல போனா ஏன்னா ஆறு சூத்திரங்கள் தர்க்கத்தின் அடிப்படையிலே நிகழ்த்தப்படுகின்றன. அப்ப தர்க்க சாஸ்திர அடிப்படை இல்லாம எப்படி தெரிய முடியும்? முதல் ஆறு சூத்திரங்களும் என்னது, அவ்வளவும் பை லாஜிக், பியூர் லாஜிக். அடுத்த ஆறு சூத்திரங்கள் பை பியூர் பிராக்டிஸ். அதான் பொது அதிகாரம், சிறப்பதிகாரம். இப்ப உதாரணமா ஒன்று சொல்லுகிறேன், மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஒரே சமயத்திலே ஐந்து கணவர்களோடு வாழ்ந்தாரேன்னு கேட்கிறான், அதை மட்டும் தான் கேட்கிறான். ஆனா பாஞ்சாலி எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியாது எனக்கு, அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணா நீ இருக்கலாம். அது உள்ள கேள்வி என்னென்றால் உடனே கேட்கிறான் போலியாண்ட்ரி, அதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்களாம். சோ தி சிஸ்டம் ஆஃப் போலியாண்ட்ரி வாஸ் தேர் இன் ஏன்சியன்ட் இந்தியா அப்படிங்கிறான். மகாபாரதத்திலே பாஞ்சாலியை தவிர வேற யாருக்கும் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கா? சிந்திக்கிறது இல்ல. பாஞ்சாலிக்கு மட்டும்தான் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கு, ஆராய்ச்சி. ஆனால் அவள் எப்படி பண்ணுகிறார், தர்மனுக்கு தர்மணம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணி வந்துதான் அப்புறம் பீமனுக்கு கல்யாணம் பண்றான். அப்புறம் அக்னி பிரவேசம், அஞ்சு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் அக்னியின் வாயிலாக சென்று மறுபடி வர்றான். அப்ப என்ன அர்த்தம், ஒரே பிறவியிலே ஹி இஸ் பார்ன் ஃபைவ் டைம்ஸ். நீ அதே மாதிரி பண்ண முடியுமா கல்யாணம், நீ பண்ணிக்கோ அதே மாதிரி பண்ணு. அக்னி அக்னியில போ, அக்னி உன்னை எரியாம இருக்கணும், அக்னி வழியா வா, அப்படி பண்ண நீ அஞ்சு கணவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது நம்ம பெரியவங்களும் தெரியாம நினைக்கிறோம், இப்படிப்பட்டவளே கற்பனைகள்னு சொல்லிருக்காங்களே அவங்களுக்கு தெரியாது அந்த பாயிண்ட். உனக்கு நீ ஒண்ணுமே படிக்காம கேட்கிற கேள்விக்காரனுக்கு இத சொன்னவங்களுக்கு பாஞ்சாரி கற்பனைகள்னு சொன்னாங்களே, அத சொன்ன அறிஞர்களுக்கு தெரியாம இருக்குமா அந்த விஷயம்? இது ஒரு ரூடிமெண்ட்ரி பாயிண்ட். பாஞ்சாலி சகோதரன்னு பாரதியார் எவ்வளவு சிறப்பா பாடுறாரு பாஞ்சாலியை பற்றி. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் முடிச்சுக்கிறோம். முருகன் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு நாம பண்ணலாமா என்றா, நீயும் அதான் சொல்றேன், வேடிக்கா சொல்றது குடும்பத்தனமான கேள்வி, குடும்பத்தனமான பதில். நீயும் உங்க அப்பாவுடைய நெற்றியில இருந்து ஆறு நாள்ல வந்திருந்தா நீயும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாஞ்சாலி வந்து நிறைய வந்து அந்த மூல பாரதத்துல அப்படி வரல. இன்னும் சொல்லப்பானா மகாகவி பாரதியார் கூட சரியா சொல்லல, அதுலயுமே பிழை உண்டு. அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த மூல நூல்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க, அதான் முக்கியம். அதனால ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணா நாம அந்த காவியத்தை ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணுமே ஒழிய நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. சரியா? அதனாலதான் நீ விவகாரம் வர்றதுக்கு காரணம், என்னத்தையும் அரை உரையா படிக்கணும், அதை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்றோம். அதுபோல அந்த சித்தாந்தம் என்பது என்ன என்றால், 66 முனிவர்களுக்கு சிவபெருமான அந்த ஈசான முகத்தின் வழியாக அவர்களுக்கு இந்த உலக தோற்றம் இறப்பு இறப்பு எல்லா செய்தியும் சொல்ற, ஒரே காலத்துல சொல்லல. அந்த ஆகமம் ஏற்கனவே இருக்கிறது, அந்த ஆகமத்தை பக்குவமுடைய முனிவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது பல்வேறு கற்பங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நூல் ஏற்கனவே இருக்கு, அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் கொடுக்கிறார். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. என்ன அருமையா சொல்றோம், 66 முனிவர்கள் பல்வேறு காலங்களிலே சிவாகமத்திலே வந்த சந்தேகத்தை விளக்கிற அஞ்சலி கூப்பி 66 66 முனிவர்கள் அஞ்சா முகத்தில் ஃபிஃப்த் ஃபேஸ் பயப்படாத அந்த நான்கு முகங்கள் நான்கு திசைகளை நோக்கி இருக்கிறது. ஒரு முகம் ஊர்த்துவ முகம், ஒன்னு அதோ முகம், ஒன்னு ஊர்த்துவ முகம், இன்னொன்னு அதோ முகம். அந்த அதோ முகத்தை வெளியிலே காட்டிக்கொண்டு வந்ததுதான் முருகன். அவ்வளவுதான், அதான் அஞ்சு முகம் காட்டாமல் ஆறு முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியே சேருவது என்னாலோ. கான்செப்ட் ஆஃப் முருகன் என்ன, எல்லாம் தெளிவாக அந்த பிலாசபியை புரிந்து கொண்டு நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணோம். அதே போல சிவலிங்கத்துக்கு வருவோம், சிவலிங்கத்திலே அது எப்படி விளக்குறது என்று கேட்டால், சிவலிங்கத்திலே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன என்று கேட்டால் சிவலிங்கம் முழுவதும் நீங்க பார்க்க முடியாது. அந்த பேரை மட்டும் சொல்றேன், யந்திரம் பாதசிலை பீடம் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் ஆவுடையாள் நீர்த்தாரை கோமுகி ரேகை. இந்த ஒவ்வொன்றும் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா அது இறைவன் அந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கம் ஒரே கல்ல இருக்கும், ஆண் கல்ல இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில பிரதிஷ்டை பண்றாங்களா அந்த கேள்வி கேட்க, எப்பயுமே நடைமுறை என்ற கேட்காதீங்க. எப்பொழுதுமே நாம் என்றோம், வி ஸ்பீக் அபவுட் த வயலேஷன்ஸ் ஒன்லி, வாட் இஸ் த ரூல் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அங்க அப்படி இல்ல, அந்த முழு வடிவத்தையும் எப்ப அந்த கும்பாபிஷேகத்துல பெயர்த்து எழுக்கும் போதுதான் உங்களால பார்க்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, அது கீழே ஸ்வஸ்திக் வடிவத்துல இருக்கும், கீழே அது பாத சிலையின் பேரு, அதுக்கு மேல வந்து கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாகம், அது நான்கு பட்டையாக இருக்கும். அந்த சிவலிங்கம் ஒரே கல், ஒரே கல்லுல மூணு பாகம் இருக்கு, ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட். இந்த லோயஸ்ட் ஒன் தேர்ட் இருக்கு பாருங்க, அது என்ன புரியும், லோயஸ்ட் ஒன் தேர்டு தான் பிரம்ம பாகம், அது வந்து நாலு பட்டையாக இருக்கும், நாற்பட்டை. அதுக்கு மேல இருக்குது விஷ்ணு பாகம், அது எட்டு பட்டையா இருக்கும், ஆப்டகன். அதுக்கு மேல உள்ளதுதான் ரவுண்டா இருக்கும். அது என்னவென்று கேட்டால், அங்கே பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். இந்த பிரம்ம பாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கீழே இருக்கக்கூடிய பீடம் இருக்குல்ல, அந்த பீடத்துக்குள்ள பதிந்து இருக்கும், பதிந்து இருக்க வேண்டும். அந்த விஷ்ணு பாகம் இருக்க ரெண்டாவது, அது வந்து எப்படி இருக்கும், பீடத்துக்கு வெளியில இருக்கும், ஆனால் அது ஆவடையான அதை மறைத்துக் கொண்டிருக்கும், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல ருத்ரபாகம், அந்த ருத்ரபாகத்திலயும் என்னென்ன சக்திகள் எங்கெங்க இருக்குன்னா கணக்கு ஒண்ணுக்கும் எத்தனை, அதாவது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் அதான் தெரியல. அதாவது பொதுவாக நாம் சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து கிரியைகளுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வி ஃபர்கெட் த கான்செப்ட். ஆனா கிரியைகள் கட்டாயமா வேணும், கிரியைகளுக்கு நெகிழ்வு பண்ண முடியும். கல்யாணம்னா ஒவ்வொரு வகையில் ஏதாவது வகையில் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், வித்தவுட் எ கிரியா எதுவுமே இல்லையே. ஆனா நம்ம ஆலயங்கள் எப்பொழுதுமே என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்படி அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். சிற்ப சென்னூர்லயும் ஆகமங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த அதைத்தான் சுருக்கமாக கொடுத்ததான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம். அதனால அது எப்பயுமே ஒரு நக்ஷல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா, எல்லாம் அது ஆகமங்கள் சோகங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா சில பேருக்கு விரிவா வேணும், சில பேருக்கு சுருக்கமா வேணும். ஆகமத்திலையும் வேதத்திலையும் நாலு வருது, ஆகம நாலு வருது. ஆகம வேதத்து வேதத்துல வர்றது அது வேற மாதிரி வரும். ஆகமத்துல சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் அப்படி வரும் ஆகமத்துல. வேதத்துல சரியாபாதம் கிரியாபாதம் வராது. வேதத்துல வரும்னா ஆரண்யக பிராமணக ஆரண்யக உபனிஷத் அப்படி வரும். வேதத்துக்கும் அதுக்கு வித்தியாசம்.
9: ஐயா ஒரு கேள்வி, இந்த லிங்கம் என்பது திரு கைலாயத்தின் வடிவம்
8: இருக்கலாம், அதாவது கைலாயத்தின் வடிவம்னா அப்படி பிராக்டிக்கலா அப்படி இல்லையே.
9: அந்த ஆவுடையார்
8: அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டேன்னு கேட்டா, இப்ப சிவனாயத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காது. நீங்க கைலாயத்தை வணங்கும் பொழுது அந்த கைலாயத்தை லிங்கமாகவும் மானசரோவரை ஆவுடையாகவும் பாவித்து வணங்க வேண்டும்.
9: சரி, இன்னொன்று படம் எடுத்திருக்காங்க நாசால மேலே எடுத்து, அது லிங்கம் மாதிரி தான் இருக்கு
8: இருக்கும் இருந்தா கூட
9: இருக்கும்.
8: அப்படி நம்ம சொல்ல போனா என்ன வருதுன்னா, என்ன சிக்கல் வரும்னா, அதாவது ஒரு வகையில கம்பேர் பண்ணலாம். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும், அப்ப அதுல லிங்கமா பிரம்ம பாகம் எங்க இருக்கு, விஷ்ணு பாகம் இருக்குன்னு சொல்லி ஆகணும் அப்படி வரும்னா, அப்ப என்ன சொல்றீங்க? அதுதான் சொல்றேன், சொல்லி அது இயற்கை. இயற்கையில என்னன்னா, பாவனையில என்ன சொல்லிருக்கிறாங்க, இந்த மானசரோவரை ஆவடையாளாகும், அந்த இதை வந்து சிவலிங்கமாகவும் பாவனை செய்து அதை வணங்க வேண்டும். சிவலிங்க திருமோனியாக பாவனை செய்யணும் அவ்வளவுதான், அது சொல்லிருக்கிறாங்க. ஆனா எல்லா ரெஸ்பெக்ட்லயும் அது வந்து அதோட வருதுங்கிறதுக்கு அப்படி சொல்ல முடியாது. அது வந்து அதுக்கே இம்பார்ட்டன்ஸ், அது இன்னொரு சொல்றேன். கைலாய மலைக்கு ஏன் முக்கியத்துவம் வந்தது என்று கேட்டால், நாட் ஃபார் த ஷேப், ஷேப்புக்காக இல்லை. ஏன்னா என்ன கேட்டா, இன்னொரு கேள்வி என்ன கேட்டா, அந்த மாதிரி கேட்டா இமயமலையிலேயே உயர்ந்த சிகரம் கைலாயம் இல்ல, உயர்ந்த எவரெஸ்ட் வச்சிருக்கலாமே. எவரெஸ்ட் இருக்கு, கிஞ்சன்ஜிங்கா இருக்க, தவளகிரி இருக்கு, சோமனி இருக்க, எத்தனையோ சிகரங்கள் இருக்க இமயமலையில. அப்ப ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட் வச்சிருக்கலாமே, ஏன் இதை கொண்டு வச்சாங்க? சயின்டிபிக்கா பகுத்தறிவா கேள்வி கேட்டா இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்கலாம். அது அந்த மேரு, அதாவது அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ், அது யோகிகள் வந்து ஞானத்தினால கண்டுபிடிச்சு, இந்த மேரு என்று சொல்லக்கூடிய 14 உலகங்கள், இந்த 14 உலகங்களுக்கு எப்படி இந்த நம்முடைய குளோப் இருக்கு இல்லையா, அந்த 23 டிகிரி சாஞ்சிருக்குன்னு தானே சொல்றான். யாராவது உலகம் சாஞ்சிருக்குங்கிறது நம்ம மேப்ல தான் பார்க்க முடியும், குளோப்ல தான் பார்க்க முடியுது, சாஞ்சிருக்கு உண்மையா சாஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியுதா, ஆனா 23 டிகிரி சாஞ்சிருக்குங்கிறான். அதே போல இந்த பிரம்மாவுடைய

0: should have an axis. Whether we see it or not, it must have an axis. அப்படிதானே சொல்லியா? அதே போலதான் அந்த மேரு என்பது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த மேரு என்று சொல்லும் பொழுது அது இந்த லோகத்துல மட்டும் இல்ல, அந்த 14 உலகங்களையும் இருக்குது. அதான் பிரம்மாண்டம்னு பேர். பிரம்மாண்டம், பிரம்மாண்டம், பிரம்மாண்டம். மேரு என்பது நம்ம கண்ணுக்கு தெரியும். மேருங்கிறது என்னன்னு கேட்டா இமயமலை வேற, மேருமலை வேற. மேருமலை என்பது அந்த 14 உலகங்களையும் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஆனா உலகத்துல எப்படி நான் சொல்ல, கைலாயம் இது இல்ல. உண்மையான கைலாயம் எது? இமயமலை உள்ள கைலாயமா? இல்ல, திருக்கைலாய குருபரம்பரையில கைலாயம் என்பது மூணு கைலாயம் இருக்குது. சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயம், ஸ்ரீ கைலாயம், அதுதான் பெரிய புராணத்தில் சொல்றாரு திருமலை சர்க்கம். அந்த பெரிய புராணத்துல வர்ணிக்கிறார் அல்லவா திருமலை சர்க்கம். அந்த கைலாயம் இமயமலை உள்ள கைலாயம் இல்ல. இமயமலை உள்ள கைலாயத்தை சொல்றாரு பெரிய புராணத்துல, ஸ்ரீ கைலாயத்தை தான் சொல்றாரு. ஆனா ஏன் மூன்று கைலாயங்களை வைத்தார்கள் என்பது அது ஒரு பெரிய விஷயம். பூலோக கைலாயத்துக்கு அதுக்காக இம்பார்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பூலோக கைலாயம், ஸ்ரீ கைலாயம், மேரு கைலாயம், ஸ்ரீ கைலாயம் என்று மூன்று கைலாயங்கள் இருக்கின்றன. அந்த கைலாயத்தில் அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் வீட்டிருக்கக்கூடியது ஸ்ரீ கைலாயம். அதுக்கப்புறம் மேரு மலையினுடைய உச்சியில் ஒரு கைலாயம் இருக்கு, அது மேரு கைலாயம். இது பூலோக கைலாயம். மூன்றுக்கு ஏன் வச்சாங்க? இந்த கைலாயத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, இந்த உடம்போடு இந்த கைலாயத்துக்கு தான் நீ செல்ல முடியும். அதான் அங்குள்ள பாயிண்ட். ஏன் மூணு கைலாயம்? இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்போட ஸ்ரீகைலாயத்துக்கு போக முடியாது. இந்த உடம்போட செல்லக்கூடிய கைலாயம் இந்த ஒரு கைலாயம் தான். அதனால அப்பர் அப்படி போனார். எலும்பெல்லாம் தேஞ்சு, நரம்பெல்லாம் தேஞ்சு, நாயன்மாரிலேயே கைலாயத்துக்கு போனது ஒருத்தர் தானே. அவருமே உள்ளா போய் சேரல. சிவருமான தடுத்தாக் கொண்டு எங்க ஒரு திருவையாற்றுக்கு போய் அங்க மூழ்கி காட்சியை கொடுக்குறேன்ட்ட.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி இந்த வேணும் வராங்க, முதல்ல அந்த பிராமணர்கள் அடியார்கள் வந்து வரவேற்கிறாங்க. இன்னும் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இதுக்கு பின்னால்தானே சம்பந்த சாமி வர்றாரு. அரசு போடுறதுல சொல்லிட்டே போறாங்க. பின்னாலே அந்த பிள்ளை வருது, ஞான பிள்ளை. அப்பொழுதின் ஆண்டரசை எதிர்கொண்ட மெய்ப்பெருமை அந்தனர்கள் வெங்குருவார் வேந்தனார் பிற்பட வந்த இதும் பெரும் பேர் கேட்டு உவப்பார் எப்படினாலும் வந்தனிந்த எதிர்கொண்டார். நிறைகுடம் தூபம் தீபம் நீட நிறை தேந்தி நரமலர் பொற்சுண்ணம் நரும்புரியும் தூவி மறை ஒளி போய் வானப்ப மாமுரசம் ஆர்ப்ப இறைவர் திருமைந்தர் தமை எதிர்கொள்ள வரவேற்றார். அந்த சிவிகளை இறங்கிட்ட பக்கத்துல நாவரசரை பார்த்த ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறாங்க. அப்ப பிள்ளையார் பாடிய பதிவும் அரையா விரி கோவன ஆடை உரையார் சடை மேல் உகந்தான் நரையார் விடை ஊர்தி நயந்தான் விரையார் போழி வீடி மிழலி புறையால் உணர்வார் உயர்வாரே. வீழமில்லை ஒரு தடவை சொன்னா போறோம், அவங்க ஞானத்துல உயர்வார்களாம். ஒரு நுட்பம் சொல்றார் அப்பரடிகள், அவர் சொல்ல அழகா போடுறான் திருவிழியில். என் பொண்ணே, இதை ராமரச தேவாரம், என் பொண்ணே இமையோர் தொழு பைங்கடல் நண்பொனே நலந்தீங்கு அறிவு ஒன்று இல்லை செம்பொன்னே திருவிழி மிள்ளையுள் அன்பனே அடியேனை குறிக்கொள்ளே ஞானமே விசும்பே நலம் தீங்கே காலமே கருத்தே கருத்தில் தொழும் சீலமே திருவீழி மிளகு கோலமே அடியேனை குறிக்கொள்ளே. கௌரி ஒரு இடத்துல சொல்ற திருவிருத்தத்துல, நான் சட்ட உண்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே. தா நான் உன்னை மறந்தாலும் மறந்துடுவேன்.

தாமரை தருவாங்க. பிடினாதா அங்க அம்பாள காத்தியாயினி அம்பாள் என்று சொல்லுவாங்க. அழகு நல முலை அம்மையின்னு பேர். குஜாம்பிகா என்பது அம்மையினுடைய வடமொழி திருநாம். தமிழ்ல அழகு நல முலை. சாமியினுடைய பேர் நேத்ராபிரணேஸ்வரர் வடமொழியில. தமிழ்ல விழிநாதர். அங்க தெற்கு நோக்கி அம்மையும் அப்புறம் காட்சி அளிப்பாங்க. கல்யாணம் மானுட முறையில் நடந்த கல்யாணம். நம்பினாக்கருள் செய்யும் அந்தனர் நான் வரை கீடம் ஆய வேள்வியுள் சுந்தர தேவா அப்புறம் சொல்ற நித்த மணவாளன் என நிற்கின்றான் கான். இங்க கல்யாணம் ஆகாதவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போலாம். வீழிநாதர் ஒரு முறை நீங்க போக முடிஞ்சவங்க போங்க, போக முடியாதவங்க வீழியான் வீழி மிடலையான் அடி வெல்க அப்படின்னு சொல்லுங்க. வீட்டு கதவெல்லாம் உடஞ்சுக்கிட்டு ஜாதகம் உள்ள வரும். ஆசாரிட்டு சொல்லி வச்சுக்கோங்க முன்னாடி. அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம். நீ வீழி மிடலையான் அடி வெல்க, அந்த வெல்கன்னு சொல்றதுக்கு முந்தி கல்யாணம் நடத்தும். அவ்வளவு ஆற்றலுடைய ஊர் திருவிழிமிடல. அப்பறடிகள் 8 பதிகம் பாடினாங்க. பிள்ளையார் 15 பதிகம், சுந்தரர் 1 பதிகம், 23 24 பதிகம் பெற்ற திருத்தலம். தலத்துக்கெல்லாம் போகணும் அடியவருடைய கடமை அடல் போகணும் அவசியம். ஒரு பக்கத்துல அத்தனை இருக்கு. திரு கருக்குடி, திரு அரிசிக்கரை புத்தூர், திரு கலையநல்லூர், திரு சிவபுரம், ரொம்ப தலங்கள். சோழ நாட்டுல தலங்களுக்கு பஞ்சமே இல்லை. நன்னிலத்து பெருங்கோவில், வாஞ்சியம், இத்தனை தலங்கள். இப்ப இந்த வீழிமலை பெருமானை வணங்கிட்டு அதுல ஒரு பாட்டு சொல்ற நுட்பமான செய்தி ஒன்று இருக்கு. சில பேர் சொல்றாங்க சாமி எல்லாம் இப்ப கும்பிட முடியாது, நான் ரிட்டையர் ஆன பிறகு பாத்துக்கிறேன். ரிட்டையர் ஆன பிறகு அவங்க வாழ போறாங்கன்னு அவங்களுக்கு உறுதி பத்திரம் எழுதி கொடுத்தது யார்? அறியாமையில பேசணும், அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கடமையில முதல் கடமை என்ன தெரியுமா? கண்ணுதர் பெருமான் கடலடி தொழுவது. அதை தொழாத போது மாண்ட வாழ்க்கை பலனற்றது. ஆகவேதான் அந்த ஊர் தேவாரத்துல சொன்னார், திருவிழும் இல்லையானை சேராதார் தீங்கு நெருக்கே சேர்கின்றார். சாமியை கும்பிடாதவங்க ஒரு நுட்பம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சில பேரை நல்லவங்க, சில பேரை கெட்டவங்கன்னு சொல்றோம். நாம அளவுகோலா வைப்பது உலகியல். அவர் உலகியல படித்தவர், அவர் பள்ளிக்கூடம் கட்டினவரு, அவர் குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தவரு, நல்லவர். இதெல்லாம் அளவுகோல். அளவுகோல் எது தெரியுமா? அவர் சிவன்பால் அன்புடையவரா? சிவன்பால் அன்பினர் என்றால் அவர் நல்லவர். சிவனை வெறுப்பவர் என்றால் அவர் துன்மதி பெற்ற கெட்டவர், தீமதியோ. இந்த அணுகுமுறை மூலம் நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில வேற மாதிரி வளரும். அதிகாரியை கண்டு பயப்படுறோம், பணக்காரங்களை கண்டு பயப்படுறோம். யாரை கண்டு பயப்படணும் தெரியுமா? ஈசரையும் ஈசன் அடியாரையும். அவங்கதான் நமக்கு எஜமானவர்கள். அடியாரும் அரணாரும் தான் நமக்கு தலைவர்கள். இந்த உணர்வு வர்றதுக்கு தேவாரங்களை பயில வேண்டும். இப்ப திருவிழிமையில ரெண்டு பேரும் தங்கியிருக்கிறாங்க. அப்ப சாமி இவங்க மூலமா ஒரு அற்புதம் நடத்தணும்னு இருவர் திருவுளம். அங்க ஒரு பஞ்சம் வருது. வையமெங்கும் வெற்கடமாய் செல்ல உழவோர் நலிபுற நெய்யும் நாளில் பிள்ளையார் தமக்கும் நாவினுக்கு அரசனுக்கும் கையில் மானம் மழுவும் உடன் காண கனவில் எழுந்தருளி செய்ய சடையார் திருவிழிமேளை உடையார் அருள் செய்கின்றார். இங்க சைவ நுணுக்கம் வீழிநாதாரால அங்க நிலைநாட்டப்படுகிறது. சைவம் எங்க இருக்கு என்று ஒரு கேள்வி. சைவத்தினுடைய தலைவர்கள் யார் என்பது மற்றொரு கேள்வி. இதற்கு விடை தருகிறார் வீழிநாதர். சைவம் இருக்கும் இடம் திருஞான சம்பந்தரிடத்திலும் திருநாவுக்கரசரிடத்திலும். சைவ நெறி என்பது அந்த இருபெருமக்கள் காட்டி புகட்டிய நெறி தான். இது ஈசருடைய வாக்கிலே பார்ப்போம். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீரெனினும் ஏல உண்மை வழிபடுவார்க்கு அளிக்க அளிக்கின்றோம். இதுல ஒரு நுட்பம் பாருங்க. சாமியை கும்பிடுறவங்களுக்கு கூட பசி வரும், தாகம் வரும். ஆனா பரமாச்சாரியார் கும்பிடுறவங்களுக்கு பசி தாகமே சத்தியமா இருக்கு. அத்தனை ஆற்றல் ஆச்சாரியார்கள். நீங்க சொல்லி பாருங்க, ஒரு முறை ஞான சம்பந்தர் சொல்லி பாருங்க. நீங்க சொன்னவொடனே எங்க சாம்பார் தயாராயிடுது. ஒரு முறை நாவரசர்னு சொல்லுங்க, எல்லா திருவும் தயாராயிடுது. ஒரு மணிக்கு ரெடியாகும். இதை செய்யறவங்க யாரு தெரியுமா? பரமாச்சாரியர் இருவர். அல்லார் கண்ட தந்திரபிரான் அருளால் பெற்ற படிக்காசு அவங்க பெற்று செய்யறாங்க. நீங்க வரலாற்றுக்குள்ள போவோம். இப்ப பஞ்சம் வந்துருது. வானில் இருந்த மழை பொழியவில்லை. இரு பெருமக்களும் வருந்துறாங்க. ஏன் இவங்களுக்காக வருந்தது? இவங்களுக்கு பசியே இல்லை, தாகம் கிடையாது. ஏன்னா இவங்க நெஞ்சில எப்போதும் சிவானந்த தேனமுது ஊறும். சிவானந்த தேனமுது சிந்தியில ஊறி பாய்வதால் இவர்களுக்கு தளர்ச்சி, பசி, தாகம்,
பட்டினி சோர்வு முதலான கெடுதிகள் இல்லை. ஆனா இவரை சார்ந்த அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பசிதான். அதை பார்க்கறாங்க, உன்னை சாமிட்ட போய் வேண்டாங்க. கண்ணுதலாம் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமா? திருநீர் அணிஞ்சவங்க கவலைப்படலாமோ? கவனிங்க, அப்ப கவலை வர்றவங்க என்ன பண்ணணும்? திருநீரை சாத்திக்கணும். திருநீர் சாத்துவது கவலை போக்குகிற மருந்து. தனக்குபமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அந்த தாழ் தான் திருநீர். இறைவனுடைய திருவடி திருவருள் திருநீராக உபசரித்து சொல்லப்பெறும். ரெண்டு பேர் கனவுலி வந்து வாய்ப்பிருந்த வீழ் மேல போயிட்டு வாங்க. இங்கிருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தஞ்சாவூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அங்கிருந்து பூந்தோட்டம் போற வழி போனீங்கன்னா சாமியை பார்த்து எல்லா வரத்தையும் வாங்கிட்டு வரலாம். போகும்போது வெறுங்கையோட போங்க. வரும்போது 20-30 மூட்டை இருக்கும் அருள். தூங்க முடியாது, லாரியில் எடுத்துன்னு வரணும். அவ்வளவு அருள் தருவார் வீடிநாதர். அன்னை காத்யாயினி அம்மை, என்ன வேணா கிடைக்கும், எது வேணா கிளம்பு கிடைக்கும். இது உறுதி நான் தரல, பரமாச்சாரியாரோட திருவாரூர். இப்ப கனவுல வந்து சாமி சொல்றாரு, இங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம், கிழக்கு பீடம் அந்த பலிபீடம், கிழக்கு பலிபீடத்துல சம்பந்தனுக்கு காசு தரேன், படிக்காசு. படிக்காசுன்னா கட்டளைப்படி நிமித்தமாக குறித்த நேரத்துல வழங்கப்படும் காசு. அதுதான் நீங்க சொல்றாங்க படிக்காசு, பேட்டா டிஏடிஏன்னு சொல்றாங்க. மேல் பலிபீடத்துல மேற்கு பலிபீடத்துல அப்புறம் தரேங்கிற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, காதலோட எடுத்துக்கிறாங்க தலையில அந்த காசு. ஈஸ்வர் கொடுத்ததல்லவா, காதலுடன் தொழுதெடுத்து கொண்டு கைகுவித்து பெருமகிழ்ச்சி கலந்து கொங்க. நாதர் விரும்படியார்கள், யார் தெரியுமா வரணும்? நாதரே விரும்பும்படியார், நாதரால் விரும்பப்படும்படியார். ரெண்டு பேரும் வாங்க கூட்டத்தை கேட்கணுமா? ஒரு நுணுக்கம் பாருங்க, இதை பத்தி ஒரு செய்தி கர்ண பரம்பரையா வழங்கி வருது. ரெண்டு பேரும் அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த ஏவலாளர் மூலமா சேர்த்த இடம் ஐயம்பேட்டை என்று அறியப்படுகிறது. ஐயம்பேட்டை எங்க இருக்கு தெரியுமோ? தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கத்துல பாபநாசம் கிட்ட இருக்கு, பாபநாசத்துக்கு முன்னாடி ஐயம்பேட்டை. வீடு பூந்தோட்டம் கிட்ட இருக்கு, இடையில பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரும். என்ன தெரியுமா நம்ம தெரிஞ்சுக்கணும், 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலை வாழை இலை போட்டு பரமாச்சாரியார் இருவரும் அறுவகை சுவையில அமுது படைத்திருக்கிறார்கள் என்பதை சைவ உலகம் அன்பு கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி சோறு போட்டாங்களே இந்த பெருமைக்கு, அவங்க என்ன சொல்லி வாழ்த்துறது? ஆகவேதான் பின்னால வந்த நம்பியாண்டா நம்பி சொன்னார், பாடிய செந்தமிழால் பழங்காசு பரிசில் பெற்ற நீடிய சீ திருஞான சம்பந்தன் நிறைவுகளான் நேடிய பூன் திருநாவு கரசோடு எழில் மிடலை கூடிய கூட்டத்தினால் உலகாய்த்து இக்குவலையும். நீ உலகம் வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேபாளத்துல வந்த பூகம்பம் தமிழ்நாடுக்கு வர எத்தனை நேரம் ஆகும்? அசாமில பாயிற வெள்ளம் இங்க வரத்துக்கு எத்தனை நேரம் ஆகும்? வராம காக்கிறவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சம்பந்தர், ஒருத்தர் நாவரசர். தயவு பண்ணி இத மனசுல பதிய வச்சுக்கணும். ஒரு முறை அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வீடு போங்க. அவ்வளவு நன்னா இருப்போம் வீட்டுல, குழந்தைகள் சௌக்கியமா இருப்பாங்க, குடித்தனம் மங்களமா இருக்கும், கல்யாணங்கள் நிரம்பும், வசந்தங்கள் பெருகும், மங்களங்கள் பொலியும். எப்ப தெரியுமா? பரமாச்சாரியார் இருவரை வணங்கும் போது. அவங்க எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெறலாம். இப்ப ஐயம்பேட்டையில இருந்து வீழிமேல வரைக்கும் இலைய போட்டு தூய திருவமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாய தயிர், அது தயிரை எடுத்த கட்டி மாதிரி செங்கல் மாதிரி அப்படி உரகுத்தி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் சாப்பிட பாக்குற முடியல, ஒரு ஸ்பூனால ஒரு குத்து குத்தி வாய்க்குல தள்ளுற. ஒரு ஐயா நல்லா சாப்பிடுற பக்கத்துல ஞான சம்பந்தர் நல்லா திருவம் சாப்பிடும் நயினீரே அமுது செய்திருவது அங்க நாவரசர். ரெண்டு பரமாச்சாரியாரும் நேர கண்காணிச்சு பராமரித்து அந்த காரியங்கள் சரியா நடக்கின்றனவா என்று மேற்பார்வையிட படைக்கப்பட்ட திருவமுது, அரசுவை திருவமுது, வீழிநாத படைத்த திருவமுது, வெட்டி செல்வர்கள் இருவர் படைத்த திருவமுது. இதுல ஒரு நுட்பம் ஒண்ணு சொல்றாரு, அரசுகள் மடத்துல எல்லாம் சாப்பிட்டு கிடுகிடுன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். வெட்டில பார்க்க போட்டு ஆனந்தமா போறோம், வரும்போது தள்ளாடி நடக்க முடியல, சாப்பிட்ட பிறகும் நடக்க முடியல, நிறைய சண்டாச்சு. வரும்போது பசியினால தடமாட்டோம், பிறகு அதிகம் சாப்பிட்டதுனால தடுமாட்டோம், அங்கேயே தின்ன போட்டு படுத்துட்டாங்கல்ல. இப்படி ஒரு காட்சி ஞான சம்பந்தர் மடத்துல பார்த்தா கொஞ்சம் தாமதமா தெரிவிக்கிறார். இது பிள்ளையார் கண்காணிக்கிறார். ஒரு நிகழ்ச்சி செய்யறவங்க அவங்க இருந்து கண்காணிக்கணும் என்பதற்கு இது பிரமாணம். நாவினுக்கு வேந்த திருமடத்தில் தொண்ட நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவகைத்தார் பெற்ற பிள்ளையாதம் திருமடத்து அமுதாக்குவாரை நோக்கி தீவினைக்கு நீரென்றும் அடைவிலாதீர், திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேலுமிக்க அடியாறு களியாவாறு விளைந்தவாறு என்கொலோ விளங்கும்
அந்த சமைக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அழகா பேசுற நாகரிகமா நயம்பட. அப்பா நீங்களும் தீய காரியம் செய்ய மாட்டீங்களே, தீவினைக்கு ஆளாக மாட்டீங்களே, அரசுகளின் மடத்தில் எல்லாம் குறித்த நேரம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம மடத்திலேயே காலதாமதம் வணங்குறாங்க. அந்த சமைக்கிறவங்க, சுவாமி எங்களுக்கு என்ன தெரியும், நீ ஞானம் பெற்ற வள்ளல், உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியுமா, உங்க காசை எடுத்துன்னு ஐயம்பேட்டைக்கு போனா அங்க ஒருத்தர் இருக்கிற செட்டியார், அவர் பேரு ஐயம்பேட்டை செட்டியார் தான், அவர் பக்கத்துல ஒரு அம்மா இருக்கா, இவரு கூட தேவல படியளந்த நாயகி, காசை அப்படி உருட்டி விட்டி பாக்குறான், கொஞ்சம் குறையிருந்து தள்ளி வச்சுட்டு நேரம் கழிச்சு வாங்குறான். அந்த படியளந்த நாயகி யாரு தெரியுமா, பெரிய நாச்சியார். அந்த ஐயம்பேட்டை செட்டியார் யாரு தெரியுமா, தோணியப்பர். அவர் குழந்தையோட காசை பார்த்து பார்த்து வச்சுக்கிறார் ரெண்டு பேருமே தவிர, பொருளை கொடுத்தா தானே அங்க பலசரக்கு போனா தானே சமைக்க முடியும், இது காலதாமதம் ஆகும். ஏன் காலதாமதம், யோசிக்கிறார் திருஞான சம்பந்தர், முடிவு பண்ற. நாம பாடும் தொண்டு மட்டும் பண்ணோம், அரசுகள் பாடும் தொண்டோட உழவார தொண்டு பண்ணவங்க, கை வருந்த மெய் வருந்த உழைத்தவங்க, அவங்களுக்கு ஏமாற்றக்கூடாதுங்கிற காரணத்தினால சாமி இப்படி கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிறார். மன்னர் என்ன செய்யறார் தெரியுமோ, தானும் ஒரு உழவாரத்தை எடுத்து திருப்பணி செய்யல, பதியம் பாட போற. இப்பதானே ஒரு மனசுல வந்த ஒரு கவலை ஏற்படும் அல்லவா, நம்ம அடியார்னா உரிய நேரம் சாப்பிடாம இருக்காங்களேன்னு கவலை. அந்த கவலையில போய் டெலகிராம் அடிக்கும் போது நிறைய வார்த்தையை போட்டா காசு அதிகமாயிடும், சுருக்கமா இருக்கும் வார்த்தை. அப்படி பாரு, வாசி தீரவே காசு நல்குவீர் மாசி மிடலையே கார்த்தியா, நம்ம கையை பிடிச்சிருக்க சாமி சித்த இரு குழந்தைய சொல்லலாம், இருவராயி நீர் மறைகுமிடலை கரைகுதாதினை முறைமை நல்குமே. அம்பாள் பாக்குறா, என்னது நீங்க பண்றது லட்சணம், காசு கொடுக்கற அழகாது, அம்பாள் வச்சுக்கிறா ஒரு குத்து குத்தினா பாருங்க சாமிய. சாமி பார்த்த அத்தனை காசு குறை தீர்ந்து அற்புதமான செம்பொண்ணா மாறுது. உடனே இப்ப எடுத்துன போறான் ஐயம்பேட்டைக்கு, செட்டியார் பார்த்து இப்பதான் அவர் கொடுத்த காசு தானே, கொண்டா கொண்டா வாங்கி போட்டு அத்தனை பேருக்கு பலசரம் கொடுக்குறான். இரு பெருமக்களுடைய மடத்தையும் குறித்த நேரத்துல திரும்புதாகிறது. இப்படி சொன்னாலும் தெய்வ சேக்கியார் அமைதி காட்டும் விதமே தனியா இருக்கு அலாதியா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, திருஞான சம்பந்தர் ஈசருக்கு குழந்தை, திருநாவுக்கரசர் ஈசருக்கு தொண்டை. ஒரு வீட்டை வச்சு உபமானமா வச்சு பேசி பார்ப்போம். ஒரு பெரிய பணக்கார வீடு, அன்னைக்கு எதமோ குறைச்சிதான் சமைச்சு வச்சிருக்காங்க போல. வீட்டுல குழந்தை இருக்கு, ஒரு தோசை தான் இருக்கு, அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறான். அப்ப வலிய வலிய வேலை செஞ்சு உழைச்ச ஒரு முதிர்ந்த தொண்டர் அந்த வீட்டுல ஒருத்தர் இருக்கார். அந்த குழந்தைய பார்த்து சொல்ற, அம்மா தம்பி நீ கொஞ்சம் பசித்திரு பரவாயில்ல, அவர் நம்ம வீட்டுல வேலை செய்யற பெரியவர், அவர் பசித்திருக்க கூடாதுன்னு அந்த தோசைய பெரியவருக்கு கொடுப்பது போல, ஞானசம்பந்த திருக்குமார ஆமையினாலே வாசியுடைய காசு கொஞ்சம் காலம் தாட்டி பலன் தந்தாலும் பரவாயில்ல, உடம்பு மெய் வருந்தி கை வருந்தி உடைத்த மேலவர் இப்படி வருத்தப்பட கூடாது என்பதற்காக குறித்த நேரத்திலே அவருக்கு காசு பொருள் பணம் பணம் பயன் தரும் வண்ணமாய் அமைத்தார் விடிநாதர் என்று சேக்கிரார் சொல்றார். எப்படி சொல்றார், ஈசர் மிடலை இறையவர்வால் இமயப்பாவை திருமலைப்பால் தேசமிய உண்டவர்தாம் திருமாமகனார் ஆதலினார் காசு வாசி உடன் பெற்றார் கை தொண்டாகும் படிமையினார் வாசியில்லா காசு படிபெற்று வந்தார் வாகீசர் என்று சொல்ற. இன்னொரு நயம் சொல்ற, திருமூது படைக்கிறாங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்கல்ல, வர்றவங்களுக்கு உடனே ஒண்ணு சொன்னாங்க, திருநீரை பூசிட்டு போங்க, யார் வேணா சாப்பிடலாம், எந்த தகுதியும் அவங்க கேட்கல, திருநீர் மட்டும் அணிஞ்சா போகும், சாப்பிட்டுட்டே இருக்கும். எப்படி வராங்களோ அடியார் கூட்டம், கங்கை வெள்ளம் மாறி வடக்கேந்தெல்லாம் புறட்டு வந்துடும், சுசீந்திரத்துல தெற்கேந்து வர்றோம், வடக்க சைலத்தில இருந்து வர்றோம், காசில இருந்து ஒருத்த வாரணாசி எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி வர்றோம். இவ பண்ற திருவிழா அவ்வளவு அருமையா இருக்க சொல்ல புரியுது, அந்தமான்ல இருந்து வந்துட்டான், ஒத்திற்கும் குறையில்ல. வெள்ளம் போல அடியவர் பெருகினர், திங்கள் திங்கள் போல சடையிலே உள்ள மதி போல அமுது வளர்ந்தது என்கிறார் சேக்கிழார். அவருடைய வாக்க பார்ப்போம், அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி வரும் அவர்கள் எல்லாருக்கும் வந்தாருக்கும் மகிழ்ந்துண்ண இன்னடிசில் மாலாதாக திருமுடிமேல் திங்களோடு கங்கை சூடும் சிவபெருமான் அருள் செய்ய சிறப்பின் மிக்க பெருமை தரு செண்பைநகர் நாவுக்கரசர் இவர் பெரும் சோற்று பிறங்கள் ஈந்தார். இந்த திருமத படைச்சு எல்லாம் சாப்பிட்டோம் ஐயா, இன்னை சாப்பிட்ட சாப்பாடு ஒரு வார்த்தை பசிக்கல, தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, முகத்தை பார்த்து எழுப்பு போர்வையால் மூடிட்டு இப்படியான ஒரு கட்சி வீடு வீடு இல்லை.
இந்த ரெண்டு பெருமக்களும் வீழிநாதர் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த தலையாத்திரை வாஞ்சியம், திருவாமம், திருக்கரவீரம், திருத்தண்டலை நீலரி, இப்படி தலங்களை வழிபட்டுக் கொண்டு கோட்டாறு, திருநெல்லிக்கா, கொல்லிக்காடு, கோட்டூர், கைச்சின் போன்ற தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருமறைக்காடு வருகிறார். இப்ப திருப்பூர் அரசியல் மறைக்காட்டுல வேதங்கள் பூஜை பண்ணி பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காட. அங்க வந்த உடனே ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க, இந்த திருக்கதவம் திறக்கவே முடியல, நாங்கெல்லாம் வேதம் படிக்கிற அந்தனர்கள் தான், வேதத்துல நல்ல பாண்டித்தி மிக்கவர்கள், கணபாடம், ஜடாபாடம், கிரமம், பதம் எல்லாம் முழுமையா படித்தவர்கள், ஆனால் எங்களால் இந்த கதவை திறக்க முடியவில்லை, நாங்கள் அருகே உள்ள ஒரு திட்டிவாசல் வழியாகத்தான் உள்ளே சென்று மறைக்காட்டு மணாலரையும் அம்மை பேர் யாழை பிடித்தவர் மொழியம்மை வீணாவாத விதூஷணி என்பது பேர், வீணையுடைய நாதத்தை விட அம்பாளுடைய பேச்சு இனிமையா இருக்குமா மறைக்காட்டில். பின்னால வந்த சுந்தரர் சொல்றார், யாழை படித்தன்ன மொழி உமை பங்கன் என்று. அந்த மறைக்காட்டில் இருக்கிறாங்க பிள்ளையாரும் அசகலும், கதவு சாத்தியிருக்கு, திட்டிவாசல் வழியாதான் எல்லாரும் போறாங்க, ஆச்சாரியர்கள் அப்படி போலாமோ போகக்கூடாது. பிள்ளையார் சொல்ற, அப்பரே, ஏன் இப்படி அப்பர்கிட்ட சொல்லணும், பிள்ளையாரே பாடலாம் தானே. பிள்ளையாருக்கு என்ன பெருமைன்னா, அரசுகள் வயதுல மூத்தவங்க பெரியவங்க அவங்கதான் இந்த திறப்பு விழாண்டு, ஒரு கடையை திறக்கிறோம், ஒரு ஹோட்டல திறக்கிறோம் அப்படின்னா பெரியவங்க மூலமா செய்யணும். நான் என்னதான் ஞானம் பெற்றவனா இருந்தாலும் என்னை விட முதிர்ந்த பெரியவர் இருக்கார், அவர் இருக்கும்போது நான் இந்த செயலை செய்வது குசிதம் அன்று என்று கருதுறார் உடைய பிள்ளையார். ஆகவே சொல்றார், அப்பரே, வேதவனத்து ஐயர்தமை எப்பரிசும் நாம் திருவாகை திறந்த பின்னே இறைஞ்ச வேண்டும், நீரே மேற்பொருள் வண்டம் பாடி அருளும். திருஞான சம்பந்த தேவாரத்தை சீக்கிரார் வண்டமிழ்னுதான் சொன்னார், ஆனா இவர் தேவாரத்தை மேற்பொருள் வண்டமிழ்னு சொன்னார். அரசு தேவாரத்தை இவர் எடுக்கிறார், பண்ணி நேரு மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மாமரை காடரோ கண்ணினால் உமை காண. கருத்தால ஏற்கனவே பாத்துட்டு இருக்கிறதுனால கண்ணால பாக்கணுங்கிறாங்க, ஏற்கனவே கருத்து பாத்துக்கிட்டு தான் இருக்கு. கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாய் திறந்து அருள் செய்மினே. இப்ப ஒரு இடர்பாடாயிடுது, என்ன அது, உள்ள இருக்கிற சாமி மறைக்காட்டு மணாளர் அல்லவா, அவர் கீதத்தை மிக கேட்கும் ஆசை உடையவர், இந்த இதுவரைக்கும் அம்பாள் பேச்சையை கேட்டு கேட்டு அவருக்கு கொஞ்சம் அழுத்து போயிட்டு தெரியல, வாசல்ல இருந்து அப்பறம் பாடுறதுல மன ஈடுபடுறாரு, தன்னை மறந்தார், தம் பக்கத்தில் இருக்கிற யாழை படித்த அம்மையை மறந்தார், வாசல்ல தமது திருமாமகன் ஞானமுண்ட வள்ளல் பிள்ளையார மறந்தார், அரசுகளை மறந்தார், அரசுகளுடைய பதிகத்திலே ஈடுபட்டு அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பு என்ன, அந்த பதிகம் மூலமாக அப்பருமான் செய்யும் விண்ணப்பம் என்ன என்பதை எல்லாம் மறந்து அப்படியே அமர்ந்திருக்கிறார் மறைக்காட்டு ஈசன். கதவு திறந்தாலுமே பத்து பாட்டு பாடியாச்சு, இன்னும் திறக்கல, எடுத்தார் அப்பர் கடைசி பாட்டு, அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றி எம் பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் கதவம் சரக்க திறப்பித்திடும் சொன்னதுதான் தாமதம், மறந்துட்டேன், உடனே ஆணை அத்தனும் தரணும். இத தெய்வ சேக்கிழார் திருவாக்கலா, இதுக்கு முன்னால அரசுகள் வாக்கல ஐயன் ஈடுபட்டாருன்னு சொன்னல்லவா, இதை சேக்கிழார் வாக்கு கொண்டே நிறுவுவோம், உன்னீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தருள அதனாலே பன்னீர் மொழியான் என்றெடுத்து பாட பயன் தீப்பான் தென்னீர் அணிந்தார் திரு காப்பு நீக்க தாக்க திரு கடற்காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றீர் என்று பாடி இறைஞ்சுதலும் வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவும் காதல் அன்பர் முன்பு நாதர் முன்பு திரு காப்பு நீக்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் ஓத ஒளியில் மிக்கெழுந்தது உம்பர் ஆர்ப்பும் மறை ஒலியும். பக்கத்தில் இருக்கிற கடலினுடைய ஆரவாரத்தை விட இந்த பெருமக்கள் அடியார்கள் எழுப்புகின்ற ஆரவாரம் அதிகமா இருந்தது. இப்ப உள்ள போய் பெருமானை வணங்குறாங்க, கோவிலில் உப்புகுவார் உச்சி குவித்த செங்கையிலோடும் தாயினும் இனிய தங்கள் தம்பிரானாரை கண்டார்
வாயு நீர் அருவி தூங்க கண்கள் தூங்கிட படியின் மீது மேயினம் ஐயராகி விதிப்புற்று விரைவிந்து விழுந்தார் அப்படின்னு சொல்றார். அது ஒரு கோயில்ல போய் சாமியை பார்த்துட்டு வெளில வராங்க. கோயில் கதவு திறந்தது, அப்பருடைய தேவா இப்ப சாத்தணும், இப்ப மனுஷாலால சாத்த முடியாது. இதை சாத்திரத்துக்கு பிள்ளையார் தேவாரம் பாடக்கூடாது. அப்பர் சொல்றாரு பார்த்து, இந்த கதவம் புறம்பு நின்று வாகீசர் புனிதர் அருளால் இக்கதவம் திறந்து அடைத்து செல்லும் நெறி திருத்த மலையாள் திருமுறையில் கறந்த ஞானம் குடைத்து அமுது செய்த புகழை கவுனியரை நிறைந்த கதவம் அடைக்கும்படி நீரும் பாடியும். இங்கேயும் பிள்ளையாருடைய பண்ணும் அப்பருடைய பண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்தளம் இவரது திருக்குறுந்தகை அது பாடுறது இந்தளத்துலதான். அவர் இந்த இடத்திலே பாடுற சதுரோ மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம்.

இறை வைத்தருள்க எனக்கு கதவோ திருக்காப்புக்குள்ளும் கருத்தாலே. பாடின உடனே கதவு சாத்துகிறது. அங்க பத்து பாட்டு பாடி திறந்தது, இங்க ஒரு பாட்டுல சாத்துது. கருத்து என்ன தெரியுமோ, சாமி தர்ம பரிபாலனத்துல மாறாதவர். அப்பருடைய தேவாரத்தை பத்து பாட்டு கதவு சாத்தித்தானே கேட்டார். அதே போல பிள்ளையார் பதியத்திலையும் பத்து பாட்டு கதவு சாத்தி கேட்க வேண்டும் வேட்கையினால் கதவு சாத்தானே கேட்டார். பரமாச்சாரியர்களுக்கு உயர்வு தாழ்வு வேண்டாம், யார் பின்னாலே வருபவர் கற்பித்து விடக் கூடாது எனும் கவலை கண்ணுதல் பெருமானுக்கு. கரை கண்டத்து நெற்றினுதல் கண்டருக்கு. இப்ப அப்பறைகளுக்கு மனசுல ஒரு ஏக்கம் வருது. நாம பிள்ளையார் வாக்குப்படி திறந்தோம், பிள்ளையார் தான் திறக்க சொன்னாங்க. ஆனா நம்பருடைய ஆணை எப்படிதான் இருந்ததா தெரியலையே. நம்பர் திருவுணம் அறியாம நான் செஞ்சிட்டேனோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய ஒரு பாட்டு பாவம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அங்க கூடியிருக்கிறாங்க மறைக்காட்டுல. அங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு இந்த ரெண்டு பெருமக்களையும் கைத்தளம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடல் சூர் வையம் என்று ஆசிரியர் சொல்றாரு. முன்னமே சொன்னது போல நம்ம வீட்டுல நல்லது நடக்கணும், நமக்கு நோய் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆசைப்படணும், நிறைய பணம் நிறைய வரட்டும். அடியார்கள் தான் செல்வந்தர்களா இருக்கணும். சிவநீர் திருநீர் தரித்தவர்கள் தான் மிகப்பெரும் செல்வந்தர்களா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையும். அப்படி இருக்கணும்னா அதை செய்ய வல்லவர் ரெண்டு பேர் தான், சங்கநிதி பதுமநிதிக்கு ஆணையிட வல்லவர்கள் அவர்கள் தான். அவர்கள் யாருனில் அவர்கள் தான் பிள்ளையாரும் அரசர்களும். அந்த இரு பெருமக்கள் ஆணையிட்டு சிவனடியார் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்களாக, உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக, செல்வாக்கு நிரம்பியவர்களாக, செல்வம் நிரம்பியவர்களாக, உலகிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாம் நம்பரடியா செயல்களாகவே நிகழ நம்பனும் நாயகியும் ஞானசம்பந்தரும் நாவரசரும் அருளே புரிவார்களாக. அரசுகளுக்கு ஒரு கவலை. நாம முன்னாடி சொன்னது மாதிரி நாம திறக்க பாடினது கொஞ்சம் தவறோ. அறுதி திறக்க அவ தாம் பாட, அறுதி திறக்க தாம் பாட, அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தே என கவர்ந்து ஈச திருவுள்ள அறியலையே என்று அவர் அஞ்சறார். பெரிதுமஞ்சி திருமடத்தில் ஓர்வாலணைந்து பிழ்கணித்து மறுபுணர்வு துணிகொண்டார் வாய்மை திறம்பா வாங்கேசர். இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தி கதவை திறந்திருக்காரு. அந்த கதவு திறந்ததை கொண்டாடாம அவர் ஒரு பாட்டுல சாத்தினாரே, நான் பத்து பாட்டு பாட வேண்டியதுன்னு நினைச்சு தம்ம தாழ்வு படுத்திக்கிறாரு. எவ்வளவு பெரியவரா இருப்பார், பெரியவங்களுக்கு தான் முடியும். உடனே சாமி இந்த ஐயத்தை தீக்கணும்னு நினைச்சார். நினைச்சவர் மறைக்காட்டு சார் தான். பார்த்தா நினைத்தும் கொஞ்சம் தூக்கமும் இல்ல, தூக்கம் இல்லாத நிலையும் இல்ல. பேர்கணித்தின கண்களை சற்று மூடியும் மூடாத கோலம் அது. அப்ப அப்பருடைய தோல்ல தட்டார் மறைக்காட்டு முன்னால. பார்த்தா சைவ வேடம் திருவீட்டு கோலம் சடாபாரம் சாமி நிற்கிறார். நாம் வாய்மூரில் இருப்போம் தொடரவா. உன்னை பெரிய யுகத பதிக காத்துட்டு இருக்கே. எங்கே என்னை இருந்திடம் தேடிக் கொண்டு அங்கே வாவென்று அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனாரது என் கொலோ. மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உன்னி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி என்னை வாவென்று போனாரது என் கோலோ. அப்படி போயிட்டு இருக்காரு. திருவாய்மூருக்கும் திருமறை காட்டுக்கும் இடையில கூட 25-30 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ராத்திரி முழுக்க அரசியலை நடக்க வைக்கிறார். நம்ம ரெண்டு தப்பிடி கூட நடக்கிறது, கொஞ்சம் வாகனத்துலதான் பயணம் பண்றோம். சாமியை கும்பிடத்துக்கு ரொம்ப அழுத்துக்கிறோம் நம்ம எல்லாம். அவங்க எது எப்படி துணிஞ்சு தொண்டு பண்றாங்க பாருங்க. அன்பர்கள் இந்த இடத்துல கருத வேண்டும். இவர் போய் கொஞ்ச நேரத்துல கிட்ட வர மாதிரி வந்து வந்துட்டு சாமி மறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. பிள்ளையார் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் சிந்தையில சாமி போய் எழுப்புற. சிந்தை புகுந்து என கருள் நல்கி செஞ்சுடர் வண்ணதம் அடிபரவ வந்தனை பலவும் செய்ய இவரானீர் வாய்மூரடிகள் வருமாறே என்று பிள்ளையார் தேவாரத்துல சொல்லப்படுது. இவர் உள்ளத்துல போய் சாமி எழுப்புறாரு. பிள்ளையார் உள்ளத்துல அரசு பிள்ளையார் கேட்கிறார், அரசு இங்க இப்பதான் திருவாய்மூர் போனார் அப்படின்னு மனத்துல உள்ளவங்க சொல்ல இவர் அவசர அவசரமா கிளம்பி விடுறார். பிள்ளையார் வர்ற வரைக்கும் காத்திருக்கிற சாமி திருவாய்மூருக்கும் செல்லாம மறைக்காட்டுக்கும் மீளாம இடையே ஒரு பொற்கோவில காட்டி அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறார். இடம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய இடம்.
மரைக்காட்டுல இருந்து ஆச்சுன்னு வந்து வாய்மூருக்குள்ள போகாம அதுக்கு முன்னால பொற்கோவில் காட்டி அதுக்குள்ள சாமி பூந்துக்கிறார். அப்ப ரொம்ப கவலை வருது, பக்கத்தை பக்கத்த பிள்ளையா நின்று பாடுற, திறக்க பாடிய எண்ணினோ செந்தமே உரைப்பு பாடி அடைப்பித்தாரோ நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மோ பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. எனக்கு மறைக்கலாம், ஞானம் கொண்ட வடலுக்கு மறைக்கலாமா அப்படின்னு சொல்றார். உடனே காட்சி கிடைக்குது, உடனே பிள்ளையார் பாடுற, தளிரில வளர நவுமை பாட தாளம் கிடவோ கடல் வீசி கிளரில மணியர வரையாத்து ஆடும் வேட கிருமையார் விளரில முளையவர் கருள் நல்கி வெண்ணீர் அணிந்தோர் சென்னியின் மேல் வளரில மதிய முடிவராணி வாய்மூர் அடிகள் வருவாரே. அதுல முக்கியமான தொடர்பு இவர் ஆள் நீர் இவரானீர்னு வரும். இவர் இந்த பெருமான் ஆள் ஆட்கொள்ளும் நீர் தன்மை, இந்த பெருமான் ஆட்கொள்ளும் தன்மை இதுதான் என்று காட்டார் அரசுகளுக்கு. உடனே அரசுகள் போடுறாங்க, பாடவடியார் பரவ கண்டேன் பத்தர்கள்.

0: கங்கை யாழை கோணல் அறவார் சடையில் கண்டே கொக்கில் இகவில் கண்டே கொன்றை கண்டே வாடல் தலை கை ஒன்று கையில் கண்டே வாழ்வூர் அடிகளை நான் கண்டவாரே.
1: இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிடுது கௌலிங்கம். அங்க கதவு திறக்கும் போது பிள்ளையார் சொல்லத்தான பாடினார் அப்பர். அத நம்பர் திருவுள்ளம் அறியாத அயந்தேன்னு மருகினார் அல்லவா. அந்த மயக்கத்தை இப்போது மரக்காட்டு மணாளரும் வாய்மூரீசரும் தீர்க்கின்றார்கள். எப்படி எனில், அங்கு கதவு திறக்க சம்பந்தர் எப்படி காரணமானாரோ அப்படி இங்கு காட்சி தெரிய, அங்கு கதவு திறந்தது இங்கு காட்சி தெரிந்தது, இரண்டுக்கும் காரணம் பிள்ளையார் தான். ஆக பிள்ளையாருடைய திருவுள்ளம் தான் பெருமானுடைய திருவுள்ளம் என்பதை அரசுகள் அறிந்து மனச்சாந்தி கொள்கிறார்கள். இத சேக்கிராசன் திருவாக்கல சொன்னா சாமி வந்தார் இல்ல, இதை வாங்கிட்டு போன முடியல, தமிழ் மாலை வாங்கிட்டு போயிட்டானா. பாடும் தமிழ் மாலைகள் கொண்டு பரமர்தாமம் எழுந்தருள, பரமர்தாமம் எழுந்தருள நீடும் திருவாய்மூர் அடைந்து நிலவும் கோயில் வளம் செய்து சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து நாடும் காதல் வளர்ந்து ஓங்க நயந்து அந் நகரில் உடல் உறைந்தார் என்று முடிக்கின்றார். இனி நானும் நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பெருமக்களை இரண்டு ஆச்சாரியோட வாக்குல ஒன்று சொல்லி நிறைவு பெறுவோம். திஞ்ஞான சம்பந்த சுவாமியோட வாக்கு பாருங்க. தேனுமாய் அமுதாய் நின்றான் தெளி சிந்தையுள், வானுமாய் மதிசூட வல்லான் மங்களக்குடி, கோனை நாள்தோறும் ஏத்தி கொன்ன ராஜா அரசன், ஈஸ்வரர் தான் நமக்கு ராஜா, கோனை நாள்தோறும் ஏத்தி குணம் கொடு கூறுவார் ஊனமானவை போய் அருள் உய்யும் வகை அதே. இப்ப உய்யும் வகை என்ன என்பது சைவத்திலே ஒரு வினாவாக இருந்தால் அதற்கு விடை, கூத்த பெருமானுடைய குறைகளை சேவடிகளை குறைந்தடைந்து கும்பிட்டு குணம் புகழ்ந்து பாடுங்கள் என்பதுதான். இறைவருடைய திருவடிக்கு ஆளாய் நீங்கள் பாடுவீர் எனில் நீங்கள் உய்தி பெறும் வகை அதுதான் என்று பிள்ளையார் சொன்னார்கள். இனி அரசியல் வாக்க பார்ப்போம். உள்ளமே ஒன்று உறுதி உரைப்பன் நான், உள்ளமே நிறைய சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனாலதான் ஒன்று சொன்னார். நிறைய காரியம் சொன்ன வச்சுங்க யாரும் வேலை செய்ய மாட்டான். உள்ளமே ஒன்று உறுதி உரைப்பன் நான், வெள்ளம் தாங்கு விரிதடை வேதியில் அள்ளலார் ஆரூர் அமந்தயம் வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிடே. தொழில் ஏத்தி இறைஞ்ச சொன்னார் எம்பெருமான் பிள்ளையார், வணங்கி வாழ்த்த சொன்னார் வாய்மை திறம்பா வாகீச பெருமானார். ஆகவே இப்படி இந்த இரு பெருமக்களுடைய இவருடைய கூட்டத்திலேதான் அறநடிகார் இன்பம் உருவார்கள். இந்த பிள்ளையாரோடும் அரசுகளோடும் நாம் உணர்வால் கலந்து நின்றோம், உய்தி பெற்றோம் என சொல்லி இந்த வாய்ப்பினை ஒன்றும் போதா எளியனுக்கும் தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாருக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய மனம் கனிந்த நன்றிகளை பலமுறையும் உரித்தாக்கி, இப்படி ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் மேடைகள் தோறும் அரங்கங்கள் தோறும் ஆச்சாரியார் புகழே பரவ வேண்டும், அடியார் பெருமையே பரவ வேண்டும், அதற்கு அன்னை மட்டுவார் குழலி சமேத ஐயன் தயுமான ஈசன் நாயேனே சீயேதும் கொண்டாது செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசன், அந்த பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு அடியார்களை வணங்கிக் கொண்டு அடியார்களை வாழ்த்திக் கொண்டு வாய்ப்பு தந்த திருமுறை மன்றத்தாருக்கு வந்தனைகள் பலவற்றை உரித்தாக்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆதி அனாதியுமாகி. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஆனந்த கழிப்பு ஒவ்வொரு செயலாக எடுத்துக்கொண்டு அதில் முதலில் அதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடுவோம். அது உங்களுக்கு புரிந்துவிடும். மிக எளிமையான தமிழ்தான். அதற்கு பிறகு அதிலிருந்து சில சொற்களை எடுத்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட கருத்துக்களை உள்ளே நாம் நுழைக்க இருக்கின்றோம். நம்ம இஷ்டம்தான். ஒரு செயலை எடுத்துட்டு 10 கிளாஸ் வேணாலும் பேசலாம், அல்லது 10 நிமிஷத்துல வேணாலும் நிறுத்தலாம். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்ய போகின்றோம்? ஒவ்வொரு பாடலிலும் சில சொற்களை எடுத்துட்டு வேதாந்த கருத்தையும் சேர்த்து, பிறகு நம்மை உற்சாகப்படுத்துகின்ற சில கருத்துக்களையும் சேர்த்து நாம் பார்க்க போகின்றோம். அதுதான் இதற்கு முன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இனி இந்த ஆனந்த கழிப்பு என்ற பாடல் எந்த நிலையிலிருந்து பேசினார்னு பார்த்தோம். அதாவது ஒரு போகியாகவோ விவேகியாகவோ வைராகியாகவோ ஞானியாகவோ இல்லாமல் ஞான நிஷ்டனாக இருந்து அனைத்தையும் அறிந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மன நிறைவை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றதுன்னு பார்த்தோம். இந்த பாடல் எப்படி இனி அமைக்கப்பட்டுள்ளது என்று இப்பொழுது பார்க்கலாம். தமிழில் 2 விதமான பாடல்கள் இருக்கின்றது, 2 விதமான அமைப்புகள் இருக்கின்றது. ஒன்றை அகப்பாடல்கள், இனி ஒன்றை புறப்பாடல்கள் என்று அழைப்பார்கள். இந்த செயல்களை எல்லாம் 2 பிரித்து கூறுவார்கள். அகப்பாடல்கள், புறப்பாடல்கள். புறப்பாடல்கள் என்றால் சில பொதுவான நியதியை கூறுகின்ற பாடல்கள். உதாரணமாக கொடை, வீரம், தர்மம் பண்ண வேண்டும், கொடை செய்ய வேண்டும், பிறகு வீரம், பிறகு சமூக நீதி, அரசனுடைய கடமை, நாட்டு மக்களினுடைய கடமை, இல்லறத்தை சார்ந்தவர்களுடைய கடமை, சந்நியாசியினுடைய கடமை, இப்படிப்பட்ட தர்மங்களை விளக்குகின்ற பாடல்கள் எல்லாம் புறப்பாடல்கள் என்று சொல்லப்படும். அதாவது ஏதாவது ஒரு பொதுவான கருத்தை எடுத்துட்டு அதை விளக்குவதெல்லாம் புறப்பாடல்கள். இனி அகப்பாடல்கள் என்றால் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் எல்லாம் அகப்பாடல்கள் என்று சொல்லப்படும். மனதில் இருக்கின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவதெல்லாம் அகப்பாடல்கள். அகம்னா உணர்வு, மனசுக்குள் இருக்கின்ற உணர்வு, அதை வெளிப்படுத்துவதெல்லாம் அகப்பாடல்கள். அதாவது 8 விதமான உணர்வுகள் என்றெல்லாம் தமிழ்ல பேசப்படும். அச்சம், நாணம், பயிர்ப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி அமைவது அகப்பாடல்கள். இப்ப இந்த இடத்துல தாய்மானவர் என்ன செய்துள்ளார்? தன்னுடைய ஆழ்ந்த மகிழ்ச்சி, மன நிறைவு என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த 30 பாடல்களையும் அகப்பாடல்களினுடைய விதத்தில் அமைத்திருக்கின்றார். புறப்பாடல்களா அமைக்கிற விதம் வேறு, அகப்பாடலா அமைக்கிற விதம் வேறு. அகப்பாடலா ஏன் அமைச்சிருக்காருன்னா, இவர் மனசில் இருக்கின்ற மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம் என்பதை வெளிப்படுத்துவதனால் அகப்பாடல்களுக்குரிய இலக்கணத்தில் அமைத்துள்ளார். இனி அடுத்த கேள்வி, அகப்பாடல்கள் எந்த விதத்தில் அமைக்கப்படலாம்? விதவிதமான விதங்கள் இருக்கின்றது. அதில் இவர் இங்கு அமைத்துள்ள விதம் என்னவென்றால், ஒருவன் இனி ஒரு நண்பனிடம்தான் தன்னுடைய முழு உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்ப 2 பேர் இருக்கிறார்கள். இப்ப தாயிடமோ தந்தையிடமோ அண்ணனிடமோ ஆசிரியரிடமோ நம்மளுடைய முழு மனது உள் உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். நம்ம யாரிடம் பகிர்ந்து கொள்வோம்? ஒரு நண்பனிடம் தான் பகிர்ந்து கொள்வோம். அதனாலதான் நம்முடைய மன வளர்ச்சிக்கு நல்ல நண்பர்கள் தேவை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம சாதகர்களா வந்தா நமக்கு இருக்கின்ற சில குறைகள், நமக்கு இருக்கின்ற மகிழ்ச்சிய நீங்கள் இனி ஒரு சாதகர்களிடம் நண்பர் போல் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி உள் உணர்வுகளை எல்லாம் ஒருவன் இனி ஒரு நண்பனிடம் பகிர்ந்து கொள்வான், ஒருத்தி இனி ஒரு தோழியிடம் பகிர்ந்து கொள்வான். அப்படி உணர்வுகளை நன்கு பகிர்ந்து கொள்கின்ற இடம் ஆண்களாக இருந்தால் நண்பர்கள், பெண்களாக இருந்தால் தோழிகள். இப்ப இந்த இடத்துல எப்படி அமைத்துள்ளார்? ஒரு பெண் தன்னுடைய தோழியிடம், தன்னுடைய உணர்வுகளை கூறுவது போல் அமைத்துள்ளார். இப்ப இந்த அமைப்புக்கும் ஆனந்தத்துக்கும் இங்கு சொல்ற கருத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தோழி தோழி என்றெல்லாம் வரும், அது வந்து அகப்பாடல்கள் அமைக்கப்படுகின்ற முறை. காரணம் என்ன? இவர் தன்னுடைய உணர்வை இவ்விதம் வெளிப்படுத்தியுள்ளார், அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல தோழி இங்க வந்தார் என்ற கேள்விக்கெல்லாம் இடம் கிடையாது. இது இலக்கண ரீதி. காரணம் என்ன? ஒருத்தி தன்னுடைய தோழியிடம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. அதுதான் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ள முறை. இந்த முகவுரையுடன் நாம் இனி உள்ளே செல்லலாம். முதலில் சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ என்ற சொல் எல்லா இடத்திலும் வருகின்றது. இது வந்து இறைவனை பார்த்து அழைப்பது போல் இங்கு கூறியிருக்கின்றார். சங்கர என்றால் இறைவனை பார்த்து அழைக்கின்றோம், ஹே சங்கரா. நம்ம தமிழ்ல சொல்லும் போது முருகா சங்கரா ராமா என்று அழைப்போம் அல்லவா, அப்படி அழைப்பு தான் சமஸ்கிருதத்தில் சங்கர சங்கர சம்போ, சங்கர சங்கர சம்போ. அதே பேரை சொல்லி சொல்லி பகவானை அழைக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கத்தி பேசுவோம், துக்கமா இருந்தாலும் கத்தி பேசுவோம். இங்கு வந்து சந்தோஷத்துல அவர் அழைக்கின்றார், சங்கர ஹே சங்கரா, ஹே சங்கரா ஹே சம்போ, ஹே சிவா சங்கரா சங்கரா சம்போ என்று அழைக்கின்றார். இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். சங்கரக என்ற சொல்லுக்கு பொருள் சம் என்றால் மங்களம், சம் என்றால் மங்களம், கரக என்றால் செய்பவன். சம் கரோதி இது சங்கரக, மங்களத்தை செய்பவர். இதனுடைய அர்த்தம் என்னன்னா கொடுப்பவர், செய்பவர்னா கொடுப்பவர், இப்ப மங்களத்தை கொடுப்பவர். இப்ப சங்கரக என்றால் மங்களத்தை கொடுப்பவர், மங்களம் என்றால் நன்மை, நன்மையை கொடுப்பவர். சங்கரா என்றால் நன்மையை கொடுப்பவர். பஷம் என்றால் மங்களம் நன்மை, கரக என்றால் கொடுப்பவர். காரணம் என்னவென்றால் உபனிஷத்தில் நாம் நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது, அல்லது நாம எதையெல்லாம் அடையறமோ அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அதை ஒரு உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரேயஸ் என்றால் நன்மை, பிரேயஸ் என்றால் இன்பம். இப்ப எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அது நன்மை அல்லது இன்பமாக இருக்கலாம். இதுல எதெல்லாம் இன்பமோ அதெல்லாம் நன்மையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதெல்லாம் இன்பமோ அது நன்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் ஆரம்பத்துல இன்பமா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலேயே எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் இன்பம்தான், ஆனா ஆரம்பத்துல இன்பமா தெரியாது. பெரியவர்கள் சொல்கின்ற நல்ல அறிவுரைகள் ஆரம்பத்துல இன்பமாவா தெரியும்? அது துக்கமா தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே இன்பம் அதுலதான் இருக்கின்றது. அப்படி நன்மை இன்பம் இந்த ரெண்டும் கலந்து இருக்கின்றதாம். அறிவாளிதான் இது நன்மை இது இன்பம் என்று பிரிக்கின்றானாம். இங்கு நன்மையை நமக்கு தருபவர், ஸ்ரேயஸை நமக்கு தருபவர். பிறகு எப்படி தருகிறார் என்றால் ஸ்ரேயஸுக்குரிய சாதனமான எதெல்லாம் ஸ்ரேயஸுக்கு சாதனமோ அதையெல்லாம் கொடுத்து நமக்கு நன்மையை தருபவர் சங்கரக சங்கரக. இனி அடுத்த சொல் சம்போ. சம்புகு என்ற சொல்லுக்கும் சங்கரக என்ற சொல்லுக்கும் ஒரே பொருள் தான். இந்த இடத்திலையும் சம்பு என்ற சொல் இருக்கிறது. சம் என்றால் மங்களம், பு என்றால் பவதி, மங்களத்தை கொடுப்பவர். இப்ப சம்பு அதை வந்து சமஸ்கிருதத்துல அழைக்கும் பொழுது சம்போ என்று அழைப்போம். இப்ப சம்போ என்று சொன்னாலும் சங்கர என்று சொன்னாலும் ஒரே ஒரு பொருள் தான். இப்ப சங்கர சங்கர சம்போ. இனி அடுத்த சொல் சிவ சிவக என்ற சொல். சிவக என்ற சொல்லுக்கான பொருள் இது வந்து சமஸ்கிருதத்துல ஷோ என்ற சொல்லிலிருந்து வந்துள்ளது. ஷோ என்றால் ஷயதி, பாபத்தை நாசம் செய்பவர் என்று பொருள். ஷயதி பாபம் இது சிவக, ஷயதின நாசம் செய்பவர், பாபம் நம்முடைய பாபத்தை எல்லாம் நீக்குபவர். பிறகு கடைசியில் என்ன கிடைக்கிறது, இதிலேயும் மங்களத்தை கொடுப்பவர் என்றுதான் கிடைக்கின்றது. ப சிவக என்றால் பாபத்தை நீக்குபவர். ப சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ. இந்த ஒரே கிளாஸ்லதான் இதுக்கு அர்த்தம், இனிமேல் இதற்கு நம்ம அர்த்தத்தை பார்க்க மாட்டோம். இனி ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு பொருள் பார்க்கலாம். முதல் பாடலுக்குள் நாம் இப்பொழுது செல்கின்றோம். ஆதி அனாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இளங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இனிமேல் இந்த தோழி யார் அதெல்லாம் கேட்க கூட, நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தி தன்னுடைய தோழியிடம் கூறுவது போன்று இந்த பாடல் அகப்பாடல்களாக இருப்பதால் அமைத்துள்ளார். அதனால் இந்த தோழிக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. இனி வந்து முதல் சொல்லிலிருந்து நாம் செல்லலாம். முதல்ல இதனுடைய பொருள் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். இதுல என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால், இறைவன் குருவாகவே மாறி எனக்கு இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார். இதுதான் இதனுடைய சாரம். கடவுள், கடவுளே குருவாக மாறி எனக்கு இதை செய்தார். இதுதான் இறைவன் குருவாகவே உருவெடுத்து இந்த காரியத்தை செய்தார். இனி அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட கடவுள், எப்படிப்பட்ட குருவாக மாறி எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், இதெல்லாம் இதில் இருக்கு. இப்ப இதனுடைய சாரம் என்னன்னா, இறைவன் குருவாகவே உருவெடுத்து இந்த வேலையை செய்தார். இனி எப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட குருவாக எனக்கு வந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஒவ்வொரு முதலில் இதனுடைய பொருளை பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு சொல்லா எடுத்துட்டு விளக்கம் பார்க்கலாம். இப்ப முதல்ல வந்து இறைவனுக்கு லட்சணம் வருகின்றது, ஈஸ்வரனுடைய சொரூபம். எப்படிப்பட்ட கடவுள், ஆதி அனாதியும் ஆகி, ஆதியும் ஆகி அனாதியும் ஆகி இருக்கின்ற. இந்த இடத்துல ஆகி என்றால் அப்படி இருக்கின்ற என்று பொருள். இப்ப ஆதியாகவும் இருக்கின்ற, அனாதியாகவும் இருக்கின்ற, இதெல்லாம் இறைவனுக்கு வர்ணனை. இப்படிப்பட்ட கடவுள் ஆதியாகவும் இருக்கின்ற, அனாதியாகவும் இருக்கின்ற. பிறகு அடுத்தது எனக்குன்னு ஒரு சொல் இருக்கு, அதை இங்க விட்டுருவோம், பிறகு பார்க்கலாம். பிறகு ஆனந்தமாய், ஆனந்தமாகவும் இருக்கின்ற. இப்ப முதல் சொல் ஆதியாக இருக்கின்ற, இரண்டாவது இறைவனை குறிக்கின்ற சொல் அனாதியாக இருக்கின்ற, மூன்றாவது இறைவனை குறிக்கின்ற சொல் ஆனந்தமாகி, ஆனந்தமாகி இருக்கின்ற. இது மூன்றாவது சொல் இறைவனை குறிக்கின்ற. பிறகு நான்காவது சொல் அறிவாகி, அறிவாகி என்றால் அறிவு சுரூபமாக இருக்கின்ற. இது நான்காவது சொல். நின்று இளங்கும் என்றால் இப்படி இருக்கின்ற. இந்த நான்கு இலக்கணங்கள் இங்கு இறைவனுக்கு கொடுத்திருக்கார். ஆதியாக நின்று இளங்கும், ஆதியாக இருக்கின்ற, அனாதியாக இருக்கின்ற, ஆனந்தமாக இருக்கின்ற, அறிவாக இருக்கின்ற, நின்று இளங்கும் ஜோதி. இந்த ஜோதிங்கிற சொல் அறிவாகி இருக்கின்ற என்பதற்கு உதாரணம். அறிவாக அறிவான ஜோதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜோதினா வெளிச்சம், லைட். இத வந்து இங்கு அறிவுக்கு உதாரணமாக சொல்கின்றார். ஞான ஜோதி, அறிவு ஜோதின்னு சொல்லுவோம். இப்ப ஜோதிங்கிற சொல்ல வந்து தனியான லட்சணமாக எடுத்து கொள்ளக்கூடாது, அறிவான ஜோதி என்று அங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு இவ்வளவு வரைக்கும் என்ன கருத்து கிடைச்சிருக்கு, ஆதியாக இருக்கின்ற, அனாதியாக இருக்கின்ற, ஆனந்தமாக இருக்கின்ற, ஜோதிக்கு உதாரணமான ஜோதி ரூபமாக அறிவாக இருக்கின்ற, இந்நின்று இளங்கும்னா இப்படி இருப்பவர். இதுவரைக்கும் ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்ணினார், அந்த கடவுள் என்ன செய்தார், மௌனியாய் தோன்றி. மௌனியாய் தோன்றி என்றால் தாயுமானவருடைய குருவுக்கு மௌன குரு என்று பெயர். ஆகவே மௌனியாய் தோன்றினா என்னுடைய குரு மௌன குரு, அந்த குருவாகவே நீங்கள் உருவெடுத்து. அந்த இப்படிப்பட்ட கடவுள் தான் எனக்கு அமைந்த இந்த மௌன குருவாகவே இருந்து. அந்த குருவுக்கு பெயர் மௌன குரு. இதனுடைய விளக்கம் எல்லாம் பிறகு பார்ப்போம். மௌனம்னா என்ன இப்படிங்கறது பிறகு பார்ப்போம். இப்ப என்னுடைய குருவாக மௌன குருவாக நீங்கள் தோன்றி என்ன செய்தீர்கள்? அவன் மௌன குருவாக தோன்றிய அவன் ஈஸ்வரன். இப்ப கடவுள் இப்படிப்பட்ட கடவுள் மௌன குருவாக இவரே உருவெடுத்து அவன். பிறகு ஒரு வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம் முதல்ல. அது என்ன வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம்? எனக்கு அவன் எனக்கு சொல்லாத வார்த்தையை சொன்னார். இது வந்து அந்த ஈஸ்வரன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்றார். முதல்ல இப்படிப்பட்ட ஈஸ்வரன் முதல்ல குருவா மாறினார். மாறினதுக்கு அப்புறம் எனக்கு அவர் என்ன பண்ணினார் என்றால் சொல்லாத வார்த்தையை சொன்னான். தோழி சொல்லாத வார்த்தையை சொன்னான். சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு என்ன? சொன்னாத்தேன அது வார்த்தை, சொல்லவில்லை என்றால் வார்த்தை இல்லைதான். இப்ப சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொல்லில் விளக்க முடியாத ஒரு தத்துவத்தை எனக்கு புகட்டினான். சொல்லால் புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவத்தை எனக்கு விளக்கினார். அதெல்லாம் அதனுடைய விளக்கத்துக்கு வரும்போது தெளிவா பார்ப்போம். இப்ப சொல்லாத வார்த்தை என்பது இங்கு சின் முத்திரையை குறிக்கின்றது. சின் முத்திரையை எனக்கு காட்டினார். பிறகு என்ன செய்தார்ங்கிறத பிறகு நம்ம இங்கு விளக்கத்துல பார்ப்போம். இப்ப இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? இப்ப நம்ம ஒவ்வொரு பாடலை எடுத்துட்டு எப்படி அதுல அப்ரோச் பண்ண போறோம், எப்படி அதற்குள்ள போக போறோம்னா அதுல என்ன மைய கருத்து சொல்லப்பட்டுள்ளது, பிறகு அந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று பார்த்துட்டு பிறகு அதில் இருக்கிற சில சொற்களை எல்லாம் எடுத்துட்டு நாம் விசாரத்தை செய்யலாம். இப்ப இந்த பாடலினுடைய மைய கருத்து என்ன என்றால் இறைவன் குருவாக தோன்றி எனக்கு வாக்கால் விளக்க முடியாத தத்துவத்தை விளக்கினார், புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை எனக்கு புரிய வைத்தார். இதுதான் சாரம். இதுல வந்து நான்கு சொற்கள் இறைவனை குறித்தது. இப்படிப்பட்ட இறைவன், இப்படிப்பட்ட குரு. எப்படிப்பட்ட குரு? மௌன குரு. அது என்ன மௌன குருன்னு பிறகு பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். இதுதான். இப்ப இதுல மூணு அங்கு இருக்கு. ஒன்று ஈஸ்வரனுடைய லட்சணம், பிறகு குருவை பற்றி, பிறகு குரு இவருக்கு செய்த உபதேசத்தினுடைய முறையை பற்றி. இனி நாம் அந்த ஈஸ்வரனுடைய லட்சணத்துக்கு செல்லலாம். ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு பொருள் பார்க்கலாம். இப்ப நாம எடுத்துக்கொண்ட பொருள் சொல் ஆதிஹி. ஆதி ஆதிங்கிற சொல்ல எடுத்துட்டு இப்பொழுது பொருள் பார்க்கின்றோம். ஆதியாக ஆதியும் ஆகி, ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நாலு சொல்ல சொல்லி இறைவனை விளக்கினார். அதுல ஆதிஹி என்ற சொல்லுக்கு இப்பொழுது பொருள் பார்க்கின்றோம். இதற்கும் பல பொருள் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆதிஹி என்றால் காரணம் என்று பொருள். ஆதி என்றால் காரணம். இப்ப ஆதியாக இருக்கின்ற இறைவன் என்றால் காரணமாக இருக்கின்ற இறைவன். இனி அனாதி என்றால் ஆதிக்கு எதிர்ப்பதமான சொல் அனாதி. அப்ப அனாதினா என்ன பொருள்? காரணமற்றவர். ஆரம்பத்திலேயே முரண்பாட ஆரம்பிக்கிறார். எல்லாம் முரண்பாட சொல்ல போறார். சொல்லாத வார்த்தையை சொன்னாங்கிற இடத்துல ஒரு முரண்பாடு, இங்கேயும் ஒரு முரண்பாடு தான். எப்படி சொல்றார்? ஆதியும் ஆகி அனாதியும் ஆகி என்று சொல்றார். காரணமும் ஆகி காரணமும் அற்றவரும் ஆகி இருக்கின்ற, பிறகு ஆனந்தமாய் அறிவாய், அந்த இரண்டையும் பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது ஆதியுமாகி அனாதியுமாகிய இறைவன். அது எப்படி என்றால் இதை வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய உபனிஷத் கிளாஸே நடத்திடலாம். காரணம் என்ன? உபனிஷத்தே இந்த ரெண்டு சொல்லல இருக்கின்றது. அந்த இறைவன் ஆதியும் ஆனவர் அனாதியும் ஆனவர். இதனுடைய கருத்து என்ன இதனுடைய தத்துவம் என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். ஆதி என்றால் காரணம், முதல்ல ஆதின்னு எடுத்துக்குவோம். காரணம், காரணம்னு சொன்னாவே எதற்கு காரணம்ங்கிற கேள்வி முதல்ல வரும். எதற்கு காரணம் என்றால் அனைத்துக்கும், இந்த சிருஷ்டிக்கு காரணம், எவைகளெல்லாம் தோன்றி இருக்கின்றதோ இந்த அனைத்துக்கும் காரணமானவர். இதுதான் ஈஸ்வரனுக்கு லட்சணம். பகவானுக்கு என்ன இலக்கணம் என்றால் அனைத்துக்கும் காரணமானவர். இப்ப காரணம்னு சொன்ன உடனே என்ன கேள்வி வரும்னு கேட்டோம், எதற்கு காரணம்னு கேட்டோம். இப்ப நாம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகத்துக்கு காரணம். இனி அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட காரணம்? காரணம் பலவிதமான காரணம் இருக்கு. இப்ப வந்து பானை உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த பானைக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. களிமண் ஒரு காரணமா இருக்கு, அந்த களிமண்ணை உருவாக்கிய குயவன் காரணமாக இருக்கின்றான், அவன் பயன்படுத்தின தண்டம் எல்லாம், தண்டம்னா குச்சிகள் எல்லாம் எதெல்லாம் பயன்படுத்துறானோ அதுவும் காரணம். அப்படி ஒன்று உருவாக்க பல காரணம் இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு இறைவன் காரணம் என்றால் எப்படிப்பட்ட காரணம் என்ற கேள்வி வருகிறது. மேலோட்டமா பதில் சொன்னா என்ன சொல்லலாம், எங்கேயோ அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் படைச்சார் என்ற ஒரு நிமித்த காரணத்தை சொல்லலாம். ஆனா ஒரு உபநிஷத்துல இறைவன் எப்படிப்பட்ட காரணம்ங்கிற கேள்வி வரும் பொழுது கூறுகின்றது, என்றால் சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி வந்து தன்னுடைய கூட்டுக்கு எப்படி காரணம் என்றால் தன்னுடைய கூட்டையும் தன்னிடத்துல உருவாக்குது, தானே உருவாக்குகின்றது. அப்படி இந்த சிலந்தி வலைக்கு தானே உபாதான காரணம், தானே நிமித்த காரணம். உபாதான காரணம்னா களிமண். பானைக்கு எப்படி களிமண் காரணமோ அப்படி இறைவனே இரண்டு காரணமாகவும் இருக்கின்றார். அப்படி இந்த அனைத்து உலகத்திற்கும் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றவர் ஈஸ்வரன்.

0: பகவான் உண்மையிலேயே உற்பத்தி பண்ணியிருந்தா காரணம்னு சொல்லலாம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் பகவானுடைய ஒரு விளையாட்டு, இவைகளெல்லாம் சத்தியம் அல்ல, இவைகளெல்லாம் வெறும் தோற்றங்களே, இவைகளெல்லாம் வெறும் தோற்றங்களே தவிர இவைகளெல்லாம் உண்மைகள் அல்ல. காரணம் என்னன்னா இது வந்து உண்மை அல்ல, பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, ஆகவே காரணமற்றவர். இதிலிருந்து ஆதிங்கிற சொல் சகுண பிரம்மத்தையும் அனாதிங்கிற சொல் நிர்குண பிரம்மத்தினுடைய சுரூபத்தையும் குறிக்கின்றது. ஆரம்பத்திலேயே இப்படி ஆரம்பிக்கின்றார், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்ற அந்த பரந்தத்துவம் அது எப்படி இருக்கின்றதாம். இனி அடுத்த இரண்டு சொற்கள், ஆதி அனாதி என்ற சொல்லில் அவர் சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று முதலில் நமக்கு கிடைக்கின்றது. ஆதிங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது, தோற்றம், ஆதின தோற்றம், அனாதி என்றால் தோற்றமற்றது என்றும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் வேறு பல இடங்களில் ஆதிங்கிறதுக்கு காரணம் என்ற பொருளும் அனாதி என்பதற்கு காரணமற்றது என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டோம். இதோடு ஆதி அனாதிங்கிறத நம்ம பார்த்து முடித்தோம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்ற இறைவன் எப்படி இருக்கார். இனி மூன்றாவது சொல் ஆனந்தமாகி, ஆனந்தமாகவும் அவர் இருக்கின்றார். அதனாலதான் அவரை அடையிறதுனால நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஆனந்தம் என்றால் நிறைவானவர், குறைவற்றவர் என்று பொருள். எந்த குறையும் இல்லாமல் பூர்ணமானவர், அதுதான் பொருள், பூர்ணமாக இருப்பவர். இனி அடுத்த சொல் அறிவாகி, அறிவு என்றால் சைதன்யம், ஞான சொரூபமானவர். ஆனந்தம்னா பூர்ணம் அனந்தம், அறிவு என்றால் பூர்ண சொரூபமானவர், அறிவானவர், சைத்தன்ய சொரூபம். நின்று இலங்குங்கிற இடத்துல இப்படி இருப்பவர், சத் சொரூபமானவர், இப்படி இருக்கிறார். முதல்ல இப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது என்று அறிவு சுரூபமான, சத் சுரூபமான, சித் சுரூபமான, ஆனந்த சுரூபமான, அனைத்துக்கும் காரணமாகவும் அதையும் கடந்து இருக்கின்ற இந்த ஒரு தத்துவம், இந்த ஜோதிங்கிறத நம்ம அறிவோட சேர்த்திக்கணும். என்னைக்கும் அறிவுக்கும் ஜோதிக்கு உதாரணமாக சொல்லுவோம், அதற்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ஜோதி வந்து இருக்கிறத காட்டுது, அறிவு வந்து இருக்கிறத காட்டும். அறிவு வந்து உன்னை உற்பத்தி பண்ணாது, அதே போல ஜோதி வந்து லைட் போட்ட உடனே புதிய பொருள்கள் எல்லாம் இங்க உற்பத்தி ஆகாது. பொருள் இருந்தா காட்டும், இல்லைன்னா இல்லைங்கிறத காட்டும். அதே போல அறிவு இருந்தா இருக்கிறத காட்டும், இல்லைன்னா இல்லைங்கிறத காட்டும். அப்படி ஜோதி ரூபமாக இருக்கின்ற அறிவாகவும் ஆனந்தமாகவும் காரணமும் காரணமும் அற்றதாக இருக்கின்ற இந்த இறைவன் என்ன செய்தார், குரு வடிவாக தோன்றினார். அந்த குருவுக்கு இங்க மௌன குரு என்று அழைக்கப்படுகின்றது. அதனுடைய பொருளையும் சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு சொன்னாரே, அது என்ன சொல்லாத வார்த்தை, அது எப்படி சொன்னார் என்ற விளக்கத்தையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
3: ஓம் சிவாய நமஹ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முன்னுரை, பகுதி இரண்டு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அந்த சேக்கரார் பெருமான் பாடிய இந்த அற்புதமான திருத்தொண்டர் புராணத்திலே முதலாவதாக பாயிரம் என்பது, பாயிரம் என்பது கடவுள் வாழ்த்து. இந்த நிலையை சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக உணர்கிறது. அவையடக்கமாக புலவர் தன்னுடைய அடங்கிய நிலையை எளிமையான நிலையை உலகிற்கு தெரிவித்து எல்லாம் திருவுருளால் நிகழ்வது என்பதை எடுத்துரைப்பது பாயிரத்தினுடைய குறிக்கோள். இந்த பாயிரத்திலே பெருமான் முதலாவதாக ராஜ பெருமான் அடியெடுத்துக் கொடுத்த அதனை முதலாக வைத்து பாடுகிறார். அந்த முதல் திருப்பாடலை இப்பொழுது காணும். நம பார்வதி பதகே அரகர மகாதேவா, உலகலாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலகுலாவிய நீர்மலி வேணியல் அழகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதவியே அரகர மகாதேவா உலகலாம் என்று சிவபெருமான் அறிவித்துக் கொடுத்தார். இந்த புராணத்துல பல இடங்களில் உலகலாம் என்று அந்த பாக்கிய அந்த சொற்றொடரை சேக்கலார் பெருமான் பவ்யமாக கையாளுகிறார். இந்த நூல முதல்ல உலகலாம், நடுவிலே உலகலாம், நிறைவிலும் உலகலாம். இந்த நூல் அமைப்பு என்னென்னா நடராஜபெருமான் பார்க்கலவா அதை பொன்போல பாதுகாத்து இந்த அரிய காப்பியத்துல பல இடங்களில் சேக்கிரார் பெருமான் நம்முடைய மனதிலே நடராஜபெருமான் திருவழி வருமாறு பாடுகிறார். முதல் திருப்பாசத்துல அவ்வாறே உலகலாம் உணர்ந்து உதற்கு அறியவன் நாம் அணுகின்ற சிவபெருமான். இந்த உலகமா சான்றோர்கள், உலகு என்பது சான்றோர், உலகம் என்பது சான்றோர் பெரியவர்கள் தான். உலகு என்பது உயர்ந்தோர் நெற்று தொல்காப்பியம் பேசுகிறவர். உலகம் சொன்னா சாதாரண மக்கள் இல்லை, உயர்ந்தவர் சான்றோர், நன்கு முற்று தேர்ந்த ஆண்டோர். அவர்களாலும் அறிய முடியாமல் சொல்லணும். உலகலாம் உணர்ந்து உதற்கு அறியவன், உணர்ந்தலும் ஓதுதலும் எழுதல்ல சிவருமானை வணங்குவது. எனவே சிவருமானை வணங்குற கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இங்க இருக்கிற. இந்த இடத்துல வெள்ளடி வச்சா கரகாட்டம் நிறைய கூட்டம், அது அந்த சுவை வேற, அந்த சுவை வேற. அதனாலதான் உலகலாம் நன்கு ஆண்டோர்களாலும் அறிய முடியாதவன் பரமேஸ்வரன். உணர்தலும் முடியாது, போதுதலும் முடியாது, அது கண்ணி இரண்டு விஷயம். அவருடைய பெருமையை உணர்தல் உண்டு, அதன் பின்னர் அதனை உணர்ந்து அனுபவிப்பது உண்டு, ரெண்டும் முடியாது. சான்றோர்களுக்கே முடியாதுன்னா நம்மால் எப்படி முடியும்? உலகலாம் உணர்ந்து உதற்கறி. ஆனா அப்படிப்பட்ட கடவுள் என்ன பிரயோஜனம்? யாராலும் அறிய முடியலைன்னா அவருக்கு நமக்கு என்ன லாபம்? அவர் வாழ்க்கை அங்கே இருப்பார், கைரா எத்தனை வாழ்க்கை இருப்போம், என்ன லாபம்? அதனால அழகா சொல்ற அப்படிப்பட்ட சிவபெருமான் தானே நிலகுலாவிய நீர்மணி குற்ற செய்த நிலாவையே சந்திரனே நிலாபார் சூக்கிக்கிறார் சிவபெருமான். உயிரினுக்கு அழுவ அருள் பாதிக்கிறதுல சிவபெருமானுக்கு அருகில் யாரும் நிற்க முடியாது. எனவே உலகம் வெறும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தான அறிய முடியாத சிவபெருமான் தானே நாம் அறியுமாறு அழகாக திருவுருவம் எடுத்து வருகிறார். அவை மூணு மேற்படும் அருவத்திருமேரி, அருவுருவத்திருமேரி, உருவத்திருமேரி, அத மூன்று இந்த பாட்டு சொல்ற. நிலவுலாவிய நீர்மலி வேணியன், வேணியன் கடாபார் அப்படியே கங்கையில் மறிந்திருக்கிறதான் கிடையாது. அங்கே நிலாவை சொல்லி இருக்கிறார். நிலா ஒரு தவறு செய்தது, அந்த தவறு செய்த நிலாவை தட்சன் கண்டிச்சான், சாபம் விட்டான். சாப நிவர்த்தியை போக்கி சுவாமி கடாபாரத்தில் வைத்துக் கொண்டார். எனவே குற்றத்தை பொறுத்து விடுகிற சிவபெருமான் நம்முடைய நாயகன். எனவேதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுல்லவாயில் அற்புதமான பதிகத்திலே பாடும்போது மற்ற நான் பெற்றது ஆர் பெறவல்லார் வள்ளலே கண்டமே பேசி குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். இந்த சிறப்பு குற்றமே செய்யணும் குணமனக்கள் கொள்கையா, நீ அப்படி செய்தப்பா மாசலாம் பேசுவார். புருஷமனாலே என் குற்றத்தை பொறுத்து குணம் எடுத்துருவீங்க. சின்ன பிள்ளைகள் வீட்டுல நம்ம விளையாடும் போது ஒரு தமிழர் குழந்தை முகத்துல வீசி சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் எழுதிக்க மாட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்த அதைத்தான் வாசுராமணீஸ்வரர் மறுபடிகிறார். இந்த பதியத்தை பாடுவதற்காகத்தான் அவருக்கு கண்ணீரை வச்சிருக்கிறார். இங்க வந்து ஒரு உருக்கமான பதியம் மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் தான் அந்த நாடகம் அங்கே நடக்கும். எனவே குற்றமே செய்யணும் குணமனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் செற்று மீதோடும் என்று அங்கு அழகா பாடுகின்ற பதிகம் அருளி செய்யப்பட்டது. ஆகவே இவ்வாறு திருமுல்லை வாயிலே பாடுவது போல குற்றம் செய்த நிலாவ சுவாமி எந்த வச்சிருக்கிறார், நிலா பார்த்து வச்சிருக்கிறார் மன்னிச்சு. அப்படிப்பட்ட கடவுளுடைய நில உலாவிய நீர் மறை கங்கையை பாகி பகிரதனுக்காக உலகத்துல கொண்டு வந்த சிவருமான் உலகம் ஆகாயங்கள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜடாபாரத்துல அதை தாங்கி பூமிக்குள்ளான. உலகராமன் வந்து ஓதற்கு அறியவனால எந்த லாபம்னு கேட்டீங்களா எங்க பாருங்க லாபத்தை, ஒரு நில உலாவிய நீர் மறை வேணும் அலைகளும் ஜோதியும் அந்த பெருமான் ஜோதி மயமானவன் ஜோதி மயமா இருக்க ஒளிமயமான ஆகியும் அங்கமெல்லாம் அறிந்தரும் சோதி ஒளிவிட விளக்கே என்று திருவி திருவி சிற்பாப்பாடு. அந்த பெருமான் அழகில் ஜோதிய அந்த ஜோதி ஆகிய அந்த ஞான பிரகாசத்திற்கு எல்லை கிடையாது. அழகில் சோதி நம்முடைய உயிரை பற்றியிருக்கிற ஆணவமாக இருட்ட விரட்டக்கூடிய ஞான சூரியன் சிவருமான். ஆகவே அழகில் சோதியன் அவர் எங்க இருக்கிறார், அம்பலத்து ஆடுவான் முன்னால் அம்பலத்தில் ஆடுற உருவத்திற்கு கண்ணுக்கு தெரிஞ்சாப்புற நடராஜமூர்த்தியா இருக்கிறார். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், அவர்கள் அழியார்கள் உலகத்திலே மலர்கின்ற அந்த திரு செல்லம்படியை வணங்குவோம், மலர் செல்லம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுறார். கேட்கிறார் மக்கள்மா
2: நம்ம பார்வதியே.
1: இவ்வாறு உலகநாமன் ஓதற்கரிய பரமேஸ்வரன் தானே, நிலவுலாவிய நிர்மலி வேணியனாகவும் அலைகளை சோதியனாகவும் அம்பலத்து ஆடுகின்றனாகவும் அழியார்கள் உலகத்திலே மலர்கின்ற திருவடியை உடையவனாகவும் அந்த பெருமானுடைய புகழை நான் பாடி மகிழ்கிறேன் என்று வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்ததுனால் நமக்கு என்ன கிடைக்கும், வணக்கம். வணக்குவதும் நம்ம வாழ்வோம், வாழ்த்துவதும் வானவர்கள்தான் வாழ்வதற்கு என்று சிறுவாசகம் பேசும். நாம் அவரை வாழ்த்தி வணங்கினா நாம வாழலாம். எனவே வாழ்த்தி வணங்குவோம் என்று எழுத்து எழுப்பில் கேட்கிறார் பெருமான். ஒரு அற்புதமான ஒரு அழகிய திருப்பாடல் அனுப்பிச்சுகிறார். இந்த பாடலை இன்னும் நுணுக்கமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். இதுல மொத்த எழுத்துக்கள் 72 எழுத்துக்கள். மெய் எழுத்த விட்டுட்டா மேல குடியிருக்கிற மெய் எழுத்த விட்டாச்சுன்னா 63 எழுத்துக்கள். 63 நாயன்மார்களை எழுத்திருக்கிற நூல் என்பதை ஓபனிங் சீன் சொல்லி ஷேக்ஸ்பியர் நாடகத்தை பெருசா பேசுற அவங்க எல்லாம் இதை தெரியாதவங்க. முதல் திருப்பாடலே 63 நாயன்மார்களுக்கு பேச போறவங்க குறிப்பா சொல்றாரு. 9 புகையழியார்கள் செல்லைபாடங்கள் கூட்டம் கூட்டமாக உயிர் பொய்யடைவு இல்லாத புலவர்கள் அத்தராய் பணிவார்கள் பரமனையை வாழ்வார்கள் இவரெல்லாம் சிறு கூட்டம். ஆக அது 9 தனித்தனியாக 63 பிளஸ் 9 72 அருமையான எழுத்துக்களால் ஆகிய இன்னும் விரிக்க பெறும் காலம் கருதி சுருக்கமா பேசுவோம். இவ்வளவு அற்புதமான முதல் திருப்பாடலே இந்த நூலுக்குள்ள நுழைகின்ற நம்மையெல்லாம் பன்னீரும் சந்தனமும் கொடுத்து வரவேற்கிற காட்சியை பார்த்தீங்களா, வாங்க வாங்க இந்த உலகத்துக்குள்ள வாங்க. திருத்துள்ள புராணங்கிற பூங்காவுக்குள்ள நம்ம போறோம், வாசலே இவ்வளவு வரவேற்பு சேர்க்கிறார் பெருமாள். நமக்கு அப்படியே அருள் பன்னீர் கழிக்கிறார். நீங்களெல்லாம் அதுல மூழ்கி வருமாறு உங்களை வேண்டுகிறேன். என் 2வது பாசுரம் பூனடைந்த உடம்பின் பெருமையே தான் அடைந்த உறுதியை சாருமான் அடைந்த மலர்பொழில் சிந்தையுள் மானடம் செய் வரத கொற்றாள் தொழக நம பார்வதி பதையே தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரத பொற்றாள் தொழகிருமான் சொல்லி வணங்கினார். நமக்கு என்ன கிடைக்கும், ஊனடைந்த உடம்பின் பிறவியே இந்த மாமிச பிண்ட இருக்குத இத விட்ட ஒரு பிறவி நீக்கிட்டு தான் அடைந்த உறுதியை சாருமாள் என்றும் பெறவா நினைக்கிறலாம். மானடம் செய் வரதராகிய நடராஜு பெருமான் திருவடி வணங்கினார். நம்முடைய வாழ்வு நேராக சிறக்கும். 3வது பாசுரத்துல விநாயக வணக்கம் செய்கிறார். எடுக்கும் மாக்கதை தமிழ் செய்யுளாய், நடக்குமே நமக்கு அருள் செய்திட தடக்கை.

0: நம பார்வதி பதையே மகாதேவா கடக்கணிச்சை கணிதனா யானை யானை உடையின்ற நாய் பெருமாள் கருத்துள் இருத்துவாம் தாழ் செடி ரெண்டு காதும் ஆழ்ந்து ஸ்பீடு இருக்கிறது நீள் முடி தடக்கை ஐந்து உடை ஐந்து கரங்கள் நாலு கரத்தோடு துண்டிக்கு இச்சத்து அஞ்சு ஐந்து கரம் தனி தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கணிச்சை கருத்துள் இருத்துவான் அவர் ஏன் வணங்கணும் மேன்மை நமக்கு அருள் செய்திட நம்மளா மேன்மை பெறணும்னா அவரை வணங்கணும் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட இந்த அற்புதமான நூல் அழகா வளர்ந்து வருவதற்கு அவர் அருள் பாலிக்கணும் இந்த மேஷையுளா நடக்கும் மேன்மை இந்த நூல் இனிமையான இன்பத்தை தருகிற அருளை தருகிற தமிழ் காப்பியமாக மலர்வதற்கு அப்பிரபு அருள் பாலிக்கிறேன் நான் இப்பொழுது எந்த உரை செய்யப் போகிறேன் எடுக்கும் மாக்கதை இதோ இந்த சன்னிதியை எடுத்து பாடியுமே இந்த நூல் மாக்கதை மா என்று சொன்னால் பெரிய கதை என்றால் மாக்கதை பெரிய புராணம் பெரிய புராணம் முதல்ல எடுக்கும் மாக்கதை நம்மளையெல்லாம் பிறவி குளிர் இருந்து எடுக்கிறது தான் மாக்கதை நம்மையெல்லாம் துன்பக் கடல் இருந்து தூக்கி விடுகிற ஒரு அங்கூரம் அருமையான பெரிய புராணம் நம்மையெல்லாம் துயர கடலிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான நூல் பெரிய புராணம் நம்மை எடுப்பது தூக்கி விடுவது உயர்த்துவது இந்த நூலுடைய பெருமை இந்த நூல் இன்பமிழ் செயலாக விரிவடைவதற்கு விநாயகமூர்த்தியே எனக்கு அருள் பாலிப்பார் என்று வேண்டுகிற ஒரு பாசுரம் இந்த பாசுரம் எடுக்குமா கதை இன்பமிழ் செய்துளாது நடக்குமே நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செய்தினேள் முடி கடக்கடிச்சை கருத்துள் இருத்துவாம் இதோ இந்த புலிகள் பேரவை நாயன்மார்களுடைய பெருமை அறிய வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரங்கால் மண்டலத்தில் கூடியிருக்கிறார் அவர்களை பார்த்து சுவாமி பாராட்டுவது நாளால் பல புனித பேரவை அடியார்கள் மக்களுடைய பெருமையை உணரணும்னு ஆர்வத்தோடு கூப்பிய கரங்களோடு இருக்கிறார்கள் கூப்பிய கரங்கள் அந்த கூப்பிய கரங்களோடு இருக்கிற புனித பேரவை உலகமெல்லாம் சிரமமடைந்து வாழ்க்கை மதிவள சடை மொழி மன்சூழாலை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொல் பதினல நுகர்தரு புனித பேரவை விதிமுறை உலகில் தூய சொல்மலர் தூய சொல்மலர் எப்படின்னா சொல்மலர் ஆயிரம் ஆண்டுகளுக்குனால் சேக்கராக பெருமான் அருள் செய்து இருக்கிற நம்ம கையில் இருக்கு அது வாழவே இல்லை அது நமக்கு ஒரு புரிதத்தை தருகிறது தூய சொல்மலர் அதை அருந்துவதற்காக இதோ ஆயிரக்கணக்கான பேர் கூறியிருக்கேன் இங்க அஞ்சு பேர் தான் புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வருகவே அடுத்தபடியாக அவையடக்கம் விடுபெரிய நூலை சேர்க்கிற தகுதி இருக்கு அவர் சொல்ல சேர்க்க உலகெல்லாம் நடைமுறை அடி வந்து இருக்கிறார் அவர் எங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற அளவிலாக பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவிலாக பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் கூட உரைப்பரிதாயின் அளவில் ஆசை துறப்ப அடைகுவேன் நம பார்வதி அளவிலாத பெருமையர்கள் நாயன்மார்கள் அவருடைய அளவு பெருமையின் அளவு என்னால் சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒரு ஆசை சொல்லணும்னு ஆசை அந்த ஆசை அளவிலாத ஆசை என்னை துரத்துகிறது அதனால எனக்கு தகுதி இல்லை அளவில் ஆசை துறப்ப அடைகுவேன் அளவு கூட உரைப்பரிதாயின் பெரியவர்களுடைய பெருமை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆரம் கண்டிகை
1: ஆணையும் கங்கையே பாரம் ஈசன் பணிகளது உள்ளார் வீர அன்பினர் யாதும் குறைகிறார் வீரமென்னார் விளம்பும் தகையதோ நொருட்டு சொல்ல வீரமென்னார் விளம்பும் தகையதோ அப்படி பெருமைதான் சிலர் சொல்ல முடியுமா என்று கேட்கிற ஒரு இடம் அழகிலாத பெருமையராகிய அழகிலா அழியார் புகழ் கூறுகே அழகு கூட குறைப்பரிதாயும் அழகிலாசை துறப்ப அறைகிறேன் தெரிவரும் பெருமை திருத்தொண்டல் தம் பொறுவரும் சீர்புகழல் முற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமைய கடல் தண்ணிய அப்படி குடிக்கணும் ஒரு நாய் வந்து கடல்ல தண்ணிய நாய் குடிக்க முடியுமா அப்படியே நாக்குனால கொஞ்சம் கொஞ்சம் அதத்தான் நான் சீரன் சேர்க்கார நான் பெரிய பிராங்க பேச போறேன்னு சொன்னா அது போல முட்டாக்கணும் அவரே சொல்ற உலகம் அழியத்து கொடுத்தா அந்த பெருமையுடைய சேர்க்கிறார் பெருமா அழியார்கள் பெருமையாக கடல்ல ஒரு ஓரத்துல நின்று அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நான் கிணக்கி பார்க்கிறேன் ஒரு சுணங்க நாய் அதற்கு ஒப்பவன் நான் சொல்லி சேர்க்கிறார் பெருமான் சொல்வாங்க அதே எனக்கு பெருமையை பத்திடா பத்திரமா செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் இப்பொருளுக்கு என்னுரையாவரும் கொள்வரார் இப்பொருள் அப்பொருளுக்கு என்னுரையாவரும் கொள்வரார் இப்பொருளுக்கு என்னுரை சிறிதாயின் மெய்ப்பொருளுக்கு உரியார் கொள்வர் மேன்மையாகும் இந்த பெரிய நூலுக்கு என்னால சின்ன ஒருதான் செய்ய முடியும் ஆனா பெரியவங்கள மனசுல இதை பெருசா எடுத்துக் கொள்வார் அவர்கள் வணங்குகிறேன் மேய இவ்வூரை கொண்டு இந்த நூலை விரும்புறது யார் தெரியுமா அதோ குலத்துங்கச்சோட மகாராஜா அவர் பலர் மேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் செய்யவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி நீடு பொன்னணி சோழன் நீடு ஒளிபாறு ஆயசீர் அனபாயம் அரசவை அனபாயு கிருஷ்ணன் அரசவை இருக்கிறது அதுதான் இந்த நூலை விரும்புகிறது அவர் என்ன செய்தார் சிதம்பரத்துக்கு அழகா தங்க ஓடு எழுந்தார் அந்த பெருமனை மகாராஜாவுடைய அழகான இந்த திருக்கூட்டம் இதை விரும்புகிறது அதனால நான் செய்தேன் இவ்வூரை கொண்டு விரும்புமாம் செய்கவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் வீடுபார் ஆயசீர் அனபாயின் அரசவை அருள் நீர்மை திருத்தொண்டு அறிவருமாம் தெருவி நீர் இது செப்புதற்கு ஆமின் வெருடிமை மொழிவானிடல் கூறிய பொருளில் ஆகும் என புகழ்வாமல்லே இந்த நூலை செய்து உங்களுக்கு எப்படி கையில வந்தது யாராவது கேட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு பட்சம் அந்த அசலீது வாக்க நடராஜ பெருமான் உலகலாம அதனால சொன்னேன் எனக்கு நான் தெரிஞ்சில்லையா அவர் அழித்து கொடுத்தாரு வெருடிமை மொழிவான் இடல் வான் ஆகாசம் ஆகாசம் மெய்மொழி உலகளான ஒரு மொழி மேலொழின் மெய்மொழி வானிடல் கூறிய பொருளில் ஆகும் என புகழ்வாமல் நிறைவாக பாலிடத்துல இந்த நூல் பேர் தெரியுமா சொல்லுமாங்க இந்த நூல் பேர் சொல்றாரு அவர் பேர் சொல்றாரு இந்த அருள் பிள்ளை இருக்கிறே வெளிபுராணங்கள் பிள்ளை அதற்கு குன்றத்தூர் தாய் குன்றத்தூர் சேக்கரார் வருமான தாய் பேர் சொல்லுவாங்க இந்த நூல் அழியார் பெருமக்கள் உலக மக்களுடைய உயிரை பெற்று ஆணவமாக இருட்டில் நீக்கக்கூடிய நூலாகும் யாரப்போல உலகத்திலே காணப்படும் இருட்டை எல்லாம் சூரியன் எப்படி நீக்குகிறானோ இரவு கூட இருளை காலையில வந்து சூரியன் பெருக்கி அடிக்கிறான் அது மாதிரி உயிரை பற்றி இருக்கிறதே ஆணவ இருள் அதை நீக்கக்கூடிய நூல் இது என்று ஒரு ஓமானத்தை கொடுத்து பேர் சொல்லப்பட இங்கிதன் நாமம் கூறின் இதன் பேர் என்ன கேட்கலா இங்கு இதன் நாமம் கூறி உலகத்து முன்னாள் தங்கியிருள் இரண்டில் மாக்கள் செங்கையுள் சார்ந்து நின்றே மாக்கள் செங்கையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏழை பொறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் அரே நம பார்வதி பதையே உரையினுள் போக்குகின்ற செங்ககிரவன் போல் வெளியே இருக்கிற இருட்டை போக்குற சூரியன் செம்மையான சூரியனை போல திருத்தொண்ட புராணம் என்பான்.
0: மாக்கள் சிந்தைகள் சார்ந்து அந்த பொங்கிய இருளுக்கு ஆணவ இருக்க அதை நீக்குகின்ற ஒரு நூறு பெரிய புராணத்தை படிச்சா நம்முடைய இருளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஞான பிரகாச நூல்.
1: அந்த நூல் பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம் என்பாம். ஆகவே இந்த நூல் பேரு திருத்தொண்டர் புராணம்.
0: தொண்டர் திருத்தொண்டர் சுடனடியார் தொண்டர்கள்தான் திருத்தொண்டர்கள்.
1: அவருடைய பெருமை பேசுகின்ற புராணம் என்ற வார்த்தைக்கு பேரு புலம் பிளஸ் நவம் இந்த இரண்டு சொல். பழமையும் புதுமையும் நமக்கு காட்டுகின்ற ஒரு காப்பியம் அது திருத்தொண்டர் புராணம் என்ற திருநாமத்தோல் திகழ்வதை பாயிரம் என்ற பகுதியிலே தேவை சேர்க்கிறார் விதமாக எடுத்துரைக்கிறார். அதற்கப்புறம் நம்ம முதல் காண்டத்துல முதலாவது பகுதி திருமலை சரணம், அதனை நாம் அடுத்து காணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது நிறைவு செய்வோம். அடுத்தபடியாக திருமலை சர்க்கம். நமக்கெல்லாம் திருமலை எது என்று சேக்கரார் பெருமான் அடையாளம். திருமலை தேவஸ்தானம் என்று பார்க்கணும், அது திருப்பதி. நம்முடைய திருமலை வேலை இப்ப இருக்கிற திருமலை, நம்ம திருமலை உயர்ந்த கைலாயம். அந்த கைலாயத்தின் பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய திருமலை சிறப்பு முதலில் நாம் சிந்திப்பது அந்த அடுத்த சிந்தனை மேற்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பகுதியில நாம் சிந்தித்த சிந்தனைகள் இரண்டு. ஒன்று சேக்கரார் பெருமானை பெருமை, இரண்டாவது திருத்தொண்டர் புராணத்தை அருள் செய்கிற சேக்கலாருகளால் அதன் பெருமையினையும் தன் அடி எளிமையினையும் அடக்கத்தையும் அதனால் நாம் பயில்வதால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சுட்டிக்காட்டி நடராஜ பெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்கி புனிதர் பேரவை நன்றாக மேன்மை பெறட்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரு பகுதியான பாயிரத்தை கண்டு நாம் இப்பொழுது மகிழ்ந்தோம். இனி அடுத்த சிந்தனை இனி செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாகும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நம பார்வதி பதங்கேதோர் மலைகளாலும் துதித்திடற்கு அறிகே செவ்வேள் செய்யவேல் அழிகள் வாழ்க சேபனும் அழிவு வாழ்க வெய்ய சோர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்க நான் பொயில் சீர் அடிகார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சம் பலம்

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்களில் ஜீர்ணோத்தாரம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
1: ஜீர்ணோத்தாரம் என்னுடைய கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பேன். ஆகமங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப கடல் போல ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு எழுதியிருப்பேன். சில பேர் அது சும்மா அவர் எழுதுறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அது உண்மைதான். என்ன காரணம்னா, இப்போ வந்து நாம் வந்து ஒரு சூத்திரம், ஒரு போதாயன சூத்திரம் நாம் படிக்கிறோம் அப்படின்னா, போதாயன சூத்திரத்தில் என்ன விஷயம் சொல்லிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் ஆகமங்கள் எப்படி இருக்குன்னா, 28 ஆகமங்களுக்கும் இப்போ இதே பாருங்க, வேதத்திலே கூட 4 வேத சம்பந்தப்பட்ட சூத்திரத்தையும் ஷட் சூத்திரத்தையும் அவன் கெட்டிக்காரனாக இருக்கணும்னா கொஞ்சம் குழப்பம் வருது இல்லையா. 6 சூத்திரம் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்மிருதிகள்லையும் எல்லா ஸ்மிருதி விஷயத்தையும் அவன் ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவன் புஸ்தகம் பார்த்து சொல்கிறேன் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்மிருதிக்கு ஒரு ஸ்மிருதி வந்து நிறைய இடத்துல விரோதங்கள்லாம் வருது. அது மாதிரி ஆகமம் வந்து ஆகமம் ஒத்த தலைப்பில் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தா புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. 28 நமக்கு தெரிஞ்ச 28 இருக்குது. பத்ததிகள் இருக்குது, உபாகமங்கள் இருக்குது. இப்படி வரும்பொழுது அது மாதிரி இந்த கணக்கில் இல்லாத புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இந்த இதில் இல்லாமல் சர்வஜானோத்தரம் போன்றதெல்லாம் இந்த கணக்கில் இல்லை. ஆனால் எல்லாரும் பெரிவாக வச்சுட்டு இருக்கா. அது மாதிரி புஸ்தகங்கள்லாம் இருக்குது. பத்தியில வராம சில நல்ல புத்தகங்கள், வாமதேவ பத்தி 18 பத்தியில வரல. ஆனா அது நாம ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் வாமதேவ பத்தியில வருது. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டக்குன்னு ஒரு கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியல. எந்தெந்த ஆகமங்கள், எல்லா ஆகையும் ஒரு ஒரு ஆகமங்கள்ல ஒரு ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி சொல்றா, எல்லா ஆகமங்களையும் ஒரே விஷயத்த சொல்லாமே அப்படின்னா அது தப்பு. பாருங்க, எல்லா ஆகமங்களையும் ஒரே விஷயம் இருக்குன்னா அத்தனை ஆகமங்கள் எதுக்கு? இல்லை 28 ஆகமங்கள் பேர் மட்டும் வித்தியாசம் இருக்கு, ஒரே விஷயத்த சொல்ல நமக்கே போர் அடிச்சிடாதா? அப்போ வந்து ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கணும், வித்தியாசம் இருக்கவே தான் அவைகளுக்கு 28 வகைகள் வருதுன்றது தெரியறது. அப்ப நமக்கு தான் என்ன கஷ்டம்னா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதை ஜீர்ணிச்சுண்டு அதை வந்து பகுத்து எதிராளிக்கு புரியற மாதிரி தேவையான விஷயத்த மட்டும் கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு வந்துடுது. அதில் ஜீர்ணோத்தாரம் அப்படிதான் இருக்கு. அண்ணா சொன்னார் பிரத்யங்கம் உபாங்கம் அதெல்லாம் சொல்றார். இந்த அங்கம் பிரத்யங்கம் உபாங்கங்கள்ன்ற விஷயங்களே கூட ஆகமங்களை வித்தியாசப்படுறது. அவர் சொல்லவே ஒரு முகவரை மாதிரி அதை நான் சொல்லிடுறேன். சில ஆகமங்கள்ல அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம்னு மூணா பிரிக்கிறா. சில ஆகமங்கள்ல அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம் மகாங்கம்னு பிரிக்கிறா. அப்படி நாலா பிரிக்கிறது சில ஆகமங்கள். சில ஆகமங்கள் வந்து ரெண்டாவே பிரிச்சிடுறா, அதாவது மகாங்கம் உபாங்கம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிடுறா. இப்படி ஒரு ஒரு ஆகமங்கள்ல வந்து அந்த ஏன் அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லலாமா, அப்ப இவாளுக்கே ஒன்றும் தெரியலையா அப்படின்னு சில பேர், அந்த அர்த்தம் இல்லை. அந்தந்த ஆகமத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு அது மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்மை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மரபு இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த மரபு இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த மரபை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மரபு இல்லை அழிஞ்செடுத்து அப்படின்னு நம்ம சொன்னா உடனே பாருங்க, அவங்களே சொல்றாங்க மரபு இல்லையா, மரபு அழிஞ்சிட்டு ஒரு 10 பேர் கிளம்பிடுவாங்க. அப்படி சொல்ல வரல, மரபு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நாம சொல்லணும். அதனால அந்த பேரை வித்தியாசப்படுறது ஒரு விஷயம். அது மாதிரி இந்த அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம் மகாங்கங்கள்லாம் அந்த கணக்கு வித்தியாசப்படுறது. ஒரு ஆகமங்கள்ல இதே தான் அங்கங்கள்னு சொல்றது, இதே தான் உபாங்கங்கள்னு சொல்றது, இதே தான் பிரத்யங்கங்கள்னு சொல்றது, இதே தான் மகாங்கங்கள்னு சொல்றது. அந்த அங்கங்களே வேற ஆகமங்கள்ல வேற மாதிரி மாறிடுது. ஒரு ஆகமத்துல உபாங்கம்னு சொல்ல விஷயம் வேறொரு ஆகமங்கள்ல பிரத்யங்கமா இருக்கு. இப்படி ஒரு வித்தியாசம் காணப்படுறது. இது ஒரு விஷயம், ரெண்டு சொல்லிட்டேன். அப்ப அந்த பேரு அங்க பிரத்யங்க உபாங்க மகாங்கங்கள்னு பேரை பிரிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இதுதான் அங்கம்னு டிஃபைன் பண்ணும்பொழுது அதுல வித்தியாசம் இருக்கு. ரெண்டு. மூணாவது விஷயம் என்னன்னா, அங்க பிரத்யங்க உபாங்கங்களே மாறுறது. எதுக்கு மாறுறதுனா, சிவலிங்கத்துக்கு வரும்பொழுது அங்க பிரத்யங்க உபாங்கங்கள் வேற, பீட்டத்துக்கு வரும்பொழுது அங்க பிரத்யங்க உபாங்கங்கள்லாம் வேற, மண்டபத்துக்கு வரும்பொழுது அங்க பிரத்யங்க உபாங்கங்கள் வேற, பலிபீட்டத்துக்கு வரும்பொழுது அங்க பிரத்யங்க உபாங்கங்கள் வேறன்னு, இது அங்கம் இது பிரத்யங்கம் இது உபாங்கம்னு இப்படி பிரிக்கிறது. அதனால ஒத்த வார்த்தையில நாம சொல்லி, இப்போ உங்களுக்கு கூட நான் சொல்றது அநேகமா போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்கும்னா, இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் காதுல கேட்டு ரசிச்சு வாங்கிக்கக்கூடிய விஷயங்கள். இது அப்படி இல்லை, ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள். இது பிரச்சனை வரும்பொழுதுதான் தெரியும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் அப்பதான் ஓஹோ இது எந்த கணக்குல வருது. மூக்கு தேஞ்சிமானம் ஆயிடுது, கண்ணில் இருக்கு கண்ணு. இப்போ உதாரணம், ராமேஸ்வரத்தில் வந்து நிறைய வந்து இந்த ராமேஸ்வரத்தை பற்றி, நான் வந்து ராமேஸ்வரம் கோயில் அம்பாளை பற்றியான எல்லா விஷயங்களும் வந்தது. அதே மாதிரி ஒரு கோர்ட்டை பொறுத்தவரில் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லாமா இல்லையான்னு தெரியல, நான் சொல்கிறேன். நான் கோர்ட்டில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நானோ அல்லது வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோ அல்லது வந்து அட்வொகேட்ஸோ யாரோ ஒரு எல்லை மீறி நிறைய விசாரம் பண்ணாலும் கூட அவங்க நம்ம தீர்மானம் பண்ண விஷயங்களா அங்க வந்து கோர்ட்ல சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா எதிராளி போட்டிருக்கக்கூடிய அபிடேவிட்ல அந்த விஷயம் இல்லை. இந்த ரெண்டு தரப்பு வாதி பிரதிவாதிகள் கோர்ட்ல வந்து எந்த விஷயத்துக்காக அணுகிருக்காளோ அதுல வந்து நாங்க பேசுற விஷயம் இல்லை. அப்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப தேவைன்னு இல்லை, ஆனா சொன்னா நல்லது இருந்தாலும் என்ன ஒரு கட்டம் வரும்பொழுது இதாவா ரெண்டு பேரும் கேட்கவே இல்லையே இதை பத்தி ஏன்னா நம்ம பேசிட்டு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து அதை விட்டு வெளில வந்துட்டோம். இது மாதிரிலாம் நடந்தது. ஆகமங்கள்ல வித்தியாசம் இந்த பக்ஷ்ம ரேகா அம்பாளுக்கு இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, பூர்வம் புரூ ரேகா இதெல்லாம் இருக்கு இல்லையா, மூக்கு இதெல்லாம் தேய்மானம் ஆயிடுதுன்னா மாத்திடலாம்னு ஒரு ஆகமங்கள்ல இருக்கு, மாத்த வேண்டாம்னு ஒரு ஆகமங்கள்ல இருக்கு. இது ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த இவர் சொன்னாரு இது வந்து வேற பிரகரணத்துல இருக்கு, அசுரைர் முனிபிர் தேவைஹி தத்வவித்பிஹி பிரதிஷ்டிதம் ஜீர்ணம் வாபி அதவா பக்னம் விதினாபி ந சாலகேத். அசுரர்கள் முனிவர்கள் அதுல ஒரு இவெல்லாம் வந்து பிரதிஷ்ட பண்ண ஒரு லிங்கமா இருந்ததுன்னா பிம்பமா இருந்ததுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வந்து நீ நகர்த்திராத. இப்ப இதை தவிர ஜென்ரல் அதாவது உற்சர்க்கம் எது அபவாதம் எது ஸ்பெஷல் ரூல் எது ஜென்ரல் ரூல் எதுன்னு அதை வேற பார்த்து தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜீர்ணோத்தாரத்துல இருக்கு. நமக்கும் இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயமா ஆயிடுது இது. அதனால அவரை சொன்ன அந்த பல விஷயங்கள் நல்லா இருந்தது. அது இதெல்லாம் ஒரு சொல்லி அவருக்கு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜீர்ணோத்தாரத்தை பத்தி நாம கொஞ்சம் எவ்வளவு நேரம் முடியுதோ அதை பத்தி நான் பேசுறேன். இது என் ஜீர்ணோத்தாரம்ன்றது எந்த தலைப்புல வருது அப்படின்னு முதல்ல சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரதிஷ்டை நாலு வகையா பிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒண்ணு வந்து ஆவர்த்த பிரதிஷ்டா, அனாவர்த்த பிரதிஷ்டா, புனராவர்த்த பிரதிஷ்டா, அந்தரித்த பிரதிஷ்டா அப்படின்னு பிரதிஷ்டாவை நாலா பிரிக்கிறோம். பிரதிஷ்டா அப்படின்னா கும்பாபிஷேகம்னு இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆகமத்துல வந்து பிரதிஷ்டைக்கு கும்பாபிஷேகம்ன்ற வார்த்தை ஆகமத்துல இருக்கு. கும்பாபிஷேக கர்த்தவியா அப்படின்லாம் ஆகமத்துல கும்பாபிஷேகம்ன்ற சொற்றொடர் இருக்கு, அது இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பிரதிஷ்டா பிரதிஷ்டான்ற வார்த்தையினுடைய வலு வந்து கும்பாபிஷேகம்ன்ற வார்த்தையில இல்ல. இன்னைக்கு ஜனங்களுக்கு எல்லாம் புரியுறது அப்படின்றதுனால அந்த டேர்ம வந்து நாம யூஸ் பண்றோம். இதுல என்ன ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்துல ஒரு பெரிய அட்வொகேட் அவ கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கோம், ஒரு கணபதி ஆலயம். கும்பாபிஷேகம் ஆகிற நேரத்துல அந்த அட்வொகேட் கேட்கிறார், சார் இங்க வந்து கும்பமே இல்லையே நீங்க எப்படி ஆச்சு, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும், கும்பமே இல்லையே நீங்க எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது. அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், அங்க விமானம் இருக்கு இல்லையா, விமானத்துக்கு மேல கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்துக்கு நாம பண்ற அபிஷேகம் தான் கும்பாபிஷேகம். இப்போ கும்பத்திற்கு பண்ற அபிஷேகம் கும்பாபிஷேகம், கும்பம் இல்லாத போது நீங்க எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்ப என்ன எடுத்து நான் அவரை ஏமாத்துற மாதிரி ஆயிடுத்து, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும். நான் உடனே ஒரே வார்த்தை சொன்னேன், நாங்க கையில வச்சுட்டு கும்பம் தானே சார், அந்த கும்பத்தினால பண்ற அபிஷேகம், ஓ அப்படியா அப்ப பண்ணுங்க அப்படின்னு தர. ஏன்னா அந்த வார்த்தை இருக்க, ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் சுலபமா இருக்கும் நாம நினைச்சுட்டு இருக்கோம், அதுவே நமக்கு சில சமயத்துல சில சிரமத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த ஆலயமானது வெறும் முன்னாடி ஆர்ச்சு போட்டுட்டு ஒரு அந்த பிரஸ்தரம் வரைக்கும் சீலிங் வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு கோவில். நாம மூலாலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறோம், ஆகமத்துல கம்மியா இருக்கு. ஆனா உத்தரகாமிக ஆகமத்துல அந்த பட்டலத்துக்கு பேரே சம்ப்ரோக்ஷண விதி பட்டலம்னு பேர் போட்டார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாலுத்துக்கும் சம்ப்ரோக்ஷணம்ன்ற பேர் பொது பேராக அவர் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. இந்த சம்ப்ரோக்ஷணம்ன்ற வார்த்தையை பின்னாடி கூட யூஸ் பண்ணியிருக்கார், பிராயச்சித்தாதி ஸ்தலங்களை வரும்போது சம்ப்ரோக்ஷணம் பண்ணும், ஜீர்ணோத்தார பிரகரணத்துல நிறைய வந்திருக்கு சம்ப்ரோக்ஷணம் பண்ணுங்கன்னு வந்திருக்கு. அது ஒரு விஷயம். இதுல ஆவர்த்தம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா முழுமையா எல்லாம் பண்றது. இந்த அனாவர்த்தம் இருக்குல்ல காமிகாக சரி பண்றதுக்கு வந்து அனாவர்த்தம் அப்படின்னு வருது. அடுத்தது புனராவர்த்தம் அப்படின்னு அது ஒரு விஷயம். இந்த அனாவர்த்தத்துக்கும் புனராவர்த்தத்துக்கும் ரொம்ப குறைச்சனால வித்தியாசங்கள் தான் இருக்கு, ரொம்ப கம்மியான வித்தியாசங்கள் தான். இப்ப இன்னைக்கு நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ஆகல, அத ஒரு பீரியாடிக்கல்ல சரி பண்றதுன்னு ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல வந்து அதை சரி பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி பண்ணா இது புனராவர்த்தம், பெருசா டேமேஜ் எல்லாம் வந்து பண்ணா அது வந்து அனாவர்த்தம் அப்படின்ற மாதிரி நாம வச்சுட்டு இருக்கோம். அல்லது வேற வார்த்தை கூட சொல்லலாம், இந்த அனாவர்த்தம் அப்படின்றதுல வந்து பில்டிங்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தா அது அனாவர்த்தம். பில்டிங்ல வந்து பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு திட்டமா வந்தது போனது மட்டும். இது இப்ப வாஸ்தவமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவிலினுடைய அட்மின்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், மராமத்து அப்படின்னு சொல்லுவான். இந்த மராமத்துன்ற வார்த்தைக்கு சாதாரண அர்த்தமும் உண்டு, ஒரு கோபுரத்தையே இடிச்சிட்டு கட்டினாலும் அதுவும் மராமத்துன்ற பேர்ல வந்துடும், இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா வந்து மராமத்து இல்லையா, சாதாரண மராமத்து பண்ணா அது வந்து புனராவர்த்தம், பெருசா இது பண்ணா அது வந்து அனாவர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாலாவது பிரதிஷ்டம் அந்தரீதம். இது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துல அதாவது முதல் கும்பாபிஷேகம் விட்டுட்டோம்னு சொன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆவர்த்தம் விட்டாச்சுன்னு சொன்னா அனாவர்த்தம் புனராவர்த்தம் இந்த ரெண்டு பிரதிஷ்டையில ஜீர்ணோத்தாரம்ன்றது சம்பந்தப்படுறது. ஜீர்ணோத்தாரம் அப்படின்ற ஒரு விஷயமானது இந்த ரெண்டு பிரதிஷ்டா சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜீர்ணோத்தாரம்ன்றது பிரதிஷ்டா நாலுன்னு வந்திருக்கே தவிர ஜீர்ணோத்தாரம்னு அவர் சொல்லலையன்னு சந்தேகம் வரும் இல்லையா, அதுக்காக இதை நான் சொல்றேன். இது ஒரு விஷயம். இன்னும் வேற ஆகமங்கள் வரும்பொழுது இதை வந்து அஞ்சா பிரிக்கிறது, பிரதிஷ்டா சாத்து பஞ்சதா, அஞ்சு விதமான பிரதிஷ்டை அப்படின்னு அந்த ஆகமங்கள் பிரிக்கிறது. சித்தாந்த சேகரம் போன்ற புஸ்தகங்கள்ல அது எப்படி பிரிக்கனா, பிரதிஷ்டான் ஒண்ணு, எல்லாமே எழுதியிருக்கேன் கட்டுரைகள்ல, பிரதிஷ்டான் ஒண்ணு, ஸ்தாபனம்னு ஒண்ணு, ஸ்திதஸ்தாபனம்னு ஒண்ணு, ஆஸ்தாபனம்னு ஒண்ணு, அது மாதிரி உத்தாரம் ஜீர்ணோத்தாரம் அப்படின்னு அஞ்சா பிரிக்கிறது. பிரதிஷ்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவலிங்கங்கள் இருக்கு இல்லையா, சிவலிங்கங்களுக்கு பானம், பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம், இது மாதிரி மூன்று பாகங்களும் இருக்க தண்டு. முதல்ல வந்து கீழே பிரம்மசிலா ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுல இந்த தண்டை சொருகிட்டு அதுல, அதாவது முதல்ல சிவலிங்க ஸ்தாபனம், தண்டு தான் சிவலிங்கம்னு பேர், லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு ஆவடியாரை கொண்டு வந்து அதை செருகிறது. அதாவது நம்ம பார்க்கும்பொழுது நாம என்ன நினைச்சுப்போம்னா, பீட்டத்துல நாம என்ன பண்றோம், சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்றோம்னு நினைச்சுட்டு இருப்போம். கீழே ஸ்வஸ்திக கல்லெல்லாம் வச்சுட்டு இருப்பா, அது வந்து பிரம்மசிலா, ஆதாரசிலா, நந்தியாவர்த்த சிலா எல்லாம் சொல்லுவா. அது ஒரு மாதிரி ஸ்வஸ்திகம் மாதிரி இதை வச்சுட்டு அதுல வந்து இதை சொருகிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவா, பிண்டிகையை வந்து பார்த்து பார்த்தா கொண்டு வந்து சொருகிறதோ அல்லது மொத்தமா கொண்டு வந்து சொருகிறதோ, இப்படி பல விதம் இருக்கு. இது இப்படி பண்ணா அதுக்கு வந்து பிரதிஷ்டான பேர். அதாவது ஞானசக்தியாத்மகே லிங்கே, லிங்கம் முதல்ல ஞானசக்தி சுரூபமா இருக்கு, அதுல கிரியாசக்தி வந்து சேர்க்கறது, கிரியாசக்தியாக பீட்டத்தை சேர்க்கறதுன்றது வந்து பிரதிஷ்டா அப்படின்றது. அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் சேராதது வந்து சகலமூர்த்திகள். சகலமூர்த்திகள் வந்து மகேஸ்வராதி வேதங்கள், துவேரங்கள், அம்பாள், அது மாதிரி குண்டம், கோவில்ல நாம பூஜை பண்ணக்கூடிய நித்யாக்னி பண்ண, நித்யாக்னி காரியம் பண்ண வேண்டிய குண்டத்துக்கு ஜீர்ணோத்தாரம், சித்தாந்த புஸ்தகத்துக்கு உண்டான ஜீர்ணோத்தாரங்கள், இதெல்லாம் வந்து பாருங்க. அப்ப இதில் இப்ப என்ன, எதுக்கு இது பிரிக்கிறோம், பிரிச்சதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கோவில்னு சொல்லும் போது ஆலயத்தினுடைய மொத்த வளாகமும் சேர்ந்து புனிதத்தன்மை உள்ள ஒரு விஷயம்ன்றது மறந்துருச்சு எல்லாருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கா, இப்ப ஒரு கோவிலுடைய ஒரு மண்டபத்தை இடிச்சு பண்ணும் பொழுது அதுக்குன்னு யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, எதுக்கு அவர் இதை சேர்க்கிறார், மண்டபத்தையோ மண்டபம், பிராகாரம், பரிவார ஆலயம், பரிவார மண்டபம்னு எட்டு வகைகள் ஏன் போட்டார்னு நான் யோசிச்சேன். இது எதுக்கு இது மாதிரிலாம் பிரிக்க வேண்டாமே, அப்பதான் ஓஹோ நமக்கு மதில் சுவர்லாம் பிராகாரம்னு பொழுது உடனே ஒரு ஒரு தடவை என்ன கிடைச்சிட்டு வந்து வர்றதுக்கு வழி இல்லை, வெளியில வந்து மேல தாவின்னு வர்ற மாதிரி இருக்கு, அதனால மதில் சுவரனுடைய மேற்கு பக்கத்தை நாங்க இடிச்சுட்டு ஜனங்க வர்றதுக்கு பண்றோம் அப்படின்னாரு. அதுக்கு கேட்கணுமா, ஆகமத்துல உண்டா, நிச்சயமா உண்டா இருக்கும். அது இல்லாட்டா ஏன் பிராகார ஜீர்ணோத்தாரம் ஏன் போட்டிருக்கார், இப்படி மூணா பிரிச்சிருக்கார். அதனால சுவாமியினுடைய சரீரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏழு வகைகள், சுவாமி உயிர் மாதிரி இருக்கக்கூடியது எட்டு. இந்த எட்டுல என்னென்ன வருதுன்னா, முதல்ல மூலலிங்கம், பாலலிங்கம், பலிபீடம், அது மாதிரி வந்து பலி பலிபீடத்திலே பிரதான பலிபீடம் தனியா பிரிச்சிருக்கார், அட்ட பலிபீடம் தனியா பிரிச்சிருக்கார், அது மாதிரி வந்து சுவயம்புவாதி லிங்கங்கள், அது மாதிரி பீடம், பீட்டம் வந்து ஆவுடையார் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து ஒரு வகையில சேர்த்திருக்கார். இப்படி மூணு வகையாக பிரிச்சு இந்த ஜீர்ணோத்தாரத்தை அவர் சொல்லியிருக்கார். இதுல எல்லாமே இப்ப அங்கம் பிரத்யங்கத்தை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். பெரும்பாலும் பார்த்தா அங்க பிரத்யங்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரதானமா இருக்கிறது வந்து அங்கமா இருக்கு, உள்ளுக்குள்ள எது இருக்கோ அதெல்லாம் உபாங்கங்கள். இப்ப சர்வசிய காத்திரசிய சிரஸ் பிரதானம்னு தலை ஒரு அங்கம்னா, தலைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்கள், மூக்கு, வாய், இதெல்லாம் வந்து உபாங்கங்கள். கைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விரல்கள் இதெல்லாம் வந்து உபாங்கங்கள். காலில் இருக்கக்கூடிய விரல்கள்லாம் உபாங்கங்கள். இப்போ அந்த முட்டி இதெல்லாம் உபாங்கங்களை சேர்ந்தது. பிரத்யங்கம்னா என்னன்னா, அந்த உபாங்கங்களை குறிச்சோ அல்ல அங்கங்களை குறிச்சோ எது இருக்கோ அதெல்லாம் வந்து பிரத்யங்கங்கள். இப்போ விரல் இருக்கு, விரலில் போட்டக்கூடிய மோதிரம். கை இருக்கு, கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். கணபதி பிள்ளையார் பூஜை பண்ணதோ அல்லது வேற கணேஸ்வரர்கள், யாரோ ஒரு தேவகணத்தை சேர்ந்த தலைவர்கள் அவங்க ஸ்தாபனம் பண்றதுன்னு சொல்லிட்டு கானபலிங்கங்கள் அப்படின்னு சில ஆகமங்கள்ல தான பண்ற வார்த்தை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நாம மனசுல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனுஷியால் பூஜை பண்ண லிங்கம்ன்றது ஒரு கேட்டகரி, இதை தவிர இருக்கக்கூடிய லிங்கங்கள்லாம் ஒரு கேட்டகரி. எதுக்கு அப்படின்னா, மனுஷியால் பூஜை பண்ணாம ஸ்தாபனம் பண்ணாம பாக்கி பேர் ஸ்தாபனம் பண்ண லிங்கங்களுக்கு சிஷ்டலிங்கங்கள்னு ஒரு பேர் கொடுத்துருக்கார். சிஷ்டலிங்கங்கள் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கார். சிஷ்டலிங்கத்துக்கு என்ன ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா, சிஷ்டலிங்கங்கள்ல ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்ணி தான் அங்க சுவாமியினுடைய சாநித்தியம் வரணும்ன்றது கட்டாயம் இல்லை. சிவாச்சாரியார் பூஜை பண்ணி ஸ்தாபனம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வயம்பூ தானாகவே சொல்லிப்பட்டிருக்கார், அல்லது அம்பாளோ தேவர்களோ ரிஷிகளோ இவெல்லாம் பூஜை பண்ணி அவள் மூலமாக மந்திரசக்தி வந்திருக்கு. அப்ப நாம பண்ணக்கூடிய பிரதிஷ்டை வந்து அதை மறுபடியும் உத்தீபனம் பண்றது தானே தவிர ஏற்கனவே சாநித்தியம் இருக்கு அப்படின்றது அதுல தெரிய வருது. மானுஷால் பூஜை பண்றதுன்றது அந்த அப்ப சிஷ்டலிங்கங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு ஆகமங்கள். இந்த காமிக ஆகமம் இவர் சொன்னார் இல்லையா அந்த வரவேற்புறையில, அப்பதான் காமிக ஆகமத்துல ஒரு விசேஷமான விஷயம் சொல்றதுக்கு, மானுஷலிங்கத்தை ரெண்டா பிரிக்கிறது. மானுஷலிங்கத்தையே மகான்கள் ஸ்தாபனம் பண்ண மானுஷலிங்கங்கள், சாதாரணமானவா ஸ்தாபனம் பண்ண மானுஷலிங்கங்கள்னு, அது அசுரைகி முனிவிகி தேவைகி தத்துவவித்ரிகி தத்துவவித்துக்கள், நல்ல தத்துவம் அறிஞ்ச மகான்கள் ஸ்தாபனம் பண்ணது மானுஷலிங்கம்னு அப்படி ரெண்டா பிரிக்கிறது. லிங்கம் மானுஷமா இருந்தாலும் கூட பெரிய மகான்பா, ஒரு 300-400 வருஷம் முன்னாடி நீலகண்ட தீட்சிதர் வந்து இது பண்ணியிருக்கார் அப்படின்ற நாம அப்படின்னும் பொழுது அப்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது இல்லையா அதுக்கு. அப்ப அதை நாம சும்மா சாதாரணமா அதை வெளில தள்ள முடியல. அப்ப மானுஷ இப்ப ஏற்கனவே சொல்லக்கூடிய சிஷ்டலிங்கங்கள், இந்த தத்துவவித்துக்கள் பூஜை பண்ற ஸ்தாபனம் பண்ற மானுஷ, இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. இதுல வந்து சாதாரணமாக ஆவாகனம் பண்ணி விசர்ஜனம்ன்றது கிடையாது. நாம என்ன சொன்னோம், நாம கட்டினதா யாரும் இல்லையன்னு சொல்லல, நாம கட்டினதா இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நாம அந்த வார்த்தையை எடுத்து சொல்லணும். ஏன்னா அப்படிதான் தோன்றது. ஏன்னா சுவயம்புவாதி லிங்கங்கள்ல கூட பாருங்க, நான் க்ஷேத்திரம்லாம் குறிப்பிடல, அது அம்பாள் பூஜை பண்ண லிங்கம் சுவயம்பூ லிங்கம்னு நாம சொல்லுவோம். ஆனா அங்க பார்த்தா பிரம்மசூத்திரம்ன்றது இருக்கும், அதாவது லக்ஷ்ம லக்ஷ்ம அப்படின்ற வார்த்தை, பிரம்மசூத்திரம்ன்ற வார்த்தைலாம் குறிப்பிடுறது. சிவலிங்கத்துல ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகை இருக்கும், நாம் அதை சுவயம்புவ லிங்கம்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து அம்பாள் பூஜை பண்ண லிங்கம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்ப அம்பாள் பூஜை பண்ணனா இந்த ரேகை யார் சிற்பி போட்டாரா அம்பாள் போட்டாளா அப்படின்னு கேட்பா. அதுக்கு நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னா, மானுஷன் நாம சில்பி அடிச்சாலும் கூட அந்த தெய்வம் சுவயம்புவ லிங்கத்துக்கு இருக்கக்கூடிய சாநித்தியம் அங்க இருக்குன்னு நாம சொல்லணும். எப்படி வந்திருக்கலாம் இது அப்படின்னு நமக்கு நாமே நாம யோசிச்சோம்னா, ஏற்கனவே அது வந்து தெய்வீக லிங்கமோ இல்ல சுவயம்பூ லிங்கமா இருந்திருக்கலாம், காலாந்தரத்துல அது வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கலாம். அப்ப அதை சரி பண்றதுக்காக ஒரு காலத்துல வந்து நாம வந்து மானுஷமாக அதை ஸ்தாபனம் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அந்த மகத்துவம் அதுக்கு இருக்குன்றத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி லிங்கங்களுடைய வகையை பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்தார் போல வந்து நாம ஜீர்ணோத்தாரம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நாம தீர்மானம் பண்ணி, இதுக்காக வகைகளை பத்தி எல்லாம் நான் வந்து இப்ப நான் பேசினேன். இன்னும் எவ்வளவு முடியுமோ விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து சில பிரமாணத்தோட சொன்னா நன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரமாணத்தோட தெரிந்தா சௌரியமா இருக்கும்னு பிரமாண ஸ்லோகங்கள் படிச்சிருக்கேன். பிராசாதே பதித்தே பின்னே வக்ரே ஜீர்ணேச்ச திக்ரமே க்ஷீணே ஹீனே ஜாத்தியாதி சம்ஸ்தானே மானோன்மானாதி ஹீனகே. எந்த சமயங்கள்ல ஜீர்ணோத்தாரம் பண்ணலான்ற சந்தர்ப்பம் ஒண்ணு, பிராசாதம், நம்ம பிராசாதங்கள் சைவாலயங்கள்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டுருக்கோன்ற எனக்கு அந்த அவேர்னஸ் போடல. வைஷ்ணவாலயங்கள் என்ன பண்றா அப்படின்னா, விமானங்களுக்கு பேர் வச்சிருக்கா, இதை வந்து பிரணவாகார விமானம், இது ஆனந்த விமானம் அப்படின்னு அந்த விமானங்களுக்கு வந்து பேரை வச்சு அந்த ட்ரெடிஷனை வந்து காப்பாத்திட்டு வந்திருக்கா. நமக்கும் இருக்கும், எங்க இருக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டா, நாம தான் கொஞ்சம் அதை இனிமேல் கொஞ்சம் சரி பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பெரியவா எல்லாரும் நிறைய படிச்சவா எல்லாரும் வந்திருக்கா, ரொம்ப இளைஞர்கள் எல்லாரும் வந்திருக்கா, நீங்களாம் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஸ்தல புராணத்துல அந்த விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா கோவிலையும் ஸ்தல புராணம் இருக்கு, தமிழ்லயோ அல்லது வந்து சம்ஸ்கிருதத்திலயோ ஸ்தல புராணங்கள் இருக்கு. இந்த ஸ்தல புராணத்துல அந்த விமானம் எந்த வகையை சார்ந்ததுன்னு, ஏன்னா இப்ப நீங்க ஸ்ரீரங்கம் எடுத்தீங்கன்னா கோவில் ஒழுகுன்னு ஒண்ணு இருக்கா வாழ்க்கு. இந்த கோவில் ஒழுகு ராமானுஜர் காலத்துல இருந்தே என்ன பண்றாரு, கோவில் இந்த கோவில் வந்து என்னென்ன உற்சவம் எப்படி பண்ணும் எப்ப நடத்தறக்கணும் இதை வந்து அவ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான். என்ன கூட சில அட்வொகேட்ஸ் வந்து உங்க எல்லா கோவில்லையும் நீங்க அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொன்னான் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு அப்ப இருந்தது நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் சார், ரெக்கார்ட் பண்ணதை நான் யார்கிட்ட கொடுப்பேன்னுவா, எங்க கோவிலுடைய யார் நிர்வாகத்துல இருக்காலோ அவர்கிட்ட கொடுப்பேன், அது பிரைவேட்டா இருக்கணும் கவர்மெண்டா இருக்கும் கொடுத்துருவோம் நாம. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை கொண்டு போய் இந்த ட்ரெடிஷனை சேராத வங்கியில கொடுத்து இதை நீ தயார் பண்ணிக்கப்போ உன்ன நான் இந்த கோவில ஸ்தாபனம் பண்றேன்னு சொல்லுவான். இப்ப உதாரணம், எவ்வளவுதான் ஆகமங்கள் படிச்சிருந்தாலும் கூட மதுரை கோவில என்ன பழக்கம்னு எனக்கு தெரியவே தெரியாது. மதுரையில வந்து உட்காந்து நான் வந்து ஒரு 6 மாசம் கொட்டை போட்டாதான் இங்க என்ன இருக்க விஷயம்னு எனக்கு தெரியும். இல்லட்டா என்ன பண்ணுவோம், எல்லாம் ஆகும் ஏதோ சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு சூக்ஷமா தெரியாது. கடைசியில முடிக்கும் பொழுது பைரவர்கிட்ட முடிக்கிறாளா, எல்லாம் தூண்ல இருக்கக்கூடிய தேவதையில வந்து நைவேத்தியம் பண்ணி முடிக்கிறாளா, இங்க இந்த தூண்ல இருக்க தேவதை தான் சட்டநாதரா என்ன அதுதான் பைரவ ஸ்வரூபமா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்க இருந்து முக்தமா பார்த்தா தான் தெரியும். சுத்தி வரும்பொழுது அர்த்த கிராமத்துல வந்து அவர் திருமலை நாயகருக்கு ஒரு பிரதோஷ காலமா ஒரு தீபாராதனை நடக்குமா நடக்காதா இல்லையா. இப்ப இந்த விஷயம் எப்படி எந்த ஆகமனில் தெரிய முடியும், ஆனா இதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரெக்கார்ட் பண்ணி அடுத்த வாழ்கிட்ட கொடுக்காம, ஏன்னா அடுத்த வாழ் எதிர்க்க இருக்கவா அத்தனை பேரும் வந்து என்ன குத்தம் சொன்னான் தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க எவ்வளவுதான் நேர்மையா பேசினாலும் எவ்வளவுதான் வெளிப்படையாக ஒரு நல்ல எண்ணத்துல பேசினாலும் கூட நம்ம எண்ணத்தை வந்து கெடுக்கிற மாதிரிதான் எல்லாரும் சுத்தி இருக்கா, பார்த்ததுதான். ஏன்னா எல்லாருமே அரசியல்வாதிகளா இன்னைக்கு ஆயிட்டோம். அதனால வந்து இதை வந்து பதிவு பண்ணிட்டு அதை அவாவா வந்து தக்க வச்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த லிங்கத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அந்த விமானத்துக்கும் இருக்கு அப்படின்றது பிராசாதே. அந்த விமானம் கீழே விழுந்துடுத்து, அப்ப ஜீர்ணோத்தாரம் பின்னமாயிடுத்து, பின்னம்னா உடஞ்சிடுத்து. அது மாதிரி வக்ரம் வளைஞ்சு போயிருக்கு, ஜீர்ணம் தேய்மானம் வந்திருக்கு. பிராசாதத்துக்கு தேய்மானம், அவர் சொன்னார தேய்மானம் வந்து ஒரு விமானம் வந்து ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவுல கட்டியிருக்கா, அந்த அளவு நம்மகிட்ட பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு அளவு, இவ்வளவு ஒசரம், இவ்வளவு கணம், இவ்வளவு சுத்தளவு, இவ்வளவு உண்மானங்கள், உள்பிரமாணங்கள். உள்பிரமாணம்னா எப்படின்னா, ஒரு விமானத்தை வந்து ஆறா பிரிச்சிடுறான். அதிஷ்டான வர்க்கம் அப்படின்னு பேஸ்மெண்ட், அடுத்தது வந்து பாத வர்க்கங்கள் அப்படின்னு பில்லர், அடுத்து பிரஸ்தர வர்க்கம் அப்படின்னு மேல இருக்கக்கூடிய சீலிங், அதுக்கப்புறம் வந்து சிகர வர்க்கம் அப்படின்னு கிரீவா வர்க்கம் கண்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்புறம் சிகர வர்க்கம் ஸ்தூபி வர்க்கம்னு ஆறா பிரிக்கிறா. அந்த ஆறுத்துக்கும் அழகு, மொத்த அழகு, மொத்த ஒசரம் எவ்வளவோ அதை வந்து ஆறா பங்கிட்டு சமமா இல்லை. ஸ்தூபிக்கு வந்து இவ்வளவு பங்கு, அது மாதிரி வந்து சிகரத்துக்கு இவ்வளவு பங்கு, கண்ட வர்க்கத்துக்கு இவ்வளவு பங்கு அப்படின்னு பங்கு பிரிச்சிருக்கா. அந்த பங்குக்குள்ளுக்குள்ள இந்தந்த அங்கங்களுக்கு உபமானங்கள், உபமானங்கள், உபமானம்னா உவமைன்ற அர்த்தம் இல்லை, உட்பிரிவுக்கு இருக்கக்கூடிய அளவைகள், இந்த அளவெல்லாம் இவ்வளவு அளவுல இருக்குன்னு பிரிச்சிருக்கா, இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. பிற்காலத்துல பார்த்தா என்ன எடுத்து, இது தப்பா இருக்கு, தப்பா இருக்குன்றது நாம என்ன சொன்ன மாதிரி ஊர்ஜிதமாகிறது. அப்பயும் இது மறுபடியும் ஜீர்ணோத்தாரம் உத்தாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜாத்தியாதி சம்ஸ்தானே ஹீனே, அதுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சரியா இல்லை, இந்த சமயங்கள்லாம் ஜீர்ணோத்தாரம் பண்ணும். மானயுக்தம் அதிஷ்டானாத் எங்கம் எத் விபரீதஜம் ததப்பிய லட்சணம் தஸ்யாப்பி அந்யதா பாவயிஷ்யதே. ஆனா என்ன இருக்கு, எல்லாமே அளவோடு இருக்கு, அளவு இருக்கு, ஆனா அளவு தப்பு தப்பா இருக்கு, மொத்த அளவு கரெக்டா இருக்கு. அதிஷ்டானத்துக்கு இருக்கக்கூடிய பிரிவு வந்து பாத வர்க்கத்துக்கு மாறிடுது. நம்ம சிவலெல்லாம் பார்த்தா தப்பு மாதிரி நமக்கு தோணும், சில சிவலிங்கம் பார்த்தா சமமா பிரிச்சிருக்க மாதிரி பார்க்க லட்சணமா இருக்க மாதிரி தோணும். சிவலிங்கம் பார்த்தா மேல மட்டும் நீண்டு இருக்கும், அந்த பானம் இது பிண்டிக்கா பரியந்தம் பீட்ட பார்த்தா இத்துன்னு குட்டியா இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனா இது நான் முதல்ல கூட நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்து தப்பு போல இருக்குன்னு நினைச்சுட்டேன் நான். இன்னும் பல ஆலயங்களை பார்க்கும்பொழுது சிவலிங்கம் எப்படி இருக்கு, மூணு பக்கம் வந்து பிண்டிக்கு இப்படி சேர்த்திருக்கா, இந்த பக்கம் இப்படி, ரெண்டு பக்கம் இப்படி சேர்த்திருக்கா, அல்லது மூணா பிரிச்சிருக்கா, எப்படி மூணா பிரிச்சு சேர்த்திருக்கா, ஓ இது சும்மா ஏதோ சில்பிகள் ஏதோ தயார் பண்ணிட்டு சும்மா அவ தயார் பண்ணி வச்சிருக்கா போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜீர்ணோதாரணம் பார்க்கும்போது அது மாதிரிலாம் கூட கண்டம் கண்டமா துண்டு துண்டா இருக்கக்கூடிய பீட்டங்கள் எல்லாம் கூட, ஏன்னா நிச்சயமா அப்படி இப்ப நாம தெரியல, தஞ்சாவூர்லாம் அன்னைக்குமா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளோ பெரிய ஏதோ கொண்டு போய் மேல எப்படி சேர்த்திருப்பா, ஒருவேளை சைட்ல வந்து பல வகை ஒன்னும் சேர்த்துருக்கலாம், அதுவும் பார்த்திருக்கேன். எப்படின்னா அட்டபந்தம் சாத்தும் போது சில ஆலயங்களை இப்படி சாத்திருப்பா, அந்த எங்கெங்கெல்லாம் அதை சேர்த்திருக்காளோ அந்த இடத்த ஒட்டுறதுக்காக இப்படி குறுக்கால அட்டபந்தம் போட்டும் பார்த்திருக்கேன். இப்படி அது கடைசியில பார்த்தா சிவாதிக்கம்னு ஒரு வகையை சேர்ந்தது. சிவலிங்கம் இருக்கு இல்லையா, சிவம் மேல் பாகம் மட்டும் நீண்டு இருக்கு, கீழே சமமா கம்மியா இருந்தா சிவாதிக்கம்னு பேரு. சமலிங்கம், வர்தமானலிங்கம், சிவாதிக்கம் அப்படின்லாம் பிரிச்சிருக்கார். இது அளவு தப்புன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அப்பயும் நாம ஜீர்ணோத்தாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அளவு எல்லாம் தவறா இருந்தாலும் தோஷங்கள் சொல்றது, அளவு கம்மியா இருந்தா வியாதி வரும், அளவு அதிகமா இருந்தா சத்ருவர்தனம். இது ஒரு தடவை நாங்க எழுதுறோம் 96 வந்து, பரவாயில்ல சின்ன பசங்களுக்கு தெரியட்டமே நான் சொல்றேன். 96 அவர் ராஜேஷ்லாம் படிச்சிருந்த சமயம், அந்த சமயத்துல 96 வந்து என்ன பண்ணிட்டா, திடீர்னு ஒரு கமிஷனர் அவர் வந்து ஒரு கோவில ரெண்டு தடவை மூணு தடவை சுத்தி வந்தார், நாளையிலேருந்து இந்த கோவில ஆறு கால பூஜை அப்படின்ட்டார். சிவாச்சாரியாலும் சரின்னு சொல்லிட்டா, உடனே என்ன எடுத்து ஒரு பேப்பர்ல கேட்டா. அப்போ நான் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன், கம்மியும் கூடாது அதிகமாக ஆகக்கூடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்திருந்தோம். அது நாம சங்கல்பம் இதில் பண்ணும்பொழுது நியூனாதிரிக்த தோஷன்றோம், நியூனம் நியூனாதிரிக்த தோஷ நிகரண அர்த்தம்னு ஹோமம் பண்ணுறோமே. அப்போ குறைபாடும் கூடாது அதிகப்பாடும் கூடாது, குறையவும் கூடாது நிறைபடினும் குறைபடினும் குற்றமே இப்படின்னு எல்லாமே எடுத்து சொன்னோம். அப்போ அது என்ன பண்ணா, நாலு காலம் ஆறு காலம் கெட்ட காலம்னு போட்டான் பத்திரிக்கையாளர். நான் அப்படி சொல்லலை, அது மாதிரி வந்து எதுவுமே வந்து அளவு வந்து அதிகமாகவும் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறார். மான அதிகே சத்ருவர்தனம் இப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறமானே அளவு தவறா இருக்குன்றது தீர்மானம் ஆயிடுதுன்னு சொன்னா அதை வந்து சப்ரமாணமாக மாத்தலாம், அதுக்கும் ஜீர்ணோத்தாரத்துக்கான பிரசக்தி. அளவு தப்புன்னு தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னா நீங்க உத்தாரம் பண்ணலாம். ஆனால் எந்த லிங்கம்னு பாத்துக்கணும், நீங்க மானுஷ லிங்கத்துல வேணா, மானுஷ லிங்கத்திலையும் சாதாரண மக்கள் பிரதிஷ்டை பண்றதுல நீங்க உடனே தீர்மானம் பண்ணிடுங்க, தப்பு இல்ல. ஆனா பாக்கி இருக்கக்கூடிய லிங்கங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது அப்படின்னு. அப்புறம் மானயுக்தம் து எத்வஸ்து தத் சர்வம் பூர்வவத்து நயேது, அளவோடு இருக்கிறத ஜீர்ணோத்தாரம் பண்ணும்பொழுது அளவும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கும், வஸ்துவும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு பிரமாணம். தத்தோ விருத்திக்ஷயோ வாஸ்தோஹோ, அதே மாதிரி வாஸ்து ஜீர்ணோத்தாரம், அந்த ஏழு சொன்னோம் இல்லையா, அந்த ஏழுல வாஸ்து ஒன்று வருது, அதை விட்டுட்டேன். வாஸ்துன்றது கோவிலினுடைய பரப்பளவு, அது உள்ளளவோ இல்லை மொத்த இதோ சேர்த்து பரப்பளவு இருக்கு இல்லையா, அதை வந்து பெருசு பண்ணலாமா சின்னது பண்ணலாமா அதுவும் சேர்த்துருக்காரு. அப்போ இஷ்டத்துக்கு ஒரு கோவிலினுடைய வளாகத்தை வந்து சிறுசு பண்ணுறது தப்பு. வெளியில நாம நிறைய கடை விட்டுட்டோம், கடைக்காரர்களுக்கான வசதி வேணுன்றதுக்காக பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணவும் கூடாது, கம்மியும் பண்ணக்கூடாது. எக்ஸ்டெண்ட் யாரும் பண்ண போறது இல்லை இப்போதைக்கு. அவள் கடைகா கடைகளுக்கு சௌகரியம் வேணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மதிவளாக இருக்கு, மதியில வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாமான் தான் பாப்பா, அது தப்புன்னு தெரியறது. அப்ப வாஸ்து ஜீர்ணோத்தாரம் அது அதுவும் நான் நடத்தியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு விஸ்தாரம் பண்ணணும்னு உங்களுக்கு கட்டாயம் வந்தது அப்படின்னு சொன்னா, கிழக்கு பக்கம் விஸ்தாரம் பண்ணிக்கலாம், வடக்கு பக்கம் விஸ்தாரம் பண்ணிக்கலாம், மேற்கு தெற்க வந்து விஸ்தாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி வந்து எல்லா பக்கமும் விஸ்தாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது, ஒருவேளை தெற்கலையோ மேற்குலையோ விஸ்தாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னு சொன்னா, அதாவது கிழக்கு வடக்கு பண்ணலாம், தெற்கு மேற்கு கூடாது. அப்படி வந்து தெற்கு மேற்குல வந்து விஸ்தாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருதுன்னு சொன்னா, ஆலயத்தை சுத்தியே நீங்க என்ன பண்ணுங்க அதை விஸ்தாரம் பண்ணிடுங்கோ. அப்ப வந்து ரெண்டு பக்கம் மட்டும் விருத்தி ஆனா மாதிரி இருக்காது, மொத்தமாவே மொத்த கோயில் வளாகத்தை பெருசு பண்ணலாம் அப்படின்னு இந்த விஷயங்கள் வாஸ்து ஜீர்ணோத்தாரத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி அந்தந்த திரவியங்கள்னால பண்ணலாமான், தத்த திரவியே அத உத்கிருஷ்டி மானஜுக்தம் ததானகே, அது உயர்ந்த திரவியங்களை வச்சுன்னு பண்ணலாம். உயர்ந்த திரவியங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மார்க்கெட் வேல்யூ வச்சு தீர்மானம் பண்ணக்கூடாது. அவர் வந்து இது இது அப்படின்னு கல் வந்து இன்னைக்கு விலை கம்மியா இருக்கு, மரம் வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு, அப்ப மரத்தினால பண்ணி கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆகம பிரகாரம் உபலம் கருங்கல் தான் வந்து உத்கிருஷ்டம். அப்ப வந்து இன்னைக்கு ரேட் வந்து மரம் ஜாஸ்தியா இருந்தாலும் கூட மரம் ஆகம பிரகாரம் வசதி கிடையாது அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறமா இதை வரத்ரவி லிங்கங்களை பிரிக்கும் பொழுது, மானுஷ லிங்கங்களை பிரிக்கும் பொழுது 16, இதெல்லாம் காமிக ஆகமங்கள்ல வந்திருக்கக்கூடிய விஷயம், 16 வகையான தோஷங்கள், 12 வகையான தோஷங்கள்ல தோஷங்களை ரெண்டா பிரிக்கிறார். 16 வகையான தோஷங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த லிங்கத்தை வந்து அகற்றி விட வேண்டும், வேற வழி இல்லை. 12 வகையான தோஷங்கள் இருந்ததுன்னு சொன்னா, சரி பண்ண முடிகிற பட்சத்துல சரி பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்து காமிக்கத்துல சொல்றதுக்கு, இது நிகமக்கியான தேசிகர் இதை அப்படியே எடுத்துக்கிறார். இந்த விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்றதுல இருந்து இந்த விஷயம் என்ன, இந்த காமிக ஆகும் இவங்க தான் எழுதியிருக்காங்க, நீங்க தானே எழுதினீங்கன்னு வாதாடுவாங்க. நான் என்ன பதில் சொல்லுவோம், நாங்க எழுதிருக்கலாம், நான் எழுதல, நான் எழுதல, எங்க வாத்தியாரை எல்லாம் எழுதல, இப்ப நீங்க நாங்கன்னு சொல்லுவோம், எங்க முன்னோர்களை சொல்றீங்கன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாலும் கூட, சுதந்திரத்துக்கு முன்னாடியே அது வந்துருச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி எது இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்டதாக இருந்தாலும் எது மரபுல இருக்கோ அது வந்து நமக்கு ரெக்கார்ட், அது வந்து எழுதப்பட்டதாலே இருந்தாலும் கூட அது நமக்கு பிரமாணம் தான். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த விஷயங்களை வந்து அப்படியே நிகமஞான தேசிகர் எடுக்கிறதுனால இந்த காமிகாகமும் அவர் காலத்துக்கு முந்தையதுன்னு தெரியுது. 16 நூற்றாண்டுக்கு முந்தையது இந்த விஷயங்கள் காமிகாகம் என்று தெரியுது. அப்படிலாம் சொல்லணும்னு இல்லை, ஏன்னா அகோர சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய தீட்சையில இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் அப்படியே உத்தர காமிக்கிறது. தீட்சையிலையோ அந்தியஷ்டியிலையோ அவர் உபயோகப்படுத்தக்கூடிய சப்தங்கள் வரிசைகள்லாம் அப்படியே நாம பிரதிஷ்டாவதில என்ன சொல்றோம், அந்த விக்கிர திரவியங்கள், லாஜ சந்தன சித்தார்த்த பஸ்ம புஷ்ப குஷாட்சதானு சப்தவா சுத்த லாஜான் வா விக்கிரான் அஸ்திர மந்திரிதான் அப்படியே வருது இந்த ஸ்லோகங்கள் உத்தர காமிக்கத்துல வருது. அதனால பிராச்சீன்றது சந்தேகம் இல்லை, பிரசங்காத உங்களுக்கு சொன்னேன். இதுல வந்து ஜீர்ணம் தக்தம் கிருஷம் ஸ்தூலம் ஹீனம் மானாதிகம் இப்படிலாம் வருது 16 தோஷங்கள். இந்த தோஷங்கள் வந்தா லிங்கத்தை வந்து நீங்க தியாகம் பண்ணிடலாம். ஆபிச்சாரம் கர்ப்பாட்யம் வியங்காங்கம் தியாஜ்யானி சர்வதா ஏதானி லிங்காலி ஷோடசைவ தத்து ஷோடசைவ தத்துன்னு வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் என்னது, மானுஷ லிங்கங்கள்ல தத்துவ வித்துக்கள்லாம் இல்லாத ஒரு லிங்க விஷயத்துல எல்லாத்த காரணையும் எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாவே சின்ன கோர்ட்டாக இருந்தாலும் கூட அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய யாரு நீதிபதியோ அவரை சொல்றது தான் தீர்மானமோ தீர்வோ. அதே மாதிரி அந்தந்த ஆலயங்கள்ல அந்தந்த சிவாச்சாரியார் நேர்மையான முறையில சொல்றதுதான் தீர்ப்பு. எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளவோ கும்பாபிஷேகம் பண்ணிருக்கலாம், எவ்வளவோ பேர் எடுத்திருக்கலாம், ரொம்ப பணக்கார ஆளா இருக்கலாம், இருந்தாலும் கூட அந்தந்த ஸ்தலஜ்ஞால் என்ன சொல்றாளோ அது அண்ணா கேட்கும் போது நான் பல தடவை அதுதான் சொல்லியிருப்பேன். அநேகமா எனக்கு அந்த மாற்ற கருத்து கிடையாது. அது இருந்தாலும் சில சமயங்கள்ல சில பாரம்பரிய கோவில்ல இருக்கவாள்லாம் என்னுடைய கருத்தை கேட்டுட்டு அவ வந்து என்ன போன்ல திட்டினதும் உண்டு. நான் வந்து அந்த கோவில் பாரம்பரியத்தை மீறின்னு சொல்லவே மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான். இருந்தாலும் என் கருத்து அப்படியே திருச்சி வரும்பொழுது சொல்லியிருக்கா. இதை நாம வந்து பழக்கப்படுத்திக்கணும். சில கோவில்களில் நான் அந்த சிவாச்சாரியாளர்கிட்ட கேட்கும்போது அவளுக்கு கோபம் வந்துடுது. இப்போ என்ன பொதுவான ஒரு ஆசாமியா இருக்கிறதுனால

அப்ப இந்த மண்டபத்தை இடிக்கணும்னா நினைச்சுறோம், இந்த மண்டபம்னா சாநித்தியம் இல்லைன்னு நினைச்சுறோம். மொத்த வளாகத்துக்கும் வந்து ஆலய வளாகத்துக்கு சாநித்தியம் இருக்குன்றத நாம வந்து யாரையும் சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல வந்து நமக்கு வந்து பொருளாதார தேவைப்பட்டது, பொருளாதார ரீதியா முன்னேற்றம் நமக்குன்னு இல்லை, அந்த சிவாச்சாரியன்னு சொல்ல வரல, ஆலயமே பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது எந்தெந்த இடத்த யார் யாருக்கு விட்டு நாம வந்து வாடகை. பாகவதத்துக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்தை நான் பார்த்தேன் ஒரு தடவை, அதுல வந்து வாடகை விடுறதை பத்தி எல்லாம் சொல்லிருக்கு. ஸ்ரீதரீஜமும் அது ஒரு வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல வாடகை விடலாம் அப்படின்றப்ப, வாடகைன்ற விஷயம் அவரு அநேகமா ஒரு 200 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோடது அவா காலத்துல இருந்தே வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆகமங்கள்ல இல்ல, அதுல இருக்கு நிறைய ஒத்துமைகள்லாம் வருது. இந்த ஜீர்ணோதாரம் பண்ற விஷயங்கள் நாம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல வந்து சில பிம்பங்கள் எப்படி பண்ணிருக்கா அப்படின்னா, மரக்கட்டையில வந்து அந்த பிம்பங்களுடைய அடிப்படையை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்கங்கள்லாம் போட்டு கருங்கல் மாதிரி தயார் பண்ணியிருக்கா. எப்படின்னா சூலம்னு பேர் அதுக்கு. அதுக்கு என்ன பேர்? சூலம், சூலஸ்தாபனம் அப்படின்னு ஆகமத்துல இருக்கும். நாம சூலஸ்தாபனம்னா நேரா திரிசூலத்தை நட்டு விடுறது, அது இல்ல. இது என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து பிரம்மதண்டம் அப்படின்னு முதல்ல வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு மரத்தை வந்து அதுக்குன்னு ஒரு மரம் தேர்வு பண்ணி அதை வந்து அடிச்சிடலாம். அப்புறம் வந்து வக்ஷோதண்டகா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மார்பு பக்கத்துல குறுக்கால ஒரு தண்டம், கட்டிதண்டகா அப்படின்னு இடுப்பால இடுப்பு பக்கம் ஒரு தண்டம், அப்புறம் ரெண்டு கை ரெண்டு, அப்புறம் ரெண்டு பாதங்கள், இதெல்லாம் வந்து அங்கங்கள்னு. இப்ப வந்து என்ன என்ன சொன்ன மாதிரி பலிபீட்டத்துக்கு வேற, சூலத்துக்கு இருக்கக்கூடிய அங்க பிரத்யங்க உபாங்கங்கள் வேற. இதை முதல்ல அடிச்சுட்டு அதுக்குள்ளுக்குள்ள விரலுக்கான கட்டையெல்லாம் அடிச்சுட்டு முகம் மூக்கு இதெல்லாம் சின்ன சின்ன கட்டைகள்லாம் அடிச்சு அதுல வந்து சுத்த வேண்டியதெல்லாம் சுத்தி, நூலோ துணியோ பஞ்சோ இதெல்லாம் வந்து சுத்தி, அதுக்கு மேல வந்து ஏதோ சில மூலிகைகள்லாம் சரி பண்ணி கல்கம்னு சொல்றா இல்லையா, அதெல்லாம் போட்டு விக்கிரகங்களை உருவாக்கியிருக்கா. அது காலாந்தரத்தை கல் மாதிரியே இருந்திருக்கு, அது வந்து கல்லுக்கும் அதுக்கும் வித்தியாசமே இல்லைன்ற அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கு எப்படி ஜீர்ணோத்தாரம் பண்ணணும், அதுல அங்கங்கள் இருக்கு, அதுல உபாங்கங்கள் இருக்கு, அதுல பிரத்யங்கங்கள் இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இதுல வந்திருக்கு. மண்டபம், மண்டபத்துக்கு சொல்லிருக்கார், பரிவாரத்துக்கு சொல்லிருக்கார், பரிவார ஆலயம், பரிவாரம் பரிவாரத்துடைய ஆலயம்ன்ற வார்த்தைக்கு வந்து ஆகமங்கள்ல ரெண்டு அர்த்தம் வருது. ஆகமங்கள்ல ஆலயகான மொத்த கோவில் வளாகத்தையும் ஆலயகான்னு சொல்றார். இந்த விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தை மட்டும் ஆலயகான்றார். அப்ப ஆரம்ப காலத்துல வந்து விமானம் ஒரு மூலஸ்தானம், ஒரு விமானம், அது மட்டும் ஆரம்ப அதை வச்சுதானே முன்னாடி வரும். நம்ம திருப்பரங்குன்றம் பிள்ளையார்பட்டியெல்லாம் எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுது, ஒரு மூலாலயம், ஒரு இது, ஒரு பர்வத்தம், அது மட்டும்தான். அப்புறம் மேல இருக்கக்கூடிய மண்டபங்கள்லாம் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லிங்கவசாத் பிராசாதா பிராசாத வசாத் லிங்கம்னு அப்படி குறிக்கிறார். அதாவது இப்ப திருப்பரங்குன்றம் இப்ப நம்ம பிள்ளையார்பட்டியெல்லாம் எடுத்துட்டோம்னா அங்க வந்து மொத்த வளாகம் கோவில் வளாகத்தை தீர்மானம் பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற் போல அந்த பிள்ளையாரனுடைய அளவு, அந்த கர்ப்பகிரகத்தினுடைய அளவு அப்படி தீர்மானம் பண்ணல. அந்த பிள்ளையாரும் கர்ப்பகிரகமும் முருகரும் கர்ப்பகிரகமும் ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தார் போல இவன் என்ன பண்ணா, முன்னாடி மண்டபத்தை எடுத்துன்னு வந்தான். இதுக்கு என்ன பேருனா, லிங்கவசாத் பிராசாதா அப்படின்னு பேரு. பிராசாத வசாத் லிங்கம்னா, பூபரிகிரகம் பண்ணும்பொழுது நான் என்ன பண்றேன், ஒரு 100 அடிக்கு 100 ஏக்கருக்கு 100 ஏக்கர் இதுதான் கோவிலுடைய வளாகம்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொன்னா, அதற்கு தகுந்தாற் போல முதல்ல 5வது பிராகாரம், 4வது பிராகாரம், 3வது பிராகாரம், 2வது பிராகாரம், 1வது பிராகாரம், 1வது பிராகாரத்தை வரும்போது நமக்கு வந்து அர்த்த மண்டபம், முகமண்டபம், அது மாதிரி வந்து அந்தராளம், கர்ப்பகிரகம் வந்து கர்ப்பகிரகத்துடைய அளவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லிங்கத்தை தீர்மானம் பண்ணும். அது வந்து பிராசாத வசாத்து லிங்கம்னு அப்படி போகிறது. அது லிங்கவசாத் பிராசாதாக எதுக்கு வரும்னா, சுவாயம்புவாத லிங்கங்களுக்கு வந்துடும். சுவாயம்புவாத லிங்கங்கள் வரும்பொழுது அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா கூட நீங்க சுத்தி அண்ணாமலையார் எப்படி கட்டியிருப்பா திருவண்ணாமலை அப்படின்னா, சுவாமி முதல்ல சுயம்புவா உண்டாயிட்டார், அதற்கு தகுந்தால் கூட சுத்தி சுத்தி அவ வந்து கட்டின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பரிவாரம் பரிவார ஆலயம் இது எல்லாமே இதுக்கு என்ன பேருனா, இந்த ஜீர்ணோதாரம் வந்து எந்த செக்ஷன்ல வருதுன்னா, அனுகர்மம்னு ஒரு பிரிவு கீழே வருது. அனுகர்மம் அது மாதிரி ஜீர்ணோதாரம் பண்ணலாம நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் தோன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன், எதுவும் உங்களுக்கு தேவை தேவையில்லைன்னு எனக்கு தெரியல.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருத்தூங்கானை மாடம். இத்தலம் பெண்ணாகடம் என்றும் கடந்தை எனவும் வழங்கும். பெண் தேவகன்னியர், ஆ காமதேனு, கடம் யானை, ஐராவதம் இவர்கள் பூஜித்தமையால் பெண்ணாகடம் என்று பெயர். ஆலயத்தின் பெயர் தூங்கானை மாடம். சுவாமி சுடற்கொழுந்துநாதர், அம்மை கடந்தை நாயகி. திருத்தல மரம் சண்பகம். தீர்த்தம் கெடிலநதி. கருவறை மூர்த்தியை நாற்புறமும் வழிபடும் பாங்கில் ஆலய அமைப்பு உள்ளது. விமானம் கஜபிருஷ்டம் என்னும் அத்திப்புட்ட அமைப்பினது ஆம். திருநாவுக்கரசருக்கு சூளக்குறியும் இடவக்குறியும் பொறித்து திருவடி நீரு பூச பெற்ற பழம்பதி. கலிக்கம்ப நாயனார் அவதரித்து தொண்டு செய்த தலம். மேக்கண்ட தேவரின் தந்தையார் அச்சுத களப்பாளர் வாழ்ந்த தலமும் இதுவே. நந்தியம் பெருமான் கிழக்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார். சோதிலிங்க தூங்கானை மாடம் என்பது அப்பரடிகள் அருள்வாக்கு. திருமுதுகுன்றம் தொழுது மகிழ்ந்த சிறபுறக்கோன் திருஞான சம்பந்தர் திருப்பெண்ணாகடத்தை அடைந்து இறைவர்தம் திருமுன்னர் அற்புத சொன்மாலைகள் பாடி போற்றியிருந்தனர். சத்தியலோகத்தில் நான்முகனை தொழுது தவம் செய்தற்குரிய இடத்தை அறிவித்தருளல் வேண்டும் என்று பணித்த முனிபுங்கவர்களுக்கு தருப்பையில் நேமி சக்கரம் செய்து விடுக்க அது தங்கிய இடமே நைமிசாரண்யம் என்பது புராணம். மாதவம் செய்த தென் திசையில் தவம் செய்தற்குரிய இடம் திருத்தூங்கானை மாடம் என்கிறார் ஆளுடைய பிள்ளை. உங்களுக்குள்ள தீங்குகள் நீங்க வேண்டுமா, திருத்தூங்கானை மாடம் தொழுங்கள், வினையாவும் நீங்கும் என்று திருக்கடைக்காப்பு பாடலில் அருளிச் செய்கிறார். ஒடுங்கும் பிணிப்பிறவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அயலினர்கள் தலை யானை முகத் தலை என்றும் நந்தி மகந்தரை ஞானக் கொள்ளுள்ளது குந்திகள் வைத்தடியில் கொடுத்துக் கொண்டேன். விழிக்கு துணை ஒருவன்பாதங்கள் நினைவுந்தான் ஒழிக்கு துணை ஒருவா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் மன்னிரோடு பயந்ததை வழிக்கு துணை வடிவேதன் செங்கோடன் பயிலும் விழிக்கு அருளும் அபிராமதிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதென்று எமக்க வழிவிட வழிக்கே சுழன்றும் பாவங்களே செய்து வாழ்வர்கள் குழிக்கே கழுந்தும் கைவகம் போடும் என்ன கூட்டு எளிமை எல்லாம் அந்த இறைகள் திங்கட்கிழமை என்று வளரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அதிகாரங்களை பற்றியும் சிந்திப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி திங்கட்கிழமை என்று பிரதோஷம் என்று சொன்னால் எல்லா விதமான அல்லல்களையும் நீக்கக்கூடிய நேரம் இந்த திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில பொதுவாக சந்திரனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்துல சரியா அமையலன்னு சொன்னா க்ஷணபீட்டம் க்ஷணச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் இந்த மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்கிறான் சார், ஒரு நேரம் நல்லா இருக்கிறான் இன்னொரு நேரம் நல்லா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திரனால் ஏற்படக்கூடிய குறை. இது ஒருவருக்கு பிறவியிலேயே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார் செய்வோம்? திங்கட்கிழமை என்று பிரமோஷம் இருந்தா அன்றைக்கு வந்து இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த தோஷம் கிடைக்கும். ஒரு முறை தரிசனம் செஞ்சா போதுமா? ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும். உள்ளன்போடு ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும். உள்ளன்போடு ஒரு முறை தரிசனம் செய்தால் அந்த தீமை விலகிடும். திங்கட்கிழமை பிரமோஷம் வந்து அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நல்ல சிந்தனை வளரும். நம்மகிட்ட என்ன இல்லை தெரியுங்களா? நாம நல்லது வேணும்னு நினைக்கிறோம், ஆனா நல்ல சிந்தனை இல்லை. நல்ல சிந்தனைனா என்ன முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல சிந்தனைனா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் நல்ல சிந்தனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனோட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு வெற்றி வரணும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு செல்வம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, எல்லோருக்கும் வெற்றி வர வேண்டும், எல்லோருக்கும் செல்வம் வர வேண்டும், எல்லோருக்கும் புகழ் வர வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பேர் நற்சிந்தனை. நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. ஒரு கடை போட்டுக்கிறாங்க, அவங்க வந்து வாசல்ல என் கடைக்கு வாங்க, என் கடைக்கு வாங்க, எங்க கடைக்கு அந்த கடைக்கு எல்லாம் போவாங்க, எங்க கடை தான் சந்த கடை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. ஒரு பொருள் வாங்க போறோம், நீங்க மத்த இடத்துல இதை விட கம்மியா கூட கிடைக்குது, ஆனா அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கும் பேரு நற்சிந்தனை இல்லை. வேற ஒரு ஆளும் பேசாமல கூப்பிடுறோங்க, நாங்க அவரை வச்சு பேசிக்கிறோம், அதுதான் அவங்களும் நல்லா பேச மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் நற்சிந்தனை இல்லை. அப்ப என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சது நான் பேசுவேன், அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசுவாரு, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கேட்டுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பேர் நற்சிந்தனை. எல்லோரும் இந்துச்சிற்கு நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் வருகையே பராமரி. எல்லோரும் இருக்கணும்னு நினைச்சா எல்லோருக்குள்ளேயும் நீங்களும் அடங்கிடுவீங்க, நீங்க இன்பமா இருப்பீங்க. நான் மட்டும் இன்பமா இருக்கணும்னு நினைச்சா சாமி அதை ஏத்துக்கணும். அதனால நல்ல சிந்தனை வளர வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை என்று வரக்கூடிய உபோஷ தினத்துல வழிபாடு செய்யும். அண்ணன் தம்பி இருக்கா வீட்டுல ஏதோ ஒரு பொருள் திண்பண்ட வருது, தம்பி சொல்றாமா அண்ணனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா, அண்ணன் கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டா வருவான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி குட், இந்த சிந்தனை தான் உயர்ந்த சிந்தனை. அது போல இந்த இயற்கை வளங்கள் செல்வம் எல்லாவற்றையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வேணும்னு நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா கடவுள் உங்களை இந்த குடும்பத்தினுடைய தந்தை எப்படி வெறி குட்டு சொல்றாரோ அது போல நம்மளை வெறி குட்டு சொல்லுவாரு. ஒரு இடத்துல ஃபேன் வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்குது, சுத்தி போடு நான் போடல, சில வீட்டுல ஃபேன் நிறுத்துறா தம்பி அப்படின்னா போட்ட கழுவி நிறுத்த சொல்லு. நானா போட்டேன் குழாய கடந்து தண்ணி போயிட்டு இருக்கிறியா நிறுத்தியா? நான் காலையில அலுவலகம் செல்லும் போது ஒரு குழாய தண்ணி போட்டிக்கிட்டே இருக்கும், நான் ஏதாவது காலி கூட இருந்தா எடுத்து வச்சு போவேன். அது சொல்ல ஒருத்தர் ஏன் சார் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இதை போய் எடுத்து வைக்கிறீங்களே, தண்ணி வீணாகாமல் சேமிக்க வேண்டும் உணர்வு எல்லோருக்கும் இருக்கணும், அப்பதான் தண்ணி கிடைக்கும். தண்ணி கிடைக்கும்னா என்ன நம்ம காரணம், நாம சேமிச்சோம்னா நமக்கு கிடைக்கும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் கிடைக்கும், கரண்ட் கிடைக்கும், நாம அதை சேமிச்சோம்னா கரண்ட் எல்லாருக்கும் கிடைக்கும், நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். நாம அதை சேமிக்காம விரயம் பண்ணணும்னு சொன்னா கிடைக்கும். இதுதான் நல்ல சிந்தனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பிகை திருக்கர வீரம் என்கின்ற காலம் திங்கட்கிழமை நற்சிந்தனை வளரும். அந்த அம்மாவுக்கு பேர் எழுதுறீங்களா அருள் மிகு பிரத்யட்சம் இல்லம்மை. பிரத்யட்சமா வந்துருவாளாம், யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்களுடைய உள்ளத்திற்கு பிரத்யட்சம் ஆகிவிடுவேன் என்று சொல்கின்ற போது
உள்ளதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அம்மா எங்க வீட்டுக்கு வரா அப்படின்னு நினைக்கிற ஒரு மகிழ்ச்சி. இந்த பிரத்யட்சம் இந்தமை உடனாய அவருடைய நான் பதிகத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தொடங்கும் போது நாமளே தொடங்கிடுவோம். ஆனா இன்னைக்கு பிரத்யட்சம் இந்தமை பதிகம் காரணமாக அருள்மிகு ரப்பகம் பாண்டனாய அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயத்துல சுவாமிய எழுப்புவதும் அவர்தான், தூங்க செய்வதும் அவர்தான். சர்க்குநாதன் ஐயா வந்து இதை தொடங்கி வைக்கிறாருன்னா அவருடைய அறியும் நம்பினை அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய பாவங்கள் எல்லாம் இதோ இப்ப தூள் தூளா ஆயிடுச்சு. இங்க இருந்து இதை கேட்டவங்க அத்தனைகளுடைய பாவமும் தூள் தூளா ஆயிடுச்சு. அறியும்னா இடையில நகரம், வல்லிய நகரம் போட்டோம்னா அறியும் நம்பினை நம்மதான் நம்ம விலை தெரிஞ்சிருந்த. ஆனா இது இடையில நகரம், அறியும் நம்பினை. இந்த காய்கறி தான் நறுக்குறதுக்கு பேர் அறிதலும் பேரு. அது போல நம்முடைய நிலையை அறிஞ்சிருவாங்க. எப்படி அறிஞ்சிருவாங்க? அது எப்படி அறிஞ்சா தீர்க்க முடியுமோ அப்படி அறிஞ்சிருவாங்க. ஒரு சில காய்கறி தான் சொல்லும் போது சொல்லுவாங்க, இதை இப்படி போட்டா ஈஸியா தந்துடும் அப்படிம்பாங்க. என்னுடைய தாயார் அவங்க செய்து சொல்லுவாங்க, வாழ்க்கையை தோலை செத்திட்டு போட்டீங்கன்னா ஈஸியா தந்துடும், தோலோட போட்டீங்கன்னா வேறு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படிம்பாங்க. நான் இதை புரிஞ்சுக்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த வந்து அறியும் நம்பினை சொல்லும் போதே ஓ நம்முடைய வினையெல்லாம் மேல்தோலை நீக்கிட்டு போடலாம், அப்பதான் சீக்கிரமா அது காலியாகும். மேல்தோலோட வச்சுக்கிட்டே போட்டு நம்ம வேக வச்சு வேக வச்சுனால நமக்கு அனுபவம் நிரம்ப கிடைச்சிட்டே இருக்கிற ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அனுபவம் நிறைய கிடைக்குது, அந்த அனுபவத்தினால பெற்ற ஞானம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டோம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா வயது வலிச்சுது, கொஞ்ச நேரம் நடக்க முடியல, கிணறிடும். ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே அப்ப அது நம்முடைய அறியாமை தானே, நம்முடைய வினை தானே. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒவ்வொருவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேனா ஆசையா இருந்துச்சா ரெண்டு உள்ள கழிக்கேன், அப்புறமா ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி நினைச்சா அது நம்முடைய வினை தானே. அந்த வினையை போகக்கூடிய ஆற்றல் இந்த பிரத்யட்சம் இன்னமை இதனாய அருள்மிகு கரவீரநாதனுக்கு உண்டு. இது திருவாரூர் கும்பகோணம் பேருந்து வழியில உள்ள காலம், திருவாரூர் கும்பகோணம் போன வழியில இருக்கக்கூடிய இந்த தலம் திருக்கரவீரம். இந்த கரவீரநாதரை கௌதம முனிவர் வழிபாடு செய்திருக்கிறார். 39 கோடி தேவர்களும் பிரதோஷ காலத்துல வழிபாடு செய்தார்கள். 39 கோடி தேவர்களும் வழிபாடு செய்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. இந்த இடத்துல யாரோ ஒரு முனிவர் இருந்திருக்கலாம், அதுல இப்ப கௌதம முனிவரும் கூட காற்றா வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கலாம். இங்க எங்கேயாவது இருந்தாலும் அவர் சந்தோஷப்படுவார், நாம வழிபாடு செஞ்ச கரவீர தலத்தை இன்றைக்கு இவர் பேசுகிறார்கள். யாரெல்லாம் செல்வடுகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்து விடுவோம். விடிஞ்சா தை, தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் எதெல்லாம் நல்லது தேவையோ அந்த நல்லதை எல்லாம் இந்த நாட்டில் இறைவன் தரட்டும்ங்கிறத கௌதமர் ஆசீர்வதிக்கிட்டுவேன். கௌதமர் காத்தா இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் நான் வழிபட்ட கரவீர தலத்தை பற்றி இவர்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள், இவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட வேண்டும் என்று இறைவனுக்கு ஒரு விண்ணப்பம் எடுத்து போடுவேன். நம் சாப்பாடு எடுத்து போடுவேன், நாம் கொண்டு போய் விண்ணப்பத்தை கொடுத்தா சுவாமி பரிசீலிக்கவே மாட்டேங்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த செல்ஃபிஷ் தலைவர் எப்ப பார்த்தாலும் தனக்கு தனக்குமே கேட்பான். ஆனா கௌதம முனிவர் எடுத்துட்டு போனா செல்ஃபிஷ் பர்சன், அதனால இப்ப யாருக்கோ உங்களுக்குதான் கேட்க கூடாது, பொதுமக்களுக்காக தான் கேட்க கூடாது. அதனால அவருக்கு கொடுத்துருவோம், இப்படிதான் கொடுத்துருவாரு. அதனால கௌதம முனிவர் கொடுத்து விடுவோம் ஐயா, இதுதான் தேவை கொண்டு போய் சொல்லுறியா அப்படின்னு. ஆனா இதை பொறுத்தவரையிலும் கற்பகத்திலும் கபாலீஸ்வரத்திலும் நாம இன்னொரு அனுபவங்கள் அவசியமே இல்லை. நாமே போய் நின்னா போதும், போய் நின்று இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் பட்டியல்லாம் வேண்டாம், நீங்கதான் போதும் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், நீங்கா போதும். உங்களை அப்படியே கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணி பார்த்து இதெல்லாம் தேவை இதெல்லாம் இல்லை உங்ககிட்ட, இதெல்லாம் நான் தந்தது கொடுத்துருவாரு. இல்லை எது கொடுத்தும் தெரிய வராது, நான் தான் உங்க கூட வாங்கணும்னா அவரு உங்க கூட வந்துருவார். எனக்கெல்லாம் அப்படிதான், எது கொடுத்தும் சரியா வராது, ஐயா நீ வந்துறியா, என்ன என்ன வழியில என்ன பிரச்சனை, ஏன்னா நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது வைத்தியக்காரன். அதனால நீயே கூட வந்து எனக்கு வழி காமிச்சு கொடுத்து, நீயே வந்து அப்படின்னு கூப்பிடுறதுனால பிரத்யட்சம் இந்த நம்மை உடனாய அருந்தது கரவீரநாத தலம் திருவாரூர்ல கும்பகோணம் போற வழிதான் வந்து துயரம். இதெல்லாம் நாள்பட தங்கிச்சு வைங்களேன், நம்பிக்கையே போயிடும். எந்த சாமியம் கூட்டாலும் என் துயரம் போல சார், எந்த சாமியம் கூட்டாலும் என் துக்கம் போல சார் அப்படின்னு இதெல்லாம் நாள்பட தங்கிடும். தங்கிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்பிக்கையே சிதைச்சிடும். சில பேருடைய துக்கம்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அவருடைய மகள் நோய் வாய்ப்பட்டுட்டாங்க, அந்த நோய் குணப்படுத்த முடியாத டாக்டர் சொன்ன உடனே அது துக்கமா அப்படியே தங்கி போச்சு.
எந்த டாக்டரும் கையில் இருக்கிறாங்க, எந்த டாக்டரும் கையில் இருக்கிறாங்க சொன்னேன். டாக்டர் வந்து மருத்துவரை சொல்லுங்க மகேஸ்வரம் பாருங்க, ஒரே ஒரு நாள் சபாதீஸ்வரம் பாக்குறாங்க. அதற்குரிய காலத்துல பார்த்த உடனே அந்த நோய் நீங்குது. நீங்க உடனே இப்ப என்னீங்களா, அவர் வேற எந்த கோயிலுமே போக முடியாது. முன்னால ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருப்பாரு, லீவுனா ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருப்பாரு. இப்ப நேரடியா வந்து சபாதி சுத்த உட்கார்ந்துருக்காரு. என்னங்க என் பெண்ணுடைய நோயை குணப்படுத்தின மருத்துவர், அதனால நான் எப்பதான் முடிவாக்கணும் வந்து உட்கார்ந்துருக்கேன். நன்றி சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நன்றி தான் சொல்றேன். ஐயா நன்றி, என் பெண்ணை காப்பாற்றி கொடுத்த நன்றி. நாள்பட்ட துயரத்தையும் நாள்பட்ட துக்கத்தையும் ஒரு நொடிக்குள்ளாக போக்கக்கூடிய ஆற்றல் இந்த கரவீரநாதருக்கு உண்டான். பிரத்யட்சமை நம்மை உடனாய கரவீரநாதர். அப்புறம் பாவத்தின் வழியாகத்தான் அல்லல் வருது. நாம செய்யற பாவத்தின் வழியாகத்தான் நமக்கு துன்பம் வருது. வேற எது வரும்னு நினைக்கிறீங்க? நாம ஆனா நினைச்சுட்டு இருக்கோம் வேற யாரோ நமக்கு வந்து துன்பத்தை செய்யறாங்க, வேற யாரோ நமக்கு வந்து அல்லல் தராங்க, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் உண்டுதா இருக்கு. என் ஒய்ஃபாலதான் சார் பிரச்சனை இருப்பாங்க, சில அம்மாவை கேட்டீங்கன்னா என் ஊருக்காரால்தான் பிரச்சனை இருப்பாங்க. நம்முடைய பாவமும் நம்முடைய வினையும் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கே தவிர அவங்க இல்லை. முதல்ல அவர்கள் என்று நினைக்கின்றதை முதல்ல மறந்துடணும். அவங்க இல்லை, அவங்கள வச்சு என்னுடைய வினை வேலை செய்யுது. என்னை ஒரு ஆள் திருக்காருன்னா என்னோட வினை அவர் மூலமா வேலை செய்யுது, அவ்வளவுதான். என்னுடைய வினை, என்னுடைய பாவம் அந்த அல்லரை அவர்கள் மூலமாக கொண்டு வந்து தருகிறது, அவ்வளவுதான். நான் வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போறது பஸ் கொண்டு கருதியா ஏற்றி விடுது, பஸ் கொண்டு போய் இறக்கி விடுது, ஏன்னா வேலை செய்யற இடத்துல. அது போல என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அல்லர்களையும் அவர் சுமந்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் உடம்புடைய அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா, இது என்னுடையதுங்கிற சிந்தனை மறந்து போய் அவரு கொடுத்தாரு அவரு கொடுத்தாருன்னு நம்ம அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாராவது திட்டினாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவேன். அப்பா பாவம் வந்து குறையுது, நீ வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ, என் பாவத்தை யாராவது நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேங்க, வாங்கிங்க. எப்படி வாங்கிக்கலாம், ஒருவர் செஞ்ச பாவத்தை இன்னொருவர் வாங்கிக்க முடியும், எப்படி சார் வாங்கிக்க முடியும், என்ன எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும்? நீங்க அவரை கொஞ்ச நேரம் திட்டினீங்கன்னா அவருடைய பாவமா உங்களுக்கு போயிடும். இப்ப என்ன யாராவது கொஞ்ச நேரம் திட்டினாங்கன்னு வைங்க, என் பாவம் தான் அவங்களுக்கு போயிடும். ரொம்ப மகிழ்ச்சி இல்ல, யாராவது திட்டினாங்கன்னா நான் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கதையா கேட்பாரு, நான் உன்னை சித்திக்கிட்டு இல்லைடா, நீ பாட்டு சித்திக்கிட்டே இருக்க, என் பாவம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தான் வருது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற, வேலையும் செய்ய மாட்டேங்கிற, சோம்பேறி தனமா இருக்கு, திட்டலாம். அப்ப குழந்தைகள் எல்லாம் திட்டுறோமே, சில குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கும், யார் என்ன திட்டுற, என் பாவத்தெல்லாம் நீ தான் வாங்கிக்க போற. குழந்தைகள் திட்டுறது எது தெரியுங்களா, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டுகிறார்கள். அவர்களுக்கு பாவம் சேராது, அப்பாவுக்கு பாவம் சேராது, அம்மாவுக்கு பாவம் சேராது, ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்காக திட்டாங்க. ஆனா அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டி ஏதாவது வாங்கினாரா பாவம் சேரும். அது ஒரு ஆள் வேலையே செய்ய மாட்டேங்கிறார், நம்ம கிட்ட ஒரு அட்டண்டா இருக்காரு வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு, அவரை திட்டிடக்கூடாது, திட்டம் பாவம் வந்து சொல்லுங்க, ஒழுங்கா உன் வேலையை செய், நான் அவரோட நன்றிக்கு தானே சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க உங்க வேலையை செய்ய நிறைவேற்றிக்கிறதுக்காக சொல்றீங்க. அதனால ஜாதத்துல யாரையாவது திட்டீங்கன்னா பாவம் வந்து சேரும், யார் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவம் வந்து சேரும், அது ரொம்ப முக்கியம். அல்லது பாவம் நீக்கக்கூடிய தலம், இந்த தலம் இது வந்து திருக்கர வீரம் அப்படின்னு பெயர். திருவாரூர் கும்பகோணம் திருவாரூர் போற வழியில உள்ள தலம், அருள்மிகு பிரத்யட்சம் இன்னமையுடனாய அருள்மிகு கரவீரநாதர். இதை சொன்னா துன்பம் நீங்கிடும். என்னன்னா தன்னுடைய கரங்களால் நம்முடைய துன்பங்களை நீக்கலாம், நம்ம கரங்களால நம்முடைய துன்பங்களை நீக்கவே முடியாது. நீங்க தெரிஞ்சிருந்ததா எப்பவும் நீக்கிருப்போமே, நீங்க தெரியாம தானே இவ்வளவு நாள் சிக்கிட்டு இருக்கோம். அதனால அவருடைய கரம் கொண்டு இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதை சொல்லி, இது தேவர்களினுடைய காலை பொழுது மார்கழி மாதம் முடியுது. அப்போ தேவர்களுக்கே காலை பொழுது உணர்ந்துதான் நமக்கு எல்லாம் எப்படிப்பட்ட பொழுது பாருங்க. அதனால உஷக்காலத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா துன்பங்கள் எல்லாம் விலகிடும். மார்கழி மாசம் 30 நாளும் வழிபாடு செஞ்சீங்கன்னா துன்பம் விலகிடும். சார் இல்ல பரவாயில்ல, அருள்மிகு பிரத்யட்சம் இல்லாமல் அருள்மிகு கரவீரநாதர் என்று ஒரு முறை மனசுக்குள்ள சொல்லுவோம். இந்த வினாடி நம்முடைய துன்பம் தான் தீர்ந்து போயிட்டோம். 30 நாள் வழிபாடு செய்தா என்ன பலனோ அந்த பலனை தரட்டும். தை மாதம் 1ஆம் தேதி எல்லாம் நல்லதா நடக்கும், இனிமே நடக்க போறது எல்லாம் நல்லதா நடக்கணும். இது ஏதோ புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள், பொங்கல் நல்வாழ்த்துகள் மட்டும் சொல்லல, நிஜமாவே உள்ளங்கோடு அத்துணை வீட்டிலும் பொங்கல் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் சேர்ந்து பொங்க வேண்டும் என்பதற்கு அருள்மிகு பிரத்யட்சம் இன்னமுடையவனாய அருள்மிகு கரவீரநாதர் உங்கள் நிலத்திலே மகிழ்வினை பொங்கல் செய்ய வேண்டும்.
இன்பத்தை பொங்கல் செய்ய வேண்டும். அது ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுதல். இறைவன் அந்த விண்ணப்பத்தை, இறைவன் புரிய நீங்க அந்த விண்ணப்பத்தை வச்சிருக்கீங்க. யாரெல்லாம் இதை உண்மையாக செறிவெடுக்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலேயும் அவர்கள் உள்ளத்திலேயும் மகிழ்ச்சி பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கு. அறியும் நம் விதை உள்ள ஞானசம்பந்தர் ரொம்ப பெரியாரு. எனக்கு ஞானசம்பந்தருடைய பணியத்திலே ரொம்ப பிடிச்சது இருக்கிறீங்களா, கரெக்டா சொல்லுவது, இதுவரைக்கும் செஞ்ச பாவம், இதுவரைக்கும் செஞ்ச வினை, அறியும் நம் வினை, இதுவரைக்கும் உள்ள வினை, இதோ இப்ப அறிஞ்சு போட்டுருவது. காய திருப்பி வச்சு ஒரு கிலோ கத்திரிக்காய் வேண்டுமோ, அந்த காய கரியவும் செய்யலாம் அப்படின்னு வீட்டுல முடிவு செய்து பொரியலுக்கு ஒரு கிலோ கத்திரிக்காயை நறுக்கி வச்சாச்சு. என்னுடைய தந்தையார் வந்து அப்படி போனவங்க மார்க்கெட் போனவங்க, அவங்க ஒரு அரை கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்துருக்காரு. கத்திரிக்காய பொரியலுக்கு நறுக்கி வச்சாச்சு, ஆனா அரை கிலோ கத்திரிக்காய் நறுக்காம இருக்கு. எப்ப வந்தது, நறுக்கி ஒரு கிலோ கத்திரிக்காயை நறுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த அரை கிலோ கத்திரிக்காய் இன்னும் நறுக்காம இருக்கு. அப்போ இறைவன் நம்முடைய பாவத்தையே எடுத்து, நம்முடைய வினையை எடுத்து இப்ப திருத்தி சரி பண்ணி வைக்கும் போது, நம்ம புதுசா ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எங்க அப்பா வாங்கிட்டு வந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா

அந்த விதை தங்கிடும். அது சொல்றதுக்கு பாருங்க, அறியும் நம் விதை உள்ளன. இப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடிய விதை நான் திருத்திடுறேன். அப்ப இப்ப இனிமே சேர்த்துக்குமா சார், இனிமே தான் சேர்த்துவோம் சேர்த்துடும். அதுதான் முக்கியம் சொல்றேன். இப்போ நாம வந்து இப்போ உள்ள வினை தசம பண்ணக்குள்ளே சேர்த்துருவேன் சேர்த்துருவேன். நான் என்ன இப்படி சேர்க்கிறேன்னு சொல்றேன் பாருங்க, இப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். அங்க ஒரு ஐயா வராரு, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராச்சு, இந்த ப்ரொமோஷன் முடிச்ச உடனே இவரை பார்க்கணும், இவர்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கேட்கணும். அந்த ப்ரோக்ராம் வழியா எனக்கு ஏதாவது ஒரு புகழ் வரணும், செல்வம் வரணும்னு நான் நினைச்சேன்னு வயதுல பாவம் வந்து சேர்ந்துருச்சு. இருந்த வினையதான் இறைவன் நீக்கிறான், இனிமே சேர்க்கிற வினையை இறைவன் நீக்கல. அதனால கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில பேர் வினையை சேர்த்துருவோம். அப்படி சேர்த்துடக் கூடாதுங்கிறதுக்காக அறியும் நம்பினை உள்ளன. இதுவரைக்கும் உள்ள வினையை இறைவன் நீக்குகிறான், இனிமே வினையை சேர்த்துக்காம இருக்கிறது நம்மளோட கையில் இருக்கு. இதுக்கப்புறம் வினையை சேர்த்துக்காம இருக்கிறது நம்முடைய கரங்கள் இருக்கு. அறியும் நம்பினை உள்ளன. ஆசு அற துன்பம் போயிடும். ஆனா அந்த துன்பம் ஏற்படுத்திய பாதிப்பு இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் போகவே போகாது. ஒரு ஆள் என்ன முட்டாளும் கரைஞ்சு போச்சு. ஆனா அந்த வார்த்தைய காத்துல பிடிச்சு என் மனசுல இருந்து வச்சுக்கிட்டு என்ன அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அது சொன்னதே மறந்து போச்சு அந்த அம்மாவுக்கு இல்ல அந்த ஐயாவுக்கு. என்னைய பார்த்து நீ முட்டாள்னு சொன்னீங்க, துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவன். இப்ப அறியும் நம்பினை நம்முடைய வினைய இப்போ இருந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவர் சுத்தப்படுத்துகிறாரு. இதை பேசிட்டு போது எங்க அம்மா பாத்தி அழகா சொன்னாங்க, வீடுல சில இடத்துல பாத்தீங்கன்னா நடுப்புற கும்பகோணம், நடுப்புற கும்பகோணம் வீட்டுல ஐயாவோ இல்ல வேற யாராவது இருந்தாலையோ இல்ல என்ன இன்னைக்கு வீடு பெருக்கியா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல நான் பெருக்கின அசங்க கொண்டு வந்து குப்பைய நடுவதற்குள்ள போட்டுட்டாங்க, இல்ல பெருக்கி கூட்டி குமிச்சு கொடுத்த குப்பைய எடுத்துக்கிட்டு போகும்போது காத்துல பறந்து வந்து விழுந்துடும் திரும்ப நடுப்புறத்துல. இது ரெண்டு விஷயமும் நடக்கும். ஆனா இறைவன் கிளீன் பண்ணும்போது அப்படி நடக்காது, நாம சுத்தப்படுத்தினா அப்படி நடக்கலாம். இறைவன் நம்முடைய வினையை அகற்றும் போது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அகற்றுகிறான். ஜென்மத்து வாசனைதான் நாம திரும்ப திரும்ப வினைகளை சேர்த்துக்கிறோம். இதுதான் வேணும், அதுதான் வேணும். வேண்டாம்னு கழிச்சு போட்ட பேப்பர் இருக்குல்ல, அதுல ஏதாவது காசு பணம் இருக்கும் போது கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னாங்கன்னா அப்படியா காசு பணமா இருக்கும் பாத்துறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப அந்த குப்பையில பாதி குப்பையை எடுத்து வச்சுக்கிறது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப முக்கியமானது தேவைப்படும் அப்படின்னு பாதி குப்பையை திரும்ப உள்ள போயிடும். நிறைய வீட்டு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது போலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போடுறோம்ல, இது வேணும் அது வேணும், அதுல கிட்டத்தட்ட 80% நமக்கு தேவையே இல்லை, 80% தேவையே இல்லை. அது வாங்கணும் இது வாங்கணும் நிரம்ப பேர் வீடுகள்ல அன்னைக்கு ஒரு ஏழை குழந்தைகள்லாம் இருக்காங்க, உங்க வீட்டுல தேவையில்லாத பாத்திரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த பாத்திரம் நல்ல துப்பு பிடிச்சு போயிருக்கு, பயன்படுத்தவே இல்லை. ஆனாலும் இது என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சுக்காங்க, என்னைக்காவது தேவைப்படும், என்னைக்காவது தேவைப்படும், எதுக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கணும். என்றைக்கு தேவையோ அன்றைக்கு இறைவன் தருவான் என்கின்ற நம்பிக்கை இருந்ததுதான் அதை ஏழைகளுக்கு போட்டுடலாம். என்னைக்காவது தேவை, கஷ்டப்பட்டா தேவை. கஷ்டகாலத்துல உதவும், கஷ்டகாலத்துல உதவும், காசை சேர்க்காத, கஷ்டத்தை கொண்டு வருவ. பின்னால முடியாதப்ப தேவை, பின்னால என்னைக்குமே எனக்கு முடியாம போகாது, நான் நல்லா இருப்பேன்னு நினை முதல்ல அந்த தாண்ட கொண்டு வாங்க முதல்ல. நாளைக்குதான் பிள்ளைங்க நீங்க சோறு ஊட்டுதோ என்னவோ தெரியல, கஞ்சி ஊட்டுதோ தெரியல, நானே என் காலில் இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கே காசு எடுத்து வைக்கிறேன் அவநம்பிக்கையில கொண்டே வராதிங்க. நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒரு நோயும் வராது, நான் காசு பணத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருப்பேன், எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். தேவைக்கு வரும், தேவைக்கு அதிகமா வர வேண்டாம். வயிறு கொள்றாலும் சாப்பிட்டா போதும் இல்ல, சாப்பாட்டுக்கு பைசா வந்தா போதும் இல்ல, அதுக்கு மேல மேல இன்னும் என் தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும். இப்படியே விட்டாயிரு சார், எனக்கு தான் எங்க அப்பா ஒன்றும் செஞ்சு வைக்கல, நான் கொஞ்சம் எங்க பையனுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமான்னு சேர்த்தா பையனுக்கு நீங்க கொஞ்சம் பாவம் விட்டையும் சேர்த்து

0: கொடுக்கிறீங்க பணம். பண மூட்டையோடு கொஞ்சம் பாவ மூட்டையும் சேர்த்து தருகிறீர்கள் என்று பொருள். உங்க பையன் அந்த பாவத்தை அனுபவிக்கும் போது எவ்வா நீங்க இந்த வீடு வாங்கி வைக்காமலே இருந்துக்கலாம், வாங்கி வச்சு இந்த பாவ மூட்டையும் இந்த சோகத்தை சொல்லும் போது முடியல. அப்படி பார்க்கும் போது என்னப்பா பரவாயில்லன்னு போடுவோம், எதுவுமே சேர்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சின்ன வயதுல என்னப்பா எதுவுமே சேர்த்து வைக்கல, உங்க வேலை பார்த்தவங்களும் அப்படி வாங்கிருக்காங்க இப்படி வாங்கிருக்காங்க, நீ படிச்சுல நீ வாங்கிக்கோ அப்படின்னு, நீ படிச்சுல நீ வாங்கு உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கிக்கோ, நான் பட்டியல் போடுவேன் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு. ரெண்டு வருஷம் கழிச்சு அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டேன், லைஃப் போட்டிட்டு இருக்கு, இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் நம்ம பட்டியல் போடுறது எதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டியல் குறைஞ்சு பட்டியல் இல்ல இந்த பட்டியல் குறைஞ்ச உடனே இருந்தீங்களாச்சு இப்ப எதுவும் அப்ளிகேஷன் போடுறது எதையே கிடையாது. ஈசனாயிரத்துல ஆயிரம் சரி அப்ளிகேஷன் போடுறதே கிடையாது சார், அப்ளிகேஷன் போட்டாலும் சார் அந்த விருது தருவாங்க, அப்ளிகேஷனே வேண்டாம். வேற என்ன வேணும், இறைவன் நம்பி இறைவனுடைய பாதத்திலே சேர்ந்தால் போதும், இன்னொரு பிறப்பு வேண்டாம். இதான் விண்ணப்போ இதையும் ஒவ்வொரு இடத்துல அந்த அவன் பார்த்தாலும் இந்த லோன் வராங்களாம், இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா, இப்ப கோல்டு இங்க ரேட் கம்மியா, போய் போய் மோதி மோதி வாங்கி வாங்கி என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னால தேவைன்னா பயன்படுத்தலாம், பின்னால தேவைன்னா தேவையான ஒரு சூழ்நிலையை இறைவன் கொடுக்க மாட்டான். நீங்க எல்லாத்தையும் அவர்களையும் உடைத்துட்டா தேவையான ஒரு சூழலே வராது. என்னைக்காவது ஒரு குழந்தை நான் பாலையில பால் குடிச்சேன் மத்தியானம் பால் குடிக்கிறோம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு குழந்தை எடுத்து வச்சிருந்தா ஒரு மூன்று மாசத்து குழந்தை எடுத்து வச்சிருந்தா இல்லையே, குடிக்க குடிக்க தாயத்தில் வந்து சுரந்து கொண்டே இருக்கிறது இறைவனுடைய கருணை. அது போல நீங்க செலவு பண்ண செலவு பண்ண உங்களுக்கு தேவையான பணம் வரும், தேவையான பணம் வரும். சேர்த்து பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்க வராது, சேர்த்து வச்சா சேர்த்து வச்சா ரெண்டு விஷயம் அப்படியே சொல்லிடுறேன். ரொம்ப நாள் வாழ வைக்கும் பூமியில, ரொம்ப நாள் வாழ வைக்கும் ரெண்டு பேரும் நிறைய நாள் வாழ வைக்கும், ரொம்ப பாவம் செய்தவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக புண்ணியம் செய்தவர்களையும் வாழ வைக்கும், அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும், அளவுக்கு அதிகமாக பாவம் செய்கின்றவர்களையும் ரொம்ப நாள் வாழ வைக்கும். எதுக்குன்னா அவங்கள தான் அனுபவிக்க வைக்கும், வாழ வச்சு வாழ வச்சு அனுபவிக்க வைக்கும், இருக்க வச்சு அனுப்பியது எதுக்கு. அதனால நமக்கு ரொம்ப நாள் வாழணும் இல்லை, எவ்வளவு நாள் உயர்ந்தவங்க நல்லா இருக்கும் அவ்வளவு நாள் வாழ்ந்தா போதும், உடம்புதான் பழுது கொண்டு வாழக்கூடாது, உடம்பு பழுது கொடாம போகும். எது மரணம், நாயச மரணம்னு சொல்லணும், சொத்த வாசல் திறந்தது, 4 மணிக்கு போய் சொத்த வாசல் பார்த்துட்டு வந்தாரு, 5 மணிக்கு வந்து காப்பியை குடிச்சாரு, 5:30 மணிக்கு அப்படி டக்கு காலம் முடிஞ்சிடுச்சு, அப்படி ஒரு இறப்பு இருக்கும். நம்மளே போய் சொத்த வாசல பார்த்து நுழைஞ்சி வெள்ள வந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியா நல்ல தரிசனம் அப்படின்னு நினைக்கும் போது இறப்பு வந்தால் அது நல்ல இறப்பு, அது புண்ணியம் செய்திருக்கிறோம்னு எப்படி வரும் யோசிப்பாரு, எப்படி வரும் புண்ணியம் செஞ்சிருந்தாலே வரும், பாவத்தையே செய்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு நல்லது வரும். நாம நல்லதை எதிர்பார்க்கிறோம் ஆனா நல்லதை செய்யறதில்லை, அறியும் நம்பினை உள்ள ஆசு அற குற்றம் இல்லாமல் நம்முடைய நிலைகளில் இருக்கக்கூடிய நிலைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கரவீரனாக இடத்திலே இருக்கிறது. வரிகள் மாமணியின் ஒரு கண்டம், நல்ல கருத்த கண்டம் உடையவன். ஏன் இது சொல்றா தெரியுங்களா, அது முனிவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் செய்த பாவம், அதுதான் ஒன்று கலந்து அவங்கள விரட்டிட்டு வந்துச்சு, விஷம் எங்கேயாவது விரட்டிட்டு வருவான். அழகா ஒரு பையன் கேட்டான், ஆலவால விஷம் புரட்டிச்சு தேவர்களை அப்படின்னு, சார் அரக்கன் புரட்டினான்னு சொன்னா ஏத்துக்கலாம், ஒரு அரக்கி துரத்தினான்னு சொன்னா ஏத்துக்கலாம், ஒரு அசுரன் துரத்தினான்னு சொன்னா ஏத்துக்கலாம், ஆலகால விஷம் எப்படி சார் புரட்டுவோம், ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் பிரதோஷத்தை பத்தி இவ்வளவு நாள் பிரதோஷத்தை பேசி ஒரு சின்ன 8வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கிற பையன் வந்து விஷம் எப்படி சார் புரட்டுவோம், சார் சரி என்ன நீங்க கேட்கறேன் கரெக்டா சொல்லு எனக்கு, நீ எப்படி புரிஞ்சுக்க, ஒரு கல்லு வந்து என்ன அடிச்சிருச்சு, ஒரு கல்லு என்ன தொடங்கிட்டு வருது, அப்போ வீசின வந்து ஒருத்த எடுத்துருவது சார், இந்த விஷம் தொடங்கணும்னு சொன்னா அதை எடுத்துக்கிட்டு வரவேன், அந்த விஷத்தை எடுத்துட்டு வந்த ஆண்டு இருக்கிறோம்ல, நீங்க அதெல்லாம் சொல்லணும், விஷம் தோட்டிச்சு விஷம் தோட்டிச்சுன்னு சொல்ல கூடாதுல்ல, அப்ப அதை எது எடுத்துட்டு வந்துச்சா, தேவர்களுடைய முனிவர்களுடைய வினை அதை கூட்டிட்டு வரலாம், அதனால விஷம் தொடங்கி ஒரு பொது கைதாயத்தை தேவர்கள் இப்படியும் அப்படியுமாக சுற்றி வந்தார்கள் இடமாக. அதுதான் நம்ம இப்போ சோம சுத்த பிரபட்சம் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஷம் எப்படி சார் தானா தொடக்கும்? அதை யாராவது ஒருத்த எடுத்துட்டு வரணும்ல, அதை எடுத்துட்டு வந்தது எது? முனிவர்களினுடைய வினை, தேவர்களினுடைய வினை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த வினை நமக்கு தேவையில்லை, நம்ம வினையே நமக்கு பெருசா இருக்கு. இதுக்கு அனுபவங்களுடைய வினை அறியும் நம்பினை ஆசர வரிகொள் மாமணி போர்க்கண்டம். அப்போ தேவாதி தேவர்களினுடைய வினை துரம்பி வந்த விஷத்தையே நம்முடைய கண்டத்தில் நிறுத்தி கொண்டவர். நம்முடைய வினைய அவள் பார்த்தா போதும், சிவபெருமான பார்த்தா போதும், நம்முடைய வினை அப்படி பஸ்பமாயிடும். கரியவன் நிகழும் கரவி கந்து, கரியவன்னா கருப்பான நிறமுடைய வந்து விளக்கம் சொல்றாங்க, அதுல அப்படிதான் விளக்கம் போட்டிருக்கு. ஆனா கரியவன்கிறதுக்கான விளக்கம் எங்க உள்ள சொல்றாரு, கருத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு பேர் கருதான் கரியவன். கருத்தோட எழுதுவா அடியார்கள் மக்கள் வந்தால் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தோடுதான் இறைவன் இருக்கிறான். அப்ப இத்தனை பேருக்கு அருள் செய்யறாரு, யாரு அடியார்கள் மக்களால் வருகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படி வரவங்களுக்கு, என்னை மாதிரி வரவங்களுக்கு அப்படி அப்படி செய்யணும். சாமி யார் யாருக்கு நீங்க எப்படி போறீங்களோ அது போலதான் அருள் செய்வார். எத்பாவம் தத்பாவம், நீங்க எப்படி போறீங்க, நீங்க டோட்டல் சரகரா போனீங்கன்னா அவங்க உங்களை ஃபுல்லா காப்பாற்றிடுவாரு. நீ எனக்கு 1000 ரூபாய் நான் பாக்குறேன் அப்படின்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருவாரு. எனக்கு வயிறு பசிக்கிறியா, ஏதோ வயிறு நிரப்புறதுக்கு ஏதோ உணவு அப்படின்னு போனீங்கன்னா கொடுத்துருவாரு, நல்லது கொடுத்துருவாரு. இல்ல எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாய்க்கான வினையையும் கொடுத்துருவாரு. நான் எங்க போய் இடம் சாப்பிட்டு எங்க விருந்து கிடக்குறேன்னு எனக்கே தெரியாம கிடக்குறேன். அது வினை சேர்ந்துடும். நான் கேட்கறது என்ன கேட்டுக்கணும், உணவை கேட்டுக்கணும். உணவை கேட்கல, நம்ம இந்த கல்யூரத்துல எல்லாம் பணத்து பின்னாலேயே எனக்கு பணம் கொடுத்து போதும், எல்லாம் பணம் தான் சார், 1 கோடி இருந்தா ஓகே, 2 கோடி இருந்தா ஓகே, 5 கோடி இருந்தா ஓகே. ஒரு அழகா சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் கோயிலுக்கு டெபாசிட் பண்ணா நமக்கு வந்து கோல்டன் கார்டு தராமா, போ எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னேன். என் நண்பருக்கு சொன்னாரு, 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 ரூபாய் வரும், திருக்கோயில் பணம் பெற வளம் பெற நாம கொடுக்கணும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தொகைய கோயில்ல செலுத்தி வச்சோம்னா தேவைக்கு இறைவன் கொண்டு வந்து தருவான், கண்டிப்பா கொண்டு வந்து தருவான். ஆனா அதை நம்பிக்கை வேணும். பேங்க்ல போட்டா என் பேர்ல இருக்கு, நான் போனாதான் கிடைக்கும், ஒரு கஷ்ட காலத்துல நான் போனாதான் கிடைக்கும். ஆனா திருக்கோயில் உண்டியத்தை நான் பணத்தை போட்டுட்டேன்னா பஸ்ல எனக்கு டிக்கெட் எடுக்க காசு காலத்துல ஒருத்தர் வந்து, ஐயா நான் எடுக்கிறேன் அவங்க தான் டிக்கெட் அப்படின்னு எடுப்பாரு. அது தேவைக்கு கரெக்டா வரும், பொய் சொல்லவே இல்லை. ஒரு நாள் காலை இருந்தாலே எழுதி பஸ்ல என்ன 11 ரூபாய் டிக்கெட், 4:30 அன்னைக்கு தீபாவளி திருநாள், 4:30 ஏறுறேன், 11 ரூபாய் டிக்கெட்டு, என் கையில 50 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, 1 ரூபாய் இல்ல. டிக்கெட் கேட்கறேன், 50 ரூபாய் ஐயா எனக்கு டிக்கெட் கொடுங்க, 11 ரூபாய் சார், 11 ரூபாய் கொடுங்க அப்படின்னு, ஐயா எங்க 50 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, எங்க சின்ன காசு இல்ல, எடுத்துக்கிட்டு நீங்க வச்சுக்கிடுங்க, மிச்சத்தை நான் வாங்கிக்கிறேன். இல்லையா எனக்கு உங்களுக்கு தெரியும் இருந்தாங்க வச்சுங்க அப்படின்னு, எனக்கு உங்களுக்கு தெரியும் இருந்தாங்க மிச்சத்தை கொடுத்துட்டாரு. நான் போய் தரிசனமா முடிச்சுட்டு வந்ததுக்கு போதுல எனக்கு அவ்வளவு அருள் செய்த சாமி தெரியல, ஆனா உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த ஆள் இல்லையா அவாதி சொல்றாங்க. அது போல நீங்க போல் இறைவனுக்கு கொடுத்து விட்டால் இறைவன் வேண்டிய போது வேண்டிய அளவு வேண்டியவாறு தருவான். அந்த நம்பிக்கை வேணும். கரியவன் நிகழும் கரநீரத்து எம் பெரியவன், தலைவன் பெரியவன் தான் தலைவன் என்று பொருள். வீட்டுல அப்பாவுக்கு அப்புறம் அண்ணா இருந்தாலும் அதுதான் பெரியவர், அவங்க சொன்ன வார்த்தையை மீறி நீங்க போகவே கூடாது. இப்ப தம்பியினுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடக்குது, தம்பியினுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அழைப்பின வியாழன் மாடியிலும் என் சகோதரனின் மகனுக்கு என் சகோதரனுடைய மகனுக்கு திருமணம்னா அண்ணாச்சி பேரை போட்டுதான் அடிக்கணும், அண்ணன் பேரை போட்டுதான் அடிக்கணும், அண்ணன் தான் அழைக்கணும். என்னுடைய மகனுக்கு திருமணம், என்னுடைய மகனுக்கு திருமணம்னு நாங்களே தம்பியே அழைக்கிறது தவறு, தம்பியா இருந்தா அழைக்கூடாது, அண்ணாதான் அழைக்கணும். அண்ணன் அழைக்கிறதுக்கு தம்பியை அப்பண்ணமே போறோம்னு வேணா அவர் பேரை போட்டுக்கலாம். அப்போ எந்த ஒரு மரியாதையை நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம பரம்பரை கொடுத்துட்டு பாருங்க, நம்ம ஏன் அவங்க கொடுத்தாலும் நானும் தான் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் மூத்தவர்கள், அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது அவங்க போடு பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இதுதான் செய்யணும் அப்படின்னு நம்ம அப்படிதான் செய்யணும்.
1: அதுல அவனுக்கு லாபம் அதிகம். அது

0: அவனே வரமாட்டாங்க அவங்க. ஏன் அவன் எதுவுமே கேட்க மாட்டான், என் குடுத்து போடுவாயா அப்படின்னு சண்டையே இருக்காது. ரெண்டு பேர் போட்டாதானங்க சண்டை. வேண்டாம் ஒதுங்கிட்டோம்னா யார்கிட்ட போடுவாங்க சண்டை? வேண்டாம் ஒதுங்க அவன் மனசு இல்ல
1: radio. The 24/7 spiritual channel from shivam.org.
2: இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது பிக்ஷாரணர் பத்தி பார்க்க போறோம். உனக்கு தெரியுமா பிக்ஷாரணர் பத்தி? உனக்கு ஏதாவது தெரியுமா பிக்ஷாரணர்னா என்ன சொல்லு பார்க்கலாம்?
3: பிக்ஷாரணர்னா பிச்சை எடுக்கிறதா?
2: ஆமா கரெக்டா சொல்லிட்ட காவியா. பிக்ஷா அப்படின்னா டு பேக், அதாவது பிக்ஷா எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பெருமான் ஒரு காலத்துல பிக்ஷாக்காரரா கையில திருவோடி ஏந்தி பிக்ஷா எடுத்தாரு.
3: பெருமான் பிக்ஷா எடுத்தாரா? அந்த சராசரத்துக்கே அவருதான் ராஜா, அவர் எதுக்குமா பிச்சை எடுக்கணும்? எந்த காரணத்துக்காக பிச்சை எடுக்கணும்?
2: ரொம்ப கரெக்டா கேட்ட காவியா. இப்ப அதுக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்ல போறேன். சரியா
3: சொல்லுங்கம்மா.
2: அதாவது அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்களுக்கு புக்தி புகட்டதான் பெருமான் பிக்ஷை எடுத்தாரு.
3: அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்களா? யார் அப்படி அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தது?
2: ஒரு முறை ரிஷிகள் எல்லாம் வேதம் ஓதி யாகம் செஞ்சால் போதும், இறைவனை வழிபட தேவையில்லைன்னு ஒரு மூட எண்ணத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சிவபெருமான வழிபடுறதையே விட்டுட்டாங்களாம்.
3: அச்சோ வழிபடுறதையே விட்டுட்டாங்களா?
2: ஆமா காவியா. யாக செஞ்சா போதும், இறை வழிபாடுலாம் தேவையில்ல, நமக்கு தேவையான எல்லா பொருளும் யாகத்துல இருந்தே கிடைச்சிரும், அதனால இறைவனை வழிபடணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். அதாவது இப்ப விளக்கு ஏத்தினா ஒளி வரும் இல்லையா, அதுல இருந்து ஒளி கிடைக்கும். அதுக்காக யாராவது வெறும் ஒளிய வணங்காம விளக்க மட்டும் ஒட்டு வச்சு பூ வச்சு திரி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஒளி கிடைச்சிருமா? விளக்க மட்டும் வணங்கினா போதுமா? அதுல இருக்கக்கூடிய ஜோதி தானே அதுல முக்கியம். அது மாதிரி யாகம் வந்து முக்கியம்தான், அதுக்காக யாகம் மட்டுமே போதும், இறை வழிபாடு தேவையில்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு மூடத்தனம். அந்த யாகத்துக்கு காரணமா இருக்கிறதே கடவுள் தான். இப்ப அவரை வணங்கினோம் இல்லையா, அவரை வணங்குறத தாருக வனத்து முனிவர்கள் அவங்கதான் மறந்துட்டாங்க, அந்த ரிஷிகள் தான் மறந்துட்டாங்க. அவங்க இருந்த இடம் வந்து தாருக வனம், அந்த வனத்து முனிவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அதனால இறைவன் என்ன நினைச்சாரு, அவங்களுடைய மூட எண்ணத்தை மாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவிளையாடல் மூலமா ஒரு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சாரு. அப்படி என்ன பாடம் தெரியுமா அது?
3: என்ன பாடம்?
2: அதான் அந்த பிக்ஷக்காரர் ரூபம். இப்போ நீ வந்து பிக்ஷக்காரங்களை எல்லாம் பாத்திருக்கியா காவியா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
3: அவங்க வந்து கையில ஒரு காலி பாத்திரத்தை வச்சிருப்பாங்க, துணி எல்லாம் நல்லாவே போட மாட்டாங்க.
2: அப்புறம் பாக்க எப்படி இருப்பாங்க?
3: பாக்க ரொம்ப ஏழையா சாப்பாடு இல்லாம இருப்பாங்க.
2: அப்படி இருக்க அப்படி இருந்த பிக்ஷக்காரங்களுக்கு மத்தியில பெருமான் என்ன மாதிரி ரூபத்துல தெரியுமா வந்தாரு?
3: என்ன மாதிரி ரூபம்? பிச்சைக்காரர் ரூபம்
2: ரூபந்தான். ஆனா அவர் எப்படி வந்தார், அவருடைய திருக்கோலம் எப்படி இருந்தது பிக்ஷாடனார் வடிவத்துலனா, பிரம்ம கபாலம் அத கையில வச்சிருந்தாரு, பிரம்மனுடைய மண்டை ஓடு அதுதான் அவர் கையில வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வெண்ணிறமா திருநீர், உடம்பு பூரா வெறும் வெண்ணிறமா இருந்தது, வெள்ளையா திருநீர் பூசி இருந்தாரு. அவருடைய இடுப்புல அரங்கான் கயிறு இல்லாம மிகவும் அழகான ரூபத்தோட, அழகான ரூபத்தோட பல வகையான பாம்புகள் அணிஞ்சிருந்தாரு, பூநூல் அணிஞ்சிருந்தாரு, கருத்த கண்டம் அதாவது அவருடைய தொண்டை வந்து நீல நிறமா இருந்ததுதான், நெற்றியிலும் திருமேனியிலும் திருநீர் அணிஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் கவர்ந்து இருக்கிற ஒரு அழகான தோற்றத்தோட வந்தார்.

0: இந்த பிச்சாளனாருடைய ரூபம். அந்த ரூபத்தை பார்த்து அந்த அவருடைய, ஆனா அவருடைய அவர் வந்து ஆடைகளே அணியல, அவர் வந்து எந்த ஆடையும் அணியாம இருந்தாரு. அவருடைய அந்த அழகான ரூபத்தை பார்த்து இந்த ரிஷிகள் இருந்தாங்கல்ல, இந்த தாருகவனத்து முனிவர்கள், அவங்களோட பத்தினிகளான ரிஷி பத்தினிகள்லாம் அந்த அந்த ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்களாம். மயங்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமான் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி எங்க போறாரோ அவங்க கூடயே ஒவ்வொரு பத்தினியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்தினிகள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா, அவங்க ரொம்ப பதிவிரதைகளா இருந்தாங்களாம். இப்போ உனக்கு இந்த ரிஷி பத்தினியுடைய பெருமையை பத்தி சொல்றேன் கேளு. அதாவது ரிஷிகள் வந்து யாகம் செய்யறாங்க, எல்லா அவங்களுக்கு சக்தி இருக்கும், தவம் செய்யறாங்க, யாகம் செய்யறாங்க. ஆனா ரிஷி பத்தினிகள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா. ஒரு நாள் ஒரு முனிவர் என்ன பண்றாரா, பயங்கர தவம் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரா. வந்துட்டு இருக்கும்போது காட்டு வழியில வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கொக்கு பறக்குது, பறந்து வந்து மேல அப்படியே பறந்து போகும்போது அந்த ரிஷி மேல எச்சம் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த ரிஷி மேல டாய்லெட் போயிடுச்சு. ஓகேயா? உடனே அந்த ரிஷி என்ன பண்ணிட்டாரு, கொக்கு வந்து பாரு ஒரு மரியாதை இல்லாம நம்மள இப்படி பண்ணிருச்சுன்ற கோபத்துல அந்த கொக்கு அப்படி உத்து பார்த்தாராம் பாரு. அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலா
1: அடிச்சான்.
0: ஆமா, அந்த ரிஷிக்கு அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து தவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனால அவர் அப்படியே நேரா ஒரு ரிஷி பத்தினி வீட்டுல போய் அந்த அம்மாட்ட போய் பிக்ஷா கேட்டிருக்காரு. அம்மா தாயே பிக்ஷா கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த ரிஷி பத்தினி என்ன செய்யறாங்க, இது வேற ரிஷி பத்தினி, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்க கணவருக்கு என்னென்ன பணிவிடையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து இந்த வாசல்ல இருக்க அந்த ரிஷிக்கு வந்து உணவு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நாம வெளில நிக்கிறோம், இந்த அம்மா இன்னும் வராம இப்படி லேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அந்த அம்மாவை பாக்குறாரா. ஆனா அந்த அம்மாவை அவரால் எரிக்கவே முடியல. கொக்க எரிச்ச மாதிரி கோபமா எரிக்க பார்த்தாரு, ஆனா எரிக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதை விட அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு கேட்டாங்களா. அப்படின்னா என்னையும் நீ கொக்குன்னு நினைச்சு ஈஸியா எரிச்சிடலான்னு பாத்தியா, நான் ஒரு சாதாரண கொக்கு கிடையாது, கொக்கு மாதிரி என்னை எரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவருக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுச்சான். அட்டடா, நாம என்ன நினைச்சோம், இந்த அம்மாவ ஈஸியா எரிச்சிடலாம், ஒரு சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு நினைச்சிடும். ஆனா நாம கொக்க எரிச்ச அந்த ஒரு செய்தி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாங்க, நம்மளை விட இவங்கதான் சிறந்த ஞானின்னு சொல்லி உடனே அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ரிஷி பத்னி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க கணவர் வந்து கூப்பிட்டாங்களாம். இந்த அம்மா வந்து கிணத்தடியில அப்படி தண்ணி எரிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க கணவர் கூப்பிட்ட உடனே அந்த தண்ணி பக்கெட் அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்களாம் அவங்க வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஆனா அந்த குடத்துல இருக்கத்துல தண்ணி எரிச்சிட்டு இருந்தாங்களே அந்த கயிறும் அந்த தண்ணியும் அப்படியே இருந்துச்சான் கீழே விழாம. இப்ப தண்ணி கிணறுல இருந்து இறைக்கிறோம், அது பக்கெட்ல இருந்து இப்படி வருது இல்லையா, அது என்ன ஆகும், அது வந்து முழுசா மேல வரணும், அது இறைக்கிறதுக்குள்ள பாதியிலே விட்டுட்டு கீழே விழுந்துரும். ஆமா தானே? ஆனா அது விழுனா அப்படியே இருந்துச்சான். அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு சக்தி பாரு, அந்த மாதிரி திருப்பி வர வரைக்கும் அப்படியே இருந்துதான். இந்த மாதிரி ரிஷி பத்தினிகள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்கள மற்ற பெண்கள் மாதிரி ஈஸியா ஏமாத்திட முடியாது. ஆனா அப்பேற்பட்ட ரிஷி பத்தினிகளே பெருமானோட இந்த அழகிய ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்க அப்படின்னா சிவபெருமான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு, யோசனை பண்ணிப்பாரு. பெருமான உருவம் இல்லாத லிங்கமா பார்த்தாலே நம்மால அவரோட சந்நிதியில இருந்து வெளில வர மனசு வராது. அவர் அழகான மனித ரூபத்துல வந்தா இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா. அது போல பெருமான் பிக்ஷக்காரர் போல ஆடி பாடி கேளிக்கைகள் காட்டவும் இந்த ரிஷி பத்னிங்க எல்லாம் அவரோட அழகு அழகுல மயங்கி அந்த ஆடல் பாடலை மயங்கி அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, இத பார்த்த உடனே அவங்களோட மானமே போறாப்ல ஆயிடுச்சாம். இது என்ன இது, ஒரு பிச்சைக்காரன் அதுவும் துணி கூட போடாம ரோட்ல ஆடுறான் பாடுறான், இந்த பெண்கள்லாம் அவரு பின்னாடியே போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். நம் குலத்தோட மதிப்பு மிக்க பெண்கள் இவங்க, ஆனா இவங்க செய்யறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, இவங்களை நாம தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய மானமே போயிடும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்றாங்களாம், அவங்க பத்தினிகளை கூப்பிடுறாங்களாம், ஏய் போகாதீங்க, அங்க எங்க போறீங்க, இங்க வாங்க, அங்க போகாதீங்க, அவர் பின்னாடி போகாதீங்கன்னு கூப்பிடுறாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்தினிகள்லாம் அவங்க சொல்றது கொஞ்சம் கூட காதிலே வாங்கிக்காம பெருமான் பின்னாடியே போயிட்டே இருக்காங்களாம். போயிட்டே இருக்காங்களாம் பாரு. உடனே உங்களுக்கு ஓஹோ, இவர் வந்து யாரோ ஒரு பெரிய ஆளு, இவர் வந்து நம்மளுடைய ரிஷி பத்தினிகள்லாம் இப்படி கூட்டிட்டு போறான், இவனை சும்மா விடக்கூடாது, முதல்ல இவனை வந்து தடுத்து நிறுத்தினாதான் நம்ம மனைவிகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்கதான் இந்த யாகம் எல்லாம் வளர்த்து அவங்க நிறைய வச்சிருக்காங்களே யாகத்துல கொஞ்சம் சக்தி, அந்த சில சக்திகளை வச்சு என்ன செய்யறாங்க, பேய் பிசாசு அப்புறமேட்டுக்கு பாம்பு புலி நெருப்பு அப்படின்னு ஒவ்வொரு பொருளையா என்ன பண்றாங்க, தன்னோட மந்திர தந்திரங்கள் மூலமா பிச்சாடனார் மேல ஏவி விடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுன்னா வருது, வந்த உடனே சாமிய பார்த்த உடனே அவரோட காலடியில மயங்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சாமிக்கே அது ஆபரணமா ஆயிடுது. ஆமா, ஆனா அவரை வந்து அந்த பொருட்கள்லாம் ஒண்ணுமே செய்யல, பாதிக்கவே இல்லை. உடனே இவர் என்ன செய்யறாரு, இந்த முனிவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அட்டடா நாம வந்து நம்ம யாகம் தான் முக்கியம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது இவங்களை ஒண்ணும் செய்யலன்னு சொல்லிட்டு சாமி மேல பேய் பிசாசுகளை எல்லாம் ஏவி விடுறாங்க. பாம்பு பேய் பிசாசு எல்லாம், இந்த பாம்பெல்லாம் என்ன செய்து, பாம்பு பேய் பிசாசு எல்லாம் பெருமானை வணங்கி, ஏன்னா பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுறா நம்ம சாமி, ஒண்ணுமே செய்யாது. உடனே பயந்து நடுங்கி சாமி கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுது. ஓகேயா, இப்ப இவங்களுக்கு என்ன பண்றனே தெரியல, போச்சுடா நாம இது வரைக்கும் என்ன நினைச்சோம்,
1: யாகம் மட்டும்தான்
0: முக்கியம் நினைச்சோம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் நினைச்சோம், ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர்கிட்ட நம்ம மனைவிகளை அடிமை ஆயிட்டாங்க, ஆனா யாகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பொருட்கள் கூட இவருக்கு அடிமை ஆயிடுச்சே. இவர் வந்து அந்த பொருட்கள்லாம் கையில கால்ல இடுப்புல கழுத்துல எல்லாம் ஜுவல்ஸ் மாதிரி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்பதான் என்ன அவங்களுக்கு தோணுச்சான், அடடா நம்ம சிவபெருமானை புறக்கணிச்சதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம உடனே இத மாத்தி ஆகணும், நம்ம பெருமானை வணங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நினைக்க ஆரம்பிச்சோடனே சாமிய பார்த்து உடனே, பெருமானே எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த யாரு இந்த பிச்சைக்காரனே தெரியல, எங்க குலப்பெண்கள்லாம் இப்படி மயக்கி கூட்டிட்டு போறான், ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க செய்ததெல்லாம் தவறு, எங்களை மன்னிச்சு எங்களையும் எங்க குலப்பெண்களை காப்பாத்துங்க, எங்களுடைய தவ ஒழுக்கத்தை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது சிவபெருமான் அப்பதான் என்ன பண்றாரு, தான் தான் அந்த பிச்சைக்காரருங்கிற வடிவத்தை அவங்களுக்கு காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆஹா வந்தது நேர்ல வந்தது சிவபெருமானேவா, நாம இத்தனை நாளா இத புரிஞ்சுக்காம இருந்துட்டமே, நாம செய்தது பெரிய தவறு, இறைவன் தான் சிவபெருமான் தான் மூல பரம்பொருள், அதை விட்டுட்டு இந்த மந்திர தந்திரங்கள்லாம் எதுக்குமே பலிக்காது, எதுக்குமே உதவாது, இதெல்லாம் வெறும் என்னது மாயை அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்களாம். உணர்ந்து பெருமானம் வணங்குறதுதான் முக்கியம்னு சொல்லி நினைச்சாங்களாம். அப்ப இந்த நிர்வாண கோலத்தோட இருக்கிற நம்ம சிவபெருமான் இந்த கோலத்தோட இருக்கார் இல்லையா, அது எப்படி இருக்கா, அந்த கோலத்துக்கு பேர் என்ன தெரியுமா, திகம்பரர், திகம்பர கோலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிர்வாண கோலத்தோட 1000 சூரிய பிரகாசங்கள், 1000 சூரியர்கள் இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு தேஜஸோட இந்த தாரகவனத்து ரிஷிகளோட வீட்டுல நம்ம பெருமான் இருந்த கோலம் இல்லையா, அது வந்து என்னது இந்த கோலத்துக்கு பேர் வந்து திகம்பரர் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமானுக்கு வந்து உமையம்மை வந்து பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த பிரம்ம கபாலத்துல அவர் பிக்ஷை வாங்கினார் இல்லையா, அது வந்து உயிர்களுக்கு நல்லறிவை போதிக்கிறதுக்கு தான் அவருடைய இந்த வடிவம் தோன்றினது.
1: ஓ, இப்ப எனக்கு புரியுதுமா, சிவபெருமான் எதுக்கு பிச்சைக்கார ரூபத்துல இருந்தாருன்னு.
0: உனக்கு இப்ப நல்லா புரியுதா? சரி, அப்ப இதற்கு இந்த ரூபத்துக்கு இன்னும் ஒரு பெயர் கூட இருக்கு. அந்த பெயர் என்னன்னா பாப சம்ஹார மூர்த்தி அப்படின்னு. இந்த இந்த ரூபத்தை நாம தியானிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும் சரியா, அதனால பாப சம்ஹார மூர்த்தின்னு பெயர் வந்திருக்கு. இப்ப புரியுதா பெருமான் வந்து ஏன் இந்த பிக்ஷாடன ரூபம் எடுத்தாரு அப்படிங்கறது உன்னுடைய அர்த்தம் புரியுதா உனக்கு?
1: நல்லா புரியுதுமா.
0: சரியா, இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: திருக்கைலாய மலையில் எம்பெருமான் திருவடிகளை எப்பொழுதும் சிந்தித்து போற்றி வழிபட்டு கொண்டிருந்த சுந்தரநாதன் பொதிகை மலையை நோக்கி வழிகொண்டு வருகின்றார். பொதிகை மலை நோக்கி வழிகொண்டு வரும் சிவயோகியார் நிலை பெற்ற திருக்கேதாரம், பெரும்புகழ் வாய்ந்த பசுபதி தேவாலயம் என்னும் பதிகளை பணிந்து போற்று கங்கையாற்றில் நீராடி பிறவி பெருங்கடலில் இருந்து உயிர்களை கரையேற்றும் கண்ணுதல் பெருமான் எழுந்தருளியிருக்கும் காசி என்னும் திருப்பதியை பணிந்து போற்றி விந்திய மலை நிலைவற்ற திருப்பருப்பத மலை பணிந்து அன்னலார் திருக்காலத்தி மலையினை வணங்கி பின் திரு ஆலங்காட்டு அப்பரை இறைஞ்சி ஏத்தி மால் அயன் அரியா சிவபெருமான் மகிழ்ந்து அருளும் திரு ஏகாம்பரத்தினை வணங்கினார். காஞ்சி நகரில் வாழ்கின்ற யோக முனிவர்களை நயந்து பின் திரு அதிகை வழிபட்டு தில்லை வந்து அணைந்தார். எவ்வுலகும் உய்ய எடுத்து ஆடி அருளிய சேவடியை தில்லை பொன்மன்றினில் கண்டு வணங்கி அப்பேரின்ப விளைவின் ஆறாமையினாலே சிலகாலம் அங்கு தங்கியிருந்து அதன் பின் புருவில் பொன்னி திருநதியாம் காவிரியில் புனித நீராடி பசுவாக உமையம்மை தவம் செய்து தம் பெருமானை வழிபட்ட திருவாவடுதுறையை அடைகின்றார்.
4: இடம் திருவாவடுதுறை திருக்கோயில்.
5: எம்பெருமானே மாசிலா மணீஸ்வரா, ஆணேற்றில் எழுந்தருள் உயிர்களுக்கெல்லாம் அருள் சுரப்பவனே பசுபதி, உமையம்மை பசுவாக வந்து தவம் செய்ய பேரொருள் புரிந்தவனே, தேவரீரை இத்தளத்திலேயும் கண்டு வழிபடும் எம்பிரானே, பொதிகை மலை சென்று அகத்திய மாமுனிவரை வணங்க வந்த அடியனுக்கு இத்தலத்தை விட்டு பிரிய மனம் வரவில்லையே. சிவசிவா சிவசிவா.

0: நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவ சிவனை செல்வர்களே, இன்றைக்கு நாம் சிவ தீட்சை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் உன்னை வலியுறுத்தது, அதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்வதனால நம்முடைய ஆயுள் நீடிக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் வலியுறுத்துது அநேகமா. ஆனா அவர்கள் சொல்லுகின்ற பிராணாயாமத்துக்கும் நாம சொல்ற பிராணாயாமத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம பிராணாயாமம் சொல்லலையா, நாமளும் சொல்றோம். என்னன்னு கேட்டா, நாம் சொல்லக்கூடிய பிராணாயாமம் சகற்ப பிராணாயாமம், அவர்கள் சொல்லக்கூடிய பிராணாயாமம் அகற்ப பிராணாயாமம். அவன் என்ன சொல்லுவான்னா, வாயு இழுக்கணும், அது பூரகம். எவ்வளவு நேரம் இழுக்கிறீங்களோ அதுல 4 மடங்கு கும்பகம் இல்லையா. 3 நிமிஷம் இழுத்தீங்கன்னா 12 நிமிஷம் கும்பகம் பண்ணணும். அப்படி சொல்ல நொடிதான், அவ்வளவு நேரம் இழுக்க முடியாது உங்களால. இழுக்கிறது பூரகம், உள்ள வைக்கிறது கும்பகம், விடுறது ரேசகம். அது என்ன ரேஷியோல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 1:4:2 அப்படி இருக்கணும். இந்த மூணும் காங்கிரீட் மாதிரி, இந்த காங்கிரீட் போடுறதுக்கு அதான் ஃபார்முலா 1:4:2. 1 மடங்கு சிமெண்ட் மூட, 4 மணல் மூட, அப்படி ஒரு கணக்கு. 1:4:2 அதேதான் பிராணாயாமத்துக்கும். இப்ப என்னன்னு கேட்டா, அங்கே ஒரு சிறப்பு என்ன, எல்லாரும் சொல்றாங்க பிராணாயாம இயக்கங்கள் எல்லாம். ஆனா நம்ம மட்டும் என்ன சொல்றோம்னா, சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமம் இருக்கிறது அல்லவா, அது அந்த 11 மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு செய்வது, அதாவது சம்ஹிதா மந்திரங்கள். சம்ஹிதா மந்திரங்களை நீங்கள் உச்சரித்துக் கொண்டு பிராணாயாமம் செய்தால் நிச்சயமா என்ன வராதான், ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சகற்ப பிராணாயாமம் செய்வதனால், 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சகற்ப பிராணாயாமம் செய்வதனால் இருதய நோய் வரவே வராது. 3வது பயன், பல்வேறு முத்திரைகள், மொத்தம் 64 முத்திரை இருக்கு. அந்த பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய நவீன மருத்துவம் கூறக்கூடிய பிசியோ தெரப்பி அது உள்ள இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, பிசியோ தெரப்பின்னு படிச்சு வர்றாங்க, பிபிடி இல்லையா. அவங்க வந்து கையாட்டு விரலாட்டு காலாட்டுன்னு சொல்லி 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பிசியோ தெரப்பி பூரா எங்க இருக்குன்னா, முத்திரையில இருக்கு, பெரியவங்க வச்சிருக்காங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரவே வராது. அந்த 64 முத்திரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 12-13 முத்திரை தினதோடு நீங்க பண்ணுவீங்க, பழக்கத்திலே வந்துடும். அத முக்கியமாக தேனு முத்திரை பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த தேனு முத்திரை பிடிச்சு வந்தாலே கை நரம்பு சம்பந்தமான எந்த வியாதிகளும் வராது. பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய மருத்துவம் கூறக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு ஆகலாம். அதுக்கப்புறம் மனச அடக்கு, அதான் உலகத்துல மன வளக்கலை அப்படிங்கிறான். மனசை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும். ஆனா மனசை உங்க கண்ட்ரோல எப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க போனீங்கன்னா அது அதிபயங்கரமா வேலை செய்யும். நாங்க நீ சும்மா கிடந்தா தூங்கமா கிடந்துட்டு இருக்கோம், இந்த தூங்குற புலி எழுப்புற மாதிரி, புரியுது உங்களுக்கு. நீங்க கான்சியஸ்னஸே இல்லாம பண்ணா மனம் உங்க சேட்டை பண்ணாது. நீங்க மனத்தை அடக்க போறேன் அடக்க போறேன் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது விசுரூபம் எடுத்துரும். இதான் பெரியவங்க சொல்லக்கூடிய தெரிஞ்சுங்க மனவளக்கலை. அப்போ இந்த மனம் என்பது எப்பொழுது அடங்கும் என்றால், நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிவாகமத்தில் சொன்ன பாவனைகளை செய்வதனால் தான். அதாவது நீங்க அனுஷ்டானம் மூலம் ஒன்னனுக்கு ஒரு பாவனை இருக்கு, ஒவ்வொரு கிரியை, அதாவது ஒரு கிரியை பண்றீங்க, அந்த கிரியின் பொழுது நீங்க செய்ய வேண்டிய முத்திரை என்ன பிடிக்கணும், அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அப்ப பண்ண வேண்டிய பாவனை என்ன. மந்திரம், பாவனை, கிரியை, இந்த மூணையும் பண்ணிட்டே வரணும். இந்த மூணு சைமல்டேனியஸா நடக்கணும். உங்க வாய் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும், மந்திரம். கிரியை வந்து உங்களுடைய கை விரல்கள் ஒரு முத்திரையை பிடிக்கணும். அப்புறம் உங்க மனது ஒரு பாவனைய பண்ணணும். அந்த மூணும் பண்ணும் பொழுது மட்டும்தான் மனம் அடங்கும். மற்றபடி மனத்தை நீங்க மனத்தை அடக்கலாம்னு போறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிளையனை எப்படி விஸ்தரிக்கலாம். நீங்க ஐயா எப்படின்னா சிந்திக்கிறாங்களே ஒழிய நம்முடைய ஃபண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, யாரையும் குறை சொல்லல, இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மனம் என்பது எப்ப அடங்கும் என்றால் ஆகமத்தில் விதித்த பாவனைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் அடங்கும். மனம் கட்டுப்பாடுக்குள் வந்தா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா ஐம்பொறிகளும் நமக்கு குற்றேவல் செய்யும். அது அருமையா சொன்னார், உரம் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் திருவள்ளுவர். ஐந்து யானைகள் உங்களுக்கு இருக்கு, ஐந்து யானைகள். இந்த ஐந்து யானைகளும் மத யானைகள், மெய் வாய் கண் மூக்கு செவி, அஞ்சு யானை. இந்த அஞ்சு யானையும் அடக்கிற தோட்டி தான் மனம். அதனாலதான் விநாயகப் பெருமான் தோட்டி வச்சிருப்பார். விநாயகப் பெருமானுடைய கரங்கள்ல ஒரு தோட்டி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து யானைகளையும் கண்ட்ரோல் பண்ற அந்த அங்குசம் எங்க கையில தான் இருக்குன்னு காட்டுறார். அந்த விநாயகப் பெருமானை பற்றி எப்படி பாவனை பண்ணணும் சாஸ்திரம் சொல்லுது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எப்படி பாவனை செய்ய வேண்டும். இந்த பாவனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவனை என்ன பண்ணும்னா உயிரை தூய்மை செய்யும், ரொம்ப முக்கியம். பாவனையினால பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க, பாவனைக்கு பயன் உண்டு. இந்த பாவனையினாலே மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதனால் நமக்கு ஐம்பொறிகளையும் குற்றவாளி செய்யக்கூடிய திறன் தன்னால வரும். அப்புறம் இன்னொன்னு இருக்குது, ரெய்கி. புதுசா கண்டு ரெய்கி அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல்றான் தொடுகலை. என்ன சொல்றான், நம்முடைய கை விரல்களினாலேயே நம்முடைய உடம்பையே பல இடங்களில் தொட்டா ஒரு சக்தி உருவாகுதுங்கிறான் இல்லையா. இந்த கான்செப்ட் புரியுது அல்ல, நம்ம ஏற்கனவே பெரியவங்க சொன்னதான் ஜப்பான்ல இருந்து வந்த கலை அது ரெய்கி. ஆனா நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், அப்படி தொடுவதனால சக்தி உண்டு, ஆனால் அப்படி தொடும் பொழுது நீ சிவபெருமானுடைய மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு தொடு. ஆகவே அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சோம், நியாசம். நம்ம வச்ச பேர், அனுஷ்டானத்தை வச்ச பேர் நியாசம். நியாசம் என்றால் நம்முடைய கை விரல்களினாலேயே நம்முடைய அங்கங்களை தொட்டுக்கொண்டு அதற்குரிய மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது என்ன உண்டாகும் என்றால் நம்முடைய உடம்பிலேயே ஒரு அதி அற்புதமான சக்தி கிளர்ந்து எழும். ஆகவே இன்றைய நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய ரெய்கி, நிறைய டாக்டர்லாம் தொழிலை விட்டு ரெய்கிக்கு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எம்பிபிஎஸ் போர்டு போட்டு சம்பாத்தியம் பண்ண விட ரெய்கியில அதிகமா சம்பாத்தியம் வருதுங்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பாத்தியத்துக்கு வழி வந்தாச்சு. நம்மளும் குறை சொல்லல, மக்களுடைய எதை சொன்னா மக்கள் கவரப்படுவார்கள் அதை சொல்கிறார்கள் அவ்வளவுதான். ஆகவே ரெய்கிக்கு நம்ம கொடுத்த பேர் என்ன, நியாசம். அந்த நியாசத்துல என்னென்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அனுஷ்டானத்துல நமக்கு வருகிறது. அடுத்தால் என்னன்னு கேட்டா இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம், இளைஞர்கள்லாம் ரகசியமா வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் தீட்சை பெற்றுக் கொண்ட பிறகு மனைவியிடத்திலே நாம இல்லற இன்பத்தை அனுபவிக்கலாமா பண்ணக்கூடாதான், ரகசியமா கேட்பாங்க, கிளாஸ்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெளிவாக பெரியவர் சொல்கிறார்கள், சிவ தீட்சை பெற்றுக் கொள்வது இல்லற இன்பத்திற்கு எந்த விதத்திலும் தடை இல்லை. துறவியாக இருந்துதான் தீட்சை செய்யணும் அனுஷ்டானம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய 63 ராயன்மார்கள் ரெண்டு பேர் தான் துறவி, எல்லாரும் இல்லறதுல இருந்தவங்க தான், இந்த மறந்துடாதீங்க. ஆகையினால இந்த 7 பயன்கள் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த அனுஷ்டானங்களை கடைபிடித்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிட்டத்தட்ட ஒரு 7 நன்மைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே உடல் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதற்கு பெரியவர்கள் அந்த முத்திரையிலேயே நியாசத்திலேயே வச்சிருக்கிறாங்க. இங்க தனியார் ரேக்கியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் சொல்றது இல்லை, நம்ம பெரியவர்கள் அந்த மாதிரி சொல்லித்தரல. அதனால என்னன்னு கேட்டா முறையான ஒரு அது தீட்சை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம் என்பதை விளக்கி சொன்னா நமக்கு தெரியும். அடுத்தால மறுமை பயன்கள். மறுமை பயன்கள்ல ஒரு பெரிய பயன் என்னன்னு கேட்டா நம்முடைய உயிரை. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, சார் எல்லாரும் சிவனடியாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறாங்க, சிவனடியார்கள் நேர கைலாயத்துக்கா போயிடுறாங்க பல்லக்கு வந்து அப்படின்னு கேக்குறாங்க, வெளிப்படையா கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெரியறது இல்ல, என்னன்னு கேட்டா இந்த உயிர் போகும், ஆனா அந்த உயிரை யாரு வாங்குறான் நமக்கு தெரியாது இல்லையா. உயிரை வாங்குவது யமன் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லது ஒரு டெத் கார்டு வச்சுக்கணும், யமன் பேர் சொல்ல டெத் கார்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ தீட்சை பெற்றுக் கொண்டவருடைய உயிரை சமய தீட்சை பெற்றுக் கொண்டால் அந்த உயிரை யமன் வாங்க மாட்டான். உயிர் போகும், ஆனா அந்த உயிரை வாங்குவது யமன் அல்ல. அது ஒன்னொரு காரணம் சொன்னாங்க, சமய தீட்சை பெற்றுக் கொண்டால் அந்த உயிரை வாங்கக்கூடியவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அனந்தர் வாங்கிக் கொண்டால், விஸ்வ தீட்சை பெற்றுக் கொண்டால் அனந்த தேவர் வாங்குவார். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் சதாசிவமூர்த்தி வாங்குவார். அந்தந்த கடவுளிடத்திலே அந்தந்த உயிரை ஒப்படைக்கும் கிரியை தான் தீட்சை இறக்கிறதுங்கிறது. அது ஒரு தவறான பெயர். தீட்சை இறக்குவது என்பது நாம வைத்துக் கொண்ட ஒரு தவறான பெயர். அதுக்கு சாஸ்திரம் சொன்ன பெயர் அந்தியேஷ்டி என்பதுதான். அதுக்கு சாஸ்திரத்தை வச்ச பெயர் அந்தியேஷ்டி. அந்தியேஷ்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி யாகம் அப்படின்னு அர்த்தம். அந்தி இஷ்டி அந்தியேஷ்டி. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பான். ஒரு கேள்வினா இதெல்லாம் சாஸ்திரம் படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாஸ்திரம் படிக்க போனா என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒன்னுக்கும் அதிதேவதை சொன்னார். ஆன்ம தத்துவத்துக்கு அதிதேவதை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். உண்மை உலகத்தில் என்ன படிச்சீங்க நீங்க? ஆன்ம தத்துவம் 24 அதிதெய்வம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். உங்களுக்கு விளக்கின சாட்லையும் போட்டு கொடுத்துருக்கோம். அதிதெய்வம் போட்டுருக்கோம் பாத்தீங்களா, உங்க சாட் கொடுத்தாங்களே எல்லாருக்கும். 36 தத்துவ விளக்கம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 7 தத்துவத்துக்கு அதிதெய்வம் யாரு? அனந்தர். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 5 தத்துவத்துக்கு அதிதெய்வம் யாரு? சதாசிவமூர்த்தி. ஆகவே இவர்கள் நம்முடைய உயிரை வாங்குவார்கள். மார்க்கண்டேயன் கதையினுடைய நுட்பமே அதுதான். யமன காலால உதைச்சாருதான் சொல்றமே ஒழிய ஏன்னு சொல்றதுல யாரும் ஏன் உதைச்சார்னு கேட்டா அந்த உயிரை யமன் வாங்குவதற்கு அதிகாரம் இல்லை. ஹி ஹஸ் டு வெயிட். அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளாடி இவன் பண்ண, அதனாலதான் உனக்கு தண்டனை கிடைச்சு. இப்ப அடுத்தால ஒரு கேள்வி வரும், சார் உயிர் போறது நிச்சயம், யாரு வாங்குறா இல்ல சார்? அங்க என்னன்னு கேட்டா யமன் வாங்கினா நரக தண்டம் உண்டு, அதான் முக்கியம். யமன் வாங்கியாச்சுன்னா உங்க உயிரை வாங்கி எங்க அனுப்பணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த வினைக்கீடாக அவனுக்கு யமனுக்கு என்ன போர்ட்போலியோ கொடுத்திருக்காரு. லார்ட் யமாவுக்கு என்னென்ன போர்ட்போலியோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உயிரை வாங்குறது ஒன்னு. ரெண்டாவது நரகலோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு அவன் தான் ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நரகலோகத்துக்கு அவன் தான் ஹெச்ஓடி. அப்புறம் தென் திசை காவலன், அட்டதிக்கு பாதகர்கள் தென் திசைக்கு அவன் தான் காவலன். இவ்வளவு போர்ட்போலியோ அவனுக்கு இருக்கு. சாதாரண ஆளு இல்ல யமன். அதனால யமனை கண்ட எல்லாருக்கும் பயப்படுறது காரணம். இந்த அரசியல்வாதி எல்லாம் யமன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவாங்க, வேற யாரும் பயப்பட மாட்டாங்க. அது வேற தர்ம தேவதை வேற, யமன் வேற. இவனுக்கும் இந்த தர்மங்கிற பட்டம் உண்டு, யம தர்மன். அப்ப என்ன தெரியுதுன்னா யமன் வாங்காததுனால நமக்கு என்ன கிடையாது? நரக தண்டம் கிடையாது. அதான் முக்கியம். நரக தண்டம் கிடையாது. சமய தீட்சையை பெற்றுக்கொண்டாலே போதும், உங்களுக்கு என்ன கிடையாது? நரக தண்டம் கிடையாது. அப்ப சுவாமி அரசு பண்ண வரும்போது என்ன சொன்னார்? யாமார்க்கும் குடியல்லோ. அப்புறம் என்ன சொன்னாரு? நமனை அஞ்சோமியன்னு சொல்றாரு. அப்படி சிந்திக்கணும். தேவாலயம் சொன்னா மட்டும் காணாது. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமார்க்கும் குடியல்லோன்னா நீ தெரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னுடைய சிட்டிசன் நினைக்காத. ஐ ஆம் த சிட்டிசன் ஆஃப் லார்ட் சிவா. அதான் நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் அப்படியே ஏன் போடுறாருன்னா, நான் யமனுக்கே குடிமகன் இல்ல தெரியுமா உனக்கு? யமனே உயிரை வாங்க முடியாத, நீ என்ன செய்ய முடியும் அர்த்தங்க தூக்கி நிக்குது. யமனாலே ஒண்ணு செய்ய முடியாத, நீ என்ன செய்ய முடியும் அர்த்தங்க. அதான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். ஏன் சொல்றாரு? தேவாலயம் சிந்திக்கணும் இல்லையா. ஏன்னு கேட்டா ஒன்றுக்கொண்டு அப்படி ஏதும் பயமாக வருகிறது. ஆகவே நரக தண்டம் நிச்சயமா இல்ல, மறுபிறப்பு வரலாம். ஆனா மறுபிறப்பு வந்ததுன்னா 24 தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவத்துல அந்த உலகங்கள்ல போய் நாம் பிறக்க மாட்டோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, பிறப்பு உண்டு, யமன் உயிரை வாங்குவதில்லை, யமன் வாங்காத நரக தண்டம் இல்லை. அது ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நம்முடைய இன்னொரு லாபம் என்னன்னு கேட்டா, 24 தத்துவத்துக்கு மேல போய் நீங்க பிறந்தீங்கன்னா யமலோகம் ஆவி உலகம் இந்த ரெண்டையும் பைபாஸ் பண்ணிடுறீங்க. ஆகவே நம்முடைய சந்ததிகள் நமக்கு பிதிர்க்கடன் ஆற்றாவிட்டாலும் ஆவி உலக துன்பங்கள் நம்மை வந்து வருத்தாது. அதாவது இன்னொரு உடம்பு பெற வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம் ஆவி உலகம். அந்த ஆவி உலகத்துல நமக்கு துன்பங்கள் உண்டு. அந்த ஆவி உலக துன்பங்கள்லையும் நரக துன்பங்கள்லையும் நமக்கு மீட்சி கொடுப்பதற்காக தான் பிதிர்க்கடன் ஆற்றோம். நாம திருவள்ளுவரே அருமை சொன்னார், தென்புலத்தானுக்கு தான் முதல் கடமை சொன்னார். இல்லறத்தானுக்கு என்ன கடமை? எதற்காக கல்யாணம் செய்து கொள்கிறாய்? இன்னைக்கு கேட்டா என்ன சொல்வான்? ஏன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மாணவர்கள் ஒவ்வொரு பதில் சொல்லுவான். திருவள்ளுவர் போய் கேட்டா என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, ஐவகை வேள்வியை ஆற்றுவதற்காக கல்யாணம் பண்ணிக்கணும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அதுல முதல் கடனை யார் சொன்னாரு? தென்புலத்தார். தென்புலத்தார் என்றால் பிதிர்கள். அந்த பிதிர்கள் என்று சொன்னால் ரெண்டு விதமான பிதிர் உண்டாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் 21 தலைமுறை வரைக்கும் பிதிர் தான், அவங்களும் பிதிர்கள். அவர்களிடத்தில் இந்த பலனை கொண்டு சேர்க்கக்கூடிய கடவுளர்களும் பிதிர் கடவுள் தான். ஆகவே அவர்களும் அந்த மூன்று வகையான பிதிர்கள் உண்டு என்று சொல்வார்கள். விசேஷ பித்திருக்கள் தனி, பிரேத பித்திருக்கள் தனி, இன்னொரு வகையான பித்திருக்கள், மூன்று வகையான பித்திருக்கள் இருக்கிறாங்க. அதான் மூவேள் சுற்றமும் முரண் ஒரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றினார் மாணிக்கவாச சுவாமிகள். ஆகவே ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டா, நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க பேரப்பிள்ளையும் உங்க குழந்தையும் நிச்சயமா பிதிர்கடன் ஆற்றாது, சந்தேகமே கிடையாது. ஆகவே நீங்க அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லன்னா பிதிர்கடனா எதிர்பார்த்திருக்கணும். நீங்க புத்திரன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? புத்திரன். இந்த புத்திரன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மகன் போட்டுக்கலாம். ஆனா அந்த வடமொழியில புத்திரன் என்ற சொல்லிக்கு என்ன அர்த்தம்னா, நரக தண்டத்திலிருந்து காப்பாற்றுவோம்னு அர்த்தம். இந்த சன்களுக்கு அர்த்தமே அப்படிதான் வச்சாங்க பெரியவங்க. புத்திரன் தமிழக கேள்வி தவப்புத்திரன் அப்படிங்கிறோம். ஆகவே நம்முடைய சந்ததிகள் பிதிர்கடன் செய்யாவிட்டாலும் நரக துன்பங்கள் ஆவி உலக துன்பங்கள் நம்மை வந்து வருத்தாது. அப்புறம் மூணாவது, வினைக்கீடாக பிறவி அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் 24 தத்துவங்களிலே பிறந்து அங்கேயிருந்து ஞானத்தை தலைப்படுவதற்குரிய சூழ்நிலையை அவரே ஏற்றுக் கொடுக்கிறார். சிவகுமார் ரெண்டு ரோல் எடுத்துக்கிறார். ஒன்று, அந்த 24 தத்துவத்தை வெளியில கொண்டு பிறக்க வைக்கிறார். ரெண்டாவது, இன்னொரு ரோல் பண்றாரு. அதான் பெரிய விஷயம். அவர் என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்தே ஞானத்தை நண்ணுவதை அவரே பாத்துக்கிறார். ஏன்னா அப்பவும் ஞானம் இல்லாம மறுபடி பிறப்பு உண்டு நமக்கு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பெரியவர் சொன்னார்கள், அப்ப சுவாமி மாதிரி பெரியவர் சொன்னார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அவங்களுக்கே தெரியலன்றாங்க. காரைக்கால் அம்மையார், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்று மறவாமை வேண்டும். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, அடுத்த பலன் என்ன கேட்டா, தீட்சா கிரியைகள் வழியாக மட்டும்தான் இறைவன் பாவ மன்னிப்பு வழங்குகிறார். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு என்பது செய்த பாவத்துக்கு மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புன்னு ஒன்ன வச்சுக்கிட்டே ஒரு சமயம் வளர்ந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். யார் ஒன்னே ஒண்ணுதான் பாவ மன்னிப்புங்கிற ஒண்ண வச்சு அவங்க எல்லாம் பாவ மன்னிப்புன்னா ஒரு பெரிய மேல்நாட்டு அறிஞர் சொன்னா, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, அடுத்த பாவத்தை செய்வதற்கு லைசன்ஸ் அப்படின்னா. ஆனா நமக்கு என்ன வைத்தார்கள் என்றால், நம்ம ரொம்ப நம்முடைய பாவ மன்னிப்பு ரொம்ப சிம்பிள். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடணும்னாங்க. இது நடக்கக்கூடிய காரியமா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்த பாவத்தையெல்லாம் முதல்ல பட்டியல் போடணும். வாத்தியார் சொல்லி கூட பாடத்தில் எழுதுறதுக்கு நோட்ஸ் இருக்கே, நேரம் இல்லைங்கிறீங்க. இதை வேற ஒரு நோடு எழுதி சொன்னா என்ன ஆகும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரை நீங்க செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போடுங்க, அப்புறம் அறிக்கை இடுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் செய்ய முடியுமா நம்மளால? ஆகவே நமக்கு தீட்சையிலே அதுக்குன்னு ஒரு ரெண்டு கிரியை வச்சாங்க, அகமர்ஷனம் மார்ஜனம். மார்ஜனம் இந்த கிரியை தினந்தோறும் செய்றீங்க. இன்னொன்னு அகமர்ஷனம். இந்த மார்ஜனம் என்ற கிரியையினாலே தூள தேகத்தினால செய்த பாவங்களை எல்லாம் சுவாமி மன்னிக்கிறார். அகமர்ஷனம் என்ற கிரியையினாலே சூக்கும தேகத்தினாலே செய்த பாவங்களை எல்லாம் நீக்குகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த மற்றதெல்லாம் என்ன பண்றார் சிவபெருமான், நல்வினை கேட்ட நல்ல பயன், தீவினை கேட்ட தீய பயன்களை கொடுத்து விடுகிறார். ஆனா தீட்சை பெற்றுக் கொண்டால் மட்டும் அவர் இன்னொரு பெரிய ஃபேவர் பண்றார் நமக்கு, பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு பெரிய ஒரு மன்னிப்பை நமக்கு அவர் வழங்குகிறார். அதுக்கு விதிக்கப்பட்ட ரெண்டு கிரியைகள், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதவிரதர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டா, அவர் குளித்துக் கொண்டிருந்தார் போட்டா சைபர் மார்க் தான். சேகரார் என்ன சொன்னாரு, அகமர்ஷனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அகமர்ஷன மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் சேகரார் சொல்றார். அது என்னன்னு கேட்டா, சூக்கும தேகத்தினாலே செய்த பாவங்களை மன்னிப்பர். அதான் சொன்னாரு, பாவனையினாலே மன்னிப்பு வழங்குகிறார், பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி. அப்ப என்ன தெரியுது, எல்லார் பாவத்தையும் இல்ல, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு நாம் செய்கின்ற அகமர்ஷனம் மார்ஜனம் என்ற கிரியையினாலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு வழங்குகிறார் என்பதுதான் சைவம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு. ஆகையினால என்ன தெரிகிறது என்றால், நாம் சிவ தீட்சை பெற்றுக் கொண்டதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பது நாம் தெரிந்து கொண்டால் அதை கொஞ்சம் வேட்கை அதிகமாக நமக்கு வரும் இல்லையா. இதெல்லாம் சாதாரண பயன்கள் இல்லை, உலகத்துல எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய பயன்கள் இல்லை. நீங்கள் செய்த நல்வினையும் தீவினையும் தான் உங்க கூட வரப்போகுது, வேற எதுவும் வரப்போறது இல்ல. உத்தார் அருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நம குற்றார் அருளரோ. ஆகினால அந்த சிவபெருமான் ஒருவன் தான் உதவ முடியும் என்கின்ற ஒரு பெரிய கருணையை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு செய்தியை நான் சொல்லணும் நினைக்கிறேன், நேரம் இல்ல. அதாவது சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கடமைகள் என்ன, எப்பொழுதுமே என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அதிகாரம், ஒரு செயலை செய்வதற்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. அதிகாரம் என்றால் தகுதின்னு அர்த்தம், அதிகாரம்னா பவர்ங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகளினாலே வரக்கூடிய பயன்கள் என்ன, அப்புறம் நான் ஒரு பட்டியல் போட்டு இதே மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்ப ரெண்டு இது எத்தனை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு இல்லையா, தத்துவம் 36 தத்துவ விளக்கம் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் அந்த பஞ்சபூதங்களை குறியீடும் கொடுத்தாச்சு இல்லையா, அதுவும் கொடுத்தாச்சு. ஆகவே இதை ஒன்னை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். சமய தீட்சையை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க, சமயி, சமயின் பேர். விசேட தீட்சையை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பேர் புத்திரன். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் அவனுக்கு பேர் சாதகன். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் சாதகன். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றுக் கொண்டால் ஆச்சாரியன். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டதில் நான்கு வகை இருக்கு. சமய தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர், விசேட தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர், நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டால் ஒரு பெயர். இந்த மூன்றுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். சமய தீட்சைக்கு மந்திராதிகாரம் மட்டும்தான், சமய தீட்சையில் கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் மந்திராதிகாரம். விசேட தீட்சையிலே கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோக அதிகாரம், மூணு அதிகாரம். இதற்கு நீங்க அத்தாரிட்டி எழுதிக்க வேண்டிய சிவபிரகாசம் 7. அவர் சமய தீட்சையில் என்னன்னு கேட்டா, சைவ மந்திரங்கள், சைவ மந்திரங்கள்ல மிகவும் தலையாயது 5 எழுத்து மந்திரம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த மந்திரம் என்ன, பஞ்சபிரம மந்திரம், பஞ்சபிரம மந்திரம். அதற்கு அடுத்த மந்திரம் சடங்க மந்திரம். அதுக்கு அடுத்த மந்திரம் பஞ்சகலா மந்திரங்கள் அப்படின்னு கிரேடிங் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். எல்லா மந்திரத்துக்கும் அதிகாரம் கிடைக்குது சமய தீட்சையில. அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு செய்தால்தான் அதற்கு பலன். அத ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இந்த உயிரை தூய்மை செய்கின்ற மந்திரம் இருக்கு பாருங்க, அதுதான் நமசிவாய மந்திரம். உடம்பை தூய்மை செய்கின்ற மந்திரம் பஞ்சபிரம மந்திரம். சிவபெருமான் உங்களுடைய உடம்பை எப்பொழுது இடமாக கொள்ளுவார் கேள்வி. சிவபெருமான் எங்க இருக்காரு, உயிர்ல இருக்காரா உடம்புல இருக்காரா, உயிர்லதான் இருக்காரு இல்லையா. 8:2 உருவான லிங்கத்தே நட்டம் சொன்னார் உண்மை விளக்கத்தில். ஆனா உடம்பு எப்பொழுது சிவபெருமான் இடமாக கொள்கிறார் தெரியுமா உங்களுக்கு, உடம்பை அவர் இடமாக கொள்வது நீங்கள் சகலீகரணம் செய்து கொள்ளும் போது மட்டும்தான். சகலீகரணம் என்று சொன்னால் பஞ்சபிரம மந்திரத்தினாலேயும் சடங்க மந்திரத்தினாலேயும் உங்களுடைய உடம்பை தூய்மை செய்து கொள்வது, அப்பொழுது மட்டும்தான் அவர் உடம்பை இடமாக கொள்வார். அதை எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இளன் இதற்கு ஓர் கைமாறே சொல்லலே. ஆகவே இதெல்லாம் கட்டாயமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஆகவே மந்திரங்களை உச்சரிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது சமய தீட்சை. உங்களுக்கு பேரு சமயின்னு வச்சான். விசேட தீட்சை என்பது 3 அதிகாரம், மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். ஆகவே ஒன்னு மந்திரங்களை உச்சரிப்பதற்கு அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்புறம் இறைவனுக்கு 16 உபச்சாரங்கள் செய்யக்கூடிய அதிகாரம், அதான் அர்ச்சனாதிகாரம். அர்ச்சனை என்று சொன்னால் வழிபாடு. சிவபெருமானுக்கு 16 உபசாரங்களை செய்து மந்திரம் பாவனை கிரியையினால் அவரை நாம் வழிபடுவது அர்ச்சனை என்று சொல்லப்படும். அர்ச்சனைனா ஏதோ என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்ற அது மட்டும் அர்ச்சனை நினைச்சிட்டு இருக்காதிங்க. அர்ச்சனா அதிகாரம். அப்புறம் யோக அதிகாரம். யோக அதிகாரம் என்பது என்னன்னு கேட்டா, சிவபெருமானுக்கு எந்தவித திரவியங்கள் பொருள்களையும் பயன்படுத்தாமல் பாவனையினாலே அகத்திலேயே பூஜை பண்றது, அது அக வழிபாடு அல்லது அந்தர்யாகம். அதுக்கு பேர் அந்தர்யாகம்னு பேர் சிவஞான சித்தியார். அதுல 3 அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. விசேட தீட்சையில, நிர்வாண தீட்சையில மட்டும் அத்துவ சுத்தி, அதாவது 6 அத்துவாக்களை கட் பண்ணி விடுறது, அதுக்கு பேர் அத்துவ சுத்தின்னு பேர். அது நிர்வாண தீட்சையிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு நம்முடைய வினைகள் நம்மை வந்து பற்றாமல் அந்தந்த அதிதெய்வங்கள் அந்த நமக்கு செய்ய வேண்டிய அந்த ரோலையெல்லாம் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. ஆகையால இதை ஒரு பட்டியல் போட்டு காட்டுறேன். அப்புறம் என்ன செய்யணும் கேட்டா, பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது ஒரு பட்டியல் போட்டு அப்புறம் நான் கொடுத்துறேன். முக்கியமாக அது 2 வரும், ஒன்னு அனுஷ்டானம், இன்னொன்னு பூஜை. அப்புறம் அக வழிபாடு. அது நான் அடுத்த நாள் வந்து நான் பூஜைங்கிற முறையில ஒன்னு பேச போறேன். இப்ப இன்னைக்கு நீங்க கேட்ட சப்ஜெக்ட் வந்து சிவ தீட்சை. நாளைக்கு நான் எடுத்துக்கொள்ள போவது சிவ பூஜை. ஆகவே தீட்சை என்பது பூஜைக்குரிய அதிகாரத்தை வாங்கிக் கொள்வது அந்த தீட்சை. அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு பாருங்க. அதுல வந்து 2-3 வகையான பெரும்பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று அனுஷ்டானம், ஒன்று அக வழிபாடு, இன்னொன்று புற வழிபாடு. அது மட்டும் சுருக்கமான குறிச்சுடுங்க. தீட்சை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். எப்பொழுதுமே கடமை இல்லைன்னா அதிகாரம் தேவையில்லை. எதுக்காக அதிகாரம் கொடுக்கலாம்? ஆபீஸ் இருக்கலாம், அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தான் அதிகாரம். அப்படிதான் நம்ம மகாத்மா காந்தி ஒன்று சொல்வார், ஒரு ஜனநாயகம் எப்பொழுது ஃபெயில் ஆகும் அப்படின்பார். ஜனநாயகம் எப்பொழுது தோற்று போகும்? காந்தி சொன்னார் விளக்கம், ஒருவன் தன்னுடைய அதிகாரங்களை மட்டும் நினைத்துக் கொண்டு கடமைகளையும் மறக்கும் பொழுது ஜனநாயகம் ஃபெயில் ஆகும். என்ன அருமையா சொன்னார் பாத்தீங்களா? அதே அரசியலுக்கு சொன்ன அதே தான் சமயத்திற்கும். ஆகவே அதிகாரங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே நீங்கள் அந்த கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இதுவரை நாம் கேட்ட செய்திகள், ஒன்று தீட்சை என்றால் என்ன, அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இம்மை பயன்கள் என்ன, மறுமை பயன்கள் என்ன, அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதை மட்டும் விரிவாக சொல்லல நான், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே நமக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற சமயங்கள்ல எந்த ஒரு கிறிஸ்தவனும் நான் ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதே கிடையாது. யாராவது கேட்டாங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கேட்க போறது இல்ல. எனக்கு ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறானா? கேட்கறதே இல்ல. அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ பண்ணி வச்சிடறான். அது மட்டுமல்ல, ஞானஸ்தானம் பெறாத ஒருவனுடைய உடம்பை அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர்கள் பெர்மிட் பண்ணுவதில்லை இல்லையா. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கான். அதே போல இஸ்லாமியர்ல எடுத்துக்கொண்டால் அந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய சர்க்கம் சிஷியன் தெளிவா வச்சுதான். ஸ்மார்த்தர்கள்ட்ட உபநயனம் வைத்திருக்கிறார்கள். வைஷ்ணவர்களிடத்துல பஞ்ச சம்ஸ்காரம் வைத்திருக்கிறார்கள். ஒரு கிரீக்கு பேர் இருக்கு. ஆனா நம்ம மட்டும்தான் சைவத்துல மட்டும்தான் ஏன்னு கேட்போம். ஏன்னா நம்ம வந்து சாக்ரடீஸையும் பின்பற்றவங்க, ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருப்போம். நான் அன்னைக்கே சொன்னேன், ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் தத்துவ ஞானி, என்ன செய்யணும்னு சொன்னா அவன் சமய ஞானி. வித்தியாசம். ஆகவே ஏன் ஏன் கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா பயனை இழந்து விடுவீர்கள். ஞானசம்பர் அருமையா சொன்னார், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. அதுக்காக சோதிக்க வேண்டாம்னு சொல்லல, மிக்கு சோதிக்க வேண்டாம். சோதிக்கணும், ஆனா சோதிக்கிறதே தொழிலாக கொண்டு வந்திருந்தால் நீங்கள் பயனை இழந்து விடுவீர்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் எத்தனையோ பிறவிகள்ல அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் கண்டறிந்த செய்திகளை நமக்கு சொன்னார்கள். ஆகவே நாம் அவர்களை பின்பற்றி சென்றால், அருமையா சொன்னார், நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம உடம்ப கொண்டு சேர்க்கக்கூடிய இதுக்கு 4 பேர் வேணும். அதான் 4 பேர் வேணும்டா, எல்லாத்தையும் பகிச்சுக்காதன்னு சொல்றாங்க. 3 பேர் வேணும், 5 பேர் வேணும் சொல்றது இல்லையா. அது மாதிரி பெரியவங்க சொன்னாலும் 4 பேர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நான் ரொம்ப நாள் யோசிக்கிறேன், மூணு பேர் சொன்னா கேட்கப்படாதா, நாலு பேர் சொன்னாதான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் பெரியவங்க சொல்லி வச்சாங்கன்னா, சைவ சமய குறவர்கள் நாலு பேர் சொல்ல கேட்கணும்னு சொன்ன பழமொழி அது. அதுக்காக வந்த பழமொழி இப்பொழுது இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாலு பேர் சொல்றதை கேளு. அது சைவ எல்லப்பனாவலர் சொன்னார், சொன்னவர் சாதாரண ஆள் இல்ல, சைவ எல்லப்பனாவலர். அவர் சொன்னார், இந்த உடம்பை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும். அப்ப நண்பர் வந்து சொல்றார், எங்க ஊர்ல எல்லாம் வண்டி வந்துச்சு, எங்க நாலு பேர் வேண்டியது இல்ல, எங்க ஊர்ல வண்டி வந்தாச்சுனர். அப்ப நான் சொன்னேன், அந்த வண்டியில தூக்கி வைக்கிறதுக்கு நாலு பேர் வேணுமா வேண்டாமான்னு. அந்த உடம்பை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு நாலு பேர் வேணும். அதே போல நம்ம உயிரை சேர்க்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சேர்க்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா. அந்த நால்வர்கள் தான் அவர்கள். அதான் சொன்னாரு, நால்வர் பற்றால் என் உடல் துணையேன்னு சொல்லல, என் உயிர் துணையே என்று. என்ன அந்த பாட்டில் எவ்வளவு நுட்பம் பாரு. சொன்னவர் சைவ எல்லப்பன் அவ்வளவு திருவரணை கலம்பலத்தை சொன்னார். ஆகவே அதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நான் வைத்துக் கொண்டு அந்த பயன் நமக்கு வேணும்னு சொன்னா, எப்பவுமே செயலுக்கு தான் பயன் உண்டு, சிந்தனை வெளி கொண்டு தான் பயன் கிடையாது. அதே போல அவங்க சொல்லி நாம என்ன சார் கேட்கறதுன்னு சொன்னா அதுக்கு ஒன்னும் இது இல்லை. இப்ப நாம ஒரு பஸ்ல ஏற போறோம், நீங்க சிந்தனை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, இந்த டிரைவர் ரொம்ப தண்ணி போடாம தான் உட்காந்துருக்காரா சார், இவர் உண்மையிலே கொண்டு சேர்த்துருவாரா சார் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா பயன் உண்டா இல்லையா? ஏறி உட்காந்தாதான் பயன் இல்லையா? அதே போல இன்னொன்று சொல்ல பாருங்க, சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எதுவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்றதே இல்ல வாழ்க்கை, அப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, சில பேர் இருக்காங்க அடுத்தவங்களே நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிங்க, குறிக்கோள் என்ன சென்னை போய் சேரணும்னு. அப்ப நான் சொல்றேன், நான் அடுத்தவன் போட்ட ரோட்ல போக மாட்டேன், நான் அடுத்தவன் போட்ட கார்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னா சென்னை போய் சேர போறோம் இல்லையா? என்னன்னு கேட்டா, நம்பி ஏறிதான் உட்காரணும். அது போல நால்வர்களை நம்பி நீ ஏறி உட்காரணும். அது போல நாலு ரெண்டு பேரும் நாலு பேரா அமைஞ்சாங்க, சமயக்குறவர்களும் நாலு பேர் தான், சந்தான குறவர்கள் நாலு பேர் தான். ஆகவே அவர்கள் சொன்னதை செய்தால்தான் நமக்கு பலன் உண்டே ஒழிய, அவர்கள் சொன்னதை பார்த்துக் கொண்டே இருந்தால் பயன் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு அந்த நால்வர் வழியிலே நிற்க வேண்டும். இதெல்லாம் சிவாகமங்கள் நமக்கு சொன்னது. இன்னொரு இறுதியாக ஒன்று சொல்கிறேன், மாணிக்கவாசகன் ரொம்ப தெளிவா சொன்னார், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேதம் ஆகம ரெண்டுமே சிவபெருமான் செய்தார், ஆனாலும் கூட வேதத்தின் வழியாக சென்றால் அவருடைய பெருமை தெரிந்து கொண்டே போகும், அவ்வளவுதான், பயன் கிடைக்காது. போனா என்ன சொன்னாரு, வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அவர் ஆழத்தையும் பார்க்க முடியாது, அகலத்தையும் பார்க்க முடியாது, நுண்மையும் பார்க்க முடியாது. வேதங்கள் அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, ஐயா என்பது அந்த ஐயா நம்ம சொல்றமே ஐயா, எனக்கு ஒரு நாள் சிறு விடுப்பு வேணும், அந்த ஐயா இல்ல, அங்க வர்ற ஐயா என்பது வியப்பு இடைச்சல். அங்க வர்ற தமிழ் இலக்கணம் என்னன்னு கேட்டா, ஐயா இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டா வியப்பு இடைச்சல். அதாவது வேதங்களுக்கு புருடனாக இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்க, அந்த அதிதெய்வங்களே ஐயான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேதத்துக்கு அதிதெய்வமே அவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உண்மையும் காண முடியாது என்று இறுங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா போங்கதே சொல்ல வேண்டியது இல்லை. ஆடி காத்துல அம்மியே பறக்குதுன்னா இளவம் பஞ்சு நான் என்ன செய்யணும் கேட்க முடியுமா? அதான் சொன்னார், அவனுக்கே அந்த கதின்னா உனக்கு என்ன கதின்னார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியன். ஆனா அதே சமயத்துல ஆகமமாகி நின்று அன்னிப்பான், நீ ஆகம நெறியிலே அவனை அணுகினால் அவன் உன்ன நெருங்கி வர்றான், வேதத்து வழியா போன நீ அவனை தேடி போன அது முடியாது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர் நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சந்த கோவன வாங்கிய தனிப்பெரும் தொண்டர், முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழுடை கோவன அன்றி ஒரு காப்பு சிந்த செய்து நீரிடத்து ஒரு சேமத்தில் வைத்தார். அதனாலே அந்த கோவணத்தை இந்த மற்ற வஸ்திரங்களை கீழத்தில் வைக்காது வைக்க
4: போட்டு அடுத்த டைலர் போட்டு சரி போவன டைலர் மேத்த டைலர்

0: சார்.
1: Yeah.

0: முடியுது. மேல இடவே அந்த இடத்துல சொல்றாரு, அன்பர் அன்பு இருக்கிறார அந்த தட்டுல, அன்பர் அன்பு அந்த தட்டுல. இந்த தட்டுல அருள் இருக்கலாம், இந்த தட்டுல இந்த ஜாமியார் தட்டுல இருக்கிற கவுங்கன்னா அருளாம். அவர் வைக்கிறதெல்லாம் அன்பா, இன்னும் சரியாது இந்த அன்புக்கு அந்த அன்பு சரியாது. உட்டில் அன்பு அன்பு இடுந்தட்டுக்கு அன்பு இடுந்தட்டுக்கு உங்கள் மட்டு நின்ற தட்டு அருள் ஒடுந்தாள் உருவழக்கா. அன்புக்கு சமானமான வல்ல அந்த வசனங்கள்லாம் சமானமாகும். அந்த அருளுக்கு ஊர் உட்கார்ந்தான் சமானமாகும். வழக்கால் பட்டொடுங்குயில் அநேக கோடிகளிடம் பத்தட்டு மேற்பட பத்தட்டு மேலதான் சாமி தட்டுக்கள் அதுல ஒரு நயம் பத்தட்டு மேலது தட்டு மேம்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு ஆன தன்மை ரெண்டு அடியவரஞ்சி அந்தவரும் தூண் அருந்துயில் வர்க்கம் வர்க்கமே முதலாமான இல்லறம் குறித்தவன் தட்டில் வசிகளால் ஏழை என்றால் இடப்பெறும் இடம்பெற வேண்டும் என்ற இந்த வஸ்திரங்களெல்லாம் வச்சு தெரியாது. இந்த மாதிரி தங்கம் இருந்து கேட்டாச்சாரு வையா எதையோ வச்சு சரி பண்ணியா நமக்கு நேரம் இருக்கு. தங்கத்தை வையே வெள்ளிய வையே காத்த வையே எது வந்து வச்சு நமக்கு இடம் வந்தா சரி இட கணக்கு வந்தாச்சு. மங்கை வாகரா மறையவர் மற்றதற்கு இடங்கி இங்கே இனி வேறு உண்டு சொல்லு என்னாவது நம்ம ஊரம் போனது எதையே வைக்கிறேங்கிற மாதிரி கணக்கு வந்தாச்சு. சொல்லுவது உங்கள் அங்கு மற்றும் உங்கள் தலங்களினாவில் உங்களில் எங்கள் கோபணம் ஏறுக்க வேண்டும் என்றால் எங்கள் கோபணம்னா உமாரி நீங்க எடுத்துருக்கார் அது அவளை உள்ள வச்சிட்டு வந்துட்டார் அவளை உள்ள மறைச்சிட்டு வந்துட்டார் எங்கள் கோபணம் அப்படிதான் எங்கள்னா பண்ண என்ன ஊருமே எங்கள்னா பண்ண எங்கள் கோபணம் அவள் ஏறுக்கு அது செய்யும் போது அவள் கூட வருவா அவன் உள்ள அவளை தவறான வழியில காட்ட மாட்டான் உள்ள மறைச்சிட்டு இருக்கான். நல்ல பொண்ணுடன் வெளியில மனமொழி தரணும் தங்களை நடத்தணும் நடத்துற எல்லாம் நிறைய வச்சாருப்பா எல்லளவும் கடை இல்லாமல் செய்து விடுவானால் இந்த தராசு சரியாக இருக்கட்டும் என்று சொல்லி பஞ்சாச்சரத்தை சொல்லி அல்ல என்றார்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவா எனும் அட்வாத நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம் அதர்வேதம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: அது மாதிரி இப்போ எதிர்வேதம் முடிஞ்சது. அப்புறமா வந்து இப்ப வந்து சாமவேதம். சாமவேதத்துக்கு அவளை பொறுத்த வரைக்கும் ஆதித்யன் தேவதன்னு சொல்லி, அப்புறமா வந்து அக்னாயா ஹிவிதே சொல்றா. அப்புறமா வந்து இது என்ன இருக்கு, அதர்வேதத்துக்கு வந்து இவ வந்து தேவதை வந்து அதர்வான்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பிப்பாலாத சாக்கையில கோபத பிராணம் சொல்றது. இந்த மாதிரி நான் வந்து இதுதான் தேவதைன்னு சொல்லி இந்த மாதிரி சன்னோ தேவி ரபிஷ்டயா போ பவந்து பீதையே அப்படிங்கறத அவ சொல்லி இந்த மாதிரி அவ பிரம்மயஜ்ஞ விதி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அவளோட பிரம்மயஜ்ஞ விதியில ஒரு ஓவர்வியூ. இன்னும் எத்தனையோ அனுஷ்டானம் இருக்கலாம் எனக்கு அது தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் இது ஒரு ஓவர்வியூ கிடைச்சது எனக்கு. அத மாதிரி அவளுக்கு வந்து இது கூட உண்டு. இப்போ நம்ம எல்லாம் நட்சத்திரஷ்டின்னு நம்ம வந்து பண்றோம். அதாவது இப்போ வந்து நம்ம எஜுர்வேதத்துல பிராமண பாகத்துல மூணாஷ்டகத்துல ஒன்னாம் பிரஷ்னத்துல அக்னிர் நக்பாத் கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க நட்சத்திரேஷ்டி கல்பம், அந்த நட்சத்திரேஷ்டி வருது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிரீத்தி பண்ணி அந்த நட்சத்திர தேவத்தை அதி தேவத்தை எல்லாம் வந்து பிரீத்தி பண்ணி பண்றோம். அதோட பேரல் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நட்சத்திர எஷ்டி கல்பம் இருக்கு. ஆனா இதோட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது. அது நமக்கு வந்து இங்க அதுவும் வந்து இது கோபத பிராமணத்தை கொடுத்துருக்கு. ஆனா அது மந்திர கிரமம் வேற, அக்னியனை பார்த்து குத்திக்கா அப்படிங்கிறது அது அங்க வருது இல்ல, அது கொஞ்சம் வேற இது வேற மாதிரி வருது. அதுவும் அந்த மந்திரம் எனக்கும் இதுவா தெரியாது. அது அதனால அது பார்த்த வரைக்கும் நட்சத்திர கல்பம், அதாவது நட்சத்திரஷ்டின்னு ஒண்ணா இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து இதுவும் வந்து நமக்கு பார்த்தா இங்க மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கு. அவளுக்கும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கு. இந்த மகாநாராயண உபனிஷத்து கொஞ்சம் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் ஒன்னாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அவ சொல்றான். நமக்கு கிடைச்ச அதர்வ நமக்கு இன்னைக்கு கரண்டா இருக்க எதிர்வேதத்துல இருக்கிற மகாநாராயணன், ஆரணிகத்துல இருக்கிற மகாநாராயணனும், அங்க வந்து அதர்வேதத்துல கிடைக்கக்கூடிய மகாநாராயணமும் கிட்டத்தட்ட நம்ம வந்து டெக்ஸ்டுவலி ஒன்னா இருக்கு. இந்த மகாநாராயணத்துலாம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னது, அன்றாடமா நித்திய கர்மா, த்விஜாளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய நித்திய கர்மா. சந்தியாவந்தனத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து பிராஷ்ண சந்தியாவந்த மந்திரங்கள், அப்புறமா வந்து எப்படி வந்து குளிக்கிறதுல இருந்து கூட அகமர்ஷண சூக்தம், இதெல்லாமே அங்க வந்து அப்படியே இது அகர்வேதத்திலையும் கிடைக்கிறது. அகமர்ஷண கிரண்யசங்கம் வருணம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி நித்தியமா குளிச்சு அப்புறமா வந்து அந்த அயக்ஷ்ம தர்ப்பணம்ங்கிறத பண்ணினாதான் அன்னைக்கு சந்தியாவந்தனத்துக்கே தகுதி இருக்கு அப்படிங்கிறது சித்தாந்தம். அதனால வந்து அது முதற்கொண்டு நித்திய கர்மாக்கள் ஆரம்பிக்கிறது. அகமர்ஷண சூக்தம்லேருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தனத்தை சொல்லி அப்புறமா வந்து பரிசேஷண விதி அதையும் சொல்றது. அது பரிசேஷனா நம்ம வந்து சாப்பிடறது மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம பொதுவா வந்து சுத்திட்டு சாப்பிடுறது அப்படின்னு நம்ம வந்து காமனா நம்ம வந்து சொல்றோம். அந்த பரிசேஷண விதி எப்படி இருக்கு நமக்கு சொல்லியிருக்கு. அதே மகாநாராயணத்துல அவளுக்கும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து உபநயன விதியும் நான் சொன்னேன், அதுவும் அங்க உபநயன விதியும் இருக்கு. அதே மாதிரி இங்க மகாநாராயணத்துல அவ காமகாரிஷின் நம்ம நமகவும் இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன் ஒரு இடத்துல, நகர வேதம் அவதாரையா அப்படின்னு அஷ்டாவதானத்தை சொல்லும் போது அது ஒரு காமகாரிஷின்னு நம்ம உணமாக அப்படிங்கறத சொன்னாரு. எனக்கு டவுட் ஆகி போச்சு, இது என்னடா அது நம்ம எஜுர்வேதத்துல தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு உடனே அப்பதான் இல்ல அதர்வேதத்துலயும் ஒரு மகாநாராயணன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதுவும் அதுல அதுலயும் இது வருது. அதனால வந்து நமக்கு காமனா வந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு மகாநாராயண டெக்ஸ்ட் கிட்டத்தட்ட அங்கேயும் நாராயண சுத்தம் இருக்கு. அங்கேயும் நாராயண சுத்தம் கிடைக்கிறது, இங்கேயும் நமக்கு நாராயண சுத்தம் கிடைக்கிறது. கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஸ்வரங்கள்ல, அது எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல அந்த மகாநாராயணத்துக்கும் அந்த மகாநாராயணத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறமா வந்து இந்த இப்போ மகாநாராயணம் அது ஒரு இது முடிஞ்சது. அப்புறம் ஒரு சில நிறைய இதெல்லாம் வந்து யாகங்கள்னா அது இதுக்குன்னு தனியா சில செப்பரேட்டான யாகங்கள் இருக்கு. சில ருத்ர நீலோபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து சில யாகங்கள் இருக்கு. அது மாதிரி சில சில வெரி ஸ்பெசிபிக்கா அதர்வ வேதத்துக்குன்னு சில ஸ்பெசிபிக்கா யாகங்கள் இருக்கு. அது வந்து நிறைய இருக்கு, லிஸ்ட் பண்றதுக்கு பெருசா இருக்குது அது. ஆனா இந்த சோம யாகங்கள்லாம் அது இல்லை. காமனா வந்து சொல்ற மாதிரி சோம யாகங்கள்லாம் இங்க இல்லை. இப்ப இது அதர்வ வேதத்தை பத்தி நான் இந்த என்னென்ன வந்து ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்பான். இதுல இதுல சில தந்திரங்களுக்கெல்லாம் கூட அந்த அத்தரவேதம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில இதெல்லாம் வந்து அத்தரவேதத்துல இருக்கு. இது இந்த அத்தரவேதம்னு சொல்ல போனானா இது இது வந்து ரிக்வேதத்துலதான் 1/3 ஆஃப் த ரிக்வேதத்துல அமைஞ்சிருக்கு. அதனால நிறைய ரிக்வேத மந்திரங்கள் கூட இதுல

0: பாத்தீங்கன்னா ரிக்வேத மந்திரங்கள்லாம் கூட கேரியிங் ஆகலாம் இதுல. அப்ப வந்து இதுல வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சன்னோதேவி ரபிஷ்டயாபவம் வந்து இதே இது ஒரு இருக்கு. ஆனா அது நிறைய இருக்கு, ரிக்வேத மந்திரங்களும் இங்க உள்ள வரலாம். இப்ப நான் வந்து சொன்ன மாதிரி இந்த மருத்துவ ரிக்வேதத்தோட இந்த மருத்துவத்தோட விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்றேன். இதுல முக்கியமா எனக்கு கண்ணப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த பிராக்சரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து மூடுறது, அதாவது ஒரு பிராக்சர் இருந்தா இதை எப்படி நம்ம வந்து பேண்டேட் மாதிரி போட்டு மூடுறது அப்படிங்கறதே இது வந்து இந்த சர்ஜிக்கல் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. இந்த பைப்பலாத சாக்கல நாலாம் கண்டத்துல வருது இது. அதாவது நம்ம இந்த இதெல்லாம் வந்து மஜ்ஜையெல்லாம் ஒழுங்கா சேரட்டும், மஜ்ஜைனா நம்ம வந்து சதை அந்த மாதிரி தோல் இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னா சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இதுல வருது. என்னோட நேரோ அதாவது இதெல்லாம் ஒன்னா சேரட்டும், நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் ஒன்னா சேரட்டும், சதையெல்லாம் ஒன்னா சேரட்டும், அப்புறம் எலும்பெல்லாம் ஒன்னா சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணி அப்படிங்கிற ஒரு ஓஷதி இந்த செடியை வச்சுட்டு அவ வந்து இத வந்து இந்த ஃபிராக்சரை வந்து அவ வந்து மந்திரத்தோட சொல்லி அந்த ரோஹிணி செடியை வச்சு ஒரு தட்டு கட்டி அவ வந்து இந்த இதை குணப்படுத்துறாங்க. இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து நமக்கு வந்து ஃபிராக்சர் ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துல வந்து இந்த தட்டை வந்து நம்ம போட்டு குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா அத்தரவேதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள. அப்புறமா வந்து இப்ப வந்து நம்ம சில ஜாண்டிஸ், அப்புறமா வந்து சில வியாதிகள், இதுக்கெல்லாம் வந்து காய்ச்சல், இதுக்கெல்லாம் வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஹர்ப்ஸ் நம்ம கீழ்வா நல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில சில ஹெர்பல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாண்டிஸ்க்கு சொல்லியிருக்கு. அப்புறமா வந்து இதுல வந்து பேஸ் பண்ணி நிறைய வேற சில வியாதிகள்லாம் நான் சொன்ன மாதிரி யக்ஷ்மம் அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் தான். யக்ஷ்மம்னா கன்சம்ஷன் இங்கிலீஷ் சொல்லலாம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த எந்த ஓஷதியை கொடுத்தா அந்த யக்ஷ்மம்ங்கிறது குணமாகும் குணமடையும் அப்படிங்கறதே வந்து நம்ம வந்து சொல்றோம். அப்புறமா வந்து இத மாதிரி என்ன இந்த இன்னொன்று குல்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடல் புண்களுக்கெல்லாம் குல்மம்னு பேரு, கட்டியோ அல்சரோ இதான் வந்து குல்மம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். இந்த குல்மத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்கு நிறைய, அதாவது நிறைய வந்து இந்த மாதிரி வைத்தியத்துக்கு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. சில மந்திரங்கள்லாம் வந்து இந்த மணி மந்திரம் ஔஷதம், அதாவது இந்த நம்ம சொல்றோம் இல்லையா ஜெம் ஸ்டோன்ஸ், இதை வந்து கட்டினா இதுக்கு குணம் அடையும் இந்த மாதிரி நம்ம இப்ப அதை ஜோசியத்துல பயன்படுத்தலாம். அவ வந்து அது ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்டா அவ வந்து இதே ஜெம் ஸ்டோன்ஸ் அவ சொல்லியிருக்கான். ஸோ அத்தரவேதத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் நிறைய இருந்திருக்கு. அது மாதிரி பார்த்தா இந்த ரெஜுவினேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இது இந்த சோமத்தை வந்து நம்ம எப்படி சோமரசம் இருக்கு, சோமலத்தா இருக்கு. இந்த சோமங்கிறது எல்லாரும் சோமரசோ சோமமா அப்படின்னு, சோமபானம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா சாராயம் குடிக்கிற மாதிரி அப்படின்னு ஆயிடுது, கல்லு குடிக்கிற மாதிரி சாராயம் குடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த இது வந்து சாராயம் குடிக்கிற மாதிரி கல்லு குடிக்கிற மாதிரி இல்ல, இது இது வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸிலரேட்டிங் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த சோமரசைய இது வந்து நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன், ஆனா இது வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்டாக்சிகேஷனா கொடுக்கல, ஆனா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுதான் வந்து இந்த சோமலத்தை இதை வச்சு இந்த அவ ரீஜெனரேஷன் தெரப்பி நிறைய கொடுக்குறா. ரீஜெனரேஷன் தெரப்பி கொடுத்து எப்படி உள்ள பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இப்ப இந்த இவெல்லாம் ஆயுர்வேதால பஞ்சகர்மா தெரப்பி எல்லாம் பண்றாளோ இல்லை, இதான் இதை மாதிரி இந்த சோமத்தை எப்படி குடிக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரிங்க் இது பண்ணோம், அப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. எப்படியா ரீஜெனரேஷன் தேரி வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுல வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆஃப் ஆயுர்வேதம், எப்படி வந்து ஒரு மனிதன் ரெஜுவினேட் பண்ணி அப்புறமா வந்து வியாதியை போக்கி இப்படிலாம் வந்து நிறைய இருக்கு இதுல அத்தரவேதம். இப்ப அடுத்தாப்புல அத்தரவேதத்துல சொன்னோம்னா இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆயிருக்கு. இப்போ இக்கலாஜிக்கல் பார்ட் இருக்கு அத்தரவேதத்துல, அதாவது
1: இப்ப சுற்றுப்புற சூழல் மாசு அப்படிங்கிறோம், ஓவரா இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து ரொம்ப ஒரு சுற்றுப்புற சூழல் மாசெல்லாம் ஆகி இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அது இந்த கிளைமேட் சேஞ்ச், அது இது அந்த இதெல்லாம் சீதோஷ்ண நிலையெல்லாம் மாறுறது அப்படிங்கிற. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இவாள் நிறைய ரிக்வேத அத்தரவேதத்துல இந்த பூமி சூக்தம் இருக்கு, இதுவும் இதுக்கும் வந்து அத்தர்வரிஷி தான் இது வந்து இதுக்கு காரணம். இது வந்து

0: இங்க அதர்வர்ஷியர் முக்கியமா மாதா பூமி புத்ரோ அகம் பிருத்திவ்யாஹா அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பூமிங்கிற மாதாக்கு நாம வந்து வந்து புத்திரன் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து இந்த இதை சொல்றது. அப்போ வந்து அதுல அவர் சொல்றாரு, நான் உனைய வந்து எதுக்கும் ஜீவா ஜீவனாதாரத்துக்குமே உனைய நான் வந்து நான் உன்னை எடுத்துட்டேன்னா உனக்கு வந்து நான் ரொம்பவும் துன்பம் கொடுக்காம இருக்கணும், உனக்கு ரொம்பவும் நான் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நதிகள் எல்லாம் பத்தி பேசுறது ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு இக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இன்னைக்கு வந்து இந்த இந்த பூ சூக்தம் வேற பூமி சூக்தம் வேற. பூ சூக்தம்னா இங்க யஜுர்வேதத்துல வந்து பொதுவா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது வந்து பூமிர் பூம்னா தௌர்வரினா அந்தரிக்ஷம்னு இங்க யஜுர்வேதத்துல சொல்றோம். அந்த பூ சூக்தம் கிடையாது, இது பூமி சூக்தம். அங்க வந்து வேற கான்டெக்ஸ்ட்ல இருந்த புனராதானம்ன்ற ஒரு கர்மாதான் அந்த பூ சூக்தம் சொல்றோம். இங்க அப்படி இல்லை, இங்க எதுவும் வந்து நம்ம வந்து ஒரு ரிச்சுவலுக்கு அதாவது ஒரு யாக யஜ்யங்கள்லயோ ஒரு கர்மானுஷ்டானத்தையும் அது சேர்த்து வரதில்ல, இது ஒரு பூமி சூக்தம் பேரு. அப்புறமா வந்து இன்னொன்னு வந்து இந்த பிரம்மச்சரிய சூக்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிரம்மச்சரிய சூக்தத்துல எப்படி வந்து பிரம்மச்சாரி வந்து குரு எப்படி பார்க்கணும், அதாவது அவனை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு அவனை வந்து ஒரு கர்ப்பத்துல வந்து உள்ள எப்படி தாய் வந்து காப்பாளோ அத மாதிரி வந்து பிரம்மச்சாரியை வந்து குரு காக்க வேண்டியது. அப்புறம் அவனோட சில இப்ப நம்ம இந்த உபநயனம் பண்றச்ச இந்த பாடம் அவர் கேட்பாரு, நீங்க மத்தியானம் தூங்க கூடாது வாத்தியார் அப்படின்னு பாடம் அப்படின்னு நம்மளும் வந்து சொல்றது தெரியாம சரி அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு நானே அந்த மாதிரி பண்ணதில்ல. அத மாதிரி இந்த இந்த டியூட்டிஸ் எல்லாம் சொல்லி குரு எப்படி இருக்கணும், சிஷ்யம் எப்படி இருக்கணும், பிரம்மச்சரியத்தோட மகத்துவம் என்னது, அதோட மேன்மை என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பிரம்மச்சரிய சூக்தம் அப்படிங்கறத வந்து சொல்றது. அப்புறமா வந்து நிறைய விவாக சூக்தம் இருக்கு. அகைன் இந்த விவாக சூக்தத்துல வந்து எப்படி வந்து தம்பதிகள் எப்படி இருக்கணும், கல்யாணம் எப்படி, இந்த மாதிரி அவ எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவாக சூக்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அது மாதிரி கால சூக்தம்ங்கிறது இருக்கு, நிறைய இந்த மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. ஸ்தம்ப சூக்தம், கால சூக்தம், இந்த மாதிரி நிறைய, நான் சொன்ன மாதிரி பூமி சூக்தம், இந்த மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு சில சூக்தாதிகள் இங்க இந்த இதுல அதர்வேதத்துல முக்கியமான சில முதல்ல தேமை எத்தனையோ இருக்கலாம் சூக்தங்கள், ஆனா ஃபேமஸா இதெல்லாம் தான் சில சூக்தங்கள் அதர்வேதத்துல. இப்போ இது வந்து நம்ம இது ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் பார்த்துட்டோம், அப்புறமா வந்து ரெஜுவினேஷன் பார்த்தோம், அப்புறம் இக்கலாஜிக்கல் பார்ட் இருக்கு இதுக்கு. அது மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ அடுத்தாப்புல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வேதாந்தம். இந்த வேதாந்தம் வந்து இங்க முக்கியமா பிரதானமா மூணு உபநிஷத்து வந்து நமக்கு அதர்வேதத்துல கிடைக்கிறது. இன்னைக்கு சொல்ல போனோம்னா பல வேதாந்த கிரந்தங்கள் வந்து இந்த முண்டக உபநிஷத்தை பேஸ் பண்ணி, அதாவது மூணு உபநிஷத்து இருக்கு. இது முண்டக்கா மாண்டோக்கிய பிரஷ்னோ உபநிஷத்துன்னு இருக்கு. இது சொல்ல போனா இந்த மூணு உபநிஷத்தும் ரொம்பவும் ரொம்ப ஆழமான ஒரு உபநிஷத்து. ரொம்பவும் வந்து இதுல வந்து யாகங்களை பத்தி, இப்போ தைத்திரியத்தெல்லாம் வந்து சில கர்மாக்களையும் பத்தி பேசுறது, ராவகந்தியை பத்தி பேசுறது, சில யாகங்களை பத்தி பேசணும், சில இப்ப சாந்தோக்கியத்துல நிறைய வந்து யாகத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது, அது மாதிரியே பிரசுதானந்தம் இருக்கு. இதெல்லாம் வந்து யாகத்தை பத்தியே பேசாத உபநிஷத்து. இதெல்லாம் வந்து இம்பாக்ட் வந்து இந்த முண்டக்க உபநிஷத்துங்கிற உபநிஷத்துல இது எப்படி முதல்ல முண்டக்க உபநிஷத்தை எடுத்துட்டா இத வந்து இங்க வந்து இந்த சௌனகர் அப்படிங்கிற ஒரு இவர்கிட்ட வந்து கேக்குற அந்த அந்த அந்த அவர் வந்து கேக்குற அந்த சௌனகர்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் போய் கேக்குறாரு ஒரு விஷயத்த. இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இது பண்ணும், எதா எதா அறிஞ்சா எதா எல்லாம் அறிஞ்சதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து அவர் வந்து அந்த அதர்வர் அதர்வர் அதர்வரிஷிகிட்ட வந்து கேக்குறாரு, இந்த அதர்வர்கிட்ட சௌனகர் வந்து இந்த மாதிரி எதா அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அத வந்து கேட்ட உடனே அவர் வந்து இந்த மாதிரி வரிசையா சொல்லின்னு வர்றாரு, இந்த மாதிரி பிரம்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னென்ன வழியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி. அப்ப வந்து அவர் இந்த மாதிரி மனச வந்து அம்பு மாதிரி நினைச்சுக்கணும், இந்த மாதிரி வந்து உபனிஷத்தை வந்து தனுர் மாதிரி நினைச்சுக்கணும், அதை வச்சு நம்ம வந்து உபனிஷத்தை வச்சு நம்ம அந்த வில்ல வச்சு நம்ம வந்து அந்த அம்பை வந்து பிரம்மங்கிற குறிய நோக்கி நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உதாரணமா சொல்றது. அது மாதிரி எதா அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சதா, அது மாதிரி வந்து நிறைய வித்தியைகளை ரெண்டா பிரிக்கிறது. அதாவது வந்து பரோட்ச வித்தியை அபரோக்ஷம் அப்படிங்கிறது ரெண்டு, அதாவது எது வந்து பரமஸ்ரேயஸ கொடுக்கறதோ அதப்படி. இந்த இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா எதிர்வேதம் ரிக்வேதம் இதெல்லாம் வந்து பரமஸ்ரேயசம் கொடுக்காது, கொடுக்கணும். ஆனா வந்து உபனிஷத்துல சொல்லியிருக்கிற அந்த வித்தியை தான் நமக்கு நேரடியா, பிரம்ம வித்தியை தான் நேரடியா நமக்கு பரமஸ்ரேயசம் கொடுக்கறது. அதனால பரோட்ச வித்தியை அபரோக்ஷ வித்தியை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. இது ரெண்டு வித்தியை, அது அப்பர் மேல மேன்மையை தரக்கூடிய மோட்ச வித்தியை, அது பிரம்ம வித்தியை. அப்புறமா வந்து மத்த வித்தியைகள், அதாவது லோகத்திலையும் லோகத்துல கொடுக்கக்கூடிய சில ஸ்ரேயச கொடுக்கக்கூடிய வித்தியைகள்லாம் இருக்கு. இது வந்து பரோட்ச வித்தியை அபரோட்ச வித்தியை. இது வந்து இந்த உபநிஷத்தோட முக்கியமான கருத்து. அப்புறமா முக்கியமா அந்த முந்தக உபநிஷத்துல முதல்ல அந்த அத்தர்வன் என்ன சொல்றாரு, இந்த யாகத்தை வந்து நம்ம வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி, இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சௌனகர்ட்ட அத்தர்வர் சொல்றாரு, இந்த யாகத்தெல்லாம் பத்தி நீ வந்து நல்லா சின்சியரா பண்ணு, பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து சுத்தி சித்த சுத்தியா வந்து நாம வந்து உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி என்ன சொல்றாரு, நீ என்னதான் யாகம் பண்ணாலும் இதெல்லாம் வந்து நிலைச்சது கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஈஸியா வந்து அழியக்கூடிய இது, அதனால பரமஸ்ரேயசான பிரம்ம வித்தையை நீ தேடு, பிரம்மத்தை தேடு, அதுதான் வந்து நிலையான ஒரு ஆனந்தத்தை தரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது இந்த உபநிஷத்தோட இன்னொரு கான்செப்ட். அப்புறமா வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா வந்து துவாஸ் பர்மாஸ் அப்படின்னு ரெண்டு பறவை, ஒரு பறவை வந்து மேல ஒரு கிளையில உட்காந்துருக்கு, இன்னொரு பறவை கீழே உட்காந்துருக்கு. இந்த மேல இருக்கிற பறவை எல்லாம் என்ன பண்றதோ அதை பார்த்து இந்த கீழே இருக்கிற பறவையும் பண்றது. இதுவும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்காரன் அத்வைத்தி ஒரு அவன் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், மேல இருக்கிறது பரமாத்மா ஜீவாத்மா, ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி பறவை தான் அப்படின்னு அத்வைத்தத்தை போதிக்கிற மாதிரி எடுத்துக்கிறான். இவன் விஷ்டாத்வைத்திகள் வந்து அவ வந்து பரமாத்மா, இது என்ன மேல இருக்கிறது பரமாத்மா இங்க வந்து ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலயும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் வந்து நம்ம பாக்கலாம் அந்தந்த அந்த இந்த ஒரு இதுக்கு. கடைசியா வந்து இந்த உபநிஷத்தை வந்து முண்டகோ உபநிஷத் அப்படின்னு பேர் வச்சிருந்ததுல இருந்து இந்த தலையை வந்து சிரோவிரதம், அதாவது தலையை மழிச்சுண்ட சன்னியாசிகளுக்கு இந்த உபநிஷத்தை வந்து நாம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இது முக்கியமான ஒரு இது அத்தர்வத்துல ஒரு உபநிஷத்து இந்த முண்டகோ உபநிஷத். அப்புறம் அடுத்த முக்கியமான உபநிஷத்து வந்து மாண்டோக்கிய உபநிஷத்து. இது ரொம்ப ரொம்ப குறுகிய உபநிஷத்து, இது எல்லாத்தோடையும் உபநிஷத்துலயே இதெல்லாம் தான் ரொம்ப ஷார்டஸ்டான உபநிஷத்து. ஆனா ரொம்பவும் வந்து ஓங்காரத்தை பத்தி ரொம்ப ஆழமா போய் அதை பத்தி டீப்பா பேசுறது. அத மாதிரி வந்து நம்ம வந்து இந்த அயம் இது வந்து அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிறது இத இங்கிருந்து நமக்கு வந்து இந்த அதரவேதத்துலன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மகா வாக்கியம். அதரவேத உபநிஷத்துலன்னா அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிறது கிளீனா சொல்றது. அது மாதிரி இன்னொரு வாக்கியமும் முண்டக உபநிஷத்துல நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தை நம்ம முண்டக உபநிஷத்துல பாக்கலாம். அந்த மாதிரி வந்து பிரம்மவத் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாவே ஆகிய பிரம்மமாவே ஆகிறான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல சொல்றது. இது வந்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை பத்தி முக்கியம். இந்த முண்டக உபநிஷத்துக்கு ஒரு பாஷ்யம் மாதிரி கௌடபாத காரிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நாலு காரிக்கையில நாலு சாப்டர் இருக்கு. இந்த நாலு சாப்டர்ல முதல் சாப்டர் வந்து இந்த உபநிஷத்துக்கு பாஷ்யம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்புறமா வருதுன்னா வேற மாதிரி கான்செப்டா இருக்கு. அவர் இந்த அஜாதிவாதம் அப்படிங்கறத வந்து இந்த உபநிஷத்தை வச்சு அவர் வந்து ஏற்படுத்துறாரு. அஜாதிவாதம் அப்படின்னா எதுக்குமே ஆக்சுவலா பிறப்பு இறப்புங்கிறதே இல்ல, நம்மளோட மனசுலதான் எல்லாம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்பவும் ஒரு இது எக்ஸ்ட்ரீமான அத்வைதம். இந்த கௌடபாதர் யாரு அப்படின்னா கோவிந்தபாதர், அந்த கோவிந்தபாதர்ங்கிறவரோட குரு. கோவிந்தபாதர்ங்கிறது யாரு, சங்கரரோட குரு. சங்கரரோட பரமகுரு வந்து கௌடபாதர். இவர் வந்து இந்த அஜாத்திவாதத்தை வந்து இந்த மாண்டோக்கிய காரிகை அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை வந்து அவர் வந்து எழுதி நிரூபிக்கிறார். இந்த மாதிரி அஜாத்திவாதம் அப்படிங்கிற ரொம்பவும் கஷ்டமான ஒரு புஸ்தகம் அது. அது வந்து அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்மளால அது ரிலேட்டும் பண்ண முடியாது. அத்வைத சம்பிரதாயத்துல இது இந்த புஸ்தகம் இருக்கு. மாதிரி அடுத்தாப்புல வந்து பிரஷ்னோபனிஷதம் அப்படின்னு ஒரு உபனிஷதம் இதுல வருது. இந்த பிரஷ்னோபனிஷதம் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ஒரு ஆறு பேர் போற பிப்பலாதர் கிட்ட, அந்த பிப்பலாத ரிஷி அப்படின்னு வந்து ஆறு ஸ்டூடெண்ட், சத்தியகாமா சத்யஸ்ட், அப்புறமா வந்து இன்னொருத்தர் பாரத்வாஜின் சிறிய பேர் ஞாபகம், அந்த ஆறு ஸ்டூடெண்ட் போய் அந்த பிப்பலாதர் மகர்ஷிட்ட கேள்வி கேட்கிறார். அதேதான், நம்ம எதை அறிஞ்சா எல்லாம் ஸ்ரேயசு, எல்லாம் அறிஞ்சதாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அந்த ஆறுகரும் கேட்கிற அவர் என்ன சொல்றாரு, நீ போப்பா ஒரு வருஷம் அங்க பிரம்மச்சரியா இருந்துட்டு வா, அப்புறமா வந்து அவா கேள்வியை கேளுங்க, அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கு எனக்கு வந்து பதில் தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்கிறான். கடைசியில வந்து அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்னதான் கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே பரபிரம்மத்தை தவிர எதுவுமே பெருசு இல்ல, அதுதான் வந்து ஏதாவது அகம் வேத அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இத வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதிலா சுருக்கமா முடிச்சிடலாம். தீபா போல அந்த உபநிஷத்துல அதுவே அந்த உபநிஷத்துக்கே வந்து ரொம்ப அதுவே தனியா ஒரு இது ஒரு வகுப்பு மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த இந்த மூணுமே வந்து ரொம்பவும் வந்து அத்தரவேதத்துல ரொம்பவும் ஒரு ஆழமான உபநிஷத்துக்கள். நான் சொன்ன மாதிரி இந்த உபநிஷத்துக்கள்ல வந்து எதுவுமே வந்து இது கிடையாது, யாக விஷயங்கள் பத்தி பேசுறதே கிடையாது. இந்த கர்மா எப்படி பண்ணலாம், அந்த கர்மா எப்படி பண்ணலாம், இல்லைன்னா யாகத்து மேல ஒரு உபாசனையோ கிடையாது. இப்ப வந்து இப்போ பிருஹதாரண்யக உபநிஷத்துலாம் பார்த்தா அஸ்வமேத யாகத்தை வச்சுட்டு அவ வந்து இந்த மகிமானம் அப்படிங்கிற வந்து ரெண்டு கிரகம் இருக்கும், அதாவது ரெண்டு கப்பு, இது வந்து குதிரைக்கும் அஸ்வமேத குதிரைக்கும் முன்னாடியும் வைப்பான் பின்னாடியும் வைப்பான். இதை வச்சுட்டு அந்த முதல் பிருஹதாரண்யக உபநிஷத் ஆரம்பத்திலேயே இத வச்சுட்டு அவ வந்து ஒரு ஒரு உபாசனை மாதிரி சொல்றான். ஆனா இங்க வந்து ஒரு வகையில பார்த்தா யாக யங்கியங்கள் வந்து கண்டனம் பண்றதுன்னு இல்ல, அது அவ்வளவு வந்து ஸ்ரேயஸ் இல்ல, அத வந்து அது ரொம்பவும் ரொம்ப பிம்சியானது, அதாவது அது வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது, அதனால வந்து இது அதை விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ட்ராஸ்டா, மத்த உபநிஷத்துக்கெல்லாம் கான்ட்ராஸ்டா இருக்கு. இத வச்சுட்டு அந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் இந்த மேலை நாட்டு இண்டாலஜிஸ்ட்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து இவாளோட மத்த உபநிஷத்துக்கள்லாம் வந்து இவாள்லாம் ரெபல் பண்ணிட்டா, அதுக்கு எதிர்த்து இவா வந்து பண்ணி ஒரு இது புரட்சி மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயமா ஏத்துக்கல. இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் உபாசனைகள் இன்டென்ஸா இருக்கு, அதாவது ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா மத்ததெல்லாம் கலக்காம அப்படியே வந்து நமக்கு வந்து நேரடியா ஒரு ஒரு நேர் பார்வம்னா அப்படியே கடக்கிறது நமக்கு. இது வந்து மத்ததெல்லாம் வந்து உபாசனைகள் சில கதையெல்லாம் இருக்கு, இதுல அப்படி இல்லை, நேரா கேள்வி பதில் இருக்கும், அதுக்கு நேரான பதில் இருக்கும். அதனால இந்த மூணு உபநிஷத்தும் அத்வைத சித்தாந்தத்துல ரொம்பவும் பிரபலமா கருதப்படுறது. இதவும் தவிர சில உபநிஷத்துக்கள்லாம் நமக்கு டெய்லி வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கணபதி அதர்வ சீரிஷ உபநிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்மார்த்தாள்னா முக்கியமா அது வந்து பத்ரம், பொதுவா அதர்வேத உபநிஷத்துக்கள்னா பத்ரங்கர்ணே விஷ்ணு யாம தேவாக அப்படின்ற மந்திரத்துல அது சாந்தி பாட்டமா அது வந்து எடுத்து சொன்னோம். இப்போ அது அதுவும் நம்ம வந்து இந்த உபநிஷத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணி எந்த சாக்கையை சேர்ந்ததுன்னு ஐடென்டிஃபை எந்த வேதத்தை சேர்ந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணா, இப்போ இது இது வந்து அத்தர ரிக்வேத உபநிஷத்துனா ஐத்திரிய உபநிஷத்து வந்து வாங்மே மனசி பிரதிஷ்டிதம் மனோமே வாக்கி பிரதிஷ்டிதம்னு ஆரம்பிக்கிற சாந்தி பாட்டம், நமக்கு ஐத்திரிய உபநிஷத்து ஒண்ணுதான் வந்து ரிக்வேதத்துல கிடைச்ச உபநிஷத்து. அப்புறமா அது யஜுர்வேதத்துல வந்து ஒன்னா சன்னாமித்திர சம்பூர்ணெல்லாம் ஆரம்பிக்கிறது, இல்ல பொதுவா மத்ததுலாம் சகனாபவத்து சகனோ குணத்துல ஆரம்பிக்கிறது. சாமவேதத்துல வந்து ஓம் வாங் ஆப்யாயந்து மமாங்காணி பிராணச்சு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணிச்ச சர்வாணி அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஆரம்பிக்குது. அதர வேதத்துல பார்த்தா அவர் காமன் ஐடென்டிட்டி பத்ரம் கர்ணேதிகி அப்படிங்கிற இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கணபதி அர்ஜுன சீரிஷ உபநிஷத்தும் பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாக ஆரம்பிச்சு நமஸ்தே கணபதையே, இது வந்து ஸ்மார்த்தாளோட ஒரு வழிபாட்டுல அது இருந்துருக்கு. இது வந்து ஆனா இது எந்த சாக்கையிலிருந்து வந்தது யா எப்படி இருந்ததுங்கிறது தெரியல. இது மாதிரி இந்த அத்தர்வணி சூரிய உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கு, அது சூரிய வழிபாடை பத்தி நம்ம ஆக்சுவலா இன்னொன்று சொல்ல போனா அந்த வைதீகமா இந்த கணபதி ஹோமமே பண்றாளே, இந்த கணபதி ஹோமமே தாந்திரிகமா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌங் கங் கணபதே, இது வந்து ஒரு தாந்திரிக முறை இது. ஆனா வந்து வைதிக முறையை பார்த்தா இதுல வர அந்த கணபதி மந்திரம் ஏகதந்த் ஓம் கங் கணபதே நம ஏகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி அப்படின்னு இந்த இந்த அதர்வ கணபதி உபநிஷத்துல நமக்கு இது கிடைக்கிறது, வைதீகமான ஒரு கணபதி ஹோமம். அதுலயே சொல்றது கணபதி ஹோமம் பண்ணும்போது பொறியால இது பண்ணா என்ன அர்த்தம், என்ன கிடைக்கும் பலன், நெய்யால பண்ணா என்ன கிடைக்கும், அது மாதிரி வந்து ஒரு நாலு வேளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு நம்ம ஜபம் பண்ணா என்ன ஆகும், அப்புறம் சூரிய கிரகணத்தை ஜபம் பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி சில பலன்கள்லாம் நமக்கு அதர்வண வாக்கியம் இதெல்லாம் வந்து அதர்வண சொன்ன பலன் அப்படிங்கறதும் அங்க வருது. அதர்வண வாக்கியம் அப்படின்னு வருது. அது மாதிரி இங்க அதர்வ சூரிய உபநிஷத்தும் இருக்கு. அதுல வந்து இந்த சூரியன் தான் பிரதானமான தெய்வம்னா சொல்றது. சூரியன் தான் எல்லாம் வந்தது, எல்லா தேவதைகளும் வந்தது. அத மாதிரி அங்க கணபதி அதர்வ சூரியன் சொல்லும்போது நீதான் ருத்ரன், நீதான் இந்திரன், நீதான் வாயு அக்னி எல்லாம் சொல்றது. அது மாதிரி இங்கேயும் வந்து சொல்றது. அது மாதிரி இங்கேயும் வந்து காயத்ரியும் வருது, நம்ம தற்சர்வர் ஏண்யம் அப்படின்னு. அது மாதிரி இங்க அக்ரிநிறு தித்வே அக்ஷரே அப்படின்னு வருது. இந்த மாதிரி சூரிய தித்வே அந்த மாதிரி ரெண்டு அக்ஷரம் வருது. இந்த மாதிரி இந்த சூரிய அட்டாட்சர மந்திரம் அப்படின்னு அந்த சூரிய அட்டாட்சர மந்திரத்தை பத்தி இதுலதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இந்த அதர்வ சூரிய உபநிஷத்துல. அது மாதிரி அதோட பலன்கள்லாம் கடைசியில அதை படிச்சா நம்ம அதர்வ சீரிய உபநிஷத்துல கணபதியில சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து என்னென்ன என்னென்ன பலங்கள்லாம் வந்து உண்டு. அந்த மாதிரி இந்த இது அதாவது என்ன சர்வ வேத பாராயணம் புண்ணியம் லபதே, அதாவது எல்லா வேதமும் பாராயணம் பண்ண நமக்கு பலனும் இதுல இந்த மாதிரி சூரிய மந்திரங்கள் சூரிய உபநிஷத் மந்திரங்கள்ல வருது. இது வந்து ஆனா வந்து இது எங்கேருந்து எந்த சாக்கியலன்னு வந்திருக்கு, பிராமணத்தை எந்த பிராமணத்தை அப்படிங்கிறது, அதோட எந்த போர்ஷன் இது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது இது தெரியல. ஆனா இது வழக்கத்துல வந்து அதர்வ சீரஷ உபநிஷத், அதாவது அதர்வ உபநிஷத்துக்கள்லாம் தலையா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிரகான தலை, அதர்வ சிரம்னா அதர்வத்துக்கே தலையாகவே இருக்கிறது அப்படிங்கிறது இங்க வந்து அந்த வருது. இப்போ இது அதர்வத்தை பத்தின விஷயம் எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இங்க வந்து பிரபலமா நான் தட்சிண தேசத்துல இங்க வந்து அனுஷ்டானத்துல இல்லை, அது தவிர நான் அதோட ரைட்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இத்தனை நாள் தெரிஞ்சினதை வச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது இந்த மொத்த ஒரு இந்த ஸ்பீச் என்ன சொல்ற இந்த ஒரு தொடர் இந்த வேதத்தை பத்தி ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் இந்த சைவம் டாட் ஆர்க சேர்ந்தவாளுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயங்களை நான் நாலு வேதத்துக்குதான் பகிர்ந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, எவ்வளவு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். தப்பு கண்டிப்பா தப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தப்பு தெரிஞ்சா எந்த ஒரு இதுக்கும் நீங்க கமெண்ட் போட்டு அதை வந்து திருத்திக்கவும் நானும் முயற்சிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, கேட்டதுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நம சபாபிய சபாபதி பேசுவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால் அடுத்த ஆசனம் ஞானத்திற்கு நாம் சொல்கிறோம், அந்த பதி ஞானமான பக்குவத்திற்கு நாம் சொல்கிறோம். இவ்வாறு ஞானம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வைராக்கியமானது ஏற்படுகிறது. என்ன வைராக்கியம்? திடசித்தமான வைராக்கியம். அந்த திடசித்தமான வைராக்கியம் என்னவென்றால் எம்பெருமானுடைய சிவருமானுடைய திருவருள் ஒன்றே நமக்கு தோன்றா துணை, அல்லது சிவருமானுடைய திருப்பாதமே நமக்கு பற்று என்கின்ற அந்த திடமான வைராக்கியமானது நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இங்கே தர்மம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது, ஞானம் இல்லாமல் வைராக்கியம் ஏற்படாது. ஞானம் இல்லாதவர்களுக்கு சரண சித்தம், சரண சித்தம் என்றால் அப்பொழுது மாறக்கூடிய ஒரு மனம், மாறக்கூடிய சித்தமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த வைராக்கியம் ஏற்பட்டால்தான், ஞானம் ஏற்பட்டால்தான் வைராக்கியமானது வரும் என்பதால் இந்த தர்மம், ஞானம், வைராக்கியம் என்ற இந்த மூன்று நிலைகளே தர்மத்தை கடைபிடித்து நாம் அதன் மூலியமாக சிவஞானத்தை பெற்று அந்த சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கிய திடசித்தனையோடு நாம் செல்லும் பொழுது நமக்கு நான்காவதாக கிடைக்கக்கூடியது என்னவென்றால் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்பதற்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் என்றால் நமது லௌகீக வாழ்விலே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் நாம் ஐஸ்வர்யம் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக

ஒரு சிறு ஆசனத்தினுடைய அந்த தாத்பரியம். அப்போ இங்கே நம்ம வந்து அனந்தன் தர்மனை விட்டால், நாம் தர்மத்தை கடைபிடித்தால் நமக்கு சிவஞானம் உய்யும், சித்தியாகும். சிவஞானத்தை கண்டால் சிவருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் கிட்டும். இவ்வாறு நிலையை அடைந்தால் நமக்கு சிவருமானுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது நமக்கு கிட்டும். அப்பொழுது அந்த பத்மம், தாமரையிலே இருக்கக்கூடிய நிஷ்கல சிவனானவர் நமக்கு காட்சி தருவார், அனுகிரகம் தருவார். அதுதான் அனந்தன் தர்மன் ஞானன் வைராக்கியம் ஐஸ்வர்யம் பத்மம் பத்மபத்யே. அப்பொழுதுதான் அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியானவர் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தன்மையிலே அப்பதான் அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். அந்த இடத்துல அப்ப தியானம் பண்ணும் பொழுதுதான் சுவாமியினுடைய தியானமாக இருக்கக்கூடிய அந்த இந்து நைவ பஞ்சமுகம்னு சொல்லி அந்த சுவாமியினுடைய ஐந்து முகமாக இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று இப்ப இந்த பாவனையில நீங்க வந்து சுவாமியை தியானம் பண்ணி பாருங்க, சுவாமி உங்களுக்கு அங்க அப்படியே பிரத்யட்சமாவே காட்சி தரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். நீங்க அப்படியே இந்த அப்ப இந்த பாவனையை, அதுக்குதான் நான் சொன்னது பாவனை ரொம்ப முக்கியம். சைவாகமங்களிலே மந்திரம் கிரியை பாவனையில் பாவனை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே சுவாமி அப்பொழுது அங்கதான் வந்து காட்சி கொடுக்கப்பார். அப்படி இந்த கடுத்தாசனம் என்கின்ற இந்த சிவபூஜையிலே இந்த ஆறு ஆசனங்களுடைய தாத்பரியமானதை சைவ ஆகமம் இவ்வாறு எடுத்து கூறி அந்த பத்மத்தின் நடுவிலே சுவாமியானவர் லிங்க திருமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார், அவரை தியானிக்க வேண்டும். ஐந்து முகங்களை கொண்ட ஊர்தவமாக ஈசானமும் தற்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்களாக இருக்கின்றார் என்று இந்த சைவாகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு சுவாமியை பாவித்து தியானித்து அவருக்கு உண்டான பாத்தியம் ஆச்சமணிய மர்க்கியம் என்று சொல்லக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து சுவாமியை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. சைவாகமங்கள் பத்து விதமான உபச்சாரங்களை மிக பிரதானமாக கூறுகின்றன. அந்த பத்து விதமான சோடத்த உபச்சாரம் என்று பதினாறை கூறுவோம். அதிலே மிக முக்கியம் என்பதை பத்து என்று கூறுகின்றன. அது என்னவென்றால் ஆவாகனம், ஸ்தாபனம், ஷட்டிதானம், ஷட்டிரோதனம், அவகுண்டனம், தேனமுத்திர, பாத்தியம், ஆச்சமணியம், அர்க்யம், புஷ்பதானம் என்று இந்த பத்து விதமான உபச்சாரங்கள். இதில் இந்த ஆவாகனம் ஸ்தாபனம் என்பதையெல்லாம் பொதுவாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆவாகனம் என்றால் சிவருமானை அந்த நம்மளுடைய பூஜையின் பொருட்டு அவரை அங்கே எழுந்தருளச் செய்வது, நிலைநிறுத்தச் செய்வது என்று சுவாமி இந்த பூஜையை பொருட்டு சுவாமி இங்கே எழுந்தருள வேண்டும் என்பது ஆவாகனம். சுவாமி இந்த பூஜை முடியும் வரை இங்கே இருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஸ்தாபனம். இவ்வாறு அபிமுகமாக பெற வேண்டும் என்பது சன்னிதானம் சண்டிரோதனம். தேனுமுத்திரை என்பது சுவாமிக்கான விசேஷமான முத்திரை. அவருக்கு பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் என்று எவ்வாறு நமது இல்லத்திற்கு ஒரு பெரியவர் வந்தால் அவரை எவ்வாறு உபச்சரிப்போமோ அதே பாவனையில் சுவாமியை கண்ணீர் மல்க இரு கரங்களை கூப்பி இதனை பாவனையோடு உபசரித்து புஷ்பதானம் செய்ய வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றனர். இவ்வாறு சுவாமியை அர்ச்சித்து சுவாமிக்கு அருகே இருக்கக்கூடிய அம்பிகையை உமாதேவியை அம்பிகையையும் அர்ச்சித்து இருவரைக்கும் ஆவரண பூஜைகளை செய்து பிரதமாபரணம், துதியாபரணம், திருதியாபரணம், சுதிர்த்தாபரணம், பஞ்சமாபரணம் என்று ஐந்து ஆவரணங்கள் உள்ளன. அதிலே பிரதமாபரணம் என்பது சம்ஹிதா மந்திரங்கள், அதற்கான ஒரு தத்துவங்கள் இருக்கின்றன. அதே போல துதியாபரணம் என்ற இரண்டாம் ஆவரணத்திலே சுவாமியினுடைய இரண்டாவது ஆவரணத்திலே அனந்தாயிரமாக, சூக்ஷ்மாயிரமாக, சிவோத்தமாயிரமாக, ஏகநேத்தராயிரமாக இவாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகிடம் ஆகமம் உபதேசம் செய்த அந்த வழியில் வந்தவர்கள். சுவாமிக்கு ஸ்ரீகண்ட சிவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் அனந்தன், அனந்தன் அதுக்கப்புறம் சூக்ஷ்மன், அதற்கப்புறம் சிவோத்தமன் என்று இவாளெல்லாம் துதியாவரணத்தில் இருக்காங்க. இவாளுக்கு மிக சிறப்பாக வந்து ஆவாகனம் செய்யணும்னு அந்த நம்மளுடைய சைவாகமங்கள் கூறுகிறது. நம்மளுடைய சிவபூஜையிலே இவா எல்லாரையும் பிரதானமாக செய்ய வேண்டும் என்று கூறி மூன்றாவது ஆவரணங்களிலே நந்தி, மகாகாலர் என்று சொல்லக்கூடிய அந்த நந்தினேயனமக, மகாகாலாயினமக, பிருங்கினேயனமக, விநாயகாயினமக, ரிஷபாயினமக என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது ஆவரணங்களிலே அவாளை செய்து நான்காவது ஆவரணங்களிலே நமக்கு அஷ்டதிக் பாலகர்கள் கிடையாது. எல்லோரும் அஷ்டதிக் பாலகர்கள் என்பது மற்ற சம்பிரதாயம். சைவ சம்பிரதாயம் என்பது தசதிக் பாலகர்கள், பத்து திக்குக்கும் பாலகர்கள் உண்டு. இந்திரனோடு சேர்ந்து பத்து திக் பாலகர்கள். நமக்கு சைவத்திலே தசதிக் பாலகர்களாக அவளை நான்காவது ஆவரணத்திலே பூஜை செய்து ஐந்தாவது ஆவரணமாக இருக்கக்கூடிய பஞ்சமாவரணத்திலே வஜ்ரம் சக்தி என்று சொல்லக்கூடிய தச ஆயுதங்களை பூஜை செய்து இவ்வாறு சிவபூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி பின்பு சுவாமிக்கு தூபதீப நைவேத்தியங்களை செய்து பஞ்சாட்சர உபதேசங்களை ஜபங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றனர். பொதுவாக இந்த சிவபூஜையிலே மூன்று விதமான விஷயங்கள் உள்ளன. ஒன்று, சுவாமியை பூஜை செய்கின்றோம். இரண்டு, ஜபம் செய்கின்றோம்.

என்றும், மூன்று, ஜபத்தை சமர்ப்பித்து அக்னிகாரியத்தை ஆத்மார்த்தமாக செய்பவர்களும் இருக்கிறார்கள், அக்னி காரியமாக செய்பவருமானும் வைக்கிறார்கள். இவ்வாறு இந்த மூன்று விஷயம் செய்வதனால் பொதுவாக ஜபேன பாபசம்சுத்தியம் என்று வாக்கியம். ஜபம் செய்வதால் என்ன ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் புசுகின்றன என்று கூறுகின்றது. பாபம் நீங்குவது என்பது வேறு, புசுங்குவது என்பது வேறு. புசுங்கினால் அந்த க்ஷணமே இதுவாகிடுது. அதனாலதான் அக்னிகாரியம் செய்வதனான பலன், அதே போல ஜபம் செய்வதனால் பாபசம்சுத்தியம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் நீங்குகின்றன என்றது. அதனாலதான் சுவாமியினுடைய இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி என்று சொல்வார். எப்பொழுதும் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்வதால் என்ன பலன் என்றால் மல வாசனையானது நீங்கும். ஏனென்றால் உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருப்பது என்பதால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை நம்முடைய சத்சங்கத்தை மீறி சார்ந்து இருக்கும் பொழுது நம்மை அதை பற்றி கொள்ளக்கூடிய தன்மை, நம்முடைய ஆன்மாவை அதை பற்றி கொள்ளும். இப்பொழுது நாம் சிவபூஜை செய்து கொண்டே இருப்போம். அடுத்ததாக ஒரு வேறு ஒரு லௌகிக நிலையிலே செல்லும் பொழுது உடனே என்ன ஆகும், நம்மளுடைய ஆன்மாவானது அந்த லௌகிக நிலையை பற்றி கொள்ளும். இவ்வாறு பற்றி கொள்ளும் பொழுது அந்த பாவமானது நமக்கு ஏறும், கூடக்கூடிய தன்மை உண்டு. இவ்வாறு சிவபூஜை செய்யும் பொழுது இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்யும் பொழுது என்ன கிடைக்கின்றது என்றால் நம்மளுடைய அன்றன்று செய்த அந்த பாவங்கள் எல்லாம் சுவாமியிடம் நசுங்கி கொள்ளுகிறது. அதனாலதான் ஜபேன பாபசம்சுத்தியம் என்று கூறினார்கள். அந்த வகையில் ஜபத்தை சமர்ப்பணம் செய்து இறுதியாக குரு வழிபாடு வித்யா வழிபா வித்யாபீட வழிபாடையும் செய்ய வேண்டும். இந்த குரு வழிபாடு என்பது நமக்கு தீட்சா குருவாக இருக்கக்கூடியவர், அந்த தீட்சா குருவை நினைத்து ஒரு பத்திரத்தை சாத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் தீட்சா குருவை நினைக்காமல் இருக்கக்கூடாது. நாம் தீட்சா குருவை நோக்கி அவரை நினைத்து ஒரு பத்திரம் சாத்த அவருக்கும் பாக்கியம், அவரால் நமக்கும் குரு பாக்கியம், குரு அனுகிரகத்தை ஏற்படக்கூடிய பாக்கியமானது ஏற்படும். அதே போல வித்யாபீட பூஜை என்று ஆகமங்களை ஆகம நூல்களை வைத்து அவ்விடத்திலே ஒரு பத்திரங்களை சாத்த வேண்டும். இவ்வாறு சாத்தி சிவோதாதா சிவோபோக்தா சிவசர்மமிதம் ஜெகது என்று கூறி இத்தகைய ஜபங்கள் பூஜைகள் அனைத்தையும் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சுவாமியிடமே மீண்டும் சமர்ப்பித்து விட வேண்டும். அந்த ஜபத்து அந்த பூஜையினால் எந்த விதமான நேரடியான பலனையும் அடியேன் எடுத்துக்கொள்ளவில்லை, அனைத்தையும் நான் சிவபெருமானிடமே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று இந்த வேண்டத்தக்க தெரியோயிடி, வேண்ட முழுதும் தருவோயிடி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயிடி, வேண்டும் விருப்பம் ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பம் ஒன்று என்று கூறுவார் பார்த்தீங்களா மாணிக்க வாசகர். அந்த போல அகமம் என்ன சொல்கின்றது, இது எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக என்ன சொல்றதுன்னா சிவனுக்கே அர்ப்பணம் செய்துவிடு என்றது. அப்ப இதற்கு நடுவில் நாம் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்தால் கூட அல்லது பிழைகள் இருந்தால் கூட எல்லாம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று செய்து விடுவதால் சிவோதாதா சிவபோக்தா சிவசர்மமிதம் ஜெகது என்று அந்த சுவாமியிடமே அனைத்தும் சமர்ப்பிப்பதால் நாம் ஏதேனும் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழைகளெல்லாம் சுவாமியானவர் ஏற்றுக்கொண்டு சைவ சித்தாந்தத்திலே அந்த சிவஞான போதத்தினுடைய அந்த சூத்திரம் கூறுமே, ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சுவாமியோடு ஐக்கியமாகிவிட்டால் நம்மளுடைய நல்வினைகளையும் தீவனைகளையும் சுவாமி தன்னுடைய வினையாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார் என்று அந்த சிவஞானபோதத்துடைய சூத்திரம் கூறும், ஏகனாகி இறைவனை நிற்பது என்று. அதுபோல இந்த சிவபூஜையில் நாம் செய்ய அந்த பூதசுத்திகள் முதற்கொண்டு அனைத்தையும் செய்து பஞ்சாட்சரத்தை ஐந்தெழுத்தினை ஜபம் செய்து சிவோகாதா சிவபோக்தா என்று சுவாமியிடமே சமர்ப்பணம் செய்வதால் சுவாமியானவர் என்ன செய்கின்றார் என்றால் இதனால் ஏற்படும் நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் சுவாமி தான் பெற்றுக்கொண்டு நமக்கு சிவஞானத்தை மற்றும் உய்கின்றார் அருளுகின்றார் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் ஏன்னா இதை சமர்ப்பணம் ஏன்னா அந்த ஆகமத்தில் ஒரு வாக்கு உண்டு, அனயாசையன மரணம் விதா ஜெய்தன்யேன ஜீவனம் கிருபையாதிகமே சம்போ திவிபுக்தர சஞ்சலம் என்று சுவாமி இந்த உடம்பில் ஜீவன் இருக்கும் வரை உன்னுடைய சிவபூஜையை நான் விடக்கூடாது, இந்த சிவபூஜை இந்த உடம்பிலே ஜீவன் இருக்கும் வரை என்றும் நான் நித்தியம் யாவருக்குமாம் இறைவர்கோர் என்று அந்த ஒரு பச்சிலையை அடியேன் சாற்றிவிட வேண்டும். இந்த சிவபூஜையினால் என்ன கிடைக்கின்றது என்றால் முதலில் அடிமை வாழ்வுக்கே கிடைக்காது. சுவாமி சுவாமிக்கு ஒருத்தன் அடிமையாயிட்டானா அவன் வேற யாருக்கும் அடிமையாக வேண்டாம். அப்ப தரித்திரம் நீங்கும், அடிமை இல்லாத நோய்நொடி இல்லாத இந்த மூன்று வரங்களை சுவாமி சிவபூஜையால் தராராம். இது ரொம்ப முக்கியம். இதை இந்த இந்த பாவனையில் நம்ம செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த பாவனையில் நம்ம சிவபூஜை செய்யாத பொழுது நாம் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கே சுவாமிக்கு கடைசியாக ஒரு பத்திரத்தை சாத்தும் பொழுது சுவாமிகிட்ட இது அணையே அணையேசான மரணம் விதா தைதன்யேன ஜீவனம் கிருபையா தெய்கமே சம்போ என்று
இந்த பிரார்த்தனை செய்து சுவாமி உனக்கு மட்டுமே நான் அடிமை என்று நீங்கள் அந்த பத்திரத்தை சாத்தி பாருங்க. சுவாமி வந்து வேறு யாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை சுவாமி கண்டிப்பாக தரமாட்டார். சுயம்பாக உங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சுவாமி தருவார். இதனை இந்த நிலையிலே இந்த ஆகமத்தினுடைய அந்த சிவபூஜையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே சுவாமிக்கு இதனை சமர்ப்பணம் செய்துவிட்டு சுவாமிக்கு உரிய சண்டேஸ்வரர் துணிச்சண்டேஸ்வரர் என்று பெயர். இப்போ ஏற்கனவே நாம் கூறினோம், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சண்டேஸ்வரருக்கு தேஜச்சண்டர் என்று பெயர், விநாயகபெருமானுக்குரிய சண்டேஸ்வரர் கும்பச்சண்டர் என்று பெயர், முருகப்பெருமானுக்குரிய சண்டேஸ்வரர் சுமித்திர சண்டர் என்று பெயர், சுவாமிக்குரியவர் துணிச்சண்டர் என்று பெயர். அப்படி துணிச்சண்டராக இருக்கக்கூடிய அந்த சண்டேஸ்வர பெருமானை அவருக்கு பத்திரங்களை சார்த்தி அர்ச்சனை செய்து சுவாமிக்கு அந்த சிவபூஜையிலே இருக்கக்கூடிய அந்த பத்திர புஷ்பங்களையும் அந்த சண்டேஸ்வருடைய ஸ்தானத்திலே ஈசானத்துக்காக இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு அந்த பாகத்திலே வைத்து பாவனையாக பூஜையினை செய்து அண்டர்விராடும் தண்டரதமக்கு அஜீவனாக்கி அனைத்தும் நாம் உண்டனவும் உடுப்பனவும் என்று சொல்வது போல சுவாமியினுடைய அந்த பாராயணத்தை செய்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய அந்த துணிச்சண்டர்கிட்ட நம்ம இந்த ஆலயங்களிலேயும் சரி அல்லது சிவபூஜையிலையும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா துணிச்சண்டர்கிட்ட போய் பெரிய அளவுக்குலாம் சத்தம் போடுறது அல்லது நம்மளுடைய ஆடையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நூலினை எடுத்து அதில் போடுறது. ஏன்னா சுவாமி சண்டேஸ்வரர் யார் அப்படின்னா கோயிலுடைய ஈவோ தர்ம அதிகாரி அவர் யாருன்னா சண்டிகேஸ்வரர் தான். சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய பெயரிலேயே அனைத்து சாசனங்களும் செய்யப்பட்டுள்ளன, சண்டிகேஸ்வரனுடைய பெயரிலேயே அனைத்து விழாக்களும் செய்யப்பட்டுள்ளன. சுவாமியினுடைய பிரதம அதிகாரியாக இருக்கக்கூடிய அல்லது நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சண்டிகேஸ்வரர். அவர் எப்பொழுதும் சிவசிந்தை இருப்பதனால நம்மளுடைய தர்ஜினி என்கின்ற இந்த ஆட்காட்டி வரலால் அப்படி மூணு தடவை லேசாக தட்டணும், அவ்வளோதான் செய்யணும். சிவபூஜையிலையும் சரி ஆலயங்களிலேயும் சரி அப்படி செய்து சுவாமிகிட்ட கேட்கணும், நீலகண்டம் பதாபூஜா பதஸ்புரித மானசகா சிவபூஜா பலம் தேகி துணிச்சண்ட நமோஸ்துதே என்று, சுவாமி என்னால் இயன்ற அளவுக்கு இந்த சிவபூஜையை நான் செய்துள்ளேன், சுவாமியினுடைய அந்த சிவபூஜா பலமானது துணிச்சண்டர் வழியாக பெற்று தர வேண்டும் என்று அந்த துணிச்சண்டரை பிரார்த்தனை செய்து, அதே போல கோபூஜை கோபூஜை செய்து கபில பூஜை என்று இது அந்த சிவபூஜா அமைப்பிலே கூறப்பட்டுள்ளோம். அவ்வாறு அந்த கபில பூஜையை செய்து அதற்கு பிறகு மாகேஸ்வர பூஜை என்கின்ற அந்த பூஜையையும் நாம் செய்ய வேண்டும். அதாவது அன்னம்பாளிப்பு என்று கூறுவார்கள். அதாவது முற்காலத்திலே இதெல்லாம் ஒரு நியமம், இந்த நியமங்கள் நியம நியமங்கள் இந்த சிவபூஜை சண்டேஸ்வர பூஜை முடிந்து கபில பூஜையானது முடிந்து இவெல்லாம் இந்த பூஜையை அப்படியே நிர்மாணம் செய்து வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஒரு முறையான சிவபூஜையை நாம் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் என்றால் நேரமும் காலமும் சூழலும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இதனை முறையாக செய்தேன் என்றால் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். அவ்வாறு பூஜை செய்த பின்பு மதியம் வந்து அவ அந்த சிவபூஜை செய்யக்கூடியவர் அந்த ஆச்சாரியராக இருந்தாலும் சரி சீயராக இருந்தாலும் சரி தன்னுடைய இல்லத்திலே அந்த வாசலிலே வந்து யாராவது அதிதி இருக்கேலா அன்னம் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத பாவனையாக கேட்டுவிட்டு தான் போய் சாப்பிடுவாளாம். ஏன்னா தினந்தோறும் ஒரு அதிதிக்கு அன்னம் விட்டு விட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த திருமூலர் சொல்லியிருப்பார் ரொம்ப எளிமையாக, யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை என்பது சிவபூஜையை குறிக்கக்கூடியது, யாவர்க்குமாம் பசுவர்கோர் வாயுரை என்பது கபில பூஜை கோபூஜையை குறிக்கக்கூடியது, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்பது அந்த அன்னம்பாளிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மகேஸ்வர பூஜையை குறிக்கக்கூடியது, யாவருக்குமாம் இன்னுரை தானே என்பது நல் வாக்கினை குறிக்கக்கூடியது. அப்போ இப்படி இந்த சிவபூஜையை 4 வரியில் திருமூலரானவர் வகித்திருப்பார். அப்படி பழமையான காலத்தில் அந்த பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவபூஜையை செய்த பின்பு அந்த கபில பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த கோபூஜையை செய்த பின்பு யாராவது அந்த தன்னுடைய தலைவாசலில் போய் நின்று அந்த முற்றம் இருக்கும் திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில் யாராவது அதிதி இருக்கேலான்னு யாருமே இல்லை என்றாலும் சம்பிரதாய பிரகாரம் கேட்டுவிட்டு அதன் பிறகு வந்து உணவு அருந்தக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இருந்தது. அந்த வகையில் இப்படி இந்த சிவபூஜையினுடைய தத்துவமானது இருக்குது. ஆக இப்போ நாம் சிந்திக்க வேண்டியது விஷயம் என்னென்றால் ஒவ்வொருவரும் சிவதீட்சையானது குருவை அடைந்து ஆச்சாரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று அனைவரும் அனுஷ்டானம் சிவபூஜையை அவரவர்களுடைய காலம் சூழல் இடர் இதற்கு தகுந்தாவாறு அவசியம் செய்ய வேண்டும். அதனை சிவபூஜை செய்யாது ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மனிதராக பிறந்தவருக்கு சிவபூஜை என்பது அவசியம். காரணம் காமியாகவமானது சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நம்ம எதை கிடைத்தாலும் உடனே அது சிவார்ப்பணம்னு சொல்லிடணுமா. பீமனுடைய பீம பூஜை என்றே ஒரு பூஜை இருக்கின்றது. பீமன் என்ன பண்ணார், எதையும் பார்த்தாலும் சிவார்ப்பணம் சுவாமிக்கே அர்ப்பணம் சுவாமிக்கே அர்ப்பணம் என்று கூறுவாராம்.
நந்தவனத்தை பார்த்தால்

இருந்தாலும் சரி, புஷ்பமாக இருந்தாலும் சரி, அன்னமாக இருந்தாலும் சரி, அது மருந்தாக இருந்தாலும் சரி, ஔஷதம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க மருந்து, அந்த மருந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அனிவேத்ய நபுஞ்சதே பகவந்தம் சமர்ப்பணம் என்று சுவாமி கிட்ட பகவானாக இருக்கக்கூடிய பகவான் என்றால் அது ஈஸ்வரனை மட்டும் குறிக்கக்கூடியது. சதுர்வேத தாத்பரிய சங்கரகத்தில் அரதத்த சிவாச்சாரியார் கூறுவார், பகவான் என்றால் அது யாரை குறிக்கும் என்றால் ஈஸ்வரனை குறிக்கும் என்று அரதத்தர் அது கூறுவார். அப்படி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எதை கிடைத்தாலும் சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் நீ அதை உன்னோட வச்சுக்க, எதை கிடைத்தாலும் நீங்க சிவார்ப்பணம்னு சொல்லி சுவாமி கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த சிவபூஜை. அப்படி நம்ம எது இருந்தாலும் ஒரு சின்ன பணமாக இருந்தாலும் உடனே சுவாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஒரு புஷ்பமா வேற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுவாமி சிவபெருமானுடைய திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கொண்டால் அது சிவபிரசாதமாக மாறிவிடுகிறது எதுவாக இருப்பினும். அதுதான் சொல்லுது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அன்னம் பானாத்தியம் ஔஷதம், பானமாக இருந்தாலும் சரி ஔஷதம் மருந்தாக இருந்தால் கூட சுவாமியிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு உட்கொள் என்று அந்த சைவ ஆகமமானது காமிகாகமமானது கூறுகிறது. அந்த வகையிலே எதுவாக இருப்பினும் சிவபூஜையை நாம் நம்மால் இயன்றவரை செய்ய வேண்டும். பத்தே நிமிடத்தில் பரமன் பூஜை என்று கூட ஒரு நூலானது இருக்கிறது, பள்ளத்தூர் சிவாச்சாரியார் அவர்கள் எழுதிய நூல், அந்த பத்தே நிமிடத்தில் பரமன் பூஜை என்று பெயர். ஆக இதில் இதை சிவபூஜையை விரிவாக அப்ப இந்த மாதிரி கூறும் பொழுது சிவபூஜையை நாம் சுருக்க சொல்கின்றோமா என்றால் அவ்வாறு அல்ல. சிவபூஜையை அவரவர்கள் இயன்றவரை மிக சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சிவபூஜையை தவிர்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பத்தே நிமிடத்தில் பரமன் பூஜை ஒரு 15 நிமிடங்களில் சுவாமியை எவ்வாறு ஆத்மார்த்தமாக பூஜிப்பது, நீங்கள் இந்த 15 நிமிடங்களில் நீங்கள் இதை பூஜிக்க ஆரம்பிச்சிங்கனாவே நடகத்தால் உன்னடியார் போல் நான் நடித்து விடகத்தை விடுகின்றேன் மாணிக்க வாசகருடைய வாக்கிற்கணங்க நம்ம ஆரம்பத்தில் இதை ஆரம்பித்தோம் என்றால் போக போக இந்த சிவபூஜையினுடைய பலன், இந்த சிவார்ச்சனையினுடைய பலன் என்ன ஆகும், நாம் முழுமையாக ஈடுபாடாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிட்டும். ஆகவே சைவர்களாகிய அனைவரும் இந்த சைவ ஆகமங்களின் முறைப்படி இந்த சிவபூஜையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் சைவ ஆகமங்களின் பிறப்படி முறையாக ஆச்சாரியரை அடைந்து அந்த சிவபூஜையை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே நமது ஒவ்வொருவருடைய சைவர்களுடைய நோக்கமாக கொண்டு அதனை செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சிவபூஜையில் முக்கியமாக நாம் கொள்ள வேண்டிய விஷயம் ஏகலிங்கம், அதாவது பல பேர் சிவபூஜா செய்யக்கூடியவர்கள் இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்வார்கள். இவ்வாறு இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது குற்றம். அவ்வாறு இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்யக்கூடாது. தங்களுடைய அன்பின் காரணமாக அல்லது ஏதேனும் அந்த லிங்கங்கள் நமக்கு கிடைத்தது, காசி சென்றேன் அல்லது மற்ற இடங்களுக்கு சென்றேன் என்று சொல்லி இந்த சிவபூஜையில் இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்வார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன்னா சைவாகமத்தில் காரணாகமம் என்ன கூறுகின்றது என்றால் ஏகலிங்கம் ததா மோக்ஷம், ஒரு லிங்கத்தை வைத்து பூஜை செய்தால் மோட்சமானது கிட்டுகின்றதாம். வியாதி ரூபம் துயம், இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் வியாதியானது நம்மை பற்றும். ஆகவே இரண்டு லிங்கங்களை, அதே போல அது மூன்று லிங்கங்களை வைத்து நான்கு லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் என்னென்ன பலன் என்று கூறுகின்றது. அந்த வகையில் ஒற்றைப்படை என்று சொல்லக்கூடிய 1, 3 என்று இவ்வாறு அந்த லிங்கங்களை வைத்து கொள்ளாமல் அந்த நமக்கு இரண்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்தால் மூன்றாவதாக ஒரு லிங்கத்தை நாம் வைத்துக் கொண்டு மூன்று லிங்கங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது சிறப்பு அல்லது மூன்று லிங்கங்களை வைத்து பூஜை செய்வது சிறப்பு, இவ்வாறு இதனையெல்லாம் மனசில் கொண்டு முடிந்தளவிற்கு நாம் அந்த ஆகம சம்பிரதாயங்களை பின்பற்றி அறிந்தவரையில் அந்த சிவபூஜையை செல்வதற்கு அனைவரும் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனால் மானிட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக வன்றோ என்பது அருளஞ்சி சிவாச்சாரியருடைய வாக்கு. இந்த ஆன்மாவுடைய பிறப்பு என்பது மைய நோக்கம் என்னவென்றால் இந்த திருவரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயத்தினால் சிவபெருமானை அர்ச்சிப்பது ஒன்றே ஆன்மாவுடைய மையமான பிறவி நோக்கம். அந்த பிறவி பயன் என்பது சிவபெருமானை அர்ச்சிப்பதே என்று நமது அருள்நூல்கள் எல்லாமே அதனை எடுத்து கூறுகின்றன. நமது திருவள்ளுவர் திருக்குறளிலே கூட கூறுவார். அந்த வகையிலே எல்லோரும் மனதில் வாங்கி கொண்டு அடியேன் ஆற்றிய உரையில் குற்றம் இருப்பினும் பெரியோர்கள் அனைவரும் அதை அன்னம்போல் குற்றத்தை நீக்கி குணமாகிய அந்த க்ஷீரம் பாலை மற்றும் அன்னம் பெறுவது போல அந்த குணத்தை மற்றும் பெற்றுக்கொண்டு வெண்பாய் பிரார்த்தித்து நமது தர்மயாதின குருமுதல்வர் கூறுவார், ஆசையராய் பாசம் விடாய்
ஆன சிவபூஜை செய்த

0: நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நீயாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வா என்று கூறுவார். அந்த போல சிவபூஜை செய் என்பதை அனைவரும் வலியுறுத்தி உள்ளார்கள். அருளாளர்கள் அனைவருமே வலியுறுத்தி உள்ளார்கள். ஆகம முதற்கொண்டு அதன் பின் வந்த அனைத்து அருளாளர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அந்த வகையிலே அனைவரும் இந்த சிவபூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லா வல்ல பரமேஸ்வரனுடைய பிரார்த்தித்து, வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல்வளம் எங்கும் பெருகுக தழைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதீக சைவம் பறக்கவே பழைய வைதீக சைவம் பறக்கவே. சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: உயிர்களுடைய கிரியாசக்தி இறைவனுடைய கிரியாசக்தியிலே அடங்கி நிற்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் வழிபாடு. வழிபாட்டினுடைய உட்பொருள் உட்கிடை அதுதான். ஆனால் இந்த உட்பொருளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? இந்த உட்பொருளை அறிந்து வழிபடுகிறோமா? நம்முடைய தன்முனைப்பு நீங்கி நான் இறைவன் வழிபட்டவன், நான் திருவருள் வழியில் நடப்பதற்கு உரியவன் என்ற உணர்வோடு, அடிமை உணர்வோடு வழிபாட்டினை செய்தல் வேண்டும். அப்போதுதான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். ஏதோ கோயிலுக்கு போனோம், வணங்கினோம், எல்லோரும் வணங்குகிறார்கள், அவர்களோடு நாமும் சேர்ந்து வணங்குகிறோம் என்று இல்லாமல் இந்த உணர்ச்சியோடு, அதற்குத்தான் இந்த சாத்திரங்கள் நமக்கு உதவுகின்றன. வழிபாட்டினுடைய பொருள் அவன் ஆண்டவன், நான் அடிமை, ஆண்டான் அடிமை, நான் அவன் வழிபட்டவன். எனக்கு என்று எந்த அறிவும் இல்லை, எனக்கு என்று எந்த செயலும் இல்லை, எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதை காட்டுவதுதான் வழிபாடு. அதைத்தான் இந்த முதல் மங்கள வாழ்த்திலே நல்லார் பொல்லார் இணைமலர்களை நல்லார் புனைவர். அதனால்தான் மெய்கண்டார் நாம் அப்படி வழிபடுவோம் என்று சொல்லவில்லை. யார் வழிபடுவார்கள்? அந்த உண்மையை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், பக்குவம் உடையவர்கள், ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள், இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை உணர்ந்தவர்கள். அப்படி தன்முனைப்பு இல்லாமல் அடங்கி இறைவனை வழிபடுவார்கள். ஆதலாலே நல்லார் புனைவர் என்று அவர்கள் மேல் வைத்து சொன்னார், நம்மேல் வைத்து சொல்லாமல். வணங்குவோம் என்று சொல்லவில்லையே, விநாயகரை வணங்குவோம் என்று சொல்லவில்லை, நல்லார் வணங்குவார்கள். எனவே இந்த ஞான நூலை கேட்டற்கு உரியவர்கள் அவர்கள்தான், நல்லார்தான் கேட்டற்கு உரியவர்கள் ஞான நூல்களை. அவர்களாலே தான் அப்படி வணங்க முடியும், பக்குவம் வர வேண்டும். எனவே கல்லால் நிழல் மலைவு இல்லார், அதுவரை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுள் ஞானமூர்த்தி அருளிய தமக்கு அருளும் பொருட்டு நல்லார் பக்குவம் உடையவர்கள் அந்த புல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்குவார்கள், தலைமேல் சூடுவார்கள் என்பது இந்த காப்புச் செயலினுடைய பொருள். இதில் இன்னும் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் முடியல, மறுபடியும் பாருங்கள். இன்னொரு கல்லால் நிழல் மலைவு இல்லார் என்று பிரிக்க வேண்டாம், நேராகவே வைத்துக் கொள்ளலாமே. ஏன் சிரமப்பட்டு மலைவு இல்லார் என்று பிரித்து சங்கடப்பட வேண்டும்? கல்லால் நிழல் மலைவில்லார் அப்படிங் கொள்ளலாம் அல்லவா? அதற்கும் இடம் இருக்கிறது அல்லவா? மலைவில்லார் என்றும் பிரிக்கலாம், தவறு இல்லை. என்ன பொருள் மலைவில்லார் என்றால்? மலையை வில்லாக, எந்த மலையை? மேருமலையை வில்லாக ஏந்தியவர் யாரு? சிவபெருமான். ஏந்தி என்ன செய்தார்? மேருமலையை வில்லாக ஏந்தி என்ன செய்தார்? முப்புறங்களை எரித்தார், வில்லை வளைத்த எரித்தார். திருவந்தியார் திருவாத்தகத்தில் திருவந்தியார்ல முதல் பாட்டிலே வருமே, வளைந்தது வில்லு உழைந்தது பூசல், ஆமா உழைந்தன முப்புறம் என்று உந்திவர். அவருடைய புன்சிரிப்பே அந்த முப்புறங்களையும் எரித்தது. எனவே அந்த மலையை வில்லாக ஏந்தி பகையை அழித்தார். எனவே கல்லால் நிழல் இருந்து எதை கொடுத்தார்? கல்லால் நிழலில் இருந்து ஞானத்தை கொடுத்தார். மலையை வில்லாக ஏந்தி உலக இன்பத்தை கொடுத்தார். எனவே உலக இன்பத்தையும் முத்தி இன்பத்தையும் தரக்கூடிய பெருமான் கல்லால் நிழலில் இருந்து ஞானத்தை கொடுத்து முத்தி இன்பத்தை வழங்குவார். மலையை வில்லாக வளைத்து உலகின் பகையை வென்று உலக இன்பத்தையும் தருவார். எனவே இரண்டு வகையான இன்பங்களையும், இம்மை பயனையும் முத்தி பயனையும் தரவல்ல பெருமான் சிவபெருமான் என்பதை இந்த இரண்டு அடிகளிலே உணர்த்தியிருக்கிறார். கல்லால் நிழல் மலை வில்லார் அப்படிப்பட்ட சிவபெருமான். உங்களுக்கு எந்த பொருள் விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். மலைவு இல்லார் என்று பிரித்து மயக்கத்தை நீக்கியவர் என்றும் கொள்ளலாம், அல்லது மலையை வில்லாக ஏந்தி இன்பத்தை கொடுப்பவர் என்றும் கொள்ளலாம். சரி, அண்ணா முடியல, இன்னொரு அடுத்த என்ன இருக்கிறது? அடுத்த சொல் அருளிய, அதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? அருளும் பொருட்டு என்று பார்த்தோம், அதுவும் கொஞ்சம் கடினமான பொருள் தான். நேராகவே கொள்ளலாமே, அருளிய என்றலாம் அர்த்தம் கொடுத்த. சிவபெருமான் தந்தருளிய, அவர் யாரை தந்தருளிய? தந்தருளினார் விநாயகரை தந்தருளினார். சிவபெருமான் தந்தருளிய பொல்லார். எதற்காக தந்தருளினார் விநாயகரை? ஞான சம்மதர் சொல்லுகிறாரே, கடி கணபதி, அது என்ன தொடக்கம்? பிடியதன் உரு உமை கோள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். ஆ, கணபதி வர அருளினன். எனவே இடர் களைவதற்காக, உயிர்களுடைய இடரை களைவதற்காக விநாயக பெருமானை தந்தருளினார் சிவபெருமான். எனவே தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் தந்தருளிய பொல்லா பிள்ளையாரை நல்லார் வணங்குவார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படி பல பொருள் கொள்ளும்படியாக இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாட்டை மறுபடியும் பாருங்கள். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவாரே. இப்ப தெரியாத வார்த்தை இருக்கா? தெரியாத சொல் ஒன்று இல்லை. அடுத்து இருப்பது அவை அடக்கம். அவை அடக்கம், இது எல்லா நூல்களிலேயும் இருக்கும். அவை அடக்கம், அவை அடக்கம் என்றால் பெரியோர்களுடைய சபைக்கு தன்னுடைய பணிவை கூறுதல். அது ஒரு சம்பிரதாயம், பெரியோர்களுக்கு தன்னுடைய பணிவை தெரிவித்தல். அவை அவைனா சபை, அவைனா சபை, பெரியோர்களுடைய அவை, அவைக்களம், அவை அடக்கம், அடங்கி கூறுதல், அடங்கி கூறுதல். அவையிலே ரெண்டு அவை இருக்கிறது, அவையிலே ரெண்டு வகை உண்டு. திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார், நல்ல அவை, நல்ல அறிஞர்கள் சான்றோர்கள் நிரம்பிய அவை நல்லவை. இன்னொரு அவை இருக்கிறது, புல்லவை. ஆமா, தகுதி இல்லாதவர்களுடைய அவை, தீய அவை, நல்லவை, புல்லவை. அவையறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறளிலே, அவையறிதல். அதுல இந்த ரெண்டு வகையை சொல்லுகிறார். மெய்கண்டார் இந்த ரெண்டு அவையையும் இந்த பாட்டிலே அமைத்திருக்கிறார். நல்லவைக்கு தன்னுடைய பணிவை தெரிவித்து வணக்கம் தெரிவிக்கிறார், நல்லவைக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். அதாவது நல்லவைக்கு அடங்குகிறார், புல்லவையை அடக்குகிறார். அடங்கவில்லை, புல்லவையை அடக்குகிறார். ரெண்டும் அவையடக்கம் என்ற சொல்லிலே அடங்கி இருக்கு ரெண்டு பொருளும். அவையை அவைக்கு அடங்குதல், அவையை அடக்குதல். மெய்கண்டர் இந்த ரெண்டையும் செய்கிறார், அடங்கவும் செய்கிறார், அடக்கவும் செய்கிறார். அது எப்படி? அது எல்லாராலையும் முடியுமா? நல்லவை யார் என்றால், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவாரூரிலே திரு ஆச்சரிய மண்டபத்திலே கூடியிருக்கின்ற அந்த அடியார்களை கண்டு, இவர்களுக்கு நான் என்று அடியவனாவேன் என்று நினைத்துக்கொண்டே உள்ளே போகிறார் அல்லவா. அப்போது சிவபெருமான் அவர்களுடைய பெருமையை சிவபெருமானே சொல்லுகிறார். என்ன, எப்படி சொல்லுகிறார்? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வென்றார், ஊனமேல் ஒன்றுமில்லார். அவரை நீ அடைதி அடைவாய் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட அவைதான் நல்ல அவை. அப்படிப்பட்ட அவைக்கு மெய்கண்டார் தன்னுடைய பணிவை சொல்லுகிறார். முதல் இரண்டு அடியிலே, முதல் இரண்டு வரிகளிலே அந்த அடியார்களுடைய திருக்கூட்டமாகிய அந்த அவைக்கு தன்னுடைய அடக்கத்தை பணிவை புலப்படுத்துகிறார் முதல் இரண்டு அடியிலே. பின் இரண்டு அடிகளிலே பிரசமயத்தார் கூட்டத்தை மறுத்து அவர்களை அடக்குகிறார். பின் இரண்டு அடிகளில் முதல் அடி என்ன? தம்மை உணர்ந்து, முதல் நானே பிரித்து காட்டுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள் எப்படி பிரிக்க வேண்டும் என்று. தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், அந்த இடத்துல தன்னை உணர்வார் என்று ஒரு ஐ சேர்த்துக் கொள்ளுங்கள். தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார். அடுத்து இரண்டாவது வரி, எம்மை உடைமையால், ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள். எம்மை உடைமையால் எமை இகழார். மறுபடியும் சொல்லுகிறேன், தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார், எம்மை உடைமையால் எமை இகழார். தம்மை உணரார் உணரார், தம்மை உணரார் உணரார். உடங்கு இயைந்து தம்மில் புணராமையால் ஆள், புணராமையால் கேளாம் புறம், கேளாம் புறம். முதல் வரியில தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை உணர்வார். அவர்கள் யார் என்றால், அவர்கள்தான் அடியார்கள், சைவ அடியார்கள். சைவ அடியார்களை முதல் வரியிலே குறிப்பிடுகிறார். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிவனடியார்கள், தம்மை உணர்ந்து ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பை உணர்ந்தவர்கள். ஆன்மாவாகிய தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்கள், இயல்பை உணர்ந்தவர்கள், தம்மை உணர்ந்தவர்கள் முதலிலே. அடுத்து தம்மை உணர்ந்து அது முதலிலே. முதலிலே தன்னை உணர்ந்தவர்கள் தம்மை உணர்ந்து தமை உடைய தன் தம்மை உடைய தன் என்றால் அது இறைவன். தன் என்ற சொல் இறைவனை குறிக்கும். தன் என்றால் இறைவன். தம் முதல்ல தொடக்கத்தில் தம் என்றால் யாரை குறிக்கும்? ஆன்மாக்கு. தம்மை உணர்ந்து என்ற இடத்துல தம் என்பது ஆன்மாக்களையும், தன்னை என்ற போது தன் என்பது இறைவனையும் குறிக்கும். தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னை, தமை உடையன தங்களை ஆளாக உடைய அடிமையாக உடைய இறைவன். தம்மை அடிமையாக உடைய இறைவன், அந்த இறைவனை தன்னை, அப்படிப்பட்ட இறைவனை உணர்ந்தவர்கள். எனவே சுருக்கமாக சொன்னால் ஆன்மாவாகிய தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் உணர்ந்தவர்கள் அடியவர்கள். அவர்கள்தான் சிவன் அடியவர்கள். அந்த தம்மை உணர்தல் என்றால் என்ன, தலைவனை உணர்தல் என்றால் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் நாளைக்குத்தான் சொல்ல வேண்டும். நேரம் இடம் கொடுக்கவில்லை. முந்தின வகுப்பிலே சொன்னேன், இறைவனுடைய ஞானசக்திதான் ஆன்மாக்களுடைய ஞானசக்தியை செலுத்துகிறது. இறைவனுடைய இச்சாசக்திதான் ஆன்மாக்களுடைய இச்சாசக்தியை இயக்குகிறது. இறைவனுடைய கிரியாசக்திதான் ஆன்மாக்களுடைய கிரியாசக்தியை செலுத்துகிறது என்றெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு விரிவாக சொல்வதற்கு பதிலாக சுருக்கமாக எப்படி சொல்லலாம் என்றால், இறைவனுடைய சக்திதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. இறைவனுடைய சக்திதான் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். அந்த இறைவனுடைய சக்திக்கு தான் என்ன பெயர்? இன்னொரு பெயர் திருவருள். அதுதான் திருவருள். ஆக இறைவனுடைய திருவருள் தான் இந்த உலகத்தை இயக்குகிறது.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: இந்த வேத ஆகமங்களிலே உள்ள கர்ம காண்டத்தில் கர்ம காண்டத்தை கொண்டு ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கடமைகளை உணர்ந்து கொள்வது தந்திர கலை எனப்படும். தந்திர கலை. கர்மகாண்டத்தை கொண்டு ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய கர்மங்களை கர்மங்களையும் கடமைகளையும் ஒழுக்கங்களையும் உணர்ந்து கொள்வது தந்திர கலை எனப்படும். இரண்டாவதாக, உபாசனா காண்டத்தை கொண்டு மனம் மொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடும் முறையை உணர்ந்து கொள்வது உபாசனா காண்டத்தை கொண்டு மனம் மொழி மெய்களை அடக்கி தெய்வங்களை வழிபடுகின்ற முறையை தெரிந்து கொள்வது மந்திர கலை எனப்படும். மூன்றாவதாக, ஞான காண்டத்தை கொண்டு அந்த முப்பொருள்களுடைய இயல்பையும் உணர்வது உபதேச கலை எனப்படும். அந்த அளவையியலில் நாலாவது பாட்டை பாருங்களேன். நாலாவது பாட்டு காண்டல் என்று தொடங்குகிற நாலாவது பாட்டு காண்டல் அதாவது காண்டல் என்றால் காட்சி அளவை என்பது. காண்டல் எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம். காட்சி அளவை, பாயிர் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி, அதை சொல்லுகிறார். காண்டல் வாயில், மனம் வாயில்னா வாயிற் காட்சி, மனம் என்றால் மானத காட்சி, மனம் கமா வாயில் மனம். மூன்றாவது தன்வேதனை, தன்வேதனையோடு தன்வேதனை காட்சி. யோக காட்சி என ஈண்டு நான்கா, இது காட்சி அளவையை அதனுடைய வகையை சொல்லி முடித்தார். ஈண்டு நான்காம். அடுத்து அனுமானத்தினுடைய வகையை சொல்லுகிறார். அனுமானம் இரண்டு வகைப்படும். அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்று இரண்டாம். அதாவது அனுமானம் தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று ரெண்டு வகை. தன்பொருட்டு பிறர் பொருட்டு என்று இரண்டு வகைப்படும் அனுமானம். தன்பொருட்டு என்றால் தன்னளவிலே தான் தெரிந்து கொள்வது, மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஏதுவை கொண்டு தெரிந்து தான் தெரிந்து கொள்வது தன்பொருட்டு அனுமானம், அவ்வளவுதான். பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் தான் அப்படி தெரிந்து கொண்டதை பிறருக்கு எடுத்து உரைப்பது, பிறர் பொருட்டு அனுமானம். அப்போதுதான் இந்த ஐந்து உறுப்புகளை அமைத்து அவர்கள் ஏற்கும்படியாக நிறுவிக்காட்ட வேண்டும். அவர்களுக்காகத்தான் இந்த ஐந்து உறுப்புகளை உடைய அமைப்பு. தன்பொருட்டுக்கு அது தேவையில்லை. இது இப்படி இரண்டு வகைப்படும் அனுமானம். அடுத்து உரை அளவையை சொல்லுகிறார். உரை அளவையை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார், மாண்ட உரை. மாண்டன் என்ன அர்த்தம், மாட்சிமை உடைய சிறந்த, மாண்டன சிறந்த புறநானூற்றில் வரும், மாண்டையன் மனைவியோடு நல்ல வேளாண், மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்கிறார். மாண்டன சிறந்தனர், மாண்ட உரை. அதாவது இந்த மூன்று அளவைகளிலேயே காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றிலேயே சிறந்தது உரை அளவைதான். மூன்றிலே தலை சிறந்தது உரை அளவைதான். மெய்கண்டார் போன்ற அருளாளர்கள் அந்த உரை அளவையிலே கூறப்பட்ட கருத்துக்களைத்தான் சிவஞான போதத்தில இந்த அனுமானம் என்ற வழி மூலமாக தந்திருக்கிறார். எனவே மற்ற அளவைகள் எல்லாம் மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்றவை, உரை அளவிலே கூறப்பட்டவைதான் முடிவானவை, அதற்கு உதவுகின்றவைதான் காட்சி அளவையும் கருதல் அளவை. எனவே காட்சி அளவையும் கருதல் அளவையும் உரை அளவைக்கு மாறாக இருக்கக்கூடாது. எனவே மாண்ட உரை மூன்று வகைப்படும். எப்படி, தந்திர, அதான் தந்திர கலை, தந்திர கமா மந்திரத்தோடு மந்திரக்கலை, உபதேசச் சொல் உபதேசக்கலை என மூன்றாம். எனவே தந்திரக்கலை என்றால் அந்த கர்மகாண்டத்தை கொண்டு நித்திய நைமித்திக காமிய கர்மங்களை தெரிந்து கொள்வது. மந்திர கலை என்றால் தெய்வங்களை வழிபடுகிற முறையை தெரிந்து கொள்ளுவது, மந்திர மந்திரம். உபதேசம் என்றால் உபதேச முறையில முப்பொருள் உண்மைகளை தெரிந்து கொள்வது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்லுகிறார், பூண்ட அளவைக்கு எதிர்புலன் தன்னியல்பு பொது என்று இரண்டாமே. இதுல என்ன சொல்லுகிறார், பூண்ட அளவைக்கு எதிர் புலன், அதாவது அந்த அளவைக்கு புலப்படுகின்ற பொருள்கள், அளவையினாலே அறியப்படுகிற பொருள்கள் அவற்றுக்கு என்ன பெயரு, எதிரே உள்ள பொருளுக்கு என்ன பெயர், புலன், புலன்கள், புலன்கள் வடமொழியிலே விடயங்கள் என்பார், விஷயங்கள், விடயம் அல்லது தமிழிலே சொன்னால் புலன் என்று சொல்லுவார்கள். அந்த புலன்களைத்தான் இந்த அளவைகள் மூலமாக அறிகிறோம், உலக விடயங்களை. அந்த புலன்கள் அதாவது உலக பொருள்கள் எல்லாமே இரண்டு இயல்புகளை உடையவை என்கிறார். எல்லா பொருள்களுக்கும் இரண்டு இரண்டு இயல்புகள் உண்டு. என்ன அவை? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்பவை. அதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. அப்படி என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு தன் இனம், வேற்றினம் என்ற இரண்டு உண்டு. தன்னினம், வேற்று இனம். ஒரு ஆலமரத்திற்கு அருகில வேப்பமரம், புளிய மரம் இவையெல்லாம் நின்றால் ஆலமரத்துக்கு மற்ற மரங்கள் என்ன என? வேற்று இனம் இல்ல, இல்ல தன்னினம். மரம் என்ற வகையில இவையெல்லாம் மரம் என்ற வகையிலே ஒரே இனம். ஆலமரம், புளிய மரம், அரச மரம், எல்லா மரமும் மரத்தன்மை உடையவை ஆதலாலே ஒரே இனம், தன் இனங்கள், தன்னினம். அந்த தன்னினம் எல்லாவற்றிலும் அமைந்திருக்கிற இயல்புதான் பொது இயல்பு. தன்னியனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற இயல்பு அதுதான் பொதுத்தன்மைதான் பொது இயல்பு. இப்போ ஆலமரத்துக்கு வேற்றினம் எது? தன்னினம் மற்ற மரங்கள். வேற்று இனம் எது? அந்த ஆலமரத்துக்கு கீழே ஆடு மாடுகள் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றன. ஆடு மாடுகள் எல்லாம் அவை விலங்கு இனம், வேற்றினம், அவை வேற்றினம். மனிதர்கள் தன்னினம், ஒரே இனம். மற்ற விலங்கு பறவை எல்லாம் வேற்றினம். சரி, நம்மிடமெல்லாம் உள்ள பொது இயல்பு என்ன? நம்முடைய பொது இயல்பு என்ன? அது அது தெரியாதா? அதான் அறியும் தன்மைதான். அறியும் தன்மை நம் அனைவரிடத்திலும் உள்ளது. அறியும் தன்மை ஓர் இனத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை, அதுதான் பொது இயல்பு. இப்ப இறைவனும் நாமும் ஒரே இனமா, வேற்று இனமா? நமக்கு இறைவன் தன்னினமா, வேற்றினமா? ரெண்டு, இந்த ரெண்டுக்கு ஆசைப்படக்கூடாது. அவர் நம் இனம்தான். அவரும் சித்து பொருள், நாமும் சித்து பொருள். சித்து என்ற ஒரே இனம், இறைவனும் உயிர்களும் ஓர் இனம். உயிர்களுக்கு, உயிர்களாகிய நமக்கு இந்த உலகம் என்பது வேற்று இனம். உலகம் என்பது ஜடம், ஜடப்பொருள் உலகம். தனு, கரண, புவன, போகம் இவையெல்லாம் நமக்கு வேற்று இனம். உடம்பு, கருவிகள், உலக சுகங்கள், உலக பொருள்கள் எல்லாமே வேற்று இனம். ஆனால் அவற்றோடு தான் நாம் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேற்று இனத்தோடு கூடியிருக்கிறோம். அதனாலதான் துன்பப்படுகிறோம். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வேற்று இனத்தை சார்ந்து இருப்பதனாலே தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள். எனவே இன இனத்தோடு தானே சேர வேண்டும். ஆன்மா, சித்தாகிய ஆன்மா, சித்தாகிய சிவத்தை சேர்கிற போதுதான் உண்மையான இன்பம். அதுதான் நிலையான இன்பம். இனம் இனத்தோட சேரவில்லை. ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பொது இயல்பு இருக்கிறது, பொதுத்தன்மை. அவனும் அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள். அறிவுடைமை இரண்டுக்கும் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது ஓர் இனத்தைச் சேர்ந்த எல்லா பொருள்களிடத்திலும் அமைந்திருக்கிற பொதுத்தன்மை. அடுத்து சிறப்பு இயல்பு என்றால், சிறப்பு இயல்பு என்றால் ஒரு பொருளுக்கு மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே அமைந்திருக்கிற தன்மை. அது அந்த இனத்தைச் சேர்ந்த மற்ற பொருளிடத்திலே இருக்காது. ஓர் இனத்தைச் சேர்ந்த பிற பொருள்களிடத்திலே செல்லாமல் தன்னிடத்தில் மட்டுமே, ஒரு பொருளிடத்தில் மட்டுமே இருக்கின்ற இயல்பு சிறப்பியல்பு. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கிறது? தனித்தன்மை இருக்கிறது. அது பிற பொருள்களிடத்திலே இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை, தனிச்சிறப்பு இயல்பு உண்டு. அந்த தனித்தன்மைதான் ஒருவரை மற்றவரிடமிருந்து வேறு பிரிக்கிறது. இல்லாவிட்டால் எல்லாம் ஒன்றுதானே. பொதுத்தன்மை மட்டும் இருந்தால் எல்லாம் உண்டு. இந்த சிறப்புத்தன்மைதான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனி பொருளாக ஆக்குகிறது. சிறப்புத்தன்மை, சிறப்பியல்பு. பொது இயல்பை சாமானியம் என்பார்கள் வடமொழியிலே. சாமானியம். சிறப்பியல்பை விசேடம் என்பார்கள். சாமானியம், விசேடம். இப்படி ஒவ்வொரு பொருளிடத்திலும் இந்த இரண்டு தன்மைகள் அமைந்திருக்கின்றன. பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் ஒவ்வொரு பொருளிடத்திலும் அமைந்திருக்கின்றன. இது இந்த இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த இரண்டு இயல்புகளும் அளவை முறையிலே சொல்லப்பட்ட இயல்புகள். அளவையிலே சொல்லப்படுகிற இயல்புகள், அளவை முறையில் சொல்லப்படுகின்ற இரண்டு இயல்புகள் இவை. பொது இயல்பு, சிறப்பியல்பு. இதேபோல சைவ சித்தாந்தத்திலே ரெண்டு இயல்புகள் சொல்லப்படும். சைவ சித்தாந்த முறையிலே இரண்டு இயல்புகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பொருளுக்கும். சித்தாந்த முறையிலே அவற்றுக்கும் இதே பெயர் தான். அதாவது பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்றால் இதே பெயர் தான். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொது இயல்புக்கு என்ன பெயர்? என்ன பெயரும்? ஆமா, தடத்த லட்சணம், தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம், தடத்தம் என்பார்கள். சைவ சித்தாந்த முறையிலே சொல்லுகிற சிறப்பு இயல்புக்கு சொரூபம், சொரூபம் என்பார்கள். எனவே தடத்தம், சுரூபம் என்பவை வேறு, சாமானியம், விசேடம் என்பவை வேறு. இவை அளவை முறையிலே, அவை சைவ சித்தாந்த முறையிலே. அந்த பொது இயல்புகள், சிறப்பு இயல்புகள் என்றால் என்ன தெரியுமா? படித்திருப்பீர்களே. அங்கே சைவ சித்தாந்த முறையிலே சொல்லப்படுகிற பொருள்களுக்கு சொல்லப்படுகிற பொது இயல்பு என்பது என்ன? நீங்க நேர மாற்றி சொல்றீங்க. நான் கேட்டது பொது இயல்பு, தடத்த இலக்கணம். பிற பொருளினுடைய சார்பினால், பிற பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற செயற்கை தன்மைதான் பொது இயல்பு. பிற பொருள்களின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு, பிற பொருளின் சார்பினால் இடையிலே வருகிற இயல்பு. இப்ப தண்ணீர் இருக்கிறது, அதை நெருப்பை வைத்து சூடுபடுத்தினால் அந்த தண்ணீர் வெம்மையை அடைகிறது. அந்த வெப்பம் என்ற தன்மை அந்த நீருக்கு இயற்கையா? அது நெருப்பு என்ற சார்பினாலே வந்த தன்மை. எனவே வெப்பம் என்ற தன்மை நீருக்கு இயற்கையல்ல, அது சார்பு பற்றி வந்த செயற்கை, தடத்தம். அப்படியானால் நீருக்கு உரிய சொரூபம் என்ன? நீரினுடைய சொரூபம், உண்மையான இயல்பு என்ன? ஆமா, தன்மை, குளிர்ச்சி, அதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. அப்படியானால் ஆன்மாவுக்குரிய சொரூபம் என்ன? ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்ன? இயற்கையான இயல்பு என்ன ஆன்மாவுக்கு? சார்ந்ததன் வண்ணமாதல் அல்ல. இப்ப நீங்க சொல்லுவது எல்லாம் அளவை முறையிலே அவன் வருகின்ற, நீங்கள் சொல்லுகிற அந்த சார்ந்ததன் வண்ணமாதல் எல்லாம் அளவை முறையிலே அமைந்த சிறப்பு இயல்புகள். எது? ஆன்மாவினுடைய சொரூப நிலை. ஆமா, வியாபக அறிவு. ஆன்மாவினுடைய இயற்கையான சொரூப நிலை வியாபக அறிவு. இப்போது சிற்றறிவாக இருக்கிறது. சிற்றறிவாக இருப்பது அதற்கு செயற்கை தடத்தல், தடத்த நிலை. சிற்றறிவு நமக்கு உரியது அன்று. விரிந்த அறிவு தான் நமக்கு உண்மையான நிலை. அதேபோல இந்த உடம்பை சார்ந்திருப்பது நமக்கு இயற்கை அல்ல. ஆனால் நமக்கு இதுதான் இயற்கையாக தெரிகிறது. உடம்போடு இருப்பதுதான் நம்முடைய இயற்கை என்று நினைக்கிறோம். இது ஆணவ மலம் தருகிற ஒரு மயக்க உணர்வு. ஆன மலத்தினாலே வருகிற மயக்கம். உடம்போட கூடியிருப்பது, உடம்பினுடைய சார்பை பெற்றிருப்பது நமக்கு இயற்கை அல்ல. இது இடையிலே வந்த செயற்கை தடத்த நிலை. இது கடைசி வரையே இருக்குமா இந்த உடம்பு? இடையிலே வந்தது, இடையிலே நீங்கக்கூடியது. இடையில எது இடையிலே வருகிறோ அது இடையிலே போய்விடும். நாம் அதை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்று பார்க்கிறோம், எங்க முடியுது? நமக்கு உரியது இல்லாததெல்லாம் உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனது எனது என்று எதுவும் நம்மோட நிற்க நில்லா. எல்லாரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள், யார் கேட்கிறார்கள்? எனவே நமக்கு உரிய சார்பு இறைவனை சார்ந்திருப்பதுதான். இந்த உலக சார்பை நீக்கி இறைவனை சார்ந்து இருப்பது, இந்த உலகத்தை சார்ந்திருப்பதனாலதான், இந்த செயற்கையான சார்பினாலதான் இறப்பு பிறப்பெல்லாம் உண்டாகிறது. ஆனால் இறைவனை சார்ந்து விட்டால் அவனைப் போல நிலைத்த தன்மை, மரணமில்லாத பெருவாழ்வு வரும். அதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இறைவனை சார்ந்து, சிவத்தை சார்ந்து சிவமாக இருப்பதுதான் ஆன்மாவுக்கு சொரூப நிலை. இப்படி அளவை முறையிலும் சைவ சித்தாந்த முறையிலும் இரண்டு இரண்டு இயல்புகள் பொருள்களுக்கு சொல்லப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அளவிலே நாம் அளவை இயலை முடித்து முதல் நுறுப்பாவுக்கு போக வேண்டும். ஆக முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போகத்தான் நமக்கு நேரம் இருக்கும். பாடல்தோறும் பாடலை விட பாடல்களோடு பார்ப்பதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை விடாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடையிடையே நல்ல பாடல்களை பார்க்கலாம். முதலாவது நுறுப்பா அந்த சிவஞான போத அமைப்பிலேயே உள்ளது. சிவஞான போதம், சிவஞான போதத்துல முதல் நுறுப்பாவினுடைய கருத்து என்ன? முதல் நுறுப்பாவினுடைய நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நிறுவுவது முதல் நூற்பா. பதிவுண்மை, அதற்கு பிரமாணம் சொல்லுவது. பதிவுண்மைக்கு பிரமாணம், பதி உண்மையை கடவுள் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த பிரமாணம் உதவும்? எந்த பிரமாணம் சிறந்த பிரமாணம்? உரை அளவை. உரை அளவை தான் நமக்கு சிறந்த அளவையாக இருக்கிற, கடவுளுடைய இருப்பையும் இயல்பையும் தெரிந்து கொள்வதற்கு. உரை அளவையிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுடைய இருப்பு எல்லாம். வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனால் அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? வேதத்தை ஆகமத்தை எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை எது இந்த மூன்றிலே? எல்லாரும் ஏற்கக்கூடிய அளவை காட்சி அளவை. காட்சி அளவையினாலே கடவுளை காட்ட முடியாது, எனவே அதுவும் உதவாது. காட்சி அளவையும் பயன்படாது, உரை அளவையும் எல்லாருக்கும் உரியது ஆகாது. அப்படியானால் எஜ்ஜி இருக்கிற கருதல் அளவையைத்தான் எல்லாரும், அது ஆராய்ச்சி முறையிலே அமைந்திருப்பது. கருதல் முறைனா மேற்கோள் ஏது என்று காரண காரியத்தோடு காட்டுகிற போது ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த கருதல் என்ற முறையிலேதான் மெய்கண்டார் உள்ளிட்ட பெரியோர்கள் கடவுளுடைய இருப்பை நிறுவி காட்டி இருக்கிறார்கள். அனுமானம் என்ற முறையை கையாளுகிறார்கள் கடவுளுடைய இருப்பை உணர்த்துவதற்கு. அனுமானத்தில் பொருள் மறைந்திருக்கிறது. இங்கே மறைந்திருக்கிற பொருள் எது? கடவுள். அவர் மறைந்திருக்கிற பொருள், அவருடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அனுமானத்தில் மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது எது? அளவையில அந்த மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுவது அதனை விட்டு நீங்காதிருக்கிற அந்த ஏது என்ற அறிகுறி, அந்த விட்டு நீங்காத தொடர்பை உடைய ஏது, அது கட்டாயம் இருக்க வேண்டும். அது தெரிகிற பொருளாகவும் இருக்க வேண்டும். புகை, அது தெரிகிற பொருளாக இருக்க வேண்டும். மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காதிருக்கிற தெரிந்த பொருளை கொண்டுதான் அறிய முடியும். எனவே அதுபோல மறைந்திருக்கின்ற கடவுளை அறிவதற்கு அவரோடு விட்டு நீங்காத தொடர்பு உடையதாகவும் தெரிந்த பொருளாகவும் இருப்பது எது? நமக்கு தெரிந்த பொருளாகவும் இருக்க வேண்டும், கடவுளோடு நீங்காத தொடர்புடைய பொருளாகவும் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பொருள் எது? திருவருள் தெரியுமா? உயிர்கள் தானே தெரிய வேண்டியிருக்கு, உலகம்தான் நமக்கு நம் முன்னாலே தெரிகின்ற பொருள் உலகம். இதுதான் காணப்படுகிற பொருள். இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன அப்படி விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? உலகத்திற்கும் கடவுளுக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருப்பதா தெரியலையே, அது யாருக்கு தெரியும்? சொன்னால் எல்லாரும் நம்புவார்களா? இப்ப குடத்திற்கும் செய்பவனு வனைபவனுக்கு குயவனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? குயவனுக்கு குடத்திற்கும், குயவனை இல்லாமல் செய்பவனை இல்லாமல் குடம் வருமா? எனவே அவன் நிமித்த காரணம், செய்கின்றவன் செய்கின்றவன், இது செய்யப்படுகிற பொருள். செய்யப்படு பொருள் குடம். செய்யப்பட்ட பொருளுக்கும் செய்தவனுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல உலகம் செய்யப்பட்ட பொருள், அவன் செய்தவன், அவன் கருத்தா இது காரியம், அவனால் செய்யப்பட்ட காரியம், அந்த தொடர்பு. அப்படியானால் உலகம் செய்யப்பட்டதா? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டு போனால் நாங்கள் எப்படி ஏற்பது? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை முதலிலே நீங்கள் நிறுவ வேண்டுமே. ஆம், செய்யப்பட்ட பொருள் தான் உனக்கு நிறுவி காட்ட முடியும். செய்யப்பட்ட பொருள் எல்லாம் எப்படி இருக்கும்? சரி, உலகம் தோன்றி நின்று அழியும் என்றால் அது அது எப்படி தெரியும்? அதாவது என்ன, இந்த செய்யப்பட்ட பொருள் எல்லாம், செய்யப்பட்ட பொருள் எல்லாம் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே பிரிக்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும். எந்த பொருளை, செய்யப்பட்ட பொருளை எடுத்து பார்த்தாலும் அவற்றை பல பகுதிகளாக பிரித்து விடலாம். அவையெல்லாம் செய்யப்பட்ட காரிய பொருள்கள். இதை மறுக்க முடியுமா? இந்த உலகமும் பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடிய தன்மையை உடையது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்று பிரித்து விடலாமே. இவற்றின் சேர்க்கைதானே இந்த உலகம். இதை எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே, உலகாயதரும் ஒப்புக்கொள்ளுகிறார்களே. எனவே இந்த உலகம் பிரிக்கப்படக்கூடிய பல பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருப்பதனாலே இந்த உலகம் செய்யப்பட்டது என்று காட்டி, ஆதலால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று இந்த முறையிலே சைவ சித்தாந்தம் கடவுளுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறது.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டுச் சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இப்பொழுது திருநாட்டு சிறப்பு என்ற பகுதிக்கு வருகிறோம். இப்ப நாட்டு சிறப்பு என்று மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சிக்கல் இல்லை. பிற பிற இலக்கிய பேராசிரியர்களுக்கு இருக்கிற அமைப்பான அமைப்பு நம்முடைய சேக்கடா பெருமானுக்கு பல்வேறு வகையில சில நெருக்கடிகள் உண்டு. ஏன்னா எஞ்சியவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசியது ஒவ்வொரு பெரியவர்களை பற்றி, ஜீவனை பற்றி, மணிமேகலை பற்றி, கோவலன் கண்ணியை பற்றி, ராமர் காதையை பற்றி, பாரதத்தில ஐவருடைய காதையை பற்றி என்று இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் 63 நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். இந்த 63 ஒரு நாட்டவர் அல்ல, ஒரு இனத்தவர் அல்ல, ஒரு உறவினர் அல்ல. ஆடவர், பெண்டிர், அரசர், சிற்றரசர் என்று இப்படி எல்லாம் வணிகர், வேளாளர், கிழவர், மன்னார் போன்று இப்படி எல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றிய வரலாற்றை சொல்கின்ற பொழுது இவர்களை எத்தனை பேரையும் அடக்கி ஆனால் ஒரு பெரும் காப்பியமாக செய்கின்ற அந்த பெரும் புலமை நடராஜ பெருமானுடைய திருவருளால் அவர்களுக்கு வாய்ப்பு. அதனால் எந்த ஒன்றிலுமே அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு இடையூறுகளை அது அவருடைய நுண்மானுடைய படம் பெருமானுடைய திருவருள் இரண்டையும் கொண்டு மிகச் செம்மையாக இருக்கிறது. இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னால் ராமாயணத்துக்கு நாட்டு சிறப்பு அயோத்தி தான். அதே போல சிலப்பதிகாரத்திற்கு பூம்புகார் காவிரி சிறப்பு தான். மணிமேகலைக்கு அதே பொருள் என்றால் அப்ப அவர்களுக்கு ஒன்று தொண்டதில்லை. எடுத்துக்கொண்டு அந்த பெருமகன் பெருமகனுடைய நாடு அந்த நாட்டுடைய சிறப்பு சொல்றாங்க. இந்த 63 சொல்லுகின்ற பொழுது ஒருவர் காம்பூலி நாடு நேசநாயனர், அவர் தான் வடபுலத்தவர். திருமூலர் இங்கே தென்னாட்டில் இருந்தவர் தான் என்றாலும் திருக்கயிலுக்கு அடிக்கடி சென்று வந்து வருகின்றவர். அப்படி திருக்கயிலுக்கு வந்து சென்று மீண்டும் பொதியமலைக்கு வருகின்றவர் தான். இடையில் இவ்வாறாயிற்று என்று அந்த வரலாறு மட்டும் வருகிறது. அப்புறம் இந்த காலம் வேற வேறுபாடு கோச்சங்கர் சோழனை பற்றி இருக்கிறது. அது சங்ககாலத்தவர் கோச்சங்கர் சோழன். அப்புறம் திருமூலர் அது அடுத்து வர காரைக்காலம் இப்படி எல்லாம் வருகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் அயற்புலத்தும் இருக்கின்ற தொழில் அத்தனை பேரும் இத்தனை பேருக்கும் சேர ஒரு நாட்டு சிறப்பு அமையும். அது எப்படி அமைக்கிறது? இப்ப நின்றசீன நெடுமாறுனா பாண்டி நாடு வையின்னு சொல்லணும். ஏன்னா பாண்டி நாட்டு மூர்த்தி நாயனார் பாண்டி நாடு, நின்றசீன நெடுமாறு பாண்டி நாடு. சரி, சேரமான் பெருமாள் நாயனார் அய்யடிகள் தரவனும் சேர நாடு. சரி, அவர்களுக்கு ஏற்ப சொன்னா அங்கே அதை பற்றி சொல்லணும். வஞ்சி அந்த வஞ்சி நாடு மற்ற பற்றி சொல்லணும். இங்க தொண்டை நாடு எடுத்துக்கொண்டா திருக்குறிப்பு தொண்டெல்லாம் தொண்டை நாடு. இங்க பாலியாரை பற்றி இப்படி எல்லாம் சொல்லணும். ஆனால் எல்லாவருக்கும் நெறியாக சொன்ன அமைப்பு நம்முடைய சேக்கிறார் நல்ல தீர்க்கமாக எண்ணி செய்தார். சோழ நாட்டு சிறப்பு கேடுவர். ஏன் உடனே நம்முடைய மூளை என்ன பண்ணும்னு கேட்டா, நம்ம மூளை இல்ல, கொஞ்சம் விரைவாக எண்ணுகிற மூளை, அவர் சோழ நாட்டவர் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறார். திருநாயக்கத்தில் வாழ்ந்தேன் அது அல்ல. இந்த காப்பிய தலைவர் கருத்து வெற்றியது இப்ப அண்மை காலமா தான் இந்த பாடுபடுது. அதனால காப்பிய தலைவருங்கிறது வந்து எந்தவித கருத்து வெற்றியும் கிடையவே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். சுந்தரமூர் சுவாமி தான். ஆகவே அந்த காப்பிய தலைவராக இருக்கின்ற பெரியவர் சுந்தரர் அவர் நடுநாட்டவராக இருந்த போதிலும் அவருடைய வாழ்வியல்ல மிக திருப்பமான மையங்கள். ஏன் திருத்தொண்ட தொகையருடையது அது ஒன்றுதான் அவருடைய வாழ்வில மிகப்பெரிய மையமாக அமைத்தது. ஏனென்றால் அதற்காகத்தான் அவர் வந்தார் என்றே நம்முடைய மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீவிலா திரு தொண்ட தொகைதர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட என்கிற. அப்போ கைலையிலே அந்த ரெண்டு பெண்கள் மீது அவர்கள் எத்தனையோ நாட்கள் மலபெடுத்து அம்மைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், இவர் எத்தனையோ நாட்கள் மலபெடுத்து பெருமானுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்றோ ஒரு நாள் ஒரு குறிப்பு அப்படி பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னணி என்ன என்பதை கேட்கலாம் சொல்லுகின்ற பொழுது, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீவிலா திரு தொண்ட தொகைதர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட என்கிற. ஆகவே இவருடைய வரலாற்றிலே திருத்தொண்ட தொகையினுடையது மிக செழுமையான ஆழமான ஆணியான அந்த இடம். இந்த இடம் அந்த திருத்தொண்டையை தொகை எழுந்தது திருவாரூர் ஒன்று. இன்னொன்று, அவர் வாழ்நாளில் இரண்டு பெண்களை மணக்க நேர்ந்தது. காரணம் அந்த முன்னே இரண்டு பெண்களை ஏற்றிருந்ததுனால. அதுல பறவையார் வாழ்ந்த இடம் திருவாரூர், சங்கிலியார் வாழ்ந்த இடம் திருவத்தியூர். இந்த இருவரு பெருமக்களிலும் அவர் மிகுதியாக வாழ்ந்த நாடு எது? பறவையாருடைய வாழ்ந்த காலம்னு கூட சொல்லக்கூடாது, வாழ்ந்த நாட்கள் தான் சொல்லணும், வாழ்ந்த நாட்கள் என்றுதான் சொல்லணும். ஏன் 16வது ஆண்டுல திருமணம் இருக்கு, அதான் இயற்கை. 18வது ஆண்டுல அவர் வீடு பேரடைகிறார். ரெண்டே ஆண்டு வாழ்ந்தது. இதுல இரண்டு முறை பேர நாட்டு பயணம், இங்க தொண்டை நாட்டு பயணம், மற்ற பயணம் இருக்குது. இருக்கின்ற எப்படி இருக்கு? அது கொஞ்ச நாள் இந்த கருத்தால் கொள்ளப்பட்டு தம்பிரான்தோடு ஆகிருக்கணும். இப்படி எல்லாம் கூட குறைச்ச கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்ன, எஞ்சிய இடங்கள்ல இருந்ததை விட திருவாரூர்ல இருந்தது கொஞ்சம் அதிக நாள். அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லாம தவிர பல ஆண்டுகள் சொல்லுவதற்கு. எஞ்சி அவருடைய இடங்களில் இருந்ததை விட திருவாரூரில் வாழ்ந்த காலம் சற்று அதிகம் என்று. அதனால திருவாரூர் திருமாண்டத்தில் அவருக்கு அதிக ஈடுபாடும் இருக்கு. எத்தனை நாள் திருந்திருக்கேன் என்னாரூர் இடைவெளியில் என்று சொன்னது. இப்படி எல்லாம் இருப்பதனால திருவாரூர் மையம் அவருக்கு, திருவாரூர் தொண்டை நாடு. எனவேதான் திருத்தொண்ட தொகை தந்த நாடும் தொண்டர் பெருமானுக்கு தன்னுடைய வாழ்நாளில் மிகுதியான ஒரு நாட்கள் அங்கு இருந்த இடமும் அவருக்கு இருந்த ஈடுபாடும் எல்லாம் இருந்ததுனாலே சோழ நாட்டினுடைய சிறப்பாக நம்முடைய நாட்டு சிறப்பை அமைத்தார். அது தவிர வேற எந்த காரணமும் உங்களுக்கு படல. நாட்டு சிறப்பை ஏன் அமைத்தார் அப்படின்றது போது, இது அருமாண்பும் நாயன்மாருக்கும் அல்ல, காசிய தலைவராக இருக்கிற இந்த சுந்தரரை மையமாக கொண்டு செய்ததனால் தான் இந்த நாட்டு சிறப்பு சோழ நாட்டு சிறப்பாக அமைந்தது. இன்றே வேற மாதிரி அமையும். ஆதலால் இந்த நாட்டு சிறப்பு இப்பொழுது சோழ நாட்டு சிறப்பாக அமைந்திருக்கு. ஒரு நாட்டுக்கு சிறப்புன்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அடிப்படைன்னா, நல்ல நீர் வளம் தான். நீர் வளம் தான் மிக முக்கியம். அதனாலதான் நம்ம கூட பெரிய வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்லுகின்ற பொழுது, ஏன்ஸ் நதியிலே, மற்ற நதியிலே, இந்த நைல் நதியிலே என்று எங்கெங்கெல்லாம் நதிக்கரை ஓரமோ அங்கதான் நாகரிகம் நன்றாக இருக்கு. தண்ணீர் இருந்தாதான் புறந்தூயிலும் நீரானமையும். திருவள்ளுவர் புறந்தூயிலும் நீரானமையும் என்று சொன்னார். நல்ல கால குளிச்சு மற்றபடி சொன்னா முதல்ல என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆதலால் அவனுக்கு என்னன்னு கேட்டீங்க, அந்த நீர்வளம் மீந்திருந்தாதான் நாகரிக வளர்ச்சி எல்லாம் வரும். இன்னைக்கு நாகரிகம் உலக அரங்கில வளர்ந்திருக்குன்னு சொன்ன அந்த நதிக்கரைகள் தான் அந்த மாதிரி வளர்ந்திருக்கிறது. எல்லோரும் சொல்லும். ஆதலால் தான் இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னால் அதற்கு பின்னணி அடிப்படையா இருக்கிறது நீர்வளம் என்று சொன்ன. நீர்வளத்துக்கு என்ன இங்கே சொன்னாரு? அருமையாக இந்த இல்லமே அல்ல, அந்த இல்லமேல மிக அருமையாக காவிரி ஓடி. இந்த இல்லமேல ரொம்ப கடினப்படும். அஞ்சு தருவியா, பத்து தருவியா, பதினஞ்சு தருவியா என்று சொல்லலாம். ஏறத்தாழ சீக்கிரத்து வேற சொல்லால் சொன்னால் சீச்சை என்றதே பொருளாக நாம் தருவோம், நம்ம தலையெழுத்து. ஆனால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக மலைத்தலைய கடற்காவிரி என்று சங்க காலம் சொல்லிட்டு காவிரியை சொல்லும்போது மலையை தலையாக கொண்டு, அதாவது குடகு மலையை அது தலையாக கொண்டு தன்னுடைய இறுதியாக இருப்பது கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது. மலை தலைய கடற்காவிரி என்று அருமையாக சஞ்சலிக்கன் சொன்னார். அதனால கடலையே இல்லாத காலம் தண்ணீர் அது பாட்டு வாண்டிக்கணும் காண்பையா மலை தலைய கடற்காவிரி என்றெல்லாம் சொன்னார். அதனால் காவிரியினுடைய வளம் மிக சிறப்பாக இருந்தது சோழ நாட்டு பெருக்கத்திற்கு மிக பெரும் காரணம். ஆதலால் இப்பொழுது நாம் நாட்டு வளம் காணுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்வளமாக இருக்கிற காவிரியின் நலமும் ஒருங்கி பார்ப்போம் என்று சொல்லி இப்படியாக உள்ளே நுழைகிறோம். இந்த நாட்டு வளத்தை முதன் முதல் தொடங்கி வைத்த பெருமை திருவள்ளுவருக்கு தான் உரிய. நான் அடிக்கடி சொல்வது போல முதல் ஞானி அவர்தான், மறந்துட முடியாது. முதல் ஞானி, முதற் புலவர்ன்னு சொல்ல மாட்டேன். முதற் புலவர்னு நம்ம செஞ்சோம், வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனா முதல் ஞானி என்று சொன்னால் சமய தொடர்புடைய வீரர், முதல் புலவர்னு சொன்னா சமய தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். அதனால முதல் ஞானி, நல்ல அழுத்தமான சமய தொழிலோடு நல்ல ஆழமான புலவின் மிக்க ஒரு ஞானி முதல் ஞானி திருவள்ளுவர் தான். அதை ஒன்று மாற்றணும். அவர் பொருட்பால் எடுத்துக்கொண்டு 70 அதிகாரம் பேசுகின்றவர். ஒரு நாடு எப்படி அமைய வேண்டும் என்பது அவர் தான் முதல்ல இந்த கட்டுக்கோப்பு செஞ்ச ஒன்று. அவர்தான் செய்தார். நல்ல அரசு, நல்ல அமைச்சு, இந்த இரண்டும் சூழ்ந்திருக்கிற

0: முதல்ல அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே தெரியாது இருந்துச்சுல்ல. கொஞ்சம் விளையாட ஆரம்பித்த பிறகு நான் பக்கத்துக்கு போறேன், அந்த வீட்டு பையனோட போறேன், அங்க விளையாட போறேன்னு போறான். நாளைக்கு அப்புறம் பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று போகின்ற பொழுது நட்பு விரிந்து போகிறது. அப்புறம் திருமணம், அது தொடர்பான நட்பு, அப்புறம் பணி, அது தொடர்பான நட்பு என்று நட்பில் அவன் விரிந்து போகிறேன். அதனால் திருவள்ளுவர் எச்சரிக்கையாக நட்பை ஒதுக்கிவிட்டுக் கொண்டு 17 அதிகாரம் பாடினார். தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், நட்பு அதிகம் என்று இப்படி நல்ல நட்பு. இதையெல்லாம் கூட இருந்தால் மட்டும் போதுமா? இது கெடுக்கின்ற சில சூழல் உண்டு, அது இருக்க கூடாது. எது கூது கூடாது, பரப்பெயர் பிரிவு கூடாது. இது ரெண்டுமே சொன்னா இத்தனை சொன்ன நிலத்தையும் கெடுத்துரும். அது ரெண்டையும் அருமையாக விளக்கி வாழ்கின்ற மக்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்க வேண்டும், நல்ல மான உணர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். இது
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: ஞானம் கெடுத்தோர் உள்ளே இறைவன் இருக்கிறான், அவன் நம்மை வழிபடுத்துகிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் சிவாய நமன் சொல்லாம எந்த ஒரு அடிகோட எடுத்து வைக்க மாட்டேன். காலை எழுந்திரிச்சோன்னு சிவாய, ராத்து படுக்க போற சிவாய், சாப்பிட போற சிவாய், சிவாய நம என்றுதான் சொல்லி வாழ்கிறேன். எனவே இந்த சிவாய நம என்னை காப்பாற்றும். ஞானம் தரை நான் கெடுக்கவில்லை. ஞானம் தரை கெடுத்தவர்கள் எதை கெடுத்தவர்கள்? ஞானம் நமக்கு நல்லா தெரியுது, இறைவன் தான் நம்மை இயக்குகிறான், அதான் ஞானம். வீட்டில் இருக்க பொண்டாட்டி பேர் ஞானம் இல்லை. ஞானம் என்பது இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து எம்மை இயக்குகிறான். இதான் ஞானம். இது ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கிறது. ஞானாச்சாரியர் என்ன சொல்றார்? நமக்கு தெரியாது சொல்றாரா? நம்ம தெரிந்ததை பதிவு செய்கிறார். தெரியாது அல்ல, தெரியாதுன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய இறைவன் நம்முடைய உயிரோடு திருவருளாக கூடியிருக்கிறான். அந்த திருவருளால் எழுத முடியும். நம்ம தப்பு செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். தப்பு செய்யாது, பற்றுதல் இல்லாது எப்படியும் இறைவன் திருவருளை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால், அதானே சொல்றார், நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இது நமது ஆணை. தேவாரத்தில் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார்கள், நீ சேர்ந்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எம்பெருமானுடைய திருவருளை சேர வேண்டும், அதையே நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைமீன்கள் உண்டமக்கு ஊனமில்லை. ஒன்றி இருந்து நினைமீன்கள், அப்ப என்ன அர்த்தம்? ஊனம் இல்லை நமக்கு. எந்த இது ஊன வாழ்வு? ஊனம் என்பது பிறப்பு, பிறப்பு இல்லை சொல்லுகிறார்கள். அப்ப ஞானம் தன்னை கெடுக்காமல் வாழ்ந்து பாருங்கள். ஞானத்தை கெடுத்தால் ஞானம் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தது. ஒரு மலை நல்லா தெரிஞ்சிருக்கிறவன் மலையை காணும் தேடினானா எப்படி இருக்கும்? மலையில இருந்துகிட்டேன் தோல்ல துண்டு போட்டு தேடினான்னு சொல்லுவோமா இல்லையா? சில பேர் பாரு, ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு ஆடை காணும் நானா, தோல்ல துண்டை போட்டு. எத்தனை பேரு நம்ம டூ வீலர் சாவியை தேடும் வாழ்க்கையில தேடாத உண்டா? சாவியை தேடாத நாங்கன்னு சொல்லுங்க பாப்பா யாராவது. ஒண்ணு வேணாங்க, சாவிங்க, சாவிய வச்சு விட்டு நாம தெரிஞ்ச இடத்துல வச்சு விட்டு தேடி தெரிஞ்சோமா இல்லையா? தேடி திரியிறோம், தேடாத சொல்லி பாருங்க பாப்போம். நான் எதுவுமே தேடு, நான் வைத்த இடத்துல ஒழுங்காக எடுத்து விடுவேன். இது அம்பக்குன்னு அர்த்தம். நிச்சயம் நம்ம தேடுவோம். அது போல மலையில் இருந்து கொண்டு மலையை காணும் தேடினா எப்படியோ அது மாதிரி ஞானத்தை தேடுவதுன்னார். எவ்வளவு உதாரணம் பாருங்க, மலை எவ்வளவு பெரிய மலை, அதுல ஒத்த ஏறி நின்றுட்டு இருக்கான், எங்க இங்க இருந்து மலையை காணுமே. அது இப்ப சொன்னாலும் தப்பு இல்ல. ஆனா மலையில இருந்துகிட்டு மலையை காணும் தேடினா தான் இங்க. மலையே காணுங்கிறது அரசியல். மலையில் இருந்து கொண்டு மலையை காணலின் தேடுனா ஞானத்தை தெரிந்து கொண்டு ஞானத்தை தேடுவது போல. அதுபோல மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் தலையில இருந்துகிட்டு எங்க நிலத்தையே காணும், எங்க வீட்டையே, வீட்டுல இருந்துகிட்டு காலைல எந்திரிச்சு அவர் 500 போட்டவன் எங்கயா இருக்கு எங்க வீடு அப்படின்னு நான் வச்சு. அது உண்மைதான். ஒரு தடவை கண்ணாடி சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்ணாஸ்பத்திரி போய் புதுசா கண்ணாடி மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னம்மா அப்படின்னு ஒரு அம்மா இல்ல, என்ன கண்ணாடி நல்லா இருக்கானா இல்ல.

0: இது அடுத்த வீட்டுக்கு போங்க, இது எங்க வீடு, உங்க வீடு அடுத்த வீடு தான் உங்க வீடு. அப்படி இருக்கு, லட்சணமா கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கோம் அர்த்தம். நம்ம வீடே தெரியாம அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு எங்க எங்க வீடுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? மண் கெடுத்தோர் வாழ்க்கையில் உண்டா இல்லையா? நாமளே நம்ம அடுத்த வீட்டு போயிட்டு ஐயோ இங்க வந்துட்டேன்னு சொல்லி வர்றது உண்டு இல்லையா? மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோரும். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் மட்டும் அல்ல, வான் உலகத்தில் வாடுகின்ற தேவர்கள் கூட வானத்தை தேடினால் எப்படி இருக்கும் என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட ஞானத்தை உணர்வதில்லை. என்ன அழகு பாருங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட இறைவன் தன்னை இயக்குகிறான் என்ற ஞானத்தை அறிவதில்லை. அறிய வைப்பார் இறைவன், என்னைக்காவது அறிய வச்சிருவான், அறிய வைப்பார். வான் கெடுத்தோர் என்று ஏன் சேர்த்தார் என்றால், மண்ணிலே வாழுகிற இடையிலே மலையிலே வாழுகிறவர்கள் மட்டுமல்ல, வானத்தை வாழுகிறவர்களும் கூட தன்னை இறைவன்தான் இயக்குகிறான் என்பதை அறியாது தற்பவத்தோடு வாடுகிறார்கள். அவர்கள் அத்துணை பேரும் தற்கேடர் தான், தமக்குத்தாமே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எனவே உள்ளத்தில் இருக்கிற உயிரிலே கலந்திருக்கிற இறைவனை, இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய அந்த திருவருளை தெரியாமல் வாழ்ந்தால், மலையிலே இருந்துகிட்டு மலை கெட்டு போச்சு, மண்ணு வீட்டுல இருந்துகிட்டு வீடு கட்டு போச்சு, வானத்தில இருக்கிற தேவர்கள் தேவர் உலகத்திலிருந்து தேவர் உலகத்தை காணும் தேடினால் எப்படி இருக்குமோ, அதுபோல உள்ளில் இருக்கிற ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளாது வெளியே போய் ஞானத்தை தேடினால் அதுதான் அப்படிங்கிறார். அதான் இந்த பாட்டினுடைய பொருள். அப்ப வான் மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தாம். அடுத்த பாட்டு, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடல். கள்ளத்தலைவர் கடல், இறைவனுடைய திருவருளை உணராதவர்கள் கள்ளர். கடன் என்றால் முறைமை என்பது பொருள். கடன் அப்படிங்கிற சொல்லுனா நம்ம வாங்கின கடனை சொல்லுதான் நினைக்கப்படாது. கடன் என்றால் முறைமை. கள்ளத்தலைவருடைய முறைமை என்ன என்றால், கள்ளத்தலைவர் என்று சொல்லுவது இறைவனுடைய திருவருளால் நாம் நடக்கிறோம், இறைவனுடைய திருவருளால் நாம் இந்த செயலை செய்கிறோம், இறைவனுடைய திருவருளால் வாழ்க்கை நலமாக இருக்கிறது, இறைவனுடைய திருவருளால் திருக்கோயிலில் சென்று வணங்குகிறோம், இறைவனுடைய திருவருளால் சித்தாந்தம் பயிலுகிறோம் என்று தெரியாதவர்கள். இவ்வளவு கள்ளமை இருக்கு. ஒருவனே ஒரு திருட்டு மட்டுமல்ல, மனசுக்குள்ள எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு. எதை பார்த்தாலும் சில பேர் எடுத்துட்டு போயிருவேன், எது பார்த்தாலும் சரிதான், ஏன்னா அவனுக்கு கையை அரிக்கும், அது எடுக்கலையா நல்லா இருக்காது. சில பேர் வாழ்க்கையில் பாக்குறோம்ல வந்தான, அது சில பேர் அப்படி உண்டு. சில நேரத்தில் ஒரு முறை நான் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருந்தேன், ஒரு நண்பர் என்னுடைய நெடுநாளை நண்பர் வந்தார். வந்தோடனே வாப்பா முருகேசா எப்ப வந்தா வா உட்காருன்னேன். அவன் ஆ முச்சப்பா உட்காருங்க வந்ததுனால இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு திண்ணையில வந்து உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் என் பேத்தி ஓடியாந்தா, ஓடி வந்து தாத்தான்னு முதுகை கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாண்டா. அது உள்ள போனோடனே இது உன் பேத்தியான்னு கேட்டான். ஆமா என்ன வயசுன்னா, 2 வயசு. 2 வயசுல இவ்வளவு துடிப்பா இருக்கே அப்படின்னா, துடிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போனானா அந்த பொண்ணு கீழே மேடைய திண்ணையில இருந்து கீழே வந்து கால் குடிச்சுக்கிச்சு. ஆகாணுச்சு இந்த பையன், நம்ம விளக்கம் போல இந்த பையன் கண்ணு வச்சான் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்தான், இவனை வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, தோட்டத்துல போய் பேசிக்குவோம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போனேன். அங்க திருச்சி வாழை அப்பதான் வச்சிருந்தேன், நல்லா காய் வச்சு திருச்சி வாழை. ஏய் இது என்னப்பா உன் தோட்டமான? ஆமான்னு வாழையை பார்த்து, திருச்சி வாழை நல்லா இருக்கேன்னா, ராத்திரி வச்ச காத்துல அதுவும் போச்சு. 10 நாள் கழிச்சு மறுபடியும் வர்ற மாதிரி இருந்துச்சு. இவனை இங்க பார்த்தா தப்புன்னு நேரம் நானே போய், என்னப்பா சௌரியமா இருக்கியா, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு வச்சிருக்கேன், என் வயக்காட்டுக்கு போகணும் வாப்பான்னு. சரி வயக்காட்டுக்கு போன, வயக்காட்டு வயக்க வயசு வரப்புல இருந்துட்டு, இந்த பாருப்பா இப்ப தான் விளைச்செல்லாம் பண்ணது, எவ்வளவு களை மண்டி கிடக்கு பாரு, 4-5 பயிர் தான் முளைச்சு களை தான் இப்ப மண்டி கிடக்கு. எனக்கு என்ன எப்படின்னா களையை பார்த்து ஏதாவது சொல்லுவான், களையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வச்சேன். களையா மண்டி கிடக்குது பாருனே. அவன் அதை பார்த்துட்டு, ஓ நிலமா இவ்வளவு களைக்கு நலவிலே 4 முளை தெரியுதேன்னா. அதுவும் போச்சு. சில பேருக்கு இப்படி சொல்றதுனே வழக்கம் வச்சிருப்பான். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறையே சொல்லுவான். இப்ப பாருங்க கள்ளத்தலைவர், அதான் கள்ளம். மனசிற்குள் மற்றவன் அழிய வேண்டும் நாமும் அனுபவிக்கிறது இறைவன் திருவருள் என்பது அறியாமல். அதனாலதான் கள்ள தலைவர்னர் நம்ம பெரிய புராணம் சேக்கலா பெருமானுக்கும் சிவபெருமானுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சார். நம்ம எல்லாம் காலேஜில் போனா பட்டம் கொடுத்துருவாங்க. வாத்தியாருக்கு பட்டம் கொடுக்காத உண்டா? நாம் சொல்லுவோம்ல, கண்ணாடி வாத்தியாரு, செவிட்டு வாத்தியாரு, நொல்லக்கண்ணு வாத்தியாரு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி வாத்தியாருக்கு வைக்கிறது. இப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான், இந்த கண்ணாடிக்காரன் வரான், பெருசு வரான், பெருசு வரான்னு சொல்லிவிட்டாங்க. அதனால நான் சின்ன இந்த மாதிரி சட்டை போட்டு சின்னவனா தெரியுது. ஆக பெருசு பெருசுன்னு சொல்றான்னு வச்சுங்களே, அப்படியே அது சொல்லுவான். சேக்கலாருக்கு இறைவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சார். அமரீந்தி நாயனார் புராணத்துல கோவணக்கள்வர் பட்டம் கொடுப்பார். கோவணக்கள்வர் உள்ளம் கவர்கள்வன் என்றார் ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் கவர்கள்வன், நாங்க அடிக்கடி அதான் சொல்லுவோம். நாங்க மைக்க பிடிச்சிட்டா உள்ளம் கவர்கள் இல்லைன்னா போமாட்டோம். மைக்க பிடிச்சி பேசிட்டோம்னா உள்ளம் கவர்கள்வன் இல்லாம வெளியே போக மாட்டோம். எங்களை கூப்பிட்டு கையில பிடிச்சுக்கணும், ஏன்னா அவார்டு பேஜ் இறங்கி போயிட்டு வாங்கன்றுவேன். கவர் கள்வன் தரணுமா இல்லையா? கவர் கவர் கவர் உள்ளம் கவர் கள்வன். அந்த உள்ளங்கவர் கள்வன் இல்லையா வெளியே போக முடியாது, அப்ப காசு தலையெல்லாம் போக முடியாதுன்னு அர்த்தம். சேக்கிழார் கோவணக்கள்வர் என்பார். வைத்த கோவணத்தை மறைத்தார் என்பதனாலே சேக்கிழார் சிவபெருமானுக்கு கோவணக்கள்வர் என்று பெயர். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கோவணக்கள்வர் என்பார். இங்க கள்ளத்தன்மை உடையதினாலே கள்ள தலைவர் என்று உமாபதி சிவம். ஞானத்தை யார் தெரியாது வாழுகிறார்களோ, ஞான இறைவனுடைய திருவருளை தெரியாது வாழுகிறார்களோ, அவர்களுக்கு கள்ளத்தலைவர் என்று பட்டம் கொடுக்கிறார். சரி, கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு. அது எப்படின்னா, அவருடைய அவருடைய முறைமை எப்படி இருக்குன்னா, வெள்ளத்துள் நாவற்றி, வெள்ளத்துல தண்ணி. அது உண்மைதான், பெரிய வெள்ளம் வந்தபோது சென்னையில குடிக்க தண்ணீர் கிடைக்கும், வெள்ள தண்ணியிலே தான் வீடு மறக்குது. இரண்டு நாட்கள் 16 மணி நேரம் 24 மணி நேரம் குடிக்க தண்ணி இல்லாம கடினப்பட்டார். வெள்ளத்துள் நாவற்றியா, வெள்ளம் இருந்தாலும் அதிலே இருக்கின்ற தண்ணீரை குடித்து நம் தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்காத நிலையில் வாழ்பவர்கள். இது இங்க வெள்ளம் வந்து அசுத்தமானனால குடிக்க முடியல. நல்ல வெள்ளத்திலே நீந்தி கொண்டு செல்லுகிறவர்களுக்கு தாகம் வந்தது என்றால் அந்த வெள்ளத்தை குடிப்பதில் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய சென்னை நகரத்தில் வந்த வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் அல்ல. அதனால வெள்ளத்தில் இருந்தாலும் அதை குடிக்க முடியல. நான் நல்ல தண்ணீரில் செல்லுகின்றவன், அடித்து செல்லுகிறவன் நாவற்றி ஆங்கு, நான் தாகத்திற்குரிய நிலை நாவற்றி போனாலும் அந்த தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காது யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா, யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கதறுவானையானால் அந்த தன்மை வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு, நாவற்றி இருக்கிறது ஆனால் வெள்ளத்து நீரை குடிக்க முடியவில்லை, குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, காப்பாற்ற வேண்டும், நாம் எப்படியாவது கரையேற வேண்டும் என்று உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறான். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள நினைக்கல, இதை குடிச்சிட்டு நாம நீந்தலாம் நினைக்கல, இல்ல வேற யாரேனும் ஒருவர் காப்பாற்ற மாட்டார்களா என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய முயற்சியில் வாழ்வோம் என்று நினைக்கலையே, வேறொருவர் முயற்சியில் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். வெள்ளத்துள் நாவ் வற்றியானது எங்கும் விடிந்து இருளாம், நம்முடைய மயக்கத்தை தீர்க்கக்கூடிய இருளில், அதான் இறைவனுடைய திருவருள். விடிந்து இருளாம் என்பது மிக முக்கியமான சொல். விடிந்து இருளாம், நன்றாக இறைவனுடைய திருவருளாக இருக்கிற விடிவு இருந்தும், ஏதாவது ராத்திரி தூங்கினா காலையில இருந்து வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சுன்னா எந்திரான்னு சொல்றோம். எந்திரிக்க முடியாது, இன்னும் இருட்டே போகலன்னு ஒருத்தன் கண்ணை மூடிட்டு விடிந்த பிறகும் இருள் என்று நினைத்து வாழ்வானையானால், அதான் விடிந்து இருளாம். விடிந்த பிறகும் இருளில் வாழ்வதாக நினைத்துக் கொண்டு ஒருவன் வாழ்வானையானால் விடிந்து இருளாம். அதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளாக இருக்கிற பேரொளி உள்ளத்தில் இருக்கிறது, அதனை அறியாது மீண்டும் இருளாக இருக்கிற அறியாமையில் வாழ்வது அவருடைய கடமை, அவருடைய முறைமையாகும். ரெண்டு ஓமை போறார், வெள்ளத்துள் நாவற்றியாங்கு ஒரு ஓமை, விடிந்து இருளாம் ஒரு ஓமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்க என்றால் வெள்ளத்து தண்ணீரை குடித்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லாதவனும், விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பவனும் கள்ளத்தலைவருடைய முறைமையாகும். எனவே தங்களுடைய ஆக்கத்திற்கு மாறாக இறைவனுடைய திருவருளை நினைக்காது நாங்களால் எல்லாவற்றையும் செய்து கொண்டுகிறோம் என நினைக்கக்கூடியவருடைய கடமை முறைமை இப்படிப்பட்டதாகும். எனவே கள்ளத்தலைவருடைய முறைமை எப்படி என்றால், தங்களிடத்தில் தத்வம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இறைவனுடைய திருவருளால் வாழுகிறோம் என்ற நினைப்பில்லாது கள்ளத்தனமாக வாழுகின்றவருடைய முறைமை எதுபோன் என்றால், வெள்ளத்து தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காமலும் விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைப்பவனும் எத்தகைய தன்மையுடையவனோ அத்தகைய தன்மையுடையது இவர்கள் நிலைமை என்பது இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்தது பரப்பமைந்து கேள்வி, ஆரவாரம் இல்லாம கேளுங்கண்ணர். ஏன்னா அவர் காலத்திலேயே தெரியுது, உமாவதி காலத்திலேயே நம்ம ஏதாவது சொன்னா யாரும் எழுத்தாப்புல கேட்கற சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பேசுற கேட்கவே மாட்டான், அவனே பேசிருப்பான். நம்ம பஸ்ல பயணம் பண்றோம்னு வச்சுங்களே, பயணம் பண்றது பக்கத்துல இருக்கவன் என்னோட கேட்க மாட்டான், இவனா ஆரம்பிச்சான்னா முடிக்கவே மாட்டான். அவ்வாறு பேசிட்டே இருப்பான், அவன் தொலை தொலை பேசிட்டே இருக்கான், பக்கத்துல இருக்கான் கேட்கறான் இல்லையா, இவ்வாறு பேசிட்டே இருப்பான். அதுலயும் இப்ப இந்த செல்போன் வந்துதா தொலைஞ்சது, திடீர்னு உட்கார்ந்த டே மடையாங்கிறான், நம்மளையாச்சான் சொல்றான், திரும்பி பார்த்தா காதல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான், ஓ எவனையோ மடையான்னு கூப்பிடுறான், அவ்வளவு பேர் அவன் திட்டிக்கிட்டு இருக்கான், விடாம பேசிட்டே இருக்கான். பரப்பமைந்து பரபரப்பு இல்லாமல் கேளுங்கள், அப்ப ஆழ்ந்த சிந்தனையோடு கேளுங்கனர். அப்ப சித்தாந்தம் படிக்கிறது ஏதோ ஆரவாரத்துக்காக அல்ல, அதை ஒரு ஆரம்ப சாதாரணமா ஒரு படிப்பை படிக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பரபரப்பா அது இன்னும் சொல்ல போனா அவனு சொன்னா தெரியும். சினிமாவும் அந்த காலத்து சினிமா தியேட்டர் இருந்தது, நாம போய் டிக்கெட் வாங்குறோம், வாங்கி நம்ம சேர்ல உட்கார்ந்தா முன்னாடி தானே தர, அதுதானே பார்க்கணும். எந்த ஒருத்தராது மனசுல கை வச்சு சொல்லுங்க, திரும்பி பார்க்காம உட்காருவோமா? ஏன் திரும்பி பாக்கிறோம்னா, இந்த படத்தை பார்க்க வந்த நம்ம தான் முட்டாளா இல்ல பின்னாடி எல்லாரும் வந்திருக்கானா? பின்னாடி கூட்டம் இருந்தா என்ன நினைப்போம், ஆ நல்ல படம், கூட்டம் இல்லை அப்ப நம்ம தான் முட்டா போயிலோ தெரியாம வந்துட்டோமோ, நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இதான் சார் பரபரப்பு. நம்ம வந்து உட்கார்ந்தோட எத்தனை பேருக்கான், பரவாயில்ல கூட்டம் இருக்கு நல்ல படம் தான் நினைப்போமா? பரபரப்பு இன்றி கேளுங்கள், பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன். இப்படி திருவருளை விட்டுவிட்டு உலகத்து இன்பங்களை நினைப்பவர்கள், இறைவனுடைய திருவருள் நம்மிடத்திலே இருக்கு அந்த இன்பத்தை பேரின்பத்தை பெற வேண்டும் என நினைக்காது, உலகத்திலே இருக்கக்கூடிய போகப் பொருளை எல்லாம் அனுபவித்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாரு? எப்படிப்பட்டவர்? அந்த காலத்துல உரியன்னு இப்ப பிரிட்ஜ் வந்துருச்சு, பிரிட்ஜ்ல பார்த்தா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு எழுதியிருக்கு, ஞாயிறு மட்டும் எழுதியிருக்காரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரைச்ச மாவு திங்கட்கிழமைக்குள்ளது, செவ்வாய்க்கிழமைக்குள்ளது, புதன்கிழமைக்குள்ளது பாத்திரம் பாத்திரமா வச்சிருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கு, அது அந்தந்த ஒரே அடியா எடுத்துக்கிட்டாக்கானு, ஒரே அடியா வச்ச வெளியே வச்சா தானே புளிக்கும், உள்ள வச்சா புளிக்காது, ஆனா புளிச்சா தான் இட்லி ஊத்த முடியும். அதனால என்னுடைய திங்கக்கிழமைக்குன்னு எழுதி வச்சாரு, எழுதி வச்சா அதை மட்டும் எடுத்து வச்சா கொஞ்ச நேரத்துல புளிக்கும், உடனே இட்லி சொல்லும். அப்ப ஒரு நாளைக்கு தயார் பண்ணி அஞ்சு நாளைக்கு வைக்கிறது. இப்ப அந்த காலத்துல உரின்னு ஒண்ணு இருந்து ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பங்கரைக்கு பக்கத்துல உரி இருக்கு, அதுல உரிக்கு பாத்திரத்தை பத்திரப்படுத்துகிற பொருளை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் பால் தயிர உரியில வைப்பாங்க, அது ஒன்று இல்லைல்ல வைப்பாங்க. அதுல ஒரு பூனை போய் அந்த பூனை தாவு தாவி போய் உட்காரு, உட்கார்ந்த உடனே சரி கீழே இருக்கிற பாத்திரத்திலேருந்து பாலை சாப்பிட வேண்டியதானே, அது உட்கார்ந்த நேரத்துல சுவத்துல கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம், எலியும் சொல்லலாம், நம்ம கரப்பாம்பூச்சின்னு வச்சுக்குவோம், கரப்பாம்பூச்சி அப்படி ஓடுச்சு. இந்த பூனைக்கு கீழே இருக்கிற பாலை சாப்பிடும் நினைக்கல, அது உடனே இந்த கரப்பாம்பூச்சியை சாப்பிடும்னு இத ஒரு இதுல இருந்து ஒரு அமுக்கு அமுக்கி ஒரே தாவு தாவி அதை பிடிக்க போனா அது ஓடி போச்சு, இந்த பாலும் கீழே கொட்டி போச்சு. அதுபோலத்தான் ஞானமாக இருக்கிற ஒன்றை விட்டு விட்டு உலகத்திலே இருக்கிற போகப் பொருளை நீங்கள் சாப்பிட நினைத்தால் அதுவும் கிடைக்காது, இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவு அழகான உண்மை சொல்றார். பரபரப்பு அமைந்து கேள்வின், இது இறைவனுடைய திருவருளை உணர்வது. பார்க்கலன் மேல் பால் வைத்திருக்கின்ற பாத்திரம், பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த, பூசை அப்படின்னா பூனைன்னு அர்த்தம், பூசைனா பூனை, கரப்பு கரப்பாம்பூச்சி, கரப்பருந்த நாடும் கடன், நாடும் முறைமையாகும். எனவே உரியிலே இருந்த பாலை சாப்பிடாமல் அந்த பூனையானது சுவற்றிலே இருக்கிற கரப்பானை நோக்கி பாய்ந்து அதுவும் அது பறந்து போயிடும், கரப்பாம்பூச்சி அதை அடிக்கிறோம். நாம எத்தனை கரப்பாம்பூச்சி அடிக்கிறோம்னு சொல்லி எத்தனை விளக்கமாறு சீர்த்து சொல்லியிருப்போம், கடைசியில் அது தப்பிச்சு போயிரும். நாமும் விளக்கு மாத்த அடிச்சு பிடிச்சுமா இருக்க வேண்டியதுதான். அப்ப கரப்பருந்து கரப்பு அருந்த நாடும்னார். கரப்பை பிடிச்சதுன்னு கூட சொல்லல, கரப்பை உண்ணுவதற்காக நாடிய, ஆனா தோத்து போச்சு. அதனால கரப்பருந்த நாடும்னர். நல்லா அருமையா சொல்லவர், அதை விரும்புதான். அப்ப உலகத்து பொருளை விரும்புகிற நாம் இந்த ஞானத்தை விரும்பாமல் இருக்கிறோமே. அப்ப இறைவன் நம்மிடத்திலே ஞானம் தருவதற்கு உடன் இருக்கிறான், அருள் தருவதற்கிறான். அந்த அருளை நாடாமல், அதை நினைக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல், இறைவனை போற்றாமல் வாழுகிறோமே. நீச்சு பார்த்தா சில சில பேர்ட்ட கோயிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, உடனே ஒரு வாரமா கோயில காணும்னா என்ன சார் கோவில் பக்கமே காணும், ஒரே டென்ஷன் சார், பிசினஸ் வேலை, அதனால கோயிலுக்கே வர முடியலையுமா, எவ்வளவு அநியாயம் பாருங்க. இவன் முன்னேறதுக்கு காரணமே இந்த கோயில வளம் பெற்றவன், சாமி விட்டுறேன், சாமி விட்டு கோயில் வியாபாரம் நல்லா வந்து சாதாரண நல்லா வந்தோடனே சாமியை பார்க்க நேரம் இல்லைங்கிறான். இவன் தான் சார் அவன், நம்ம வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா, என்ன சார் என்னால கோயில் பார்க்கணும், ஒரே வேலையா போச்சு சார் வர முடியல. அப்ப என்னமோ ஓய்வுக்கு வர இடம் தான் கோயிலா, எவ்வளவு அநியாயம். தினசரி வர வேண்டும், தினசரி விளக்கற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அருளாளர்கள் விளக்கேற்ற, சாவு வந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தலைமறை வச்சு நான் இழுத்து அடிப்பேன் எரிப்பேன் சொன்னால இல்லையா. நான் இன்னைக்கு உணவு கொண்டு போக முடியல, வயக்காட்டுல விழுந்து போச்சு, அறுத்துக்கு வேண்டாம் அறிவாற்றினார். அதுவெல்லாம் வாழ்க்கை வழிபடும் முறை. அதை விட்டு நமக்கு நேரம் கிடைக்கிற போது சாமி இன்னைக்கு என்ன கோயில், நீ ஒன்னும் நேரம் இல்ல, நான் சம்பந்தபுரம் வந்துட்டாங்க அதனால அவங்க சாப்பிடலாம் போகணும், புறப்படுற நேரத்தில் அவங்கள நீங்களும் வாங்க கோயில் போனோம் அவங்களையும் கூப்பிட்டு வந்துடும். நாம அப்படி இல்லை, சம்பந்தபுரம் வந்துருக்காங்க, ஐயோ பரவாயில்ல கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கிறேன் உள்ள வாங்க, என்ன அநியாயம், நான் கோவிலுக்கு சென்றுதான் வருவேன், நீங்கள் இருங்கள் என்று சொல்லி பாருங்கள், அவர்களையும் மகிழ்ச்சி அடைவார்கள். சரி, கரப்பன பார்க்கலின் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன் அது போன்றது என்றான். கடைசி பாட்டு வர்றார், இத்தை வரை ஏந்தும் ஏதும் பலமலா வெற்றுயிருக்கு விடும் மகை. இத்தை வரையிலும் பெத்த நிலையில் வாழுகிற இந்த வாழ்க்கை வரை உடம்பெடுத்து வாழுகிற வாழ்க்கை இத்தை வாழ்க்கை, அதான் பெத்த நிலை. இத்தை வரை ஐந்தும் ஏதும் இயைந்தும் நமக்கு தொடர்பு இருந்தும் ஏதும் பழக்கம் இல்லை என்றால், நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெத்த நிலையில், பெத்த நிலை அதுதான் சொன்னேன், இறைவன் நம்மோடு இருப்பது பெத்த நிலை, இறைவனிடத்தில் நாம் போய் சேர்வது முத்தி நிலை. அப்ப பெத்த நிலையில் இறைவன் நம்மோடு இருக்கின்ற இப்பெத்த நிலையில் இயைந்தும் எழுதா பாருங்க, இற்றை வரை இயைந்தும் நம்மிடத்திலே இந்த பெத்த நிலையில் இருக்கிற வரை அவர் நம்மோடு இறையர் திருவருள் இணைந்து இருக்கிறது. இயைந்தும் ஏதும் எதுமே தெரியாதபடி, ஏதும் பழக்கம் இல்ல, கொஞ்சம் கூட அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நமக்கு கிடைத்த வருவாய்க்கு, நமக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவன் தானே அருள் தந்தான் என்று நினைக்க வேண்டாமா, வெறுமனே கடவுள் துணை அப்படின்னு எழுதினா போதுமா, நாம் நம்முடைய இறைவன் தான் நம்மை காப்பாற்றினான் என்று எண்ண வேண்டும். அப்படி இயைந்தும் ஏதும் பழக்கமல்லா வெற்றுயிர், வெறும் உடம்பை பெற்றிருக்கிற உயிர், வாழ்த்த வாயும் தாழ்த்த சன்னியும் தந்திருக்கிற இறைவனை வணங்காத வெற்று வாழ்க்கை இந்த உடம்பு வாழ்க்கை. அந்த வெற்று உயிர்க்கு வீடும் மிகை, வீடு கிடைக்காது, முக்தியே கிடைக்காது. பெத்தத்தில் நினைக்கவில்லை என்றால் முக்தி கிடைக்காது. இந்த பாட்டுக்காதான் பொருள், பெத்தத்தில் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை நினைக்கவில்லை என்றால், சைவத்தினுடைய அடிப்படை அதுதான், இறைவனை, இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான், அந்த இயக்குவதை நாம் அறிய வேண்டும். இற்றை வரை இயைந்தும், இயைந்துனா இருந்து வந்துக்கார், கடைசி வரை வந்துகிட்டே இருக்கார், ஏதும் பழக்கம் இல்லா, ஒரு சிறிது கூட பழக்கம் இல்லாத ஒளி போல வெற்றுயிருக்கு, வெறும் உயிருக்கு. எனவே ஆனா இன்னும் சொல்ல போனால் வெற்று என்பதற்கு வீணான உடம்பு என்று கூட, வீணா போதும் பயன்படாது, ஏன்னா இறந்த பிறகு ஒன்னதுக்கு பயன்படாது இல்ல, அதை வச்சுட்டு வீட்டில வச்சுட்டு வாழ முடியுமா, வாழ முடியாது. வெற்று உயிர், வீணான உயிர்க்கு வீடும் மிகை, வீடு என்ற முக்தி மிகையாகும் என்று சொல்லி இறைவனுடைய திருவருள் நம்மிடத்திலே இருக்கிறது, அது இணைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி. எப்படி இந்த இறைவனுடைய திருவருளை அணிவிப்பது, ஆச்சாரியம் மூலமாக அருள்வை, அடுத்த அதிகாரம் அருள் உரு நிலை. இறைவனுடைய திருவருள் தான் நம்மிடத்திலே இருந்து நமக்கு சத்துநிவாதம் நிகழுகிற நேரத்தில், எல்லா இடத்திலையும் ஆச்சாரியம் வர மாட்டார், நீங்கள் எல்லாம் நினைந்து கொள்ளலாம், நாம் எல்லோரும் நினைந்து கொள்ளலாம், மாவதி சிவத்தினுடைய இந்த புத்தகத்தை கையிலே ஏந்துகிறோம் என்றால் இதுதான் ஆச்சாரியுடைய ஸ்பர்ச தீட்சை. இந்த புத்தகத்தை இப்படி படிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த எழுத்து நம்ம பார்க்கமா இல்லையா? இப்ப இந்த புத்தகத்திலிருக்க எழுத்தை நம்ம பார்க்கிறோம், எழுத்து நம்மளை பார்க்குதா இல்லையா? அதான் நயன தீட்சை. வெறுமனே இப்ப நம்ம பார்க்குதுன்னு நினைக்காதீங்க. இறைவனுடைய அடியார்கள் திருவருள் ஞானாசிரியர்கள் பாடியிருக்கிற எழுத்துக்கள் அவர்களால் தரப்பெற்ற எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை நாம் படிக்கிற பொழுது அப்ப புஸ்தகத்தை வச்சுதான் படிக்கணும். புஸ்தகம் இல்லாம கிளாஸுக்கு வரப்படாது. புத்தகம் ஒவ்வொருவரும் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஞானாசிரியருடைய நயன தீட்சையும் ஸ்பர்த தீட்சையும். நீங்க திருமுறையை வந்து மனப்பாடமா சொல்லி படிச்சுட்டு இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது திருமுறையில் ஒரு பக்கத்தையாவது ஒரு பதியத்தையாவது பார்த்து படிக்க வேண்டும். ஏனென்றால் புத்தகத்தை தொடுவது ஸ்பர்ச தீட்சை. அவர் எழுதின எழுத்துல இருக்குல்ல சார், அப்ப இதை தொடரம்னா அதானே சார் தீட்சை? வருஷத்துக்கு ஒரு தரம் தான் தொடருமா? சரஜி பூஜைக்கு மட்டும் தொடருது. அப்ப எனக்கு சரஸ்விஜய் தொடரா? சரஸ்விஜய் தான் அந்த புத்தகம் தானே தெய்வம் நினைக்கிறோமா இல்லையா? அப்ப ஏன் 365 நாள் தொடப்படாது? 365 நாள் தொடரும் சொல்றதா சைவ சித்தாந்தம். ஒரு நாள் தொடரது தொடுவதுதான் படிப்பு தொழில், தொழில் பூஜை அது. ஞான பூஜை என்றால் நாள்தோறும் திருமுறை புத்தகங்களையும் சாத்திர புத்தகங்களையும் கையில் எடுக்க வேண்டும். நான் எடுக்காத நாள் கிடையாது, எடுக்காத நாள் கிடையாது. எப்படியும் எடுத்தாக வேண்டும். எங்கேயாவது இடத்துக்கு போனா கூட இப்ப எப்படி இந்த புத்தகம் தீர்ப்பு போறான், ஆனந்தோட மூலமா வாங்குறோம், அதெல்லாம் இப்ப வாங்குறதே இல்லை. அதை தொடுவதில்லை, இதை தொடுகிறோம். அப்ப இறைவனை புத்தகம் என்பது ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு கிறிஸ்டியனும் பைபிள் இல்லாத வீடு உண்டா சார்? பாலா போன சைவம் வீட்டுலதான் சார் திருமுறை இல்லை. கிறிஸ்தவ வீட்டுல நிச்சயம் பைபிள் இருக்குமா இல்லையா? உலகம் பூரா அந்த நாடு பரவி இருக்குன்னா அதனாலதான். நம்ம சைவன் மட்டும்தான், அதெல்லாம் கோயில போய் பார்த்தா போதும். வீட்டுல என்னத்துக்குன்னு, வீட்டுல வச்சுக்கிறதே இல்லை, புஸ்தகமே வச்சுக்கிறது. புஸ்தகத்தை தான் வைத்து பூஜை பண்ண வேண்டும். பண்ணிய திருமுறையை நாள்தோறும் எடுத்து ஒரு திருமுறையை ஒரு பதிகத்தை படித்தே ஆக வேண்டும். நீங்க திருநீற்றுக்கும் திருமுறைக்கும் தீட்டு கிடையாதுங்க. திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது. செத்தவ மூனியில பூஜுறமா இல்லையா? பணத்திலே பூஜுறோம். அப்ப உடம்போது ஏன் பூஜைப்படாது? காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கினால் விளக்காட்டி பூஜைங்கிறார். 23 சொல்லுவார். படுக்கையிலே வச்சுங்க, படுக்க போறதும் பூசுங்க, எந்திரிச்சோடனையும் பூசுங்க. திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது. திருநீற்று தீட்டில்ல, அதனாலதான் சுடுகாட்டு திருநீர் தான் சொல்றான். சமையல் அறை தீட்டு திருநீர் தான் ஞான சம்பந்தம் இருக்கே கூனை நிமித்த பயன்பட்டது. கூனை பாண்டியனுடைய கூனை எதனால சார் நிமிந்தது? சாம்பல் அங்கிருந்து வந்தது. நம்ம இன்னும் ரெண்டு பாட்டு படிக்கணும். அருளூரு நிலை அறியாமை உண்ணின் அருள் உருணி. அப்ப நமக்கு சத்திரிவாதம் கிடைக்க இறைவனுடைய முதல் பதியத்தின்படி, அதிகாரத்தின்படி சத்திரிவாதமாய அருள் கிடைக்கிற நிலையில் நிச்சயம் ஆச்சாரியன் வருவான். அப்ப இங்க வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த ஆச்சாரியர்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை விட என்ன வேணும் சார்? இங்க போன சாப்பாட்டுக்கான முதல்ல சாப்பாடை பத்தியா பேசலாம். இதே கல்யாணத்துல போனா சாப்பாடை பத்தி பேசுவோம். இங்க வந்தோடனே ஏன் அதெல்லாம் பேசுறதில்ல? ஏதோ பசிக்கு சாப்பிடறோம், காதுக்கு சுவை மனதுக்கு அருள். அது அந்த சத்திரிவாதம் வரபோது இறைவனுடைய ஆச்சாரியன் நமக்கு காட்சி தருவார். இதை விட வேற ஒண்ணும் விளக்க வேண்டாம். நமக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் என்றால்தான் சித்தாந்த சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது சத்தியம், இல்லைன்னா கிடைக்காது. அப்ப இறைவன் நமக்கு திருவருள் புரிய வேண்டும் நினைக்கிற பொழுது ஆச்சாரியனை அனுப்பி வைப்பான். அறியாமை உணிந்து அழித்ததே காணும் குறியாக இனிங்காத கோ. உள்ளுக்குள் இதுவரை அறியாமையோடு கலந்திருந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரிய வடிவத்தில் எதிரே தோன்றுகிறான். இதுதான் அந்த பாட்டுடைய பொருள். அறியாமை உள்நின்று, அறியாமையோடு உள்ளே நின்று அழித்ததே திருவருள் தந்ததே காணும் குறியாகி காணுகின்ற வடிவாகி நீங்காத கோ, நீங்காத இறைவனாக இருக்கிற அரசன் தோற்றமளித்தான். அறியாமையோடு உடன் இருந்த திருவருள்தான் இப்பொழுது மானிடச் சட்டை தாங்கி இறைவன் இங்கே வந்து தோன்றினான். அப்ப அறியாமையோடு இருந்த இறைவன் நமக்கு அருள் வழங்குற நேரத்தில் தனியாக வந்து ஒரே ஒரு பாட்டு முடிச்சார், அழித்தை காணும் குறியாதி நீங்காத கோ, குறியாகி குறியாகினா வடிவமாகி, மானுட சட்டை தாங்கி மனித வடிவம் தாங்கி நீங்காது, என்றைக்கும் நீங்காது இருந்த மன்னவன் தான் மானுடை சட்டை தாங்கி அந்த உருவத்தோடு உள்ளே இருந்த அறியாமையோடு இருந்ததுதான் இந்த ஆச்சாரிய வடிவம். இப்ப எப்படி பொருள்னோ, அறியாமை உள்நின்று அழித்ததே, உள்ளத்துக்குள்ளே இருந்து இதுவரை தெரியாத அஞ்ஞானத்தை தந்த கடவுள். அங்க அது எப்படி பொருள்னோ, அறியாமை உள்நின்று அழித்ததே, உள்ளே இருந்து நமக்கு இதுவரை அறியாமையை அஞ்ஞானத்தை தந்த கடவுள் தான். நம்ம இதுவரை அறியாம இருந்தோம், இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை அறியாம இருந்தோம். அப்ப இறைவன்னா கோயில தான் இருக்கான்னு வச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தவன என்ன தெரியுது, உயிரோடு இறைவன் கலந்திருக்கான்னு தெரிஞ்சிட்டோம். எவ்வளவு மாற்றம் பாருங்க, இதுவரை இறைவன் கோயில்ல இருக்கான்னு கோயில போய் சாமி விட்டு இருந்தோம். இப்ப சித்தாந்தம் படிச்சதுல இருந்து என்ன தெரியுது, கோயில்ல மட்டும் இல்லை நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறான். அப்ப இதுவரை அறியாமையோடு அறியாமையை தந்த அன்னைக்கு நம்ம தெரியாது இருந்தது யாரு தப்பு, அவன் தந்ததுதான். நாம தெரிஞ்சுக்கணும்னு தெரியாமலையே நமக்கு அவன்ல தன் சொல்லிருக்கோம். இப்ப சொல்றான்ல நீ போய் படினு, இந்த கடவுளுக்கு எங்க போச்சு, அப்பயும் நமக்கு சொல்லியிருக்க வேண்டாமா, அப்ப நமக்கு வினை இல்ல. இப்ப சொல்றான் நீ போய் படி, போய் படிச்சதுனால நான் உன்னோட கலந்துருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஏறக்குறைய இப்ப நம்ம இங்க இளைஞர்கள் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லாட்டி ஒரு 10 வயசுக்கு முன்னாடி போனா எல்லாம் நரச்சத்துலயாத்தான் உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாம் 58 வயசுக்கு அப்புறம் வேற போக்கிடம் இல்ல, சரி கொஞ்ச நேரம் போயிருப்போமே அப்படின்னு வரலாம். இப்ப அப்படி இல்லை, மகிழ்ச்சியோடு எல்லோரும் வருகிறார். ஒரு 15 வருஷத்துல ஒரு பெரிய மாறுதல், பெரிய மாற்றம். திருமுறை புத்தகங்களும் திருமுறை பதிப்புகளும் எத்தனை எத்தனையோ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அறியாமை, அந்த அறியாமையை உள்ளே நின்று அழித்த கடவுள்தான், அல்லது கடவுளின் அருள் தான். காணும் குறியாகி நம்ம பார்க்கக்கூடிய மானுட சட்டையில் நீங்காது கோ, நீங்காது இருந்த இறைவன் காட்சி தருகிறான். எனவே நீங்காது இருந்த இறைவன் உள்ளிந்து நமக்கு அறியாமையை தந்தவன் தான், அந்த அறியாமையை தந்த அவன்தான் இப்பொழுது மானுடைய சட்டை தாங்கி ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். இது முதல் பாட்டினுடைய பொருள். அடுத்த பாட்டு அகத்திருமை, அவன் தான் வரணுமா, வாத்தியார் தான் வரணுமா, கடவுள் தான் வரணுமா? ஏ, உன் மனசுக்குள்ள இருக்கிறதானப்பா ஆணவ மலம், உன் உயிருக்குள்ள இருக்கிற ஆணவ மலம் உயிருக்குள்ளதானப்பா இருக்கு. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிறவனுக்கு தானே உயிர்ல இருக்கிற குற்றம் தெரியும். இப்ப நமக்கு வியாதினா வீட்டுல இருக்கிறது தானே, அடுத்தவருக்கானுக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்ல. நமக்கு வியாதியே நம்ம வீட்டுக்கார்ட்டதான் நம்ம சொல்லுவோம், வீட்டுக்காரருக்கான்னு தெரியும். அங்க நல்லா தானே ராத்தி படுத்துருந்தீங்க, காலையில கால் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நொண்டி வைக்கல, ஒன்னும் நினைச்ச நாரண்டி வந்ததுன்னா சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அப்ப கால் அப்ப அவளுக்கு தெரியுது வீட்டுக்காரிக்கு, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க சாப்பிட்டு. இப்ப எங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டோன்னு வந்துட்டேம்மா, மறந்துட்டேன் போர் அடிக்கிறதுக்கு. அவ சரி, எப்பவுமே அவ அடிக்க மாட்டா, திட்டு வேணும் தெரியும், என்ன பவச்சன நானே எங்க ஓப்பறேன் அப்படின்னு. அதனால உடனே என்னங்க போன் பண்ணலையே, போய் சேர்ந்தோட போன் பண்ணீங்க, எப்படி சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தான். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சாப்பிடுறது நல்ல சாப்பாடா, என்ன ஒழுங்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அகத்திரு நோய், வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் வீட்டு நோய் தெரியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற ஆணவன் யாருக்கு தெரியும், உள்ளத்துல இருக்கவங்க தானே தெரியும். அதனால அவன் தான் வரணும், நாம நிறுத்த முடியாது சார் நமக்கு உள்ளத்துல இருக்கிற குற்றத்தை. அகத்திரு நோய்க்கு அகத்துல இருக்கவனுக்கு தான் தெரியும், அவன் தான் வெளியேற்ற முடியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற அறியாமைய உள்ளத்துல இருக்கவனுக்கு தான் தெரியும், அவன் வந்து நம்மளை அகற்றுவான். அதான் அந்த பாட்டு, அகத்திரு நோய்க்கு உள்ளினர் அன்றி வீட்டுல இருக்கிற நோய்க்கு நம்ம சொந்தக்காரங்களை தவிர. அகத்து ஒரு நோய் அப்படின்னா வீடுன்னு கொள்ள, நீங்க ரெண்டுக்கும் பொருள் விடலாம். அகத்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கு நோய்க்கு உள்ளினர் இன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ, அது உலகத்துல இருக்கணும் தெரியுமா என்ன, வெளியில இருக்கணும் தெரியுமா என்ன, வேறு வாத்தியார் வந்து நம்முடைய அனுபவத்தை நீக்க முடியுமா என்ன, முடியாது. சகத்தவர்னா உலகத்தவர், பிற உலகத்திலே வாழுகிறவர்கள். சகத்தவரும் காண்பாரோ, காண்பார்களோ, காண மாட்டார்கள் என்பது. எனவே அருளாவையின் அல்புரிய வந்த பொருளாரியார் புவி. எனவே இறைவன் தான் நமக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கிறான் என்பது எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. யார் இறைவரை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். மணிவாசகர் அங்கிருந்து புறப்பட்டு பயணம் வர்றார், குதிரை வாங்க வந்தார், குதிரை வாங்க வந்தவருக்கு திருப்பெருந்துறையில இறைவன் ஞானாச்சிரியனாக காட்சி தருகிறான். ஆனால் அதே மாதிரி கண்ணப்பருக்கு இங்கிருந்து மேல ஏறுறார், குடும்பத்தேவரை பார்க்கணும். அவர் இவனுக்கு காட்சி கொடுக்கிறா, எட்டி பாக்குறாராம். சேக்கல எழுதினார், இவன் கண்ணப்பா வரானா தின்ன வரானான்னு எட்டி பார்த்தாராம். ஏன்னா அவனுக்கு அருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் இவர். அவன் தேவரை பார்க்க வேண்டும், குடும்பத்தேவரை பார்க்கணும், தேவரை பார்க்கறதுக்கு வர்றான். மலையில ஏறினா தேவரை பார்க்கலாம், மலையில இருக்கு இந்த பாண்டாத்தான் தேவரை அள்ளி கொடுப்பார். அது அந்த காலத்து தேவர், பரதமலையை பாண்டாத்தானே அள்ளி கொடுப்பார். அதனால அப்ப தேவரை பாக்குறக்கா வர்றான். ஆனா இவரோ இவன் வந்து இவனுக்கு அருள் கொடுக்கணும், நம்ம கண்ணை கொஞ்சம் காப்பாற்றி அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இருக்கான். இறைவன் நோக்கினான் என்று எழுதுவான், அவன்தானும் நோக்க என்று எழுதுவார். இறைவனும் நோக்கினாராம். அதனால அருளா வகையால் அருள் புரிய, அருளா இதுவரை அருளாத வகையில் இப்பொழுது அருள் புரிய வந்திருக்கிறார். இதுவரை உங்களுக்கு 55 வயசுல இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு முன்னாடி வர அருள் கொடுக்கல, இப்ப அருள் கொடுக்காதவர் தான் இப்ப அருள் கொடுக்க வந்திருக்கார். அருளா வகையால் அருள் புரிய வந்த, இதுக்கு பொருள் வேண்டியதே இல்லை. இதுவரை அருள் கொடுக்காதவர், ஏன்னா பிறந்தவனே அருள் கொடுக்க மாட்டார் சார். நாம கொஞ்சம் அனுபவிச்சு அவரை பாடுறோமா பேசுறோமான்னு நினைச்சுக்கிட்டு தான் வருவார். அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் யார் அறிவார். எனவே இன்னை நீதியாக நியதியாக நமக்கு இருக்கக்கூடிய அருள் பொருளாக பொருள் யார் பொருளார் அறிவார் புவி. பொருள் யாரை யாரால் அறிய முடியும்? இந்த புவியில இருக்கிற மக்கள் யார் அறிவார்கள்? அந்த பொருளை நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு இப்பொழுது அருள் உரிய வந்திருக்கிறார் ஆச்சாரியார் என்று எல்லாராலும் அறிய முடியாது. எவர் ஒரு சத்தினி பாதம் அடைந்தாரோ அவர்தான் அறிய முடியும். எனவே வந்திருக்கிறவர் இறைவன் தான், இறைவனே வந்தா கூட இவன் எங்க வேஷதாரியா வந்திருக்கான்னு சொல்லிடுவோம். நான் தான் சாமின்னு சொல்லி வந்தான்னு வச்சுங்க, சாமிகிட்டே நம்ம உட்கார வீட்டு வாடகை தாம்போம். எங்க வீட்டை தங்குறியா வாடகை வந்துட்டு தங்கும். சாமியே வந்தாலும் அவரு தான் நமக்கு வீடே கொடுக்க போறார். அவர் கொடுப்பதற்கு வீடு நாம் சொல்லுவோம் ஆயிற்று. எனவே எட்டுப்பாட்டில் இறைவனுடைய ஆச்சாரிய வடிவம் நம் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தான் ஆச்சாரிய வடிவமாக வந்திருக்கிறான். ஆச்சாரியன் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்பதை பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: களிம்பு தோய்ந்த செம்பேன உனை மறுவும் கருமை ஊர் மலர். அந்த ஆணவத்துக்கு நிற என்னன்னா கருமேனா அளவில்லாத கருப்பு, அளவில்லாத கருப்பு. அது மாதிரி கருப்பு வேற கருமை கூர் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது. எந்த நிறத்தை பொருந்துகிறதோ பளிங்கு அந்த நிறம் ஆவது போல நீ எதை சேருகிறாயோ அந்த மயமாக நீ ஆகிவிடுகிறாய். சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆள்
3: நீரும் பாலும் போல.
2: ஆமா ஆமா, பளிங்கு வந்து எப்படி இருக்கும்? சுத்தமாக வெண்மையாக. அது பச்சை நிறத்தை சேர்ந்தால் பச்சையா, சிவப்பு நிறத்தை சேர்ந்தால் சிவப்பா, கருப்பு நிறத்தை சேர்ந்தால் கருப்பா. படிங்கு போன்றது உந்தன்மை. அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். அணவமலத்தினுடைய பற்றினால்தான் பல எடுத்து அணவமலம்தான் மூலமலம், மூலமலம் மூல நோயின் வேறு. எல்லா நோய்களுக்கும் மூல நோயாக இருப்பது ஆணவ மரம். நோய் முதல் வருது, நோய் முதல், நோய் முதல்னா அதுக்கு என்ன சொல்றது லக்கணத்துல என்ன வேற்றுமை சொல்றது? நோய்க்கு முதல், நோய்க்கு நல்ல ஆர்வமாக எழுவோம். இது பூராவும் எல்லாம் திருமுறை சாத்திரங்கள்ல இருக்க சரக்குகள்தான், வேற ஒண்ணும் வெளியில எங்கேயும் கடையில வாங்குற சரக்கு இல்ல. எல்லாம் சாத்திர தோத்திரங்கள்ல இருக்கிற சரக்கு தான். நோய் முதல் வேறு, இது ஆணவமலம் நோய்க்கு எல்லா நோய்க்கும் முதலாக இருப்பதனால நோய் முதல் வேறு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பா செயலுங்கிறார் அல்லவா. அதனாலே ஆணவமலம் தான் மூல நோயும் வேறு. அதே சுந்தரம சுவாமிகள் பொத்தின நோயும் பாரு. சுந்தரம சுவாமிகள் பொத்தி, உன்னை பொத்தி இருக்கிற நோய். பொத்தினா உன்னுடைய அறிவு விளங்க விடாமல் உன்னுடைய அறிவை மறைத்துக் கொண்டிருக்கின்ற நோய். அறிவை மறைத்துக் கொண்டிருப்பது ஆணவம். ஆணவங்கிறதுக்கு ஆன்மாவை சிறுமைப்படுத்துவதனால, அணுத்தன்மையாக சிறுமைப்படுத்துவதனால அதுக்கு ஆணவம் அளவுது. ஆன்மாவை அணுத்தன்மையாக சிறுமைப்படுத்துவதனால ஆணவம் என்று அது எத்தனை ஒண்ணுதான் ஒன்றாதாய் சக்தி எவ்வளவு அநேக சக்தி உடையதாய் ஒன்றாதாய் அனே இருள் எத்தனை ஒன்னா ரெண்டா
3: எங்கும் இருக்கிறது
2: இருள் ஒன்றாதாய் அது போலதான் ஒன்றாதாய் அநேக சக்தி உடையதாய் ஆன்மாவின்றன் அன்றாதாய் ஒன்றாதாய் அநேக சக்தி உடையதாய் உடனா ஆதி அன்றாதாய் ஆதி அன்றதாய்னா ஒரு காலத்துல உண்டானதல்ல ஆதி அன்றாதாய் ஆன்மாவிந்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து ஆன்மாவிந்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து ஆன்மாவுக்குண்டான அறிவு தொழில் முதலானவற்றை எல்லாம் செய்ய விடாமல் நிகழ ஒட்டாமல் தடுத்து மறைத்து கெடுத்து ஆன்மாவிந்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருவத்தை நிகழ்த்தி செம்பி நீர் கழிம்பு ஏய்ந்து செம்பி நீர் கழிம்பு ஏய்ந்துன்னா களி செம்புல கழிம்பு போல ஏய்ந்து என்று அஞ்ஞானங்காட்டு ஆணவம் ஏய்ந்து என்பது சித்தியார் என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவம் ஆணவம் வல அதிகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் பண்ண முடியாது கடவுளே ஓட பயந்து விட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று மேலிடில் ஒன்று ஒளி சூரபன்மன் எப்படி ஆணவம் மலமே வடிவம் புரியுதா அவரை வந்து சண்டைக்கு போயிலது இருக்கிறார் வேலை எடுத்துட்டு போயிலது இருக்கிறார் அதுபோல ஆணவமலை என்பது அறியாமையை செய்வது அறியாமை என்று சொன்னால் தன்னை அறியாமல் இருப்பது நாம் எப்படிப்பட்டவன் நாம் எதை அடைய போனும் நமக்கு தலைவன் யாரு நாம் இவ அடைகின்ற துன்பத்துக்கு காரணம் என்ன துன்பம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்வது எதை அறியாமல் இருக்கிறோம் எதை அறிந்து இருக்கிறோம் என்றெல்லாம் அறிய விடாமல் செய்வதுதான் ஆணவமலை அது பல கோடி ஜென்மங்கள் அந்த ஆணவமலை மீறிட்டு அந்த அறியாமையே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம அறிய தலைப்பட்டிருக்கிறோம் நம்ம அறிய தலைப்பட்டிருக்கிறோம் இது அறியாமலே இருக்கின்ற ஜென்மங்கள் எத்தனை எத்தனையோ கோடி அதனாலே ஆணவமலத்தினுடைய வலிமை அளவில்லாதது என்ன காரணம்னா ஆணவமலை முத்தி காலத்திலேயே அழியறது இல்லை அதான் ஒரு ஆச்சரியம் இப்ப மாயாமலம் போயிரும் கண்ணமலமும் போயிரும் தாரகனும் போயிட்டான் சிங்கமுகாசனும் போயிட்டான் சூரபன்மே இது கடைசியில சொல்றார் முத்தி காலத்திலே முப்பொருளும் எப்போதும் உள்ளது மூன்று பொருளும் ஆன்மாவும் உள்ளது சிவமும் உள்ளது ஆணவமலமும் உள்ளது ஆனவர் சுத்தமாக இல்லையானால் இது கடவுளே அப்ப எத்தனையோ கடவுள் ஆயிருவா உலகத்துல கடவுளா கணக்கு இல்லாத கடவுள் ஆயிரும் உண்டா இல்லையா அதனாலே முத்தி காலத்திலேயே ஆன்மாவுக்கு ஆணவமலை உண்டு அது வலிமை அடங்கி இருக்கும் அந்த ஆணவமலை இப்படி குறும்பெல்லாம் அங்க பண்ண முடியாது இந்த குறும்பெல்லாம் அடங்கி போயிடும் விளங்குதா அது முத்திக்கலை சொல்லுவாரு முத்தியில எப்படி இருக்கும்னா ஆணவமலத்துக்கு மறைக்கிறதா வேலையா என்ன வேலை மறை இப்ப வந்து கடவுளை தெரிய விடாமல் மறைச்சிருக்குதா உலகத்தை காட்டிக்கிட்டு கடவுளை தெரிய விட மறைச்சு அங்க முத்தி காலத்துல கடவுளை காட்டுமா உலகம் தெரியாமல் மறைக்கும் அதுக்கு அங்க போய் மறைக்கிறதா வேலையா ஆனா ரொம்ப சிறப்பான ஒரு பேர் வாங்கினது உலகத்துல நல்ல பேர் வழங்குறது பேர் நல்லா வழங்குது சரியான அனவம் பிடிச்சவையா சரியான அனவம் சொல்றாங்கல்ல ஆணவங்கிறத நன்றாக வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பேர் வாங்கினது அது பேர் வாங்கிருச்சு மயகன்மம் வழியில பேரே இல்லப்பா அது மறைமுகமா அந்த பேர்கள் ஏசாவ இருக்கும் இதுதான் பிரபலமா இருக்கு ஆணவம் பிடிச்ச பய யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படி அறியாமை என்பது ஆணவமலம் ஆணவம் என்றாலும் அறியாமை என்றாலும் உண்டு அறிவு உடைய பொருளா இருக்கிற நம்மை அறிய விடாமல் செய்திருக்கிறோம் அதுதான் பெரியாச்சு ஆன்மா அறிவுடையதா அறிவு இல்லாததா என்று கேட்டால் அறிவு உடையதுதான் அறிவு உடைய இருக்கிற ஆன்மாவே அறிவு இல்லாமல் செய்திருக்கிறது எது போல என்று கேட்டால் கண்ணு ஒளி உடையதா ஒளி இல்லாததா ஒளி உடையதுதான் இருளிலே தெரியலையே.
3: இருள தெரியுதா? அப்ப கண்ணுக்குள்ளேயே எது மறைச்சது? அதே போல ஆன்மாவனுடைய அறிவை அறிவை ஆணவ மலமாகி இருட்டு மறைச்சு. கண்ணு ஒளியுடையதானே
2: இப்ப பாக்குது,
3: எல்லாம் நல்லா தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுது. எதனால? ஒளியின் மூலமாக தெரிகிறது, இருளிலே தெரியாமல் இருக்கிறது. அப்ப கண்ணு அறிவுடையதுதான், கண்ணு ஒளி உடையதுதான், கண் ஒளி உடையதுதான். ஒளி உடையதா இல்லையானா ஒளி உடையதா. அது இருளை சேரும் போது ஒளி இல்லாமல் இருக்கிறது, ஒளியை சேரும் போது ஒளி உடையதா. அதே போலத்தான் ஆன்மாவும் கடவுளை சிவத்தை சாரும் போது சிவமாக இருக்கிறது, இந்த ஆணவ மலத்தை சார்ந்து இருக்கும் போது மலமாக இருளாக இருக்கிறது. இருளை சேரும் போது இருளாகவும் ஒளியை சேரும் போது ஒளியாக, அறிவு பொருளை சேரும் போது அறிவுடையதாகவும் அறிவில்லாத பொருளை சேரும் போது அறிவில்லாதவரும். அதனாலதான் மனுஷன் சேர்க்கை அவசியம். அவனோடு சேராதரான்னு சொன்னேன் கேட்டியா? சேராதரான்னு
4: சொன்னனே
3: கேட்டியா? சேரிடம் அறிவு, சேராத வடந்தனிலே. அதனாலே இயல்பாக எங்க சேர்ந்து இருக்குது? அக்கதான் சேர்ந்து எங்க சேர்ந்து இருக்குது? ஊட்டிக்கிட்டு இருக்குதுப்பா, ஊட்டி ஒட்டக்கூடாத இடத்துல ஊட்டிக்கிட்டு இருக்கு. இது பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னைக்கு நீ வளைஞ்சு வருவியோ அன்னைக்கு வா. கையில இருக்கிறா சித்தாந்தம், சித்தாந்தம் கையில. மும்மலம் வேறுபட்டுளிய மும்மல திருவாரக்கப்புறம் மும்மலம் வேறுபட்டுளிய மொய்த்துயில் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை அம்மலர் மலத்தாழ் நிழல். இது கடவுளுடைய திருவடி. ஒரு நாள் குருநாதரோட கேட்டேன், முத்திரை இப்படியா இப்படியான்னு கேட்டேன். ஐயோ இப்படித்தான திருவடி இல்ல, திருவடி சுவாமியினுடைய திருவடியிலே இந்த வரல் இதான் சின் முத்திரை. இப்படி அல்ல, இது வந்து பொடி முத்திரை. இதுதான் ஞான முத்திரை. இதுக்கு ஞான முத்திரை சின் முத்திரை சொல்லுங்கதா. அதனாலே திருவடியில் அம்மலர் தாழ் நிழல் அடங்கு உண்மையை மும்மலம் வேறுபட்டுளிய முய்த்துயிர் அம்மலர் தாழ் நிழல் தாழ் நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலதுடன் சிந்தி யாதோரும். கைமலர்லயே காட்டிட்டானே தெற்கு முகமா உட்கார்ந்து இருக்கிற சாமி, தெற்கு முகமாக இருக்கிற சுவாமி. கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலது அலது உளம் சிந்தியாதோ. அப்படிப்பட்ட கடவுளை தவிர வேறு கடவுளை நான் இந்த என்னுடைய உள்ளம் சிந்தியாது. இந்த மாதிரி காட்டுற சாமி எந்த சாமி இருக்குது? எந்த சாமி இந்த மாதிரி முத்திரை வச்சிருக்கு? விளங்குதா? ஆகையினாலே அப்படி வந்து ஆ மலத்தோடு புரிந்து இருக்கிற குடியிருக்கிற உயிரு இதை விட்டு பிரியது சாமானியம் பழக்கம். பழகிட்டா விட முடியாது, போட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோ, விட முடியுதா? விட முடியுது, அதான் பழக்கம். விளங்குதா? அதனாலேதான் இந்த பழக்கம் விட, எந்த பழக்கம்? இந்த பழக்கம் விட இந்த அருளை பெற்ற ஞானிகளோடு கூடுவாயா. அதுதான் பன்னிரெண்டாம் சூத்திரம். செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா, செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலங்களில் அன்பரோடு மரி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயந்தான அரண் எனத்து. சீவன் முத்தர்களுக்கு இப்படி சொல்லுது சிவஞானம். சீவன் முத்தர்களுக்கு, சிவன் முத்தர்னா புரியுதா? சிவன் முத்தர்னா உடம்போடுங்க அவர்கள் இருக்கும் போதே முத்தியை பெற்று விட்டவர். உலகத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க, உலகத்துல பராரத்தவரை கொஞ்சம் இந்த உடம்பு எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்னு வேணும் இருக்குதோ அவளுக்கும் உடம்பு உலகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பூராவும் சிவத்திலேயே இருக்கு, சிவனத்திலேயே இருக்கு. அவங்க உடம்புக்கு வர்றதையோ மற்ற புகழையோ இகழையோ எதையும் அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க. ஆமா, ஊனிலாவிய ஒம்புதர் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனு சொல்றாரு அல்லவா. அஜீவன் முத்தராகிய மாணிக்க வாசருவார், சீவன் முத்தராகிய மாணிக்க வாசர். அவங்களுக்கு என்ன பூராவும் எங்க இருக்கான்? உலகம் அவங்களுக்கு தெரியாது, உலகம் அவங்களுக்கு அவங்கதான் ஜீவன். அப்படிப்பட்ட சீவன் முத்தர்கள் மாலரதய மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானு அரணத்துள் அந்த ஜீவன் முத்தர்களும் ஆலயத்தையும் திருவேடத்தையும் தொட வேணும். அந்த ஜீவன் முத்தர்களே தொட வேணுமா? அது பன்னெண்டாம் பெரிய விரிவுரை. ஆலையினாலதான் மலத்தை கழுவுதல் என்பது எதனால் என்றால் ஞான நீரினால் கழுவிங்கிற கழுவின்னு வருதல்லவா, கழுவின்னு வருதல்லவா, எதனால கழுவுறது? இப்ப சேறு ஊட்டிக்கிச்சுன்னா நீரினாலே கழுவுறோம். இந்த சேறு ஊட்டிக்கிட்டா இந்த நீர்னால கழுவல, அந்த அனவமரவாயி சேறு ஊட்டிக்கிச்சுன்னா எது நெல் கழுவு, ஞானமாயும் நீரினாலே. ஆகையினாலேதான் ஆணவமலமாகிய அழுக்கு சேரு இருளு என்றெல்லாம் அதுக்கு பெயர். இன்னும் எத்தனையோ பெயர் இருக்கு, இன்னும் எத்தனையோ அதுக்கு பெயர் இருக்கு. அதனாலே ஆணவமலமாகிய இருள் அகத்திருள்னு வேறு, அக இருள்னு வேறு, இந்த இருளுக்கு புற இருள் வேறு, இது பூத இருள்னு வேறு, இது புற இருள். அந்த அறியாமையை செய்கின்ற ஆணவமலம் அக இருள். இந்த புற இருளுக்கு அக இருளுக்கு என்ன வித்தியாசம்னா, புற இருளை விட அக இருள் வலிமையுடையது. புற இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டாது. புற இருள் தன்னை காட்டு, ஒரே இருட்டுப்பா, இருட்டு தெரியுது பொருள் தெரியல, இருட்டு தெரியுது பொருள் தெரியல. இது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அக இருள் ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவம் காட்டு இருபொருளும் காட்டாது. இது எது ஆனவம், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டு இருபொருளும் காட்டாது என்பது திருவொரு பயம். ஆகையினால இன்னும் ஆனவமரத்தை பத்தி எல்லாம் நிறைய வரும், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் இன்னும் பின்னாடி வர சாத்திரங்கள்ல. ஆனா நீங்க விடாம கட்டாயமா விளங்குதா, கண்டுகிட்டாங்கன்னா இதை கழிக்கிறதுக்கான வழியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். கண்டுட்டா இந்த வழியில திருட வர்றான்னு சொன்னா அதுக்கு தகுந்தாப்ப நம்ம சாத்திரஜா இருக்கு. அது போல அதையினாலே இப்படி அறியாமை ஆணவம் ஒரு வாக்கியத்துல சொன்னார். அறியாமை கடவுளை அறியாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். உன்னை அறியாமல் இருக்கிறாயா, ஆணவம். உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று அறியாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். நீ அடைய வேண்டியது அடையாமல் இருக்கிறாயா, அது ஆணவம். இல்லாமே அதனால அதுக்கு மூலமலை என்றும் சகசமலை என்றும் ஆதிமலை என்றும் அந்த ஆணவ மலத்துக்கு பெயர். அப்படி அந்த ஆணவ அறியாமை ஆணவம். நீ ஆன சுகதுக்க அறியாமை ஆணவம், நீ ஆன சுகதுக்கம் குறியாவரை என்று கொள். நீ ஆன சுகதுக்கம் வேணா கண்ம மலத்தை பத்தி சொல்லட்டுமா? கண்மமலம் உனக்கு தெரியுமா, தெரிகிற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா, சொல்லு. எப்படின்னா இப்ப சுகமா இருக்கிறியா? ஆமா ஆமா, அதுதான்ப்பா நீ செஞ்ச நல்ல வேலை. துக்கமா இருக்கிறியா? ஆமா, அதுதான் நீ செஞ்ச, இதான் கண்மமலம். இப்ப துக்கத்தோடவா இருக்கிற, கஷ்டப்படுறியா, அது தீவன. சுகமா இருக்கிறியா, அது நல்ல, இதான் கண்மலம். கண்மமலத்தை நல்லா படிச்சுன்னு சொன்னார, ஆனாமலை அப்படி சொன்னார, மாயாமலை அப்படி. இப்ப கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க, துன்பம் வருதுன்னு வச்சுக்க, அதுக்கு என்ன காரணம்? வினை காரணம் இந்த அடையிற துன்பம் காரியம். காரணம் இல்லாமல் வரா, விதை இல்லாமல் முளைக்க, விதை இல்லாமல் முளை இல்லை, விதை இல்லாமல் முளை இல்லை. துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த துன்பத்துக்கு காரணம் நாம் செய்யணும். முந்தி செய்வினை இம்மை கண் அழிய மூர்க்கனாயி கழிந்தன கால சுந்தரம். சுகமா இருக்கிறாயா, இருக்கிறா ஏசி பொங்கலா, ஏசி காரு மனைவி இந்திராணி மாதிரி இருக்கிறா, புள்ளகள அரிசுரனை போல இருக்குது, பணகமா கிடக்குது, ஜமு இருக்காயா? அப்படின்னா என்ன காரணம்? முன்னே செய்த நல்வியர் புண்டாடியா, ஐயோ புள்ளகளா, புள்ளகளா அது. வினை என்பது மிக்க வலிமை. இந்த வினையை யார் செய்தது? தீது நன்றும் பிறர்தர வாரம். என்னை திறந்தவரும் கேக்குறேன், இன்னைக்கு கூட ஜாதகம் பார்த்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிற, அவன் இந்த மாதிரி ஆளு, அவன் மேல போறாம கொண்டிருக்க, அவன் எதை செஞ்சுட்டான்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆளு இன்னைக்கு கூட கேட்டான். முஷிக்கு நீங்க சொல்லுங்க, நான் எந்த கோயிலுக்கு வேணாலும் போறேன் அப்படின்ட்டு சிவங்கோயிலுக்கு போயாண்டு. அதனாலே பிறர் செய்தார் என்னது யான் என்று இக்கோனை ஞான எரியால் விதிப்பின் விருத்து என்று சொல்லுகிறார் அல்லவா. அது போல நாம் செய்ததுதான் நமக்கு வரும், பிறர் செய்தது நமக்கு வரவே வராது, பிறர் செய்தது நமக்கு வராது. இப்ப நம்ம வயல்ல விளைச்ச நல்லத்தான் நம்ம இருக்க முடியும். அடுத்த வயல்ல போய் அறுத்தோம்னா என்ன? நம்ம வயல்ல விளைஞ்சத நம்ம அறுக்கலாம், அடுத்த வயல்ல விளைஞ்சத அறுக்க போமாட்டோம், போனா நம்ம வரமாட்டோம். அது போல நாம் செய்தவனதான் நமக்கு வரும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவி அழகான வாய்க்கு, அழகான வாய்க்கு. அவ்வினைக்கு இவ்வினையாம், நீ செஞ்ச அந்த வினைக்கு இந்த பலன். மறைந்திருந்து மறைந்திருந்து யானைதான் தண்ணி குடிக்குதுன்னு அம்ம போட்டான். ஒரு மன்னன் யானைதா தண்ணி குடிக்குதுன்னு கண்டிச்சோம்ல, தண்ணி மூக்கும் போது அந்த ரிஷிபுத்திரன் தண்ணி மோந்தான், தண்ணி முகக்கும் போது கொட கொட கொட கொடன்னு அதுல தண்ணி சத்துக்கள். யானை யானையும் மனுஷனும் தெரியாது, என்னதா இருந்தாலும் அப்படி பார்க்காம யா போடுறது, அதான் வினையன்னு. அதான் முன்ன செய்தவன இப்படி புத்திய குடுத்துருச்சு, அந்தவன இப்படி வந்துருச்சு, போட்ட உடனே அப்புறம் பார்த்தா புத்தரும் பட்டாபாடு தசரம் என்ன பாடு போட்டிருப்பான் தானே. நான் அதுக்கு மேல அந்த தண்ணிய கொண்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட குடுன்னு சொன்னாம்பா, அந்த புத்தரான் கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்காம இருக்க முடியாது அல்லவா? என்னமா கொடுக்கறது, யாருன்னு சொல்லி கொடுக்கறது, அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டு இருப்பான். அந்த தசம் கொண்டு போய் கொடுத்தான், நேரம் வரலீங்க, ஆனா நேரம் ஆகி போச்சேப்பா அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்லிருக்கணும்? இல்லப்பா நான் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் நடந்து போய் தூரத்துல இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் எப்படி புத்திர சோகத்துல இறக்கறனோ அதே போல நீயும் புத்திர சோகத்துல இறப்பாயா? அவனுக்கு வேணே, அவனுக்கு வேணே, அது வேணையா சொல்லி முடியுமா? வேணை வளர்ச்சிய, வேணை வளர்ச்சி சொல்லி முடியுமா? வினை விருத்தியாகிக் கொண்டே இருக்கும், சக்கரதையா இருக்கணும், சக்கரதையா இருக்கணும், சக்கரதையா இருக்கணும். நல்ல விருத்தியாய் எல்லாம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலையே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவனை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே ஒன்று மூண்டது என்று ஞானிகள் கருதுகிறார்கள். நான் செய்திய நல்ல காரியத்தை நான் செய்த தர்மம் பண்ணினேன் சொன்னா போச்சு, திருவருளாலே நடந்தது. ஞான சாஸ்திரம் பாடம் கேட்டேன் திருவருளாலே, கேட்டேன் திருவருளா சொன்னேன் திருவருளா, அந்த வார்த்தை வந்துடணும், அந்த நினைவு வந்துடணும். தர்மத்தை பண்ணு வடிவேல நினைவு, அருள் தர்மத்தை பண்ணு வடிவேலு நினைச்சுக்கோன்ற, நாம் பண்ணே நினைக்காதே. கெடுவாய் மனநே கதி கேள் கரவாது இடுவாய், ஒளிச்சு வச்சுக்காம குடு இடுவாய், வடிவேல் இறைதான் நினைவாய், அப்ப சுடுவாய் நெடுவே தனது விடுவாய் விடுவாய் வினையாவை. என்ன அழகான வாக்கி, வினை ஓட்டவிட்டும் கதிர்வியல் மறவே கந்தர் அனுப்பு. அதனாலே வினை என்பது நாம் செய்து கொண்டே இருக்கிறோம், மனம் வாக்கு காயம் மூன்றாலும் வினையை செய்து கொண்டே இருக்கிறோம். மனத்தால நினைக்கிறது வினை, வாக்கினால பேசுறது வினை, உடம்பால செய்யறது வினை. அதனாலதான் நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், சாக்கிரதையா பேசுறதுல சாக்கிரதையா பேசணும். அப்படி பேசிய நல்லதும் நல்லது நினைப்பும் நல்ல செயல்களும் சிவனரா சிவனருளாலே சிவனருளாலே நடந்தது. ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் பண்ணேன் அப்படின்னா திருவருளாலே. பிறக்கும் பொழுது உடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது உடுபோவதில்லை, இடைநடுவில் குறுக்கி மிச்செல்லும் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் கொலாமரு கெஞ்சொல்லுவேன் வெற்றி இயக்கம் பண்ணி என்கிறார் அல்லவா. ஆகையினாலே வினை நீ ஆன சுகதுக்கம், சுகதுக்கம் தாப்பா வினை. கண்ணமலம் வினைனா கண்ணமலம், மாயாமலத்தை சொல்லி முப்பத்தாறு தூங்கல் மாயாமலம் என்று சொல்லி, அதற்கு மேல அறியாமையை செய்வது ஆணவமலம் என்று சொல்லி, அதுக்கு மேல சுகதுக்கம் கண்ணமலம் மும்மலத்தையும் சொல்லியாச்சு. அறியாமை ஆணவம் தீர்ந்து போச்சு, அதன் மூலமாகத்தான் எல்லாம் வர்றது. அதற்கு மேல ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். அதனாலே மாறுபடாத திருவுருளின் கருணையினாலே அடியேனுக்கு இப்படி ஆறாறு தத்துவத்தையும் ஆணவ மலத்தையும் கண்ணமலத்தையும் எனக்கு

அது நம்ம பெரிய புராணத்துல சேர்க்கலாரு. அந்த சிவனை செஞ்சிட்டியார சொல்லும் போது, தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை அப்படின்னு. தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை. உள்ள உன்னை நன்றாக அறிந்து கொண்டாயானால் சிவனுக்கு நீ அடிமை செய். அறியாத வரையில அவன் அடிமை ஆக மாட்டான். நம்ம சரக்கு விளவுதே, நம்ம வீட்டு விளவுதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவ? நம்மால இந்த வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் சம்பளத்துக்கு போயிருவேன். சுதந்திரமா செய்ய முடியாது, என்ன பண்ணுவ? அது போல உன்னுடைய ஆன்மாவாகி உன் இயல்பை நன்றாக தெரிந்து கொண்டாயானால், உனக்கு சுதந்திரம் இல்லை என்று தெரிந்து கொண்டாயானால், நாம் செயல்படுவது அவனாலே என்று தெரிந்து கொண்டாயானால், அது ஆன்மா தெரிந்து கொண்டாயானால் நீ சிவனுக்கு அடிமையாகிவிடும். அது தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை மெய்மையே செய்யும் உறுப்புடன் என்று சிவனே செஞ்செட்டியார காட்டுறாரு சேக்கலர் பூம்பாவினுடைய அப்பா. அதனாலே என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே. உயிரின் நிலவை சொல்றாரு. இது எப்படின்னா உயிரை ஒரு வடிவமா காட்ட முடியாது. உயிர் சிவப்பு கருப்பு இவ்வளவு கனம் உள்ளது இவ்வளவு ஒசரம் உள்ளதுன்னு சொல்ல முடியாது. உயிரை சொல்ல முடியாது. இத வந்து சொல்ல வந்த மற்ற சமயவாதிகள் எல்லாமே திண்டாடி போன. சைவ சித்தாதி ஆகி எப்படி சொல்றாங்கன்னா, நன்றா உரைக்க கேள், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நல்ல சித்தின் அசித்துங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது. சித்து அசித்து, சித்து அசித், சித்து சிவம் அசித்து பாசம், சித்து சிவம் அசித்து பாசம். நல்ல சித்தின் அசித்து இங்கு ஒன்றாது. அந்த சிவத்துக்கு முன்னாலே பாசம் இல்லாது, எது போல சூரியனுக்கு முன்னாலே இருள் இல்லாதது போல. சிவத்துக்கு முன்னாலே சித்துக்கு முன்னாலே அசித்து இருக்க, சித்துன்னா அறிவுடையதாய் இருக்கிற பேரறிவுடையதாய் இருக்கிற சிவத்துக்கு முன்னாலே பாசம் நிக்காது. இப்ப நமக்கு முன்னாலதான் பாசம் நிக்கிறது, சிவனுக்கு முன்னால நிக்கிறது இல்ல. அதை சொல்றாரு, நன்றா உரை கேட்கள், நல்ல சித்தின் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது. சித்துக்கு முன்னாலே அசித்தாயி சிவனுக்கு முன்னாலே பாசம் நிக்காது, சூரியனுக்கு முன்னாலே இருள் நிக்காது போல. இருள் வந்து சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இருளை பார்க்க மாட்டான். இருள் வந்து சூரியனை பார்க்கலாம்னு போன முடியுமா? இருள் சூரியனை பார்த்திருக்குமா? பார்க்க முடியுமா? அதுபோல பாசம் சிவனை அணுகார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி. பதியினை போர் பசு பாசம் பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியை பசுவும் பாசமும் அடைய முடியாது, பதி அணுகில் பசு பாசம் இல்லாது. அதை சொல்லு மாணிக்க வச்சு பதி பதி மூன்றில் பதி பதி பதி பசு பாசம் எனப்பவர் மூன்றில் பதியினை சென்று அணுக, அது சரி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணிய பசுவாகும். பதியாகிய கடவுள் வந்துட்டா பசும் இருக்காது பாசம் இருக்காது சிவபோதமும் இருக்காது. சிவனை கெடுத்துக்கிட்டு இருந்த பாசம் இருக்காது, ஒரே வருவான் ரெண்டு ஒரே. பதி நல்ல சித்தின், நல்ல சித்துங்கிறது சிவம், நல்ல சித்துங்கிறது சிவம், சிவம் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, அசித்தாகிய பாசம் நிற்காது. யாவையும் சூனியம் சத்தவீர ஆகலில் சிவஞானம், சத்து ஆகிய சிவன் எதிர்ப்பட்ட எல்லாம் சூனியம். எது பாசம் எல்லாம் இல்லாத இடம் இல்லாம சூன்யம்னா என்ன? சைத்துறம் ஒன்றாது. அசித்த சித்து அசித்தை ஓராது. சித்து வந்து அது பாசத்தை பார்க்கவே பார்க்காது. நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஒரு இந்த இரண்டையும் சித்தையும் அசித்த இரண்டையும் உணர்வதும் அடைவதும் அறிவதும் ஆன்மாவே. ஆன்மா எப்படி இருக்கும்னு கேட்டா அது வந்து இவ்வளவு உயரம் இவ்வளவு கனம் இந்த நேரம்

0: தெரியாதுப்பா. ஆன்மா வந்து சித்தோடவும் சேரும் அசித்தோடவும் சேரும், பகுத்தறியக்கூடிய அறிவுடையது. சித்தோடவும் சேரும் அசித்தோடவும் சேரும். அப்படி சித்தோடு சேரும்போது சித்தாக இருக்கு, அசித்தோடு சேரும் கூட அசித்தாக இருக்கும். சத்தோடு சேரும்போது சத்தாக இருக்கு, அசத்து அசத்தினாலும் அசித்தினாலும் ஒண்ணும், சத்துனாலும் சித்தினாலும் ஒண்ணும். சத்தோடு சேரும்போது சத்தாகவும் சித்தோடு சேரும்போது சித்தாகவும் இருப்பதனால ஆன்மாவுக்கு சத சத்துன்னு, சத சத் ஆன்மாவுக்கு சத சத்தோட சேரும்போது சத்தாகவும் அசத்தோடு சேரும்போது அசத்தாகவும் சத சத்து, சத அசத்து, சத அசத்து சதசத்து, சிவசத்து சிவம், இது சதசத்து, ஆன்மா சதசத்து. அதத்தான் இங்கே அன்றே பகுத்தறிவது ஆன்மா, அறிவாக இருப்பது, அறிவாக இருப்பது ஆன்மா, அறிவாக இருப்பது ஆன்மா. அறிவில்லாத பொருளாகிய பாசத்தோடு ஊடும் போது அது அசத்தாகவும், அறிவுடையதாகிய சிவத்தோடு ஊடும் போது அறிவுடையதாகவும் இருப்பது ஆன்மா. இப்படித்தான் சொல்ல முடியும். இந்த இதுதான் ஆன்மான்னு எப்படி எடுத்துக்காட்ட முடியும். அன்றே பகுத்தறிவது ஆன்மாவை என்று மறை குன்றாமல் போதும் குறித்து இதையெல்லாம் வேதாகமங்கள் சொல்லுகிறது. உலகம் உடல் முதலிய கருவிகளும் அறிவற்றன ஆதலின் இவை கதிரவன் முன் விளக்கொளி போல விளங்கி தோன்றா. கதிரவன் போன்ற சிவபரம் பொருள் அவ்வுலகையும் உடல் முதலிய கருவிகளையும் முழுமையாக அறிவதன்றி ஒவ்வொன்றாக சுட்டி எறிய வேண்டுவதன்று. எனவே உயிர் ஒன்றே விளக்கு போன்ற உடல் முதலிய கருவிகரணங்களோடு கூடி உலகில் வாழும் போது சிற்றறிவுடையதாயும் இக்கட்டி நின்றே சிவபரம் உரை சார்ந்த பொழுது முற்றறிவுடையதாயும் விளங்கி நிற்கும். எனவே உயிர் சார்ந்ததன் வண்ணமாயது என்பது கருத்து. எதை சாருகிறதோ அதன் வண்ணமாக இருப்பது உயிர், தான் உயிர் கழகம். தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தாம் என்றறியா. தத்துவங்கள் ஒவ்வொன்றும் தன்னை அறியாது. அறியுமா? இப்ப கண்ணுக்கு கண்ணு தெரியுதா? கண்ணுக்கு கண்ணு தெரியுதா? ஆச்சரியமா இல்ல?
1: எல்லாத்தையும் பாக்குது, உலகத்தையும் பாக்குது,
0: எல்லாம் பாக்குதுயா. அதை பார்க்க அதுக்கு தெரியும். கண்டிடுங்கண் தனைக்கானா கரணங்கான சித்தியா. கண்டிடுங்கண் தனைக்கானா, கண்ணை செலுத்துகிற உயிரை அது தெரிஞ்சிருக்குதா? ரொம்ப அருமையான தத்துவங்கள். இப்படியே எல்லா தத்துவங்களும் அதற்கு அதை தெரியாது. யாராவது கண்ண பார்த்திருக்கிறானா? பார்த்தது இல்லையே. கண்ணாடி எடுத்து பார்த்தா தானே. நீயா கண்ண பார்த்திருக்கியா? உன் கண்ணை நீ பார்த்திருக்கிறியா? கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இதை விட உன் கண்ணை நீ பார்த்திருக்கிறியா? கண்ணு எப்படி பாக்குதுன்னு உனக்கு தெரியுதா? யாரு மூலமாக பாக்குதுன்னு தெரியுதா? காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல். எது காட்டுது? உயிர் காட்டுது. காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல். உள்ளமாகிய உயிருக்கு கடவுள் காட்டுகிறார். உயிருக்கு கடவுள் காட்ட உயிர் கண்ணுக்கு காட்டு. கண்ணு வந்து கடவுள் உயிர் தான் நமக்கு காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. அதே போலத்தான் உயிர் வந்து நமக்கு கடவுள் காட்டுகிறாருன்னு உயிருக்கு தெரியறது. இதனாலதான் கடவுளுக்கு வெறும் மறந்துட்டேன். தெரியல. புரிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதாரா சித்தியா? புரிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து, ஆன்மாவில்தானே காது கேக்குது, ஆன்மாவினாலதானே கண்ணு தெரியுது, ஆன்மாவினால மூக்கு முகருது, வாய் பேசு, எல்லாமே ஆன்மாவில. ஆன்மாவை இது அறிந்து இருக்குதா? அதே போலத்தான் நீ கடவுளை அறியும். அதத்தான் இங்க சொல்ற ஆறாறு தத்துவம், தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் எந்தறியா எத்தன்மை எண்ணில் எம்பக்கீழ் சுத்தமா ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறிலவை இவை போர்க்குள். 36 தத்துவங்களும் தம்மைத்தாம் அறிய மாட்டா. அவ்வாறு அறிய மாட்டாதது எது போலுமெனின் யாம் கூற கேட்பாய் தூய்மையான ஆறு சுவைகளும் தம்மைத்தாம் அறிய மாட்டாவாம். சொல்ல போய் தத்துவங்கள் இவை போல் இவை போல் மனவா என கருதுவாயா? இப்ப இனிப்பு இருக்குது அல்லவா? இனிப்பு தனக்கு இனிப்பு, நாம் இனிப்புன்னு இனிப்புக்கு தெரியுமா? அதை ஒருத்தன் சாப்பிட்டு பார்த்து தான் இது இனிப்பு கசப்பு. அதுவும் அப்படித்தான், அதுக்கு கசப்புன்னு அதுக்கு தெரியாது. அதை ஒருவன் உண்டு பார்த்துத்தான் கசப்புன்னு சொல்றான். அதுபோல தத்துவங்களுக்கு தன்னை தெரியாது. அதுபோல தத்துவங்கள் எல்லாம் அறிகின்றவன் ஒருவன் இருக்கிறார், அவன் தான் ஆன்மா, அறிய வைக்கின்றவன் தான் சிவன். ஆகையினாலே இப்படி வந்து தத்துவங்களு யான் இன்ன தத்துவம் என தம்மைத்தாம் அறிவதில்லை, எனவே இவை அறிவற்றன என்பதாக. தத்துவங்கள் அறிவற்றன, தத்துவங்கள் அறிவற்ற, அதான் சடப்பொருள் சொல்றது. அதற்கு மேல தத்துவங்கள் அறிதற்கு உரி உயிர் ஆறு சுவையும் அருந்தி அவதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் என்பது. இது கசப்பு, இது இனிப்பு, இது கைப்பு புளிப்பு என்று ஒருவன் உண்டு சொல்லுவது போல ஆறாரும் ஒன்றொன்றா ஒன்றொன்றா நாடி உணர்ந்தோதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண்பு. தத்துவங்களிலே நீ ஒன்றொன்றா அறிந்து அதிலே பொருந்தி நீ அறிகிறாயல்லவா, அந்த அறிகின்ற அறிவுதான் நீ, அந்த அறிகின்ற அறிவுதான் நீ, அறிவுதான் நீ, அறிவுதான் நீ தான் அப்படி வரிகிட்ட நீ அறிவுதான். இந்த மேலாவது என்ன அழகாச்சு, அது அடுத்த பாட்டு சொல்றாரு பாரு. குன்றா அருளாலே கூறினீர் என்படி குறைவில்லாத கருணையினாலே என்னுடைய வடிவத்தை தேவதையில் சொன்னீர்கள். பொன்றாத நுண்ணுருவம் போதியு, என்னுடைய தன்மையை எனக்கு காட்டி விட்டீர்கள் சுவாமி. தேவரீர் எப்படிப்பட்டவர்கள் அதை சொல்லும். பொன்றாத நுண்ணுருவம் போதி நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதைவன் அன்னி அறிவித்திடுவோம். அருக்கன் கண்ணுக்கு காட்டுறான் அல்லவா, அருக்கன் கண்ணுக்கு காட்டுறான், அருக்கன் கண்ணுக்கு காட்டான், அது போல உனக்கு உள்ளே இருந்து நான் காட்டுறப்பா. சூரியன் கண்ணுக்கு காட்டுறான் அல்லவா, சூரியன் கண்ணுக்கு காட்டுறாரா, உயிராகிய உனக்கு உள்ள இருந்து நான் காட்டுறேன். ஞான சூரியனால இப்படி இல்லை இருக்க வேலை. இதுவரையில இருபத்தி ஏழு பாட்டு ஆயிருக்குன்னு வச்சு விடுவோம். இருபத்தி ஏழு பாட்டு, இருபத்தி ஏழு பாட்டு நம்ம பார்வதி பதே.

0: குறைவிலாது உயிரல் வாழ்க. நான்மறை அறங்களோ அங்கனற்றோ வேள் வல்க மென்மைகள் செய்வநீதி விளங்க உலகம் இல்ல.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: காரியப்பொருளினுடைய தன்மைகளை பார்த்தோம். எந்த காரியப்பொருளுக்கும், எந்த காரியம் தோன்றுவதற்கும் மூன்று காரணங்கள் வேண்டும். மூன்று காரணங்கள் வேண்டும். அவை முதற்காரணம், இரண்டாவது துணைக்காரணம், மூன்றாவது நிமித்த காரணம். முதல் காரணம் துணைக்காரணம், நிமித்த காரணம் என்ற மூன்று காரணங்கள் எல்லா காரியத்துக்கும் வேணும். இந்த மேஜை என்ற காரியப்பொருளுக்கு முதல் காரணம் எது? மரம்தான் முதல் காரணம். எது இல்லாமல் காரியம் தோன்றாதோ, மற்ற எல்லாம் இருந்தாலும் எது இல்லாமல் காரியம் தோன்றாதோ அது முதல் காரணம். மற்ற எல்லாம் இருந்தாலும் முதல் காரணம் இல்லாமல் காரியம் வராது. இந்த மரம் இல்லாமல் தச்சன் இருந்தாலும், மற்ற கருவிகளெல்லாம் இருந்தாலும் என்ன பயன்? எனவே முதல் காரணம் அதான் பேரே முதல் காரணம். இறைவனையே முதல் என்று தானே சொல்லுகிறார்கள். முதல்வன் போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். இறைவன் தான் எல்லாருக்கும் முதன்மையானவன், அடிப்படையாக. எனவே முதல் காரணம். ரெண்டாவது காரணம் துணைக்காரணம். இந்த மேஜைக்கு எது துணைக்காரணம்? துணைக்காரணம் என்றால் கருவிகள், துணை செய்கிற கருவிகள் வேண்டும். நிமித்த காரணம் என்பது செய்பவன், அவனுடைய வேலை என்ன? முதல் காரணத்தையும் துணைக்காரணத்தையும் சேர்த்து காரியத்தை உண்டாக்குகிறான். அவன் நிமித்த காரணம். ஒரு செடி வளர்கிறது, செடிக்கு எது முதல் காரணம்? விதை. விதைதான் மரம் செடிகளுக்கெல்லாம் முதல் காரணம். விதை அது முதல் காரணம். துணை காரணம் தண்ணீர், காற்று, சூரிய ஒளி, உரம் என்று எத்தனையோ காரணம். துணை காரணங்கள் பல இருக்கும். முதல் காரணம் ஒன்றாகத்தான் இருக்கும். முதல் காரணம் ஒன்றுதான், துணை காரணங்கள் பல இருக்கலாம். பிறகு செடிக்கு எது நிமித்த காரணம்? தோட்டக்காரன், வீட்டுக்காரன், வளர்ப்பவன், செடியை வளர்ப்பவன் நிமித்த காரணம். அவன்தான் விதையை ஊன்றி மற்ற துணை காரணங்களையெல்லாம் சேர்த்து வளர்க்கிறான். இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூணு காரணம் தேவை. அதுபோல இந்த முதல் நூற்பாவிலே நாம் பார்த்த உலகத்திற்கு, உலகமாகிய காரியத்துக்கு எது முதல் காரணம்? மாயை. மாயை தான் முதற்காரணம். மாயை உலகத்திற்கு முதற்காரணம். தனு கரண புவன போகங்களுக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது மாயை. துணைக்காரணம் ரெண்டாவது, துணைக்காரணமாக இருப்பது உலகத்திற்கு உயிர்களுடைய வினை. உயிர்களுடைய வினைதான் துணைக்காரணம். துணைக்காரணம் நம்முடைய வினை. இப்ப நமக்கு இறைவன் உடம்பை கொடுத்திருக்கிறான் என்றால் தன் விருப்பப்படி கொடுக்கவில்லை. அந்தந்த ஆன்மாவினுடைய வினைக்கு ஏற்ப உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உடம்புக்கு நாம் தான் காரணம், நம்முடைய வினைதான் காரணம், துணை காரணம். சிலருக்கு வலுவான உடம்பு இருக்கு, சிலருக்கு மெலிவான உடம்பு, உயரமான உடம்பு, கட்டையான உடம்பு, அப்படி எத்தனையோ வகை இருக்கு. நோய் உள்ள உடம்பு சிலருக்கு, நோயற்ற உடம்பு சிலருக்கு, இதற்கெல்லாம் காரணம் வினை. அதே போல உடம்புக்கு வினை காரணம். தனு கரணம் உடம்பில் கொடுக்கப்பட்ட கருவிகள், நம்முடைய ஐம்பொறிகள். சிலருக்கு நன்றாக ஐம்பொறிகள் செயல்படுகின்றன, சிலருக்கு மந்தமாகத்தான் செயல்படுது. அதற்கென்ன செய்வது? அது அவரவருக்கு அவரவருடைய வினைதான். தனு கரணம் புவனம். புவனம்னா இந்த வாழ்கிற இடம், பெரிய உலகம் மட்டுமல்ல நமக்கு அமைகிற இடங்கள். போகம் நுகர்ச்சி பொருள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா? ஆசைப்படலாம், கிடைக்காது. வினை இருந்தால் கிடைக்கும், வினை இருந்தால். எனவே இப்படி பார்த்தால் எல்லாவற்றுக்கும் வினைதான் காரணம். இன்னொரு துணை காரணம் இருக்கு, அது அடுத்த சூத்திரத்தை தான் சொல்லணும். ரெண்டு துணை காரணம் இருக்கிறது. ஒரு துணை காரணம் வினை, இன்னொரு காரணம் அடுத்த நூற்பாவில். அடுத்து துணை காரணம் ஆயிற்றா? நிமித்த காரணம் தெரியும் உங்களுக்கு, யாரு? இறைவன் நிமித்த காரணம். எனவே இறைவன் அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு தகுந்தபடி மாயையிலிருந்து உடம்பையும் கருவிகளையும் நுகர்பொருள்களையும் படைத்து கொடுக்கிறான் வினைக்கு ஏற்ப. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த முதல் நூற்பாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பிறகு இறைவனை அழித்தற் கடவுள் என்று பார்த்தோம். அழித்தல், அதை வடமொழியில சங்காரம், சம்ஹாரம்ங்கிறாங்க இல்லையா, சங்காரக்கடவுள், அழித்தற்கடவுள். இந்த மூன்று தொழில்களிலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களிலே எது மேலான தொழில், எது சிறந்த தொழில்? ஏன் மூன்றுமே அப்படி நீங்களா நினைத்து கொண்டீர்களா? பிற எப்படி அழித்தற் கடவுள் சிறந்தவனாவான்? அழித்தற் கடவுளை தலைமை என்றால் அவனுடைய தொழில்தானே. அதாவது மற்ற இரண்டு தொழில்களையும் தனக்குள்ளே அடக்கி இருப்பது அழித்தல் தொழில். மற்ற தொழில பாருங்க, படைத்தல் தொழில அது ஒன்று மட்டும்தான், வேற எந்த தொழிலும் சேர முடியாது. படைத்தர் கடவுள் நான் காக்கப் போகிறேன் என்றால் காத்தர் கடவுள் சும்மா இருப்பாரா? என்னுடைய அதிகாரத்தில் நீ தலையிடக்கூடாதும்பாரு. அதே போல காத்தல் கடவுள் அழிப்பேன் என்றால் அது பொருந்தாது. அவர்களுக்கு ஒவ்வொரு தொழில், ஆனால் அழித்தற் கடவுள் படைத்தலை செய்கிற போது யாரும் கேட்க மாட்டாங்க, இருந்தால் தானே கேட்க. இறைவன் அழித்தற் கடவுள் அழித்த எல்லாவற்றையும் ஒடுக்கிய பிறகு அவன்தான் படைத்தாக வேண்டியிருக்கு, வேற யாரும் இல்லை. எனவே அழித்தற் கடவுள் தான் படைத்தல் கடவுளாக இருக்கிறான். அவனே காத்தல் தொழிலையும் செய்வான். எனவே முத்தொழிலுக்கும் உரியவன் அழித்தற் கடவுள். அதனால்தான் அந்த தம்முடைய திருமுறைகளெல்லாம் இறைவனை அழித்தற் கடவுளாகத்தான் காட்டுகின்றன. சுடுகாட்டிலே ஆடுகிறான், இடுகாட்டிலே ஆடுகிறான். சுடலை பூடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், எலும்பு மாலை அணிந்திருக்கிறான். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அவன்தான் எல்லாவற்றையும் ஒடுக்குபவன், அழித்தற் கடவுள் அவன் ஒருவனே என்பதற்கு இதுதான் அடையாளங்கள். திருநீர் ஏன் அணிகிறார்கள்? திருநீர் சிவ சின்னமாக ஏன் இருக்குது? அந்த முற்றலை அழிப்பை காட்டுகிற அடையாளம் நீர். கடைசியில் எல்லாமே நீராவது. அதற்கு அடையாளம்தான் அணிந்திருக்கிற திருநீர். ஆக எதுவுமே நிலையற்றது, இந்த உலகத்திலே எதுவும் நிலையில்லை. திருவாசகத்தில் சிவபுராணத்தில் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேங்கிறார. அதுக்கு என்ன பொருள்? நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிருள் என்பது ஊழிக்காலத்தில், எல்லாம் ஒடுங்குகிற ஊழிக்காலத்தில் எல்லாம் ஒடுங்க அவன் ஒருவன் மட்டும்தான் தொழில் புரிகிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். அது அடுத்தவரில் என்ன சொல்லுகிறார்? தில்லையுள் கூத்தனே. அதற்கு என்ன பொருள் என்றால், அவ்வாறு ஒடுக்கிய இறைவன் தான் மீண்டும் படைத்து காக்கிறார். படைத்து காத்தல் தான் தில்லை பெருமானுடைய நடனம் குறிப்பது. தில்லையுள் கூத்தனே. இப்படி திருமுறைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் அந்த திருமுறையை எப்படி உணர்வது என்பது விளங்கும். இது முதல், இதுவரை முதல் நூற்பாவினுடைய பொருளை பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு இரண்டாவது நூற்பாவுக்கு போகலாம். இப்படி முதல் நூற்பாவில் உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு, அவன் அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் என்பதை நிறுவிய ஆசிரியர் மெய்கண்டார். அடுத்த நூற்பாவில், இரண்டாவது நூற்பாவிலே அவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு இருக்கிறது? அவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை, உறவை எடுத்து காட்டுவது இரண்டாவது நூற்பா. இறைவன் உயிர்களுக்காக இந்த உலகத்தையும் உடம்பையும் படைத்து கொடுக்கிறானே, எதற்காக? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் இல்லாமல் உதவி செய்வார்களா? யாராவது. ஆக தொடர்பு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தொடர்பு? இறைவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு. இது மிக முக்கியமான ஒரு கருத்து. திருமுறைகளெல்லாம் வலியுறுத்துகிற கருத்து இந்த ஒன்றுதான். இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள உறவு, தொடர்பு. ஒரே வரியில் சொன்னால் பிரிக்க முடியாத தொடர்பு. பிரிக்க முடியாத தொடர்பு. ஒரு வரியில் ஒரு சொல்லிலே சொன்னார். ஆனால் இதுக்கு விளக்கம் நிறையா இருக்கு. பிரிப்பில்லாத தொடர்பு. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிற பெரிய பொருள். அந்த எங்கும் நிறைந்திருக்கிற பொருளுக்கு என்ன பேர்? வியாபக பொருள். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிற பொருள். வியாபகம். வியாபகம் என்றால் நிறைவு. நிறைவு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பொருள் வியாபகம். அதே போல ஆன்மாக்களும், ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். எனவே ஆன்மான யாரு? நாம் தானே. எனவே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பொருள்? எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். என்ன நான் கதை அளக்கிறேன்னா, நம்ப முடிகிறதா? நாம் ஒவ்வொருவருமே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பெரிய பொருள். அதாவது இறைவனுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருள் ஒவ்வொரு உயிரும், பெரிய பொருள். எனவே நாமும் வியாபக பொருள், உயிர்களும் வியாபக பொருள் இறைவனைப் போல. ஆனால் இறைவனுக்கு உள்ளே அடங்கி இருக்கிற வியாபக பொருள். இறைவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற வியாபக பொருள். இறைவன் பெரு வியாபகம். இறைவன் பெரு வியாபகம். உயிர்கள் அடங்கிய வியாபகம், அடங்கி இருக்கிற வியாபகம். அதான் வேறுபாடு. அடங்கிய வியாபகம். அந்த அடங்கிய வியாபகத்துக்கு ஒரு பெயர், இது வியாபியம். வியாபியம் என்றால் அடங்கிய வியாபகம். நாம் வியாபக பொருள், ஆனால் இறைவனை நோக்க வியாபிய பொருள். இறைவனை நோக்க நாம் வியாபிய பொருள். அடுத்து இன்னொரு பொருள் இருக்கிறதே, இது பாசம். பாசப்பொருள்கள் இருக்கின்றனவே, ஜடம், மாயை, கண்மம், ஆணவம், அவையெல்லாம் நமக்குள்ளே அடங்கியிருக்கிற வியாபக பொருள்கள். ஆன்மாவினுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற வியாபிய பொருள்கள். எனவே மாயை கண்மங்கள் ஆன்மாக்களிலே அடங்கியிருக்கிற வியாபக பொருள். அதற்கு என்ன பெயர்? அதற்கு ஒரு பெயர், வியாப்தி. வியாபியா, வியாதியா? எனவே வியாப்தி. எனவே பதி வியாபகம், பெரு வியாபகம். பசு அதற்குள்ளே அடங்கிய வியாபகம். பாசம் ஆன்மாக்களுக்குள்ளே, பசுக்களுக்குள்ளே அடங்கியிருக்கிற வியாபகம். இப்படி மூன்று பொருள்கள், மூன்று பொருள்கள் எல்லாமே வியாபகம்தான், எல்லாமே வியாபக பொருள் தான். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கிற போது இறைவன் பெரியவன், உயிர்கள் அதற்குள்ளே அடங்கியவை. அறிவற்ற ஜடமாகிய பாசம் ஆன்மாவுக்குள்ளே அடங்கியது. ஆக எல்லாமே உண்மையான பொருள்கள், புலப்படாத பொருள்கள். இதற்கு ஒரு உவமை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் விளங்கிக் கொள்வதற்காக. இந்த மூன்றையும், இந்த மூன்று எப்படி நிறைந்திருக்கின்றன ஒன்றுக்குள்ளே ஒன்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, எடுத்துக்காட்டு சொன்னா தானே விளங்கும். திருவொரு பயனில் எத்தனை எடுத்துக்காட்டு படிக்கிறீங்க? கடல், கடல் என்று சொல்லுவது இடம், கடல் என்ற இடம், கடலாகிய வெளி இடம். அந்த கடல் என்ற வெளிக்கு உள்ளே நிறைந்திருப்பது நீர், கடல் நீர். இடத்திற்குள்ளே அடங்கியிருப்பது நீர். அந்த நீரிலே அடங்கியிருப்பது உப்பு, உப்பு, உப்பு, உப்புத்தன்மை இருக்குல்ல உப்பு, அது நீரிலே பொருந்தி இருக்கிறது. எனவே கடல், நீர், உப்பு என்ற மூன்று பொருள். கடலை போன்றவன் இறைவன், கடல் போல இருப்பவன் இறைவன், அதிலே நிறைந்திருக்கிற நீர் போல இருப்பவை உயிர்கள், ஆன்மாக்கள். அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பை போல இந்த பாசப்பொருள்கள் ஆன்மாவை பற்றி இருக்கின்றன. இந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதே தவிர கடலை பற்றி இருக்கிறதா? கடல் என்ற இடத்தை பற்றி இருக்கிறதா? பற்ற முடியாது. இடம் என்றால் ஸ்பேஸ், அது மிக மிக நுண்ணியது. உப்புங்கிறது பருப்பொருள். எனவே உப்பு நீரை பற்ற முடியுமே தவிர கடலை பற்ற முடியாது. அதேபோல இந்த மாயை கண்மங்களாகிய பாசங்கள் எல்லாம், ஆணவம் எல்லாம் உயிரை பற்றுமே தவிர இறைவனை சார மாட்டான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எது? கடல், இறைவன். எல்லா பொருளுக்கும் ஆதாரம் இறைவன். இறைவனிடத்திலேதான் உயிர்கள் இருக்கின்றன, பாசப்பொருள்கள் இருக்கின்றன. இறைவன்தான் ஆதாரம். ஆதலால் இறைவனை விட்டு உயிர்கள் நீங்க முடியாது, எங்கு நீங்கி போக முடியாது. அவனிடத்திலேதான் இருக்கின்றன உயிர்களிடத்திலே, இறைவனிடத்திலேதான் நாம் புகழாக, புகலிடமாக கொண்டிருக்கிறோம் இறைவனை. ஆனால் இதை உணர்கிறோமா? தெரியல. எனவே இறைவன் தன்னிடம், தன்னிடம் உள்ள உயிர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தினாலே பற்றப்பட்டு துன்பப்படுவதைக் கண்டு அந்த துன்பத்திலிருந்து உயிர்களை காப்பதற்காக இந்த உலகை உடம்பை தந்திருக்கிறான். எனவே உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? நீக்க முடியாத தொடர்பு இறைவனுக்கும் உயிர்களுக்கும்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: நம்முடைய போற்றி பகருடை சிந்தையிலே முழுவதும் சிவபலம் பொருளானது மறைஞான சம்பந்தர் சம்பந்த மாமுனிவர் என்ற திருநாமம் தாங்கி உமாவதி சிவமாகிய அந்த அருட்சீடரை ஆட்கொள்ள எழுந்தொழிக்கின்றது. எழுந்தொழி பரசமய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த சமயங்கள் காட்டுகின்ற நிறைவின்மையை எடுத்து கூறி சைவத்திலே சொல்லப்பட்டுள்ள சமயம் முதல் அபிலேகம் வரை உள்ள நான்கு தீக்கைகளையும் அந்த சிவகுருவானவர் நூலாசிரியருக்கு இயற்கை அமைதை நூலாசிரியர் நன்றியோடு கொடுத்திருக்கின்றார். நயன தீக்கையாலும் பரிச தீக்கையாலும் செய்துள்ள தேர்வுகளை எல்லாம் உணர்த்திய ஞானங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதன் பிறகு அந்த ஆணவ மனத்தை எவ்வாறு போக்கி அருளினார் என்று சொல்லும் பொழுது கதிரவன் உதிக்கும் முன்னர் எங்கும் பறந்து நிறைந்திருந்த அந்த இருளானது கதிரவன் உதித்த பின்னர் காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விடுவது போல, அதாவது ஒளியினுடைய ஆற்றலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அது அடங்கி ஒடுங்கி நான் இருந்தும் இருப்பது சரியா புலப்படாத வரைக்கும் ஒடுங்கிவிடுவது போல மூர்த்தி நிலையிலே ஆனவமலமானது பொருளால் பொருள் அளவில் கெடாமல் இருந்தும் அதனுடைய மறைக்கும் சக்தி அந்த முக்தியடைந்த ஆன்மாவிடம் செயல்படாமல் அடங்கியிருக்கின்றது. அந்த நிலையிலே ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் என்று ஆதி குறையாமல் என்பார் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி சொன்னார். ரெண்டு நீதிகள் காக்கப்படுகின்றன. முத்தான்மாவுக்கு ஆணவ சார்பு இருக்கக்கூடாது, அது ஒரு நீதி, அந்த நீதியும் காக்கப்படுகின்றது. இவர்களும் ஒரு நீதியை காத்திருக்கார்கள். அதாவது முத்தான்மாவுக்கு ஆணவ சார்பு இருக்கக்கூடாது, அது ஒரு நீதி, என்னை அணுகாமல் சொன்னதால் அந்த நீதி காக்கப்பட்டது. அதே மாதிரி பதி பசு பாசம் முப்பொருளும் மித்தம் என்று நாம முதலிலே சொல்லியிருக்கின்றோம், அந்த நீதியும் அங்கே காக்கப்பட்டுவிட்டது. அது பொருளால் அழியாமல், என்ன இதுவும் பொருளால் அழியாமல் செயலாக ஒடுக்கணும் நல்லது. ஆக ஏற்கனவே முப்பொருளும் நித்தம்னு சொல்லிவிட்டோம் நாம, அதனால அது பொருள் அளவில் ஒடுங்கி அதே சமயத்தில் சக்தி இவரிடம் செல்லாமல் இருக்கின்றது இல்லையா? எனக்கும் ஞாபகம் அது நானும் ஞாபகம். ஒருவாறு அருமையாக சொன்னார். அதுக்கப்புறம் மேன்மக்கள் எல்லாம் ஏற்றக்கூடிய சரியை கிரிய யோகங்களுக்கு புதிய பதங்களாகிய சாலோகம் சாமீபம் சாலோகம் ஆகிய பதங்களை கொடுத்து அதற்கு மேலான ஞான நிலையினை ஞானநிலைக்காரர்களை உயர்த்தும் பொழுது அவர்கள் சிவஞானத்தினாலே சிவபிரானிடம் பேரன்பு கொண்டு நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த சிவஞான கண்ணை கொண்டு சிவபிரானை தரிசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நாணம் ஏற்படும், தம்மை பற்றி ஒரு நாணம் ஏற்படும். அப்படின்னா ஆன்மாவுக்கென்று செயல் கிடையாது, ஆன்மாவுக்கென்று தானாக விளங்கக்கூடிய அறிவு கிடையாது என்ற உண்மையெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் போது இது எத்தனை பிறவிகள் நம்மையே கர்த்தாவாக நினைத்து கருதி வந்தோம், சில பிறவிகள் பெற்ற நிலை கர்த்தாவா நடத்திட்டோம். இப்ப கூட சிவதரிசனம் செய்யும் போது தன்னை ஞாதிரு என்றும் அவனை நியாயம் என்றும் பகுத்து காண்கின்றோமே என்று சொல்லி நாணி அந்த செயலுக்கும் நாணி அவனுடைய அருளிலேயே அடக்கி விடுவார். சிவதரிசனம் செய்தே முடிந்த விளைவு இதுதான். சிவஞான போதத்துல ஒன்பதாம் யுத்திரத்துல சிவதரிசனம், பத்தாம் யுத்திரத்துல அந்த ஆன்மா அருளில் ஒன்றி போதல், அதுதான் ஏகநாதன் சொல்வார். ஆக நாம இப்ப நாம வழிபாடுகள் ஒதுக்குற நேரத்துல நம்ம சிந்தையை வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஒருமுகப்படுத்துறோமோ அந்த பயிற்சியினுடைய முதிர்ச்சி தான் இவை எல்லாம். ஞான நிலை பெரிய நிலை இப்ப நம்மளால எட்ட முடியாத நிலையா இருக்கு, ஆனா எதனுடைய பயனாக இது கிடைத்திருக்கின்றது? ஆரம்பத்துல செய்த வழிபாடுனாலதான். ஏன் அவனுடைய அறிவிலேயே பெருமாள் எழுந்துடுறாருனா எப்போ அறிவுல எழுந்துருவா? உன்போடா யாருக்கே குறைபுறை கணிய பொன்னடும் கோயிலா புகுந்து. அப்ப வந்து நம்ம அறிவிலே எழுந்துருந்தால் உடம்பே கோயில்ங்கிற அளவுக்கு புனிதம் ஆகுது. இதனுடைய விளைவால் இந்த பயன் கிடைத்தது திருக்கோயில் வழிபாட்டின் விளைவாகத்தான். அதுல திருக்கோயில் வழிபாடு செய்தால் அப்புறம் உள்ளத்தை அவர் கோயிலாக்கி எழுந்துருவார். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வதே. பணிந்த பின் அந்த அதை செய்தால் அதன் பின் அவர் இதை செய்வார். நாம் திருக்கோயில் வழிபாட்டை செய்தால் அதன் பின் அவர் நம்முடைய உள்ளத்தை கோயிலாக எழுந்துள்ளார் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் சிவ யோகியாகிய திருமூலர் சொல்லியிருக்கின்றார். சிவ யோகியே திருக்கோயில் வழிபாடுன்னா அது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஆக இந்த பெரிய ஞான நிலைக்கு தான் காரணம் ஆரம்பத்தில் அது மேற்கொண்ட அந்த வழிபாடுகள் தான். அந்த நிலைதான் முதிர்ச்சி அடைஞ்சது பக்கம் உயிர், அதனால பக்கம் முதிர முதிர இந்த பெருநிலையே அது வந்திருக்கின்றது. அதைவாறு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெரிய ஞான நெறியை ஒன்றுக்கும் பற்றாத எளியனுக்கும் தர பொருட்டு வீணாக சொல்றார், வீணே எனக்கு தர வேண்டி என்று தாழ்வனன் தன்மை என்று சொல்கிறார். எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன்மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம்போடே அணிய சுந்தரத்தா என்று சொன்னார். எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டது, நம்முடைய மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்டது, தேவர்கள் ஐந்திருமாருடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது, பெருமானுடைய திருவடி எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தும் எல்லா பொருளிலும் கலந்தும் இருக்கின்றது. அந்த திருவடிகளை அப்படிப்பட்ட மிக மேலான திருவடிகளை அடியனுடைய குந்தலையில் வைத்து ஆட்கொண்டார் என்று சொல்கின்றார். திருவடி தீட்சை செய்த முறைமை சொல்கின்றார். அதுதான் வந்து அந்த முடிவான முக்கிய என்னதான் கிடைக்கின்றது. இணையான திருவடி என் தலைமையில் வைத்ததுமே இணையான சுற்றங்கள் அத்தனையும் வந்துடைந்தேன். உடலும் தத்துவ கூட்டங்களும் அதையே குழந்தைங்கிற தத்துவ சுத்தி அடைந்து ஆன்ம சுத்தி அடைந்து வீடு வேறு அடைந்து விட்டே என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருவடிகளை என் தலைமையை ஆடும்படியிலிருந்து அருள் செய்த பேராளன் அந்த பெருந்தகையோ எனக்கு உபதேசித்த அந்த உபதேசங்களின் சாரமான ஒரு செய்தியினை இங்கே சொல்லுகிறேன் சொல்றார். என்ன அப்படின்னா, சிவச்சார்பு எனக்கு கிட்டியது, சிவத்தோடு அடியன் கடந்தேன் சொன்னார். இதுதான் சிவமும் அந்த சிவமும் அடியேனும் பிரிந்திருந்தோமா? இல்லையா? இல்லை. அப்போ ஆன்மா சிவத்தோடு கடத்தல் என்பது எப்படி? ஆன்மா சிவமும் என்றாவது பிரிந்திருந்தனவா? முத்தி நிலைன்னு சொல்றோமே அந்த நிலையில தான் பிரித்திருந்த அந்த சிவமும் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தனவா என்றால், அவ்வாறு இல்லை. அமையா சொல்றான் வேறு, நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. சிவம் வேறாகவும் நான் வேறாகவும் பிரிந்திருந்து அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக இணைந்தோ என்ற வழக்கு இங்க இல்லை. இதுதான் ஆன்மா சிவத்தோடு கூடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுவரை ஆன்மா சிவத்தோடு பிரிந்திருந்தத்தை விட்டு பிரிந்திருந்ததா? பிரிந்திருந்த ரெண்டு பொருள்கள் சேர்வது மாதிரியா முத்தியில ஆன்மா சிவத்தோடு சேர்வது என்றால், அவ்வாறு இல்லை. தான் வேறு, நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. அப்போ சிவமும் ஆன்மாவும் என்றுமே பிரிஞ்சிருக்கவில்லை, பிரிஞ்சிருந்து அப்புறம் முத்தியில சேர்ல. அப்போ ஆன்மா சிவத்தோடு சேர்கிறதுனா என்ன கருத்து இருக்காங்க? முந்தி என்றும் உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்திருந்து முந்தி என்றும் உள்ளம் என்றும் நீங்காது. முந்தி தொன்று தொற்றே அனாதியே உயிரின் அறிவை விட்டு சிவம் நீங்காமல் தான் இருந்தது. உயிரின் அறிவோடு இரண்டரை கலந்திருந்தது, பிரிப்பற கலந்திருந்தது, எப்போதுமே இன்றும் கலந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தன்னை ஒழித்துக் கொண்டு உள்ளது, தன்னை புலப்படுத்தவில்லை, ஒழித்துக் கொண்டு உள்ளது. அதனாலதான் பெருமான கள்வன் சொல்லுவாங்க. அந்த ஒழித்துக் கொண்டிருக்க ஒரு கள்ளம். உள்ளம் என்றும் நீங்காது, அது தெரிஞ்சிருக்கல. உள்ளங்கிறது அறிவாக கொள்ள வேண்டும். ஆன்ம அறிவிலேயே என்றும் கலந்திருக்கும் பொருள் தான் சிவம். ஆனா ஒழித்திருந்து, தான் கலந்திருப்பதை காட்டிக் கொள்ளாமல் ஒழித்திருந்து, உள்ளிருந்து எல்லா செயல்களையும் நிகழ்த்தியும் எல்லாம் அந்த ஆன்மாவே செய்வது போல் காட்டிக்கொண்டு தன்னை ஒழித்துக் கொண்டிருந்தது, ஒழித்திருந்து. அதான் சிவம் அந்த ஆன்மாவாகவே நிற்றல் என்று சொல்வார்கள். அவையே தானே ஆய் இரண்டாம் சொல்றது உயிர்களும் தானுமாக. அதுல வந்து அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் பிரித்து கொண்டு சொல்லுவாங்க. அதுல அவையேயாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயிர் கலப்பினால் உயிர்களேயாக. ஆகவே அந்த உயிரோடு ஒற்றித்து முதல்வன் அந்த உயிரின் வழி நிற்கின்றான். தான் இருப்பதை அவன் புலப்படுத்தாமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றான். உயிரி எந்தெந்த பொருள்களாம பார்க்கின்றது. ஆனால் தனக்கு அறிவுக்கு அறிவாக உள்ள அந்த சிவத்தை மட்டும் அது காணவில்லை. எதை போல சொன்னால் கண்ணானது உருவத்தை காண்கின்றது, ஆனால் உயிர் செலுத்தத்தானே கண் உருவத்தை காண்கின்றது. ஆனால் அப்படி ஒரு உருவத்தை காண்கின்ற அந்த கண்ணானது கண்ணையும் காண்பதில்லை, தனக்கு முதலாக இருக்கக்கூடிய உயிரையும் காண்பதில்லை. கண்ணுக்கு உள்ளிருந்து உயிர் செலுத்துவதனால் அந்த கண்ணால் உயிரை கண்ணையும் காண முடியவில்லை, உயிரையும் காண முடியவில்லை. அதே நிலைமைதான் உயிர். உயிர் வந்து பல விடயங்களை உலகத்தில் அறிந்திருந்தாலும் பல விஷயங்கள் தெரியும், பல அனுபவங்கள், உலக அனுபவம் அதிகம் எல்லாம் எல்லாம் இருந்தாலும் தன்னையும் அறியாமல், தனக்கு முதலாகிய அந்த சிவத்தையும் அறியாமல் தான் நம்முடைய நிலைமை இருந்து வருகிறது. பெற்றாமாக்களுடைய நிலைமை இதுதான். அப்போ உயிர்ப்புயிராக இருந்தும் அவர் ஒழித்திருந்தா, அதுதான் அந்த கள்ளம்னு சொல்ற. ஒழித்திருந்து தோன்றியிருக்கும் கள்ளம் இன்று காட்டும் கள்ள போற்றி, இதுகாலும் அப்படி என் அறிவிலே தன்னை ஒழித்துக் கொண்டிருந்து இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டுகின்றார். வெளிப்படுத்தி நான் எப்படி கள்ளத்தோடு ஒழித்திருந்தேன் பார் அப்படின்னு தன்னுடைய கள்ளத்தை இப்போது புலப்படுத்துகின்றார். அதான் சிவஞான போத உதாரணம் போல சொல்வார். கள்வந்தான் உள்ளத்தில் கான் என்று சொல்வார். காட்டிய கண்ணே தனிக்கானா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனிக்கானா, உள்ளத்தின் கண்ணாய கள்வன் தான் உள்ளத்தின் கான் என்று ஒன்பதாம் சூத்திரத்து முதல் அதிகரணமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். ஒன்பதாம் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே இவ்வாறு ஒரு பாண்டவர் உண்டு, கள்வன் பார். ஏன்னா கூடவே இருந்தும் தன்னை குலப்படுத்திக் கொள்ளாமல் ஆன்ம அறிவிலேயே ஒழிந்து கொண்டு இருக்கின்றார். அந்த அவர் தன்னுடைய கள்ளமானது வெளிப்படும்படியாக எழுந்தருள் வருகின்றார். பக்குவ சத்தியநிவாதம் வந்த காலத்துல, பக்குவம் வந்த காலத்துல சத்தியநிவாதத்தை ஏற்படுத்தி, இருவினை வகுப்பு வந்த காலத்துல சத்தியநிவாதத்தை ஏற்படுத்தி அந்த ஆன்மா காணும் வல்லமையை பெற்றாதான் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். அல்லது அவர் ஒழித்துதான் இருக்க முடியும். காணும் தகுதி வராதனால அவர் ஒழிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இருவினை வகுப்பு வந்துட்டு இல்லையா, எனக்கு வேற இன்பத்தை பத்தியோ துன்பத்தை பத்தியோ அக்கறை இல்லை, எனக்கு ஒரே நோக்கம் சிவபெருமானை அடைவதுதான். நீர் ஊத்த வேணி நிலவரிப்ப மன்றாடும் கார்பூத்த கண்டனை யான் காணினால் என்னாளோ என்பார் தாய்மார் சுவாமி. அந்த ஒன்றுதான் சிந்தனை, அந்த ஒன்றுதான் இலக்கு என்று வந்த பிறகு சிவபெருமான் வந்து தாமதப்படுத்தி தவிக்க வைக்கிறது அது எதுவுமே கிடையாது. அந்த ஒருமித்த சிந்தனை வந்துவிட்டால் எழுந்தறி விடுவார். தாய்மார்கள் எல்லாருக்கும் எழுந்தறி இந்த வரலாறு நம்ம காட்டுகின்றது. இதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைகள், சும்மா வெறும் வர்ணனைகள் அல்ல. அந்த சமயத்துல அப்படி அவர் எழுந்தருளி வந்து உண்மை உணர்த்துற, இதுதாலும் உன் அறிவிற்கு அறிவாக இருந்ததும் நான் தான், இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அதான் எட்டாந்து ஐயா சொல்வார், நம்முதல் குருவாயும் ஒரு உண்மை போடுவார். நம்முதல் குருவாயின் சொன்னா போதாதா, குருவாயும் வரும். அப்ப அந்த உண்மையினால அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவாகவும் இருக்கின்றான். ஆகவே அறிவுக்கு அறிவாகி அவ் அறிவுக்கு எட்டாம் நெறியில் பிறந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசிரிக்கே தோன்றி கந்தர்களின் பாகம் சொல்கின்றது. அப்படி வந்து தன்னுடைய கள்ளத்தை இன்று காட்டுகின்றான். இதனாலும் ஒளிந்திருந்தேன் கல்வன் போல உன் அறிவில் ஒளிந்திருந்தேன் என்ற உண்மையை புலப்படுத்துகின்றார். அதான் தோன்றிருக்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று அருமையாக சொல்கின்றார். இவ்வாறு அப்படி ஒரு வள்ளலாக தன்னை இப்படி அவர் தெரிவிக்கின்றார். அதாவது வள்ளல்கும் போது என்னன்னா, தனக்கு பயன் கருதாமல் பிறருக்கு வாரி வழங்குபவர் வள்ளல். ஆன்மாவுக்கு இந்த முத்தியை தந்ததனால் சிவத்துக்கு எந்த பயனும் இல்லை, உன்னுடைய மும்மலங்களையும் விடுவித்துவிட்டேன், எனக்கு என்ன தரப்போகிறாய் அப்படின்னு அவர் கேட்க போகுது. அது எந்த பலனையும் கேட்காமல் கூட அவரால் தான் முடியும். ஏன்னா உயிர்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ முடியும் இல்லையா. ஒரு வியாபாரம்னா அவர்களுக்கு ஒரு லாபம் வேணும், வாடிக்கையாளருக்கும் பயன் வேண்டும், வியாபாரிகளுக்கும் பயன் வேண்டும், உலகநிலையே அப்படிதான் வாழ முடியும். ஆனா இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு லாபம் இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம தரமான பொருள் வாங்கியிருக்கோம், பொருளுடைய தரம் நமக்கு உயர்தரமா கிடைச்சிருக்கு, அது நமக்கு லாபம் வாடிக்கையாளர் நினைப்பாங்க. நம்ம வாங்கின விலையோட கொஞ்சம் கூட வச்சிருக்கோம், அது நமக்கு லாபம், நமக்கு ரெண்டு பக்கமும் லாபம். ஆனா ஆன்ம லாபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லாபம் வந்து அது 100% லாபம். அந்த லாபத்தை கொடுப்பவருக்கு வந்து எந்த பயனும் இல்லை, ஆனா நஷ்டமும் இல்லை. சூரியன் நமக்கு எல்லாம் அந்த ஒளி வெள்ளத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது, அதுவோரும் வாழி வழங்கி கொண்டிருக்கிறது, வழங்கி கொண்டிருக்க வழங்கி கொண்டிருக்க அது தேய்ந்து கொண்டே இருக்கின்றது, அதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனா முற்றிலும் போது கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். நம்ம இதை நடத்தி கவலைப்பட்டு வேற வேலைகள் இருக்க வேண்டாம், கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது. அது கொடுக்க கொடுக்க அதுக்கு ஆற்றல் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனா இந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அருளை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவனுடைய அந்த அருள்தன்மை பெருந்தன்மை எல்லளவும் குறைவதில்லை. கொடுத்ததன் மூலம் அவன் பிரதி உபகாரம் எதையும் பெறுவதும் இல்லை. இந்த ஆன்ம லாபம் தான், இந்த ஆன்மாவுக்கு 100% லாபம் அதுதான். சொன்னா தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆள்களோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று யாதினி பெற்றது ஒன்று என்பார் என்று கேட்கின்றார். ஆகவே அந்த மாதிரி அதான் வள்ளன்மை சொல்றார். ஒரு வார்த்தையில சொன்னார், அந்த திருவாசகத்தெல்லாம் நினைச்சுதான் இங்க வள்ளன்மைன்னு ஒரு சொல்ல போட்டிருக்கார். சும்மா வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து சிவம் தன்னை தெரிவிக்கின்றது, அண்ணாவாகிய என்னையும் எனக்கு தெரிவிக்கின்றது, என்னையே எனக்கு தந்த என்று தாய்மார சுவாமி சொல்வார். தான் யாருன்னே தெரியாமதான் அண்ணா இருந்தது, எத்தனையோ விஷயங்களை அண்ணா தெரிஞ்சிருந்தது, ஆனால் தான் யாருன்னு தெரியல. எப்ப தெரியும், சிவபெருமானை உணரும் போதுதான் தன்னை உணர முடியும். அதுதான் விஷயம் இருக்கு. கோயிலுக்கு போறவங்கன்னா எதுவுமே ஏமாளிகள் இல்லை இல்லையா, அதை விட்டு போட்டு அப்படி சிந்திக்கணும் இப்படி சிந்திக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போறவர்கள் தான் சிறந்த சிந்தனையாளர்கள். என்ன பெரியவர்கள் வாழ்க்கையில தான் உணர்ந்தவர்கள். திருடை மருது மும்மணி கோவை அது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஊருக்கு போற ஞாபகம் வந்து திருடை மருது உண்மை கோவில் நினைச்சுக்க வேண்டாம், இந்த இடத்துல பொருத்தமா ஆகுது. அதனால சொன்னேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நின் பெருந்தன்மையும் கண்டே காண்டவும் என்னையும் கண்டே, உன்னுடைய பெருந்தன்மையை கண்டே அது கண்டதன் பயனாக என்னையும் கண்டே, நின் பெருந்தன்மையும் கண்டே காண்டவும் என்னையும் கண்டே பிறரையும் கண்டே மற்றவர்களையும் காண்கிறார்கள். தான் முத்தி நிலையில பாருங்க எவ்வளவு ஞானம் கிடைக்கிறாங்க. சிவத்தையும் அறியலாம், நம்மையும் அறியலாம், பிறரையும் அறியலாம். பிறரையும் இப்போ எனக்கு பிறரையும் அறியுமா, எனக்கு எத்தனையோ பேர் தெரியுமே இல்லையா, மறியல நிறைய பேர் தெரியும், எங்க ஊர்ல நிறைய பேர் தெரியும், எப்படி தெரியும், உடலாகத்தான் தெரியும் இல்லையா. மற்றவர்களையும் ஆன்மாக்களாகவே அறியலாம். அந்த நிலையில பிறரையும் கண்டேன்னு சொல்லிட்டு எப்படி முடிச்சிடாது பாருங்க, நின்னை காணா மாண்டர் தம்மையும் காணா தன்மையோரு, நின்னை காணா மாண்டர் யாருன்னா சிவபெருமானை அறிந்திருக்கவில்லையோ அவர்களெல்லாம் தம்மையும் அறியாதவர்கள் முடிச்சிட்டார். ஆகவே சிவசிந்தனை என்பதற்கு இடம் இல்லாமல் ஆன்மா ஞானம் வேண்டும், ஆன்மா தன்னை உணர வேண்டும் யாருன்னா சொல்றாங்களோ இல்லையா, அப்ப அவர்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்காங்க பண்ணிருக்கார்கள் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, இதையும் சிந்திச்சு பாருங்க என்று நாம் வந்து காட்டணும். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. என்னை காணாமாங்க, தம்மையும் காணா தன்மையோடு. எதிர்மறைகள் சொல்லும் போதுதாங்க அது என்ன வலுப்பெறுது. என்ன நினைச்சிருங்க, சிவபெருமானை அறியும் போது நம்மையும் அறியலாம். இது நம்ம அறிவதற்கு இதுவும் ஒரு வழிமுறை, வேறு வழிமுறைகளும் இருக்கலாமே அப்படின்னு எண்ணுவதற்கு இடம். எதிர்மறைகள் சொல்லும் போது இது போய்தான் ஒரே ஒரு வழியும் இல்ல. என்னை காணா மாந்தர், நம்மையும் காணா தன்மையோடு போயிட்டா. அவன் சிவபெருமானை அறிவதுதான் ஆன்மா தன்னை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி. அதுவரை ஆன்மா தன்னை அறியாது. சிவபிரகாசம் போன்ற சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளார். சிவபெருமான் திருவடியில தான் கிடந்தேங்க. வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாழினுள் கிடந்த என்னை தெரிவித்தேங்க. அதனால் எங்க இருக்க அந்த திருவடிக்குள்ளதான் இருந்திருக்கின்றே. ஆகவே சிவபெருமான் வேறாகவும் ஆன்மா வேறாகவும் இருந்து இந்த முத்தின்மையின் வந்தவுடனே சிவபெருமான் போய் ஆன்மாட்ட சேர, ஆன்மாவும் போய் சிவபெருமாட்ட சேர. அந்த தாழுக்குள்ளதான் இருந்திருக்கு. அதுதான் முதல்லே சொன்னார், நான் தான் வேறு நான் வேறாய் இருந்து வந்து புனரா வழக்காக்கி. ரெண்டு பேர்ல ஆன்மா வந்து சிவபெருமானோடு சேர்ந்தாலும் சரி, சிவபெருமான் வந்து ஆன்மாவோடு சேர்ந்து சொன்னாலும் சரி, அது வந்து குறைபாடுடைய கருத்து. சிவபெருமான் திருவடியிலே தான் ஆன்மா இருந்திருக்கின்றது. ஆனால் ஆன்மா அதை உணரவில்லை, அந்த மத மறைப்பு உணரவிடவில்லை. ஏன் சிவ ஆன்மா வந்து பிரிந்திருந்தது சிவபெருமான் திருவடியில சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க.

0: நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே அப்படிங்குவார். சிவபெருமான் திருவடி அகன்று வேற எங்க இருக்க முடியும் நாம கேட்பார். அதனால சொன்ன சென்று இவன் தான் ஒன்று சிவபூரணம் சிதையும், சிவபெருமான் பூரண பொருள் எங்கும் நிறைந்த பொருள் என்ற கருத்து தவறாக போய்விடும். ஆன்மா பிரிச்சிருந்து போய் சேர்ந்ததுதான். அன்று அவன் தான் ஒன்றுமெனில் இந்த சிவபெருமான் தான் ஆன்மாவை சேரணும் சொன்னா அந்நியமா, சிவபெருமான் ஆன்மாவோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார். இப்ப முட்டியில தான் வந்து கலக்கிறார்னு சொன்னா அது வரைக்கும் அவர் அந்நியமா இருந்தாலும் ஆயிரும். பெற்ற நிலையிலெல்லாம் சிவபெருமான் ஆன்மாவுக்கு அந்நியமா இருந்தாலும் ஆயிரும். அவர் அறிவுக்கு அறிவாக ஒழுந்தில்லா இருக்கிறாரு. விரகத்தையே பாடி படுமை போல் மறைய நின்றுடான். எப்ப பிரிஞ்சிருந்தான்? ஆகவே அவன் வந்து ஆன்மாவோட ஒன்றினான்னு சொன்னா அவன் அந்நியமா இருக்கான் ஆயிரும். அது சம்பந்தத்துக்கு பொருந்தா போயிரு. ஆகவே அன்று அவன் தான் ஒன்றுமெனி அந்நியமா. ஆகவே அந்த சிவபூரணத்துக்கு வங்கம் ஏற்படும், அசுவித சம்பந்தத்துக்கும் குறைபாடு வந்துடும் அப்படி சொல்லக்கூடாது. அதனால இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, ஆதித்தன் அந்த வெளி குற்றமர நின்றது போல் கொள் என்று சொன்ன. அதாவது படலம் படர்ந்த கண்ணானது ஆதித்தன் சன்னதியில் இருக்கின்றது. அந்த படலம் நீங்கிய துணையால் என்ன ஆகின்றது? அந்த கண் ஒளியானது வெளிப்பட்டு கதிரவன் ஒளியோடு கலக்கின்றது. படலம் நீங்குவதற்கு முன்பும் கதிரவன் சன்னதியில் தானே அந்த கண் இருந்திருக்கின்றது, தெரிந்தில்லையே. ஆனா படலத்தின் மறைப்பினால் அந்த கதிரொளியின் பயனை அந்த ஆன்மா பெற முடியாமல். ஆகவே அதனாலதான் உன்னை பிரிஞ்சிருந்தேன் பிரிஞ்சிருந்தேன்னு திருமுறைகள்ல பாடுறாங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா பாடுறாங்க. உள்ளதான் இருக்கிறான் இருக்கிறான், ஆனா அந்த பயனை நாம உணர முடியலையே, அதனால அது பிரிஞ்சிருக்கிற மாதிரி தானே ஆகுது. அந்த கருத்துலதான் பிரிஞ்சிருக்கேன்னு பாடுறாங்க. அதனால முதலே தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க சிவபுராணத்துல, இமை பொழுதும் என்னெஞ்சு தாழ்வாழ்க்கை சொல்லிட்டாங்க. அதனால அதை நம்ம உணரணும். ஒரு பெரிய ஒரு முயற்சி வந்து எந்த பொருளையும் தேடணும்னா நமக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு இல்லையா? ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்குங்க, தேடுங்க, எங்கேயோ இருக்குங்க, அது வந்து சின்னமனூர்ல இருக்குங்க அப்படின்னா அவ்வளவு ஆர்வம் வராது. எந்த பக்கம் முடிஞ்சு போனோம் அங்க எத்தனையோட இருக்கு, எங்க இருக்கு ஆகுது. மதுரைக்குள்ள இருக்குங்க, மதுரை எவ்வளவு பெரிய சிட்டி, அதுல எங்கெல்லாம் போய் நான் தேடுறது. இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்குங்கன்னா கொஞ்சம் ஆர்வம், நாலஞ்சு இடங்கள் போயிருக்கோம். போகாத இடங்கள் நிறைய இருக்க, நம்ம போற இடங்களுக்குள்ளதாங்க இருக்கு. இந்த வகுப்பு அந்த வகுப்பு வெளியில தங்கி இருக்கிறோம், இந்த இடத்துக்குள்ளதான் இந்த பொருள் ஒழிஞ்சிருக்கு தேடுங்கன்னா. அப்ப நம்ம போற இடத்துக்குள்ள இருக்குன்னா சரி, இந்த இடங்கள் கூட நமக்கு நல்ல பழகின இடம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா தேடுவோம். அதை விட இந்த
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமன். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய், ஆணவத்தின் ஏகமாய், ஆணவத்துல இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய், இருளிலே அலர்ந்த விழியை போல ஆணவத்தோடு ஒன்றாக, ஏகம் என்றால் ஒன்று, ஆணவத்தோடு ஒன்று, ஆணவமும் இருட்டு, அந்த இருட்டில் இருட்டாக இருக்கின்ற ஒரு நிலை, அது ஒரு ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன? வல்வினையின் ஈட்டத்தால் வலிய கொடிய வினை. அது ஏன் வல்வினைன்னு சொல்றாருன்னா, நாம நினைச்சிருக்கோம் எல்லாம் என்னோட வினை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சலிச்சுக்கிறோம். வினைய அனுபவிச்சா தீந்துரும் நினைக்கிறோம், ஆனா அந்த அனுபவமே அது ஒரு வினையாக மாறுது. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த வினையை அனுபவிக்கிற போது இந்த பாவியினால எனக்கு இந்த கத்தம் வந்தது, ஆச்சா இவன் நல்லா இருப்பானா, மனசுல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி வினையை அனுபவிக்கின்ற பொழுது ஆபீஸ்ல ஒருத்தர் நம்ம மேல இருக்க ஆளு

0: ஒரே ஊத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான். எல்லாம் என் தலைவிதி, வேணா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அது அனுபவிக்கிற போது மனசுக்குள்ளாரு கோவம், இவன் நல்லா இருப்பானா, இவன் புள்ள குட்டி நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நம்மளால அது தண்டிக்க முடியாது, சாப்பிடுறது. இப்ப அனுபவிக்கின்ற பொழுது அத ஒரு ஒரு உத்தரவு மேல சாக்கிட்டு அனுபவிப்பது, அப்ப அது ஒரு வினையா போகுது. அந்த வினைக்கு இன்னொரு தொடர்ந்து, அப்ப வினையானது தொடர்ந்து வருகிறது. பிரவாகநாதின்னு சொல்லுவாங்க, தண்ணி மலம உற்பத்தி வர்ற தண்ணியில எந்த தண்ணி மூலம் வந்து எந்த தண்ணி பின்ன வந்துன்னு சொல்ல முடியாது. அதுபோல இந்த வினையும் தொடர்ந்து வருது. வினையை அனுபவித்தால் கழிந்து விடும் என்று சொன்னாலும் அந்த அனுபவமே இன்னொரு வினைக்கு வித்தாக அமைக்கிறது, இன்னொரு வினையை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அதனால அந்த வல்வினை என்று சொன்னார். அந்த வல்வினையின் ஈட்டத்தால், ஈட்டம் ஈட்டம் என்றால் தேடிக்கொண்டதுன்னு அர்த்தம், ஈட்டம் தேடிக்கொண்டது. அப்ப அந்த தேடிக்கொண்ட அந்த வல்வினையின் ஈட்டத்தினால், நம்ம வினையினுடைய தேடிக்கொண்ட வினையினால நமக்கு இந்த உடம்பு வருது. இந்த உடம்புல இருக்கின்ற போது நமக்கு வந்து சில மயக்கம் உண்டாக, அறிவு மயக்கம் உண்டாகிற. அது எப்படி மயக்கம் உண்டாக நம்ம முன்னால பார்க்க போறோம். ஒண்ணு இல்லைன்னு இப்போ நல்லா கேட்க வகுப்புல உட்காண்டிருக்கோம், உட்காண்டிருக்கும்போது பாடம் கேட்கும் போத நினைவு எங்க போனா பரவாயில்ல, தூக்கி பொத்து பொத்துன்னு. அப்ப இது வந்து நினைவோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய நினைவு நம்ம விட்டு கழிந்து போகுது. அதுக்கு பேரு மோகம்னு சொல்றார். மோகம் என்றால் மயக்கம். அதாவது வச்சுங்களா, இந்த மோகம் காதல் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வரும். ஒரு ஒரு ஒரு காதலன் காதலை வச்சு சொன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி மேல காதல் மோகம், அந்த மோகம் வந்துருச்சுன்னா அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, தன்னுடைய தகுதி தெரியாது, வேலை தெரியாது, நினைப்பு பூரா யார மோகிச்சிருக்கானோ அந்த மோகனா மேலதான் இருக்கும். அப்போ அந்த மயக்கம் அது வந்து சுய அறிவு, அறிவு இல்லாமல் அது அறிவு மங்கி போகுது. அது ஒண்ணு. இப்ப ரெண்டு நிலை, ஒண்ணு வந்து ஆனமனத்தின் ஏகமா கிடக்கூடிய ஒரு நிலை, இன்னொன்னு வல்வினை ஈட்டத்தால் மோகமா கிடக்கூடிய நிலை. இந்த ரெண்டும் கேவல நிலை என்று சொல்றார். ரெண்டும் கேவல நிலை. கேவல நிலை என்றாலும் கூட அதுக்கு ரெண்டு பேர் உண்டு. ஒண்ணு என்னன்னா காரிய காரண கேவலம். இப்ப ஒரு சின்ன கேள்வி, இப்ப நாம ரெண்டு பார்த்தோம், என்ன ஆனாமலத்தை ஏகமாய் கிடக்கூடியது ஒண்ணு, இன்னொன்னு வல்வினை ஈட்டத்தால் மோகமா கிடப்பது ஒண்ணு. இந்த ரெண்டும் கேவலம், இந்த ரெண்டுமே கேவலாவத்தை. இதுல எது காரண கேவலாவத்தை, எது காரிய கேவலாவத்தை ஏன்னு சொல்லணும். இல்ல இப்ப நாங்க ரெண்டு பார்த்தோம், ஒண்ணு என்ன அப்படின்னா இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய், இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய், இது ஒண்ணு. இன்னொன்னு வல்வினின் ஈட்டத்தால் மோகமாய். இந்த ரெண்டும் நின்ற நிலை மகம். இப்ப எது வந்து காரண கேவலம், இன்னொன்னு காரிய கேவலம். ரைட். காரணங்கிறதுனா பின்வரும் காரணங்களுக்கெல்லாம் முன்னால் இருப்பது காரணம், காரியங்களுக்கெல்லாம் முன் இருப்பது காரணம். அப்ப இன்னும் வந்து காரியம் ஆகல. இங்க முதல்ல சொன்னது எப்படி ஆனா அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாக இருக்குது, இன்னும் அது அது வந்து இன்னும் எந்த காரியமும் ஆகல. அப்புறம் உடம்பு வந்ததுக்கு அப்புறம், உடம்பு தானே வல்வினை செய்ய முடியும், வினை செய்து வினையின் ஈட்டத்தினால பிறப்பு வந்து உடம்பு வந்து இந்த உடம்போடு இருக்கிற போது அப்ப வந்து ஒரு கேவல நிலை ஒண்ணு வருது. அது மோகமாக இருக்கக்கூடியது, மயக்கம் அறியாமையும் வரக்கூடியது. மோகம் என்றால் அறியாமை என. அறியாமல் அது வந்து காரியம். ஏன்னா அது ஒரு காரணத்து காரியம், முதல் இருப்பது காரணம். இப்போ வல்வினை ஈட்டமாகிய செயலினால எடுத்த உடம்பு, உடம்புல பிறப்புகள், அந்த பிறப்புகள்ல மோகமாக வரக்கூடிய ஒரு அறியாமை காரணம். இந்த ரெண்டும் அது காரண கேவலத்தையும் குறிக்கும், காரிய காலத்தை குறிக்கும். இந்த மகரம் சிவாய நம என்பதற்குரிய மகரம் இருக்குது. இந்த மகரம் காரிய கேவல காரண கேவலத்தையும் குறிக்கும், காரிய கேவலத்தையும் குறிக்கும். சரி, அடுத்து பார்ப்போம். சரி, இந்த நிலையில நீடும் இருள் விளக்கில், நீடும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு, அந்த புத்தகத்துல நமக்கு வந்து சென்று அவ்விழிக்குன்னு இருக்கு இல்லையா, அத எப்படி இருக்கட்டும், சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல் ஒன்றை வரும் நகரம். பஞ்சாட்சரத்துல இந்த நகரம் எப்படி வருது, நகரத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, இருள் எப்படிப்பட்ட இருள் அப்படின்னா நீடும் இருள், நீண்ட இருள், விடுவே இல்லாத நீண்ட இருள். நமக்கு இந்த மேல அந்த அண்டார்டிக் பதில எல்லாம், அதாவது நார்வே ஸ்வீடன் அங்க கீழே தெற்க வந்து நியூசிலாந்து போல சில பகுதிகள் எல்லாம் இந்த வெயக்காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு வெயக்காலம் கொஞ்சம் மாசம் வரும் மாதிரி அவங்க குறைவு. நான் நியூசிலாந்துல போய் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அங்க என்னன்னா பகற்பொழுது அதிகமாக ராப்பொழுதும் ஆகும். பகற்பொழுது ராத்திரி 10 மணிக்கு நம்ம ஊர்ல சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், 5-6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கணும்னு சொன்னா எல்லாம் இருட்டு பண்ணிட்டு தான் தூங்கணும். அதே மாதிரி அந்த வின்டர் சமயம் வந்துருச்சுன்னா இருட்பொழு சீக்கிரமே இருட்டாயிடும், 5-5 மணிக்கெல்லாம் இருட்டு வந்துடும். அந்த இப்ப நமக்கு இலக்கியத்துல சொல்லுவாங்க, அதாவது காதலர்களை பிரிந்திருக்கக்கூடிய காதலனுக்கு இரா பொழுது ஆமா நீண்டு இருக்குமா, நீடும் இரா நீண்ட, அதாவது சாதாரணமா வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் இருட்டு இருக்கணும் சொல்லலாம். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வந்துன்னா 12 மணி நேரம் வச்சுட்டாலும் கூட அடுத்த நாள் கார் 7 மணிக்கு விடுச்சிடும். அப்படி இல்லாம இது நீடும் இரா, நீண்டு இருக்கக்கூடிய இரா போகுது. ஆனவளம் அந்த இரவுல நீடும் இருள், நீண்கின்ற இருளில், நீடும் இருள்னா நீண்டு செல்கின்ற இருளில விளக்கில், விளக்கில் அப்படின்னா விளக்கினை அந்த இல்ல இருக்கு இல்லைங்களா அது ஓம உருவாக கொள்ளப்படும், விளக்க போல விளக்கில், விளக்கினா விளக்கினை போல ஒன்ன சென்று அவ்விழுக்கு ஒருவர் சேர்த்துதல் போல். ராத்திரில ஒருத்தர் தட்டு தடுமாறிட்டு போறான், ரொம்ப தூரம் போகணும் நீண்ட ராத்திரி. அப்போ அந்த வழியில செல்றவனுக்கு பரிதாபப்பட்டு ஒருத்தன் ஒரு விளக்கு கொடுப்பதை போல, போல ஒருவர் சேர்த்த போல அந்த விழிக்கு அந்த விளக்கு சேர்த்ததை போல, நீளும் ராவில விழிக்கு ஒருவர் விளக்கினை சேர்த்ததை போல ஒன்றை வரும் நகரம், கூட சேர்ந்து வருகின்ற நகரம். நீளும் இருள விளக்கினை சென்ற, இருள சென்ற அந்த விழிக்கு ஒரு விளக்கினை ஒருவர் சேர்த்ததை போல வந்த நகரம். அப்ப விளக்கு எதுக்கு சேர்த்தது, கண்ணுக்கு, கண்ணுக்கு விளக்கினை சேர்த்தது போல விளக்கு கொடுத்தான். எப்போ, ராத்திரியில. இப்ப அந்த ஆனமலமாகிய அந்தகாரத்துல தவிக்கின்ற துன்பப்படுகின்ற உயிருக்கு இறைவன் வந்து நகரத்தை கொடுக்கிறான், திருவாதாமலம மாயை கொடுக்கிறான். நீடும் இருளில செல்கின்ற ஒருவன் அந்த விழிக்கு ஒருவர் விளக்கினை சேர்த்ததை போல ஆனமல அந்தகாரத்தில் துன்பப்படுகின்ற ஆன்மாவுக்கு மாயையாகிய விளக்கினை இறைவன் கொடுக்கின்றான். அப்போ விளக்குக்கு இருளுக்கு பகை விளக்கு. அப்ப மாயை என்பது அது ஏன் ஆண்டவன் கொடுக்கிறான்னு சொன்னா இருள துணையா இருக்கிறதுக்கு தான் கொடுக்கிறான். அது கண் ஏன் கண்ணுக்கு கொடுக்கிறான் அப்படின்னா கண் காணக்கூடியது, கண் காணக்கூடிய கண்ணுடைய பார்வையை இருள் மறைத்துக் கொண்டிருக்கிறது, அதனால இருளுக்கு பகையாகிய விளக்கினை கொடுக்கிறான். பானமரத்துக்கு பகையாகிய இந்த மாயா மரத்தை கொடுக்கிறான். இது நல்லா தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆணவம் பாசம் என்று சொல்ற போது ஆணவம் கண்மா மாய் மூணு சொல்லுவோம். இப்போ ஆணவம் மாயை கண்மம் மூன்றும் பாசம் என்றாலும் கூட ஆணவத்துக்கு பகை மாயை என்பது. மாய் ஏன் கூட்டுறான்னா இருளுக்கு இருள சென்ற கண்ணுக்கு விளக்கி தருவது போல ஆண்டவன் கொடுக்கிறான், என கண் பார்வையை செலுத்துவதற்கு. அதுல வந்து அது அணுப்பட்டு இருவனை எப்பு மலபரிவாகம் சத்தனிபாதம் இதெல்லாம் வரும்னு சொல்லி அதனுடைய விளக்கம் எல்லாம் நீங்க வகுப்பு பார்க்கலாம். இப்ப நீளும் இருள் விளக்கில் சென்ற அவ்விழிக்கு ஒருவர் சேர்த்தது போல் ஒன்ற வரும் நகரம், நகரம் என்பது மாயை. வந்த வழி இப்படி வந்தபோது மூன்றும் மருவி, இப்ப மூணு இருக்குது. எந்த மூணு? யா உயிர் இருக்குது, மா மலமும் இருக்குது, அப்புறம் நா த்ரோதானமும் இருக்கிறது. மூணு இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா யா உயிர் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கலந்து இருக்கிறது தான் விரவி இருப்பது மலம் மா. அப்புறம் ஆண்டவன் சேர்த்துனது அப்ப நாம சொல்றது நாமய என்று சொல்லுவோம். நாமய என்ற மூன்றும் பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய நாமய என்ற மூன்றும் எழுத்துக்களும் இருக்கின்றன. சரி, அடுத்த பார்ப்போம். இப்போ இந்த மூன்றும் கூடிய பொழுது யா அதாவது நாமய, யா என்ற உயிரும் ந என்ற த்ரோதானமும் அப்புறம் அந்த யாவோடு விரவி இருக்கின்ற மகரமம், இந்த மூணு சேர்ந்த போது என்ன ஆகுதுன்னா அப்பதான் உயிரானது சில செயல்களை செய்ய தொடங்குது. ஆமா, அது எப்படி தொடங்குதுன்னு நாம மற்ற சாதனம் பாடுக்கலாம். அதாவது எப்ப மாயை வந்து சேர்ந்ததோ, மாயை வந்து சேர்ந்த முதல் முதல் ஆண்டவன் கொடுக்கக்கூடிய உடம்பு. இப்ப நம்ம சாத்திரத்துல எல்லாம் புனருப்பு தான் சொல்லுவாங்க, ஆதிர்ப்பவம் சொல்லுவது இல்லை. ஆதி உற்பத்தை போற்றி பகருடைய போற்றி பகருடையதான் ஆதி உற்பத்தை சொல்றார். இந்த சூட்சும சரீரம்னு சொல்லுவோம், காரண சரீரம் அந்த மாயோடு சேர்ந்த உடனே உயிருக்கு அந்த ஆணமல பிடிப்பினால ஒரு சலனம் உண்டாகும், மனத்து ஒரு சலனம் உண்டாகும். அந்த சலனம் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா உயிரிடத்திலையும் ஆணமல பிழிப்பு ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்திட்ட ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் என் மண்டையில ஏறது இல்ல, ஏன்னா ஆணை பிழிப்பு நிறைய இருக்குது. சிலருக்கு கற்பூரம் போல காமிச்ச உடனே கப்புன்னு பத்திக்குது இல்லையா, அந்த மாதிரி. அது ஏன்னு சொன்னா அங்க ஆணமல பிடிப்பு கொஞ்சமா இருக்குது, நமக்கு ஆணமல பிடிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால அந்த ஆணமல மாயை வந்து இறைவன் எதுக்கு கொடுக்கிறான், விளக்கு போல யகரத்துக்கு உயிருக்கு நன்மை செய்யும் பொருட்டு கூட்டுறான். ஆனா இந்த ஆணமல பிடிப்பினால இந்த மாயை கூடிய உடனே உடம்பு வந்த உடனே சூட்சும சரீரம் வந்த உடனே மனத்துல ஒரு சலனம் உண்டாகும். அந்த சலனம் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை, அந்த பிடிப்புக்கேற்ப வேறுபடும். இந்த நம்முடைய முதல்ல தோன்றது சித்தம்னு சொல்லுவோம். சித்தம் என்ன பண்ணும்னா சித்தம் சிந்திக்கும். அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு முதல்ல கடைசியில நமக்கு கேள்விக்கு நம்ம பின்னர் கருவிகளெல்லாம் பார்க்க போறோம். கருவி பார்க்கும்போது தெரியும் இந்த சித்தம் இருக்கிற. நீங்க சில சமயத்துல காலையில் தூங்குவோம், நாம தூங்குறது தூக்கமும் இல்லை கனவும் இல்லை, ஆனா அந்த மனசானது கண்டபடி இங்கெங்கயோ சுத்திட்டு வரும். என்னென்னவோ நினைச்சு பார்த்தா காரண காரியமே இருக்க, கனான்னா கூட கனா கண்ட கனாவே முழுமையாக சொல்ல முடியாது போனாலும் கூட ஏதாவது முன்ன பின்ன நீக்கி போட்டாலும் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லலாம். இந்த சித்தம் இருக்க மனசு அலைவது இருக்குத, இது என்னென்ன அலையுது எங்கெங்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் செல்ஃப் ஒருத்தனுடைய அவனுடைய பண்பு என்ன என்பது அந்த சித்தம் சித்து சிந்திக்கலையா அது காட்டி கொடுத்து விடும். நம்ம நாம எவால்வேட் பண்றதுக்கு நம்முடைய நமக்கு நிலை நினைவு இருக்கும்போது நம்ம மனசு எங்காவது தப்பான வலிக்கிற இதெல்லாம் நமக்கு ஆகாது ஆகாதுன்னு நம்ம மனசார நம்மோட நினைச்சாலும் கூட நினைக்காது போனா கூட நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு பயந்துட்டாவது ஒழுங்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணும். நம்முடைய கட்டுப்படுத்தும் அந்த சித்தத்தில் இருக்கிற போது யாருடைய கட்டுப்பாடு நம்முடைய கட்டுப்பாட்டில் சித்தம் இல்ல, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது எங்கெங்க மேய்துன்னு புடிச்சு கட்ட முடியாது, அது எந்த மேய்ஞ்சிருக்குன்னு நமக்கு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி சித்தம் அந்த மாதிரி நிலைதான் முதல் நிலை. ஆனமலை பிடிப்பினால அந்த ஒரு மனசுல ஒரு சலனம் சித்தம் சலனம் உண்டாகும். அந்த சலனத்தை வினையாக கொண்டு ஆண்டவன் பின்னர் நமக்கு சில கருவி கரணங்களை கூட்டுவான். அது நமக்கு நீங்க போற்றி பகுதியில் படிக்கும் போது அந்த பகுதி ரொம்ப சுவையான பகுதி நல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்த பாருங்க. மறுவே மூன்றும் இந்த மூணு சேர்ந்து மூணு என்ன ம என்ற மூன்றும் சேர்ந்து அப்போ அந்த மனசுல செய்த அந்த சலத்தின்காக கொடுத்த உடலில் வைத்துக்கொண்டு இருவினை செய்யும். அந்த இருவினையின் போக விதமெல்லாம் இருவினையின் போக விதம் அந்த போக அனுபவம் இப்படித்தாங்கிறது இல்லை, அது எப்படி வேணாலும் ஒரு எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதனால விதம் என்று சொன்னார். விதம் பல வகை பகவையான அனுபவங்கள் எல்லாம் உருவுடன் நின்று அனுபவிக்கணும்னா உடம்பு வேணும். அப்ப அந்த உடம்பு அந்த முன்ன சேர்ந்து வினைக்கேற்றபடியான பல விதமான உடம்புகள் உருவினையின் உருவுடன் நின்று ஆரியர்கள் தாம் அருந்த உயிர்கள் எல்லாம் அந்த அருவினை போகத்தை அருந்த ஐந்தும் அஞ்சு அஞ்சு என்ற தொகை என்ன இருக்குங்களே அது வந்து உடம்புக்கு பொருந்திருக்கூடிய ஐந்து சரீரங்களை குறிக்கும். ஐந்து சரீரம் இப்ப நமக்கு இருக்கலையா, இதுக்கு பேரு தூல சரீரம்னு பேரு. இது தூல சரீரம். தூல சரீரம் என்பது கண்ணுக்கு புலனாகின்ற சரீரம், தூல சரீரம். இதுக்குள்ளார இன்னொரு சரீரம் இருக்குது, அதுக்கு பேரு சூக்கும சரீரம். அதுக்குள்ளார ஒன்னு இருக்குது, அது வந்து காரண அதாவது பிராணமய கோஷம் சொல்லுவாங்க. இது வந்து அன்னமய கோஷம் உள்ளது பிராணமய கோஷம் என்று பஞ்ச கோஷங்களும் சொல்லப்படும். ஐந்தும் ஐந்து என்பது அஞ்சு உடல்கள். மாயை அது ஆண்டவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த போகத்துக்கு ஏற்ற மாயை முதல்ல மாயோடு சேர்க்கின்றான். அந்த மாயில வருவது அதுக்கு பேரு காரண சரீரம். அப்புறம் இப்ப நீங்க உண்மை விளக்கத்திலையும் திருட்பயிலையும் படிக்கின்ற போது உள்ளந்த கரணம்னு அஞ்சு சொல்லுவோம். காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு. இந்த அஞ்சும் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும். ஐந்து சரீரங்க பஞ்ச கஞ்சுகம். அப்புறம் இந்த பஞ்ச கஞ்சுகம் சேர்கின்ற பொழுது இதோடு பொருந்தின்ற ஆன்மாவுக்கு அது இந்த பஞ்சகஞ்சம் வந்து பும்சத்துவ மலம் என்று சொல்லப்படும். இதை அனுபவிக்கின்ற பொழுது ஆன்மாவும் ஒரு தத்துவமாக கொள்ளப்படும், அது வந்து புருடன் என்று சொல்லப்படும். அப்புறம் இதோட மனம் புத்தி ஆங்காரம் என்ற மூணு சேர்ந்து அஞ்சு மூணு எட்டு என்றது அது புரியட்டக சரீரம். அட்டம் அட்டம்னா எட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த கஞ்சக சரீரம் கஞ்சகத்தோடு எது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற அஞ்சோடு மனம் புத்தி ஆங்காரம் என்ற மூணும் சேர்த்து எட்டு புரியட்டக சரீரம் சொல்றோம். இந்த புரியட்டக சரீரங்களே இத வந்து இதுக்கு சூக்குவ சரீரம் என்பதும் ஒரு பெயர். அப்புறம் இதிலிருந்து பஞ்சபூத ஐந்து பூதங்களின் பரிணாமாகிய பஞ்சபூத கலப்பாகிய சரீரம் நமக்கு வருது, அது வந்து தூல சரீரம். இப்ப உண்மையில சரீரம் என்று சொல்ல தகுதியுடையது இந்த சூக்கும சரீரமும் தூல சரீரம் தான். இதுதான் அதாவது சூக்கம் சரீரம் எது புரியட்ட தேகம் புரிய முன்னால வந்து அந்த பஞ்ச கஞ்சுகம் இருக்கு இல்லையா, அது ஆன்மா வந்து அனுபவிக்கிறதுக்கு வினை செய்வதற்கும் வினை போகத்தை அனுபவிப்பதற்குரிய பக்குவத்தை தருவது அந்த கஞ்சுகம் என்பது. உண்மையில சரீரம் என்று சொல்லுவதற்கு ஆன்மா கூட்ட சரீரம் என்று சொல்லுவதற்கு ஒரு இது ரெண்டு தான், சூக்கம சரீரமும். சூக்கம சரீரங்கிறது என்ன என்றால் அந்த பஞ்ச கஞ்சுகம் அஞ்சு, எது காலம் நீதி வித்தை அராகம் என்ற அந்த அஞ்சு, அஞ்சோடு மனம் புத்தி ஆங்காரம். மனத்தையும் சொல்லலாம் சித்தமும் சொல்லலாம். அப்ப இந்த மூணு, இந்த மூணு அஞ்சு மூணும் எட்டு, இதுக்கு பேர் புரியட்டக சரீரம் அல்லது சூக்கும சரீரம் என்று சொல்லப்படும். இதுல ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த சூக்கும சரீரம் இருக்க இது வந்து நமக்கு முத்தி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து வரும். நீங்க எந்த பிறப்பு எடுத்தாலும் சரி, மானுடைய ஆக்கையில பிறந்தாலும் சரி, எறும்பா பிறந்தாலும் சரி, கொசுவாக பிறந்தாலும் சரி, இது தொடர்ந்து வரும். வெறும் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, இது நுண்ணிய அளவுல இது வந்து நம்முடைய சித்தாந்த சாஸ்திரத்துல எல்லா உயிர்களும் ஒரு காலத்துல முத்தி அடைந்தே தீரும், எல்லாரும் பாஸ் பண்ணலாம், காலம்தான் வித்தியாசம். சில பேருக்கு அந்த வருஷத்திலேயே ப்ரமோஷன் கிடைச்சிடும், சில பேருக்கு உட்கார்ந்து உட்கார்ந்துதான் போகணும். ஆனா எல்லாருக்கும் டிகிரி உண்டு, எல்லாருக்கும் புத்தி பேரு உண்டு. ஆனா எனவே இந்த பஞ்ச காரண சரீரம் இந்த சூக்கும சரீரம் என்பது முத்தி அடைவதற்கு வரைக்கும் தொடர்ந்து வரும். இது சகல நிலை, காரண சரீரத்தோடு கூட இருந்தாலும் சரி, கஞ்சுக சரீரத்தோட கூட இருந்தாலும் சரி, புரியட்ட சரீரத்தோடு கூட இருந்தாலும் சரி, நம்ம போல தூள சரீரம் எப்ப மாய சம்பந்தம் வந்ததோ அப்ப அதுக்கு சகல நிலை என்பது பெயர். யானாமா வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு சகல நிலை என்பது போறோம். சரி, அப்ப ஒன்ற வரும் நகரம் வந்த வழி மருவி மூன்றும் இருவினையின் போக விதமெல்லாம் உருவுடன் நின்று ஆறுகள் தாம் அருந்த ஐந்தும் அஞ்சு ஐந்து உடல்கள். இந்த அஞ்சு உடல்களுக்கு இது வந்து ஆகமத்துல சொன்னது, இங்க சொல்றார் இதுக்கு வேற பெயரும் உண்டு. இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு அன்னமய கோசம்னு பேரு, சாப்பாட்டில் அடிச்ச பிண்டம். நமக்கு இந்த உடம்பு வளர்றதுக்கு எது முதற் காரணமா இருக்குன்னா சோப்படும், அது சாப்பாடு தான். அப்புறம் கஞ்சுக சரீரத்துக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு, இது அன்னமய கோஷம், உடம்பு இருக்க அன்னமய கோஷம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரியட்ட சரீரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பிராணமய கோஷம் பேரு, அது வந்து காரண சரீரத்துக்கு. அப்புறம் குணசரீரம் இருக்கு இல்லைங்களா, குணசரீரத்துக்கு மனோமய கோஷம்னு பேரு. அப்புறம் கஞ்சுக சரீரத்துக்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. அப்புறம் காரண சரீரத்துக்கு ஆனந்தமய கோஷம்னு பேரு. இதெல்லாம் ஒரு காரணத்தால் வந்த பெயர், அது என்னங்கிற அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி பக்கத்துல வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்னு புஷ்பதந்தர், இன்னொன்னு ஆலால சுந்தரர். அந்த புஷ்பதந்தர் என்ன பண்றார், சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார். ஒரு மாப்பிள்ள வராருன்னா மாப்பிள்ளைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரணும். சாதாரண ஒரு கவுன்சிலர் மினிஸ்டர்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கூட்டம் போறது, இவ்வளவு பெரிய பிரபு அவர். அவர் கூட வரும்போது அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லாம அவருடைய திருஎழுச்சி பண்ணலாமா? வேதங்களாலும் ஆகமங்கள்னாலும் புராணங்கள்னாலும் திருமுறைகளினாலும் நூற்றுக்கணக்கான பேர் அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிகிட்டே வர முடியாதான் சுவாமி புறப்பாடு இருக்கணும். அப்படி சுவாமி வரார். அப்போ சுவாமி கூட சுவாமி கேட்கும்போதெல்லாம் விபூதி எடுத்துக்கிறார். ஒருத்தர் விபூதிங்கிறத அசக்கிறது இட்டுக்கணும்னு சொல்லிருக்கு. விபூதி வந்து இட்டுன்னு வந்தால் போகாது. விபூதி எப்போல்லாம் இட்டுக்கணும், நமக்கு ஆகமங்கள் சொல்கின்றனன்னா பார்க்கக்கூடாத பார்த்துட்டா விபூதி இட்டுக்கணும், கேட்கக்கூடாத கேட்டுட்டா விபூதி இட்டுக்கணும், பேசக்கூடாத பேசிட்டா விபூதி இட்டுக்கணும், நினைக்கக்கூடாது நினச்சிட்டா விபூதி இட்டுக்கணும், செய்யக்கூடாத செஞ்சுட்டா விபூதி இட்டுக்கணும், மலமூத்திர விசேஷங்கள் பண்ணினா வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு விபூதி இட்டுக்கணும், கொட்டாவி விட்டா கவனமில்லாமல் தூங்கினா மாதிரி பாடம் கேட்டால் அது தெரியும் பொழுது அடடா இப்படி மனசு பொருந்தாமல் போயிடுத்தே என்று சொல்லி சிவசிவா என்று ஆச்சமரம் பண்ணி விபூதி இட்டுக்கணும். நெத்தியில் விபூதி அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுக்கணுமே ரொம்ப நேரம் ஆகிடுத்தே நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுன்ட்டு ரொம்ப நேரம் ஆகிடுத்தே, நாம் ஆசையாக விபூதி இட்டுப்போம். ஒரு தாயார் குழந்தைய கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுத்தே, துணியில் தான் தூங்கின்னு இருக்கு, இவன் அடுப்பங்கரையில் பத்தாலம் இருக்கா, இருந்தாலும் கரப்பாம்பூச்சி ஏறி இருக்குமோ, பத்து நிமிஷம் ஆகிடுத்தே குழந்தைய பார்த்துன்னு சொல்லி ஓடி வரார். அதுபோல் பிரேமையனோட திருநீற்று அன்புன்னு அதுக்கு பேர். விபூதியில் அன்பு வேண்டும். விபூதி ஒரு அனுஷ்டானத்துக்கு மட்டும் கருவி இல்லை. பஸ்மாங்கிறது பராவணம் ஆவது நீர் அப்படின்னு ஆலவாயான் திருநீற்றை பற்றி ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் பாடியிருக்கிறார். பரானா அம்பாள். விபூதி என்பது மீனாட்சியினுடைய சுரூபம். மீனாட்சி எப்படி சுவாமியினுடைய உடம்புல ஒட்டின்ட்டுருக்காளோ அதுபோல விபூதி பிரம்மேஸ்வரனுடைய உடம்புல ஒட்டின்ட்டுருக்கு. அதனால மீனாட்சி சுரூபம். சுவாமியும் அம்பாளையும் எப்படி பிரிக்க முடியாதோ, நெருப்பையும் சூட்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதை போலவே சுவாமியையும் இந்த விபூதியும் பிரிக்க முடியாது என்று விபூதியினால் ஒருத்தருடைய பவம் மாறும், பிறவி நோய் நீங்கும். ஒருத்தனுக்கு விபூதி நல்ல புத்தியையும் நல்ல பக்தியையும் நல்ல வித்தியையும் சதாச்சாரத்தையும் கொடுக்கும். விபூதி இட்டுக்காமல் எந்த கர்மாவை பண்ணினாலும் அது நஷ்டம் என்று வேதங்கள் கூறுகின்றன. விபூதி இட்டுக்காமல் சிராதம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சில பேர் சம்பிரதாயத்தில் வச்சுட்டுருக்கா, அவள்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறா, அப்படி பண்ணக்கூடாது. பஸ்மதாரணம் பண்ணாமல் எந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த அனுஷ்டானமும் இல்லை என்று அப்பய தீட்சிதருங்கிற பெரியவர் சொல்கிறார். வேத பிரமாணத்தை வச்சுன்னு சொல்கிறார். அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த ஊரில் ராஜாவாக மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர். அவர் சிவலீலானமும் பாடியிருக்கிறார். அப்படி சாதுக்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த விபூதியை சுவாமியை நம்ம தான் அடிக்கிட்டு ஏன் சுவாமி இட்டுக்கிறார்னா, புண்ணியர் பூசும் வெந்நீர். சுவாமி ஏன் எடுக்கிறாருன்னா, அப்பா என்ன பண்ணுறாலோ அதை குழந்தை பண்ணும், அம்மா என்ன பண்ணுறாலோ அது குழந்தை பண்ணும், சுவாமி என்ன பண்ணுறாலோ அதை நம்ம பண்ணுவோம். நாம விபூதிட்டுக்கணுங்கிறதுக்காக சுவாமி விபூதிட்டுருக்கார். இன்னொரு காரணமும் சுவாமி விபூதிட்டுருக்கிறார். எதுக்காகனா, விபூதி இட்டுக்க மாட்டேன்னு சில பேர் பிடிவாதம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கும் விபூதி பலன் போகணுங்கிறத எடுக்கிறார். எப்படி பலன் போகும் அப்படின்னா, சில குழந்தைகள் மருந்து சாப்பிட படுத்தும், அப்போ தாயார் என்ன பண்ணுவாள், அதுக்கு நோய் இருக்கேன்னு சொல்லி அந்த மருந்தை தான் சாப்பிட்டு தன்னுடைய பால் மூலம் அந்த மருந்து அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி பண்ணுவாள். விபூதிட்டுக்க மறுக்கிற அந்த உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமான் எல்லா ஜகத்தும் வாழ வேண்டும் என்று தானே விபூதிட்டுருக்கு. அதனால சுவாமி அடிக்கடி விபூதின்னு கேட்பார். அப்போ அந்த விபூதி எடுத்து கொடுக்குறது தான் ஆலால சுந்தரர். அவர் தான் நம்பி ஆரூரராக அந்த பூமியில் அவதாரம் பண்ணி தேவாரம் பாடியவர் என்று பார்க்கின்றோம். அந்த ஆலால சுந்தரரும் கைலாசத்துலேருந்து வராது மீனாட்சி கல்யாணத்துக்கு. இன்னும் அவர் ஆலால சுந்தரராக, அவர் வந்து நம்பி ஆரூராக பிறக்கலை, அவரை சைவ சிவாச்சாரியராக பிறக்கலை, கைலாசத்தில் ஆலால சுந்தரராக இருக்கார். மீனாட்சி கல்யாணத்தின் போது சுவாமியோடு வராது இந்த மதுரைக்கு. மதுரை வந்து அடைந்தான் கைலை நாதன். அந்த மதுரையில் இருக்கிற மங்கையர்கள்லாம் பெருமானுடைய அழகை பார்த்து மயங்குகிறார்கள். அவர் சொல்கிற, மீனாட்சி என்ன தபஸ் பண்ணாலோ இந்த சுந்தரேசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்று சொல்கிற, சும்மா இருடே, இவர் என்ன தபஸ் பண்ணாரோ நம்ம ஆத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஊற்றி மாற்றி சொல்கிற, சண்டை வேண்டாண்டே, இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு நாம் என்ன தபஸ் பண்ணியிருக்கோமோ என்று சமரசம் பண்ணுறா சில பேர். அதனால் யாருக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வரல. மாப்பிள்ளை ரொம்ப அழகா, பொண்ணு ரொம்ப அழகாங்கிற முடிவு வராமல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ பரமேஸ்வரன் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு எழுந்தொழுகின்றான். எழுந்தொள்ளும் போது காஞ்சன மாலை தோழிகளோடு வந்து பரமேஸ்வரனுக்கு பாத்தியம் அளித்து அவருடைய திருவடிகளை பொற்கரசத்திலே ஏந்திய கங்கை நீரினாலே கழுவி விட்டு வெண்பட்டினாலே துடைத்து சந்தன குங்குமங்கள்லாம் அதில் வந்து அலங்காரம் பண்ணி புஷ்பஹாரங்களை பெருமாளுடைய திருவடியை சாத்தி பெருமாளுடைய பாத்தியத்தினாலே தன்னை புரோட்சித்து கொண்டு அதனை பிராசனம் பண்ணி அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் அதை தெளித்து எல்லோருக்கும் கொடுத்து காஞ்சன மாலை தன் கணவன் இல்லாத குறையை நினைந்து வருந்தி அவன் செய்ய வேண்டியதை தான் செய்வாளாகி அருமையால் அடியேன் பெற்ற அணங்கினை வதுவை செய்து இத்திருநகர் திருவும் கன்னித் தேயமும் கை கொண்டுள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தானான். பெறாது நான் பெற்றிருக்கின்ற என் தவக்கொடியாகின்ற மீனாட்சி தாங்கள் கரம் பிடிக்க வேண்டும், பிடித்து கொண்டு அவளையும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களுக்கு தான், மீனாட்சி மட்டும் இல்லை, இந்த ஊர், இந்த மக்கள், இந்த தேசம் எல்லாம் உங்களுக்கு என்று அவள் சொன்னாள். உடனே சுவாமி சரி சரி என்று சொல்லலை, சுவாமி புன்முறுவல் பூத்தார். பெரிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரவர்களுக்கு ஏற்ப தங்களுடைய பாடி லாங்குவேஜினாலேயே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒருவரை வா என்று கூப்பிடுவதற்கு வாங்கன்னு தான் சொல்லணுங்கிறது இல்லை, புன்முறுவல் பூத்தால் போதும். ஒருவரை பார் தடை செய்தால் போதும், அமர்க என்று சொல்லலாம். ரொம்ப நெருங்கியவர்களை தான் வருக என்று வாயினாலே திறந்து சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது வண்ண பனித்தன்னை வா என்ற வான்கருணை என்று சொல்லி பரமேஸ்வரன் தன் வாயினாலே வா என்று அழைத்து அனுகிரகம் பண்ணது திருவாதவர்களுக்கு திருப்பெருந்துறையில். அவருடைய யோகியதை எப்படிப்பட்டது, பெருமாசன் தன் கையினாக தன் வாயினால வருக வருக என்று அழைத்த பெருமை கொண்டவர். மீனாட்சிக்கு திருமணக்கோலம் செய்கிறார்கள். பூமி சமநிலையில் இருந்தது ஈஸ்வர கிருப்பையினால. முன்பு பார்வதி கல்யாணத்தும் போது அந்த வடதிக்கு பாகம் கீழே போய் தெற்கு உயர்ந்த போது அகஸ்தியரை அனுப்பினார். ஆனால் அகஸ்தியர் இப்போ வந்து வடக்க போகலை. வடக்க போச்சுன்னா அவர் சுவாமிகிட்ட சொல்லுவார், சுவாமி ஒரு கல்யாணம் பார்க்க விடாமல் தெற்க அனுப்பிச்சிங்க, இப்போ இந்த கல்யாணமும் பார்க்க விடாமல் வடக்க அனுப்புவீங்களா அப்படின்னு அவர் கண்ணை கசக்குவார். சாமி என்ன பண்ணார், அதற்கு வாய்ப்பு கொடுக்கல, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வடக்கு உயராமல் பார்த்து கொண்டார். ஏன்னா மதுரைக்கு அத்தனை பேரும் வந்துட்டாங்க, ருத்ர கணங்கள்லேருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் வந்தபோது வடக்கு வந்து உயரணும், வடக்கு உயராமல் சாமி என்ன பண்ணிட்டார், சமமாகவே இரு என்று சங்கல்பித்து விட்டார். அந்த மனத்தவிசின் மீது மணாளனோடு காட்சி தருகின்றாள் மீனாட்சி. மேருமலை, அந்த மேருமலை போல இருக்க அந்த சொர்ணமயமான தவிசு இருக்கை ஊஞ்சல், அதில் ஒரு கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை ஒரு மரகத கொடி சுற்றி கொண்டிருப்பதைப் போல அம்பாள் பெருமானை பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி பிடித்து கொள்ளாது இடித்து கொண்டிருப்பதை போல் இருந்தாள். அதாவது இந்த பெண் மாப்பிள்ளை மீது ரொம்ப ஆசை, பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் எல்லோரும் பார்க்க செய்ய முடியாது, ஆகவே அந்த ஆசையை பாதி நிறைவேற்றிக் கொள்ளும் வண்ணம் இடித்து கொண்டிருப்பார்கள். அந்த காட்சி தான் கற்பக விருட்சத்தின் மீது காமரு பூங்கொடி சுற்றியதை போன்று மீனாட்சி சொக்கநாதர் பக்கத்தில் இருக்க சிவசக்தி வடிவமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள். அப்பொழுது அங்கு மலையத்வஜன் இல்லாத காரணத்தினாலே மலையத்வஜன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை உமையம்மைக்கு சகோதரன் என்ற ஸ்தானம் இருப்பதனால திருமால் வந்து செய்கின்றார். திருமால் மாப்பிள்ளைக்கு திருவடி பூஜை செய்தார். அப்போ மகிழ்ந்தாராம், இந்த பெருமாளுடைய திருவடியை தேடி வராகமாக ஆதி வராகமாக சுவேத வராகமாக 1000 சதுரியங்கள் பூமியை பிளந்து கொண்டு சென்று கஷ்டப்பட்டோமே, இந்த மீனாட்சி கல்யாணம் அப்பவே ஆயிருந்ததுன்னா ரெண்டு திருவடியும் நன்னா பார்த்து பிடிச்சு விட்டுருக்கலாமே, ரொம்ப லேட்டாலாம் சுவாமி நமக்கு இந்த திருவடியை காட்டுகின்றார் என்று சொல்லி திருமால் மகிழ்ந்தார். அப்புறம் திருமால் கன்னியாதானம் பண்றார். அத்தலை நின்ற மாயோன் அநாதி செங்கரத்து நங்கை கைத்தலம் கமலப்போது புத்ததோர் காந்தள் ஒல்லை வைத்து அருமனுவாய் ஓத கரக நீர் மாறி பெய்தான் தொத்தலரு கண்ணின் விண்ணோர் தொழுது பூமாரி பெய்தார். அப்பொழுது மாயவனாகின்ற திருமால் மகாவிஷ்ணுவானவர் பெருமானுடைய சிவந்த கரத்திலே அம்பாளுடைய அந்த கரத்தினை வைத்து, அம்பாளுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமானுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமானுடைய கரம் தாமரப்பூ போல சிவப்பா இருக்கு, அம்பாளுடைய கரம் அதை விட சிவப்பா இருக்கு, செங்காந்தல் வந்த போல அம்பாள் நிறம் கருப்பாச்சே, அவள் கரம் எப்படி சிவப்பாச்சுன்னா கல்யாணத்தன்னைக்கு வெக்கத்தினால கருப்பு பெண்ணா இருந்தாலும் சிவந்து போயிட்டாலாம், பயங்கர வெக்கம், அதனால பிறக்கும் போது கருப்பா பிறந்திருந்தாலும் இந்த வெக்கத்தெல்லாம் சகச்சவேல் நாயிட்டாள், அவள் சிவந்து இருந்தாள். அவள் வைத்து வேத மந்திரங்களை சொல்லி கன்னியாதானம் பண்ணினார் திருமாலானவர் என்று அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் அந்த பஞ்ச தேவ தருக்கள்னால சொர்ணமயமான புஷ்ப விருஷ்டியினை செய்தார்கள். தேவரும் முனிவர்களும் பெருமானை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணார்கள். பெருமானுங்க மாப்பிள்ளதான் என்ற காரணத்தினாலே இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வேத பிராமணர்களும் பெருமக்களும் என்ன பண்ணாங்க, மந்த்ராட்சதையை எடுத்துக்கொண்டு புஷ்பத்தோடு கலந்து சந்தனத்தோடு கலந்து அவற்றை பெருமானும் பெருமாட்டியும் சிவசக்தி வடிவந்தான். அவர்கள் சாதாரணமாக கல்யாணத்திலேயே மனுஷ தம்பதிகளாக இருந்தாலும் வாழ்த்துகின்ற நாம் அவர்களே அந்த திருமண நேரத்திலே நாம் அறிந்த பெண்களாக பெண் ஆண் என்று கருதாமல் பார்வதி பரமேஸ்வராக கருதி வாழ்த்தினோம் என்று சொன்னால் கல்யாணத்துக்கு நாம் போனதால் நமக்கு ஒரு பலன். எந்த ஒரு தம்பதியையும் அந்த முகூர்த்த நேரத்தில் பார்வதி பரமேஸ்வரலாம் நாம் நினச்சிக்கணும். வாழ்த்தும் பொழுது நினைத்தால் நமக்கு ஒரு பலன் இருக்கு. கல்யாணத்துக்கு போனதுனால சிவதர்சனம் பண்ணின ஒரு பலனானது கிடைக்கின்றது. அப்போ நம்மனோர் காண தோன்றி நன்மனம் புணர ஞாலம் உம்மையும் உய்ந்ததுன்னா தத்தமின் முழியலுற்றார். எல்லாரும் நாம் பெரிய பாக்கியத்தை அடைந்தோம். சாக்ஷாத் சுவாமி அம்பாளே இங்கு நமக்கு வந்து இவ்வாறு காட்சி கொடுக்கிறார்கள், நின்நேரம் காட்சி கொடுக்கிறார்கள், நாம் மகிழ்வண்ணம் காட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார்கள். பிறகு மதுபர்க்கம் அளித்தார்கள். அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாலும் பழமும் என்று சொல்கிறோமே மதுபர்க்கம். அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் விரதானுஷ்டானம் பண்ணியிருப்பார்கள். ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்பொழுது அவர்கள் அந்த அந்த நேரத்தில் இந்த மதுபர்க்கத்தை மட்டும் அவர்கள் பராசனம் செய்வார்கள். சுவாமி அம்பாளை பாணிகிரகணம் செய்து கொண்டான். முற்ற மங்களனான் சாத்தி முழுதுலகின்றாள் செங்கை பற்றினான் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. முதலிலே மாங்கல்ய தாரணம் செய்தான். மாங்கல்ய தாரணம் செய்வித்து அந்த அம்பாளுடைய சிவந்த திருக்கரத்தை ஒரு தாமரை முட்டினை ஒருவன் தன்னுடைய ஐந்து வலதுகையை விரல்களுக்குள்ளும் அடக்கிக் கொள்வதை போல பிடித்துக் கொண்டான். பெருமான் பிடித்துக் கொண்டான், அவளை பாணிகளும் செய்து கொண்டான். செய்து கொண்ட போது மனிதரும் தேவனானார் கண் இமையாது வாழ்த்தி. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணு கொட்டாமல் பார்த்து வாழ்த்தினார்களாம். அதனால வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள் நினைத்தார்களாம். கண் இமைக்காத காரணத்தினால மனிதரும் தேவரானார் கண் இமையாது வாழ்த்தி. இதில் என்ன ஒரு பெரிய பெருமை இருக்கு, இந்த கல்யாணத்தை கண்ட மனிதர்களை தேவர்களும் அடங்குகின்ற பெருமை அவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே அவர்கள் தேவரானார்கள் என்று சொல்வது அவர்களுக்கு இழுக்குதான். தேவர்களும் அடங்குகின்ற பெருநிலையை அடைந்து விட்டார்கள் மீனாட்சி கல்யாணத்தை தரிசனம் செய்த காரணத்தினால என்று பார்க்கின்றோம். ஏன்னா வேதத்திலே வருது, ருச்சம் பிராமகம் ஜனயந்தா தேவா அக்ரே ததப்ருவன் எஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே. என்ன அர்த்தம்னா, இந்த புருஷத்துக்கு யாரொருவன் ருச்சம் பிராமகம் ஜனயந்தா இந்த பிரகாசமான திவ்யமான சிவஞானம் எவனுக்கு தோன்றுகின்றதோ ஸ்புரிக்கின்றதோ அவன் வந்து அவனை பற்றி தேவர்கள் சொல்கிறார்கள், தஸ்ய தேவா அசன்வசே, அவன் வசமாக நாங்கள் ஆகின்றோம், ஒரு சிவஞானி வசமாக நாங்கள் ஆகின்றோம், சிவஞானத்தை பெற்றவன் இட்ட கட்டளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று தேவர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னு அதுக்கு அர்த்தம், ஒருவன் மனுஷனாக இருந்தாலும் சிவபக்தி பண்ணி சிவஞானத்தை அடைந்து முக்தனாகி விட்டான் என்று சொன்னால் 33 கோடி தேவர்களும் அந்த மனிதனுக்கு தொண்டு புரிவார்கள். தஸ்ய தேவா அசன்வசே. அப்போ சிவஞானம் என்பது பரமேஸ்வருடைய தரிசனத்தினால தானே கிடைக்கிறது. அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணவர்கள்லாம் தேவர்களால் வணங்கத்தக்கவர்களாக ஆகின்றார்கள் என்று பரஞ்சோதி சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அந்த லாஜஹோமம் பண்ணுறார். இதில் சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அந்த மணப்பெண்ணே தன் கையினால் பொறியிடுவது அப்படின்னு இருக்கு. மணப்பெண் மாப்பிள்ளை கையில் கொடுத்து மாப்பிள்ளை ஹோமம் பண்ணுறது அப்படின்னு இருக்கு. இந்த மைத்துனர் வந்து பெண் கையில் கொடுத்து ஹோமம் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கு. ஆனால் இந்த லாஜஹோமம் எப்படி இருந்தாலும் லாஜஹோமத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இந்த பொறியானது அந்த அக்னியில் விழுந்து ஒரு புகை ஏற்படுறது. அந்த புகையில் மணப்பெண் தன் முகத்தை காட்டுவாள், தன் முகம் கருக்கும்படி காட்டுவாளாம். அது காட்டுவதனால தான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். அதான் அதுக்கு பதில் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சுவாமி மீனாட்சியுடைய கையை பிடித்து கொண்டு எரிவலம் வந்தார். அப்பொழுது அக்னிதேவன் சந்தோஷப்பட்டாராம், நம்ம கையை விட்டின பெருமான் அன்னையினுடைய கையை பிடித்துக் கொண்டு நம்மை வலம் வருகிறார், ஆகவே அவருக்கு நம்மிடமிருந்த கோபமானது ஆறியிருக்கும் என்று சொல்லி அக்னிதேவர் மகிழ்ந்தார். பிறகு பெருமான் என்ன பண்ணார், அம்மி மிதிக்கிறதுனு ஒன்று இருக்கு. அது என்ன தாத்பரியம்னு கேட்டால், புருஷன் தன்னுடைய பத்தினியை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன், நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு இந்த புகுந்த வீட்டில் வந்து பிறந்த வீட்டை விட அதிகமாக நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, இருந்தாலும் இல்லறம் என்பது தர்மஸ்வரூபமானது, ஒரு தர்மத்துக்காக தான் நம்ம கல்யாணம் நின்றுருக்கிறோம். அப்போ நம்ம இந்த இல்லறத்தில் புகுவதற்கு முன்பாக நமக்கு இருந்த சலுகைகளோ லட்சத்தையுமோ இருக்காது. நம்ம வீட்டுக்கு அதிதிகள் வருவார்கள், நம்ம அன்றாடம் வைஸ்வதேவம் பண்ணணும், ஆதித்யம் பண்ணணும், நம்ம கடைசி தான் சாப்பிட முடியும், நமக்கு நிறையா அவபாசனாதி கர்மாக்கள் இருக்குது, நம்ம வந்து சோம தீட்சை பெற வேண்டும், அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும், இதுக்கு முன்னாடி பஞ்சாட்சர உபதேசம் ஆகலைனாலும் உனக்கு இன்றைக்கி பஞ்சாட்சர உபதேசம் ஆகிடும் விவாகத்தன்னைக்கு, நாம் சிவபூஜை நான் இதுக்கு முன்னாடி சிவபூஜை எடுத்துக்கலனாலும் உன்னை கல்யாணம் பண்ணின்ற காரணத்தினால நான் நித்திய சிவபூஜை எடுத்துக்கணும், இனிமேல் நமக்கு நிறையா பொறுப்பு அதிகம், நாம் இனிமேல் பொறுமையை கடைபிடிக்கணும், நமக்கு கோபமெல்லாம் வரக்கூடாது என்பதனால நாம் இந்த கல்லை போல உறுதியாக இருக்கணும், உன்னை நான் சுகமாக வச்சுப்பேன்னு சொன்னால் கூட ஆனால் இந்த இல்லறம் என்பதே சிரமத்தை கொடுக்கக்கூடியது, பொறுப்பு அதிகம், ஆகவே நீ கல்லை போல உறுதியாக இருக்கணும். கல் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்காது, அது வந்து ரப்பர் போல இல்லை, ஆகவே இந்த வளைந்து கொடுக்கக்கூடாது, கற்பு முதலிய குணநலங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், திருடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பெண்ணுடைய காலை எடுத்து கல்லில் வைப்பார். அப்ப மீனாட்சியுடைய வலதுகால் கட்டவரல தன்னுடைய வலது கரத்தினால தூக்கி சாமி வந்து இந்த அம்மி மேல வைக்கிறார். அப்ப மீனாட்சி என்ன பண்ணா, கூசினாள், சந்தோஷப்பட்டாள். அப்படி வச்சுட்டு அருந்ததி காட்டணும். அருந்ததி என்பது கற்பு கரசி, அவள் வந்து வானத்திலே நட்சத்திர வடிவத்திலே இருக்கிறாள். அவளை பார்ப்பதற்காக அருந்ததி காட்டுறதுக்கு பகல்லே காட்டுறாங்க, இரவுல தான் காட்டணும். அம்மியை பகல்ல மிதித்தாலும் அருந்ததி உடனே காட்டுற மாதிரி இல்லை, இரவுல தான் காட்டணும். ஆனால் அருந்ததி என்று சுவாமி கூப்பிட்டாராம், கல்யாணத்துக்கு அருந்ததி வந்திருக்கா, இன்வைட் ஆகி நேரில் வந்துட்டாளாம். இதான் அருந்ததி, பார்த்துக்கோ. இந்த அருந்ததி போல நம்ம இருக்கணும். இவள் எப்படி தன் கணவனை தெய்வமாக மதிக்கிறாள், இந்த அருந்ததி போல நம்ம இருக்கணும் என்று சொல்லி அந்த கற்பு நலனை பெருமான் சொன்னார். சுவாமி தன்னை விட்டு பிரியாத அந்த பராசக்தியை திருமணம் செய்து கொள்வது போல அப்பப்போ நடிக்கிறாரு. பார்வதி கல்யாணம்னு வருது, மீனாட்சி கல்யாணம்னு வருது, இப்படியே சுவாமி பண்ணணும் அப்படின்னு திருவாசகத்தில் கேட்டுட்டு சொல்றார் நம்ம குருநாதர். மலையரையன் பொற்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி, உலகறிய தீ வேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலைநவீன்ற பொருள் எல்லாம் கலங்கிடும் காண்சாழலோ. சுவாமி தன்னை விட்டு பிரியாத அம்பாளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, என் கூடவே இருக்கா, இப்படியே இருந்துட்டு போட்டோம்னா அவன் ஆரம்பிச்சுடுவான். உலகம் வந்து சட்டம் ஒழுங்குபடி இருக்கணும், நாலு பேருக்கு கணவன் மனைவி என்று அறிவித்து வாழ வேண்டும். ஆகவே உலகத்தில் தர்மம் நிற்க வேண்டும், கலைகள் நிற்க வேண்டும் என்பதற்காக சுவாமி என்ன பண்ணுறார், கல்யாணம் என்ற ஒரு டிவைஸ் வேண்டும், ஒரு மெக்கானிசம் வேண்டும். இன்னாருக்கு இவர் மனைவி, இன்னாருக்கு இவர் கணவர் என்று அறிந்து அவர்களை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு தைரியமாக போய் நம்ம சாப்பிடணும், அவர்கள் கொடுக்குற காபியை சாப்பிடணும், அங்கே சிவ பூஜை நடக்கணும், அங்கே அக்னிகாரியம் நடக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நமக்கு தீர்த்தம் போடுற அந்த ஸ்திரீ சின்னவளாக இருந்தாலும் அவளை ஜெகன் மாதாவை நம்ம பாவிக்கணும், அதேமாதிரி அவள் இருக்கணும். இப்படி லோகத்தில் தர்மம் இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், எப்பொழுதும் தன் கூட இருக்கிற பராசக்தி தன்னை விட்டு பிரியாத பெண்ணையே அவளை பிரிந்தவளை போல் காட்டி திருமணம் செய்து கொண்டார். சாஸ்திர விதிப்படி தான் உண்டாக்கிய விதிகளை தானே அனுஷ்டானம் பண்ணினார். சரி, எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, சுவாமி ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ண பிறகு கல்யாணம் ஏன் பண்ணிட்டார்னு வருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணார்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ, அந்த கேள்வியும் பதில் சொல்றார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. எல்லாரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும், கோட்டியில் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், அதற்கு உரியவர்களாக அவர்கள் தகுதியோடு படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஜென்ரல் ரூல்னா என்னென்னா, எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும், அதுதான் சுவாமி விரும்புகிறார். அதை அந்த விருப்பத்தை காட்டுவதற்காகவும் கல்யாணம் பண்ணிட்டு, சுவாமியே கல்யாணம் பண்ணிட்டார்னா என்ன போல என் குழந்தைகளாக நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி கல்யாணம் பண்ணிட்டார். அதில் என்ன பிரயோஜனம்னா, கல்யாணம் பண்ணிக்கல என்றால் இவன் தகுதி இல்லாதவனாக இருந்து மோட்சத்தை யாச்சிப்பான், அதனால இவன் பிரஷ்டாச்சாரத்தை அனுஷ்டிப்பான், தகுதி அற்றவனாக இருந்து யோகத்தில் முயல்வான். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்றால் யோகத்தில் முயல்வதற்கான தகுதி இவனை வந்து சேரும், யோகியாகவும் ஞானியாகவும் ஆவதற்கான தகுதியும் இல்லறதானுக்கு வந்து சேரும். அந்த தகுதியை இவன் அடைவதற்கு முன்பாக அது இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இவன் கெட்டு அழியக்கூடாது என்பதற்காக பெருமான் என்ன பண்ணார், சேஃபர் மெக்கானிசம், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றமலும் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி, பெண்பால் உகந்திரனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் அழிந்து போவர் என்று சொன்னார். எல்லாம் திருவாசத்தில் வருது. அப்படி பெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் சர்வசக்தர், அவர் அம்பாளோடு சேர்ந்து இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் யோகத்தில் மனசு இருக்கு என்ற காரணத்தினால, தட்சிணாமூர்த்தமாக இருக்கும்போது உலகத்தில் பிரவிருத்தியே இல்லை என்ற காரணத்தினால மன்மதனை அனுப்பித்தார்கள் தேவர்கள். ஆனால் எந்த மன்மதனை அவர் தன்னுடைய கண்ணால் எரித்தாரோ, எரித்த பிறகு எரித்த பெருமானே போய் உமையம்மையை திருமணம் செய்து கொண்டார் மன்மதனுடைய துணை இல்லாமல். ஆகவே பெருமான் விருப்பப்படி தான் எல்லாம் நிகழ்கின்ற, மன்மதனுடைய சக்தியினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றன நினைக்காதீங்க, பெருமான் மீனாட்சியோடு கொடுத்தனம்ன்றதுனால தான் பிரவிருத்தி நிகழ்கின்றது என்று பரஞ்சோதி சொல்றார். மன்மதனுடைய பிரபாவத்தினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழல, சிருஷ்டி நிகழல, பார்வதி பரமேஸ்வரோடைய அனுகிரகத்தினால தான் உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றது. இன்றைக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது என்ன காரணம்னா, சாமி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில ஒருவன் சாமிகிட்ட கேட்டான்னா குழந்தை பிறக்கிறது, அவ்வளவுதான் விஷயம் என்று பார்க்கின்ற. அப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் சுவாமி வந்து பெரிய கருணையை செய்தார். அவர்களெல்லாம் அந்த கல்யாணத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைந்தார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பினை முடித்து கொண்டு நமது ஏனைய வெள்ளியம்பல திருக்குத்தாடிய சரித்திரம் கொண்டு பார்ப்போம். சுவாமி என்ன பண்ணார், இன்னொரு விஷயத்தை இதில் சேர்த்து சொல்லணும், மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான், மன்னாலும் மன்னருக்கு மாண்பாகி நின்றான். இந்த பாண்டிய மன்னர்கள் பாண்டிய ராஜாங்கம் அரசாட்சி ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ திருமணம் செய்து கொள்ளும் பொழுதோ தங்கள் கையினால் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்க வேண்டும் என்று ஒரு மரபு. அந்த மரபின்படி ஆதி கைலாசநாதனாக இருக்கின்ற சாட்சாத் பரமேஸ்வரன் தானே வந்திருந்தாலும் கூட அந்த சட்டத்தை மீறாமல் மீனாட்சியினுடைய திருக்கரத்தை பிடித்ததோடு அல்லாமல் மதுரைக்கும் அரசனாக என்ற காரணத்தினால சுந்தரபாண்டியன் என்ற திருநாமத்தை தாங்கி இந்த அளவை பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற ஊரிலே இம்மையில் நன்மை தருவார் என்ற அந்த பெருமானுடைய லிங்கத்தை தன் திருக்கரத்தினாலேயே பிரதிஷ்டை பண்ணி தானும் மீனாட்சியமாக இருந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருந்து கொண்டு இம்மையில் நன்மை தருகின்ற அந்த பெருமானை அன்றாடும் புசித்து வந்தார் பெருமான்னு பார்க்கிறோம். அப்போ பெருமானுடைய ரிஷபக்கொடி மதுரையில் வந்து மீன்கொடியாக மாறிற்று. பெருமானுடைய சர்ப்பாபரணங்கள் பாம்பு அணிகலன்கள் எல்லாம் மதுரையில் இருக்கிறவரையும் தங்க ஆபரணங்களாக இருந்தன. பெருமானுடைய கொன்றை மலர் மதுரையில் அவருடைய வேப்ப மலராக ஆயிற்று. பெருமானுடைய புலியதழ் ஆடை பெருமானுடைய சுந்தரேஸ்வரனுடைய பட்டு வஸ்திரமாக ஆயிற்று. பெருமானுடைய திங்கள் அணிந்திருக்கின்ற ஜட்டாபாரமாகின்ற அந்த முடி வைரமும் மாணிக்கங்களும் மின்னுகின்ற தங்க கிரீடமாக ஆயிற்று. பெருமான் கைலநாதன் என்ற பெயரை விடுத்து சுந்தரபாண்டியன் என்ற பெயரை தாங்கினார். அம்பாளும் மீனாட்சியாக இருந்து கொண்டு நடுவில் இருக்கின்ற பெருமானை வழிபட்டு கொண்டு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய துன்பங்களையும் நீக்கி அறம் புரிந்து செங்கோலாட்சி புரிந்து வருகின்றார்கள் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஏன் எல்லாரும் இப்பொழுது ஸ்தோத்திரம் செய்கிறீர்கள், கதறுகிறீர்கள் என்ன? முதலே கதறிக்கொண்டிருக்கும் 33 கோடி தேவர்களை நிஞ்சாத்தியா கதற ஆரம்பிச்சோம். நம்ம பசங்க வந்து அடிச்சுட்டு விட்டுட்டோம்னா கத்துறது கொஞ்சமா கத்துவோம், ஏண்டா கத்துறேன்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கத்துவோம். அது மாதிரி தான் இந்த தேவர்கள் எல்லாம் சிறு குழந்தைகளை போலவே எல்லாரும் சேர்ந்து அங்கே கதற ஆரம்பித்தார்களாம். இந்திரன் எல்லாரையும் நிறுத்தி பிரம்மா விட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே சொல்லுகிறார்களாம், இறைவா நாங்கள் இப்படி நினைத்தோம், நடக்கவில்லை, எங்களுக்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஒரு குமாரனை தர வேண்டும், உங்களுக்கு பார்வதி கல்யாணம் நடக்க வேண்டும், நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த உடனேயே அவர் சொன்னாராம், அவ்வளவுதானே, கவலைப்படாதீர்கள், பார்வதி கல்யாணம் நடக்கும், நீங்க போகலாம் அப்படின்னார். இங்க ரதிக்கு இது நடந்தது எதுவுமே தெரியாது, ஏன்னா மூர்ச்சித்து விழுந்திருந்தாய். பக்கத்துல எந்திரித்து பார்க்கிறார், ஒரு பெரிய சாம்பல் தான் இருக்கிறது. புரிந்து கொண்டாள், மன்மதன் இல்லை, மன்மதனுடைய சாம்பல் தான் இருக்கிறது. கதறுகின்றாள் அந்த இடத்துல, செம்பதுமை திருக்குமரா தமியேனுக்கு ஆறுகிறே திருமால் மைந்தா, சம்பரனுக்கு ஒரு பகைவா, இவன் பிரத்யுமனாக வந்து பிறந்தான் என்று சம்பராசுரனை கொன்றானா, அதனால சம்பரனுக்கு ஒரு பகைவா, கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா, கரும்பு வில்லை கொண்டிருக்கிறானா, கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா, அம்பவள குன்றனைய சிவன் விழியால் வெந்து உடலம் அழிவுற்றாயே. யாரோ ஒரு தன்னுடைய கணவன் இறந்து விட்டான், புலம்புறதுக்கு கூட உடல் கிடையாது அவளுக்கு, அந்த இடத்துல புலம்புவதற்கு கூட உடல் கிடையாது, நான் என்ன செய்யறது என்று தெரியவில்லையே என்று அந்த இடத்துல அவர் வெறும் சாம்பல் தான் இருக்கிறது, இதுதான் கை, இதுதான் காலு என்று கூட என்னாலே புலம்ப முடியாது, வெறும் சாம்பல் மட்டுமே இருக்கிறது, இப்படி அழிந்து பட்டாயே, இப்ப எல்லாரும் கண்ணே மூடாத தேவர்கள் எல்லாம் மூடிட்டாங்களா, இப்போ உம்பர்கள் விடியெல்லாம் உறங்கிற்றோ, அப்ப மட்டும் கண்ணு மூடிட்டாங்களா எல்லாரும், அயனாரும் ஓப்புற்றாரோ, பிரம்மதேவனுக்கு இப்பதான் ரொம்ப குஷியா இருக்குமே, அவனுக்கு இப்பதான் சந்தோஷம் வந்திருக்கும், ஏன் போன்னு உன்னை அனுப்பிச்சாரே, இப்படி ஆனதே என்று சொல்லும்படியாக அவள் கதறுகின்றாராம், என்னுடைய தவறு என்ன இருக்கிறது, மன்மதனுடைய தவறு என்ன இருக்கிறது, சிவபெருமானே எங்களை காக்க வேண்டும் என்று ஓலமிடும் பொழுது கருணாமூர்த்தியான சிவபெருமான் மனம் கனிந்தாராம். அவர் சொன்ன, மன்மதனுடைய செயல் அவனை சுட்டது, ஆனாலும் உன்னுடைய பதிவிரத்தை அந்த தன்மையானதும் உன்னுடைய துன்பமும் என்னை அசைத்தது, கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள், உன்னுடைய கணவன் உனக்கு திரும்ப கிடைப்பான், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாராம். இவள் பார்த்த, கணவன் கிடைக்கும் வரை தவம் இருப்பேன் என்று தவம் இருப்பதற்காக ரதி சென்றாள். இங்கேயோ இவர்கள் பார்த்தார்கள், நம்ம கையில ஒன்னும் ஆகல, நாம் நினைத்தோம் மன்மதனை அனுப்பி இங்கே பார்வதி கல்யாணத்தை நடத்த வைக்கலாம் என்று மன்மதன் அழிந்துவிட்டான். நம் செயல் அல்ல இனி நாதன் செயல் என்று நினைத்து தேவர்கள் எல்லாம் எங்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் நாம் தவம் செய்தால் மட்டுமே முடியும் என்று அவர்களும் தவம் செய்ய செய்தார்கள். ரதி தவம் செய்கிறாய், தேவர்கள் தவம் செய்கிறார்கள். இங்கே சனகாதி முனிவருக்கு தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமான் சொன்ன, நாம் இப்பொழுது என்ன சொல்லி காட்டினோமோ அதிலேயே இருந்து எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் போதும் போ, இதுக்கு மேல வேண்டாம். அனுபவம் என்பது என்ன, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் சொல்ல வேண்டாம், ஒரு க்ஷணம் சொன்னாலும் போதும். பார்த்த பார்வையே ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஞானம் வந்தது, அந்த ஞானத்திலேயே இருங்கள் நிலைத்திருங்கள் என்று தவம் செய்ய வைத்தார். அங்கே பார்வதி ஒரு புறம் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். நான் எதுக்காக எல்லாவற்றையும் சொல்லுகிறேன்னா, குமார சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் மனத்திலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த தவம் எல்லாம் எப்படி வந்து சேருகிறது, இதுக்கு என்ன, எதற்காக இவ்வளவு சுட்டி காட்டுகிறார்கள் இந்த கந்தபுராணத்திலேயே என்று பார்க்க வேண்டும். இது அருணகிரிநாதர் இந்த மன்மதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார், தமிழினி தென்கால் கன்றி இளங் தென்ற காற்றிலே வந்தானாம், தீ தரு கஞ்சா கன்றை திருமகளுடைய மகன் சொன்னார். திருமாலுடைய மகன் சொல்ல, திரிதரு கஞ்சா கன்றை தழல வென்றார்க்கு அன்று அற்புதமாக சிவவடிவம் காட்டும் சத்குரு பரா. தழல் இழ வென்றவர் இருக்கிறாரே, அவருக்கே தன்னுடைய சிவவடிவை சுப்பிரமணியன் காட்டினான் என்று ஒரு செந்தில் திருப்பதிகத்திலே சொல்லுவார். அதே போலத்தான், நிகரில் மதன் தேர் குன்று அர் எரியில் விழும் தேர் போன்ற சிறிது நினைந்து ஆட்டம் கற்றிருவாழும் திடமிரு அன்பால் சிந்தைக்கு அறிவிடம் சேர்த்து உம்பற்கு இடர்களையும் போர் செய்கை திரள் வேளா என்று செந்திலே இன்னொரு பாடலிலேயும் தன்னுடைய திருப்புகளிலே பாடுவார். அப்படி எம்பெருமானுக்கு சிவவடிவம் காட்டிய முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன்பாக மன்மதன் அழிந்து விடுகின்றான், எல்லாரும் தவத்திலே ஈடுபடுகின்றார்கள். எம்பெருமான் தன்னுடைய தவநிலை நீங்கியவனாக பார்வதியை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்காக பார்வதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பார்வதி உக்ரமான ஜெகை விஜயை என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழிமார்களும் சூழ்ந்திருக்க தபசோக்ரேண என்று வால்மீகி இந்த இடத்துல சொல்வார். அவ்வளவு உக்ரமான தபசை செய்து கொண்டிருக்கிறாளாம். இவர் சரியான கிழ வடிவம், பர்ணசாலைக்கு போகும் பொழுது கிழ வடிவம், ரொம்ப வயசாச்சுன்னா என்ன ஆகும்?

மகளிர் நயா நகையாடிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லுவார். ஏன்னு கேட்டா ஆண்களுக்கெல்லாம் முதல்ல நயா தெரியுமா, எப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு யார்கிட்ட காமிச்சிக்க முடியும்? பெண்கள் இடத்துல தான் தன்னுடைய அழகை காண்பிக்க முடியும், வேற இடத்துல யார் காமிக்க முடியும்? அம்மாட்டியா இல்ல மற்றவர்கள் இடத்துல, ஆண்கள் இடத்துலயா? கிடையாது. அவன் வயசாயிட்டா எப்படி இருக்கும்னா, அவ்வளவு வயசான தோற்றத்தோடு வாத ரோகத்தாலே பிழிக்கப்பட்டு அப்பப்போ ருக்கு என்று இருமிக்கொண்டு அப்படியே வருகிறாராம். ரெண்டு காலம் நடக்க முடியல, மூணாவது கால் மாதிரி தடியை பிடித்து கொண்டு வருகிறாராம். ஒரு பிராமண கிழ பிராமண வேஷத்துல வருகிறாராம். வரும் பொழுது இவர் வரவேற்று அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்து குடிக்க எல்லாம் கொடுத்து அவரால் உட்காரக்கூட முடியல. ஜெய விஜயை உட்கார வைத்து அவர் உட்கார்ந்தா பார்வதி நமஸ்காரம் செய்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாராம் தன்னுடைய பண்ணசாலையில. அவர் கேட்டார், ஏம்மா இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, லட்சுமியை விட ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு அவளை பத்தி அவ்வளவு வர்ணித்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே அப்படின்னார். உன்னுடைய அழகுக்கும் நீ செய்யக்கூடியதோ தபசு மாதிரி பர்ணசாலையில இருக்கிறதுக்கும் பொருத்தமாலேயே என்ன பண்றேன்னு கேட்டார். அவரை பார்த்த உடனே மனத்திலே ஏதோ ஒரு நாணம் வந்ததாம் அம்பிகைக்கு. அவளுக்கு ஏன்னு புரியல, அது ஸ்காந்தத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படும், ஏன் என்று தெரியலையா. ஆனா மனத்திலே ஒரு விதமான நாணம் சேர்ந்த குழப்பம் வந்ததாம். தான் சொல்ல முடியாமல் ஜெய விஜயை பார்த்து கண்ணு காமிச்சாலாம். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, புருஷன் பேரு முருகப்பன்னு சொல்லிட்டு மனைவி பேர் சொல்ல மாட்டாளாம், புருஷன் பேர சொல்ல மாட்டாளாம். இப்ப புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதான் நாகரீகம், அது சரியா தவறாங்கிறதுக்கெல்லாம் நான் வரல. அந்த காலத்து வழக்கத்தை

ஆரம்பிக்குமே, இந்த காயில இருந்து ஆரம்பிக்க பேர் தானா, என்னங்க பேர், முருகப்பன் இருக்கக்கூடிய பேரே அவர் அம்மாவால சொல்ல முடியல, சொல்லாம முருங்கக்காயை கொண்டு வந்து காமிச்சாராம். இப்ப எல்லாம் அது மாதிரிலாம் சொல்லாம இருந்தா என்ன கத்தியாகுதுன்னு பாத்துக்குங்க. பல பேர் வைக்கிறோம் இதுக்கெல்லாம் பேர், என்ன பண்றது, எழுதி போர்டில் மாட்டி தொங்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பேர் தான் அவர் பேர்னு சொல்லலாம். அப்போ அது மாதிரி சொல்லுவது கிடையாது, நாணம் இருந்ததான் நாயகிக்கு. ஜெய விஜயை சொல்லுகின்றார்கள், இவள் வந்து எங்களுடைய தலைவி பார்வதி, ஹிமவானுக்கும் மேனைக்கும் பிறந்தவள், பர்வதராஜ குமாரி மலைவர்கள், இவளுக்கு பரமேஸ்வரனை அடைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறாள் இங்கே அப்படின்னாரா. அவ்வளவுதான் சிரிக்கிறார் சிரிக்கிறார், இந்த கிழவர் சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே உடலே ஆடும்படியாக அப்படியே சிரிக்கிறாராம். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. முட்டாள்தனமாக இருக்கிறத இவள் பண்ணக்கூடியது, சிவபெருமானை அடைய முடியுமா, யாருக்கும் அடைய முடியாதவன் சிவபெருமான், அவரை போய் அடைகிறேன் என்று சொல்லுகிறாயே, சரி அடைகிறேன்னே வச்சுக்கலாம், அடையத்தக்கவனா சிவபெருமான். காந்தத்துல ஏராளமான ஸ்லோகங்கள் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி, அவன் ஸ்மசானத்துல இருக்கக்கூடியவன், நீயோ மகாராணி மாதிரி இருக்கப்பட வேண்டியவன், நீ எங்க போய் குடித்தனம் பண்ணுவேன், கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்ல அடை தாய்மலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி அவன் இருக்கக்கூடியவன் இல்லையா, அவனை கொண்டு போய் சுடுகாட்டில் போய் நீ இருக்க முடியுமா, அவன் சொந்தக்காரங்க யாரு. ஒரு பொண்ணுக்கு புருஷனானவன் அழகா இருக்கணும், இந்த காந்தத்துல ஒரு ஐந்தாறு குணங்கள் சொல்லப்படுகின்றன. புருஷன் எப்படி இருக்கணும்னா அழகா இருக்கணும், வித்தையிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும், செல்வந்தனாக இருக்க வேண்டும், வாக்சாதுரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும், தூரத்துல இருக்கக்கூடிய செல்ல அந்த சொந்தக்காரங்களோடு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அடிக்கடி சொந்தக்காரங்க வந்தானா இவளுக்கு சமைச்சு போட்டே கட்டுப்படி ஆகாது, அதனால தூரத்துல இருக்கப்பட்ட சொந்தக்காரங்களோடு இருக்கணும், ஆனா சொந்தக்காரங்க இல்லாமலும் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க நல்ல தகுதியோடு இருக்கணும், இப்படி எல்லாம் தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எங்கேயாவது சேர்க்க முடியுமா, அழகனா கிடையாது, புலித்தோலும் மாந்தோலும் அவன் அணிந்து, யானைத்தோலும் புலித்தோலும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன், நீ போய் புரித்தோலும் யானைத்தோலும் அணிந்து அணிந்து கொள்ள முடியுமா, இந்த கோவலமான சரீரம் என்ன ஆகிறது. சரி ஏதோ சந்தன களபாதி சந்திரங்களை பூசின்னு இருக்கான்னா பரவாயில்ல, அங்கேயே சுடுகாட்டு சாம்பலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பித்தனாக இருக்கிறான், பேயனாக இருக்கிறான், எங்க இருக்கிறான் அவன் வீடு, எங்கே சுடுகாடு ஸ்மசானம், சரி அது பரவாயில்ல, அவன் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எப்பேற்பட்ட சொந்தக்காரங்க, பேயி பிசாசு பூதகணங்கள், அந்த பூதகணங்கள் தான் சொந்தக்காரன் உன்னால சொல்லிக்க முடியுமா, முடியாது. இப்ப அவன் அப்படி இருக்கிறான், அவனு சரியில்லை, அவனுக்கு வித்தையும் கிடையாது, என்னது அவனுக்கு உளறி கொண்டிருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், நீ பிச்சை சோரத்தான் நீ பகிர்ந்து கொள்ள போகிறாய, எல்லா இடத்திலையும் காப்பாளியாக அவன் சென்று கொண்டிருக்கிறான், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான் பிச்சாடனாக, நீ அதை போய் இருக்க முடியுமா, அவனை விட்டுடு. மாப்பிள்ளனா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், வயசாயிடுச்சுன்னு நினைக்காத பார்வதி, தவத்திலே சிறந்தவன், இப்ப நினைச்சாலும் கூட நான் இளமையை கொண்டு வர முடியும், என்ன மாதிரி ஒரு படித்தவன், வேத சாஸ்திரங்கள் அறிந்தவன், செல்வாக்கு உடையவன், செல்வம் உடையவன், என்ன மாதிரி இருக்கக்கூடியவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னாராம். அவ்வளவுதான், சிவசிவா சிவசிவா சிவசிவா என்று காதுகளை பொத்தி கொண்டு கோபம் அடைந்தாளாம் பார்வதி. இங்க ஒன்றை கவனிக்க வேண்டும், நல்லது செய்யும் பொழுது ரெண்டு விதமான தடங்கள் வரும். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அடிப்படையே தப்பு சார், அடிப்படையே தப்பு, இந்த நோக்கம் ஜெயிக்காது, இது அடையத்தக்கது அல்ல அப்படிமாங்க, நீங்க எது பண்ணாலும் பண்ணுங்க அப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்காத காரியம், இது நடக்காது, இது அடையத்தக்க விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கட்டப்படுவாங்க. ரெண்டாவது, அப்படியே பண்றேன்னு வச்சுக்கோயா, ஆனா இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இதனால உனக்கு பெருமை உண்டா அப்படின்னு நம்ம கீழே தள்ளுவாங்க. முதல் விஷயம், இப்ப யாராவது ஒருத்தர் நான் கிரி பிரதட்சணம் போறேன், இப்ப அது ஒரு கிரேஸ் ஆயிட்டது, அது அடுத்த விஷயம், எல்லா இடத்துலயும் கிரி பிரதட்சணம் போகிறோம், இல்ல கைலாச யாத்திரை போகிறேன்னா, சார் போக முடியாது சார், உங்களெல்லாம் ஆகாது, அங்கே சுத்தி வரணும்னு சொன்னா பரிக்கிரமான்னு கைலாசத்தை சுத்தி வரணும்னு சொன்னா சார் தே போயிடுவீங்க, அவ்வளவு குளிர், அதெல்லாம் அவசியம் இல்லை, ஏன் போறவன்லாம் மனுஷன் இல்லையா சார், அவன் போறான் போய் என்ன பண்ண போறீங்க, கைலாசத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போகணுமா என்ன, இங்க இருந்தா கைலாசம் வராத, கைலாசத்தை அப்ப இருக்கு திருவையாறுல காட்டி கொடுக்கலையா, நீங்க அவ்வளவு தூரம் போனாதான் ஆகுமா, இங்க பார்க்கப்படாதா, இப்படித்தான் சொல்லுவாங்க. ரெண்டு விதமான தடைகளும் வரும், இந்த தடைகளை அங்கே இறைவன் அவளுக்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம எப்படி வீழ வேண்டும், நம்முடைய நோக்கத்துல உறுதியா இருந்துட்டா மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அடைய முடியும் என்று நினைத்து விட்டால் அடையும் வரை நிறுத்தக்கூடாது. ஸ்டாப் நாட் டில் தி

0: ஸ்பீச் சொல்லுவாரே சுவாமி விவேகானந்தர், அது மாதிரி அந்த கொண்ட குறி அடையும் வரை நிறுத்தக்கூடாது, நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், அடைவது மட்டுமல்ல, இதனால என்ன பிரயோஜனம் சொன்னா அப்படி கிடையாது. இவன் பிரயோஜனத்துக்காக ஒரு குறிக்கோளை நினைத்துக் கொள்வதற்கு முன்பாக தீர்மானிக்கணும் இது அடையத்தக்கதான். நினைத்த பிறகு அவ்வளவுதான், அதை பற்றி எந்த விதமான மாறுபாடான கருத்துக்களும் இருக்கக்கூடாது, சென்று கொண்டே நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு விதமான இதுவும் உலகத்துல சாதாரணமா எல்லாத்துக்கும் நடக்கும். நான் டாக்டருக்கு படிக்க போறேன், இன்ஜினியருக்கு படிக்க போறேன், ஃபாரினுக்கு போறேன், சிஏ படிக்க போறேன், நீங்க எது பண்ணதாலும் சொல்லுங்க. இல்ல நான் ஒரு பெரிய இமயமலையில ஏற போறேன், எது பண்ணாலும் ட்ரெக்கிங் போறேன், எது பண்ணதாலும் சொல்லுங்க. வீட்டுல ஒன்னும் இல்லை, நான் தனியா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து டூர் போக போறேன், ட்ரெக்கிங்னு சொல்லி பாருங்க, பசங்களை சொல்ல சொல்லுங்க. வீட்டுல ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க, டேய் சும்மா போய் எங்க கைய கால உடச்சு வைக்காத சின்ன பையன், அதெல்லாம் வேண்டாம் அப்படிமாங்க. ஏன் இத்தனை பேர் போறானே, நான் போறேன், அவங்க அப்பா அம்மா தருதலைகள், பசங்களை விட்டா சரி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க, நீ போகாதே, நீ நல்ல பையன், நாங்க நல்ல பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்குவாங்க. இல்ல இல்ல அவங்க எல்லாம் இவன் வர்றான் அவன் வர்றான்னு அவனை கேட்டாங்க, ஏன்டா போய் ஏதாவது பிரயோஜனமா போதா, வீட்டுல நிம்மதியா உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு நான் சமைச்சு போறேன் சாப்பிட்டுட்டு வா, சமைக்க சாப்பிட முடியாம தானே வெளியில போறேம்மா பையன், அது அடுத்த விஷயம். சரி நான் சமைச்சு போடுறேன் சாப்பிட்டுக்கிட்டு, நீ இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதி அங்கேயிரு, எதுக்காக போய் கட்டப்படுத்திக்கிறேன். சாதாரணமான ஒரு டூருக்கே, ஒரு ட்ரிப்புக்கே, ஒரு ட்ரெக்கிங்கே இவ்வளவு சங்கடம் வரும்னா, இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய விஷயங்களிலே எப்படியெல்லாம் நமக்கு தடைகள் வரும் என்று நினைத்து பாருங்கள். அந்த தடைகளை சுட்டி காட்டுவது தான் இந்த கதை கந்த புராணத்தில். அந்த தடைகளை எல்லாம் சொல்லுகிறார் இந்த கிழவராக வந்த, கிழவேதியராக வந்த சிவபெருமான். அவ்வளவுதான் பெரிய கோபம் வந்ததான் அம்பிகைக்கு, என்ன இப்படி பேசுகின்றாரே, இப்படி பேசுவது சரியா, இந்த பிராமணனுக்கு புத்தி கிடையாது, வெளியில போச்சது முதல்ல என்ன, இவன் வெளியில் போறாரா, இந்நேரம் நான் உயிரோடு இருப்பதே தவிர நிச்சயமாக நான் வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, ஒன்று அவன் வெளியில போன, இல்லை நான் என்ன செய்ய வேண்டும், இறக்க வேண்டும், என்னால இங்கு இருக்க முடியாது. முடிவினாதுரை பகவன் என் வேட்கையை முடியாது, விடுவன் எனினும் தவத்தினை விடுவேனோ, மிக இன்னும் கடிய நோன்பினை அழப்பில செய்து உயிர் கழிப்பன், எனக்கு உயிர் போனாலும் சரி, இப்ப இந்த தபசு போதாதுன்னு சொன்னா, இந்த தபத்தாலே அடைய முடியாதுன்னா, இன்னும் நான் தவம் செய்வேன், இன்னும் தவம் செய்து அவனை அடைய முயற்சிப்பேன், நான் உயிர் விட்டாகிலும் அவனை அடைய முயற்சிப்பேனே தவிர நான் விட்டுவிட மாட்டேன், இறைவனே எனக்கு தலைவன், இந்த தவத்தை விடமாட்டேன், இப்படிலாம் பேசுகிறானே இவன் பித்தனா என்று கேட்டாராம். ஆமா பைத்தியக்காரனா, உன் மேல ரொம்ப பைத்தியக்காரனாக இருக்கிறேன், உன்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன், உங்க அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சாராம் வேதியர். தாங்க முடியாதவளாக பார்வதி தேவி ஓடுவதற்காக இந்த இடத்திலே என்னால இருக்க முடியாது, சிவ நிந்தனை நடந்த காரணத்தினாலேதான் தாட்சாயணியாக இருந்து அம்பிகை அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தார், இங்க மீண்டும் பார்வதியாக இருக்கும் பொழுது இந்த சிவ நிந்தனையா என்று அவளுக்கு வருத்தமும் கோபமும் துக்கமும் மேலிட ஓட ஆரம்பித்தாளாம். சிரித்தாராம் பகவன். அங்கே பார்த்து கொண்டிருந்த செடிமார் கீழே விழுந்து வணங்குகிறார்கள். திரும்பி பார்த்த கிழவேதியர் இல்ல, எருதின் மீது நந்தியம் பெருமான் மீது ஆரோகணித்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படியே வெள்ளி மலை மீது இன்னொரு வெள்ளி மலை அமர்ந்த மாதிரி, அல்லனா இப்படி சொல்லலாம், வெள்ளி மலை மீது ஒரு தங்க மலை அமர்ந்த மாதிரி, அந்த நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடையதோ நிறப்பே நெருப்பே வேரணி புகர புகன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா என்று சொல்லும்படியாக அம்பன்சை அம்பரத்தரசே, அப்படி இருக்கக்கூடிய அம்பரத்து அரசனாக இருக்கப்பட்ட குறித்த புருவம் கவ்வை செவ்வாயில் குமஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் உடையவனாக எம்பெருமான் இங்கே நின்று கொண்டிருந்தாராம். நடு நெடுங்கினாராம் அம்பிகை, விழுந்து வணங்குகின்றார். ஆஹா, நான் தவறு செய்துவிட்டேன், என்னுடைய வார்த்தைகளினாலே உங்களை நோவெடுத்தி விட்டேன், தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவள் விழுந்து விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டாராம் பகவான். சிரித்தாராம், கிடையாது, எல்லாருடைய பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் ஸ்தோத்திரமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன், ஆக அதை பற்றி நீ இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேசுவதையும் நான் அப்படியே மறையாக வேதத்தினாலே எப்படி நீ ஸ்தோத்தரித்தார் இருக்குமோ அது மாதிரி ஸ்தோத்திரமாக நான் ஏற்றுக்கொண்டேன், கவலைப்பட வேண்டாம், உன்னை நாளை நாம் மனம் செய்து கொள்வோம், உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிடு மறைந்தான். இவர் எல்லாருமே டக்கு டக்குன்னு தான் முடிப்பார், கல்யாணம் மனிதானமா பிளான் பண்ணி 6 மாசம் 1 வருஷம்லாம் கல்யாணம் பண்ற விஷயமே கிடையாது, நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டார். உடனே இதை பார்த்த தோடிமார்கள் எல்லாம் ஓடோடி சென்று பரதராஜனிடத்திலே மேலிடத்திலே சொன்னார்களா, நாளை மனம் என்று சொன்னார். நாளைக்கு கல்யாணமா? இன்னைக்கு வந்தாரு சரி, இன்னமே கூட்டு சம்பிரதாயம் லௌகீகம் இதெல்லாம் இருக்கே, எப்படி பண்ண போகிறோம் என்று அப்படியே திகைத்து நிற்கின்றான். ஆனா பகவானுக்கு தெரியாத அக்ஷண மாத்திரத்துல இங்க கைலாசத்துல நினைத்தாராம். சப்த ரிஷிகளையும் அழைத்தார். சப்த ரிஷிகளை வந்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டு நிற்கின்றார்களாம். பகவானே, நீங்கள் என்னை அழைத்த காரணம் என்னன்னு தெரியலையே, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும், நான் எப்படி செய்வது என்று சொல்லி நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கேட்டார்களாம். ஒன்றும் இல்லை, பார்வதியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு நினைவு வந்தது. பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க சம்பிரதாயமா லௌகீகமா என்ன செய்ய வேண்டுமோ போய் பொண்ணு கேட்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பொண்ணுட்ட பொண்ணு கேட்கணும். பொண்ணு கேட்டு அவர் முதல்லயே பரமேஸ்வரன் சொன்னாராம், ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா வரும், சப்த ரிஷிகளை என்ன பண்ணணும்னா அவ அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு, சமாதானப்படுத்தணும். ஏன்னா இந்த அப்பா அம்மா எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, மாப்பிள்ளை இல்லையா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் சொன்னார், அவங்கள போய் சமாதானப்படுத்தணும், படுத்தி நாளைக்கு கல்யாணங்கிற விஷயத்த சொல்லி நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, சாதாரணமாக இருக்கப்பட்ட ஒருத்தருக்கு இந்த சின்ன பசங்களுக்கு ஆசிரியர் என்ன பண்ணுவார், அணில் அணியில் அணில் அப்படின்னா வாத்தியாருக்கு அணிலுக்கு எழுத்து கூடி படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறத, வாத்தியாருக்கு அணில் தெரியாது, அதனால வருது சார் அவர் இப்படி படிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? பசங்களுக்காக படிச்சு காமிச்சு கொடுப்பார். அது மாதிரி நீங்க எங்களுக்கு சொல்லி தருகிறீர்கள் சப்த ரிஷிகளுக்கும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை சிரசிலே வகித்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு உடனடியாக இமவான் இடத்திலே சென்று அவர்கள் செல்லுகிறார்கள் அவனுடைய பட்டினத்திற்கு. அங்கே போன உடனே ஔஷதி பிரஸ்தம் என்று சொல்லும்படியாக அவனுடைய நகரம், அந்த நகரத்துல போனார்களாம். போன உடனே எல்லாருக்கும் பாத்தியம் எல்லா அருகையும் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் செய்து காலில் விழுந்து மேலையும் மற்ற மனைவிமார்களோடு ஹிமவான் வணங்குகிறார். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், இதுக்கு என்ன காயம் என்று எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் இப்படி நினைத்தால் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லும்படியாக அவர்கள் இடத்திலே மனம் செய்து கொடுப்பதற்காக, பார்வதியை மனம் செய்து கொடுப்பதற்காக கேட்டார்களாம். அவர் சொன்னா, ஆகா இப்பேற்பட்ட விஷயம் தன்யரானே, நான் கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன், அதுக்காகத்தானே தபசுக்கே போனா, கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டான்னு பின்னாடி மனைவிமான இடத்துல கேட்டாராம். இதுல ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று, இந்த திருமணம்னு பொண்ணு கல்யாணம்னு வரும் பொழுது அல்லது எந்த கல்யாணமா இருந்தாலும் வீட்டுல கலந்துக்காம முடிவு பண்ணப்படாது, இது லௌகீகம். நான் எடுத்தேன் கவித்தேன்னு ஆம்பளையோ பொம்பளையோ ஒரு இடத்துல கணவனோ மனைவியோ அல்லது அப்பாவோ அம்மாவோ முடிவு பண்ணா அது சரியாக இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருடைய கோணமும் வித்தியாசப்படும். லௌகீகமா ரெண்டு பேரிடத்திலையும் கேட்டுக்கணும், கணவன் மனைவியிடத்திலே மனைவி கணவனிடத்திலே கேட்டு இது மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணணும். இல்ல என்ன பட்டா பட்டா ஆச்சு நீ பண்ணிக்க வேணா சொல்லலாம், நீ கல்யாணம் பண்ணி போறியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறானு கேட்பாங்க, இது லௌகீகம். இன்னொரு விஷயம் உண்டு, அது மரியாதை. அந்த லௌகீகத்திலே இன்னொன்னு, இவன் கேட்டானா எப்படி கேட்டானா எனக்கு தெரியல, எல்லா மனைவிமாரும் தலையாட்டினாங்க, ஆனா பட்டத்தரசியான மேனை மற்றும் வாய பேசாமல் அமர்ந்திருந்தான். அருந்ததி மற்றவர்கள் எல்லாம் கேட்டார்களா, ஆமா என்ன உனக்கு கலக்கம் அப்படின்னு கேட்டாரா, இல்ல மாப்பிள்ளையனமோ நீங்க உயர்ந்தவராக சொல்லுகிறீர்கள், நான் ஒன்னும் அதுல தப்பே சொல்ல முடியாது, ஆனா கேள்விப்பட்ட விஷயங்கள் சரியாக இல்லை. காரணம் என்னன்னா, அவராலே திரிபுரம் எரிபட்டது, கூற்றுவன் உதைபட்டான், அவருடைய மாமனார் தட்ச பிரஜாபதி ஆட்டுத்தலை கொண்டான். அட எவனோ அடிபட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரிபுராந்த அங்க திரிபுரம் அழிந்ததுன்னா நான் ஒன்னும் சொல்ல முடியாது, அல்லது கூற்றுவன் உதைபட்டான்னா நான் ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது, ஆனால் கணவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால ஏதாவது பொறுத்து கொள்ள முடியுமா, தட்சனுக்கு இப்படி ஆனதாமே மாமனாருக்கு இப்படி பண்ணாராமேன்னு அவருக்கு அங்கே தயக்கம் வந்துதான். உடனே அருந்ததி முதலான எல்லாரும் இந்த இடத்துல மிக அழகாக கச்சியப்பர் சொல்லுவார், எப்படிப்பட்டவர் சிவபெருமான் என்று, அவர் ஏன் தட்ச பிரஜாபதியினுடைய தலையை கிள்ளினார், அடுத்தது அடுத்தது ஜலந்தரனை எப்படி கொன்றார், கங்கையை எப்படி தலையிலே சூடிக்கொண்டான், கயம்பாகரனை எப்படியெல்லாம் அவர் கொன்றார் என்று அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறார். லோக நாயகனாக ஏக நாயகனாக எவன் இருக்கிறானோ அவனைத்தான் அடைய வேண்டுமே தவிர நீ மற்ற இடத்துல நினைக்க முடியாது. மற்றவர்கள் செய்த செயலை வைத்து, மற்றவர்கள் சொல்வதை வைத்தோ, இறைவன் செய்கின்ற செயலை வைத்தோ பார்க்காதே, அதனுடைய நோக்கத்தை பார் என்று ஒவ்வொன்றுக்கும் சொல்லுகின்றார்கள். மிகச் சிறப்பாக கச்சியப்பர் இந்த இடத்துல சிவனுடைய மகிமைகளை எல்லாம் பறக்க சொல்லி செல்லுகிறார். அதை மீண்டும் நம்ம தட்சகாண்டத்தில் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி எல்லாம் இப்படி அவனுடைய பெருமைகள் இருக்கின்றன, நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன உடனேயே சமாதானப்படுத்துகிறார்கள் அருந்ததி முதலான அத்தனை பேரும். வாக்கிலே சிறந்தவள் அருந்ததியா, அப்படி அருந்ததியினாலே சமாதானப்படுத்தப்பட்டாள் மேனை. இகுமானும் எல்லாரும் சேர்ந்து சரி என்று சொல்ல உடனடியாக வந்து சொல்லுகிறார்களாம், நாளை மனத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். சரி ஒப்புக்கொண்டார்கள், எல்லாருக்கும் ஓலை அனுப்ப வேண்டாமா, எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப வேண்டாமா? மனத்தாலேயே நினைத்தாராம் பரமேஸ்வரன், அவ்வளவுதான். இன்விடேஷன் அங்க என்ன, அழைப்பு. அழைப்புக்கு நினைச்சா போதும், க்ஷண மாத்திரத்திலே அந்த கைலாசம் முழுவதுமாக பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எத்தனை அண்டங்கள் உண்டோ அந்த அண்டங்களிலே இருக்கக்கூடிய அத்துணை நாராயணர்கள், அத்துணை பிரம்மாக்கள், இந்திரன்கள், தேவாதி தேவர்கள், முனிவர்கள், சித்தகணங்கள், ராட்சசகணங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டாரா? யாரெல்லாம் சிவபெருமானை துதிக்கின்றார்களோ அத்தனை பேரும் கைலாசத்திலே வந்து நின்று விட்டார்களாம், அவ்வளவுதான். அங்கே அதே மாதிரி இங்கே இந்திரனானவன் அனுப்புகிறார் தேவதச்சனை அனுப்ப, ஔஷதி பிரஸ்தத்தை எல்லாம் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்களாம். எல்லாம் க்ஷணமாத்திரத்திலே, சித்த மாத்திரத்திலே, நினைத்த மாத்திரத்திலே எல்லாமே அங்கே தயார் செய்யப்பட்டு மனத்திற்காக அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். இறைவனும் கிளம்புகிறார்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: ஓம் சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் 7 உபமன்யு முனிவர் கூறுகிறார், உலகியலுக்கு மாறுபட்ட தனிப்பட்ட இயல்பான சக்தி தத்துவமே வித்யை ஆகும். சூரியன் ஒருவர்தான், ஆனால் அவருடைய ஒளியான கிரணங்கள் ஆயிரம் ஆயிரமாக திகழ்கின்றன. அதுபோலவே சிவசக்தியான வித்யை ஒன்றாக இருப்பினும் அநேக உருவங்களில் விளங்குகிறது. அந்த வித்யாசக்தியிலிருந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மற்றும் மாயை முதலிய அநேக சக்திகள் தீப்பிழம்பிலிருந்து பல பல பொறிகள் வெளியேறுவது போலவே வெளிப்பட்டுள்ளன. அதிலிருந்துதான் சதாசிவன், ஈஸ்வரன், வித்யை மற்றும் அதன் தலைவரான வித்யேஸ்வரன் முதலிய புருஷர்கள் தோன்றினர். பராத்பரையான பிரகிருதியும் அதிலிருந்து தோன்றியதுதான். மகத்தத்துவம் முதல் விசேஷம் வரையிலுமான மற்றும் பிரம்மா முதலிய மூர்த்திகள் இதனது காரியங்களே. மேலும் வேறு என்னவெல்லாம் உண்டோ அவை அனைத்தும் கூட இந்த வித்யாசக்தியின் செயல்களே. இந்த சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்தது, மிகவும் சூக்ஷ்மமானது. ஞானம் ஆனந்தம் இவற்றின் சொரூபமும் ஆனது. இவளால் தான் இளம்பரை சூடியான சிவபெருமானை சக்திமான், அதாவது திரள் உடையவர் என்கின்றனர். அதாவது சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவோபி சவதாம்யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹா, குண்டலினி சக்தி இல்லையேல் சிவனும் சவமாகி விடுவார் என்பது சிவசூத்திரம். சிவன் வேத்தியமான அறியப்படுபவர். சக்தி ரூபிணியான இறைவி சிவை பொருளை விளக்கி காட்டும் வித்தை, அதாவது அறிவு. இந்த சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, அதாவது அறிவு, பாண்டித்யம், ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி முனிவர்கள் எழுதிய அறநெறி நூல்கள், திருதி தைரியம், ஸ்திதி இருப்பு, நிஷ்டா ஊற்றம், ஞானசக்தி மெய்யறிவு, இச்சாசக்தி விருப்பம், கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி செயல்பாடு, ஆக்ஞாசக்தி ஆளுமை, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தியை சுத்தக்கலை முதலியவனவாக விளங்குபவள். சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, ஸ்ருதி, ஸ்மிருதி, திருதி, ஸ்திதி, நிஷ்டா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி, ஆக்ஞாசக்தி, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தி சுத்தக்கலை முதலியனமாக விளங்குபவள். ஏனெனில் இவை அனைத்தும் சக்தியின் செயல்பாடுகள் தானே. மாயை, பிரகிருதி, ஜீவன், விகாரம் அதாவது மாறுபாடுகள், விகிருதி அதாவது மாறுபடும் பொருள்கள், சத்து அசத்து இன்னும் தென்படுபவைகளெல்லாம் இந்த சக்தி தத்துவத்தினாலேயே நிரப்பப்பட்டுள்ளன. சக்தி சுரூபிணியான இந்த சிவையான இறைவி தனது மாயையின் மூலம் அசையும் அசையாதவைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள இந்த பிரம்மாண்டத்தை எந்தவித முயற்சியும் சிரமமும் இன்றி பெருமயக்கமான மோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. மேலும் விளையாட்டாகவே அவற்றை மோகத்தின் தடைகளில் இருந்து விடுதலை பெறும்படியும் செய்கிறது. 27 விதமாக உள்ள இந்த சக்தியோடு கூடித்தான் சர்வசக்தரான சிவபிரான் அனைத்து பிரபஞ்சத்திலும் வியாபித்து நிற்கிறார். இவரது திருவடிகளில் தானே முக்தி லட்சுமி வாழ்கிறாள். முன்பொரு சமயம் பிரம்மத்தை பற்றிய வாதங்களிலேயே இப்போதும் ஈடுபட்டிருந்த பல முனிவர்களது மனதில் ஓர் ஐயம் எழுந்தது. அது என்னவெனில், இப்பிரபஞ்சத்திற்கான காரணம் என்ன, நாம் யாரால் படைக்கப்பட்டோம், நாம் வாழ்வது எதனால், நமது பிரதிஷ்டை அதாவது நிலை எங்கு, நம்மை செலுத்துவது எது, யாருடைய சேர்க்கையால் இன்ப துன்பங்களை பெறுகிறோம், தடுக்க முடியாத தாண்ட முடியாத இந்த வரைமுறைகளை செய்தது யார், ஒருவேளை காலம் இயற்கை நிச்சயமான பயன்களை தரும் கர்மங்கள் அதாவது நியதி, அல்லது திடீரென்று அதாவது எதிர்ச்சியாக தோன்றும் செயல் என்பவை இதற்கு காரணம் என்று கொள்வோமேயானால் அது யுக்திக்கு பொருத்தமாக இல்லை. 5 பெரும் பூதங்களும் ஜீவாத்மாவும் காரணமாக இருக்க முடியாது. இவைகளின் மொத்த கூட்டுறவோ அல்லது வேறதுவோ கூட காரணமாக முடியாது. ஏனெனில் முன்பு கூறிய காலம் முதலியன அனைத்தும் அச்சேதனங்கள், இரற்றவை அறிவற்றவை. ஜீவாத்மா சைத்தன்யமான அறிவோடு கூடியிருந்தாலும் அது இன்ப துன்பங்களுக்கு அடிமையாகி அதை எதிர்க்க திரள் என்று இருத்தலால் அந்த ஜீவாத்மா இந்த ஜகத்திற்கு காரணமாக முடியாது. ஆகவே இதற்கு காரணம் யார் என்பதை நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்களுக்குள் ஆராய்ச்சி செய்தும் ஏதாவது ஒரு நிச்சயத்திற்கு வர இயலவில்லை. அப்பொழுது அவர்கள் தியான யோகத்தில் அமர்ந்து பரமேஸ்வரரின் சுரூபமாக விளங்கும் நினைக்கவும் முடியாத சக்தியை எதிரில் கண்டனர். எந்த இறைவி சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற தனது குணங்களினாலேயே மறைக்கப்பட்டிருப்பினும் அவற்றிலிருந்து தனித்து விளங்கும் இறைவியை கண்டனர். இறைவரது அந்த சக்தி அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிபவள் அன்றோ, அவளது திருவருளால் அத்தடைகள் அனைத்தும் தகர்த்து எரிந்தவின் ஜீவாத்மா தனது தெய்வீக பார்வையால் அனைத்துக்கும் காரணமான அனைத்து சக்திகளும் படைத்த மகாதேவனை தரிசனம் செய்கிறான். இந்த இறைவன்தான் காலம் முதல் ஜீவாத்மா வரையிலான முன்பு கூறப்பட்ட அனைத்து காரணங்களையும் உலகம் அனைத்தையும் தனது சக்தி தத்துவத்தினால் ஆழ்கிறார். இவர் அளத்தற்கு அறியவர். இந்த இறைவரது திருவருள் இவரிடம் கொண்ட பரமயோகம் மற்றும் பக்தி யோகத்தினால் அந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீக நிலையை பெற்றனர். ஸ்ரீகிருஷ்ணா, எவனொருவன் தனது இதயத்தாமரையில் சிவபிரானையும் அவரது சக்தியான இறைவையையும் காண்கின்றானோ அவனே சாஸ்வதமான சாந்தியை பெறுகிறான், அதாவது அழிவற்ற சாந்தியை பெறுகிறான். மற்றவருக்கு இல்லை என்பது ஸ்ருதிகளின் முடிவு. சக்தியையும் சக்திமானையும் பிரிக்கவே முடியாது. இருவருக்கும் பிரிவு இல்லை, தீயும் அதன் வெம்மையும் போல. ஆகவே அந்த இருவரது சேர்க்கையால் தான் பரமானந்தம் பெறலாகிறது. சிவபிரான் இறைவி இவர்களின் கருணை இருக்குமேயானால் முக்தி பெறுகிற விஷயத்தில் ஞானம் கர்மம் இவைகளில் எந்த ஒரு நியமமும் தேவையில்லை. அவர்கள் திருவருளால் முக்திதான் நம் கைவசம் உள்ளதே. தேவர்கள் அசுரர்கள் விலங்குகள் பறவைகள் புழுப்பூச்சிகள் ஆகியன எதுவாக இருப்பினும் இறைவரது கருணை இருக்குமேயானால் முக்தி பெறலாம். கருவில் இருக்கும் குழந்தை, அப்பொழுது பிறந்த குழந்தை, சற்று பெரிதான குழந்தை, இளைஞர், முதியோர், இறக்கப்போகிறவன், சொர்க்கத்தில் வசிப்பவன், நரகத்தில் இடர்படுவோன், தனக்கென அறநெறி முறைகளை விடுத்தவன் அதாவது பதிதன், தர்மமே தனதுயிர் என விளங்கும் சான்றோன், படித்த அறிஞன் மற்றும் மூடன் ஆகிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, இறைவரது திருவருள் இருக்குமேயானால் அப்பொழுதே அவன் முக்தி பெறுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பரமேஸ்வரன் தனது இயல்பான கருணை திறத்தினால் தகுதியற்றவனாக இருப்பினும் அவ்வடியவனின் மும்மலங்களையும் அழித்து அவன் மேல் தன் கருணையை பொழிகிறார் என்பதிலும் ஐயமில்லை. இறைவனது திருவருளினாலேயே பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தியினாலேயே நம்மேல் இறைவருக்கு கருணை பெருகுகிறது. அந்தந்த நிலைகளின் வேறுபாட்டை உணர்ந்து அறிஞர்கள் இவ்விஷயத்தில் மயங்குவதில்லை. இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இந்த பக்தியோ ஒரே ஒரு பிறவியில் பெறுவதல்ல, பல்லாயிரம் பிறவிகள் வேண்டும். பல பல பிறவிகளில் சௌத ஸ்மார்த்த கர்மங்களை, அதாவது வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் கூறும் கர்மங்களை முறைப்படி அனுஷ்டித்து அதன் வாயிலாக சித்தியான தகுதி பெற்ற விரக்தி கொண்ட அதன் மூலம் மெய்யறிவு பெற்ற அடியவர் மீதுதான் இறைவன் மனம் மகிழ்ந்து அருள் புரிகிறார். இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இந்த பக்தியோ ஒரே ஒரு பிறவியில் பெறுவதல்ல, பல்லாயிரம் பிறவிகள் வேண்டும். பல பல பிறவிகளில் வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் கூறும் கர்மங்களை முறைப்படி அனுஷ்டித்து அதன் வாயிலாக சித்தியான தகுதி பெற்ற திருப்தி கொண்ட அதன் மூலம் மெய்யறிவு பெற்ற அடியவர் மீதுதான் இறைவன் மனம் மகிழ்ந்து அருள் புரிகிறார். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரேயானால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அவன், அந்த ஜீவாத்மா, தனது சிற்றறிவில் சிவபிரானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கின்ற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரேயானால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மா தனது சிற்றறிவில் சிவபிதானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கிற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். அவ்வாறு சிவதர்மத்தை கடைபிடிப்பதில் திரும்ப திரும்ப மனம் ஊன்றியிருப்பதால் அவனது இதயத்தில் உயர்ந்ததான பக்தி தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த பக்தியால் இறைவரது பேரருள் கிடைக்கிறது. இந்த அருளினால் அவன் பாவங்களில் இருந்து முற்றுமாக விடுதலை பெறுகிறான். பாவங்கள் முற்றுமாக அழிய பேரானந்தம் கிடைக்கிறது. எவனுக்கு சிவபரம்பொருள் மேல் கொஞ்சமாவது பக்தி ஏற்படுமோ அவன் மூன்று பிறவிகளுக்கு பின் நிச்சயம் முக்தி பெறுகிறான். அவன் திரும்பவும் தாயின் திருவயிற்றை காண மாட்டான். கருவறை வாசம் அவனுக்கு இல்லை. பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாடல்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு ஐந்தெழுத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான பக்தி, அதாவது உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே, அதாவது பக்தியே, சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவதர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தவம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தவம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், திரு அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம் உறக்கச் சொல்வது, உதட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்று விதம். இவ்வாறு சிவமந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரிய விடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு. நீலகண்டரான சிவபிரான இறைவியான பார்வதி பிராட்டியிடம் எந்த ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலம் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களை சிவஞானம், ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம் தான் முக்திக்கு பரம சாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு பெருகுகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ புத்திமான், அறிவு படைத்தவன். பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாளர்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு இன்றத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவ தர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தபம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தபம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம், உறக்கச் சொல்வது, உடட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்றுவிடம் இவ்வாறு சிவமந்திரமான திருவைந்தளத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரியவிடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு எனப்படுகிறது. நீலகண்டரான சிவபிரான் இறைவியான பார்வதி பிராட்டியிடம் எந்த ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலன் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம்தான் முக்திக்கு பரமசாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு விரும்புகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ அறிவு படைத்தவன். ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கிறார், முனிவரே, வேதங்களின் சாரமானதும் தன்னை அண்டிய சிவனடியார்கள் முக்தி பெறுவதற்காகவும் சிவபிரான் திருவாய் வளர்ந்தருடைய சிவஞானத்தை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். சிவபிரானது பூஜை எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? பூஜை செய்வதற்கு தகுதி பெற்றவன் யார்? ஞான யோகம் எவ்வாறு சித்திக்கும்? தாங்களோ உயர்ந்த விரதங்களை முறைப்படி கடைபிடிப்பவர். தாங்கள்தான் எனது சந்தேகங்களை போக்க வேண்டும். விளக்கமான பதில் கூற வேண்டுகிறேன். உபவன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, வேதங்களில் கூறப்பட்ட மெய்யறிவு பற்றிய விளக்கங்களை சிவபிரான் சுருக்கி கூறினார். அதுதான் சிவஞானம். அதில் துதியும் இல்லை, நிந்தையும் இல்லை. கேட்கும் போதே அதில் ஒரு நம்பிக்கை தோன்றும். இந்த சிவஞானமோ குருவின் திருவருளால் தான் பெறலாகும். அப்படி பெற்றால் அது எவ்வித சிரமம் இன்றி முக்தியை தந்துவிடும். அதை எவரும் விரித்து கூற முடியாதாகையால் சுருக்கமாக சொல்கிறேன். சத்காரிய காரணங்களோடு கூடிய இறைவனான சிவபிரான் முதலில் உலகை படைக்க எண்ணி அவ்வக்தமான, அதாவது புலப்படாத தனது நிலையிலிருந்து புலப்படும்படியாக வக்தரூபத்தில் தோன்றினார். அப்பொழுது ஞானமே வடிவான விஸ்வநாதரான சிவபிரான் முதலில் பிரம்மதேவரை தோற்றுவித்தார். அவர்தான் தேவர்களுக்குள் முதன்மையானவர், வேதங்களுக்கு அதிபதியும் கூட. அவ்வமயம் பிரம்மதேவர் தன் பிதாவான மகாதேவரை நோக்க, அவரும் தன்னருளோடு அப்பொழுது பிறந்த பிரம்மதேவரை நோக்கினார். பிரம்மதேவரை நோக்கி உலகை படைக்குமாறு கட்டளையிட்டார். ருத்ரரது கருணை பார்வை பெற்றதும் பிரம்மதேவருக்கு படைக்கும் ஆற்றல் கிட்டியது. உடனே பிரம்மதேவர் அகில உலகையும் படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மக்களை நான்கு வர்ணத்தார், நான்கு ஆசிரமத்தார் என்கிற வரமுறையையும் படைத்தார். பின் வேள்விகளுக்காக சோமனை படைத்தார். சோமனிடமிருந்து திலோகம் தோன்றியது. அதன் பின் பூமி, அக்னி, சூரியன், வேள்வியை திருமேனியாக கொண்ட விட்ணு, சச்சிதேவியின் கணவனான இந்திரன் முதலியவர்கள் தோன்றினர். இவர்கள் அனைவரும் மற்றும் உள்ள தேவர்களும் ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் நாலாவது காண்டத்தில் வரக்கூடியது, ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை ஓதி ருத்ரதேவரை துதிக்கலாயினர். அப்பொழுது மலர்ந்த திருமுகத்துடன் அங்கு தோன்றிய சிவபிரான் தனது திருவிளையாடலை தொடங்க எண்ணி அவர்கள் அனைவரது மெய்யறிவையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். அப்பொழுது மயக்கமுற்ற தேவர்கள் தாங்கள் யார் என்று வினவினர். உடனே ஸ்ரீ ருத்ரர், தேவர்களே, நான் தொன்மையானவன். முதலில் தோன்றியவனே நான் தான். இப்பொழுதும் நானே எங்கும் உள்ளேன். இனியும் நானே இருப்பேன். ஆக முக்காலங்களிலும் இருப்பவன் நானே. என்னை தவிர வேறு எவருமே இல்லை. இவ்வுலகம் அனைத்தையும் நான் தான் என் திரளால் காத்தருளுகிறேன். என்னை விட உயர்ந்தவனோ எனக்கு சமமானவனோ எவருமே இல்லை. என்னை அறிபவனே இவ்வுலக தடைகளில் இருந்து விடுதலை பெறுகிறான். சோப்ரவீத் பகவான் ருத்ரோ ஹெமேக புராதனஹ ஆசம் பிரதமமேவாகம் வர்த்தாமிச்ச சுரோத்தமாக பவிஷ்யாமிச்ச மத்தோன்யோ வியதிரிக்தோன கஷ்சன அகமேவ ஜகத்சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா. இவ்வுலகமனைத்தையும் நான் தான் என் திரளால் காத்தருள்கிறேன். அகமேவ ஜகத்சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா மத்தோதிக சமோ நாஸ்தி மாம்யோ வேதஸ் முச்சதே. இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீ ருத்ர பகவான் அங்கேயே மறைந்தருளினார். தேவர்களின் பார்வையிலிருந்து ஸ்ரீ ருத்ரன் மறையவே தேவர்கள் சாமவேத மந்திரங்களை கூறி துதிக்கத் தொடங்கினர். அதர்வ சீர்ஷ உபநடத்தில் கூடப்பட்டுள்ள பாசுபத விரதத்தை ஏற்று தங்கள் மேனி முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டனர். இதைக் கண்ட இறைவர் தேவர்களுக்கு அருள் புரிவதற்காக மாதருபாகனாக தன் சிவகணங்கள் சூழ காட்சியளித்தார். பிராணாயாமம் முதல் சுவாசத்தை வெற்றி கொண்டு சோம்பலின்றி பாவம் தொலைத்து விளங்கும் யோகிகள் தங்கள் இதேக மதத்தில் எந்த இறைவனை காண்கின்றனரோ அந்த மகாதேவனான சிவபிரானை தேவர்கள் தங்கள் எதிரில் கண்டனர். எந்த இறைவி பகவானது இச்சைக்கேற்ப செயல் புரிகிறாரோ அந்த கண்ணழகு படைத்த பராசக்தியையும் இறைவனது இடது பாகத்தில் கண்டனர். உலகியலான தலைகளை தகர்த்தெறிந்து சிவனாரது பரமபதை தழடைந்த நித்திய சித்தர்களான சிவகணங்களையும் சிவபிரானை சுற்றி நிற்க கண்டனர். அப்பொழுது தேவர்கள் சிவபிரானை பற்றி வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ள உயர்ந்த துதிகளால் இறைவனையும் இறைவியையும் துதிக்கலாயினர். இருதேரும் இறைவனும் தேவர்களை தன்னருள் சுரக்கும் தனது கண்களால் கடாட்சித்து இனிமையாக கூறலானார். நான் உங்கள் யாவரையும் கண்டு மகிழ்ந்தேன் என்று. அப்பொழுது இறைவன் மகிழ்ந்திருப்பதைக் கண்ட தேவர்கள் பன்முறை வணங்கி கேட்கலானார்கள். தேவதேவரே, இவ்வூலகில் தங்களது பூஜை எவ்வகையில் இருக்க வேண்டும்? அவ்வாறு பூஜை புரிவதற்கான தகுதிகள் என்ன? தயவு செய்து இதனை தெளிவாக கூற வேண்டும். அப்பொழுது இறைவன் சற்றே புன்னகை பூத்த வண்ணம், தனது கோரமான கோடி கோடி சூரியர்கள் போல ஒளிர்வதான திருமேனியை தேவர்களுக்கு காட்டியருளினார். அத்திருமேனியோ அனைத்து நற்குணங்களும் ஒன்று சேர்ந்தது, எங்கும் ஒளிர்வது, மிக மிக சிரேஷ்டமானது. அவரை சுற்றி எண்ணகை சக்திகள், மும்மூர்த்திகள், அவரது எண்ணகை மூர்த்திகள், அதன் பிரிவுகள், கிரகங்கள், தேவர்குலாங்கள் ஆகிய அனைத்தும் இருந்தன. நான்கு திருமுகங்களும் எட்டு திருக்கரங்களும் விளங்கின. இடதுபுற திருமேனி பெண் வடிவானது. இவ்வாறான அற்புத திருமேனியைக் கண்ட தேவர்கள் வியந்தனர். சூரியன், பார்வதி பிராட்டி, சந்திரன், விண்வெளி, வாயு, தேஜஸ், நீர், நிலம் மற்றும் உள்ள அனைத்தும் சிவபிரானது திருமேனி என்பதை நன்கு அறிந்தனர். சராசரங்கள் அனைத்தும் சிவமயம்தானே. இவ்வாறு ஒருவருக்கொருவராக பேசிக்கொண்டே சூரிய தேவனை குறித்து அர்க்கியப்பிரதானம் செய்து வணங்கினர். அவ்வாறு அர்க்கியம் அளிக்கும் பொழுது அவர்கள், எவரது நிறம் சிந்தூரம் போல் சிவப்போ, எவர் அழகான மண்டலத்தில் விளங்குகிறாரோ, எவர் பொன் என ஒளிரும் திரு ஆபரணங்களை அணிந்தவரோ, எவரது கண்கள் அன்றலர்ந்த செந்தாமரையை ஒழுக்குமோ, எவர் தன் கைகளால் செந்தாமரையை ஏந்தியவரோ, எவர் பிரம்மதேவர், இந்திரன், ஸ்ரீமன் நாராயணன் ஆகியவர்களுக்கும் மூல காரணரோ, அந்த இறைவனுக்கு வணக்கம் என்று மனமுருக துதித்து அர்க்கியம் வழங்கினர். சிந்தூர வர்ணாய சுமண்டலாய சுவர்ண வர்ணாபரணாய துப்பியம் பத்மாபநேத்ராய சபங்கஜாய பிரம்மேந்திர நாராயண காரணாய. இவ்வாறு கூறிக்கொண்டே தேவர்கள் உயர்ந்த ரத்தனங்கள் நிரம்பிய பொன், குங்குமம், தர்ப்பைப்புல், பூக்கள் முதலியன சேர்த்த நீரை பொன்வட்டிலில் ஏந்தி அவ்விறைவருக்கு அர்க்கியம் அளித்தனர். பின் இறைவா, தாங்கள் எங்கள் விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் ஆதிகாரணர் தாங்கள் அல்லவா? தாங்கள்தானே ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் சூரியன் ரூபமாக விளங்குவது. சிவகணங்கள் சூழ்ந்து காட்சி தரும் சிவபுரம் பொருளான தங்களுக்கு வணக்கம். பிரதத்த மாதாய சஹேம பாத்திரம் பிரசஸ்த மர்த்தியம் பகவன் பிரசீத நமசிவாய சாந்தாய சகணா சகணாயாதிஹேதவே நமசிவாய சாந்தாய சகணாயாதிஹேதவே ருத்ராய விஷ்ணவே துப்பியம் பிரம்மணே சூரியமூர்த்தையே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதுடன் சூரிய மண்டலத்தில் சிவபிரானை முறைப்படி பூஜித்து விடுவோரை நடுப்பகல் மாலை என்கிற மூன்று வேளைகளிலும் சிவனாரை குறித்து உயர்ந்ததான அர்க்கியத்தை அளித்து வணங்குகிறானோ, செவிக்கு செஞ்சொல்லான இந்த ஸ்லோகங்களை படிக்கிறானோ, அவனுக்கு கிடைக்கக்கூடாத பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் பக்தனானால் முக்தியும் நிச்சயம். ஆகையால் தான் சிவஸ்வரூபனான சூரியனை தினமும் பூஜிக்க வேண்டும். உறுதி பொருள்களான அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற இந்த நான்கு பேரும் பெரும் பேறுகளையும் பெற வேண்டுமானால் மனம் வாக்கு காயமான உடல் மூலம் அவரை தவறாது ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு தேவர்கள் ஆராதிக்கவே சூரிய மண்டல மத்தியவர்த்தியான சிவபிரான் அனைத்து சாஸ்திரங்களிலும் சிறந்ததான சிவசாஸ்திரத்தை, அதாவது ஆகம சாஸ்திரத்தை, அவர்களுக்கு அளித்துவிட்டு மறைந்தருளினார். அந்த சாஸ்திரத்தில் சிவபூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக அந்தணர்கள், கத்திரியர்கள், வைச்சியர்கள் ஆகிய மூவரையும் குறிப்பிட்டுள்ளார். இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் சிவபிரானை வணங்கி தங்கள் இருப்பிடம் திரும்பினர். வெகு காலம் கழித்து அந்த ஆகம சாஸ்திரங்கள் மறைந்து போனதைக் கண்ட இறைவி, சிவனாரது இடது பாகத்தை அலங்கரிக்கும் அந்த இறைவி தன் கணவரான சிவபிரானிடம் அதை பற்றி வினவினார். அப்பொழுது சிவபிரான் வேதங்களின் சாரமான ஆகம சாஸ்திரத்தினை உபதேசித்தார். பின் அவரது திருக்கட்டளைப்படி நான், அகஸ்திய முனிவர், ததீசி முனிவர் மூவருமாக இச்சாஸ்திரத்தை உலகில் பிரச்சாரம் செய்தோம். முத்தலை சுலவேந்திய இறைவரும் ஒவ்வொரு யுகத்திலும் இந்நுலவிலகில் திருவவதாரம் செய்து தனது அணுக்கு தொண்டர்களான அடியவர்கள் முக்தி பெற வேண்டிய இந்த சிவஞானத்தை பரப்பினர். ரிபு, சத்யர், பார்கவர், அங்கிரஸ், சவிதா, மிருத்யு, இந்திரன், வசிஷ்ட முனிவர், சாரஸ்வதர், திருதாமர், திருவிருத்தர், சததேஜஸ், தர்மவே விடுவெடுத்த ஸ்ரீ நாராயணர், ஸ்வரக்ஷர், அறிஞரான அருணி, கிருதஜர், பரத்வாஜர், சிறந்த அறிஞரான கௌதமர், வாஜஸ்ரவசர், சூக்ஷ்மாயினி, திரணபிந்து, கிருஷ்ணர், சக்தி முனிவர், பராசரர், உத்திரர், ஜாதுகர்ணியர், நாராயணனேயான கிருஷ்ணத்வைபாயனரான வியாசமுனிவர் ஆகிய அனைவருமே வியாசமுனிவரது திரு அவதாரங்களே. இனி ஒவ்வொரு கல்பத்திலும் தோன்றிய வியாசர்களை வரிசையாக தெரிந்துகொள். துவாபர யுகத்தின் முடிவில் வரக்கூடிய வியாசாவதாரங்கள், யோகாச்சாரியங்களின் அவதாரங்கள் ஆகியன லிங்கபுராணத்தில் விளக்கமாக உள்ளன. பிரசித்தமான சிவனாரது சீடர்களை பற்றியும் அதில் உள்ளன. அவ்வாறான அவதாரங்களில் இறைவரது முக்கிய ரூபத்தில் இருந்து ஒளிபரிந்திய நான்கு சீடர்கள் தோன்றுகிறார்கள். பின் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்களும் அந்த சீடர்களுக்கு சீடர்களுமாக பரவிற்று. சிவபிரானது திருக்கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகும் பக்தியினால் அனுபூதி பெற்ற பாக்கியவான்கள் முக்தி பெறுகிறார்கள்.
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: கைமாறு கொடுத்தல். தலைவனாகிய சிவபெருமான் குருபரனாக வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு தன் திருவடி தீட்சை அளித்ததினால் தான் பெற்ற பேரின்ப பெருவாழ்வையும் இதற்காக தன் கருணையை வெளிப்படுத்திய எம்பிரானுக்கு தம்மால் பதிலுதவி செய்ய முடியவில்லையே என இயங்கிய சுவாமிகள், பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை மறவாமல் இருத்தல் வேண்டும் என்னும் திண்மையினை மனதிலே கொண்டு இப்பாடல்கள் மூலம் தம் செய்நன்றி அறிதலை வெளிப்படுத்தியுள்ளார்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: அவனுக்கும் பல பேர், யாரு? சிவனுக்கும் பல பேரு, அம்மாவுக்கும் பல பேர், சிவருமானுக்கும் பல பேருப்பா. எவ்வளவு பேரு? வெகு கோடி நாம சம்புகுமார். அது போல உமாதேவிக்கும் பல பேர். அதுல ஒன்று கருணாம்பிகை, அவளை பத்தி சொல்ற. எப்படி சொல்றான் தெரியுமா? மருங்கு அருணாலய வேணி வள்ளலார் ஐயாலே சிவந்த அழகிய பக்கங்களிலே தொங்குகின்ற சடையை உடையவன். செஞ்சடையான் சிவன்தான் சடையன். சிவன்தான் சடையா என்ன எல்லாம் கூட வருதல்லவா? சடையப்பன், அப்பா சடையப்பன், ஆனந்த வருடலே உப்பாக உப்புத்த உள்ளத்தான் உள்ளிருக்கும் சிவன்தான் சடை. அப்படி சடைய தொங்குது தொங்குகின்ற வள்ளலா, வள்ளலா சிவருமான் வள்ளல். முதல்ல கூட சொன்னா வள்ள சிவருமான் வள்ளல். தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய நஞ்ச சாப்பிட்டு இந்த இது மாதிரி சாமி வேற கேட்டுருக்குதா? சாபம்னா தக்கன் வேடி தகுந்தது நஞ்ச அஞ்சி, நஞ்ச அஞ்சி ஆவ எந்த என்று அழுதா என்று நம்ம வர வரை அந்த ஆளெல்லாம் நம்ம மாதிரி தான். கஷ்டம் வந்துருச்சுன்னா அழுவோம், சோகம் வந்துச்சுன்னா சிரிப்போம். அது மாதிரிதான் தேவருமா. நஞ்சு வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ அழகு இருந்தாலும் தேவர் மாட்டேன். அவன் நஞ்சு சாப்பிட்டாரு, கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு. அது சாப்பிட்டதோட ஒரு வகை கழுத்திலேயே நிறுத்திக்கிட்டது. இந்த இடத்துல நிக்கமாதாச்சு ஒரு பொருள் நமக்கு நின்னா நின்று இங்க நின்றுச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ சாமி அப்படிலாம் யாருக்கும் வரப்படாது சாமி. இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு சிவா சொல்லவே போறோம். அதனாலே சிவபெருமான் நஞ்சையே நிறுத்தி வச்சிருக்கிறார். கண்டத்தில் தேவர்களுக்கு வந்த கண்டத்தெல்லாம் போக்க, தேவர்களுக்கு வந்த கண்டத்தை போக்க கண்டத்தில நஞ்சா வச்சிருக்கிறார் சிவபெருமான். கண்டம் மட்டும் நிறுத்தும், கண்டம் மட்டும், அப்புறம் முழுவதும் செவக்கும். சுண்தளல் புறையிறு மேனியும் காட்டி, சுண்தளல் நெருப்பு போட்டு திருமேனியா. அதனால இந்த கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் நெருப்பல்ல, கண்டம் மட்டும் சரி. அப்படிப்பட்ட வள்ளல் இடத்து இருந்தோம், இடப்பாகத்தில் இருந்தோம். இங்க வளப்பாகத்து இருக்கிறேன், இங்க வளப்பாகத்து இயல்பாக உங்களுக்கு இடப்பாகம் தான். இங்க மற்ற பாண்டி நாட்டுல இல்ல, இது உங்க நாட்டுல எப்படி இருக்குது? கரூர்ல இடப்பாகம், குடுமுடியில இடப்பாகமா? இடப்பாகம் தான், குடுமுடி இடப்பாகம். இந்த பேரூர்ல இடப்பாகம், பவானி அங்க
2: இடப்பாகம்,
1: பூண்டி இடப்பாகம், வெஞ்சமாபுரம் இடப்பாகம், எல்லா இடப்பாக இங்க மாத்திரம் வளர்ப்பாங்க. அப்படியா வளர்ப்பாகத்தான இருக்காங்க? ஏன் சொல்றேன்னா பாண்டிடாடு முழுவதும் வளர்ப்பாங்க அம்பாள். பாண்டி நாடு முழுவதும் சுவாமி வளப்பாக அம்பாள் இடப்பாங்க. சோழ நாடு முழுவதும் இடப்பாங்க தான் சுவாமி வளப்பாக இருப்பாரு, இடப்பாகத்துல அம்பாரு. இப்ப இந்த ஊர் கோயில்லதான் வளப்பாகத்துல அம்பாரு. அப்படித்தானே? ஆனா அவளுக்கு உரிய பாக இடப்பாங்க, உரிய பாக இடப்பாங்க. அருணாசல மனத்துல ஒரு உரிய பாக இது இடப்பாங்க. அதனால சுவாமி அம்பா இடப்பாக தான். இடப்பாகம் ஆதாராளோடு எந்ததும் அதுவும் போறார். ஆகவே இடத்திருந்தும் வளப்பாகத்தில், இடத்திருந்தும் இயல்பாக இருக்கிறத இடப்பாகத்துலதான், இந்த கோயில் தான் வளத்தில் இருக்கலாம் அதையும் சொல்றாரு. வளப்பாகத்தில் உருங்கு அருணாலயத்துடன், வளப்பாகத்தில் எழுந்தருள் இருந்து ஒரு சேர 32 தர்மங்களும், அதை ஆறுன்னு சொல்லி ஒரு குறிப்பா சொல்றாரு. ஐயா 32 தர்மங்களையும் செய்தாள் உமாதேவிக்கு. தர்ம சம்பர்த்தனி, தர்ம சம்பர்த்தனி அற வளர்த்தனாயி இங்க திருவயாத்திர இன்னும் ஆலயங்கள் அந்த பேர் உமாதேவி காஞ்சிபுரத்துல பூஜை பண்ணான். உமாதேவி ஒரு நாடு சிவபெருமானுக்கிட்ட விளையாட்டா கண்ணை பொத்திக்கிட்டான். விளையாண்டா அவங்க ரெண்டு பேரும் தானே விளையாடுங்க, அப்படி கண்ணை பொத்திக்கிட்டான். ஒத்திரம்னா உலகம் முழுவதும் இருந்து போச்சு. முதல்ல இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டான் உமாதேவி. ஏன்னா அவளுக்கு தெரியாது, இல்ல நம்ம மாதிரி அவ்வளவு அவ்வளவு தெரியாதுமா. அவ பேதேன்னு உமாதேவிக்கு பேதேன்னு, பேதையால் அவளோட பெருந்தகை உள்ளது. பேதைனா சின்ன பிள்ளை, 5 வயசு
2: பிள்ளை,
1: அரியா பிள்ளை. இன்னும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி சொல்லியாரு வச்சாலும் நல்லா இருக்கும். பச்சை பிள்ளை கண்ணி என்ன நிறைய சொல்லணும். அதனாலே இருந்து எங்கம்மா யாருன்னு கேட்டா அவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய கண்ணன்னு சொன்னார்கள். சொன்ன உடனே கண்ணப்பட்டு புத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து உயிர்கள் தடுமாறி போச்சு. வெகு காலம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அளவில்லாம அவங்களுக்கு காலமே கிடையாது. அவிநாசியப்பருக்கு கருணாம்பிக்கைக்கு காலமே கிடையாது. காலாதீதன் காலத்தை கடந்தவன். நமக்கு தான் இரவு பகல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாமே. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சவனே அவன். காலத்தை படைச்சவன், நாளை படைச்சவன், நட்சத்திரத்தை படைச்சவன. அதனால அவனுக்கு காலம் கிடையாது. குத்தி விட்டா அப்புறம் புத்தனோட இருந்து வச்சு உடனே ஜெனரேட்டர் போட்டு விட்டாரு. ஜெனரேட்டர் தெரியுமா, திறந்தாரும் வெளிச்சம் வந்துச்சு. என்ன கை எடுத்து விட்டா, கை எடுத்து விட்டு பயந்து போனான். பயந்து போனான், ஐயோ சாமியுடைய கண்ணை குத்தி விட்டோம், உலகம் இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். பயந்து இப்படி கையை உதறனா பத்து விரல்ல இருந்து வெயில் துளிகள் பத்து கங்கைகளாக புறப்பட்டோம். இது கந்தபுராணத்துல வரும், பத்து கங்கைகளாக. அதன் பிறகு என்னாலே இந்த மாதிரி நான் குத்திட்டேன், இந்த மாதிரி உயிர் தடுமாறி போச்சு சுவாமி, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வாஸ்தவா நீ உயிரை தடுமாறி விட்டு அது தோஷம், அது பாவம், அந்த பாவம் போக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணுனாரு. காஞ்சிபுரத்துல போய் பூஜை பண்ணுனாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தா மாமரத்துக்கு வெளியில பூஜை பண்ணான். அப்படி பூஜை பண்ணி அப்புறம் வெள்ளத்தை விட்டாரு, டஸ்ட் வச்சாரு, டஸ்ட் வெள்ளம் வந்தது. தொப்பையாக்கல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் மணல பூச்சி, மணல லிங்கமாக வச்சு பூஜை பண்ணான். வெள்ளம் வந்துச்சு. அப்படி வெள்ளம் வந்ததுனால சாமியை வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருந்த அந்த வெள்ளத்தை கட்டிட்டு இப்படி இப்படி இப்படி கையில் அழைச்சா உசரமா பெருசா பண்ணிருப்பாளா இப்படி அழைச்சா. அப்படி அழைச்சும் போது இந்த தழும்பு வளைத்தழும்பும் கையில இருந்த வளைத்தழும்பும் சுவாமி திருமணியில பதிஞ்சு போச்சு. மணல் தானே பதிஞ்சு போச்சு. உடனே அந்த அவனை வந்தாரு, ரெண்டா பதிஞ்சு போச்சு. அதனால காஞ்சிபுரத்துல சுவாமியும் அம்பாளும் இங்கிறது தனித்தனியா கோயில் இல்ல, சாமி தான் இருக்கு, அம்பாள் கோயில் இருக்காது. எல்லா ஆலயங்களும் காஞ்சிபுரத்துல அம்பாள் கோயில் தனியா இருக்காரு. சாமி அம்பாள் ஒன்னா ஆயிட்டாங்களா, அதனால தனியா அம்பாள் இருக்காரு.

0: கிடையாது. அப்படி காட்சி கொடுத்தாரு, காட்சி கொடுத்த ஒரு பாடு பூஜை என்னைக்கு முடியறது இல்லையாரு. அந்த காலத்துல, அந்த காலத்துல இந்த மாதிரி கணவனை மனைவி பூஷிக்கிற முறை இருந்தது. அந்த காலத்துல கணவனை மனைவி பூஜை பண்ணுகிற முறை, வணங்குற முறை, அப்பாவுக்குள்ள வணங்குற முறை எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்டா, என்ன வேணும்னாரு, இந்த தலத்துல நான் 32 தர்மங்களையும் செய்யணும்னாரு. ஆறு மாதேவி சொன்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா செய்யணும். அது எதுக்கு அப்படி சொன்னா, பூஜை என்பது பத்தி, 32 தர்மம் என்பது தர்மம். பத்தி இருக்கணும், தர்மமும் இருக்கணுமா? பத்தி இருக்கணும், அவளே செஞ்சு காட்டினான். பத்தி இருக்கணும், தர்மம் இருக்கணும். பத்தி இருந்து தர்மம் இல்லைன்னா பிரயோசனம் இல்லை. கஞ்சா போய பட்டை போட்டிருப்பேன், புத்திராட்சம் போட்டிருப்பேன், தேன மணி அடிப்பேன், ரொம்ப பக்தமா நடிப்பேன், ஊருக்கு ஆசு தர மாட்டேன், கஞ்சா போய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன இருக்கணும், பத்தியும் இருக்கணும், தர்மமும். அதை வந்து எஞ்சு காட்டணும். அப்படின்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா அதுக்கு பொண்ணு வேணும் இல்ல, தர்மம் எதுக்கு, பணம் வேணும் இல்ல, பணம் இல்லைன்னா தர்மம். அதனால பணத்தை நிறைய சேர்க்கணும், பணத்தை திரைகடல் ஓடியும் திரவியம் தொழுங்குற மாதிரி நிறைய பணத்தை சேர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நிறைய கேட்கணும். சேர்த்து என்ன பண்ணுங்க, தேடிய மாடு வீடு செல்வமும் தில்லை மண்டுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயர்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு குறைவரை கொடுத்து விடுங்க. அப்படி செய்யணும், பணத்தை நிறைய தேடி சுதந்திரமா செய்யணும், நமக்கு வச்சுக்கணும். எல்லாம் செஞ்சிடாது அம்மா தாப்புல, எங்களையும் போட்டு வச்சுக்கணும் மிச்சமா. அதோட தர்மத்தையும் சிவதர்மத்தையும் தர்மம் இல்லாத வாழ்வு வாழ்வா, அரஞ்சய வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னா வாழ்வோவது பரவிக்கடல் பசி நோயித்த பரிதான் தாளாது அறம் செய்வின் தடம் கண்ணான் மலரோனும் வீண்மேல் உரந்தான் இருக்கேதான். அதனாலே அப்படி உமாதேவி 32 தர்மங்களை எஞ்சியதால் அதனால அவளுக்கு அறமணர்த்த நாயகி வடமொழியில் தர்ம சம்பத்தி. அதனால மறு ஒருங்கு அருணாலயத்துடனார் இரு தர்மம் உயர்ந்தோங்க, தர்மமும் தர்மம் உயர்ந்தோங்க, உலகமும் பாடும். எதுக்கு செய்தா தெரியுமா, உலகம் பாடும். அந்த தர்மம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு தெரியுமா, அது தெரியுமா, யாராவது சொல்லுங்க பாருங்க. தர்மம் செய்யறதுக்கு அவரு தான் பணம் தந்தாரு, பொருள் தந்தாரு வச்சுக்கோ, என்ன கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு, 2 படி நெல், 2 படி நெல்லை வச்சு 32 தர்மம் கிடைக்கணும். 2 படி நெல்லை வச்சு 32 தர்மம் பண்ண முடியுமா, கஞ்சத்தனம் தானே நெருங்கு நெருங்கு அருணாலய நேமி நிலவு நிகழ்வுகள் உலக பாடமா, நெருங்கி வருகின்ற அருணனுக்கு ஆலயமாகிய உதயகிரி என கீர்த்தி மிக்க திருப்பு குழியூர். கையால சூரியனுக்கு ஆலயமாகிய உதயகிரி அப்படிங்கிறார். அப்படின்னா பிரகாசம் பொருந்தியது, பிரகாசம் பொருந்திய இந்த புக்கொழியூர்ல திருப்பு குழியூர். இதுக்கு புக்கொழியூர்னு பேரு, அவிநாசினும் பேரு. தேவர்கள் எல்லாம் அந்த உலக முடிவு காலத்திலே வந்து இங்க வந்து ஒளிந்து கொண்டார்களாம். அதனால புக்கொழியூர் அப்படி ஒரு புக்கொழியூர் நிலை செய் ஞான பெருங்கருணாலய செல்வி. ஏயாலே உயிர்களுக்கு நிலையை தருகின்ற, உயிர்களுக்கு நிலையை தருகின்ற ஞான பெருவி பெரிய ஞான வடிவமாக இருக்கின்ற கருணாலய செல்வி. கருணாலயம் என்று சொன்னால் கருணைக்கு இருப்பிடம், ஆலயம்னா இருப்பிடம் இல்லவா, ஆலயம்னா இருக்கிற இடம். கருணையே அவள் இடத்துல குடியிருக்குதான். அப்படி அப்படி கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியும் பெருமைசாரம் செருப்பு பொருந்திய சிறிய அடி. சீரடி அது சிறிய அடி, அந்த சிறிய அடி சிறியன்னா சின்ன பிள்ளைதானே, திருவடி சின்னதா தானே இருக்கும். உமாதேவி உலகம் எல்லாம் பெற்றாள், உலகம் எல்லாம் பெற்றாள், ஆனா கண்ணியா இருந்தாள் தாய்மார். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப்போல அகிலாண்ட மூடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேஷம் ஆனந்த ரோமையில தாய்மார். பெருங்கருணாலய வேணி மருங்கருணாலய வேணி வள்ளலார் இடத்திலிருந்து வளப்பாகத்தில் ஒரு கருணாலயத்துடனார் இரு தருமம் உயர்ந்தோங்க உலகம் வாழ நெருங்கருணாலயனேமி நிகழ்வுகளில் புக்கொழியோர் நிலசை ஞான பெருங்கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமை சாரணம். அவளுடைய பெருமையாகிய கீர்த்தியை பாடி அவனை அடைவோமாக, சாருவோம் என்றால் அடைவோமாக என்று இதுல அப்பாள் ஒருத்தரத்தை சொல்றார். அம்பாள் வந்து சுவாமியினுடைய கருணைய அருளை வாங்கி நமக்கு சாங்ஷன் பண்றவன், சாமிக்கு நமக்கும் நடுவில் இருந்து, சாமிக்கு நமக்கு நடுவில் இருந்து உண்டு. இப்ப பையன் வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டான், இல்ல கோவிச்சுக்கிட்டா, அப்படித்தான் இருந்தா கோவிச்சுக்கிற வயக்க ரொம்ப இருக்கிறேன். அப்பா கிட்ட கோவிச்சுட்டு பேச வேண்டாம், அப்பா கிட்ட பேச மாட்டேன், நீ தான வாங்கி கொடு எனக்கு பணம் கட்டாயம் அப்படிமா சொல்றாங்க இல்லையா, கேள்விப்படல அம்மா கிடைக்கணும், அம்மா கிடைக்கணும், அம்மா என்ன பண்ணுவா, வீட்டுக்காரன் போய் அடிப்பா, வீட்டுக்காரன்
1: பத்தாயிரம் பணம் கேட்கறாங்க, ஏன் அவனை கேட்க சொல்லுது, நீ அது உனக்கு கேட்க மாட்டான், நீ வாங்கி கொடுக்க சொன்ன
0: அப்படித்தான் சொல்றான். அவன் எப்படியும் வச்சு வாங்கி கொடுத்துருவான், அவ பேச்ச அவரு தட்ட மாட்டாரு,
1: அப்படித்தான் உலகமே இருக்கு. அவ பேச்ச
0: ஒரு தட்டாதது நல்லது. அது போல உமாதேவி பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத கருணைய உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு நம்ம நமக்கு அவனா நடுவில் இருந்து வாங்கி கொடுக்குறான். அம்மாவாலதான் அப்பாவினுடைய அருள் கிடைக்கிறது, புரியுதா என்ன, அம்மாவினாலதான் அப்பாவினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அம்மா அப்பா அம்மாவால அப்பாவினுடைய பொருள் கிடைப்பது போல அப்படி சொல்றேன் அம்மாவினுடைய நட்பினாலே அப்பாவிடத்திலிருந்து பொருள் வருவது போல இந்த அப்பா கிட்ட அந்த அப்பா கிட்ட இருந்து அருள் வருது, பொருளும் அங்கதான் வருது, அருள் அங்கதான் வருது. திருவும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் பொருள் அளந்தாங்க அருள் அளந்தா, அதனால அதை வாங்கி கொடுக்கறதாரு அம்மா, வாங்கி கொடுக்கறது அம்மா. அதனால நம்ம சைவத்துல அம்மாவையும் அப்பாவையும் வேறையா பிரிச்சு தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல, சத்திய மாத்திர வழிபாடு கிடையாது, சிவன மாத்திர வழிபாடு, சிவசக்தி ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு பண்ணுவோம், நமக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேணுமா, ஒருத்த போதுமா, ரெண்டு பேரும் இந்த சைவத்தலதான் இந்த உலகியலோட ஒட்டியதாக இருக்குன்னு, உலகியலோட ஒட்டிய பண்பு முறைகள் நம்ம சைவத்துல நம்ம சாமி, அதனாலதான் சாமி அம்மாளையும் சேர்த்தே பாடினாங்க திருமறை ஆசிரியர், பிரிச்சே பாடணும்.

என்று மாறினார் அபசாரம். அதனால இப்படி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து தோத்திரம் பண்ணுகின்ற வணங்குகின்றவரை நம்ம செய்யணும். அதனால இப்படி அம்பாளுக்கு தோத்திரம் சொன்னாரு, அதுக்கு மேல விநாயகருக்கு தோத்திரம் சொன்னாரு. இதுல விநாயகருக்கு தோத்திரம் முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ணாரா? சுவாமி அம்பாளையும் தோத்திரம் பண்ணணும்னு மறுபடியும் விநாயகர் தோத்திரம் பண்ணி அப்புறம் முருகப்பெருமான் தோத்திரம் சொல்லுகிறான் போறேன். சுவாமி அம்பாள் அப்புறம் அடுத்தாப்புல இருக்கிற ஆளு விநாயகர் மூத்த பிள்ளையார், விநாயகர் மூத்த பிள்ளையாரு, சுப்பிரமணியர் இளைய பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் ஞான சம்பந்தத்திற்கும் பிள்ளையார் ஏன்னா பால் குடிச்சாரு அதனால பிள்ளையார். அதனால இப்ப விநாயகருக்கு தோத்திரம் பண்றாரு. அத எப்படி தோத்திரம் பண்ணணும்னா அவரை பத்தி ஒரு கடைசியில ஒரு வரி தான், விநாயகரை பத்தி சொல்றது கடைசியில ஒரு வரி தான், மேல மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் அந்த புலவருடைய பெரிய ஒரு தந்திரம், சமர்க்கு, ஒரு சிறப்பு. விநாயகர் தோத்திரத்துல நாலு வரி, நாலு வரியில மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி, கடைசி ஒரு வரி அந்த விநாயகரை பத்தி. அது எப்படி சொல்றாருன்னா சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை இதுதான், முக்கியமான வேலை. இது இல்லைன்னு வச்சுக்கோ எல்லா ஆட்டமும் நின்றுவோம். எல்லாருடைய ஆட்டமும் என்ன அற்புத கோலம், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாயி அற்புத கோலம் நீடி அருமறை சிலத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடைஞ்சுகின்ற பூங்கடல் போற்றி எல்லாம் இல்லாத கருணையினாலே ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி, ஜோதி வடிவமாயிருக்கிற

0: திருக்கரம் உடுக்கையில படைப்பு, வலது அவயகரம் காப்பு, இடது திருக்கரம் சங்கார், ஊன்றியதோடு மறைத்தல், தூக்கியதோடு முக்தி. அந்த நாலு திருக்கரமும் இரண்டு திருவடியும் சும்மா இல்ல, நமக்காக அத்தனை வேலை செய்யலாம். தூக்கிய திருவடி நாளே முத்திய கொடுக்குற, அந்த முத்திய கொடுக்கற திருவடிய ஒரு திருக்கரம் காட்டுது. அந்த தூக்கிய திருவடி இந்த வீசிய திருக்கரம், இந்த கையே நேரா கொஞ்சம் மூணு நேரா இருக்கும். நடராஜர் பாத்தீங்களா, கோயில் வந்து நடராஜர் கும்பிடாம போவாதீங்க. எல்லா கோயிலும் நடராஜர் இருப்பாரு, எல்லா கோயில்லையும் நடராஜர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எங்கும் சிதம்பரம், எங்கும் சிதம்பரம் வெளியிலே இருக்குது, உள்ளே இருக்கு, உள்ள எங்க இருக்குது, உள்ள எங்க இருக்குது. தில்லை மோதூர் ஆடிய திருவடி வல்லுயிர் எல்லாம் இன்றனாகி, வெளியிலயும் ஆடுறாரு உள்ளே. வெளியில ஆடணும்னா உலகம் ஆடாது, உள்ள ஆடலன்னா இது ஆடாது, வெளியில ஆடனா அது ஆடாது, உள்ள ஆடனா இது ஆடாது, ரெண்டு பக்கமும் ஆடுறாப்பா. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா, நம்ம ஆடினா ஒரு பக்கம் ஆடுவோம், ஒழுங்கா ஆட மாட்டாங்க உண்டா இல்லையா. நம்ம ஆடினா ஒரு பக்கம் தான் ஆடுவோம், ரெண்டு பக்கம் ஆட முடியாது. அவர் ரெண்டு பக்கமும் ஆடுறா, வெளியிலயும் ஆடுறா இல்ல. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் இப்படி சாமி எங்கேயாவது இருக்குமா,
1: இருக்கவே இருக்கு.
0: அப்படி ஆடுகிறான், அந்த தூக்கிய திருவடியில கலர் அணிந்திருக்கிறான். சிலம் சிலம்பாடல் வாடினாம் தெள்ளையனம் குட்டாகும், அப்படி அணிந்திருக்கிறான்.
2: சேவடி எடுத்தான், ஒரு சேவடி ஊன்றி இருக்கிறார். ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறான், ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறார். தலையை தூக்கிக்கிட்டு, கையில இந்த கையில வாள் வச்சுக்கிட்டு, இந்த கையில கடையை வச்சுக்கிட்டு, காலை தூக்கிக்கிட்டு, இப்படி மூணு குணமா படுத்திருப்பாங்க. அவருக்கு பேர் என்ன, முயலம். திருவாசியில தான் முயலகம் இல்லை, திருவாசியில முயலக நோக இயக்க பாடினார்களோ எனது துணி வளருங்கள், அதனால இந்த முயலகம் அங்க கிடையாது, பாம்பு கிளம்பி வச்சிருக்கேன் திருவாசியில். அதனால இந்த தூக்கிய ஊன்றிய திருவடி கடையில முயலகம் இருக்கிறார். முயலகம் மலம், மல ஆணவம் கண்ணு மாய ஆகி மலங்கள், மல வடிவம் ஆணவ மல வடிவம் முயலகம். ராட்சம் தியாருகா வந்து ரிஷிகள் ஏறி விட்டது, அதை முடிச்சு ஆண்டார். நூறச்சே வடி எடுத்து வலிய முயலகன் முறிய, முயலகன் முறிய முறியன்னா அவருடைய பலமெல்லாம் இட்டு போகவே, வாழை வச்சுக்கிட்டு, வாழாயுத்த வச்சுக்கிட்டு கடை சிவடி சாமிட்ட சண்டைக்கு வந்தேன், சாமியை கொல்ல வந்தாப்பா. யாரு, தாருகாவனத்து ரிஷிகள் ஏறிய அந்த ராட்சசன், தாருகாவனத்து ரிஷிகள் அந்த அக்னியில யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து முயலகனை உண்டு பண்ணி நீ போய் சிவபெருமானை கொண்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது கூண்டு போயாரு, சிவபெருமானை கொல்ல முடியுமா, புளிய விட்டேன் உரிச்சு ஆடையா கட்டிக்கிட்டேன், புளி வந்துச்சு அதை உரிச்சு ஆடையா, பாம்பு விட்டேன் பாம்பெல்லாம் புடிச்சு ஆவரணமா போட்டுட்டேன், பூதங்களை விட்டேன் பக்கத்துல நின்னுங்க நமக்கு படைகளாக விட்டேன், முயலனை விட்டேன் நெருப்ப விட்டேன் நெருப்ப கையில எழுந்திக்கிட்டாரு, முயலகனை விட்டேன் முயலகனை முடிச்சு ஆடினார். அதாவது தாருகாவனத்துல ஆடிய அந்த ஆடனத்தான் முதல்ல மகாவிஷ்ணு கண்டார் மோகினி பண்ணாப்பு, அதை கண்டுதான் அப்புறம் ஒரு நாள் அழுதா இருந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ஆதிசடம் கேட்டா, ஏன் சாமி இப்படி நின்றுகிட்டே சிவசிவா சங்கரா சிவசிவா சங்கரா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதான் மகாவிஷ்ணு. அப்பதான் ஆதிசடம் கேட்டான், ஏன் இப்படி அழுதுறா சாமி, தாருகாவனத்துல சுவாமி நடனம் ஆடினார், அதை ஒரு கொஞ்ச நேரம் ஆடினார், அதை பார்த்தேன், அது மாதிரி இனிமேல் எப்ப பார்க்க போறோம் அந்த நடன காட்சியே நினைச்சேன்டா, எனக்கு தூக்கம் வரடா அப்படின்னு அழுதான். அதை கேட்டவுடனே நெருப்பு லட்ட வெண்ண போல உருகிட்டான். ஆறு ஆதி, உனக்கு இவ்வளவு சிவபெருமான இவ்வளவு பத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுரா, உன்னை சிவபக்தின்னு எனக்கு தெரியாம போச்சுரா, அதனால நான் பாயா வச்சிருந்தேன், இனிமேல உன்னை பாயா உபயோகப்படுத்த மாட்டேன், நான் வேற வேத்த வச்சுக்கிறேன், நீ போய் தவத்தை பண்ணி அந்த பூத்த பாடுறான்னு போச்சுட்டான். இது கோயில் புராணத்துல வரும், அடுத்த கோயில் புராணம் வேணுங்க. அதை சொல்ற, நூபுற சேவடி எடுத்து வலிய முயலகன் முறிய நோன்றான் ஒன்றே, நீ மீ புரளாத அமுத கதிர் வேணி வைத்த, அதையாலே மிஞ்சி சிந்துகின்ற அமுத கதிர்களாகிய சந்திரனை வேணியில வைத்தவன். சந்திரன் சந்திரன்ல அமுதம் கூண்டு வேறு, அந்த சந்திரனை வேணின சடையில வைத்தவன், நிலவுலாவிய நீர்மலி வேணிய வைத்த வைத்து அற்புத கூத்து இடி நின்றான், இடி நின்றாள் அற்புத கூத்து. அந்த கூத்துக்கு பேர் என்ன, ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாலும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிவுடன் அழுத்தி மிக்கார் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம் பெரிய புராணம். அற்புத கூத்துன்னு இந்த கூத்துக்கு அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, ஞான கூத்து, தில்லை கூத்து என்றெல்லாம் பெயர். ஆகையினாரே அப்படி வெளிநின்ற

0: சாமி வெளியில நின்னார்கள். வெளியிலே உள்ள நின்ன சாமி அதான் இந்த பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. பஞ்சிரி வியாக்கரவாதம் திருவுருவம் இங்க எழுந்துள்ள போகுது, ஆளுக்கு 10,000 பணம் கொடுப்போம். 10,000 பெருசா நினைக்காதீங்க, இப்போ உள்ள முடிக்க அந்த காரியம் இந்த காரியம் செய்ய மாட்டீங்களா? நடராசனத்தை பதஞ்சலி வியாகரவாதம் ரெண்டு திருமையில் எழுந்துள்ள பண்ணி சாமிக்கு பக்கத்துல இருக்கும். பதஞ்சலி வியாகரவாதம் பத்தி பல பேருக்கு தெரியலப்பா, பல பேர் சொல்லாமே போயிட்டாங்க, சொல்லி கேட்டுக்கீங்களா? இப்ப நான் தான் சொல்றேன், உண்மையில யாரு எந்த புலவர்களோ அவங்கள பத்தி நினைவே படுத்தல. அவங்க இல்லையானா நடராசரே இல்லை, சிதம்பரமே இல்லை. ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை என்று தந்த உருவந்தன்னை சீருள்ள ஊர் வந்து சிறப்புள்ள பேர் வந்து தேயமெல்லாம் நாருள்ள அடியாடுன்னு உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புலிமுனியும் அவர் உருவை பேசலாகும் என்பது இந்த பதஞ்சலி வியாகரவாத மகத்துவம். இதை வாங்கி படிக்கிறது வெளிநன்றாடி மாபூர நீவேள நகைத்த பெரிய உறவாகிய திரிபுரத்தை நகைத்தாரு. நெருப்பாகும் சாம்பலாக போகும்படி சிரிச்சார். சிரிச்சு சாம்பலாக்கணும், இந்த மாதிரி சாமி கேட்டிருந்த பார்த்து சாம்பலாக்குறது, சிரிச்சு சாம்பலாக்கணும் புறத்தை திரிபுரத்தை அப்படின்னு சிரிச்சாருமா. அது முடி ஏழாமல் ஏற்பாடு முடி தரலாம் அப்படின்னா அது ஒரு புலவர் கூட கேட்டுக்கிட்டாரு. இந்த சிரிப்பை முதலே சிரிக்கப்படாதா சாமி, இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அது ஏற்பாடு சிரிச்சா எரிஞ்சு போச்சு. மீபு மாபுர நீர் இளரகத்த புக்கொழியார் மிக்கொழியார் மிகுந்த பிரகாசமுடையவனாய் மிக்கொழியார் பொருந்திய மணிசூழ் செம்பூர் ரத்தனங்கள் பொதிக்கப்பட்ட ஒளி பொருந்திய செம்பூர் கோபுர வாயில், இந்த கோபுரம் அணுகு பொருந்திய கோபுர வாயிலில் அமர்ந்த கோபுர வாயில் அமர்ந்த குஞ்சரத்தை, குஞ்சரங்கள் தான் விநாயகருவார், குஞ்சரம்னா யானை, குஞ்சரத்தை நெஞ்சு திருத்தி குரங்கள் இருப்பார். நல்ல பாட்டு பாட்டு நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டெல்லாம் வெளியிலே வந்தது இல்லப்பா, அதுக்காக யாரும் சொன்னதே
1: கிடையாது. தேவடி எடுத்து வலிய முயலகன் உரிய வேணி வைத்த புதக்கூத்து வெளி நன்றாடி மாபுரனை ரடநகைத்த புக்கொழியார் முக்கொழியார் மணிசூழ் நம்பர் கோபுர வாயிலின் அமர்ந்த குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரல் கேட்பா
0: என்பது சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்தேன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கினா வாழ்நாள் முழுவதும் வருகின்ற தீபாவளிக்கு ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கடையில சொன்னா, இன்னும் எந்த கடையிலும் அந்த மாதிரி சொல்லல. ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பாங்க, ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீ பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில நீங்க துணி எடுத்தீங்கன்னா இனிமே எல்லா தீபாவளிக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீயான்னு சொல்லல. ஆனால் இந்த பிறவிலே குருநாதனை பெற்று விட்டால் வரு பிறவிகள் இல்லை, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அந்த பெருமானை அடைவதற்கு முற்பகல் அருந்தவும் செய்ய வேண்டும். அந்த பெருமானை அழைகின்ற வரையிலும் இடையராது தவம் செய்ய வேண்டும். முற்பகல் அருந்தமும் முயன்று சென்ற பிறவிகளிலே நல்ல தவம் செய்து பன்னாள் பரவி பணி செய்ய பெரும் அன்பால் சிவபுண்ணியத்தினால் நமக்கு என்ன கிடைக்குது? சிவபுண்ணியத்தினாலே நமக்கு சிவனிடத்திலே அன்பு கிடைக்குது. அதுக்காக தீட்சை. ஏன் தீட்சை வாங்கிக்கணும்? எத்தனையோ மக்கள் கோயிலுக்கு போறாங்க, அவங்க நிலை என்னவா இருக்குது? நினைச்சது நடக்கல, இல்ல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா எத்தனை நாள் கோயிலுக்கு போயிருக்கிறேன், இந்த சங்கரராமருக்கு கண்ணே கிடையாது
2: அப்படின்னு முடிச்சுடுவாங்க. ஒரே அடியா ஆனா தீட்சையை பற்றி அடையார்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். துன்பத்தை தாங்குவார்கள். எப்படி நடக்குது? இதுதான் அற்புதம். நேற்று வரையும் வந்து நொட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு, இன்னைக்கு கழுத்துல தாலி எரிஞ்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இத்தனை நாள் நம்ம பெத்து வளர்த்துருக்கிறோம், அவன் குட்டினாலும் வலிக்காது. நம் தலைவன்கிற எண்ணம் இருக்கும் போது அந்த பெருமான் எவ்வளவு செஞ்சாலும் என்ன செய்வான், அவர் என்ன செய்வார், நான் செய்த பாவம் மறந்துகின்றேன் என்றுதான் உயிர் நினைக்கும். கடவுளால் அந்த பாவம் அறந்து எனக்கு கொடுத்து வைக்கல என்ற நிலை. அந்த அன்பினை எவ்வாறு பெறலாம் என்று சொன்னால், பல பிறவிகளிலே சிவபுண்ணியத்தை செய்து இந்த பிறவிலே சிவகுருநாதனுடைய திருக்கரங்களினாலே தீட்சை பெறுகின்ற காரணத்தினாலே அந்த பேரன்பினை பெறலாம். அப்ப முற்பகல் அருந்தவம் முயன்று பெரும் அன்பால் தவத்தினாலே ஒரு அன்பினை பெற்றார். உற்பவம் ஒழிந்தமை, உற்பவம் என்றால் உத்து என்றால் மீண்டும் ரத்தம், பவம் என்றால் பிறத்தல், மீண்டும் மீண்டும் பிறத்தலை ஒழித்தார். அப்புறமா எத்தனையோ உயிர்கள் வடிவதை கண்டு வருந்த மாட்டார், ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வருத்தப்படுறாராம். செத்து போவதேன்னு வருத்தப்படல, செத்து போய் மீண்டும் பிறக்க போவதேன்னு தான் வருத்தப்படுறேன். செத்து போனா தப்பு கிடையாது, செத்து போயிடணும், அப்படி இல்லாம திரும்பவும் பிறக்கிறது தானே செத்து போறான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறப்பதற்காக செத்து போக கூடாது, மீண்டும் பிறவாத நிலையிலே செத்து போகலாம். அப்படி உற்பவம் ஒழிந்தவை, மீண்டும் பிறவாது அந்த பவத்தினை ஒழித்தவை, மொழிந்து இடர்வைப்பான். அந்த திருவாசகம் பாடிய அந்த திருவாதூர் அடிகள் ஒரு பேரன்பினை பெற்று இந்த பிறவிலே பெருதற்குரிய சிவகுருநாதனை பெற்றார். அந்த அற்புதனை பெற்று மேற்பிறவிகளை பிறந்த பிறப்பினுடன் ஒழித்தார். அந்த திருக்கதையினை சொல்வதன் மூலம் நாமும் இடர்வழிப்போம், இம்மை துன்பத்தை நீக்குவோம், நம்முடைய துன்பம் நீங்கும். அவருடைய திருச்சரித்தை படிப்பதனால நம்முடைய துன்பம் நீங்கும் என்று சொன்னார். அடுத்த அவையடக்கம். கொண்டலன கண்டல் அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர் செயல் சொன்ன நெறி தன்னால் வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்றென்முறை குற்றம் உண்டு எனினும் நன்கு இது என உள்ளுவர்கள் எல்லா. என்னுடைய பாடல்ல குற்றம் குறைகள் இருக்கலாம், நிறைய குற்றம் குறை இருக்குங்கிறதுனால தமிழ் அறிந்தவர்கள் என்னுடைய பாடலை தூக்கி எரிந்துவிட மாட்டார்கள். என்ன காரணம்? இது பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு அன்பர் செயலை சொல்ல முடிகின்ற ஒரு நூல். இதுல நல்ல விஷயம் இருக்குது. இந்த நல்ல விஷயத்தை இவன் தத்தகா பித்தகான்னு சொல்ல தெரியாம சொன்னாங்கிற குற்றத்தினால அந்த விஷயத்தை புறக்கணித்து விடக்கூடாது. ஒரு மளிகை கடைக்காரன் நமக்கு கல்கண்டு கட்டித்தரான், அவனுக்கு ஒழுங்கா கட்டித்தர தெரியல, பொதிய தெரியல. உனக்கு ஒழுங்கா பொதிய தெரியல, அதனால உன் கடையில நான் கற்கண்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொதிய தெரிஞ்ச ஒருத்தருக்கா, அவன் கடையில கற்கண்டு கிடைக்காது, பெருங்காயம் தான் கிடைக்கும், அங்க போய் வாங்குவோமா? ஒருவனுக்கு கற்கண்டு வேண்டும் என்று சொன்னால் அதை கட்ட தெரியாத கடையில வாங்கணும். நார்கின்ற காயம் வேண்டும் என்று சொன்னால் அதை நல்லா கட்டித்தரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது போல மட்டமான பொருள் கொண்ட நூல்கள் பல இருக்கின்றன. நல்ல கவிஞர்கள் கவிதை இன்பம் ரொம்ப நல்லா பாடுறாரு, அப்படிங்கிறதுக்காக, நல்ல கவிஞருங்கிறதுக்காக மட்டமான பொருள், அந்த பொருள் கொண்ட நூல்களை படிக்கக்கூடாது. அது குறையா இருந்தாலும் உயர்ந்த விஷயத்தை சொல்கின்ற நூல்களை தான் படிக்கும். அதனால நான் தப்பு தப்பா பாடியிருந்தாலும் நீங்க அதை தள்ளிட மாட்டீங்க, தொடர்ந்து புராணம் கேட்பீங்க என்று சொல்றார். கொண்டலன கண்டன், கொண்டல் என்றால் மேகம், மேகத்தை போன்று கலியை எதிர்கொண்ட கண்டன், கழுத்தை கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய நீலகண்டனுடைய அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர். அந்த பெருமானுடைய திருமொழி பெற்று பாடினார். தேவார திருவாசக திருமொழிகளுக்கு என்ன ஏற்றம், கடவுளை கடவுள் அருளையே பாடுகின்ற ஏனைய குருகளுக்கும் இவற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? திருமுறையில் இருக்கின்ற அத்துணை பாடல்களும் பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு பாட பெற்ற பாடல். பாமர மக்கள் பாடுகின்ற கீர்த்தனம் மற்ற பாடல்கள் எல்லாம் பெருமருளை பெறுவதற்காக பாடுகின்ற பாடல். மலைக்கும் வலுவுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உலகியல் உதாரணம் சொல்றேன். இந்த உலகியல் உதாரணங்கள் இல்லாமல் இந்த அரிய விஷயங்கள் புரியாது. பெரியவர்கள் எல்லாம் இந்த நெறியை கடைபிடித்திருக்கிறார்கள். எங்கிட்ட நீங்க குற்றம் காணாம இந்த உரிமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆடவரோட இந்த பெண்மை இப்படி இப்படி பழகிட்டு இருக்கிறார், கல்யாணம் ஆகாத வரையணும், ஆனா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிடுவார். ஆனா ஒரு ஆடவனை திருமணம் கொண்டு அவனால் அருள் செய்யப்பட்டு விட்டாள், அவளுக்கு அந்த ஆடவனத்திலே அன்பு உறுதியாக விளைவதை போல விளையுமா? ஒரு ஆடவனுடைய அன்பினை பெற்ற பெண்ணுக்கு அவனிடத்திலே அன்பு உறுதியாக விளைவதை போல பெறாத நிலையிலே விளையாது. அது உறுதி இல்லாத அன்பு, லூஸ் சாயில், பெறாது. அது போல எத்தனைதான் கடவுளை பாடினாலும் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமானவன் பாடிய பாடலுக்கு பவர் கிடையாது. கடவுளுடைய அருளை பெற்ற பிறகு நாவுக்கரசர் எத்தனை படிச்சிருக்கிறார், தங்களுக்கு மேலாம் தர்மசேனர் ஒரு பாட்டு அவர் வைத்து வழிவதற்கு முன்னாடி படிப்பாளி தானே, படிப்பாளி என்பதால் நாலு புத்தகம் எழுதியிருக்கலாம் இல்ல, நாலு பாட்டு படிக்கலாம் இல்ல, அட சமயத்திலே பாடிருக்கலாம் இல்ல, ஏன் பாடல? கீதாஞ்சலியில ரவீந்திரநாத் தாகூர் சொல்ற, இந்த உலகத்திலே உண்மையான கவிஞர் என்பவன் கடவுளை பாடுவன் மட்டும்தான். என்ன காரணம்னா, உண்மையான கவிதை என்பது கடவுள் உணர்த்த வருவது. அதனால கடவுளை பாடுகின்றவன் ஏழையோரினும் கடவுளுக்கு நெருங்கியவன். இத்தனை உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களை விடையும் கடவுளை பாடுகின்றவன் கடவுளுக்கு நெருங்கினவன். உண்மையான கவிதை என்பது கடவுளை பாடுகின்ற கவிதை. ஆகவே பெருமானே, என்னை உன் கையில இருக்கின்ற ஒரு புல்லாங்குழலாக கொண்டு உன் இசையினை என் மூலம் ஊது அப்படின்னு சொல்றார். முதல் கீதாஞ்சலி பாடல், என்னை உனக்கு உரியவனா ஆக்கிக்கொள், என்னை உன் கையில இருக்கின்ற ஒரு புல்லாங்குழலாக வைத்துக் கொண்டு உன் இசையினை என் மூலம் ஊது அப்படின்னா அர்த்தம், கடவுளை பாடுபவன் கடவுளேதான் பாடுகின்றான்னு அர்த்தம். தனதுரை எனதுரையாக கடவுளை பாடுகின்ற நிலையிலே கடவுளேதான் தன்னைத்தானே பாடிக்கொள்கின்றான், அது அருள்பெற்ற நிலை. ஆகவே திருமுறை எல்லாம் கடவுளுடைய வாய்மொழி. வேதம் எப்படி கடவுளுடைய வாய்மொழியோ அதுபோல திருமுறைகள் கடவுளுடைய வாய்மொழி. அதனை பாடிய கருவிகள் இந்த பெருமக்கள் கடவுள் அருளை பெற்று பாடினார்கள் என்பதை சொல்ற. கண்டன் அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர் செயல். சரி, அப்ப கடவுளுக்கும் இந்த அடியாருக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் அருளை பெற்று விட்டார் என்ன, அடியார் என்றைக்குமே கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார். நீ தொண்டு செய்தது போதும் சாமி சொன்னா ஏத்துக்க மாட்டார். நீ தொண்டு செய்து போதும் வீட்டுக்கு வா, வீடுன்னா என்ன அர்த்தம், வீடுன்னா மோட்சம், வீட்டுக்கு வர. பெருமானே, தொன்றுக்கு இடையூறாக வீட்டின்பம் வேண்டாம், தொண்டுதான் வேண்டும், வீடும் வேண்டா விரலிலும் விளங்கிட்டான். ஆகவே பெருமான் அருளை பெற்று பாடிய அவர்கள் தொடர்ந்து தொண்டுபடுவார்கள். தொண்டுபடும் அன்பர், இங்கு தொண்டுபடும் அன்பர் என்று சொல்லப்பட்டவர் நம்முடைய குருநாதராகின்ற திருவாரூர் அடிகள். அந்த அன்பர் செயல் சொன்ன நெறி தன்னால் அந்த திருவாரூரடிகளுடைய வாழ்க்கையை சொல்கின்ற காரணத்தினாலே, அவருடைய செயல்களை சொல்கின்ற காரணத்தினாலே, வன் தமிழ் தெரிந்தவர், வழக்கமான தமிழை அறிந்தவர்கள். வண்தமிழ் என்பது என்ன, உயிருக்கு உறுதி தருகின்ற தமிழ் தான் வண்தமிழ். பொழுதுபோக்குக்காக படிக்கின்ற நூல்கள் வண்டமிழ் ஆக மாட்டான். நமக்கு வள்ளன்மை கொண்ட தமிழ் வேண்டும், வளப்பத்தை செய்கின்ற தமிழ், நம்முடைய வாழ்வினை அர்த்தம் உள்ளதாக ஆக்குகின்ற தமிழ், செப்பனடுகின்ற தமிழ், குற்றம் களைந்து குற்றம் கடிந்து இல்லாத குணங்களை உண்டாக்கி உயிரை சிவத்துக்கு அருகிலே கொண்டு சேர்க்கின்ற தமிழ், வளப்பமான தமிழ் என்பது குருநாதருடைய தமிழ். அந்த தமிழை தெரிந்தவர்கள் அந்த தமிழை பாடிய குருநாதருடைய கதையை சொல்கின்ற காரணத்தினாலே என் தமிழிலே குற்றம் இருந்தாலும் மன்னித்து விடுவார்கள். மண் தமிழ் தெரிந்தவர்கள் மற்றவர்களுடைய குற்றம் உண்டு எனினும் தப்பு இருக்குது இருந்தாலும் நன்கு இது என உள்ளவர் பரவாயில்ல, இதே நல்லா தான் இருக்குவர், குற்றத்தையே குணமாக மதிப்பார்கள். குற்றத்தை மன்னிப்பது என்பது வேறு, குற்றத்தை குணமாக கொள்வது வேறு. அன்பு இருந்தால் குற்றத்தை குணமாக கொள்ளலாம். என்னுடைய நூல்ல பிழை இருந்தாலும் நான் குருநாதர் அன்போடு பார்த்திருக்கிறேன், இந்த பிழையே நீங்கள் வந்து கிரெடிட்டா எடுத்துக்கங்க, டெபிட்டே கிரெடிட்டா எடுத்துங்க அப்படின்ட்டார். எடுத்துக்க முடியுமா? அன்பு இருந்தால் முடியும். ஒரு பிள்ளை என்ன பண்ணிச்சு, அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சிஸ் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச் சுவிட்சர்லாண்டில் பண்றது சிறப்பு. ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் என்ன பண்ணிடுச்சு, போட்டு உடச்சிருச்சு. கேப்பு தட்டுற மாதிரி சுத்தி எல்லாரும் தட்டிடுச்சு வச்சுங்க. அப்பா அடிக்க வந்துட்டாரு, ஆனா அம்மா நிறுத்துறாங்க. சும்மா இருங்க, என் பிள்ளையை அடிக்காதீங்க. பிள்ளை ரெண்டு பேருக்கும் பொதுதான், அதை தடுக்கும் போது தனக்குரிய தனக்கு இருக்கிற உரிமையை சொல்லணும். உங்களுக்கு மட்டும் பிள்ளையா தான் அடிச்சுக்கோங்க, என் பிள்ளை இருந்தால் அடிக்காதுங்க, என் பிள்ளையை அடிக்காதுங்க. உங்களை பத்தி தெரியாது, இதே வயசுல நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு அம்மாவை கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். மாமியார கிட்ட சொல்லுவாங்க, இதே வயசுல அப்பா என்ன பண்ணாங்க, அப்புறம் போல தப்பாம பிறந்திருக்கு. குற்றத்தை பொறுத்தவர் இல்லாமல் குணமாக பாராட்டுவார்கள். என் பிள்ளை என்ன நினைச்சுங்க நீங்க, இது என்ஜினியரா வரும், இந்த வாட்சுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கு, வாட்சுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்குது, உடச்சாதானே கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது அன்பு இருந்தால் குற்றத்தை குணமாக கொள்ளலாம். அதுபோல உங்களுக்கெல்லாம் திருவாரூர்கள் அன்பு இருந்தால் இந்த தூணியில் இருக்கின்ற பிழைகளை குணமாக கொள்வீர்கள். என் உரை குற்றம் உண்டனினும் நன்கு இது குணம் என்று உள்ளுவர்கள் நினைப்பார்கள். எல்லார் பரிகாசம் செய்ய மாட்டார்கள், என்னடா இவனுக்கு இது கூட தெரியல, இவெல்லாம் பாடிட்டானே என்று பரிகாசம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன. இந்த கதையை படிப்பதற்கு என்ன பலன், இந்த வளர்க்கதை இயம்பினர் நகர்ந்தே சிந்தையில் நினைப்பவர் செகிப்புலம் நிறைப்போர். இந்த கதையை சொல்றவங்க, அதாவது என்னை பண்றவர்கள், நகர்ந்தே சிந்தையில் நினைப்பவர், விரும்பி இதை அனுசந்தானம் செய்வர்கள், கேட்டத மனசில் நினைச்சு பார்க்கிறவங்க, செவிப்புலம் நிறைப்போர் சொல்லும் போது ஒழுங்கா கவனத்தோடு கேட்போம் என்று காது கொடுப்பவர்கள் இவர்கள். புந்தி மகிழ புவி புறப்பர், இவர்கள் இந்த புண்ணியத்தினாலே இந்த உலகத்திலே மன்னனை போல் வாழ்வார்கள். பெரிய விஐபியா நரேந்திர மோடி மாதிரி இருக்கலாம். புந்தி மகிழ புவி புறப்பர், சரி இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரிந்து விட்டால், உடல் விட்டால் அந்த உலகம் தமிழ் அரண் சபையில் வாழ்வர். போய் சேர்ற இடத்துல சுவாமியுடைய சபை சன்னிதானத்திலே வாழ்வார்கள், சிவலோகத்தில் வாழ்வார்கள். இந்த கதையை கேட்பவர்கள் இந்த உலகத்திலே முடிசூடா மன்னர்களாக சிறப்போடு வாழ்வார்கள், உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு சிவநிலையிலே சிறப்போடு வாழ்வார் என்று இந்த நூலுக்கு பலன். இந்த நூல் ஏழு சக்கங்களால் ஆயிருக்கின்றது. நம்ம பார்த்தது இப்ப பாயினம், மந்திரி சருக்கம், நம்ம குருநாதர் மன்னனுக்கு மந்திரியாக தொண்டு செய்தார் அந்த மந்திரி சருக்கம். அப்புறம் தன்னுடைய குருநாதனை திருப்பெருந்துறையிலே கண்டு தீட்சை பெற்றார் திருப்பெருந்துறை சருக்கம். பிறகு நம்முடைய குருநாதரை காப்பதற்காக பெருமாள் நரிகளை குதிரையாக்கினார், அது குதிரையிட்ட சருக்கம். பிறகு அந்த குதிரைகள் பொய்க் குதிரைகள் நரிகளாக மீண்டும் போல நம்முடைய குருநாதரை அவன் துன்புறுத்த, நம் குருநாதரை காப்பதற்காக வையிலே வெள்ளம் கொடுத்து, அந்த வெள்ளம் அடிந்த பிறகு வையக்கீரையிலே பிட்டுக்கு மண் சுமந்து இந்த ரூட்டிலாம் அடிச்சார் சாமி, அது மண் சுமந்த சருக்கம். பிறகு நம் குருநாதரை அம்பலத்திற்கு அழைத்துக் கொண்டார், அது திரு அம்பல சருக்கம். இந்த தில்லையிலே அன்றாடம் நடராஜ பெருமானை வழிபட்டுக் கொண்டு இவர் வாழ்கின்ற நாளிலே புத்தரை வாதில் வென்றார், அது புத்தரை வாதில் சருக்கம். பிறகு பெருமானுடைய திருவடியிலே திருக்கோவையார் பாடி இரண்டரை கலந்தார், பெருமானுடைய திருவடியிலே கடப்பதற்கு காரணமாக இருந்தது திருக்கோவையார். இந்த திருக்கோவையார் இருக்கிற 396வது பாடல்ல பெருமானை நெருக்கி, பெருமானே இனி பொறுக்க முடியாது, இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்து உன் திருவடியிலே சேர்த்துக் கொள் என்ற விண்ணப்பம் இருக்கு, அதன்படி திருவடியை பெற்றார். அது அப்புறம் விளக்கமா சொல்றேன், நான் மறந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். அது திருவடி பெற்ற சர்க்கம். இந்த ஏழு சர்க்கங்களின் சர்க்கம் என்றால் உள்பிரிவு, ஒரு காவியத்தினுடைய உட்பிரிவுக்கு சர்க்கம் சாப்டர் என்று பேர். இப்ப நம்ம முதல் முதல் சர்க்கத்துக்கு போவோம். மந்திரி சர்க்கம், முக்கண் ஒரு நான்கு புய ஐந்து முகம் நோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நன்னாடு. பாண்டியராட்டை பற்றி கூறுகின்றார், மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து முகங்கள் கொண்ட முன்னோன் என்றால் பிரம்ம விஷ்ணுகளுக்கு முன்னாக இருப்பவர், படைப்போன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன் கரப்பு, உலகத்தை ஒடுக்கின்ற ருத்ரனையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்பவர், அப்படிப்பட்ட முன்னோன், மும்மூர்த்திகளுக்கு முன்னிற்பவர், முந்திய முதலுடைய இறுதியுமானால் மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார், தேவ தேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன், மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்த மூர்த்தி, மன்ன எம்பிரான் வருக என்னனை, மாலும் நான்முக துருவன் யார் எனும் முன்ன எம்பிரான் என்னை என்று மும்மூர்த்திகளுக்கு முதலிலே இருப்பவனுக்கு முன்னோன் என்று பெயர். படைத்தகத்து அளிக்கின்ற மூன்று மூர்த்திகளுக்கு முன்னால் இருக்கின்ற ஆதி கடவுள் முன்னோன், ஆதி பகவன். அவன் மூன்று கண்கள் கொண்டவன், நான்கு தோள்கள் கொண்டவன், ஐந்து முகங்கள் கொண்டவன், எல்லாம் மந்திரம். மூன்று கண்கள் புச்சுடர்கள், நான்கு தோள்கள் நான்கு வேதங்கள், ஐந்து முகங்கள் பஞ்ச பிரம்ம மந்திரங்கள். நம்ம போல மரமயமான சரீரம் சாமிக்கு கிடையாது, கண்ணு, எட்டு தோல், நான்கு தோல், பத்து தோல், இந்த மூன்று விதமாக பெருமான் காட்சி தருவார். பெருமானுக்கு சரீரம் கிடையாது, அகாயோ விதுனோ பிரம்மம்னு. பெருமானுக்கு வந்து சரீரம் கிடையாது, அவன் காட்டுவது காட்சி தான். பெருமான் ஐந்து முகங்களோடும் நான்கு தோள்களோடும் காட்சி தருவான், எட்டு தோள்களோடும் காட்சி தருவான், பத்து தோள்களோடும் கூட காட்சி தருவான். வெள்ளியம்பரத்தில் அடைகின்ற பெருமானுக்கு பத்து கரம், திலையில அடைகின்ற பெருமானுக்கு நான்கு கரம், திருவாலங்கட்டில் அடைகின்ற பெருமானுக்கு எட்டு கரம். நீங்க சொல்ற பெருமான் திருவாலங்கட்டில் ஆடுறது, இவர் சொல்ற பெருமான் அம்பலத்தில் ஆடுகின்றார், திலையில் ஆடுகின்றார். சொக்கன், சொக்கன் என்றால் எல்லோரையும் தன் அழகிலே சிக்க வைப்பவன். சொக்கன் என்ன சொக்குபுடி போட்ட, வீட்டுக்காரர் உன தலையில தான் தாங்க தூங்க தூக்கி வச்சுக்கல, என்னடி சொக்குபுடி போட்டேன். ஒருவரை மயக்குவதற்கு பயன்படுத்துகின்ற வித்தைக்கு சொக்குன்னு பேரு. சொக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, மயங்கி போயிட்டாங்க. பெருமானத்திலே மயங்காதவர் இல்லை. அவர் பிட்டுக்கு மண் சுமக்கின்ற அந்த பேரூர் காட்சியை கண்டு யாரும் மயங்கிருக்க மாட்டார்கள். அந்த காலத்துல முதல்ல இருக்க அத்தனை பேரும் அந்த பெருமானுடைய உருவ எடியிலே சொக்கி இருப்பார்கள். நம்ம சொல்ற பெருமான் குதிரை மீது வந்தான், அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியல, அதை தான் நான் எப்போது நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். உரு அறியாது என்ற உள்ளமதே, பரிமேற்கொண்ட பாண்டியன் அவன் உருவன்று உரு அறியாது என்று உள்ளமதே என்று பருவரை பங்கைதன் பங்கரை பாண்டாரம்புதான் ஒருவரை ஒன்று விழாதவரை கடல் கோயில் இங்கி தெரிவர நின்று உருகி பரிமேறு கொண்ட சேவகனார் ஒருவரை என்று உரு அறியாது. அந்த முகத்தை பார்த்தப்பறம் இன்னொன்று பார்க்கவே தோணல, இன்னொன்று கண்ணுக்கு காட்சிக்கே வரல, சிந்தனையிலே அந்த முகமே பரிமேல் வந்த அழகனுடைய முகமே இருக்கின்ற பரிவீசே வந்த வள்ளல் என்ன குருவ எழில் அவன் சொக்கன். அந்த சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திரு நன்னாடு. அந்த பெருமான் இந்த நாட்டிற்கு சிறப்பாக அருள் செய்திருக்கிறார். கடவுள் தான் படைத்த உலக அனைத்திற்கும் பொதுவாக அருள் செய்தாலும் கூட பாண்டி நாட்டுக்கு சிறப்பாக அருள் செய்தார். எப்படி அருள் செய்தார்னா, ஏனைய நாடுகளை ஆள்வதற்கு நல்ல மன்னர்களை அளித்தார், இந்த நாட்டை தானே ஆண்டார். அதை விட ஒரு அருள் உண்டா, சிலந்தி செங்கற்சோழராக பிறந்தது, அது திருவாரக்காவல் கோயில தானே கட்டிச்சு, சோழ நாட்டில் இருக்கிற ஏனைய கோயில்களை மந்திரவர்களை கொண்டு கட்டுவித்தது அப்படின்னு சொல்றது பெரிய புராணம். திருவானைக்காவல் அட்டாச்மெண்ட் அதிகம், முன்பு தான் அருள் பெற்ற இடம், அதனால தானே இருந்து அந்த கோயிலை கட்டினார் மேற்பார்வை தானே. மற்ற கோயில்கள் எல்லாம் இதை மாதிரியே கட்டுங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகள் அனுப்பிச்சிட்டார், மந்திரிகள் தம்மை ஏவினார் அப்படின்னு தெளிவா. என்னைக்குமே பெத்த பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த நெருக்கம், பசின்னு வந்து கேட்கிற பிள்ளைக்கு சோறு போட்டாலும் அதுகிட்ட வராது, தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் ஒரு நெருக்கம் இருக்கும். அதுபோல பெருமானுக்கு பாண்டி நாடு மிக நெருங்கிய நாடு, அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சதையப்பன். இந்த மதுரையில எம்பெருமானுடைய திருவடி படாத இடமே இருக்காது என்பதை போல ஒவ்வொரு திருவிழாவிலையும் இங்க போனாரு அங்க போனாரு வருது. அப்ப சந்தா போயிருக்கிறார் மதுரை மாநகரத்தில், மீனாட்சிக்கு தெரிஞ்சு போனது சில, மீனாட்சிக்கு தெரியாம போறது பல என்று பார்க்கும். அந்த சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை தகு நன்னாடு, விண்ணாளும் தேவனுக்கு மேலாய வேதியன், மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றான். மதுரையில மாண்புனா ரோல் மாடல், ஒரு மன்னன் நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும் என்று முன் உதாரணமாக மதுரையிலே தான் ஆண்டு காட்டினான். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற நாடு நன்னாடு, பெருமைக்குரிய நாடு, நன்று பெரிதாகும். அக்கடு இடத்தை அரணு கருள்வதென்றே மைக்கடலில் வைகரணி வையை விடனாடு. எல்லா நதிகளும் ஓரிடத்தில் தோன்றி சமுதிரத்தை நோக்கி சென்று பாய்ந்து சமுதிரத்திலே சங்கமிக்கும் சங்கமிக்கும். இந்த வைகை மட்டும் நடுப்படியே ஒரு குட்டையா நின்றுது சமுதிரத்துக்கு முன்னாடியே, சமுதிரத்துல போய் சேரல. அதற்கு ஒரு காரணத்தை இங்கு கற்பிக்கிறார், இதுக்கு தற்குறிப்பேற்றம்னு பேர். ஒரு இயற்கை நிகழ்ச்சிக்கு காரணமாக தான் கருதுவதை ஒரு கவிஞர் அதன் மீது ஏற்றி சொல்வது, கற்பித்து சொல்வது தன் குறிப்பு ஏற்றம், தற்குறிப்பேற்றம். வடமொழியிலே உத்ரேக்ஷாலங்காரம் சொல்லுவாங்க. திருப்பரங்கரைக்கு போகும்போது அங்க இருக்கிற கொடிகள்லாம் ஆடும், வாங்க வாங்க, இங்கு கிடைக்கிறவர்கள் எங்கும் கிடைக்காது, பெருமானை தரிசித்து இன்புறுங்கள் அப்படின்னு கூப்பிடும் என்று தோன்றினால் தற்குறிப்பர். அது காத்துல ஆடுது, நம்மளை கூப்பிடுற மாதிரி தோணும், தற்குறிப்பர். சரி, பெருமானை தரிசனம் பண்றோம், பண்ணிட்டு புறப்படுறோம், கார்லயோ பஸ்ல ஏறி போகும்போது அதே கூட என்ன பண்ணும், போகாதீங்க போகாதீங்க, என்ன அவசரம், திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு பழைய குருடியும் கதவத்தனடின்னு ஓடுறீங்களே, இருந்து நாலு நாள் பெருமான ஆறுகாலம் தரிசனம் பண்ணிட்டு போங்க, என்ன அவசரம், அதே குடி வாழ குட்ட குடி போகாதேன்னு தடுக்கும், அதே குடி வேற மாதிரி தடுக்குதுன்னு தோணுது, தற்குறிப்பு ஏற்றம். அதை போல வைகை வந்து சமுதிரத்துக்கு போகல, ஏன் போகலன்னு தெரியுமா தோணுது எனக்கு, பரம கருணை கடலாக இருந்த கடவுள் அந்த கடவுளுக்கு உண்பதற்கு வேறொன்றையும் கொடுக்க தெரியாம இந்த சமுதிர உப்பு கடல், இது சிறியவர்கள் அவர்கள் சிறுமை நீங்க மாட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு போல, பெருமானுக்கு அமுதத்தை ஒத்த பெருமானுக்கு உண்பதற்கு நிரந்தரம் கொடுக்க தெரியாமல் விஷத்தை கொடுத்து விட்டு, நம்முடைய கடவுளுக்கு விஷத்தை கொடுத்த கடலிலே போய் நாம் சேரலாமா? சேரக்கூடும். அதாவது சமுதத்துக்கு போகலன்னா முன்னாடி நின்றுச்சான் வைகை. அக்கடுவிடத்தை கடையிட்டால் கசப்பு, அந்த கசப்பான விடம் ஆ என்பது பண்டறி சுட்டு, நன்கு அறியப்பட்ட பொருளே ஆ என்ற சுட்டினாலே சொல்வார்கள். அந்த கொடிய விஷம் நினைத்தாலே உடம்பு நடுங்கும். எந்த விஷத்தினுடைய ஜாலை பட்டு தேவர்களெல்லாம் மேனி கருகினார்களோ, அதுக்கு முன்னாடி திருமால் வெள்ளவளே இருந்தார், விஷ ஜாலப்பட்டு கண்ணங்கரில் ஆயிட்டார். இது எப்படி தெரியுது? ராமாயணத்துல தெரியுது. வால்மீகி ராமாயணம் படிக்கணும், சிவபக்தி வரும். வால்மீகி ராமாயணத்தையும் வியாசதி மகாபாரதத்தையும் உள்ளபடி படித்தா சிவபக்தி வரும். கடவுள் ஒருவர், அவர் சிவனே என்ற கருத்து கொண்ட பாடல்கள் ரெண்டும். ஜாம்பவான் இருக்கிறாரு, சீதையை தேடணும், அந்த பணியை நீங்க மேற்கொள்ளுங்கள்னு போய் இந்த புறங்கள்லாம் கேக்குது ஜாம்பவான்ட்ட. ராமனுக்காக ஜாம்பவான் சொன்னாரு, எனக்கு என்ன வயசாது தெரியுமா? தெரியலையே, நீங்க சொன்னா தான் தெரியும். வெளுப்பா இருந்த விஷ்ணுவை நான் பார்த்திருக்கேன். விஷ்ணு என்றால் வெளுப்பானவன் அர்த்தம். விஷ்ணு என்ற சொல்லுக்கே வெளுப்பானவன் அர்த்தம். வெளுப்பா இருந்த விஷ்ணுவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன எத்தனை வயசாவது பாத்துக்க? பார்க்கடல கடைக்கு முன்னாடியிலே நான் இருக்கிறேன். பார்க்கடல கடைஞ்சு அந்த விஷத்துவாலப்பட்டு தானே மேனி கருகினார். 1500 தேவாரத்துல சம்பந்த பெருமான் சொன்னார், மேனி கருகினார் தேவர்கள். அது அந்த கொடிய விஷம் அப்படின்னு பண்டறி சுட்டுதான் சொல்றார். அக்கடு விடத்தை அரனுக்கு அருள்வது, பெரியவங்களுக்கு வேற ஒண்ணும் கொடுக்க தெரியாம விஷத்தை கொடுக்குதே இந்த கடல், மை கடல். மை என்றால் அறியாமை, அறியாமை நிறைந்த கடல். மை என்றால் கருமை, கரிய கடல். அது தன்னுடைய நிறத்திற்கு ஏற்ப அறியாமை நிறைந்திருக்கின்றது. அறியாமையின் நிறம் கருமை, பிளாக். அறிவின் நிறம் செம்மை, சிவப்பு, அருணா, அருண அருண நிறம். மைக்கடலில் வைகருழி வைகை வளர் நாடு, அங்கு சென்று சேர்தலை ஒழித்து விட்ட, அங்கு சென்று சேராத வைகை பாய்கின்ற வளநாடு இந்த பாண்டியராடு. நீண்ட கையிலை கிளை நிகழ்த்த அருளாலே உண்ட முனி வைத்தவள் புகந்த திருநாடு. நீண்ட கையிலைன்னா நடத்தும் ஊழிதோருழி முற்றும் உயர் பொன்னுடித்தான்மலை. ஜலப்பிரளயத்துல உலகங்கள் ஒடுங்கும் போதெல்லாம் அந்த பிரளயத்துல ஒடுங்காமல் அந்த நீருக்கு மேல் நீண்டு கொண்டே செல்லும். அதான் நீண்ட கயிலை. புழிதோருழி ஒங்கும் உயர் பொன்னிடித்தான் மலை. அந்த நீண்ட கயிலைக்கு இறை யார் என்று கேட்டால் அது வடகயிலை என்ற திருத்தலத்தை சொல்றார். அந்த கையில கைலாசபதியாகின்ற பெருமான் நிகழ்த்த என்றால் கட்டளையிட. சாமி சொன்னாரு, நீ மட்டும் கல்யாணம் பார்க்க வேணா, பார்க்கட்டா பரவாயில்ல, நீ தெற்க போன. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசு. எல்லா பெருமானுடைய கல்யாணத்துக்கு பார்க்கலாம், காபி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், நான் மட்டும் இந்த கல்யாணத்துல கை தளிக்க கூடாது, சாமியை தாலி கட்டுறது கூட பார்க்க கூடாது, நான் மட்டும் எட்டி போனோமா அப்படின்னு மனசு வருத்தமா இருக்கும். நீ மட்டும் கல்யாணம் பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த அருளாலையை மீறாது வருகின்றார். நிகழ்த்த அருளாலே நிகழ்த்த அருளை மீறக்கூடாது. பொம்மை இயற்கைன்னு அர்த்தம். தமிழுக்கு மெய்மை இயற்கை, தமிழர்கள் இறைவனை காட்டும். தன்னார் தமிழிக்கும் தன்பாண்டி நாடு. இந்த பிறவி என்பது ஒரு வெப்பம். இந்த வெப்பத்திற்கு நமக்கு என்ன வேணும்? இன்னும் 3-4 மாசத்துக்கு நமக்கு ஏசி வேணும். பிறவியாகின்ற வெப்பத்திற்கு தமிழனுடைய குளிர்ச்சி வேணும். தன் தமிழ், தன்னார் தமிழிக்கும் தன்பாண்டி நாடு. பிறவியாகின்ற வெப்பத்திற்கு ஞானமாகின்ற குளிர்ச்சி வேண்டும். அந்த குளிர்ச்சியை தருகின்ற தமிழ் என்பதனால நாடு மின்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் சொல்றார். தமிழ் என்றால் ஞான நூல் அர்த்தம். அந்த ஞான நூலை எப்படி சாமி பரப்புது? இன்னிசைனால பரப்புது. இசை இருக்கின்ற காலத்துல எல்லோரும் நாடுகின்றார்கள். அந்த இசைக்காக வந்தாலும் அவர்கள் இந்த தமிழில் இருக்கின்ற தெய்வ நலத்தினாலே ஈர்க்கப்பட்டு அறிவினை பெறுவார்கள். நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். அந்த மெய்த்தமிழ் புகந்த திருநாடு. இந்த தமிழுக்கு முதல் ஆசிரியர் யார்? இந்த பூமியில முதல் ஆசிரியர் அகத்திய முனிவன் தான். அவன் இலக்கணம் தான் முதல் இலக்கணம். தமிழிலே முதல் போதகாசிரியர் அகத்தியன். அந்த அகத்தியன் தமிழ் புகழ்ந்த பெருமை கொண்ட நாடு. அந்த அகத்தியனும் எங்கிருந்து தமிழை புகட்டினான் என்று கேட்டால் புதிய மலையில் இருந்து புகட்டினான். மூண்ட வகை செற்று உலக முற்று மரசாடும் பாண்டியன் நலங்குறது பாண்டிய வள நாடு. பாண்டியனுக்கு யார்த்தையும் பகை கிடையாதான், எல்லாத்தையும் அன்பா இருப்பாரான். ஆனால் யாரோ ஒரு சோழன் இவரிடத்திலே பகை கொண்டு சண்டைக்கு வந்தா சோழன் ஜெயிக்க முடியாது. சொக்கராக பெருமான் என்ன பண்ணுவாரு? பாண்டியனுக்கு தான் வெற்றியை தருவார். சோழனை மடுவில் வீழ்த்துவார், சோழனை துரத்தி மடுவில் வீழ்த்தி விடுவார். ஆகவே பாண்டியன் தான் பகை பாராட்டியிருந்து பிற தன் மீது பகை பாராட்டி வந்தாலும் இந்த நின்றசி நெடுமாறன் எவ்வாறு நெல்மேனியிலே வடபுலத்தாரையெல்லாம் நின்றாரோ திருத்தந்தையிலே சொல்லுகிறது. அதே போல என்றைக்குமே சொக்கநாதன் அருளினாலே பாண்டியனுக்கு மூண்ட பகையினை அடக்கி ஆடுகின்ற வெற்றி உண்டு. அந்த வெற்றியாகின்ற நலம் புலர்கின்ற பாண்டிவள நாடு அந்த நாட்டிலே ஒரு ஊர். அந்த பாண்டிய நாட்டிலே வளம் மேவுகின்ற ஊர்கள் பல இருக்கின்றன. ஏதோ ஒரு ஒரு மதுரை தான் இருக்கு நினைக்காதீங்க. அந்த பாண்டிய நாட்டில் எத்தனையோ பெரிய அரிய தலங்களும் வளமான ஊர்கள். திருநெல்வேலி, திரு குற்றாலம், திரு ராமேஸ்வரம், திரு ஆடாது, திருப்பெருந்துறை, எண்ணில்லாத ஊர்கள் இருக்கின்றன பாண்டிய நாட்டில். ஆனால் அத்துணை ஊர்களிலேயும் நம்முடைய குருநாதனை பெறுகின்ற பாக்கியம் கொண்ட ஒரு ஊர் இருக்கு, அதான் திருவாரூர். குருநாதனை ஈன்றெடுத்த ஊர் திருவாரூர். மேவும் ஊர் வளம் பலவும் மிகுந்துள்ள நாடு அதனுள், வளம் மேவும் ஊர் பலவும் மிகுந்துள்ள நாடு அதனுள், வளம் பொருந்திய பல ஊர்கள் இருக்கின்ற அந்த நாட்டிலே நலம் பாகுமூர். நலம் என்றால் நன்மை, நன்மை என்றால் புண்ணிய பலன், ஞானம், புண்ணியத்தினுடைய பலன் விளங்குகின்ற ஊர், புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர். அப்படின்னா என்ன சொன்னா அமெரிக்கா மாதிரி புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர், சொர்க்கம் போல பூமி புண்ணியத்தை ஈட்டுகின்ற ஊர், புண்ணிய பலனை அனுபவிக்கின்ற ஊர் கற்பக நாடு. அதை அதை ஒத்து பூமியில் இருக்கின்ற ஊர் நலம் பாவும் ஊர். பூமியில ஒரு சொர்க்கம் போல இருக்கிறது திருவாதவூர். பழ மறை தேர் அந்தனர்கள் அந்தனர்கள் பயின்றுள ஊர். ஒரு ஊர்ல எல்லா ஜாதிக்காரர்களும் இருப்பாங்க குறைவில்லாம. ஆனால் அந்தனர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. மருந்துக்காக ரெண்டு மூணு பிராமணா இருக்கணும், அவங்களால என்ன குறைவு நினைச்சிடக்கூடாது. அதுக்குன்னே ஒரு திருவிழல் வருது. இந்த அந்தனர்கள்லாம் வெறும்னா வேதம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களால வெறுப்பதும் இல்லை. ஆகவே இவங்களுக்கு கொடுக்குற ஆகாங்கிலிருந்து கொடுக்குற மானியோ சம்பளத்தை நிறுத்துன்னு ஒரு மன்னன் சொல்லிட்டான். ஆனா அவன் சிவபக்தன் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பளம் இல்லாம எத்தனை நாள் சாப்பிட முடியும். ஆகவே அவர்கள் சோழ நாட்டுக்கு போய்விட்டாரு. பயத்த பாடலும் ஒன்று இருக்குல்ல, அவர்கள் வேதம் ஓதுவதும் வேள்வி புரிவதும் இன்று போயிட்டு இங்க வரும்படி இல்லைங்கிற காரணத்தினால. அதனால பாண்டி நாட்டிலே மழை பெய்யவில்லை, பாண்டி நாட்டிலே வறுமை ஏற்பட்டது, பலன் குட்டியது. மன்னன் சொக்கநாத பெருமான் முறையகின்றான். ஏ இவர் ஆச்சுன்னு சொக்கநாத பெருமான் மௌனமா இருக்கிறார். உடனே அவன் உண்ணாது உறங்காது தரையில படுத்து சத்தியாகிரகம் பண்றான். அந்த மன்னனுடைய கனவில இறைவன் எல்லாம் வல்ல சித்தராக எழுந்தருளி, மன்னா நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் முழு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்ட, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் திரும்பவும் எல்லா சப்ஜெக்ட்லயும் எழுதுற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு வேணா அந்த சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். பழங்காலத்துல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் எஸ்எஸ்சி எல்லாத்தையும் எழுதலாம். அது முக்கியமான சப்ஜெக்ட் நீ ஃபெயில் ஆயிட்ட, அந்தனர்களை நீ மதிக்க தவறிவிட்ட. அவங்கெல்லாம் தண்டம் தண்டச்சோறு சும்மா வேதம் சொல்றாங்க நினைக்காத. வேதத்தினுடைய பெருமையை சொல்றார். வேதம் நமது விதி நிடதங்கள் வடிவமாகின்ற ஆணை வடிவமா இருக்கு. வேதம் நாம் எறிகின்ற வாகனமா இருக்கு. வேதம் நம்முடைய திருக்காலிலே குரடாக இருக்கின்றது. வேதம் நம்முடைய செங்கோலாக இருக்கின்றது. வேதம் நமக்கு கொற்ற குடையாக இருக்கின்றது. வேதம் நம்முடைய நாவிலே இருக்கின்றது. வேதங்களை கொண்டே நாம் உலகத்தை படைக்கின்றோம். ஆகவே அந்த வேதங்களை காப்பது என்பதே அவர்கள் உலகிற்கு செய்கின்ற உபகாரம். வேதங்களை காசத்துல வச்சு காப்பாற்றணும்னு நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் இந்த செல்லுலயே திருமுறை இருக்கிற புத்தகமே யூஸ் பண்றது இல்ல. சைவம் டாட்ல எல்லா திருமுறையும் இருக்குது. இது சார்ஜ் பண்ணிட்டு புத்தகம், இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இதுக்கு சார்ஜ் போயிட்டா புத்தகம் வேணும். இதை சட்டப்பையில வச்சுக்கிட்டு போனா எல்லாம் எடுத்துடுறான். மெட்ராஸ்ல தட்டு எடுத்துடுறாங்க எல்லாரும். ஈஸியா இருந்தா நம்ம தப்பிக்கலாம், மருந்து பிடிச்சா அடிச்சு எடுத்துருவோம். இதனால ஆபத்து தான் அழிக்கும். இதை பார்த்துட்டு இருந்தா கண்ணு வலிக்கும். இந்த புத்தகத்தை எவ்வளவு நேரம் தான் பார்த்து படிக்கணும். ஆகவே காசத்துல வேதம் இருக்கு போது நினைக்க கூடாது. வேதம் போதுகின்ற அந்தளவுக்கு வேணும். அதுக்காக சொல்றேன், ஒரு உயிருள்ள பொருள் வேதத்தை ஓத வேண்டும், அதான் அருள். அந்த வேதியர்களை நீ மதிக்க தவறிய காரணத்தினாலே வேள்வி பயன் குன்றியது, மழை பெய்யலன்னு சாமி சொன்னாரு. அப்புறம் தன் தவறை உணர்ந்து கொண்டார். ஆகவே எல்லாரும் வாழ்வதற்கு தான் ஒரு ஊர் இருக்கு. எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு ஊர்ல இருக்கணும். அதுல அந்தனர்கள் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல அவர்கள் வந்து வேதத்தினுடைய பொருளை ஆராய்கின்ற தகுதி வாய்ந்த அந்தனர்கள் இந்த ஊரிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: பிரசத்தில் சொல்லுவார்கள், ரிட்டையர்ட் லைஃப்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிகளை குறைத்து, உங்களுடைய தொழில் முறை ஊதியங்களை விட்டு, உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு குறைத்து, மற்றும் இந்த நேரத்தில்தான் வருத்தங்கள் வரைய தொடங்குற காலம், உங்களுடைய உடம்பை உங்களுடைய இதுகளை பேணி, அதே நேரம் இந்த நேரத்திலே கொஞ்சம் பொறுப்புகள் குறைவாக இருப்பதனால உங்களுக்கு விருப்பமான கோயில்கள் ஜல யாத்திரைகள் போய் வழிபட்டு அப்படி செய்யலாம். இந்த வானப்பிரச லைஃபிலே இன்னொரு விடுமுறையும் இருக்கின்றது, அதாவது கணவன் மனைவியர். நாங்கள் சில வேலைகளை பார்க்கிறோம், கணவன் மனைவி உறவும் சில வேலைகளில் வலும் ஸ்ட்ரெயின் கூட போகும். இந்த நேரத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அதாவது உங்களுக்கு விருப்பம் என்றால் மனைவி மனைவி தனக்குரிய பிள்ளைகளுடைய போய் தங்கிக் கொள்ளலாம், கணவன் போகலாம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்கலாம் என்ற. இப்ப எல்லாம் எத்தனை விவாகரத்துகள் நாங்கள் பார்க்கிறோம் கேரளாவிலே, ஊரிலேயே திருமணம் முடித்து பிள்ளைகள் கல்யாணம் செய்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கண்டவர்கள் கனடாவுக்கு வந்தவர் விவாகரத்து எடுப்பதை பார்க்கின்றோம். பொருளாதார காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, ஒன்றாக இருந்து வாழ முடியாத நிலைமை இருக்கிறது. அப்ப அதற்கும் குறைந்த வானப்பிரசல சொல்லி இருக்கிறது. இதனை ஒன்று சொல்வார்கள், ரெண்டு விதமான வானப்பிரசம், ஒன்று சபத்தினீகம், மற்றது விபத்தினீகம். சபத்தினீகம் என்றா பத்தினியோடு ச என்றா சமேதராக, விபத்தினீகம் என்றால் பத்தினியே தன்னுடைய பிள்ளைகள் அல்ல வேறோருடைய பொறுப்பிலே அவருடைய விட்டுவிட்டு தன்னுடைய பாட்டிலே தன்னுடைய இதை பார்த்துக் கொள்வது. இப்படி இரண்டு பேருக்கும் அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கின்றது இந்த கட்டுக்கல்லே. அதாவது திருமணம் வந்த முறிந்து விட்டு அல்ல கணவனே, ஆனாலும் ஒரு ஒரு ஒரு ஸ்பேஸ் பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து முடிந்து விட்டது, பொறுப்பு முடிந்து விட்டது, இன்னும் இதே நாலஞ்சு பேருக்குள் ரெண்டு பேரும் இருந்து பிணங்கிக் கொண்டிருக்க தேவையில்லை, கொஞ்சம் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் என்றால் அவர்களுடைய நிலைப்படி எடுத்துக் கொள்ளலாம். அந்த இதுவும் வானப்பிரசத்திலே இருக்கின்றது. அடுத்ததுல வந்து சன்னியாசம், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இதுல நீங்கள் உங்களுடைய ஆத்ம நலம், உங்களுடைய ஆத்ம சிந்தனை, உங்களுடைய ஆத்ம சாதனைகளுக்காக தீவிரமாக போய் தனிமையாக இதிலே குடும்ப உறவுகள் இருந்து முற்றாக விடுபடுகின்றன. இதிலேயே ஒரு இது வருகிறது, சன்னியாசியை பாதுகாக்கின்ற பொறுப்பு. அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தவர்களை எப்படி மற்றவர்கள் ப்ரொவைட் பண்ணி பாதுகாத்தார்களோ, இந்த சன்னியாசிக்கு ப்ரொவைட் பண்ணுகிற பொறுப்பும் சமூகத்துக்கு தான் இருக்கின்றது. அவருடைய உணவு உடை உறவுகளை பார்த்துக் கொள்ளுகின்ற பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கின்றது. அதான் ரெண்டு பேருக்குத்தான் பிச்சை எடுப்பது அதிகாரம் இருக்கின்றது. உண்டு பிரம்மச்சாரிகள் பிச்சை எடுத்தும் கற்பனை கல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தும் கற்பனைகள், இதெல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு அந்த மாணவ பருவத்திலே அது பொருந்தும். அது ஒன்று, அந்த காலத்திலேயே குருகுலத்திலே இருந்தவர்களை சில போல குரு அனுப்புவார், அவர்கள் ஊரிலே போய் பிச்சை எடுத்துக்கொண்டு வருவார்கள், தானியம் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து குரு பத்தினியிடம் கொடுத்து உண்பார்கள். அப்ப அவர்களுக்குரிய பொறுப்பு சமூகத்திலே இருக்கின்றது. சன்னியாசிகளுக்கும் அதே மாதிரியாக இருந்து பிச்சை எடுக்கலாம், அந்த தன்மை இருக்கின்றது. பட்டினத்தார் பாடலிலேயே வருகின்றது, அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த இறப்பது தன்மை போனவர்கள் சொன்ன மாதிரி அறு தொழிலோர் அந்தனர்களுக்கு ஆறு தொழில், அவர்களுக்கும் இந்த இரத்தல் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் முழு நேரம் ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸிலே இருக்கும் பொழுது மாத்திரம் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், மற்றது ஈதல் என்ற ஐந்து தொழில்களுடன் இரத்தல் என்ற தொழிலும் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த எக்ஸெப்ஷன். இந்த நாலு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன. இந்த நாளை விட ஒருவருடைய வாழ்க்கையிலே வேற ஏதாவது நிலையை சொல்ல முடியுமா? நாங்கள்
5: சொல்ல முடியாது என்றுதான்
4: சொல்ல முடியாது. இதை விட ஐந்தாவது சொல்ல முடியாது. அப்ப இந்த நாலு நிலைகள் வாழ்க்கையிலே தனி மனிதனுக்கு நாலு பகுப்புகள் சமூகத்திலே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வரையறைகள், கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். அதை வரையறுத்து சொல்வது வருணாச்சிரம தர்மம். இது இந்துக்களுக்கு மட்டும் உரியதல்ல, பல பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பழனவாத இந்துக்களுக்கு உரியது. இப்ப எல்லாம் மாடர்ன் ஹிந்துஸ், நாங்கெல்லாம் மாடர்னாக்கள், நாங்கெல்லாம் வி டோன்ட் பிலீவ் இன் திட், வி டோன்ட் ஃபாலோ திஸ் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுப்பு இந்துக்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் என்று எல்லாம் நாட்டின் இருக்கும். இது அமெரிக்காவா இருந்தால் என்ன, நீங்கள் இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துக்கும் இந்த சமூக பகுப்பு முறைகளும் இந்த தனி மனித பொறுப்பு கடமைகளும் இந்த நிலைகளும் பொருந்தும். இந்த வர்ணாச்சரம தர்ம திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி சொசைட்டி இன் எனி பிளேஸ் அட் எனி கிவன் டைம். ஆனவடியாத்தான் இந்த வர்ணாச்சரம தர்ம சொல்றது இஸ் எ யூனிவர்சல் தர்மா, யூனிவர்சல் தர்மம், அதாவது உலக தர்மம் என்பது இது. ஆனால் இதுதான் மேலான தர்மம் என்பதல்ல, இதற்கு மேலானது இருக்கின்றது. இது அவரவர் கடமையை, அவரவர் வேலையை அவரவர் செய்து மற்றவர்களுக்கு தொந்தரவு. இவர்கள் இதுல பார்த்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி பெரிசாக சொல்லி இருக்காரு. ஆனால் மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையை சொல்லுகின்றது. இதில் செய்கின்ற பெரிய உதவி ஒவ்வொருவரும் தன் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் வாழ்வது, இது ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டிக்கு உரிய தர்மம், உலகளாவிய தர்மம். எங்கும் எப்பொழுதும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கும் பொருத்தமான தர்மம், இதுதான் வர்ணாசிரம தர்மம், இதுதான் இந்து மதம் சொன்ன வர்ணாசிரம தர்மத்தின் விளக்கம். இதை கேள்விகள் இருக்கின்றன.
5: இங்கே நாவலருடைய கடப்பாடு என்ன என்பதை நீங்கள்
4: நான் சொல்லுகிறேன். அதாவது இது உலக தர்மம் என்று சொன்னோம். இதிலே வந்து ரெண்டு விஷயம், ஒன்று ஒருவருடைய நிலையை பொறுத்து அவருக்கு கனம் பண்ணுவது ஒன்று இருக்கின்றது, ரெஸ்பெக்ட் இருக்கின்றது. அதாவது சன்னியாசிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கின்றது, அது ஒரு ரெஸ்பெக்ட், அது வேறு. ஆனால் எல்லாரையும் இந்த மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். இந்த மனிதரை மனிதர் இழிவு செய்கின்ற தன்மை இருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. அது ஆதி காலத்திலேயும் இருந்திருக்கின்றது, அது மனிதன் புகுத்தியது. இந்த வர்ணாசிரம தர்மத்திலே இவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் அந்த வாழ்க்கை நிலைக்கு தன் நிலையிலே அதை செய்து கொண்டு வர வேண்டும். அவருக்கு தெரியும் அவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய கடப்பாடுகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியும். அவருக்குரிய தொழில் முறைக்குரிய வகுப்புகள் அங்கேயே ஏற்கனவே அவருக்கு ப்ரொவைட். இப்போ மாதிரி நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்திலே நாங்கள் ஏழுவல் படித்து 16-18 வயசு வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன படிக்க போகின்றோம். 18 வயது வரைக்கும் படிக்காத படிப்பெல்லாம் படித்தோம், வாழ்க்கைக்கு பிரயோசனம் இல்லாத படிப்புகளும் படித்தோம். இதிலே நாங்கள் விரயமாக்கிய காலம் அவ்வளவு, பணம் பொருட்செலவு அவ்வளவு. சொல்லுவார்கள் சில பேர் படிப்பு எப்பவும் உதவியாக இருக்கும் என்று, எல்லா படிப்பும் வாழ்க்கைக்கு உதவாது. பிறகு 18-19 வயதிலான தெரிகின்றது நாங்கள் மருத்துவ கல்லூரியில படிக்க போன்றோம் என்று, அப்போதான் மருத்துவம் படிக்க துவங்குகின்றோம் இல்லையா. அப்ப இது வந்து முதலே தெரிந்திருந்தால் இவ்வளவு கால நேரம் மிச்சம் இருந்திருக்கு, அது ஒன்று, அது அது ஒரு வழிமுறை. இரண்டாவது வந்து இந்த வழிமுறை இருக்கின்ற பொழுது ஒருவர் பிறகு வேலை இல்லா திண்டாட்டம் என்ற பிரச்சனை இல்லை, அவருக்கு அவருடைய தொழில் முறைப்படி ஒரு பொகப்பு இருக்கின்றது, அது கொண்டு இருக்கின்றது. மற்றது அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கின்றது, சமூக தனிமனித பாதுகாப்பு, குடும்ப ரீதியான பாதுகாப்பு இருக்கின்றது. நோ ஸ்ட்ரெஸ், ஒரு மினிமம் கரண்டீட் ப்ரொஃபஷன் அண்ட் ஏர்னிங் லைவ்லிஹுட் இஸ் தேர், the minimum protection is there. அது எஜுகேஷனுக்கு, அவருடைய தொழில் முறைக்கு, வாழ்க்கை முறைக்கு, ரிசோர்ஸஸுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக சில கல்வி, சில கலை, சில நுணுக்கங்கள், the niceties of certain aspects of the education, certain arts, certain handcrafts and other things வந்து இது ஒரு ஜெனரேஷனல் டாஸ்க். இது சும்மா நாங்கள் போய் பல்கலைக்கழகத்திலே 5 வருடம் படித்து போட்டு வந்தேன், எவ்வளவு காலம் மருத்துவம் படிக்கின்றோம், 5 வருடத்திலிருந்து 7 வருடம் படிக்கின்றோம், சரி ஸ்பெஷலைஸ் பண்றேன்னா இன்னொரு 4-5 வருடம் போகின்றது. அதுக்கு பிறகு யாராவது அக்கறை உள்ளவர்கள் அந்தந்த நாட்டு நிலைமைகள் இருந்தால் கண்டினியூங் மெடிக்கல் எஜுகேஷன், இப்ப எல்லாம் கண்டினியூங் எஜுகேஷன் முக்கியமானது இருக்கின்றது இல்லையா, அதை போது செய்கின்றோம். கண்டினியூங் மெடிக்கேஷன் போகத்திலே கூட இத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுகின்றார்கள். இனி வயதாகி கொண்டு போக போக 60-70 வருகின்ற பொழுது எவ்வளவு புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும், உள்வாங்கியதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஜெனரேஷனல் டாஸ்காக எடுத்து அந்த கல்வி முறையை, வாழ்க்கை முறையை, தொழில் முறையை போதிக்கின்ற தன்மை வர்ணாசிரம தர்மத்திலே இருக்கின்றது. இதனால் தான் இந்த கலையிலையும் சில நுண்ணங்களையும் எங்களுடைய உச்சத்தை அடைந்திருக்கின்றோம். எங்களுடைய கலை பொக்கிஷங்களை பார்த்தால் தஞ்சை பெரிய கோயில் இருந்து, ஆவுடையார் கோயில இருந்து, எங்களுடைய சித்த சித்திரங்கள் இருந்து அந்த உச்ச நிலைக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற ஓவியங்கள் போய் பார்த்தால் தெரியும், அந்த பெட்டாமரை குலதெய்வத்தில் இருக்கு ஓவியங்கள், பச்சிலை வண்ண ஓவியங்கள், அந்த ஓவியங்களை திருப்பி ரீஃபர்பிஷ், திருப்பி ரிஸ்டோர் பண்ணி காலத்து காலம் செய்து கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதுமே ஆட்கள் இல்லை. அப்ப இவர்கள் இப்போ கேரளாவிலே அவர்கள் 2-3 பேர் இருக்கிறார்களா, அந்த ஆட்களை அணுகி இருக்கிறார்கள். இதற்கு ஏனென்று சொன்னால்
5: சந்ததி வழி வந்தவர்களுடைய இது அங்க கைவிடப்பட்டு விட்டது,
4: இந்த தர்மம் குலைந்து விட்டது. இப்படி பல விதைகள் நாங்கள் அழிந்திருக்கின்றோம். எத்தனையோ வைத்தியம், எத்தனையோ கலைகள், எத்தனையோ நுணுக்கங்கள் எல்லாம்
5: போய்விட்டோம்.
4: அடுத்தது இந்த ஜெனரேஷனல் டாஸ்க் என்று சொல்றது, அதாவது அவருடைய ஃபுல் டைம் டாஸ்க் மட்டுமல்ல, சில வீடுகளிலே தொடர்ந்து நான்கு ஐந்து தலைமுறைகளை கூடாக செய்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் அந்த இவல்யூஷன், அந்த நைசிட்டிஸ் வந்து வருகின்றது. அப்ப இது எல்லாம் இந்த வர்ணாச்சரிய தர்மத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். அங்க வந்து ஒருவரும் ஒருவருக்கும் தொழில் இல்லை என்ற தன்மை இல்லை, ஒருவருக்கும் பசி இல்லை. பாரதியார் சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவின்மை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இந்த தர்மத்திலே எல்லாருக்கும் அந்த மினிமம் கரண்டீட் தன்மை இருக்கின்றது, அந்த தன்மையோடு இருக்கின்றது. சிலர் கேட்டார்கள், புது புது சூழல் எல்லாம் வருகின்றது, அப்ப இவர்களை எங்கே அடக்குவது? அதுக்கு எல்லாவற்றுக்கும் கூட ப்ரொவிஷன் இருக்கு, எங்கே இருந்து அது கிடைக்கின்றது என்று. அடுத்தது கேட்பார்கள், ஒரு அடக்குமுறை, அதாவது வைத்தியருடைய மகன் தான் வைத்தியராக வரணுமோ?
5: அப்படி ஒன்று இது கிடையாது.
4: அரசருடைய மகன் தான் அரசனாக வரணுமோ என்றெல்லாம் கேட்பார்கள். இதெல்லாம் மினிமம் கரண்டி, உங்களுக்கு மினிமம் இது இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய இன்க்ளைனேஷன், பர்சனல் இன்க்ளைனேஷன் வேறு விதமாக இருந்தால் அங்கே கிராஸ் ஓவர் நடக்கின்றது. அதில் இந்த விதமான தடைகள் தன்மைகள் இல்லை. உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி அளித்தவர் துரோணர், துரோணாச்சாரியார். அவர் அந்தனர், ஆனா ஆயுத பயிற்சி அளிக்கிற ஆசிரியராக இருந்திருக்கிறார், மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர். அட் தி சேம் டைம் மகாபாரத யுத்தத்திலே ஹி வாஸ் கமாண்டிங், மிலிட்டரி கமாண்டர் இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக அவருடைய மைத்துனர் கிருபர், அவரும் அரச சபையிலே இருந்து ஆலோசகராக இருந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரியாக விஸ்வாமித்திரர், அரசராக இருந்தவர், அரசரை தொடர்ந்து ரிஷியாக வந்திருக்கிறார் இல்லையா. அப்ப இங்கே கிரோசிங் ஓவர்
5: நடக்கிறது.
4: ஜனக மகாராஜா, அவர் ராஜாவாக இருந்தும் கூட ஒரு ரிஷியாக வாழ்க்கை நடத்தி இருக்கிறார் இல்லையா, அது நடந்திருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த சான் எங்களுக்கு உபனிஷதங்கள் இருக்கின்றன, எங்களுடைய முக்கிய நூல்களிலே வேதங்கள் நான்கு, இந்த வேதத்தின் ஆக்சிலரி டெக்ஸ்ட் பகுதி நூல்களாக ஆறு இருக்கின்றன, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 200 என்ற மாதிரி, உபநிடதங்கள் 108. இன்றைக்கு இந்த 108 உபநிடதங்களுக்குரிய பதிப்புகள் ராமகிருஷ்ண மிதனிலே அருமையான தமிழ் மொழிபெயர்ப்புடன் கிடைக்கின்றது. அப்ப இந்தியாக செல்பவர்கள் இந்த மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்திலே போய் அந்த அவர்களுடைய நூலகத்திலே இந்த நிலைகளை வெளி மலிவான விலைக்கு நீங்கள் வண்டிக் கொள்ளலாம். ஒவ்வொரு புத்தகம் 40 ரூபாய் எங்களுக்கு காசுக்கு 108 உபநிஷதங்களுக்குவே மூல சமஸ்கிருதம், அதனுடைய பதவுரை விளக்கம் எல்லாம் அண்ணா என்ற பெயருடைய ஒரு அருமையான ஆச்சாரியார் எழுதியிருக்கின்றார். இது வெளம் காலத்துக்கு மேலே இருந்தது. என்னுடைய பித்தியார் இந்த நூலை வாசித்துக் கொண்டிருந்த காலத்திலே எனக்கு அறிமுகப்படுத்தினார். இப்ப இன்றைக்கும் அது கிடைக்கின்றது. இது இதிலே சாந்தோக்கிய உபநிஷதம் இருக்கின்றது. உபநிஷதங்கள் 108 ஒன்று சாந்தோக்கிய உபநிஷம். அங்கே வந்து சத்திய காம ஜாபாலன் என்று சொல்லி ஒரு வருகின்றார். அவருக்கு என்ன பெயர்னு கேட்டு அவருக்கு வந்து அவர் இப்படித்தான் பையனாக இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆச்சாரியர் குருவை, கௌதமர் என்கிற குருவை அணுகின்ற, அவரிடம் போய் கேட்கின்ற, நீ யார், உன்னுடைய கோத்திரம் என்ன, நீ யாருடைய மகன் என்று கேட்கின்றார். இவருக்கு தந்தை பெயர் தெரியாது. அவர் திருப்பி வந்து நான் தாயிடம் கேட்டுக்கொண்டு வருகின்றேன் என்று வருகின்றார். தாயனுடைய பெயர் ஜபாலை, இவருடைய பெயர் சத்தியகாமன். அப்ப தாயிடம் வந்து தாயை கேட்கின்றார், நான் இப்படி போனேன், அங்க பள்ளிக்கூடத்துல கூட கேட்கிறது. அப்ப கேட்கின்ற தாய் சொன்னால், மகனே, நான் உன்னை பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பெற்றேன், அப்ப யார் உன்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். போய் அதையே அந்த ஆசிரியரிடம் சொல்லுகின்றார். இப்ப தாய் சொல்லி அனுப்புகின்றார், உன்னுடைய பெயர் சத்தியகாமன், என்னுடைய பெயர் ஜபாலை, இப்ப சத்தியகாம ஜாபாலன் என்று போய் சொல்லு. அப்ப இவர் போய் சொல்லுகிறார், இப்ப எல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, என்னுடைய தகப்பனையாருடைய பேர் போட்டு, சர்நேம் போட்டு, ஃபர்ஸ்ட் நேம் போடுற பலமே இருக்கணும் இல்லையா, அது மாதிரி. இப்ப இவர் போய் அதை சொல்லுகின்றார், அதான் இவருக்கு பெயர் சத்தியகாம ஜாபாலன். அவருக்கு பூநூல் போட்டு உபநிஷதம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு ரிஷியாக இருக்கின்றார், சத்தியகாம ஜாபாலன் என்று. இது சாந்தோக்கிய உபநிஷத்திலே இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணன், தனிபர் யோசிப்பார்கள், ராமாயணத்தில் இருக்கிற ராவணன் இன்றைக்கெல்லாம் பல பேர் புத்தகம் எழுதி லட்ச பண்ணி எல்லாம் சொல்லி, இவன் திராவிடன், இவன் தமிழன், ஆரியரான ராவணன் வந்து இவரை கொன்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த ராவணன் யார்? பிராமணன், புலஸ்திய முனிவருடைய பேரன். எங்கே இது வருகின்றது? இந்த ராவணன் சீதையை கொண்டு வந்து விட்டான் இல்லையா, அந்த விபீஷணன் வந்து அட்வைஸ் பண்ணுவார், கும்பகர்ணனும் கூட அட்வைஸ் பண்ணுவார்கள், இப்படி வருது தகாது என்று சொல்லுவது, நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய கோத்திரத்தில் வந்தவன், இப்படி செய்யாது என்று சொல்லி அவருடைய தம்பிமாரே அட்வைஸ் பண்ணுகிறார்கள். ஒரு புலஸ்தியனுடைய பேரன், அவர் ஒரு ரிஷி, அவர் ராவணன் பிராமணன், அவன் அரசாளவில்லையா, அதுவும் அசுரத்தன்மையாக ஆளவில்லையா. இனி எங்களுடைய காலத்திலே பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்திலே பார்த்தால் பரஞ்சோதி என்று சிறுத்தொண்டர், சிறுத்தொண்டர் என்பவர் தன்னுடைய பிள்ளையே அறுத்து கரைசபைத்து கொடுத்ததாக 63 நாயன்மார் வரலாற்று இருக்கின்றது. இவர் வந்து ஒரு பிராமணர், அவருடைய மைந்தனுடைய பெயர் சீராளர். இந்த மந்தனருக்கு சடங்குகள் செய்கின்ற பொழுது அதை பற்றி விவரம் வருகின்றது. அங்கே இவர் மிலிட்டரி கமாண்டராக இருந்தார். சாளுக்கிய யுத்தத்திலேயே வாதாபி நகரை வென்று வந்தார். அங்கிருக்கிற கணபதியை வழிபாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கணபதீச்சரம் என்ற கோயிலை கட்டினார். அந்த வழிபாட்டை செய்தவர். அப்ப இவர் பிராமணராக இருந்து மிலிட்டரி கமாண்டராக இருந்திருக்கிறார் இல்லையா? மாணிக்க வாசு சுவாமிகள் யார்? அமாத்திய பிராமண குலம். சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் பாண்டிய மன்னனுக்கு. அதே மாதிரியாக வியாசர், வியாசர் யாருடைய மகன்? ஒரு மீனவப்பனுடைய மகன். மச்சகந்தி, மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் மனம். மீன் மணக்கின்ற உட மீனவப்பனுடைய செம்படவப்பனுடைய மகன் தான் வியாச முனிவர், பராசரருடைய முனிவர். அப்படி வந்திருக்கின்றார். வால்மீகி முனிவர் யார்? வேடராக இருந்தவர். வழிப்பறை கொலைத்தொழல் செய்யும் வேடராக இருந்த முனிவராக வந்தவர் இல்லையா? வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதியவர் இருக்கின்றார். நாரத முனிவர், நாரதருக்கு மீனியர். நாருடைய தாய் பல இடங்களிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாரதர் பிறந்தார். நாரதருக்கும் கூத்திரம் தெரியாது, ரிஷியாக இருக்கவில்லையா? இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த புராண காலத்திலே இருந்தே, உபனிஷத காலத்திலே இருந்தே, மகாபாரத இதிகாச காலத்தில் இருந்து எங்களுடைய நாயன்மார்கள் காலம் வரையும் இன்ற வரைக்கும் இருக்கின்றது. அப்ப இது வந்து இஸ் எ கைட் லைன் பட் நாட் ரெஸ்ட்ரிக்டிங்.
5: சரி,
4: கருதானே, அதான் அந்த வர்ணாச்சரம விளக்கம். இது உலக தர்மம்.
5: இப்ப நாயன்மார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கூட தங்களுடைய அடியார்களாகவும் தங்களோட பாட்டல் அந்த இதுகள் செய்கிறவர்களாகவும் இவர்களுக்கு பல்வேறு வகையிலே உதவிகள் செய்வர்களாலும் பல்வேறு வகையான வஸ்திராசிரத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் தங்களோடு.
4: நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டார். சம்பந்தருடைய வரலாற்றிலே பார்த்தால் சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார்? பலரையும் அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை செய்கின்றார். அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் தலை யாத்திரை செய்கின்றார். அப்ப தலை யாத்திரை செய்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த சம்பந்தர் வந்து என்ன செய்கின்றார்? அவருடைய போகின்ற பொழுது அவருடன் யார் யார் பயணம் செய்கின்றார்கள்? சம்பந்தருடைய பகுதியிலே ஆரம்பத்திலே பார்த்தா தகப்பனர் தோழிலே தூக்கி கொண்டு
5: போவார்.
4: அடுத்ததாக பார்த்தால் பிறகு சிவனே அவருக்கு முத்து சீவிகை, முத்து பல்லக்கு, முத்து கூட கொடுக்கிறார். அப்ப அவருக்கு ஆக்கள் தூக்கி கொண்டு போயினார். அப்புறம் சுவாமிகளே அவருடைய சிவிகை தூக்கினார். அவருடைய பாடல்களை எழுதுவதற்கு அவருடைய தாய் மாமன் சம்பந்த சரணாலயர் என்று அவர் அவருடைய உடன்பயணத்துக் கொண்டிருப்பார். அவர் சொல்ல சொல்ல பாட்டுகளை
5: எழுதுவார்.
4: ஒரே ஒரு பாட்டு சம்பந்த தன்னுடைய கையால் எழுதினது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அது பாண்டி நாட்டிலே போய் அவர் சமணனுடன் வாதி செய்த பாடல் தன்னுடைய கையால் எழுதினது. மற்ற பாடல்கள் சம்பந்த சரணாலயர் தன்னுடைய கையால் தாய் மாமன் எழுதினது. அப்ப இவருக்கு டிக்டேட் பண்ண எழுதுறது குரால், தூக்குறது குரால், கொண்டு போறது குரால், குடபிடிக்கிறது குரால் என்று மிகவும் போகமாக வாழ்கின்றார்.
5: யாழ் வாசிக்கிறதுக்கு ஒரு இருந்தவர்.
4: அவருடைய யாழ் வாசிக்கிறதுக்கு இருந்தவர் வந்து திருநீல கண்ட யாழ்ப்பாணர். பாணர்களோட குளத்திலே இருந்து அவர் இருக்கின்றார். பிராமணர்கள் இருக்கின்றார்கள். பல குளத்தோடுதான் தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள். ஜாதி பாகுபாடு கிடையாது. அவரவர் தன்னுடைய எல்லாரும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு இருந்தவர்கள். இதை பற்றி சொல்லுகிறார்கள். இருந்து அவர் போகின்ற பொழுது அங்கே போய் ஒரு இடத்துல தங்குகின்ற பொழுது அப்ப திருநீல நக்கர் என்ற அந்தனர் இல்லத்துக்கு போகிறார். அங்க போகிற பொழுது எல்லாரும் இருக்கின்ற பொழுது திருநீல கண்டர் இருக்கின்றார். அப்ப எல்லாருக்கும் இடம் எடுத்து கொடுக்க உடனே சின்னவரும் தானே, அப்ப இவருக்கும் இடம் தேவை என்று சொல்லுகின்றார். நின்ற வன்பரை நீலகண்ட பெரும்பாலர்க்கு இங்கு தங்கவோர் இடங்கொடுத்தருள்வீர் என்ன? அவருக்கு ஒரு இடம் கூட என்று சொல்ல நன்று மின்புற்று நன்றாக சந்தோஷப்பட்டு நடுமனை வேதியின் பாங்க சென்று, அந்த நடுமனையிலே ஒவ்வொரு நாளும் அக்னிஹோத்திரம் செய்கிற பிராமணர் அல்லவா, இடத்துக்கு சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். அந்த அந்தனர் அந்த பாணருக்கு தன்னுடைய வீட்டிலே அக்னிஹோத்திரம் செய்கிற வீட்டிலே நடு வீட்டிலே இடம் கொடுக்கின்றார். இது வந்து பெரிய பிராணத்திலே இருக்கின்றது. அடுத்த நாள் என்ன நடந்தது? அந்த இடத்துல அந்த அடியவர் எடுத்து தங்கினபடியினாலே அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது அது அங்கீகரிக்கும் அக்னி வலஞ்சுளித்து எழுந்து பிரகாசமாய் வந்தது. அவருடைய அக்னிஹோத்திரத்தின் போது அடுத்த பாட்டிலே இருக்கிறது. ஆங்கு வேதியர் அராத செந்தி வலஞ்சுழி விட்டு ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர, முன்னையை விட ஒருபடி கூடுதலாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் அவர் அக்னிஹோத்திரம் செய்கின்ற பொழுது என்று சொல்லி பெரிய புராணத்திலே இருக்கின்றது. இது அவருடைய வரலாறு. சுந்தருடைய வரலாறு. சுந்தரர் யார்? ஆதிசைவ பிராமண குலம். கோயிலிலே திருமேனி தொட்டு வழிபடுகின்ற உரிமை ஆதிசைவ பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. அந்த ஆதிசைவ பிராமண சுந்தரர் எங்கே வளர்கிறார்? நரசிங்க முனிவர் என்ற அரசருடைய மாளிகையிலே ஒரு அரசகுமாரன் போலத்தானே வளர்கின்றார். அங்கே அவருக்கு புறம்பாக ஒரு சமையலாலும் புறம்பாக ஒரு சமையற்கட்டும் இருந்ததா?
5: இல்லையே.
4: அவர் கல்யாணம் செய்த யாரை? பறவையார், சங்கிலியார் என்ற இரண்டு பெண்களை அல்லவா? ஒருவர் கணிய குலத்தில் பிறந்தவர், இன்னொருவர் வேளாண் குலத்தில் பிறந்தவர். அப்ப இதுபடி எல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் சாதியை பிணக்குப்படுத்தி வைத்தது இந்த மனிதருடைய வேலை. அதே தவிர இது பேசிக்கா ஒரு பேசிக் கரண்டி அண்ட் ஒரு ஒரு தர்மத்தை டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி அதற்குரிய முறைகளை பகுத்து தந்தது. அவரவர் இன்க்ளினேஷனின் படி அதிலே கிராஸ் ஓவர், அதாவது தன்னுடைய தர்மத்தை வகுத்துக் கொள்ளவும் வழிவகுத்து தந்தது. மூச்சடக்கிற அளவுக்கு மூடி வைக்கிற தர்மம் அல்ல, ஒரு ரெகுலேஷனாக வைத்ததுதான் இந்த ஜாதிய தர்மம். இதற்கு அடுத்த நிலை, இப்ப தர்மத்திலே பார்த்தால் இதற்கு அடுத்த நிலை பார்த்தால் இதுதான் அடிப்படை, இது யூனிவர்சல். அதுக்கு அப்புறமாக வருகின்றது வைதீக தர்மம், தி வேதிக் தர்மம். வர்ணாச்சிரம தர்மத்திலே பார்த்தால் ஸ்டூடெண்ட் என்றால் படிக்க வேணும், இல்வாளர் என்றால் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேணும், வானப்பிரசன் என்றால் தன்னுடைய உடம்பை தன்னுடைய நலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், சன்னியாசி என்றால் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்டாரிட்டிஸ் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும்,
5: பொறுப்பு.
4: அரசர் என்றால் தன்னுடைய நாட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும், வரி எப்படி விதிக்கிறது, சட்டம் எப்படி இயற்றது, வாணிகன் எப்படி வியாபாரம் செய்யறது. இந்த மற்றவர்களுக்கு பிரியோசனமாக வாழ பண்ண சொல்வதுதான் வைதிக தர்மம், புட்டிங் அதர்ஸ் இன்டு ஃப்ரண்ட், அது வைதிக தர்மம். அது சொல்லும் சத்திரியர் என்றால் உங்களுடைய டியூட்டி வந்து நாட்டை பாதுகாத்து யுத்தத்தை செய்து நாட்டை பாதுகாத்து சட்டங்களை நிலவரப்படுத்துவதும் அல்ல, சேவைகளையும் செய்ய வேண்டும். நீ ஆதுலர் சாலை, நோயாளர்களுடைய வைத்திய சாலைகள் இருக்க வேண்டும், பொழில்கள் பூங்காக்கள் அமைக்க வேண்டும், நீர்ப்பாசனம் இருக்க வேண்டும், கழிவு நீர் வளர்கின்றதுகள் இருக்க வேண்டும், மற்றது வைத்திய சாலைகள், இந்த விதிகள் எல்லாம் செய்ய வேண்டிய தன்மை அரசனுக்கு உண்டு. அப்ப சர்வீஸ், அதை சொல்றதான் வைதிக தர்மம், இது செய்தால் இன்னென்ன இதுகள் கிடைக்கும். அதே மாதிரியாக பிராமணருக்கு இது நூலினை படிப்பது மட்டுமல்ல, இவர் மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும், தகுந்தவர்களை நீயே சில போல தேடி பிடித்து கொடுக்க வேண்டும், அந்த தன்மைகளை அந்த தர்மத்தை கொடுத்தது. மற்றது ஆலய வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்ய ஊக்குவிப்பது போன்ற தர்மங்களை கொடுத்தது இந்த வர்ணாச்சிரம வர்ண தர்மத்தில் இருக்கிற அடுத்த தர்மம், இன்டலெக்சுவல் கிளாஸ். அடுத்தது வைசியர் அல்லது பிசினஸ் அண்ட் ட்ரேட் ப்ரொடக்ஷன்ல மற்றவர்களுக்கு உபயோகரமான தொழில்களை தொழில் வாய்ப்புகளை கொடுத்து செய்கின்ற தன்மையை கொடுத்தது, அவர்களுடைய வெல்ஃபேர் ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதை சொல்லுகிற தன்மையை கொடுக்கிறது. அதே மாதிரியாக மற்றவர்களை முன்னிறுத்தி தொழிலாளிகள் செய்கின்ற தன்மையை கொடுக்கின்றது. குடும்பத்திலே வந்தால் இது நல்லாக விளங்கும். ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை படுத்துக்கொண்டு நல்லாக இருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டிலே ப்ரொவைட் பண்ணுகிறார்கள், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார். அவனு

0: செய்கின்றோம். எங்கட பாட்டில எங்களுடைய வீட்டுல எங்களுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். நீ உன்னை மட்டும் பார்த்தா பத்தாது, உனக்கு அஞ்சு விதமான கடமைகள் பஞ்ச ஜக்ஞங்கள் இருக்கின்றன. திருக்குறள்ல சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஒம்பல் தலை. தென்புலத்தார் பிதற்கடன் இருக்கின்றது ஐயா உனக்கு. தெய்வம் தெய்வத்தை வழிபடுகின்ற கடமை இருக்கின்றது. விருந்து விருந்தினர்களை ஓம்புகின்ற தன்மை இருக்கின்றது. ஒக்கல் உன்னுடைய சுற்றத்தவர்களை தாங்குகின்ற தன்மை இருக்கின்றது. செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல், இது தமிழர் பண்பாடு. செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல், உன்னுடைய சுற்றவர்களை போன அதோடு உன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தான் என்று அங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, துறந்தார்க்கும் துறவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறவிகளாக போனவர்களுக்கு கூட, அல்லது துறவிகளாக போனவர்களை பாதுகாப்பதும் இல்லத்தான கடமை. துறவாதவர்கள் இல்லறத்து மற்ற இல்லறத்தில் இருக்கிற மற்றவர்களை துறவிகள் அல்லாத மற்றவர்களை பார்ப்பதும் இல்லறத்தானுடைய கடமை. இறந்தவர்கள் பிதிர்கடனை பார்ப்பதும் இல்லறத்தானுடைய கடமை. உங்களுக்கு மூன்று கடன் இருக்கின்றது. ஒன்று முனிவர் கடன். முனிவர் கடன் ரிஷிகளுக்குரிய கடன். நாங்கள் பிறக்கும் பொழுதே மூன்று கடனோடு பிறக்கின்றோம். இந்த முனிவர் கடன் எப்படி தீரும் என்றால், இப்படிப்பட்ட ஞான நூல்களை கேட்டல் படித்தல் படிப்பித்தலால தீரும். அந்த கடன் எல்லாருக்கும் உண்டு. இரண்டாவது தேவ கடன், தெய்வத்துக்குரிய கடன். அது ஆலய வழிபாடு மற்றது தெய்வங்களுடைய வழிபாடுகளை செய்து வர தீரும். மூன்றாவது பிதிர்கடன். பிதிர்கடன் என்பது பிதிர்களுக்குரிய கடமைகளை செய்தல், உங்களுடைய புத்திரர்களை நல்ல புத்திரர்களை பெற்று வளர்த்து ஆளாக்குதல், உங்கள் பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக ஆளாக்குகிற தன்மை வந்து இருக்கின்றது. அந்த நன்மை நல்ல புத்திரர்களை பெற்று ஆளாக்குவது கூட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்கின்ற கடன். அப்ப மூன்று வகையான கடன்களுடன் நாங்கள் பிறக்கின்றோம். முனிவர் கடன் இந்த ஞான நூல்களை படித்தல் கேட்டல்னாலே தீரும். தெய்வ கடன் தெய்வ வழிபாட்டினாலே தீரும். பித்ருகடன் நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளர்த்து எடுத்து உருவாக்குவதிலே தீரும். இந்த மூன்று கடன்கள் இருக்கின்றன. அப்ப இந்த மூன்று விதமான இந்த விதையெல்லாம் சொல்லுவது வைதிக தர்மம். அதே மாதிரியாக ரிட்டையர்ட் லைஃப்ல போயிருக்கின்ற பொழுதும், உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கின்ற பொழுது, எங்களுக்கு மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக சாதுக்களுடைய கூட்டத்தை கூட்டங்களை சார்தலும் அவற்றை ஒழுங்கு பண்ணுவதும், சாதுக்களை நாடி சென்று அல்லது நல்ல தலங்களை நாடி சென்று நல்ல நல்லவர்களுடன் அடியார்களுடன் சேருவதும், அவர்களை வரவழைத்து மற்றவர்களுக்கு அந்த பயனை அடைய செய்வதும் கூட அவருடைய தர்மமாக இருக்கின்றது. சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மீக நன்றி இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பெற வேண்டும் என்ற தன்மை. அதாவது வந்து சன்னியாசி தன்பாட்டிலேயே சன்னியாசம் எடுத்து தன்னுடைய தியானத்திலேயே ஆழ்ந்து விடலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதை பரப்ப வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருமூலர் சொல்லுகின்றார், யான் பெற்ற இன்பம் பொறுகையும் வையகம் என்ற தன்மை இருக்கின்றது. இவ்வாறு தன்னை மையமாக கொண்ட தர்மத்தை வைத்திருப்பது வர்ணாசிரம தர்மம். பிறரை முன்னுக்கு வைத்து மற்றவர்களுக்கும் இதை பரப்பி செய்கின்றது வைதீக தர்மம். இதுதான் வேத தர்மம் அது இருக்கின்றது.
1: உண்மையிலேயே டாக்டர், நீங்கள் மிகவும் விளக்கமாக இந்த வர்ணாசிர தர்மத்தை பற்றி கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை மிகவும் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் என்றாலும், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அவர்கள் தங்களுடைய வினாக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ரொம்ப பேர் ரமணாசிரமத்துல போய் வெறுமனை உட்கார்ந்துட்டு வந்திருக்கா, ஒரு கேள்வியும் கேட்கல. எதற்காக? உட்கார்ந்தாலே சாந்தி சார். வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா வரிசையா.

0: 180 கேள்வி எழுதினு வந்திருக்காரு. ஒருத்தர் போய் உட்கார்ந்து இருக்கார், காலம் எழுந்து என்ன ஆச்சுன்னு அவர் பாட்டுக்கு வந்துவிட்டார். இந்த பக்கத்துல என்னமோ சீரியஸே கேட்கணும்னு சொன்னே பெரிய லிஸ்ட் எல்லாம் எழுதினு வந்துருல. அவர் பார்த்தார், அதுக்காகத்தான் வந்தேன், அங்க போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தேன், அந்த சைலன்ஸ் எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்து விட்டார். அந்த பேப்பரை அங்க வச்சு விட்டு வந்துட்டார். இரண்டா நல்லா இருந்த ஆன்சர் வந்தபடி கொஸ்டன் இதுக்குன்னு. அரவிந்த் ஆசிரமத்தில் போய் எத்தனை பேர் மெடிடேஷன் உட்கார்ந்து வர சுகம் இருக்கா இல்லையா? அங்க யாரு தபஸ் பண்றாளோ அவளிடத்துல இந்த ஒரு குணம் இருக்க. நிஜமாக ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் தபஸ் பண்ணிட்டு சாந்தமா இருந்தாரையானால் அங்க போய் நம்ம இருந்தாலே நம்ம மனசுக்கு சாந்தி ஏற்படும். ஆகையா நாலு ஆசிரமத்துக்கும் தனித்தனி நிர்பந்தங்கள், தனித்தனி ரூல்ஸ், தனித்தனி பிரயோஜனங்கள். ஆனா நீங்க சிவனை பூஜை பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் தேவை. ரெண்டர் வாட்டருவாகே கீவா எதிரபி ஜட்டிவா ததி தரா ஜட்டி வரப்பிரசனா இருக்கட்டும் ததி தரா நரோவா எக்கச்சித் பவது. இந்த மனுஷாளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனுஷாளாவே அந்தளரா தான் இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கப்படாதுன்னு சொல்லலையே. எக்கச்சித் பவது என்ன உபனிஷத்தை படித்தான் சொல்றது. தத்யோயோ தேவானாம் ததா ருஷீணாம் ததா மனுஷியானாம். யாகம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அதுக்கு என்ன சார், அதுக்கு ரூல்ஸ் வேற. ஆனா பக்தி பண்ணணும்னா இதுக்கு ரூல்ஸ் வேற. யாரா இருந்தாலும் வரு, சிவனடியாரா இருக்கணும்னா அதுக்கு நீங்க அந்தனரா தான் இருக்கணும், ஸ்திரீயா இருக்கக்கூடாதுன்னு கேட்கப்படாதுன்னு. எல்லாரும் இருக்கலாம், பக்திக்கு எல்லாருக்கும் சமானமான அதிகாரம் உண்டு. ஆகையால் பரமேஸ்வரனே பவன நம்ம சொல்லும் பொழுது என்ன, பவாய தேவாய நமஹ. முதல் நம சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு சம்சாரத்தையும் கொடுத்து சம்சாரம் வேண்டாம் நினைக்கிறவாள் அதை அகற்றி விடுற. இந்த பவாங்கிற சப்தத்துக்கு அவ்வளவு விசேஷம். அதனால்தான் பவானின்னு அம்பாளுக்கு பேர். பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். பவ அரண்ய குடாரிகா, சம்சாரம் எனக்கூடியதான காட்டை அழிப்பவள் இருக்கட்டும். அதே போல பவன் ஏன் பரமேஸ்வரனை சொல்லிட்டு இருக்கேன், சில பேருக்கு நான் சௌக்கியமா இருக்கணும், நிறைய காசு வேணும், வசதியா இருக்கணும், ஜனங்கள்லாம் என்ன வசதியா நினைக்கணும், இப்படிங்கிற ஆசைப்படுறவாளும் இருக்காளோ இல்லையா? யாருக்கு எது தேவையோ, யாரு எதை விரும்புகிறாளோ அவளுக்கு அது கொடுத்தா தான் சந்தோஷம். எனக்கு காசு வேணும்னு நினைக்கிறவனுக்கு வைராக்கியம் கொடுத்தா சந்தோஷமா? எனக்கு வசதிகள் வேணுங்கிறவனுக்கு வசதியே கொடுக்காதவன வேற ஏதோ கொடுத்தா சந்தோஷமா? கிடையாது. சின்ன குழந்தை அழறத எதுக்க, நீங்க வச்சுட்ட பேனா வேணும்னு அதுக்கு சாக்லேட் கொடுத்தா வீச்சு விடுறது, வேற ஏதோ கொடுத்தா தூக்கி போடுறது, அதுக்கு எது வேணுமோ அதான் கொடுக்கணும். அதே போல பக்தனும் வளர்ந்துருக்கவே தவிர மனசு குழந்தை மாதிரி தான் இருக்கு. எல்லோருக்கும் அப்படித்தான், ஹட்டாத்காரமும் ஆசையோ ஒன்னும் போகல, உடம்புல தெம்பு தான் குறைஞ்சிருக்கு, மீதியெல்லாம் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப விவகாரம் என்ன, பேரன் ஏதோ வச்சுட்டு இருக்கான், தாத்தா அங்க கிட்ட போனார், அத பாதி உடச்சி இவர் சாப்பிட்டார், அவன் காசு மூச்சுன்னு கத்துட்டு இருக்கான், என்னடா அதுன்னு. பாட்டி வந்து வெயிற இப்படி எல்லாம் பண்ணலாமா நீங்க என்ன கொடுக்கலையேங்கிற. இப்ப இவருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப விவகாரம் என்ன, வயசாச்சு, சரீரத்துல தெம்பு குறைஞ்சிருக்கு, ஆனா குழந்தை மனப்பான்மை இவனுக்கு போகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு எது எப்பொழுது விருப்பமோ அது அவளுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கிறவருக்கு பவன்னு பேர். பரமேஸ்வரனுக்கு ஏன் பவன்னு சொன்னேன், உங்களுக்கு லோகத்தில் இருக்கிற போகம் வேணுமா அதை கொடுக்கறேன், வைராக்கியம் வேணுமா அதை கொடுக்கறேன், அறிவு வேணுமா அதை கொடுக்கறேன், எல்லாத்தையும் விட்டு முக்தி வேணுமா அதையும் கொடுக்கறேன் அப்படின்னு இருக்கார். அது ஹே பவா எக்கச்சித் பவது பவ கிம் தேன பவதி. அவன் எப்படி இருந்தா என்னப்பா, பிரம்மச்சாரியா இருக்கட்டும், வாரப்பிரசனா இருக்கட்டும், இல்ல சம்ஸ்காரமே இல்லாதவனா இருக்கட்டும், நாமகரண ஜாதகமா கூட ஒன்னும் பண்ணல, பிறந்தமேனு இருக்கான் சார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் அனுகிரகம் பண்ணுவாட்டாரா? பக்தி இருந்தால் அனுகிரகம் பண்ணுவார். அதான் சொல்றார், பவது பவ கிம் தேன பவதி யதீயம் ஹிருத் பத்மம். ஆனா யாருடைய மனசானது, ஹிருத் பத்மம் இதய தாமரை. இந்த இதய தாமரைன்னு சொல்றதுல என்ன விசேஷம் இருக்கு, இதயம் சொன்ன போறாதோ மனசுன்னு சொன்ன போறாதோ, ஹிருத் பத்மம்ங்கிறாரே. இந்த தாமரையானது அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழுந்ததுமே தானா மலர்றது, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க, அது தானா மலரும். அதே போல சூரியனுடைய கிரணங்கள் போச்சுன்னா தானா முக்கொழித்தமா ஆயிடும். அதே மாதிரியே அந்த பகவான் நினைச்ச மாத்திரத்தினாலே நம்ம மனசு மலருமா. அதனால எதீயம் ஹிருத்பத்யம் பத்மம் எதி பவத அதீனம் பசுபதே. ஹே பசுபதே, பரமேஸ்வரன் பசுபதின்னு இடையனேன்னு கூப்பிடுற, பசுமாட்ட மேய்க்கிறவனேன்னு கூப்பிடுற. எதற்காக? நாமெல்லாம் பசுக்களா இருக்கும். பசுனுடைய சுவாவம் என்ன சார்? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. மாடு இருக்கே என்ன பண்ணு? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணுதான். என்ன? ஆஹார நித்ரா பயபயுதானி சாமான்யமே தத் பசு பெர்ணராடாம். பசிச்சா சாப்பிடும். அது என்ன? அவசர அவசரமா சாப்பிடும். பசுமாட்டுடைய சுவாவம் என்ன? ஒரு இடத்துல நின்று நிதானமா கிடையாது. எவ்வளவு கிடைக்கிறதோ நிறைய வயிறு நொறுக்கா சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு மூலையில போய் ஏகாந்தமா படுத்துக்க வேண்டியது. மறுபடியும் வயதில் இருக்கிறத மறுபடியும் வாய்க்க வரவழிச்சுக்கும். வரவழிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அசைவு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். நீங்களும் அப்படித்தானே? நம்ம அப்படி வயத்துல போனது வாய்க்க வரவழிக்க நமக்கு தெரியாது. ஆனா வேகமா சாப்பிடுறது மட்டும் உண்டு. எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு கழுத்து பரியந்த சாப்பிட வேண்டியது. ஏன் சார்? ஏன்னா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காதோ? ஆனா கிடைச்சிடுதுன்னா அது அவ்வளவு வேகமா நம்ம சாப்பிடுறோம் பார்த்தேல. இது ஒண்ணு. பசிச்சா சாப்பிடுறது, இது பசுனுடைய ஒரு குணம். தூக்கம் வந்தா தூங்கிட வேண்டியது. அதுக்கு ஏதாவது ஒரு ரூல் வேண்டாமா? சாஸ்திரம் சொல்றது சாயங்கால வேளையில தூங்காத, கால வேளையில தூங்காத, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். ராத்திரி எல்லாம் தூங்கல. இவன் படுத்துக்கிறப்ப ஒரு மணி லேட் நைட் சினிமா பார்த்துட்டு தான் படுத்துக்கிறான். ஒரு மணிக்கு படுத்துண்டா அவனுக்கு ரெண்டு மூணு மணிக்கும் சரியா வரல, நாலு மணிக்கு வருது சார் தூக்கம். எப்ப எழுந்துக்கணுமோ அப்ப தூக்கம் வருது. எட்டு மணி வரைக்கும் உலுக்கு உலுக்குற உலுக்கினாலே எழுந்துக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது இவன்? இப்ப விவகாரம் என்ன? எப்ப நீங்க தூங்கப்படாதுன்னு சொல்றதோ அப்ப தூங்கி விடுறது. அதே போல சாயங்காலத்தில் இங்கெங்க அலைஞ்சுட்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் ஏழு ஏழரை மணிக்கு எழுதுக்கிறான். சந்தியாவந்தனம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேக்குறான் பாருங்க. ஏன் நம்ம எப்ப தூங்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ அப்பதான் நமக்கு தூக்கம் வருது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சுட்டோம் கூட. ஏன் நீங்க நாலு மணி நேரம் எந்த காரியம் பண்றோ அதே காரியத்தை ஒரு மணி நேரத்துல நீங்க பண்ணலாம். காலமே அந்த பிராம முகூர்த்தம் இருக்க பார்த்தேல, காலமே நாலரை அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஏழு மணி வரைக்கும், அது வரைக்கும் நேச்சரே ஸ்டில்லா இருக்கு. சாந்தமா இருக்கிற இடத்துல நீங்க பார்த்து படிக்கிறதோ தியானம் பண்றதோ ஏதோ பண்ணீங்கன்னா நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் சொல்லியிருக்க. வேற ஏதோ உங்களை ஹிம்சப்படுத்தணும் எழுப்பணுங்கிறதுக்காக சொல்ல. அதே மாதிரி சாயங்கால சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பம் தூங்கப்படாதுன்னா அப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கும். இப்போ விவகாரம் என்ன? ஆஹார நித்ரா. அதுக்கு ஒரு ரெண்டாவது மூணாவது என்ன? பயம். பசுமாட்டுக்கு மூணாவது பயம். அது எப்பொழுதுமே தன்னை ரட்சிச்சுட்டே இருக்கணுங்கிறது. யாராவது கிட்ட வந்து அந்த கொம்பை ஆட்டுறது என்னன்னா என்ன ஏதோ அழிச்சு விடுவானோ கொண்டு விடுவானோ அதுக்கு ஒரு பயம். இதை தவிர நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலைக்கு சாப்பிடுறது, பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்கி போயிடுறது, நமக்கு பயம் இல்லாம பாத்துக்கிறது, ட்ரபிள் இல்லாம பாத்து, இதை தவிர வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கல நீங்க? யோஜனை படி பாருங்க. அதனால பசு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். வேறொன்னு பசு பேசல, நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இன்னொரு பசுக்கு தீங்கு பண்ணல, அது நம்ம அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர ஒண்ணும் இல்லையே. அதனாலதான் மனுஷால பசுக்கள்னு சொல்லிவிட்டேன். அந்த பசுவை காப்பாத்துறவன் எடையன் எப்படி அதை கரெக்டா அந்த சமயத்துல வேண்டியதை அதை கொடுத்து அதை எப்படி கட்டி போடுறானோ அதே மாதிரிதான் பசுபதியா பரமேஸ்வரன் இருக்கார். உங்களுக்கு அந்த பசுபாவம் உங்களை விட்டு போயிடுமே ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? ஆனந்தமா நீங்க இருப்பாள். அதனாலதான் பசுபதே மதி எதீயம் ஹிருத்பத்மம். யாருடைய இதயமானது? எதி பவததீனம் பசுபதே. ஹே பரமேஸ்வர, உறக்க அதீனமாக பண்ணிவிட்டாளோ ஏனால் ததீயஸ்துவம் சம்போ பவசி. ஹே பரமேஸ்வர, ததீயா துவம் பவதி, நீங்களும் அதுக்கு சமானமா ஆயிடுறேள். அவருக்கு அவனுக்கு வேண்டியவனா ஆயிடுறேள். அவன் எதை சொல்றானோ அதை நடந்துக்கிறா போல ஆயிடுறேள். ததீயஸ்துவம் பவசி பவ பாரம் சபஹசி. அதோட மட்டும் இல்ல, அவனுக்கு என்னென்ன கவலை இருக்கோ அத்தனை கவலையும் நீங்க தூக்கிட்டே இருக்கள். அவன் கவலையை விட்டுவிட்டு அவன் கவலை விட்டுட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். அவனுடைய பாரம் எல்லாம் நீங்க வகிச்சுட்டு இருக்க. அவனுக்கு என்னென்ன வேணுமோ எந்த சமயத்தில் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க கொடுக்கதான் ஒரு பொறுப்பை நீங்க எடுத்துட்டு இருக்க. ஆகையால் பரமேஸ்வரா, உங்களை தியானம் பண்றதுக்கு ஒரு ஆசிரமம் ஸ்பெசிபிக்கா வேண்டியதில்லை. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எந்நிலையில இருந்தாலும் அவன் பகவானை பஜனை பண்ணினா போரும். இப்ப கேள்விக்கு ஆன்சர் வந்தாச்சு. சிவனை பூஜை பண்றதுக்கு, சிவோபாசனம் பண்றதுக்காக, பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கிறதுக்காக இது வேற இருக்கு. பழைய நாள் எல்லோரும் பஞ்சாட்சரம் எடுத்துப்பா, சின்ன குழந்தையிலிருந்து பஞ்சாட்சரம். அதே போலயே வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒன்று உண்டு. இந்த பஞ்சாயத்தன பூஜைக்கு இந்த பஞ்சாட்சர ஜபத்தை எடுத்துப்பா. இந்த பஞ்சாட்சரம் எடுத்துக்கிறதுக்கு யார் அதிகாரி? உமான்களுக்கு உண்டு, ஸ்திரீகளுக்கு உண்டு, அந்தணர்களுக்கு உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு. எல்லோருக்கும் பஞ்சாட்சரத்தில் அதிகாரம் உண்டு. நீங்க நமசிவாயனா அவங்க சிவாயன மகான்னு சொல்லுவா, அவ்வளவுதான் விஷயம் உண்டு. இந்த நமசிவாயாங்கிற ஒரு மந்திரம் ஒண்ணுதான் சாட்சாத் வேதத்திலேயே இருக்க. நம சிவாயஜ ருத்ராஜ பவாயஜ அப்படின்னு அந்த ருத்ரத்திலேயே விசேஷமாக இந்த நாமாவை அப்படியே சொல்லிவிட்டான். இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரமானது வேதத்தில் இப்படி தானா சொல்லியிருக்கோ அதே விதமாகவே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லியிருக்க. எதற்காக அவ்வளவு ஸ்புட்டமாக சொல்லியிருக்குது? எல்லா மனுஷியாளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையா இந்த மந்திரத்தை யார் தியானம் பண்றாளோ அவன் எப்படி இருந்தாலும் நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டார்.
1: ஜட்டிவாதிதரோவாயம்சம்போவசிரஞ்சவசிஹாயேவிரபிவனேவிரிசி஖ரே ஜலே வன்னம் வசதேக்கிம்பதோகோசரமயோகீ சுகீ. அதற்கு பிறகு இன்னொரு சந்தேகம், நான் பரமேஸ்வரனை தியானம் பண்ண போறேன், நான் எங்கே இருக்கிற வீட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போகணுமா? இது ஒரு சந்தேகம். வீட்டிலேயே இருந்து பகவான தியானம் பண்ணணுமா, இல்ல மலையடிவாரத்துக்கு போகணுமா, குகையில போகணுமா, ஏகாந்தமா இருந்து தான் தியானம் பண்ணணுமா, ஆத்திலேயே இருந்து தியானம் பண்ண முடியுமா? எத்தனை சந்தேகங்கள். ஆத்திலேயே இருந்தா என்ன, மனையில உட்கார்ந்து தியானம் பண்ணணுமா, இல்ல அதுக்காக தனி ஆசனம் வேணுமா? என்னென்னமோ சந்தேகங்கள். ஊஞ்சல் பலகால உட்கார்ந்துட்டே ஜபம் பண்ணலாமா, ஆடிண்டே ஜபம் பண்ணலாமாங்கிறார் ஒருத்தர். அவருக்கு வசதி கேட்கிறார், கேட்கறது பதில் சொல்லணுமோ இல்லையா, யார கேப்பள்? இது போல சந்தேகம் வந்திருக்கு. எனக்கு எப்படி கேப்பள் கேட்கறது? நான் சாஞ்சுண்டு ஈஸ்டர்ல இருக்கேன் சார், பகவான் நாம சொல்லலாமான்னு. இல்ல இல்ல, நேரம் நின்று சமம் காய சீரம் கிரீவம் அப்படிதான் உட்கார்ந்து சொல்லணுமா? உட்கார்ந்து செப்பலாம் கொட்டிட்டு உட்கார்ந்து தான் சொல்லணுமா, இல்ல ஈஸ்டர்லயோ சேர்லயோ உட்கார்ந்து சொல்லலாமா? கால் முட்டு வலிக்கிறது சார். இப்ப ரொம்ப பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம். ஏவா என்ன பண்ணுவா, பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டேன். யார போய் கேட்கவேல்? தர்மசாஸ்திரத்துல எங்க தேடுவள் நீங்க? இந்த சாதாரண கேள்விகளுக்கு தர்மசாஸ்திரத்தை தேடி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா, பெரியவரை போய் கேளுங்க. சாஸ்திரம் வாசிச்சவா, வேதம் வாசிச்சவா, அவ எல்லாம் தெரிஞ்சவா, அவ கரெக்டா இந்த இடத்துல இருக்குமான்னு எடுத்து சொல்லிவிடுவா. அது இல்லாத போனா நமக்கு கஷ்டம். ஆச்சாரியால் இப்படிப்பட்டதான சாதாரணமான கேள்விகளையும் சொல்லணும், ஏன்னா ஜனங்களுக்கு இதுதான் தேவை. பிரம்மம் அப்படி இருக்கா, சகுண பிரம்மமா, நிர்குண பிரம்மா? அது சில பேருக்குத்தான். தினந்தோறும் தைனந்தினிகமான வாழ்க்கையில் டே டு டே லைஃப்ல வர கூடியதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் வேணுமா வேண்டாமா? இது சமாதானம் வரலன்னா அதனால்தான் சார் நான் பண்றது இல்லைன்ட்டான். நான் ஏன் தியானம் பண்ணல, எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்ட்டான். சொல்றதுக்கு ஆள் இல்ல. என்னமா இப்படி இருக்கல, பஞ்சாட்சரம் ஜபிக்கப்படாதா, சிவநாமா சொல்லப்படாத, ஸ்திரீகளுக்கு சொல்லலாமா என்ன அப்படிங்கிற, விஷ்ணுதாஸ் நாம ஸ்திரீகள் சொல்லப்படாதுன்னு யாரோ ரொம்ப கிளப்பி விட்டா. என்ன விஷ்ணு ஆண் தெய்வம், அவர் போய் நம்ம சொல்லலாமா, எப்படி இருக்க பாருங்க. ஏன்னா சந்தேகம்னு வந்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு சமாதானம் வேணுமோ இல்லையோ, இல்லாத போனா அந்த மனசுல அரிச்சுட்டே இருக்கும். ஆச்சாரியால் பாக்கிறார், உமக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம்பா, என்னென்ன சந்தேகங்கள் வருதோ எல்லாத்துக்கும் நான் சமாதானம் சொல்றேன். சிவானந்த லஹரில் வரங்க, குஹாயம் கேஹேவா, குஹையில உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க.
0: இல்ல வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, யாரும் வேண்டாம் சொல்லல. குஹாயாம் கேகேவா பஹிரபி, வீட்டுக்குள்ளயே வெளியில பால்கனி இருக்கா அதுல போய் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார் ஷெட் இருக்கா அதுல போய் அங்கெல்லாம் பண்ணலாமா சார்? எங்கேயாவது பண்ணுவான் பஹிரபி, எங்கேயும் பண்ணலாம். பகவானுக்கு இங்கே தான் பண்றது, அங்கே தான் பண்றது இல்ல. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள பண்ணினா தானே வீட்டுக்கு புண்ணியம், வீட்டுக்கு புண்ணியம் பண்றவாளுக்கு என்ன புண்ணியம்? சில பேர் நம்ம ஆத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. விவகாரம் முழுக்க என்ன, எப்படியும் எல்லா இடத்துலயும் எங்க இருந்தாலும் பகவான் இருக்கார். ஆகையால் எங்க உங்களுக்கு வசதியா இருக்கோ, எங்க சௌக்கியம்னு நீங்க நினைக்கிறாலோ அங்க பண்ணுங்க. குஹாயம் கேஹேவா பஹிரபி வனேவா, காட்டுல போய் பண்ணுங்க. இல்ல அத்ரிஷ கரே, மலையினுடைய உச்சியில போய் பண்ணுங்க. யாரும் வேண்டாம்னா உங்களுக்கு அங்கே சக்தி இருக்கு, அங்கே தான் வசதி, போய் பண்ணுங்களேன். வேண்டாங்களேன். ஜலேவா வன்னவா ஜலேவா, ஸ்நானம் பண்ணும் பொழுது சில பேர் தபஸ் பண்ணுவாங்க ஜலத்திலேயே காயத்ரி மந்திரம். சாதாரணமாக சிராதத்துக்கு சாப்பிட்டான் என்ன பண்ணணும்னர், அடுத்த நாள் போய் ஜபம் பண்ணணும். ஆயிரமாவது நதியில ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதுலயும் ஏகாகம் ஒத்தன்னு ஒத்தர், ஒத்தன்னு ரெண்டு பேரும் இல்ல, அது ஒரு ஔதேகமான கர்மாவில எடுத்துட்டானே. ஆனால் அவன் வந்து பதினோராவது நாள் பண்ணிவிட்டானே. ஆனால் நதியில போய் பிரவாகம் பண்ணக்கூடிய நதியில நாபி அளவுக்கோ அல்லது கழுத்தளவுக்கோ நின்று ஜலம் போறா போல நின்று காயத்ரி ஜபம் பண்ணணும். அப்பத்தான் அந்த பாபம் போகும். அதுக்காக ஜலத்துல போய் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ற, பஞ்சாக்னி வித்தியைகள் அஞ்சு நாலு பக்கத்திலையும் நெருப்பை மூட்டி வச்சுட்டு நடுவுல உட்கார்ந்து ஜபம் பண்ணுவா. ஏன், இந்த சரீரத்துல சொகுசுங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு சரீரத்து மேலதான் ரொம்ப ஆசை. பாருங்க ஃபேனை போட்டுண்டா சரியா இல்லைன்னு பூஜை ரூமுக்கு ஏசி போட்டுக்கிறான். இவன் இருக்கிற பரியந்தம் வெளியில வர ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறான். சுவாமிக்கு வேண்டாம் போல இருக்கு, நமக்கு கொடுத்ததே ஏசி பகவான் தான். ஆனா விவகாரம் என்னன்னா இவன் உட்கார்ற வரைக்கும் போட்டு ஏதோ அதாவது பகவானுக்கிட்ட உட்காரணும் தோணித்தே, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கணும். அப்ப விவகாரம் என்ன, எப்படியாவது இருக்க ஜலேவாவன்னவாவசதோ. மகர்ஷிகள் எல்லாம் இந்த சரீரத்தை பொருட்படுத்தாமல் வெயிலேயே நின்று தபஸ் பண்ணினாலாம். எதற்காக, இந்த சரீரம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு ஒரு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு, அப்படி எல்லாம் நிர்பந்தம் வச்சுக்காத, உனக்கு எப்படி இருந்தாலும் எப்படி முடியுமோ அப்படி பண்ண, பண்ண வேண்டியதுதான் முக்கியம். ஜலத்துல நின்று பண்றியா பண்ணப்ப, நெருப்ப நடுவில் நிக்கிறியா பண்ணு. வசதுவா வசதே கிம் பலம், இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இங்க நிக்கணும் அப்படின்னு பகவான் எதிர்பார்க்கிற. பூமண்டலம் முழுக்க எங்க இருந்தாலும் பகவானுக்கு ஓகே தான். உமக்குத்தான் மனசுல ஒரு சந்தேகம், இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, என்னென்னமோ கவல். அதான் ஜலேவா வன்னவ்வா வசது வசதே கிம் பத கிம் வத பலம் சதா யஸ்யைவ அந்தக்கரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம். ஆனா எல்லாமும் நீங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டல, ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டா அப்புறம் அந்த பக்தியே வராதே. இந்த பாரு மீதியெல்லாம் எப்படி போகட்டும், ஆனா ஒரு கண்டிஷன் அதை நீ விடப்படாது. என்னது, சதா யஸ்யைவ அந்தக்கரணம், எப்பொழுதும் யாருடைய மனதானது. அபி சம்போ தவபதே ஸ்திதம் சேது, ஹே பரமேஸ்வர உன்னுடைய பாதத்தை விட்டு அவளுடைய மனசு இங்கு அங்கு நகராம இருக்குமையானால், அவன் காட்டில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் மன உச்சியில் இருக்கட்டும் ஜலத்தில் இருக்கட்டும் இல்ல ஆனந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கட்டும் நின்று ஜபம் பண்ணிட்டோம், அதை நான் சொல்லலப்பா. கண்டிஷன் ஒண்ணு, எது, உங்களுடைய மனசானது பகவானுடைய பாதத்துல இருந்துக்கணும், அதை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகப்படாது. அப்பப்பா அதை நினைக்கிறது தெரியணும் என்னாச்சுன்னு நினைக்கிறது, இது பார்க்கப்படாது. பகவானையே நினைச்சுக்கணும், அவருடைய பாதத்தையே நினைச்சுக்கணும், அங்க விட்டு மனசு வேற எங்கேயும் போகாம இருக்குமே. ஆனால் அப்படி இருக்குமான் அபியாச கௌந்தேய வைராக்கிய, அது இம்பாசிபிள் இல்ல டிபிகல்ட், வித்தியாசம் பார்க்கணும். இம்பாசிபிள்னு சொல்லாதீங்க, உங்க மனசை நிறுத்தலாம், ஆனா என்ன கொஞ்சம் பிராக்டிஸ் சொல்லு. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஓடி ஓடி போந்துட்டே இருக்கோம், இதை தெரிஞ்சுண்டு அதை தெரிஞ்ச அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு. ஒரு க்ஷணம் ஒன்ன நினைக்கிறாளோ நீங்க இல்லையே, நாலஞ்சு பதார்த்தத்தை சைமல்டேனியா ஒரு தரம் டிவி பார்த்துட்டே இருக்கள், கையில தட்டு வச்சுட்டு இருக்கள், அதை சாப்பிட்டுட்டே இருக்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் பேசிட்டே இருக்கள், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கமே மனசு ஒரு ஒருமைப்பாடா இல்லையே நமக்கு. ஒரு சமயத்துல ஒன்னத்தான் பண்ணணும், எனக்கு குடிக்கதான் நிர்பந்தத்தை வரவழைச்சுங்க. அப்படி பண்ணினால் ஒரு பத்து நிமிஷம் பகவானை தவிர எதையும் நினைக்கிறது இல்ல, டெலிபோன் அடிச்சாலோ செல்போன் அடிச்சாலோ எதையும் பாக்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை. அந்த பகவான் பண்ணக்கூடிய அவருக்கு பண்ணக்கூடிய அந்த பத்து நிமிஷம் தியானத்துல எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி மனசுல வச்சுங்க. முதல் நாள் அஞ்சு நிமிஷம் இருக்கும், ரெண்டாவது நாள் ரெண்டு நிமிஷம் இருக்கும், மூணாவது நாள் அதுவும் இருக்காது, கவலையே படப்படாது, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனா மனசு தானா சொன்ன பேச்சு கேட்கும். விவகாரம் என்ன? அபியாசேனத கவுந்தேயா வைராக்கியேனத கிருக்கியதே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்களும் மனசை கட்டுப்படுத்தலாம். எப்படின்னு ஒரே நாள் அது ஹடப்படுது, ஹடம திருப்பாதீங்க. ரொம்ப நீங்க ஹடம் முடிச்சோம்னா மனசு உங்களை விட ஹடம் பிடிக்கும், அது உட்காரவே பிடிக்காது அதுக்கு. அப்ப என்ன பண்ணும்? நர்சனை சனைரு பரமே புத்தியாதிருதி கிரகீதையா, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இடம் கொடுத்து கொடுத்து உங்க வழிக்கே வர வச்சுக்கணும். அப்படி பகவானுடைய ஸ்தோத்திரங்களை படிங்க, பகவானைய தியானம் பண்ணுங்க, பகவானுடைய பாதங்களை போட்டோவா வச்சுங்க, அதையே பார்த்துட்டு இருங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு பகவானுக்கு புட்பத்தை தொடுத்து அவருக்கு போடுங்க, ஊதுவத்தை ஏத்தி வைங்க, அவரையே உறுத்தி பார்த்துட்டு இருங்க. இப்படி பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த மனசானது இங்கேயும் எங்கேயும் அலையாம அங்கேயே இருக்கட்டும் எனக்கூடியதான எண்ணத்தை வரவழைச்சுங்க. அப்ப என்ன? எதியம் சதாயசெய்வ அந்த கரணம் அபி சம்போ தவ பதே ஸ்திதம். ஹே சம்போ, பரமேஸ்வரா யார நினைச்சா நல்லது ஏற்படுமோ அவருக்கு சம்பூர்ணு பேர். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் போன ஸ்லோகத்துல பசுபதேன்னு அந்த கூட்பாட்டத்திலேயே விசேஷம் இருக்கு. ஹே சம்போ, உன்னை நினைக்கிறானோ இல்லையோ அவன் க்ஷேமமா இருப்பான், வேற ஒண்ணும் வேண்டாம். உங்களுடைய மனசுல அவருடைய பாதத்தினுடைய நினைப்பு வந்ததுன்னா க்ஷேமம் வந்தாச்சு. எப்ப வரும் என்ன அது உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வேலை பகவான நினைக்க வேண்டியது அவ்வளவுதான். மீதி கட்டங்கள்லாம் அவர் பார்த்துப்பார், எந்த சமயத்தில் அது எடுக்கணுமோ எப்படி நீங்க சௌக்கியமா இருப்போமோ அதை பார்க்க வேண்டியது அவருடைய காரியம், அது பண்ணுவார். ஆகையால் சதா எஸ் எவ அந்த கரணம் அபி சம்போ தவ பதே ஸ்திதம் தே சேத் யோகோசௌ. இதுக்குதான் யோகம்னு பேர். தியானம்னா யோகம், யோகமானது எட்டா பிரிஞ்சிருக்கா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரணா தியான சமாதி, இது அஷ்டாங்க யோகம். முதல்ல டிசிப்ளின்ஸ், யமம் நியமம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில பேசிக் டிசிப்ளின்ஸ், மாரல்ஸ். உண்மையை சொல்றது, புஸ்தத்தை படிக்கிறது, ஓரிடத்துல அசையாம இருக்கிறது, நாலு பேருக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, இப்படிப்பட்டதான பேசிக் டிசிப்ளின்ஸ் மனுஷனுக்கு இருக்க இதுக்கு யமநியமங்கள்னு பேர். அதுக்கப்புறம் ஆசனம், ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசனத்துல உட்கார்றது, அதையும் உட்காராது, குரங்கு பாத்தீங்களா, இங்க இருந்து அங்கே தாவறது, அங்க இருந்து இங்கே தாவறது, ஓடிட்டே இருக்க ஒரு இடத்துல சும்மா இருக்காது, அது மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைகளாம் அப்படித்தான், குழந்தைகள் என்ன பண்ணும், பக்கத்துல குழந்தை கில்லும், அது என்னடா அது ஸ்வபாவம், அப்படி உட்காராது, இங்க இருந்து அங்கே போவோம், அங்க இருந்து இங்கே வரும், அது மாதிரிதான் நாமளும் இருந்துட்டு இருக்கோம். அதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆசனம், ஒரு இடத்துல உட்காரணும். பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், குக்குட்டாசனம், எத்தனையோ ஆசனங்கள் சொல்றான். ஏதோ ஒரு ஆசனத்தை உட்கார்ந்துட்டு இருக்கும். சுகாசனம் எப்படி இருந்தால் ஸ்திர சுகம் ஆசனம், அசையாமலும் உடம்புக்கு வலி இல்லாமலும் இருக்கிற ஆசனம் ஆசனம் அவ்வளவு. அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சு காத்த கட்டுப்படுத்தணும். ஒரு தரம் காயத்ரி மந்திரம் சொல்றதாக ஒரு மூக்கத்துல காத்த உள்ள இழுத்து, அதே ஸ்பீடுல நாலு தரம் காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உள்ள இழுத்து வச்சுண்ட, இன்னொரு மூக்கு வழியாக ரெண்டு தரம் காயத்ரி சொல்ற வரைக்கும் விடுறது. முதல்ல நிதானமா இழுத்தான், அப்பவே என்னாச்சுன்னா ஒரு தரம் காயத்ரி சொல்றப்ப பட்டன தும்மல் வந்துருது, விட்டான் சார். நமக்கும் பிராணாயாமத்துக்கும் சரியா வரல, அப்படி வர்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராணாயாமா தஹேத்தியேனான் தியானேன அனீஸ்வரான் குணான், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள் போகிவிடும் பிராணாயாமம் பண்ணல. அதுக்காக தான் சந்தியாவந்தத்திலேயே பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சது. பிராணாயாமம் பண்ணலன்னா லங்ஸ் கிளியர் ஆகும், அது வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால பாதி வியாதிகள் போயிடும் பிராணாயாமம் பண்ற வழக்கு வராது. இப்படி பிராணாயாம, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், மனச கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து வைங்க. அங்க போகாதே, இங்க போகாதே, அதை பார்க்காதே, இதை பார்க்காதே, இது பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் இத்தனை பண்ணின பிறகு தாரணா குருட்ட இருந்து கேட்டதால வார்த்தை அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ நானும் கேட்டிருக்கேன் சார், பிரஸ்தானத்திலே பாஷை மூணு தரம் கேட்டாச்சுன்னு என்ன ஞாபகம் இருக்கிற ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்க விடாது. கொஞ்சம் வாசதையாதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொன்னார் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். சிவானந்தர் என்ன சொல்லியிருக்கார், சௌந்தர் என்ன சொல்லியிருக்கார், ஒரு நாலு எக்ஸாம்பிளாவது ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையோ. இத பத்தி நீங்க மனசுல யோசனை பண்ணினால் எப்பாவது டைம் இருக்கும் பொழுது தினம்தோறும் அதுக்காக உட்காரணும் சொல்ல, கொஞ்சம் நேரம் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன கேட்டோம் ஞாபகம் வச்சுட்டோம்ல, அதுக்கு தாரணம் பேர். இது வரைக்கும் தான் நீங்க பண்ண வேண்டிய காரியம். இனிமேல மனசு அதுவே ப்ரூட் பண்ணிட்டு இருக்குமா. நீங்க ஹிந்து பேப்பர் வாசிக்கிறப்போ வேற எதை வாசிக்கிறப்போ இதானே அவர் சொன்னாரே அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதான் தியானம். என்னாகும், அந்த மனசு இதுலயே சுத்தின் இருக்கும் உங்களுக்கு தெரியாம. அந்த தியானமானது நின்று மனசு சமாதி ஆயிடும். இதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த யோகம் என்ன, பகவானுடைய மனசு பகவானுடைய பாதங்கள்லயே உங்க மனசை நிறுத்தினேன் என அதான் சார் யோகம். இதுக்காக நீங்க யோகத்தை போய் கத்துக்க வேண்டிய யோகா மெடிடேஷன் 50,000 செலவு பண்ணி கண்ண வேண்டாம், இது போர்ன்ட்டு. சிதம் சேத் யோகோசௌ சச்ச பரம யோகி சச்ச சுகி. இப்படி யார் ஆனவன் பகவானுடைய பாத பத்மங்களில் மனசை செலுத்துகிறானோ மனசை நிறுத்துகிறானோ, இதுவே உகை உருந்ததான ஒரு யோகம். இந்த யோகம் வந்தவன் நிஜமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். குஹாயாம் கேகேவா பகிரபிவனே வத்ரிஜகரே ஜலேவாவன் நவ்வா வசது வசதே கிம் வத பலம் சதா யஸ்யைவாந்த கரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோசௌ சச்ச பரம யோகி சச்ச சுகி. அப்படி இன்னைக்கு எங்கே எந்த ஆசிரமத்திலேயாவது இருந்து பகவான தியானம் பண்ணலாம், ஒரு கேள்வி. அதே போலயே எங்கேயும் இருந்து பகவான தியானம் பண்ணலாம், ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்தாச்சு. நான் ஆணா இருக்கேனே, நான் பெண்ணா இருக்கேனே, சிவனை தியானம் பண்ணலாமா, நான் பிரம்மச்சாரியாச்சே தியானம் பண்ணலாமா, கிரகஸ்தனாச்சே தியானம் பண்ணலாமா, சன்னியாசி எல்லாத்தையும் விட்டார் ஓங்காரத்தான் தியானம் பண்ணு சிவனை தியானம் பண்ணலாமா, இல்லாத அது சன்னியாசின்னு அவர் பாத்துக்கிற உமக்கு என்ன. இருந்தாலும் நமக்கு இப்படி சந்தேகங்கள்லாம் வருது, அத்தனை சந்தேகங்களுக்கு இங்க பதில் சொல்லியிருக்கார். இப்படி இந்த விசேஷமான ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுக்கு மேல் பாகத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓம் சகனாவது.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya. shaivam.org இன் ஆன்மீக நிரலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 5, பகுதி 2. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
4: அப்புறமா இவன் இன்னொரு ஆட்சேபம் என்ன சொல்றா அப்படின்னா, சப்தம் இப்ப பூர்வபக்ஷம், இப்ப ஒத்த ஜெய்மி என்ன நினைக்கிறாருன்னா, சப்தம் நித்தியம், சப்தமும் அதோட அர்த்தமும் நித்தியம். இப்ப கோ அப்படின்னு நான் சொன்னா, கோனா நமக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அர்த்தம், அந்த மிருகம் அந்த பிராணி அந்த அர்த்தம் இன்னைக்குமே நித்தியம், அதுக்கு இந்த பிரிவு அந்த மாறவே மாறாதுங்கிறாரு. இப்ப இதுக்கு ஆட்சேபம் ஒவ்வொரு இவரே அந்த சூத்திரங்களை இவரே பூர்வபக்ஷ சூத்திரம், அதாவது இவரே இவரோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இவரே அதுக்கும் சமாதானத்தையும் தெரிவிக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு அவரே சொல்ற கர்மைக்கே தத்திர தர்சனா அப்படின்னா, நம்ம சப்தத்தை உண்டு பண்றதுக்கு நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு முயற்சி போட்டாங்க. அந்த முயற்சி என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது, அது க்ஷணிக்கம், நம்ம சொல்லி முடிச்சிடும். இப்ப நான் ஒரு சொல்ற வார்த்தை இன்னும் ஒரு 2 செகண்ட்ல அது முடிஞ்சு போயிருது. அதனால நீங்க சொல்ற சப்தம் நித்தியம் கிடையாது, ஏன்னா அது உச்சரிக்கிற காலம் அநித்தியம், அது சொல்ப காலம் தான் இருக்கும், அதனால அது நித்தியம் கிடையாது அப்படின்றாரு. அதே மாதிரி அடுத்த அஸ்தானாத், நீ சொன்ன வார்த்தை அடுத்த நிமிஷம் கேட்காது அப்படிங்கறது சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி பல ஆட்சேபங்கள் தெரிவிக்கிற மாதிரி, எதிர்கட்சிக்காரன் தெரிவிக்கிற மாதிரி இவரே அந்த சூத்திரங்கள்லாம் எழுப்பி அந்த சமாதானம் எதுக்கு அந்த இதையும் கிளப்பி விட்டு சந்தேகத்தையும் அதுக்கு சமாதானத்தையும் சொல்றாரு. இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இப்ப அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் தெரிவிக்கிறார், அதாவது சொல்யூஷன் சொல்றாரு இதுக்கெல்லாம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா பதம் வந்து அதுக்கு அது இருக்காதுதான், அது அனித்தியம் தான். ஆனா முதல்ல நீ மாடுன்னு சொல்றது மாதிரி மாடுங்கிற சப்தம் இருந்திருக்கணுமோ இல்லையோ, அது இருந்தாதானே நீ உச்சரிப்ப. திடீர்னு நீ ஒவ்வொருத்தரையும் இல்லைன்னா புது வார்த்தை கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அது மாதிரி வந்து நீ பேசிய அவட்டும் கூட அடுத்த தடவை அதுதான் மாடுன்னு சொல்ற, அது மாறி போச்சா, அப்போ அது இருக்கு, அந்த ஒரு ஒரு மிஷன் இருக்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நீ சொல்றது சப்தம் கிடையாது, ரிஷிகள்லாம் வந்து அந்த பரமே வியோமன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்தரிக்ஷத்துல அந்த ஒரு வைப்ரேஷன் எல்லாம் இருக்குமா, அததான் வந்து ரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணி மந்திரமா வந்து வெளியில விடுறா, அதுதான் நாங்க சப்தம் நித்தியம்ங்கிறமே தவிர நீ உச்சரிக்கிற வார்த்தையை நான் நித்தியம்னு சொல்ல வரல அப்படின்னு இவர் சமாதானம் சொல்றாரு மீமாம்சா ஜெயினி சூத்திரத்துல. இப்ப இந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, இவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து வேதத்தை வந்து நித்தியம் அபௌருஷேயம், அதாவது அபௌருஷேயம் அப்படின்னா எழுதா கிழவி அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்றான். இதை வந்து பகவான் கூட எழுதல, அதுதான் அங்க முக்கியமா யோசிக்கணும். இங்க வந்து நம்ம வந்து மனிதன் எழுதலன்னா அப்ப கடவுள் எழுதினாரான்னு கேட்டா, அதை கூட இவாளுக்கு மீமாம்சகாரர்களுக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லை. ஏன்னா கடவுள் இன்னைக்கு ஒண்ணு எழுதலாம், அப்புறம் அடுத்த யுகத்துக்கு ஒண்ணு எழுதலாம், இல்ல யுக பாதியிலே ஒண்ணு எழுதுற மாத்தி, அதனால வந்து அந்த ஒரு ஆர்பிட்ரினஸ் இருக்காதனால என்னைக்குமே கான்ஸ்டண்டா ஒரு ரூல் வேணும் அப்படின்னா அது ஏற்கனவே இருந்துட்டே இருக்கணும் எப்பயுமே. அதனால அவ வந்து அந்த அபௌருஷேயம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவ வந்து நிரூபிக்க பாக்குறான். இப்ப அபௌருஷேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்தரிக்ஷங்கள்லாம் அந்த ஒரு அதிர்வு இருக்கு, அந்த அதிர்வை தான் வந்து ரிஷிகள்லாம் வந்து பார்த்து பார்த்துன்னா என்னது, அவ அந்த ரொம்ப உன்னதமான தப்போ நிலையில அதை வந்து அவ உணர்ந்து அவ சொல்றான். இதுதான் வந்து அவ வந்து அபௌருஷேயம், இவன் பகவானால கூட ஏற்படுத்துறது இல்ல. ஆனா நையாயிக்கா நியாயபக்ஷம் சொல்றது இல்ல, பகவான் தான் எழுதுறாரு ஒவ்வொருத்தரையும். மாத்தலாமாப்பா, அப்போ ஒரு யுகத்துல இன்னொரு யுகத்து மாத்தலாமான்னா கண்டிப்பா மாத்தலாம். ஏன்னா சட்டங்கள்லாம் இருக்கே, நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற சட்டம் இன்னைக்கு இருக்கா, அதனால நீ ஏன் அந்த மாதிரி மாத்தக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. அப்ப அவன் ஒரு சில ரிசல்ட் சொல்ற மாதிரி இல்லையா இருந்தா அப்புறம் எப்படி தரணும் அப்படிங்கிற மாதிரி சில அதுக்கும் சில ஆட்சேப சூத்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப டீப்பா போகணும். சில இதுதான் வந்து தர்மத்தை விரும்பணும்னு சொல்லி, தர்மம்னா தர்மம்னா என்னன்றதையும் சொல்லிடுறாரு, தர்மம்னா கர்ம ரூபம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு, இது செய் இது செய்யாத இதுதான் தர்மத்தோட வடிவம் அப்படிங்கறத சொல்றாரு. தர்மம் வந்து ஆனா இவர் ஒரு லிமிட்டட் வியூ தான் பாக்குறாரு, ஏன்னா தர்மத்துக்கு வேல்யூஸ் இருக்கு, ஆட்டிடியூட் இருக்கு, ரிச்சுவல்ஸும் இருக்கு. இவர் வந்து வெறும் ரிச்சுவலிஸ்டிக் பார்ட்ட தான் சொல்றாரு. மெக்கானிக்கலா நீ வந்து இந்த யாகத்தை பண்ண இப்படி இருக்காத, இப்படி இரு, காலையில சந்தியாகம் பண்ணு, இப்படி பண்ண அப்படி பண்ணு, வெறும் ரூல் பேஸ்டா இவர் சொல்றதுதான் இவர் இங்க தர்மம்னு எடுத்துக்கிறார். கர்மச்சோதனீய ரூபம் தர்மம், கர்மத்தை வந்து நம்ம வந்து செய்ய சொல்றதுதான் அந்த வேதத்தோட ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதோட வந்து முக்கியமான குறிக்கோள் இதுதான் அப்படின்னு. அதனால அப்படியே போய் அப்புறம் வேதத்தோட நித்தியத்தும் அப்போ ஒரு விஷயத்தையும் இது பண்றது. இங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்ல போனா, இந்த ஜெயினி சூத்திரங்களை அடிப்படையை வச்சுட்டு நிறைய பேர் பாஷ்யம் எழுதுறான். முக்கியமா நம்ம சவுண்ட் ப்ராபகேஷன் இன்னைக்கு மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதை வந்து இந்த ஜெயினி சூத்திரம் 1வது அதிகாரம் அதுல 1வது பாதம் 13வது சூத்திரத்துக்கு அந்த சவுண்ட் ப்ராபகேஷன் பத்தி பேசியிருக்காரு. நான் சொன்னேன், அதாவது அவ வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கா இந்த அபௌருஷேயத்துவத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு. அதனால அவ ஏகப்பட்ட ஆழமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அதுல அவ வந்து வந்தது வந்து அவளுக்கு ஒரு ஆராய்ச்சி பொருளா இந்த சப்த அலைகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் வந்திருக்கு. இத வந்து நம்ம வந்து இதுல பாக்கலாம், இந்த இவரோட தந்திர வார்த்தைகள்ல இவரோட குமாரில பற்றலாம் பாக்கலாம். அது வந்து பாஷ்யம், தந்திர வார்த்தைகம் அப்படிங்கிறது ஒரு பாஷ்யம் மாதிரி மீமாம்சை சொல்றாங்க. சோ இதுல இதோட இவரோட அவுட்புட் வந்து ரொம்பவும் சயின்டிபிக்கா பார்த்தா ரொம்பவும் நிறைய இருக்கும். அத மாதிரி பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கறதோட மொழியோட அந்த பிலாசபி என்னது அப்படிங்கிறது. அத மாதிரி இப்ப நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு நவுனை சொன்னேன்னா, இப்ப பானை அப்படின்னு சொன்னேன்னா அது பானையோட ஜாத்தியை குறிக்குமா, இல்லைன்னா அந்த பானையோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸை கொண்டு வா. பானை அப்படின்னா எல்லா பானைக்கும் ஒரு ஜாத்தி இருக்கு, வித விதமான பானை இருக்கலாம். எதப்பா எதப்பா எத்தனை பானையை பார்த்தாலும் எவ்வளவு வகையா இருந்தாலும் ஒரு பானையை பார்த்தா நம்ம பானை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பானை அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்ட்ரென்சிக்கா ஜாத்திய பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு பானையோட தனிப்பட்ட இன்ஸ்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் இப்ப பானையை கொண்டா அப்படின்னு சொன்னா இந்த பானையோட ஜாத்திய வச்சுன்னு சொல்றேன்னா இல்ல ஒவ்வொரு பானையோட இன்ஸ்டன்ஸ் வச்சு சொன்னேன்னா அப்படிங்கறத வச்சு இவ ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் தியரியே கொண்டு வரா. இவா அவ நல்லா ஒரு இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஆனா ரொம்ப ட்ரையா இருக்கும் நமக்கு. முதல்ல அது எதுக்கு நாம அப்படி படிக்கிறோம் அப்படின்னு புரியலன்னா அதோட பிரயோஜனம் என்னங்கிறதே தெரியல அப்படின்னா அது ரொம்ப வந்து வரட்டா இருக்கும் அது. ஆனா இவர் சொல்றேன், அதாவது வியக்தியா ஜாதியா, ஜாதி அப்படின்னா ஜீனஸ், வியக்தினா ஸ்பீஷிஸ். அதுதான் இப்ப மாடு அப்படின்னு இருக்கு. பொதுவா மாடு அப்படின்னா நமக்கு எத்தனையோ வகையான மாடுகள் இருக்கு, கருப்பு மாடு இருக்கு, கொம்பு இருக்கு, கொம்பு இல்லாத மாடு இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆனா எதை பார்த்தாலும் நமக்கு மாடுங்கிற ஜாதி புரியுது. அந்த வியக்தி ஒரு மாடை மா தாமானைய மாடை கொண்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு வியக்தியை தான் கொண்டவனும், மாடுங்கிற ஜாதியை கொண்டுட முடியாது. அதனால இந்த ஒரு வகையில இந்த இதுதான் இந்த பிலாசபி ஆஃப் லாங்குவேஜோட அடிப்படை. நையாயி காலுக்கும் மீமாம்ச காலுக்கும் வால்யூம் வால்யூமா இதுல சண்டை இருக்கு. இது வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு அளவுக்கு எப்படி பாஷைய பத்தின ஆராய்ச்சிகள் வந்து நம்ம ஊர்ல போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளீனா தெரிய வருது. இப்ப அடுத்தாப்புல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மீமாம்ச ஆச்சாரியர் ஒரு சம்பிரதாயம் எடுத்துட்டா நம்ம பார்த்தோம், யோகம்னா பதஞ்சலி வருது, யாக்கியம் வைக்கிறது வருது அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஜெய்மினி வந்து அவர் தான் பிரவர்த்தகர்னு சொல்லிக்கலாம் ஒரு வகையில. அவர் வந்து இதுவே பூர்வ மீமாம்ச சூத்திரத்தை எழுதுறார். அப்புறம் சபர பாஷ்யம் இருக்கு. சபரர் தான் வந்து நமக்கு வந்து முதல் முதல்ல ரொம்ப பிராச்சீனமான பாஷ்யம் வந்து நமக்கு வந்து பூர்வ மீமாம்ச சூத்திரங்களுக்கு பாஷ்யம். அப்புறமா வந்து அடுத்தாப்புல குமரில பட்டர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் அசாம்ல இருந்திருக்கிறதா அவருக்கு ரெண்டு சிஷ்யா இருந்திருக்கா, மண்டல மிஸ்ரரும் பிரபாகரன். இந்த மண்டல மிஸ்ரர் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சவாளா இருக்கும். இப்ப சங்கரர் மண்டல மிஸ்ரர் வாதத்தோட கதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் அதுல. இந்த மண்டல மிஸ்ரர் தான் வந்து லேட்டரா வந்து சங்கரரோட வாதம் பண்ணி அவர் வந்து மீமாம்ச கொள்கையை வந்து கைவிட்டு அவர் வந்து நம்ம சிருங்கேரி மடத்தோட முதல் ஆச்சாரியாரா சுரேஸ்வர ஆச்சாரியாரா வந்து அவர் வந்து மாறிடுறார். இவர் வந்து யாரோட சிஷ்யர் அப்படின்னா இந்த குமரி சிஷ்யர் தான் மண்டல மிஸ்ரரும் பிரபாகரனும். ஆனா பிரபாகரனுக்கும் மண்டல மிஸ்ரர் பட்ட பாட்டான் குரு, அவரோட குரு குமரில பட்ட ரொம்ப சித்தாந்த தத்துவங்கள்லாம் வேதம் அந்த ஒரு சிந்தனை உண்டு. இவ பிரபாகர மீமாம்சம் அப்படின்னு தனியா இருக்கு. அது மாதிரி பாட்ட மீமாம்சம் அப்படின்னு தனியா வந்து இவரோட மக்கம் இருக்கு. ரொம்ப வேதம் கிடையாது. ஆனா ஒரு சில அடிப்படை தத்துவங்கள்ல நான் கொஞ்சம் நிறைய அவளுக்குள்ள ஒரு வேதம் எடுத்ததான் இருக்கு. இப்ப வந்து இவ வந்து இவளோட இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குமார பாட்ட மீமாம்சம் அப்புறமா வந்து பிரபாகர மீமாம்சம் இவளுக்குள்ள ஒவ்வொரு கருத்துலயும் என்னென்ன வேதங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து மீமாம்சம் அப்படின்னா அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னேன்னா வேதத்தை சொல்லியிருக்கிற தர்மத்தை கரெக்டா, அதாவது ஒரு ஒரு அடிப்படையிலான பண்ணணுங்கிறதுதான் இவளோட முக்கியமான குறி. அதுதான் இந்த மீமாம்ச பூர்வ மீமாம்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இவ ஆறு பிரமாணத்தை நான் சொன்ன மாதிரியா ஒத்துக்கிறா. இவ புதுசா அனுபலப்தி அப்படிங்கறத இவ இந்த நாலு தர்சனத்தையும் இல்லாத அனுபலப்தி அப்படிங்கறத கொண்டு வரா. அது ஒண்ணும் இப்ப இதோட அனுமானத்தோட ஒரு வகைதான் அது. அப்புறமா வந்து ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இவ என்ன சொல்றா அப்படின்னா ஆத்மா வந்து நித்தியமானது, எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற. அவன் இவ வந்து இப்ப புளூரல் ரியாலிட்டிஸ், அதாவது ஒரு வஸ்துவை வந்து அவ அத்வைத்திகள்லாம் ஒரு வஸ்து தான், ஒரே வஸ்து தான் உண்மை அப்படிங்கிறா. இவாளும் சாங்கியா மாதிரி பல வகையான வந்து சத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறா. அதாவது ஆத்மா ஒண்ணு, அப்புறமா வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிரகிருதி அதாவது மேட்டர் அப்படிங்கிறதும் சொல்றான். அது மாதிரி என்ன சொல்றா ஆத்மாவோட சைத்தன்யம் கான்சியஸ்னஸ், அது வந்து ஆத்மாக்கு இன்ட்ரென்சிக்கா அதோட அடிப்படையான ஒரு இது கிடையாது, அது வந்து அவ வந்து ஆத்மாவோட ஒரு குணமா எடுத்துக்கிறா அப்படிங்கறத வந்து சொல்றா. ஆத்மாவோட குணம் அது ஆத்மாவோட, இப்போ வேதாந்தத்துல ஆத்மா வந்து சேத்தன்யம் அப்படிங்கிறது அதோட அடிப்படை தன்மை, நேச்சர் ஆஃப் த ஆத்மன். ஆனா இவா வந்து என்ன சொல்றா அது அதோட சுபாவம் கிடையாது, அதோட குணம் தான் அப்படிங்கறது சொல்றது. அது மாதிரி என்ன சொல்றா ஆத்மா வந்து தேகத்தை காட்டணும் வேற அப்படிங்கிற. அது மாதிரி இவ வந்து சொல்ற மாதிரி தேவதைகளை பத்தியோ ஈஸ்வரனை பத்தியோ மோட்சத்தை பத்தியோ ரொம்ப ஒன்னும் கவலைப்படல சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் இது இருக்கு, ஆனா அதை பத்தி ரொம்பவும் ஆராய்ச்சிலாம் பண்ணல. இது முக்கியமா குமாரியனும் பிரபாகர மீமாம்சனையும் இது கொஞ்சம் பேசலாங்க. அது மாதிரி நான் சொன்னா அவனோட மோட்சம் ஒரு நெகட்டிவான மோட்சம், அதாவது ஆனந்தம் கிடையாது, ஆனா வலி வலி வலியும் கிடையாது ஆனந்தமும் கிடையாது அவளோட மோட்சத்துல. அதனால இவர் என்ன சொல்றா, நமக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா இந்திரியங்களோட கூடி இருந்தாலும் சந்தோஷம் வரும். அதுக்கு நாம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா வைதிக தர்மத்தை கடைபிடிச்சு அந்த மேல மேல இருக்கிற சொர்க்காதிகள் எல்லாம் போய் அனுபவிக்கணும் அப்படின்னு. அடுத்தாப்புல இவன் என்ன சொல்றா, வேதத்தை வந்து நித்தியம் அபௌருஷம்னு ஒத்துக்கிறான். அது மாதிரி உபனிஷத்துக்களை பத்தியும் கவலைப்படுறதே இல்லவா. முக்கியமா அவளுக்கு வந்து முக்கியமா வேத பாவங்கள்ல பிராமணம் தான் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமீத்த வந்து மந்திரகாலங்க, மந்திரங்கிறதுனால அந்த கிரியா காலத்துக்கு அது வேண்டி இருக்கு அப்படின்னு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்திலையும் இப்ப எத்தனையா தேவதைகள் வருது, இந்திரன் இருக்கு, விஷ்ணு இருக்கு, ருத்ரன் இருக்கு, வருணன் இருக்கு. இந்த தேவதைகள்லாம் அவ வந்து ஒரு இருப்பு இருக்கிறதா அவளுக்கு எல்லாம் தெரிய அவ எடுத்துக்கிறதே இல்ல, அது இல்லவே இல்லன்னு சொல்றா. அவ வந்து மந்திர காலத்துலதான் தேவதை அப்படிங்கறத ஒத்துக்கிறான், அதாவது மந்திர ரூபம் தான் தேவதை அப்படிங்கறத சொல்றான். அது இன்னைக்கு ஆக்சுவலா இந்த ஒரு தத்துவம் தான் மந்திர சாஸ்திரத்திலே நம்ம வந்து பார்க்க முடியும். மீமாம்சகா வந்து இந்திரன் இருக்கானா அப்படின்னா, இந்திரன் இப்படி சொல்லியிருக்கே வேதத்துல அவனை டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இல்ல இந்திரன் இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு அவன் எடுத்துக்கிறது, இந்திரனே வேணாம் மந்திரம்தான் இந்திரன் அப்படின்ட்டு அவ போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இன்னொரு என்ன அப்படின்னா, யாகங்கள்ல இருந்து வர இப்போ ஒரு கேள்வி வருது, இன்னைக்கு நான் ஒரு அக்னிஷ்டவனமோ இல்ல ஒரு யாகமோ பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து 30 வயசு 35 40 வயசு ஒரு யாகம் பண்றேன், இப்ப 75 வயசு நான் போறேன், எப்படி வந்து நான் பண்ண யாகம் பண்ண காலம் ரொம்ப அனித்தியமான காலம், க்ஷீணிச்சு போற காலம். அது க்ஷீணிச்சு போறதுனால எப்படி இந்த அந்த அந்த அழிஞ்சு போற ஒரு கர்மா எப்படி வந்து எனக்கு எதிர்காலத்துல வந்து எனக்கு வந்து அந்த கர்ம பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுறது. அந்த கேள்விக்கு பதிலா அவ என்ன சொல்றா, இந்த அபூர்வம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றா. இந்த அபூர்வம் எப்படி என்ன அப்படின்னா, நாம செய்யறது எங்கேயோ ஒரு ஒரு நம்ம ஹார்ட் டிஸ்க்ல எங்கேயோ ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, நாளைக்கு இந்த ஸ்டோர் ஆகிற கர்மாக்கள் தான் நமக்கு பலனை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வா சொல்ற. அதாவது இப்ப எப்படி அப்படின்னா, ஆழவதைய போடுறோம், ஆழவதைய போட்டா நமக்கு வந்து போட்டு அந்த ஆழவதை வெடிச்சு அதை முளை விட்டு எல்லாம் வெளியில வரும். ஆனா நம்ம அதுக்காக அந்த ஆழவதைய கையில வச்சுட்டே இருக்கிறதுல, அந்த ஆழவதையில இருக்கிற அந்த ஒரு உள்ள இருக்கிற பொட்டன்சியல் அந்த அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு அந்த பவர் இருக்கு, அது இருந்தா போறோம். இந்த மாதிரி ஒரு பவர் தான் வந்து இந்த அபூர்வத்தை, இந்த அபூர்வத்தைங்கிறது ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி எதிர்காலத்துல இவன் வந்து பிறந்து இறக்கும் போது இவனுக்கு அந்த கர்மாக்களை அது கொடுக்கறது அப்படின்னு. இது வந்து நிதீஸ்வர மீமாம்சத்துல வருது, ஏன்னா பகவான்கிறவர் கிடையாது, பகவான்கிறது வந்து அவர் கர்ம பலன்களை கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது இவரோட ஆழமான சித்தாந்தம். சரி, அப்ப யாராவது ஒருத்தர் வேணுமே அப்படின்னா தேவையில்ல, இப்ப நம்ம வந்து இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா எதிர்காலத்துக்கு, அது மாதிரி இதுவும் இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அதுதான் அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி அவர் கான்செப்ட சொல்றான். அப்புறமா வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு நவீனமா வந்திருக்கிற மீமாம்சனா, ஈஸ்வரன் தான் கர்மபலன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரமணர் எல்லாமே அதுதான் சொல்றாரு. இப்போ ரமணரோட கிரந்தங்கள்லாம் பார்த்தா ஈஸ்வரன் தான் கர்மபலன் தான் கொடுக்குறாரு அப்படிங்கறதுலாம் சொல்றாரு. அப்போ வந்து இந்த அபூர்வத்தை தேவையில்லை, அபூர்வத்தை ஈஸ்வரன் வந்தா இது தேவையில்லை, ஏன்னா ஈஸ்வரன் தெரியும் யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணுங்கிறது. அதனால வந்து நமக்கு வந்து இது ஈஸ்வரன் வந்தா அபூர்வத்தை தேவையில்லை, நிரீஸ்வர மீமாம்சத்துல அபூர்வம் வந்து தேவை. இது ஆனா வந்து ஒரு இன்ஜினியஸ் வே, ஒரு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு வழி. இது எப்படி நமக்கு வந்து ஈஸ்வரன் இல்லாம யோசிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து இவா வந்து முயற்சிக்கிறேன். இந்த மீமாம்சனையும் பார்த்தா நிறைய மீமாம்சா நியாயங்கள் எல்லாமும் இருக்கு, அதனால மீமாம்சையும் நியாயத்தோட அடிப்படையில நிறைய நியாயத்தோட சித்தாந்தத்தை மறுபடியும் எடுத்துக்கல, நியாயத்தோட ஒரு சில தத்துவங்கள் அதாவது பிரக்ரியைகள் நியாயங்கள் அதாவது மெத்தட்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் ஏத்துட்டு இருக்கு. ஏன்னா நியாயம் இல்லாம நீ கிட்டத்தட்ட எந்த சித்தாந்தமுமே இல்லாங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்ப வந்து இதுதான் தான் வந்து நியாயத்தோட மீமாம்சையோட பொதுவான கருத்துக்கள், அதாவது பிரபாகர பாட்ட இவா ரெண்டு பேருக்கும் பொதுவான கருத்துக்கள் இந்த இந்த நான் சொன்னதுதான். இப்போ சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. நம்ம பார்த்தா பிரமாணங்கள்ல அனுகூலப்தி பிரமாணம் வந்து பிரபாகரன் ஒத்துக்கிறது இல்ல, குமரியில் ஒத்துக்கிறாரு. இப்ப வந்து என்ன அப்படின்னா ஆத்மானே வந்து என்ன சொல்றா அப்படின்னா பிரபாகர் வந்து செல்ஃபிஷ், அதாவது ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் இல்ல, அதாவது ஆத்மா ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. இங்க குமரில இருந்து ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஒரு திரவியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி இங்க வந்து மோட்சத்துல என்ன அப்படின்னு சொன்னா மோட்சத்தோட தன்மை என்ன அப்படின்னா ரெண்டுமே புண்ணிய பாபங்கள் இல்லாம போனோம். அது மாதிரி என்ன கர்மங்கள் பண்ணா அந்த புண்ணிய பாபங்கள் குறையும் அப்படின்னு தெரியணும். நான் சொன்ன மாதிரி புண்ணிய கர்மங்கள், அதாவது நம்ம வந்து காமிய கர்மங்கள் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து பாபங்கள் செய்யறதுல இருந்து விளைவிக்கணும். அப்புறமா வந்து கொஞ்சம் ஆத்மாவா என்னது அப்படிங்கறத பத்தி விசாரிக்கணும். ஆனா மத்த இதுல வந்து ஆத்மாவை பத்தி ரொம்பவும்
5: இன்னும் பேசல, அதாவது பரமாத்மா பத்தி பேசல. அப்ப நியாயம் சொன்னு கேட்டீங்கன்னா
4: ஆத்மா ஞானம் ஒன்னே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
5: அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வாரதுல ரெண்டுல ஒன்னா இருக்கு. ஆனா சில விஷயங்கள்லாம் வந்து வேற வேற இருக்கு. இப்போ முக்கியமான இது வந்து நம்ம இந்த ஒரு தரிசனத்தோட ஒரு அறிமுகம் பார்த்துட்டோம். இப்ப என்ன அப்படின்னா இந்த மின்னோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், அதாவது மின்னோட்டம்
4: எதுக்கு பயன்படுத்தினா அப்படின்னா வேதங்கள்ல விசாரிச்சு கர்மங்கள்ல வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம குழப்பம் இல்லாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவாளோட முக்கியமான நோக்கம். அதுக்காக இவா ஒரு என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன் சிஸ்டம், சயின்டிபிக்கான ஒரு வகையில அவ வந்து உருவாக்கினான். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றான்னா ஹெர்மியோனாட்டிக்ஸ் அப்படிங்கிறான். இதுக்கு முக்கியமா நீங்க வந்து என்ன எக்ஸ்ட்ராவா நான் பார்த்தா இந்த ஹெர்மியோனாட்டிக் சிஸ்டம் வந்து மீமாம்சையோடது டியோனாட்டிக் லாஜிக், டியான்டிக் லாஜிக்கா இன்னும் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணிருக்கானா நம்ம பண்ணல, நம்ம நம்மளோட குருஷ்டா என்ன எடுத்து இந்த ஆஸ்திரேலியால வியன்னா யூனிவர்சிட்டிக்கான இந்த மீமாம்சையை எடுத்து அவன் ஒரு ரூல் பேஸ் மாதிரி உண்டாக்கி அவன் வந்து இப்ப அந்த கார்லே அன்மேண்ட் கார்ஸ் அப்படின்னு எதிர்காலத்துக்கு வரப்போகுது. அதுக்கு எங்கெங்க நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஆள்ல இப்ப வந்து கொலை தாண்டது, ஒரு நாயும் தாண்டது, இப்ப இதுல எதை ஆனா எதோ ஒன்று இடிச்சாகும், எதை இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வருது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு மாரல் எத்திக்ஸ் எல்லாம் வந்து இந்த மீமாம்சை வச்சுதான் அவன் டீச் பண்ணியிருந்தான். இது இப்போ நடந்த ஒரு விஷயம், இது பிராச்சீன விஷயம் இல்ல. அத மாதிரி லௌகீகமா இன்னொரு அப்ளிகேஷன் எடுத்தா
5: நம்ம வந்து சட்ட ரீதியா நாளைக்கு வந்து நம்ம வந்து நிறைய மார்க்கண்டே சத்தியோ அப்படின்னு இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ்
4: நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்காரு. நீங்க வெப்ல தேர்னாலும் நிறைய கிடைக்கும். இந்த லீகல் சிஸ்டம்ல கொஞ்சம் கஷ்டமா சிக்கலா இருக்கிற சில கேஸ்னா இந்த பூர்வ மீமாம்சையோட
5: நிறைய ரூல்ஸ், அதாவது இப்ப என்ன அப்படின்னா ஒரு வாக்கிய வந்து மீமாசாக்கார வாக்கிய சாஸ்திரம், ஒரு வாக்கியத்துல இருந்து எப்படி கரெக்டா அர்த்தத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு
4: மாத்திரமா வந்து நான் வந்து அங்கத்த சொன்ன மாதிரி பதசாஸ்திரம் பதம் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறது மீமாம்சக்கார வந்து முக்கியமா வேத வாக்கியங்களை விசாரிக்கிறதுனால இவாளோடது வாக்கிய சாஸ்திரம். எப்படி வந்து வாக்கியங்களை வந்து கஷ்டம் இல்லாம குழப்பம் இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் இல்லாம நாம அர்த்தத்தை வந்து நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறதுதான் இவாளோட முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா இவாளுக்கு வேதத்தை சொல்ற கர்மத்தை அடிபடலாம தப்பு இல்லாம பண்ணணும், இவாளுக்கு அதுதான் முக்கியம். அதனால இந்த சாக்கிய சார்த்தக்கியம், அப்புறம் லாகவம், அப்புறம் வந்து அர்த்தை தத்துவம், அப்புறம் வந்து ஞான பிரதானம், அப்புறம் சமஞ்சஸ்யம் விகல்பம். இப்போ சார்த்தக்கியம்னா ஒரு வாக்கியத்துல ரிப்பீட்டட் சென்டென்ஸ் இருந்தாலும் அதை இன்டர்பிரட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிலவெண்டா ஆக்கணும், அதுக்கு ரிடன்டன்சி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்ருதியில வந்து நம்ம எந்த ஒரு பதத்தையும் ரிலவன், அதாவது மது மது மது அப்படின்னு வந்து நமக்கு ஒரு மந்திரம் வருது இங்க ஆரணிக்கத்துல. இது எதுக்குடா ஒரு தடவை மதுவும் சொன்னா போறதா, மது மது மது அப்படின்னு நம்ம எதுக்கு சொன்னோம், இது வந்து பதம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா மது அப்படிங்கிறது மூணு வகையா ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆத்தியாத்மிகம், இத மூணுத்துக்கும் நமக்கு வந்து இனிமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது. அந்த மாதிரி நான் வந்து அந்த அர்த்தத்தை வந்து சார்த்தகமா ஆக்கிக்கணும். இப்ப இன்னொன்னு அர்த்தாப்புல லாகவம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. லாகவம் அப்படின்னா லகுவான அர்த்தம் இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு வாக்கியத்துக்கு அது சொல்ற ஒரு எது சிம்பிளஸ்ட் மீனிங்கோ எது எளிமையானதோ அதைதான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இங்கிலீஷ்ல வந்து ஒக்காம்ஸ் ரேசர் அப்படிங்களா. இன்னைக்குதான் என்ன சொல்றா அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எது சிம்பிளஸ்டான எக்ஸ்பிளனேஷனோ எதுக்கு நம்ம அசம்ஷன்ஸ் நிறைய கம்மியா இருக்கோ
5: அததான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதே தான் இங்க லாகவம்ங்கிறதையும் சொல்றது. அது மாதிரி அர்த்தை தத்துவம், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனா அந்த ஒரு வாக்கியத்துக்கு எந்த அர்த்தம் பொருந்துமோ அதுதான் நாம எடுத்துக்கணும். அது மாதிரி குணப்பிரதானம் இருக்கு. குணப்பிரதானம்னா இப்ப ரெண்டு சென்டென்ஸா பிரிச்சா அடுத்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்ங்கிறாலே இங்கிலீஷ். இந்த சபார்டினேட் கிளாஸ் அதாவது அடுத்த ஒரு இது வந்து மெயின் கிளாஸ்க்கு விருத்தமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா வந்து நம்ம வந்து அதை வந்து சமன்மயம் பண்ணிக்கணும். இது வந்து குணப்பிரதானம். அப்புறம் சமஞ்சஸ்யம், அதாவது ரெண்டு ஒரே விஷயத்த ரெண்டு வாக்கியங்கள் வேற வேற மாதிரி சொல்றது அப்படின்னா அதை ரெண்டையும் நாம வந்து சமன்மயம் நமக்கு பண்ண தெரியும். இது ஏன் அப்படின்னா வேதங்கள்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய வாக்கியங்கள் வந்து ஒரே விஷயத்த வந்து வேற வேற விதமா சொல்றது. வேற வந்து உபநிஷத்துல வந்து என்ன சொல்றது, கர்மத்தை விட்டுரு, கர்மம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கர்மகாண்டத்துல இந்த கர்மத்தை விட்டா நீ பாப்பி அப்படிங்கிறது. இப்ப நாம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா யாருக்கு சொல்றதுங்கிற தாரதமியத்தை வச்சு நாம அதை அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறமா வந்து இப்போ விகல்பம் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு விதி இருக்கு, ரெண்டு விதி ஒரே விஷயத்த பொறுத்து இருக்குன்னா முக்கியமா அது வந்து சட்டமா இருந்தா இந்த ரெண்டு விதியில சமுதாயம் எது ஏத்துக்கிறது, எது இன்னைக்கு செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதனால இந்த ஆறு நம்ம வந்து இது அர்த்தத்தை வந்து இன்டர்பிரேட்டிவ் ரூல்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு, ஆனால் அதைத்தவிர இன்னும் ஆறு இருக்கு, சுத்தி லிங்கம் பாக்கியம். அப்புறமா வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரூம் இருக்கு, அந்த ரெண்டு ரூம் வச்சுட்டு சுத்தி சுத்தி லிங்கம் வாக்கியம் உத்தரணம் அப்புறம் வந்து ஸ்தானம் அப்புறம் சமாக்கியா, இந்த ஆறு ரூல் இருக்கு. ஸ்ருதி அப்படின்னா டைரக்டா ஒரு வாக்கியம், ஸ்ருதியில வந்து இப்போ ஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்றது, ஸ்மிருதியில அதாவது ஸ்மிருதிக்காரனா சௌத சூத்திரம் ஒரு கர்மத்தை பண்றது, சௌத சூத்திரத்தை சொல்றது ஸ்ருதிக்கும் முரண் இருக்கு, அப்படின்னா ஸ்ருதியை தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி லிங்கம் அப்படின்னா அதை வந்து என்ன வந்து நம்ம அது சொல்றது, அதை இம்ப்ளை பண்ணி நம்ம டிரைவ் பண்ணோம். வாக்கியம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து நமக்கு நேர பொருள் அப்படின்னா சுத்தி இருக்கிற வாக்கியங்கள்லாம் பார்த்து அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்புறம் அப்படியும் பொருள்னா பிரகரணம் வந்து பாக்கணும். பிரகரணம்னா இப்போ ஒரு இது இருக்கு, இது எதுல சொல்லப்படுறது, ஏன்னா இதே விதி வேற பிரகரணத்தையும் வரான், ஆனா அந்த இந்த வாக்கியத்துக்கு வேற அர்த்தமா இருக்கலாம், இன்னொரு பிரகரணத்தை வர்றதுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம். அதனால அந்த கான்டெக்ஸ்டா பாக்கணும். அப்புறம் ஸ்தானம் பாக்கணும், லொகேஷன் எந்த இடத்துல வருது அப்படிங்கறத பாக்கணும், எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு. அப்புறம் இது எதுவுமே சரியில்லையா சமாக்கியம் அப்படின்னா அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு புரியாத வார்த்தை வந்து நம்ம எப்படி பத உற்பத்தி ஆறுதுங்கிறத பார்த்து நம்ம சொல்லணும். இந்த ரெண்டு இது ஆறு, அப்புறம் முன்னாடி சொன்ன ஆறை வச்சுட்டு நிறைய லீகல் கேசஸ் எல்லாம் வந்து நான் நிறைய இடத்த படிச்சிருக்கேன். முக்கியமா மார்க்கண்டேயர்லாம் வந்து நிறைய ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம் இந்த மீமாம்சை வச்சுட்டு. பொதுவாக என்ன சொல்ற அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம இன்டர்பிரட் பண்றத இவா வந்து முக்கியமான நேச்சுரல்ஸ் ரூல் அப்படிங்கிற இன்டர்பிரேஷனுக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றா நேச்சுரல் ரூல் தான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இங்கேயுமே சொல்லல. ஒரு மீமாம்சையத்திலும் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல லீகல் இன்னைக்கு லீகல் இஷ்யூஸ்க்கும் நல்லா வந்து இது வந்து மீமாம்சையை யூஸ் பண்ணி நிறைய இன்டர்பிரட் பண்றாங்க. அதனால வந்து இது முக்கியமா பைனலா நமக்கு வெளியில வரும்போது மீமாம்சை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, நாம இன்னைக்கு தேதிக்கு வைதிக கர்மாக்கள் தான் அவங்க சொன்ன மாதிரி நாம பண்றதுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க வந்து நம்ம ஒரு இதுல ஒரு என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி, வாக்கியார்த்தத்தை நம்ம வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி கொடுத்துட்டான், ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டான். இந்த ஆறு ரூல்ஸ் அத்தவரை எத்தனையோ ஆயிரக்கணக்கான மீமாம்சா நியாயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஸ்ருதிய வந்து நாம வந்து கரெக்டா இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்னு. ஆனா இது ஸ்ருதியோ வேதத்தை மட்டும்தான் நாம இன்டர்பிரட் பண்ணோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து அவ லீகலாவும் பண்றா, அது மாதிரி நிறைய டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம்க்கு நாமுமே நான் பாத்திருக்கேன். இத வந்து ரூல் இப்போ ஸ்மிருதி வழிக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா இந்த நம்ம ரூல வந்து வேதத்துக்கு மட்டும் அப்ளை பண்ண தேவை, ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம சட்ட புஸ்தகங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்மியோனாட்டிக் சிஸ்டம், இன்டர்பிரேட்டேட்டிவ் ரூல் பேஸ்ட் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது ஒண்ணு. அப்புறமா வந்து நமக்கு என்ன என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் பேஸ் சிஸ்டம், அதாவது இந்த சவுண்ட் வேவ்ஸ், மெக்கானிக்கல் வேவ்ஸ் எப்படி பரவுறது அப்படிங்கிற காத்துல அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியே அவரை வந்து இது சொல்றாரு. இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சமண பாஷ்யத்துல இத வந்து ஜெய்மினி சூத்திரத்தோட 1, 3, 13 ஒன்னாம் அதிகாரம் 1வது பாதம் அது அப்புறம் 13வது சூத்திரத்துல சப்தத்தை பத்தி எப்படி வந்து பரவுறது, எப்படி காத்துல பரவுறது அப்படிங்கறது சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காத்துல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து

0: போனா நமக்கு சத்தம் நல்லா கேட்கும், நம்மளை நமக்கு தள்ளி காத்து போச்சுன்னா, நம்மளை தாண்டி போச்சுன்னா கேட்காது. அதுலமே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காற்று அலையோட ஒரு அந்த காத்துல அலையாதான் நமக்கு வந்து சப்தங்கள் வருது அப்படிங்கறது மாதிரி இவர் வந்து நல்லா அவ்வளவு அருமையா வந்து ஒரு பாஷை எழுதி அவர் வந்து என்ன சொல்றாரு, நல்லா ஒரு மேத்தமேட்டிக்கல் வரைய கொடுத்திருக்காரு. முதல்ல ஒரிஜினல் பொசிஷன் வச்சுட்டு பவுண்டே இல்லாத என்ன, அப்புறமா வந்து நமக்கு வந்து நம்ம வந்து கையை கட்டுறோம் அப்ப சப்தம் எப்படி பரவுறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி நல்லா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி
1: எபிஸ்டமாலஜி பிரமாண சாஸ்திரத்துல இவ வந்து புது வகையா இருந்து பிரமாணங்களை கொண்டு வரா, அது வேதாந்தமும் எத்திருக்கு, அர்த்தாபத்தி உப்பல அனுபலத்தி இது ரெண்டும் சொல்லியிருக்கு. அது மாதிரி நிறைய வர்ணவாதம் ஸ்போட்டவாதம் அப்படின்னு லாங்குவேஜ் தியரி நிறைய எப்படி பண்ணிக்க முடியும்
0: அப்படின்றத இவ வந்து வையாகரணாதான் முக்கியமா யோசிச்சிருக்கா. பர்தகரியோட கிரந்தங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தா நமக்கு தெரியும். இவ அதை தவிர என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ வந்து அன்விதாபிதானம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ரூல் வருது அர்த்தம் கண்டுபிடிக்கிறது,
1: அதோட வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிறது அப்படிங்கறதுலாம் அவ சொல்றா. ஏகப்பட்ட பிராபாகரம் அதுக்கு ஒரு வழி சொல்றான், அப்புறம் பார்த்தர் ஒரு வழி சொல்றான். இப்படி பார்த்தா நிறைய நமக்கு வந்து அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கலனாலும், இன்னைக்கு வேதாந்தம் இந்த நான் சொன்ன ஆறு வகையான இன்டர்பிரேட்டேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஏத்துட்டு இருக்கு, இவா சொன்ன பிரமாணங்களை ஏத்துட்டு இருக்கு, அது மாதிரி நிறைய மீமாம்சா நியாயங்களையும் இவா ஏத்துட்டு இருக்கு. மீமாம்சா நியாயங்கிறது கடைசியா நியாய சித்தாந்தத்துல இருந்து வந்தது. ஆனா இவா மீமாம்சக்காரா இவா என்ன பண்ணிருக்கேன்னா, அது இவாளுக்கு சம்பந்தப்படுத்தி ஒரு மாதிரி உருவாக்கி வச்சிருக்கா. ஆக வேதாந்தம் பல இடங்கள்ல இருந்து அதோட சித்தாந்த அடிப்படைக்கு பல இடங்கள்ல இருந்து அதை வந்து நம்ம உருவாக்கி அதை வந்து தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கறது சித்தாந்த அடிப்படையா எடுத்துட்டு சொல்றது. இப்ப இதுதான் வந்து மீமாம்சையோட அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு அது வழக்கு ஒழிஞ்சாலும் பல சித்தாந்தங்கள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அது அடிப்படை இப்ப துவைத்தம் விசிஷ்டா அத்வைத்தம் அத்வைத்தம் இது மூணுமே பூர்வ மீமாம்சா இல்லைன்னா இல்ல. அதே மாதிரி துவைத்த சித்தாந்தம் முக்கியமா நியாயத்தை அடிப்படையில கொண்டது. அதனால வந்து இந்த நம்ம பார்த்த அஞ்சு தரிசனம், நியாயம் வைசேஷிகம் சாங்கிய யோகம் மீமாம்சம், இதான் யோகம் கூட இல்ல, நியாய வைசேஷிகம் சாங்கியம். யோகம் வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் அந்த அளவுலயா இருக்கு. ஆனா இந்த பிராச்சீன அஞ்சு, அதாவது இன்னைக்கு வழக்கொழிஞ்சு நிக்கிற அஞ்சும் பார்த்தா அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கணும். அதனால இன்னைக்கு வந்து வேதாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது மீமாம்சனாலதான், இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மனால ஜெய்மினி வியாசரோட பிரம்மசூத்திரத்தான் படிக்கவே முடியாது. இன்னைக்கு யாரும் சங்கரோ ராமானுஜரோ பாஷ்யமே எழுதிருக்க முடியாது. மீமாம்சம் மட்டும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த ஒரு பாஷ்யங்களே நமக்கு வந்திருக்காது. இதுதான் இந்த மீமாம்சா தரிசனத்தோட ரொம்ப ஒசந்த ஒரு விஷயம். இது ரொம்ப ஆர்டிபிஷியலான ஒரு தரிசனமா எனக்கு தோணும். நம்ம நமக்கு ஒன்றும் நேச்சுரலா தோணாது. ஆனா இந்த ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு யோசிக்கிற வகை நமக்கு பல வகையான அந்த சிந்தனைகளை வந்து ரொம்ப புது வகையான சிந்தனைகளையும் கொடுத்துருக்கு, ரொம்ப விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களையும் கொடுத்துருக்கு. நீ கிட்டத்தட்ட எப்படி எப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இதை வந்து அவ வந்து கொண்டு வந்துட்டா சொன்ன மாதிரி இந்த அன்மேன் கார்ஸ்ல. அதனால நம்ம வந்து இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு என்னோட முயற்சி வந்து இதை பத்தி கொஞ்சம் பெருமைகளை சொல்றது, என்னால முடிஞ்சதை சொல்லிட்டேன். இவ்வளவுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம். நம்ம சபாபதி சபாபதி பேசிட்டு போகணும்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அங்கே சுப்பிரமணியர் என்று சொன்னால் அங்கே என்ன பொருள் என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஒருத்தர் லிஸ்ட் எடுத்தார், ரொம்ப அதிகமாக உள்ள பெயர் என்ன, தமிழர்கள் அதிகமாக வைக்கின்ற பெயர் என்னன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண, ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு என்ன சொன்னார்னா, ராமசாமி அண்ட் சுப்பிரமணியன் ஆன்சர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ராமசாமி இருக்கும், சுப்பிரமணியன் இருக்கும், இது ரெண்டு பேர் தான் வெரி பாப்புலர். அது சுப்பிரமணியம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம நியம், நியம்னா தன்மை, சு என்பது உபசப்தம், விசேஷ பிரம்மமாக வந்தவர் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விசேட பிரம்மமாக வந்தவர், தமிழிலே வந்து முருகன். அதாவது அவருக்குள்ள எத்தனையோ நாமங்கள்ல வடமொழி நாமங்கள்ல சிறந்தது சுப்பிரமணியன். தமிழ்ல உள்ள நாமங்கள்

0: தான் முருகாயனம் நாமங்கள் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு நான் வந்து சிவலிங்கம் எப்படி அந்த தட்சிணாமூர்த்தி அதை வலம் வந்து விட்டு கோயில்ல, அதுக்கப்புறம் சிவலிங்க மூர்த்தியை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாள் சன்னிதி. அங்கே ஒரு சிறப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப சுவாமி சன்னிதி அம்பாள் சன்னிதின்னு சொல்றோம், அம்பாள் சன்னிதி முழு பெண் உருவமா இருக்கு, அப்ப சுவாமி சன்னிதி ஆண் உருவமா தானே இருக்கணும். சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன் என்னைக்காவது, எந்த சிவன் கோயிலையாவது அம்பாள் சன்னிதினா பெண் பெண் வடிவில் இருக்கிறா, சுவாமி சன்னிதினா ஒரு அருமையான ஆண் அழகனை போட்டு மீசையோட வச்சிருக்கலாம்ல, அங்க மட்டும் ஏன் ஆண் உருவம் இல்ல? அப்படி இல்லையே என்ன கேட்டா, அங்கேதான் சொல்லப்படுகிறது, அங்கே சிவலிங்கம் என்பது இருக்கு பாருங்க, அது வந்து அவருடைய இந்த பிரம்ம தன்மை, அவர் ஆண் பெண் அலி என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் அந்த சிவலிங்க திருமேனி என்பதற்கு நான் அன்னைக்கே சொன்னேன். நேற்று கூட அந்த கேள்வி வந்தது, சிவலிங்கம் என்பதற்கு அது ஒரு அது வந்து லிங்கம் என்பது குறிங்கிற பொருள் தான், இண்டெக்ஸ் அப்படியா. அங்கே ஒரு கேள்வி வருது தமிழ்ல, ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவலிங்கம் என்பது என்ன தொகை? ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ரெண்டு பெயர்ச்சொல்ல சொல்லியாச்சுன்னா என்ன தொகைன்னு சொல்லியாகும். இது அறிஞர்களுக்கு விருந்து. சிவலிங்கம் என்ன தொகை என்று கேட்டால் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, அது வேற்றுமை தொகை, சிவலிங் சிவனுக்கு லிங்கம். அவர்களெல்லாம் சேகலா சுவாமிகள் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, அங்க அருமையாக சொன்னார், அது எப்படி சிவலிங்கத்தை எப்படி விரிக்கணுங்கிறதுக்காக காமிச்சார் பெரிய புராணத்தில், காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம். அது நான்காம் வேற்றுமை தொகையாதான் விரிக்கணும்னு சொல்லி காட்டார், அதான் பெரிய புராணத்துக்கு உள்ள சிறப்பு. பெரிய புராணம் வெறும் கதை மட்டும் இல்லை, பெரிய புராணத்துக்கே இவ்வளவு சிறப்பு கொடுத்தோம், இது வெறும் கதையாது, கதை இல்ல, கதையே கிடையாது, அது அப்படியே சிவ புண்ணியம் என்பது சைவத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறது விளக்குறது. அதனாலதான் நடராஜ பெருமானே சேர்த்துக்கோன்னு காரணம், நம்பி ஆண்டார் நம்பிகள் தோக்கலையே பெரிய புராணத்தை. பெரிய புராணத்தை என்ன சொன்னார், ஏன் சேர்த்தாங்க பண்ணலாங்கிற மொழியாக, நடராஜ பெருமானே அனபாய சோழனுக்கு இதை நீ பனிரெண்டாம் திருமுறையாக சேர்த்துக்கொள் என்று ஆணை, கடவுளே அத தி ஆர்டர் ஆஃப் காட் சேர்த்திருக்கிறது, மற்றெல்லாம் அப்படி இல்லை. பெரிய புராணத்தில் அது மாதிரி மிக சிறந்த ஒடியாசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆகவே இங்க என்னவென்றால், அது சிவபெருமானுடைய அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டை விளக்குகின்ற குறி அவ்வளவுதான். ஆனா தட் இட்செல்ஃப் வில் நாட் பிகம் எ காட், இட் டெபிக்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் காட். அவங்களால என்ன சொன்னாங்க, அதை அதை என்ன சொன்னாங்க, மூர்த்தி, அந்த மூர்த்தியின் வழியாக அருள் செய்வர் யாரு, மூர்த்தி மான், ரெண்டு வித்தியாசம், லைக் பாடி அண்ட் சோல், பாடி வேற ஆன்மா வேற. அதே போலத்தான் அந்த சிவலிங்கத்தில் என்ன பண்ண, அந்த கான்செப்ட் எப்படி வளர்க்கிறாங்க, எப்படி சொல்லப்படுறாங்க, லிங்கம்ங்கிற சொல்லுக்கு அந்த வடமொழி எப்படின்னு கேட்டா, லிங் என்றால் ஒடுங்குவது, கம் என்றால் தோன்றுவது, அந்த ரெண்டு வார்த்தை, காயினேஜ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அதுல பகுதி என்ன, லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு பகுதி என்ன, செத்தான் தமிழ், செத்தான் பகுதி என்ன, சாதான் பகுதி தமிழ்ல, புலவருக்கு விருந்து, சில விஷயங்கள் புலவர்களுக்கு விருந்து. அது தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு வந்தா இதற்கெல்லாம் அதனுடைய நோக்கமே வேற இருக்கும். ஒரு அருமையான ஒரு சொன்னார், தமிழ் பகுபத உறுப்பிலக்கணம் என்னன்னு கேட்டார், தமிழ் தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்து தமிழ் உலகத்தில். அந்த சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி ஒண்ணு, தமி பிளஸ் இல், தமி என்றால் ஒப்பில்லாதது, இல் என்பது எழுத்து பேரு, அப்படிதான் புலவர்கள் முடிவு பண்ணாங்க. தமி என்பது பகுதி, இல் என்பது எழுத்து பேரு. இதை அருமையா விளக்குனவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர். அதாவது தமிழுக்கும் சைவத்திற்கும் தமிழ்நாடும் ஈழ நாடும் போட்டி போட்டுன்னு சென்னி பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியம். அரக நம்ம பார்வதி பதவி. ஆகவே அந்த மொழியிலே எப்படி செத்தான் என்ற சொல்லுக்கு சா என்பதுதான் பகுதி தமிழிலே. அதே போலதான் லிங்கம் என்ற சொல்லுக்கு பகுதி எப்படி வரும் என்றால் லிகி என்றுதான் வரும். லிகி லிகி என்றால் சித்தரிப்பது. லிங்கம் என்ற அந்த சொல் என்ன குறிக்கிறது என்பதை ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் தட் விச் டெபிக்ஸ், தட் விச் டெபிக்ஸ். லகரம் முடிக்கும் முதல்ல வந்தாலே விட முடியாது. லகரம் வந்து முடிக்கும் முதல்ல வந்தாலே. ஆகவே அந்த அது எப்படி அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவம் சொல்லக்கூடிய சைவம் என்பது சித்தாந்தம் என்பது ஆகமத்திலே மறுபடி நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது என்றால் நம்முடைய ஞானிகள் நம்முடைய கொள்கைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது சைவ சித்தாந்தம் நினைச்சிடக்கூடாது. சைவ சித்தாந்தம் என்பது சிவபெருமான் ஆகமங்களே. லிகி என்றால் சித்தரிப்பது. ஒரு கான்செப்டே உடைய டெபிக் கொண்டதுன்னு சொல்றாங்க. லிங்கம் என்றால் தட் விச் டெபிக்ஸ். அதாவது நம்முடைய அந்த சைவத்தினுடைய கொள்கையை சித்தரிப்பது. அதாவது ஆகமங்கள், அதாவது சிவபெருமான் வந்து என்றைக்கு இந்த ஆகமங்களை தோற்றுவித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுதே தோற்றுவிக்கிறார். இதுதான் முக்கியம். எப்பொழுதுமே இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஆராயும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன போச்சுன்னா தமிழ்நாடாகட்டும் எல்லா நாட்டிலையுமே ஆராய்ச்சி என்ற பெயரினாலே பல தவறான கருத்துக்கள் புகுத்தப்படுகின்றன. இன்னொன்று தகுதியே இல்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது ஒரு விஷயம். ஆராய்ச்சி என்பது யார் செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் நிரம்பிய நூல் அறிவு உள்ளவர்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும். ஆனா நீங்க எனிபடி கேன் என்டர் இன் டு ரிசர்ச். அது ஒரு அது என்னவோ ஜனநாயகத்தில் வந்த குறையா நிறையான்னு எனக்கு தெரியல. யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் சைவர்கள் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கடவுளை அனுபவித்தவர்கள் தான். கடவுளை அனுபவித்தவர்கள், கடவுளை கண்டவர்கள் வேற, அனுபவித்தவர்கள் வேற. சில பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஆனா கடவுளோட அனுபவம் ஒன்று இருக்கு பாருங்க. அதுதான் அதுதான் கடவுளை பற்றி அறிவது ஞானம். கடவுளை வந்து அனுபவிப்பதுதான் போதம். அதான் சிவஞான போதம்னு வச்ச ஞானம். அந்த நூலோட பேரை பாருங்க, சிவ ஞானம்னு சொன்னாலே போதுமே. இன்னொரு இதுக்கு வார்த்தை வருது சிவஞான போதம். அந்த சிவம் என்பது அது ஒரு பொருள், ஒப்பற்ற ஒரு பொருள். அதை தெரிவது நன்றாக தெரிய குற்றம் இல்லாமல் தெரிவதற்கே அதுதான் ஞானம். அந்த குற்றம் இல்லாமல் தெரிந்தது மட்டும் போதாது, அந்த சிவத்தோடு ஒரு அனுபவத்தை நிகழ்கிறது அனுபூதி. அந்த அனுபூதியை நிகழ்த்தினால் அது பேர் தான் போதம். அதான் சிவஞான போதம். மாணிக்கவா சுவாமிகள் குருந்தமர தரியிலே சிவபெருமானை பார்த்த பொழுது சிவபெருமானுடைய கையிலே இருந்த புத்தகம் சிவஞான போதம். மாணிக்கவாச சரித்திரத்தில் குருந்தமர கையிலே சந்திக்கிற ஞானாசிரியர் எப்படி இருக்க அந்த காட்சியெல்லாம் அடாடலாம் மட்டுவிடாது. அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும், மட்டுவில் காணா வேப்பிள்ளை அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்களெல்லாம் அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி இருந்ததோ அந்த அளவுக்கு வடமொழியிலையும் பயிற்சி. அது மட்டும் இல்ல, இலக்கிய பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. எப்பொழுதுமே சமயத்தை முடிவு செய்யும் பொழுது மொழி பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. அதனாலதான் சிவஞான போதத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை முதல் சூத்திரத்துக்கு என்ன எழுதினாரு, புலவர் என்பனார் புலவர், அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்து உளதான் அந்தம் ஆதி என்பனார் புலவர். சாமி என்ன எழுதினாரு, இந்த இடத்துல மெய்கண்டார் புலவர் என்று சொன்னது தமிழ் படிச்ச புலவர் இல்ல. அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல புலவர்னா தமிழ் படிச்ச புலவர்னு அர்த்தம் பண்ணிடாத. அந்த இடத்துல புலவர்னா என்ன அர்த்தம், அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை சொன்னார். ஈண்டு புலவர் என்றது அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை. ஏன்னா அளவை நூலின், அதாவது நான் வந்து இப்ப நான் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு தியரியை சொல்ல போறேன்னா கேட்கறவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணுமே. எப்படியுமே ஒரு கலையை பற்றி சொல்ல போனா, ஏன்னா ஆறு சூத்திரங்கள் தர்க்கத்தின் அடிப்படையிலே நிகழ்த்தப்படுகின்றன. அப்ப தர்க்க சாஸ்திர அடிப்படை இல்லாம எப்படி தெரிய முடியும்? முதல் ஆறு சூத்திரங்களும் என்னது? அவ்வளவு பை லாஜிக், பியூர் லாஜிக். அடுத்த ஆறு சூத்திரங்கள் பை பியூர் பிராக்டிஸ். அதான் பொது அதிகாரம், சிறப்பதிகாரம். இப்ப உதாரணமா ஒன்று சொல்கிறேன், மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஒரே சமயத்திலே ஐந்து கணவர்களோடு வாழ்ந்தாரேன்னு கேட்கிறான், அதை மட்டும் தான் கேட்கிறான். ஆனா பாஞ்சாலி எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியாது உங்களுக்கு, அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணா நீ இருக்கலாம். அங்க உள்ள கேள்வி என்னென்றால், உடனே கேட்கிறான் போலியாண்ட்ரி, அதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்கள் சிஸ்டம் ஆஃப் போலியாண்ட்ரி வாஸ் தேர் இன் ஏன்சியன் இந்தியா அப்படிங்கிறான். மகாபாரதத்திலே பாஞ்சாலியை தவிர வேற யாருக்கும் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கா? சிந்திக்கிறது இல்ல. பாஞ்சாலிக்கு மட்டும்தான் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கு, இதுதான் ஆராய்ச்சி. ஆனால் அவள் எப்படி பண்ணுகிறாள்? தர்மனுக்கு தர்மணம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணி வந்துதான் அப்புறம் பீமனுக்கு கல்யாணம் பண்றான். அப்புறம் அக்னி பிரவேசம், அஞ்சு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் அக்னியின் வாயிலாக சென்று மறுபடியும் வர்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே பிறவியிலே ஷி இஸ் பார்ன் ஃபைவ் டைம்ஸ். நீ அதே மாதிரி பண்ண முடியுமா கல்யாணம்? நீ பண்ணிக்கோ, அதே மாதிரி பண்ணு. அக்னி அக்னியில போ, அக்னி ஒண்ணு எரியாம இருக்கணும், அக்னி ஒளியா வா. அப்படி பண்ணா நீ அஞ்சு கணவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது நம்ம பெரியவங்களும் தெரியாம நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிப்பட்டவளே கற்புடையவள்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாத அந்த பாயிண்ட். உனக்கு நீ ஒண்ணுமே படிக்காம கேட்கிற கேள்விக்காரனுக்கு இத சொன்னவங்களுக்கு பாஞ்சாரி கற்புடையவள்னு சொன்னாங்களே, அத சொன்ன அறிஞர்களுக்கு தெரியாம இருக்குமா அந்த விஷயம்? இது ஒரு ரூடிமெண்ட்ரி பாயிண்ட். பாஞ்சாலி சகோதரன்னு பாரதியார் எவ்வளவு சிறப்பா பாடுறாரு பாஞ்சாலியை பற்றி. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் முடிச்சுக்கிறோம். முருகன் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, நாம பண்ணலாமா என்றா நீயும் அதான் சொல்ற, நான் வேடிக்கையா சொல்றது குடும்பத்தனமான கேள்வி, குடும்பத்தனமான பதில். நீயும் உங்க அப்பாவுடைய நெற்றியில இருந்து ஆறு நாள்ல வந்திருந்தா நீயும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாஞ்சாலி நிறைய அந்த மூல பாரதத்துல அப்படி வரல. இன்னும் சொல்லப்போனா மகாகவி பாரதியார் கூட சரியா சொல்லல, அதுலயுமே பிழை உண்டு. அறிஞர்கள் சொல்வாரு அந்த மூல நூல்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க, அதான் முக்கியம். அதனால ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணா நாம அந்த காவியத்தை ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணுமே ஒழிய நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. சரியா? அதனாலதான் நீ விவகாரம் வர்றது காரணம், என்னத்தையும் அரை உரையா படிக்கணும், அதை வைத்துக் கொண்டு ஆர்கியூ பண்றோம். அதுபோல அந்த சித்தாந்தம் என்பது என்ன என்றால், 66 முனிவர்களுக்கு சிவபெருமான் அந்த ஈசான முகத்தின் வழியாக அவர்களுக்கு இந்த உலக தோற்றம் இறப்பு இறப்பு எல்லா செய்தியும் சொல்ற, ஒரே காலத்துல சொல்லல. அந்த ஆகமம் ஏற்கனவே இருக்கிறது, அந்த ஆகமத்தை பக்குவமுடைய முனிவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது பல்வேறு கற்பங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நூல் ஏற்கனவே இருக்கு, இன்டர்பிரேஷன் தான் கொடுக்கிறார். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னார், அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. என்ன அருமையா சொல்றோம், 66 முனிவர்கள் பல்வேறு காலங்களிலே சிவாகமத்திலே வந்த சந்தேகத்தை விளக்கிறார். அஞ்சலி கூப்பி 66 66 முனிவர்கள் அஞ்சாமுகத்தில் பயப்படாத அந்த நான்கு முகங்கள் நான்கு திசைகளை நோக்கி இருக்கிறது. ஒரு முகம் ஊர்த்துவ முகம், ஒன்னு அதோ முகம், ஒன்னு ஊர்த்துவ முகம், இன்னொன்னு அதோ முகம். அந்த அதோ முகத்தை வெளியிலே காட்டிக்கொண்டு வந்ததுதான் முருகன். அவ்வளவுதான், அஞ்சு முகம் காட்டாமல் ஆறு முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சேருவது என்னாலோ. கான்செப்ட் ஆஃப் முருகன் என்ன, எல்லாம் தெளிவாக அந்த பிலாசபியை புரிந்து கொண்டு நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும். அதே போல சிவலிங்கத்துக்கு வருவோம், சிவலிங்கத்திலே அது எப்படி விளக்குறது என்று கேட்டால், சிவலிங்கத்திலே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன என்று கேட்டால் சிவலிங்கம் முழுவதும் நீங்க பார்க்க முடியாது. அந்த பேரை மட்டும் சொல்றேன், யந்திரம் பாதசிலை பீடம் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் ஆவுடையாள் நீர்த்தாரை கோமுகி ரேகை, இந்த ஒவ்வொன்றும் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா அது இறைவன் அந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கம் ஒரே கல்ல இருக்கும், ஆண் கல்ல இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில பிரதிஷ்டை பண்றாங்களா அந்த கேள்வி கேட்ட, எப்பயுமே நடைமுறையே என்ற கேட்காதீங்க. எப்பொழுதுமே நாம் என்றோம், வி ஸ்பீக் அபவுட் த வயலேஷன்ஸ் ஒன்லி, வாட் இஸ் த ரூல் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அங்க அப்படி இல்லை, அந்த முழு வடிவத்தையும் எப்ப அந்த கும்பாபிஷேகத்துல பெயர்த்து எழுக்கும் போதுதான் உங்களால பார்க்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, அது கீழே ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கும், கீழே அது பாத சிலையின் பேரு, அதுக்கு மேல வந்து கீழே என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாகம், அது நான்கு பட்டையாக இருக்கும். அந்த சிவலிங்கம் ஒரே கல், ஒரே கல்லுல மூணு பாகம் இருக்கு, ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட். இந்த லோயஸ்ட் ஒன் தேர்ட் இருக்கு பாருங்க, அது என்ன புரியும், லோயஸ்ட் ஒன் தேர்டு தான் பிரம்ம பாகம், அது வந்து நாலு பட்டையாக இருக்கும், நாற்பட்டை. அதுக்கு மேல இருக்குல்ல விஷ்ணு பாகம், அது எட்டு பட்டையா இருக்கும், ஆக்டகன். அதுக்கு மேல உள்ளதுதான் ரவுண்டா இருக்கும். அது என்னவென்று கேட்டால், அங்கே பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். இந்த பிரம்ம பாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கீழே இருக்கக்கூடிய பீடம் இருக்குல்ல, அந்த பீடத்துக்குள்ள பதிந்து இருக்கும், பதிந்து இருக்க வேண்டும். அந்த விஷ்ணு பாகம் இருக்க ரெண்டாவது, அது வந்து எப்படி இருக்கும், பீடத்துக்கு வெளியில இருக்கும், ஆனால் அது ஆவடையாக அதை மறைத்துக் கொண்டிருக்கும், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல ருத்ரபாகம், அந்த ருத்ரபாகத்திலையும் என்னென்ன சக்திகள் எங்கெங்க இருக்குன்னா கணக்கு ஒண்ணுக்கும் எத்தனை, அதான் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் அதான் தெரியல. அதாவது பொதுவாக நாம் சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து கிரியைகளுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வி ஃபர்கெட் த கான்செப்ட். ஆனா கிரியைகள் கட்டாயமா வேணும், கிரியைகளுக்கு நெகிழி பண்ண முடியும். கல்யாணம்னா ஒவ்வொரு வகையில் ஏதாவது வகையில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் கிரியா எதுவுமே இல்லையே. ஆனா நம்ம ஆலயங்கள் எப்பொழுதுமே என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்படி அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். சிற்பச்சென்னூர்லையும் ஆகமங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த அதைத்தான் சுருக்கமாக கொடுத்ததான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம். அதனால அதுக்கு எப்பயுமே ஒரு நக்ஷல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லையா, எல்லாம் அது ஆகமங்கள் சோகங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா சில பேருக்கு விரிவா வேணும், சில பேருக்கு சுருக்கமா வேணும். ஆகமத்திலையும் வேதத்திலையும் நாலு வருது, ஆகமே நாலு வருது. ஆகம வேதத்து வேதத்துல வர்றது அது வேற மாதிரி வரும். ஆகமத்துல சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் அப்படி வரும் ஆகமத்துல. வேதத்துல சரியாபாதம் கிரியாபாதம் வராது. வேதத்துல வரும்னா ஆரண்யக பிராமணக ஆரண்யக உபனிஷத் அப்படி வரும். வேதத்துக்கும் அதுக்கு வித்தியாசம்.
1: ஐயா ஒரு கேள்வி, இந்த லிங்கம் என்பது திரு கைலாயத்தின் வடிவம் அப்படின்னு
0: சொல்ற இருக்கலாம், அதாவது கைலாயத்தின் வடிவம்னா அப்படி பிராக்டிக்கலா அப்படி இல்லையே.
1: அந்த ஆவுடையார்
0: அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டு கேட்டா, இப்ப சிவனாயத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காது. நீங்க கைலாயத்தை வணங்கும் பொழுது அந்த கைலாயத்தை லிங்கமாகவும் மானசரோவரை ஆவுடையாகவும் பாவித்து வணங்க வேண்டும்.
2: இன்னொன்று படம் எடுத்திருக்காங்க நாசால, மேலே இருக்கு எடுத்து, அது லிங்கம் மாதிரிதான் இருக்கு
0: என்ன சிக்கல் வரும்னா, அதாவது ஒரு வகையில கம்பேர் பண்ணலாம். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும், அப்ப அதுல லிங்கமா பிரம்ம பாகம் எங்க இருக்கு, விஷ்ணு பாகம் இருக்குன்னு சொல்லி ஆகணும், அப்படி வரும்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? அதுதான் சொல்றேன், அது இயற்கை. இயற்கையில என்னன்னா பாவனையில என்ன சொல்லிருக்கிறாங்க, இந்த மானசரோவரை ஆவடையாளாகும், அந்த இதை வந்து சிவலிங்கமாகவும் பாவனை செய்து அதை வணங்க வேண்டும். சிவலிங்க திருமோனியாக பாவனை செய்யணும் அவ்வளவுதான், அது சொல்லிருக்கிறாங்க. ஆனா எல்லா ரெஸ்பெக்ட்லயும் அது வந்து அதோட வருதுங்கிறதுக்கு அப்படி சொல்ல முடியாது. அது வந்து அதுக்கே இம்பார்ட்டன்ஸ், அது இன்னொரு நாள் சொல்றேன். கைலாய வரைக்கு ஏன் முக்கியத்துவம் வந்தது என்று கேட்டால், நாட் ஃபார் த ஷேப், ஷேப்புக்காக இல்லை. ஏன்னா என்ன கேட்டா, இன்னொரு கேள்வி என்ன கேட்டா, அந்த மாதிரி கேட்டா இமயமலையிலேயே உயர்ந்த சிகரம் கைலாயம் இல்ல, உயர்ந்த எவரெஸ்ட் வச்சிருக்கலாமே. எவரெஸ்ட் இருக்கு, கிஞ்சன்ஜிங்க இருக்க, தவளகிரி இருக்கு, சோமனி இருக்க, எத்தனையோ சிகரங்கள் இருக்கு இமயமலையில. அப்ப ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட் வச்சிருக்கலாமே, ஏன் இதை கொண்டு வச்சாங்க? சயின்டிபிக்கா பகுத்தறிவா கேள்வி கேட்டா இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்கலாம். அது அந்த மேரு, அதாவது அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் அது யோகிகள் வந்து ஞானத்தினால கண்டுபிடிச்சு, இந்த மேரு என்று சொல்லக்கூடிய 14 உலகங்கள், இந்த 14 உலகங்களுக்கு எப்படி இந்த நம்முடைய குளோப் இருக்கு இல்லையா, அந்த 23 டிகிரி சாஞ்சிருக்குன்னு தானே சொல்றான். யாராவது உலகம் சாஞ்சிருக்குங்கிறது நம்ம மேப்ல தான் பார்க்க முடியும், குளோப்ல தான் பார்க்க முடியுது, சாஞ்சிருக்கு உண்மையே சாஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியுதா, ஆனா 23 டிகிரி சாஞ்சிருக்குங்கிறான். அதே போல இந்த பிரம்மாவுடைய ஆளுகைக்கு உட்பட்ட லோகங்கள் வந்து 17-14 உலகங்கள் இருக்கு, அந்த 14 உலகங்களுக்கும் ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஏன்னா இப்ப பூமி எப்படி சுழல் என்றால் என்ன சொல்றான் விஞ்ஞானத்துல, இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுது. என்ன சொல்றான்,
1: என்ன
0: கேட்டா சொல்ல, அதே போலதான் அந்த மேரு என்பது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த மேரு என்று சொல்லும் பொழுது அது இந்த லோகத்துல மட்டும் இல்ல, அந்த 14 உலகங்களையும் சொல்லுது, பிரம்மாண்டம் பேர், பிரம்மாண்டம், பிரம்மாண்டம், பிரம்மாண்டம். மேரு என்பது நம்ம கண்ணுக்கு தெரியும், மேருங்கிறது எனக்கு கேட்டா இமயமலை வேற, மேருமலை வேற. மேருமலை என்பது அந்த 14 உலகங்களையும் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஆனா உலகத்தில் எப்படி நான் சொல்ல, கைலாயம் இது இல்ல, உண்மையான கைலாயம் எது, இமயமலையில் உள்ள கைலாயமா இல்ல, திருக்கைலாய குருபரம்பரையில கைலாயம் என்பது இந்த 3 கைலாயம் இருக்குது, சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயம், ஸ்ரீ கைலாயம், அதுதான் பெரிய புராணத்தில் வரது சொன்னார்லயே திருமலை சர்க்கம், அந்த பெரிய புராணத்தில் வர்ணிக்கிறார் அல்லவா திருமலை சர்க்கம், அந்த கைலாயம் இமயமலையில் உள்ள கைலாயம் இல்ல, இமயமலையுள்ள கைலாயத்தை சொல்றாரு பெரிய புராணத்துல, ஸ்ரீ கைலாயத்தை தான் சொல்றாரு. ஆனா ஏன் 3 கைலாயங்களை வைத்தார்கள் என்பது அது ஒரு பெரிய விஷயம், பூலோக கைலாயத்துக்கு அதுக்காக இம்பார்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பூலோக கைலாயம், ஸ்ரீ கைலாயம், மேரு கைலாயம், ஸ்ரீ கைலாயம் என்று 3 கைலாயங்கள் இருக்கின்றன. அந்த கைலாயத்துல அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் வீட்டிருக்கக்கூடியது ஸ்ரீ கைலாயம், அதுக்கப்புறம் மேரு மலையினுடைய உச்சியில் ஒரு கைலாயம் இருக்கு, அது மேரு கைலாயம், இது பூலோக கைலாயம். 3 ஏன் வச்சாங்க, இந்த கைலாயத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, இந்த உடம்போடு இந்த கைலாயத்துக்கு தான் நீ செல்ல முடியும், அதான் அங்குள்ள பாயிண்ட். ஏன் 3 கைலாயம், இந்த உடம்பு இருக்க இந்த உடம்போட ஸ்ரீகைலாயத்துக்கு போக முடியாது, இந்த உடம்போட செல்லக்கூடிய கைலாயம் இந்த 1 கைலாயம் தான். அதனாலதான் அப்பர் அப்படி போனார், எலும்பெல்லாம் தேஞ்சு நரம்பெல்லாம் தேஞ்சு நாயன்மாரிலேயே கைலாயத்துக்கு போன ஒருத்தர் தானே, அவருமே உள்ளா போய் சேரல, சிவபெருமானை தடுத்தாட்கொண்டு எங்க திருவையாற்றுக்கு போய் அங்க மூழ்கி காட்சியை கொடுக்குறேன்ட்ட.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி இந்த விஷயம் இல்ல வர்றாங்க, முதல்ல அந்த பிராமணர்கள் அடியார்கள் வந்து வரவேற்கிறாங்க, ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இதுக்கு பின்னால்தானே சம்பந்த சாமி வர்றாரு, அரசு போற இடத்துல சொல்லிட்டே போறாங்க. பின்னாலே அந்த பிள்ளை வருது, ஞான பிள்ளை. அப்பொழுதும் ஆண்டரசை எதிர்கொண்ட மெய்ப்பெருமை அந்தனர்கள் வெங்குருவார் வேந்தனார் பிற்பட வந்த இதும் பெரும் பேர் கேட்டு உவப்பார் எப்படினாலும் வந்தனிந்த எதிர்கொண்டார். நிறைகுடம் தூபம் தீபம் நீடு நிறை தேந்தி நரைமலர் பொற்சுண்ணம் நரும்புரியும் தூவி மறை ஒளி போய் வானப்ப மாமரசம் ஆர்ப்ப இறைவர் திரு மைந்தர் தமை எதிர்கொள்ளி வரவேற்றார். அந்த சிவிகளை இறங்கிட்ட பக்கத்துல நாவரசர் பார்த்தார், ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறாங்க. அப்ப பிள்ளையார் பாடிய பதிவும் அரையா விரி கோவண ஆடை உரையார் சடைமேல் உகந்தான் நரையார் விடை ஊர்தி நயந்தான் விரையார் போழி வீடி மிழலை புறையால் உணர்வார் உயர்வாரே. வீழமில்ல ஒரு தடவை சொன்னா போறோம், அவங்க ஞானத்துல உயர்வார்களாம். ஒரு நுட்பம் சொல்றார் அப்பரடிகள், அவர் சொல்ல அழகா போடுறாங்க திருவிழியில். என் பொண்ணே இதை ஞாபகத்த தேவார், என் பொண்ணே இமையோர் தொழு பயங்கடல் நண்பனே நலம் தீங்கு அறிவு ஒன்று இல்லை செம்பொன்னே திருவேலி மிழையுள் அன்பனே அடியேனை குறிக்கொள்ளே ஞானமே விசும்பே நலம் தீங்கே காலமே கருத்தே கருத்தில் தொழும் சீலமே திருவேலி மிழையுள் கோலமே அடியேனை குறிக்கொள்ளே. கௌரி ஒரு இடத்துல சொல்ற திருவிருத்தத்துல, நான் சட்ட உண்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே. பா நான் உன்னை மறந்தாலும் மறந்துடுவேன். ஞாபகத்தர் வாழ்க்கை விடினாதா அங்க அம்பாள காத்யாயினி அம்பாள் என்று சொல்லுவாங்க. அழகு நல முலை அம்மையின்னு பேர், குஜாம்பிகா என்பது அம்மையினுடைய வடமொழி திருநாம். தமிழ்ல அழகு நல முலை, சாமியினுடைய பேர் நேத்ராபிரணேஸ்வரர் வடமொழியில, தமிழ்ல விழிநாதர். அங்க தெற்கு நோக்கி அம்மையும் அப்பனும் காட்சி அளிப்பாங்க. கல்யாணம் மானுட முறையில் நடந்த கல்யாணம். நம்பினாக்கருள் செய்யும் அந்தனர் நான் வரை கீடம் ஆய வேள்விகள் சுந்தர தேவர் அப்புறம் சொல்ற நித்த மனவாளன் என நிற்கின்றான் கான். இங்க கல்யாணம் ஆகாதவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போலாம். வீழிநாதர் ஒரு முறை நீங்க போக முடிஞ்சவங்க போங்க, போக முடியாதவங்க வீழியான் வீழி மிடலையான் அடி வெல்க அப்படின்னு சொல்லுங்க. வீட்டு கதவெல்லாம் உடஞ்சுக்கிட்டு ஜாதகம் உள்ள வரும், ஆசாரிட்டு சொல்லி வச்சுக்கோங்க முன்னாடி. அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம், நீ வீழி மிழையா அடி வெல்க, அந்த வெல்கன்னு சொல்றதுக்கு முந்தி கல்யாணம் நடந்துடும். அவ்வளவு ஆற்றலுடைய ஊர் திருவிழிமிடல. அப்பரடிகள் 8 பதிகம் பாடினாங்க, பிள்ளையார் 15 பதிகம், சுந்தரர் 1 பதிகம், 23 இன்னும் 24 பதிகம் பெற்ற திருத்தலம். தலத்துக்கெல்லாம் போகணும் அடியவருடைய கடமை அடம், போகணும் அவசியம். பக்கத்துல அத்தனை இருக்கு, திரு கருக்குடி, திரு அரிசிக்கரை புத்தூர், திரு கலையநல்லூர், திரு சிவபுரம், ரொம்ப தலங்கள். சோழ நாட்டுல தலங்களுக்கு பஞ்சமே இல்லை. நன்னிலத்து பெருங்கோவில், வாஞ்சியம், இத்தனை தலங்கள். இப்ப இந்த வீழிமலை பெருமானை வணங்கிட்டு அதுல ஒரு பாட்டு சொல்ற நுட்பமான செய்தி ஒன்று இருக்கு. சில பேர் சொல்றாங்க சாமி எல்லாம் இப்ப கும்பிட முடியாது, ரிட்டையர் ஆன பிறகு பாத்துக்கிறேன். ரிட்டையர் ஆன பிறகு அவங்க வாழ போறாங்கன்னு அவங்களுக்கு உறுதி பத்திரம் எழுதி கொடுத்தது யார் அறியாமையில பேசணும், அப்புறம் பாத்துக்கிறேன். கடமையில முதல் கடமை என்ன தெரியுமா, கண்ணுதர் பெருமான் கடலடி தொழுவது, அதை தொழாத போது மாண்ட வாழ்க்கை பலனற்றது. ஆகவேதான் அந்த ஊர் தேவாரத்துல சொன்னார், திருவியும் இல்லையானை சேராதார் தீங்கு நிறைக்கே சேர்கின்றார். சாமியை கும்பிடாதவங்க ஒரு நுட்பம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சில பேரை நல்லவங்க சில பேரை கெட்டவங்கன்னு சொல்றோம். நாம அளவுகோலா வைப்பது உலகியல், அவர் உலகியல படித்தவர், அவர் பள்ளிக்கூடம் கட்டினவர், அவர் குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தவரு, நல்லவர். இதெல்லாம் அளவுகோல். அளவுகோல் எது தெரியுமா, அவர் சிவன்பால் அன்புடையவரா, சிவன் மேல் அன்பினர் என்றால் அவர் நல்லவர், சிவனை வெறுப்பவர் என்றால் அவர் துன்மதி பெற்ற கெட்டவர், தீமதியோ. இந்த அணுகுமுறை மூலம் நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில வேற மாதிரி வளரும். அதிகாரியை கண்டு பயப்படுறோம், பணக்காரங்களை கண்டு பயப்படுறோம். யாரை கண்டு பயப்படணும் தெரியுமா? ஈசரையும் ஈசன் அடியாரையும். அவங்கதான் நமக்கு எஜமானர்கள், அடியாரும் அரணாரும் தான் நமக்கு தலைவர்கள். இந்த உணர்வு வர்றதுக்கு தேவாரங்களை பயில வேண்டும். இப்ப திருவிமையில ரெண்டு பேரும் தங்கியிருக்கிறாங்க. அந்த சாமி இவங்க மூலமா ஒரு அற்புதம் நடத்தணும்னு இறைவர் திருவுளம். அங்க ஒரு பஞ்சம் இருக்கு. வையமெங்கும் வெற்கடமாய் செல்ல உழவோர் நலிபுற நெய்யும் நாளில் பிள்ளையார் தமக்கும் நாவினுக்கு அரசனுக்கும் கையில் மானம் மழுவும் உடன் காண கனவில் எழுந்தருளி செய்ய சடையார் திருவிழிமேளை உடையார் அருள் செய்கின்றார். இங்க சைவ நுணுக்கம் வீடினாதாரால அங்க நிலைநாட்டப்படுகிறது. சைவம் எங்க இருக்கு என்று ஒரு கேள்வி, சைவத்தினுடைய தலைவர்கள் யார் என்பது மற்றொரு கேள்வி. இதற்கு விடை தருகிறார் வீடிநாதர். சைவம் இருக்கும் இடம் திருஞான சம்பந்தரிடத்திலும் திருநாவுக்கரசரிடத்திலும். சைவ நெறி என்பது அந்த இருபெருமக்கள் காட்டி புகட்டிய நெறி தான். இது ஈசருடைய வாக்கிலே பார்ப்போம். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீரெனினும் ஏல உண்மை வழிபடுவார்க்கு அளிக்க அளிக்கின்றோம். இதுல ஒரு நுட்பம் பாருங்க. சாமிய கும்பிடுறவங்களுக்கு கூட பசி வரும், தாகம் வரும். ஆனா பரமாச்சாரியார் கும்பிடுறவங்களுக்கு பசி தாகமே சத்தியமா இருக்கு. அத்தனை ஆற்றல் ஆச்சாரியார்கள். நீங்க சொல்லி பாருங்க, ஒரு முறை ஞான சம்பந்தர் சொல்லி பாருங்க. நீங்க சொன்னவனே அங்க சாம்பார் தயாராயிடுது. ஒரு முறை நாவரசர்னு சொல்லுங்க, எல்லா திருவமும் தயாராயிடுது. ஒரு மணிக்கு ரெடியாகும். இதை செய்யறவங்க யாரு தெரியுமா? பரமாச்சாரியர் இருவர். அல்லார் கண்ட தந்திரபிரான் அருளால் பெற்ற படிக்காசு அவங்க பெற்று செய்யறாங்க. நீங்க வரலாற்றுக்குள்ள போவோம். இப்ப பஞ்சம் வந்துருது, வானில் இருந்த மழை பொழியவில்லை, இரு பெருமக்களும் வருந்துறாங்க. ஏன் இவங்களுக்காக வருந்தது? இவங்களுக்கு பசியே இல்லை, தாகம் கிடையாது. ஏன்னா இவங்க நெஞ்சில எப்போதும் சிவானந்த தேனமுது ஊறும், சிவானந்த தேனமுது சிந்தியில ஊறி பாய்வதால் இவர்களுக்கு தளர்ச்சி, பசி, தாகம், பட்டினி, சோர்வு முதலான கெடுதிகள் இல்லை. ஆனா இவரை சார்ந்த அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பசி தாகம். அதை பார்க்கறாங்க. உன்னை சாமிட்ட போய் வேண்டாங்க. கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமா? திருநீர் அணிஞ்சவங்க கவலை பண்ணலாமோ? கவனிங்கோ, அப்ப கவலை வர்றவங்க என்ன பண்ணணும்? திருநீரை சாத்திக்கணும். திருநீர் சாத்துவது கவலை போக்குகிற மருந்து. தனக்குபமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அந்த தாழ் தான் திருநீர். இறைவனுடைய திருவடி திருவருள் திருநீராக உபசரித்து சொல்லப்பெறும். ரெண்டு பேர் கனவுலையும் வந்து வாய்ப்பு இருந்த வீழ்மையில போயிட்டு வாங்க. இங்கிருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தஞ்சாவூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அங்கிருந்து பூந்தோட்டம் போற வழி போனீங்கன்னா சாமியை பார்த்து எல்லா வரத்தையும் வாங்கிட்டு வரலாம். போகும்போது வெறுங்கையோட போங்க. வரும்போது ஒரு 20-30 மூட்டை இருக்கும். அருள் தூங்க முடியாது, லாரியில் எடுத்துன்னு வரணும். அவ்வளவு அருள் தருவார் வீடிநாதர். அன்னை காத்யாயினி அம்மை. என்ன வேணா கிடைக்கும், எது வேணா கிளம்பும் கிடைக்கும். இது உறுதி நான் தரல, பரமாச்சாரியாரோட திருவாரூர். இப்ப கனவுல வந்து சாமி சொல்றாரு, இங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம். கிழக்கு பீடம், அந்த பலிபீடம், கிழக்கு பலிபீடத்துல சம்பந்தனுக்கு காசு தரேன், படிக்காசு. படிக்காசுன்னா கட்டளைப்படி நிமித்தமாக குறித்த நேரத்துல வழங்கப்படும் காசு. அதுதான் நீங்க சொல்றாங்க படிக்காசு, பேட்டா, டிஏடிஏன்னு சொல்றாங்க. மேல் பலிபீடத்துல, மேற்கு பலிபீடத்துல அப்பருக்கு தரேங்கிறது. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, காதலோட எடுத்துக்கிறாங்க தலையில அந்த காசு. ஈசர் கொடுத்தது அல்லவா, காதலுடன் தொழுது எடுத்து கொண்டு கைகுவித்து பெருமகிழ்ச்சி கலந்து கொங்க. நாதர் விரும்படியார்கள், யார் தெரியுமா வரணும்? நாதரே விரும்பும்படியார், நாதரால் விரும்பப்படும்படியார். ரெண்டு பேரும் வாங்க. கூட்டத்தை கேட்கணுமா? ஒரு நுணுக்கம் பாருங்க. இதை பத்தி ஒரு செய்தி கர்ண பரம்பரையா வழங்கி வருது. ரெண்டு பேரும் அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த ஏவலாளர் மூலமா சேர்த்த இடம் ஐயம்பேட்டை என்று அறியப்படுகிறது. ஐயம்பேட்டை எங்க இருக்கு தெரியுமோ? தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கத்துல பாபநாசம் கிட்ட இருக்கு. பாபநாசத்துக்கு முன்னால ஐயம்பேட்டை வீடு பூந்தோட்டம் கிட்ட இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரும். என்ன தெரியுமா, நம்ம தெரிஞ்சுக்கணும், 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலை வாழை இலை போட்டு பரமாச்சாரியார் இருவரும் அறுவகை சுவையில அமுது படைத்திருக்கிறார்கள் என்பதை சைவ உலகம் அன்பு கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி சோறு போட்டாங்களே இந்த பெருமைக்கு, அவங்க என்ன சொல்லி வாழ்த்துறது? ஆகவேதான் பின்னால வந்து நம்பியாண்டா நம்பி சொன்னார், பாடிய செந்தமிழால் பழங்காசு பரிசில் பெற்ற நீடிய சீ திருஞான சம்பந்தன் நிறைவுகளான் நேடிய பூன் திருநாவு கரசோடு எழில் மிடலை கூடிய கூட்டத்தினால் உலகாய்த்து இக்குவலை. நீ உலகம் ஆடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேபாளத்துல வந்த பூகம்பம் தமிழ்நாடுக்கு வர எத்தனை நேரம் ஆகும்? அசாமில பாயிற வெள்ளம் இங்க வரத்துக்கு எத்தனை நேரம் ஆகும்? வராம காக்கிறவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சம்பந்தர், ஒருத்தர் நாவரசர். தயவு பண்ணி இத மனசுல பதிய வச்சுக்கணும். ஒரு முறை அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வீடு போங்க. அவ்வளவு நன்னா இருப்போம் வீட்டுல. குழந்தைகள் சௌக்கியமா இருப்பாங்க, குடித்தனம் மங்களமா இருக்கும், கல்யாணங்கள் நிரம்பும், வசந்தங்கள் பெருகும், மங்களங்கள் பொலியும். எப்ப தெரியுமா? பரமாச்சாரியார் இருவரை வணங்கும் போது அவங்க எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெறலாம். இப்ப ஐயம்பேட்டையில இருந்து வீழிமேல வரைக்கும் இலைய போட்டு தூய திருவமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாய தயிர், அது தயிரை எடுத்த கட்டி மாதிரி செங்கல் மாதிரி அப்படி உரகுத்தி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் சாப்பிட பாக்குற முடியல? ஒரு ஸ்பூனால ஒரு குத்து குத்தி வாய்க்குல தள்ளுற ஒரு ஐயா நல்லா சாப்பிடும். பக்கத்துல ஞான சம்பந்தர் நல்லா திரும்ப சாப்பிடும். நயினீரே அமுது செய்திருவர் அங்க நாவரசர் ரெண்டு பரமாச்சாரியாரும் நேர கண்காணிச்சு பராமரித்து அந்த காரியங்கள் சரியா நடக்கின்றனவா என்று மேற்பார்வையிட படைக்கப்பட்ட திருவமுது, அறுசுவை திருவமுது, வீழிநாத படைத்த திருவமுது, வெட்டி செல்வர்கள் இருவர் படைத்த திருவமுது. இதுல ஒரு நுட்பம் ஒண்ணு சொல்றாரு. அரசுகள் மடத்துல எல்லாம் சாப்பிட்டு கிடுகிடுன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். வெட்டில பார்க்க போட்டு ஆனந்தமா போறோம். வரும்போது தள்ளாடி நடக்க முடியல, சாப்பிட்ட பிறகும் நடக்க முடியல, நிறைய சண்டாச்சு. வரும்போது பசியினால தடமாட்டோம், பிறகு அதிகம் சாப்பிட்டதுனால தடமாட்டோம். அங்கேயே தின்ன போட்டு படுத்துட்டாங்கல்ல. இப்படி ஒரு காட்சி ஞான சம்பந்தர் மடத்துல பார்த்தா கொஞ்சம் தாமதமா தெரிவிக்கிறார். இத பிள்ளையார் கண்காணிக்கிறார். ஒரு நிகழ்ச்சி செய்யறவங்க அவங்க இருந்து கண்காணிக்கணும் என்பதற்கு இது பிரமாணம். நாவினுக்கு வேந்த திருமடத்தில் தொண்ட நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவகைத்தார் பெற்ற பிள்ளையாதம் திருமடத்து அமுதாக்குவாரை நோக்கி தீவினைக்கு நீரென்றும் அடைவிலாதீர், திருவமுது காலத்தால் ஆக்கி இங்கு மேலும் மிக்க அடியாறு களியாவாறு விளைந்தவாறு என்கொலோ விளங்கும். அந்த சமைக்கிறவர்களா கூப்பிட்டு அழகா பேசுற நாகரிகமா நயம்பட. பா நீங்களும் தீய காரியம் செய்ய மாட்டீங்களே, தீவினைக்கு ஆளாக மாட்டீங்களே, அரசுகளின் மடத்தில் எல்லாம் குறித்த நேரம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம மடத்திலேயே காலதாமதம் வணங்குறாங்க. அந்த சமைக்கிறவங்க, சுவாமி எங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஞானம் பெற்ற வள்ளல், உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியுமா? உங்க காசை எடுத்துட்டு ஐயம்பேட்டைக்கு போனா அங்க ஒருத்தர் இருக்கிற செட்டியார், அவர் பேரு ஐயம்பேட்டை செட்டியார் தான். அவர் பக்கத்துல ஒரு அம்மா இருக்கா, இவரு கூட தேவல படியளந்த நாயகி, காசை அப்படி உருட்டி விட்டி பாக்குறான். கொஞ்சம் குறையிருந்து தள்ளி வச்சுட்டு நேரம் கழிச்சு வாங்குறா. அந்த படியளந்த நாயகி யாரு தெரியுமா? பெரிய நாச்சியார். அந்த ஐயம்பேட்டை செட்டியார் யாரு தெரியுமா? தோணியப்பர். அவர் குழந்தையோட காசை பார்த்து பார்த்து வச்சுக்கிறார் ரெண்டு பேருமே தவிர, பொருளை கொடுத்தா தானே அங்க பலசரக்கு போனா தானே சமைக்க முடியும். இது காலதாமதம் ஆகும். ஏன் காலதாமதம்? யோசிக்கிறார் திருஞான சம்பந்தர். முடிவு பண்ற, நாம பாடும் தொண்டு மட்டும் பண்ணோம், அரசுகள் பாடும் தொண்டோட உழவார தொண்டு பண்ணவங்க, கை வருந்த மெய் வருந்த உழைத்தவங்க, அவங்களுக்கு ஏமாற்றக்கூடாதுங்கிற காரணத்தினால சாமி இப்படி கொடுத்தாரு புரிஞ்சுக்கிறார். மன என்ன செய்யறார் தெரியுமோ? தானும் ஒரு உழவாரத்தை எடுத்து திருப்பணி செய்யல, பதியம் பாட போறார். இப்பதானே ஒரு மனசுல வந்த ஒரு கவலை ஏற்படும் அல்லவா, நம்ம அடியார்னா உரிய நேரம் சாப்பிடாம இருக்காங்களேன்னு கவலை. அந்த கவலையில போய் டெலகிராம் அடிக்கும் போது நிறைய வார்த்தையை போட காசு அதிகமாயிடும், சுருக்கமா இருக்கும் வார்த்தை. அப்படி பாரு, வாசி தீரவே காசு நல்குவீர் மாசி மிடலையே. நம்ம கையை பிடிச்சிருக்க சாமி சித்த இரு குழந்தை சொல்லுவான், மறைகுமிடலை கரைகுதாதினை முறைமை நல்குமே. அம்பாள் பாக்குறா, என்னது நீங்க பண்றது லட்சணம், காசு கொடுக்கற அழகாது. அம்பாள் கோச்சுக்கிறா, ஒரு குத்து குத்தினா பாருங்க சாமிய. சாமி பார்த்த அத்தனை காசு குறை தீர்ந்து அற்புதமான செம்பொண்ணா மாறுது. இப்ப எடுத்து போறோம் ஐயம்பேட்டைக்கு, செட்டியார் பார்த்து இப்பதான் அவர் கொடுத்த காசு தானே, கொண்டா கொண்டா வாங்கி போட்டு அத்தனை பேருக்கு பலசரம் கொடுக்குறாங்க. இரு பெருமக்களுடைய மடத்தையும் குறித்த நேரத்தில் திரும்புவதாகிறது. இப்படி சொன்னாலும் தெய்வ சேக்கியார் அமைதி காட்டும் விதமே தனியா இருக்கு. அலாதியா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? திருஞான சம்பந்தர் ஈசருக்கு குழந்தை, திருநாவுக்கரசர் ஈசருக்கு தொண்டை. ஒரு வீட்டை வச்சு உபமானமா வச்சு பேசி பார்ப்போம். ஒரு பெரிய பணக்கார வீடு, அன்னைக்கு எதமோ குறைச்சிதான் சமைச்சு வச்சிருக்காங்க போல. வீட்டுல குழந்தை இருக்கு, ஒரு தோசை தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறான். அப்ப வலிய வலிய வேலை செஞ்சு உழைச்ச ஒரு முதிர்ந்த தொண்டர் அந்த வீட்டுல ஒருத்தர் இருக்க. அந்த குழந்தைய பார்த்து சொல்ற, அம்மா தம்பி நீ கொஞ்சம் பசித்திரு பரவாயில்ல, அவர் நம்ம வீட்டுல வேலை செய்யற பெரியவர், அவர் பசித்திருக்க கூடாதுன்னு அந்த தோசைய பெரியவருக்கு கொடுப்பது போல ஞானசம்பந்த திருக்குமார ஆமையினாலே வாசியுடைய காசு கொஞ்சம் காலந்தாட்டி பலன் தந்தாலும் பரவாயில்ல, உடம்பு மெய் வருந்தி கை வருந்தி உடைத்த மேலவர் இப்படி வருத்தப்படக் கூடாது என்பதற்காக குறித்த நேரத்திலே அவருக்கு காசு பொருள் பணம் பணம் பயன் தரும் வண்ணமாய் அமைத்தார் விடிநாதர் என்று சேக்கிழார் சொல்றார். எப்படி சொல்றார்? ஈசர் மிடலை இறையவர்வால் இமயப்பாவை திருமலைப்பால் தேசம் இங்கே உண்டவர்தான் திருமாமகனார் ஆதலினார் காசு வாசி உடன் பெற்றார் கை தொண்டாகும் படிமையினார் வாசியில்லா காசு படிபெற்று வந்தார் வாகீசர் என்று சொல்ற. இன்னொரு நயம் சொல்ற, திருமூது படைக்கிறாங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்கல்ல, வர்றவங்களுக்கு உடனே ஒண்ணு சொன்னாங்க, திருநீரை பூசிட்டு போங்க, யார் வேணா சாப்பிடலாம், எந்த தகுதியும் அவங்க கேட்கல, திருநீர் மட்டும் அணிஞ்சா போகும், சாப்பிட்டுட்டே இருக்கும். எப்படி வராங்களோ அடியார் கூட்டம் கங்கை வெள்ளம் மாறி வடக்கேந்தெல்லாம் புறட்டு வந்துடும், சுசீந்திரத்துல தெற்கேந்து வர்றோம், வடக்க சைலத்தில இருந்து வர்றோம், காசில இருந்து ஒருத்த வாரணாசி எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி வர்றோம். இவ பண்ற திருவுது அவ்வளவு அருமையா இருக்க சொல்ல புரியுது. அந்தமான்ல இருந்து வந்துட்டான், ஒத்திற்கும் குறையில்ல. வெள்ளம் போல அடியவர் பெருகினர், திங்கள் திங்கள் போல சடையிலே உள்ள மதி போல அமுது வளர்ந்தது என்கிறார் சேக்கிழார். அவருடைய வாக்க பார்ப்போம். அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி வரும் அவர்கள் எல்லாருக்கும் வந்தாருக்கும் மகிழ்ந்துண்ண இன்னடிசில் மாலாதாக திருமுடி மேல் திங்களோடு கங்கை சூடும் சிவபெருமான் அருள் செய்ய சிறப்பின் மிக்க பெருமிதர் செண்பைநகர் நாவுக்கரசர் இவர் பெரும் சோட்டு பிரங்கள் ஈந்தார். இந்த திருமத படைச்சு எல்லாம் சாப்பிட்டோம் ஐயா, இன்னி சாப்பிட்ட சாப்பாடு ஒரு வார்த்தை பசிக்கல, தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, பிடித்துட்டேன் இன்னொரு எங்க முகத்தை பார்த்து எழுப்பவனு போர்வையால் மூடிட்டு. இப்படியான ஒரு கட்சி வீழி விடுதல. இந்த ரெண்டு பெருமக்களும் வீழிநாதரை விடைபெற்றுக் கொண்டு அடுத்த தலையாத்திரை வாஞ்சியம் திருவாமூர் திருக்கரவீரம் திருத்தண்டலை நீலரி இப்படி தலங்களை வழிபட்டுக் கொண்டு கோட்டாறு திருநெல்லிக்கா கொல்லிக்காடு கோட்டூர் கைச்சிரம் போன்ற தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருமறைக்காடு வருகிறார். இப்ப திருப்பூர் அரிசி மறைக்காட்டுல வேதங்கள் பூஜை பண்ணிச்சு, பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காண. அங்க வந்த உடனே ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க, இந்த திருக்கதவம் திறக்கவே முடியல, நாங்கெல்லாம் வேதம் படிக்கிற அந்தனர்கள் தான், வேதத்துல நல்ல பாண்டித்தியம் மிக்கவர்கள், கணபாடம் ஜடாபாடம் கிரமம் பதம் எல்லாம் முழுமையா படித்தவர்கள், ஆனால் எங்களால் இந்த கதவை திறக்க முடியவில்லை, நாங்கள் அருகே உள்ள ஒரு திட்டிவாசல் வழியாகத்தான் உள்ளே சென்று மறைக்காட்டு மணாலரையும் அம்மை பேர் யாழை பிடித்தவர் மொழியம்மை வீணாவாத விதூஷணி என்பது பேர், வீணையுடைய நாதத்தை விட அம்பாளுடைய பேச்சு இனிமையா இருக்குமா மறைக்காட்டில். பின்னால வந்த சுந்தரர் சொல்றார், யாழை படித்தன்ன மொழி உமை பங்கன் என்று. அந்த மறைக்காட்டில் இருக்கிறாங்க பிள்ளையாரும் அசகளும், கதவு சாத்தியிருக்கு, திட்டிவாசல் வழியா தான் எல்லாரும் போறாங்க, ஆச்சாரியர்கள் அப்படி போலாமோ போகக்கூடாது. பிள்ளையார் சொல்ற, அப்பரே ஏன் இப்படி அப்பர்கிட்ட சொல்லணும், பிள்ளையார பாடலாம் தானே. பிள்ளையாருக்கு என்ன பெருமைனா, அரசுகள் வயதுல மூத்தவங்க பெரியவங்க அவங்கதான் இந்த திறப்பு விழா, ஒரு கடையை திறக்கிறோம் ஒரு ஹோட்டல திறக்கிறோம் அப்படின்னா பெரியவங்க மூலமா செய்யணும். நான் என்னதான் ஞானம் பெற்றவனா இருந்தாலும் என்னை விட முதிர்ந்த பெரியவர் இருக்கார், அவர் இருக்கும்போது நான் இந்த செயலை செய்வது குசிதம் அன்று என்று கருதுறார் உடைய பிள்ளையார். ஆகவே சொல்றார், அப்பரே வேதவனத்து ஐயர்தமை எப்பரிசும் நாம் திருவாகை திறந்த பின்னே இறைஞ்ச வேண்டும், நீரே மேற்பொருள் வண்டம் பாடி அருளும். திருஞான சம்பந்த தேவாரத்தை சீக்கிரார் வண்டமிழ்னு தான் சொன்னார், ஆனா இவர் தேவாரத்தை மேற்பொருள் வண்டமிழ்னு சொன்னார். அரசு தேவாரத்தை இவர் எடுக்கிறார், பண்ணி நேரு மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மாமரை காடரோ கண்ணினால் உமை காண. கருத்தால ஏற்கனவே பாத்துட்டு இருக்கிறதுனால கண்ணால பாக்கணுங்கிறாங்க, ஏற்கனவே கருத்து பாத்துட்டு தான் இருக்கு. கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாய் திறந்து அருள் செய்மினே. இப்ப ஒரு இடர்பாடாயிடு. என்ன அது? உள்ள இருக்கிற சாமி மறைக்காட்டு மன்னாளர் அல்லவா, அவர் கீதத்தை மிக கேட்கும் ஆசை உடையவர். இந்த இதுவரைக்கும் அம்பாள் பேச்சையை கேட்டு கேட்டு அவருக்கு கொஞ்சம் அழுத்து போயிட்டு தெரியல. வாசல்ல இருந்து அப்புறம் பாடுறதுல மனம் ஈடுபடுறாரு. தன்னை மறந்தார், தம் பக்கத்தில் இருக்கிற யாழை படித்த அம்மையை மறந்தார், வாசல்ல தமது திருமாமகன் ஞானமுண்ட வள்ளல் பிள்ளையார மறந்தார், அரசுகளை மறந்தார், அரசுகளுடைய பதிகத்திலே ஈடுபட்டு அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பு என்ன, அந்த பதிகம் மூலமாக அப்பருமான் செய்யும் விண்ணப்பம் என்ன என்பதை எல்லாம் மறந்து அப்படியே அமர்ந்திருக்கிறார் மறைக்காட்டு ஈசன். கதவு திறந்தாலுமே பத்து பாட்டு பாடியாச்சு, இன்னும் திறக்கல. எடுத்தார் அப்பர் கடைசி பாட்டு, அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றி எம் பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் சூழ்ந்தவே கதவும் சரக்க திறப்பித்திடும் மின்னே. சொன்னதுதான் தாமதம். நான் மறந்துட்டேன், உடனே ஆணை அத்தனும் தரணும். இத தெய்வ சேக்கிழார் திருவாக்கல பா. இதுக்கு முன்னால அரசுகள் வாக்கல ஐயன் ஈடுபட்டாருன்னு சொன்னல்லவா, இதை சேக்கிழார் வாக்கு கொண்டே நிறுவுவோம். உன்னீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தருள அதனாலே பன்னீர் மொழியான் என்றெடுத்து பாட பயன் தீப்பான் தென்னீர் அணிந்தார் திரு காப்பு நீக்க தாக்க திரு கடற்காப்பு என்னீர் இரக்கம் ஒன்றீர் என்று பாடி இறைஞ்சுதலும் வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவும் காதல் அன்பர் முன்பு நாதர் முன்பு திரு காப்பு நீக்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் ஓத ஒலியில் மிக்கெழுந்தது உம்பர் ஆர்ப்பும் மறை ஒலியும். பக்கத்தில் இருக்கிற கடலினுடைய ஆரவாரத்தை விட இந்த பெருமக்கள் அடியார்கள் எழுப்புகின்ற ஆரவாரம் அதிகமா இருந்தது. இப்போ உள்ள போய் பெருமானை வணங்குறாங்க. கோவிலில் உப்புகுவார் உச்சி குவித்த செங்கையிலோடும் தாயினும் இனிய தங்கள் தம்பிரானாரை கண்டார் பாயு நீர் அருவி தூங்க கண்கள் தூங்கிட படியின் மீது மேயின மெய்யராகி விதிர்ப்புற்று விரைவில் விழுந்தார் அப்படின்னு சொல்றார். அது ஒரு கோயில போய் சாமியை பார்த்துட்டு வெளில வராங்க. கோவில் கதவு திறந்தது அப்பருடைய தேவாரம். இப்ப சாத்தணும், இப்ப மனுஷாலால சாத்த முடியாது. இதை சாத்திரத்துக்கு பிள்ளையார் தேவாரம் பாட போறாரு. அப்பர் சொல்றாரு பார்த்து, இந்த கதவம் புறம்பு நின்று வாகீசர் புனிதர் அருளால் இக்கதவம் திறந்து அடைத்து செல்லும் நெறி திருத்த மலையாள் திருமுறையில் கரந்த ஞானம் குழைத்து அமுது செய்த புகழை கவுனியரை நிறைந்த கதவும் அடைக்கும்படி நீரும் பாடியும். இங்கேயும் பிள்ளையாருடைய பண்ணும் அப்பருடைய பண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்தளம் இவரது திருக்குறுந்தகை அது பாடுறது இந்தளத்துலதான். அவர் இந்தளத்திலே பாடுறார், சதுரம் அறைதான் துதி செய்து வணங்கும்.

இறை வைத்தருள்க எனக்கு கதவோ திருக்காப்புக்குள்ளும் கருத்தாலே. பாடின உடனே கதவு சாத்துகிறது. அங்க பத்து பாட்டு பாடி திறந்தது, ஒரு பாட்டுல சாத்துது. கருத்து என்ன தெரியுமோ, சாமி தர்ம பரிபாலனத்துல மாறாதவர். அப்பருடைய தேவாரத்தை பத்து பாட்டு கதவு சாத்தித்தானே கேட்டார். அதே போல பிள்ளையார் பதியத்திலையும் பத்து பாட்டு கதவு சாத்தி கேட்க வேண்டும் வேட்கையினால் கதவு சாத்தானே கேட்டார். பரமாச்சாரியர்களுக்கு உயர்வு தாழ்வு வேண்டாம், யார் பின்னாலே வருபவர் கற்பித்து விடக் கூடாது எனும் கவலை கண்ணுதல் பெருமானுக்கு. கரை கண்டத்து நெற்றினுதல் கண்டருக்கு. இப்ப அப்பறைகளுக்கு மனசுல ஒரு ஏக்கம் வருது. நாம பிள்ளையார் வாக்குப்படி திறந்தோம், பிள்ளையார் தான் திறக்க சொன்னாங்க. ஆனா நம்பருடைய ஆணை எப்படிதான் இருந்ததா தெரியலையே. நம்பர் திருவுணம் அறியாம நான் செஞ்சிட்டேனோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய ஒரு பாட்டு பாவம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் அங்க கூடியிருக்கிறாங்க மறைக்காட்டுல. அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு இந்த ரெண்டு பெருமக்களையும் கைத்தளம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடல் சூர் வையம் என்று ஆசிரியர் சொல்றாங்க. சொன்னது போல நம்ம வீட்டுல நல்லது நடக்கணும், நமக்கு நோய் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆசைப்படணும், நிறைய பணம் நிறைய வரட்டும். அடியார்கள் தான் செல்வந்தர்களா இருக்கணும். சிவநீர் திருநீர் தரித்தவர்கள் தான் மிகப்பெரும் செல்வந்தர்களா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையும். அப்படி இருக்கணும்னா அதை செய்ய வல்லவர் ரெண்டு பேர் தான். சங்கநிதி பதுமநிதிக்கு ஆணையிட வல்லவர்கள் அவர்கள் தான். அவர்கள் யாருனில் அவர்கள் தான் பிள்ளையாரும் அரசர்களும். அந்த இரு பெருமக்கள் ஆணையிட்டு சிவனடியார் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்களாக, உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக, செல்வாக்கு நிரம்பியவர்களாக, செல்வம் நிரம்பியவர்களாக, உலகிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாம் நம்பரடியார் செயல்களாகவே நிகழ நம்பனும் நாயகியும் ஞானசம்பந்தரும் நாவரசரும் அருளே புரிவார்களாக. அரசுகளுக்கு ஒரு கவலை. நாம முன்னாடி சொன்னது மாதிரி நாம திறக்க பாடினது கொஞ்சம் தவறோ. அறுதி திறக்க அவ தாம்பாட, அறுதி திறக்க தாம்பாட, அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தே என கவர்ந்து ஈச திருவுள்ள அறியலையே என்று அவர் அஞ்சறார். பெரிதுமஞ்சி திருமடத்தில் ஓர்வாலணைந்து பிழ்கணித்து மறுபுணர்வு துணிவண்டார் வாய்மை திறம்பா வாங்கேசர். இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தி கதவை திறந்திருக்காரு. அந்த கதவு திறந்ததை கொண்டாடாம அவர் ஒரு பாட்டுல சாத்தினாரே, நான் பத்து பாட்டு பாட வேண்டியதுன்னு நினைச்சு தம்ம தாழ்வுபடுத்திக்கிறாரு. எவ்வளவு பெரியவரா இருப்பார், பெரியவங்களுக்கு தான் முடியும். உடனே சாமி இந்த ஐயத்தை